கிடைத்தற்கரிய ஓடு பல்லு இதெல்லாம் வச்சு ஆபரணம் அங்கே தங்கமாடையும் காட்டுக்குள்ள மலையில அதை வைத்த அழகான அப்படியே பார்த்து பார்த்து சந்தோஷம். இந்த குழந்தை அருமையாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த வளர்ச்சி வருகிற சமயத்துல அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து அந்த புனித உமிழ்நீர் வழிய வருது. அந்த அம்மா தொடச்சுதான் அந்த உமிழ்நீருடைய பெருமையை சேக்கிறார் பெருமை அந்த வாயில் வாய் கலசமாக தேவார்த்தவர் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு கண்ணப்ப நாயனார் அவர் எடுத்துக்கொண்ட அருமையான தங்க கும்பு கும்பம் கூட எது கேட்டா வாய் தான். ஆக கும்பாபிஷேகத்துல திருக்கடியில் இருந்து அவர் எனக்கு ஒரு கும்பம் கொடுத்தா வச்சிருக்கேன். ஆனா கண்ணப்ப நாயனார் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு கொண்டு வந்த தங்க குடம் எதுன்னு கேட்டா அவர் திருவார். அதுலதான் அழகா பொன்முதலியாக்கு தண்ணீர் எடுத்துட்டார் சுவாமிக்கு அப்படி வாயிலிருந்து திருவார். அத இப்பவுமே நமக்கு அடையாளம் காட்டுறார் சேக்கலார் பெருமான். அது என்ன வாய் அமுதம் தெரியுமா? தன்மலர் அலங்கள் தாதை தாய் மனம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்ளிணைந்து அமுதமூர ஊறி ஒழுகிய மழலை தீஞ்சொல் வண்ணமென் பவள சுவாய் குதட்டியே வளரால் என்றார். இப்படி அற்புதமான நாயனாருடைய வளர்ச்சி பல திருப்பாடல்களால் பேசப்படுகிறது. கொஞ்சம் வயசு 6 வயசு 7 வயசு வந்தாச்சு. உடனே வேடர்களுடைய வழக்கப்படி அந்த குழந்தைக்கு நாமெல்லாம் 5 வயதுல அந்த காலத்துல பள்ளி முடிச்சு சேர்ப்பாங்க. 5+ இருந்தா தான் முதல் உறுப்பில் சேர்க்கணும். அந்த காலத்துல 5 வயசு தாண்ட உடனே புரட்டாசி மாதம் அந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கு அவனுக்கு அச்சர ஆபரேஷன் செய்து வச்சு பிள்ளைங்களை சேர்த்துட்டு வந்து இப்ப 1.5 வயசுல பிள்ளை தெரியும் பள்ளி. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. பிள்ளை பிறந்த உடனே அங்க உள்ள பெரிய ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 50,000 ரூபா அட்மிஷன் போட்டாச்சு. பிள்ளை வருது 14 நாள் பேரு கொள்ள போச்சாச்சு. ஆயிடுச்சு 1.5 வயசுலயே பிள்ளைய கொண்டு பள்ளி தள்ளி விட்டுட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளி விட்டு பெற்றோர்கள் ஃப்ரீயா இருக்கக்கூடிய காலத்து காலம் அந்த அந்த குழந்தை பருவம் 5 வயசு மேல ஆயிடுச்சு. தங்களுடைய குல மரபாக இருக்கின்ற வில்லையும் வாழையும் ஏந்தக்கூடிய அந்த விழாவை சிறப்பாக செய்கிறார். அந்த குழந்தைக்கு காப்பு அணிவிச்சு புலி நகத்தால் ஆகிய காப்பு அணிவிச்சு கையில வில்லையும் அம்பையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மரபு வேடரத்னம். ஒரு பொற்கொள்ளர் நிசிவார் தன்னுடைய பிள்ளைக்கு தங்கம் நகை அபிஷேகம் சொல்லிக் கொடுப்பார். அவர்கள் தொழில அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற வழக்கம் உண்டு. வேடர்குளத்துல அருமையான நல்ல நாளும் பார்த்து அந்த குழந்தையை அலங்காரம் செய்து சுற்றத்தாரர்களை வரவழைச்சு 7 நாட்கள் பெரிய விழா நடத்தி முருகப்பெருமானை முன்படுத்தி நடத்தி அந்த குழந்தைகளுடைய திருக்கரத்துல அழகான ஒரு வில்லையும் அம்பையும் கொடுத்து ஒரு பெரிய விழா அங்கே நடைபெறுகிறது. அவ்வாறு அந்த குழந்தை வில்லையும் அம்பையும் ஏந்தியது. இன்னும் 12 வயசு ஆயிடுச்சு. குழந்தை 12 வயது இளைஞராயிட்ட. அந்த சமயத்துல வேடர்கள்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நாகனாகிய தலைவன் வந்து முறையிடுகிறார். மகாராஜா, காடுகள்ல நிறைய மிருகங்கள் பறித்து விட்டன. அவை நம்முடைய குடியிருப்பத்தில் நிறைய உள்ளே புகுந்து அட்டுழியம் செய்கின்றன. ரொம்ப நாள நம்ம காட்டுக்கு வேட்டையாட போகல. அதனால மிருகங்களுக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம அப்படின்னு சொல்ல போனாங்க அவர்கள் அந்த வென்று நாட்டு மக்களுடைய அச்சத்தை தீர்க்க வேண்டியதா தங்களுடைய கடமை அல்லவா? அந்த ஊர் மக்கள் எல்லாம் நாகன் சொல்றாங்க. நாகன் திரும்பி பாக்குறான். பக்கத்துல அருமையா சின்ன நாள் ஜாமன 12 வயசு குழந்தை கருப்பு தான். ஆனா கருப்பும் அழகா இருக்கும். கருப்புல தான் அழகு. அது உண்மை மறந்துவிட்டது. என்ன பண்ணனா கருப்பா இருக்கு. மாப்பிள்ள கருப்புன்னு யாரும் ஒதுக்க கூடாது பெண்ணின் பெற்றோர். என்ன பண்ணாங்க நேரம் அப்படின்னு சந்தோஷம். அதனால நாயனார் என்னன்னா அது ஓமானம் சொல்லும் போது ஒரு கருப்பு மலை மேல ஒரு கார்மேகம் வந்து இருந்தது போல நாகன் கையில தின்னனா இருக்கிற கட்சியை சேர்க்கிறார் சொல்றாங்க.
கரிய மலை, அதன் மீது கார் மேகம், மழை பெய்யக்கூடிய கருப்பு மேகம், கிளைங்கருப்பு நிறைய நாகரங்கருப்பு திண்ணனாருங்கிறது. இப்பொழுது 12 பருவத்தை எழுதிய தன் திருமகனாரை பார்க்கிறார், ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார், எனக்கோ வயது அதிகமாகிவிட்டது, இனி நான் காடுகள்ல மேடுகள்ல என்னால வர முடியாது, இதோ என் வாரிசு இருக்கிறேன், இவர் இன்று முதல் உங்களுக்கு மகாராஜா. உடனே வேடர்களா சந்தோஷம் முடிச்சு விட்டு விழா, அங்கே காப்பு அணிவித்தார்கள். 12 வயசுல முடிச்சு விட்டு விழ நாயனார் திண்ணனார் என்று சொல்லக்கூடிய பெயருடைய நாயனார் கையிலே அழகான உடை வாழை இடுப்பிலே தாங்கிக் கொண்டு, வில்லையும் அம்பையும் தாங்கிக் கொண்டு, அழகாக காடுகளில் காணப்படுகின்ற விலங்குகளை எல்லாம் வெல்வதற்காக அவர் போகிற சமயத்தில் கூட யாரெல்லாம் போறான், பல பாடங்கள், நாய்கள், குட்டி குட்டி மீன்கள், சின்ன சின்ன புலிகள், அது பார்வை மிருகங்கள், மானை காட்டி மானை பிடிப்பார், சின்ன புலியை காட்டி பெரிய புலியை பிடிப்பார், அது பார்வை மிருகங்கள், வீட்டிலே வளர்ப்பாங்க, நம்மளாம் பெட் அனிமல்ஸ் வளர்க்க வீட்டில், நாய், பூனை, சிலர் பிரச்சனை, நாயை வீட்டில் வளர்க்கிறாங்க, நான் யாரும் தப்பா சொல்லல, சிவபூஜை எல்லாம் பண்ணும் போது நாயை தொடக்கூடாது, இவர் அனுசாரம் பண்ணும் நாயை மடியில கொடுத்து அனுசாரம் விளங்குமா, ஒரு ஆள் வீட்டில் இருக்கிற நாய்க்கு மடியில கொடுத்து அனுசாரம், அது தவறு, நாயை வீட்டில் வளர்க்கணும், நாய் வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ஒரு பிரச்சனை வருது, நாங்க வெஜிடேரியன் தான், நாய்க்கு மாத்திரம் நான் வெஜிடேரியன் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுங்க, அதனால அதெல்லாம் அவர் ஏற்படுத்தல, அது ஒரு பக்கம் முடிஞ்ச, இங்கே இவர்களுக்கு விருப்பமான மிருகங்கள் எதெல்லாம் கேட்டா புலிக்குட்டி, சிறுத்தை குட்டி, என்ன மான் குட்டி, இதெல்லாம் அவங்க வீட்டுல அப்படியே அந்த அழகான கம்புகளை கட்டிட்டு போட்டுப்பாங்க, வேடர் இல்ல அவற்றெல்லாம் அடித்துக் கொண்டு போறாங்க, ஏகப்பட்ட கூட்டம் நடுவுல, அந்த வீரர்கள் நடுவில் இருக்கிறார் சின்னனார், அவர் பக்கத்துல பாடிகார்டு மெய்காவலர் ரெண்டு பேர், நாணன் காடன் பேரை மறந்துடாது, என்ன சின்ன சின்ன பேர் பத்தில மூணு எழுத்து, அவர் நாணன் அங்க நாகன் அப்பா பேர் நாகன், கண்ணப்ப நாயனார் இயற்பெயர் என்ன, அவங்களுடைய தந்தையார் பெயர் என்ன, தாயார் பெயர் என்ன, அவர் எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த ஊரு, இதெல்லாம் தெரிய வேண்டாமா, நம்மளாம் ஒரு சினிமா பார்க்கும்போது நடிகருடைய வாழ்க்கை வரலாறு மனப்பாடம் படிக்கிறதுமே, அவர் வயசு என்ன, அவர் பிறந்தநாள் கொண்டாடணுமே, அந்த நடிகையினுடைய வயசு என்ன, பிறந்தநாள், எப்படின்னா நாம எவ்வளவு அக்கறையா இருக்கும் சினிமா உலகத்துல, அவங்க நம்மளை பத்தி சிந்திக்காட்டாலும் நாம அவங்களை பத்தி விடிய விடிய கணவரை பகன்னு இருக்கமே, அப்படிப்பட்ட நாம் நம்முடைய நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்று கொஞ்சமாவது மனசுல வைக்க வேண்டாமா என்று நான் உங்களை நினைக்கிறேன், எங்க போயிருந்து சொல்றேன். ஆகவே இப்பொழுது நாயனார் போர்க்களத்துக்கு செல்கிற காட்சி அற்புதமா போற, வேகமாக அந்த அழகான காலத்தி மலையில வேட்டையாடி கொண்டு செல்கிறார், எண்ணற்ற மிருகங்கள் இவருடைய விழுக்கும் அம்புக்கு இரையாகிற காட்சி, எத்தனையோ புலிகள் அடிபடுகிறது, அப்படி அடிபட்டு கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு காட்டு பன்றி, மொரட்டு பன்றி, அந்த பன்றி இந்த வேடனை தாக்கவர், உடனே மேடர்கள் ஓடியார், உடனே நம்முடைய திண்ணனாரும் நாணனும் காடனும் பக்கத்துல வர வேகமாக அந்த பன்றியை விரட்டி கொடுப்பார், மேலும் பள்ளம் அது ஓடுது, திண்ணனாருடைய கையில் இருக்கிற அம்புக்கு இரையாயிரம் பயந்து போய் ஓடுது, இப்பொழுது அது வேகமாக போடுது, பின்னால் ஓடி பல காலத்தூரம் பல மைல்கள் அந்த காட்டுக்குள்ள போடி ஓடுது, கடைசியில நாணனும் காடனும் அம்பை எடுத்து எய்வதற்கு முன்னால் திண்ணனா ஒரே குத்து பன்றி கொண்டு பன்றி அப்படியே ரத்த விளக்குல சாய்ந்து, ரெண்டு பேருக்கும் சந்தோஷம், ஆகா உங்க அப்பா காட்டிய பேராற்றலை விட இங்க காட்டிட்டீர்கள், இவ்வளவு பெரிய பன்றிய மிக எளிதாக வென்று விட்டீர்களே, பாராட்டி உடனே ரெண்டு பேரும் சொன்னாங்க, புதூரம் வந்துட்டோம் மகாராஜா, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணீர் குடிச்சிட்டு இந்த பன்றியினுடைய மாம்சத்தை சாப்பிடுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார், தண்ணீரா எங்க கிடைக்கும், திண்ணனா இருக்கும், அந்த காட்டுல புதூரம் வந்துட்டேன்,
இதோ பக்கத்துல பொன்முகலி ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல நல்லாக்கும் தண்ணி. நானன் சின்னனாருக்கு குருவே நானன் தான். குரு இல்லாம சைவ சமயத்துல யாரும் தெளிவு குருவின் திருநாமன் செப்பன், தெளிவு குருவின் திருமேனி காண்டன், தெளிவு குருவின் திருநாமம் செப்பன், தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டு, தெளிவு குருவோடு சிந்தித்தல் நானே. ஆக இந்த குருவாக இப்ப நானும் இருக்கிறான். அந்த பொன்முகனியார் தீர்த்த முதல் காட்டுறான், மூர்த்தி தலம் தீர்த்தம் மூணு காட்டப்படாது, யார் நானும் தான் காட்டுவான் சின்னனாருக்கு. ஆகவே இப்ப தீர்த்தம் அதோ பொன்முகலியார் கொஞ்சம் தூரத்துல போறான் பாக்கலாம், அது தண்ணி நல்லா ஏன்னா பின்னால அபிஷேகத்துக்கு அவர் தண்ணி எடுக்கணுமே, அத முதலே காட்டார் குரு. தாகத்தை தீர்க்கிறது இவர் காட்ட, அவர் பூஜைக்கு அவர் காட்ட எடுக்கப்படுறாரு, அத பொன்முகலியார் காட்டியார். அப்படியா, ஏ காடா பக்கத்தில் நீ இந்த கன்றி அந்த பன்றியை நல்லா நெருப்புல போட்டு வதக்கி தூர பக்கமுனி வை, நாங்க போய் அந்த பொன்முகலியார பார்த்துட்டு வாங்க. ரெண்டு பேர் போறாங்க, பொன்முகலியார் அழகா இருக்கிற காட்சியை பார்க்கிறேன். பார்த்துட்டு அங்கிருந்து திரும்பி கொஞ்ச தூரம் பார்க்கிறாங்க, மலை அழகா இருக்கு, அந்த அற்புதமான காலத்தி மலை உச்சி தெரியும். அந்த உச்சி தெரிஞ்ச உடனே இந்த மலையில ஏதோ அருமையாக சத்தம் கேட்குது, என்ன சத்தம் என்று தின்னனார் நானும் பார்த்து கேட்கிறேன். ஒரே ஹீங்காரம் விடுகிற சத்தம், இந்த சத்தம் புதுமையாக இருக்கிறதே தின்னனார் கேட்கிற. அவர் செவியில் அது விழுகிற போது பஞ்சவாத்தியங்கள் முழங்குகிற சத்தமும் சப்தமும் அரகரகரங்கிற சத்தமும் அரகர நம பார்வதி பதேங்கிற சத்தம் தான் அங்க கேட்டு இவர் செவியில. குருவா இருக்கிறானே நான் அவன் சொல்றான், அந்த மலை உச்சியில ஒரு பெரிய தேன் கூடு இருக்கு, அந்த தேனை அருந்திருக்க வண்டுகள் சத்தம் போடுற சத்தம் தான் இது. அவங்க நிலைமை பாருங்க, குரு நிலைமை எப்படி இருக்கு, சிஷ்யர் குரு மிஞ்சி சிஷ்யர், புதிய சத்தமா இருக்குது, இது என்ன சத்தம் அப்படி கேட்கும் போது அழகாக நானன் அதற்கு விளக்க சொல்ற காட்சியை பாருங்க. அந்த மலை உச்சியிலே காணப்படுகிற அந்த தேன் இருக்குத, அந்த தேனை அருந்துவதற்காக அருமையாக வண்டுகள் எல்லாம் வந்து தேனை அருந்தியவுடன் அங்க இருக்கிற சத்தம் தான் அது, அதை அழகா சொல்லுவாங்க. அந்த அருமையான திருமலை சாரனுடைய உச்சியிலே காணப்படுகிற தேனை அருந்துவோமா என்று சின்னனார் கேட்கிறார். மணிவாச பெருமான் திருவாசகத்துல அந்த தேன் எப்படிப்பட்ட தேன் ஒரு இடத்துல அழகா சொல்லுவாங்க. ஒரு சின்ன வண்டு ஒரு தினைப்பூ இருக்கு, சின்ன பூ, அந்த தும்பப்பூல போயிருக்கிற தேனை அருந்த போகுது, அது ஒரு சின்ன பூ, அதுல தேன் ஒரு சொட்டு இருக்காரு, அதை போய் உட்காந்து உறிஞ்சி உறிஞ்சி பார்க்க மணிவாசர் பார்க்க, என்ன நீ மிக போய் உறிஞ்சிட்டு இருக்க, தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்று ஊதாய் கோட்டும்பி. நினைத்தாலே இனிக்கும் யா ஒரு தேனு, பேசினா இனிக்கும், கண்டால் இனிக்கும், அப்படிப்பட்ட தேன் அம்பலத்துல ஆடுகிறது. அந்த அந்த அம்பலத்தேனை போய் நீ பாடு, நிறைய உனக்கு தேன் கிடைக்கும் என்று மணிவாச பெருமான் ஒரு சின்ன வண்டை கூப்பிடுவார். மனுஷங்க வரமாட்டாங்க வண்டா சொல்லுங்க, அந்த மாதிரி நினைச்சாரோ நமது இல்ல, தினைத்தனை உள்ளதோ புவினில் தேன் உண்ணாதே, அந்த தேன் தான் அங்க இருக்கு, அந்த இடைமருதில் தேனை என்று திருவாசகத்துல இடைமருதில் தேன் தெடிபடை மருதி இருக்க தேன்னு சொல்லி திருவாசகம் இன்னொரு இடத்துல சொல்லு. அப்படிப்பட்ட ஆனந்த தேன் இருக்கிற இடத்தை பாக்குறார் திருமலைச்சார். இந்த மலை உச்சியில போன எனக்கு ஆசையா இருக்கு, யார் இருக்கிறார் அந்த கேள்விக்கு நானும் ஒரு அழகான பதில் சொல்றேன். சொன்ன உடனே இவருக்கு அது அலோச்சி போன ஆசை. முதல் முறையாக சிவபெருமான் திருநாமத்தை நானன் கத்திண்டனாருக்கு சொல்கிற அருமையான பாடலை பாருங்க. என் நானனே தோன்றும் குன்றில் நண்ணுவோ நண்ணுவேம் என்ன, நானன் காண நீ போதீ நல்ல காட்சியே காணும் இந்த சேனுயர்
திருக்காலத்தீ மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடுமி தேவர் இருப்பர். செவ்வே குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றார். நம பார்வதி பதையே அப்படி சொன்ன உடனே மேல் சிரிக்கிறது குடுமித்தனா பழைய வாசனை டக்குனு வருது. அவர் கூடும் எல்லாத்தையும் மறுத்தன், அப்பவே மறுத்தன், எல்லாம் மறந்து மிக விரைவாக போனா சொல்லி ஆமதியில் இதனை கண்டு அனைதோறும் என்மேல் பாரம் போவது. என் மேல் இருக்கிற பாரம்னா இறங்குற மாதிரி இருக்குது. துணிக்கு ஏழாவது துணித்தாராவது பாட்டோட அவருடைய உடம்பையும் தத்துவங்கள் பற்றிய பாரம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிருச்சு. 36 தத்துவங்களும் 60 தாத்வியங்களும் ஆக 96 தத்துவ தாத்வியங்களாகிய பாரமானது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு. உயிரை பற்றிருக்கிற மனம் பரிபாகம் அடைஞ்சிருச்சு. நாயனாருடைய உயிர் அதி தீவிரமான ஜீவன் பக்தராயிடுச்சு. ஆகவே 96 பாடலோடு அது கழிஞ்சிச்சு. பாருங்க 97 புதிய அத்தியாயம். அவர் பூலகே நம்போன்ற மாண்டராக இப்ப இல்லை, ஜீவன் முத்தராக அதி தீவிர பக்குவமுடையவராக சாக்கரத்தை அஜிதத்தை புரியும் பக்குவ அம்மாவாக அவர் மாறிட்டார். 97 பாசுரத்தை சொல்றார் பாருங்க. ஆவதியன் இதனை கண்டீங்கு அடைதோறும் என்மேல் பாரம் போவது ஒன்று, என்மேல் பாரம் போவது ஒன்று, உழது போனும் ஆசையும் பொங்கி மேல் மேல் மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையா நிற்கும் தேவர் அங்கு இருப்பது இங்கே போகின்றார் திண்ணநாதாம். குடும்பத்தில் இருக்கிறாரா அவர் பார்க்கணுப்பா, எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. திண்ணநாதர் சொன்ன மடம் மடம் மடனு முன்னால திண்ணநார் ஓடுதார், பின்னால நானும் காண அங்க உட்கார்ந்து பன்றிய பதமணிக்கு வருவார். ஒருவர் இப்பொழுது அங்க போற அதுதான் அவர் கடைசியாக பேசிய பேச்சு. கண்ணப்பனான திண்ணனார் தன் நாணனாகிய நண்பன்ட்ட கடைசியா பேசின பேச்சு. அதுக்கப்புறம் அவர் நேர சுகர்மா விட்டு பேச ஆரம்பிச்சார். ஆக அந்த பெருமாளுடைய திருவருள் லைத்த உடனே தன்னை மறந்தான், தன் நாமம் கேட்டான். தலைப்பட்டால் நத்தி கழிவந்தாளையின் அப்பெருமான் நடனாச்சுவான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான், குடும்பத்தேவருங்கிற பேரை கேட்டான். முன் நாமம் பேர், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான். மூர்த்தி அவர் இருக்கும் வண்ணமும் கேட்டான். அந்த குடும்பத்தில் ரொம்ப நல்லா இருப்பாரு, அந்த அழக சொல்ல சொல்ல கேட்கிற. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டான். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டான். அப்பெருமான் சொல்றார் அந்த தலைவனுக்கு திருவாரூர் கேட்டான். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானான். திருவாரூர் பெருமானுக்கே பைத்தியம் பிடித்த அவனுக்கு பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானான். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தான். அப்பா அம்மா மறந்துட்டான். நாகனையும் தத்தையும் மறந்து அடைவது அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகனிடத்தார் ஆசாரத்தை உலகம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்திலே விட்டுட்டார். வேடர்கள் தலைவர்கள் மறந்துட்டார். அவங்க காப்பாத்த வந்து மறந்துட்டாரு. நானும் காடனும் கூட வாரா மறந்தாச்சு. ஊருக்கு திருமணமே மறந்தாச்சு. அகன்றாள் அகனிடத்தார் ஆசாரம் தன்னை மறந்தாள். தன் நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவென்றாளே அப்பெரு பெருமான். அது அப்படி இங்க வரல. நீ தன்னை மறந்துட்ட, தான் பெயரை மறந்துட்டார். திண்ணனாருங்க பேரை மறந்து வச்சு, கூட வந்தது யார் மறந்து வச்சு. இதான் நிறைவு பாசம். அவர் உலகவர்களோட பேசினது இவ்வளவுதான். அதற்கப்புறம் அவர் சிந்தனை பூரா இந்த பசு கரணங்கள்லாம் பதிகரணங்களாக சிவகரணங்களாக கருவிகள்லாம் சூர்மானே பார்க்கக்கூடிய கருவியில மாறிச்சு. அதற்கு முன்னால் இருந்த அந்த அந்த கருவிகள் எல்லாம் வேடர் குலத்து தலைவராக இருந்த திண்ணனாருடைய உடம்புல இருக்கிற புறக்கருவி அகக்கருவி எல்லாம் பசு கருவியா இருந்தது. இப்போ எல்லா பாடங்களும் நீங்கிச்சு. சிந்தனை பூரா சிவமாயிடுச்சு. இந்த காட்சி உணரணும்.
பண்ணானார நேசில சொல்லக்கூடாது. அவருடைய அந்த அந்த உயிருடைய மாற்றடைகிற அந்த பரிணாம வளர்ச்சி இந்த பாடல்கள் காட்சி. ஆகவே விரைவாக சொல்றேன், தூரத்துல குடும்பத்தை தெரிஞ்சாச்சு. பார்த்த உடனே சந்தோஷம். முன்பு செய்தவத்தின் ஈட்டம் சேகர் பெருமாள் சும்மா கிடைக்குமா சொன்னாசனம். முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட, முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழுபெரு வெக்கையோடும் முடிவிலா இன்பமான அன்பினை அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவினார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமுருகன். அன்புதான் சிவம். ஆகவே சுவர்மான சொல்லல அவர் குடிமித்தவர முடிவிலா இன்பமான அன்பினை அன்பு மேமா சிவருமா இருக்கிறார். பரிபுரணம் சொல்லப்பட்டார் சிவருமான அடையாளம் காட்டுற சேர்க்கிறார். முடிவிலா இன்பம் தருகின்ற அன்பு அந்த அளவுக்கு குடும்பத்தேர் வடிவில் அதை பார்த்த உடனே இவருக்கு எப்படி இருக்குது. மண்பெரும் காதல் கூற உலகத்தில் யாற்றி இல்லாத பேரன்பு இவர் சுரக்கு என்ன வள்ளலாறு மலையை நோக்கி பரமேஸ்வரன் ஆகிய இந்த வள்ளலாஜி பரமேஸ்வரன் அந்த மலையை பார்க்கிற வேகமா போற என்பு நெக்கு உருகி என்பதா உருகுதான் அன்பு உள்ளத்தி எழுபெரு வேக்கையோடும் அவரை கண்டு மகிழ வேண்டும் அவரை கட்டி தழுவ வேண்டும் சொன்னாச்சு. மாகமார் திருக்காலத்தி மலையெழு கொழுந்தாய் உள்ள ஏக நாயகரை கண்டார். மாகமார் திருக்கால காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏக நாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் மோந்து நின்றார். அரகரம பார்வதி பதையே அப்படியே ஓடினார். வருமான கட்டி தருந்த கண்ட கண்ணீரா தாய் தன் பிள்ளை எப்படி கட்டி தரும். பஸ் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோம் கன்று குட்டி எப்படி கட்டி தரும். அதுபோல தாயாக கண்ணப்பரும் குழந்தையாக குடும்பத்தோடு இருக்கிறார். அன்புபார் தாய் தலை அன்பின் இருக்குமே பெரியவன் சொல்லுவோம். அதுபோல குழந்தையாக இந்த குடும்பத்தோடு பார்க்கிறேன். பிள்ளை எப்படி முத்தம் கொஞ்சம் உச்சி வந்து உச்சந்த அதை அப்படி செய்ய தழுவினார் உச்சி மோந்தாரு. மகமா திருக்காழத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார். ஏகநாயகர் சிவருமான் மேலான நாயகன் ஒரே தலை நமக்கு பல கருள் ஏகநாயகர் கண்டார். எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் வந்து நின்றே கண்களை கண்ணீர் பார்த்து பார்த்து பார்த்து ஆடுகிறார் மகிழ்கிறார். அவர் சிரசு மேல பூவா இருக்கு பூ வந்து கிடக்கு பக்கத்துல அபிஷேகம் தண்ணி போய் கிடக்கு. நிவேதனம் என்ன அந்த அருமையான பச்சரிசி அமுதம் கிடக்கு சிந்தி கிடக்கு. இதெல்லாம் என்னது அவரா கேட்கிறார். பக்கத்துல இருக்கிற நானன் சொல்ற அது ஒரு அரோரு ஐயர் வந்து பூஜை பண்ணிட்டு போவாரு அபிஷேகம் பண்ணுவாரு பூ சாத்துவாரு நைவேத்தியம் படைப்பாரு பூஜை முடிச்சுட்டு போவாரு. நானும் திரும்பி போய் கேட்கல இவர் மாட்டுக்கு என்னது இந்த பூ என்னது அவரோட கேட்கிறேன். அவரு தண்ணியை மறந்துட்டேன் இது என்னது அவன் பைக் சொல்லி பக்கத்துல நின்று அவன் கேட்டமா நீங்க திரும்பியே பார்க்கல நானு என்னது என்னது அவன் சொல்லிட்டான் பாட்டுன்னு இருக்காரு. நாம பிடிச்சிக்கவன் நேரம்
உச்சி வேலை, மலை உச்சிக்கு வந்து நல்ல நடுப்பகல் அப்படி செய்யலாமே. உடனே இவருக்கு அமுது படைக்கணுமே, நல்ல பண்டிகை பண்டிகை போட ஆரம்பிச்சார். நானும் பார்க்கறேன், நேராட்சியும் போக வேண்டாமா வீட்டுக்கு? அங்க நானும் போக வேண்டாம், அப்பா தடுவா அம்மா தடும் திரும்பியே பார்க்க. அவன் அந்த பண்டிகை இறைச்சியை வச்சுக்கிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் காலன். ஏ என்னப்பா வெறுங்கையோட வர அவருங்க என்னன்னாரு? திருத்த முடியாது தின்னனாரு. அவன் கைய விட்டான். நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், அந்த குடிமைத்தவரை கட்டி அழைச்சுக்கிட்டு அங்க வாட்டுக்கு என்னமோ பேசிட்டு கிடக்க, சொன்னதை கேட்க மாட்டேங்க. அவருக்கு ஏதோ தெய்வ பார்வை வந்துருச்சு, ஏதோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். கேட்டேன், ஏதோ ஒரு தெய்வம் அவரை பிடிச்சிருச்சு. இனி அதற்கு நாம போய் நாகன் சொல்லி மந்திரவாதியை கூப்பிட்டு அதுக்கு வேண்டிய பார்வை பார்த்தா தான் ஒப்பிடும். பாபா எந்திரி என்ன காரணம் கூட கிளம்பிட்டான். அவ அப்பட போய் சொல்றது இவரும் யாரையுமே பார்க்க அப்படியே காட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு பன்றி டாப் நடிச்சார் அம்புதான இந்த அப்படியே பக்கத்துல நெருப்ப முட்டின கல்லோட கல்ல அடி தட்டினார். நெருப்பு அழகா அதை வதக்கி வதக்கி பார்த்த கொஞ்சம் கொஞ்சமா சதை எடுத்து அடுத்து பார்க்க சரி தனிமை தூக்கிட்டு அடுத்தாள் பண்ணி இனிக்க இந்த பக்கம் இனிக்கு இது நல்லா சுவையா இருக்குது. இந்த பக்கம் சுவையாச்சு துப்பிது சாமிக்கு நல்லையாச்சு நல்ல வாயில போட்டு இப்படிப்பட்ட அனுபவத்தில ஒரு தேக்கல அந்த தேக்கலைன அப்படிமே சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த யாரும் அஜீர் பூசம் பண்ணிட்டு போனான்னு சொன்னா நம்ம அபிஷேகம் பண்ணுவேன் அது சாமிக்கு குளிப்பாட்டு போய்வேன். அதுக்காக தண்ணிங்க பொன்மொழி யாத்திரை போன நல்ல ஒரு கை நிறைய வாயில குப்பு வச்சுட்டேன். நம்மளா முழுங்கிடுவோம் தண்ணி அவரை அப்படி வச்சுட்டேன். தலையில அழகா பூக்களை பறிச்ச தலை வச்சுட்டேன். தலையில என்னதே சேர்த்து நடாச்சு என்ன அந்த தலை கட்டிட்டேன். கையில ஒரு கையில பின்னோம் ஒரு கையில தேக்கலில நெவித்தியம் சுவாமிக்கு அழகா நெவித்தியம் ரெடி ஆயிடுச்சு. ஒடியார வந்தார் அந்த பாக்கிறார் அந்த பூ போறான் கால் தள்ளிட்ட கால செருப்பு தள்ளு தள்ளுத அப்பர் பெருமான் அந்த செருப்பை வணங்குற காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரும் அழகா வர்ணிக்கிறேன். காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோல் பெரும் செருப்பு தொட்டு செருப்பு எப்படிப்பட்டதான் பெரும் செருப்பு அது தோல் பெரும் செருப்பு வேலை இல்லையா தோல் செருப்பு போட்டு மேல ஏற முடியும் பிளாஸ்டிக் செருப்பு மூணு கிளம்பி அத தோல் பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி திருநாகிருஷ்ணன் இந்த சரித்திரத்தை அப்படியே படம் திருக்குறித்தி வீரப்பட்ட பாடுவார். அந்த அற்புத செய்தியை அதான் கலைமறிந்த செய்தி நம்பிப்பார். வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேதனையிடமா திருஞான தேவர் காலத்தின் தேவர் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேதனை இடம் என்பது அப்படின்னா மேற்படுவார். அந்த பட்டத்து தெரியாதான் அந்த மாதிரி திருஞான சம்பந்த பெரிய பெரியவர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்தார்கள். அதான் கலைமறிந்த செய்தி எல்லாம் ரெடியாச்சு. செருப்பு காலோட அந்த பழைய பூல தள்ளார் வாயில வச்ச தண்ணி வச்சு அது ஊத்தினார் அபிஷேகம் சாமி தலை அப்படி கவுத்தார் பூட்ட அப்படி அவர் மேல இறைச்சியை வச்சார் குடும்பத்தவரே சாப்பிட்டு குடும்பத்தவரே சாப்பிட்டு நீ சாப்பிடுறா போச்சா குடிமித்தேவர் சாப்பிடு நீ சாப்பிடு குடிமித்தேவர் சாப்பிடும் டக்கு டக்குன்னு மறையுது மறந்துடாதீங்க. சிவபெருமான் வந்து இலை போட்டு உட்கார்ந்து மாம்சத்தை துண்டு சாப்பிட்டாருன்னு சொல்லிடாதீங்க பெரியவன் தப்பிங்க. சிவபெருமானே சாப்பிட்டுட்டாருயா நம்ம சாப்பிட்டாங்க. அதனால அவருடைய திருவிழத்துக்கு ஏற்றபடி அவர் ஒன்பது போல மறைத்தார். கவனிக்கணும்
சிற்றுடனான அற்புணத்துல பாத்தீங்கன்னா சீராளி கரியமை சுற்றி எல்லாம் படைச்சாச்சு. தலைக்கறி எங்க கிட்ட இந்த சந்தனத்தை அலைமுனம் வச்சாச்சு, சாப்பிடல மறைஞ்சாரு. அதனால சிவபெருமான் வந்து டச் பண்ண மாட்டேன். சைவன் சைவன் தான் அவருக்கு பக்கத்திலே வராது அலஞ்சி, சைவன் தான் அவருக்கு சிறப்பு. ஆக சைவ சமயத்தின் தலைவர் சிவபெருமான் அசைவத்துக்கு தொலைய மாட்டார். அவரையும் நம்மளாம் சொல்லாமா, மிருகப்பெருமான வணங்குறவர்கள் கோழிக்கறி சாப்பிடலாமா? கோழி கொடியோன் காண்க திருமுருகன் காட்டுப்படையது இப்படிதான். மயிலே கறியை சாப்பிடலாமா? மயில் மீது வந்த அழகன் முருகப்பெருமான் சரி பேர போங்க. ஆகவே குடும்பத்தேவர் அருமையாக இவர் படைத்த அந்த மாம்ச துண்டுகள் எல்லாம் சந்தோஷம். அதுக்குள்ள இரவு நேரம் ஆயிடுச்சு, பூஜை முடிஞ்சது, நேரம் அதிகாம ஆயிடுச்சு. உடனே பார்த்தா, அப்பா உன்னை இந்த காட்டில உழைவு பெறுகின்ற மிருகங்கள் எல்லாம் உன்னை கடிச்சு தின்றக்கூடாது, அதனால இன்று முதல் உனக்கு காவல் நான் கையில பில்ல நல்லா அருமையாக ஏந்தி கொண்டார். அதுல அம்ப மாட்டி வைத்துக் கொண்டார். அவர் சுத்தி சுத்தி வர இரவு முழுக்க மருந்து இரவு முழுக்க அந்த பணி செய்ய. ஆகவே அன்று அவர் உணவு இருந்தல, அவர் ஓய்வெடுக்கல, தண்ணீர் குடிக்கல, எல்லாமே கொடுத்து நல்லா சிந்தனை அங்க போயிடுச்சு. அன்று இரவெல்லாம் காவல் காக்கிறார். அவருக்கு குழந்தை மாதிரி இந்த குழந்தைய, ஏன்னா அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களுடைய குடும்பம் அவருக்கு தெரியும், அதனால யாராவது கடிச்சிடக்கூடாத குடும்பத்தவர் என்று அதற்காக சுற்றி சுற்றி சுற்றி வர்றாரு. சூரிய வெளிச்சம் வந்துருச்சு, பகல் கதிரை வந்தாச்சு. சரி அவருக்கு பசி வந்துடும், எனக்கு சாயந்தரம் சாப்பிட்டு திரும்ப புதுசா அடுத்தது நீ வைத்து கொண்டு வந்துடல. கொஞ்ச நேரத்தில் இரண்டாம் நாள் அவர் போற, கொஞ்ச நேரம் கழிச்சு சிவகோசரியார் வர. அந்த பெருமானை நாள்தோறும் சிவாகமம் மறுபடி பூஜை பண்ற சிவகோசரியார் வர. அவரு எலும்பும் மாம்சத்துண்டா கிடக்கு, அனுசிதம் அனுசிதம். பாவம் பாவம், யாரோ வேடர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க அனுகிறார். ஒரே ஒரு கம்பு எடுத்து வந்து அதை பூரா கைக்கு தொடாம அதை பூரா அகற்றிட்டு திரும்ப குளிச்சுட்டு வந்து நல்ல உரிய மந்திரங்கள் பிராயச்சித்த மந்திரங்களை சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் சாத்தி நேவேந்திரம் பண்ணி, சுவாமி ஏதோ எனக்கு தெரியாம இதை நடந்துருச்சு நம்பிக்கைன்னு சொல்லி இந்த சிவகோசாரியாரை மறந்துடக்கூடாது. சிவபெருமான் அருள் பார்த்துருவாங்க. அவர் சில பேர் இழிவா பேசுவாங்க, ஆகம மரப்படி பஞ்ச பூஜை என்ன ஆயிடுச்சு, சிவபெருமான் அவருக்கா காட்சி கொடுத்தாரு, மாமிஷம் பிடிச்ச கண்ணப்பனார் தாயா காட்சி கொடுத்தாரு, அதனால எல்லாரும் சாமியை தொட்டு பூஜைலாம். சிவகோசரியார் பிராமணர், அவருடைய பூஜையை விட வேடராகிய கண்ணப்பனுடைய பூஜை தான் சிவபெருமான் உங்க சிவபெருமான் ஏற்றிருக்கிறார், அதனால எல்லா சாதிக்காரனும் மூலசாமி போகலாம், அவங்க பூஜை விடலாம் என்றெல்லாம் பேசுகிற கூட்டம் இருக்கு. பெரிய புராணத்தை அறிவை ஒவ்வொரு அடியா படித்து அதை புரிஞ்சுக்கணும்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அடைக்கலப்பத்து. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வெறுப்பனவே செய்யும் என் திருமையை நென் பெருமையினால் பொறுப்பவன் அரா பூண்பவனே, கொங்கு கங்கை தடை தெருப்பவனே, என் திருவருளான் என் பிறவியை வேர் அறுப்பவனே, உடையாய் அடியேன் உன் அடைக்கலம். இங்கே உடையாய் இந்த உடையாய் என்று சொல்றது ரொம்ப முக்கியமானது. உடையவனே எல்லாவற்றுக்கும் உடையவன். ஆகவே அந்த அடிமைகள் உயிருடையவைகள், உயிர் இல்லாதவை உடம்பு. அந்த வகையிலே வெறுப்பனவே செய்யும் என் திருமையை, என்னுடைய பழக்கம் விருப்பம் இல்லாத வெறுப்பு செய்யதான் என்னுடைய பழக்கம். வெறுப்பனவே செய்யும் என் திருமையை என் வெறுமையினால் பொறுப்பவனே. நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். ஒருவர் தவறு செய்தால், திருப்பி தவறு செய்தால் ஒரு நாய் குறைக்கிறது, திருப்பி ஒரு நாய் குறைக்கிறது, வித்தியாசம்லாம் இருந்துச்சு. நான் ரெண்டாவது தப்பு செய்தாலும் அது முடியவில்லை, நான் ரெண்டாவது தவறு செய்யவில்லை. திருவள்ளுவருடைய நோக்கமே மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியால் வென்று விடல். நம்ம பிரச்சனை ஏன் வருது? அவன் முதல் அடிச்சான், ஆகவே நீ ரெண்டாவது அடிச்சா போலீஸ்காரன் அவன் அடிச்சா திரும்பி அடிச்சா சரியா போ. ஆகவே அடியவன் சொன்ன முதல்ல அடிச்சா ரெண்டாவது அடிச்சான பார்க்கக்கூடாது. தாம் தம் தகுதியான் நின்று விட அது மிகுதியான் மிக்கவை செய்தாலும் அது சொல்வது அருமையாக உண்டு. செருக்கினான் செய்வான், அறியாமையில் செய்வான், அவன் தெரியாது. சில சமயத்திலே சில பேர் தவறு செய்யும் போது விளைவுகளை தெரியாமலே செய்வார். அப்புறம் அது பின்னால் நான் தெரியாது, நான் தெரிவிக்க மாட்டேன், இப்படி வரும் தெரிஞ்சால் செய்ய மாட்டேன்மா. ஆனால் அவ்வாறு செய்தாலும் நீ என்ன செய்யணும்னு கேட்டா தாம் தம் தகுதியான் நன்றி. ஆகவேதான் பெருமையினாய் பெரு என் பெருமையை என் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை கடை செலுத்தவனே. அந்த கங்கையானது வெகு வேகமாக வந்தபோது அதனுடைய அந்த வேகத்தை கணித்தவன் இந்த உலகமானது எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு கங்கையை தடுத்து ஆட்கொண்டவனே. அங்க அந்த இதில் சொல்வார், ரொம்ப அழகா சொல்வார். வந்து ஆடாமே கங்கையை வைத்தார், ஆடாமே கங்கையை வைத்தார். அந்த ஆட ஆரம்பிச்சா இது நம்மளுக்கு தாங்காது. ஆகவே திருஞாசனம் தான் சொல்வார் இந்த இதுல. ஆமா, கருத்து வரும் கங்கை தானே தமிழ் ஆடாமின்னு இந்த திருப்புள்ளிற்கு வேறு ஒரு தேவாரத்தை சொல்வார். ஆடாமி கடையை வைப்பார், அது ஆட ஆரம்பிச்சா நம்ம தாங்க முடியாது. ஆகவேதான் அங்கே திருமையை நீ பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, அறான்னா அது பாம்பு, பாம்பு பூண்பவனே, கங்கை சடை செருப்பவனே. கங்கையுடைய சடையை, கங்கையை தன்னுடைய சடையிலே தாங்குபவனே, அதனுடைய வேகத்தை தாங்கி நம்முடைய அந்த உலகத்துக்கு பயன்படுமாறு செய்தல். அது கங்கையை, கங்கை கரை செல்பவனே, என் திருவருளால் என் பிறவியை வேறு அறுப்பவனே. அதான் முக்கியம். இந்த பிறவியை ஏன் அறுக்கணும் நமக்கு, அது அந்த கேள்வி கேட்கணும். அது திருவள்ளுவர்கிட்ட கேட்கிறாங்க, துன்பம் எனக்கு போகணுமா? அவ கேட்கிறாரு, உனக்கு எவ்வளவு துன்பம் போகணும், துன்பம் போகணுமான்னு கேட்ட 50% போனா போதுமா துன்பம் இல்லைங்க, 90% துன்பம் போனா போதுமா இல்லைங்க, யாதெனின் யாதெனின் நீங்கியான்.

0: அவர் சொல்றாரு, உனக்கு என்ன எவ்வளவு துன்பம், நீங்க நீதான் முடிவு பண்ணணும். ஆகவே முழுமையாக நீங்க விடுமானால் தலைப்பட்ட அர்ஜீரத்துடன் தான் தலைப்பட்ட அந்த ரெண்டு பாட்டையும் நீங்க இழைச்சி பார்க்கணும். வந்து யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதன் நிழல் துன்பம் இதிலிருந்து இதிலிருந்து துன்பம் வேண்டாம் என்று சொன்னால் அந்த பொருளின் மேல் அந்த பொருளின் பெயர் நீ பற்றிவிடு. ஆகவே எவ்வளவு துன்பம் நீங்கள் நீ தான் புரியப்படணும். இதுக்கு முழுமையா நீங்கள் சொன்னா தலைப்பட்டா தீர துறந்தார். இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் தொடர்பு இருக்கு. தீர துறந்தார்னா நீ 99% விட்டுட்டு 1% நீ பற்றி வச்சிருந்தீங்கன்னா அந்த 1% பிறகு 9% ஆகும், பிறகு 90% ஆகும். இந்த சன்னியாசி கதையை ஆரம்பிச்சுனால ஆகவேதான் அங்க பிறவியை வேறு அறுப்பவர்கள் பிறவி ஏன் நீங்க வேண்டும் என்று சொன்னால் பிறந்தால் துன்பம் தவிர்க்க முடியாது. பிறந்துட்டோம்னா துன்பம் தவிர்க்க முடியாது. அதாவது கர்மத்தை பற்றி நம்ம நல்லா பண்ணியோம்னா செய்வதற்கு முன்பு உரிமை இருக்கிறது. ஒரு வகையில் செய்யலாம், வேறு வகையில் செய்யலாம், செய்யாம இருக்கலாம். கர்மத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் அது. பல சமயத்துல தவறா புரிஞ்சுக்கணும், அது நம்ம சைவத்தையே நம்ம தவறா புரிஞ்சுன்னு இருக்கிறோம். ஒரு வகையில் செய்யலாம், வேறு வகையில் செய்யலாம், செய்யாம இருக்கலாம். செய்யாம இருக்கிறது ஒரு ஆப்ஷன். பல சமயங்கள்ல வேகமாக தவறு செய்து விட்டு பிறகு சாவதானமா காலப்படுவான், அவசரமா செய்துட்டு அது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, மேரி இன் ஹேஸ்ட் ரிப்பெண்ட் அ ஸ்டேஷன், வேக வேகமா திருமணம் செய்து கொண்டு பிறகு காலம் கூறாகவும் சாவதானமாக கவலைப்பட்டு அது மாதிரி ஒரு வகையில் செய்யலாம், வேறு வகையில் செய்யலாம்.
1: அவனை சொல்வாரே அவசைப்படுவாரு
0: ஒரு வகையில் செய்யலாம், வேறு வகையில் செய்யலாம், செய்யாம இருக்கலாம். சில அரசியல்வாதிகள் சில சமயத்தில் காமர்ஸ் நோ காமர்ஸ் வாங்க, அது பரவாயில்ல. நோ காமர்ஸ் சொன்னாங்க, அந்த நேரத்தில் தப்பிச்சுக்கலாம். பிறகு யோசிப்பா சொல்லலாம் வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டு கஷ்டப்பட முடியாது. அந்த கர்மம் என்பது செய்வதற்கு முன்பு உரிமை இருக்கிறது. ஒரு வகையில் செய்யலாம், வேறு வகையில் செய்யாம இருக்கலாம். ஆனால் எப்படி செய்கிறோமோ அதை செய்யாம இருக்கிறோமோ அது நம்மை கட்டுப்படுத்துகிறது. செய்யாம இருந்தாலும் கட்டுப்படுத்தும், செய்தக்காத செயக்கடும் செய்தக்க செய்யாமையான கடும். ஆகவே அங்க பிறவியை வேறு அறுப்பவர் பிறவி ஏன் அறுக்கணும்னு சொன்னா துன்பம் வேண்டாம் என்று சொன்னால் பிறவியை அறுக்கணும். துன்பம் அர்த்தத்துக்கு அறுவாருக்கு வந்து போட்டேங்கன்னு பிறவியை வாழ்க்கணும், தப்பு இல்லை. துன்பமே கொஞ்சம் கூட வரக்கூடாதுன்னு சொன்னா தலைப்பட்டா தேவைப்பட்டாதான். ஆகவேதான் அங்க பிறவியை வேறு அறுப்பவனே உடையாய் அடியேன் அழைக்கிறேன். பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான், சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான், மலரோம் நெடுமான் அறியாமல் என்று அரும் பெருமான் உடையாய் அடியேன் அழைக்கிறது. இங்கேயும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்ற திருக்குறள் கற்றுதான் சொல்றாரு. என் பிறவியை வேறறுத்து பெரும்பெருமான் பெரிய பெருமான் பெரிய பெருமான் அடிகளேன் பாடுவார் சமந்திரம். ஆகவே பெரிய பெருமான் ஆகவே வேறறுத்து பிச்சு என்றால் பித்துதான், பெத்த மனம் பித்துன்றாங்க இல்லையா, அந்த இடத்துல பெத்த மனம் பித்துன்னா அன்பு மிகுதி. பிள்ளை மனம் கருது பெத்த மனம் பித்துன்னா அன்பு மிகுதி. ஆகவே அன்பு மிகுதினாலே அது பையன் செய்கிற கருதுன்னா கருதா தெரியாது. இங்கே பிச்சுன்னா அன்பு விருதி, பெரும் பிச்சு தரும் பெருமான். ஆகவே அன்பு விருதியாக உள்ள அன்பை பெருமான் தருகிறான். பெரும் பிச்சு தரும் பெருமான், சதுர பெருமான், சதுர

0: திறமை உடையது. இந்த உயிர்களை எவ்வாறு கடைத்தேற்றவற்றது தெரியும். அதுல நீங்க ஜோதிடத்துக்கு சொல்லும் போது அந்த இச்சையில வேறுபாடு கிடையாது. எல்லா உயிர்களும் வீடு பேறு பெற வேண்டும் என்பது வேறுபாடு கிடையாது. ஆனா எல்லா உயிர்களும் வீடு பேறு பெற வேண்டும் என்பதை எவ்வாறு செயல்படுத்துவது என்று சொல்லும் போது எந்த உயிர் எங்க இருக்கிறது அங்கிருந்து அந்த உயிர் எடுக்க முடியும். ஆகவே கிரியையிலே வேறுபாடு உண்டு, ஞானத்திலே வேறுபாடு உண்டு, ஆனால் இச்சையில் வேறுபாடு கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, எல்லா உயிர்களும் வீடு பேறு பெற வேண்டும் என்பதிலே இறைவனுக்கு வேண்டுகோள் கிடையாது. ஆனால் அதை எவ்வாறு செயல்படுத்துவது? செயல்படுத்தும் போது கஜாதன் என்ற ஆன்மா எங்க இருக்காரோ அங்கிருந்து அவர் எடுக்க முடியும். நீ அங்கிருந்து ஜம்ப் பண்ணு அங்கிருந்து உனக்கு சொல்ல முடியாது. திருமறை செல்வன் என்ற ஆன்மா எங்க இருக்கு? அங்கிருந்து எடுக்க முடியும். ஆகவே கிரியை ஞானம், நமக்கு எந்த கிரியை இருக்கிறதோ எந்த ஞானம் இருக்கிறதோ அங்கிருந்து நம்ம பேச முடியும். ஆகவேதான் அந்த சிவம் சக்தி சாதாசியம் ஈஸ்வரன் சுத்தத்தை வரும்போது அந்த இச்சையிலே வேறுபாடு கிடையாது, கிரியையிலே ஞானம் வேறுபாடு உண்டு. ஏன்னா அது செயல்படுத்துகின்ற முறையிலே வேறுபாடு இருந்தாதான் முடியும். இந்த விகிருந்தன்னு சொன்னா இருக்கும் வெறும் வேறுபாடு உடையதுன்னு சொன்னா இந்த வேறுபாடு தான் விகிருதன் என்று சொல்ல வேறுபாடு உடையவன். வேறுபாடு உடையவன்னா இந்த வேறுபாடு தான். எல்லா உயிர்களும் வீடு பேறு பெற வேண்டும் என்ற அந்த நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அதை எவ்வாறு செயல்படுத்துவது அது வேறுபட்டு தான் செய்யணும். ஏன்னா அந்த உயிர் அங்கிருந்தான் எடுக்க முடியும். அதனுடையதான் அதனுடைய கிரியை பார்க்க தான் செய்ய முடியும் என்ற அந்த கருத்து தான். ஆகவேதான் பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான். இங்க சதுர பெருமான் சொன்னா வேறுபாடு உடையவன், சதுரப்பாடு உடையவன். சாமர்த்தியம் சொல்ல முடியா அதான் சாமர்த்தியம் தான். சதுரப்பாடு என்பது சாமர்த்தியம் வரும். சதுரப்பாடு சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான். அதான் இவ்வளவு பெரிய பெருமான் என்னை தேடி என் மனத்துள்ளே வருகின்றான். நமச்சிவாய பண்டத்துல அப்பர் பாடுவார், நாடினேன் நாடிக்கு நமச்சிவாயவே, நான் நாடுகிறேன், நான் நாடுவதற்கு முன்பே நமச்சிவாய என்ற பெருமான் அவர் என்னை நாடினான். நாடினேன் அந்த நாம படிக்கும் போது நம்ம அப்படியே படிச்சு போவோம். அது குறித்து எண்ணி பார்த்தோம்னா தான் அந்த சைபர் சித்தாந்த அறிவோடு எண்ணி பார்த்தோம்னா நாடினேன் நாடிக்கு நமச்சிவாயவே, நான் நாடும்போது நமச்சிவாய என்ற பெருமான் என்னை நாடி வந்தான். அதுதான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான். ஆகவே என் மனத்தினுள்ளே வரும் பெருமான்னா நாடினே நாடு அமைச்சிவாயதே என்று அப்பர் பெருமானுடைய அந்த அடிகளை இங்கே இழைச்சி பார்க்கணும். என் மனத்துள்ளே வரும் பெருமான் மலரோன் நெடுமாள் அறியாமல் என்று அருந்தெருமான். இங்க வேற எதுவுமே இல்லை. பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தாழ்த்துவது கைவர்களுக்கு நோக்கம் இல்லை. திருவருள் பெற வேண்டுமானால் வெறும் கல்வி போதாது, திருவருள் பெற வேண்டுமானால் வெறும் செல்வம் போதாது. இங்க சிவஞான சித்தியார்ல ஐந்தாவது பாட்டுக்கும் ஆறாவது பாட்டுக்கும் ஒரு உறவு இருக்கு. அது கே சிவராமன் என்ற பேராசிரியர் ரொம்ப அழகா விளக்குவார். அறையினால் அயனால் மனத்தால் வாக்கால் மற்றும் அளவினாலும் கூறுணவாகின்ற இறைவனார் கமலபாதம் வரும். இறைவனாருடைய கமலபாதம் மறையால் அறிய முடியாது, அயனால் அறிய முடியாது, வாக்கால் அறிய முடியாது, மனத்தால் அறிய முடியாது, அழகினால் அறிய முடியாதுன்னு சொல்வார். அடுத்தபடியா அடுத்த பாட்டுல சொல்ல தெரியுமா, திருவருள் இல்லாத போது இவையெல்லாம் உனக்கு பயன்படாது. திருவருள் வரும்போது முன்பு எவை எவை பயன்படவில்லையோ அவையே பயன்படும். அதனால்தான் எனக்கு நேற்று மனம் பயன்படல இன்னைக்கு பயன்படாதுன்னு சொல்லக்கூடாது. திருவருள் எப்ப வரும் நமக்கு தெரியாது. நாம் காத்துக்கொண்டே இருந்தால் திருவருள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நேற்று அனுபவத்தை இன்று நாம் கொள்ளக்கூடாது. ஏன்னா நாளும் நாள் உயர்வதோ நன்மையை பெறுவரே. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை படிக்கின்றவர்கள் வாழினான் வேலினான் மால்வரை எடுத்த பின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காணப்பே தலையினால் வழங்குவார் நாளும் நாள் உயர்வதோ நன்மையை பெறுவார்கள். நேற்றை விட இன்று நமக்கு திருவருள் உயர்ந்திருக்கிறது, வந்திருக்கு. ஆகவே நேற்று நடக்காத நீ நடக்கும், ஆகவே நேற்று நடக்கிறீங்க, ஆகவே இன்னைக்கு மாத்திரம் எங்க நடக்கும் போதுன்னு எண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய பாடம். நேற்று நடக்கவில்லை கைவனுக்கு, ஆகவே இன்னைக்கு நடக்காத முடிவு பண்ணக்கூடாது. ஏன் தேவாரத்தை படிக்கிற கைவன் நாளும் நாள் உயர்வதோ நன்மையை பெறுவான். நாளும் நாள் டே பை டே, நேற்று கூட இன்னைக்கு நமக்கு நன்மை கிடைக்குது. எழுந்த உடனே படிக்க வேண்டிய பாடம் நான் இந்த போர்டோட எழுதி போட்டிருக்கேன். நாளும் நாள் உயர்வதோ நன்மையை பெறுவார். எழுந்த உடனே நிலைமை மோசமா இருக்கலாங்க, ஆபீஸ்லயும் நிலைமை மோசமா இருக்கலாம், வீட்டிலையும் மோசமா இருக்கலாம். ஆனாலும் எப்படிப்பட்ட மோசமான நிலைகளையும் சிவபெருமான் திருவருள் நம்மை காப்பாற்றும். எழுந்த உடனே திருநீரை பூசி, முகத்தைகள் திருநீர் பூசி, இந்த பாட்டு நாலு நாலு வரி தெரியாவிட்டாலும் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே, இந்த நாலு சீர் தான். நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே, நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே என்று சொன்னா, இறைவனை வேண்டுகின்ற வேண்டலானது கஷ்டமான சிக்கலிலிருந்து நம்மை விடுவிக்கும், விடுவித்திருக்கிறது. இன்னைக்கும் விடுவிக்கும், நாளைக்கும் விடுவிக்கும், ஏன்னா எற்றைக்கும் திருவருள் உடையே. ஆகவேதான் இங்கே நாமும் அந்த அந்த திருவருள் இல்லாத போது மறை, அயம், மால், மனம் இவை எல்லாம் பயன்படாது. ஆனா அருளினால் ஆகமத்தே அறியலாம். திருவருள் வந்துட்டா முன்பு எவை எவை பயன்படவில்லையோ அவையவையே பயன்படும். ஆகவே நேற்று நடக்கலை இன்னைக்கு நடக்காது எனக்கூடாது. திருவருள் என்பது அது ஃப்ளோ ஆஃப் த கரண்ட், அது கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு, அது ஸ்டாக்னேஷன் மாற்றம் இல்லை, எப்போதும் நம்ம உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. திருவருளோடு தொடர்பு கொண்டு விட்டால் திருவருளுக்கு உள்ள அந்த வலிமை நமக்கு உண்டு. நமக்கு ஏன் வலிமை இருக்குன்னா, ஆன்மா என்ற முறையிலே வலிமை இல்லை. ஆனால் திருவருளோடு தொடர்பு கொண்டால் திருவருளுக்கு உள்ள வலிமையை இறைவன் அவளால் நாம் பெறலாம். அனைவரும் நாளும் நாள் உயர்வதோ நன்மையை பெறுவோம் என்ற அந்த வகையிலே நாம வரும் பெருமான் மலரோம் நெடுமாதறியாமல் என்று அருந்பெருமான் உடையாய் அடியேனும் அடைக்கலாம். பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நீ கடல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இளர் கடல்வாய் சுடி சென்று மாதர் திரை புற காம துறவெறிய அழிகின்றனன் உடையாய் அடியேனும் அடைக்கலாம். இனியும் அங்க வான் சொன்னா திருவருள், வானம்னா அந்த தானம் மாத்திரம் இல்லை, வான் என்றால் திருவருள். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம்னா வான், சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தும் நின்று வருது இல்லையா, அதான் வான். அந்த வான் தான் வந்து நகர ஆகாசம் என்று ஆன்மாவுடைய உள்ளேயும் இருக்குது, அதாவது இதயத்திலும் இருக்கு. சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம் அங்க மாத்திரம் இல்லை, இதயத்திலும் இருக்கு. நகர ஆகாசம் பேர் அது. அதுதான் திருவண்ட பகுதியில் முதல்ல என்ன பாடுறாரு மாணிக்க வாசகர், தில்லை மூதூர் ஆடிய திருவடி திருமுகமா தான் அடையா, கல்லூரில் எல்லாம் பயிரலனாகி சிதம்பரத்தை ஆடுகின்ற நடராஜா ஒவ்வொரு உயிரிலுமே ஆடுகின்றான். ஆகவே நடனத்தை சிதம்பரத்தில் மாத்திரம் பார்த்தா போதாது, நம்முடைய உடலிலே பல உயிர்களில் எவ்வாறு பயின்றனர், அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பலகால் பயிற்சி உடையவனாக இருக்கிறான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயர் எல்லாம் பயின்றனன் ஆகி, ஆக நடனத்தை நடராஜாவை அந்த சிதம்பரத்தில் பார்த்ததோடு கூட நாளும் நாள் உயர்வதோ நன்மையை பெறுவதே என்று தேவாரத்தை பாடி உயர்வை பெற்று நம் உள்ளத்திலே பார்க்க வேண்டும். உள்ளத்திலே பார்த்தோம் தகராகாசம்னு பேரு. அதே வேதத்திலே தகராகாசம்ன்றாங்க. அது சிற்றம்பரத்தில் சிற்பரம் யமமாகும் சிற்றம்பரம்னு சேக்கலால் பாடுறார். அது எல்லாம் ஒண்ணுதான், தகராகாசம் சிற்பர உயமமாகும் சிற்றம்பரம். ஆகவே அந்த சிதம்பரத்திலே ஆடுகின்ற ஆட்டத்தை நாம் உள்ளத்திலே பார்க்கணும். உள்ளத்திலே பார்க்கும்போதுதான் சிதம்பரத்திலே ஆடுகின்ற ஆட்டம் நமக்கு பயனுடையதாகும். இல்லாட்டி நல்லா ஆடுறாங்களே பிரமாதமா ஆச்சுன்னா உனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் நல்லா இருக்காரு, கோபுரத்து பேருக்கு பேசி அப்புறம் தீர்த்தத்தை பேரு பேசி நமக்கு என்ன நன்மை? ஆகவே நம்ம உள்ளத்திலே எவ்வாறு இருக்கிறார் திருப்பி திருப்பி அந்த அழுக்காறு அவாவே இன்னும் நீங்க வேண்டும். நடராஜருடைய அந்த நடனத்தை பார்த்ததனுடைய பயன் அழுக்காறு அவாவே இன்னும் நீங்க வேண்டும். நீங்கள் என்ன அவர் ஆடி அவருக்கு நீ சொல்லி பெருமை வர வேண்டிய ஏற்கனவே இருக்கு, அது போதும். ஆகவே நாம் பயன் கொள்ள வேண்டுமானால் நம் வாழ்க்கையோடு சைவ சித்தாந்த ஒன்றுகளை இணைத்து பார்க்க வேண்டும். அதுக்கு திருக்குறள் தான் அடிப்படை. ஆகவே அறம் ஒல்லும் வகையால் எல்லாம் அறம் செய்ய வேண்டும். ஒல்லும் வகையெல்லாம் அறவினை ஓவாதே செல்லுமா எல்லாம் செய்யணும்னா அந்த இறைவனை வழங்கும் போதே அந்த அறம் என்பது நாங்க சைவ சித்தாந்தத்தில் ஞானாமதம் என்று சொன்ன அறம் இந்த சொல் அந்த உறுதிப்பொருள் ஒன்றாம் மாதம் பயன்படல. அறத்தின் விருப்பு சிறப்புடன் வரும்போது இங்க தர்மத்தை பற்றி பேசல, இங்கு ஆன்மீக உண்மைகளையும் அறம் என்ற சொல்லால் சைவ சித்தாந்தம் பயன்படுத்துகிறது. அதை பயன்படுத்த ஞானாமிர்த ஆசிரியர் அங்க வர்ற ஆறாவது பாட்டு அத மறைமுறை நாங்கள் வரும். அதுல அந்த அறத்தின் விருப்பு சிறப்புடுங்க அந்த வர அறம் வந்து அறம்பொருள் இன்பம் என்று அதை ஒண்ணு இல்லை. அறம்பொருள் இன்பம் வீடு என்று நான்கையும் குறிக்கின்ற அறம் தான் அந்த புலப்படுது. ஆகவே அந்த சொல்லே அறம் என்ற சொல்லே சைவத்துல பிராட் பண்ணியிருக்காங்க, பிராடம் பண்ணியிருக்காங்க. வெறுமனே உறுதிப்பொருள் ஒன்னா மாத்தி கொள்ளாம எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக உள்ள ஆன்மீக உண்மைகளையும் அறம் என்று சொல்லாதே சைவ சித்தாந்தத்திலே பயன்படுத்தியிருக்கார்கள், செமஞானுபவத்துக்கு முன்னே பயன்படுத்தியிருக்கார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆகவே துன்ப புயல் வெள்ளம் அது வெள்ளம் மாதிரி வருது, அது துன்ப புயல். துன்ப புயல் வெள்ளம் அது பொழிகின்றது. அது கொஞ்ச நஞ்சம் வர்ற கஷ்டம், அது கொஞ்ச நஞ்சம் இல்லை. பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கடல் புனை கொண்டு உன்னுடைய திருவடிகளையே ஆதாரமாக கொண்டு அது பிறவி பெருங்கள் அப்படிந்து பார்த்த அந்த கருத்து தான். நீ திருவடியை ஆதாரமாக கொண்டு இழுகின்ற அந்தர்கள் அது வாழ்கின்ற அந்தர்கள் ஏறினர் வான் அந்த திருவருளை பெற்றார்கள். வான்னா ஏறினர், வான் ஏறினர் யான் இடற்கடல் வாய் அவங்கெல்லாம் அந்த திருவருள் பெற்றாங்க. நான் தெரியும் தெரியுமா, நான் இடற்கடல் வாய் சுழி சென்று மாதர் திரை புற காமத்துடா எறிய அடிக்கின்றன அவங்க வான் எறுகிறார்கள், நான் இங்கே அடிக்கின்றேன். ஏன் அந்த அவன் வெகுளி பிறகு காமம் அந்த அழிக்கிறேன் உடையால் என் அடைக்கலமே அறிவியல் அடைக்கலமே என்னை காப்பாற்றுவதும் சொல்றார். சுருள் பொடி கூழையர் மறந்து இங்கு இருள் புரி ஆக்கையிலே கிடந்து இட்டதன் மை தளங்கள் வெருள் புரி மாநில நோக்கிதன் பொங்க இன்னொரு பெருமான் அருள் புரியாய் உலக முளையால் அடியேறி உள்ள அடைக்கலம். இங்கும் சுருள் புரி கூழைய தூழலிப்பற்று. இங்கே அங்கே வாழ்க்கை துணைநலம் என்று சொல்லும்போது திருவள்ளுவர் மனைவியுடைய நன்மைகளை பேசுகிறார். ஆகவே அங்கே தமிழ் பண்பாடே இல்லறம்தான். இல்லறத்தை அந்த அறத்தினுடைய அந்த வரம்பு மீறாமல் நடக்க வேண்டும். அவர்தான் அதுதான் இங்கே அந்த சுருள் புரி குழையர் சூழலில் பட்டு ஒரு திறன் மறந்து அந்த பெண்கள் மூலமாக அவர்கள் மூலமாக நல்லது அறம் செய்ய வேண்டும் என்று பெண் சொன்னா அதை நான் மாற்றணும்னு சொல்ல முடியுமா? பெண் வெளிச்சார்கள் சொல்றாரு, ஆகவே சொல்ல சொல்ல முடியாது. ஆகவே அந்த வரம்பு மீறாமல் இருக்கின்ற வாழ்க்கை, வரம்பு மீறாமல் இருக்கின்ற வாழ்க்கைக்கு ஆணுக்கு துணை செய்ய பெண் துணை செய்யணும், பெண்ணுக்கு ஆண் துணை செய்யணும். ரெண்டு பேர் சமம் தான். வரம்பு மீறாமல் ஒருவரை ஒருவர் பார்க்கப்படுது. அதுதான் வந்து கடைசி வரைக்கு நமக்கு நன்மை கொடுக்கின்ற வாழ்க்கை. அந்த கூழையர் சூழலில் பட்டு உந்திரம் மறந்து, அதான் இறைவனுடைய திறத்தை மறப்பதற்கு ஆணோ பெண்ணோ உதவி செய்யக்கூடாது. இறைவன் அந்த திறத்தை நினைப்பதற்கும் உதவி செய்யணும். அதுதான் இறைவன் திறத்தை அந்த வீடு என்று ஏன் சொன்னாங்க? வீட்டுக்கு நாம் வாழ்கின்ற இல்லத்துக்கு வீடு என்ற பெயர் ஏன் கொடுத்தாங்க? பெற வேண்டிய வீடுக்கு இது வந்து ஒரு அட்வான்ஸ் அச்சாரம் மாதிரி. நாம் பெற வேண்டிய வீடு பேருக்கு இது ஒரு போர்ட்ரேஸ் இங்கிலீஷ்ல முன்னே அனுபவம் தரும். ஆகவே ஒழுங்கா தப்பே கிடையாது. தமிழ் முறையில அந்த இல்லறத்திலே ஒழுங்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் மடாதிபதிக்கு சமமானவர்கள். சில வகையிலே மடாதிபதிக்கு மேற்பட்டவர்கள் தப்பே கிடையாது. அந்த ஒழுங்கு வாழ்க்கை அவர் சுலபம் இல்லை. காமம் சார்ந்த கடைக்கோட்டாறு ஏமம் சார்ந்த மக்களுக்கு வேண்டி அறம் புரி சுற்றப்படு கிழவனும் கிழக்கு சிறந்தது பயிற்றல் இறந்தது பயனை. சிறந்தது பயிற்றல் என்று சொல்றார். சிறந்தது பயிற்றல்னா இறைவனை வேண்டுதல். இங்கே காமம் சார்ந்த கடைக்கோட்டாறு ஒரு 80 வயசுல கிழவனும் கிழவினா கிழவன் வயசானவன் அர்த்தம் இல்லை, உரிமை உடையவன் உரிமையுள்ள அர்த்தம். 80 வயசுல ஒரு தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து என்ன சொல்றாங்களா? காமம் சார்ந்த கலை கொடுத்தாலும் ஏமம் சார்ந்த மக்களுக்கு வேண்டிய அவர்களுக்கு மக்கள் பாதுகாவலாக இருக்க வேண்டும். சில இடங்களில் அதான் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு இவர் தான் காரணம். இவரு காரணம் வழக்கு வழி முறையில் வர்த்தா ஒழுங்கா இருக்கும். ஏமம் சார்ந்த மக்களுக்கு வேண்டி அறம் புரி சுற்றம் கூட கிழவனும் கிடைக்கும். அறம் புரிக்கிறத சுற்றம் வேணும். கிழவனும் கிழக்கும் சிறந்தது போய் திருமணம் என்பதே அந்த வீடு பேரு பெறுவதற்கு ஒரு வாயு. ஆகவே ஆண் பெண்ணுக்கு துணை செய்யணும், பெண் ஆணுக்கு துணை செய்யணும். அப்படி வாழலாம், வாழ முடியும். சைவர்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கேயக்கரசையை அறிபடி வாழ்ந்தாங்க. அவனுடைய கணவன் வந்து நீங்களை பார்த்தா கண்டு முட்டை ஆயிடுவான். அதுதான் இவன் குழந்தை வந்து மார்பிடில் பூசி இவன் கொள்கை விடல. நெத்திரி பூசி இருக்கும் மார்பிடில் பூசின்னு மங்கையர்கரசி பத்திரிக்கை வரும் உண்டு. மங்கையர்கரசியா மார்பிடைய திருநீர் பூசி இருக்கா? ஆகவே கொள்கையை விடாமலே நாம் கணவன் மனைவியாக இருக்க முடியும். ஆனா பிறகு அவரை மாத்திட்டாள். அது மாதிரி தான். ஆகவே கொள்கையை உனக்கு ஒரு கொள்கையில வச்சுக்கணும். ஆனா அதை போஸ்ட் பண்ணக்கூட அப்படின்னா 4வது வட்டத்துல நல்ல கொள்கை வரும். ஆகவே இங்க பெண்களை பற்றி சொல்லும் போதே நம்ம வந்து அது நெகட்டிவா இருந்த அவசியம் இல்லை. அம்மையை இருக்கிறது யாரும் பெண் தானே. நம்ம அந்த அம்மா என்னன்னா சைவமே கிடையாது. இப்போ அங்கே இருக்கிறது யார் என்று ஒரு அம்மா இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் சைவமே கிடையாது. எல்லாமே வைணவம் மட்டும் இருக்குது. அந்த சமணம் அப்படி இருக்கும்போது பௌத்தம் இருக்கும்போது இந்த ஒரு ஒன்மேன் போர்ட்டு வாங்க அந்த கௌரவம் இல்லை. இந்த கல்கத்தாவில் நவகாலியில் பெரிய கலவரம் ஒன்றுமே யாரும் அடக்க முடியல. அப்புறம் காந்தியடிகள் போனார், அப்ப லார்ட் மவுண்ட்பேட்டர் சொன்னார், ஒன் மேன் போர்ஸ் பெரிய பெரிய பிரிட்டிஷ் ஆர்மியால அடக்க முடியாததை நமக்காளியதே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே நடந்த அந்த போராட்டம், அந்த சுதந்திர சிந்தனை ஒட்டி காந்தியடிகள் ஒருத்தர் போறாரு, போகும்போது செருப்பு போடுறதுயா. நீங்க ஏன் செருப்பு போடுறதுன்னா, நான் கடவுள் சரிதானத்துக்கு போகிறேன். நம்ம கற்பா கபாலீஸ்வரர் அந்த லிங்கத்தில் மாத்திரம் கடவுள் இல்லைங்க, கற்பகம்பாடு மாத்திரம் இல்லை. காந்தியடிகள் அந்த இந்து முஸ்லீம் போராட்டத்தை அடக்குவதற்கு போகும்போது செயற்கும் போடல, போராடம்லாம் பாட்டிலோடு சண்டை போது அதான மேலும் வேணும் பாட்டிலோடு. இவருக்கு சிரிப்பு போட போன நெருப்பு வச்சாருந்தான மாநாட்டாரான். நான் இறைவன் சரிதானத்துக்கு போகிறேன், இந்த இறைவன் தான் எனக்கு முதலில் செயற்படுத்தணும். ஆகவே இறைவன் சரிதானத்துக்கு போகும்போது செருப்பட்டு போயா நீ? ஆகவே செருப்பு போடாமலே போனார். மறந்து இங்கு இருள் பொடி யாக்கையிலே கிடந்து ஜெயித்தனா ரொம்ப கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த நஞ்சு போதுன்னு சொல்லுமல்ல, அது மாதிரி எய்த்து போதல் எய்த்தனும் மை தளங்கள் வெறுப்புரி மானன்ன நோக்கி தன் தங்க அந்த மான் போன்ற நோக்கை உடையவனே உமாதேவி அவருடைய பங்கிலே உடையவனே இன்னொரு பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் அடைக்கிறது மாலை மை பாரிய கண்ணியர். அங்க பிரிக்கணுமா, மாலை கண்ணியர் மைப்பாரிய கண்ணியர். ஆகவே மை தழவிய கண் மாண்போன்ற கண்ணுடைய அந்த பெண்களிடம் வன் மத்தில உடைந்து அது மத்து போல மத்து எப்படி தயாரி கிடைக்கிறதோ அப்படி அவர்கள் மேல் உள்ள ஆசையானது எனக்கு வந்து பல வகையாக கஷ்டப்பட்டது. வன் மத்தில உடைந்து வாழியை பாரு தயிர் போல் கலந்தேன், அந்த மத்துக்கப்பட்ட தயிர் போல நான் வந்து கலந்தேன். பல மதத்தால் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன், எப்போதும் வந்து என்னால் வணங்குவன் வர்ணினையேன் ஆழியப்பான் உடையாய் அடியேன் அடைக்கலமே. இந்த ஆழின்னா அறவாழி அந்தனன். திருப்பி திருப்பி நாம அந்த திருமுறைகளுக்கு திருப்பது தான் அடிப்படை. அறவாழி அந்தனன், அறவாழி அந்தனன் சொன்னா இறைவன் திருவருளை கொண்டாதான் பெறவாழின்னா பொருளும் இன்பமும். நம்ம பொருள் இன்பம் இவற்றை வருகின்ற சிக்கல்களை தீர்க்க வேண்டுமானால் அறத்துக்கு கடலாக உள்ள இறைவன் திருவடிதான் துணை. அதான் ஆழியப்பா என்பதை அறவாழி அந்தனன் என்பதோடு எடுத்து பார்க்க முடியும். மின்கணினார் உடம்பும் இடையார் வெகுளி வரையில் அகப்பட்டு பொன்கணனாய் புரள்வேனை புரளாமன் புகுந்தருளி என் கணிலே அமுது கூறி சித்தித்து என் பிழைக்கு இறங்கும் அங்கனே உடையாய் அடியேன் அடைக்கலமே. இங்கே திருப்பி வெகுளி வரையில் அகப்பட்டு வெகுளி தான் நமக்கு பல வகையில கஷ்டம். நம்ம முதல்ல ஒன்று தெரியாது சில பேர் சொல்லுவாங்க, யார் அவருக்கு ஆசையே கிடையாது ஆனால் கோபம் நிறைய வரும். நிறைவேறாத ஆசை தான் கோபம், நிறைவேறாத ஆசை தான் கோபம். ஆகவே கோபம் இருக்குன்னு சொன்னா ஆசை அங்கே கோபம் இருக்கிற அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே அது எனக்கு ஆசை இல்லை கோபம் தப்பு நினைக்கூடாது வந்து அது ஆசை வந்து தானே கஷ்டம். ஏன்னா நிறைவேறாத திருப்பி அதே ஆசை வருது, பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை வைக்கும். ஆசை வந்துட்டா ஒரு ஆசை எண்ணிக்கை நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்ணும்னு தோணுது, அப்புறம் ராத்திரி சாப்பிட்ணும்னு தோணுது, அதான் ஆசை. பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை வைக்கும். அது மாதிரி இங்கே ஆசை வந்தாலும் கஷ்டம், நிறைவேறவில்லையா நான் யார் நிறைவேறுவதற்கு தடுக்கிறார்களோ அவர்கள் மீது கோபம் வருகிறது. ஆகவே ஆசை வராத பார்க்கணும், வந்துட்டாலும் கஷ்டம், வந்துட்டா பிறகு நிறைவேறாலும் கஷ்டம், நிறைவேற விட்டாலும் கஷ்டம். அந்த வகையில் தான் அங்கே மின்கணினால் உடம்பும் இடையார் வெகுளி வரையில் அகப்பட்டு பொன்கணனாய் புரள்வேனை பொருளாமல் புகுந்த அருளி என் கணிலே அமுது கூறி, என் கணிலே அமுது கூறி தீர்த்தித்து என் பிழைக்கு இறங்கும் அங்கனமே. நான் பிழை செய்து மன்னிப்பு கேட்டால் அதற்கு இறங்குகின்ற அந்த தன்மை உடையவரே அங்கனமே உடையாய் அடியேன் அழைக்கலமே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: ஷடத்வ விளக்கம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: குருபியோ நமஃ. ஹரநம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவ. எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த சபையில் சபாத்தியக்ஷராக விளங்கக்கூடிய திருப்பதி வேத சிவாகம பாடசாலையின் வித்யாபீடத்தின் முதல்வராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிய சபாத்தியக்ஷர் அவர்களுக்கும், எனது குருவாகிய இந்த வித்யாபீடத்தின் முதல்வராக சிறப்பாக பணியாற்றி இது போன்ற ஒரு அமைப்பினை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வகையில் இந்த அமைப்பினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எனது குரு அவர்களையும், மற்றும் எனது ஆச்சாரியராகிய சிவஸ்ரீ சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்களையும் இந்த சமயத்தில், இது போன்ற பல பெரியவர்களையும் வணங்கி, வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களையும் மற்றும் உள்ள பிரமுகர்களையும் வணங்கி, ஷடத்வ விளக்கம் என்ற இந்த தலைப்பினை எடுத்துக்கொண்டு கூடிய வரை சில விஷயங்களை, எந்த விஷயங்களை எல்லாம் எனது குருவாகிய சிவஸ்ரீ, இந்த சபையை நடத்தக்கூடிய சிவஸ்ரீ சோமசேகர சிவாச்சாரியார் அவர்கள் பல சுமார் ஒரு 60 தலைப்பினை தந்துள்ளார்கள். இவ்வளவு தலைப்பில் ஷடத்வ விளக்கம் தொடர்பான விஷயத்தையும் நான் சேகரிக்காமல் இருந்தாலும் கூட, இது தொடர்பான சில விஷயங்களை மட்டும் அனைவரும் இங்கு விளங்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் சித்தாந்த சுரூபமாக விளங்குகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக சில விஷயங்களை மட்டும் முக்கியமாக புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புரியும் வகையில் சில விஷயங்களை மட்டும் சொல்லி குறித்த நேரத்தில் முடிக்க முயற்சி செய்கிறேன். முதலில் நமது சிவாகமங்கள் எதற்காக சிவாகமங்கள் உண்டானவை என்பதனை பார்ப்பதற்கு, இந்த ஷடத்வாக்களின் விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்பாக உலகம், அதன் இயல்பு, சிவபெருமான் போன்றவற்றினை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவாகமத்தில், சைவ சித்தாந்தத்தில் திரிபதார்த்தங்கள் என்று 3 பதார்த்தங்களை முக்கியமாக கூறுவார்கள். பதி பதார்த்தம், பசு பதார்த்தம், பாச பதார்த்தம் என்று. தமிழில் முப்பொருள் உண்மை என்று கூறுவார்கள். பதி என்பவர் சிவபெருமான், பசுக்கள் என்பவை உயிர்கள் அனைத்தும், பாசங்கள் இந்த இரண்டனை தவிர உலகத்தில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் காணப்படுகின்றனவோ அந்த பொருட்கள் அனைத்தும் பாசங்கள். பதி சிவபெருமான், உயிர்கள் அனைத்தும் பசுக்கள், இந்த இரண்டனை தவிர்த்து இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் பாசங்கள். அதில் ஷடத்வாக்கள் என்ற இந்த தலைப்பானது பாசங்களை பற்றியது. முதலில் அத்வசப்தார்த்த நிருப்திகி. அத்வா என்றால் என்ன? ஷடத்வாக்கள் என்றால் 6 விதமான அத்வாக்கள். அத்வாக்கள் என்பதின் பொருள் என்ன? அத்வா என்றால் என்ன பொருள்? அத்வா என்பதற்கு தமிழில் வழி என்று பொருள். அதற்கு வியாகரண வடமொழி இலக்கணப்படி அத்தி பலம் பதிகானாம் இது அத்வா என்று பானுஜி தீட்சிதர் விளக்கம் அளித்திருக்கிறார். வழி, வழிப்போக்கர்கள் அந்த வழியே நடந்து செல்வதால் வழிப்போக்கர்களின் பலத்தினை அந்த வழியானது சாப்பிட்டு விடுகிறது. வழி நெடுந்தூரம் ஒரு வழி இருக்குமேயானால் அந்த வழியில் நடந்து கொண்டே போனால் நடந்து கொள்பவர்களுக்கு களைப்பானது ஏற்படும். எனவே பதிகானாம் வழிப்போக்கர்களின் பலம், சரீர பலத்தினை அத்தி உண்டு விடுகிறது, சாப்பிட்டு விடுகிறது என்ற காரணத்தினால் அத்வா என்ற பெயரானது வழிக்கு ஏற்பட்டது. அத்தி பலம் பச்சிகானாம் இது அத்வா, அத பக்ஷணே என்ற ஒரு வினையிலிருந்து இந்த சொல்லானது உண்டாகிறது. அத்வா நா பச்சி சம்ஸ்தானே சியாது அவஸ்கந்த காலயோகோ, அவஸ்கந்தன காலயோகோ என்று மேதினி என்ற கோஷமானது குறிப்பிடுகிறது. உலகத்தில் எவ்வாறு வழி இவ்வாறு செயல்படுகிறதோ, இதேபோல் சைவாகமத்தில், சைவ சித்தாந்தத்தில் அத்வாக்கள் என கூறப்படுகின்ற இந்த 6 இந்த அத்வாக்களில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்களின் பலத்தினை போக்குகிறது. எந்த பலம், யார் இந்த அத்வாக்களில், அத்வாக்கள் என்றால் வழிகள், 6 விதமான வழிகள், இந்த 6 விதமான வழிகளில் சஞ்சரிப்பவர்கள் யார், எவர்கள் என்றால், சற்று முன்பு 3 பொருள்கள் என்று பார்த்தோம், பதி, பசு, பாசம் என்று. இந்த பதி, பசு என்ற இரண்டினை பற்றிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பதி பசு இவர்கள் இருவருக்கும் இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்கிறது, அதனை சைத்தன்யம் என்று குறிப்பிடுவார்கள். சைத்தன்யம் திருக் கிரியாரூபம் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. திருக் என்றால் ஞானம், கிரியா என்றால் செயல். அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த இரண்டு விதமான ஆற்றல்களுக்கு, அதுபோல் அனைத்தையும் விரும்பக்கூடிய ஒரு ஆற்றல். இதில் முக்கியமாக ஆகமங்கள் திருக் கிரியா ரூபம் என்று ஞான இதனை நமது பாஷையில் ஞான சக்தி கிரியாசக்தி என்று குறிப்பிடுவோம். அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல், இந்த இரண்டு முக்கியமானவை. அனைத்தையும் விரும்பக்கூடிய ஆற்றலும் உண்டு என்று சில உரையாசிரியர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு தன்மை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இயற்கையாகவே இருக்கின்றது. இந்த எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்றன. அப்படியானால் எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றலானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த காலம் தொடங்கி இந்த ஆற்றலானது மறைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அனாதி காலமாகவே. இதற்கு காலத்தினை சொல்ல முடியாது. உயிர்களுக்கு அனைவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் அனாதி காலமாகவே மறைக்கப்பட்டு இருக்கிறது. சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலானது அனாதி காலமாகவே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு. இவ்வாறு சிவபெருமானவர் எல்லா உயிர்களையும் பார்த்து அனுகிரகம் செய்ய வேண்டும் இவர்களுக்கு என்று விரும்புகிறார். நம்மை போலவே சரிசமமான அதிகாரங்களை, நம்மை போலவே சரிசமமான ஆற்றல்களை உடைய இந்த உயிர்கள் எல்லாம் தனது ஆற்றல் எல்லாம் மறைக்கப்பட்ட நிலையில் கஷ்டப்படுகின்றன என்பவற்றை பார்த்த சிவபெருமான் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக சிருஷ்டியாதி பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறார். எதற்காக செய்ய வேண்டும், என்ன காரணம் என்றால், இந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை மறைக்கக்கூடிய அந்த பொருளை சைவ சித்தாந்தங்கள் ஆணவம் என்று குறிப்பிடுகின்றன. அந்த ஆணவத்தை மலம் என்றும் குறிப்பிடுவார்கள். மும்மலம் என்று பொதுவாக குறிப்பிட்டாலும் கூட மலம் என்ற சொல்லானது முக்கியமாக ஆணவ மலத்தினை குறிப்பிடுகிறது. ஆணவம் என்றால் நமது நடைமுறை பேச்சில் இருக்கக்கூடிய அகங்காரம் திமிர் ஆணவம் என்ற பொருளில் அல்ல. ஆணவம் என்பது ஏதோ ஒரு பொருள். எதற்காக அந்த பொருளிற்கு அந்த பெயர் வந்தது என்று இப்பொழுது பார்ப்போம். ஏதோ ஒரு பொருளின் ஒரு தொடர்பினால் அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. தீபத்திற்கு இயற்கையாகவே பிரகாசத்தினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. தீபம் என்று இருந்தால் இரண்டு விதமான காரியங்களை செய்கின்றது. தன்னையும் பிரகாசப்படுத்திக் கொள்கிறது, பிற பொருள்களையும் பிரகாசப்படுத்துகிறது. இதனை ஸ்வபர பிரகாசகம் என்று குறிப்பிடுவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களை காட்டிலும் தீபத்திற்கு ஒரு சிறப்புத்தன்மை, வெளிச்சத்திற்கு ஒரு சிறப்புத்தன்மை. மற்ற பொருள்களை நாம் காண வேண்டும் என்றால் அந்த பொருள் இருக்க வேண்டும், அந்த பொருளோடு கூட வெளிச்சத்திற்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த அறையில் ஒரு பொருள் இருக்கிறது, ஆனால் கண் நன்றாக வேலை செய்கிறது, சக்ஷுர இந்திரியம் என்ற கண்ணானது நன்றாக வேலை செய்கிறது. இருந்தாலும் இந்த அறையில் முழுக்க முழுக்க இருட்டு இருக்குமேயானால் நமக்கு அந்த பொருளானது தெரிவதில்லை. எனவே ஒரு பொருள் தெரிய வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கும் பிரகாசத்திற்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும். அதற்கு பின்பு அந்த பொருளுக்கும் நமது கண்ணுக்கும் சம்பந்தமானது ஏற்பட வேண்டும். பிறகு இது இன்ன பொருள் என்ற ஒரு ஞானமானது நமக்கு ஏற்படும். ஆனால் வெளிச்சத்தின், தீபத்தின், ஒளியின் விஷயத்தில் அவ்வாறு கிடையாது. தீபத்தினை நமக்கு தெரிவிக்க வேண்டிய மறுபடியும் மற்றொரு தீபம் தேவையில்லை. இதுபோல் உலகத்தில் வெளிச்சத்திற்கு, நெருப்பிற்கு, தீயிற்கு ஒரு சிறந்த தன்மையானது இருக்கிறது. இதே போலவே எனவே அந்த தீபமான தீபத்திற்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தாலும் கூட அந்த தீபத்திற்கு மேல் ஒரு பானையை நாம் கவிழ்த்து விட்டால் அந்த தீபத்தின் வெளிச்சமானது பிரகாசமானது வெளியே வருவதில்லை. இது போலவே உயிருக்கு இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்வம், சர்வ கர்த்திருவம், எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை ஏதோ ஒரு பொருளானது மறைக்கிறது. உயிருக்கு வியாபகம், எல்லா இடத்திலேயும் ஒரு விஷயத்தினை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி, யாருக்கு இருக்கும் என்றால், எவர் எல்லா இடத்திலேயும் வியாபகமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் ஏற்படும். இப்ப இந்த இடத்துல நான் இருக்க, அடுத்த ரூம்ல நான் இருக்க மாட்டேன்னா அடுத்த ரூம்ல இருக்கக்கூடிய காரியத்தை பண்ணக்கூடிய சக்தி எனக்கு வராது. அடுத்த ரூம்ல இருக்கக்கூடிய காரியம், கீழே இருக்கக்கூடிய காரியம், அடுத்த லோகத்துல இருக்கக்கூடிய காரியம், எல்லா காரியத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் எல்லா இடத்துலயும் வியாபகமா இருக்கணும். இது வந்து அதனால உயிர் இயற்கையாகவே வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். உயிர்னா ஒரு உயிர் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. சிவபெருமானும் அவ்வாறுதான் இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு பொருளுடைய ஒரு சம்பர்க்கம், ஒரு பொருளோட ஒரு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய வியாபகத்வம் எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்கி அந்த உயிரானது, உயிர்களானவை அணு போன்று ஆகிவிடுகின்றன. அணு என்றால் சிறிதாக இருக்கக்கூடிய பொருள் என்று மட்டும் பொருள் அல்ல, குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் அணு என்று பெயர். நியாயசாஸ்திரத்தில் இருப்பது போன்று அணு என்றால் கண்ணுக்கு புறப்படாத ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. அணு என்றால் வியாப்தியம், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பொருள் என்று பொருள். எனவே அனாதி காலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், மலம் என்ற ஒரு பொருளின் தொடர்பினால் உயிரானது அணுவாக ஆகிவிடுகிறது. அந்த உயிரை அணுவாக, வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அணுவாக மாற்றிய காரணத்தினால் அந்த ஒரு பொருளுக்கு, மலத்திற்கு ஆணவம் என்று பெயர். எனவே தமிழில் இருக்கக்கூடிய ஆணவம் என்பது கிடையாது, உயிரை அணுவாக ஆக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். சிவபெருமான் இந்த ஆணவ பாசத்தின் காரணத்தினால்தான் இந்த உயிர்கள் எல்லாம் தனது சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்தத்வம் போன்ற குணங்களை எல்லாம் விட்டு தவிக்கிறது என்பதை பார்த்து அனுகிரகம் செய்ய வேண்டி சிருஷ்டியாதி காரியங்களை செய்கிறார். அதன் தாத்பரியம் இந்த பாசத்தினை ஆணவ பாசம் என்று, அதற்கு முதல் பாசம் ஆணவ பாசம் என்று பெயர். அந்த பாசத்தினை சிவபெருமான் தானாகவே நீக்குவதில்லை, அந்த ஆணவ பாசம் அந்த உயிர்களிடமிருந்து தானாக நீங்க வேண்டும். அதற்காக என்ன செய்கிறார், சிருஷ்டியாதி காரியங்களை, இந்த உலகத்தினை படைக்கிறார். உலகம் என்றால் தனு கரண புவன போகங்கள் என்று முக்கியமாக நான்காக சொல்வார்கள். இந்த உயிர்கள் பல பிறப்பு எடுக்க வேண்டும், பல பிறப்பு எடுப்பதற்கு உயிர்களுக்கு உடல்கள் அமைய வேண்டும், அதுபோல் அந்த உடல் எடுத்த பின்பும் கூட போகங்களை அனுபவிப்பதின் பொருட்டு கரணங்கள் தேவைப்படும், அதுபோல் அந்த கரணங்களும் உடல்களும் கிடைத்த பின்பு கூட சில புவனங்களில் சஞ்சாரம் செய்ய வேண்டும், பல புவனங்களில் சஞ்சாரம் செய்து அந்த உயிரானது கடைசியில் தனது ஆணவம் என்ற பாசத்தினை இழக்க வேண்டும். பல பிறப்புகள் எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து அந்த ஆணவ பாசம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமான் இந்த சிருஷ்டியாதி காரியங்களை செய்கிறார். இவ்வாறு பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பல புவனங்களில் சஞ்சாரம் செய்து உயிரானது தனது முதல் பாசமாகிய ஆணவ பாசத்தை நீக்குகிறது. இது இந்த விஷயங்கள் எல்லாம் சைவாகமத்தில் பொதுவாக எந்த நமது ஆலயங்களில் அனுஷ்டிக்கப்படும் எந்த பூஜைகள் போன்றவற்றை எடுத்தாலும் கூட தத்துவங்கள் இல்லாமல் பூஜைகள் இல்லை. அதுபோல் இந்த அத்வ ஷடத்வாக்களின் விளக்கம் என்ற விஷயத்தில் கூட சித்தாந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. இந்த ஆறு அத்வாக்களையும் தீட்சை, பிரதிஷ்டா ஆகிய இரண்டு சந்தர்ப்பங்களிலேயும் ஆறு அத்வாக்களை சுத்தம் செய்வார்கள். அதற்கு அத்வ சுத்தி என்ற பெயர். அத்வா என்ற சொல்லிற்கு வழி என்று பொருள். இந்த வழியானது சைவாகமங்களில் ஆறு வகை என கூறப்பட்டுள்ளது. அவை மந்த்ராத்வா, பதாத்வா, வர்ணாத்வா, புவனாத்வா, தத்வாத்வா, கலாத்வா என்பன. ஒரு ஊருக்கு செல்ல வேண்டுமேயானால் வழியானது முக்கியமானது. வழி இல்லையேல் ஊருக்கு செல்ல முடியாது. ஆனால் வழியிலேயே நின்று கொண்டிருந்தாலும் ஊரினை சென்று அடைய முடியாது. அதுபோல் சிவபெருமானாகிய பதியை பசுக்களாகிய நாம் சென்று அடைய வேண்டுமானால் அதற்கு வழி வழி போன்று இருத்தலால் இவை ஆறுக்கும் அத்வாக்கள் என்று பெயர். முதலில் சிவபெருமான் ஆணவ பாசம் இந்த உயிர்களை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக ஆறு விதமான வழிகளை படைக்கிறார். உலகத்தில் வழியில் நடந்து சென்று கொண்டே இருந்தால் எவ்வாறு நடப்பவரின் அந்த பலமானது குன்றி விடுகிறதோ, அதுபோல் இந்த ஆறு அத்வாக்களிலேயும் ஆறு விதமான வழிகளிலேயும் உயிர்கள் சஞ்சாரம் செய்து கொண்டே இருந்தால் பல பிறப்புகளை எடுத்து எடுத்து இறந்து கொண்டே இருந்தால் அப்பொழுது உயிர்களின் பலமாகிய அந்த ஆணவ மலம், நமக்கு இருக்கக்கூடிய பலம் சரீரத்தின் பலம், உயிர்களின் பசுக்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்பது அந்த ஆணவ பாசம். அந்த ஆணவ பாசமானது நீங்குகிறது. எனவே வழி செய்யக்கூடிய அதே காரியங்களை இந்த ஆறு அத்வாக்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வர்ணாத்வா, பதாத்வா, மந்த்ராத்வா, புவனாத்வா, தத்வாத்வா, கலாத்வா என்ற இந்த ஆறு புவனங்களும் ஆறு அத்வாக்களும் செய்யும் காரணத்தினால் இவைகளுக்கு அத்வா வழிகள் என்று பெயர். எனவே கடந்து செல்லாதவரை ஒரு பசுவிற்கு இந்த ஆறு அத்வாக்களும் தடையாக ஒரு கட்டும் கயிறு போன்றே உள்ளது. அத்வாக்களை வழிகளை கடந்து சென்றால்தான் இலக்கினை நாம் அடைய முடியும். அதுபோல் பசுக்கள் எல்லாம் சிவபெருமானை அடைய வேண்டும். சிவபெருமானை அடைதல் என்றால் லயஹா தத்துல்ய யோக்கியதா, சிவபெருமானுக்கு நிகராக இருக்கக்கூடிய யோக்கியதையெல்லாம் ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு ஏற்படுதல் தான் லயஹா, சிவபெருமானை சென்று அடைதல். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்றால் சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்திருவம், அனைத்தையும் அறியக்கூடிய, அனைத்தையும் செய்யக்கூடிய போன்ற ஆற்றல். இந்த ஆற்றல் எல்லாம் ஆன்மாக்களுக்கு வெளிப்பட வேண்டும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த அத்வாக்களில் சஞ்சாரம் செய்ய வேண்டும். எனவே சஞ்சாரம் செய்யாத வரை இவை கட்டு போன்று உள்ளதே. எனவே இந்த ஆறு அத்வாக்களும் பாசம் என்னும் வகையை சார்ந்தவை. சைவாகமங்களில் பத்தி பசு பாசம் என்ற மூன்று பிரிவுகளில் பாசம் என்ற வகையை சார்ந்தவை தான் இந்த ஆறு அத்வாக்கள். எனவே ஒரு பசுவானது பாசமாகி இந்த ஆறு அத்வாக்களையும் கடந்து செல்லும் பொழுது அத்வாக்களிலிருந்து விடுதலை பெறுகிறது. இந்த அத்வாக்களிலிருந்து பசுவானது கடந்து சென்று விடுதலை பெறுதலே அந்த பசுவிற்கு ஏற்படும் அத்வசுத்திஹி. இதனை சைவாகமங்கள் அத்வசுத்தி என்று குறிப்பிடுகின்றன. எனவே இந்த அத்வசுத்தி எங்கு ஏற்படுகிறது என்றால் சிவதீட்சையில் அத்வசுத்தியானது ஏற்படுகிறது. இதனை பலவிதமாக இந்த அத்வாக்களை கடத்தல் பலவிதமாக நடைபெறும். சிலர் பல பிறப்புகளை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து தானாகவே அந்த சிவகத்தியை அடைவார்கள். அது ஒரு நிலை. நம் போன்றவர்களுக்கு சிவபெருமானிடத்தில் பக்தி ஏற்படும் பொழுது அந்த சக்தி நிபாதம் போன்றவற்றை எல்லாம் அறிந்து ஆச்சாரியர் நமக்கு தீட்சை செய்யும் பொழுது சமய விசேஷ நிர்வாண தீட்சைக்கு பிறகு, சமய விசேஷ தீட்சைகளுக்கு பிறகு நிர்வாண தீட்சையை செய்யும் பொழுது அத்வசுத்தி என்ற ஒரு நிகழ்ச்சியானது ஏற்படும். அந்த நிகழ்ச்சியில் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆறு அத்வாக்களும் சுத்தம் செய்யப்படுகின்றன. எனவே இந்த அத்வசுத்தியுடன் கூறிய இது போல் கடைசி காலத்தில் அந்தியேஷ்டி தீட்சை எவ்வாறு செய்யப்படுகிறதோ அதே போல் அந்தியேஷ்டி என்பதும் ஒரு விதமான தீட்சை தான். அந்த அந்தியேஷ்டியிலேயும் கூட அத்வசுத்தியானது நிகழ்கிறது. அத்வசுத்தியுடன் கூடிய அந்தியேஷ்டியை யாருக்கு செய்ய வேண்டும்? ஆச்சாரியர், சாதகர், புத்திரகர் ஆகிய மூவருக்கு மட்டுமே அத்வசுத்தியுடன் கூடிய அந்தியேஷ்டியை மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு இது போன்ற அத்வசுத்திகள் நடக்கின்றன. பசு நர்கத்தை அடைவதற்கான அனைத்து சம்ஸ்காரங்களும் தீக்ஷாவில் செய்யப்படுகின்றன. இவ்வுலகத்திற்கு தலைவனாய் திகழ்வதால் சிவபெருமானுக்கு பதிகி என்று பெயர். அச்சிவபெருமானை அடைய முடியாமல் கயிறு போன்று பாசங்களால் கட்டப்பட்டு பசு போல் இருப்பதால் ஆன்மாக்களாகிய நமக்கு பசுக்கள் என்று பெயர். இப்பசுக்களை கட்டும் பாசமானது மூன்று வகை: ஆணவ பாசக, கர்ம பாசக, மாயா பாசக என்று. பசுவிற்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்வம் போன்ற பண்புகளை மறைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆணவ பாசகா என்று பெயர். இது பசுவுடன் ஒட்டியே இருக்கும் முதல் பாசமாகும். பசுவின் வினைகளுக்கு கர்ம பாசகா என்று பெயர். பசுவானது சுகதுக்கங்களை தன் இஷ்டப்படி நுகர்வதில்லை. தான் செய்த அல்லது செய்ய போகும் வினைகளுக்கு ஏற்பவே இன்ப துன்பங்களை நுகர்கின்றது. எனவே பசுவின் வினைகளே அதன் போகத்திற்கு முக்கியமாய் அமைகின்றன. எனவே போகங்கள் வினை பயன்கள் எனப்படுகின்றன. இந்த ஆன்மாக்கள் எல்லாம், எல்லா உயிர்களும், எல்லா பசுக்களும் ஆணவ பாசத்தால் கட்டப்பட்டு இருக்கின்றன. சிவபெருமான் அந்த உயிர்களிடமிருந்து ஆணவ பாசம் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிருஷ்டியை செய்கிறார். தனுகரண புவன போகங்களை படைத்த பின்பு எல்லா உயிர்களும் போகங்களை அனுபவிக்க தொடங்குகின்றன. ஆனால் அந்த போகங்களை அனுபவிக்கும் பொழுது, போகங்களை செய்யும் பொழுது எல்லா உயிர்களிடத்திலேயும் தாரதமியமானது காணப்படுகின்றது. பிரதம சிருஷ்டி என்ற முதல் சிருஷ்டியிலேயே கூட நிச்சயமாக எல்லா உயிர்களுக்கும் இடையே பேதமானது, போகங்களில் பேதமானது காணப்படுகிறது, நிச்சயமாக காணப்படும். அப்படி காணப்படும் பொழுது எந்த காரணத்தினால் இவைகளுக்குள்ளே இந்த பேதம் ஏற்படுகிறது என்றால் ஆணவ பாசம் எவ்வாறு அனாதியாக இருக்கிறதோ அதுபோல் எல்லா உயிர்களிடத்திலேயும் கர்ம பாசம் என்பதும் அனாதியாகவே இருக்கிறது. அந்தந்த உயிர்களுக்கு என்று இயற்கையாகவே சில கர்மாக்கள் இருக்கின்றன. அந்த கர்மாக்களுக்கு தகுந்தாற் போல் அந்த சிருஷ்டியில் பேதமானது ஏற்பட்டு எல்லா உயிர்களும் வெவ்வேறு விதமாக போகங்களை நுகர்கின்றன என்று கூறுகிறார்கள். அடுத்து இந்த வினை, இந்த கர்மபாசம் என்ற இந்த வினையானது மூவகையானது. பசுவின் எந்த வினையானது பசுவிற்கு பயன் தருவதற்கு ஆரம்பித்து விட்டதோ அந்த வினைக்கு பிராரப்தம் என்று பெயர். நாம் காணும் இந்த உடல் பிராரப்த வினையின் பயனாகும். எனவே இவ்வுடலும் அதனை ஒட்டிய அனுபவங்களும் உள்ளவரை பிராரப்த வினை உள்ளது, அழியவில்லை என்பதனை உணர வேண்டும். இவ்வுடல் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தால் ஒழிய பிராரப்த வினை அழியாது. பசுவானது பல ஜென்மங்களில் செய்த எந்த வினை இன்னும் பயனை தர ஆரம்பிக்கவில்லையோ, ஆனால் பயனை தர தயார் நிலையில் உள்ளதோ, அவ்வகை வினைக்கு சஞ்சிதம் என்று பெயர். பசுவானது இனி வரும் பிறவிகளில் எந்தெந்த வினைகளை செய்ய போகிறதோ அவைகளுக்கு ஆகாமி என்று பெயர். அவ்வகையில் சிந்தித்தால் நாம் எந்த வினையை செய்தாலும் அதிலிருந்து மற்றொரு வினை வந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது. மேற்கூறிய மூவகை வினைகளுள் ஒரு வகையாக அது இருக்கப் போகிறது. எனவே இந்த மூவகை வினைக்கட்டு எப்போதும் பசுவிற்கு இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. இந்த கர்ம பாசா என்பது பசுவுடன் ஒட்டியுள்ள இரண்டாம் பாசமாகும். இந்த கர்ம பாசம் ஒரு அறிஞர் எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் எ ரியாக்ஷன் என்று சொன்னது போலவே எந்த ஒரு வினை செய்தாலும் அதற்கு மற்றும் ஒரு வினையானது நிச்சயமாக இருக்கும். இவ்வாறு ஆரம்ப காலத்தில் நமக்கு என்று ஒரு வினை இருக்கிறது, அந்த வினைக்கு தகுந்தாற் போல் சிருஷ்டிகள் நடந்தன, பிறகு நாம் அனைவரும் அனுபவிக்கிறோம். அந்த அனுபவமானது ஒரு கர்ம ரூபமாக இருக்கிறது. அந்த கர்மாவிலிருந்து மற்றும் சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா என்ற கர்மாக்களின் உற்பத்தி, மறுபடியும் கர்மாக்களானது உண்டாகி கொண்டே இருக்கும். இவைகளுக்கு முடிவே கிடையாது என்ற நிலை ஏற்படுகிறது. எனவேதான் சைவாகமங்களில் தீக்ஷைவ மோசயதி தீக்ஷைவ மோக்ஷதா பும்சாம் என்று, தீக்ஷையினால்தான் அனைத்து உயிர்களுக்கும் மோட்சமானது கிட்டும் என்று சொல்கிறார். தீக்ஷையில் என்ன நிகழ்கிறது என்றால் இந்த எல்லா பாசங்களும் தீட்சையில் அழிக்கப்படுகின்றன. முக்கியமாக தீட்சையில் இந்த பிராரப்த கர்மாவினை தவிர்த்து இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா போன்ற கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. இது இரண்டாவது பாசமாகிய கர்ம பாசம். மூன்றாவது பாசமாகிய மாயா பாசகா என்பதாகும். ஆணவ பாசத்தால் கட்டப்பட்ட பசுவானது கர்ம பாசங்களுக்கு உட்பட்டு செயல்படும் போது அதன் செயல்பாட்டிற்கு நான்கு முக்கிய பொருள்கள் தேவைப்படுகின்றன. அதாவது பசுவானது செயல்படுவதற்கு முதலில் அதற்கு ஓர் உடம்பு தேவை, அதற்கு தனுகு என்று பெயர். உடலை கொண்டு செயல்படுவதற்கும் கருவிகள் தேவைப்படுகின்றன, கருவிக்கு கரணம் என்று பெயர். செயல்படுவதற்கும் ஒரு இடம் தேவை, அதற்கு புவனம் என்று பெயர். அனுபவிப்பதற்கு பொருளாக இருக்கக்கூடியது போக்ய வஸ்து, அதற்கு போதகா என்று பெயர். ஒரு உதாரணத்தின் மூலம் மேலே கூறியதை பார்ப்போம். ஆணவ பாசத்தால் முதலில் அனாதிகாலமாகவே கட்டுப்பட்டு தனது சர்வஜ்ஞத்வாதி தன்மைகளை மறைக்கப்பட்ட நிலையில் கொண்ட ஒரு பசுவானது சிவபூஜை செய்தல் என்ற ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் கூட அதற்கு முதலில் ஒரு தனுகு, ஒரு உடல், கைகள், பூக்கள் முதலிய கரணங்கள், உபகரணங்கள், பூஜை செய்வதற்கான ஒரு புவனம், இடம், பூஜைக்கு விஷயமாக ஒரு விக்கிரகம், போகம் அவசியம் தேவை. எனவே இந்த தனுக்கரண புவன போகங்கள் ஒரு பசுவின் செயல்பாட்டிற்கு மிகவும் இன்றியமையாதவை. இந்த தனுக்கரண புவன போகங்களும் அவற்றின் வேறு வகையாக திகழ்கின்ற முன் சொன்ன ஆறு அத்வாக்களும் மாயாபாஷகா என்னும் வகையை சார்ந்தவை. தனுக்கரண புவன போகங்கள் அல்லது அவைகளுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் நாம் ஆறு அத்வாக்கள் என்று சொல்லலாம். இவை எல்லாம் மாயாபாஷத்திற்குள் அடங்கக்கூடியவை. ஆனால் ஆறு அத்வாக்களும் மாயாபாசத்தில் முழுவதுமாக அடங்கிவிடுகின்றன என்பது கிடையாது. ஏனெனில் அந்த விஷயத்தினை பின்பு பார்ப்போம். இப்பொழுது ஒன்று நன்றாக புரிகிறது. ஒரு பசு கயற்றினால் கட்டப்பட்ட காரணத்தால் தான் தான் விரும்பும் இடத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பது போலவே பசுவாகிய ஆன்மாவும் கயிறு போன்ற மூன்று பாசங்களால் பலமாக கட்டப்பட்ட காரணத்தால் தான் விரும்பும் இடமான பதியினை சென்று அடைய முடியாமல் தவிக்கின்றது. அப்பசு அக்கயிற்றின் கட்டிலிருந்து விடுபட இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று, அப்பசுவானது பல காலமாக அக்கயிற்றினை இழுத்து இழுத்து இழுத்து அது நைந்து போய் ஒரு நாள் தானாகவே அறந்து போய் அக்கட்டு விலக வேண்டும். அல்லது வேறொருவர் அக்கயிற்றின் கட்டினை அவிழ்த்து விட வேண்டும். இவ்வாறு இரண்டு வழிகள் பசு விஷயத்தில் இருக்கின்றன.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எம்பிராட்டி பறவையார் அம்மையாரும். வழங்குபவர் குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: அப்போ அங்க கற்பகத்து பூங்கமோ தோன்றுதுன்னா அது இங்குடி வாங்கும் களம்போல ஞானிபால் முன்சை வினைமாயை மூண்டெடினும் பின்சை வினை மாயையுடன் இல்லாது மற்றவன்தான் மெய்ப்பொருளுக்கு ஆய அதனால் உணரும் அச்சு. மெய்ப்பொருளே ஆய அதனால் உணரும் அச்சுன்னாரு. இங்க அச்சுங்கிறது என்னையா மெய்கண்டார் அச்சுன்னு ஒரு வார்த்தை போட்டாரே, என்ன அச்சுன்னா என்ன? அது வண்டியில எல்லாம் இருக்கும் அச்சு அப்படின்னா வண்டியில இருக்கும்ல, அதையே புடிச்சுக்கோன்னா சிவஞான சுவாமிகள். வண்டியில இருக்கிற அச்சு என்ன பண்ணும் தெரியுமா? அந்த வண்டி பிறல விடாமல் காக்கும். அச்சு கலந்து போச்சுன்னா போச்சு வண்டி, அவ்வளவுதான். அந்த வண்டி பிறல விடாமல் அச்சுதானே காக்குது. அது மாதிரி ஞானிக்கு எப்போதாவது இந்த வினைப்பலன் அப்படி வாதனையா தாக்கும் போது அவனை நெறி பிறல விடாம அந்த பரம்பொருளே காக்கும். அதனால அந்த பரம்பொருளை தான் அச்சுன்னு சொன்னார் என்று சிவஞான சுவாமிகள் அங்க விளக்கம் தர்றாங்க. சிவஞான போதம் குண்டிருட்ட விளக்காக பிரகாசிக்கின்றது. அதனாலதான் சொன்ன இந்த சித்தாந்த கண் கொண்டும் பெரிய புராண கண் கொண்டும் பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த விளக்கம் தெரியும். பறவையம்மையார் என்ன நிற்கின்றார்? முன்னே என் எதிர் நின்ற முருகனோ என்று கேட்கின்றார். முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ, அவர் கற்பகத்தின் பூங்கொம்போன்னு கேட்டாரே, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்னன்னா கற்பகத்தின் பூங்கொம்போ, கற்பக விருஷம் தேவலோகத்தில் இருக்கும், அதனுடைய அழகிய கிளையோ என்பது பொருள். இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, கற்பு அகத்து இன் பூங்கொம்போ, கற்பை அகத்திலே உடைய இனிய பூங்கிளையோ. அப்போ என்னன்னா வெளி தோற்றத்துல பூங்கிளை மென்மையான பொருள். ஒரு சிறந்த பெண்மணி எப்படிப்பட்டவள்? வெளி தோற்றத்திலே மென்மையாகவும் உள்ளத்திலே கற்பு என்ற உறுதி உடையவளாகும். வெளிய மென்மை உள்ளத்துல உறுதி. இப்படி ஒரு பொருள் சிறக்க சிகேசி அவர்கள் ஒரு விளக்கம் தருகிறார். அதுக்கு மேலே சொல்றாங்க, அவர் கற்பகத்து பூங்கம்போன்னு கேட்டதுக்கு இங்க முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோன்னாங்க. ஏன்னா அந்த கற்பக மரம் தன்னுடைய பொலிவெல்லாம் இழந்து இந்த சூரபத்மாவன் தம்பிகள்லாம் போய் தேவலோகத்தை ஆக்கிரமிச்சு தேவர்கள் எல்லாம் விரட்டி அடிச்சு கற்பகம் காமதரிசி தான் பெருமை இழந்து கிடந்தன. யாரால அந்த கற்பகம் திரும்ப பொழிவு பெற்றது? முருகப்பெருமான அல்லவா? ஆகவே அவர் இவரை கற்பகத்து பூங்கமோ நினைக்கிறாரு, இவர் வர முருகன் நினைக்கிறாரு. என்ன ஒரு பொருத்தம் என்று அருமையா ஒரு விளக்கம் சொல்வார்கள். இப்படி எல்லாம் அருமையாக சொல்வார்கள். அதுலயும் பாருங்க, ஒரு ஆண்மகனை பெண்மணி நினைக்கும் பொழுது என்ன நினைக்கலாமா? அவரோ இவரோன்னு வேற வேற ஆண்களை நினைக்கலாம். அதுக்கு தமிழ் பண்பாடு இடம் தருது. கற்பகத்து என்ன சொல்ற, முருகனோ காமனோ விஞ்சயனோ இல்லையா, மெய்யருள் பெற்றுடையவனோ சொல்றார். ஆனா அவரு பறவையார நினைக்கும் போது ஊர்வசியோ மேன அதெல்லாம் இல்ல இல்லையா, பூங்கம்போ இயற்கை பொருளை தான் ஓமிச்சார், இயற்கை பொருளை தான் ஓமிச்சார். இது ஒரு தமிழ் பண்பாடு என்றும் காட்டுவார்கள். அதுக்கப்புறம் அந்த பேரை கேட்கும் போது சொல்றாரு பாருங்க, சேக்கிழா நினைத்தால் என்ன, கம்பராமாயணம் போல எத்தனையோ காப்பியங்கள் படிச்சிருக்க முடியும். ஆனா அவர் நோக்கம் அடியாருடைய பெருமையை சொல்வது, அதை வேற யாராலையும் சொல்ல முடியாது. கடல் அலைய கூட எண்ணி கடைசி ஸ்தானம் வரைக்கும் எழுதியுள்ள உமாவசிவன் சொல்றாரு. ஆனா சங்கரன் தாள் தமது சிறங்கொள் துருத்தொண்டர் பெருமையை சொல்வதற்கு சேக்கிலாருக்கு அல்லது தேவர்க்கும் அறிதேன்ட்ட. இதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும் அதை விட பெரிய பெருமை. ஆனா ஒரு சில இடங்கள்ல சந்தர்ப்பம் வரும்போது அந்த கவி நயத்துக்கே முழுமையா அர்ப்பணிச்சு பாட்டு பாடியிருக்கிறாங்களே, அது பறவை அம்மையாருடைய பெயர் சொல்லுகிற இடம். என்ன இவருடைய பெயர் என்னன்னு கேட்கிறாரு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட. அவர் சொல்றாரு பறவையார்னு சொல்றாரு பேரு. உடனே ஒரு பாட்டு எடுக்கிறாரு, பேர் பறவை பெண்மையினில் பெரும்பறவை விரும்பல் உள் ஆர்பறவை அணிமுறுவல் மனிதிகளும் அணிபறவை சீர்பறவை ஆயினால் திருவுருவின் மென்சாயல் ஏர்பறவை இடைப்பட்ட என் ஆசை எழுபறவைங்கிறார். ஒரு பாடல்ல ஏழு பறவை. பறவை என்பது கடல் என்று பொருள். பறவை என்பதுக்கு கடல். ஒரு பாடல்லையே ஏழு முறை பறவைங்க வர்ற மாதிரி இதெல்லாம் ஐயா அவருடைய வகுப்புல பொறுமையா தாங்கள் விளக்கம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு பொருள பாடிப்பார். ஏழு முறை பறவு, பறவைய பறவு ஐ என்றும் பிரிச்சு பறவப்படுகின்ற தலைவி என்றெல்லாம் அற்புதமா விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அது போல அங்க பறவையாரும் பார்த்து விட்டு அந்த நாணம் மடம் அச்சம்லாம் ஒரு புறம் லேசா ஒதுங்கிச்சான், அவ்வளவுதான், அதை முழுசா சாய விடல, மீண்டும் அதை செவ்வனை ஆக்கி கொண்டு வழிபாடு செய்து போய்விட்டார். எப்போ முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்றார்னா தோழியற்ற கேட்கின்றாராம், வந்தவர் யார் அப்படின்னு கேட்கும் போது அவர் யார் தெரியுமா? இருவராலும் தேடி அறிய முடியாத பெருமான், எதிர் வந்து ஆட்கொண்ட என்ன திருத்தொண்டர் தம்பிரான் சோழர் நம்பி என்று சொன்ன உடனேதான் எம்பெருமான் அடியவரோ என்று அவர் கேட்க நினைக்கின்றார். கேட்பதற்கு முன்பாகவே வந்தொண்டர் மேல் வைத்த மனக்காதல் வளர்ந்து பொங்க என்கிற அந்த இடத்துலதான் அது வளர்ந்து பொங்குது. யாருன்னு கேட்டு தெரிஞ்ச பிறகுதான், பார்த்த மாத்திரத்துல இல்ல. அப்பதான் அருமையாக சொல்வார்கள், அவருடைய நாடு எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு, மங்கையர் வதன சீத மதி இரு மருங்கும் ஓடி, செங்கையல் குலைகள் நாடும் திருமுனைப்பாண்டி நாடு, திருமுனைப்பாடி நாடு. அந்த நாட்டில்

ஆக அது மட்டுமல்லவா அன்பர்களே, முடிவாக சேக்கல பெருமான் சொல்கின்றாரே என்னவென்று சொன்னார், பறவை எனும் மெல்லியல்தன் சொல்றார் இல்லையா, அந்த குணர்கூடே சார்பாக பயில் யோகம் பரம்பரையும் விரும்பினார் என்று சொல்லி இருவரும் சேர்ந்து இல்லற நடத்தும் இடத்தை சொல்லும் பொழுது அங்கு சிவயோகத்திலேயே ஈடுபட்டார் என்று சேக்கலா பெருமான் பாடியிருக்கின்றார். அந்த பாட்டு கொடுத்த தைரியத்தில் தான் இதை பேச வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய திருமண வாழ்க்கை எல்லாருடைய போல சாதாரண வாழ்க்கை அல்ல இல்லையா. அங்க அவர் திருமண வாழ்க்கையிலே அந்த இல்லற இன்பத்திலும் கூட சிவயோக செயலிலேயே ஈடுபட்டார். அப்ப அதனாலதான் சொன்ன தடுத்தாழ்வு கொள்ளுதல் என்பது அந்த புத்தூர் திருமணத்துல மட்டுமல்ல, எப்பெல்லாம் ஐயல் மானுடமாய் மயங்குவதற்கு வாய்ப்பு வருகிறதோ இல்லையா, நான் ஆண் நீ பெண் என்று நினைத்து விட்டால் அது மையல் மானுடம். அப்படி மையல் மானுடமாகி மயங்குகின்ற வேளையிலே அங்கு தான் வந்து தடுத்து நீ அனுபவிக்க வேண்டிய பொருள் நான், நீ என்னோட யோகத்திலே ஒன்றுவாயாக அங்க வந்து சுவாமி தடுத்து ஆட்கொள்றாரு பாருங்க. அதான் அந்த அந்த அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அவர் சிவயோகம் பயின்றார்னு எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதே மாதிரிதான் சங்கிலியாரிடம் அது ஐயா அவர்கள் சொல்வார்கள் அவ்வளவு அற்புதமாக. அதனாலதான் ஒன்று காலையிலே அந்த இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கேட்ட பாடல் தான், ஆனா இங்க இந்த மாதிரி அருமையாக தலைப்பு தந்து ஐயா அவர்கள் ஒரு சிந்தனையை தூண்டி விட்டார்கள். சிந்தனையை தூண்டி விடுவர்கள் தான் நமக்கு ஆசான்கள். என்னன்னா இப்படி ஒரு தலைப்பு ஐயா அவர்கள் தொலைபேசியில் தெரிவித்தார்கள். அந்த சிந்தனையோடு உட்கார்ந்தேன். அப்ப ஐயா அவர்கள் நம்முடைய உரையிலே சொன்னார்கள், மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை என்னது, பறவையை தந்து ஆண்டானை. அப்பதான் அந்த குணர்கோடைய சார்பாக யோகம் பயில்கின்றார்னு சொன்னதும் இதுவும் எனக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்திச்சு. என்ன பறவையை தந்து அவளோடு என்னை உலக வாழ்வு வாழ வைத்தானை என்று பொருள் இல்ல, ஆண்டானை ஆண்டானைனா என்னை அடிமையாக கொண்டானை. பறவையை தந்தும் என்னை அடியாராகவே ஆட்கொண்டான். அப்போ அப்பவும் அந்த போகத்துல மூழ்கி விடாமல் என்னை தனக்கு அடிமை என்ற முறையிலே வைத்து ஆட்கொண்டான் என்ற ஒரு கருத்து. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கு என ஆண்ட அந்த இடத்துல வருது ஆண்ட, அதே ஆண்டானே இங்க வருது. ஆகவே நாம் அவ்வாறு இணைத்து பார்க்க வேண்டும். ஆகையினால்தான் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம், அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி பெற முளையாது மாயை என்று உந்தி பெற என்ற அற்புதமான செய்திகள் எல்லாம் சிவஞானிகள் அவர்கள் சிற்றின்பத்திலே ஈடுபடுவது போல் வெளியே தெரிந்தாலும் அவர்கள் அங்கும் பெறுவது பேரின்பம் தான். ஏனென்றால் அவர்கள் உள்ளம் ஒருபோதும் திருவடியை பிரியாது என்ற ஒரு கருத்தை இங்கே தங்கள் முன் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு பாடலை இது அடியேன் அண்மையில் கேள்விப்பட்ட ஒரு பாடல், மிக அற்புதமான ஒரு பாடலாக இருக்கின்றது. அந்த ஒரு பாடலை மட்டும் சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். சுந்தரமுக சுவாமி பாட்டி பாடுகின்றார் கருவூர் புராணத்தில், வெள்ளியங்கிரியை நீங்கி நாவலூர் மிளிர தோன்றி ஒல்லிய தோகை பாகன் சாதன தோட்டிக்குள்ளாய் தெள்ளிய பறவை ஆழ்ந்து சங்கிலி சிமிழ்புற்று ஆசு தள்ளிய களிச்சின் பாத தாமரை தலைமேற்கொள்வான். ஒரு யானை என்ன பண்ணுதான், வெள்ளிமலையிலிருந்து வந்துட்டு தான், அப்பப்ப அந்த யானைகள் மலைப்பகுதியிலிருந்து ஊருக்குள்ள வந்து பண்ற அட்டகாசத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயோ நடக்காதனால நாம ரிலாக்ஸா படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம ஊருக்குள்ள வந்ததுனால தான் நமக்கு அதனுடைய உண்மையான பாதிப்பு தெரியும் இல்லையா. அந்த யானைகள் எவ்வளவு கொடுமைகள் பண்ணது பாருங்க. ஆனா இந்த யானை என்னதான், வெள்ளிமலையாகிய கைலாய மலையிலிருந்து வந்துதான், எந்த ஊருக்கு வந்துதான், திருநாவலூருக்கு வந்துதான். அதனால இந்த திருநாவலூரே பிரகாசமானது. சரி, இந்த யானை வந்து இந்த யானைக்கு பாகனம் தான் உண்டு. யாரு, மாதோரு பாகன். மாதோரு பாகன் இந்த யானைக்கு பாகனா, ஒல்லிய தோகை பாகன். அவன் பாகன்னா அவன் தோட்டி வச்சிருப்பானே, அங்குசம் வச்சிருப்பானே, என்ன அவன் சிவ நெறியை போதிக்கின்றான். அந்த சிவ நெறி அந்த சாதனம் தான் அங்குசம். அந்த ஆகும் அந்த அங்குசத்துக்கு கட்டுப்பட்டு தெள்ளிய பறவை ஆழ்ந்து என்னன்னா, யானை குளிக்கும் இல்லையா, நீர்நிலையில குளிக்கும், கடல்ல குளிக்கிற யானை இது. பறவை என்பது கடல், பறவையில குளிச்சது, எல்லா யானை மாதிரியும் குளிக்கல. அந்த ஞான சாதனமாகிய தோட்டிக்கு கட்டுப்பட்டு குளித்தது. எப்படி பாடியிருக்காரு பாருங்க இந்த ஆசிரியர், அந்த பறவையாகிய கடலிலே, பறவைங்கிறது ரெண்டு பொருள், பறவை அம்மையார் கடல்னு ஒரு பொருள். பறவையில் எப்படி ஆழ்ந்ததான் இந்த கைலாய மலையிலிருந்து வந்த யானை, நம்பியாரூராக யானை, மாதோர் பாகனுடைய அங்குசத்தும் அங்குசம் என்னது, சிவநெறியாகிய அங்குசம், சிவயோக நெறியாகிய அங்குசத்துக்கு கட்டுப்பட்டு பறவையில் ஆழ்ந்ததான். என்ன அற்புதம் பாருங்க, ஒல்லிய தோகை பாகன் சாதன தோட்டிக்கு உள்ளாய் தெள்ளிய பறவை ஆழ்ந்து. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கங்க தெரிஞ்சா யாருக்கும் தொந்தரவா இருக்கும், யானையை கட்டி போட்டுருவாங்க. இது யானைக்குள்ளது, இவரையும் யானையும் சொல்லியாச்சு, அப்ப இவரையும் கட்டி போடணும் இல்லையா. கயிறை வச்சா கட்டி போட முடியும், பொச்சை வச்சா கட்டி போட முடியும், கயிறு என்ன கதியாகும், சும்மா ஒரு கொசு கடிச்சதுன்னு உதறனாலே போயிடும் கயிறு.
இல்லையா, சங்கிலி சிவில் புற்று, அதனால சங்கிலியால் படைத்தார்களா. ஒல்லிய தோகை பாகன் சாதன தோட்டிக்குள்ளாய் தெள்ளிய பறவை ஆழ்ந்து சங்கிலி சிவில் புற்று மாசு தள்ளிய மதநீரை பொழிந்து வெளியேற்றும் இல்லையா, அத மாதிரி மாசு தள்ளிய. ஏன்னா சிவயோகம் பயின்றதனால, எப்பவும் சிவயோகம் பயின்றதனால, ஏகனாக இறைவனை நின்றதனால மலமாயதனோடு வல்வினை இன்று மாசு தள்ளி.

0: களிற்றின் பாதம், இப்படிப்பட்ட களிர்னா நமது வேடிக்கை பார்க்கிற களிரா, அந்த களிற்றின் பாத தாமரை தலைமேற்கொள்வாம் என்று போற்றுகின்றார் என்று கூறி அடியனுடைய இந்த எளிய உரையினை பொறுமையாக செவிமெடுத்த விழா நாயகர் அவர்களுக்கும் அடுத்து பேச இருப்பவர்களுக்கும் பொறுமையுடன் செவிமெடுத்த அவையோருக்கும் அடியேன் பணிவன்பான நன்றிகளை திருவடிகளிலே சமர்ப்பித்துக் கொண்டு இந்த எளிய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மிக மிக அற்புதமாக நம்முடைய ஆதீனத்தவர் அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை எனும் கடலில் குளித்து சங்கிலியால் கட்டப்பெற்ற ஒரு களிறு என்று மிக அற்புதமாக நிறைவு செய்திருக்கிறார். பறவை நாச்சியாரை பற்றி ஒன்றிரண்டு செய்திகளை அடியன் அது தொடர்பாக அவர் சொன்ன செய்திகளின் தொடர்பாக சொல்லி மதன் மொழியை சங்கிலி நாச்சியாரை பேச சொல்லுமாறு பணிக்கலாம் என்று இருக்கிறேன். பறவை நாச்சியாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு கருதினார்கள் என்பதற்கு தேவாரம் தான் நமக்கு துணை செய்கிறது. தேவாரத்திலே ஒருவருடைய பெயரை வைத்து பாடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு எத்தனை தூரம் அந்த மதிப்பை அவர் தந்திருப்பார் என்று நாம் எண்ண வேண்டும். சிவனைத் தவிர வேறு எவரையும் வைத்து பாடாத ஒரு நெறியை உடையவர்கள் அவர்கள். பொதுவாக எண்ணுகிற பொழுது பறவை நாச்சியாரி சொல்லுகிற பொழுது எப்பொழுது பார்த்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பொன் வாங்கி வா, பொன் வாங்கி வா, தங்கம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இந்த அம்மா நொச்சரிப்பு தாங்காமையே இவர் எல்லா ஊருக்கும் போய் பொன் வாங்கிட்டு வந்தார்னு ஒரு சொற்பொழிவாளரே பேசிறாங்க, கேட்டிருக்காங்க. இப்படியே பேசியிருக்காரு. அவர் ஏன் வீட்டில் இல்லாம ஊர் ஊரா தலைப்பயணம் போனார்னா, இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணு கட்டிக்கிட்டே இருந்தாங்க, அதனால போனாருன்ட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நாம கவனிக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாரை பல இடங்களிலே தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுகிற பொழுது அந்த அம்மையாரை எவ்வளவு உயர்த்தி வைக்கிறார் என்கிற அந்த செய்தியை நாம் பார்க்கணும். ஒன்று ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லணும். இந்த நெல்லு சமாச்சாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த குண்டையூருங்கிறவர் தான் அனுப்பிச்சு வச்சிருந்தார். அவர் தான் அந்த குண்டையூர் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய நிலக்கிழாராக இருக்கிறவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தேவையான நெல்லை அவ்வப்பொழுது அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார். இந்த அம்மையார் அந்த நெல்லை வாங்கி என்ன செய்தார் என்று சொன்னால் அடியவர்களுக்கு அன்னம் பாலித்துக் கொண்டிருந்தார். அதுதான் முக்கியம். அம்மையார் வாங்கி வீட்டில் அதை சேமிச்சு ஒண்ணு வைக்கல களஞ்சியத்துல. அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இந்த செய்தி தெரியாது. இப்படி ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்கிறார், நம்ம வீட்டுக்கு நெல் வரதெல்லாம் ஒருத்தரால வந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது அவருக்கு. ஒரு சமயம் பஞ்சம் வந்தது, இவரால் நெல் கொடுக்க முடியல. இந்த குண்டையூர் கிழாறு கவலைப்படுகிறார். நிலத்திலே படுத்து உறங்குகிறார், உண்ணவில்லை. கண்ணின் கண்களிலே கண்ணீர் வழிய அன்று அவருக்கு தூக்கம் பாதி ராத்திரிக்கு மேல வருகிறது. கனவிலே இறைவன் வருகிறார். எது கவலைப்படுற? சுந்தனுக்கு வேண்டிய நெல்லை யாம் தருகிறோம், நீ கவலைப்படாத, கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ட்டார். மறுநாள் இவர் விழித்து மகிழ்ச்சியோடு விழித்து பெருமானுடைய பெரு வாக்காக இருக்கிறது பார்த்தா ஊர் முழுக்க நெல். இவருக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்கிறாரு? யாருக்கு கொடுக்கிறாரு? சுந்தரருக்காக தான் தர்றாரு. நேரா திருவாரூர்லயே டெலிவரி பண்ணிருக்கலாம்ல. இத இங்கேயும் கொடுத்தாரு குண்டையூர்ல. குண்டையூர்ல கொடுத்து ஊர் முழுக்க இருக்க நெல். இவர் ஏதாவது ஒரு 50 மூட்டை நெல்லா இருந்தா வண்டி கட்டி கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். இது மூட்டை மூட்டை எங்க பார்த்தாலும் நெல்லு மலை. இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு நேரா அந்த அம்மையார்ட்ட போய் சொன்னார். சாமிக்காக நெல் கேட்டேன், ஊர் முழுக்க நெல் கொடுத்துட்டாரு, கொண்டு வந்து சேர்க்க முடியாது போல இருக்கு, நீங்க சாமிகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு. இப்பத்தான் போந்த அம்மா சொல்றாங்க, இந்த குண்டையூருங்கிற ஊர்ல நிலக்கிழார் நமக்கு நெல்லு தரு. நீ சொல்லவே இல்லையே, அவர் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தார். இப்ப சொல்றிய, அவர் தான் இப்ப சொல்ல சொன்னார். இப்ப சொல்ல வேண்டாம், இப்ப ஏன் இப்ப சொல்ல சொன்னார்? உங்களுக்காக நெல் கேட்டாராம், ஊர் முழுக்க நெல் கொடுத்துருக்கிறாராம், எடுத்துட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, அதனால கொண்டு வந்து திருவாரூர்ல சேர்த்துக்க சொல்லி சொல்லிட்டார். இந்த ஆள் எதையுமே ஒழுங்கா செய்ய மாட்டானா? இங்க கொடுக்க வேண்டிய நெல் எனக்கு கொடுக்க வேண்டியது, திருவாரூர்ல டெலிவரி பண்ணிட வேண்டியதானே, எதுக்கு குண்டையூர்? சரி, எனக்கு நேரா போனார். நீள நினைந்தடிகேன் உமை நித்தலும் நித்தலும் கைத்தொழு வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே.

0: கோழிலி எம்பெருமான் குண்டையூ சில நெல் பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே.
1: பாட்டு என்ன தர சொல்ல நல்லா கவனிங்க.
0: நீள நினைந்தடியேன்,
1: அது என்ன நீள நினைக்கிறது? அரை கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டர், அதுவா?
0: நீள நினைந்தடியே உமை நித்தலும் கை தொழுவே.
1: நீள நினைதல் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. நீள நினைதல்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா, சிவபெருமானை ஒரு நாளைக்கு நாம் எத்தனை தடவை சிந்திக்கிறோம் என்பதை காட்டிலும், சிந்திக்கிற பொழுது எவ்வளவு நேரம் சேர்ந்து சிந்திக்கிறோம் என்பது முக்கியம். The frequency is not important, but the duration is more important than the frequency. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிந்திக்கிறோம் என்பது முக்கியம் இல்ல, சிந்திக்கும் பொழுது எத்தனை நேரம் தொடர்ந்து சிந்திக்கிறோங்கிறது முக்கியம். இப்ப குக்கர் வந்து 15 நிமிஷத்துல சாதத்தை வேக வச்சிருன்னு சொன்னா, குக்கரு 15 நிமிஷம் எப்படி வைக்கணும்? ஒரு ஒரு நிமிஷமா ஒரு 20 தடவை வைக்கலாமா? வந்துருமா சோறு? இல்ல, 15 நிமிஷமும் சேர்த்து வைக்கணும். அது போல சிவபெருமானையும் சேர்ந்து நினைத்தால் பலன் அதிகமா. அதனால ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு எத்தனை நாளும் நம்ம கண்டினியூஸா திங்க் பண்ணோம், சுவாமிய 5 நிமிஷம் சிந்திச்சோமா, இந்த தடவை 10 தடவை 10 நிமிஷம் சிந்திச்சோமா, போன வருஷம் எல்லாம் அரை மணி நேரம் தான் சிந்திச்சோம், இப்ப எல்லாம் 1 மணி நேரம் சிந்திக்கிறோம் அவரை அப்படின்னு அந்த நேரத்தை கூட்டணும். அத சொல்லுகிறார்,
0: நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே.
1: யாரு யாரவ? சத்தமா சொல்லுங்க, தப்பு இல்ல. பறவையார், பறவையார். அந்த அம்மாவ சொல்றாரு, வாடி வருந்த கூடாதுன்னு யார்ட்ட புறையிடுறாரு? சிவபெருமான்.
0: அவள் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே.
1: எடுத்துட்டே வர முடியாத அளவுக்கு அவ்வளவு நெல் தானே கொடுத்திருக்காரு. தேவர கையில இருந்த பாருங்க, குண்டையூர் சில நெல் பெற்றனா, இவ்வளவு நெல்ல கொடுத்து விட்டு இவர் அவர்கிட்ட சொல்றாரு, சில நெல் கொடுத்திய அந்த நெல்,
0: குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணி.
1: ஏன் சில நெல்லுன்னு சொன்னார்னா, அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, பெருமானே நீ நெல் கொடுத்திருக்கேன்னாரு, நிறைய கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா இது காலமும் எனக்கு பசி நீக்க இந்த குண்டையூர்ல இருக்கிற அந்த நிலக்கிழார் தான் எனக்கு நெல் அனுப்பிச்சிருந்திருக்கிறாரு. அவர் அனுப்பிச்ச நெல் தான் இத்தனை நாள் என்னுடைய பசியும் பல அடியார்கள் பசியும் போக்கி இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அவர் இப்ப பஞ்சத்துல வாடினதுனால உன்ட்ட விண்ணப்பிச்சாரா, நீ நிறைய நெல் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், அவர் இதுகாரும் எனக்கு கொடுத்த நெல்லை ஒப்பிடுகிற பொழுது, நீ இப்ப கொடுத்திருக்கிற நெல்லு சில நெல் தான். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? எப்பவுமே சுந்தரமுதி சுவாமிகளே அடியார ஒரு தூக்கு தூக்கிட்டு சாமி அப்படி கீழே இறக்கிடுவாரு, இத தூக்கி விட்டுறதுன்னு சொல்லுது.
0: குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே.
1: ஒரே சிரிப்பு சாமி, அங்க கொடுத்திருந்தா நீ இங்க வந்து கோடிலைக்கு பதிகம் பாடியிருப்பியா? பாடியிருப்பியா? திருவாரூர்ல டைரக்டா டெலிவரி பண்ணிருந்தா திருக்கோழிலிக்கு பதிகம் கிடைச்சிருக்காது. அது வாங்கிட்டாருல பதிகம். இரு இரு, இப்ப என்ன அனுப்பணும் அவ்வளவுதானே? சிவகணங்களை ஏற்பாடு பண்ணார், நீ போ கவலைப்படாத, நெல்லெல்லாம் வந்துடும். சிவகணங்கள் கொண்டு போய் திருவாரூர் முழுக்க சேர்த்துருச்சு.
2: பறவையார் வந்து பார்த்தா வாசல் முழுக்க நெல்லு, அந்த பக்கம் நெல்லு, இந்த பக்கம் நெல்லு, எங்க பார்த்தாலும் நெல்லு. என்னங்கது?
1: அதான் சாமி கொடுத்த நெல்லுதான். எப்படி வந்து சேர்ந்து? அதான் அவர்கிட்ட சொன்ன, சிவகணம் உழந்து சேர்த்து விட்டார். ஊரெல்லாம் நெல்லு. இப்ப நீ எப்படி அதை திருப்பியோ தீர்த்து கொண்டு போயிட்டார். பறவையார் செய்தா இங்க பாருங்க ஒரு செயல், அதுதான் சிறப்பு. அதை சொல்றது தான் சொல்ல வந்த. கிருஷ்ணன் போய் பீமனும் அர்ச்சனும் சொன்னாங்களாம், என்ன எங்க அண்ணா தர்மர், அவர் எவ்வளவு தர்மம் பண்றாரு, எத்தனை எல்லாம் பண்றாரு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த கர்ணனையே சொல்றிய, ரொம்ப பெரிய கொடையாளி கொடைவள்ளல் அப்படின்னு சொல்றிய கர்ணா. கிருஷ்ணா, நாங்கெல்லாம் செய்யலையா, தர்ம செய்யலையா, நாங்க செய்யலையா, எல்லாம் செய்யலையா அப்படின்னு பீமன் போய் கேட்டானோ. பீமா இங்க வா, உனக்கு நல்ல ஆன்சர் இருக்கு. எங்க உங்க அண்ணன் தர்ம? இதோ வந்திருக்காரு, வாங்க ரெண்டு பேர் கூட்டு போன. ஒரு நாள் போகும்போது பார்த்தா ரெண்டு மலை. இது என்ன தெரியுதா?
2: பொன் மலை காசா குஞ்சு கிடைக்கும். இது என்ன வெள்ளி மலை காசா குஞ்சு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, இந்த ரெண்டு மலையை வச்சுக்கிறீங்க, பறவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து இதை தீர்த்துறீங்க. ஓகே சரி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, தர்மரும் பீமனும் வருகிறவர்களுக்கு, தர்மர் கையாவது பரவாயில்ல, பீமன் கை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், அள்ளி அள்ளி அள்ளி வருகிறவங்களுக்கு இருந்தாங்க, நீ கொஞ்சம் பொற்காசு எடுத்துக்க, கொஞ்சம் வெள்ளி காசு எடுத்துக்க, நீ கொஞ்சம் பொற்காசு எடுத்துக்க, நீ கொஞ்சம் வெள்ளி காசு எடுத்துக்க, வரவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. மலை குறைஞ்ச மாதிரியே காணும். இவரு தீர்த்தரணும் இருக்காரு, நீங்க ரெண்டு பேரும் கொடை கொடுத்து இதை தீர்த்தரணும் இருக்கு. கையே வலி எட்டு போச்சு, வாங்கின வாங்கிட்டு போறான். அப்புறமா கிருஷ்ணன்ட்ட போய், என்ன கிருஷ்ணா என்ன பண்ணேன்னு தெரியல, தீர்க்கவே முடியலையே, என்ன இவ்வளவுதான் உன் கொடைத்தன்மையா? இப்ப பாரு கர்ணனை கூப்பிடுற பாரு, கர்ணா சாமி ரெண்டு மலை இருக்கு, இது வெள்ளி மலை இது தங்க மலை, யாருக்காவது கொடுக்கணும், நீ எல்லாருக்கும் கொடுக்கணும், அவ்வளவுதானே கொடுத்துறேன் எல்லாருக்கும். யாருப்பா ஒருத்தங்க வந்தா வேதிகம், இந்த தங்க மலை ஒண்ணுதுன்னா முடிஞ்சு போச்சு, நீ வா உனக்கு வெள்ளி மலை ஒண்ணுது, கிருஷ்ணா ரெண்டையும் கொடுத்துட்டேன், கையும் முடிஞ்சு போச்சு, கிளம்பி போயிட்டான். இது எவ்வளவு சுலபமா முடிஞ்சது, அவன் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி கொடுத்தான், கர்ணா அள்ளி கொடுத்தான், இவன் கிள்ளி கொடுத்தான், அவ்வளவுதான். அப்ப குடுக்கிறது எவ்வளவு குடுக்கிற மனசு இருந்தாலும் கர்ணனுக்கு எப்படிப்பட்ட மனசு இருக்கிறது என்பதை காட்டினார். அப்படியே ஒரு மலை முழுவதையுமே கொடுத்தார், மலையை கொடுக்கறதா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலான்னு கொடுத்தார்கள் இவர்கள். இந்த மனசு வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. இப்ப சொன்னாரு நம்முடைய பறவையார்ட்ட சொன்னார், இந்த நெல்லு மலையெல்லாம் பார்த்து எப்படியா டிஸ்போஸ் பண்ணுமா அப்படின்னு போயிட்டாரு. பறவையார் என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்கேருந்து ஒரு பறவை அறிவிச்சாங்க, என்னன்னா அவங்க அவங்க வீட்டு வாசல் இருக்க நெல்லெல்லாம் அவங்களோடது, அதை எடுத்து உள்ள போட்டுக்கலாம்னாங்க. மறு நிமிஷம் பார்த்தா தெரு கிளியரா இருக்கு. சேக்கிடார் சொல்றாரு, அப்ப அந்த அம்மா எப்படி அந்த நெல்லை தீத்தாங்க, அந்த மனசு வரணும் இல்ல, நீங்க எவ்வளவு பண்ணி பாருங்க, அந்த மனசு வரணுமே. சுவாமி கொடுத்த நெல்லு மற்றவர்களுக்கு கொடுக்கறது, ரேஷன் கடைக்கு போறாங்க எங்க ஊர்ல ஒருத்தன், எதுக்கு சக்கரை வாங்கறதுக்காக பைய எடுத்துட்டு போனான். ரேஷன் கடைக்கு போனா பேரல் வந்து இறங்குது, கரசின் குடுக்கறதுக்கு பேரல் இறங்குது. இவன் உடனே கேட்டான், என்னங்க கரசின் வந்துருச்சு, கரசின் கொடுக்க போறீங்களா? ஆமா. ஐயோ நான் டின் எடுக்காம வந்துட்டேன், பணம் எடுக்காம வந்துட்டேன், இதோ போய் எடுத்துட்டு வரேன்னு உடையாந்தான் வீட்டுக்கு. பக்கத்துக்காரன் திண்ணையில உட்கார்ந்து இருந்தான். அவன் கேட்டான், என்னப்பா ரேஷன் கடைக்கு போனா திரும்பி வந்துட்டேன், ஒண்ணும் இல்ல பணம் எடுக்காம போயிட்டேன் அதுக்காக வந்தேன். கரசின் ஊத்துறேன்னு சொன்னா அவனும் வந்துருவானா? எப்படி எவ்வளவு நல்லா எண்ணம் பாத்தீங்களா, இவன் ஊத்தல கரசிதே, கவர்மெண்ட் ஊத்துதே, கவர்மெண்ட் ஊத்துற கரசின் ஊத்துறாங்கன்னு சொல்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. இந்த அம்மா சொன்னாங்களா, வாசல்ல இருக்க நெல்லெல்லாம் உங்களது எடுத்துக்கங்க. பரவநாச்சியார் போல அவ்வளவு உயர்ந்த உள்ள யாரையும் பார்க்க முடியாது. அடியார்களுக்கு செய்வதுன்னா திரும்ப திரும்ப பெருமானை சொல்லுகிறார், பங்குனி உத்தர வருகிறது, அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கணும், அடியார்களுக்கு பொற்காசுகள் தரணும், அடியார்களுக்கு வஸ்திரம் தரணும், நீங்க என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, போய் கொஞ்சம் சாமிகிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி பொற்காசுகளை பெற்றதனுடைய நோக்கம் அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம். அதனால்தான் அப்படிப்பட்ட உள்ளம் படைத்த பறவையாரை தேவாரத்தில் வைத்து பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி தேவாரத்தை வச்சு பாடுவார? அந்த காசை போய் தேனார் காலையிலே சொன்னாங்க, ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, அந்த ஆத்துல போட்டு குளத்துல போட்டு திருவுன்றம், அது ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு பேச சொல்ல, திருவுன்றத்துல போய் இவரு நஞ்சி கிடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார், துஞ்சியிட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொல்லி. நமக்காக சுந்தரமூர்த்தி சாமி வாதிட்டது போல வேற யாருமே கேட்கல. ஏன்னா சாமி சொல்றாரு, தினம் உங்ககிட்ட வந்து கோயில்ல நின்னு நீ கொடுப்பே கொடுப்பேன்னு வந்து வந்து போயிட்டு இருக்கிற, நீ லேசில கொடுக்க மாட்டேங்கிற, நடந்து நடந்து அவன் செருப்பு தெரிஞ்சுது, நீ தான் கொடுக்க மாட்டேங்கிறியான்னு அவன் விட மாட்டேங்கிறான், அவன் விடா கொண்டன் நீ கொடா கண்டன், ரெண்டு பேரும் இப்படியே இருந்துட்டு இருந்தான் என்ன ஆகுறது, ஒரு நாள் திடீர்னு அவன் இறந்து போயிட்டா உனக்கு என்ன தோணும், ஐயோ நேத்தே கோயிலுக்கு வந்து கேட்டானே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீ வருத்தப்படுவான். யாரு சாமிகிட்ட கேக்குறாரு? யாரு சுந்தரமூர்த்தி? நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார், இன்னைக்கு தருவேன் நாளைக்கு தருவேன்னு தினம் தோறும் வந்து உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நீ என்ன பண்ற, இன்னைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கே, துஞ்சி இட்டால் ஒரு நாள் இறந்து போயிட்டான்னு வச்சுக்க, பின்னை செய்வதன் அடிகள் சொல்லி, அப்புறம் நீ என்ன செய்வ சொல்லு பாக்கலாம். அதனால ஒன்னு தெரிஞ்சுக்க, வந்து கேக்குற உயிரோடு இருக்கும் போதே கொடுத்து தொலை. நல்ல பாயிண்ட் சொன்ன, உயிரோடு இருக்கும் போதே கொடு,
0: நஞ்சி கிடை இன்று நாளை.
2: எனக்கு ஒரு சந்தேகம், நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறன்னா, எவ்வளவு கொடுக்கிறது எவ்வளவு கொடுக்கிறதுன்னு நீ யோசனை பண்றேன்னு நினைக்கிறேன். சொன்னார்
0: பஞ்சையிட புட்டில் கீருமோ,
2: பஞ்ச எவ்வளவு அடைச்சாலும் பாட்டில் உடையுமான்னு கேட்டார். நீ எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க தாங்குவோம்.
0: பஞ்சையிட புட்டில் கீருமோ, முஞ்சியிட சங்கம் மார்க்கும் முதுகுண்டீரே.
2: இவர் உடனே 12,000 பொண்ணு கொடுத்தாரு. ஏப்பா நான் என்ன கோயிலுக்கு எல்லாம் போனேன், என் 12,000 பொண்ணு கொடுக்கிறேன், நான் எப்படி இதை தூக்கிட்டு போறது, ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னாரு. என்ன செய்ய சொல்ற, பொன் கேட்ட கொடுத்த, அப்புறம் இது எப்படி தூக்கிட்டு போறதுன்னு கேக்குற, வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறிய, என்ன வேணும் உனக்கு? பெண்ண இல்ல, எனக்கு இதை நேரம் திருவாரூர்ல டெலிவரி பண்ணுங்க. அப்ப ஒண்ணு செய்ய, மணிமுத்தாறு வேகமா ஓடிட்டு இருக்கு, அங்க தூக்கி தூர போடு, அங்க போய் கமலாலயம் குளத்துல எடுத்துக்கன்னு. நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன்,
1: ஐயோ குடுக்கற மாதிரி குடுக்குறிய, ஏமாத்த பாக்குற பத்தியா
2: அப்படின்னு இருப்பேன். ஆனா நம்மால் என்ன பண்ணாரு, அவ்வளவுதானே
1: போட்டு போறேன்
2: போய் விட்டேருந்தாரு. இதுல முதுகுன்ற ஆத்துல விட்டேருந்தார், அங்க போய் குளத்துல எடுத்தார், அங்க போய் குளத்துல எடுத்தார். அது உண்மையிலேயே என்னன்னு கேட்டா, அது யோகம்.
0: ஆறுனா 5 பொறி வழிகள்.
2: நம்ம ஆத்துல விட்டோம், ஆனா நம்ம ஆத்துல விட்டது ஆத்துல விட்டதோட போச்சு, ஆனால் அவர் ஆற்றில் விட்டதை குளத்தில் எடுத்தார். குளம்னா நெற்றின்னு அர்த்தம். அவர் நெற்றியிலே யோக நெறியிலே அதை வெற்றி பெற்றார் என்பதைத்தான் ஆற்றில் இட்டு குளத்தில் எடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. யோக நெறியினுடைய அடிப்படை விளக்கம் அது. ஆக இது களம், இது குளம், இது யோகத்துல ரொம்ப முக்கியமான, இது களம், இது குளம். சந்தர்ப்பம் போது சொல்றாரு. அப்ப இந்த பொற்காசுகளை எடுக்கிறதுக்கு இவர் குளத்துக்கு போகிற பொழுது அந்த அம்மா வந்து நிக்குது, கேக்குது, என்னங்க பொண்ணு வாங்கிட்டு வந்தீங்களா, நம்ம விழாலாம் வருது, சாமி கொடுத்தாரு. சரி எங்க, ஆத்துல போட சொன்னாரு, குளத்துல எடுத்துக்க சொன்னாரு. ஆத்துல போட சொன்னதா, எந்த ஆத்துல போட்டீங்க, மணிமுட்டார்ல? என்னங்க எப்படி சொல்றீங்க, சாமி தான் போட சொன்னாரு, எங்க எடுக்கிறது, நம்ம ஊர் குளத்துல. என்னங்க நீங்க, நீ வா நான் எடுத்து காட்டுறவா அப்படின்னு கூட்டிட்டு போனார். அந்த படிக்கட்டில் நீக்க வச்சுட்டு அப்படி உள்ள போய் தண்ணியில மூழ்கிறாராம், மூழ்கி தேடுறாராம். சேக்கிரா சொல்றாரு, அன்று இட்டவர் போல் தேடுவார், அப்பதான் போட்டவர் மாதிரி தேடிட்டு இருக்காராம். எவ்வளவு நம்பிக்கைன்றாரு, என்னமோ அப்ப விழுந்ததை எப்படி தேடுவார் ஒருத்தர், அது போல அவர் தேடினாராம். இவர் எதிர்பார்க்கவே இல்லை, சாமி கொடுக்கல, சாமி கொடுக்கல. அப்படி மேல பாக்குற நம்ம சிரிச்சுக்கிட்டே நிக்கிது. மேல ஒருத்தர் எல்லாருடைய கேலியையும் பொறுத்துக்குவாங்க, ஆனா மனைவியினுடைய கேலிய பொறுத்துக்கவே முடியாது யாரால. அதனால சொல்றாரு சாமி, ஏழு செய்தவாறு என்னது, என்னது அதுவும் பறவை இவள் தன் முகப்பே அடிகேழு செய்தவாறு என்னது, என்ன இப்படி பண்ற, நீ இப்படி அவமானப்படுத்துறிய, நீ நான் உன் பேச்சு எவ்வளவு தூரம் நம்பின, அவங்க எல்லாம் சொல்றாங்க எப்படி நீ நம்பினு கேக்குறாங்க, இப்படி பண்ணி விட்டிய அப்படின்ன உடனே அப்பமா வந்து அந்த பொற்காசு வந்து இந்த பதிகம் பாடின உடனே வந்து இது ஏத்தாது இருந்தறியன்னாரு. அந்த பொற்காசு வந்து அப்பதான் சொன்ன, சுந்தரா வேற ஒண்ணும் இல்லப்பா, எப்பவுமே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது டிமாண்ட் டிராப்டுக்கு கமிஷன் உண்டு, நீ பாட்டுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல எடுக்கிறீ, கமிஷன் வேணாமா, அதுக்கு தான் ஒரு பதிகம் வாங்கினேன் கமிஷனா, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னார். ஆக இந்த பறவையினுடைய அந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்து அந்த பதிகங்களிலெல்லாம் செய்திருக்கிறார் என்ற செய்திகளை நாம் பறக்க பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக அவர்கள் சொன்னார்கள். பறவையாரும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சந்திக்கிற அந்த இடம் ஒரு தெய்வ சந்திப்பு போல நிகழ்ந்தது என்ற அந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னார்கள்.
3: அவனுடைய அளவற்ற கருணையினாலே இந்த மார்கழி திங்கள் அடியாருடைய பெருமையை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அடியாருடைய பெருமைகளை எல்லாம் நாம் திருவம்பாவையிலேயும் திருப்பள்ளி எழுச்சியிலேயும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 3வது பாடல், கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது, விருப்பொடு நமக்கு தேவனர்ச்சரிகளல் தாழினை காட்டாய், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்கின்ற மிக அற்புதமான பாடல். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உள்ளுரை பொருள் எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கும். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்று சொல்லும்படியாக தமோகுணத்திலே இருந்து ரஜோகுணத்துக்கும், ரஜோகுணத்தில் இருந்து முழுமையாக சுத்தம் பெறாத சத்துவகுணத்திற்கும், பிறகு சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய குணத்தையும் அடையும் பொழுது இறைவனுடைய சிந்தனை நமக்கு கிடைக்கின்றது. சுத்தமான சத்துவகுணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் உண்மையான இறை நினைப்பு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பை கூவின பூங்குயில். அந்த குயில் என்று சொல்லும்படியாக தமோ குணத்தையும், கூவின கோழி என்று சொல்லும்படியாக ரஜோகுணத்தையும், குறுக்குகள் இயம்பின என்று சொல்லக்கூடிய இடத்திலே அசுத்தமான முழுமை பெறாத சத்துவகுணத்தையும், இயம்பின சங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சுத்தமான சத்துவகுணத்தையும் இங்கே மறைமுகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது என்று சொல்லும்படியாக அப்பொழுது ஞான பிரகாசமாக இறைவனுடைய சிந்தனை நமக்கு உள்ளே, நம்முடைய மனத்திற்குள்ளே இறைவனுடைய திருவடிகள் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பையும் கண்டு இந்த பாடலிலே பலவிதமான சரித்திரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இறைவன் அடியவருக்கு அருளக்கூடிய திறம், அருளக்கூடிய வகை பலவிதமானது. இறைவனுடைய சிறப்பை சொல்லும் பொழுது மாலரியா நான்முகனும் காணா மலையினை என்று சொல்லும்படியாக, அது பின்னாடி பார்க்க போகிறோம், அதுபழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன அமரரும் அறியார் என்று சொல்லும்படியாக, யாவராலும் அடைய முடியாத ஒரு பொருளாக இறைவன் இருக்கிறான், யாவரும் அறிவறியாய், அமரராலேயும் கனவிலும் அமரருக்கு காண்பதற்கு அரியவனாக இருப்பவன் நலவிலும் நாயர்க்கு அருணினை என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை மாணிக்க வாசக பெருமானும் பாடுவார். தேவருக்கு ஏன் தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார், வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோய நாயரி நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பிரபுவனே பரவுவார் இமையவர்கள் பாடுவன நால்வேதம் என்று சொல்லும்படியாக மணிவாசக பெருமான் பாடி வருவார். ஏன் தேவர்களெல்லாம் எம்பெருமானை வணங்குகிறார்கள் என்று சொன்னால், நம்ம புராணங்கள் எல்லாம் பார்க்கலாம், எனக்கு வந்து அசுரர்கள் இப்படி பீடித்தார்கள், எனக்கு இந்த பதவி போச்சு, அமரலோகம் போச்சு, எனக்கு இந்த தொந்தரவு என்று சொல்லி வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, எல்லோரும் தம்மிடத்திலே அந்த தன்னுடைய பதவிகள் நிலைக்க வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் நிலைக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சுகங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமானை தொழுகிறார்களே தவிர எம்பெருமானை எம்பெருமானுக்காக தொழுவது கிடையாது. அதாவது சுயநலத்தின் பார்ப்பட்டு தொழுகிறார்கள். பின்னாடி அவர் சொல்லுவார், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனேனார், என்னுடைய பிறவி போக வேண்டும் என்பதற்காக தொழுகிறேன். உடனே அவர் பின்னாடி மாற்றிக் கொள்ளுகிறார், கிடையாது, நானும் ஒரு காமியமாக பிறவி போகணும், என்னுடைய துன்பம் போக வேண்டும் என்று வேண்டுகின்றேனா, இல்லை, அத்தான் சால காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று ஆசைப்பத்திலே பின்னாலே சொல்லுவார் மணிவாசக பெருமான், உன்னுடைய முகத்திலே முறுவல் காண ஆசைப்பட்டேன், அந்த ஒடியை காண ஆசைப்பட்டேன், எனக்குன்னு கிடையாது, என்னுடைய ஆனந்தத்திற்காக அல்லது என்னுடைய துக்கம் போக வேண்டும் என்பதற்காக இறைவா நான் கேட்கவில்லை, உன்னுடைய முகத்திலே அந்த முறுவல் காண ஆசைப்பட்டேன் என்று நம்ம முதல் திருப்பள்ளி எழுச்சிலையும் பார்த்தோம். என்ன சொன்னோம், இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு, அந்த ஆனந்தம் உன்னுடைய முகத்திலே விகசிக்கக்கூடிய ஆனந்தத்திற்காக உன்னை துதிக்கிறோம். அதுதான் நமக்கும் தேவர்களுக்கும் வித்தியாசம். அப்படிப்பட்ட சுயநலத்தோடு இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் யாவருக்கும் அறிவறியாய் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான், அவர்களாலே அடைய முடியாதவனாக இருக்கிறான், அவர்களாலே அறிய முடியாதவனாக இருக்கிறான், ஆனால் நம்மாலே அடையத்தக்கவனாக மிக எளிவந்த இயல்பினனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இங்கே சொல்லுவார். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் என்று சொல்வார். இதுக்கு பலவிதமான சரித்திரங்கள் நம்ம இங்கே சொல்லலாம். சில சரித்திரங்களை நம்ம பார்க்கிறோம், ஒரு சரித்திரமாக இல்லாம பலவிதமான சரித்திரங்களிலே சிலவற்றை நம்ம பார்க்கிறோம். எது பார்த்தாலும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் என்று அடியார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பலவிதமாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்பர் பெருமான் திருப்பராய்த்துறை, அதாவது திருச்சியிலிருந்து கரூர் போகின்ற வழியிலே இருக்கிறது திருப்பராய்த்துறை, திருப்பராய்த்துறையிலே இருந்து திருப்பைங்கிலிக்கு செல்வதற்காக அப்பர் பெருமான் எம்பெருமானை தரிசிப்பதற்காக செல்லுகிறார். அவசர அவசரமா பகவானை பார்க்கணும்னு போகிறார். போகும் பொழுது நல்ல வெயில், அந்த வெயிலிலே பசியும் வர களைப்பு மேலிட்டு அயர்கிறார். ஆனா மனம் அயரவில்லைன்னா அறிவ சேர்க்கலார் பெருமான். வழி போம் பொழுது மிக இழைத்து வருத்தம் உற நீர் வேட்கையோடும் அழிவாம் பசி வந்து அணைந்திடவும் அதற்கு சித்தம் அலையாதேன்னா. நம்முடைய சனாதன தர்மத்துல எதுக்கு உபவாசம் இதெல்லாம் வைக்கிறார்கள்னா, நல்ல மூணு வேளையும் சாப்பிட்டு தூங்கி கொண்டிருப்பதற்காக இல்லை. உபவாசம் உடம்புக்காக மட்டும் இல்லை, வைராக்கியத்துக்காக. சில பேர் கேட்கலாம், ஏன் நல்லா சாப்பிட்டு பகவானை பார்த்தா என்னன்னு. வைராக்கியம் இல்லாதவர்களாலே எம்பெருமானை அடைய முடியாது. வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான் எம்பெருமானை அடைய முடியும். வைராக்கியம் இல்ல, ஒரு நாக்க கட்டுப்படுத்த முடியல, வயிற்று பசியை கட்டுப்படுத்த முடியல என்று சொல்லும் பொழுது அவர்களாலே எம்பெருமானை எப்படி அடைய முடியும்? எப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனத்திலே வரக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும்? ஆசையை கட்டுப்படுத்த முடியாதவன் இறை என்று சொல்லக்கூடிய பெரிய ஆசையை எப்படி அடைய முடியும்? அந்த இறைவனை எப்படி அடைய முடியும்? அதனாலதான் வைராக்கியத்தை வளர்ப்பதற்காகத்தான் இது எல்லா மதங்களிலே இருக்கிறது. உபவாசம் என்று சொல்லக்கூடியது, அதற்கு பிறகு கண் விழித்து இருப்பது. ஏன், அன்னைக்கு இருந்தா தான் கடவுள் அருள் செய்வாரா? இந்த குதர்க்கமான வாதங்கள் பிரயோஜனப்படாது. என்ன, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளை நாம் அறிய வேண்டும். நம்ம சாதாரணமான விஷயத்துல பார்த்தாலும் கூட, ஒருத்தனுக்கு ஒரு தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறான், அவனுக்கு பசி தூக்கம் தெரியாது. ஏன், தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது அவன் சாப்பிட மாட்டான். அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ, நீங்க எந்த கல்யாணத்துல வேணும்னாலும் பார்த்திருங்கள், அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டாங்களா, பொண்ணு பிள்ளை சாப்பிட்டாங்களா, இவர் என்ன பண்ணுவார், ஒரு ரசஞ்சாதமோ இல்ல மோர்ச்சாதமோ சாப்பிட்டுக் கொண்டிருப்பார். அப்பாவோ அண்ணாவோ யாரோ இருக்கட்டும், அவர்கள் அந்த பொண்ணினுடைய கல்யாணத்தை யார் எடுத்து நடத்துகின்றார்களோ அவர்கள் அப்படி இருப்பார்கள். ஏன், அவர்களுக்கு அந்த பசி தூக்கம் மறக்கின்றது. எது முக்கியம், தன்னுடைய பெண்ணினுடைய கல்யாணம் முக்கியம் என்று வருகிறது. ஒரு லௌகீகமான விஷயத்துக்கே இப்படி வந்தா அதை விடுங்க. இப்ப ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்க எத்தனை பேர் வெறும் காஃபியை குடிச்சோ டீயை குடிச்சோ பிஸ்கட் அச்சாட்டோ எதுவுமே இல்லாம சாப்பாட்டை மறந்து தூக்கத்தை மறந்து வேலை செய்கிறார்களே. ஒரு நமக்கு ஒரு பணம் வேண்டும், ஒரு நல்ல சம்பளம் வேண்டும், அதற்காக நம்ம வேலை செய்கிறோம் என்று வரும் பொழுது பெரிய ஊதியமாக, இந்த பிறப்புக்கு ஊதியமாக அந்த கைலையே கொடுத்தக்கூடிய அந்த கைலை நாதனுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், இந்த வைராக்கியம் நமக்கு வளர வேண்டும். இருக்கட்டும், இந்த கதையில என்ன வருகிறது, அப்பர் பெருமானுடைய சரித்திரத்துல இவருக்கு அந்த பசி வந்தாலும் கூட அதற்கு சித்தம் அலையாதே. ஏன், இறைவனிடத்திலே சித்தத்தை சிவன்பானே வைத்தவர் இவர். மொழிவேந்தரும் முன் எழுந்தருள முருகால் சோலை பங்கீலி வெளியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் மீட்பாரா என்று சொல்ல முடியாது. ஆனா பகவானுக்கு இதை பொறுக்க முடியாது. நம்ம வந்து பகவான் பக்கலிலே ஒரு பக்கம் ஒரு பங்கு அன்பு செலுத்தினால் அவன் ஆயிரம் மடங்கு அன்பு செலுத்த காத்து கிடக்கிறான். அந்த ஒரு பங்கு அன்புதான் நம்ம செலுத்துறது கிடையாது. இறைவன் இவர் பசிய பொறுக்கவில்லை. ஒரு முதியவராக அப்படியே நடந்து வருகிறார். அவர் பார்க்கிறார், ஐயா நீங்க யாரு, என் பேர் இன்னார் இன்னார் இன்னார். சரி, எங்க போகிறீர்கள், திருப்பங்கி எழுதி போற. அடடே, நான் அங்கேதான் போகிறேன், உங்களோட சேர்ந்த வரலாமா, பார்த்தா பெரிய சிவனடியார் மாதிரி இருக்கிறது, நல்ல படித்தவர் மாதிரி இருக்கிறது, அப்படியே பேச்சு துணைக்கு ஆச்சு என்று சொல்லி அந்த வழியிலே பேச்சு துணைக்காக அந்த முதியவர் சேருகிறார். கொஞ்ச தூரம் போனது, ரொம்ப பசியோ, ஆமா இருந்தான பகவானை பார்க்கணும், பரமேஸ்வரனை பார்க்கணும் முதல்ல. அடடே, ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒண்ணு உண்டு, என்ன, என்னிடத்திலே பொதி சோறு உண்டு, நான் வழிநடைக்காக நான் சோறு கொண்டு வந்தேன், மிகவும் வழிவந்து இழைத்திருந்தீர், இங்கென் பாலே பொதி சோறு உண்டு, இதனை உண்டு தண்ணீர் இப்பொங்கு குளத்தில் குடித்து இழைப்பு போக்கி போவீர் என புகழ்கின்றார். செக்லார் பெருமான் பாடும் பொழுது பகவான் சொல்லுகின்றான், பரமேஸ்வரன் என்னிடத்துல பொதிச்சோறு உண்டு, உங்களுக்கு தவறுதலா இல்லைன்னா எடுத்துக்கொள்ளலாமா. நண்ணும் திருநாவுக்கரசர் நம்பர் அருள் என்று அறிந்தார் போல் அப்படின்னு சொல்லுவார். ஓ, இதெல்லாம் பகவானுடைய செயல் என்று நினைத்து அவர் திருமறையோர் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது பரவாயில்ல, இறைவனுடைய செயல், ஏன் இவருக்கு பசியை பொறுக்க முடியாதா என்ன, ஆனால் இறைவன் அருள் என்று தெரிந்து, தெரிந்தது போலே சேக்கலார் சொல்வார், தெரிந்து கொண்டு அந்த பொதிச்சோறு கொண்டு வந்த அந்த சோரை அவர் கட்டுச்சோறு போற வழியில கட்டுச்சோறு கொண்டு வந்ததை போல அவர் கொண்டு வருகிறார் முதியவர். அதை சாப்பிடுகின்றாராம். பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்திலே நீர் அருந்துகிறார். அருந்தின உடனேயே பசியும் போனது, தாகமும் போனது, ரொம்ப தெம்பு வந்தது. சந்தோஷமா இறைவனை பற்றி பேசிக்கொண்டு, ரொம்ப நன்றி இறைவனுக்கு நன்றி, இறைவனே இப்ப உங்கள் வடிநிலை வந்திருக்கிறான் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஓ, இதோ திருப்பங்கியிலி வந்தாச்சே என அந்த முதியவர், ஆஹா என்று அந்த கோபுரத்தை பார்த்து திரும்பி பார்க்கிறார். அந்த முதியவரை காணும், காண உடனேயே அதற்கு நினைத்த அப்படியே ஆனந்தத்திலே கண்ணீர் வடிக்கின்றாராம் அப்பரு பெருமான். ஆடல் புரிந்தால் அடியேனை பொருளா அழித்த கருணையிட பாடல் புரிந்து விழுந்து எழுந்து கண்ணீர் மாறி பயில்வித்தார் என்று சொல்லும்படியாக இறைவன் அடியவருடைய பசியை பொறுப்பது மட்டுமல்ல, பொறுக்கவில்லை, அவன் அருள் செய்கின்றான். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். அந்த எம்பெருமான் என்ன செய்கின்றான், அவருக்கு அருள் செய்கின்றானா? இது மாதிரி பல சரித்திரங்கள் பார்க்கலாம். தேவாதி தேவர்களும் கூட காண முடியாமல் பிரம்படி பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே கைலாசத்தில் என்று சொல்வார்கள். பிரம்படி பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எம்பெருமானோ அடியவருக்காக இந்த பூமியில வருகிறான். அட, அடியவர் வருவது வேறு, அங்கே அவருக்கு என்ன மறந்துட்டு பார்த்தியா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே போகும் பொழுது இதெல்லாம் சாதாரணமா லௌகிகமா தெரியும். போகும்போது எல்லாம் அங்கே வீட்டில் இருக்கிறார் ஒரு ஆள், அவர் என்ன பாரு, எல்லாருக்கும் சொல்லிட்டேன் பாத்தியா, எனக்கு சொல்லல பாத்தியா, சொல்லிக்காம போற பாத்தியா அப்படிமோ, இல்லனா எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணும்போது எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன், எனக்கு விஷ் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிற மாதிரி சுந்தர பெருமானுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது கண்டியூர் பழிந்து திருப்பூந்துருத்தி போய் அப்படியே போய்கொண்டிருக்கிறார். திருமண பாடியை மறந்துட்டாரங்க போகல. அவர் கனவுல வந்து கேட்டாராம், மலபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ, ஏன்பா அங்க வர்றதுக்கு நீ மறந்துட்டியா, என்ன வந்து என்னை பார்க்க மறந்தாயா என்று குழகாகிய தம் கோலம் எதிர்காட்டி அருளை குறித்துணர்ந்து என்று திருமணபாடிக்கு போனாராம். என்னை விட்டுட்டு என்ன மறந்துட்டியான்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மை, இறைவனை மறக்காமல் நான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த இறைவன் நினைப்பிக்கிறான் நம்மளிடத்திலே, அந்த அடிவர்களிடத்திலே நினைப்பித்து, அதனால தான் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். அடியவருக்கு அடியவனாக, அடியவருக்கு எளியவனாக இருந்தான். அதனாலதான் பாடினார், பொன்னார் மேனியனே புலி தோரை அரைக்கசைத்து பின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று, அன்னே உன்னையல்லால் யான் யாரை நினைக்கேன் எனையேத்தி தன்னேரில்லா பதிகமலர் சாத்தி தொழுது என்று சொல்லும்படியாக இதை சேக்கிழார் பெருமான் பாடுவார். அப்படி அந்த எம்பெருமான் அடியவர்களிடத்திலே வந்து வந்து ஆட்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதனால தான் பாடினார், யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் என்று சொல்லும்படியாக. இதே மாதிரி இன்னொரு சரித்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கலாம். அவர் அங்கே திருத்தோணிபுரமாகின்ற திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய பிறந்த ஸ்தலம் திருத்தோணிபுரம் சீர்காழி, அங்கே அவர் பிறந்தார், நான் அந்த மண்ணில் மிதிக்க கூட எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி அந்த ஊரை சுற்றி வலம் வந்து கொண்டு சொல்லுகின்றாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்ம அவரையும் எந்த இடத்துல யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம அங்கே செல்லுகின்றாரா, மண்டிய பேரன்பினால் வந்தொண்டர் நின்றிரஞ்சி என்று சொல்லும்படியாக புறந்தருவார் போற்றி செய்ப்ப புரிமுன்னூல் அணிமார்வர் அறம் பயந்தாள் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர்தான் பிறந்தருளும் பெரும்பேர் பெற்றதன முற்று உலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்றடைந்தார் பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளுனான் மிதியேன் என்று ஊர் எல்லைப்புறம் வணங்கி வள்ளலார் வலமாக வரும் பொழுதில் இவர் இப்படி சுத்திட்டு வந்தாலும் பகவான் விடல, அவர் எதிர் வந்து காட்சி கொடுக்கின்றாராம். மண்டிய பேரன்பினால் கொள்ளுமால் விடையானம், யாரு, மங்கை இடம் கொள்ளும் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள மண்டிய பேரன்பினால் வந்தொண்டர் நின்றிரஞ்சி என்று தெண்டிரை வேலையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரை கண்டுகொண்டேன் கைரையினில் விற்றிருந்தபடி என்று பண் தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். நம்ம பார்க்க மறந்துட்டாலும் கூட அவர் பார்க்க மறக்கலைனார். அடியாரிடத்திலே விளையாடக்கூடிய திருவிளையாடல் இருக்கே, அதனால தான் யாவரும் அறிவறியாய் அடியவருக்கு எமக்கு எளியாய், அடியவருக்கு எளியவனாக இருக்கிறார். அந்த இடத்துல வந்து வா வா என்று சொல்லும்படியாக என்ன செய்கின்றான், எம்பெருமான் அங்கே வந்து ஆட்கொள்ளுகின்றான். இது ஒரு சரித்திரம். இப்ப அப்பர் பெருமான் மாதிரியே இன்னொரு அருமையான சரித்திரம் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்துல வரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கருகாவூர் எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்று போகிறார். அவசர அவசரமா ஓடுகிறார், ஏன், அந்த பகவானை பார்க்கணும். மத்தியான நேரம் சரியான உச்சி பொழுது வருகிறது,
4: அந்த மத்தியானம் இதுக்கு உச்சி பொழுதிலே பகவானுக்கு பூஜை செய்து திருக்கதவம் சாத்தி விட்டா என்ன பண்றதுன்னு அவசர அவசரமாக செல்லுகிற இவர் பின்னாலே வரக்கூடிய இவரோடு இருக்கக்கூடிய பரிஜனங்களும் தொண்டர்களும் இவர் வேகத்தை ஈடுகொடுக்க முடியாமல் பின்னாலே தங்கிவிடுகிறார்கள். நமக்கெல்லாம் எங்கே அவசரம் இருக்கும்னா பகவானை பார்க்கறதுல தான் அவசரம் இருக்கும். ஊர் ஊரா டூர் போவோம், ஊர் ஊரா டூர் போவோம். பேர் என்ன? திருத்தலை யாத்திரை. எல்லா இடத்துக்கும் இந்த ஊருக்கு போனேன் அந்த கோயிலை பார்த்தேன், இந்த ஊருக்கு போனேன் அந்த கோயிலை பார்த்தேன்னு எல்லா இடத்துலயும் நம்ம போயிட்டு வருவோம். ஆனா பகவானை பார்க்க போகும் பொழுது அவசர அவசரம் ஓடுவாங்க. அது என்னமோ அங்கே ஒலிம்பிக்ஸ்ல ஓடுற மாதிரி, இல்லைன்னு சொன்னா வேற எங்கேயாவது ஓடுற மாதிரி, இவங்க அதை அப்பதான் பிராக்டிஸ் பண்ற மாதிரி கோயிலுக்கு போறோம்னு படப்படமான சுத்தி. டைம் ஆச்சு சார், டைம் ஆச்சு, அடுத்த கோயிலுக்கு போகண்டாமா? பத்து கோயில் பார்க்கறத விட ஒரு கோயில் உருப்படியா பகவானை நினைந்து பார்க்க வேண்டாமா? அந்த கோயிலுக்கு போகும்பொழுது இதெல்லாம் சில கோயில் ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப சில இடத்துல போனா அந்த இடத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், தள்ளு தள்ளுன்னு தள்ளிடுவான். இங்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த மயிலாப்பூர்லாம் போனீங்கன்னா பரம ஆனந்தம். அது வந்து பெரிய கோயிலும் கிடையாது, சின்ன கோயிலும் கிடையாது. அங்க இருக்கக்கூடியவர்கள் நடுத்தர மக்கள். அங்க போத்த பார்க்கும் பொழுதே அந்த பகவானை பார்க்கும் பொழுது பரம ஆனந்தமா இருக்கும். பரம ஆனந்தமா என்னப்பா இவதான் வந்தியான்னு அஞ்சு வேளை மிக ஆனந்தமாக பூஜை பெற்று கொண்டு ஆண்டாண்டாவா அப்படி பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். பார்த்தவர்களுக்கு அந்த ஆனந்தம் தெரியும். ஆனா மதுரையில் அப்படி இல்லை. அவர் பெரிய வீட்டு மாப்பிள்ளை, அவன் அடக்க உடக்கமா இருப்பார். ஏன்? அங்க மீனாட்சி தான் என்ன, அங்க வந்து அம்மா ஆட்சி, அவ்வளவுதான். அங்க எல்லா இடத்துலயும் அவர் இருப்பார். பகவான் பரம அப்படியே சுகுமாரமா பெரிய இடத்துல மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ அது மாதிரி தனியா அவர் பாட்டுக்கு இருப்பார். அவரை போய் கண்டுக்கிறவங்க யாரும் ஜாஸ்தி இருக்கிறதுல போகாதவர்கள் இல்லைன்னு நான் சொல்லல, போகிறார்கள். ஆனா சிதம்பரம் அவர் தான் மகாராஜா, தாண்டவம் புரியக்கூடியவர். அங்க போகும்பொழுதே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்? அவர் நர்த்தன நடராஜா. இதே இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பை நாம் அறிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆனா இங்க போகும் பொழுது பெரிய நம்ம பார்த்திருக்கலாம். இது உதாரணமே நம்ம தான் பார்க்கிறோமே. என்ன ஆகிறது? அங்கே மதியம் ஏதோ பகவானுக்கு இப்பொழுதுதான் என்ன செய்கிறார்கள், அமுது படைக்கிறார்கள், அதனால திறப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாரு? இங்க போகக்கூடிய அடியவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? திறப்பட்டிருக்கு, அடுத்த பத்து சன்னதியை பார்த்து வந்துடலாம். போய் ஊர்ல போய் சொல்லலாம், இந்த சன்னதியை பார்த்தேன், அந்த சன்னிதியை பார்த்தேன், சாமியை பார்த்திய, தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கொண்டு கொண்டேன். இரண்டு பார்க்கலாம். ஆனா அங்க போகும் பொழுது இவ்வளவு அழகான மூர்த்தங்களாக இருக்கிறதே. தாய்மான சுவாமியை பார்த்தா பெரியவரா இருப்பார். பின்னாடி அழகாக சந்தனம் பூசி, பெரியதாக சந்தனம் பூசி இருப்பார்கள். மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அந்த எம்பெருமான். அவருடைய அழகு என்ன? இதே திருத்தோணிபுரத்துக்கான சீர்காழியில போனா கீழே ஒரு உருவம், மேலே ஒருவரும், அதுக்கு மேல உருவமாக மிக அழகாக இரண்டாவது நிலையிலே தன்னுடைய அம்பிகையோடு மான்மழு இல்லாமல் வெறும் கரங்களை வைத்துக் கொண்டு மிக அற்புதமாக திருத்தோணிபுர அந்த நாதன் இருக்கிறானே, அவனுடைய அழகை நாம் கண்களாலே பருகுகிறோமா? இதெல்லாம் போகும் பொழுது நினைந்து பார்க்க வேண்டும். இவர் எப்படி இருக்கிறார்? ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அழகு உண்டு. அந்த எம்பெருமானுடைய சிவலிங்கம் தான், ஆனா ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு தன்மையை காட்டக்கூடியது அந்த எம்பெருமான். உணர்ந்து பார்த்தால் தெரியும். அங்க போய் கொஞ்ச நேரம் நின்று இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். அதே போலத்தான் எல்லாரும் ஓடும் பொழுது அங்கே அவசரமா பார்க்கணும். பார்க்கலாம், அடுத்தது பார்த்துக்கலாம், என்ன இருக்கு. ஒரு எல்லா சன்னதியும் சுத்தி வரலாம் நான். ஆனா சுந்தர இதுக்காக சொல்ல வந்தேன், சுந்தர பெருமான் எம்பெருமானை பார்ப்பதற்காக ஓடுகிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? எம்பெருமான பார்க்கிறோம்னு சொல்லிட்டு அங்க போய் எவ்வளவு நேரம் கோயில்ல இருப்போமோ அதை விட பல மடங்கு நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்போம். கடவுளை பார்க்க போவோம், ஆனா வெளியில இப்ப பார்த்தா பல கோயில்கள் ஷாப்பிங் சென்டரா தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இவருக்கும் தக்க நிலைதான். அங்க போய் இறைவனை பற்றிய தன்மை இருக்க வேண்டும். உடனே போய் நான் இந்த பொருள் வாங்கலாமா, இந்த கோயில்ல இந்த ஊர்ல இது சிறப்பு, இந்த பிரசாதம் சிறப்பு, இல்லைன்னா இந்த பொருள் சிறப்பு, அதை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் இங்க போனேன், இங்க போனேன், அது பிரயோஜனப்படாது. இறைவனை நினைந்து நினைந்து நிகழ வேண்டும். அங்கே செல்லுகிறார், இறைவனை பார்க்க வேண்டும் என்று மிக அவசரமாக செல்லுகிறாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். செல்லும் பொழுது இழைத்தார், அங்கே எம்பெருமானை கண்டு தரிசிக்கிறார், ஆனந்தமாக தரிசித்தார். ஆனா பரிஜனங்கள் இல்லாத காரணத்தினாலே பசி வந்தது, அயர்ந்து போய் அமர்ந்தாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ அந்த எம்பெருமான் அவருக்கு கட்டுச்சோறு கட்டியதாக ஒவ்வொரு இடத்திலையும் கூட்டுச்சோரா வாங்கி கொடுத்து அவருக்கும் கொடுத்தார் அந்த கட்டுச்சோறு. அத்தனை பரிஜனங்கள் வரக்கூடியவர்களுக்கும் கொடுத்து அமுது வடைக்கிறார் எம்பெருமான் முதியவராக வந்துன்னார். அந்த முதியவராக வந்து அந்த இடத்திலே திருக்கருகாவூரிலே, திருக்கருகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று அந்த எம்பெருமான் இவருக்கு கட்டுச்சோறு கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாராம். ஆனந்தத்திலே பரவசத்திலே மிதக்கிறார். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் என்று எத்தனையோ சரித்திரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அடித்தாலும் அடி வாங்க கொல்லாலே, எரிந்தாலும் சரி வாங்கிக் கொள்ளுகிறார், மாமிச்சம் கொடுத்தாலும் சரி வாங்கிக் கொள்ளுகிறார், செருப்படியை வைத்தாலும் சரி ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னுடைய மகன் முருகப்பெருமான் துகைந்ததை போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போலத்தான் ஒரு மாவேடு கொடுத்து ஒரு தயிர்ச்சோறு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம் என்ன? யாவரும் அறிவறியாய் எமக்கு இடியாய் எம்பெருமான். இதுல ரெண்டு அழகான விஷயம் உண்டு. அவன் என்னுடைய தலைவன். ஏன் தெரியுமா எம் பெருமான் என்னுடைய தலைவனாக இருக்கிறான்? யாவருக்கும் அறிவறியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எமக்கு எளியவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் என்னுடைய தலைவன். யாவனும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம் பெருமான். அதே மாதிரி அவருக்கு முன்னாப்பா தேவ நற்செறிகளில் தாழினை காட்டாய். தேவம் தேவஸ்ய மஸ்னுதே என்று சொல்ல முடியாது. தேவன் தேவனாக ஆனான். தேவன் ஒளி பொருந்தியவன் அர்த்தம். ஒளி பொருந்தியவனாக எப்பொழுது ஆகிறான்? அடியவர்களுக்கு அருள் செய்யும் பொழுது. தேவ நற்செறிகளால் தாழினை காட்டாய், உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு கொடுக்கும் பொழுது. எளியவனாக இருக்கின்ற நீ உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒளி பொருந்தியவனாக ஆகிறாய். தேவ நற்செறிகளால் தாழினை காட்டாய், யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் என்று. யாவருக்கும் அறியவனாக இருக்கப்பட்ட எம்பெருமான் நமக்கு எளியவனாக வந்த காரணத்தினாலே அவன் என்னுடைய தலைவன் என்று மணிவாசக பெருமார் சொல்வாரே, அது நம் உய்த்துணர வேண்டும். அப்படி திருவடியை கொடுக்கிறான். இதுல இன்னொரு சிறப்பு உண்டு. ஏனோ தானோன்னு கொடுக்கல. திருவடியை கொடுக்கும் பொழுது ஏனோ தானோன்னு கொடுக்கல. எப்படி கொடுக்கிறார்? நீ காட்டுன்னு போதும். எப்படி அட காட்டுற கூட எனக்கு கொடுன்னு சொல்லல. காட்டு, கழல் காட்டு. வெறும் கழல் மட்டும் காட்டி பிரயோஜனம் இல்லை. இது என்ன கழல்? என்னுடைய பாவத்தை எல்லாம் அறுத்த கழல், என்னுடைய ஆணவம் முதலிய மலங்களை எல்லாம் அறுத்த கழல். அந்த கழலை காட்டு. கழலை காட்டுவது மட்டுமல்ல, அது செறிந்திருக்கின்ற கழல். ஏன்? என்னுடைய அனாதியான பிறவிகளாலே வந்த இந்த பாவங்களை எல்லாம் அறுத்து, அறுப்பதற்காக அணிந்த வீரக்கழல், நற்செறி கழல். வெறும் கழல் காட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன காட்ட வேண்டும்? தாழ் காட்டு. சரி போனா போகுது, போ. எவ்வளவு ரொம்ப கேக்குற, அதனால இந்த அப்படி ஒரு பாதத்தை காட்டினேன். கிடையாதப்பா, ஒரு பாதம் காட்டாதே, இரண்டு பாதங்களையும் காட்டு. தாழ் இணை காட்டாய், நர் செரி கழல் தாழினை காட்டாய். இப்படி காட்டுகின்ற காரணத்தினாலே, எமக்கு எளிவனாக இருக்கின்ற காரணத்தினாலே, தேவ தேவ நற்செறிகளால் தாழினை காட்டாய், திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் ஆன காரணத்தினாலே என்னுடைய தலைவனே என்று சொல்லுவாரே. அதே போல அடியவருக்கு நினைந்து நினைந்து நினைந்து உருகும் அடியாரை நையவைத்தார் என்று பாடுவார். தாயினும் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியனுடைய உரிமை உருக்கி என்று பாடுவாரே. அதே போல நம்மை நினைந்து, நாம் நினைப்பதற்கு முன்பாக நம்மை நினைந்து நமக்கு அருள் தருகின்றானே அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் அதை நினைந்து நினைந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். சில சரித்திரங்களை நம்ம பார்த்தோம். இந்த ஆனந்தத்திலே அடியவரை நினைப்போம். அவன் நமக்கு எளியவனாக வரட்டும், அந்த தாழினையை நமக்கு கொடுக்கட்டும். இதற்கு அடியவர்களுடைய திருத்தாழினைகளே.
5: திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 482.

ஆண் பெண் கூட்டுறவு காலத்தில் மூச்சு காற்றின் இயக்கத்திற்கு ஏற்ப சிசு ஆண் பெண் அலி என வேறுபாடு அமைவதாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 487.

பழைய வினையின் காரணமாக உலகில் பிறந்த ஆன்மா துன்பம் நீக்கம் பெற சிவப்பரம்பொருளை தொழுதல் மிக அவசியமும் அவசரமுமாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 491

மேலான சிவப்பரம்பொருளே சீவர்களின் நன்மையை கருதி பக்குவத்திற்கு ஏற்ப உடம்பை கொடுக்கிறது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 492.

சிவனே சீவரை பிறவியில் பொருத்தி தூய்மை செய்து சிவரூபம் பெற அருளும் கர்த்தராவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமுலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 504.

உண்டாகும் விதுவுடைய செல்வம் உண்டாகும். போகின்றவை எல்லாம் போகும். நம்மிடம் நடந்து முடியும் விதுவுடைய வினைகள் முடியும். புதியவையாய் வரும் வினைகள் வரும் என்கின்ற உண்மையை உணர்ந்த சிவ ஞானி எளிய இறைப்பணி செய்து தம்மை மறந்திருப்பார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 504.

உண்டாகும் விதுவுடைய செல்வம் உண்டாகும். போகின்றவை எல்லாம் போகும். நம்மிடம் நடந்து முடியும் விதுவுடைய வினைகள் முடியும். புதியவையாய் வரும் வினைகள் வரும் என்கிற உண்மையை உணர்ந்த சிவஞானி எளிய இறைப்பணி செய்து தம்மை மறந்திருப்பார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 520.

0: சிவனது ஆணையில் ஆறுமுக கடவுள் அசுரரின் வலிமையை போக்கி தேவர்களை காத்து அருளினார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 522.
1: செய்தானறியும் செழுங்கடல் வட்டத்து

மனிதர்கள் பொய்யே பேசி உலகியலில் புகுவதையும் படைத்தவனாகிய சிவன் அறிவார். அவர்கள் மெய் உணர்ந்து பேசி ஞான நெறியில் சென்றால் அந்நீலகண்டர் அவர்களை தேவரும் வணங்கும்படி செய்வார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 526.

சிவப்பரம்பொருளை இழிவாக பேசினால் பூனை கையில் அகப்பட்ட கிளி போல் நீ கெடுவது திண்ணாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 534.

ஈசன் அடியார்க்கு துன்பம் விளைவித்தோர் தன் சிறப்பு செல்வம் அத்தனையும் இழப்பர், இது சத்தியம். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 542.

0: குடும்ப வாழ்விலும் சமுதாயத்திலும் பல்வகை சோதனையால் ஆன்மாவிற்கு பயிற்சி அளித்து நம்மை முக்திக்கு பக்குவப்படுத்துவது ஈசனின் அருட்செயல். இது நம்மை உய்விப்பது என்று பெருமையோடு பொறுமையோடு ஏற்றுக்கொள்பவன் ஏகனாவான். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஆர்க்கு அருள் செய்யும் கோவடைந்த நெறி கூடலுமாமே.
1: பெரியோரது கூட்டம் சிவ நெறியை

குறுந்தட்டினை பதிவு செய்து மற்றவர்களுக்கு அனுபவிக்க கொடுக்கிறீர்களோ அத்தனையும் சிவத்தொண்டே ஆகும். அது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனும் திருமந்திர செயல் வழி காரியமாகும். மேலும் தங்களால் பதிவு செய்ய இயலவில்லை எனில் அப்பணியையும் நாங்களே மகிழ்ச்சியோடு செய்து தருகிறோம். உற்பத்தி விலை தந்தால் போதும். தொடர்புக்கு உலக திருமூலர் திருச்சபை 9380090100. மீண்டும் ஒரு முறை, உலக திருமூலர் திருச்சபை 93-800-90-100 திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 551.

உலக இயலில் நின்று அட்டாங்க யோக நெறி பயின்று பிறவி அறுக்கும் பயனை அடைவீராக. அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய எட்டு நிலைகளே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 554.

இயம நெறியில் நிற்பவர் நீக்க வேண்டிய குற்றங்கள் இங்கே எதிர்மறையாக கூறப்பட்டது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 555.

ஆதியானவனை, வேத பொருளை, ஜோதியை, மூலாதாரத்தில் அக்னிமயமாயுள்ளவனை, சிவத்திடம் பிரிப்பின்றி இருக்கும் பராசக்தியோடு உயிரோடு உடலாய் உறையும் தர்மத்தை உணர்ந்து ஒழுகுபவனே நியமத்தன் ஆவான். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமுறர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 563.

0: ஆசனம் எட்டெட்டு பத்தொடு நூறு பல ஆசனமே.
1: ஆசன வகைகள் 126 இன்னும் பலவும் உள்ளது. அதை நீ பயின்று பயன்பெறுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3 மந்திரம் 565.

0: மாறி பிடிக்க வசப்படும் தானே.
1: நல்ல குருவின் துணை கொண்டு பிராணாயாமம் கற்றால் ஆரியன் அதாவது போட்டத்திற்கு உரியோன், நல்லன் அதாவது நல்லவன் என்னும் இரண்டு இடகலை பிங்களை காற்றும் நமக்கு வசப்பட்டு பிராணாயாமம் கைகூடும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3 மந்திரம் 569.

குருவருளால் காற்றை அடக்கி இருந்தால் இளமையோடு மேன்மையுடையவனாய் நீ வாழலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 571.

0: பூரகம், ரேசகம், கும்பகம் ஆகிய முறையில் பிராணாயாமம் செய்யும் முறையை நீ தெரிந்தால் வாழ்நாள் உனக்கு நீட்டிக்கும். திருச்சிற்றம்பலம்.
1: குந்தையில் வைத்தடி போற்றுவதே விழுக்கு துணை திறமன் மலர்பாதங்கள் நினைவுன்றா ஒழிக்கு துணை உருவாயனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பதில் தோழும் பயந்ததை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரவி விழுக்கியதோடு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடன் சொல்லு எமக்க வழி கிடக்க வழிக்கே சுடர்ந்தமே பாவங்களே செய்து வாழ்நகர்கள் குழுக்கே வழுந்தும் கைவகமோடு என்ன கூட்டுகிறீங்க? எல்லாம் அல்ல இறை ஒவ்வொரு இறை அடியாரனை பற்றியும் இறைவனை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. பரமனையே வாழுவார் புராணம். இறைவன் யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வைப்பான். அது அவனுடைய திருவரும் என்று ஏற்றுக்கொள்ளவும். யாரை வேண்டுமானாலும் வைப்பான், எங்கு வேண்டுமானாலும் வைப்பான், எப்படி வேண்டுமானாலும் வைப்பான். நான் பெரியாடு அதெல்லாம் கிடையாது.
2: இறைவனை பற்றிய கோபம் நமக்கு இருக்காது. எனக்கு ஒரு பேர் கூறலையே

0: அப்படின்னா தோணும், அப்படிதான் தோண வேண்டாம். ஏனென்று கேட்டால் இவற்றிற்கான தகுதியான ஆள் நீங்க இறைவன் முடிவு பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துக்கு தகுதியான ஆள் நீங்க இறைவன் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால இறைவன் நம்ம எங்கே வைத்தாலும் அது நமக்கு சேஃபான பிளேஸ்ன்னு நம்பிக்கையோடு இருக்கு, நம்பிக்கையா இருக்கு. இறைவன் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தால் இறைவன் காப்பாற்றுவோம். இறைவன் காப்பாற்றலையே காப்பாற்றலையே புலம்பரை காட்டுவோம். இறைவனின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் நம்பிக்கை கொள்ளலாம்? அந்த குழந்தை அம்மாண்டத்தில் இருந்தால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் மேலாவது நிம்மதியா தூங்கும், நிம்மதியா தூங்கும். அது போல நாம சுவாமியினுடைய நினைவில் இருந்தால் தாயின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய குழந்தையை போல நிம்மதியா இருக்கும். இந்த தகவலை சொல்லி பரவனையே பாடுவார் புராணம். இது திருக்கோயில் தோறும் நிரம்ப ஓதுவாமூர்த்திகள் தேவாரம் திருவாசகங்களில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல குரல் வளம் யாருக்கு கிடைக்கும்னா பல பிறவிகள்ல தேனால சுவாமியின் அபிஷேகம் பண்ணியவர்களுக்கு நல்ல குரல் வளம் கிடைக்கும். இரண்டாவது விஷயமும் இருக்கு, பல பிறவிகள்ல தேனால அபிஷேகம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆணாக இருந்தால் நல்ல மனைவியும் பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனும் கிடைக்கப்படுவார். அழகாக அழகாகவும் இல்ல நல்லவராகவும், அது பல பிறவிகள்ல தேனால அபிஷேகம் பண்ணியிருக்கணும். நல்ல குரல் வளம் கிடைக்கும், இனிமையான குரல் வளம் கிடைக்கும். என்ன எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க பாடி இடையில இடையில பாடி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நமக்கு என்ன வருமோ அதை செய்யணும், நமக்கு என்ன வராதோ அதை செய்யக்கூடாது. எனக்கு இதை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் எங்கேயாவது பாட ஆரம்பிச்சேன் வைங்க, ஏன்னா அது ராகம் தாளம் சுரம் இவ்வளவு இருக்கு. இதுக்குள்ள நான் எங்கேயாவது சிக்கிக்கிட்டேன்னா அப்புறம் பேச வந்தது மறந்து, என்ன தலைப்பு பேசணும் என்ன செய்தியை சொல்லணும் அதை சொல்லணுமே தவிர இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா தெரியல. ரெண்டாவது சொல்லப்படுகிற செய்தி தான் என்னுடையது தவிர சொல்ல விதம் இருக்குல்ல, முழுக்க முழுக்க ஈசன் கபாலியையும் கற்பகத்தையும் சார்ந்தோம். நிறைய நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நீங்க நல்லா பேசுறீங்க சார், தயவு செய்து என்கிட்ட சொல்லாதீங்க கபாலி கிட்ட போய் சொல்லிடுங்க கற்பகத்தில் அம்சத்து சொல்லியிருந்தீர்கள். இங்க எல்லாம் பேசுறீங்க என்னெல்லாம் சிறப்பு கிடைக்குது அப்படின்னா இறைவன் ரொம்ப சிறப்புகளை தருகிறான், ரொம்ப சிறப்புகளை தருகிறான். இங்க வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றன. இங்க எந்த விண்ணப்பத்தை வச்சாலும் உடனடியாக நிறைவேற்றப்படுது. இன்னைக்கு ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்கோம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த விண்ணப்பத்தை வச்சிருக்கோம். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்க அப்பா இல்ல சார் நான் வந்துடுறேன், பரணையை பாடுவாக்குறானோ உருவாக்குறவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டிய தரும் நான் வந்து விடுறேன் என்று அந்த உடம்பு செய்தாக குழந்தைய அந்த ஊருக்கு இங்க வந்துருக்கா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தீங்களா. இவருக்கு வந்து சுவாமி உட்கார்ந்து இருப்பாரு, இவரு உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ணலாம் என்ன பண்ணாலும் குழப்பிக்கிட்டு இருப்பாரு. ஆனா சுவாமி அங்க போனாதான் செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டு வந்துருவாரு. இதே விஷயம்தான் வயிற்றுல கல் நிறைய பேரு எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு ரெண்டு பேர் சொன்ன உடனே நான் இந்த தகவலை சொல்றேன். ஒரு ஓதுவாருக்கு கல் இருந்தது, சிறுநீரக பாதையில கல் இருக்கு, மற்ற இடங்கள்னா அது அறுவை சிகிச்சை மூலமா எடுக்கலாம். நான் சொல்றது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப இல்லை, இப்போ வந்து அதுக்கான மருத்துவ வசதி கூடிடுச்சு, அப்ப கிடையாது, அவ்வளவு இந்த அளவுக்கு வசதி கிடையாது. அவரு கேட்டாரு இந்த மாதிரி என்னுடைய இது பாத்துல ஒரு சின்ன கல் இருக்குன்னு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற. அப்பதான் 2005 அல்லது 2004 இருக்கும், நான் சாதாரணமா போயிருந்த ஒரு ஒருத்தருக்கு வந்து அவர் சொன்னாரு, காலையில 2 வில்வ இலை சாயங்காலம் 2 வில்வ இலை சாப்பிட்டுட்டே வா, வில்வ இலை சாப்பிட்டுட்டே வா அப்படின்னு. இவர் உடனே கேட்டாரு, சார் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாமா, வேணா குடிச்சுக்கோ வேணாம் விட்டுடு, 2 வில்வ இலையை சாப்பிட்டுவான். திருத்தலாமும் இருக்கும், 3 இலைகளோடு கூடிய வில்வ இலை, காலையில 2 இலை சாயங்காலம் 2 இலை சாப்பிட்டுட்டே வந்து ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்தா சிறுநீரக கல்ல அந்த இடத்துல காணும். உள்ளே இறங்கிய திரிசூல வாங்கிய அந்த வில்வ இலை அந்த கல்லை சுற்றுவதாக உடைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றி விட்டது. அதனால நம்பிக்கையா ரெண்டு வீர இலைய சாப்பிட சொல்லுது. ரெண்டு இலை போதும், காலையில ரெண்டு இலை, சாயங்காலம் ரெண்டு இலை. சிவபெருமான் மீது வைக்கப்பட்ட இலையாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. இல்லையே வைக்கலைங்க, உங்க வீட்டு சிவபெருமான வச்ச மாதிரி எடுத்துட்டு வச்சுட்டு கழுவி சாப்பிடுங்க. நண்பர் சொன்னாரு, இது இவ்வளவு பவரா, ஒரு பில்வத்துக்கு இவ்வளவு பவரா. வில்வம், துளசி, அருவமுள் இவையெல்லாம் மிகுந்த மருத்துவ குணமுடைய பொருள்கள். நாம் நம்ம கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வந்துட்டு வெளியில கேப்சூல் எது கிடைக்கும் தெரிவிச்சுக்கிறோம். இதை சாப்பிட்டா ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமானு டாக்டர் தெரிவிச்சுக்கிறோம். டாக்டர் வராது வராதுன்னு சொல்லிட்டு சைட் எஃபெக்ட் வரக்கூடிய மாத்திரை தான் எழுதி கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா நம்முடைய உணவு நல்ல உணவு, மருத்துவ குணமுடைய உணவு, சீரா உணவை சாப்பிட்டோம்னு சொன்னா நமக்கு நோயே கண்டாது. பரவனையே பாடுவார் புராணம். இது திருக்கோயில் ஒவ்வொரு உருவாகிற மக்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சுவாமியை தூங்க வைக்கிறதும் அவங்கதான். காலம்பரை பூபாடம் பாடி சுவாமியை எழுப்பு வருகிறவர்களும் அவர்கள் தான். அந்த ஓர்வா மூர்த்தியில பிரம்மா அழகா கேட்டாங்க, நீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னால சொன்னீங்க எல்லாரும் சேர்த்து செய்யணும்னு. ஓர்வா மூர்த்திகளுக்கு மரியாதை செய்யணும் தான், எல்லாரும் சேர்த்து செய்யணும். நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் உங்களுக்கு, நீங்க உங்க ஊர் கோயில் இல்ல குலதெய்வம் கோயிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோயில், உங்க தெருவில் இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய ஓர்வா மூர்த்திக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரியாதையை பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் மரியாதை கிடைக்கும். திருக்கோயில பாத்தீங்கன்னா ஓர்வா மூர்த்திக்கும் இந்த கூட்டுறவங்க பெருகிறவங்களுக்கு யாரும் மரியாதை செய்யவே கிடையாது. அவங்கதான் சுவாமிய தூக்க வச்சு எழுப்புறாங்க, ரெண்டு வேலையும் அவங்கதான் செய்யறாங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு காலத்தின் பொழுதும் தீபாராதனை நடக்குதுல்ல, அந்த தீபாராதனை நடக்கிற பொழுது பஞ்சபுராணம் வாசித்தல் என்று ஒன்று உண்டு. அந்த பணியையும் ஓர்வா மூர்த்திகள் தான் செய்து வருகிறார்கள். தினந்தோறும் பஞ்சபுராணம் பாடிதான் காலத்துல தீபாராதனை நடத்தப்படுவது. அப்படி நடத்திட்டு வராங்கல்ல, மாதிரி மாசம் சொன்னா திருமம்பாவை இருக்கக்கூடிய பாடல்களை தான் எல்லா சன்னிதியும் பாடணும். அப்போ அதுக்கு முன்னால சுவாமி ஊரில் ஆடினா அவருக்கு பட்டம் உண்டு. மேல துணியால பட்டம் கட்டிதான் அவரை மரியாதை செய்வார்கள். ஊர்வா மூர்த்திய ஊர்வார்கள் என்பவர்கள் இறைவனையே எப்போதும் பாடிக்கொண்டது மட்டும் இல்லை, எப்போதும் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பு பாருங்க, 63 நாயன்மார்கள் அவங்க வரலன்னு நினைச்சாருங்க. நம்ம கோயில் இருக்கக்கூடிய ஊர்வார்கள் பாத்தீங்கன்னா அவங்க 63 நாயன்மார்கள் இல்லை, ஆனா 9 தொகையடியார்களில் ஒருவர். ஒவ்வொரு ஊர்வாரும் 9 தொகையடியார்களில் ஒருவர். பரவனையே பாடுவா புராணம் சொல்லும் ஒரு நடக்கும் சுவாமிக்கு நடக்கும் போது. அப்போ நீங்க அந்த சிவாச்சாரியார போய் கேட்டீங்கன்னா, சார் கண்ணாடி காட்டுங்க கேளுங்க. நீங்க நம்ம பாக்குற கண்ணாடி ஒண்ணு நினைச்சிருந்தாரு, சார் பார்த்தா ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார், நல்லா தெரியுமா சார், சந்தனம் நேரா வச்சிருக்கேனா, குங்குமம் நேரா வச்சிருக்கேனா, பொட்டு நேரா வச்சிருக்கேனான்னு இல்ல, கண்ணாடி என்று ஒன்றை தருவார்கள். அது எடுத்து காமிச்சீங்கன்னா அது ரவுண்டா இருக்கும், ஓரத்துல தான் அழகு செய்யப்பட்டிருக்கும். அதை எடுத்து சுவாமிக்கு ஒன்றும் பிரிவாக காட்டுவார்கள். 16 உபசாரம் உண்டு. காலை, சந்தியாகம், உச்சி பொழுது, இந்த 3 காலங்களில் இரவுலேயே சில கோயில்களும் உண்டு, 4 காலங்களும் உண்டு. இந்த சோழச உபசாரங்களும் ஒன்றிற்கு பெயர் கண்ணாடி பேரு. அதை யார் கையில கொண்டு வச்சிருக்கா தெரியுமா? சிவருமார் ஒருவார்கள் கையில் கொண்டு வச்சிருக்கார். நீங்க அந்த பரமனையை பாடுவார் புராணம் இருக்கு இல்லையா, பரவனையே பாடுவார்கள் அந்த நாயன்மார் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கையில அந்த கண்ணாடியினுடைய பிம்பம் இருக்கிற மாதிரி சிலா குடும்பம் அமைக்கப்படுவோம். ஏன் அதுல கொடுத்துருக்க, ஏன் அவருக்கு அதை கொடுக்கணும்? 16 உற்சாகங்களும் ஒன்றை அவருக்கு கொடுக்கணும்னா இறைவன் வேறு எங்கும் இல்லை. தேவார திருவாசகத்தில் 11 இறைவன் எப்போதும் இருக்கிறார். அவங்க அப்படி பாடும் போது சுவாமி தான் கூட வழங்கானவனா? ஓ, ஒரு நகை வாங்குறோம், வயத்தால வைத்தால அட்டியை வாங்குறோம் வைங்க, அதை போட்டு பாக்குறதுக்கு கண்ணாடி வேணும். ஆனா கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையில்லை. கைப்பூனுக்கு கண்ணாடி, கைப்பூனுக்கு இல்ல கைப்பூனுக்கு. கைப்பூனு சொன்னா கையில போடுற பிரேஸ்லெட், இத பாக்குறதுக்கு கண்ணாடி தேவையில்லை. வாட்ச் கட்டிடுறேன் நல்லா இருந்தா பிரேஸ்லெட் போடுற நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு நான் கண்ணாடி காமிச்சு ரிஃப்ளக்ஷன் பார்த்து ஓ இப்படி இருக்கா இது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் ஒரு செயல் போட்டேன்னா நான் கண்ணாடியை வச்சுதான் பார்க்கணும். இப்படி தேவார திருவாசகம் திருவுரைகளில் எப்படி நான் அழகாக இருக்கிறேன் என்பதை உருவாமூர்த்திகள் பாடப்பாட இறைவன் ரசித்து கேட்கின்றாலும் அதனால பரவனையை பாடுவாங்க நாயன்மார்கள். கண்ணாடி என்கின்ற சோழ சோமந்திரத்தினுடைய பிரதிபிம்பத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என சொல்கிறார். என்ன ஒரு அற்புதமான தகவல். அப்போ சுவாமியை அழகுபடுத்தி மேலும் அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒருவர் உருவம். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், சிறிய ஆலயங்களுக்கு போனாலும், உருவாகவே ஒருவர் இருந்தால் அவரை மரியாதை செய்தீர்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து வந்தீர்கள் சொன்னா இறைவன் மகிழ்வான், இறைவன் மகிழ்வான். இன்னும் சிறிய கோயில்கள்ல உருவாகவே இணைக்கப்படாமல் யாரோ ஒருவர் தன்னார்வலரை போல வந்து பாடி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் அருள் செய்தீர்கள், உதவி செய்தீர்கள் சொன்னால் இறைவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைவான். அப்போ ஓதுவா மூர்த்திங்கிறவர்கள் அவ்வளவு சிறப்பு உண்டு. ஒரு ரெண்டு மூணு ஓதுவா மூர்த்திகளுடைய கதை எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்னா இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு ஓதுவார் உயர்ந்து வேறு போகணும், வேறு போய் கச்சேரி பண்ணணும். இங்கே நிகழ்வு முடிச்சுட்டு வேறு போவதுக்காக போனா வண்டி வரல, பஸ்ஸே வரல. நான் எல்லா நேரமும் என்னன்னா வண்டி வரல, பஸ் வரல, உரிய பேருந்து வரவில்லை என்று சொன்னால் உடனடியா ஒன்னு அமைச்சு வாய, ஒன்னு அமைச்சு வாய, ஒன்னு அமைச்சு வாய, ஒன்னு அமைச்சு வாய, ஒன்னு அமைச்சு வாய, ஒன்னு அமைச்சு வாய் பஞ்சாட்சவங்க சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு, காற்றை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடிய புறவி, புறவினா குதிரை, அதுலதான் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓடி சுவாமி மேல போயிருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கையாயத்தை அழிந்திருக்கிறார் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓடி. அப்போ காற்றை காட்டிலும் வேகமாக சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை குதிரையை சேரமான் பெருமாள் நாயனார் அழைச்சிட்டு போய் திருக்கையாயத்தையே சேர்த்தி இங்க இருக்கிற வேலூருடைய அழைச்சிட்டு போகணும் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு திருவுரை பாடமும். அடுத்த வினாடி ஒரு பஸ் வேகமா வந்து ஒரே ஒரு டிக்கெட் இருக்கு வேலூர் வரீங்களான்னு கேட்க இவர் ஏற டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு இறங்கி பார்க்கிறாரு. அந்த வண்டியினுடைய பெயர் வெள்புறவி. அந்த வண்டியினுடைய பெயர் வெள்புறவி. இறைவன் எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா எப்படி வேண்டுமானாலும் வந்து செய்வான். ஒரு இன்னொரு ஒருவர் அவருக்கு மூன்று பெண்கள். மூன்று பெண்கள் இருவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆனா முதல் பெண்ணுக்கு திருமணம் செய்த போது நல்ல வசதியா இருந்திருக்கிறார், குரல் படம் நல்லா இருந்திருக்கு, நிகழ்வு தான் நிறைய வந்திருக்கு, வேறு வேறு இடங்கள்ல பேசி இருக்கிறாரு, நிரம்ப மனம் வந்திருக்கு, பொருள் வந்திருக்கு. பெண் கல்யாணம் வந்து சாம் சாம் நடந்துருச்சு. இரண்டாவது பெண்ணுக்கு திருமணம் செய்கிற போது யாரோ ஒருத்தர் இந்த தேவார திருவாசகத்தெல்லாம் பதிவு செய்யறோம் வந்து பாடி தருகிறான்னு கேட்டு ஒரு பெரிய தொகையை கொடுத்து கிளம்பிட்டாரு. அது ரெக்கார்டு ஆச்சர் ஆகலையான்னு சொல்லல. இப்படியே அந்த ரெண்டாவது பெண்ணோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. மூணாவது பெண்ணுக்கு கல்யாணம், கல்யாணம் போது சுவாமி அவமான. அதனால யாருக்காவது திருமணம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை இருந்தால் அது இந்த வினாடி நடந்துவிடும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை. கவலைப்பட்டு ஊர் ஊராக போய் தேடிட்டு இருந்தார். பையன் அமையல, பெண்ணுக்கு தகுந்த பையன் அமையல, ஊர் ஊரா தேடுறாரு. தேடி தேடி அழுது போய் கடைசியா சொன்னாராம், நான் உங்ககிட்ட தான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், என் அங்க எங்க அடைய முடியும்னா உனக்கு வந்து பாட முடியல. எனக்கு பதிலாக நீ போய் என் பெண்ணுக்கு பையனை தேடு, அப்படின்னு சொல்லிட்டு காலையில திருமணங்களுக்கு பாடி இருக்கிறார். பொதுவா மொத்தியே பகிர்ந்து கொண்ட தகவல் இருக்கு. அதனால இதுல அங்க எங்க இருக்குது அப்படின்னு சரியா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பிட்டேன். உங்கள்கிட்ட காலையில திருவள்ளுவருக்கு நான் பாடுறேன், பாட முடியாம நான் போய் வெளியில என் பெண்ணுக்காக பையனை தேடி அலையறேன், ஒவ்வொரு ஊரா போறேன் பாக்குறேன்னு சொன்னா அங்க இருந்து பஸ்ல வர முடியல, காலையில திருவள்ளுவருக்கு வந்து திருமணி வச்சு பாட முடியல. அது காரணம் நான் இல்ல, நீ என் பெண்ணு ஒரு பையனை நீ பார்க்க முடியா எனக்கு இந்த வேலை நினைச்சதானே, நான் உனக்கு திருவள்ளுவர் வந்து ஒழுங்கா பாடலல்ல அப்படின்னு சொல்லவும் மத்தியானம் உச்சிகாலத்துக்கு பாடிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறார். இந்த திருக்கோயில் பணியாளர்களுக்கு வழக்கம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மணிக்கு கொஞ்சம் கண்ணா செத்துருவாங்க, திரும்பவும் 4 மணிக்கு எழுந்து பணிக்கு வருவாங்க, 3:30 4 மணிக்கு எழுந்து சுத்தி பண்ணிட்டு வருவாங்க. இவர் பழத்துல ஒரு போன் வந்துருக்கு, லேண்ட்லைன்ல இப்ப மாதிரி செல் கிடையாது, லேண்ட்லைன்ல ஒரு போன் வந்துருக்கு. அந்த போன் எடுத்து அந்த பெண் பேசிடுது, திருமணம் ஆக வேண்டிய பெண் பேசுது. அப்பா இருக்காங்களாமா? அப்பா உங்களுக்கு தான் போன், யாரும் கேட்கல. சரி பண்ண தூக்க கலந்துல சொல்லுங்க அப்படின்னு நீங்க இந்த கோயில் ஓடுவா? ஆமா நான் அந்த கோயில் ஓடுவேன். அப்படிங்களா? உங்களுக்கு திருமண வயதுல ஏதேனும் பெண் இருக்கிறதா? ஆமா நான் தான் பையன் பேசுறேன். உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு காலையில் வெடிகாலை 4 மணிக்கு இறைவனை கடந்து வந்து நான் உடனடியா தேடி கண்டுபிடிச்சி போன் நம்பர் எல்லாம் எடுத்து உங்க நம்பரை கோயிலுக்கு பேசி உங்க நம்பரை வாங்கி இப்ப நான் உங்களிடத்தில் பேசுறேன். காலையில திருமணங்கள் 6 மணிக்கு 4 மணி 5 மணிக்கு சொன்ன ஒரு வேலைய விடிகாலம் 4 மணிக்கு இவன் இப்படித்தான் சொல்ல போறான், இவனுக்கு பையனை பார்க்க வேண்டிய வேலை நம்முடையது என்று எடுத்துக்கொண்டு இறைவன் முதலாக செயல்படுகிறார் என்று சொன்னார். நாயன்மார்கள் அடங்கல, ஆனால் கோயிலடியார்கள் ஒருவர் பரவனையே பாடுவார். நீங்கள் உங்கள் பாடங்களை மறந்துவிடுவோம் சொல்லுவோம். ஒவ்வொருவரும் கோயிலடியார்கள் ஒருத்தர் 10 நாள் பிரம்மோத்சவம். ஒரு ஓதுவாரோட அப்பாவுக்கு பயங்கர உடல் நிலை சரியில்லை. இப்ப மாதிரி இருந்தா ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்திடலாம். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னால கேட்டேன், ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் பொருத்தி உயிரை தக்க வைக்க முடியாது. பிரம்மோற்சவ நிகழ்வின் போது ஓதுவான ஒன்றிகளுக்கு வேலை அதிகம், சுவாமி போகும்போது பாடணும், தேவாலய திருவாசகம் ஒதுக்கணும். இந்த ஓதுவாமூர்த்திக்கு அதுதான் அந்த கோயிலுடைய ஒரே ஓதுவாமூர்த்தி. அங்க இருக்கக்கூடிய தேவாலய திருவாசகம் பாடவுடன் சேர்த்துக்கிட்டு ஐயா வாங்க சாமி போச்சு 2 வருஷத்தை சாமியை பாடிக்கிட்டே போவோம், கொஞ்சம் தூரம் போவோம்னு 4 வீதிகளையும் பிரகாரம் வந்து நிறைவு செய்யக்கூடிய வழக்கம் உடையவர். அவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு தெரியும், ஒருவருக்கு தந்தை இது ஆனாங்கன்னா காலம் வேண்டாங்கன்னா அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர முடியாது, 6 மாத காலம் 3 மாத காலம் கோயிலுக்குள்ள வர முடியாது. இது பிரம்மோற்சவ காலகட்டமா இருந்தே, நான் எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆனால் என்னாலும் கோயிலுக்குள் வர முடியாது, நான் எப்படி இந்த பிரம்மோற்சவத்து வரைக்கும் எங்க அப்பா உயிரோட இருக்கணும்? 10 வயசு 95 96 ஆனாலும் கூட பிரம்மோற்சவம் முடிகின்ற வரையிலும் தந்தை உயிரோடு இருந்தால்தான் கோயிலுக்கு வந்து தேவார திருவாசகங்களை பாடி ஓதுவா முடியாத பணியாற்ற முடியும். அதனால விண்ணப்பம் வைக்கிறார் சுவாமிகிட்ட. வேற வேலை இல்லையா சாமிக்கு? பெண்ணுக்கு கல்யாணம்னா உடனடியா சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறது, எங்கேயாவது ஊருக்கு போகணும்னா உடனடியா சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறது, எங்க அப்பாவுக்கு எதுவும் உடம்புக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறது, இதான வேலை இல்ல. நீங்க இதெல்லாம் நல்லா கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு புரியும், சுவாமியினுடைய தொட்டு இடைவெளி ஆகக்கூடாது என்பதற்காக இவர்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல். சுவாமியை செய்யக்கூடிய தொட்டுக்கு எந்த விதமான இடைவும் வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் வைக்கிறார்கள் வேண்டுதல்களை, அவையெல்லாம் நிறைவேற்றப்படுகின்றன. நாம் என்ன தெரியுமா பண்றோம், கோயிலுக்கு வரதுக்கு எந்த விதமான இடையும் வரக்கூடாது நம்ம எதுக்குமே வேண்டுதல் வைக்கல, கோயிலுக்கு வராமல் வெளியில ஜாலியா இருக்கிறதுக்காக நாம வேண்டுதல் வைக்கிறதுக்கு வரும். கோயிலுக்கு வராம வெளிய ஜாலியா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு வேண்டுதல் வைக்கிறதுக்கு நாம வரோம். அதனாலதான் நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் செஞ்சாய்க்கப்படவே இல்லை. ஞாசமந்தருமானுடைய ஒழுங்குகள் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 16 வயதுல 18 விதமான அதிசயங்களை செய்தவர் ஞாசமந்த பெருமான். பிரணவத்தினுடைய உட்பொருளான நோருடைய சரியன் ஓம்கார வடிவத்தில் பாடியவர். ஆனா நான் வைக்கிற வேண்டுதல்லாம் நடக்கவே மாட்டேங்குது. ஓதுவாக்கள் நோக்கியில் வைக்கக்கூடிய ஓடுதல் கொண்டு நடக்கிறேன்னா அவங்களும் அவங்களுக்காக வைக்கல, சுவாமியினுடைய ஓடுதலுக்காக வைத்திருந்தார்கள். எனவே அது நடைபெறுது, அதான் முக்கியம். அப்பா உடல்ல செய்யல பிரம்மோற்சவ காலகட்டத்தில் அப்பா காப்பாற்றப்படுறது கேட்கிறாரு. அது வரைக்கும் டாக்டர் தான் வந்து என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, கொடியேற்றத்துக்கு முதல் நாள் வரைக்கும் சார் இது இன்னைக்கு இரவு கொண்டே தாண்டாது, எல்லாருக்கும் வேணா சொல்லி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொடி ஏறுது காலையில பிரம்மபூதத்துல கொடி ஏறுது 6 மணிக்கு. 6 மணிக்கு பிரம்மபூதம் அது முடிந்த உடனே எல்லா விதமான இதுவும் முடிஞ்சு 6 மணிக்கு கொடி ஏறுது. ஏன்னா அவங்க அப்பா எழுதி உட்கார்ந்துட்டா. அது வரைக்கும் முதல் நாள் இரவு தான் தாங்காது சார், நாளைக்கு வரைக்கும் தாங்காது, எல்லாருக்கும் சொல்லி அடிச்சிருக்கேன்னு சொல்றேன் டாக்டர். முடிஞ்சிட்டு இருக்காரு, என்ன ஆச்சு எழுந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு. எழுந்து உட்கார்ந்துட்டு இன்னைக்குதானே கோயில கொடி இருக்கோம், நான் வந்துட்டுமா என்னைக்கு இப்படி அவர் புறப்பாடு கேட்கிறாரு. அவங்க பையன் அந்த கொடியத்தை விடாவுக்கு போயிருக்கிறாரு. கொடி கவின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை சொல்லிதான் கொடியை ஏற்றணும், இல்லைன்னா கொடி தடைப்பட்ட போது அந்த பாட்டை சொல்லி கொடியை ஏற்றிருக்கிறாங்க சந்தான பிரபு. அதனால கொடி கவி பாட்டை சொல்ற வழக்கம் உண்டு. அந்த பாட்டை போய் சொல்லி கொடியை ஏற்றுட்டு வரும்போது அவருக்கு டாக்டர் பேர் ஒரு ஆள் வந்தவுடனே இவர் பதவிட்டாரு. ஆ சொல்லி உத்தேசம் போறது டாக்டர் கிட்ட இருக்கிற வேலையா வராரு. ஐயா நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்க, ஏன் கோயிலுக்கு போய் கொடியேற்றோம் பாடிட்டு வரேன், கொடிக்கவி பாடிட்டு வரேன் அப்படிங்களா, வேற ஏதாவது பிரார்த்தனை பண்ணீங்களா, என்ன என்ன பிரார்த்தனை ஒண்ணும் இல்ல. இல்ல நேத்தி வரைக்கும் உங்க அப்பா படுத்தப்படுத்தியா படுக்கையிலேயே எல்லாம் செஞ்சுக்கிட்டு போன கேஸா இருந்தவரு இன்னைக்கு காலையில எழுந்து உட்கார்ந்துட்டாரு. கொடியேற்றம் நடந்துச்சா இன்னைக்கு பிள்ளையா இருக்கோம்னு கேட்கிறாரு. இவ்வளவு வியக்க தகுந்த முன்னேற்றம், மருத்துவர்கள் வியந்து போகுங்க முன்னேற்றம். ஏனென்றால் மருத்துவர்கள் ஆங்கிலம் சொல்றான், மகேசன் என்ன சொல்றான் என்பதுதான் முக்கியமே தவிர மருத்துவர்கள் பல கைகளான். ஆனால் மகேசன் ஒரு முறை கூட கைவிட்டு கூடாது. இந்த மருத்துவம் இல்லைன்னா அந்த மருத்துவம், அந்த மருத்துவம் இல்லைன்னா இந்த மருத்துவம், எந்த மருத்துவமை ஒன்றுமாவது பார்த்துக்கலாம். இதுக்கு எல்லாத்தையும் 2nd ஒப்பீனியன் கேளுங்கன்னு, செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்கன்னு. எந்த டாக்டரையும் நம்பிக்கையா ஒரே ஒரு டாக்டர் சார் செகண்ட் ஒப்பீனியன் போயிருந்தேன் அப்படின்றாங்க. எனக்கே ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கால் உடைஞ்சது, ஒரு மிகச்சிறந்த மருத்துவத்தை போய் அவர் காலில் வந்து பிராக்சர், எக்ஸ்ரே பார்த்துட்டு இது பிராக்சர் அப்படின்றது, யார் கிராக் அப்படின்றது, கட்டெல்லாம் போட்டாச்சு. திருமாவளவன் வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊரு, அந்த சுவாமி வந்து உடும்பு மாதிரி இருப்பார், அந்த சுவாமியுடைய வடிவத்துல உடும்பு இருக்கும், அதனால எலும்பு உரிமை ஏற்படுதுன்னு சொன்னா உடனே அந்த பதியத்தை படிக்கணும். நான் அந்த பதியத்தை படிக்கிறேன் வீட்டுல உட்காந்து காலை தீட்டிட்டு படிச்சுட்டே இருக்கும்போது வாசல் அவங்க சொல்லிட்டே போனாரு. அது உடஞ்சால கூடும், அது உடஞ்சால கூடும் அப்படின்னு எனக்கு சின்னதா புரி தள்ளிச்சு. ஆஹா இது உடையில போல இருக்கு, ஏர் கிராக் இல்ல போல இருக்குது, எங்கேயோ அசதியிலே நல்ல விதமா கேட்குது அப்படின்னு எனக்கு யார் மருத்துவரைக்கு வந்தாலும் அந்த நண்பர்கிட்ட சொல்றேன். சார் இது உடையில போல இருக்கு சார் அப்படின்னு. அட நீங்க நியூஸ் மாதிரி எதையாவது அவன் சொன்னா இவன் சொன்னா சிவன் வந்து என் கனவுல சொன்னான்னு சொல்லாதீங்க, அது டாக்டர் பெரிய டாக்டர் அதெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு டவுட்டா இருக்குது. கேட்டுக்கு போய் வேற ஒரு மருத்துவ குழு எல்லாம் ஒரு பெரிய 20-30 மருத்துவ குழு சார் சீக்கிரமா கட்டை பிரிச்சுங்க, இல்லாட்டா பிளட் கிளாட் ஆயிடும், சீக்கிரம் பிரிங்க. 19 கட்டை பிரிச்சேன்னா நான் நிற்கிறேன், உள்ள பிளட் கிளாட் ஆயிடுச்சு. அதுக்கு பிசியோதெரபி எக்ஸசைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிளட் கிளாட்டை கரைச்சோம். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா ஆபரேஷன் பண்ணி தான் அந்த பிளட் கிளாட்டை எடுக்கணுமா. இறைவன் மிகச் சரியான நேரத்தில் நம்மை விடுவிக்க செய்வான், சரியான நேரத்தை செய்வான். இந்த டாக்டர் அந்த டாக்டர்லாம் பார்க்க வேண்டாம், ஈசனிடத்தில் மனதை பறிக்கொடுத்து ஈசன் இதை நிகழ்த்துவான் என்று சொன்னால் அதையும் நிகழ்த்தும். இந்த ஒருவர் சொன்னா பிரம்மோற்சவம் முடிஞ்சு பந்தம் பரிவிழா முடிஞ்சு கொடியிறக்கம் ஆகி பத்து நாள் விளையாட திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தந்தையா காலம்
1: வைக்கிறார். சொன்னாரு சார், என்ன ஒரு விசேஷம் பாருங்க சார்,
0: அவருடைய திதியும் அடுத்த விழாவுக்கு முன்னாலேயே வந்திருக்கு. சோ அடுத்த விழாவிலும் நான் பங்கேற்றுக் கொள்வதை போல எங்க அப்பாவே இறைவன் தன்னுடைய பாதங்களில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்.
1: ஒரு இறைவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் அதை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும்.
0: நம்மால முடியாத உடனெல்லாம் சாமிக்கு முடியும், இது நம்மால முடியவே முடியாது, இறைவனிடத்தில் கொண்டு வரும். செல்லுபடி ஆகாதது எல்லாமே இறைவனிடத்தில் செல்லுபடியாகும்.
1: நான் நிறைய நேரங்களில் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதை.
0: நான் அண்ணா நல்ல வேலை பார்க்கறேன், அண்ணா நான் மேலும் புறப்பட்டு வரச்சே என் கூடவே ஒரு நண்பர் வந்தார். அவர் கையில ஒரு 50 ரூபாய் கார்டு வச்சிருந்தார். அதை எடுத்து சார் ரெண்டுக்கே மைதா போட்டு கொடுக்குறாரு. கண்டக்டர் சொல்றாரு சார், வேற நோட்டு கொடுங்க, இந்த நோட்டு செல்லாது. சரி செல்லாரா அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு வேற நோட்டு கொடுக்குறாரு.
1: வந்தோம் கோயிலுக்கு வந்தோம் சார், ரொம்ப நாள் கழிச்சு அமாதீஸ்வரர் கோயிலுக்கு கற்பகாம்பாள் கோயிலுக்கு வரேன், ஒரு அர்ச்சனை பண்ணிக்குமா
0: அப்படின்னு
1: உங்க விருப்பம். நீங்க கோயிலுக்கு எதை செய்யறதுனாலும் அது உங்கள் விருப்பம், தவிர யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது.
0: அர்ச்சனை பண்ணிடுறேன் பண்ணுங்க. ஒரு அர்ச்சனை, அந்த அர்ச்சனை வாங்குற இடத்துல அந்த கடைக்காரத்துல இதே 50 ரூபாய் ரெண்டு கொடுக்குறாரு. இது செல்ல முடியாது, வேற நோட்டு கொடுங்க.
1: வேற நோட்டு கொடுத்தாச்சு, ரெண்டு தட்டி வாங்கியாச்சு.
0: 50 ரூபாய் எடுத்து வந்து கவுண்டர்ல சார் ரெண்டு அர்ச்சனை நீங்க கொடுங்க, 50 ரூபாய் கொடுத்தா
1: சார் நோட்டு செல்லாத ஒன்றும் இல்ல, சில்லையே இல்ல, சில்லையா கொடுங்க,
0: வழியே இல்ல.
1: பணத்தை கொடுத்துட்டு உள்ள போனாரு. நானும் போறேன், எல்லா இடங்களையும் சுத்தி சுத்தி வந்து வணங்கி விட்டு 50 ரூபாய் தாளை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இது எங்கேயே செல்ல மாட்டேங்குது, இத செவனையும் உத்தியோகம் போட்டுருவோம்
0: போட்டாரு. இப்ப அவருடைய கணக்குல 80 ரூபாய் வரவு வச்சிருப்பாரு. பாலீஸ்வரர்
1: 50 ரூபாய் வரவு என்று அவர் வைத்துக் கொண்டிருப்பார். உடனே சுவாமி எடுத்து பார்த்து செல்லாது, வேற நோட்டு கொடுங்க போறாரு.

நினைத்துக்கொள்வேன்.

இறைவன் வரணும் அவன்

0: நீயும் பூஜை நடக்குதுன்னா அவங்க பேச்சு கிடையாது, அவனை வழிபாடு செய்வதுதான் நம்மோட வேலை. இப்படி ஈசனை வாழ்ந்துவதற்குரிய ஓதுவாகும் ஒரு ஓதுவாகத்துக்கு குழந்தை இல்லை. இது எல்லோருக்கும் தெரியும், திருவள்ளு காட்டுல மூன்று குளம் இருக்கு. இந்த மூன்று குளங்களையும் குளிச்சுட்டு வந்து சுவாமியை அம்பாளு வணங்கிட்டு வந்தா குழந்தை பிறக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் ஒரு ஓதுவாகத்துக்கு குழந்தை பேரே இல்லை. இது ரொம்ப நாள் எல்லா பதியங்களையும் படிச்சுட்டே இருக்காரு. இதை படிச்சா குழந்தை பேர் கிடைக்கும், அதை படிச்சா குழந்தை பேர் கிடைக்கும் படிச்சுட்டே இருக்காரு. திருவன் காட்டுல போய் மூன்று முறை கனவு மையமா குளிச்சுட்டு வந்தாச்சு, குழந்தை பேரே கிடைக்கல. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னாரு, அவர் ஓதுவாகி ஆமா ஓதுவாகி தெரியும், அவருக்கு குழந்தை பேர் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு, அவருக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யும்? நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு. இதெல்லாம் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் பண்ணிட்டீங்களா நான் இன்னொன்னு கேட்கிறேன். திருவெண்காடு போயிட்டு வந்துட்டீங்களா, திருவெண்காடு பதிகம் படிச்சிட்டீங்களா, அந்த குழந்தை குடிச்சிட்டீங்களா, எல்லாம் கேட்கிறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் விளையாட்டா சொன்னேன், திருப்புகள் படிங்க, திருப்புகள படிங்க, திருப்புகள படிங்க, உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு. தொலைபேசி வழியாக அழைத்து, சார் இப்போ உங்க அம்மா இல்லாம இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு இந்த நாள் திருப்புகளை படிச்சா குழந்தை பிறக்கும் தெரியவே இல்லையே அப்படின்னு. எனக்கும் தெரியாதுங்க, நீங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்களா, இதெல்லாம் செஞ்சிட்டீங்களான்னு கேட்கும் போது திருப்புகளை படிச்சோம், திருப்புகளை படிச்சோன்னு உடனே ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சு.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரஷ்ன உபநிடதம் மந்திரம் 10 முதல் 12 வரை அசோதாரண தபசா. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பிரஷ்னோபனிஷத்துல 6 ரிஷிகள் உபாசகர்களா இருந்து அந்த உபாசனையினால பரம் ஸ்ரேயஸ் வருவது கஷ்டம்ங்கிறதுக்காக ஆத்ம தத்துவத்தை நமக்கு அறியணும். நம்ம யாரு ஆத்ம தத்துவத்தை தெளிவான தேடிக்கொண்டு இருக்கிற காலத்தில் அவளுடைய உபாசிய தெய்வ அனுகிரகத்தினால் விப்பலாதர் அகப்பட விப்பலாதர் நமக்கு இவர்கள்லாம் சொல்வார் எனக்கூடியதான எண்ணத்தில் விப்பலாதர் போய் உபசதனம் செய்ய, இவெல்லாம் பிரம்மஜானிகள் தான், எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதான யோக்கியதை உள்ளவர்கள், சமதமாதி சீலர்கள், தபஸ்விகள் அப்படின்றது கண்டுபிடிச்ச பிறகோ ஒரு வருஷ காலம் நம்ம அதுல பிரம்மச்சரிய இருந்தோம்னு அவளுக்கு கட்டளையிட்டு, ஒரு வருஷம் ஆன பிறகு சபந்தி காத்தியாயனர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கினார். குதோகவா இமா பிரஜா பிரஜா என்று இவ்வுலகத்துல ஜனங்கள்ல எப்படி பிறக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார். அவர் கேள்விக்கு தெரியாம கேட்டிருக்கார், இந்த பிரபஞ்ச சிருஷ்டியானது எப்படி ஏற்படுறது, இதற்கு மூல காரணமான பிரம்மம் எது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவர் கேட்கிறார். இருந்த போதிலும் நம்ம சொல்வோம்னு ஆரம்பிச்சு பிரஜாபதியார் அவர் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்ங்கிறதுக்காக ஒரு மிதுனத்தை உண்டு பண்ணினார். அந்த மிதுனமானது ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன். இந்த சந்திரனானவன் சகல போக்கிய பதார்த்தங்களும் போக்கிய பதார்த்தத்துக்கு அனுகிரகம் பண்றவராக இருந்து கொண்டிருக்க, நம்மளால் அனுபவிக்க கூடியதான பதார்த்தங்களும் உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தங்களும், நம்ம சாப்பிடுற பதார்த்தங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு, அன்னம் இருக்கு, கோதுமம் இருக்கு, இந்த நவதானியங்கள் இருக்கு, இவைகளை நம்ம சாப்பிடுறோம். ஆனா டேபிள் சேர வீடு சாப்பிடுறோமோ அது சாப்பிடல, அதை அனுபவிக்கிறோம். ஆகையால் போஜ்யம் அப்படின்னு சொன்னா உட்கொள்ளக்கூடியதான பொருள், போக்கியம் அப்படின்னா நம்ம அனுபவிக்க வேண்டியதான பொருள். போக்கியத்துக்கோ போஜ்யத்துக்கோ அதிபதியாக அவர் தான் இருக்கார், சந்திரன் தான் இருக்கார் அப்படின்னு. சந்திரன் போக்கியம் போஜ்யம் அன்னம் இவையெல்லாம் ஒரு செட். இன்னொன்னு யாருன்னா பிராணன், அதுக்கு அதிபதியான சூரியன். அந்த பிராணன் வழியாகத்தான் எல்லாவற்றையும் நம்மளால உட்கொள்ள முடிகிறது, பசியை கொடுக்கிறது அப்படிங்கறதுக்காக அத்தா அப்படின்னு. ஏதாவது சந்திரன் ஒண்ணு சூரியன் ஒண்ணு வச்சுக்கலாம் தயார் பண்ணினா, இது தயார் பண்ணிருந்தா அடுத்ததா என்ன எடுத்தனர், இந்த காலம்னு ஒண்ணு தானா வந்து சேர்ந்துருக்கு, இந்த சூரியனே ஜோதி ரூபமா இருக்கிற அக்னியா வேற ஆயிட்டார். ஆகையால் என்ன ஆயிடுதுனர், இப்படி பிரஜைகள்லாம் உண்டாயிடுது. இப்படி இருக்கிற காலத்துல இந்த பிரஜாபதி அவனோட சம்பத்தரோ வை பிரஜாபதி, இது வரைக்கும் காலம் இல்ல, இந்த சூரியனும் சந்திரன் உண்டாந்துனே இந்த கான்செப்ட் ஆஃப் டைம்னு ஒண்ணு வந்தாச்சு. என்ன சூரியன் உதிச்சுண்டே இருக்காரு அசமிச்சுண்டே இருக்காரு, உதயாஸ்தமனங்கள்னால தினம் ஏற்பட்டது, அயனம் ஏற்பட்டது, சமஸ்தரம் ஏற்பட்டது. இந்த சமஸ்தரம் ஏற்பட்டவரே சமஸ்தரத்துக்கு ரெண்டு அயனங்கள் ஏற்பட்டிருக்கு, தட்சிணாயனம் உத்தராயணம்னு. இந்த தட்சிணாயனம்னு ஒண்ணு இருக்க பதிலா இதுக்கு அதிபதியா சந்திர பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த தட்சிணாயனத்துல விசேஷங்கள்லாம் நடக்கிறதுன்னு ரிஷிகள்லாம் காமிய கர்மாக்களை பண்ண தொடங்கினார். இந்த காமிய கர்மாக்கள்னா கர்மாக்கள் தான், காமிய கர்மா நித்திய கர்மான்னு தனியா வேதத்துல இல்ல, சரி வேதங்கள்ல கர்மான்னு இருக்கு. ஆனா இந்த கர்மா பண்ணினா இந்த பலம் வரும்னு சொல்லியிருக்கு. ஆகையால் இருக்கிற கர்மாக்கள் எல்லாமே காமிய கர்மாக்கள் தான் வேதத்துல. அப்படின்னு ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு பலம் உண்டு, பலம் இல்லாம இந்த கர்மாவும் சொல்லல. ஆகையால் பரிசய பாத்திரையானால் எல்லா கர்மாக்களும் காமிய கர்மாக்கள் தான். ஆனால் அந்த கர்மாக்களை அந்த ஆசை இல்லாமல், அந்த ஆசையை வேண்டும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் யார் பண்றாலோ அது நிச்சய கர்மாவாக அமையிறது. ஆனா இவ காமிய கர்மாக்களாக அது வேணும் இது வேணும்னு பண்ற. பண்ணினா என்னாச்சு? மரணானந்தனா அவ சொர்க்கலோகத்துக்கு போறா. சொர்க்கலோகத்துக்கு போய் என்னாச்சுன்னு எல்லா விதமான போக்கியங்களையும் அவ அனுபவிக்கிறா. அனுபவிச்சு என்ன எழுதுனர் திருப்பி வர சொர்க்கலோகத்துக்கு போற, அங்க பர்மனண்டா இருக்க முடியாது. அங்க வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் வர வரான்னு இங்க சொல்லிருக்கு. அத கிளியரா அடுத்த உபநிஷத்து சொல்றது முண்டக்கோபனிடத்து, இமம் லோகம் ஹீனதரவா விசந்தி. ஒருவாள் வந்தா இந்த பூலோகத்துக்கு வரலாம், இல்ல இதோட மோசமான லோகத்துக்கும் போகலாம், எனக்கு தெரியாதுங்கிறது. ஏன்னா அவளுடைய பிராரம்ப கர்ம சேஷம் எப்படி இருக்கோ அடுத்த ஜென்மம் அவளுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு வர. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவ திரும்பி வராங்கிறதுல சந்தேகம் இல்ல. இப்படி அதனால்தான் பிரஜாகாமாவா இருக்கிற காமிய கர்மங்களை பண்ணக்கூடியதான இந்த தட்சிணாயன மார்க்கத்தை அடைகிறார்கள். இதுதான் பித்ருயாண மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம்னு பேரு. அப்படின்னு திருஷ்டியை சொன்னவரே இந்த திருஷ்டியில எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதார்த்தங்கள் கீழையும் மேலையும் போறதுதான சம்சாரம்னு பேரு. சம்சாரம்னா சம்யக் சாரதி. இந்தூர்லயே டெல்லி பாம்பே போயிட்டு வர்றது சம்சாரம் இல்ல. இங்க இருந்து சொர்க்கலோகம் போறது, மறுபடியும் கீழே வருது, நரகலோகத்துக்கு போறது, மறுபடியும் இங்க வருது, விஜய லோகத்துக்கு போறது, திரும்பி வருது, இப்படிப்பட்டதான ஒரு மூமெண்ட்ஸுக்கும் சம்சாரம்னு பேரு. இப்படி தட்சிணாயன மார்க்கத்தை பத்தி பேசியாச்சு. அடுத்ததாக என்னன்னா உத்தராயண மார்க்கத்தை பத்தி பேசணும். அதை சொல்றதுக்காக அடுத்ததான ஒரு மந்திரம் வந்திருக்கு. அதோத்தரேண தபசா பிரம்மச்சரியேண ஸ்ரத்தையா வித்யா ஆத்மானமன்விஷ்யா ஆதித்யம் அபிஜயந்தே அதா பிறகு உத்தரேண தபசா. இந்த உத்தராயண மார்க்கத்துக்கு என்ன பண்ணணும்? தபசா முக்கியமாக ஜபம். தபசு மனசுக்கு இந்திரியானாங்க ஐகாகிரியம் தப உச்சத்த, மனசு புலன்களை அடக்கி அந்த பகவானை ஜபம் பண்றது. பிரம்மச்சரியேண, பிரம்மச்சரியத்தினாலையும் ஸ்ரத்தையா ஆஸ்திக்ய புத்தி வித்யா ஏதோ கொஞ்சம் அந்த உபாசனை அது இது இவழ்நாள ஆத்மானமன்விஷ்யா. ஆகியால் இந்த ஸ்ரத்தையா வெறும் ஸ்ரத்த மட்டும் இல்லாத வித்யே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதை உபாசன் இருக்கோம், அதனுடைய தத்துவம் என்னன்னு தெரியணும். ஆகியால் ஸ்ரத்தையா வித்யா ஆத்மானமன்விஷ்யா இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு ஆதித்யம் அபிஜயந்தே. இந்த சந்திரன் சூரியன் சொன்னேனே, இப்பொழுது இந்த சந்திரனியாக தட்சிணாயன மார்க்கத்துக்கு போறாங்கிற இங்க இப்படி பண்ணினா உத்தராயண மார்க்கத்துல சூரியன் அடைகிறார்கள். ஏதத்வை பிராணான் ஆமாயதனம். இந்த சூரியன் இருக்காரு, இவர் தான் எல்லா பிராணங்களுக்கும் ஆயதனம். ஆயதனம்ல யோபாம் ஆயதனம் வேதா ஆயதனவான் பவதி சொல்லிட்டு இருக்கவோ இல்லையா. இந்த ஆயதனம்னா ஆசிரியம். இது வந்து பிராணங்களுக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கக்கூடியது யாரு? இதோ இந்த சூரியன் ஆயதனம். ஏதத் அமிர்தம். இதோ இந்த சூரியன் அமிர்தம். மரணம் இல்லாதான சுரூபத்தை கொடுப்பவர், அபயம் மரணத்துள்ள பயமும் இல்லாதவர். ஏதத் சத்யம் பாராயணம். இது சத்தியம் சுவாமி, இது அழியறதுக்குள்ள அவிததம் சாஸ்வதமானது. பாராயணம் பராணாமபி அயனம் பாராயணம். இரண்டிகர்பாதி யாரா இருக்காளோ, யார நம்ம வசதி வசதின்னு நினைச்சிட்டு இருக்கோமே அவளுக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கிறார். பாராயணம் ஏதத்மான் நபுனர் அவர்தந்த. இப்படி இவ பிரம்மலோகத்துக்கு போனாளேனால் இவ திரும்பி வருவதில்லை. ஏதத்மான் நபுனர் அவர்தந்த. இந்த உபாசகள் எப்படி அகங்கிரக உபாசனம் பண்ணினவா, மறுபடியும் அவ திரும்பி வருவதில்லை. திரும்பி வராதான ஒரு பரிஸ்தி ஏற்பட்டிருக்கு. சதேஷ ஸ்லோக இது இங்க இல்ல, வேதமே மந்திரத்துல சொல்லியிருக்கு பாருங்க அப்படின்னு. உத்தராயண மார்க்கத்தை மனுஷியால் மரணானந்தரம் உபாசகர்களா இருக்கிறவா உத்தராயண மார்க்கத்துல பிரம்மலோகத்துக்கு போய் சேர்றா, அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு பிறவி கிடையாது அப்படிங்கிற அம்சத்தை இங்க சொல்றது. இது கர்ம ஜென்மாவா இருக்கு அப்படிங்கிற அம்சம் நமக்கு சொல்லணுமோ இல்லையா வேதம், அது எங்க சொல்லிருக்க இங்க சொல்லுப்பா. அத உத்தரேண அயனேன அத பிறகு உத்தரநாயனேன உத்தரண மார்க்கத்தில் அனேன பிரஜாபதே அம்சம், பிரஜாபதியினுடைய ஒரு அம்சம், பிரஜாபதியினுடைய ஒரு பகுதி சந்திரன். ரெண்டு பிரித்தார் சந்திரன் சூரியன். சந்திரனை வச்சு சந்திரனுக்கு ஆசிரிதமான கர்மாக்கள், அது விதமாக அன்னம் போஜ்யம், அவைகளுக்காக அந்த கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கிறவா சந்திர லோகத்துக்கு போற. இப்ப பிரஜாபதியினுடைய இன்னொரு அம்சமான சூரியன் இருக்காரு, பிராணம் அத்தாரம் ஆதித்யம், சூரியன் என்றும் அத்தா என்றும் பிராணன் என்றும் ஒரு பகுதியை சொன்னேன். இதை யார் அபிஜயந்தே, இதை எப்படி பிடிச்சுக்கிறாளோ, கேன தபசா தபஸ்னால, தபஸ்னா என்ன சார், இந்திரிய ஜயன புலனை அடக்கி ஆத்மதத்தை தியானம் பண்றது. விசேஷதா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா, பிரம்மச்சரியம் வேணும் ஸ்ரத்த வேணும், ஸ்ரத்தான எடுத்துக்கொண்டதான ஒரு காரியத்தில் சின்சியரிட்டி ஆஸ்திக்ய புத்தி, நிச்சயமாக இது எனக்கு பலத்தை கொடுக்கும், வாழ்க்கையில எத்தனை கட்டங்கள் வந்தாலும் இதை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு குடிப்பு, அதுக்குதான் ஸ்ரத்தேன்னு பேர். விஜயா அப்பப்ப அதை அறிந்து கொண்டு பிரஜாபத்ய ஆத்ம விஷயையா அகமேவ பிரஜாபதி, அதனால விஜயான்னு சொன்ன வேற ஏதோ இல்ல, அகங்கிரகம், நானே பிரஜாபதி நானே பிரஜாபதி நானே உபாசிய தெய்வம் அப்படின்னு எதை உபாசிக்கல, சிவன் உபாசிக்கல, சிவோகம் அப்படின்னு தியானம் பண்ணும். மகாவிஷ்ணு உபாசிக்கா ஹரி ஓம் மகாவிஷ்ணு தியானம் பண்ணும். அம்பாளை உபாசிக்கும் போது அகமேவ பிரம்மா நானே அம்பாள் அப்படின்னு அகங்கிரகமா உபாசிக்கணும். அதான் ஆச்சாரியர்கள் அகமேவ பிரஜாபதி பிரஜாபதி ஆத்ம விஷயா நானே பிரஜாபதி என்று. ஆத்மானம் பிராணம் சூரியம் தன்னுடைய ஆத்மாவை, இந்த ஆத்மா இப்ப எப்படி இருக்கார், பிராணரூபமா இருக்கார், பிராணனுக்கு அதிஷ்டானமாக சூரிய ரூபமா இருக்கார். அயல் சூரியன் சொன்னா பிராணன் அத்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஆத்மானம் பிராணம் சூரியம் ஜகதா தஸ்துஷஸ்த, ஜகதா அசைற பொருளுக்கும் தஸ்துஷஸ்த அசையாத பொருள்களுக்கும், அதனால ஜெகத தஸ்துஷஸ்தான் அது வேதத்துல அப்படி வரும். ஜெகதா ஜங்கமம்னு பேர், தஸ்துஷம்ன ஸ்தாவரம்னு பேர், அசையாத பொருள் அசையற பொருள் உலகமே எவ்வளவுதான். இத்தனைக்கும் அதிபதியா இருக்கிறவர் சூரியன். சூரிய சூரியம் ஜெகதா தஸ்துஷஸ்த அன்விஷ்ய, மறுபடியும் மறுபடியும் விசாரம் பண்ணி அகமஸ்மீதி விதித்வா அகம் பிரம்மா உபாசனம் பண்ணணும். நானே இது நானே இது பவானித்வம் தாசே அப்படின்னு ஆரம்பிச்சா பவானித்வம் எப்படி கொடுக்கிறாடா, அதே விதமா அமேவ பிரம்மா அமேவ பிரம்மா பிரம்மைவ அகமஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற பிரகாரமாக நானே சூரியன் சூரியனே நான் அப்படின்னு அகங்கிரக உபாசனம் பண்ணணும். அகமஸ்மி இது விதித்வா அன்விஷ்ய நன்றாக விசாரம் பண்ணி அறிந்து கொண்டு அகமஸ்மி என்று ஆர் அறிகிறானோ ஆதித்யம் அபிஜயந்தே, ஆதித்யனை ஜெயிக்கிறான் என விளையாட்டிலேயே ஜெயிக்கிறது, அபிப்பிராப்னுவந்தி ஆதித்யனை அடைகிறார்கள் அப்படி. ஏதத்வா ஆயதனம் சர்வ பிராணானாம், எல்லா பிராணங்களுக்கும் இதுதான் ஆயதனம். ஆயதனம் என்ன, இது ஆசிரியம் சாமான்யம் ஆயதனம் ஆசிரியம் பிடிப்பு, நமக்கெல்லாம் ஒரு பிடிப்பது இதோ இந்த பிராணங்களுக்கெல்லாம் பிடிப்பது சூரியன். ஏதத் அமிர்தம் இதுதான் அவிநாசி அழியறதில்லை அபயம், அதையேவ பயவர்ஜிதம், எப்ப அழிவில்லையோ அதனாலேயே பயம் இல்லை. சந்திரனுக்கு பாருங்க பரஞ்சொன்னும் போகும் விருத்தியும் ஆகும், இப்படி மேலும் கீழும் வந்துட்டே இருக்கும், ஏற்ற தாழ்வு இருக்கு, இல்ல ஒண்ணும் கிடையாது, ஒரே மாதிரி ஆனந்தமான ஒரு சுரூபம். ஏகத் பாராயணம், பாராயணம்னு என்ன, பரா கதி உயர்ந்ததான கதி, அயனம்ங்கிற பதத்துக்கு கதின்னு அர்த்தம், பாராயணம் உயர்ந்ததான ஒரு கதி. வித்யாவதாம் கர்மிணாம் ஜானவதாம் வித்யா பராகதி பிரம்மலோகம், சொல்லும் மேல வரும் கர்ம வித்யாவதாம் உபாசனை பண்றவளுக்கு கர்மிணாம் ஜானவதாம் ஞானத்தோட சேர்ந்ததான கர்மாக்களை பண்றவாளுக்கு, ஞானம்னா உபாசம், கேவல உபாசகாளுக்கும் உபாசனையோட கூடி உயர கர்மாக்கு பண்றாள் அவளுக்கு. ஏகஸ்மான் புனராவர்த்தந்த, இதோ இந்த லோகத்துல இருந்து இந்த நிலையை அடைஞ்சவாள் வந்து திரும்பி வர போறதில்லை. யதா இதரே கேவல கர்மினா, யதா இதரே இந்த வெறும் கர்மா மட்டும் பண்ணிட்டு இருந்தாளே அவ அப்படி பிரம்மலோகத்து சொர்க்கலோகத்துக்கு போய் திரும்பி வராளோ, அது மாதிரி இவ திரும்பி வர போறதில்லை. யதா இதரே கேவல கர்மினா இது யஸ்மாத் ஏகா அவிதுஷாம் நிரோதா, எக்காரணத்தினால இது கிரியேட் ஃபார் அதர் பீப்புள், அவிதுஷா இது உபாசனை இல்லாதவர்களுக்கு ஆத்மான என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாம இருந்தவாளுக்கு வெறுமன வேதாத்தியனம் பண்ணி கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, வேதத்துக்கு என்ன அர்த்தம் என்ன ஏதுன்னு தெரிந்து கொள்ளாம கேவல கர்மா மட்டும் பண்ணி கொண்டு இருக்கிறவாளுக்கு இது நிரோதம், இங்க வர முடியாது அப்படின்னு. இது யஸ்மாதேகா அவிதுஷாம் நிரோதா ஆதித்யாத்தி நிருத்தாக அவித்வாம்சா இந்த தட்சிணாயன மார்க்கம் உத்தராயண மார்க்கம் சொன்னோமே, இதுல உத்தராயண மார்க்கத்துக்கு போறவா தான் சூரியன் இடத்த வழியா போற, தட்சிணாயன மார்க்கம் வரவ சூரியன் நைகே சம்பத்கரம விப்ராதித்யம விப்ராப்னுவந்தி அப்படின்னு அவ அந்த சூரிய லோகத்துக்கு போகவே இல்லை. தட்சிணாயன மார்க்கம் உத்தராயண மார்க்கம் இந்த ரெண்டு எங்க சார் பிரியதுன்னு, அந்த சூரிய லோகம் வரைக்கும் போயிட்டா அதுக்கப்புறம் பிரம்மலோகம் போயிட்டுவள், அதுக்கு முன்னாலேயே போறதா இருந்தால் சொர்க்கலோகத்துல பிரிஞ்சுவிடும் அப்படி. ஆகையால் இது அவித்வாம்சா ஆதித்யாத்ய நிருத்தாக அவித்வாம்சா, இந்த சூரிய மண்டலத்துல நிறுத்தப்பட்டதான அவித்வான்கள். அங்க என்ன பண்ற உபாசனை தெரியுமா, வேதாந்தம் தெரியுமா, இந்த பக்கம் போகும் உபாசனை ஒன்னும் கிடையாது. நில்லுன்னு நிறுத்திவிட்டா என்ன சொன்னார், அந்த பக்கம் லாரி வந்து இவ்வளவு அழிச்சுன்னு போயிடும். ஆதித்யாத்ய நிருத்தாக, சூரியனால் நிரோதம் பண்ணப்பட்டவர்கள் அல்லவா. நைட்டே சம்பத்சரம் ஆதித்யம், இவ சம்வத்சர ரூபமான ஆதித்யத்தை ஆத்மானம் பிராணம் அபிப்ராப்னுவந்தி, இவ அந்த நிலையை அடையறதில்லை. சஹி சம்பத்சரா காலாத்மா அவிதுஷாம் நிரோதா. ஆகையால் வெறும் கர்மா வேதாத்தியனம் பண்ணி வேதோக்தமான கர்மாக்களை மட்டும் பண்ணி கொண்டிருக்கிறா, ஆனா வேத பாஷ்யத்தையோ அந்த வேதோக்தமான உபாசனைகளையோ யார் அறிந்து கொள்ளவில்லையோ அவா இதை அடைய முடியாது. இந்த சம்வத்சரமான காலாத்மமான பிரஜாபதியானவர் அவிதுஷாம் நிரோதா, உபாசனையோ ஞானமோ இல்லாதவர்களுக்கு இது தடுப்பு. இது மட்டும் நான் சொல்ல, மந்திரமும் சொல்றது பாருங்க. பஞ்ச பாதம் பிதரம் துவாதசாக்கிருதிம் திவாஹுப்பரே அர்த்தே புரீஷிணம் அத இமே அன்ய உபரே விசக்ஷணம் சப்ததக்ரே ஷடர ஆஹுரர்ப்பிதமிதே. பஞ்ச பாதம், இந்த சம்வத்சரங்கிறவர் ஐந்து காலோட இருக்க ரொம்ப நன்னா இல்லையே, அவருக்கு ஆறு காலுன்னு சொல்லணும் அஞ்சுன்னு சொல்றேன். ஆறு ருத்து இருக்கு, இந்த ருத்து இதுன்னு சொன்னாலே இப்ப யாருக்கும் புரியாது கான்செப்ட். ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம், ஒவ்வொரு ஆயனத்துக்கும் மூணு ருத்து. இங்க இருந்து வசந்த ருத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கான். அந்த வசந்த ருத்துன்னு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ஆனந்தமா இருக்கும், புதுசா இருக்கும் ஆரம்பிச்சு சித்திரை வையாசின்னு ஆரம்பிச்சு பஞ்சாங்க சிரவணங்கள் இப்பெல்லாம் பிரமாதி வருஷம்னு வச்சுட்டு இருக்கோம். அடுத்தது விக்ரம வருஷம், என்ன அப்பப்ப சொன்னாதானே ஞாபகம் வரும். அடுத்த வருஷம் என்ன சொன்ன மில்லியனியம் 2001 சொல்றவா இருக்கா, நம்ம ஊர் என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அடுத்த வருஷம் விக்ரம வருஷம்னு பேரு. அப்படி லோகத்துல இந்த ஒரு வருஷம்னு வருது பத்தில, அந்த வருஷத்துக்கு உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த ரெண்டு, ஒவ்வொரு ஆயனத்துக்கும் மூணு ரித்துக்கள் இருக்கு, ரெண்டு மாசம் ஒரு ரித்துக்கு, ஆக மொத்தம் ஆறு ரித்துக்கள் சேர்ந்து ஒரு வருஷம் ஆகும். அந்த ஹேமந்தம் சிசிரம்னு ரெண்டு இருக்கு பத்தில, இந்த ரெண்டு ரித்தையும் சேர்த்து ஒன்னா விவகாரம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. ஏன்னா பனிக்காலம், அது பண்ணி இன்னைக்கு போறது அன்னைக்கு போறதுன்னு இன்னமும் காலம் பன்னெண்டு ஆகாரங்கள் இவருக்கு, மித்திர ரவி ககா பூஷ அப்படின்னு பன்னெண்டு மாசத்துக்கும் அந்த சூரியனுக்கு பன்னெண்டு பெயர்கள். அதனால மித்திராயிரமா ரவியமா ரெண்டுமா பூஷாயிரமா பூஷ்ணயமா அப்படின்னு சொன்னதுல, இந்த ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு சூரியனுக்கு ஒவ்வொரு பேரு. அயல் துவாதச ஆக்கிரதம், விசேஷமாக பன்னெண்டு ஆக்கிரதிகள்லாம் இருக்கு. ஆனா விசேஷமாக நம்ம சந்திரனுடைய கலைகள் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூரிய மண்டல திருத்தபாஸ்கரத்துல பாஸ்கர் ராயர் இந்த சூரியனுக்கு இருக்கக்கூடியதான பன்னெண்டு கலைகள் அங்கே கலா பூஜைகள் பண்ற, அதெல்லாம் வேற தனியா பண்ணி வச்சிருக்கேன். அது லோகத்துக்கு இங்கே சம்பிரதாயம் இல்ல, சூரியனுக்கும் இந்த பன்னெண்டு இருக்கு. மித்திர ரவி ககான தனித்தனியா தனித்தனி ஆகாரம் தியான ஸ்லோகங்கள் இவைகள்லாம் விவகாரம் உண்டு. அதனால பன்னெண்டு ஆகாரம் அவருக்கு. இவர் இப்படி திலோகத்துல இருக்கிறதாகவும், பரே அர்த்தே புரீஷனம் உலகத்துக்கு எல்லாருக்கும் ஜலத்தை கொடுக்கிறவர், புரீஷனம்னா புரீஷம்னா உலகம், ஜலத்தை கொடுக்கிறவர் உலகத்துக்கு முழுக்க மழையை பெய்யும்படி பண்றவர் யார், இவர் தான். விசேஷனம் சில பேர் இப்படி இருந்தால், சில பேர் வேற விதமாக சொல்றாளாம், எப்படி சப்த சக்கர

ஒரு சக்கரம் இந்த சூரியனால் சுத்தப்படுகிறது அப்படின்னு நமக்கு இந்த மந்திரம் சொல்றது. பஞ்சபாதம் பஞ்ச ரிதவா பாதாயிவ அஸ்ய, ஐந்து ரிதுக்கள் பாதங்கள் போல் இந்த சம்வத்சராத்மாவுக்கு. சம்வத்சராத்மனா ஆதித்ய தை ரதௌ பாதௌ பாதை இவ ருதுபே ஆவர்த்ததே. இந்த பாதங்கள்னால எப்படி நாம் சுத்தி கொண்டிருக்கோமோ அதே போல இந்த சூரியன் ருதுக்கள்னால சுத்தி கொண்டே இருக்கார். ஹேமந்த சிதிரவ் ஏகே கிருத்திய ஈயம் கல்பனா, அஞ்சு ருத்துக்கள் நாங்க ஆறு ருத்துக்களை தானே அப்பப்ப சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சங்கல்பம் பண்றதுன்னு அதுக்கு அர்த்தம் தெரியாமனா பண்ணிட்டு இருக்கேன். புத்தகத்திலே டேஷ் டேஷ் ஒண்ணு ருத்து ருத்துமா சொல்லி கொடுக்கற வாஜா சொல்லி கொடுத்தா இங்க இருக்கா பஞ்சாங்கத்துல இந்த வேலை இருக்கு பாரு அப்படின்னு. அங்க என்ன ருத்து இருக்கோ அங்க இருக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஹேமந்த ருத்து சிசுர ருத்து அப்படிங்கிற என்ன ருத்துக்கள் ஒண்ணும் தெரியலையே. அஞ்சு தானே சொல்லிருக்கேன். ஹேமந்த ருத்து சிசுர ருத்து நாலு மாசத்தையும் சேர்த்து இங்க ஒண்ணு ஒரு ருத்து வச்சிருக்காங்க. பீதரம் சர்வசிதனித்ரத்வாத்ரித்ரத்வம் தஸ்ய, உலகத்தை எல்லாமே சமஸ்தராத்மாவாக இருந்து கொண்டு இந்த சூரியன் தானே உண்டு பண்ணினார். பிரஜாபதி உண்டு பண்ணதா இவருக்கு பிதரம்னு பேரு பிதான்னு பேரு. கம் துவாதசாக்கிருதிம் துவாதச மாசாக ஆக்கிருதய அவயவாக ஆகரணம் வா அவயவீகரணம் அத்திய, பன்னெண்டு மாசங்கள் பன்னெண்டு உருவங்கள் இல்ல இந்த பன்னெண்டு ரூபமாக அவர் இருக்கார் அப்படி. அவயவாக அவயவங்கள் ஆகரணம் அவருடைய அவயவீகரணம் இப்படி அவயவங்களா ஆனார். இது பன்னெண்டு மாசங்கள்னால ஒரு உருவத்தை உண்டு பண்ணி உண்டாகினவர் அப்படின்னு. அஸ்ய துவாதச மாசை கம் துவாதசாக்கிருதிம் பன்னெண்டு ஆக்கிருதிகள திவா திலோகாத் பரே ஊர்த்வே, திவேன திலோகத்துக்கு மேல மேல் மேல் ஸ்தானத்துல உலகத்துக்கு எல்லாத்தோட மேல் ஸ்தானத்துல. திருதீயத்யாம் திவி இத்தியர்த்தா, திருதீயத்யாம் திவின்னு என்ன அர்த்தம் மேல்லோகம்னு அர்த்தம். மூணாவது ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் இல்லாம மூணாவது ஸ்டேஜ் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஆகாசம் வரைக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதுல 50% மேல 75% கீழே இருக்கிறோம். அதான் திருதீயத்யாம் திவின்னு அர்த்தம். சூரியனுடைய மண்டலம் அது எப்படி போறது, ஆனா அதுக்கு சூரியனுக்கு மேலேயும் சில பாகங்கள் இருக்கு என்று காண்பிக்கிறதுக்காக சொல்லிருக்க. அது ஒண்ணு இல்ல பூஹூ பூவஹா சுவஹான்னு சொல்றோம் இல்லையா, பூனு ஒரு லோகம் புவஹான அந்தரிஷ லோகம் சுவஹான ஸ்வர்கலோகம் அப்படி திருத்திய சியாந்தி அப்படிங்கறது இல்லையா. ஆயால் புரீஷிணம் புரீஷவந்தம் புதகவந்தம் ஆஹோ காலவிதா, இந்த காலவிதா ஜோதிஷாஸ்திரத்தை வச்சவாள்னா இப்ப புரீஷனம் புரீஷவந்தம் புதகவந்தம் நிறைய தீர்த்தம் வச்சிருக்க சூரிய மண்டலத்துல அவதான தீர்த்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னு புரீஷனம்னு சொல்றாளா. அதா மறுபடியும் தமேவ அந்த சூரியனை அந்நே சில பேர் இமே பரே காலவிதா, இந்த நம்மூர்ல இருக்க போலயே இந்த பாமதி மதம் விவரண மதம் இல்லையா, அதே போல ஜோதிஷாஸ்திரத்தையும் என்னன்னா சில பேர் சூரிய சித்தாந்தம் பௌர சித்தாந்தம் சாந்திர சித்தாந்திரமானம் பாரதியமானம் இப்படின்னு விவகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. அவள்லயும் சண்டை போடுறதுக்கு இடம் இருக்கு. அவ என்ன சொல்றான், சில பேர் என்ன சொல்றா காலவிதா விதட்சணம் நிபுணம் சர்வஜம், இவர் ரொம்ப நிபுணனா இருக்கிறவர் சர்வஜனா இருக்கிறவர். சப்த சக்கரே சப்த ஹயரூபேண சக்கரே, ஏழு சக்கரங்கள் இவருக்கு இருக்கு, ஏழு குதிரைகள் இருக்கா இவருக்கு. சப்த ஹயரூபேண சக்கரே ஏழு குதிரைகள் போற என்ன ஏழு குதிரைகள், காயத்ரி திரட்டுபு ஜகதி அனுட்டுபு பம்பி ப்ருஹதி கக்குப் அப்படின்னு ஏழு சந்தஸ்துகள். இந்த ஏழு சந்தஸ்துகளையும் ஏழு சக்கரமாக வைத்துக் கொண்டு அந்த சூரிய பகவான் போயிட்டே இருக்காராம். அயல் வேதோக்தமான தெய்வங்கள்ல மிக சிறந்ததான இந்த தெய்வமான சூரியனானவர் வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான ஏழு சந்தஸ்தையும் ஏழு சக்கரமாக வச்சுட்டு அந்த சந்தஸ்து வழியாக இவர் சுத்தி கொண்டிருக்கார் அப்படின்னு. வேதாத்மாவாக இருக்கக்கூடியதான ஒரு சூரியன் வேதத்தில் இருக்கக்கூடியதான ஏழு சந்தஸ்துகளையும் போயிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாராம். சத்தாய ரூபேண சக்கரே சததம் கதிமதி, எப்பொழுதும் அசஞ்சுட்டே இருக்க. நமக்கு வந்து சூரியன் உதிக்கிறார் அஸ்தமிக்கிறார் தெரியறதை தவிர அவர் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டதே கிடையாது. இங்க போறார் அஸ்தமிக்கிறார், அமெரிக்காவில் உதிக்கிறார் அஸ்தமிக்கிறார், மறுபடியும் இங்கே உதிக்கிறார் அஸ்தமிச்சுட்டார். அவர் எப்பொழுதும் எண்ணிக்க ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து அவர் படுத்துக்கவே இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கவே இல்லை. கவனிச்சுமா நமக்கு மட்டும் கொஞ்சம் வேலை செஞ்சாலும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் சார், ஒரு 10 மணி ஈஸ்டர்ல உட்காந்து டிவி பார்க்கணும் அதான் ரெஸ்ட் பேரு, மறுபடியும் எழுதுகிற மறுபடியும் பார்க்கலாம். இப்படியே சுத்திட்டு இருக்கானே லோகத்துல காத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, சூரியன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, அவளுக்கு எல்லாம் உடம்பு ஒண்ணும் இல்லையே நம்ம பார்க்கணும்னு. என்ன இதனாலதான் ஒரு மனுஷனுக்கு சக்தி அனாவசியமாக மனுஷர்களுக்கு வந்து இந்த இனர்ஷிய என்னத்தான் இருந்தாலும் வெறுமல உட்காருமே சோம்பி அதுக்கான வரப்படாது. ஆகையால் எப்போ ஏது அதுக்காக ஓடி ஆடி இது பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லல, சும்மா மட்டும் இருக்கக்கூடாது, பொழுதை வேஸ்ட் பண்ணப்படாது, அவ்வளவுதான் சாஸ்திரத்தில். அப்படி சததம் கதிமதி காலாத்மனே ஷடரே ஷட் ருத்தும் அத்த ஷட் ருத்துமதி, ஆறு ருத்துக்கள் இருக்கக்கூடியவர் இருக்கிறார்.

சுவாம ஜகது உலகம் எல்லாம் இவர் இடத்துல போக்கப்பட்டிருக்கு சொல்லி இருக்கு. கதயந்தி அற்பிதம் எப்படி அராயவ ரதனாபவோ விவிஷ்டம், இந்த சக்கரத்தினுக்கு நடுவுல ஆரங்கள் எல்லாம் சக்கரத்தினுடைய குடத்துக்கும் சக்கரத்தினுடைய வட்டத்துக்கும் எப்படி கோக்கப்பட்டிருக்கோ அப்படி உலகம் முழுக்க அந்த சூரியன் இடத்துல ஜகத்து எனக்கூடியதான சக்கரத்துக்கும் சூரியன் எனக்கூடியதான நாபிக்கும் இந்த ஜனங்கள் எல்லாம் கோக்கப்பட்டிருக்கா காலாத்மாவாக. எதி பஞ்சபாத ஒருவேளை அஞ்சு கால என்றோ துவாதச ஆக்கிருதி பன்னெண்டு உருவங்கள் என்றோ எதிவா சப்த சக்கரஹா ஷடரஹா இல்ல ஏழு சக்கரங்கள் ஆறு ஸ்போக்குங்கிறோம் எப்படியாவது வச்சுக்கோ. சர்வதாபி சம்பத்சரஹா காலாத்மா, என்னதான் இருந்தாலும் சம்பத்சரன் காலாத்மா. பிரஜாபதி இந்த பிரஜாபதியானவர் சந்திராதித்ய லட்சணோபி, சூரியன் சந்திரன் எனக்கூடியதான லட்சணமாக பிரஜாபதி இருந்தாலும் அவ்வளவுதான். நடுவில் சந்திரன் சொன்னா நம்ம வியாக்கியானம் பண்ணிட்டோம், அன்னம் போக்கியம் போஜ்யம், சூரியன் சொன்னா அத்தா அதுக்கப்புறம் பிராணன் இப்படின்னு அக்னி இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். ஆனா முதல்ல உண்டு பண்ணிய சூரியா சந்திரமசோ தாத்தாய தாபூர்வம் அவ்வளவுதான். இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா தான் சொன்ன ஆரம்பிச்சது இது விடாது, அது அப்படியோ எங்கெங்கயோ அழிச்சுன்னு போய் மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வந்துடும். அதனால வேத பாஷ்யம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த மந்திரமும் எங்கேயோ இருக்கும், இதோட இதுக்கு அந்த மந்திரத்தோட சம்பந்தம், அது இதுக்கோட சம்பந்தம், அது டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா தான் வேத பாஷ்யமே வாசிக்க முடியும். அப்படி அதுக்கு என்ன பண்ணிருக்காரு, இப்படி சந்திராதித்ய லட்சணம் ஜெகதா காரணம் ஏதாவதா ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு. ஆன பிறகு இதெல்லாம் எதுல கோக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு அந்த சம்பத்சரமானவர் எப்படி அப்படின்னு சொல்றதுக்கா அடுத்த மந்திரமா இருக்கும். யஸ்மின் நிதம் ஸ்ருதம் விஸ்வம் தயேவ பிரஜாபதி, இவ்வுலகங்கள்லாம் யார் இடத்துல கோக்கப்பட்டிருக்கோ அந்த பிரஜாபதியானவர் சம்பத்சராட்சஹ சம்பத்சர ரூபமான பிரஜாபதியானவர் அவயவே மாசே கிருஷ்ணா பரிசமாப்தியதே. இப்ப ஒரு சம்வத்சரம்னு சொன்ன இந்த சம்வத்சரத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு வருவார், மாசத்துல இருந்து ஒரு நாளுக்கு வருவார், ஒரு நாள்ல இருந்து இப்படி குறைஞ்சு வந்துருவார், கடைசியில எவ்வளவு செகண்ட் வந்துருவார். ஒரு சம்வத்சரம்னு சொன்னேன்னு இந்த சம்வத்சரமான ஒரு பிரஜாபதியானவர் ஒரு மாசத்துல கோக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்றோம். என்ன இந்த காலம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க நம்மள தொட்டுண்டு இருக்கு, அப்படி இதை நம்மளோட சேர்ந்துட்டே இருக்க காலத்தை பிரிச்சு ஒரு மனுஷனால இருக்க முடியாது. ஒவ்வொரு கணமும் நீங்க எதை பண்றாலும் அப்பப்ப கால சம்பந்தம் இருக்குன்னு அப்படி இந்த கால சம்பந்த ரூபமான அந்த ஸ்வரூபத்தை நமக்கு வியாபகமாக சொல்லணும். ஒரு மாசம் ஒரு வருஷம் தட்சிணாயணம் சந்திரன் உத்தராயணம் சூரியன் சொன்னேன், ஒரு மாசம் என்ன பண்ண வரல் அது கிருஷ்ணபட்சி கிருஷ்ணபட்சம் தான் ரயி அதான் சந்திரன், அதனால்தான் பித்ரு காரியங்கள்லாம் கிருஷ்ணபட்சத்துல பண்ணணும். உத்தராயணத்துல இருந்து சுக்லபட்சத்துல என்ன சுக்லபட்சம் தேவதைகளுக்கு பண்ண வேண்டியது நல்ல காரியங்கள்லாம் சுக்லபட்சத்துல பண்ணணும். என்ன இது தேவதைகளுக்கு பகல் அது ராத்திரி, கிருஷ்ணபட்சம் பித்ரு தேவதைகளுக்கு பகலாம், சுக்லபட்சம் அவளுக்கு ராத்திரியா. மெட்ராஸ்ல இருக்கிறவா அமெரிக்கா இருக்கிறவள மாதிரி அப்படி மாசி மாசி இருக்கா வியவாரம், பித்ரு தேவதைகளும் தேவதைகளும் ஆயால் சுக்ல பிராண தஸ்மாதே தேரடையா சுக்ல இஷ்டம் தொர்வந்தி இதர இதரஸ்மின். ஆகையால் தான் இந்த ரிஷிகள்ல இஷ்டிகளை நல்ல காரியங்களை பண்றது யஜ்யாக வெள்ளம் பண்றது எப்ப பண்ற சுக்லபட்சத்துல பண்ற, மீதி பேர் எல்லாம் பித்ரு காரியங்கள்ல பண்றப்ப இல்ல கிருஷ்ணபட்சத்துல பண்ற அப்படின்னு இந்த வழக்கம் வந்திருக்க. இதனாலதான் மாதோ வை பிரஜாபதி இந்த ஒரு மாசம்ங்கிறது பிரஜாபதி ஏதோ தலட்சண ஏவ மிதுனாத்மக. இந்த ஒரு மாசத்துல யார பிரஜாபதினு சொன்னா பிரஜாபதிக்கு ரெண்டு அம்சம் இருக்கு, சந்திரன் ஒரு பாகம் சூரியன் ஒரு பாகம் இருக்கலாம் இங்கேயும் இருக்கு. சத்ய மாசாத்மனா ஒரு மாசம் எனக்கூடியதான உருவம் உள்ள பிரஜாபதிக்கு ஏகா பாக கிருஷ்ணபட்ச ஒரு பகுதி கிருஷ்ணபட்சம் யாரு தயே அன்னம் சந்திரமா மறுபடியும் சந்திரன் சந்திரன் யாரு போக்கிய பதார்த்தங்கள் அன்னம் இந்த பதார்த்தம் சந்திரன் அபரோ பாக இன்னொரு பகுதி என்ன சுக்ல சுக்லபட்ச பிராண ஆதித்யா அத்தா அக்னி. இந்த நாள் பிராணன் என்றும் சூரியன் என்றும் அத்தா என்றும் உட்கொள்பவர் என்றும் அத்தா அக்னி என்றும் யஸ்மா சுக்லபட்ச ஆத்மானம் பிராணம் சர்வமே வபத்யந்தி. எக்காரணத்தினால் சுக்லபட்ச ரூபமா இருக்கக்கூடியதான பிராண எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளே தஸ்மாத் பிராண தரிசனா ஏதே ரிஷய இந்த பிராணோபாசனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான ரிஷிகள் எல்லாரும் கிருஷ்ணபட்சேபியின் பாகம் கொர்வந்த அவன் கிருஷ்ணபட்சத்திலையும் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணபட்சத்துல பண்ணினாலும் அவ எப்ப பண்ணினா போல சுக்லபட்சத்துல பண்ணினா போல காணத்திருந்தார் தன்யாயமா இருக்கு சுக்கமா அவ கிருஷ்ணபட்சத்துல பண்ணினாலும் அவ சந்தியாவந்தே ஆரம்பிச்சு தினந்தோறும் அக்னி காரியம் பண்றாளோ இல்லையா, இந்த அக்னி காரியம் எல்லாம் தினந்தோறும் பண்றப்ப கிருஷ்ணபட்சத்துல பண்றாளோ இல்லையா பண்ணினாலும் சுக்லபட்சத்துல பண்ணினா கணக்கு விவகாரம் என்ன அவ பிராணோபாசனம் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையா, ஆகையால் நீங்க தப்பிதமா பண்ணினாலும் ரைட்டா பண்ணா போல கணக்குல விழுந்துருவோம் விவகாரம் பழுக்க.

0: கம்ப்யூட்டர் அப்படி தட்டா பண்ணிருக்கோம். விவகாரம் உள்ளது நீங்க எப்படி பண்ணினாலும் நல்லது பண்ணின அவள கணக்கு. இவன் சர்வமே உபத்தியந்தி தத்மா பிராணதர்சினா ஏதே ரிடையா இவா கிருஷ்ணபட்சே இஷ்டம் யாகம் குருவந்தா. கிருஷ்ணபட்சத்திலையும் யாகம் பண்ணினாலும் சுக்லபட்சையே குருவந்தி சுக்லபட்சத்திலேயே பண்ணிட்டு இருக்கா. இப்படி பிராண வியதிரேக கிருஷ்ணபட்சை நதிருத்தியதே ஏன்னா அவளுடைய மனசுல நானே பிராணம் நானே பிராணம் நினைச்சுட்டு எப்ப பண்ணினாலும் அவளை பிராணனை தவிர ரெண்டாவது வரல பார்க்கல. பிரஜாபதியுடைய ஒரு ஆஸ்பெக்டா இருக்கக்கூடியதான பிராணனையே பார்த்து கொண்டிருக்க இன்னொரு ஆஸ்பெக்ட பார்க்கல. எப்ப பண்ணினாலும் இப்ப பண்ணினார். ஆகையால் இந்த மனசு நல்ல எண்ணமா இருந்ததே ஆனால் என்ன ஆச்சு எப்ப பண்ணினாலும் நல்லதாகவே முடியும். அதுக்காகத்தான் மனசு சோபனமா வச்சுக்கணும். இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது அவன் அழிஞ்சிருவான் நாசமா போயிடுவான்னு சொல்லாதீங்க. யாரையும் போயிட்டாது எல்லோருக்கும் பகவான் நல்லது கொடுப்பார் அப்படிங்கிற நேரத்துல பிராணாத்ம திருஷ்டியாகவே இருக்கிறவ அவ எப்ப பண்ணினாலும் நல்ல விஷயமா பண்ணினா சொல்ல முடியும் அப்படின்ட்டு. பிராணம் எதிரேகேன கிருஷ்ணபட்டை கிருஷ்ணபட்டாதை நிறுத்தே யத்மாத் இதரேதோ மற்றவர்களோ என்றால் பிராணம் நபத்தியந்தி இந்த பிராணஸ்வரூபத்தை பிராணாத்மாவாக பிரஜாபதியா இருக்கிறார் என்கிறத பார்க்கிறதில்லை. ஆயல் என்ன அதர்சன லட்சணம் கிருஷ்ணாத்மானமேவ பத்தியந்தி இது காணப்படலை சூரியன் காணப்படலை அப்படிங்கிற எண்ணத்துல எப்பொழுதும் இந்த சூரியன்கிற அம்சத்தையே மறந்து விட்டார். மறந்ததுனால என்ன எடுத்தனர் கிருஷ்ணாத்மானமேவ பத்தியந்தி கல்பாகவே அபாவத்தையே பார்க்கிற அவ என்ன இதரஸ்மின் கிருஷ்ணபட்சேவ குருவந்தி சுக்லே குருவந்தோபி சுக்லபட்சத்துல பண்ணினாலும் அதை தெரிந்து கொள்ளாததுனால கிருஷ்ணபட்சத்துல பண்ணினா போலதான் வரும். அது ஆகையால் கர்மாவை பண்றது மட்டும் வசதி இல்ல. அந்த கர்மாவை பண்ணும் பொழுது பாவனாங்கிற பாவனா மாத்திர சந்துஷ்டாயை நம பாவனா கம்யா அப்படியே அந்த ஸ்வரூபமாக பாவனையில மனசுல நல்ல எண்ணம் இருக்கணும். அதோட பண்ணியே எல்லா க்ஷேமும் ஏற்படுறது அப்படின்னு ஒரு மாசத்துக்கு பிரஜாபதியை கொண்டு வந்துட்டோம். ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல இருந்து மாசத்துக்கு கொண்டு வந்தோம். அப்புறம் ஒரு மாசம்னா ஒரு நாளுக்கு கொண்டு வரணும். அகோராத்ரோவை பிரஜாபதிஹே பகல்னா சூரியன் ராத்திரினா சந்திரன் இப்படி கொண்டு வந்தது. அகோராத்ரோவை பிரஜாபதிஹே சத்யாஹரேவ பிராண ராத்திரி தேவரையே பிராணம் வாயேதே ஸ்வஸ்கந்தம் தியேதி வரத்யாசங்கிஜந்தே பிரம்மசத்யமேவ தத்யத் ராத்ரௌ ரத்யாசங்கிஜந்தே அப்படின்னு மேல பிரஜாபதியா இருக்கிறவர் பகலாகவும் இருக்கிறார் பகல் ராத்திரியாகவும் ஒரு நாள் ரூபமாகவும் இருக்கார் அப்படி சொல்லி பகல் ராத்திரி இருந்தா நம்ம என்ன சார் பண்ண போறோம் சாப்பிடுறோம் வேற என்ன பண்றோம் அன்னம் வை பிரஜாபதி அடுத்த மாத்திரம் அன்னத்துல வந்து சேர்றது இப்படின்னு சொல்லி இப்படி இந்த பிரபஞ்ச சிருஷ்டி ஏற்பட போறது. பிரபஞ்சத்துல உத்தராயண மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம் இதுல சுத்தி கொண்டே இருக்கா. இதை சுத்தாம இருக்கணுமே ஆனால் நமக்கு இந்த சம்சார விமுக்தி வரணுமே ஆனால் அந்த ஆத்ம தத்துவத்தை அறியணும்னு சொல்லி ஆத்ம தத்துவத்தை சொல்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் நமக்கு
1: சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபத்திற்கு மாதவ சிவஞானவிகள் ஒளிப்புரை மேலகரம் 16வது குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றை துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். சிவஞான சித்தியார் சுபத்திலே முதற் சூத்திரம் நிறைவடைந்த நிலையிலே இரண்டாம் சூத்திரத்தை தொடங்கி சிந்திக்க வேண்டிய நிலையிலே உள்ளோம். முதற் சூத்திரத்திலே இந்த உலகம் ஒரு கர்த்தாவை உடையது அந்த கர்த்தாவார் சிவபெருமானே என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. சூத்திரம் என்றால் அதற்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும். ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் என்று அதற்கு இலக்கணம் வகுத்தார் தொல்காப்பியர். மையக்கருத்து ஒன்றுதான் இருக்க வேண்டும். அதனை சாதிக்கும் பொருட்டு பிற கருத்துகளும் சொல்லப்படும். உலகம் அவயவ பகுப்புடையது உலகம் தோன்றியிருந்து அழிதலாகிய முத்தொழில் உடையது உலகம் தோன்றுவதற்கு முன்பே முதல் காரணத்தில் உள் பொருளா இருந்தது இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏன் கூறப்பட்டன இந்த உலகத்திற்கு ஒரு கர்த்தா இருக்கின்றான் என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்கு ஏதுக்களாக இவையெல்லாம் கூறப்பட்டன. ஆகவே மையக்கருத்து ஒன்றுதான். பானைக்கு எப்படி குயவன் நிமித்த காரணனாக இருந்து அந்த பானையை தோற்றிருக்கின்றானோ முதல் காரணமாகிய மண்ணிலிருந்து அந்த பானையை எப்படி தோற்றிருக்கின்றானோ அதுபோல் முதல் காரணமாகிய மாயையிலிருந்து இந்த உலகத்தை நிமித்த காரணனாக விளங்கி சிவபெருமான் தோற்றுவிக்கின்றார் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. ஆக முதற் சூத்திரத்திலே நிமித்த காரணாகிய பதி உண்மைக்கு கருதல் அளவை கூறி அந்த பதி உண்மையை நிலைநாட்டினார். இது இந்த இரண்டாம் சூத்திரத்திலே நிமித்த காரணம் தவிர ஏனைய இரண்டு காரணங்கள் உள்ளன அல்லவா துணை காரணம் முதல் காரணம் முதல் சூத்திரத்தில் பார்த்த செய்திகள் தானே. அந்த துணை காரணம் முதல் காரணம் அவையும் உள்ளன என்று சொல்லி அவற்றுக்கும் கருதல் அளவை மூலம் இங்கே அவற்றையும் நிலைநாட்டப் போகின்றார். அதை வந்து எவ்வாறு அதை தொடங்கிக் கொள்கின்றார் சூத்திரத்தை என்று சொன்னார் சிவஞான போத இரண்டாம் சூத்திரத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், சிவஞான போதத்தில் வந்து ஒவ்வொரு சூத்திரத்திற்கு கருத்துரை சொல்லியிருப்பார். கருத்துரை அதுல இரண்டாம் சூத்திரத்திற்கு என்ன கருத்துரை சொன்னார்கள் என்றால், என்பது சூத்திரம் எண்ணுதலிச்சோவனின் புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீச்சு என்று சொன்னார் சிவஞான போதம் இரண்டாம் சூத்திரத்தில். இங்கும் அதே கருத்து தான். ஏன்னா மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான் என்றுதானே தொடங்கிக் கொள்கின்றார் இந்த ஆசிரியர். ஆகவே மெய்கண்டான் நூலில் உள்ளபடிதான் இங்கும் சொல்ல இருக்கின்றார், புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீச்சு என்று அவர் சொன்னது போலவே இங்கும் புனருற்பவம் தான். அதாவது என்ன சொன்னார், ஈருமாகி மறுவிடும் என்று முதல் சூத்திரத்திலே சொன்னார். முதல் சூத்திரத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மன்னினின்றே என்று முதல் சூத்திரம் உள்ளது. இதில் ஈருமாகி மறுவிடும் என்று வருகின்றதல்லவா. ஈருமாகி என்பது பெயர், சங்காரகர்த்தா என்று அதற்கு பொருள். மறுவிடும் என்றால் மறுவித்திடும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். திவ்யகிரி தொக்கது மறுவித்திடும், மறுவித்திடும் என்றால் மீளத் தோற்றுவிக்கும். ஈருமாகி அதாவது சங்கார கடவுளே மறுவித்திடும், ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவித்திடும் என்று சொன்னார். ஆக அந்த சங்கார கடவுள் ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிக்கும் பொழுது எவ்வாறு தோற்றுவிப்பான் என்று ஒரு கேள்வி அங்கே எழும். அதை தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படும், அதை வந்து அவாய் நிலை என்று சொல்வார்கள். அந்த அவாய் நிலையை இந்த இரண்டாம் சூத்திரத்தில் தான் நிரப்புகின்றார். சங்காரகர்த்தா ஒடுங்கிய உலகத்தை மீளத் தோற்றுவிப்பார் என்று சொல்லி முதல் சூத்திரத்தில் ஒரு கருத்து வந்ததே, மீளத் தோற்றுவிக்கும் போது எவ்வாறு தோற்றுவிப்பார், அந்த மீளத் தோன்றுதல் தான் புனர் உற்பவம். உற்பவம் என்பது தோற்றம், புனர் உற்பவம்னா மறு தோற்றம். சொல்றோம் இல்லையா புனர் ஜென்மம் அப்படின்னு சொல்றோம், மறு ஜென்மம். அது மாதிரி உற்பவம் என்றால் தோற்றம், புனர் உற்பவம் என்றால் மறு தோற்றம். உற்பவ என்பது வடமொழி சொல், அது தமிழ் வழக்குக்கேயே உற்பவம்னு சொல்லப்படும். ஆகவே மறு தோற்றம் உலகமானது எவ்வாறு புனர்வுப்பம் அடைகின்றது என்று ஒரு அவா எழுகின்றது. அந்த அவாய் நிலையை நிரப்பும் பொருட்டு இந்த இரண்டாம் சூத்திரத்தை தொடங்குகின்றார், புனர்வுப்பம் உணர்த்துகின்றார். புனர்வுப்பம் உணர்த்தும் போதே என்ன சொல்லிவிடுகின்றார், முதல் காரணம் துணை காரணங்களும் உள்ளன, முதல் காரணமாகிய மாயை உள்ளது, துணை காரணமாகிய சக்தியும் அந்த சக்தியின் வழிவந்த துணை காரணமாகிய இருவினையும் உள்ளது என்று சொல்லி முதல் காரண துணை காரண உண்மைகளுக்கு இங்கே அளவை கூறி நிலைநாட்டுகின்றார். அதைத்தான் இங்கே அருமையாக நம்முடைய மாதவ சிவஞானிகள் நம்முடைய உரையிலே தோற்றுவாய் செய்து கொள்கின்றார். சூத்திரத்தை உரை சொல்வதற்கு முன்பு இந்த இரண்டாம் சூத்திரம் எதை சொல்ல வருகின்றது என்று தோற்றுவாய் செய்து கொள்கின்றார்கள். அதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாம் சூத்திரம் முதற் சூத்திரத்தின் ஈருமாகி மறுவிடும் என்றதன் கட்படும் அவாய் நிலையை நிரப்புவதற்கு புனர் உற்பவம் ஆமாறு உணர்த்தும் முகத்தானே ஆண்டு உலகிற்கு நிமித்தகாரனாகிய பதிவுண்மைக்கு அளவை கூறிய ஆசிரியர், ஆண்டுனா எங்க அங்கு, ஆண்டுனா அங்குன்னு அர்த்தம், ஈண்டுனா இங்குன்னு அர்த்தம். ஆண்டு என்றால் அங்கு, அங்குன்னா இங்க எதை சொல்றார், முதல் சூத்திரத்தில். முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னார், நிமித்தகாரனாகிய பதி உண்மைக்கு அளவை கூறினார், பிரமாணம் கூறி நிமித்தகாரனாகிய பதி உண்மையை நிலைநாட்டினார் ஆண்டு அந்த முதல் சூத்திரத்தில். அத மாதிரி இங்க வந்து காரணமாதர் பொதுமையான், அதாவது உலகத்திற்கு காரணம்னு பார்த்தா சிவபெருமான் ஒரு காரணம்னு வச்சுக்கிட்டா மாயை ஒரு காரணமா இருக்கு, சக்தி ஒரு காரணமா இருக்கு, சக்தியின் வழிவந்த துணை காரணம் இருவினை, அந்த இருவினையும் ஒரு காரணம், அது துணை காரணம். ஆகவே காரணம்னு பார்த்தா நிமித்த காரணம் மாதிரியே முதல் காரணம் துணை காரணங்களும் காரணம்னு ஒரு பொதுமையில இருக்கின்றன. அதான் காரணமாதர் பொதுமையான் இயைபுடைய, இயைபுடையன்னா சம்பந்தமுடைய, நிமித்த காரணம்னால மட்டுமா உலகம் வருது, இல்ல துணை காரணமும் வேண்டும் முதல் காரணம் வேண்டும். எனவே நிமித்த காரணனோடு சம்பந்தமுடைய அந்த குயவனோடு சம்பந்தமுடைய அந்த தண்டு சக்கரம் மண் இவை போல முதல்வனோடு சம்பந்தமுடைய சக்தி இருவினை மாயை இந்த சம்பந்தமுடைய இயைபுடைய ஏனை துணை காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கு அளவையும் அவையும் உள்ளன என்று இங்கே அளவை கூறி நிறுவுகின்றார். அளவைனா என்ன அளவை, காட்சி அளவையால் காட்ட முடியாது, கருதல் அளவை, கருதல் அளவை கூறி அந்த அளவை கூறி அவற்றால் காரியப்படுமாறு முதல் காரணம் துணை காரணம் இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு இறைவன் எவ்வாறு நிமித்த காரணனாய் இருந்து இந்த உலகத்தை காரியப்படுத்துகின்றான், எவ்வாறு செயல்படுத்துகின்றான், தோற்றுவித்து எவ்வாறு நடத்துகின்றான் என்ற செய்தியையும் இந்த இரண்டாம் சூத்திரத்தில் கூறுகின்றான் என்று தோற்றுவான். அப்ப முதற் சூத்திரத்தின் ஈருமாகி மறுவிடும் என்றதன் கட்படும் அப்படின்னா என்றதன் கண் படும் அப்படின்னு பிரித்துக் கொள்ள வேண்டும். என்றதன் கண் படும் என்பது சேர்த்து எழுதும் போது இந்த கண் படும் என்பது கட்படும் வரும். என்றதன் கண் படும் அப்படின்னா என்று சொல்லும் போது தோன்றுகின்ற அவாய் நிலை, ஒரு அவாய் நிலை தோன்றுகின்றது. என்ன ஈருமாகி வந்து என்ன செய்கின்றது, மறுவிடுகின்றது. அப்படின்னா என்ன, ஈருமாகி சங்காரக் கடவுள் மறுவிடும், மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கும். அப்ப மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கும் போது எப்படி தோற்றுவிப்பான், அந்த உலகம் எப்படி தோன்றும் என்று ஒரு அவாய் நிலை எழுகின்றது. ஒரு அவாய் நிலை எழுகின்றது. அந்த அவாய் நிலையை நிரப்புவதற்குத்தான் இங்க என்ன சொல்ல வரார், புனருப்பவம், உலகம் எவ்வாறு மீள தோன்றுகின்றதுன்னு புனருப்பவம் உணர்த்த வருகின்றார். அதுதான் மையக்கருத்து. புனருப்பவம் உணர்த்தும் போதே என்ன சொல்கின்றார், அதை உணர்த்தும் முறையிலேயே அதான் புனருப்பவம் அவர் உணர்த்தும் முகத்தானே துணை காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கும் அளவை கூறுகின்றார். நிமித்த காரணம் அப்ப சொல்லலையா, அதைத்தான் முதல் சூத்திரத்திலே சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்து எழுதினார். ஆண்டு நிமித்த காரணாகிய பதிவுண்மைக்கு அளவை கூறிய ஆசிரியர் அப்படின்னா ஆண்டுன்னா முதல் சூத்திரத்தில் நிமித்த காரணாகிய பதிவுண்மையை சொல்லிட்டார். அதனால இங்க அதை திரும்ப சொல்ல வேண்டாம் இல்லையா. வேறும் இரண்டு காரணங்கள் உள்ளன அல்லவா, காரணமாதர் பொதுமையான் இயைபுடைய ஏனை துணை காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கு அளவையும், அளவைனா கருதல் அளவை மூலம் துணை காரணமாகிய இருவினை உள்ளது, முதல் காரணமாகிய மாயை உள்ளது என்று அளவை கூறி நிலைநாட்டப் போகின்றார். மேலும் இந்த முதல் காரணம் துணை காரணம் இவற்றை கொண்டு இறைவன் எவ்வாறு உலகத்தை காரியப்படுத்துகின்றான், தோற்றுவித்து நடத்துகின்றான் என்ற செய்தியையும் இந்த இரண்டாம் சூத்திரத்தில் கூறுகின்றார் என்று தோற்றுவாய் கூறிக்கொண்ட உரையாசிரியர் இனி இந்த இரண்டாம் சூத்திரத்தை தம்முடைய சிந்தையிலே கொண்டு அதற்கு திருவருளாலே உரை சொல்லியிருக்கின்றார். இரண்டாம் சூத்திரம், உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தறின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும். ரொம்ப அருமையான நடை சூத்திரத்தை வந்து நாம ரெண்டு மூணு தடவை படிச்சோம் அப்படின்னா சாத்திர நூல் இலக்கிய பாடல்கள் எல்லாம் கூட தோத்து போகும், அப்படி ஒரு எடுப்போடும் ஒரு பொலிவோடும் மிளுகின்றது. இது வந்து இலக்கணம் தொல்காப்பியத்தில் இலக்கண சூத்திரங்களை பார்த்தா இலக்கியங்கள் தோற்று போகும் அவ்வளவு அருமையா சொல்லுவார். அந்த மாதிரிதான் ஒரு சித்தாந்த கருத்துகள் தத்துவ கருத்துகள் கொண்ட பாடலை வந்து அவ்வளவு சுவைப்பட சொல்கின்றார். உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி என்பதை எடுத்துக்கொள்வோம். முதல்ல உலகெல்லாம் ஆகி அப்படின்னு தொடங்குது. சரி, உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி இப்படி எல்லாம் இருப்பவர் யார், அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய், அப்படி தலைவனாய் இருப்பவர் யார், இவற்றின் தன்மை தனக்கெய்தலின்றி தானே இலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும், எங்கும் நீங்காது நின்றனன், உலகெல்லாம் ஆகின்னு தொடங்கி நீங்காது நின்றனன் அப்படின்னு முடியும். உலக இப்படி உலகெல்லாம் ஆகி நீங்காது நின்றனன் நிற்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நிற்பவன் யார், அந்த எழுவா இருக்கின்றதா பாடல்ல, அதை நாம வருவித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து நாம வந்து வருவித்துக் கொள்ள வேண்டும். அது உரையில வந்து சுவாமிகள் அருமையாக அதை வருவித்துக் கொள்கின்றனர். யார் இப்படி நிற்கின்றாங்களா, பொய்க்குறை எப்படி தொடங்குறாங்க பாருங்க. மேற்கூறி போந்த சிவன், மேற்கூறி போந்த சிவன் முதற் சூத்திரத்திலே அங்க பொருள் என்ன, முதற் சூத்திரத்தின் பொருளே பதிப்பொருளாக சிவபெருமான் உள்ளார் என்பதுதான முதற் சூத்திரத்தினுடைய பொருளே. ஆகவே முதற் சூத்திரத்திலே கூறி போந்த அந்த சிவபெருமான் அவர்தான் எப்படி இருக்கின்றார், புனருற்பவம் செய்யுங்கால். இங்க சொல்ல வந்த விஷயம் என்ன, உலகத்தை மீளவும் எவ்வாறு தோற்றுவிக்கிறார், அந்த புனருற்பவம் தானே இங்க விஷயம். ஆகவே மேற்கூறி போந்த சிவன் புனருற்பவம் செய்யுங்கால் செய்யும் போது எப்படி இருக்கின்றார், உலகெல்லாம் ஆகி, உலகம்னு இருக்கு பாடல்ல, உலகம் எப்படி இருக்கு, உயிர்களிடத்து பாத்தீங்களா. அப்ப இந்த உலகம்ங்கிற சொல்லு உயிர்கள் என்ற பொருளை தருகின்றது. ஏன்னா சித்தாந்த சாஸ்திரத்துல உலகம் இரண்டு விதமாக சொல்லப்பெறும், சேதன உலகம் அசேதன உலகம், சேதன உலகம் அசேதன உலகம். ஒண்ணும் இல்ல, சேதனம்னா அறிவுடையதுன்னு அர்த்தம், அசேதனம்னா அறிவற்றது சடம்னு அர்த்தம், அவ்வளவுதான். உலகத்தை பிரபஞ்சம் என்றும் சொல்வார்கள், எனவே சேதன பிரபஞ்சம் அசேதன பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். ஆகவே இங்கு சொல்லப்பட்ட உலகம் சேதன உலகம், உயிர்கள், உயிர்கள், உயிர்களையும் உலகம் என்று சொல்வது மரபு. ஆகையினாலே உலகெல்லாம் ஆகினா உயிர்கள் என்று அங்கே பொருள் வந்தால் சொன்னார். உலகெல்லாம் ஆகின உள்ள உலகம் வந்து உயிர்களை குறித்தது. ஏன் முதற்குறள்ல கூட ஆதிபகவன் முதற்றே உலகு, அந்த இடத்துல கூட வந்து உயிர்களை சொல்வதும் உண்டு. இங்க வந்து உலகெல்லாம் ஆகி சொல்லும்போது உயிர்களை குறித்தார், உயிர்கள். மேற்கூறி போந்த சிவன் புனருத்பவம் செய்யுங்கால் உயிர்களிடத்து எப்படி இருக்கிறாராம், உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய். உலகெல்லாம் ஆகின்னு சொல்லும்போது ஒன்றாய், வேறாய்ங்கும் போது வேறாய் இருக்கின்றார், உடனுமாய் உடனுமாய். வெளிப்படையா சொற்களை வந்து அப்படியே வைத்து நமக்கு எளிதாக்கி விடுங்க. இது சிவஞானபோகத்தில் பாத்தீங்கன்னா அவையே தானேயாய்னு இருக்கும். எவையே தானேயாய் அப்படின்னு கேள்வி வந்தா கண்டுபிடிச்சது ரொம்ப சிரமம். அங்க சுவாமியுடைய சிற்றுரை தான் நமக்கு துணை செய்கின்றது, அற்புதமா அங்க வந்து விளக்குவார். அதாவது எவையே தானேயாய்னே புரியாது, அவையே தானேயாயின்னு தொடங்குது. தொடங்கும் போதே அவைன்னு தொடங்கினா எந்த பொருள்களை பார்த்து அவைன்னு சுட்டுகின்றார், அது அங்கு உள்ள செய்தி. அது சிற்றுரை சிந்திக்கும் போது அதை நான் பார்க்கிறேன், பார்த்துக் கொள்ளலாம். இங்க வந்து பாருங்க, அங்க அவையே தானேயாய்னு சொல்லி அதை ரெட்டுரம் ஒழிந்து கொண்டு அவையாய் தானேயாய் அவையே தானேயாய்ன்னு கொள்ள வேண்டும். இங்க வந்து அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிவிடுகின்ற, உலகலாமாகி வேறாய் உடனுமாய். இங்க இவர் இப்படி அருளிச்சதை வச்சுதான் அங்க ரெட்டுரம் ஒழிந்து பொருள் சொன்னார்கள் சுவாமிகள். உலகலாமாகினா உயிர்களோடு ஒன்றாய் கலந்து வேறாய்ங்கும் போது அவற்றின் வேறாய் விளங்கி, அப்புறம் உடனுமாய் உடனுமாய் விளங்கி என்று இந்த முத்திர சம்பந்தத்தை சொல்கின்றார். இதைத்தான் அத்துவித சம்பந்தம்னு சொல்வார்கள். உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பது சைவ சித்தாந்தத்திலே இந்த அத்துவித சம்பந்தம் மிக முக்கியமானது. அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். அதை வந்து பல நூல்களில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய திருமுறைகளில் கூட திருவிழிமலை பதிகத்திலே ஒரு பாடலே சொல்வார், ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய். இவையெல்லாம் ஒன்றாயிருத்த. அப்புறம் வேறாய் வேறாய் இருக்கின்ற, அப்புறம் உடனானா உடனாகவும் இருக்கின்றான். இடம் வீழின் மிடலையே என்று சொல்லி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதை ஞானசம்பந்த பெருமான் அழிச்சிருக்கின்றார். அதைப்போல் இங்கு சொல்கின்றார், உலகலாமாகி வேறாய் உடனுமாய் என்று சொன்னார். ஆனா இது நமக்கு நல்லா அந்த கருத்து மனதில் பதியணும்னா சிவப்பிரகாசம் என்ற இதற்கு அடுத்த நூலிலே, சிவஞான சத்தியாய அடுத்து வரக்கூடிய சிவப்பிரகாசம் என்ற அந்த சீரிய நூலிலே உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதற்கு அற்புதமாக உதாரணங்கள் அருள் செய்கின்றார்கள். அந்த எடுத்துக்காட்டுகளை இங்கே உரையிலே கையாளுகின்றார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். ஏன்னா அந்த எடுத்துக்காட்டுகள் பற்றி பார்க்கும்போதுதான் மனதில் நல்லா பதியும். ஏன்னா நமக்கு வந்து மேலிருந்த வாரியா பார்க்கும்போது குழப்பம் ஏற்படும். ஏன்னா இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே வேறாயும் இருக்கின்றான்னு சொல்றாங்களே, ஒன்றாயிருந்தால் ஒன்றாய்தான் இருக்க முடியும், ஒன்றாயிருப்பான் எப்படி வேறாயும் இருக்கின்றான் அப்படின்னா நமக்கு பல குழப்பங்கள் வரும் இல்லையா. அல்லது ஏதோ சொல்றாங்க இப்படி சைவத்தில் சொல்லுவாங்க கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு கேட்டுட்டு போவது உண்டு. அப்படி இல்லை, அது நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்கிறதுக்காக சிவப்பிரகாச சாத்திரத்திலே சொன்ன எடுத்துக்காட்டுகளை எல்லாம் இங்கே நமக்கு அள்ளி தருகின்றார்கள் நம்முடைய மாதவி சிவஞான சுவாமிகள். ஒன்றாயிருக்கின்றான் உயிர்களோடு என்றால் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் பொருள். ஆகவே ஒன்றாயிருக்கின்றான் என்பதன் மூலம் அங்கு கலப்பு தான் வலியுறுத்தப்படுகின்றது. ஆமா, ஒன்றாயிருக்கின்றான் உடனே இறைவனும் உயிரும் ஒன்றுதான் என்ற கருத்துக்கு நாம் சென்றுவிடவே கூடாது. மீளா அடிமை உயிர்கள்லாம் இறைவன், அதுதான் சித்தாந்தம். ஆகவே சித்தாந்தம் வந்து இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் சொல்கின்றது என்றால் ஒன்றாக கலந்திருக்கின்றான், பிரிக்க முடியாதபடி ஒன்றாக கலந்திருக்கின்றான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம் இல்லையா, அதான் சிவபிராசர் சொன்னார், உடலும் உயிரும் போல. இது உடல் இது உயிர் அப்படின்னு பிரிக்க முடியாது, அப்படி உடலோடு உயிர் ஒற்றித்து விளங்குகிறது. அது மாதிரி இது உயிர் இது சிவம் அப்படின்னு பிரிக்க முடியாதபடி அந்த உயிரோடு சிவமானது கலந்து ஒன்றாக விளங்குகின்றது, அதுதான் ஒன்றாயிருத்தல். அப்ப ஏன் வேறாயிருக்குங்கான்னு அடுத்தால சொல்றாங்களே அப்படின்னா, ஐயா ஒன்றாக அப்படி கலந்திருந்தாலும் உயிர் வந்து உடலோடு ஒன்றாக கலந்திருந்தது, அது மாதிரி சிவமும் உயிரோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் உயிர் உயிர் தான் சிவம் சிவம் தான், ரெண்டும் ஒரு பொருள் ஆகிவிட அப்படி பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கிறதுனால வந்து நானும் சிவம் தான் சொல்லிட முடியாது. சிவம் சிவம் தான், உயிர் உயிர் தான், பொருளால் வேறு தான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒவ்வொன்றும் அற்புதமா எடுத்துக்காட்டு. என்ன இதுக்கு என்ன இது ஏன் சிலர் கொடுத்துக்கிட மாட்டுக்காங்க இப்படி சொன்னா, உயிரும் சிவமும் வேறுனு சொன்னா ஒரு சாதாரண கொடுக்க முடியாத அவர்கள் ஏய்யோ அப்படி சொல்றீங்களே. என்ன அப்படின்னா சிவமோ ஆன்மா உயிரும் ஆன்மா, சிவமும் அறிவுடைய பொருள் உயிரும் அறிவுடைய பொருள். அப்புறம் என்னையா வெவ்வேறு பொருள் சொல்றீங்க? உயிர் தான் சிவம், சிவன் தான் உயிர் சொல்லிட்டு போங்கலையா பேசாம முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அப்படி இல்லை. என்ன இப்ப கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான். அவர்கள் சொல்கின்றார்களே சிவமும் அறிவுடையது உயிரும் அறிவுடையது சொல்றாரு, அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான். ஆனால் கதிரவன் ஒளி காட்டினால் மட்டுமே கண்ணொழியால் பயனும். கதிரவன் காட்டினால் தான் கண் காணும். கதிரவனும் ஒளியுடையது, கண்ணு ஒளியுடையது. கண்ணு தானா காணுமா, சுதந்திரமா காணுமா? கதிரவன் காட்டினால் தான் கண் காணும். அது மாதிரி உயிரும் அறிவுடைய பொருள், சிவமும் அறிவுடைய பொருள். உயிர் சுதந்திரமாக அறியுமா? முடியாது. எப்படி கதிரவன் காட்டினால்தான் கண் காணுமோ, அதுபோல சிவபெருமான் அறிவித்தால்தான் உயிர் அறியும். எனவே அறிவிக்கின்ற பொருள் வேறு, அறிகின்ற பொருள் வேறு. பொருள் தன்மையிலே இந்த வேறுபாடு உள்ளது. எனவே பொருள் தன்மையால் வேறாக இருக்கின்றான், வேறு வேறு பொருள். அதுக்காக கலந்திருந்தவன் பிரிஞ்சிட்டான்னு அர்த்தம் இல்ல. ஒன்றா கலந்துதான் இருக்கான், ஒன்றா இருந்து கொண்டே வேறாயும் இருக்கின்றான். அப்படின்னா அதுல ஒரு குழப்பம் இல்ல. ஒன்றாக கலந்து இருக்கின்றான், அதே சமயத்தில் அவன் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் என்பதுதான் அங்க கருத்து. ஆகவே இதுல குழப்பத்துக்கு வந்து இடம் இல்லை இல்லையா? இதெல்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டோம்னா குழப்பத்துக்கு இடம் இல்லை. சரி, அப்ப ஒன்று கலப்பினால் ஒன்றா இருக்கிறான், பொருளால் வேறா இருக்கின்றான். சரி, அப்புறம் உடனா இருக்கின்றான் இன்னொன்னு சொல்றீங்களே, இது ரொம்ப கூடுதலா இருக்கு. இதோட நிறுத்திக் கொள்ளக்கூடாதா அப்படின்னா, இதோட நிறுத்திக்கிட்டோம்னே வச்சுக்கோங்களேன், ஏன்னா உடனா இருக்கின்றான் என்பது அதிகப்படியாக சொல்வது ஒன்றும் இல்லை. இப்படி கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் இருக்கிறது வந்து வேற என்ன? உடனா இருத்தல் தான். ஆகவே உடனா இருக்கின்றான் என்றால் இதுதான் பொருள், அது ஒன்றும் தனி ஒரு சம்பந்தம் இல்லை. கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் இருப்பதுதான். அப்ப அதை என்ன சொல்றது? அதை உடனாக இருத்தல். அப்ப உடனாக இருத்தல் சொன்னாலே போதும், மற்ற ரெண்டும் அதுல அடங்கிவிடும். உடனாதல் பெறப்படவே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருண்மையால் வேறு என்பதும் தானே போதலும் சிவஞான சுவாமி எழுதுவார். இதே சிவஞான சுவாமி சிற்றூரில் எழுதுவாங்க. அதனாலதான் அவையே யாய் தானே யாய்ன்னு ஒன்றா இருக்கிறது வேறா இருக்கிறதையும் ஆசிரியர் தனித்து காட்டல, அவையே தானே யாயினே காட்டிட்டார். உடனாயிருத்தல் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா உடனாயிருத்தலை சொன்னாலே இல்லையா, உடனா இருக்கின்றான், அவன் உடனா இருக்கின்றான் அப்படின்னா அவன் வந்து உயிரோட கலக்காமல் பிரிந்து எங்கேயோ இருந்தான்னா, உயிர் ஒரு பக்கம் அவன் எங்கேயோ இருக்கிறான், இது உயிர் எங்கேயோ இருக்கு அப்படின்னா உடனாயிருன்னு சொல்ல முடியுமா? உடனாயின்னு சொல்ல முடியாது. இப்ப உடனா இருக்கின்றானாலே ஒன்றாக கலந்து இருக்க வேண்டியது அவசியம். சரி, அவன் தான் உயிர், உயிர் தான் அவன் அப்படின்ட்டா, அப்போ ரெண்டும் ஒரு பொருள் ஆயிட்டு. ஒரு பொருளை போய் நீங்க என்ன உடனா இருக்குதுன்னு சொல்லுவீங்க? உடனா இருக்கின்றான்னு சொன்னாலே ரெண்டு பொருள் அங்க இருக்கணுமே. ஆகவே பொருளால் வேறு என்பதும் உடனாயிருத்தலில் அடங்கி விடுகின்றது. அதனால அது அருமையாக அது முடித்து விட்டார். உடனாயிருக்கின்றான் அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால், கண் ஒளியும் அறிவும் போல அறிவு ஒளி அப்படின்னா அறிவு, அதாவது வந்து நம்ம ஒரு பேருந்துல தான் பிரயாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பக்கத்திலே ஒரு ஆள் இருந்து வருவாரு, அதே சீட்லேயே கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருப்பாரு இல்லையா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்க இப்போ வந்தீங்க, நாங்கள் கவனிக்கவே இல்லையா எந்த ஸ்டாப்ல ஏறீங்க வச்சுங்க இல்லையா. அப்ப வந்து கண் முன்னாடி தான் அவர் இருக்கிறாரு. இருந்தாலும் கண் முன்னால் பொருள் இருந்தாலும் நாம வந்து அதை காணாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எழுகின்றன. அதுக்கு காரணம் என்ன? கண் வந்து தானாக காணாது. உயிரின் அறிவு கண்ணை செலுத்தி உயிரின் அறிவு தான் காண வேண்டும். உயிர் அறிவு மனதை பற்றி கொண்டு வேற எதையாவது நினைத்துக் கொண்டிருந்தால் கண் முன்னால் இருப்பதையும் காணாமல் போக நேர்ந்துவிடும். ஆகையினாலே இந்த கண்ணொழியை செலுத்துவது எது? உயிரின் அறிவு தான். அப்போ அந்த கண்ணொழியோடு உயிரின் அறிவு உடனாய் இருந்து கொண்டு அந்த கண்ணொழியை எப்படி செலுத்துகின்றது, அதுபோல இறைவன் உயிரின் அறிவோடு உடனாய் இருந்து கொண்டு உயிர்களை செலுத்துகின்றான். உடனாய் இருப்பதற்கு அறிவு ஒளி தான் உதாரணம். அறிவுனா உயிரின் அறிவு, ஒளினா கண்ணின் ஒளின்னு அர்த்தம். அறிவு ஒளி, இது சிவபிரகாச பாடல வருகின்ற சொல்லாட்சிகள் அப்படியே போட்டார். உடல் உயிர் இது ஒன்றா இருப்பதற்கு கண் அருக்கண், அருக்கண்ணா என்ன? சூரியன் தான், கதிரவன் தான். அருக்கண் பாதம் வணங்குவர் அந்தியில் அப்பர் பெருமான் சொல்றாங்க இல்லையா, அருக்கண்ணா சூரியன், கண் அருக்கண். அப்புறம் அறிவு ஒளி. ஆக உடல் உயிர் ஒன்றா இருத்தலுக்கு அதான் உலகெல்லாம் ஆகி உயிர்களே ஆகி அப்படின்னு சொன்னார். ஒன்றா இருத்தலை கண் அருக்கண் பொருள்தன்மையால் வேறா இருத்தலுக்கு உவமை. அறிவு ஒளிபோல் உயிர் அறிவும் கண் ஒளியும் போல, உயிரறிவை ஆன்மபோதம் என்பார்கள், கண்ணொழியும் ஆன்மபோதமும் போல அப்படின்னு தான் சொல்வார்கள். அதுதான் அறிவு ஒளின்னு சொன்னார்கள். அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாய், உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார், அத்துவிதமாய் அப்படின்னா மூன்று கோமைகள் சொல்லி இவற்றை போல அத்துவிதமாய் பிரிவரும் அத்துவிதமாய். வெறுமன அத்துவிதமாய் சொல்லல, பிரிவரும். பிரிவரும்னா என்ன, பிரிப்பதற்கு அறிய, பிரிக்க முடியாத, பிரிக்க சில சமயம் அந்த பிரித்தலுக்கு வந்து வல்லினமும் வரும், இடையினம் தான் பொதுவா வரும், பிரிவரும்னு வல்லினம் போட்டிருக்கேன்னா சில இடங்கள்ல வரும், செய்வுகள் அப்படி வரலாம். பிரிவரும் அத்துவிதமாய், பிரிக்க முடியாத அத்துவித சம்பந்தம். அத்துவிதம்னா என்ன, வேற ஒன்றும் கிடையாது. துவிதம் என்பது என்ன பெயர், என்ன பெயர்னா என்ன, தமிழ்ல இருக்கு இல்லையா என்ன பெயர், ஒன்னு ரெண்டு மூணு நாலு எண்களின் பெயர்கள் தான் என்ன பெயர். அது மாதிரி சமஸ்கிருதத்திலேயும் உண்டு இல்லையா, அதுல துவிதம் என்பது என்னன்னா ரெண்டு அர்த்தம் இல்லையா, அதுக்கு எதிர்ப்பதான் அத்துவிதம் தான். எவ்வளவோ சொல்றோமே என்ன வடமொழி சொற்கள் எவ்வளவோ கையாளுகின்றோம் நாம வந்து, இந்த ஆனா வந்து எதிர்ப்பதம் வர்றது எவ்வளவோ இருக்கிறோம், சுத்தம்னா அசுத்தம், ஞானம்னா அஞ்ஞானம் இல்லையா, இப்படி எத்தனையோ எதிர்ப்பதங்கள் இருக்கின்றன. அது மாதிரி துவிதம்னா அத்துவிதம், அதுலேயும் நுணுக்கமான வேற்றுமைகள் உள்ளன, அதற்குள்ள நாம இப்போ போக வேண்டாம். அது வந்து சிவஞான பாடியம் போன்ற விரிந்த சிந்தனைகளை செய்யும் போது அப்பந்தான் நாம வந்து அத்துவிதம் என்பதற்கு யார் யார் என்னென்ன பொருள்கள்லாம் கூறுகின்றார்கள், அதில் உள்ள நுணுக்கமான வேறுபாடுகள் என்ன, சித்தாந்த கருத்து எவ்வாறு பொருத்த முடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் நாம அங்கு சிந்தனை செய்யலாம். நம்முடைய ஆதினத்திலே அத்வைதம் என்றே ஒரு நூலை வெளியிட்டு சைவ உலகத்திற்கு பேருவகாரம் புரிந்துள்ளார் நம்முடைய ஆதினத்தில். முன்னொரு சமயத்திலே ஆதின புலவராக இருந்த சைவ திருவாளர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையவர்கள் அந்த நூலின் ஆசிரியர், அது ஒரு உரைநடை நூல். ஏன்னா அந்த அத்வைதம்ங்கிற கருத்து வந்து சாத்திரங்களை படித்து எல்லாராலும் விளங்கிக் கொள்வதற்கு அரிதா இருக்கின்றவனாலே நிறைய அது குறித்த செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அத்வைதம் என்றே ஒரு நூல் எழுதினார்கள். அத்வைதம் என்றும் சொல்லலாம், அத்துவிதம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்றுதான். அத்வைதம்னு சொல்வார்கள், அத்துவிதம்னு சொல்வார்கள், எல்லாம் ஒன்றுதான். ஆகவே துவிதம்னா இரண்டு, அத்வைதம்னா இரண்டு அற்ற நிலை, இரண்டு அற்ற நிலை. அது பாருங்க, ரெண்டு பொருள்கள் ஒன்றா சேரும் போதுதான் இரண்டர கலந்தனன்னு சொல்லுவோம், ஒரே ஒரு பொருளை வந்து இரண்டர கலந்தனன்னு சொல்றது அர்த்தம் இல்லை. அப்ப இரண்டு அற்ற நிலை அப்படின்னாலே கடவுள் உயிர்னு ரெண்டு பொருள்கள் உள்ளன, அவை ரெண்டு பொருள்கள் மாதிரி பிரிந்து விளங்காமல் இரண்டர கலந்து விளங்குகின்றன இல்லையா. அப்ப இரண்டர கலந்து விளங்குகின்றன, கலப்பினால் ஒன்று பொருளால் வேறு இல்லையா, செலுத்ததுனால் உடன். உடன் எதுக்கு சொல்றோம்னா அப்படி ஒன்றாக கலந்திருந்து இறைவன் என்ன செய்கின்றார், நம்மை செலுத்துகின்றார். அந்த செலுத்துவதனாலதான் உடன் சொல்றோம். கண் ஒளியை உயிர் அறிவு எப்படி செலுத்துகின்றது, ஒரு உருவத்தை செலுத்தி அந்த உருவத்தை காணும்படி உயிர் அறிவு கண் ஒளியை செலுத்துவது போல உயிரறிவை சிவஞானம் செலுத்துகின்றது. ஆகவே செலுத்துதால் உடனாயும், கலப்பினால் ஒன்றாயும், வெறுமன ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சொன்னா நமக்கு கருத்து மனதில் பதிய மாட்டேங்குது அப்படின்னா நாம வந்து இப்படி விளக்கமா சொல்லலாம். சிவபெருமான் இல்லையா, மேற்கூறி போன்ற சிவன், முதல் சூத்திரத்தில் நிலநாட்ட பெற்ற சிவன், கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாகவும், பொருள்தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும் விளங்கி போச்சு. ஏன் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சொல்றாங்க, நமக்கு இப்ப நல்லாவே விளங்கிவிட்டது அப்படி சொல்லிடணும். கலப்பினால் ஒன்றாயும், பொருள்தன்மையால் வேறாயும், செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருந்து இருந்து என்ன செய்கின்றார் இருக்கிறார், சரி என்ன செய்கின்றார், அதை இன்னமும் பார்க்கணும். ஏன்னா இதை விளங்கிக்கிடவே நமக்கு இவ்வளவு சிந்திக்க வேண்டியது இருக்கிறேன். அப்போ இரண்டரை கலந்து நின்று ஒன்றாய் வேறாய் உடனாயிருந்து என்ன செய்கின்றார் அப்படின்னா அது சொல்கின்றார். அதை வந்து சொல்றதுக்கு முன்னாடி இப்படி நிற்கின்ற நிலைக்கு என்ன பெயர், அதை குறிப்பிடுகின்றது சாத்திரம். இந்த ஒரு சாத்திரத்தில் தான் அதை பார்க்க முடியும். இப்படி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அந்த உயிர்களோடு இருக்கின்றாரே, இப்படி இருக்கின்ற நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா சக்தி ரூபம் அப்படின்னு பெயர். அது சுவாமிகள் உரையில தான் எடுத்து காட்டுறாங்க. பாடல்ல எப்படி இருக்கு, சூத்திரத்துல ஒளியாய் ஓங்கி அப்படின்னு இருக்கு. ஒளினா என்ன, அது சிவசக்தியை குறித்தது எழுதுகின்றார்கள் சுவாமிகள். ஒளியாய் ஓங்கி என்பத பாடல் இருக்கு பாருங்க, எங்க இருக்கு பாடல்ல, முதல் அடியில இறுதியில் இருக்கு. ஒளியாய் ஓங்கி என்பதையும் மாற்றி போட்டுக் கொள்ள வேண்டும், அப்பந்தான் சக்தி ரூபமாய் அப்படிங்கிற பொருள் கிடைக்குமா. அதை நம்முடைய குருமூர்த்திகள், 16வது குருமூர்த்திகள் தான் பதவுரையில் காட்டி வருகின்றார்கள். அதாவது மெய்கண்ட சாத்திரங்களை உணர வேண்டும் என்றால் அவை திருக்கைலாய பரம்பரையிலே தோன்றியவை, திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் உணர்த்தினால்தான் உணர முடியும். சில கண் அருக்கன் சொன்னார்கள் பாருங்க, அருக்கன் காட்டினால்தான் கண் காணுங்கிற மாதிரி திருவாவூர் ஆதீனத்தை அருளாளர்கள் உணர்த்தினால்தான் திருக்கைலாய பரம்பரை சாத்திரங்களை, மெய்கண்ட சாத்திரங்களை யாரும் உணர முடியும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் சிறந்த சான்று. நம்ம 16வது குருமூர்த்திகள் வந்து சக்தி ரூபமாயின சிவஞான சுவாமிகள் பொழிப்புரை எழுதிவிட்டார்கள். அப்போ இந்த கருத்துக்கு பாடல்ல உள்ள அந்த ஒளியாய் ஓங்கி என்பதை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? ஒளியாய் ஓங்கி இருக்கு இல்லையா, ஓங்கு ஒளியாய் அப்படின்னு மாற்றிவிடணும். பதவுரையில பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, 5வது அடியில இறுதியில பாருங்க, பதவுரையில ஓங்கி ஒளியாய் அப்படின்னு இருக்கு. வலது கடைசியில எப்படி எண்ணிட்டு வாங்க, 5வது அடியில பாருங்க, ஓங்கி ஒளியாய்னு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒளியாய் ஓங்கி என்பதை ஓங்கி ஒளியாயின்னு மாற்றிக்கொண்டாரு. அப்பதான் என்ன வரும், ஓங்கி நிற்பதாகிய சக்தி ரூபமாய். ஆகவே இப்படி உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் பரமேஸ்வரன் இருக்கின்றானே, இந்த நிலைக்கு என்ன பெயர், சக்தி ரூபம்னு பெயர். இப்படி சக்தி ரூபமா விளங்குகின்றான் இல்லையா. இப்படி சக்தி ரூபமா விளங்கும் பொழுது தான் இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் உயிர்களோடு இருப்பதை காட்டிக்கொள்ளாமல் அந்த உயிர்களே எல்லாவற்றையும் தாமே அறிந்து தாமே செய்வது போல அவன் வந்து மறைந்திருக்கின்றான். மறைய நின்றுடான் மாமணி சோதியன் சொன்னார். அப்படி மறைய நிற்கின்ற அந்த தன்மைதான். ஆகவே இந்த சக்தி ரூபமா இருப்பதை திரோதான சக்தி என்று நாம் கொள்ள வேண்டும். அதுதான் மறைப்பாற்றல். ஏன்னா உணவழி விட்டு திருத்துகின்றான். அதனால உயிர்கள் வந்து அதன் என்னப்படி போட்டும் வினைகளை செய்யட்டும் வினைப்பழங்களை நுகர்ந்தால்தான் அது பக்குவப்படும். வேற பக்குவப்படுவதற்கு வேற மார்க்கம் இல்லை. ஆகவே தன்னை காட்டினாலும் உயிர்கள் காணக்கூடிய பக்குவத்திலே இல்லை. ஆகையினாலே தன்னுடைய இருப்பினை வந்து உயிர்களுக்கு புலப்படுத்தாமல் அந்த உயிர்களுடைய சக்தி ரூபமாய் மறைந்திருந்து கொண்டு அந்த உயிர்களின் வழி நிற்கின்றான். அதையும் சுவாமிகள் உரையிலே குறிப்பிட தவறவில்லை பாருங்க. அதுக்காக தான் அடியேன குறிப்பிட்டேன். அவ் உயிர்களின் வழி நிற்பதாகிய சக்தி ரூபமாகும். பாத்தீங்களா, சக்தி ரூபமாக வெறுமனே எழுதல. அவ் உயிர்களின் வழி எந்த உயிர்களோடு, அவ் உயிர்களின் வழினா எவ் உயிர்களின் வழி, எந்த உயிர்களோடு அப்படி கலப்பினால் ஒன்றாயும்.
2: ஓம் சிவாய சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா பகுதி 3. வழங்குபவர் சிவத்து கௌரிராஜன் ஐயாவர். வணக்கம். ஓம் சிவாயனம்.

குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். நாம் வினாவென்பா என்ற உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளிய நூலிலிருந்து இதுவரை 5 வெண்பாக்கள் பார்த்திருக்கிறோம். 6வது வெண்பாவது தொடக்கம். இப்பொழுது அதில் உள்ள சைவ சித்தாந்த செய்திகளை நாம் சிந்திக்கலாம். 6வது வெண்பா, இது பாச நீக்கத்தை பற்றி சொல்லுகிறது. உயிருக்கு அது தோன்றிய பொழுதே பாசம் அந்த உயிரை வந்து பற்றி கொண்டது. அந்த உயிருக்கு அந்த பாசம் இருப்பதனால்தான் எல்லா விதமான துன்பங்களும் வருகிறது, அறியாமை வருகிறது. அறியாமையின் விளைவாகத்தான் எல்லா விதமான மலங்களும் அதற்கு வந்து சேர்கின்றன. எனவே அதிலிருந்து நீங்குவது ஒரு உயிருக்கு மிக மிக அவசியமாகிறது. அந்த பாச நீக்கத்தை சிவபெருமான் எவ்வாறு செய்து இந்த உயிர்களை உய்விக்கிறான் என்ற செய்தியை இந்த பாடலிலே சொல்லி அருகிறார்கள். சிற்றறிவு முற்சிதையின் சேர்வார் என்றாம், சிறிது மற்று அதனின் நிற்கில் அருள் மன்னாவாம், துற்றமுகில் மின்கொண்ட சோலை வியன்மருத சம்பந்தா என்கொண்டு காண்பேன் யான். துற்றமுகில் மின்கொண்ட சோலை வியன்மருத சம்பந்தா, நெருங்கிய மேகங்கள். முகில் முகில்னா மேகங்கள், துற்றமுகில்னா நெருங்கிய மேகங்கள். கொண்ட விண்ணலாவிய சோலைகள் சூழ்ந்த விரிந்த இடத்தை உடைய மருத நகரில் வாழும் சம்பந்தமூர்த்தியே. தன்னுடைய குருநாதராகிய சம்பந்தமூர்த்தியை விழித்து இந்த பாடல்களை, இந்த கேள்விகளை, அவருக்கு வினாக்களை அவர் தொடுக்கிறார். தொடுக்கும் பொழுது அந்த மருத நகரிலே சம்பந்த மறைஞான சம்பந்தர் வசித்திருக்கிறார். அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்கிறார். அருளாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த இடம் மிகவும் வளமுடையதாக இருக்கும். எந்த அருளாளராக இருந்தாலும் அந்த அருளாளர்கள் இருக்கின்ற இடம் வளம் பொருந்தியதாக, நீர்வளம் நிலவளம் எல்லாம் பொருந்தியதாக இருக்கும். அதனாலதான் திருஞான சம்பந்தர் தன்னுடைய தாயார் பிறந்த ஊருக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கின்ற நிலம், அந்த நிலத்தை அவர் நெய்தல் நிலமாக மாற்றி அமைக்கிறார். ஆகவே இந்த அருளாளர்களெல்லாம் எங்கிருக்கிறார்களோ அந்த இடம் ரொம்ப வளமுடைய பகுதியாக இருக்கும். ஒவ்வொரு ஞானிகளும் இருந்த இடங்களெல்லாம் நீங்க பார்த்தால் அந்த இடம் வளமுடைய பகுதியாக இருப்பதை நாம் அறியலாம். அதை குறிப்பாக இவர் உணர்த்துகிறார். மறைஞான சம்பந்தர் வீட்டில் இருக்கின்ற இடம் சோலைகள் சூழ்ந்ததாக இருக்கிறது. அப்படி சோலைகள் இருக்குன்னா அங்க நீர்வளம் இருக்கிறது, நிலவளம் இருக்கிறது என்று பொருள். அதனால நம்ம ஊர் நல்லா செழிப்பா இருக்கணும், நீர்வளம் நிலவளம் நிரம்பியதாக இருக்க வேண்டும், ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு ஞானி இருக்கணும், ஒரு சிவனடியார், ஒரு சான்றோர்கள் நம்ம ஊர்ல இருக்கணும். அப்படி இருந்தா ஊர் நல்லா இருக்கும். சிற்றறிவு முன் சிதையில் சேர்வார் என்றாம். உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவு சிற்றறிவு. சிற்றறிவுன்னா ஏகதேச அறிவு. அது தன்னுடைய அறிவினால் ஓரளவு தான் அதால அறிய முடியும். எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு உயிருக்கு அந்த பொருளை பார்த்தோம்னா முழுமையான அறிவு அதுக்கு வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பற்றிய செய்திகள் தெரிந்து கொள்ளும். இப்போ இந்த கடிகாரம் இருக்குன்னு வச்சுங்க, இதை பார்த்த உடனே இது வெள்ளையா இருக்கு டயல், இதுக்கு கருப்பா வாரெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் மேலும் அறிய வேண்டுமென்றால் இதை திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த அறிவு பார்த்த உடனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம விளக்கம் அடைகிறது. அப்புறம் யாராவது இதை பற்றி சொல்லணும், சொன்னால் இதை பற்றி முழு அறிவு ஏற்படும். நம்முடைய அறிவு முழுமையான அறிவாக இருந்தால் இந்த பார்த்த உடனே இதை பற்றிய முழுமையான செய்திகள் நமக்கு தெரிந்திருக்கணும். ஆனால் எந்த உயிருக்கும் அப்படிப்பட்ட அறிவு கிடையாது. ஏகதேச அறிவு என்று சொல்வார்கள். எதை பற்றியும் முழுமையான அறிவு இல்லை. அதை நெருங்கி ஆராய்ந்து அல்லது மற்றவர்கள் அந்த பொருளை பற்றி நமக்கு சொன்னால் அந்த பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கும் இல்லையா? இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அறிவு ஒரே பொருளில் நீண்ட நாழி இருக்காது. இப்போ நம்ம சொற்பொழிவு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இடையிடையே நம்முடைய எண்ணங்கள் மாறி மாறி வருகின்றன இல்லையா, விட்டு விட்டு வருது. அப்போ அறிவுக்கு இருக்கிற தன்மை, நம்முடைய உயிருக்கு இருக்கிற அறிவினுடைய தன்மை, எந்த பொருளை பார்த்தாலும் முழுமையான அறிவு ஒரே நேரத்தில் முழுமையான அறிவு வந்து விடாது. அந்த அறிவும் அறிந்து கொண்டிருக்கும் பொழுதே அதுக்கு விட்டு விட்டு தான் அதை அறியும். அதனுடைய நினைவு மாறி மாறி வந்து அமையும். இப்படிதான் நம்முடைய இயல்பு. ஒவ்வொரு உயிருக்கும் இந்த இயல்பு இருக்கிறது. ஆகவே இதுதான் சிற்றறிவு அப்படின்னு சொல்கிறார்கள். அதை ஏகதேச அறிவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவு முற்றிலும் அழிந்து போன பிறகுதான் மெய்ஞானம் அதற்கு விளங்கும் என்று சொன்னால், இருக்கிறதே சின்ன அறிவு, அந்த அறிவும் கெட்டு போனதுக்கு பிறகுதான் மெய்ஞானம் கிடைக்கும் அப்படின்னா, அப்ப எதால் அறிந்து கொள்வான்? அறிவு இருக்கிற அறிவே கெட்டு போயிடுது, இருக்கிற அறிவே அழிஞ்சு போயிடுது. அப்ப எதையும் பற்றுவதற்குரிய பொருள் அதுகிட்ட இல்லை. அப்ப அந்த நிலையில்தான் உனக்கு வந்து இறைவனை நீ அடையலாம்
அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அப்படி இருந்தா எப்படி கடவுளை அறிய முடியும்? அறிவுதான் இருக்கிறதுதான் கெட்டுப்போச்சு. அப்புறம் எப்படி எந்த அறிவினால கடவுளை பற்ற முடியும்? எந்த அறிவினால கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும்? அப்படின்னா அறிவு கெட்டு நாம் இறைவனுடைய திருவருளை உணர முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. நம்முடைய இருக்கக்கூடிய அறிவு, நம்முடைய அறிவு சிற்றறிவு. இந்த சிற்றறிவானது முழுதும் கெட்டால்தான் இறையருளை நம்மால் உணர முடியும் என்று சொன்னால், இருக்கின்ற அறிவே கெட்டு போன பிறகு எதனால் கடவுளை நீ உணரப்போகிறாய்? அப்ப உணர முடியுமா? நம்மகிட்ட இருக்கிற சிற்றறிவு அதை நல்ல தெளிவா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிற்றறிவினால், சிற்றறிவினால் கடவுளை உணர முடியாது. சரி, சிற்றறிவு முற்றிலும் கெட்டு போன பிறகு அறிய முடியுமானா? அப்படியும் அதனால அறிய முடியாது. அப்புறம் எப்படி கடவுளை அறியறது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்னும் சில பேர் சொல்றாங்க, சிறிது மற்ற அதனில் நிற்கில் அருள் மண்ணாவாம். அவ்வாறு இல்லை. அது மாதிரி அறிவு கெட்டு போய் கடவுளை அறிய முடியாது, அவ்வாறு கிடையாது. உயிரினுடைய சிற்றறிவு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கும், நீங்கிற இடத்துல கடவுளுடைய அறிவு பேரறிவு வந்து அதை வந்து சேர்ந்து கொள்ளும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி கொஞ்சம் அறிவு கெட்டு போன பிறகு, கொஞ்சம் அறிவு குறை, அறிவு பாதி அறிவு வந்த பிறகு பாதி கடவுளுடைய திருவருள் நமக்கு வந்து சேரும் என்று சொன்னால், கடவுள் முழுமை பொருள் அல்லவா? கடவுளுடைய அருள் முழுமையானது அல்லவா? அந்த முழுமையான அருள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயிருக்கு வந்து தங்கும் என்று சொல்வது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக இந்த இதுல வந்து ரெண்டு கேள்வி சொல்லப்படுகிறது. ஒன்று, நம்முடைய அறிவு கெட்டு கடவுளை நாம் அறிய முடியுமா, அல்ல அறிவினுடைய ஒரு பகுதி அடிந்த பிறகு கடவுளுடைய அறிவு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு வந்து சேருமா என்று கேட்டால், இப்படி கடவுள் ஒரு முழுமையான பொருள், அந்த முழுமையான பொருள் கொஞ்சம் அறிவு குறைஞ்ச பிறகு தானா அந்த முழுமை வந்து அதுக்குள்ள உட்கார முடியாது. கடவுள் ஒன்று குடித்தனம் இருப்பவர் அல்ல. கடவுள் வந்து முழுமையாக தான் நம்மளை ஆக்கிரமிக்க பார்ப்பார். அதனால கொஞ்சோண்டு அறிவு குறைந்த பிறகு மறுபடியும் அந்த கடவுளோட அறிவு வரும், கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து உள்ள நுழைஞ்சுக்கும் அப்படி என்று சொல்வதும் தவறு. ஆகவே நம்முடைய அறிவு கெட்டு கடவுள் வந்து கடவுளுடைய அருள் வந்து நம்மகிட்ட நுழையாது. கொஞ்சம் அறிவு கெட்டு பாதி அறிவு கெட்டு போயிருக்கும் பொழுது பாதி அறிவுல கடவுள் வந்து நுழையவும் முடியாது. அப்ப எப்படி கடவுளை நாம் அறிவது அப்படிங்கிறது இந்த பாடல்ல கேட்கக்கூடிய கேள்வி. வினா, இப்போ இறைவனுடைய பேரருள் இந்த உயிருக்கு கூடுமா கூடாதா? ஏகதேச அறிவினால் அறிய முடியாது, அறிவு கெட்டும் அறிய முடியாது, அறிவுடைய ஒரு பகுதி கெட்டும் இறைவனை நம்மாலே அறிய முடியாது. இந்த மூன்று விஷயங்களையும் கடவுளை அறிய முடியாது என்றால், கடவுள் நம்மால அறிய முடியாத பொருளா? கடவுளை நாம தரிசனமே பண்ண முடியாதா? கடவுளுடைய திருவருள் நமக்கு வாய்க்காதா என்று கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும். இப்போ நம்முடைய கருவிகரணங்களை கொண்டு நாம் உலகியல் அறிவியை அறிகிறோம். உலகத்தை அறியறதுக்கு நம்முடைய கருவிகரணங்கள் பயன்படுகிறது. இந்த கருவிகரணங்கள் இல்லாம உலகத்துல எந்த பொருளையும் நம்ம அறிய முடியாது. கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், வாயால சுவைக்கிறோம், மெய்யால தீண்டி உணர்கிறோம் இல்லையா, மூக்கால முகர்ந்து உணர்கிறோம். இப்படிதானே அறிவு கிடைக்குது. ஆகவே இந்த அறிவு தான் சிற்றறிவு. ஆகவே இந்த அறிவு சிற்றறிவு. இந்த சிற்றறிவு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய எந்த விதமான அறிவும் ஓரளவுக்கு தான் நம்மாலே அறிய முடிகிறது என்பது இறைவனுடைய திருவருளால் ஒவ்வொரு உயிரும் உணரக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலத்தை இறைவனே தன்னுடைய திருவருளால் இந்த உயிருக்கு ஏற்படுத்துகிறான். அதாவது இந்த தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, இறைவன் என்ற சித்தம் உண்டாவதற்கு முன்பு உயிர் பல்வேறு விதமான தடைகளை கடந்து வர வேண்டும். அப்படி தடைகளை எல்லாம் கடந்து பல்வேறு பக்குவமான நிலைகளை எல்லாம் இறைவன் நமக்கு சிவபெருமான் நமக்கு வழங்குகிறான். மாணிக்கவாசகர் தன்னுடைய போற்றி திருவருளில் 20 தடைகள் சொல்றார். பிழைத்தும் பிழைத்தும் பிழைத்தும்னு 20 பிழைகள். அதுக்கு அடுத்த பிறகு ஒரு கொள்கை, பல்வேறு விதமான மாறுபாடான கொள்கை, சைவத்திற்கு மாறுபாடான கொள்கைகள் ஒரு 7 கொள்கைகள். இந்த இவ்வளவையும் கடந்து உயிர் கடைசியில இறைவன் என்ற நிலைக்கு வருகிற, இறைவன் என்ற சித்தம் உண்டானது பிறகு கூட அந்த கடவுள் நமக்கு அருள் கொடுப்பார், இந்த கடவுள் அருள் கொடுப்பார்னு பலதை வழிபாடுகளை உயிர் செய்ய ஆரம்பிக்கிறது. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாதோர் பொருளதுகிறதிலும் 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும்பினர். சுற்றம் என்னும் தொல்வசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரற்றி மலைந்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாரதம் சுழித்து அடித்து ஆர்த்து உலோகாயுதனும் ஒன்றிரற்பாம்பின் கலாவேதத்தை கடுவிடமெய்தி அதிர்பெருமாயை இணைப்பல சுழவும் தப்பாமேதாம் பிடித்தது சலியா. அப்போ இறைவன் என்ற சித்தம் உண்டாவதற்கு முன்பு நாம் பல்வேறு தடைகளை கடக்க வேண்டிய, நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு தடைகளை கடந்த நிலையில்
சிவபெருமான் ஒருவன் தான் நமக்கு திருவருள் தரக்கூடியவன் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்ற நிலைமையில தான் இந்த இடத்துக்கு வந்து நம்மளால அமர முடிகிறது. தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டான பிறகு கூட பல தெய்வங்கள் நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறது. இதுல வேதங்களிலெல்லாம் பார்த்தால் பல தெய்வ வழிபாடு சொல்லப்படுகிறது. இந்திரன், வருணன் போன்ற பல தேவர்களை வழிபடுகின்ற பிரார்த்தனை பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ அங்கங்க நின்று எல்லாவற்றையும் முடித்து கொண்டு கடைசியில சிவபெருமான் தான் நமக்கு சாஸ்வதமான பேரின்பத்தை வழங்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரதுக்குள்ள, இது வேணா இப்பொழுது ஒரு 5 நிமிடங்களுக்குள்ள இந்த செய்தியை நம்ம சொல்ற முடிகிறதா மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள உயிர் பல்வேறு பிறவிகளை நீந்தி கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் அது இறைவனை தப்பாமேதாம் பிடித்தது சலியா தடலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதுடல் கண்பித்து. அப்புறம் இறைவன் ஒரே தெய்வத்தை பார்த்து அந்த தெய்வம் நமக்கு செய்து வருகின்ற அருளிப்பாடுகளை எல்லாம் நினைத்து மனம் நெகிழ்ந்து உருகி அவனை போற்ற தொடங்குகிறது. அப்படித்தானே போற்றி திருவருள சுவாமி சொல்லி அருள்கிறார்கள். அப்போ இந்த உயிர் பல்வேறு பிறவிகளில் கருப்பத்திற்குள் இருக்கின்ற உயிர்கள் அதில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வெளியில வந்த பிறகு அதில் இருக்கிற தடைகள்லாம் தாண்டி கொள்கை தடைகளையும் தாண்டி இறைவன் தான் முழுமுதற் பொருள், இவன் தான் முழுமுதற் காரணன், இவன் தான் ஊழி முதல்வன், ஊழி முதல்வர் செயசெய போற்றி, இவன் தான் சங்கார காரணன், இவன் தான் முழுமுதற் பொருள் என்பதை இந்த உயிர் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அதுக்கு ஒரு உணர்வு வருகிறது, நம்முடைய அறிவினால் நாம் அறிகின்ற யாவும் அசத்து, அவைகள் அழியக்கூடியவைகள், நம்முடைய சிற்றறிவு ஒரு எல்லைக்குட்பட்டது, நம்ம ஆகாரமா நம்மளால எல்லாம் முடியும், என்னால எதை வேணாலும் சாதிக்க முடியும், என்னுடைய அறிவு முழுமையானது அப்படின்லாம் நினைக்கக்கூடிய நிலையிலிருந்து உயிர் தெளிவாக உணர ஆரம்பிக்கிறது. இறைவன் ஆகிய பேரருள் தான் நம்மை இயக்குவிக்கிறது, அவன் அறிவிக்கத்தான் நாம் அறிகிறோம். அவன் எந்த அளவுக்கு அறிவிக்க வைக்கிறானோ அந்த அளவுக்கு தான் நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு பொருளை பற்றி. அவன் அறிவிக்கலன்னா அந்த பொருளை பற்றி முழுமையாக நம்மால தெரிந்து கொள்ள முடியாது என்பதை ஒரு உயிரானது மெல்ல மெல்ல மெல்ல பல்வேறு பிறவிகளில் உணர ஆரம்பிக்கிறது. அப்படி உணர ஆரம்பிச்ச உடனே அந்த உயிர் இறைவனை பற்றின்று தன்னுடைய தன்முனைப்பை விடுகிறது. என்னாலதான் எதுவும் முடியும் என்ற நினைவை அது தன்னிடமிருந்து விட்டு விடுகிறது. நிலையில்லா பொருள்களின் மீது வைக்கின்ற பற்றுதலையும் அது மெல்ல மெல்ல விடுகிறது. இப்படி இறைவனை பற்றிய ஒரு எண்ணம் உண்டான பிறகு தன்னுடைய அறிவினுடைய எல்லையை உணர்கிறது. அப்ப தன்முனைப்பினால் காரியமாற்றுகின்ற நிலையிலிருந்து இது விடுபடுகிறது. திருவருள் வசப்பட்டு நிற்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் நிலையற்றவை, அவைகளினால் நமக்கு சாஸ்வதமான இன்பம் நமக்கு வழங்க முடியாது என்பதையெல்லாம் தெளிவாக உணர்கிறது. இப்படி இந்த உயிர் உணர உணர திருவருளானது முழுமையாக இந்த உயிரை வந்து கவ்வி தன்னுடைய அருளை தன்னுடைய ஒளியை இந்த உயிருக்கு வழங்கி அதை வியாபக பொருளாக மாற்றி ஒளிப்பொருளாக மாற்றுகிறது. ஆகவே அறிவு கெட்டும் இறைவனை அடைவதில்லை. அறிவினுடைய ஒரு பகுதி கெட்டு ஒரு பகுதி கெடாமல் இருக்கின்ற பொழுதும் இறைவனை நம்மாலே அடைய முடியாது. பல்வேறு பிறவிகளில் நமக்கு பல்வேறு அனுபவங்கள் வந்த பிறகு இறைவனை பற்றிய எல்லா உண்மைகளையும் தெளிவாக உணர்ந்த பிறகு இறைவனால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம், திருவருளால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம், இறைவனுடைய அருள் நம் மீது வியாபிக்கிறது. அப்பொழுது நாம் வியாபக பொருள் சிவபெரும்பொருளோடு வியாபித்து நிற்கிறோம். அப்ப நம்ம சிவமாம் தன்மை எய்துகிறோம். அதற்கு கருவியாக அமைவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கருவிகரணங்களை தான் கொடுத்த இறைவன் நமக்கு அந்த கருவிகரணங்களை தான் தந்திருக்கிறான். அந்த கருவிகரணங்கள் தான் நமக்கு உதவியாகவும் இருக்கின்றன. இது எல்லைக்குட்பட்டது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து இருக்க வேண்டும். அப்படி எல்லைக்குட்பட்ட அந்த கருவியையே நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். மணிவாசக பெருமாள் தான் சொல்றாரு பாருங்க, சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திராத மூர்க்கனேன். இந்த சிந்தையும் எல்லைக்குட்பட்டது, செய்கையும் எல்லைக்குட்பட்டது, கருவிகளும் எல்லைக்குட்பட்டது. ஆனால் இந்த எல்லைக்கு உட்பட்ட கருவிகளை கொண்டு எல்லைக்கு உட்படாத பரம்பொருளை பார்ப்பதற்கு இவைகளையே நாம் கருவியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு உதாரணம் நான் எடுத்துக்கொண்டோமானால், இப்போ அக்கறைக்கு நாம் செல்ல வேண்டும், அடுத்த கரைக்கு போகணும். அடுத்த கரைக்கு போகுவதற்கு ஓடம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அடுத்த கரைக்கு போன பிறகு இந்த ஓடம் நமக்கு தேவையில்லாமல் போய்விடுகிறது. அடுத்த கரைக்கு போயிட்டோம், அந்த ஊர்ல தான் நம்ம வசிக்க போறோம் அப்படிங்கும் பொழுது இந்த ஓடத்தினுடைய உதவி நமக்கு தேவையில்லை. அப்படி இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அந்த எல்லையை கடக்கின்ற வரையில் நமக்கு உதவி செய்கின்றன. ஆனால் அதனுடைய அந்த கருவிகரணங்களுடைய எல்லையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இதற்கு அப்பால் நாம் அடையக்கூடிய பெருநிலம் இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும்.
ஆகவே எல்லைக்கு உட்பட்ட கருவிகளை கொண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை நாம் தேட வேண்டும். அதற்கு இந்த கருவிகரணங்களை தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இதனுடைய பயன் தெளிவாக நாம் உணர்ந்திருக்க வேண்டும். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்று எய்திடாத முருகனேன், நீ எனக்கு கொடுத்திருக்கியப்பா அந்த கருவிகரணங்கள் எல்லாம், இதெல்லாம் ஒன்ன தேடுறதுக்கு தானே நான் பயன்படுத்தி இருக்கணும், ஆனா நான் பயன்படுத்தாம இப்படி விட்டுட்டேனே, இந்த கருவிகரணங்களை எல்லாம் பாழ்போகும்படியாக செய்து விட்டேனே, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்து விட்டேன், என்னுடைய கருவிகரணங்கள் எல்லாம் உன்னை தேடுவதற்கு இந்த கருவிகரணங்களை எல்லாம் நான் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஆகவே உயிர் மெல்ல மெல்ல திருவருளை பெற்றுகின்ற பயிற்சியை தன்னுடைய அனுபவத்தினால் கூட சொல்ல முடியாது, தானே அந்த அனுபவத்தை அடைவதில்லை, இறைவனுடைய கருணை அந்த அனுபவத்தை நமக்கு அடைய வைக்கிறது, அடைய செய்கிறது. இறைவனுடைய கருணையினால் நாம் பெறுகின்ற அனுபவத்தின் மூலமாக இந்த சிற்றறிவை கொண்டே நாம் இறைவனை பற்றுகிறோம், அடைகிறோம்.

தடமருத சம்பந்தா. நீர்வளம் மிக்க மருத நகரில் வாழும் சம்பந்த பெருமானே, உன்னறிய நின் உணர்வு அது ஓங்கிய கால், நினைத்தற்கரிய உன்னுடைய பெருமை பொருந்திய திருவருள் என்னிடம் மேம்பட்டு விளங்குகின்ற பொழுது, உன் கருவி தன்னளவும் நன்னறிதுதான், ஒளி பொருந்திய கருவிகரணங்கள், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவிகள் 36 கருவிகள், இந்த 36 கருவிகளாலும் உன்னுடைய பெருமையை அறிய முடியாது. என் அறிவுதான் அறியவாரா, என்னுடைய சிற்றறிவினாலும் உனது பெருமையை அறிய முடியாது. யான் அறிவது எவ்வாறு இனி? கருவிகரணங்களாலும் அறிய முடியாது, என்னுடைய சிற்றறிவினாலும் உன்னை அறிய முடியாது. நான் எப்படி உன்னை அறிந்து கொள்வது, உன்னுடைய தரிசனத்தை எவ்வாறு பெறுவது என்பது இதற்கு கேள்வி, இதற்குரிய விடை. நம்முடைய உயிரினுடைய அறிவு இந்த உலகத்தை, உயிருடைய அறிவினால் உலகத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி அறிந்து கொள்வதற்கு பாச ஞானம் என்று பெயர். பாச ஞானம், ஆணவம், கண்மம், மாயை என்று மூன்று பொருள்களை பத்தி பார்த்திருக்கோம். இந்த மூன்றும் பாசம் இல்லையா? அப்போ இந்த உலகமாக வடிவெடுத்திருப்பது, உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் மாயையிலிருந்து உருப்பெற்றவை. மாயையிலிருந்து இந்த பொருள்கள் வந்திருக்கின்றன. இந்த பொருள்களை பார்ப்பது எது? எது பார்க்குது, எது அறிந்து கொள்கிறது, எது அனுபவிக்கிறது? இந்த உடல் தான் அனுபவிக்கிறது. உயிர் வந்து உடலை கருவியாக கொண்டே இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. அப்ப கருவியாக வந்திருப்பதும் எது? மாயை. மாயையில், மாயையின் மூலமாக மாயையை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த மாயையினால் கொடுக்கப்பட்ட கருவிகளை கொண்டு, பாசக்கருவிகளை கொண்டு பாசமாகிய அறிவை நாம் அறியும் பொழுது அதற்கு என்ன ஞானம்னு பேரு? பாச ஞானம். இருக்கா? இப்படி பாச ஞானம் நமக்கு, நம்ம நம்ம நம்முடைய ஞானம் பூரா பாச ஞானம் தான். நம்ம படிக்கிற கல்வி பூரா பாச அறிவு தான். இந்த பாச ஞானத்தை பெற்ற நிலையில் கொஞ்ச நாள் நான் பல அனுபவங்கள் ஏற்பட்ட பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, இந்த பாசமாகிய இந்த கருவியும் நாமும் ஒன்றல்ல, இதுக்கு வேறுபட்டவர்கள் நாம். நாம வந்து உயிர். இந்த உயிருக்கு பாசமாகிய கருவிகள் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகத்தை நாம் பொருள்படுத்துகிறோம். ஆகவே நாம் வேறு, இந்த கருவிகள் வேறு என்று தன்னை பிரித்தறிகின்ற ஒரு நிலைமை இறைவனருளால் ஒரு உயிருக்கு வாய்க்க பெறுகிறது. அப்பொழுது நான் தான் ஒரு உயிர், நான் அறிவுள்ளவன் என்று தன்னைத்தானே உயிர் உணர ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் கடவுளைய பற்றிய அறிவு அதுக்கு வரமாட்டேங்குது. அப்போ தன்னை பற்றி மட்டும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அறிவுக்கு பேர் பசு ஞானம். முதல்ல என்ன ஞானம் ஏற்படுகிறது? பாச ஞானம். பாச ஞானத்திலிருந்து பிரித்தறிந்து வருகின்ற அறிவு பசு ஞானம். இந்த பசு ஞானம் வந்த பிறகு உயிர் மேலும் மேலும் சிந்திக்க தொடங்குகிறது. சரி, இந்த கருவிகரணங்கள் தான் நமக்கு அறிவு கொடுக்கின்றன, அது பாச ஞானம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய அறிவு தான் இவைகளை எல்லாம், உயிர் தான் இந்த கருவிகளின் மூலமாக இந்த உலகத்தை பொருட்படுத்துகிறது. அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் என்ற பசு ஞானம் வாய்க்கிறது. அப்படி இந்த பசு ஞானம் வாய்த்த நிலையில மேலும் உயிர் தன்னை பற்றி அறிகிறது. நம்முடைய அறிவுக்கும் அறிவாக இருந்து நம்முடைய உயிரை செயற்படுத்துகின்றவன் இறைவன். உயிர், இறைவன் வந்து இந்த உயிரை செயற்படுத்தவில்லை என்றால், உயிருக்கு அவன் அறிவிக்கவில்லை என்றால், உயிரினுடைய அறிவை அவன் தூண்டவில்லை என்றால், உயிரினுடைய அறிவோடு சேர்ந்து அவனும் செயல்படாமல் இருந்தால் உயிரினுடைய அறிவினால எதையும் செய்ய முடியாது என்ற ஞானம் ஒருவனுக்கு வருகின்ற பொழுது அந்த ஞானம் பதிஞானம் என்று பெயர். அப்படி பதிஞானம் வாய்க்கப்பெற்ற உயிர் என்ன பண்ணுனா, எல்லாம் இறைவனுடைய செயலால் நிகழ்கிறது. எல்லாத்தையும் கடவுள் தான் செஞ்சு வைக்கிறார். கடவுளுடைய செயல்பாடு இல்லைன்னா நமக்கு ஒரு செயலும் இல்லை என்று எல்லாவற்றுக்கும் கடவுளை சார்ந்தே அந்த உயிர் இருக்கும். தனக்கு எதிரில் என்ன விஷயம் வந்தாலும் சரி, கடவுளுடைய அறிவை சார்ந்தே அந்த விஷயத்துக்கு விடைகாண அந்த உயிர் முற்படும். சமணர்கள் மதுரை என்பதையை ஆட்கொண்டு மன்னனையும் ஆட்கொண்டு விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் சமண பதியாக மாறிவிட்டது. மக்களெல்லாம் சமணர்களாக, அரசனும் சமணராயிட்டான். அந்த அரசமாவி தேவிய துண்ணூரை வெளிப்படையா பூச முடியல. மன்னன் பார்த்தா ஏன் துண்ணூர் பூச, ஏன் திருநி இது ருத்ராட்சம் அணிகிறாயின்னு சொல்லி கடிந்து கொள்வானான். அப்படி மன்னனுக்கு பயந்து கொண்டு மங்கையர்கரசியாரே தன்னுடைய நெஞ்சுக்குள்ள மறைச்சு அந்த விபூதியை பூசி கொண்டார்களாம். அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்திலே திருஞான சம்பந்தர் அந்த மதுரை எம்பதிக்கு வருகிறார். சமணர்களை வெல்ல வேண்டும், இங்கு சைவ ஒளி மீண்டும் வர வேண்டும், நம்முடைய பண்டைய கலாச்சாரம் நம்முடைய தமிழ்நாட்டிலே நிலைபெற வேண்டும் என்று கருதுகிறார். இந்த மண்ணை சார்ந்த கலாச்சாரம், வெளி மாநிலத்திலிருந்து வெளியிடத்திலிருந்து வர்ற அந்த மதம் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் ஒவ்வாதது. பல்வேறு கலாச்சாரம்

0: மாறுபாடுகள் ஏற்படும், மொழி மாறுபாடுகள் ஏற்படும். இப்ப சமணர்கள் அவங்களுடைய மொழி மூலமா தான் அவருடைய கொள்கையை பரப்புவார்கள். அப்ப மொழியும் மாறிபடும். மதம் மாறினா என்ன ஆகும்? மொழி மாறும், பண்பாடு மாறும், நம்முடைய கலாச்சாரம் மாறிவிடும். மதமாற்றம் என்பது மதமாற்றத்தோடு நிற்பது அல்ல, எல்லாம் அடியோட மாறிடும். பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, வீட்டுல சாணம் கரைச்சு போட மாட்டாங்க, இப்படி எல்லாம் மாறும் இல்லையா? ஆகவே நம்ம மண்ணை சார்ந்த ஒரு கலாச்சாரம் உருவாக வேண்டும், அது நிலை பெற வேண்டும் என்று திருஞானசம்பந்தர் கருதினார். அப்படி கருதினோன்னா இவருக்கு அந்த ஆற்றல் இருந்தது. 3 வயதிலேயே இறைவனை சுட்டி காட்டுகின்ற ஒரு பேராற்றல் இறைவனே அவருக்கு கொடுத்தான். உலகத்தில் யாருக்குமே அந்த ஆற்றலை கொடுக்கல. சுட்டி காட்ட முடியாத பரம்பொருளை சுட்டி காட்டுகின்ற ஒரு பெரியவராக, ஒரு சான்றோராக, ஞானியாக, சிவனடியாராக அவர் விளங்கினார். ஆனால் நான் சிவனடிய நான் வந்து இறைவனையே சுட்டி காட்டினவன்னு நினைச்சு தன்முனை போட அவர் இருந்திருந்தார்னா அவர் திருஞான சம்பந்தராக இருந்திருக்க மாட்டார். இது இறைவனுடைய திருவருள் என்று அவர் உணர்ந்தார். அதை உணர்ந்தது காட்டு என்னன்னா, மதுரை எம்பதியிலே சமணத்தை அவர் நீக்குவதற்கு அங்கு செல்கிறார். செல்லும் பொழுது அவர் ஆலவாய் சொக்கனுடைய திருக்கோயிலுக்கு சென்று அனுமதி கேட்கிறார். உன் ஞாலம் நின் புகழை மிக வேண்டும், தன் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே என்று கேட்டுவிட்டு, அந்த சமணர்களை வெல்லுவதற்கு நான் செல்லுகிறேன், இது உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமாக இருந்தால் இந்த காரியத்தை நான் மேற்கொள்ளுகிறேன், உனக்கு சம்மதமாக இல்லாவிட்டால் அந்த காரியத்தை நான் விட்டுவிடுகிறேன். என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றவில்லை, என்னுடைய விருப்பம் அது, ஆனால் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கருதவில்லை. என்னுடைய விருப்பம் இப்படி இருக்கிறது, இது உனக்கு சம்மதமானால் உன்னுடைய சம்மதம் தெரிந்து கொண்டு நான் சமணர்களை வெல்ல புறப்படுகிறேன், இல்லாவிட்டால் அவர்களை வெற்றி கொள்ள நான் செல்ல மாட்டேன். அப்போ இறைவனுடைய திருவருளை உணர்ந்தவர்கள், பதிஞானம் வாய்க்க பெற்றவர்கள் எல்லா காரியத்திற்கும் இறைவனையே சார்ந்திருக்கிறார்கள். இறைவனுடைய சங்கல்பம் என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறார்கள். இறைவனுடைய சங்கல்பம் இந்த அருள் நூல்களில் எல்லாம் நிரம்பி கிடக்கிறது. அருள் நூல்கள் அதுதான் சொல்லுது. இறைவனுடைய சங்கல்பம் என்ன, இறைவனுடைய விருப்பம் என்ன, இறைவன் திருவுள்ளம் என்ன அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் நம்முடைய திருமுறைகள் எழுந்திருக்கின்றன, சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் தோன்றி இருக்கின்றன. ஆகவே அருளாளர்கள் எல்லாம் எந்த வழி நடந்திருக்கிறார்கள்? சுந்தரமூர்த்தி நாயனாரால் அந்த குழந்தையை திருப்பி மீட்டெடுக்க முடியும், அவருடைய அவருக்கு அந்த இறைவன் அந்த ஆற்றலை கொடுத்தான். புக்குழியூர் அவினாசியே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று தன்னுடைய பாடலில் சொல்கிறார். புக்குழியூர் அவினாசியே பிள்ளை தர சொல்லு காலனையே. அவினாசியில் இருக்கின்ற சிவபெருமானே, அந்த முதலை வந்து அந்த குழந்தையை வழங்குமாறு காலனுக்கு நீ உத்தரவு போடுவாயாக. அப்பவும் இறைவனை அவர் சார்ந்து இருக்கிறார். எல்லா செயல்களையும் நீங்க எடுத்து அற்புதங்கள் நடந்திருக்கின்றன இறைவனுடைய அடியார்களுடைய வாழ்க்கையில. அந்த அற்புதங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தால் எல்லாவற்றுக்கும் அவர்கள் இறைவனையே சார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமான சித்துக்களை செய்யக்கூடியவர்கள். ஆனால் அந்த சித்துக்கள் எல்லாம் எப்படி செய்தார்கள், அற்புதங்கள் எல்லாம் எப்படி செய்தார்கள், இறைவனை சார்ந்து நின்று செய்தார்கள். அப்படி இறைவனை சார்ந்து நின்று செய்கின்ற அந்த செயலுக்கு அது பதிஞானம் என்று பெயர். கருவிகளால் நாம் செய்கின்ற செயலுக்கு பாச ஞானம். கருவிகளிலிருந்து நீங்கி நம்முடைய அறிவு, நம்முடைய உயிர், நான் தான் எல்லாவற்றுக்கும் தலைவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த உயிர் அறிவானது நினைத்தால் அதற்கு பசுஞானம், பாசத்தினால் கட்டுப்பட்ட உயிரினுடைய ஞானம் என்று பெயர். இதெல்லாம் நீங்கி எல்லாவற்றுக்கும் மேலாக இறையருள் தான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இறையருளுக்கு வசப்பட்டவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று ஒரு உயிர் முடிவு கட்டுமானால், ஒரு உயிர் அந்த முடிவுக்கு வருமானால் இறைவனுடைய திருவருளால், அந்த ஞானத்திற்கு பதிஞானம் என்று பெயர். நம்ம கேட்போமா, நம்ம மேல யாராவது ஒருத்தன் அடிக்கிறான், சாமி என்னை அடிச்சிட்டான், திருப்பி நான் அடிக்கலாமா அப்படின்னு சாமிகிட்ட யாரையாவது கேட்போமா? நம்ம உடனே பட்டு திருப்பி அடிச்சிருவோம் இல்லையா? அப்போ அடியார்கள் இறைவனை சார்ந்திருந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் இறைவனுடைய சித்தத்திற்கே உட்பட்டு இருக்கிறார்கள். ஞானிகளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுறோம், ஒரு உலகாயுதவாதி வாழ்க்கையை பற்றி நம்ம பேசல, ஒரு நிர்வாகியினுடைய வாழ்க்கையை பற்றி பேசல. நிர்வாகியினுடைய வாழ்க்கை வேற, ஞானிகளுடைய வாழ்க்கை வேற. ஞானிகளுடைய வாழ்க்கை என்பது முற்றிலும் இறைவனை சார்ந்திருத்தல். ஆகவே இப்போ உயிரானது தன்னுடைய சிற்றறிவினாலும் கருவிகிரணங்களும் துணை கொண்டும் கடவுளை அறிய முடியாது என்றால், உயிர் எதை கொண்டு கடவுளை அறியலாம்? பதிஞானத்தினால் கடவுளை உணர்ந்து கொள்ளலாம், அறியலாம். ஆகவே இறைவனை நாம் உணர்வதற்கு நமக்கு வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. உலகத்தை பொருட்படுத்துவதற்கு நமக்கு பாசமாகிய கருவிகள் பயன்படுகின்றன. இந்த பாசத்திலிருந்து விடுபடும் பொழுது பசுஞானமாகிய அறிவு நமக்கு ஏற்படுகிறது. தனித்து நின்று இந்த கருவிகரணங்கள் நீங்கி நின்று பசுகரணங்கள் பதிகரணங்களாக மாறுகின்றன. இந்த ரெண்டுமே இறைவனை அறிவதற்கு பயன்படாது. பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறார். ரெண்டு நாளையும் கடவுளை அடைய முடியாது. கடவுளை அடையிறதுக்கு வேற ஒரு கருவி தேவைப்படுகிறது. எட்டி இருக்கு சூரியன், அந்த சூரியனுடைய கிரணங்கள் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா வெறுங்கண்ணால் அதை பார்க்க முடியாது, அதுக்கு தனி கருவி வேண்டியா இருக்கா இல்லையா அந்த கிரகணத்தை பார்ப்பதற்கு. அதுபோல இறைவனை அறிவதற்கு வேறொரு மனநிலை, இதே கருவிகள் தான், இதே கருவிகரணங்களால தான் பார்த்துருக்கிறாங்க. மணிவாசகர் பார்த்தாருன்னா அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு கண்ணு முளைச்சிருந்ததுன்னு சப வரலாறு இருக்கான்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கரணங்கள் எல்லாம் இதே கரணங்களுடைய தன்மை மாறி போகிறது. முற்றிலும் இறைவனை சார்ந்து இருக்கிறார்கள் அவர்கள், பதியை சார்ந்திருப்பதனால் இந்த கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி அமைகின்றன. ஆகவே சிற்றறிவினாலும் புலன்களாலும் அறிய முடியாத இறைவனை இறைவனுடைய திருவுருளை சார்ந்து அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் என்று அறிய முடியாது என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அவன் அருளால் அவன்தாள் வணங்கி. ஆகவே நம்முடைய அறிவை அவனுடைய அறிவோடு இணைத்து விட வேண்டும், அவனுடைய அறிவுக்கு சரணாகதி செய்துவிட வேண்டும், அதற்கு முற்றும் அந்த அறிவுக்கு வசப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி வசப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய அறிவு பதி அறிவாக மாறுகிறது, பதி ஞானமாக மாறுகிறது. பதிஞானத்தினால் முற்றிலும் இறைவனை நம்மாலே தரிசிக்க முடியும். நம்முடைய அருளாளருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அப்படி மாறி அமைகிறது. மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். அவருக்கு இறைவன் தன்னுடைய திருக்கையினால் தீட்சை அருளினான், திருப்பாதத்தினால் தீர்க்க அருளினான், உபதேசத்தினால் தீர்க்க அருளினான், கண்ணினால் பார்த்து சற்று தீட்சை வழங்கினான். ஆகவே அவருக்கு இருந்த கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி அமைந்தன. ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன். அந்த உடம்பே மாறி அமைந்து விட்டது. எற்பு துளைதொரும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓருரு செய்தாங்க எனக்கு அள்ளூரு ஆக்கை அமைத்தனன். உருகின்ற உள்ளத்தையே உடலாக செய்து அந்த உடம்பே அப்படியே உருகின்ற உள்ளமாக மாற்றி அமைத்தான் என்றெல்லாம் அதை சொல்லுகிறார். அப்ப கருவிகரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி அமைகின்றன. அப்படி யார் ஒருவருக்கு பதிகரணமாக மாறி அமைகிறதோ அவர்கள் தான் இறைவனை தரிசனம். நாம உலகாயத பார்வை பார்த்துட்டு கடவுளும் வரமாட்டேங்கிறார், என்ன இவ்வளவு நாளே நாம வந்து இவ்வளவு நாளே இவ்வளவு சாதனைகள்லாம் செய்யறமே கடவுள் வரமாட்டேங்கிறாருன்னா நம்முடைய நம்ம அந்த கருவிகள் அதற்கு பார்ப்பதற்கு தகுதியற்றவைகள். அந்த கருவிகளை என்ன கருவியா மாற்றி அமைக்கணும், பதிகரணங்களாக மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைத்தால் இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். கருவிகரணங்களோடு பழைய கருவிகரணங்களோடு அந்த ஆன்மா கூடியிருந்தாலும் ஆன்ம அறிவு திருவருளில் படிந்து நிற்பதினால் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை பற்றி இந்த உயிருக்கு இறைவனை தரிசனம் செய்யக்கூடிய பேரறிவு வாய்க்கும். அடுத்து எட்டாவது வெண்பா இறைவனுடைய திருமேனியை பற்றி சொல்லுகிறது. அருவேல் உரு அன்று உருவேல் அரு அன்று இருவேரும் ஒன்றிற்கு இசையா உரு ஓரில் காணில் உயர்கடந்தை சம்பந்தா கண்ட உடல் பூணும் இறைக்கு என்னாம் புகழ். உயர் கடந்தை சம்பந்தா, மருத நகரிலும் கடந்த நகரிலும் வாழ்ந்தார். சில இடங்களில் மருத நகரில் வாழ்ந்தா என்று சொல்கிறார், சில இடங்களில் கடந்த நகரில் வாழ்ந்தா என்று அவரை குறிப்பிட்டு அவருடைய ஊரை குறிப்பிட்டு சொல்கிறார். திருவருள் மேம்பட்டு விளங்கும் பெண்ணாகடத்தில் வாழும் சம்பந்த மூர்த்தியே, கடந்த நகர் பெண்ணாகடம், அந்த பெண்ணாகடத்தில் வாழ்கின்ற சம்பந்த மூர்த்தி என்னுடைய குருநாத பெருமானே. அருவேல் உரு என்று அருவம் என்றால் உருவமாகாது. சிவபெருமா கடவுளுக்கு அருவமாக இருக்கிறான்னா கோயில் எல்லாம் பார்த்தா எல்லா வடிவங்களும் 25 மூர்த்தங்கள் சிவடிவங்கள் இருக்கின்றனவே, நீ அருவம்னா இதெல்லாம் உருவம்லாம் ஏது, உனக்கு எப்படி வந்துச்சு? உருவேல் அரு அன்று அவ்வாறு இல்லை உருவம்தான் உடையது உனக்கு உள்ளிய வடிவம் அப்படின்னா நீ அருவமாக மாட்டாயா? உருவம்னா அருவமாக மாட்டாயா, அருவம்னா உருவமாக மாட்டாயா? இருவேரும் ஒன்றிற்கு இசையா, ஒரே பொருளுக்கு அருவமும் உருவமும் வந்து வாய்க்க முடியாதே. அருவமும் உருவமும் என கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பொருளுக்கு இரண்டு தன்மைகள் கூறுவது பொருந்தாது. இவரா ஒரு மாதிரியாத அசம்சன் சொல்லுவாங்கல்ல, ஒரு எண்ணத்திற்கு வந்து அவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். உரு ஓரில் காணில் இறைவனது திருவுருவை ஆராய்ந்து பார்த்து நாம் கண்டால் கண்ட உடல் பூணும் இறைக்கு என்னாம் புகழ். இறைவன் விரும்பும் திருமேனியை கொண்டு அடியார்களுக்கு அழிவா அருள்பாலிப்பான் எனப்படுதலில் அவனுடைய திருமேனி எதனால் ஆகியது என்பதை எனக்கு விளக்கி அருள வேண்டும். நீ இந்த கேள்வியினுடைய சாராம்சம் என்னன்னா இறைவனுடைய திருமேனி உருவமா அருவமா? உருவமானால் அருவமாவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு உனக்கு உருவம்ங்கிறது ஒரு ஒன்னு ஒரு வடிவமா, அருவம்ங்கிறது வடிவமா, ரெண்டும் சேர்ந்ததா என்னன்னு எனக்கு சொல்லு. அருவமாகும் உருவமும் ஆகும் என்றால் ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை எப்படி வர முடியும்? எனவே சிவபெருமானே குருநாதா, நீ திருமேனி எவ்வாறு கொள்கிறாய், எப்படி உன்னுடைய திருமேனிகள் அமைகின்றன? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வினா. சிவபெருமான் முழு நிறைவுடையவன், அவன் சர்வ வியாபி. அப்போ இந்த சர்வ வியாபகமாக இருக்கின்ற பொருள் எப்படி இருக்கும்? உருவம் இல்லாமல் இருக்கும், உருவம் இல்லாத பரம்பொருள். அந்த முழு நிறைவில் தான் அனைத்து உயிர்களும் தங்கி இருக்கின்றன, அந்த அனைத்து உலகங்களும் அந்த இறைவனுடைய வியாபகத்தில் தங்கி இருக்கின்றன. இறைவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய உருவமற்ற தன்மையிலிருந்து உயிர்களுக்காக பல்வேறு வடிவங்களை எடுத்து கொண்டு வந்து அருள் புரிகிறான். அந்த உருவங்கள் எதனால் உருப்பெறுகின்றன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒரு உருவம்னு எடுத்துக்கிட்டா, உரு எடுத்ததெல்லாம் உரு அழியும். எந்த உருவத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த உருவம் என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல காலப்போக்கில் உருவங்கள் அழிந்துடும். இயற்கையில இந்த மாயையில் தோன்றுகின்ற எல்லா உருவங்களும் எல்லா பொருள்களும் காலப்போக்கில் அழிந்துவிடும். சூரியன் கூட காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நட்சத்திர கணங்கள் கூட அழிந்து போய்விடுகின்றன. அப்போ உருவம் எல்லாம் அழிஞ்சு போகின்ற தன்மை உடையவள் அல்லவா? ஆகவே உன்னுடைய உருவத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும்? நீ சாஸ்வதமான பொருளாயிற்றே, நீ உருவம் மேற்கொண்டால் அந்த உருவங்கள் எல்லாம் அழியுமா அழியாதா? நீ உருவம் எடுப்பியா? நீ அருவமா அரு உருவமா உருவமா? உன்னுடைய மேனி எவ்வா எதால் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. இறைவன் இந்த உயிர்களுக்காக தன்னுடைய அருளையே திருமேனியாக கொள்கிறான். அதான் அதுக்குரிய முக்கியமான பதில். இறைவனுடைய மேனியெல்லாம் நம்மோல நம்மை போன்ற பூத பௌதிக உடம்பு அல்ல. இப்பொழுது இறைவனுக்கு நாம் பார்க்கின்ற வடிவங்கள் சிவலிங்க வடிவம், பார்வதி பரமேஸ்வர மூர்த்தம், தட்சிணாமூர்த்தி மூர்த்தம், இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அரியர்த்தர், கஜமுக அனுகிரக மூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா கோயில்ல? இந்த உருவங்கள் இந்த ஊழிக்காலம் மிடிஞ்சு மீண்டும் புனருறுப்பம் நடக்கின்ற காலத்திலையும் இதே வடிவம் தான் இருக்கும். அந்த வடிவங்கள் சாஸ்வதமானவைகள், அவை அருளால் மேற்கொண்ட வடிவங்கள். தன்னுடைய அருளாற்றலால், தன்னுடைய சக்தியினால் இறைவன் தானே தனக்குரிய மேனியை எடுத்துக்கொள்கிறான். ஏன் மேனியை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால், இந்த உயிர்களை உய்விக்க கருதி அவன் மேனியை எடுத்துக்கொள்கிறான். இப்போ நான் இதை பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் நினைவுக்கு ஒரு முறை சொல்றேன். இப்போ இந்த உயிருக்கு உருவம் உண்டா இல்லையா? உயிருக்கு உருவம் இல்லை. இந்த உயிருக்கு உருவம் இல்லாத பொழுது அருவமாக வியாபகமாக இருந்த அந்த உயிரை ஆணவமலம் வந்து பற்றி பிடித்து விட்டது. ஆணவமலம் பற்றி பிடித்த உடனே உயிர் அணுத்தன்மை அடைந்தது, அது ஜடம் போல ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அதுக்காக உயிருக்காக உயிரை அந்த ஆணவமலத்திலிருந்து விடுபடுத்துவதற்காக, விடுதலை செய்வதற்காக இறைவன் உயிருக்கு உருவம் தருகிறான். சரானா? என்ன உருவம் தர்றான்? இந்த உடலை தருகிறான். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் தருகிறான் சிவபெருமான். அப்போ நம்ம பிறவிக்கு வரும்பொழுது எதுல வர்றோம்? வடிவத்தோட வர்றோம். இப்படி வடிவத்தோடு வரும்பொழுது நம்ம சிந்தனை பண்ணோம்னா, வடிவத்தோடு இருக்கின்ற நிலையில் நாம் சிந்தனை செய்தோமானால் நம்ம வடிவத்தை தான் சிந்தனை பண்ண முடியும். வடிவம் இல்லாத நிர்குண பிரம்மத்தை சிந்தனை செய்ய நம்முடைய மூளைக்கு சக்தி இல்லை. அப்படியே இந்த உயிரை நாம் படைத்து உருவத்தோடு படைத்திருக்கிறோம். ஆகவே இந்த உயிர் உய்ய வேண்டுமானால் இதற்கு உருவம் ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவே நாம் உருவத்தோடு சென்றால்தான் இவனை கடைத்தேற்ற முடியும் என்று இறைவன் சங்கல்பிக்கிறான். ஆகவே அவன் நம்முடைய பூத பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களால் தன்னுடைய மேனியை ஆக்கி கொள்ளவில்லை, தன்னுடைய அருளாற்றலையே தன்னுடைய திருமேனியாக வடிவமைத்துக் கொள்கிறான். அவனையே வடிவமைத்து அருளாளர்களுக்கு அந்த வடிவத்தை அவன் காட்டுகிறான். அதை அருளாளர்கள் சொல்லி சிற்பிகள் வடித்து கோயில் வைத்திருக்கிறார். இந்த உருவம் அழிஞ்சு போனாலும், மாயால் செய்யப்பட்ட உருவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஆனால் அதனுடைய மூலம் இருந்து கொண்டே இருக்கும். மறுபடியும் புனரூப காலம் நடந்துச்சுன்னா மீண்டும் அந்த வடிவங்கள் வந்துவிடும். ஆகவே அவனுடைய திருமேனிகள் அனைத்தும் அருளால் கொண்ட திருமேனிகள், அதை யாராலும் அழிக்க முடியாது. சிவபெருமானுடைய நாமம் அழியாது, அவனுடைய திருவைந்தெழுத்து அழியாது, எல்லா சொற்களும் அழிந்து போகும், சொற்களினால் சுட்டப்படுகின்ற எல்லா பொருள்களும் கூட அழிந்து போகும். ஆனால் இறை வடிவங்களும் அழியாது, இறை வடிவங்களை சுட்டிக்காட்டுகின்ற திருவைந்தெழுத்தும்.
1: திருச்சி கம்பளம் சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சி கம்பளம்.
2: இந்த ஞானாமிர்தம் என்ற நூலிலே சொல்லுகின்ற பொழுது, உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பொழுது, இந்த குரு சீடர் சம்பாஷணையிலே இருப்பதை போல சொல்லி காட்டார். உயிர்களுக்கு பேரின்பை திறக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என சொன்னா, அவன் எங்கும் இருக்கிறான். மாணாக்கன் கேட்கிறான், இறைவன் எங்கும் இருக்கிறான். இறைவனுக்கு விஷ்ணுன்னு பேரு, சிவனுக்கு தான் விஷ்ணம்னு பேரு. எங்கும் நிறைந்தவன் அர்த்தம், விஷ்ணம் என்றால் எங்கும் நிறைந்தவன். அந்த பெயரைத்தான் திருமால் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு உண்மையான ஒரு பேர் மால், மயக்கம் உடையவர்னு அர்த்தம். எனவே அந்த இறைவனானவன் எங்கும் நீக்கமர இருந்திருக்கிறார். எங்கும் இருக்கிறார் என்று கூறுகின்ற அந்த இறைவன் கண்ணுக்கு புலப்படவில்லையே என்று ஒரு வினாவை அங்கே எழுப்புகிறார் மாணாக்கர். எங்கும் இருக்கின்ற அந்த இறைவன் கண்ணுக்கு புலப்படவில்லையே. அப்படி கண்ணுக்கு புலப்படாத அந்த பெருமா அங்கே எப்படி இருக்கிறார்? உயிர்களுக்கெல்லாம் அவன் காண முடியாத பொருளே இல்லாமல், ஒரு பொருள் காண முடியவில்லை என சொன்னால் அது இல்பொருளாகிவிடும். ஆனால் அவனை கண்டிருக்கிறார்களே, கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் காணா கண்களும் நீயே என்றார். அப்ப கண்டார் கண்ட காட்சியினை என்ன அர்த்தம் என சொன்னால், அதுக்கு சொல்றா, இறைவன் எங்கும் இருக்கிறான் ஆனால் ஒருவராரும் காண இறியவில்லை என சொன்னால், அங்கே கண்டவர்கள் ஞான கண்ணால் கண்டார்கள், கண்டவர்கள் ஞான கண்ணால் கண்டார்கள் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்தார் போன்று அங்கே அவர் எழுப்புகின்ற மற்றொரு உண்மை என சொன்னால், அப்படி காண முடியவில்லை என்பதற்காக, ஒரு பொருளை நீ காண முடியவில்லை என்று நீ நினைப்பதற்காக அது இல்பொருள் என்று நினைத்து விடாதே. காணாமல் இருந்தது உயிரின் குற்றமே, காணாமல் இருந்தது உயிரின் குற்றமே. எப்படி? உலகிலே எல்லோருக்கும் ஒளியினை கொடுத்து இயங்க வைப்பது பகலவன் என்கின்ற சூரியன். அந்த பகலவன் என்கின்ற அந்த சூரியன் இருக்கின்றானே, அவன் எல்லோருக்கும் ஒளி கொடுத்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதே நேரத்திலே சூரிய ஒளியையோ சூரியனையே காணாத ஒரு குருடன் ஒருவன் இருக்கிறானே. அப்ப சூரியன் இவனுக்கு புலப்படாதது சூரியனின் குற்றம் உண்டு, இவனிடத்தே இருக்கின்ற ஒரு குற்றம் என்று அழகாக அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து காட்டுகிறார். மற்றொன்று இன்னொரு கேட்கிறார், கண்ணிலே காண முடியாத பொருள் ஒன்றை இயக்குமோ? கண்ணிலே காண முடியாத பொருள் நம்ம எப்படி இயக்கும்? அதுக்கு ஏற்கனவே சொன்ன பதில நம்ம நினைவூட்டுக்கணும். ஏற்கனவே 60வது அகவல்ல ஒரு விடை சொல்லியிருந்தார், கண்ணிலே காண முடியாத பொருள் நம்ம இயக்கிறது எது? இறைவன் கண்ணிலே காண முடியாவிட்டால் அவன் நம்ம இயக்குகிறான். எதை போல? உடம்பாகி இந்த பருப்பொருளுக்குள்ளே காண முடியாத உயிர் பொருள் இருந்து இயக்குகிறது. இந்த உயிரை பார்த்தாயா? நான் கதை முன்னுரையில பத்தி சொல்லிட்டு இருந்தேன். உயிர் என சொல்லக்கூடியதை கண்ணால் காணக்கூடியது அல்ல, ஆனால் உடம்பை இயக்குவது அந்த உயிர்தான் என்பதை யாராலும் மறுக்க இயலாது. எனவே கண்ணிலே காண முடியாத உயிர் ஒரு உடம்பை இயக்குகிறது அல்லவா என்று அழகாக அதற்கு சொல்லி காட்டுகிறார். எது இது? ஏற்கனவே 60வது அகவல் சொன்னார். இப்போ இந்த அகவல் என்ன சொல்றார் சொன்னா, கண்ணிலே காண முடியாத பொருள் இயக்குவதற்கு உனக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நான் என்ன உதாரணம் சொல்ல போகிறேன் என சொன்னா, ஒருவனுக்கு பேய் பிடிக்கும். இந்த பேய் என்று ஒன்று இருக்கிறது சைவத்தில், அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும். பேய் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பூனத்தில இருக்கிற பேய் வேறு, சிவகணங்களில இருக்கிற பேய் வேறு. சிவகணங்களிலே இருக்கிற பேயின் தன்மை எப்பொழுதுமே சிவத்தை சுற்றி நின்று ஆடி பாடி சிவத்தை விட்டு அகலாமலே இருக்கும். அதனால தான் காரைக்காலமையா அந்த பேய் வடிவத்தை கேட்டா அது தெய்வ பேயின்னு பேரு. சிவகணங்கள்ல ஒன்று, சிவத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேய் வடிவம் கேட்டது. இந்த பூனத்திலே ஆயுள் முறிக்கப்பட்ட ஒரு ஆன்மா பேயாலை, ஆயுள் முறிக்கப்பட்ட ஒரு ஆன்மா பேயாக அலையும். அப்படி பேயாக அலைகின்ற பொழுது ஒருவன் ஒருவனிடம் சென்று புகுந்து விடுகிறது. அந்த உடம்பிலே புகுகின்ற பொழுது அவன் என்ன செய்வான்? சட்டையை கிழிப்பான், ஆ ஊ என்று சத்தம் போடுவான், ஏதோ பாஷை பேசுவான், பெரிய பாறாங்கல்லையும் ஒத்தையில எடுத்து நகர்த்தி போட்டு விடுவான். இவனுக்கு என்ன பேய் பிடித்திருக்கு? பேய் பிடித்திருக்கிறத எப்படி பார்ப்பது? பிடித்திருக்கின்ற பேய் பேயை யாராலும் கண்ணால காண இயலாது. ஆனால் பேய் பிடித்தவனை அந்த பேயானது சில காரியங்களை செய்யும்படியாக செய்கிறது. அதை நாம் கண்ணால காண்கிறோமே. பேய் பிடித்தவனது செயல்களை வைத்து, அவரது பேச்சை வைத்துத்தான் இவன் பேய் பிடித்திருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோமே தவிர, அந்த பேயை கண்ணால பார்த்தோம், அந்த பேய் இவனை பிடித்திருப்பது என்று யாரேனும் சொல்லுகிறோமா? எனவே பேய் பிடித்தவனிடத்தே பேய் கண்ணில் புலப்படாது இருந்தும், ஆனால் பேய் பிடித்தவனது சொல்லையும் செயலையும் வைத்து பேய் பிடித்தலை அறிவதைப் போல அங்கே கண்ணிலே காண முடியாத பொருளும் சிலவற்றை இயக்கும் என்பதற்கு இந்த 61வது அகவிலே நம்முடைய வாகீஷ முனிவரானவர் அழகான இந்த செய்தியை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இணையில் இதை சொல்லுகின்ற பொழுது இந்த 61வது அகவல், ஏணி போகிய கிளை நிலை படலமும், முதல்ல இறைவனை பற்றிய தன்மையை சொல்லுகிறார். ஏணி போகிய கிளை நிலை படலமும், எல்லையற்றதாகிய அந்த நில உலகிற்கு கீழே இருக்கின்ற எல்லா உலகங்களும், உம்பர் போகிய உயர்நிலை உலகமும், நில உலகத்திற்கு மேலாக உள்ள எல்லா உலகமும், நில உலகத்திற்கு கீழே உள்ள உலகமும், நில உலகிற்கு மேலாக இருக்கிற இந்த உலகத்திற்கும், என் திசை மூன்று தண்டா காலமும் எல்லா திசைகளிலும் நிறைந்தும், மூன்று தண்டா காலமும் இறப்பு நிகழ்வு எதிர்வு என சொல்லக்கூடிய இந்த காலதத்துவங்களுக்கெல்லாம் கடந்தும், உள்பட பொதிந்து தனக்கு அடமாமை பொதிந்து அதற்கு அப்பாலும் இருக்கின்ற நிலைக்கு உரி மரபின் அவத்தை நீங்கிய தவத்தின் சார்வை காண்டல் வலியோர் இன்மையின். இப்படி நில உலகிற்கு கீழும் நில உலகத்திற்கு மேலும் கால தத்துவத்திற்கு அப்பாலும் அங்கே இருந்து என்றைக்கு மாறாத நிலைக்கு உரிமரபின், என்றைக்கு மாறாத நிலை பெற்ற தன்மையோடு இது அவத்தை நீங்கிய தவத்தை சார்வை காண்டல் வலியோர் இன்மையின். அந்த பெருமானை தவத்தினிற்கு புகழாக இருக்கின்ற அந்த சிவத்தை காண்டல் வலியோர் இன்மையின் காணக்கூடிய வல்லமை சாமானியர்களுக்கு இல்லையே. குருவிடம் கேட்கிறார் மாணவன், எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கிறான், ஆனால் சாமானியமாக யாரையும் அவனை காண இயலவில்லையே என சொல்லுகின்ற பொழுது அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். மாண்ட ஞான நாட்டுக்கு அன்றி இலகா ஆனர்த்து, மாண்ட ஞான நாட்டுக்கு அன்றி, மாட்சிமையுடைய ஞான கண்ணுக்கு அன்றி, மாட்சிமையுடைய அந்த ஞான கன்றுக்கு அன்றி, அந்த ஞான கண்ணுக்கு ஒன்றுதான் அவன் புலப்படுகிறான் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டான். அதான் கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் காணா கண்ணனும் நீயே என்றார். ஆகையினாலே தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். எது அவர்கள் எப்படி கண்டவர்கள்? ஞான நாட்டுக்கு அன்றி, ஞான கண்ணுக்கு அன்றி இலகா தோன்றாது, ஆர் நட்டு, அது ஒரு புதுமை. ஐந்து பேர்கள் இருக்கிறார்கள், ஒருவருக்கு மட்டும் அவர் காணும்படியாக இருக்கிறார், மற்றவர்களுக்கு காணும்படி இயலவில்லையே. அப்ப கண்டவர் எதை கண்டார்? கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் கண்ண காணா கல்வன் நீ என்றார். அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு விடை நம்முடைய குரு நமச்சிவாய சிதம்பரம் என்பார சொல்லி காட்டுகிறார். கண்ணுடையோர் உன்கோலம் காணும் சிவஞான கண்ணுடையார், அவர்கள் கண்டது நம்மை போன்று ஊனக்கண்களால் காணவில்லை. சிதம்பரம் என்பார் அவர்கள் ஞான கண்ணால் கண்டார்கள், ஞான கண்ணினில் சிந்தை நாடி வருகிறது அல்லவா சிவஞான சூத்திரத்துல. அதனாலதான் கண்ணுடையோர் உன்கோலம் காணும் ஞான கண்ணுடையார் என்றோ அங்கே பான்தால் பண்ணுலகும் சேனாடும் போழந்தில்லை கனக சிவைவானா சிதம்பர தேவா. ஆகையினால் சிவஞான கண்ணுடையார்கள் என்று அழகாக அங்கே சொல்லித்தான். இந்த இடத்துல சிவஞான கண்ணை வைத்துத்தான் காண முடியும். உதாரணத்துக்கு நான் சீர்காழி தலத்துல இந்த குழந்தை அழுதுது என்பதற்காக நம்முடைய தோணியப்பர் துணைவியவர்கள் வந்திருந்து அங்கே அம்மைக்கு ஆணையிட்டு ஞானப்பார் கொடுக்க முடியாத விஷயத்தை ஞானப்பார் உண்டார். குழந்தை அழுகை அடங்கியது. இந்த குழந்தை அழுகை அடங்கியதற்கு தெரிவதற்காக அந்த பால் வடிந்து கொண்டிருக்கும்படி செய்தார். பாலராவாயர் அப்படி கிடக்கின்ற பொழுது சம்ப நம்முடைய சிவபாதேரையர் கேட்கார், யார் கொடுத்த எச்சில் பால் உண்டாயினார், யார் கொடுத்த எச்சில் பால் உண்டாய் என சொல்லுகின்ற பொழுது, வீடுடைய பெருமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று இவன் தான் எனக்கு பானை கொடுத்தான் சுட்டி காட்டுறார். அப்ப இதுவரை நடந்ததை எத்தனை பேர்கள் கண்டார்கள், யார் கண்ணுக்கும் படலையே, கொடுத்தது இவர்தான் என சொல்லி அடையாளந்தான் காட்டினார். அப்படித்தான் அந்த ஞான திருக்குழந்தையை தொட்டு வணங்கி தன் தோளிலே தூக்கி கொண்டார் சிவபாதையர்கள். இதே மாதிரி சில ஞான கண்கள் இருந்தால்தான் சில உண்மைகளை நாம் காண முடியும். நமனிந்தி அடிகள் அங்கு திருவாரூர் திருமணையில் இருக்கிற திருவிழாவுக்கு செல்லுகின்ற பொழுது முதலில் அங்கே மாறுடர்களாக கண்ணிலே பட்டிருந்தது, பல சாதி மாறுடர்களாக பட்டது. பல சாதியினர்களோடு நான் தொட்டுவிட்ட காரணத்தினால் உள்ளே செல்ல மாட்டேன் என சொல்லி திண்ணையில் தீடுகிறார். பொழுது புலர்ந்ததும் குளித்து விட்டு வீட்டுக்குள்ளே போகணும். அப்ப பொழுது புலரட்டும் என்பதற்காக திண்ணையில படுத்திருக்கும் இறைவன் கனலியை வந்து, அன்பனே நீ திருவாரூர் மணலியிலே கண்ட அவர்கள் மானுடர்கள் அல்ல, சிவகணங்கள், இதை நீ பார் என சொல்லி அங்கே கனவிலே வந்து அறிவுறுத்துகிறார். உடனே எழுந்து திருவாரூர் மணல் திருமணலிக்கு செல்கிறார். அங்கு காணுகின்ற அடியார்கள் எல்லாம் சிவகணங்களாக கண்ணிலே பட்டது, அங்க இருக்கிற கணங்களெல்லாம் சிவகணங்களாக பட்டது. ஏன்? இப்பொழுது ஞான கண்ணை பெற்றுவிட்டார். இதே போல ஞான சம்பந்தர் பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடன் வருகின்ற பொழுது அங்கே தில்லைவாழ் அந்தணர்களை கண்டு ஞான சம்பந்த பெருமான் வணங்குகிறார். அப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வியக்கிறார், எதற்காக வணங்குகிறார் என்றார். எதற்காக வணங்குகிறார் என சொல்லுகின்ற பொழுது அங்கே ஞான சம்பந்தர் சொல்றார், இவர்களெல்லாம் சிவகணங்கள், இப்பொழுது பாருன்னார். இப்பொழுது பாரும் என்று கூறிய பின்பு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பார்க்கிறார், தில்லைவாழ் அந்தணர்களெல்லாம் அந்த சிவ கணங்களாக காட்சி தந்தது. இப்ப ஞானக்கண்ணை கொடுக்கிறார். எனவே ஞானக்கண் இருந்தால் அன்றி அந்த பெருமானை நாம் காண இயலாது. இதைத்தான் அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். மாண்ட ஞான நாட்டுக்கு அன்றி இலகா ஆரத்து. ஆகையினாலே இந்த ஞானக்கண்கள் உடையவர்கள் மட்டுமே சிவத்தை காண முடியும். அந்த ஞானக்கண்ணை பெறுவதற்காகத்தான் இறைவனிடம் இப்படி நாம் விண்ணப்பித்து நாம் என்ன செய்கிறோம், காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே. காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதேன்னு என்ன அர்த்தம்? அவன் காட்டினால் போறாது, காணும்படியாக ஞானக்கண்ணை கொடுத்தல் வேண்டும் என சொல்லிட்டு அடுத்தாப்புல ஒரு இதை சொல்கிறார். ஒரு பொருள் காணவில்லை என்பதற்காக நீ ஐயப்படாதே. காணாம் ஒரு பொருளை காணவில்லை என சொன்னால் அது காண்பவனிடத்தே இருக்கின்ற குறை, கண்ணிலே இருக்கின்ற குறை. எப்படி சொல்லி காட்டுறார் பாருங்க. இணையிரே நோக்கம் காணார் இருள் அறையிரிய விரிகதிர் பரப்பிய ஒரு நேமித்தேர் பரிதி வானோர் காணாவாறு போல. இணையிரே நோக்கம் காணார், இரண்டு கண்களும் இருந்து கண்ணிலே பார்வை இல்லாத ஒரு அந்தகன் இருளறையிரிய விரிகதிர் பரப்பிய ஒரு நியமித்தேர் பருதி வானோர் காணாவாறு போல. இங்க சூரியனை பற்றிய ஒரு செய்தியை சொல்லி காட்டார். சூரியனது செயல் என்ன? உலகினை இருக்கின்ற உயிர்களை செயல்படுத்துவது, இரவினை ஏற்படுத்தி உயிர்களை ஓய்வெடுக்கும்படி செய்பவன், பகலினை ஏற்படுத்தி உயிர்களெல்லாம் இயங்கும்படியாக செய்பவன். அப்படி செய்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? அழகாக சூரியனை பற்றி செய்தி சொல்லி காட்டுகிறான். ஒரு நேமி தேர் அப்படிங்கிறார். ஒரு நேமி தேர்னா சூரியன் எப்படி வருவார் என சொன்னார், சூரிய பகவான் ஒற்றை சக்கரம் உடைய ஒரு தேரிலே, ஒரு ரதத்திலே, ஒற்றை சக்கரம் உடைய ஒரு ரதத்திலே ஏழு குதிரைகளை பூட்டி, அந்த ஏழு குதிரைகளுக்கும் தானே சாரதியாகி, அந்த ஏழு குதிரைகளை செலுத்துவதற்கு நல்ல பாம்பினுடைய சட்டை தோல் இருக்கிறது அல்லவா, அப்படி இந்த வெங்காய சருகு மாதிரி லேசா இருக்கும், அந்த பாம்பினுடைய சட்டை தோலையை சாட்டையாக தன் கையிலே வைத்து கொண்டு அந்த குதிரைகளை இயக்க அந்த குதிரை ஒன்று போல் சொல்லுகிறது. வேகமா போகக்கூடாது. எப்பவுமே மாட்டை நம்ம சாட்டகம் போட்டு அடிச்சிட்டோம் சொன்னா அது கொஞ்சம் வேகமா இழுத்துட்டு போற நிற்கும், அந்த அடிதாங்க முடியாம அந்த வேகமா எடுக்கும். ஆனால் வலி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் செலுத்துவோன் பாம்பின் சட்டையை, மென்மையான பாம்பின் சட்டையை வச்சிருக்கிற. அப்படி ஒன்று போல நகடுகிறது. மேருமலைக்கு பின்னே செல்லுகின்ற பொழுது நமக்கு இரவு. மேருமலைக்கு இப்பா நம்பக்கம் வருகின்ற பொழுது அது பகலாகிறது. இதுதான் இரவு பகல் ஏற்படுகின்ற இந்த தன்மை. சரி, இந்த மேருமலையை ஏன் இவன் சுற்றி வருகிறான் என சொன்னார், உயிர்களுக்கு இரவு பகலை ஏற்படுத்தி இயக்கத்தையும் ஓய்வையும் கொடுப்பதற்கு, ஓய்வையும் கொடுப்பதற்கு. இது எந்த தத்துவத்தையும் உணர்த்துகிறது? உயிர்களை கேவல நிலையாகிய ஓய்வெடுக்கும்படி செய்வதற்கும் இயக்கமாக சகல நிலைக்கு கொண்டு வருவதும் சிவனே. இப்படி உயிர்கள் எப்படி இயக்கமும் ஓய்வும் செய்யப்படுகிறது என்பது ஒரு உண்மையை காட்டுவதற்காக. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டார், இந்த சூரியனானவன் எதற்காக மேருமலையை சுற்றி வருகிறான் என சொன்னார், மேருமலையினை வில்லாக கையில் கொண்டிருக்கின்ற சிவனை அந்த மேருமலையையே சிவனாக பாவிக்கிறான். சிவனாக பாவித்து அந்த மலையை சுத்தி சுத்தி வர்றாராம். எதுக்காக வர்றாருன்னு சொன்னா, இதுக்கு திருமூல திருமந்திரத்துல சொல்றார், பெருமானே பரம்பொருளே, உன்னிடம் இருக்கின்ற ஒளி எனக்கு கிடைக்கட்டும், இந்த ஒளியால் உலகிற்கு ஒளி கொடுக்கிறேன் என சொல்லி அந்த சூரியன் சிவனை தியானம் செய்து கொண்டு சிவ தியானத்தினால் சிவனிடம் இருக்கின்ற தேஜசாகிய ஒளியை தான் பெற்று வருகிற கொடுக்கிறார். சூரியனுக்கு சுய ஒளி இருக்கிறது, சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை என்று விஞ்ஞானத்துல படிக்கிறோம். ஆனா சுய ஒளி உண்டு என சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு ஒளியை கொடுப்பது சிவமே. அதனாலதான் சூரியனுக்கு சிவசூரியன்னு பேர். அவன் இருதயத்திலே சிவத்தை தியானம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த தியானத்தை செய்து கொண்டு சிவத்தை தோற்றம் செய்வதைத்தான் ஆதித்ய ஹிருதய மந்திரம் என்று அகத்திய மகரிஷி ராமனுக்கு போதித்தார் என்று ராமாயணத்துல ஒரு பகுதி வருகிறது. ஆக நமக்கும் இதைத்தான் நம்முடைய வாயிச முனிவர் இங்க சொல்லி காட்டுகிறார், இருளறையிரிய உலகிலே இருக்கின்ற புறையிருள் நீங்கும்படியாக விருகதிர் பரப்பிய தன்னுடைய கதிர் கரணங்களை பரப்பி, எதற்கு? உலகங்களை இயங்கும்படி செய்வதற்காக. அதனால் அவனுக்கு பகலவன் இரவை கொடுப்பதால இரவி. எனவே பகலவனாகிய அவன் ஓர் நேமித்தேர் ஒற்றை சக்கரம் உடைய அந்த தேரிலே பரிவானோர் காணாவாறு போல, அந்த ஒற்றை சக்கரத்தினுடைய அந்த தேரிலே வருகின்ற அந்த சூரியனை காணான். யார் என்ன நோக்கம் காணான்? இரு கண்ணிலும் பார்வை இல்லாதவன் காணும் காண முடியாதது போல என்று சொல்லி காட்டுகிறான். ஆகையினாலே இந்த இடத்துல சூரியன் என்பது உண்டு, ஒளி என்பது உண்டு, ஆனால் அதை காண முடியாதது அந்த அந்தகனது கண்ணிலே இருக்கின்ற குற்றம், இது நீ தெரிந்து கொள் என சொல்லி காட்டுறார். ஆகையினாலே உயிரில் சிவஞானிகளுக்கு புலப்படுகிறான், மற்றவர்களுக்கு புலப்படாதது காரணம் அந்த உயிரினுடைய பக்குவ குறைவே என்று அழகன் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய திருவருட்பயனிலும் சொல்லி காட்டப்படுகிறது, ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளேயாம், மண் கண் காணாத அவை அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிற அந்த ஆணவ மனத்தால் மூடப்பட்டிருக்கிற அஞ்ஞான இருள் உடையவன் எப்படி இந்த கூகை ஆந்தைன்னு ஒண்ணு இருக்கிறது, பகல் அதுக்கு கண்ணு தெரியாது, இருட்டாக தான் இருக்கும். அதனால இந்த ஆந்தையை பிடிக்கணும், கூகையை பிடிக்கணும்னா பகல்ல போய் தான் பிடிக்கணும். ஏன்னா பகல்ல அந்த மரத்துல ஒரு பொந்துக்குள்ள போய் இருக்கும், நாம போய் பிடிக்கிற வரைக்கும் அதுக்கு யாரோ வருகிறாருங்கிற கண்ணிலே படாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆந்தைய கூகையை பிடிப்பது ரொம்ப எளிது, நாம போய் நேர்ல போய் பிடிச்சாலும் அது கண்ணு தெரியாது. அப்போ பகலிலேயே கண்ணு தெரியாதது அந்த கூகையினுடைய கண்ணின் குற்றமே. இதைத்தான் ஊமன் கண் போல ஒளியும் மிக இருள் அன்றே மிக இருளே ஆம், மண்கண் காணாத அமை. ஆகையினாலே அந்த கூகை கோட்டான் போல இருளிலே இருக்கின்ற அது ஆன்மா ஒளிப்படம்பாகி சிவத்தை காணாது என்று இங்க அழகாக இங்க சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் இன்னும் சொல்லுகிறார் அழகாக.

அப்ப என்ன செய்யற ஆடவன், தெரிந்த ஆழ்வினை காட்சித்து, தெரிந்த ஆழ்வினை காட்சித்து. நல்லா காட்சித்துங்கிறது பொருள் முக்கியம். அவனுக்கு பேய் பிடித்தது என்பது எப்படி கண்டறிவது என சொன்னா, ஆ ஓ என்று அலறுவதும் ஓடுவதும் சாடுவதும் கனமான பொருள்களை தூக்குவதுமாக என்னென்ன வார்த்தைகளையோ பேசி புலம்புவது போலவும் சில செய்கைகளை காட்டுவார். அத்தோடு மட்டுமல்லாது என்னதான் நாம் அந்த பேயை விரட்டுவது எப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சு விடணும். பேயை விரட்டுவதற்கு அதற்குரிய மந்திரத்தை சொல்லி பெரம்பை வைத்து இந்த உச்சியில் அடிக்கணும். பெரம்பை வச்சு உச்சியில் அடிக்கணும். மந்திரத்தை சொல்லி அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க அந்த உடம்பிலே இருக்கிற பேய் இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இந்த உச்சியில அடிக்கிற அடி, ஆனா அவனுக்கு வலிக்காது. அதான் பேய் பிடித்தவனுடைய ஒரு தன்மை. அப்படி பேய் பிடித்தவனுடைய தன்மை என்ன ஆகும் சொன்னா, அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிச்சுட்டே இருக்கும்போது அவன் பிசாம அசைவற்று அப்படியே எப்போ போல இருப்பான். ஒரு கட்டத்துல அடிக்கின்ற பொழுது ஆ வலிக்குமா, அப்ப என்ன அர்த்தம், உள்ளிருக்கிற பேய் வெளிப்பட்டு விட்டது. அப்ப அந்த பேயை என்ன பண்ணுவான் என சொன்னா, அந்த பேயை மந்திரத்தை சொல்லி அதை பிடித்து காட்டுக்குள்ளே போய் ஒரு மரத்திலே போய் அந்த மரத்துல மந்திரத்தை சொல்லி மரத்தோட கெட்டி வச்சிருவான். மந்திரத்தால கெட்டிடுவான். மந்திரத்திற்கு வலிமை உண்டு செயல்படும். அப்படி மந்திரத்தால மரத்துல கெட்டி வச்சிருவான். அப்படி கெட்டி வைக்கிற போது அப்படி ஆணி அரைஞ்ச ஒருவன் மரத்திலே தொங்கிக் கொண்டு ஆ ஊ என்று அலறுவதை போல அது என்ன ஆகும், அந்த பேய் தான் அறையப்பட்ட அந்த மரத்துல இருந்தா காத்து. இதுக்கு பேர் மரப்பேயின்னு பேய் பேர். இந்த மரப்பேயை பற்றி மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரி அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல சொல்லி காட்டுற, மரப்பேய்கள் போல அறற்றுவர் சிலர் அப்படிம்பார். அப்ப என்ன அர்த்தம், இந்த இடத்துல கண்ணுக்கு புலப்படாது, எல்லாம் மாந்திரிகத்திலே செய்வான். ஆகையினாலே இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார், குழிகன் கூலி ஊர்ந்த ஆடவன் தெரிந்த ஆழ்வினை காட்சித்து அழகை கண்டிலது என குளிந்த கண்ணை உடைய பேய் பிடித்த ஆடவனிடத்து தெரிந்த ஆழ்வினை காட்சித்து அவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்பதை பேயை கண்ணால் காணாது அவன் இயற்கைக்கு மாறான சொல்லுகின்ற சொல்லையும் செயலையும் வைத்து அவனுக்கு பேய் பிடித்தது என கண்டுகிறோம். அழகை கண்டிலது என ஆனால் அந்த பேயை யாரும் காணவில்லை. பிடித்தவனுக்கும் தெரியாது, சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியாது. காட்சியில் நஞ்சலிய எவற்றும் காணுதற்கு பொறியிலிய உலகப் பொருள்கள் எல்லாவற்றின் கண்ணும் மாட்சியன் நின்றனன் புலப்படாது அவன் மறைந்து நிற்கின்றான். எல்லா பொருள்களிலும் அவன் மறைந்து நிற்கின்றான். பரம காரணன் இப்படி எல்லா பொருள்களிலும் மறைந்திருக்கின்ற அவனே பரமகாரணன், மேலான ஒரு காரணனாக திகழ்கின்றான். மன்ற ஒன்றினை உணர்ந்து நன்று அறி, மன்ற ஒன்றினை உணர்ந்து ஒன்றுபற்ற சிந்தை உடையவனாக இருந்து தெளிய உணர்ந்து நன்று அறி, நன்றாக உணர்வாயாக என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உதாரணம் அருமையான ஒரு உதாரணம். பேய் பிடித்தவனது தன்மையை பிடித்திருக்கின்ற பேயை எவராலும் கண்ணால் காண இயலாது. ஆனால் அந்த பேய் பிடித்தவனுடைய இயல்புக்கு மாறான அந்த செயல்களை வைத்து இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்பதை யூகித்து அறிந்து அனுமானத்தால் உணர்ந்து அந்த பேயை நாம் விரட்டியை அதை நீக்கி விடுகிறோம். ஆகையினாலே கண்ணுக்கு காண முடியாத ஒரு பொருளும் எல்லாவற்றிலும் நிறைந்திருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உதாரணத்தை அழகாக இந்த இதிலே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இவர்கள் இந்த அகவலினுடைய ஒரு பெரிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இறைவனானவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். ஆனால் நிறைந்திருக்கின்ற எப்பொருளிலும் நிறைந்திருக்கின்றவனை கண்ணால் காண்பவர்கள் இல்லை, கண்ணால் காண்பவர்கள் இல்லை. இப்படி கண்ணால் காண முடியவில்லை என்பதற்கான இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் அது காணவில்லை என சொல்பவனுடைய அறிவிலே ஆன்மாவில் தான் குற்றம் இருக்கிறது. ஏன் அறியா

0: ஆகிய அந்த ஆணாவியருள் அமர்ந்து இருக்கின்ற ஒரு பொருள், ஒரு ஆன்மா ஒளிபொருள் ஆகியவற்றை காணாது. எதை போல? சூரியனே வந்து உதித்தாலும் காண முடியாத கூகை போல, கூகை போல என்று அழகாக இன்றி சொல்லி காட்டுகிறார். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றிலும் அவன் விளங்கி திகழ்கிறான். எப்படி விளங்கி திகழ்கின்றான் என சொன்னால், எல்லா பொருள்களிலும் கலந்து விளங்கி திகழ்கிறான். எப்படி? எப்படி எல்லாவற்றிலும் கண்ணிலே காண முடியாதபடி அவன் கலந்து விளங்கி திகழ்கிறான் என்பதற்கு உதாரணமாக, ஒரு ஆடவனிடம் பேய் பிடித்திருக்கும். அந்த பேயானது கண்ணிலே படாது. ஆனால் கண்ணிலே படாத அந்த பேயை எப்படி அறிவது என சொன்னால், அவனது பேய் பிடித்தவனது இயல்புக்கு மாறான சொல்லையும் செயலையும் வைத்தே நாம் பேயிருக்கிறோம். இந்த பேய் என்பது உண்டு என்பதற்கு நம்முடைய சைவத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. பேயோடாயினும் பிரிவொன்று என்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கு. ஒரு பேய் என்னதான் நம்மை ஆட்டி படைத்து நம்ம இது பண்ணாலும், நம்முடன் இருந்த அந்த பேய் பிரிவது அது கொஞ்சம் துன்பமாக. பேயோடாயினும் பிரிவு என்னா. ஞானசம்பந்தர் சொல்றார், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர். பேய் அடையா யாரு? திரு வெண்காட்டிலே இருக்கின்ற முக்குள நீரிலே நீராடுபவர்களை எக்காரணத்தை கொண்டும் இந்த தீய சக்தியினை உடைய பேய் அடையா. அப்ப ஒருவேளை அவனை பிடிச்சிருந்தா பிரிவெய்தும், அதான் பேயடையா பிரிவு எய்தும் என்று சொல்லி காட்டுவார். ஆகையினால பேய் என்பது நம்முடைய சைவத்தின் கண்ணே உண்டு. அந்த சைவத்தின் கண்ணே உள்ளது ஸ்தோத்திரத்திலே சொல்லப்பட்டதை போல சாஸ்திரத்திலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பேய் என்பதை கண்ணிலே காண முடியாது, இதை போல இறைவனையும் காண இயலாது. பேய் பிடித்திருக்கிறது என்பதை எப்படி அறிதல் வேண்டும் என சொன்னால், அவன் செய்கைகளால் பேய் பிடித்தவனது சொல்லும் செயலையும் வைத்து. இதே போல இறைவன் உயிர்களிடத்தை எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் தன்னை காட்ட மாட்டான். ஆனால் இதை அனுபவித்தால் அனுமான அளவினால் உணரலாம் என்பதை அழகாக நம்முடைய வாகீஷ முனிவரானவர் இங்கே அழகாக இங்கே எடுத்து காட்டுகிறார். எடுத்துக்காட்டிய பின்பு 62வது அகவலுக்கு வரலாம். இந்த 62வது அகவல் ரொம்ப முக்கியமான ஒரு அகவல். இந்த அகவல் என சொன்ன, இறைவனை காண முடியாது, காண முடியாது, அருவம் என்று சொல்லுகிறீர்களே, அருவம் என்று சொல்லுகின்ற அந்த பரம்பொருள் எப்படி ஐந்துள்ளே இயற்ற முடியும்? ஒரு தொழில் செய்யணும்னா கருவி கரணங்கள் இருக்கணும், உருவம் இருக்கணும், வடிவம் இருக்கணும் இல்லையா? கருவி கரணங்களும் இல்லை, உருவமும் நம்முடைய கண்ணுக்கு புறப்படாமல் இருக்கிறான்னு சொன்னா, உருவமற்ற ஒருவன் எப்படி உலகை தொழிற்படுத்த முடியும்? தொழிற்படுத்தணும்னா அவனுக்கு அங்கம் என்று ஒன்று இருக்கணும், அதுல கரணங்கள் என்று ஒன்று இருக்க வேண்டுமே. எனவே இறைவன் அவன் உருவமற்றவனாக இருந்தாலும் எப்படி இந்த உலகை தொழிற்படுத்துகிறான் என்பதை 62வது அகவலிலே அழகாக நம்முடைய வாகீஷ முனிவர் மாணாக்கர் வினா எழுப்புவதை போல தான் எழுப்பி அதற்கு தடைக்கு அந்த விடையை சொல்லி காட்டுகிறார். அதை அடுத்த அமர்விலே நாம் சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பூதி சாதனம் எங்கனும் பொங்குக, சாதி வைதிகம் சைவம் விளங்குக, சோதி வான்மலை தூங்குக, வையம் மேல் நீதி வேந்தன் நிலை பெற்று வாழ்கவே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஞான சம்பந்தத்துல கொஞ்சம் 12:30, 12:50, 1 இப்படி சாப்பாடு உண்டு. சும்மா இருக்காங்களா இங்க அடிவர்கள்? என்ன தென்னாகரசு மடத்துல சரியா 12:00, இங்க 12:30 1 ஆகுதுன்னு அதான் தெரியலீங்க. அது கச்சமச்ச கச்சமச்சா அப்படியே போச்சு. ஞான சம்பந்தர் திருவுள்ளத்துக்கு போச்சு. ஏன்பா அப்படி நடக்குது? அந்த மடத்துல அப்படி, இந்த மடத்துல இப்படி, என்னன்னு கிட்ட சொல்லக்கூடாதான். ஒண்ணு சும்மா சொல்லுங்கப்பா அப்படின்னாரு. நாம கொண்டு போய் நோட்டை கொடுத்தோம்னா 20வது நூற்றாண்டு 5 ரூபா மாதிரி இருக்கு. 20வது நூற்றாண்டு 5 ரூபா தாள் மாதிரி. யாரையாவது சவிக்கணும்னா 20வது நூற்றாண்டு 5 ஐந்தாண்டு தாள் போல் வாழ்கன். ஏன் இருக்கிறதுலயே என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல. இந்த அஞ்சு ரூபா தாள் மற்ற ஒத்த ரூபா எல்லாம் கூட காணாம், ரெண்டு ரூபா தாள் எல்லாம் கூட காணாம். இதுதான் என்ன அறவில ஒட்டணுமோ ஒட்டி கட்டணுமோ கட்டி, ஐயா இதை வச்சுங்க கண்டக்டர் ஐயா அப்படியே. அதனால இப்ப நீ கெட்டு போனா நீ அஞ்சு ஆண்டு அஞ்சு ரூபா தாள் போல் வாடுகன்னு சொல்லிட்டுனா ஒருத்தனை போகும், என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, இந்த பாடுபடுது. அதனால நம்ம வீட்டு ஞானசம்பந்தர்கிட்ட இருந்து போறதெல்லாம் இந்த இருபதாம் நூற்றாண்டு அஞ்சு ரூபா தாளா இருக்கு சாமி, அங்க இருக்கிறதுலாம் சொன்னா இப்ப வந்து ஆயிரம் ரூபா தாளா இருக்குன்னா அப்படின்னு போனவொன்னு பார்த்தவொன்னு என்ன திருநாவுக்கு மரத்துக்கு அப்படியா கொண்டா கூட நல்ல ஒட்டிக்கிட்டு என்ன வேணும் என்ன வேணும் ஏ ஐயாவுக்கு பொருள் சாமான் போட்டு அனுப்பு அப்படின்னு. அந்த அஞ்சு ரூபா தாளை பார்த்தவொடனே என்னங்க அப்படின்னா என்ன பண்றதுங்க இதுதான் எல்லாம் செல்லுபடி ஆகுது, நீங்க எங்க கொடுத்தாலும் செல்லுங்க அதுக்கு சப்பக்கட்டெல்லாம் கட்டி. சரி இருக்கட்டும், சரி நீங்க கொஞ்சம் உட்காருங்க அவங்களுக்கு சாமான் போட்டு போடுறேன். ஏன் இந்த அஞ்சு ரூபாயினால அவருக்கு உடனே போட்டுறாங்க. இது தெரிஞ்ச உடனேதான் சிவ சிவ பெருமானி ஏன் இப்படி எனக்கு அந்த இருபதாம் நூற்றாண்டு அஞ்சு ரூபா தான் கொடுக்குற என்று கருதி அருவியா வாசி தீரவி காசு நல்குவி மாசி நல்குவி என்று பாடப்பெல்லாம் வந்து ரொம்ப அருவி. அதனால அந்த இதுன்னா பரிகள் அந்த சாப்பாடுன்னா பன்னெண்டுனா பன்னெண்டு. இதை ரொம்ப கடைபிடிச்சது திருப்பனந்தாள் படம். இப்பொழுது திருவாவூர் வரையும் சரிய பன்னிரெண்டுன்னா நிலப்பட்டு இன்னைக்கு பண்ண அப்படி பார்த்தீங்க இவன் காலத்திலே அப்படி செய்யறாங்க. அதனால பதினொன்று ஐம்பது பதினொன்றுன்னா நீங்கள் முகமெல்லாம் கழுவி தெரியா இருக்கலாம், பன்னிரெண்டுன்னா போய் உட்காந்துடலாம். உண்மையாக சாப்பாடுனா அப்படி தான் போகணும். ஏன்னு கேட்டா அதுக்காக காரணம் சொல்றேன். காலையில ரெண்டு இட்லி ஒரு தோசை ஒரு பூரி சப்பாத்தி தின்னுட்டு இருக்கவங்கல்ல எல்லாம் நேற்று ராத்திரி சாப்பிட்டவங்க காலையில எழுந்துச்சிருப்பாங்க, எழுந்து சிவ சிவா எல்லாம் போய் காலையில குளிச்சுட்டு சிவ பூஜை எடுத்து ஒன்பது ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, பதினோரு மணிக்கு முடிச்சிருப்பாங்க சிவ பூஜையை சரிங்களா. அப்ப காபியும் இல்லை ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைகள் பழைய சாப்பிடும், பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க, காஃபி எல்லாம் கிடையாது. எனவே நேற்று இரவு ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிட்ட அந்த உடம்பு இன்னைக்கு காலையில சிவ பூஜை எல்லாம் முடிச்சு பதினொன்று மணிக்கு முடிக்கும், பன்னெண்டு மணிக்கு உட்காந்து சாப்பிடும். இப்ப காலையில அஞ்சு பூரி நல்லா எட்டு வடை தின்னுவிட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போடும். கெட்டே விட்டோம் உடம்பு, கெடுத்தே விட்டோம், பல்வேறு விதத்துல கெடுத்தோம். அதுல இது ஒண்ணு உணவு வகையிலும் கெடும். அதனால வந்து பன்னெண்டு மணிக்கு சாப்பிடும்போது அருமையா சாப்பிடலாம், மீண்டும் வாய் திறக்க மாட்டாங்க. அது ஏழு எட்டு மணி தான் இடைப்படலாம் இருதான். திருவள்ளுவர் ரொம்ப அருமையா மருந்தன ஒன்று வேண்டாவா இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னவன என்ன பண்ணுவாங்க டாக்டர் எல்லாம் வருத்தப்படுவாங்க, என்ன எங்க பொழப்பே போட மாட்டிருக்கா. திருவள்ளுவர் இந்த குரல் இருக்குன்னு தெரியாது டாக்டருக்கு. மருந்தன ஒன்று வேண்டாவா மெடிக்கல் காலேஜே எடுத்துருன்னு என்ன சாமினாரு. யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், அவரவர் உடம்புக்கு அந்தந்த உடம்புக்கு என்ன செரிக்குமோ. அவர் அஞ்சு மாம்பழம் நீங்கிறாருன்னா நீ ஒண்ணு தின்னாலே உனக்கு முடியல, பேசாம இருந்துட வேண்டியதான், வாய் அடக்க வேண்டியதான். அப்புறம் அஞ்சுங்கிறதுனா நீ நாலு திங்காத, அப்புறம் நீ அங்கேயேதான் இருக்கணும், எங்கேன்னு எங்கேன்னு சொல்லல அப்படி பண்ணும். அதனால அந்தந்த உடம்புக்கு அருந்தியது சாப்பிட்டது அற்றது செரிச்சுதா. காலையில சாப்பிட்டோம் இப்ப நல்லா பசி வந்துட்டுதா, அப்படி எல்லையில உட்காந்து இல்லைன்னா வேண்டாங்க நீ சாப்பிடுங்கய்யா, நான் கொஞ்சம் காலையில நிறைய சாப்பிட்டுட்டேன், பிற்பகல் நான் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன். யாக்கைக்கு அருந்தியது அற்றது, அது காலையில சாப்பிட்டது இப்ப முழுதும் அற்று விட்டதா பசி இருப்பேன் பாட்டு. அதை போற்றி உணிந்தால் போற்றின்னா இதை தினமும் கடைபிடிக்கணும். என்னைக்கும் போற்றுதல் என்ன அர்த்தம், உணவே வாழ்கன்னு போற்றுதல்ல, அங்க போற்றுதல் என்பதுன்னா அந்த பழக்கத்தை விடாமல் கடைபிடிக்கும், அதான் போற்றி. இதுதான் மருந்தன ஒன்று வேண்டாவா. யாராவது மருந்து சொன்னா என்ன மருந்து மருந்துங்கிறாங்க ஐசி, அது என்ன மருந்து என்ன அப்படி கேட்கணும். திருவள்ளுவர் அப்படிலாம் போகணும். ஆதலால் தான் அந்த மகேஸ்வர பூஜை பன்னிரெண்டு மணிக்குன்னு சொல்றது அப்படிலாம் இருக்கின்றன இன்னைக்கும். எனவே இப்ப இந்த பாப்பா என்ன பண்ணுச்சு, பத்தரை மணிக்கு என்ன காய்கறி எல்லாம் வைக்க முடியல, சாதம் மட்டும் இருக்கு, அருமையா தயிர் இருக்குது, எல்லாரும் என்ன செய்யறதுன்னு பார்த்தா. இல்லாளன் வைக்க என தம்பக்கள் முன்னிருந்த நல்ல நறுமாங்கனிகள் இரண்டில் என்ன ஞாபகம் வந்தது. சரி அவருக்கு வந்து என்ன அவர்களுக்கு உணவுக்கு அந்த தொழுகரியா கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, அதான் இப்ப நம்ம அத்தான் அனுப்பிச்சிருக்கிறாங்களே ரெண்டு பழம் அதுல ஒன்ன போட்டோம். எனக்குமே இந்த மாதா செய்யாத நிலத்தை மாம்பழம் சாப்பிடணும்னு ஒரு ஒரு பழமொழி வளர்ந்துருக்கு. மாம்பழம் அவ்வளவு நல்லது, நல்ல பழமா இருந்து ஸ்பிரிட்ஜ் எல்லாம் வைக்காம இருந்து நல்ல படுத்து இருக்குமானால் நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டு தண்ணி சாப்பிடாம நல்ல அருமையான அது கரந்த பால் கண்ணலோடு பவுடர் பால்ல கரந்த பால் இருந்து சாப்பிட்டோம்னா அப்படியே ரத்தம் அந்த மாம்பழத்தினுடைய சாரும் இந்த பாலும் சென்றதுன்னா அவ்வளவு அப்படியே குருகி அருமையான ரத்தம் நல்லதுதான். ஆனா நல்லதுன்னா இதே வேலையா உட்காரப்படாது, இதே வேலை வேணும். அப்படி தினமும் ஒன்று அல்லது இந்த மாம்பழ காலத்துல ஒன்று சாப்பிட்டதுனால ஒன்று தப்புக்கிறது. அது ரொம்ப அந்த மாதிரி மாம்பழத்துக்கிட்டு இப்போ போர் சாதம் எல்லாம் எல்லாம் சாப்பிட்றது பழக்கம் தான், இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம் அது மாதிரி தான். எனவே பார்த்தார் அந்த 10:30 இலை போட்டு அவருக்கெல்லாம் செய்து வல் விரைந்து வந்தணிந்து இரண்டில் ஒன்றை கொண்டு வல் விரைந்து வந்தணிந்து படைத்து அருமையா சாதம் போட்டாங்க. அப்படி தொட்டுட்டு எல்லாம் சாம்பார் மற்ற எல்லாம் ஆகுது, ஆனா அவ்விடத்துல கொஞ்சம் பசி அதிகமா இருக்கும் போல இருக்கு, அதனால இப்படி படைச்சேன் மன்னிக்கணும் அப்படின்னாரு. பரவாயில்லம்மா போதும், அரியனுக்கு இதுவே போறோம் இதுவே போறோம் அப்படின்னு உட்காந்து. ஏன்னா அவளை பசியோட வந்திருக்குன்னு தெரியுது. இல்ல என்ன சமையல் ஆகட்டமான ஒரு பின்னால ஒரு தின்னுது பழைய போட்டு உட்காந்துடப்படாதோ உட்காந்துருந்து அந்த வம்பெல்லாம் வந்திருக்காது, அதனால எப்படி உட்காருவார். அதனால இவரு அந்த அந்த முகத்தை பார்த்து இவர் படைக்கிறாங்க, படைச்சவன்னு அவரும் ஒத்துக்கொண்டு சாப்பிடாரு. அதனால என்ன இந்த மாம்பழத்தை மாம்பழத்தை என்ன பண்ணும்னு கேட்டா அப்படியே போடக்கூடாது. முதல்ல அந்த கடைசியில இருக்கு பாருங்க அந்த காம்பு, அதை நல்ல கத்தியில அப்படி நறுக்கி செதுக்கி விட்டுணும். நல்ல அருமையா தண்ணி எடுத்து நல்லா கழுவி அப்புறம் போடணும். அதை வாங்கினதை அப்படியே கொண்டாந்து பையில வச்சிருந்தா அப்படியே போட்டுறக்கூடாது. ஏன் அல்லது ரெண்டு கீழே உளுந்து அதை அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க சிவசிவ. அதனால் அந்த நுனிக்காம்பை நறுக்கிட்டு எடுத்துட்டு நல்ல கழுவி அப்படி எல்லாம் நம்முடைய மூதாதைகள் செய்தார்கள். அதனாலதான் அவங்க நல்ல நிலைமை செய்ய நீடு வாழ்ந்த முழங்கால வலி முட்டிக்கால வலி இந்த வலி எல்லாம் இப்ப இருக்கு. அவங்க எல்லாம் என்ன இல்லையே கூடுமானவரையிலுமே நன்றாக இருந்தாங்க. திருவருள் அந்த உணவு உணர்வு ரெண்டு நல்லா இருக்கணும், உடல் உணவு உணர்வு நல்லா இருக்கணும், இருந்தாதான் தெரியாது. எனவே இப்படியாக அந்த பெண் என்ன பண்ணாங்க அந்த மாம்பழத்தை எல்லாம் நல்லா கழுவி கொண்டாந்து இப்படி வச்சாங்களாம். வச்ச உடனே மூப்பூரும தளர்வாலும் உதிர்ந்து முழுகிய வேட்கை தீப்பசியின் நிலையாலும் வயசான காலம், ரெண்டாவது மேல ஒரு துறவி இவருக்கு யார் மாம்பழம் எல்லாம் அந்த மாதிரி நுனியில கழுதுன்னு நல்லா கழுவி இப்படி கொண்டாந்து சாம்பழம் போடுறது கிடையாது. அதனால நல்லா அருமையா சாப்பிடலாம். அமிர் அயர்ந்தணிந்த திருத்தொண்டர் வாய்ப்புறுமின் சுயடிசில் மாங்கனியோடு இனிதெறிந்தி பூப்பைமின் குடல் மடவார் செயல் வந்து போயினார். சாப்பிட்டார், சாப்பிட்டு முடிச்ச உடனே மீண்டும் இந்த பொண்ணு பாப்பா வணங்கிச்சு, நீரோடி வாழுமா எல்லாம் உங்களுடைய குடும்பம் எல்லாம் அருமையா சுகமா வாழணும் அப்படிமா சுவாமி இருந்துட்டு வேணா போலாமே இல்லம்மா அடிக்கடி வர்றம்மா வருவேன் அவ ஐயா இப்ப வருவாங்களா நீரோடி வாழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. இது போன நேரம் 10:30 சாப்பாடு உட்காந்தது, அநேகமா 11:10 போயிருக்கும். ஏன் சாப்பிட ஒரு மெதுவா வயசானதுனால கொஞ்சம் ஒரு 20 ஆயிருக்கலாம். கையில மீண்டும் உடனேவா பட்டன் போட்ட மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி தானே, ஏன் இது கொஞ்சம் நேரம் நித்திரை பண்ணா பண்ணா போச்சுன்னு சொல்லுதும். இல்ல அடியனுக்கு வேண்டாமா நான் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு என்று சொல்லும். இப்படி எல்லாம் போனா 11:15 இருக்கும். ஆமாம் ஆமா, இதுக்கு என்ன ஒரு 5 என்ன பண்ண இருக்கலாம், 11:15 இருக்கும். சரி இப்போ மேலே மற்றவர் தாம் போயின பின் மனைப்பதியாகியவணிகன் இவர் போய் 11:30 போனார் பாருங்க. போன உடனே ஒரு காம நேரம் கூட இருக்காது, யாரு கணவன் வந்துட்டார், ஏன்னா 12 சாப்பிடார். மனைப்பதியாகிய வணிகன் உற்ற பெரும் பகலின்கண் ஓங்கிய பேர் இல்லைதி பொற்புறமுன் நீராடி. இங்கதான் நான் சொல்றது மத்தியானத்துல குளிச்சானான், எனவே சிவ பூஜை முதலாயின இல்லாதவன் தெரியுது. இருந்தா காலையிலே இல்ல குளிச்சிருக்கணும், அதனால தெய்வீக உணர்வு சாதாரணமா இருந்தது. நான் தென்னெல்லாம் பூசுவான் இல்லைங்கிற ஆள் இல்ல சரிங்களா, ஆனா உண்டுன்னு சொல்லி காலையில உட்காந்து சிவ பூஜை எல்லாம் பண்ற ஆள் இருந்தால். ஆனா நம்ம திரிகடகத்துல ஒரு பாட்டு இருக்கு, உண்பொழுது நீராடி உண்டல் அப்படின்னு, சாப்பிடும் பொழுதெல்லாம் குளிக்கணும்னு இருக்குது மூன்று வேலை. ஒரு கால் அப்படி காலையில சிவ பூஜை எல்லாம் பண்ணி அப்படின்ட்டு இப்ப மத்தியானம் குளிக்கிறாரன்னா அது மாதிரி இருக்கிற மாதிரி படல் அப்படி இருக்கிறது. என்ன சில பேர் தூயம் என்பார் தொழில் என்று சொல்றாரு, ரொம்ப தூய்மையுடையவங்க மூன்று வேலையும் குளிப்பாங்க மூன்று வேலை. ஏன்னா பகலிலும் அனுஷ்டானம் உண்டு, காலையில அனுஷ்டானம் உண்டு, பகல் அனுஷ்டானம் சட்டைங்க எப்பெல்லாம் சட்டை கிடையாது இருந்தாலும் நீங்க வெளியில போய் வந்துட்டீங்கன்னா மீண்டும் குளிக்கணும், குளிச்சுட்டு அனுஷ்டானம் மத்தியானம் செய்யும் போது உண்டு, மாலையில அனுஷ்டானம் உண்டு. இப்பொழுது காலை மாலை அனுஷ்டானம் தான் பெரும்பாலும் வச்சிருக்கிறோம், சில வீட்டுல சாயந்தரம் கூட அப்படியே சட்டையை கழட்டாமே மெதுவா உத்தூலமா இட்டுக்கிட்டு சரிங்களா என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மூன்று வேளையும் இருப்பது திருமடங்களில் இருப்பவர்கள் செய்கிறார்கள். மூன்று வேளையும் நண்பகலும் அனுஷ்டானம் பண்ணி தான் வருவார். ஆதலால் இவர் என்ன செய்தார்னா பொற்புறமும் நீராடி. பாருங்க, நீராடின உடனே வழிபாடாற்றின்னு சொன்னாரோ? கிடையாது. அங்க தலையை ஓட்டும் போதே இன்னைக்கு என்ன காய்கறி முட்டைக்கோஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, வறுவல் வேற பண்ணிருக்கேன்னா அப்படியா அப்படின்னு வந்துட்டான். இதெல்லாம் நடிக்கலாம், ஏன்னா பூஜையும் இல்லை ஒண்ணும் இல்லை. ஆதலால் பொற்புறமும் நீராடி பூந்தடித்தில் புரிந்தையில கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். அது என்னன்னு விளங்கல. கற்புடைய மடவாரும் அந்த கொண்ட மனைவியாரும் கடப்பாட்டில், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி பரிமாறணுமோ அப்படியெல்லாம் ஊட்டினார். ஊட்டுவார்னா எங்க கல்லூரி பையன் என்னடா ஊட்டுவாருங்க, என்ன சின்ன பப்பாங்களா அப்படின்னு. ஊட்டுதல் என்பது என்ன, நீ என்ன நினைக்கிறான்னு கேட்டா, ஒருத்தர் உணவு எடுத்து இன்னொருத்தர் வாயில கொடுக்கறதுதான் ஊட்டுவாருங்கிறது பொருள் நினைச்சுட்டு இருக்கான். பாவம் அவன் அறிஞ்சது அவ்வளவு அப்படியா உட்கார்றா. இந்த ஊட்டுதல் என்பதற்கு நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா, அகராதி பாத்தீங்கன்னா ஊட்டுதல்னா அப்படிதான், ஒரு பொருளை எடுத்து பாயினில் தாம் ஊட்டி கொடுத்து அது பெருத்தியாருக்கு ஊட்டுதல் என்று ஒரு எழுதி இருப்பான். அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவனால போக முடியும். அதுக்கு சொல்லுக்கு பொருள் தான். அதனால அந்த ஊட்டுதல் என்பதை விளக்கிய ஒரே பெருமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவிளையாளர் புராணம் தான். திருவிளையாளர் புராணத்துல இங்கே விருத்த குமாரர் பாலரான படலம், வந்தவர் முதியோராய் வந்து இளைஞராக இருந்து பிறகு குழந்தையாக மாறிய விளையாட்டு. அங்கே அந்த பேருக்கு இப்படினாரு, ரொம்ப அருமையா. அதெல்லாம் இந்த பிறவியில் அப்படியே கொளுத்துனா கூட போகக்கூடாது, அப்படி இருக்கணும். திருக்குறள் சொல்ற, ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா பிடித்துங்கிறார். எனவே கல்வியெல்லாம் உயிரோட ஒருமையை தவிர உடம்போட அடியாதுன்னு தெரியுது. பெருமானி அப்படி செஞ்சாதான் ஏதேன்னு நாங்களும் கிடைக்கும். கல்வி உடம்போடு அடிகிறது இல்லையா, உயிரோடு வரும். அது போல உயிரோடு வருவது இன்னொன்னு என்ன, வினை. நாம் செய்த வினையும் உடம்போடு அடியாது, உயிரோடு கூடவே வரும். அதனால் அப்படி வரணும். என்ன சொன்ன, செய்யவாயிடையிடையே முகமானூரை இன்னமுது செவியூட்ட, செய்யவாயிடையிடையே முகமானூரை இன்னமுது செவியில் ஊட்ட, ஐயர்தாம் வாழ்க்கை அமுது வாயூட்ட. ரெண்டு ஊட்டுதல் நடக்கணும். அது என்ன, அந்த அந்த கணவன் சாப்பிட்றாங்கன்னா முந்தா நாள் இது வாங்கிட்டு சொன்னேன் மறந்துட்டீங்க, நீங்க எதைத்தான் நினைச்சீங்க எதைத்தான் மறந்தீங்க, இந்தாங்க பொரியல்னு போட்டா அந்த பொரியல் பொரியலாவா இருக்கும், விஷமல்ல இருக்கும். பின்ன செய்யவாய் இடையிடையே, இதுக்கெல்லாம் லட்சம் இல்ல கோடி கொடுக்கலாம் சாமி. இந்த ஊட்டுதலுங்கிறதுக்கு இந்த மாதிரி விரிவுரை வகுத்தது திருவிழையாடு பண்ண சொன்னார். எல்லா நூலும் படிக்கணுங்கிறது. அந்த விருத்த விடு பண்ண நடுவில் நடுவில் கேட்பாங்களே தவிர நச்சு நச்சு நச்சுன்னு பேசக்கூடாது. பேசுனா என்ன பண்ணாம சின்ன திங்கிற. அதனால செய்யவாயிடையிடையே அவங்க சாப்பிடும்போது நல்லா இருக்குல்லாம் சாப்பிட்டு சாப்பிடு. அப்படி சாப்பிட்டுட்டு அவர் அந்த மாந்தோலை வந்து எப்படி எடுத்து மாம்பழத்தோலை எடுத்து அப்படி எடுக்க உருவும் போது, எனங்க எப்படி நல்லா இருக்குதுங்களா இன்னொன்று போட்டுங்களா அப்படிங்கிற. அதை இடையிடையே பேசணுமே தவிர தொடர்ந்து போர் அடிக்கப்படாது. அந்த பேசுவதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த உணவு விஷயமா இருந்து அதை நீங்க சாப்பிடலாம்னு தோணும். என்ன நீ இன்னொரு மாம்பழம் போட்டே உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே மூணு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படி இருக்கணும். உங்கள்கிட்ட பேசி ஒரு மாம்பழம் கூட திங்காம இருந்துச்சுட்டேன்னு கூடாது. சாப்பாடு முதல் கொண்டு நம்ம தமிழ் போட்டுருக்க அப்பா இவனுக்கு இருந்த கலை இதெல்லாம் ஆங்கிலம் எனக்கு கையை தொடச்சு விடுவான். அது எங்க நமக்கு வந்து இந்த 300 ஆண்டு வந்த கோலம் நமக்கு பெரிய தீங்கு, உணவில் உடையில் பழக்க வழக்கங்களில் எல்லாத்துலயுமே தீங்கு. இந்த 300 ஆண்டு எப்படி ஆகிப்போச்சு, இன்னும் சில 100 ஆண்டு இருந்தா என்ன ஆகுறது, என்னமோ தண்ட வேலையா போகணும். அதை விட மாட்டேங்கிறேன், இந்த கை தானே வரும் அவனுக்கு கட்டிட்டு அப்படி தொடச்சுக்குவேன் அல்லது கையை தொடச்சுவேன். உண்பதும் அப்படி, ஆமா அதுவும் அப்படி, சிவ சிவ. ஆகவே அந்த செய்யவாய் இடையிடையே இன்னமுது செவி, அவங்க பேசுற பேச்சினால ஒரு பழம் சாப்பிடுறவங்க அல்லது இவ்வளவு பொரியல் சாப்பிடுறவங்க மூணு தரம் வச்சாலும் சாப்பிட்டுருப்பான். அப்புறம்தான் தெரியும் என்ன, நான் ஒரேடிய பொரியல் மூணு தரம் சாப்பிட்டேன், நீ பேச்சு கொடுத்து பேசுனீல்ல நான் அதே இருந்துட்டேன். ஐயர்தாம் வழக்கை அறு சுவை அமுது வாயூட்ட, வயசானவரை வந்துட்டாரு பெருமான். அதனால கொஞ்சம் ஆண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னவுடனே ஆண்ணுங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்படியே அவங்க மூடி மூடிங்க அப்படி இன்னமுது வாய் ஊட்ட என்று ஒரு இடத்துல வருது. அப்படி ஊட்டினாங்களா இங்க. இப்படியாக அந்த மனைவியார் இந்த மாங்கனியை வைத்து இப்படி கேட்டாராம். இங்க பாட்டு 22. சரி சரி, ஆமா புகுந்தடி கடப்பாட்டில் ஊட்டுவார். இது மாதிரி அந்த குழந்தை கணவனுக்கு ஊட்டினாராம். ஊட்டவுடனே அடித்திற்கரிகளுடன் எய்து முறையிட்டதற்கின் மன்னிய சீர் கணவன் தான் மன இடை முன் வைப்பித்த தன் நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்னமன யார்தாமும் கொடுவந்து கலந்தளித்தார். சாப்பிடும் போது அந்த மாம்பழத்துல ஒண்ணு கொண்டாந்து கொடுத்தாராம். மனைவியார் தாம் படைத்த மதுர மிக வாய்த்தகனி தனி நுகர்ந்த இனிய சுவை ஆறாமைத்தார் வணிகன் இணையதொரு பழம் இன்னும் உளதனை இடுக என அணையதுதாம் கொண்டு வர அணைவார் போல் அங்ககந்தா. அங்கதான் ஒரு கருத்து. உண்மையில இன்றைய அளவுல கூட ஒரு கணவன் வீட்டுல ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் தனக்கு ரொம்ப சுவையா இருந்தா என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், நாம எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறோம், சத்தியம் என்ன, இன்னொரு மாம்பழம் கொண்டாந்து வந்தா கூட ஏ வை போது போது போது வச்சு நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, அதான் எனக்கு போர் விட்டுட்டிய நீ போட்டுக்கல நீ உட்காந்து சாப்பிடு, இல்லை வேணா நீ சாப்பிடு. ஏன்னா தான் இந்த அனுபவித்த இன்பத்தை தன் மனையாலும் அனுபவிக்கணும்னு நினைச்சாதான் கணவன் பேரு. அதையும் போட்டு இனிமே எப்ப வந்தாலும் யாரு வந்து கொடுத்தாலும் எனக்கு மச்சு போட்டு அப்படின்னா அவன் கணவனே அல்ல. இங்கேயே கொஞ்சம் தரம் கம்மியாகுது, தரம் கம்மியாகுது. என்னது, நான் ரெண்டு கொடுத்தேன் ரொம்ப அருமையா இருக்கு அதையும் கொண்டாந்து போடணும்னா இங்கேயே அந்த கணவனுடைய நிலையிலிருந்து இறங்குகிறார், கீழ இறங்குகிறார். ஆமா ஆமா சத்தியம், உண்மையான கணவனா இருந்தான்னு அவ்வளவு சுயாச்சுன்னா சாப்பிடுன்னு இல்ல நீங்க சாப்பிடு அப்புறம் நான் அதான் சாப்பிடுறேன்னு மோர் சாதம் வந்துட்டேன் இனிமே என்ன பெருமாற போற உட்காரு இதில் போடு இந்தா அதை சாப்பிடு என்று சொல்லணும். அப்பதான் கணவன் கணவன் அதையும் கூட வேட்டு விடுறேன்னு அவன் மக்குப்பையன இருப்பான். எனவே இணையதனை இன்னொன்னு கொடுன்னு கேட்டான். கேட்ட உடனே அப்ப அம்மா எங்க போவோம், உடனே இல்லைன்னு சொல்ல முடியல ஆனா இருக்குன்னு கொண்டு வரவும் முடியல. அனைவார் போல் அங்ககன்றார் அப்படி உள்ள போனாங்க. இப்ப என்ன செய்யறது, அது இலையில உட்கார்ந்துட்டு என்னன்னு அது இன்னும் அமைப்பு அவன் இலையில உட்கார்ந்து அந்த சுவையோடு இன்னொரு பழம் கொடுன்னு கேட்கும் போது என்ன பாருங்க வச்சனா அது எலி தூக்கிட்டு போடுறது பாலா போன வீட்டுல என்னதான் இருக்கிறதுன்னு நம்ம எல்லாம் அடிச்சு போடலாம் எலி மேல போடலாம் தெரியல அந்த பொண்ணுக்கு. அல்லது இருக்க வர ஒரே ஒரு நிமிஷம் பக்கத்துக்காரன் கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரி விட்டு ஒரு பழம் என்று வாங்கி கொடுத்துருக்கலாம். இருந்தா காரைக்காலம் ஏறாக மாட்டாங்க, அதனால அதெல்லாம் செய்யல. ஆனால் என்ன செய்தார்கள், உள்ள போயிருந்தார் என்ன பெருமான் தான் என்ன செய்ய அம்மருங்கு நின்றயர்வார் அங்கு அருங்கணிக்கு என் செய்வார். அங்கே அந்த பொண்ணு துடிக்குதோ இல்லையோ சேக்கிறார் துடிக்கிறார் ஏன்னா இவரும் கூடவே நின்று அங்க போய் அது நின்னுதா இது நிக்குது அம்மருங்கு நின்றயர்வார் என்ன பண்றது, இலையில உட்காந்துக்கிட்டு இன்னொரு பழம் கொடுன்னு கேட்கிறாங்களே நம்ம இப்பதானே அடியவர் கொடுத்துட்டோம், அடியவர் வராம இருந்தா அதை போடலாம் இப்ப இல்லைங்கிறதா அது சுவையா கேட்கிறாங்களே நல்லா அந்த படத்தை சாப்பிட்டாங்களே அப்படின்னு நினைக்குது. ஆனா ஒண்ணுமோ கையில படம் கொடுக்க முடியலையே. அம்மருங்கு நின்றயர்வார் அங்கு அருங்கணிக்கு என் செய்வார். அந்த அம்மா என்ன செய்வாருங்கிறத சேர்க்கலார் என்ன செய்யறதுங்கிறது என்னன்னா சுவையோடு சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு இன்னொரு படம் இருக்குன்னு கொடுத்தோடனே நான் உன்னை அடியாவருக்கு போட்டேன்னு சொல்லும்போது அது அவ்வளவு நல்லா இருக்கார் சுவையோடு அவர் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது எப்படி இல்லைங்கிறது இலையில உட்காந்து நீங்க பிறகு வந்து நீங்க எந்திரிச்சுட்டு மேல வந்தவொடனே இன்னொரு படம் கேட்டிருக்கேன் அதை கூட இட ஆளுக்கு பாய் சாப்பிடுவோன்னு சொல்லியிருந்தானா கூட வேற விஷயம் இலையில உட்காந்துட்டு கேட்கும்போது அது நீங்க பார்த்தா தெரியும் இலையில உட்காந்துக்கிட்டு கேட்கும்போது எப்படி இல்லைங்கிறது. ஆதலால் என்ன செய்தார்னார், மெய் மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர்தால் தம் மனம் கொண்டு உணதலுமே அப்படியே நினைத்தார். பெருமானே இந்த நிலையில் எனக்கு நான் என்ன செய்ய சொல்லுவேன், ஆனால் கேட்பதற்கு எனக்கு கொடுக்காம இருக்க முடியல கொடுப்பதற்கும் எனக்கு படம் இல்லை நான் என்னப்பா செய்வேன் அப்படின்ற பெருமான் பார்த்தார். அவதானே என்று ஒரு படத்தை அப்படியே தானா கொடுத்தேன் பெருமான் கொடுத்தார், கொடுத்ததும் இல்லையோ அவ்வளவுதான். அவர் அருளால் தாழ் குடலார் கைமருங்கு வந்திருந்தது அதிமதுர கனி ஒன்று மற்ற அதனை கொடு வந்து மண்டலும் ஐந்ததிக்க உற்ற கணவன் உற்ற சுவை அமிதினும் மேற்பட உடதாயிட சரியா. ஐயா பெரிய புராணத்துல நாக்குருசி படைத்த ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா காரைக்காலம் யார் கணவர்னு எழுதி விடுங்க. பெரிய புராணத்திலேயே நாக்குருசி படைத்த ஒரு ஆடவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயான்னு எழுதி விடுங்க. எனவே இவன் சாப்பிட்டிருக்கான். சாப்பிட்டா முன்ன தந்த மாங்கனிய போல இந்த கனி இன்னும் அதை விட சுவையா இருக்கான். திருவருள் கனி அல்லவா கொடுத்து வச்சிருக்கணுமேப்பா. இந்த பிறவியில ஏதோ இந்த பொண்ணை கொடுத்ததுனால இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கரை போறான். திருவருள் பாத்தியாரா எங்க திருக்குறள், இல்லவள் மாண்பானால் வீட்டுக்காரி மட்டும் தக்கபடியை வாசிட்டா இல்லது என் ராஜாடா சுவாமி அதுதான் தகராறுனாரு. உள்ளது என் எடுத்துக்க ஓடு வெளியில ஓடு. அதனால இல்லவள் மாண்பானால் இல்லது என், அதனால முன்னொரு கனி அது தான் கொடுத்த கனி, இது திருவருள் கனி, ரெண்டு கிடைச்சது. அதனால சாப்பிட்டான். சாப்பிட்டு சொன்னான் அந்த மாதிரி முன் தருமாங்கனி என்று மூவலைகள் பிறக்கடிதாம் என்று சொன்ன உடனே இப்பதான் நீங்க என்ன பண்ணணும், உண்மையை சொல்ல வேண்டியது. அவ்வுரை கேட்டது மடவார் அல் உடையாலை சொல்லும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறமன்று. சரி இது எனக்கு என்ன எங்க பெருமான் எனக்கு என்ன பண்றீங்க, நான் அப்படி போய் கேட்டேன் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னவுடனே ஓ அப்படின்னு சொல்லி அந்த பெருமான் செயலை சொல்லக்கூடாது. பெருமான் தன் செயலை அப்படி வெளிப்படையா சொல்லக்கூடாது. எனக்கு ஆண்டவனையே பேசுவான் அப்படிங்கிறப்படாது. பேசலாம் திருவருள் அப்படிங்கிற முடியுமே தவிர பேசலாம்னு சொல்லுவான். அருளுடையார் செயல் விரம்பும் திறத்ததென்று இதான் ஐயாவுக்கு இருக்கு சந்தர்ப்பம் இருந்தனால சொல்றேன். நாவுக்கரசர் மூன்று கேட்டார்ல, என்னுடைய உடம்பு நான் ரொம்ப நாள் சமண அமைப்பில் இருந்துட்டுது, அப்படி இருந்ததுனால இந்த உடம்பு அந்த தீங்கு நின்றும் நீங்கணும்னா என்ன செய்யணும், திருநீர் பூசு சின்ன பிள்ளை மாதிரி திருநீர் பூசு பெருமாள் சூளம் பொறி சூள அந்த இலச்சனை பொறி இடவம் பொறி இடவம் பொறி கேட்ட என்று வேண்டுகிறார் பெரியபானத்தில் வருது. ஆனால் பெருமான் சிவகணங்களை விடுத்து சூளத்தை பொறித்தார், அப்புறம் விடையும் பொறித்தார். ஆனா திருநீர் பூசு ஒண்ணுமே தெரியல, பெரியபானத்தில் ஒண்ணுமில்ல பாருங்க பின்னாலே. அப்ப பெருமான் மூன்று கேட்டா ரெண்டை டிக் அடிச்சு ஒண்ணுதான் கொடுப்பார்னா பெருமான் அல்ல, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கொடுக்கணும், மூணு கொடுக்கணும். அப்ப மூணு கொடுத்துருப்பான். மூணு கொடுத்ததுல ரெண்டு தான் சொல்றேன், சிவகணங்கள் சூலத்தையும் இரவத்தையும் பொறித்தன என்பதுதான் பெரியபுராணத்தில் இருக்கு. திருநீர் என்ன ஆயிற்று, பூசாம இருந்திருப்பாரா, பூசி இருப்பார், பூசனா ஏன் சொல்லல, இதத்தான் சொல்லியிருக்கேன். அருளுடையார் செயல் விரும் விளம்பும் திறத்ததன்று. பெருமான் தனக்கு செய்த கருணையை வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்று கருதித்தான் சேர்க்கிறார் அதை குறித்தலர் போலும் என்று எழுதியிருக்கிறார். இதுல பெரியபுராணத்தில் நீங்க வேற எதையும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஆமா மூன்று கேட்டார், இரண்டை பொறித்ததை சொல்லிவிட்டார். அப்ப திருநீர் பெருமான் அவர் திருநீர் பூசி இருப்பார், ஆனா பெருமான் செய்த அருட்செயலை நாம் சொல்லலாம் என்று கருதி வாழா விட்டனர் போலும் என்று எழுதியிருக்கிறேன். இதான் எழுதியிருக்கிறேன், இன்னும் மேலும் எண்ணுகிறேன். ஆகவேதான் அருளுடையார் செயல் விளம்பும் திறத்ததென்று. பெருமான் தந்தது இப்படி எல்லோரும் அறிய அது கணவன் சொல்லலாமா, கூடாது. சரி அப்படியான பொய் என்ன சொல்றது, என்ன ஒரே போடு போடலாம், அது நம்ம இருந்தான் போட்டுறோம், அது என்னமோ தெரியலீங்க. நீ கொண்டாந்து அப்படியே பீரோல வச்சுருங்க, அப்படியே போட்டணுங்க, சிவி சிவ தீர்ந்து போச்சு வம்பு இல்லை இப்படி சொல்லி இருக்கலாம், அது பொய். அப்போ பெருமான் தந்ததாகவும் சொல்லக்கூடாது. இப்படி வந்து ஒரேமே எனக்கு தெரியாதுங்க, நீங்க கொடுத்தது அப்படியே பீரோல வச்சு அப்படியே செஞ்சு அப்படிங்களா அப்படின்னு இப்படி கேட்டு வம்பு எல்லாம் போடும், காரைக்கால மேல் வரலாறு எல்லாம் போடும். ஆமா அது அதுவும் செய்யல. சிவ சிவ கைவரு கற்புடை நெறியால் கணவன் உரை காவாமை மெய்வழி என்று. சரி அத வந்து வேற ஒண்ணு அது உண்மையை சொல்லாம போறது, ஒரு கணவன் கேட்பதற்கு ஒரு கொண்ட மனைவி சொல்றது வேற மாதிரி உண்மையை சொல்லணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. என்ன செய்வார், விளம்பல் விடமாட்டார் விதிர்புறுவார். அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போச்சு. அதுக்கு மேல இருந்தா என்ன பண்ற, நான் என்ன கேட்டேன் பதில் சொல்ல அப்படின்னு நூறு வினா வரக்கூடாது, இன்னொரு வினா மீண்டும் வாராதுக்குள்ள நம்முடைய விடை போயிடும், அது வேற. அதனால் செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தால் மைதடையும் கண்டர் சேவடிகள் மனத்துற வணங்கி எய்தவரும் கனியளித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்தறுப்பும் குழல் படவார் புகுந்தபடி. அங்க வேற ஒரு பொடி பெருமான் தந்தாருங்கிறத அந்த தான் சொல்லக்கூடாதான், புகுந்தபடி முடிந்து ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார் தான். ஏன்னா அத போய் எப்ப அவரே சொல்லலையோ, கொண்ட கணவனுக்கு மனைவியே அப்படி சொல்லலையோ, நாம வந்து போய் உங்க சொன்னா அதனால நடந்ததே அப்படியே.
3: சிவாயனம் சைவம் டாட்டின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: 1300 ஆண்டுகள், ஏன் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அம்மா மூத்த திருப்பதிகம், ஒன்று நட்டபாடை, மற்றொன்று இந்தளம், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. ஞான சம்பந்தம் முத முதல்ல சோழருடைய சேவன் என்பது அம்மா போட்ட அந்த பதிக பெருவழியிலே பன்னிசை பாடினார் சோழருடைய சேவன். மூத்த திருப்பதிகம் மற்றொன்று இந்தள பண்ணில் அமைந்தது, அதை சுந்தரர் எடுத்துக்கொண்டார். பெரியவங்க போன அம்மா போட்ட பிச்சை. காரைக்காலமையார் பாடினார், அவங்க பாடி காட்டின பிறகு பாட வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் தாய் பாடி காட்டினருக்கா, தாய் வழியே நம்ம போக வேண்டாம், நம்ம தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் இல்லையா. பெருமானுடைய பெரும்புகளை அந்த அம்மா பாடி காமிச்சாங்க. அறவா நீ ஆடும் போது உன்னுடைய அடியின் கீழே சும்மா உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து பாடணும். அதனாலதான் உங்களை கொஞ்சம் பாட சொன்னேன் இன்னைக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த பாடுகிற உணர்ச்சி இருக்கிறது, அந்த உணர்ச்சிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேணும். நல்லா ஓடுவார்கள், பாட தெரிந்தவர்கள் அவர்கள் அழைத்து ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கேட்கணும். இந்த ரெட்ட ஓட்டம் இருக்கு பாருங்க, அந்த குருதி ஓட்டத்தினுடைய வேகம் அடங்கும். வேகம் கெடுத்தல், வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி. இந்த வேகம் என்பது மனோவேகம், வாயுவரத்து, எத்தனையோ வேகம் கெடுக்கு. அத்தனை வேகத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு அடங்கி நல்ல இசை பாடுகிற போது கேட்கணும். கேட்கிற போது இது அதுனால விமர்சனம் பண்ணக்கூடாது, நன்றாக பொருந்தை கேட்டு அதுல பலகாலம் கேட்ட பிறகுதான் உங்களுக்கு அதனுடைய நுட்பம் தெரியும். அந்த நுட்பங்கள் இசையில ரொம்ப நுட்பங்கள் இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம், உயிரையும் வளர்க்க முடியும், பயிரையும் வளர்க்க முடியும். உயிரை மீட்டு தந்தது இசை, அதை வச்சுங்க. போன உயிர்களை எல்லாம் மீட்டு தந்தது இசை. அந்த குளத்துல தண்ணி கிடையாது, இருந்த முதலை இல்ல, உண்ட பாலன் இல்ல. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே, இப்படியா வசன நடையில பேசினார் சுந்தரமுசாமி. அழகாக போய் அந்த குளக்கரையில நின்று பெருமானை நினைந்து இசையினால் பாடினாரு. அந்த குளம் நிறைந்தது, நீர் நாளை நிறைந்தது. எப்படி அகத்துல இன்பம் நிறைகிறதோ அது போல நீர் நிறைந்தது. அதுலேருந்து முதலை வந்தது, அந்த முதலையிலே வளர்ந்த பிள்ளை வந்தது. இசையினாலே முடியாது ஒன்றும் கிடையாது, இசையினாலே பயிர் வளர்க்கலாம் இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அன்றைக்கு அருமையான இசை பாடினால சூழ இருக்கக்கூடிய மிகச்சிறந்ததாக இருக்கிற வளப்பம் இருந்த வயல்கள் எல்லாம் தானாகவே உரம் போடாமே வளர்ந்துருக்கு. ஆனால் தான் சொன்னார், சிறைவான் புனக்கில்லை சித்தம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். மணிகாசாமி சிறைவான் புனக்கில்லை சித்தம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். ஒன்று சிதம்பரத்தில் இருக்கணும், அல்லது என் உள்ளத்தில் இருக்கணும். எவ்வளவு நிச்சயம் பாருங்க. உயர் குறைவான் உயர் மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. ஒன் தமிழின் துறைவாய் நுழைந்த நல்ல இயல் தமிழ்ல பாடம் கட்டியா, அல்லது ஏழிகை சூழல் புக்கோ, நல்ல சங்கீத சபாவுக்கு போயிட்டியா, ஏழிகை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்று என்கோலாம் பூந்து எய்தியதே. ஒரு பெருமீரன், இளைஞன், மலை போன்ற தோழவுடையவன், அப்படியே மெலிஞ்சு கிடக்கிறான். தோல் குந்தி சுமந்தி அப்படி கிடக்கலாம். நந்தன் பார்த்தா, நீ என்னப்பா, அவனுக்கு வேற என்னன்னு போகல, ஒன்னு மதுரையில போய் தமிழ் படிக்கிற தியாகராசர் கல்லூரியில் போய் சேர்ந்துட்டியா, அல்லது இசை ராஜா முத்தையா மன்றத்துக்கு போய் இசை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டியா, பன்னிசை. ஏன் உன் தோல் சும்பி போச்சுன்னு, அவரு வந்து ஒரு பெண்ணை கண்டு மயங்கி அந்த வருத்தத்தில் இருக்கிறார். ஓமை சொல்றாரு, இந்த ரெண்டு நாள் தான் தோல் மெலியும், நீ பெரிய ஆடவர்கள் பெருவீரன், வலிமையும் தோற்றமும் உடையவன். இந்த தோற்றம் தோல்னாலே தெரியும், உன் தோல் மெலிவுக்கு காரணம் ஒன்று, தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதனால தமிழ் படித்தவங்க எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க நினைச்சிடாதீங்க. இசை பட்டவங்களும் ரொம்ப நொய்மையா இருப்பாங்க, ரொம்ப நுட்பமா இருப்பாங்க. வலிமை வலிமை உடம்புல இருக்காது, ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கும். ஏன்னா வல்ல ஒரு பொருளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால தங்களுடைய உடல் வலிமையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். மதுரை மணிகர்லாம் அப்படி அருமையான மதுரையில் இருந்து எம்எம் தண்டபாணியெல்லாம் இங்க இருந்து கற்று பெரிய ஆளானவர். எத்தனை பேர், எத்தனை பேர் மதுரையில் இருந்து. மதுரை இசைக்கு இருப்பிடமாக இல்லை என்று பலர் சொல்வார்கள். தஞ்சாவூர் தான் இசைக்கு இருப்பிடம். மதுரை சங்ககாலத்துக்கு முன்னே இருந்து இன்று வரைக்கும் இசைக்கு இருப்பிடமாக இருக்கிறது. இசை வளர்ச்சியில் மதுரையினுடைய பங்கு மிகப்பெரிய தொடர்ந்த பங்களிப்பு. செருசியல் இடைக்காலத்தில் வந்திருக்கு. சம்பந்த பெருமான் இந்த மதுரையில வந்து இசையினாலே தான் வென்றார். தமிழினாலே வந்தாலும் இசை தமிழாலே வந்தார். அவர் பாடிய 21 பண்கள்ல ஏறத்தாழ 11 பண்புகள் மதுரையிலே சிறப்பாக வல்லமை காட்டி இருக்கிறது. இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இசை மதுரையில என்ன செய்தது? இன்றைக்கு இருக்கிற பெருநிலைக்கு வெற்றித்தானமாக இசை இருந்திருக்கிறது. வெற்றியை தருகிற வல்லபம் அந்த இசைக்கு இருந்திருக்கிறது. ஆனால் தான் முதல்லயே சொன்னேன், மண்ணின்றி உண்கொடுக்கும் மணிகண்டன் மருமம் இடம்

ரொம்ப நன்றி. இங்க பெருமான் குடியாக இருக்கிறான் என்று அடியன் கருதுகிறேன். அகம் பெருமான் எங்க எப்படி கூப்பிட்டாலும் இசைக்கு ஓடி வருவான். ஏமநாதன் வந்தான், இந்த இசை இதே மாதிரி இசை, அது செவ்விசை தான், நல்ல இசை தான், ஆனால் பக்தியோடு கலவாத இசை, கனத்த தத்துவமுற்ற இசை, அகங்காரத்தினாலே பாடுவது. நினைத்ததனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கரித்த நித்திய சித்தி அருவாயே. மனிதர் பக்தர் தமக்கு எளியோனே. இந்த எளிமையாக எப்ப வருவான்னா, பெருமானுடைய திருவடியில இசை பாடினா மிக எளிமையாக வருவான். நீளங்கள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதை குண்மணனாரும் மா தங்கு தாரைத்தான் தருளாயே. எப்படி என்ன வேணுமோ அத்தையும் இந்த இசை பாட்டு நமக்கு தருங்கிற நம்பிக்கை திருமுறைகளினாலே சாதிக்கப்பட்டிருக்கின்றன. அடியாரளுக்கு காவல்கார பெருமானாக பெருமான் எப்ப இருப்பான் என்று சொன்னால், சம்பந்தனுடைய திருவடிகளை சம்பந்தனுடைய நச்சமலை நல் இசையை எவர்கள் பாடுகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் மிக எளிமையாக வந்திருக்கிறான். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. அவரே சொல்கிறார் எம்பந்தம் என்று சம்பந்தனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவன் பாடிய பாடல்களை பாடினார். பெருமனை கும்பிட்டு போகக்கூடாது, அவர் காட்டின வழியிலே இசை பாட வேண்டும். அப்படி பாட்டினா அதுதான் எளிஞான பூஜை. அதனால்தான் ராஜராஜ சோழன் காலத்தில் தேவார தேவரனே ஒரு திருமூர்த்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாடுறது இப்ப சாமி இருக்கு பாடுற அழகாம், பாடுறதுக்கு நிபந்தனைகள், கண்ணு தெரியாத குருடர்கள், திரு ஆமாத்தூர்னு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஆமாத்தூரம்மானே அமாத்தூரம்மானேன்னு அந்த கண்ணு தெரியாத குருடர்கள் பன்னிசை பயிற்சி பெற்று திருப்பதி எங்கெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு அவர்களை கைபிடித்துக் கொண்டு வழிகாட்டுகிறவர்கள், ஊட்டுவார் சமயக்காரர்கள் வேணுங்கிற இதெல்லாம் செய்து அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து நிபந்தனைகள் ஆக்கி சோழர்கள் காலத்துல இந்த பாடுவார் கூட்டத்தை மிக பெருகிய அளவிலே பெருக்கியிருக்கார். ஆனால்தான் சொன்னார் சுந்தரமூர் சுவாமிகள் திருக்குறுகாவிற்கு போற போது பசியோட போனாரு, கொதிச்சோட வச்சுக்கிட்டு பாடுவார் பசி தீப்பாய் பரவுவார் பிணி களைவாய் என்னென்ன துன்பங்கள் அத்தனை நீக்குவாராம். ஒரு நன்கலனாக உன்பலி குழல்வானே. நீ கையில ஓட்ட வச்சிட்டு எல்லாத்தையும் போய் பிஞ்ச எடுக்கிற, நீ பாடுவார் பதிச்சு இருப்பாய். பாடுகிறவர்களுக்கு பரம என்ன வேலையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான். கச்சூர் ஆலக்கோயில் 12 மணி வெயில்ல உச்சி காலத்துல சாமி தரிசனம் பண்ணி வெளியில வருகிறார். பரிசாரகர்கள் வரல, பசி கொண்டு ராஜா வீட்டுல வளர்ந்தவர், உயர்ந்த பசி இல்லாத குருக்கள் வீட்டுல பிறந்து எந்த விதமான வளம் இல்லா குறைவில்லாத வளம் நிறைந்த அரசர் வீட்டில் நரசிங்க நாடுவாழ் நரசிங்கர் முனைய வீட்டில் வளர்ந்தவர், ஒரு துன்பமும் அறியாதவர். அந்த 2 வருஷத்துக்கு அவர் போட்டு பாடாப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுத்தும் அவர் நெய்ய வச்சுட்டாரு. 16 to 18 வயசுக்குள்ள அந்த பெருமான் பட்டினியோட இருக்கிறான்னு சாமி வந்து ஒரு அந்த நடவடிக்கை வந்து நீரு பசித்திருக்க சமயக்காரெல்லாம் வரல, கூடவே பரிசனங்கள் தான் வருவாங்க, இருந்தாலும் இது நான் போய் சாப்பாடு கொண்டாரு. எங்க போறாரு? அந்த கச்சூர்ல இருக்கக்கூடிய செல்வர்களுடைய செழுமனைகள் தோறும் போறாரு. ஒரு வீட்டுல ரசம் ரொம்ப நல்லா வைப்பாங்க, அங்க போய் ரசம் வாங்கினாரு. ஒரு வீட்டுல பொரியல் நல்லா வைப்பாங்க, அங்க போய் வாங்கிட்டு வந்தாரு. இப்படி ஒவ்வொரு வீடுகள்ல யாராருக்கு என்னென்ன சமையல் தரமுடைய பெண்கள் அந்த வீட்டுல இருக்கிறாங்க, செல்வர்களா இருக்கிறாங்களா, வளமா சமைச்சிருக்காங்களா, தேடி தேடி தேடி ஒவ்வொரு ஹோட்டல இருந்து சாமான வரவழைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உயர்ந்ததையெல்லாம் வரவழைச்சு சாமி தொண்டு சாப்பிடுனாரா. எப்படி பாருங்க, பாடுகிறவருடைய பசி தீர்ப்பார், பன்னிடை இசை ஒப்பாய், பழத்தினில் அந்த சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமி

இருப்பதற்காக. இந்த ஏமநாதன் என்பவன் சிறந்த இசைய வரவள பாட்டினுடைய செவியில மாற்றி மகிழ்ந்து அவன் வரிசை தந்து அழகாக தங்குவதற்கு போது அரண்மனை மாதிரி ஒரு இடத்தை கொடுத்து போய் தங்க சொல்றான். பெரிய கூட்டத்தோட வந்திருக்கான், ஒரு ஆளா வரல. சங்கீத வித்வாங்கெல்லாம் தனியா வந்தா மதிப்பு இருக்காது. இயல் புலவர்கள் எல்லாம் கூட்டத்தோட வரக்கூடாது, இயல் வல்ல புலவர்கள் கூட்டத்தோட வரக்கூடாது. சங்கீதக்காரனோட நாடகக்கார அதிக கூட்டம், ஒரு ரயில் கூட பாலாமணி ஸ்பெஷல் வருது. அந்த காலம் இப்ப யாருக்கும் தெரியாது, பாலாமணி ஸ்பெஷல் பிடிச்சு அப்பாப்பா எவ்வளவு புகழோட இருந்திருக்கிறாங்க. எத்தி கிட்டப்பா, அம்மா கொடுமுடி அம்மா, இத்தனை பேர் இத்தனை பேர் மதுரை மண்ணில் இப்ப இசை கேட்கறதுக்கு இடமே காணும். சபாக்களுக்கு எங்க போறது நம்ம மாதிரியா சாமி? தெருத்தோறும் கச்சேரி நடக்கும், இப்ப கதாகாலட்சம் நடக்கும், ஆடல் பாடல் எல்லாம் போச்சு. எல்லாம் பெண்டிங் முன்னாடி உட்காந்து அவன் காடுறதுதான் பார்க்கணும். ஆக மனம் சுருங்கி போச்சு, பறந்துபட்ட என் அலங்களாகிய அறிவுகள் விரிவதற்குரிய மார்க்கம் இல்லை. நுகர்வு கலாச்சாரம் ஆயிட்டு தவிர அந்த இறைநிலையை அனுபவிக்கக்கூடிய தேவார கொச்சிகள் ஆவணி மாசத்தில் எத்தனை பேர் வரும்? விடிய விடிய பாடுவாரு. இங்கே சாமி ஏமநாதனை பார்த்து வரவண வாழ்ந்தே நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பானபத்தனை கூப்பிடுனர். பானபத்தனை வணங்கி நின்றான். வடநாட்டில இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் ரொம்ப செம்மாந்து இருக்கிறான், அவனை நீ வெற்றி கொள்ள முடியுமா? வெற்றி கொள்ள முடியுமான்னு ஒரு சொல்லு. அப்ப சொல்ற தென்னவர் பெருமை, இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த பாட்டை தான் இன்னைக்கு படிக்கிற போது நினைச்சுக்கிட்டேன். சென்னவர் பெருமை யான் உன் திருவலனும் திருவுளவலனும் உள்ள வலிமையினால் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலும் கூடல் முன்னவன் அருளும் ஊற்று முயற்சியான். உன்னுடைய என்ன வலு இறைவனுடைய திருவுருள் ரெண்டும் எனக்கு கொடுக்கிற முயற்சியினாலே நான் பாடி வெல்வேன். நானும் அடியன் திருவிழாபுரத்தை சொல்லி முடிப்பேன் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த வலிமை. பெருமான் எனக்கு தந்திருக்கிற என் பொருட்டு என்னுடைய தகுதிக்கேற்ப தந்திருக்கிற திருவுரு, அதனால் விளைகிற முயற்சினாலே உங்கள் முன்னே சொல்லுகிறேன். தவிர என்னுடைய அறிவுனத்தினாலோ என்னுடைய ஆற்றலினாலோ நான் சொல்லுகிறேன் என்று கருதிக்கொள்ள வேண்டாம். தவறுகள் இருந்தா என்பால் நன்மைகள் இருந்தா உங்களுடைய முன்னிலை என்று நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதை மாணவத்தில் சொன்ன முன்ன வந்தாலும் ஊட்டு முயற்சியான் முயன்று பாடி, என்னாலும் எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் சொல்லுவான். முயன்று பாடி அன்னவன் விருது வாங்கி அவனை வீடு அளிப்பேன். அந்த இறைவனுடைய திருவருளினாலே இருக்கக்கூடிய அந்த திருவருள் வல்லமையினாலே வரக்கூடிய உள்ள திணிவு இருக்கு பாருங்க, அதுதான் வேணும். நாம் ஆர்க்கும் குடியல்லோ, ஏன் கோமார்க்கே வீழ ஆளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோம். அது பெருமான் தடுக்கிற திருவடி தடுக்கிற வலிமை. அந்த நாளைக்கு இப்படி சொல்ல முடியுமா யாராவது? நான் வீடு அளிப்பேன் என்று சொன்னார். சரி பாப்பா ராஜா உத்தரும் வந்துட்டாங்க சொல்லிட்டானே தவிர கவலை ஒன்று. நேர பெருமானுடைய சன்னியாசத்துக்கு போன வேற எங்க போவார்கள்? எந்த நிலையில இருந்தாலும் யார் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் இறைவனை முடியாத போது இறைவனுடைய முன்னிலைக்கு தான் போகும். ஏன்னா இந்த ஏமநாதனுடைய மாணவர்கள் ஊரு பூரா சுத்தம் அந்த விளம்பரம் இருக்கு பாருங்க. அந்த காலத்துலயே ஜாஸ்தி 10 பேரை கூட கூடியிருக்க மாட்டான், போஸ்டர் 2000 அடிச்சிருப்பான். நாம் பார்க்கிறோம் இல்லையா, 10 பேர் கூட இருந்து கேட்டிருக்க மாட்டான். அது பாதி பாதி எழுதி போடுவான், அவன் ஏழு ஆனவன் நடத்துவான். அதுக்கு பாத்தீங்கன்னா விளம்பர உலகம் இப்படி நடந்துதாமே, ஒருத்தனும் போய் கேட்டிருக்க மாட்டான், பார்த்திருக்க மாட்டான். அப்படி நடந்ததாமே பேப்பர்ல வரல பார்த்துட்டு இவன் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆகா அப்படி சொன்னார் அப்படி சொன்னாரு. ஆக உலகத்துல அந்த காலத்துல இந்த விளம்பர டெக்னிக் மகாவித்வான் பொன்சாமி பிள்ளை மதுரையில் உள்ளவர் எப்போ அவர் போனா வந்து கூட்ட மாதிரி மலர் தேன் உண்ண வந்த மண்டு கூட்ட மாதிரி வரும். இருந்தாலும் கூட தான் உற்சாகம் பெறுறதுக்காக ஒரு 10 பேரை கூட கூட்டிட்டு போவாராம். இசை வல்லவர்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அங்க சாப்பாடு மட்டும் போட்டு அவங்க கொடுக்கற அந்த உற்சாகத்துல அன்னைக்கு ரொம்ப பிரமாதமா வாழ்ச்சிடுவாராம். அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவர் சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ணாருன்னா, இந்த கூட இருக்கிறவங்க சாப்பாடு போட்டு எந்த வித்வானம் மாதிரி செய்ய மாட்டான், அது கூட கூட்டிட்டு போக மாட்டான். அடுத்தவங்க இருந்து ஏதாவது வெத்தலை காம்பு கூட வாங்குவான், வெத்தலை வாங்குறது இல்ல வெத்தலை காம்ப வாங்குறது. எதுக்குன்னா அதுல கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து கொடுங்கம்மா, அப்புறம் கொஞ்சம் குடிச்சுதான் நல்ல வெத்தலையா இருக்குமே உங்கள்கிட்ட இருந்து ரெண்டு வெத்தலையா வாங்கிக்கிறது. எல்லாம் சங்கீத வித்வானுடைய பழக்கம். சங்கீத வித்வான்
தப்பா நினைக்க கூடாது. நானும் பார்த்ததுதான் என்னுடைய இதெல்லாம் மீறி வந்து பெருமானுடைய திருவுள்ள நிக்கிறதுங்கிறது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பிறவிகள் நமக்கு அதெல்லாம் திட்டிக்கணும். அங்க பெருமானுடைய அருள்வரத்தினால வெல்வேன் வந்துட்டான். அங்க மாணவர் எல்லாம் வந்து வீடு பேசுகிறாரு, எங்க வாத்தியார் மாதிரி யாராவது உண்டா, வயத்துல புளிய கறக்கு விடுவான், நாளைக்கு அதை பாடப்படாது இந்த பாடப்படாது. இந்த பாடி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சங்கதி. சிவகங்கையில மகா பெரிய வைத்தி சின்ன வைத்தியம் ரெண்டு பேரு, உவேசாமியெல்லாம் சின்ன வைத்தி பெரிய வைத்தி அண்ணன் தம்பி ரொம்ப பிரமாதம், எவ்வளவு அவங்க முன்னாடி யாரும் பாட முடியாது. கல்லடக்குறிச்சியில திருவாரூர் ஆதரித்து சின்ன பட்டம் மேலகரம் சுப்பிரமணிய இருக்கிற போது மழவராயன் சொல்லி மழவைன்னு சொல்லி தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல ராமசாமி சிவம் மகாவித்யநாதன் வைத்தியநாதன் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க, அப்படி சன்னமான குரல். அவங்க அழைச்சிட்டு அங்க வந்திருந்தாங்க. இந்த மேல சுப்பிரமணியன் பாட கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நாளைக்கு பாடுங்க, டாம்பவான்களா உட்காந்துருக்காங்க, அது பெரிய வைத்தி சின்ன வைத்தி அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு அப்பதான் அவங்கள பாட சொல்லணும். பாடுறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டான், இடமே கொடுக்க மாட்டான். யாராவது உற்சவத்துல போனீங்கன்னா எவ்வளவு பெரிய சிபாரிசு வேணும் தெரியுமா அவங்களுக்கு, சாதாரணமா மேடை ஏற்றிட மாட்டாங்க. அங்க வந்து இவரை பாட சொல்லணும் நினைக்கிறார். அப்ப பெரிய வைத்திய பார்த்து இந்த வைத்தியநாதன் ஒரு உங்க பேர் உள்ளவன் அதை ஃபீல் பண்றாரு. பெரிய தேசிகர் எல்லாருக்கும் சம்பாதனை கொடுக்கக்கூடியவர், அவரும் கூட கலைவல்ல புலவர்கள் ரொம்ப மரியாதை நடந்துட்டு உங்க பேர் உள்ளவர் இங்க பெரிய வைத்தி இவரை பார்க்க சின்ன வைத்தி ஆட்சி அவர் பண்றாரு. இவன் சின்ன பொடி பையன்லாம் வந்து இங்க பேசுறதாரு பாடுறது அவரு இல்ல உங்களுக்கு பாடுங்க. அப்ப அவர் சொன்னார், இங்க பாடணும்னா நாங்க பாடின பிறகு அதுக்கு ஈடு கொடுத்து பாடணும். சரி, அப்ப சொன்னார் அவரு, நீங்க பாடினது அவர் வாங்கி பாடிட்டா அவர் பாடலாமா பாடலாம். சரி, அது சரி, அவங்க பாடினது நீங்க வாங்கி பாடுறது அதான் உங்களுக்கு பத்தி குட்டிய போட்டாருங்க. நீங்க பாடினாலும் அவர் பாடினா வல்லாளன் ஆயிட்டாரு, அவர் பாடுவார் பின்னாடி அதை நீங்க பாடணும். அதுக்குதான் வந்து போடுறது பல்லவி மேடம் போடுறது. ஒரு பெரிய வித்வான் வெளியூர்ல இருந்து வந்தாலும் வச்சுங்க, உள்ளூர்காரர் முதல்ல வாசிக்கணும், வாசித்த பிறகு அவர் வாசிக்கணும். வெளியூர்காரர் வாசித்த உள்ளூர்காரர் வாசிக்கணும், உள்ளூர்காரர் வாசித்த வெளியூர்காரர் வாசிக்கணும். அந்த காலத்துல அப்படியே போட்டி ஒரு பண்ணாரு பெரிய வைத்தி. உடனே இன்னும் ராகம் தெரிஞ்சு பாடிவிட்டார், யார் சின்ன வைத்தி சின்ன பிள்ளை. அப்புறம் நீங்க பாடுங்க, எது வேண்டாம் வேண்டாம்னாங்க. சொன்ன உடனே இவர் போட்டார் ஒரு மிக சக்கரவாகம்னு ஒரு ராகம், அது அந்த காலத்துல பழக்கம் கிடையாது. இப்ப பல பல ராகங்கள் வந்துருச்சு, நினைச்சல் நினைச்செல்லாம் பாடுறாங்க. அந்த காலத்துல சக்கரவாகம் பாட தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, உருப்படியும் கிடையாது. அந்த சக்கரவாக காலத்தை ஒரு விநியாசம் பண்ணா என்ன ராகம்னு ஒருத்தருக்குமே தெரியல. அதாவது சங்கீதத்துல பயமுறுத்தணும்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி பண்ணிவிடணும், மற்றவங்களை அனுபவிக்க விடாம அறிவு பூர்வமா கொண்டு போயாச்சும். இப்ப நமக்கு என்ன ராகம் தெரியுது என்ன தாழா இப்படி எல்லாம் கவலை கிடையாது. மனம் ஒன்றிட்டா அதான் இசை, அப்படி விட்டா வித்வான் இல்லவன். மனம் ஒன்ற மற்றவர்களை லயிக்கும்படியா செய்யறது தான் பெரிய இசையினுடைய தன்மை. ஆண்டவனத்துல லயிக்கிற மாதிரி ஆலயம் மாதிரி இசையில லயிக்கணும். அது என்ன ராகம் என்ன தாழம் மிரட்டக்கூடாது. ஜனங்கள் இந்த மிரட்டுறதுனாலே ரொம்ப பேர் பாடாம ஓடி போனாங்க. இதெல்லாம் வேண்டாம், இந்த வாத்தியார் பாட்டு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் வந்து பயமுறுத்துல பயமுறுத்துல. அப்பா 32 வயசு வரைக்கும் சங்கீத பக்கம் போகாம இருந்தேன், எங்க வாத்தியார கூப்பிட்டு வாப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாப்பான்னு கூப்பிட்டு சொன்னேன். அப்ப கரடு மட்டும்தான் சாரிகிறோம். அந்த அருள் வந்து ஆசிரியருடைய அருள் இருக்கு பாருங்க, எளிமை இருக்கு பாருங்க. அது நமக்கு எல்லா வகையான கலைஞானங்களும் கொடுக்கும். அனுபவிக்க நம்ம பாடணும் தொழில் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது, அடுத்தவங்க என்ன பாடுறாங்க அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். நல்ல ஓவியம் தீட்டி இருக்கு, அது என்ன அழகா அதுல வரைய வரைஞ்சிருக்கிறாரு, அதுல என்ன தத்துவ பொருள் இருக்கு அதை பார்க்கணும். கலைகளை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் நாம கலை வல்லாராக நினைக்கிற கலை உணர்ச்சி இருந்ததுன்னா பல பிறர் கலைஞர்கள் நம்ம மதிக்க முடியும். நல்ல தமிழ் அறிவு இருந்ததுன்னா கவி பாடணுங்கிறது இல்ல, ஆக்கி பரமான கவிஞராக படிச்சு விட்டு நான் கவி பாடணும் இல்ல. நல்ல கவிகளை அனுபவிக்கிறதுக்கு எங்க பிரித்து படிக்கிறது என்ன பொருள் நலம் இதெல்லாம் நூல்களை கற்றுக்கொள்றதுனால நாம அனுபவிப்பதற்கு அடுத்தவங்களை மிரட்டுறதுக்கா இல்ல. அந்த பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாம் மிரட்டின மிரட்டல அவரை இந்த நீங்க பெரிய வைத்தி இருக்கீங்க சின்ன வைத்தி இருக்கீங்க இவரை என்ன வைத்தியன்னு சொல்றது. 3வது வைத்தி வந்தாச்சு, பெரிய வைத்தி சின்ன வைத்தி இவர் அவரே சொன்னார் மகா வைத்தியன்னு. இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஞானிகள் ஜாம்பவான்கள் இருந்த நாடு, அதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாணபத்தன் ஏமநாதன் எல்லாம் இருந்தாங்க. இந்த ஏமநாதன் மாணவர்கள் வந்து பண்ணர் இதை பார்த்துட்டு படோரபத்தை பார்த்துட்டு இவருக்கு பாணபத்தருக்கு இந்த பையன்களே இப்படி பாடினான்னா அந்த ஆள் எப்படி பாடுவான் சாமி கிட்ட போல நேரம் போய் சொன்னார்.
மையானையமிடத்தினானே மதுரை நாயகனை வந்திட்டு அங்க கண்டத்துல மைய வச்சிருக்கிறாரு, ஆளால விஷத்தை வச்சிருக்கிறாரு. மையானையமிடத்தினானே மதுரை நாயகனை வந்திட்டு ஐயனே ஐயனே ஐயாயன வேதங்கள் ஆண்டு அகண்ட நுண்ணியன் ஐயா ஐய ல்லதில்லை மற்றொரு பத்து வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை மணிகர் ஐயனே அடியேற்று இன்று உன் அருள் துணை செய்யல் வேண்டும். உன்னுடைய துணை எனக்கு வேணும் சாமி. ஆனால்தான் முருகன் துணை, கற்பக விநாயகர் துணை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணை எல்லாம் போடுறதுக்கு எடுக்கல இல்லை, உள்ளபடியே வேண்டிக் கொண்டா துணையாக வருவான். அவன் அவன் ஒரு துணை இல்லாதவன், ஒரு யாரையும் வேண்டாத கூட்டு ஒருவரையும் வேண்டாத பெரியவன் அவன். நமக்கு கூட்டி சேர்ந்துக்கலாம், அவன் பேரில் வச்சுக்கிங்கன்னா எல்லாம் விளங்கும் விளங்கும். இங்க சொன்னார் செய்யல் வேண்டும் என்று அன்பு தோய்ந்த பொய்யரு மனத்தான். சாமி கிட்ட கூட வழிபாடு பண்றவங்க கூட சில பேரு சொல்லுவாங்க, எனக்கு நீ ஒரு ரூபாய் தந்தீங்கன்னா உனக்கு எட்டனா தரேன்னு சொல்லிட்டு அந்த எட்டனா கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன ஒன்றும் சாமியிட சொல்றான், அதுவே வேற செலவு கேட்டுக்கேன் சாமி, அப்புறம் நாளைக்கு ஒன்னும் ரெண்டு பங்கா தர்றேன், உனக்கு என்ன அவசரம், எனக்கு செலவு வந்துருமா. சாமி நேரத்தில் போய் கரவு செய்கிறவர்கள் கரவுடையார்கள் பால் விரவாடார் அவன் கிட்ட நெருங்க மாட்டான். சாமி இங்க சொன்ன பொய்யரு மனத்தான், அன்பு தோய்ந்த பொய்யரு மனத்தான். இத கேட்ட உடனே சாமி உடனே வேஷம் கட்ட ஆரம்பித்தார். இந்த சாமிக்கு தான் இந்த வேஷம் கட்டுறதுல, அவர் மிகப்பெரிய ஜடாபாரம் உடையவர், அதுக்கு பேரு ஜடாபாதின்னு பேரு. அந்த ஜடை வல்லபம் உடையது, வல்லபம்னா பெருவெற்றி ஆற்றல் உடையது. அந்த தடையினால எத்தனையோ வல்லமைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு சாமி. பெரிய ஜடையை தரித்தவர், ஜடை தரிக்கிறதுன்னா

0: அநியாயம் செய்வதற்கு அதுக்கு பேர் ஜடா வல்லபம். சாமியினுடைய ஜட என்ன வல்லபெல்லாம் செஞ்சதுன்னு புராணங்கள் வாயிலாக கண்ட
1: சிவபெருமான் முருகனுடைய பெயர்களால கார்த்திகேயன், பார்வதி நந்தனன், அக்னிபோகு, குகன், சரவணபவன், சுப்பிரமணியன், மகாசேனன், காங்கேயன், சேனானி என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சோடச நாமாக்களாக முருகனுடைய பெயர் இருக்கிறது. இது மாதிரி இதெல்லாம் பார்த்து கொண்டு செல்லலாம். சோடச நாமா சொல்லும் பொழுது ஞானசக்தி ஆத்மா, ஸ்கந்தா, அக்னிபூதன், பாகுலேயன், காங்கேயன், சரவணபவன், கார்த்திகேயன், குமாரன், க்ஷண்முகன், குக்குடத்வஜன், சக்திதரன், குகன், பிரமச்சாரி, ஷண்மாதுரன், க்ரௌஞ்சபித்து, சிகிவாகரன், இப்படி 16 நாமாக்களை சொல்லி இந்த நாமாக்களை சொன்னாலே சகலவிதமான காரியங்களும் சித்தியாகும் என்று ஸ்காந்தத்தில் ஆரம்பத்திலேயே வரும். ஞானசக்தி ஆத்மா என்று ஞானம், சக்னி, ஆத்மாவினுடைய விஸ்வ வடிவம் எல்லாமே தன்னுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் ஸ்கந்தன். இந்த ஸ்கந்தன்கிற பெயரை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். பாகுலேயன்னா கார்த்திகேயனுடைய மைந்தன், அக்னிபூதன்னா நெருப்பிலே தோன்றியவன், காங்கேயன்னா கங்கையினுடைய மைந்தன், கங்கையிலே தோன்றியவன், சரவணபவன் சரவண நாணல் காற்றிலே தோன்றிய நாணல் காட்டிலே தோன்றியவன், கார்த்திகேயன் கார்த்திகேயனுடைய கார்த்திகேய அந்த நட்சத்திரங்களுடைய மைந்தனாக இருந்தவன், குமாரன் என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடியவன், க்ஷண்முகன் 6 முகங்களை உடையவன், குக்குடத்வஜன் சேவல் கொடியை உடையவன், சக்திதரன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வேல் சக்திங்கிற ஆயுதம் அல்ல. இந்த வேல் கொஞ்சம் இப்பொழுது மாறுபட்டு வந்த வடிவம். 6 முகங்களை உடையதுக்கு பேர் தான் சக்தின்னு பேரு, அதுக்குத்தான் வேல்னு பேர். அது சக்தின்னு பார்வதி கொடுத்தது 6 முகங்களை உடையது. நீங்க பார்த்தீங்கன்னா திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையிலே வைத்துக் கொண்டுபடியாக இருக்கும். அந்த வேலுக்கும் மற்ற வேலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த வேல் கிட்டத்தட்ட முக்கோணமாலே நாம பார்க்கக்கூடிய வேர் ஈட்டி மாதிரி இருக்கும். ஆனா சக்தி ஆயுதம் என்பது இந்திரனுடைய வஜ்ரம் மாதிரி கிட்டத்தட்ட 6 முகத்தோட இருக்கும். அதுதான் சக்தியின் பேரு, வேலாயுதத்தை தரித்தவன், அதனால சக்திதரன். குகன்னு சொன்ன சித்த குகையிலே இருக்கக்கூடியவன் இங்க ஸ்காந்தத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். நம்ம இந்த குகன்பதற்கும் தனியாக பார்க்க போகிறோம். பிரம்மச்சாரி, என்றைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கப்பட்டவன். இதுல ஒண்ணு என்ன வேடிக்கைன்னா, வடக்கு இந்தியாவுக்கு போக போக அங்கே விநாயகருக்கு மனைவியர் உண்டு, முருகப்பெருமான் பிரம்மச்சாரி. தெற்கே வர வர விநாயகர் பிரம்மச்சாரி, முருகப்பெருமானுக்கு 2 மனைவி. இது ஒரு வித்தியாசம் உண்டு. அங்கெல்லாம் பிரம்மச்சாரி. ஷண்மாதுரன் 6 மாதாக்களை உடையவன், அதாவது கார்த்திகேயனுடைய மைந்தன் அர்த்தம். க்ரௌஞ்சபித்துனா க்ரௌஞ்சம் என்கிற மலையை பிழந்தவன். சிகிவாகனம்னா சிகி என்கின்ற மயிலை வாகனமாக உடையவன். இதெல்லாம் 16 சோடச நாமாக்கள். இந்த நாமாக்களை எப்பொழுதும் யார் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் கொடுத்து எல்லா விதமான நன்மைகளையும் செய்கிறான். ஒரு பெரிய பலஸ்ரூதியும் அங்கே உண்டு. சிவன் சொல்லும் பொழுது கார்த்திகேயன் முதலே பார்த்தோம், பார்வதி நந்தனன் பார்வதியினுடைய குமாரன், அக்னிபூகு என்று சொல்லி அக்னியினிடத்திலே தோன்றியவன் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. இன்னொன்று உண்டு, அக்னி என்று எவன் சொல்லப்படுகிறானோ அந்த சிவபெருமானிடத்திலே தோன்றியவன். குகன் திருப்பியும் பார்க்க போகிறோம். சரவணபவன் அல்லது சரவணன் என்று சொல்லக்கூடியது, சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடியதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். இங்கே ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது தேவ அசுரர்களினாலே வணங்கப்பட்டவன் ஆன காரணத்தினாலே சுப்பிரமணியன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். வேதங்கள் சொல்லக்கூடியது இந்த நாமாவைத்தான் சொல்லுகிறது. சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் என்று இவனைத்தான் சொல்லுகிறது. எவன் மிகச்சிறந்த பிரம்மண்யனாக சுப்பிரமணியனாக எவன் பிரம்மமாகவே இருக்கிறானோ அதாவது பரபிரம்மமோ அவன் சுப்பிரமணியன். வள்ளலார் சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த தலைக்கு நேரையும் பூர்வ மத்திக்கு நேரையும் கரெக்டா ஒரு ஓட்டை போட்டா நடுவில் ஓட்டத்துல போய் சேருமா, அங்கே 6 முகம் கொண்ட ஒரு பட்டை வடிவினமாக ஒரு ஒளி வடிவமாக இறை சக்தி இருக்கிறது, அதுக்கு பேரு சுப்பிரமணியம் அப்படின்னு வள்ளலார் பெருமான் சொல்லுவார். அதனால சுப்பிரமணியன். மகாசேனன் என்று சொல்லும்படியாக மகாசேனைகளை உடையவன். இரண்டாவது, இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் வணங்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். இதுல என்ன பொருள்னா, அத்வைதம் மாதிரி வர, அத்வைதம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான், பரமாத்மாவா தான் எல்லாம் ஆகியிருக்கிறது என்று சொல்லும். ஆனா சித்தாந்தம் அப்படி சொல்ல, பதி வேறு பசுக்கள் வேறு. இது வந்து இங்க உறுதிப்படுத்தப்படும். மகாசேனன் என்று சொல்லும் பொழுது பசுக்களாக இருக்கப்பட்ட உயிரினங்கள் அதாவது ஜீவாத்மாக்களை தன்னிடத்திலே உடையவன். இவன் வேறே ஜீவாத்மாக்கள் வேறே, தன்னிடத்திலே

0: எடுத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை இங்கு சொல்லப்படும். காங்கேன் என்று சொல்லி கங்கா நதியிலே பிறந்தவன், சேனானி என்று சொல்லி சேனாபதியாக ஆனவன் என்று இதெல்லாம் சிவபெருமான் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமாக ஏராளமாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். சரவண புஷ்ப சரவண பொய்கையிலே தாமரை புஷ்பத்திற்கு நடுவிலே தோன்றினவன், நிர்மலமானவன், தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எல்லாவற்றையும் தரக்கூடியவன், இப்படிப்பட்ட பலவிதமான நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு செல்கிறார். முருகப்பெருமானுக்கு சஹஸ்ரநாமமே உண்டு. முருகப்பெருமானுக்கு சஹஸ்ரநாமமே உண்டு. ஒரு சஹஸ்ரநாமம் இல்ல, ஆறு சஹஸ்ரநாமம். ஆறு முகத்துக்கும் ஆறு சஹஸ்ரநாமம் சொல்லுவார்கள், ஷண்முக சஹஸ்ரநாமம் என்று சொல்லுவார்கள். சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுது குஹன், ஆரம்பிக்கும் பொழுது குஹாகே, ஷண்முகாகே, பாலமேத்ர சு பாலமேத்ர சுதாயே என்று பிரபவே பிங்களாய நமஹ, பிரபவே நமஹ, கிருத்திகாசூரமே நமஹ, சிகிவாரனாய நமஹ, சக்திதராய நமஹ என்றெல்லாம் ரொம்ப அழகாக வரும். இதுல இன்னொரு சிறப்புன்னா, அது வந்து சொல்லும் பொழுதே அப்படி ரொம்ப என்னமோ நுண்டப்பாட்டு சொல்ற மாதிரி இருக்கும். மத்தாய பிரமத்தாய உன்னத்தாய, மத்தாய நமஹ, பிராப்தாய நமஹ, உன்னத்தாய நமஹான்னு வரும். அதே மாதிரிதான் சிவசுவாமினே நமஹ, கணசுவாமினே நமஹ, சர்வஸ்வாமினே நமஹான்னு வரும். டம்பாய நமஹ, பரமடம்பாய நமஹ, மகாடம்பாய நமஹ என்றெல்லாம் ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தார். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வடமொழி பயிற்சி கிடையாது. ஏதாவது இது மாதிரி கிடைத்து படித்து சொல்ல முடியும்னா இதெல்லாம் முடித்த பிறகு அதை யோசிக்கலாம். இப்பொழுது சில நாமாக்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டேன். அதுல சில அழகானது என்னன்னா, இவன் தான் ரொம்ப பழையவன். சஹஸ்ரநாமத்துல ஒரு வார்த்தை வரும், சனாதனாய நமஹா. சொல்லும் பொழுது இவன் தான் ரொம்ப பழையவன், பழையதுக்கெல்லாம் பழையவனாக இருக்கிறான். முன்னைப்பழம்பருடைய பின்னை புதுமைக்கும் பெயர்த்துமை பெற்றியனை மாணிக்கவாசகர் பாடுவார். அதே போலத்தான் சனாதனாய நமஹா, இவன் இப்பேற்பட்டவனாக இருக்கிறான், எல்லாவற்றிற்கும் பழையவனாக இருக்கிறான். அதே மாதிரி தான் இவனுக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது. அதனால அது சொல்லுவோம் சஹஸ்ரநாமம் அனீஸ்வராய நமஹா. அது சொல்லும் பொழுது இவனுக்கு தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவன். காஞ்சி பரமாச்சாரியார் தெய்வத்தின் குரல் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்லுவார். இந்த அமரகோசம்னு சொல்லி நிகண்டு டிக்ஷனரி, நம்ம இப்ப டிக்ஷனரின்றோம், பல வார்த்தைகளுக்கு நம்ம பார்த்தையே தெரியாது, வார்த்தை தெரிஞ்சா அர்த்தம் தெரியாது. அப்பெல்லாம் இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்லோகம் மாதிரி என்ன பண்ணுவா, சமஸ்கிருதத்துல என்ன செய்திருக்கிறார்கள், இந்த நிகண்டுவை போட்டிருக்கிறார்கள். அப்ப சினானின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றது இல்லையா, ஒரே பொருளை இருக்கக்கூடியது, அதாவது டிக்ஷனரி. இப்ப டிக்ஷனரி என்ன இருக்கோ அப்ப வடமொழியில அந்த டிக்ஷனரியை ஸ்லோகம் மாதிரி போட்டிருக்கிறார்கள். அமரசிம்மன்கிறவன் ஒரு ஜைனன், அவன் ஆதிசங்கரோடு போட்டியிட்டு தோற்றுப்போனான், தன்னுடைய நூல்களை எல்லாம் தீயிட்டு கொடுத்தார்ப்பான். இது அவருக்கு தெரிஞ்சு போய் ஓடோடி வந்து அவனை நிறுத்துகிறார். எப்ப அந்த பேர் தத்துவங்களிலே ஜைன தத்துவம் பிரயோஜனப்படாது, இதுதான் சனாதன தர்மம் தான் உயர்ந்ததுன்னு நான் நிலைநாட்ட வந்தேனே தவிர உன்னுடைய வித்துவத்தை நான் குறைச்சி மறுப்பிடல, எனக்காகவாது இனிமே இது பண்ணாதேன்னு சொல்லி அவனுடைய நூல்களை எல்லாம் எடுத்தாராம். அதுல மிஞ்சி போன ஒரு நூல்ல ஒன்று அமர கோஷம் என்று சொல்லி நிகண்டு, அதாவது டிக்ஷனரி. இந்த நிகண்டுவிலே காஞ்சி சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார். எத்தனையோ சுவாமிகளை பத்தி சொல்றார், எல்லா சுவாமிக்கும் இந்த நிகண்டுல சொல்றார், ஆனா ஒரு சுவாமிக்கு மட்டும்தான் சுவாமின்னே சொல்லுவார். யாரு, முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் சுவாமின்னே சொல்றாரு. யாரு, ஜைனன். நம்ம ஆள் யாராவது ஹிந்து சொன்னா அப்படின்னா சொல்லலாம், அவன் வந்து ஜைனனானவன் சொல்லுகிறான், சனாதன தர்மத்திலே இல்லாதவன் சொல்லுகிறான். முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லும் பொழுது தேவசேனாதிபதிகி சூரஹா சுவாமி கஜமுகானுஜா எடுத்தவுடனே இவன் என்ன தேவசேனாதிபதி. இந்த வடக்கு என்ன சிறப்புன்னா, இவன் வந்து தேவ சேனாபதியானதுதான் மிகச்சிறப்பாக சொல்லப்படும். அதனால்தான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது சேனானிகளுக்குள்ளே ஸ்கந்தனாக இருக்கின்றேன் என்று பகவான் சொல்லுவார். தேவ சேனாதிபதிங்கிறதா இவனுக்கு முக்கியமானது. அதனுடைய தன்மைகளை நம்ம முதலே பார்த்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். சூரகா வீரர்களிலே வீரனாக இருக்கப்பட்டவன் இவன் தான். அடுத்து சொன்னான், சுவாமிங்கிற வார்த்தை எந்த சாமிக்கும் இருந்தாது. சாமின்னா யாரு, இவர் தான் சாமி. யாரு, சுவாமி. முருகப்பெருமான் தான் சுவாமி. அடுத்தது சொன்னான், சுவாமி எப்படி இருக்கார், கஜமுகான் ஜகா, கஜமுகனான பிள்ளையாருக்கு தம்பியாக இருக்கப்பட்டவன் சுவாமி கஜமுகானுஜகா என்று சொல்லும்படியாக இவனுடைய சிறப்பை அமரகோஷத்திலே முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுகின்றார் அமரசிம்மன். இது ஒரு வடிவு. அதே போலத்தான் சுப்பிரமணியன் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது, அகாராஸ்து விஷ்ணு ருத்ரிஷ்ட உகாராஸ்து மகேஸ்வரஹா மகாராஸ்து ஸ்மிருதோ பிரம்மா, அதாவது அகாரம்ங்கிறது விஷ்ணு, மகாரம்ங்கிறது ருத்ரன், உகாரம்ங்கிறது ருத்ரன், மகாரம்ங்கிறது பிரம்மா, பிரணவஸ்து த்ரியாத்மகா பிரணவஸ்வரூபமாக மும்மூர்த்தி ஸ்வரூபனாக சுப்பிரமணியன் இருக்கிறான்னு ஒரு ஸ்லோகமானது சொல்லும். நிர்மலமான ஜோதிஸ்வரூபன் அதுதான் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய தன்மை, அதான் மூலாதாரம், அதுக்கு மேல எல்லாவற்றிற்கும் இருக்க தாண்டி இருக்கக்கூடிய தன்மையிலே சுப்பிரமணியனாக இருக்கிறான் என்று சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய தன்மையை சொல்லுவார்கள். சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள். அதே மாதிரிதான் புராணத்துக்கு என்ன பேரு, ஸ்கந்தம்னு பேர், தமிழ்ல கந்தபுராணம்னு பேர். அதான் முதலே சொன்னேன், ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய நாமாவுக்கு பலவிதமான பேர் சொல்லுவார். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷ நாசினியம், முருகப்பெருமானுடைய நாமாக்கள், முருகப்பெருமானுடைய பெருமை, இந்த கலி தோஷங்களை எல்லாம் கல்மஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது, நாசம் செய்யக்கூடியது இவருடைய கீர்த்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் என்று சொல்லுவார்கள். இந்த ஸ்கந்தன் என்று சொல்லுவதற்காக சொல்லும் பொழுது அப்படியே துள்ளி குதித்து வந்தவன் என்று சொல்லக்கூடிய தன்மையைத்தான் சொல்லுவார்கள். ஸ்கந்தன்னா அப்படியே துள்ளி குதித்து வந்தவன், வெளிப்பட்டானா, சிவபெருமானிடத்தில இருந்து ஜோதி புலம்பாக வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது, சாந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமாரர் தான் தேவசேனாதிபதியாக முருகப்பெருமானாக வந்தார்னு ஒரு சரித்திரம் வரும். இது சுருக்கமா நம்ம முதல்ல முருகப்பெருமான் சரித்திரம் பார்த்திருக்கிறோம். அங்கே சொல்லக்கூடிய இடத்துல சாந்தோக்கிய உபனிஷத்து ஸ்கந்தகா ஸ்கந்தகான்னு ரெண்டு முறை சொல்லுமா, ஸ்கந்தனானவன் துள்ளி கொண்டு வந்தான், ஸ்கந்தகா ஸ்கந்தகா என்று இந்த இடத்துல சொல்லுவார். அதே மாதிரி குஹான் தேவமன்யம் நஜானே நஜானே என்று சொல்ல முடியாத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆதிசங்கரர் படுவார், இவனைத் தவிர வேற யாரையும் நாம் பார்த்ததே கிடையாது, நஜானே நஜானே, வேற தெய்வத்தையே பார்த்ததில்லை என்று சொல்லுவார். அந்த கந்தன் என்று சொல்லக்கூடிய தமிழ் சொல்லுக்கு கட்டுத்தறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சொல்லுவார்கள். இந்த சங்க இலக்கியங்களில ரொம்ப அழகான ஒரு கருத்து வரும். இப்போ நம்ம கன்னடத்துல எல்லாம் இட்டிகைன்னு சொல்றாங்க, செங்கல்னு நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, அது 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல இந்த தமிழ் சொல் பயன்படுத்த, இட்டிகை என்பது தமிழ் சொல், அது பெரிய செங்கல், நம்ம செங்கல் மாதிரி பெரிய செங்கலாக இருக்கப்பட்ட செங்கலை வைத்து நடுவுல என்ன செய்வார்களாம், பலிபீடமாக, அதாவது பிராணிகள் இல்ல, பூக்களையும் பழங்களையும் கொண்டு வந்து வைப்பதற்காக ஒரு பீடம் இருக்குமா, அந்த இட்டிகையாலே செய்யப்பட்ட பீடத்துல கொண்டு வந்து பூக்களையும் அதாவது மலர்களையும் கனிகளையும் வைத்து பழந்தமிழர்கள் வழிபடுவார்களாம். அது எதற்கு வழிபட்டார்கள்னா, மேலே கூர்மையாகவும் அடிப்பகுதி பருத்தும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதாவது வேல் மாதிரி அல்லது சிவலிங்கம் போல, சிவலிங்கம் அல்லது வேல் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட இது இந்த உருவமானது ஒத்து வருகிறது. அதுக்கு பேர் கந்தளின்னு பேர், அதுக்கு பேர் கந்தளின்னு பேரும். அந்த கந்தளி என்பது அந்த வேல் உருவம் இருக்கிறதே, அதான் பழைய உருவம், அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலங்களிலே குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய மலை நிலத்துக்கு உரியவன் முருகப்பெருமான். முதல்ல மலைதான் இருந்தது, அதற்கு பிறகுதான் மற்றவை தோன்றியது என்பது ஒரு வழக்கு. அதனால் முதல் தெய்வமாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான், அவனை கந்தழி என்று சொல்ல முடியாத சொல்லியிருக்கிறார்கள். அந்த உருவம் நான் முதல்ல சொன்ன மாதிரி மேலே கூர்மையாகவும் அடிப்பகுதி பருத்து இருக்கக்கூடிய, அதாவது வேல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவத்திற்கு பேரு, அந்த இறைவனுடைய வடிவத்துக்கு பேர் கந்தழி என்ற தமிழிலே சொல்லி இருக்கிறார்கள். அது வேல் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு அல்லது சிவனுடைய வழிபாடு முன்பே இருந்தது என்பது பெரியவர்கள் சொல்லக்கூடியது. அது மட்டும் கிடையாது, இந்த மாடு என்ன பண்ணுவாங்க, மாட்டை மேயறதுக்காக விடுவாங்க, இது என்ன ஆகும்னா எங்கேயாவது போயிடும், அதனால அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கயத்தை கட்டி ஒரு மூளை அடிச்சு அந்த கயரை மாட்டை கட்டி கொண்டு வந்து இதுல அந்த மூளையில அடிச்சிருவாங்க. மாட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக முடியாது, அந்த குறிப்பிட்ட அளவு தான் அப்படியே மெஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு மேல அது போக முடியாது. அந்த கட்டுத்தறின்னு பேரு, அந்த மூளை அடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேரு கட்டுத்தறின்னு பேரு, அதாவது மாடை கட்டக்கூடிய தறி. அந்த தறி இருக்கிறது இல்லையா, முருகன் கந்தன்னு சொன்னா கட்டுத்தறின்னு பேரும். ஏன்னா உயிர்களாக இருக்கப்பட்ட இந்த மாடு, நாம் இருக்கிறோமே, இறைவனை விட்டு தூரத்திலே போக முடியாதபடியாக தன்னுடைய அருள் என்று சொல்லக்கூடிய, கருணை என்று சொல்லக்கூடிய கயற்றினாலே நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கின்ற காரணத்தினாலே முருகப்பெருமானுக்கு கந்தன் என்று சொல்லும்படியாக இந்த பெயர் கொடுத்திருக்கிறது. ராமாயணத்திலே அல்லது பாரதத்திலே எல்லாம் மிகச்சிறப்பாக இவனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த கந்தன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு பொருளானது கச்சியப்பர் பாடுகிறார், ஆறு வடிவமாக தனித்தனியாக இருந்த முருகப்பெருமானை ஒன்றாக உமையம்பை திரட்டுகிறாள். திரட்டின காரணத்தினாலே அவனுக்கு கந்தன் என்ற பெயர் வந்தது. சேயவன் வடிவமாறும் திரட்டினி ஒன்றாய் சேர்த்தாய் ஆயதனாலே கந்தனாம் எனும் நாமம் பெற்றான் என்று சொல்லும்படியாக, அந்தமில்லதோர் மூவிரு வடிவம் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் மைந்தன் என்று இத கந்தபுராணன் சொல்லும். ஆறும் ஓர் உருவதாக ஆக்கலில் கந்தனானான் என்று சொல்லும்படியாக, இந்த கந்தனாக ஆனான் என்று சொல்லும்படியாக சொல்லப்படும். இது அமரகோசத்தில் இதுக்கு உரை சொல்லும் பொழுது கந்தன் என்று சொல்லுவதற்கு ஸ்கந்தயதி சத்ரூன் சோஷயதீதி இதி ஸ்கந்தஹா என்று சொல்லுகிறார்கள். அத பகைவர் என்று சொல்ல பகைவராகின்ற ஆற்றல் அது ஒரு பெரிய கடல், அதை வற்றச் செய்பவன் அதாவது பகைவர்களை அழிப்பவன் என்கின்ற தன்னையை சொல்லி காட்டுவதனாலே, பகைவர் ஆற்றலை வற்றச் செய்வதனாலே கந்தனுக்கு கந்தன் என்கின்ற பெயர் வந்தது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகியே கூடிய முறைபோல் அந்தனில்லதோர் மூவிரு வடிவமும் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன் என்று கந்தபுராணம் பாடும். இந்த பஞ்சபூதங்களினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லா சம்பந்தங்களும் ஒன்றாகி ஒரு பரந்தவனான தன்னை இவன் அடைந்தான். அதனால கௌரியினுடைய மைந்தன் கந்தனானான். அடுத்தது கந்தன் என்னவுக்கு மனமுடையவன் என்று சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு. மனமுடையவன் என்று சொல்லக்கூடிய பொருளும் உண்டு, அது கந்தன் பெறும். கந்து அன் என்று சொல்லும்படியாக ஆசைப்படப்பட ஐவரும் துன்பம் சொல்லுவார் இல்லையா திருமூலர் படுவாரு, அது மாதிரி இந்த ஆசைகளை அறுப்பதற்காக சின்ன ஆசையை பிடிச்சிக்கணும், பெரிய ஆசையை விடுறதுக்காக சின்ன ஆசையை பிடிக்கணும். என்ன ஒரு பெரிய விறகு கட்டு இருக்குன்னா அது ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பாங்க, விறகு எடுக்க முடியாம இருக்கும், அறுக்க முடியலைன்னா அதை விட வலிமையான ஒரு கட்டு போடும் பொழுது அந்த கட்டு தளரும். இது வள்ளுவர் அம்பழகா சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதுல ரொம்ப அழகான ஒரு சிறப்பு என்னன்னா, பற்றை பற்றி பாட வந்த காரணத்தினாலே இந்த பாங்கிறது உதடு ஒட்டும். இதே இன்னொரு இடத்துல துறவு பத்தி சொல்லும் பொழுது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதலின் இல என்று பாடுவார். இது உதடு ஒட்டவே ஒட்டாது, இந்த பா மா இதெல்லாம் வரும் பொழுது உதடு ஒட்டும். இந்த எந்த வார்த்தையும் இல்லாம இவர் சொல்ற யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல ஒட்ட வச்சு பாருங்க பார்க்கலாம், உதடு ஒட்டாது. இங்கே இறைவனை பிடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவார். அதை பிடிச்சுக்கோ, பற்று எந்த பற்று, இறைவனாகின்ற பற்றை பிடித்துக் கொண்டால் உலகமாகின்ற பற்று விடுபட்டு விடும் என்கின்ற காரணத்தினாலே இந்த கட்டுத்தறியாக யானை கட்டும் தறியாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு உண்டு, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதின் ஏகநாயகா என்று சொல்லுவார் இல்லையா, அதை போல அனுபவத்தை கொடுக்கக்கூடியதால கந்தர் அனுபூதி என்று சொல்லுகிறோம் இல்லையா. அந்த அனுபவமாக நம்மையே இறைநிலைக்கு சுட்டி காட்ட எடுத்துக்கொண்டு இறைநிலையை தரக்கூடிய பெயர் கந்தன். அதனால்தான் கந்த அனுபூதின்னு அதனால்தான் அந்த பெயரை வச்சார் அருணகிரிநாதர். இன்னொன்னு என்னன்னா, இவன் மேலே சந்தனம் காயாது இருக்கிறதும் யோசிக்கலாம். நெருப்பிலிருந்து வந்தவன் முருகப்பெருமான், நெருப்பில் இருந்தா எல்லாமே தீஞ்சு காஞ்சு போயிடும், ஆனா இவன் மேனியிலே சந்தனம் காயாது இருக்கின்றதாம். ஆன காரணத்தினாலே ஸ்கந்தகான்னா சந்தன குழம்பு பூசியவன், பலவிதமான வாசனைகளை உடையவன் என்று பொருளோடு ஸ்கந்தகா என்ற தன்மையிலே இருக்கும். இவன் என்றைக்கும் தன்னையும் அவனை நெருங்கின அடியவர்களுக்கெல்லாம் தன்னையும் மனமும் அன்பு மனமும் கருணை மனமும் விஷக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், அதனால அவனுக்கு கந்தன்னு பேர். இன்னொரு விஷயம் சொல்லும் பொழுது கந்தம் அப்படின்னா தோல் வலி என்று சொல்வார்கள். கந்தம் அப்படின்னா அத கந்தம்னு சொன்னா மனம், தமிழ்ல கந்தம்னு வரும். கந்தம்னு சொன்னா இன்னொன்னு தோல் வலிவு. தோல் வலிவு, ஏன்னா இவன் சேனாதிபதி இல்லையா, தோல் வலிவு உடைய காரணத்தினாலேயும் இவன் கந்தன் என்று சொல்லப்படுகிறான் என்று சொல்லுவார்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நாமம் உண்டு, முருகப்பெருமானுக்கு குகன் என்கின்ற நாமம் உண்டு. குகன்கிற நாமம் சொல்லும் பொழுது அதுக்கு ஏராளமான அர்த்தங்களை சொல்லுகிறார். அருணகிரிநாதர் கந்தர்ணவனியில் முடிக்கும் பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் வளதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வைய கருவாய் வருவாய் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குகன் என்று சொல்லும்படியாக முடிக்கிறார். இந்த குக நாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். நம்ம சில விஷயங்களை இங்கே பார்க்கலாம். இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, மயூராதிரூடம் மகாவாக்கிய கூட்டம் மனோகாரி தேகம் மகச்சித்தகேகம் மகே தேவதேவம் மகாவேதபாவம் மகா தேவபாலம் பஜே லோகபாலம். சங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லுவார், மயூராதிரூடம் மயிலை வாகனமாக உடையவன், மகாவாக்கிய கூட்டம் மகா வாக்கியத்திற்கு உள்ளே இருக்கப்பட்டவன், மனோகாரி தேகம் அதான் கந்தன் சொன்னா மிக மனத்தை கவரக்கூடிய தேகத்தை உடையவன், மகச்சித்தகேகம் மகான்களினுடைய மனங்களிலே சஞ்சரிப்பவன் அதுதான் குகன், மகே தேவதேவம் இவன் எப்பேற்பட்டவனா பெரியவன், மகே தேவதேவம் எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருக்கப்பட்டவன், மகாவேத பாவம் வேத பொருளாக இருக்கப்பட்டவன், மகா தேவபாலம் விளையாடுகிறார் வார்த்தையில், மகாதேவனாக சிவபெருமானுக்கு பாலனானவன் பிள்ளையானவன், பஜே லோக பாலம் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பாவம் மகா வேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம், லோகங்களையெல்லாம் பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லுவார். அந்த குகனை சொல்லும் பொழுது குஹோ ககன கோச்சரஹா என்று ராமாயணத்தில் வால்மீகி சொல்லுவார். மறந்து கிடக்கின்ற ஒன்றை தான் அறிவதோடு பிறர்க்கும் உணர்த்துபவன் எவனோ அவன் குகன் என்று இதுக்கு வியாக்கியானங்கள் சொல்லுவார்கள். இன்னொன்று சொல்லும் பொழுது ஆச்சாரியன் யாருடான்னா, தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், வேதமாகின்ற குகையிலே கிடக்கக்கூடிய தர்மத்தினுடைய உட்பொருளையெல்லாம் தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர்விப்பவன் அதாவது குரு அவன் தான் குகன். குகன் யாருன்னா அதுதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்ல முடியாது, குருவாக இருக்கப்பட்டவன் தான் குகன்னர். இத முதல்லையே அருணகிரிநாதர் போடுவர், முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரே என போதும், இவன் குகனாக இருக்கிறான் என்று சொல்லும்படியாக, முருகன் தனிமேல் முனிநன் குரு சிவசங்கர தேசிவன் இவன் குருவாக இருக்கப்பட்டவன் இல்லையா, இத தீட்சிதத்தனுடைய அங்கிதமாக குகன் என்று சொல்லும்படியாக சொல்லுவார். குரு குஹா என்று சொல்லும்படியா குகன் சொன்னாரே பார்த்ததா, குரு குஹா என்று சொல்லும்படியாக தன்னுடைய அங்கிதமாக ஒவ்வொரு கிருத்தியிலையும் கடைசியில இவருடைய முத்திரை என்று சொல்லுவார்கள் இல்லையா. இப்போ தியாகராஜர்னா தியாகராஜர்னு வரும் அந்த இடத்துல, முத்துசுவாமி தீட்சிதர்னா கிருஷ்ணான்னு ஒரு இடத்துல வரும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய
1: ஓம் நம சிவாய் You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: கீர்த்தனை அல்லது கிருதி இதுதான் என்று சொல்லி காட்டுவதற்காக, தான் இயற்றினது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக அதுல முத்திரை வைப்பார்கள். இதுக்கு பேர் முத்திரை என்று சொல்வார்கள். அது தன்னுடையதுன்னு சொல்ல முடியாது, ஒரு வார்த்தை வரும். தீட்சிதருடைய கிருதிகளில் எல்லாம் குருகுவாங்கிற வார்த்தை வரும். அதே மாதிரி இங்க இந்த குகன்னு சொல்லக்கூடியதற்கெல்லாம் இன்னொன்னு உண்டு, கு என்கின்ற இரட்டை நீக்கக்கூடியவன். குருன்னு எப்படி சொல்லுகிறோமோ, ஹன்னா ஹந்தா, குன்னா இருட்டு அல்லது அறியாமைன்னு அர்த்தம். இந்த இருட்டு அல்லது அறியாமையை நீக்கக்கூடியதுனாலே குஹா என்று சொல்லும்படியாக, ஞானோபதேசம் தரக்கூடியதுதான் ஞானோபதேசம் அருள்வாய் என்று அருணகிரிநாத பெருமான் பாடுவார். அப்படி ஞானோபதேசம் தரக்கூடியவனாக இருக்கப்பட்டவன் குஹா என்று சொல்லும்படியாக, நம்முடைய அஜ்ஞான இருட்டை எல்லாம் நீக்கக்கூடியவதாக இருக்கின்றான். இன்னொன்னு உண்டு, குஹா என்று சொல்லக்கூடியது குச்சிதமான அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது வெறுக்கத்தக்கான, சமஸ்கிருத சொல்லும் பொழுது வெறுக்கத்தக்கான சொல்வார்கள். நம்முடைய அஜ்ஞானம் வெறுக்கத்தக்கது. அதையெல்லாம் அழிக்கிறான், ஹந்தா அழிக்கிறான். வெறுக்கத்தக்க நம்முடைய அறியாமையை, அஜ்ஞானத்தை, இருட்டை அழிக்கிறானாம் முருகப்பெருமான். அதனால அவனுக்கு குஹா என்று சொல்லும்படியான ஒரு தன்மையை சொல்லிக் காட்டுவார்கள். அடுத்தது உண்டு, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஜோதி பிழம்பாக உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது குகைன்னா குகைக்குள்ளே, எப்படி உள்ளே மலைக்குள்ள ஒரு பிளம் அந்த குகைக்குள்ளே போய் ஏதாவது ஒன்று சிங்கமானது அமர்ந்து கொண்டிருக்குமோ, அது மாதிரி ஞான சிங்கமாக முருகப்பெருமான் நம்முடைய மனத்துக்குள்ள நமக்கே தெரியாம உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறான். நம்ம உள்ள பார்த்தா தெரியும் நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான். நம்முடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லும். ஆத்மா எப்படி இருக்குன்னா, எவ்வளவு பெருசு, பெருசுன்னா என்ன, எவ்வளவு பெருசு, ஒரு நெல்லு, நெல்லு நுனி இருக்கும் தெரியுமா, அந்த நெல்லு நுனிய 100 பாகமா பிரிங்க. எது நெல்லு நுனி, ஒரு ஊசி குத்துறாள கூட இருக்காது. அதை 100 பாகமா பண்ணுங்கள், அந்த ஒவ்வொரு பாகமும், அதாவது இப்ப ஒரு 100 அந்த 100 திருப்பி 100 பாகமா பண்ணுங்கள், அதை விட சின்னதாக இருக்குமா இந்த ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு உள்ளே இறைவன் வசிக்கிறான். அவன் அப்படின்னா எவ்வளவு சூக்ஷ்மமானவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அவ்வளவு அதிசூக்ஷ்மமாக இறைவன் வசிக்கிறான். அப்படி வசிக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு பேரு குஹன்னு பேர். ஏன், நமக்கு உள்ளே இருக்கிறான், இவன் மறைந்திருக்கிறான். பாலிர் படுனை போல் மறைய நின்றுளான், விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான், உறவு கோல் நொட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று பாடுவார். உள்ளே இறைவன் இருக்கிறான், புதுசா எதுவும் வராது. நம்மகிட்ட சைவ சித்தாந்தத்துல ஒரு அருமையான தத்துவம் என்னன்னா, இல்லாதது வராது, இருப்பது அழியாது. கேட்கலாம், என்ன சார் நம்ம செத்து போயிடுமே, சார் மாட்டோம், சாம்பலாவும் இல்ல மண்ணாவும், மண்ணு திருப்பி ஏதாவது வரும். எந்த பொருளுமே அழிவது கிடையாது, புதிதாக ஒரு பொருள் வழி வருவது கிடையாது. இல்லது அழிவது, இல்லது வருவதில்லை, உள்ளது அழிவதில்லை என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய மிக முக்கியமான கருத்து. எல்லாம் இருக்கிறது, அது மாறிக்கொண்டிருக்கும், வடிவம் மாறும், அவ்வளவுதான், வேறொன்னும் கிடையாது. என்ன வடிவம் மாறும், ஒரு புல்லாக இருக்கிறது, மண்ணு புல்லானது, புல்லு ஒரு மான் வயிற்றுல போனது, ஒரு உதாரணம் பார்க்கலாம், ஒரு மான் வயிற்றுல போனது, மானை ஒரு புலி வயிற்றுல போனது, அந்த புதிய மனுஷன் சாட்டா மனுஷன் வயிற்றுக்குள்ள போனது, மனுஷன் இறந்தான் திருப்பியும் மண்ணானா, அவ்வளவுதான். இது அப்படியே ஒரு சுற்றி கொண்டு வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. இது நீங்க எந்த, இது ஒரு பெரிய சுழற்சி, இந்த சுழற்சி இருக்கிறதே, இது மாற்ற முடியாத உடல் சுழற்சி, அப்படியே நடந்து கொண்டே இருக்கும், எதுவுமே மாறுறது கிடையாது, அப்படியே இருக்கு. அதாவது மாற்றத்தோடு இருக்கிறது, மாற்றம் என்பதுதான் மாற்றம் இல்லாத தத்துவம் என்று சொல்லுவார்கள். சேஞ்சிஸ் நெவர் சேஞ்சிங் என்று சொல்லுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒன்றும் இன்னொன்றாக மாறுகிறது, ஆனா புதிதாக ஒரு பொருள் வருவதே கிடையாது. இருக்கிறதுனா நமக்கு இப்பொழுது தோன்றுகிறது. இப்போ நமக்கு உள்ளே இறைவன் காட்சியளிக்க வேண்டும் என்றால் புதிதாக ஒரு இறைவன் வரமாட்டான். நல்லா கவனியுங்கள், இறைவன் புதிதாக வருவது கிடையாது, இறைவன் நமக்கு உள்ளே இருக்கிறான். எப்படி இருக்கிறான், பால் இருக்கிறது, பாலை கொண்டு வந்து வச்சு இதுல நெய் இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டோம். இப்ப நம்புவோம், ஏன், நெய்ய கடைஞ்சி எடுத்துருத்தானே பாக்கெட் பாலாவே வர்றது, ஒண்ணுமே கிடையாது, அந்த ப்ராசஸிங்ல எடுத்துடுறாங்களே, வெறும் தண்ணி தானே வருகிறது. ஆனா சுத்தமான பால் இருக்குன்னா என்ன, ஒண்ணும் தெரியாது. அதை என்ன பண்ணணும், தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை கடைந்து வெண்ணெய் எடுத்து, அதாவது தயிரை கடந்து, அதாவது தயிரை மோராக்கி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை உருக்கும் பொழுது நெய் வருகிறது. இப்ப பாலிலே இருந்து நெய்யாவதற்கு பால் தயிராகி மோராகி வெண்ணெயாகி நெய்யாக வேண்டும். பால் ஒரு நாளைக்கு மேல இருக்காது, யோசிச்சு பாருங்க, பால் ஒரு நாளைக்கு மேல இருக்காது. இன்னைக்கு பால் வச்சிருப்போம், காய்ச்சி வச்சாலும் கூட நாளைக்கு இருக்கும், அதுக்கு மேல அது தயிராயிடும், அதுவே கெட்டு போயிடும். தயிர் 2 இருக்குமா, 3 இருக்குமா, இந்த ஊட்டி மாதிரி மலை பிரதேசத்துல போனா 4 இருக்குமா, அதுக்கு மேல அதுலயும் புழு வந்துடும், கெட்டு போயிடும். தயிர் மோராகும் பொழுது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும், ஆனா வெண்ணெய் ஆகும் பொழுது அது 2-3 அதுக்கு மேல இருக்காது. வெண்ணெய் நெய்யானால் 100 வருஷங்கள் இருக்கும். கேரளாவில் சொல்லுகின்றார்கள், மலையாள தேசத்திலே 500-600 வருஷத்து நெய்யெல்லாம் பசு நெய்யை வைத்திருக்கிறார்களாம். ஏன்னா அது மருந்து என்று சொல்லுகிறார்கள். நெய் போலே இறைவன், பால் போலே நாம். நாம் அழியக்கூடியவர்கள், நன்றாக கவனிக்க வேண்டும், நாம் அழியக்கூடியவர்கள். இப்ப ஒரு நாளைக்கு மேல எப்படி பால் இருக்காதோ அது மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இந்த தேகம் இருப்பதில்லை, நாம் என்று இருக்கக்கூடிய அந்த தன்மை இருப்பதில்லை. இதை மாற்ற வேண்டும். பாலை தயிராக்கி மோராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக்குவதை போலவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ், அதை மாற்றம் நிகழ வேண்டும். உள்ளே இருக்கிறது, பாலுக்குள்ள இருந்துதான் கடைசியில நெய் வருகிறது. புதுசா இங்கிருந்து தனியா வரல, கொண்டு வந்து யாரும் தனியா நெய் என்று ஒன்று கொடுக்கவில்லை. நெய் அழியாததாக இருக்கிறது, அழிவற்றவனாக இருக்கப்பட்டவன் இறைவன். ஆனால் அழியக்கூடிய பால் போலே இருக்கப்பட்டவர்கள் உயிர்களாக நாம். நமக்கு உள்ளே இறைவன் உறைந்து கொண்டிருக்கிறான், உள்ளே இருக்கிறான். அந்த இறைவனை அடைய வேண்டும், இறைவன் வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு சில படித்தளங்கள் இருக்கின்றன. இந்த நாமம் அதுல ஒன்று. இந்த கதா சிரவணம் என்று சொல்லுகின்றோமே, முக்கியமே பவித்ரம் சதாத்த சரித்திரம் என்று இறைவனுடைய புகழை சொல்லுகின்றோமே, துதிக்கின்றோமே. இது இன்னொரு படி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பார்க்க போகிறோம். நாமங்கள் எதுக்காக இவ்வளவு சொல்லுகிறேன்னா, அடிப்படிக்கட்டிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பாலாக இருக்கப்பட்ட நம்ம மனத்துல ஒண்ணுமே கிடையாது. வெள்ள வெள்ளேர்ன சத்துவ குணத்துக்கு முதல்ல பாலா கொண்டு வரணும். எது பாலா கொண்டு வரணும்? இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ எல்லா தேகத்திலையும் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அது ஒரே தன்மையுடையது. ஏன், ஒரு மாடு வெள்ள வெள்ளேர்னு இருக்கு, ஒரு மாடு கருப்பா இருக்கு, இன்னொரு மாடு செவலையா இருக்கு, இன்னொரு மாத்து பலவிதமான நிறங்களோடு இருக்கிறது, என்னென்னமோ பார்க்கிறோம். ஆனா வரக்கூடிய பாலெல்லாம் அது மாதிரியா வரும்? சிவப்பு மாட்டுல இருந்து வர்ற பால் சிவப்பா இருக்கணும், வெள்ளை மாட்டுல இருந்து வர்ற பசும்பால் வந்து வெள்ளையா இருக்கணும், இல்ல கருப்பு மாட்டுல இருந்து வர்ற பால் கருப்பா இருக்கணும், யாராவது சொல்ல முடியுமா? அதே போலத்தான் மனித வடிவம், மிருக வடிவம், பிராணி வடிவம், அல்லது மரங்கள் இதை போல இருக்கக்கூடிய வடிவங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா அதற்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அல்லது ஜீவாத்மா இருக்கிறதே, அது எல்லாம் ஒரே தன்மையிலே இருக்கின்றன. நன்றாக கவனியுங்கள், எல்லாம் ஒரே தன்மையிலே இருக்கின்றன. இந்த தன்மை மாறுறது கிடையாது, தன்மை மாறுவது கிடையாது. மாடு மாறலாம், செவப்பு மாடு, கருப்பு மாடு, புளி போட்ட மாடு, வெள்ளை மாடு, இது மாறலாம். நம்முடைய திரேகம் மாறலாம், வெளியிலே இருக்கக்கூடிய தன்மை மாறலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா மாற்றமடையாதது, அது ஒரே தன்மையிலே இருக்கிறது. அது என்ன ஆகணும்னா, பால் மாதிரி எல்லா இடத்துலையும் பசுவுக்கு பால் வருமா? கொம்பை பிடிச்சா பால் வருமா? நம்ம வயிற்றுல ஒண்ணுனா ரத்தம் வரும். ஏன், கொம்பால ஒரு முட்டு முட்டேன்னா நம்ம வயிற்றுல ஒண்ணுனா ரத்தம் வரும், அவ்வளவுதான் வரும். இப்போ வாழை பிடிச்சா என்ன வரும்? வாழை பிடிச்சா கோமயம் தான் வரும். சரக்குன்னு வாழை எடுத்து கோமயத்தை தூக்கி அடிக்கும் பசு, அவ்வளவுதான் வரும். வாழை பிடிச்ச கடிக்கும், மடியை பிடித்தால் மட்டுமே பால் வரும். அதே போலத்தான் இங்கே முழுவதுமாக இருக்கப்பட்ட அந்த உயிரானது மற்ற குணங்களை விடுத்து, இந்த கோமயம் அல்லது சாணம் போல இருக்கப்பட்ட தமோ குணத்தை விடுத்து, ரத்தம் போல இருக்கப்பட்ட ரஜோ குணத்தை விடுத்து, இவற்றை மாற்றி சத்துவ குணமான பால் போலே வர வேண்டும். அதனாலதான் இந்த இடத்துல உதாரணம், பாலின் படுமை போல் மறைய நின்றோடான்னு சொன்னார். ஏன், வேற இவருக்கு தெரியாத விரகிச்சோதினன் பாலின் படுமை போல் மறைய நின்றோடான் மாமணி சோதியான் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னார்? பால் மாதிரி சத்து குணத்துக்கு முதல்ல நம்ம மாற்ற வேண்டும். நம்முடைய ஆத்மா சத்து குணத்துக்கு வரும் பொழுது பால் போலே ஆகிறது. இது முதல் படி. அடுத்தது என்ன பண்ணணும்? இறைவன் என்கின்ற நாம குரு உபதேசம் என்று சொல்லக்கூடிய துளி மோர் அதுல தயிர் விழும் பொழுது மோராகிறது, திருப்பி பாலாகாது. நன்றாக நீங்கள், குருவினுடைய உபதேசம் வந்த பொழுது சீடனானவன் குருவினுடைய தன்மைக்கு மாறிவிடுகின்றான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், குழவி தன்னுடைய புழுவை கொட்டி கொட்டி குழவியா மாத்துமா? மாத்துமா மாத்தாதாங்கிறது வேற. இது இலக்கிய உதாரணம் சொல்லக்கூடியது. குருவானவன் தன்னுடைய சீடனை தன்னை போலவே மாற்றி விடுகிறான் என்று சொல்லுவார். குருவுக்கு அவ்வளவு பெருமை உண்டு. ஆதிசங்கரர் குருவை பத்தி சொல்லும்போது சொல்லுவார், ஒரு ஸ்பர்சவேதி, ஸ்பர்சவேதி ஒரு செம்பை அல்லது இரும்பை தங்கமாக மாற்றும், சரியா? ஆனா தங்கமாக மாற்றப்பட்ட அந்த செம்பு அல்லது இரும்பு இன்னொரு இரும்பையோ செம்பையோ தங்கமாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் குரு என்பவர் தன்னுடைய சீடன், செம்பு மாதிரி இரும்பு மாதிரி இருக்கப்பட்ட சீடனை தன்னை போலவே தங்கமாக மாற்றுவார். அந்த சீடன் இன்னொரு சீடனை தன்னை போலவே மாற்ற முடியும் தான் முக்கியமான விஷயம். மாற்ற முடியும் ஆன காரணத்தினாலே குருவினுடைய மகிமை அளக்க முடியாது என்று சொல்லுவார் ஆதிசங்கரம் பகவத் பாதாள். இப்போ குரு அவருடைய உபதேசம் இறைவன் நாமம் மூலமாக நம்முடைய சத்துவகுணமாகின்ற மனத்திலே விழும் பொழுது பாலானது தயிராகிறது. இன்னும் சத்துவகுணம் இருக்கிறது, நன்றாக கவனிக்கலாம், சத்துவகுணம் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் இவனுடைய தன்மை மாறியது, பால் தயிரானது. அப்படியே இருந்த கெட்டி பட்டிருந்தா பிரயோஜனம் இல்லை, மனது நீர்க்க வேண்டும். என்ன ஆகணும்? மனது நீர்த்து போகணும், அதுல கருணை வர வேண்டும். நீர்மை அப்படின்னு சொன்னா கருணைன்னு அர்த்தம். அந்த நீர்மை வர வேண்டும், தயிராக இருக்கப்பட்ட தன்னை கருணையோடு வர வேண்டும். நான் சாமி கும்பிடுறேங்கிறது முக்கியம் இல்லை, சத்துவகுணத்திலே நான் இறைவனை வழிபடும் பொழுது எனக்கு கருணை இருக்க வேண்டும். எவன் எக்கேட்டு கெட்டு போனா என்னன்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய மனத்திலே கருணை இருக்க வேண்டும். கருணை வரும் பொழுது அது தயிரானது மோராகிறது, மோரிலே இருந்த வெண்ணெய் வருகிறது, மோரிலே இருந்து மனமிக்க வெண்ணெய் வருகிறது. வெண்ணையானது திரண்டு ஒன்றாக திரட்டி திரட்டி அடிபட்டு பட்டு அந்த அனுபவம் என்கின்ற வெண்ணெய் வருகிறது. இந்த வெண்ணெய் மீண்டும் காய்ச்சப்பட்டால் நன்றாக கவனிக்க வேண்டும், தயிரிலே தயிரு மத்தி என்று சொல்லுவார் அபிராமிப்பட்டர் பாடும் பொழுது பாடுவார், ததியுரு மத்தி சுழரும் என் நாவி தளரவிலதோ கதியுறு வண்ணம் கருது கண்டாய்னா மத்துடு மத்துரு தயிரடை என்று பாடுவார்கள். மத்து என்ன பண்ணுகிறது? போட்டு அப்படியே கட்டை கட்டை கட்டேன்னு அப்படியே அந்த தயிரை கடைகிறது, அதாவது மோரும் தயிருமாக இருக்கப்பட்ட அதை கடைகிறது. இந்த தயிர் படாத பாடுபடும், ஏன் அதுல இருந்து வெண்ணெய் வரணும், அதுல இருந்து வெண்ணெய் வரணும். வெண்ணெய் வரணும்னா இந்த அரைகுறை மோராக இருக்கப்பட்ட மோரும் தயிருமாக இருக்கப்பட்டதை அடிபடணும். பட பட பட பட பட அனுபவிக்கும் பொழுது வெண்ணையாக அந்த அனுபவம் வருகிறது. அந்த வெண்ணெய் மீண்டும் சுடப்படுகிறது. அந்த சுடப்பட்ட பொழுது எல்லா விதமான தன்மையும் நீங்கி தன்னுடைய சத் அதுதான் இருவினை ஒப்பு மலவரி பாகம் சத்தினி பாகம் என்றெல்லாம் இதை சைவ சித்தாந்தமானது சொல்லும். இரண்டு வினைகளையும் தாண்டி தன்னுடைய ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய தன்மைகளை விடுத்து இப்ப கந்தபுராணத்துல நடக்கக்கூடிய விஷயம் அதுதான். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் எதுக்காக சூரபத்மன் மூலமாக தண்டனை கொடுக்கிறார் சிவபெருமான்? அடித்து அடித்து எப்படி ஒரு துணியை துவைத்து அதனை வெளிமைப்படுத்துகிறோமோ அது மாதிரி நம்முடைய குற்றங்களை எல்லாம் இதன் மூலமாக அறக்கருணையின் மூலமாக இறைவன் நீக்குகிறார். இந்த அறக்கருணை தான் இந்த வெண்ணையை தீயிலே இட்டு ஞான தீயிலே இட்டு நெய்யாக மாற்றுவது. அதாவது இறைவனை உணருவது. இறைவன் என்பவன் அழிவில்லாதவன், நெய் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியதனை அழிவில்லாதது, பால் அழிவுடையது, நெய் அழிவில்லாதது, உயிர்கள் அழிவில்லாதவை இறைவனைப் போலவே இறை நிலையை அழிவில்லாத தன்மையை அடைகின்றன. எப்பொழுது இறைவனுடைய நாமத்தை உணர்ந்து குருவினுடைய உபதேசத்தை கேட்டு தயிரான பொழுது அவர் மூலமாக பலவிதமான அனுபவங்களை அடைந்து அவை கடையப்படும் பொழுது கடையப்பட்டு இறைவனை ஒப்பு மலைபரிபாகம் சத்தினி பாகம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் கடந்து அவை அங்கே நெருப்பிலே காய்ச்சப்படும் பொழுது உயிர்களானவை இறைவனை அடைகின்றன. இதுதான் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். உள்ளே இருக்கிறான், அங்கிருந்து வருகிறது. இந்த வரக்கூடிய எல்லாம் இந்த இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கிறதே, இவ்வளவு பெரிய வழிமுறை இருக்கிறதே, இந்த வழிமுறையை ஒரு நாமத்தினாலே சொல்லி வைத்தார்கள். அதுக்கு பேர் தான் குகன். ரொம்ப அரம் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து பல இடத்துல இந்த குகன்கிற நாமத்தை ரொம்ப அழகான மிக நுணுக்கமான இடங்களில் பயன்படுத்துவார் அருணகிரிநாதர். அது மாதிரி வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லும்படியாக குருவாக வரக்கூடியவன் குகன், நம்மை தன்னுடைய தன்மையிலே அழியாத தன்மையிலே மாற்றி கொடுக்கக்கூடியவன் குகன் என்கின்ற இவ்வளவு பெரிய கருத்துக்களை இந்த ஒரு நாமா கொண்டிருக்கும். அடுத்தது உண்டு குமரன் முருகன் குமரன் குகன் என்று பார்த்தோம் இல்லையா. முருகப்பெருமானுக்கு குமரன், சமஸ்கிருதத்துல குமாரஹா என்று சொல்லும்படியாக குமரன் என்றைக்கும் இளையவனாக இருக்கின்றான். உல்லாச நிராகுல யோக இத செல்லாப வினோதனம் நியலையோ என்று சொல்லும்படியாக உல்லாசமாக இன்பமுடையவனாக உல்லாச நிராகுல யோக இத செல்லாப வினோதனாக இருக்கிறானா, அதனால என்றைக்கும் இளையவனாக இருக்கப்பட்டவன். இரண்டாவது இளைய புள்ள மூத்த புள்ள கணபதி, இளைய புள்ள முருகப்பெருமான், இளையவன் குமாரன், பிள்ளை குமாரன் இளமை மாறாதவனாக இருக்கப்பட்டவன். குமாரன் மாறன் என்று சொல்லக்கூடிய மன்மதனை வெறுக்கும்படியாக அவனை விட அழகன். இது தீட்சிதர் தன்னுடைய ஒரு மிக அழகான கிருத்தியில பாடுகிறார். சுப்பிரமணியாய நமஸ்தே என்று மனசிஜ கோடி கோடி லாவண்யாய தீனச்சரண்யாய சுப்பிரமணியாய நமஸ்தே என்று

0: മനസിജ കോടി കോടി ലാഭന്യായ ദീനചരണ്യായ ശ്രീചോ ബ്രഹ്മണ്യായ നമസ്തേ നമസ്തേ നമസ്തേ മനസിജ കോടി കോടി ലാഭന്യായ ദീനചരണ്യായ മനസിജ കോട്ടി കോട്ടി ലാവണ്യ എന്നാൽ മനസിജ് എന്ന മന്മഥൻ കുമാര മാറന്നർത്ഥം അതാ മാറന്ന മന്മഥൻ മനസിജ കോട്ടി കോട്ടി ലാവണ്യായ ലാവണ്യം ഇരുന്നാൽ മറ്റും ആഴം മറ്റും ഇരുന്നാൽ പോ ദീനചരണ്യായ ശ്രീശോ ബ്രഹ്മണ്യായ നമസ്തേ വണങ്ങുകാർ മൃഗപ്പെരുമാനെ ദീക്ഷിതർ இங்க சொல்லும் பொழுது மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யம் அப்படி ஆயிரம் கோடி காமர்னின் கீழ் ஆகணும் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். தாரகாசுரனும் சரி சூரபத்மனும் சரி பார்த்த உடனே அவர்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் என்று சொல்றார்கள். இவனுடைய அழகு என்றும் இளையாய் அழகியாய் ஏறோந்தான் ஏறே உளையாய் என்று துறை என்று சொல்லும்படியா காக்க கடவிய நீ காவாதிருந்த கால அர்க்குப்பரமா மருகோவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி என்றெல்லாம் பாடும்படி என்றும் இளையாய் அழகியாய் அப்படி மன்மதனை விட பேர் அழகு படைத்தவனா அதனால குமாரன் அதாவது மன்மதனும் மன்மதனையும் நாம் எல்லாம் இகழும்படியாக மாறனை வெறுக்கும்படியாக குமாரனாக மாறனை வென்றவனாக அழகு உடையவனாக இருக்கின்றானா அதனால குமாரன். இந்த குமாரனையும் முருகனையும் சேர்த்து நம்ம இன்னொரு கருத்து பார்க்க போகிறோம். அதனால அதை பின்னாடி முருகன் என்கின்ற நாமம் வரும்பொழுது அதை நம்ம பார்க்கலாம். அப்படி முருகப்பெருமான் குமாரன் என்று சொன்ன ஸ்கந்தன் இன்னொன்னு உண்டு. சிவனை சேர்ந்து வந்த காரணத்தினாலே இவனுக்கு ஸ்கந்தன் என்கின்ற பெயர் சொன்னார். பார்வதியின் இடத்திலே இருந்து வந்த காரணத்தினாலே விசாகன் என்கின்ற பெயர் வந்துதான். இதை வந்து பாரதத்தில சல்ய பர்வதத்தில் இதெல்லாம் சொல்லுகின்றார்கள். கங்கையின் இடத்திலே இருந்து வந்த காரணத்தினால நைக்கமேயர் என்றும் அக்னியின் இடத்திலே இருந்து வந்த காரணத்தினால சாகர் என்று சொல்லும்படியாக இவனுக்கு பேர் நம்ம இந்த பலவிதமான பெயர்கள் வந்தது. சரவண பவன் என்று சொல்லும்படியாக இவன் சரவண பவனாக சரவணனாக இவன் இருக்கிறான். எல்லாவற்றிற்கும் அருள் கொடுக்கக்கூடியவனாக எல்லாருக்கும் அருள் கொடுக்கக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான் என்றெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த அஷ்டோத்தரத்துல ரொம்ப அழகான இன்னொரு வார்த்தை வரும் வஜ்ரம்பாய உஜ்ரம்பாய பிரஜ்ரம்பாய என்றெல்லாம் வார்த்தை வரும். ஆனா என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு நாமாக்கள் சில நாமாக்கள் என்னன்னா ஏகவர்ணாய நமஹ த்விவர்ணாய நமஹ த்ரிவர்ணாய நமஹ சதுர்வர்ணாய நமஹ பஞ்சவர்ணாய நமஹ என்றெல்லாம் நாமக்கள் வருகின்றன. என்பதற்கு வர்ணம் என்பதற்கு அக்ஷரம் அதாவது எழுத்து என்கின்ற பொருளும் உண்டு. இந்த எழுத்து என்கின்ற பொருளோடு வரும் பொழுது இவனுடைய மந்திரங்களை இங்கே மறைமுகமாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஓங்காரமாக ஏகவர்ணனாக இருக்கிறான். சிவா என்பதாக சிவன் என்கின்ற நாமத்தோடு த்விவர்ணனாக இருக்கிறான். அம்பிகையினுடைய சில நாமங்களை எல்லாம் மந்திரங்களை எல்லாம் நான் வெளிப்படையா சொல்லல, அவரவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். த்ரிவர்ணனாக இருக்கிறான். அதே போல மந்திரங்கள் வரும்போது பீஜாட்சரங்களாக சதுர்வர்ணனாகவும் பஞ்சாட்சரமாக பஞ்சவர்ணனாகவும் இருக்கிறான். இவனுடைய நாம சரவணபவன் என்று சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்களை உடையவனாக இருக்கிறான். இவனுக்கு அதை பற்றி இங்கே சொல்லல, அஞ்சு வர்ணங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வர்ணங்கள் என்பது இவனுடைய பீஜாட்சரங்கள் மந்திர அக்ஷரங்கள், அதை மனசிலே நினைப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது உண்டு, இவன் ஒவ்வொரு நிறத்திலேயும் இருக்கிறான். இவனுடைய நிறம் சிவப்பு, அதான் ஏகவர்ணன். இவன் சிவப்பு, அம்மா சிவப்பு, அப்பா சிவப்பு, எல்லாமே சிவப்பு. என்னது அப்பா சிவப்பான சிவன் சொன்னாலே சிவப்பானவன் அர்த்தம். அம்மா சிவப்பான ஆமா லலிதா என்று சொல்லக்கூடிய காமேஸ்வர காமேஸ்வரி என்று சொல்லும் விடும் பொழுது அம்பாள்
1: சிந்தூராருண விக்கிரகம் எல்லாம் சர்வாருண நமத்தியாங்கி என்று சொல்லும்படியாக சகலமும் அருண நிறத்திலே இருக்கும்படியாக இருக்கப்பட்டவளா அம்பிகை. ஆக செம்மேனி சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்று பாடுவாரு, சிவந்தமேனியை உடையவன் சிவபெருமான். அம்பிகையோ சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா, அம்பிகையும் சிவந்தவர்ணத்தை உடையவள். முருகப்பெருமானும் செவ்வேள் என்று சொல்லும்படியாக குமாரவேள், செவ்வேள் என்று சொல்லும்படியாக அவன் வேற நிறம் கருப்பு நிறம் மன்மதன், இவரோ சிவந்தவன். அதனால செவ்வேள் என்று சொல்லும்படியாக வேள்னா மன்மதன் அர்த்தம், சிவந்த வேளாக இருக்கப்பட்டவன், செவ்வேளாக இருக்கப்பட்டவன். ஆதலினாலே ஏகவர்ணமாக இருக்கப்பட்டவன், ஏகவர்ணாய த்விவர்ணாய, இவன் இரண்டாக உயிராகவும் பரமாத்மா ஜீவாத்மாவாக இருக்கும் பொழுது அல்லது அர்த்தநாரீஸ்வர கோலத்தோடு இருக்கும் பொழுது ஒரே இடத்திலே இரண்டு விதமான நிறங்கள் இருக்கின்றன என்பதையும் காட்டி கொடுக்கிறான். த்ரிவர்ணனாக இருக்கிறான், தான் வள்ளி தேவசேனையாளுடைய வள்ளி தேவசேனையோடு இரண்டு பேரோடும் சேர்ந்து மூன்று பொருளாக இருக்கும் பொழுது இவன் மூன்று வர்ணனத்தவனாக இருக்கிறான். நான்காக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மேலே அவர் அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலாய் நான்காவதாக இருக்கும் பொழுது இவன் நான்கு வடிவமாக, அது இன்னொன்றையும் நம்ம பார்த்தோம், நைக்கமேயன் ஸ்கந்தன் என்றெல்லாம் இவன் நான்கு பெயரோடு இருக்கிறானே, அப்படி நான்கு பெயரோடு இருக்கின்ற காரணத்தினாலே நான்கு வர்ணங்களோடு இருக்கிறான். இதெல்லாம் புராணங்கள் சொல்லக்கூடிய பலவிதங்கள் உண்டு. ஐந்து நிறங்களோடு, ஐந்து முகங்களுக்கும் ஐந்து நிறங்கள் உண்டு சிவபெருமானுக்கு. அதே போல ஐந்து நிறங்களோடு இருக்கக்கூடியவன் இவனை நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் வரும். மந்திர அக்ஷரங்கள் வர்ணம் அப்படின்னு சொன்னா வர்ண ரூபிணி நமகான்னு அம்பிகைக்கு சொல்லப்படும். வர்ணம் அப்படின்னு சொன்னா அக்ஷரங்கள், அதாவது எழுத்துக்கள். அப்படி அக்ஷரங்களாக இருக்கக்கூடியவன், இது வந்து அக்ஷர மாலையாக முருகப்பெருமானுடைய மந்திர அக்ஷரங்களை எல்லாம் மறைமுகமாக சொல்லக்கூடியதாக இந்த நாமாக்கள் இருக்கின்றன. இப்படி பலவிதமான நாமாக்கள், ஒன்று இரண்டுல ஏராளமான நாமாக்களை இறைவன் கொண்டிருக்கிறான். அந்த நாமாக்களை எல்லாம் சிவபெருமானன் சொல்லுகிறார், சகஸ்ரநாமத்துல பலவிதமான வியாசர் சகஸ்ரநாமமாக சொல்லுகிறார், லிங்கபுராணத்திலே சஹஸ்நாமம் வரும் சிவனுடைய சஹஸ்நாமம், அதே போல மகாபாரதத்திலே சிவனுடைய சஹஸ்நாமம் வரும். இது ரெண்டு சஹஸ்நாமம் உண்டு, மூணு சஹஸ்நாமம் சிவபெருமானுக்கு உண்டு, ஆனா ஆறு சஹஸ்நாமம் முருகப்பெருமானுக்கு மட்டும் உண்டு. இது மாதிரி சிறப்பு யாருக்குமே பார்க்க முடியாது. இப்படி ஆறு சஹஸ்நாமத்தை ஆறாயிரம் நாமங்களோடு ஏராளமான நாமங்களோடு ஓரூபம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி என்று ஆயிரக்கணக்கான திருநாமங்களோடு முருகப்பெருமான் இருக்கிறான். முதல்லயே பார்த்த மாதிரி நம்முடைய நமக்காக நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் பலவிதமான நாம ரூபங்களோடு வருகிறான் என்று பார்த்தோம். நம்மை அருள் செய்வதற்காக தன்னுடைய திருவிளையாடலினாலே வந்தார். இந்த எல்லா விதமான நாமங்களிலேயும் ஒரு நாமம் ஏற்றமும் ஊற்றமும் உடையதாக இருக்கிறது, அதான் முருகப்பெருமான் முருகன் என்கின்ற நாமம். அந்த முருகாங்கிற நாமத்தை பற்றி நம்ம அடுத்தது
2: தொடர்ச்சியாக. அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மிக உயர்ந்ததாக இருப்பது, உயர்ந்த காரியங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது சிவபெருமானுடைய கீர்த்தியை பெருமையை ஈட்டும். பாட்டு பாகம் பிடித்தடு தூதுவர் கூட்ட வேளார் குமைப்பதன் முன்னமே, பாட்டு பாகம் பிடித்தடு தூதுவர் கூட்ட வேளார் குமைப்பதன் முன்னமே, ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கடற்குறை உங்களே என்கிறார் அப்பர் வாட்போக்கி தேவா. பார்த்து பாகம் கடைசியிலே வந்து நீங்க சிவபெருமானுடைய பெருமையை படிக்காம கேட்காம இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட வந்து வேலில குத்துவானோம். நீங்க திருவானக்காவில இருந்து சிவபெருமான் பெருமையை கேட்காம இருந்தீங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன மன்னிப்பு இருக்கு? ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தண்டிப்பான். பார்த்து பாகம் கணக்கு எடுத்து பாப்பானா, நம்ம கணக்கு எடுத்து பாப்பானா, இத்தனை வருஷம் அங்க இருந்தீங்க என்ன பண்ணுனேன், சாப்பிட்டேன் தூங்கினேன், அதான் வேலையா அசடு செய்ய வேண்டியதை செய்யாம கேட்க வேண்டியதை கேட்காம தூங்கினேன் சாப்பிட்டேன் டிவி பார்த்தேன்னா ஒண்ணு சும்மா விடப்படாது அப்படின்னு தண்டிப்பான். வேளாள குத்துவான கூர்த்த வேளார் பார்த்து பாசம் பிடித்தது தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னணி, ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கலந்துரை. அதனாலே அப்படி மதவர்கள் வந்து உங்களை தண்டிப்பதற்கு முந்தையே சிவபெருமானுடைய கீர்த்தியை நன்றாக பேசுங்கள் கேளுங்க. சிவ தர்மங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இந்த சிவபெருமானுடைய கீர்த்தியை கேட்பது. சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது, சிவபெருமான் கீர்த்தியே கேட்பது, சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது, வேறு ஒரு கீர்த்தியும் கேடாமல் சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது. கேட்பதினால என்ன வரும் என்று சொன்னால், அந்த ஆன்மாவுக்கு அதனால அந்த சிவனிடத்தில் பிரியம் உண்டாகும், சிவனிடத்திலே பிரியம். இப்ப சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்குத்தான் இந்த காரியங்களே, சிவனிடத்திலே பிரியம் என்றால் அன்பு என்றால் ஒன்று, சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்காக செய்கிற காரியம்தான் இப்படி இந்த சுவாமியினுடைய புராணங்களை சொல்லுவது, கேட்பது, படிப்பது, பூஜிப்பது, வாசிப்பது, சகலமும் சகலமான புண்ணியங்களும் எதனையால முடியும் என்றால், எதற்காக என்று கேட்டால் சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்காக. சிவனிடத்தில் மிகப்பிரியம் வாதபூரம், சிவனிடத்தில் மிகப்பிரியம் வாதபூரம், சிவனுக்கு மிகப்பிரியம் வாதபூரம், சிவனிடத்தில் மிகப்பிரியம் வாதபூரம், சிவனுக்கு மிகப்பிரியம் வாதபூரம். அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குறுந்தடியில் அமர்ந்தான். புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதவூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதவூரன், அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குறுந்தடியில் அமர்ந்தான். புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனுக்கு பிரிய நுண்மேல் வேண்டும் என்னில், சிவனுக்கு நுண்மேல் பிரியம் வேண்டும் என்னில் திருவாத ஊரடி வாழ்வீர்கள் என்பது அந்த வாத ஒரு வள்ளல் இறகு. அதனாலே உலகப் பொருளிலே பிரியம் வருவதற்கு ஒருத்தரும் சொல்ல வேண்டியது தானே வரும். உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உறக்கத்திலே உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உலக இன்பங்களிலே பிரியம், உலக பொருள்களிலே பிரியம், ஒன்றா ரெண்டா? உலகத்துல நம்ம வச்சிருக்கிற ஆசை ஒரு பொருள் இல்லை, பல பொருள்ல வச்சிருக்கோம், பல பொருள். இப்படி பல பொருளிலே ஆசை வைப்பதினாலே பிறவி உண்டாகுது. பிறவி எதனாலே வருவதென்றால் ஆசையினாலே வருவது. அந்த பிறவி தொலைய வேண்டுமால ஆசை தொலைய வேண்டும். ஆனா ஆசையோட இருந்து கொண்டே பிறவியையும் தொலைக்கலாம். ஆசையோட இருந்து கொண்டே என்னது உலக பொருளிலே ஆசை வச்சு அந்த பொருளை சிவனடியாரு கொடுப்பது அப்படி பொறுத்துதா. இப்ப எத்தனை புண்ணியவான் ராஜாக்கள், மெய்ப்புற நாயனார் முதலாக, ஏரமான் பெருமாள் முதலாக எத்தனை அரசர்கள் ராஜ்யத்தை உலகத்தை ஆண்டு ஆசை இல்லாம ஆள முடியுமா? பொருளை சேர்க்காம இருந்தாங்களா? தேடிய மாடு நின்று செல்லமும் தில்லை மன்று ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவனா ஆகும், அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று, அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மான் அழைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார் என்றார் போல, அப்படியே சிவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அடியாளனுக்கு பொருளை கொடுத்துட்டு கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டு சம்பாரிச்சா பரவாயில்ல, தனக்குன்னே ஆசைப்பட்டு சம்பாரிச்சு சிவதர்மத்தை செய்யாமல் இருந்தான்னா அவனுக்கு பிறவி மேலும் மேலும் எழுந்தவரை உண்டாது, உயர்ந்தவரை எழுந்தவரை உண்டாது. அதனாலே சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு சிவனுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கீர்த்தியே கீர்த்தி, அதனால கீர்த்தி திருவகவல்னே ஒண்ணு பாடினார் நம்ம வரையாரு. கீர்த்தி திருவகவல்னே பாடினார், கீர்த்தி திருவகவல்னே அவன் அங்கங்கே அடியார்களுக்கு செய்த கீர்த்தி எல்லாம் சொல்லி, அங்கங்கே அடியார்களுக்கு செய்த ஓரியூரின் உபந்தினர் ஒளி பாரிதும் பாலகர் ஆகிய புரிதம் என்றெல்லாம் சொல்லி, இப்படி அடியவர்களுக்கு செய்த அந்த அருளை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதன் மூலமாக நம்மை அதுல பிரிய உண்டாக முடியாத செய்தது அந்த கீர்த்தி திருவகவல். அதனாலே இப்படி சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்கு சாமியினுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கறதுனால வர்ற ஒரு புண்ணியம் பூசையினால கூட வராது, கேட்கறதுனால வருகின்ற ஞானம் பூசையினாலே கூட வராது. அதனாலதான் பூசையை கண்ணு பூசை என்றும் இதை ஞான பூசை என்றும் சொல்லப்படும். அது சிவதர்மோத்தரத்துல தான் தெளிவா சொல்லுகிறார். கண்மயாகம், சிவயாகம், தவயாகம், ஞான யாகம், இப்படிப்பட்ட அஞ்சு வகையான யாகத்திலே இதை ஞான யாகம்னு சொல்றாரு. ஞான யஜ்யம், ஞான யாகம் என்று சொல்லப்படும். ஞான வேள்வி, ஞான யஜ்யம், ஞான யாகம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி அந்த ஞான யாகத்தினாலே வருகின்ற பலன் என்னவென்று கேட்டால் சிவனிடத்தில் அன்பு அதிகமாகும். கேட்கவில்லைன்னா அன்பு வராது. இப்ப கேட்காதவங்களுக்கு அன்பு வருவா? காலையில ஒரு சப்புடிச்சு போட்டு சொல்லிட்டு இருந்தேன் பதஞ்சலி வரலாறு, அந்த ஆள் கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்க ஆசையா இருந்தது, கருவிட்டாரு இன்ஸ்பெக்டர் ஜாதகம் பார்க்க. அந்த நேரத்துல பதஞ்சலி வரலாறு சொல்லி முடியா போச்சங்கன்னு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் சொன்னேன், அந்த ஆள் கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்க ஆசையா இருக்குதுங்க, நேரம் இல்ல அப்படி இல்ல. அந்த மாதிரி ஆகையால அவர்களை கேட்பதினாலதானே உனக்கு ஒரு பொருளிலே இன்பம் உண்டாகிறது, பிரியம் உண்டாகிறது. அதத்தான் அப்பர் சுவாமி திருத்தாண்டகத்திலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார். முன்னம் அவனுடைய முதலிலே என்ன கேட்டார்? அவன் நாமம் கேட்டாள், அப்புறம்தான் காண்பது. கேட்பது முதலிலே, பிறகு காண்பது. கேட்பதினாலே காண்பது உண்டாகும். கேட்பதினாலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்க வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்து அவனுக்கே பிச்சியான. அதனாலே இது கேளாதவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டாகிறது இல்லை. எந்த வாய்ப்பு? சிவனிடத்திலே அன்பு உண்டாவதற்கான காரணமும் இல்லை. சிவனுடைய கீர்த்தியே சிவபுராணங்கள் அத்தனையும் நிறைய சொல்லு. இந்த ஆசிரியர் ஒரு வகையில சிறப்பாச்சு, ஆனந்த புத்தராகி இந்த ஆசிரியர் சிறப்பாக சொல்லுகிறார். இதனால் இந்த பிறவியானது பிரயோசனமுடையதாக அமைந்தது. இந்த பிறவி பிரயோசனமுடையதாக அமைந்தது. உலகத்தில் இருக்கிறவன் தன் பெருமையவே பேசுவான். உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் என்ன பேசுவான்? தன்னுடைய பெருமையே பேசுவான். என்ன சிவன் பெருமை அவனுக்கு தெரியாமையினாரு, சிவன் பெருமை தெரியாமையினாலே தன்னுடைய பெருமையை பேசுவான். இருசேர் இருவனையும் சேரா இறைவன் புருஷியர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல சிவனுடைய பெருமையை பேசுகிறவனுக்கு இருசீர் இருவனையும் சேராது, பேசாதவனுக்கு சேரும். அதனால இப்படி சிவபெருமானுடைய பெருமையை பேச கேட்க பேச கேட்க பேச கேட்க இருக்க இருக்க இருக்க சிவனிடத்துல அன்பு அதிகம் உண்டாயும். அன்பு உண்டாச்சுன்னா அப்புறம் வேற என்ன? அன்பு தான் சிவன் தான் சிவன் தான். அதனால இப்படி பட்ட ஒரு முறையில சிவ நாமத்தை பத்தி இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அது காலனும் அத்தியும் சேர்ந்து சிவபெருமானை துதித்ததாகும். அவர்கள் சிவபெருமானுடைய நாமத்தை இப்படி எல்லாம் உன்னுடைய நாமம் இப்படிப்பட்டது, அந்த நாமத்துடைய பெருமை, அந்த நாமத்துடைய பொருள் இப்படிப்பட்டது என்று அந்த காலனும் அத்தியும் சிவபெருமானத்தில் சொல்லி துதிக்கிறார்கள். அந்த முறையில இப்ப 53வது பாட்டு இதுல முதல்ல உருத்திரனை பத்தி சொன்னாரு, உருத்திரனை பத்தி சொன்னாரு, பசுபதி என்கிற நாமத்துக்கு சொன்னாரு, அப்புறம் உருத்திரனுக்கே ஒரு 3.5 பாட்டு உருத்திரனுக்கே சொன்னாரு. உருத்திரன் என்கின்ற பேருக்கே 3.5 பாட்டு, அதுக்கு மேல 2 வரி சிவத்துக்கு சொன்னாரு, சிவம் என்கின்ற சொல்லுக்கு. அப்புறம் அதுக்கு மேல வந்து பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார், பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார். அதெல்லாம் இப்ப கேட்டா உங்களுக்கு மறதியா இருக்கும். பவன்னா என்ன சொன்னார் என்றால் உண்டு பண்ணுவோன் அவனே, அந்த பிறப்பை கடைப்பி போனவன். பவம் என்றால் பிறப்பு, பவம் என்றால் பிறப்பு, பிறப்பை உயிர்களுக்கு உண்டு பண்ணுவோன் அவரே, அதே பிறப்பை மாற்றுவோன் அவன். அதனால அவனுக்கு பவன் என்று, அதனாலதான் பவன் என்று நாமும் குடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைக்கூடியான் என்று எதிர்படுவேன் என்பது அப்பர் தேவா. அடுத்தார் போல சொல்லுகிறாரு, அரண் சர்வம் அறம் ஈசன் என்ற 3 நாமத்துக்கும் ஒரு பாட்டுல பொருள் சொல்றாரு. சர்வம் அறம் அதற்கு மேலே ஈசன் இந்த 3 நாமங்களுக்கும் இதுல பொருள் சொல்லுகிறாரு. அது எப்படி சொல்றாருன்னா, உலகம் அளவில்லாதது, உலகம் அளவு இல்லாதது, அந்த அளவு இல்லாத உலக அத்தனையும் அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வம் என்று, உலகத்தை அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வத்தையும் அவன் நாசம் பண்ணுகின்றபடியினால கடைசியாக அவனுக்கு அதனாலே சர்வன் என்று பெயர். உலகத்தை அப்படியே வச்சிருக்காம ஏன் நாசம் பண்றான் அப்படின்னா அது சிவஞானம் தான் சொல்லு. மலம் உடுங்காமையினாலே மரத்தை உடுக்குவதற்காக சர்வசங்காரம் பண்ணி அந்த உயிர்களை அதனால சிலகாலம் ஆயையில ஒடுக்கி வச்சு மறுபடி அந்த உயிர்களை உற்பவித்து அதுக்கு அதனால புது ரிசிக்கு புனர் உற்பவத்தை பண்ணி அது மூலமாக அதுக்கு புத்தி முத்திகளை அதனால கொஞ்சம் கூடுதலாக தந்து அதன் மேல அதை உயர்த்துவதற்காக அப்படி செய்கிறான். சங்கார தொழில் வந்து மிக சிறப்புடையது. சங்கார தொழில் சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது, சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. உலகம் முழுவதையும் சங்கரிக்கிறவன் யார் என்று கேட்டால் சிவபெருமான். ஐயாலே அது எதனால எதனால அவன் கட்டிக்காரன்னா, பரமவிஷ்ணுக்களையே அவன் சங்கரிக்கின்ற காரணத்தினாலே, பரமவிஷ்ணுக்களையே சங்கரிக்கின்ற காரணத்தினாலே அவன் தான் சங்காரத்திலே வல்லவன். அது சிவஞான போதும் மகா சங்கார காரணனாகிய உருத்தனையே உருத்திரனையே முதலாக உடைத்தது உலகம். மகாசங்கார் மகாசங்கார் மகாசங்கார் என்றால் பரமவிஷ்ணுக்களை எல்லாம் கடைசியா காலி பண்றது. அது சித்தியார்ல இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே, கடைசி ஊழிக் காலத்திலே எல்லா உலகமும் அழிஞ்சிடும், எல்லா உலகமும் எல்லாம் அழிஞ்சு சுத்தமா இருக்கும், எல்லாம் சுடுகாடா இருக்கும், உலகம் முழுவதும் சுடுகாடா இருக்கும். அதுதான் கோயில் சுடுகாடு. உலகம் முழுவதையும் சாம்பல் ஆக்கிடுவோம், அக்னியில எல்லாத்தையும் ஒடுக்கிற, அக்னியில தான் எல்லாத்தையும் ஒடுக்கிற. அக்னிக்கு தெய்வம் உருத்தரம், நீருக்கு தெய்வம் பிரம்ம, மண்ணுக்கு தெய்வம் பிரமா, நீருக்கு தெய்வம் விஷ்ணு, அக்னி தெய்வம் உருத்தரம். அக்னியில தான் எல்லாம் உயிக்கிறோம், தசித்து தசித்து அந்த சாம்பலை பூச்சி கொள்கிறோம், அந்த சாம்பலை பூச்சி கொள்கிறோம். அதனாலே இந்த உலகம் முழுவதும் சுடுகாடு, அதனாலதான் கோயில் சுடுகாடு குலுகுலித்தோர் நல்லாடு என்று திருவாசகத்திலே பாடினார். அதனாலே சர்வசங்காரத்தை பண்ணி மாயையில உடுக்கி மறுபடியும் அந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து உடம்பை கொடுத்து அதன் பிறகு அதுக்காக கொஞ்சம் புத்தியை கொடுத்து அப்படியே படிப்படியா உயர்த்துவது உயிரை. எல்லா தொழிலையும் 5 தொழிலையும் ஜெகவருவான் என்ன பண்ணுகிறான், உயிர்களுக்காகவே செய்கிறான். 5 தொழிலையும் உயிர்களுக்காகவே செய்கிறான், உயிர்களுக்காகவே செய்கிறான். அதே மாணிக்கவாசன் சொல்லுவான், 5 தொழிலும் நட்டம்மா, 5 தொழிலும் ஜெகவருவான் 5 செய்தாலும் 5 நட்டம், 5 நட்டமா. இப்ப நட்டம்னா நம்ம தொழில விட்டுருவோம் இல்ல, அவன் தொழில விடுறதில்ல, 5 தொழில ஓயா பண்ணிக்கிட்டு 5 தொழிலுக்கும் நட்டம் தான், 5 தொழிலுக்கும் நட்டத்திலேயே 5

எல்லாமே வந்து ஓட்டேன், ஆடியே எல்லாமே வந்து ஓட்டேன். ஆகையினாலே இப்படி உலக எல்லாவற்றையும் உண்டாக்குவதும் நிறுத்துவதும் அழிப்பதும் அவனுக்கு விளையாட்டு. உலகையாக இந்த அமுல வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் எங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர். ரொம்ப பொதுவா சொல்லிவிட்டார்கள். இந்த பாட்டுல உலகையாவை இந்த அமுல வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சிறந்தாங்க. அது உலகளாமல் உதற்கரியவங்கிற பாட்டினுடைய அடிப்படை. அதனால அழகிரா விளையாட்டுடையார் அழகிரா விளையாட்டா செய்யறா அளவில்லாத செயலது அளவில்லாத காரியம் அதை விளையாட்டா செய்யறான் அவன் தாண்டா தலைவர். இது எந்த அடிப்படையில் அவர் சொன்னார் தெரியுமா? அதுதான் ஆர்த்த பரவி துயரட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சித்தம்பலத்தில் வீயாடும் கூத்தனை வாழும் குவலையமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி என்று வருது அல்லவா திருவம்பாவை. அந்த திருவம்பாவையினுடைய கருத்தை வைத்து பாடியது இந்த பாட்டு கம்பநாட்டாழ்வார். ஆகவே இப்படி வந்து உலக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி கடைசியா அறுக்கிறான் அறுக்கிறான் அறுக்கிறான் என்றால் எல்லாவற்றையும் அழி. உலகம் அளவில் உலகம் எவற்றையினே அறுக்கின்றதனால் சர்வன் என்பது. அதனால அவனுக்கு சர்வன் என்பது. சர்வன் என்றால் முழுவதும் செய்பவன் முழுவதும். சர்வம் என்றால் சர்வம் என்று சொன்னால் முழுவதையும் நாசம் பண்ணுவோம். முழுவதையும் உண்டு பண்ணுகிறான் முழுவதையும் காக்கிறான் முழுவதையும் அடிக்கிறான். அப்படி அப்படி அப்படி. அதனால ஒரு சர்வம் முழுவது என்றாலும் சர்வம் என்றாலும் உண்டு. பூரணம் சர்வம் முழுவது என்றால் எல்லாம் உண்டு. அதனாலே முழுவதையும் அது முழுவதையும் கண்டவனை முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் சிறுவரர் கொண்டு தேட அப்பாலனின் இப்பால் என்கிறான் திருவாசகத்தில் வரும். அதனாலே உலகம் முழுவதையும் உண்டு பண்ணுதலும் உலகம் முழுவதையும் காத்தலும் உலகம் முழுவதையும் அழித்தலும் ஆகிய இந்த தொழிலே முழுவதுமாய் இருக்கிற முதல்வன் செய்கிறார். முழுவதுமாக இருக்கிற முதல்வன் செய்கிறார். அதனாலே அவனுக்கு சர்வம் என்பர். அளவில் பிறப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அறநண்பர். அதனாலே அந்த பிறப்பை அழிக்கிறான் உலகத்தை அழிக்கிறான். அதனால அவனுக்கு அறன் என்றும் பெயர். சர்வன் என்றும் பெயர். அதனாலே அறன் என்கின்ற பெயர் எதனால வந்தது என்றால் பிறப்பை அழிப்பதனாலே அவனுக்கு அறன் என்று பெயர். உலகத்தை அழிப்பதனாலேயும் அறன் என்று பெயர், பிறப்பை அழிப்பதனாலேயும் அறன் என்று பெயர். அதனாலே அறன் என்னும் நாமம் இருக்கே சிவநாம அது நாமங்களிலே மிக உயர்ந்தது. அறன் என்கின்ற நாமம் சிவநாம மிக மிக உயர்ந்தது. அதனாலதான் வந்து வாழ்க அந்தனர் வானவர் ஆடினர் வீழ்க நன்குணல் வேந்தன ஒங்கு ஆழ்க தெய்யதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் உயர்ந்திருக்க வேண்டார். அதனால சிவநாமங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இரண்டு. ஒன்று சிவ இன்னொன்று அற. ஒன்று சிவ இன்னொன்று அற. அதனால வடமொழி சார அப்படி வடமொழி ஹா போட்டு ரா போகணும். அது தமிழ்ல மாதிரி அறன் வரும். அதனாலே வந்து இப்ப வடக்கு எல்லாம் கூட கிருஷ்ணா ராமான்னு சொல்றதுக்கு அஹே ராமா அரே கிருஷ்ணான் தான் சொல்லுவாங்க. அரே ராமா முதல்ல சிவபெருமான வச்சு தான் சொல்லுவாங்க. அரே கிருஷ்ணன் தான் அரே கிருஷ்ணன் தான் அரே ராமா அப்படித்தான் போய் சொல்றாரு. அதனாலே வந்து யாரும் அறன் என்ற நாமம் மிகச் சிறப்புடையது. அதனாலதான் அறநாமம் மிகச் சிறந்ததுன்னு திருமந்திரத்தில் சொன்னார். அது அழகில் பிறப்பை அழித்துலகம் அழிக்கின்றதனால் அறன் என்பர். அறன்கின்றது அவ்வளவு சிறப்பு. அதே வந்து அரகரன்னு சொல்றது அரகர என்று சொல்றது. அரகர என்ன அறியது ஒன்று இல்லை. ஒரே அரகர என்ன அறியது ஒன்று இல்லை. அரகர என்ன அறிகிலை மாறு இல்ல. அந்த நாமங்களிலே மிகவும் கொஞ்சம் எடுத்தாலே ரெண்டு எடுத்தாலே சொல்லப்படுகிற நாம சிவ அரகன் நாமங்களிலே மிகவும் கொஞ்சமானது ரெண்டு எழுத்துல சொல்லும். அதை சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கு. சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கு. ஒரு சாயப்பே சொல்லிவிட்டார். ஒரு சாயப்பு ஜாதகம் பார்க்க வந்திருந்தவர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பளக்காரன் வந்தான். அப்பளக்காரன் என்ன பண்ணா நீங்க அப்பள வச்சுட்டு இல்லா வந்த உடனே எங்களுக்கு வேண்டாம் ஏன்னாரு. அந்த சாயப்பு சாப்பிடும் பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒரு அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கார். என்னைய கேட்டா அப்பள வேண்டாம் ஐயான்னு. அப்புறம் அவரை திருப்பி கேட்டா அப்பள நம்ம கேட்டீங்களே எவ்வளவு முதல்ல வேண்டாம். இது என்ன அந்த தேவார திறமை இன்னும் கேட்டீங்களே எவ்வளவு அப்பள அப்படின்னு. சிவ சிவ நான் கையா கேட்டேன் சாய் எனக்கு ஆச்சரியமாக இருப்பது சுலபமாக சொல்லக்கூடியதாக இருப்பது பெரிய பயனை தருவது. திருநூல்கள் எத்தனை புராணங்கள் ஆகமங்கள சொல்லப்பட்ட மந்திரம் தெரியுமா? ருத்ரத்திலே நடுவில் இருப்பது சிவம். நடுவிலே இருப்பது சிவம். இது நூல்களிலே ஏராளமா சொல்லப்படுது.

0: சைவர்கள் இப்போ வந்திருக்க சைவர்கள்லாம் இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரிஞ்சு வேதத்தினுடைய மூன்று வேதத்தில நடுவிலே இருப்பது யஜுர்வேதம் இருக்கு இல்லாம அதர்வனம் என்கின்ற நாலிலே அதர்வனம் தொகுப்போ மூன்று வேதம் இந்த மூன்றிலே வேத திரையும் சொல்லப்படுது. அந்த வேதத்திலே நடுவில் இருப்பது யஜுர்வேதம், யஜுர்வேதத்தின் நடுவில் இருப்பது உத்தர, உத்தரத்தின் நடுவில் இருப்பது புவதாயனசாக, அதுல நடுவில் இருப்பது சிவம். அப்படிப்பட்ட ராணம் இந்த ராணம் இந்த முறையெல்லாம் சைவர்களுக்குத்தான் கிடைச்சிருக்கு. சைவர் சமயத்தில் இருக்கிறவர்களுக்கு இது உரிமையாக இருக்கிறது, உரிமையாக இருக்கிறது. மற்ற சமயவாதிகள் விரோதமா நினைக்கிறவங்க இருக்கிறான் சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே போற வருகிறான். சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே வெளி வருது. அதுக்கு காரணம் சொன்னாரு அவன் நிறைய தீவிரம் பண்ணிருக்கான்னு சொல்லலாரு சிவசிவ என்கிறார். அதனால சிவம் அரண் என்பது மிக சிறப்பு. அது திருப்பூர்ல நிறைய சொல்றாரு அருண்மார் சிவ சிவ ரகர தேவா நமோ நம திருஷன பரகதி ஆனாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம சேரும் என்பது சிதம்பரத்திருப்போம். அரகர சிவாய வென்று தினமு நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் பழனிதுபோல். அரகர சிவாய வென்று தினமு நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் அதனம் இடுவார்கள் எங்கள் மனகள் அலைவாதம் நின்று அழுதினமும் நாணம் இன்றி அழிவேனோ அப்படின்னு பழனித்திருப்பூர்ல வர பல இடங்கள்ல வர அரகரக. அதனாலே அளவில் பரப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரண்பர் அளவில் உலகை ஆழ்கையினால், அளவில் உலகை ஆழ்கையினால் உலகம் எவ்வளவு என்று கேட்டால் அது மாணிக்க வாசகரை தான் கேட்கணும். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்குந்து நின்றுபகரின் நூற்றொரு கோடியும் ஏற்படும். அத்தனை உடம்பு சூரமன்மனுக்கு 1008 அண்டங்களை கொடுத்திருந்தாருனா ஒருத்தர் கொடுத்தது போகுது. அத்தனை உலகங்களையும் ஒருவனே ஆழ்கிறான். அத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு, இத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு சிவருவாங்க. மூ உலகங்களுக்கும் ஒரு தலைவர். இருதலை கொள்ளியும் உள்ளதும் புத்து நினைப்பிரிந்து விரிதலையேனே விடுதி கண்டாய் வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா, மூ உலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தர ஓசவங்கைக்கரசே பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவன். அவன் வச்சிருக்கிற இந்த முத்தலை சோளத்தை பாத்தீங்கன்னா தெரியும்னாரு. முத்தலை சோழர் இருக்குதுவாரு மூணு இலையா இருக்க, மூணு இலையும் மூன்று உலகமா, அதுக்கு கால் எத்தனை, ஒரே கால். மூன்று உலகத்துக்கு மூணு இலா இருக்கிற அந்த சோளத்துக்கு ஒரே கால் இருப்பது போல மூன்று லோகத்துக்கு அவன் தான் தலைவன். இது அப்படி சொல்லான்னு சொல்றாரு. இருதலை குள்ளியின் உள்ளெரும்புத்து நினைப்பிரிந்த விரிதலையனை விடுதி கண்டாய் வேன் மூலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தர கோஷமங்கை கரசே பொறுதலை மூவிலை வேல் வலன் எந்தி பொலிபவன். அதனாலே மூன்று லோகத்துக்கு ராஜா ஒரே ஒரு ஆள் தான். இப்படி மூன்று லோகத்தை வச்சு அவன் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? அவனுக்கு இது பத்தாது. அவன் ஆற்றலுக்கு சிவனுடைய ஆற்றலுக்கு இத்தனை உலகங்களையும் படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான்னா அவனுக்கு அது சாதாரண வேலை, சாதாரண வேலை. இப்படி சொல்லணும் சிவருமான் பெரிய அடாடாடா அவனுக்கு இந்த வேலை பத்தாது, அவனுக்கு இந்த வேலை பத்தாது. சிவஞான வழித்துல சாத்தருக்கு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் விளையாட்டு அப்படின்னு எழுதுவாரு. இந்த விளையாட்டுங்கிறதுக்கு முத்துழிச்சி விளையாட்டாக சீரான் என்பதற்கு சிவஞான வழியத்துல மாதவ சிவஞான யோகி சாத்தனுக்குன்னு ஒருத்தனை பேரை போட்டு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு, அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு. நமக்கு அஞ்சு படி சுமக்கிறது பாரம், அஞ்சு படி அஞ்சு கிலோ சுமக்கிறது பாரமாக இருக்கும். சாத்தனுக்கு சுமக்க தெரிஞ்சவனுக்கு சுமக்க படையினுக்கு நீங்க மூட்டை சுக்கிறவனை பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பாரத்தை அப்படி லெகுவாத்தி தெரியுது. பாத்திரிக்கீடா முதுகுல போட்டோம் தெரியாது நம்ம அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு இத்தனை உலகங்களையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவனுக்கு சாதா. அளவில் உலகை ஆழ்வதானால் எல்லா உலகங்களையும் ஆழ்வதான் அவன். அதனால அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஈஸ்வரன் என்ற நாமம் ஆழ்பவன் என்பது ஆழ்பவன் எல்லா உலகங்களையும் ஆள். ஈஸ்வரன் என்ற நாமத்துக்கு ஐஸ்வர்யத்தை உடையவன் என்பது அவன் தான் ஐஸ்வர்யவான். சிவன்வான் தான் அதனால அவனுக்கு ஈஸ்வரன் என்ற சொல் வந்தது. அளவில் உலகை ஆழ்வதானா ஆழ்கையினால் அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால் அளவுதலினால் ஈசன் ஆழ்கையினாலே ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினாலே அளவுதலினாலே அளவுதலினால எல்லா உலகங்களிலும் இருக்கிறது. இப்போ ஒரு ராஜா இருக்கிறான்னா எல்லா இடத்துலயும் அவன் இருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் அவனுடைய ஆணை இருக்குமே தவிர அவன் இருக்க முடியாது. இந்த ராஜா எப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. ராஜா உலகத்தை ஆளுகிறான்னா அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள் எல்லாம் அவனுடைய ஆணை இருக்கு, அதிகாரம் இருக்கும், அவன் இருக்க முடியாது. இந்த அமராஜா எப்படின்னா எல்லா இடங்கள்லயும், எல்லா இடங்கள்லயும் அவனே பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தம் என்பார் போல எல்லா இடங்களிலும் அந்த ராஜா இருக்கும். அதான் அளவுதல். அது அளவில் உலகை ஆள்கையினால், அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால், அளவுதலினால் ஈசன் என்பது. அதனாலே அந்த ஈசன் என்கின்ற நாமம் சிவநாமங்களில ஒரு தனிச்சிறப்புடையது. ஈசாவாசி உபரண்டதம்னே ஒரு உபரண்டதம் இருக்கிறது. ஈசாவாசி உபரண்டதம்னே ஒரு உபரண்டதம் இருக்கிறது 108. அதனாலதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு தொடங்கினார். போற்றிங்கிற வந்த உடனே ஈசன் அடி போற்றி. அதனால ஈஸ்வரன் என்றது ஈசன் என்று வந்தது. ஈஸ்வரன் ஐஸ்வர்யத்தையுடையவன், ஈசன் எல்லாவற்றையும் ஆளுபவன் என்பதெல்லாம் அந்த ஈஸ்வரனுக்குரிய சிறப்பு பொருள்கள். ஆகையினாலே இப்படி ஈசன் என்பதனாலே எல்லா உலகத்தையும் ஆளுகையினாலே அவன் ஈசன் என்பது, ஈஸ்வரன் என்று பெயர்.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: வரம்பில் இமையோரிடத்தில் ஒரு காலம் திரும்பாம அகத்துவனி. இமையோர் என்று சொன்னால் தேவர்கள். இமையோர் என்றால் தேவர்கள். இமையார் என்று பெயர். இமையார் என்பது இமையோர். ஒன்று இமையார்னா கண்ணு இமைக்கிறது இல்லை, நம்ம மாதிரி இந்த கண் சுமுட்டி மூடுறம் இல்ல அந்த வேலை அவங்களுக்கு இல்லையா, அதனால இமையா நாட்டத்தை வந்து கண்ணு திறந்தவாக்களே இருக்குமா. அதே காலகோபுலவர் ஒரு கற்பனை ஓடிடாரு. காலகோபுலவர் இந்த முருகன் போய் இந்த வள்ளிய குறப்புலயே கட்டினான் பாரு, கட்டினானா, இதை நினைச்சு அந்த தேவர்களுக்கு எல்லாம் தூங்காம கண்ணை ஒழிச்சவாக்களே இருக்காங்க. நம்ம தலைவர் குடி போய் பண்ணுவாரா, நம்ம வள்ளியை போய் கண்ணான்லப்பா குறப்புள்ளையே, இது தேவ சேனாபதி யாரு, முருகன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தலைவனா இருக்கிறது எப்படி இருக்கணும், ரொம்ப கௌரவத்துல கௌரவம் குறையாமல் இருக்கணும். அதுக்கு மேல என்னன்னா அந்த திருப்பரங்குன்றத்துல தேவேந்திரன் 33 தேவர்கள்லாம் சொல்ல பிரம்மபுத்திரர்கள் சிபாரிசு மேல பொண்ணை கொடுத்து தெய்வ யானையை கொடுத்து குடக்காடல வச்சு ஊட்டியில வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்து மற்ற அதுல பங்களா வாங்கி கொடுத்து ஏசி பங்களா ஏசி கார் எல்லாம் கொடுத்து அப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன். முத பொண்ணு ஆறு தெய்வ யானை அப்படி கட்டுனவே அப்படி கட்டுனவே. அடுத்தாப்புல கொஞ்சம் காலம் கழிச்சு நீங்க அவளுக்கிட்டையும் சொல்லாம தெய்வ யானைகிட்டையும் சொல்லாம தனியா போய் நாரதன் சொன்னான்னு சொல்லி தனியா போய் வேட வேதம் போட்டு கலவை வேதம் போட்டு வேங்க வேதம் போட்டு அவளை தெரியாம ஊத்து வந்துட்டேன். அது அந்த கருப்பு புள்ள, கருப்பு புள்ளமா பள்ளி கருப்பு மதுரியுமா உங்களுக்கு. அவ தெய்வ யானை சிவம். அதே ஒரு புலவர் சொன்னாரு, அவ அண்ணமா இவன் மயிலா, நம்ம வள்ளி மயிலா, தெய்வ யானை அண்ணமா. அதே காலமாக புலவர் என்ன பண்ணாரு, மறுவருக்கும் வேலூரின் வைத்தி மகன், வேலூரின் வைத்தி மகன், வைத்தி மகன் மருவிற்கு வேலூரின் வைத்திய மகன் குறமகனே மனம்தான் என்று உறுதி அறம் நஞ்சும்தான் தாங்க முடியாம நஞ்சு அப்படித்தான். இவ்வளவு பெருமையா முதப்பிள்ளை. அந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு மேலேயே நின்னுகிட்டாரு, கீழே இறங்குற அதுலயும் அவங்களுக்கு வள்ளி கல்யாணத்துல அது கூட்டிட்டு வந்துட்டாருப்பா. கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து அப்புறம் வேட எல்லாம் தேடிட்டு வந்த ஒரு சாமானத்தையே ஒரு திருட வீட்டுல வந்து திருடிட்டு போறதா, நம்ம எத்தனை பேர்த்து வீட்டுல திருடி இருக்கிறோம், ஒரு சாமானத்தையும் நம்ம வீட்லயும் திருடிட்டு போறானா, அவரை சும்மா விடுறதா அப்படின்னு நல்லா தேடிட்டு வந்துட்டாரு. சிம்மான்மகளை திருடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சா அப்புறம் அது வேற கதை. இப்படி மருவருக்கு வேலுவின் வைத்திய மகன் குறமகனை மனம்தான் என்றேன். அப்ப ராவனுக்கு என்ன பண்ண, அப்புறம் அந்த அம்பு போட்டேன், அந்த அம்பெல்லாம் முருகனுடைய திருவடியில போய் மலரா விழுந்தது, ஒண்ணும் பண்ணல. அப்புறம் அதுக்கு ஒருபாடு வள்ளி சொன்னா, இந்த மாதிரி இத்தனை பேர் அம்பு போறேன், நீ பேசாம இருக்கிறிய சாமி அப்படின்னா வீட்டுக்காரனுக்கிட்ட. அவ என்ன பண்ண, இவங்க மேல எல்லாம் வேலை எத்த விட்டா தாக்குவான அப்படின்னு சொல்லி பக்கத்துல இந்த கோழிய சத்தம் போடுந்தேன். இந்த கோழி போக்குவரம் ஓடுச்சு, எல்லாம் வாங்கி விடுத்துட்டேன். வேற இதெல்லாம் சூரமன் தான் கோழியா இருக்கு, ஒரு சத்தம் போட்டுச்சுப்பா. சத்தம் போட்டவொடனே எல்லாம் புசுக்கு புசுரா. அதுக்கு ஒரு பாடு அவளைய அவளை கூட்டிட்டு போறப்பட்டேன். அப்புறம் நாரது சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணி போட்டு கூட்டிட்டு போறது தர்மம் இல்லைன்னா, அப்புறம் என்ன பண்ணலம்னா, அவங்க எல்லாம் எழுப்பிடு சாமின்னா. அப்புறம் வள்ளி கிடைச்சவனா கூட்டு கரத்தையெல்லாம் எழுப்பி விடுனாரு. அவ என்ன பண்ணா, எல்லாம் எந்திரிக்க பாடினா எந்திரிச்சுட்டாரு. எந்திரிச்ச ஒரு பாடு, அப்புறம் அந்த வேடர்களுக்கு காட்சி இருந்தார், மயில் வாகனத்துல காட்சி இருந்தார். காட்சி கொடுத்த ஒரு பாடு, பெருமானே நீ இந்த மாதிரி செய்ய வேணுமா சொன்னா எனக்கு கூட்டி வந்து விட்டுருவோமே, அதனால நீ எங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாரு. சரின்னு அந்த வேடச்சேரியில போய் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். என்ன நியாயம் போ, அது கிண்ணங்குடித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது. கிண்ணங்குறித்து கிண்ணம்னா அடியனுடைய துன்பத்தை குறித்து, அதனால எனக்கு உபதேசம் பண்ணி வச்சு அந்த துன்பத்தை போக்கிறாங்கிறார். கிண்ணங்குறித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது. கோடு குழல் சின்னங்குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனை. கந்தர் அலங்காரம் அந்த அதுபாட்டு இருக்கிற இடத்துக்கு குறிச்சின்னு, குறிஞ்சி குறிச்சி. அந்த கல்யாணத்துக்கு சிவருமான ஆகாயத்திலே இருந்தாராம். கீழறன் கல்யாணம் பய பண்றது குடிக்கவே நடந்தது. மேலேயே ரெண்டு பேரும் இருந்த ஆசீர்வாதம் பண்ணால செய்தியார நிலையத்துக்கு ஜோடி வந்து உட்கார்ந்துருந்தார். திருப்பணங்குடத்தில் இந்த ரெண்டு ஜோடியும் பார்த்து போட்டு தேவர்களுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி சாமி அம்பாள் அங்கிட்ட தெய்வயான அந்த அந்த திருக்கோலத்தை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள் என்று கந்தபுரத்தில் ஆகையிறாரே. மருவருக்கும் ஏழூரின் வைத்திய மகன் குறவகளை மணந்தான் என்றேன். உருகி அரண் அஞ்சுண்டான், உமையவனும் தவம் புரிந்தார். உயர்மான் மேனி மகாவிஷ்ணு நம்ம தங்கச்சிவை எப்படி அக்கறம் பண்ணுவானா, கேட்கறவங்க எல்லாம் பதில் சொல்ல முடியும், எல்லாரும் நம்மளைத்தானே கேட்கறாங்க, உன் தங்கச்சிவை எப்படியாமோ தங்கச்சிவை எப்படியா அப்படின்னு சொல்றத கேட்டு ஜெயிக்க முடியாம கருகி போய் உன்னே கருகி போடுறது, கருகி போய் மண் அடித்துட்டாரா உலகம் பூரா வாயில மண். கருகி முகம் வந்துருந்தான் கமலன் முகம் நாளானான். பிரம்மா ஒரு முகம் இருந்து நாலு முகம் கூட்டானா மந்திருந்தான், கரிக முகம் வந்திருந்தான், கமல முகம் நாளானான். கடவுளோர்கள் இருவிழியில் இணையாத இரவு முகம் உறங்காது. தேவர்கள் எல்லாம் நம்ம தலைவர் இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லி தூக்க வராம கண்ண மூடாம இருக்கணும். அதனால தேவர்களுக்கு இமையான ஆட்டத்தவர்களின் நிறுவையர். அந்த இமையவர்கள் எல்லாருமே சிவருமானாலே இமையவர்களாக ஆக்கப்பட்டவர்களாகினாலும், அந்த இமையவர்களிடத்தில் இருக்கின்ற செல்வம் அத்தனையும் சிவருமானாலேயே கொடுக்கப்பட்டதனாலும், அவர்களாலே சிவருமானுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாமையினாலும், இவனாலே அவர்களுக்கு பிரயோசனம் இருப்பதினாலும், அதனால அவர்களிடத்திலே எப்போதும் திரும்பாதவனாக இருக்கிறார். இது ஒரு புதுக்கருத்து. இப்படி சிவர் தேவர்களிடத்திலே திரும்பாதவன், தேவர்களே தேவர்களிடத்திலே ஏதோ ஒரு பொருள் வேண்டி சிவன் போக மாட்டான், சிவனிடத்திலே தேவர்கள் விடுவார். எனக்கு அதை செய்ய இதை செய்ய இந்த சாங்ஷன் போட்டு கொடு, பர்மனண்ட் வேலையை போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்பான்னு தவிர, அந்த தேவனத்துல சிவருவான் எதை நாடி போகவும் மாட்டான், எதை நாடியும் போக மாட்டான். அதனாலே வரம்பில் இவை ஒரு வரம்பில் என்ன அளவில்லாத தேவர்கள் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி நிரம்பும், அதனால் மாதேவனும் என்பது. அதனாலே அந்த தேவனத்திலே திரும்பாமையினாலே, அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே மாதேவன் என்பது சிவருவான். மாதேவன் என்பது பெயர், மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்தது, மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்து. அதனாலதான் நம்ம பார்வதி வதையன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அழகர மகாதேவன். இவ்வளவு ஒரு பொருள் செறிந்த நாமம், இவ்வளவு பொருள் புரிந்த ஒரு வாக்கியம். இது வெகு கோடி ஜென்மங்களுக்கு சைவர்களாக இருப்பவர்கள் தெரியல, அதுதான் பெரிய ஒரு வேதம். அது இப்ப வந்து செய்வதே சொல்றதே இல்லை, நம்ம பார்வதி வதையே சொல்றதே இல்லை. அதனாலே சிவருமான ஒருவன் தான் மகாதேவன் என்பது. அதனாலே மாதேவன் வாதுகளர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டது முதல் திருவம்பாவையில ரொம்ப அழகா வச்சார். ராஜியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்நடங்கன் மாதே வளருதியோ வஞ்சதியோ நெஞ்செய்கிறான் மாதேவன் வாழ்களர்கள் வாழ்த்திய வாழ்த்து. என்ன சிவருமான ஒருவனுக்கு தான் மாதேவன் வேறு, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே அவனுக்கு மாதேவன் வேறு. அது தேவதேவன் என்பது மாதேவன் என்பது ஒன்றுதான். தேவதேவன் மெய்ச்சேவகன்னு பின்னால கூட பாடுறாரா. அதனாலே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே மகாதேவன் என்று பெயர், அவனுக்கு தான் மகாதேவன் என்று பெயர். அது அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம், அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிங்கிறது பேசிடுவோம். சிறிய முறை சரைந்ததென சிவமுழுதும் வாய்கேட்க உரியவரை மாதேவன் எழுந்திருப்பேர் ஓடுகிறான். திரு நாகக்காரவண புராணம் அதான் நாகக்காரவண புராணத்திலே இந்த மாதேவன்கிற சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அரிய கடவுளாராய அரிபரமாதியர்க்கு எல்லாம், அரிய கடவுளர்களாய் இருக்கிற பரமவிஷ்ணுக்களுக்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிங்கிறது பேசிடுவார். பெரிய முரசு அரைந்ததென உலகத்துக்கெல்லாம் நன்றாக தெரியும்படியாக முரசு அரைந்தார் போல, முரசு என்கின்ற வாத்தியத்தை முடைக்கினார் போல பெரிய முரசு அரைந்ததென ஜெகம் முழுதும் வாய் கேட்க உரிய மறை வேதம் மாதேவன் எழுந்திருப்பேர் ஒருவர். வேதத்திலே மாதேவன் என்று சிவருமானை சொல்கின்ற காரணத்தாரு. அதனாலே மாதேவன் என்கின்ற பெயர் சிவருமான் ஒருவனுக்கே உரியதை விட மற்ற தெய்வங்களுக்கு உரியதா. யாரே செய்தும் யாமலோ நெய்யன் ஆரே ஏயும் அளவில் பெருமையான் மாதோ யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்ல மற்றவர் இல்லையே அப்பர் தேவர், இது வேதாந்தி தேவர். அதனாலே சிவருமார் ஒருவனுக்கு தான் மகாதேவன் என்கின்ற பெயர், மகாதேவன். அதனாலதான் அந்த நவபாதூர் பெயர்கள் அரகர மகாதேவன். ரொம்ப அழகான மங்களவாகி சிவபரத்துவம் புரிந்தது, சிவபரத்துவம் புரிந்தவாகி மாதேவன். அதனாலதான் மாதேவன் வார்களல் எடுத்த திரும்பாக சொன்னார். மாதேவன் வார்களல்கள் வாழ்த்தியவன், அவனுடைய நாமத்தை சொல்லி வாழ்த்துகிற ஒலி கேட்டும் எழுந்திருக்காமல் இருக்கிறியே என்றால், எழுந்திருக்காமல் இருக்கிறையே என்பது என்ன காரணம் என்றால், உனக்கு அவனுடைய பெயரை கேட்டு கூட உனக்கு உணர்வு வரவில்லையே, இவ்வளவு பொருள் புரிந்த சிறப்புள்ள நாமத்தை கேட்டு கூட உனக்கு ஞானம் வரலையே, தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து நீங்கவில்லை. தூக்கம் என்பது உலகியலிலே தூங்குவது, உலக பொருளிலே தூங்குவது. தூக்கம் என்பது உலக பொருள்லேயே தூங்குறது, அதை பார்த்திருந்து அதுலயே தூங்குறேன் அந்த போய் அப்படி இருந்துவாங்க அதுலயே தூங்குறேன் கேள்விப்பட்டிருக்கீங்கள. நான் மாத்திரம் சொன்னா சரியா இருக்கும், அதுலயே நினைவாக இருக்கு, அதுலயே நினைவாக இருப்புன்னு தூங்குது. அதனால உலக போகங்களிலேயே நினைவாக இருக்கின்ற நீ அதை விட்டு சிவனிடத்திலே உனக்கு நினைவு வரவில்லை என்பதுதான் கேள்புகள். மலை இருளுற்று உறங்காமல், மலை இருளுற்று உறங்காமல் மண்ணுபரி வாகனருள் சில முழுக வருதல் என செப்பல் விருவப்பாரு. அந்த திருவாசக உண்மைங்கிற நூல்ல அந்த திருப்பரந்துர புராணத்துல சொல்றாரு. அதனாலே இப்படி மாதேவன் என்கின்ற வாக்கியம் சிறப்பான வாக்கியம். அது வரம்பில் இமையோர் இடத்தில் உருவாலும் திரும்பா மகத்துவம் நிரம்பும் அதனால் மாதேவன் என்பர். மகத்துவம் என்கின்ற பெருமையெல்லாம் நிரம்பி இருக்கின்றதனாலே மாதேவன் என்பார். முன்னை மறையீட்டில் பரம்பும் கீரோ தாரகமோ பனிமாலவரையோ பயன்கொள்ளோ விரும்பும் அவற்றுள் ஒன்றி நிற்கடந்து கிரீஷன் எனும் வேறு மேவுதியால். கிரீஷன் என்பது சிவபெருமானுடைய நாமம். கிரீஷாயனம் அஸ்தோத்திரத்துல கூட வரும், கிரீஷாயனமக என்று அஸ்தோத்திரத்துல வரும். அதனாலே கிரீஷியன் என்று சொன்னால் எல்லா கிரிகளிலும் இருப்பவர். கிரி என்றால் மலை, மலையே ஆடுவோம். அது தமிழ்ல மலையாளம்னு சொல்றது. அதனால வந்து அந்த வடமொழியில கிரீஷன் சொல்றது, வடமொழியிலே கிரீசன் என்று. கிரி என்பது மலை, கிரி என்பது மலை. அதனால ஈசன் என்றால் மலையை ஆழ்வோர், மலையே ஆழ்வோர். அதனால சிவனுக்கு மலையாளின்னு, சிவனுக்கு மலை. சிலையாளி மலையாளி சேரும் கோயில்பார் சம்பந்தர், சிலையாளி திருவையாற்று தேவர, சிலையாளி மலையாளி சிவருவான் மலையாளி, சிவருமான் மலையாளி. மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டேன், அது போதும் தானே. மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டேன், அவன் புல்லா பண்ணிக்கிட்டான் பயமாரித பூனல. அதனால மலையாளி மலையாளி மலையாளின்னா பர்வதராசன் போய் புத்திரி, அதையினாலே மலையரசன் போய் புத்திரி. அதனாலே சிவபெருமானுக்கு மலையாளின்னு, மலையாளி என்று பெயர். அதனாலே இப்படி சிவபெருமான் கிரீஷன் என்கின்ற பெயருக்கு காரணம் சொல்றாரு. அதனாலே மலையில இருக்கிறான், அதனால பைம்புயல்ல இருக்கிறான். பைம்புயல் என்பது கடல், கீரோதாரகம் என்பது அதனால தாமரை, தாமரையில இருக்கிறான், மறையில இருக்கிறான், கடலிலே இருக்கிறான். தாமரையில் இருப்பவன் பரமா, கடலில் இருப்பவன் விஷ்ணு, மலை இருப்பவன் உருத்தரம். இப்படி உருத்தரனாகவும் இருக்கிறான், பரமனாகவும் இருக்கிறான், விஷ்ணுவாகவும் இருக்கிறான். இப்படி மூன்றிலையும் இருக்கிற காரணத்தினாலே அவனை கிரீஷன் எழும்பேர் மேகுரியால். அதுக்கு மேல அடுத்ததை பாருங்க. அரிய பிருகத்துவம் உடைய அதனால் உன்னை பரமன் என்பர். அரிய பிருகத்துவம், பிருகத்துவம் என்று சொன்னால் பெரிய பிருகத்துவம், பிருகத்துவம் என்றதுக்கு பெரியது என்பது. பிருத்திவின்னு வருது அல்லவா பூமிக்கு, நிலத்துக்கு பிருத்திவின்னு வருதா, பிருத்திவின்னு வருதா, பிருத்திவி என்பது மிகப்பெரிய வடமொழி சொல்லு. பிருகத்துவம் என்பது பெரியதற்கெல்லாம் பெரியது, அதற்கு மேலே பெரியது இல்லாதது. அப்படி பெரியதற்கெல்லாம் பெரியது, அதற்கு மேலே பெரியது இல்லாததுக்கு மிருகத்துவம். அந்த மிருகத்துவமாய் இருப்பது, தனக்கு மேலே பெரியது இல்லாத இருப்பது எது என்று கேட்டால் சிவம் தான். அதனால அதுக்கு பிரம்மம் இருக்குது. பிரம்மம் என்றால் பெரியது, பிரம்மம் என்றால் பெரியது. பிரம்மமாய் இந்த சோதி படம்புன்னு கந்த புராணத்துல. அதனால பரமம் என்ற சொல்லுக்கு பெரியதுன்னு பிரம்மம், பிரம்மம் என்ற சொல்லு பெரியதுன்னு. அதனாலே அதற்கு மேல பெரியது எதுவும் கிடையாது. அதனால அத பிரம்மம் என்று சொல்லுவோம். பரமமாய் இந்த ஜோதி படம்பு ஒரு மேனியாக கருணகூர் முகங்களாரும் கரங்கள் ஒன்னிருந்து கொண்டே ஒரு திரு முருகன் தான் குதித்தனன் உலகம் உய்ய என்று கந்த புராணத்துல சொல்லுவா போலே அரிய மிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமம் என்பது. அந்த ஏகாண்மவாதிகள் பிரம்மம் பிரமம் சர்வம் பிரமம் பிரமம் எல்லாம் பிரமம் அப்படின்பா. இந்த உண்மை தெரியாம ஏகாண்மவாதிகள் வேதாந்திகள் சொல்லிக் கொண்டு அதனால பிரம்மம் பிரமம் பிரமம் பிரமம் பிரமம் சிவம் பிரமம் சிவம் சிவம் பிரமம். அது அவளுக்கு இதுல உடன்பாடு இல்லை அவர்கள். அதனால அவர்களுக்கு பிரம என்கிறதோட நின்று விடுவார்கள், பிரம என்றதோட நின்று விடுவார்கள். அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமம் என்பர். விரிய யாண்டும் நிறைந்திடலால், அப்படி பிரமம் ஆகிருக்கிறானா, யாண்டும் நிறைந்து விடுதலால் எந்த இடமும் இல்லை என்று சொல்லாதபடி. பாலிலே நெய் போல, பாலிலே நெய் போல, பூவிலே மனம் போல, எள்ளிலே எண்ணெய் போல, எள்ளில் எண்ணெய் போல. எள்ளில் என்ன எங்க இருக்குது? இந்த எள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. எள்ளு எவ்வளவு சின்னத்தாரியா, அதுக்குள்ள என்ன, அதுக்குள்ள என்ன, நல்லும் கீழும் மேலும் யாவுளும் எள்ளில் எண்ணெய் போல். கொள்ளும் கிளியனை அன்பரின் குய்ப்பணி கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையா, நல்லும் கீழும் மேலும் யாவுளும் எள்ளு எண்ணையும் போல் நின்ற எந்த தகவல். எள்ளு எண்ணையும் போல் நின்ற பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து நீதியது. பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்க, இது இதுல வருது திருவண்ட பகுதி. பூவில் நாற்றம் போன்றுயர், பூவில் நாற்றம் எப்படி இருக்குது, பூ முழுவதும் இருப்பது போல உலகம் முழுவதும் சிவமுருகம். பூமையை பாத்திய, பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து நீதியை விரும்பி இந்த கிழிவந்தது. அதனாலே விண்டு விரிய யாண்டும் நிறைஞ்சிடலால் விண்டுவனவே விளம்புவாரு. சிவபெருமானுக்கு விஷ்ணுன்னு பெயர். சிவபெருமானுக்கு விஷ்ணுங்கிறது சிவநாமம், விஷ்ணுங்கிறது சிவன் பெயர் தான். வியாபகம் வியாபகம் சர்வ வியாபகம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிபர்ணம் சதுர்பசம் பிரச்சன்னவதனம் வியாயே சர்வ விக்னோப சாந்தயே. தியானம் தியான சுலோகம் கணபதி தியானம். சுக்லாம் பரதரம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம். சுக்கலம் என்றால் வெண்மை, அம்பரம் என்றால் ஆடை, தரம் என்றால் தரித்திருப்பவரும், வெண்மையான ஆடையை தரித்திருப்பவரும் சுக்ராம் பரதரம் விஷ்ணு எங்கும் நிறைந்திருப்போம், எங்கும் நிறைந்திருப்போம். சசிவர்ணம், சசிவர்ண சந்திரனை போன்ற வர்ணத்தை உடையவர். சுக்கலாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஷம் என்று விநாயகர் தியான சுலோகத்தில் வரும். அதனாலே விஷ்ணு என்பது எங்கும் இருப்பவர், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவருக்கு விஷ்ணு. ஒரு தமிழ்ல குண்டுன்னு சொல்லும் விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் வியாபகம். சிவப்ப நாராயணனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான், நாராயணனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான். ஆனால் சுத்தி வரணும், சுத்திக்கிட்டு வரணும். ஆனா சிவநாம என்று இப்படி சிவம் சம்பு சங்கரன் மகேஸ்வரன் உமாபதி சதாசிவ என்ற நாமங்கள் நேரடியாக இருந்தது, அது சுத்தி வரும். இப்ப ராமன் என்பது சிவநாமம், ராமன் என்பது ராமன் என்று சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமா, அழகன். அபிராமன்னா அதிகமான அழகுடைய அபிராமன், அபிராமி. அவ பேர் என்ன, அபிராமி. அபிராமினா அவ வீட்டுக்காரன் பேர் என்ன, அபிராமன். அபிராமி புருஷே, அபிராமி புருஷே, அபிராமன் சிவபெருமான் அபிராமன். சோடி நல்ல சோடி, அது தெரியுமா உங்களுக்கு, அருமையானது. அபிராமன் அபிராமி அபிராமி அபிராமி. அதனால ராமன் என்கின்ற சொல்லு சிவராமனே, கோபாலன் என்ற சொல்லு சிவநாமம், கோபாலன் என்ற சொல்லு சிவபால. சுவோ என்றால் பசுக்கள், பாலன் என்றால் காப்போம், பசுக்களை காப்போம். நாலு காலு பசு, ரெண்டு காலு பசு, எல்லா காலு பசையும், இது ரெண்டு காலு பசு, இது ரெண்டு காலு பசு, அது நாலு காலு பசு. கோபாலன் என்ற சொல்லு சிவநாமம் தான். பசு கோபா, கோ என்றால் பசு, பாலன் என்றால் காப்பவன், பசுக்களை காப்பவன். பசுக்களை காக்கின்ற பதியாக இருப்படினாலே அவன் பசுபதியின்னு வேறு. கோபாலன் என்ற சொல்லும் சிவநாமன். நாராயணன் என்கிற சொல்லும் சிவநாமம் தான். அது சிவஞான பாடியத்தில் எடுத்து பேசுகிறார். சிவஞான பாடியத்தில் அப்பர் சுவாமி நாரணங்கான் நான்முகங்கான் என்று பேசுகிறார். அதனாலே இப்படி எல்லாமே சிவநாமம், அது சுத்தி வரணும், சுத்தி வரணும். இது சுத்தாம போறதுதான் சிவா சங்கரான்னு சொல்லுவாங்க. ஆகவே அரி விரியாண்டு நிறைந்திடலால் விண்டுவனவை விளம்புவர்கள் பொருவில் ஒருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டானலால் நல்லா சொல்றார். பொருவில் ஒருவா சுகம் உண்டாவதற்கு, பொருவில்லா உப்பில்லாத உப்ப உப்பு இல்லாத சுகம் உண்டாவதற்கு நீயே காரணமாக இருக்கையினாலே உப்பு இல்லாத சுகம். உப்பு இல்லாத சுகம்னா உலகத்தில் இருக்கிற சுகம் அல்ல, உப்பு உள்ள சுகம். உப்பு உள்ள சுகம் ரொம்ப நேரம் காத்தாடி ஒன்னா சேராதுப்பா, ரொம்ப நேரம் ஏசிலேயே இருந்தா சேராதுப்பா, சுகம் தானே. சரி, அதோட அல்வா சாப்பிட்டா சுகமா இருக்குல்ல, ரொம்ப சாப்பிட்டா சுகமா இருக்காதுப்பா. சுக்கமாவே அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி பாயாசம் நல்லா இருக்கும் சுகம், சாப்பிட்டா சுகமா இருக்கும். அப்ப ரெண்டு கிளாஸ்க்கு நாலு கிளாஸ் சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, சுகம் அல்ல சோகம். அதனால உலக பொருள் அத்துணையும் அளவு உள்ள சுகமாய் கூடினால் துன்பம் தருவதாய், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும் ஒரு பழமும் இதுவாரு. அதுபோல கூடுதலாக அது அனுபவிச்சா குறைஞ்சா, அதனால இந்த சுகம் கண்டா அற்ப சுகம் என்று சொல்லப்படும். அற்ப சுகம் என்றும் பின்னாலே அது துன்பத்தை கொடுக்கின்றதா இருக்கிற இன்பம், துன்பத்துக்கு காரணமாயிருக்கிற இன்பம். துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம் உலக இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம். அதாவது உலக இன்பத்தை சாப்பிடறதே அனுபவிக்கணும், அளவோட அனுபவி சாப்பிடுறது, அளவோட அளவுக்கு மேலமா போச்சு, அதுவே துன்பமாகி விடும். இன்பம் துன்பமாக மாறும். நம்ம சிவன் கொடுக்கிற இன்பம் இன்பமே, என்னாலும் இன்பம் இன்பமே, இறைவன் கடலேற்ற இன்பம் இன்பமே, எங்கும் இல்லாததோர் இன்ப நம்பாளவன். யாரு சொல்லுவாப்பாப்பா? செங்கணவன்பால், திசைமகன்பால், தேவர்கள்பால், எங்கும் இல்லாததோர் இன்ப நம்பாளதான். அதான் உப்பு இல்லாத இன்பம், உப்பு இல்லாத இன்பம். அந்த இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இவன் இருக்கின்ற காரணத்தினாலே, உயிர்களுக்கு உப்பில்லாத இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இருப்பதனாலே சிவபெருமான என்ன சொல்கிறார் என்றால் சம்பு என்று சொல்கிறார். சம்பு என்று சொல்கிறார், செம்பு எங்க இருக்கிறாரு, செம்பு என்ற சொல்லுக்கு உப்பில்லாத இன்பத்தை சுகத்தை சொல்றாரு. பொருளில் உருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டலனார் கருத வரிய சம்பு என உயர்ந்தோர் நின்னை கட்டுரைப்பார். உயர்ந்தோராய ஞானிகள் உன்னை சம்பு என்று சொல்லுவாரு, சம்பு என்று சொல்லுவாரு. சம்புங்கிறது சிவநாமங்களிலே சிறப்புடையது, சம்பு என்பது சிவநாமங்களிலே சம்புங்கிறது நாவலுக்கும் பெயர், நாவல் மரத்துக்கும் பெயர். அதனால இங்க இருக்கிற சாமி சம்புகேஸ்வரர் இப்படியே சொல்லி கடைசியா சொல்றாரு, நின்னாமத்துள் ஒரு நாமம் நிகழ்த்தும் பயன நிச்சயத்து சொன்ன தொன்னான் மறையும் சொல்ல மாட்டா எம்போல் சொல்வார். உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை, ஒரு நாமத்தினாலே கிடைக்கிற பயனை வேதங்களும் சொல்ல முடியாது. என்ன உயர்களாய் நாங்கள் இருந்துமா சொல்லுவோம் அப்படின்னு காலம்தான் தீங்கி விடலாம். உன்னுடைய நாமத்திலே நாமம் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு வேற எதுவும் தராது. அதனால நாமம் எத்தனம் தீவினாசம், நாமத்தினால் உன் நாத்து நிறுத்தி 11 நிறைய. அதனாலே அறநாமம் கேளாய், அறநாமம் கேளாய், மடனஞ்சே கேளாய், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோன் மடனஞ்சே அறநாமம் கேளாய், நம் கிடை கிடைக்கும் கேடுபடா தர அருளி கோளாய நீக்குமோன்னு கொள்கையும் வரணும். நாமம் கேட்டார், அதான் முன்னா அவனுடைய நாமம் கேட்டார் நிறைய இருக்கு. அதனால நாமம் அவ்வளவு சிறப்புடையது. உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை, ஒரு நாமம் கொடுக்கிற பயனை வேதங்களும் நிச்சயத்து சொல்ல முடியாது என்றால் அற்பர்களா நாங்கள் எப்படி சொல்லுவோம் ஜாதி என்று அந்த காலம் தீங்குனாரா. இப்படி எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? சபா சபா அருமை அருமை.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஸ்கார்.

பவளம் ஆழ்வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம் பெற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடித்தொரு கரத்தில் தரித்துயிர் கிரி புறத்தொழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நில

வெறை மலர் மேல் நான் முகனும் ஆளுங்கானா அண்ணாவோ என்றென்று அளவில் காலம் அருந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட கண்ணாவோ கருத்தாவோ கதியை காட்டும் கடவுளே பதஞ்சலி மாமுனியே போற்றி உன்னாரும் பரவு என்ற தவமே ஞானவியாக்கிர மாமுனிவனே போற்றி போற்றி நரிபரிய பரிநறியாய் செய்வான் தன்னையே நரிபரிய பரிநறிய செய்வான் தன்னை நரசுரரா சுரர் நரராக்குவானை திரிமலம் தீர்த்தருளி

கரிமுகனை கந்தனை தந்தாந்தன்னை கருதுவாரிதயத்து கலந்தாந்தன்னை வரி நெடுங்கண் உமை காண ஆடுவானை வாத ஊர் நன்னகரில் கண்டேன் நானே வாத ஊர் நன்னகரில் கண்டேன் நானே வடிவாய் வந்தான் தன்னை குதிரை நிற்கும் வாணிகனாய் வந்தான் தன்னை மருந்த மரற்கருள் புரிந்த மைந்தன் தன்னை மருந்த மரற்கருள் புரிந்த மைந்தன்

செய்தவந்தவாதவோர் முனிவர்க்காக பொருந்து நலவிடையாடல் பல செய்தானை புண்ணியனையே.

0: பதஞ்சலி வியாக்கிரபாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மரதடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத உருடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே குதிரையிட்ட சருக்கம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. பரமஞானிகள் நம்முடைய நாட்டிலே நிறைய அவதாரங்கள். இந்த நாட்டுக்கு இருக்கிற பெருமை வேற எந்த நாட்டுக்கு கிடையாது. பரமஞானிகள் கைலாயத்திலிருந்து வந்தவங்க கேரளாவுக்கு போகல, வங்காளத்துக்கு போகல, அஸ்ஸாம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் போகல, பின்ன இங்கே வந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு. இந்த அருமையை அறிந்தவர்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் கைலாயத்திலிருந்து சௌரவான் நீங்க பூமிக்கு சென்று நம்முடைய கட்சியை பரப்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்படி அனுப்பிச்சவரு ஏழை வேற நாட்டுக்கு போச்சுல, தமிழ்நாட்டுக்கு தான் வச்சிருந்தார். தமிழ்நாடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாடு. யாருக்கு? சிவருமான். இங்க வந்தா பல பேர்த்த பிடிக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு தந்திரம். இங்க வந்தா பல பேர்த்த நம்ம கட்சியில பிடிச்சு கேட்கலாம். அது காரணம் என்னன்னா, இங்கதான் அவருக்கு எல்லா வகையிலும் ஆதரவு. ஆறு சிவருமானுக்கு ஆதரவு. அதனால வேருக்கும் இலங்கைக்கும் மத்தியமாக இருப்பது தில்லை. மேருக்கும் இலங்கைக்கும் மத்தியமாக இருதயசாம். பிண்டத்தில் இது மத்திய சாணம், பிண்டத்தில் இது மத்திய சாணம், அண்டத்தில் சிதம்பரம் மத்திய சாணம். புரியுதா? அதனாலே அந்த மத்திய சாணத்திலே நடுவிலே புது, அதுக்கு நடுவுங்கிறது புதுடு வேறு, புதுவில் ஆடுறாரு. அதனாலே இந்த நாடு அவருக்கு ஆடுறதுக்கு புரியும். அருளாளர்களை இங்கே வரச் செய்து அவர்கள் மூலமாக பாடல்களை இங்கு வழங்கும்படியாக செய்வதிலே பிரியம். இப்படி பல வகையிலே இந்த நாடு சிவருமானுக்கு பிடிச்ச நாடு. அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றினார். அதனால தான் தென்னாடு உடைய சிவனை. சிவன் என்பது சிறப்பு பெயர், இறைவன் என்பது பொது பெயர். இறைவன் என்றால் எல்லா சமயத்தவனும் சொல்லுகிற ஒரு சொல். இப்போ மற்ற சமயத்தவன் சிவன் சொல்லுவானா? வேற சமயக்காரன் சிவன் சொல்ல மாட்டான், இறைவன் சொல்லுவேன். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி. அதனாலே அந்த சிவம் என்கின்ற வாக்கியத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாரு. யாரு? மாணிக்கவாசகர். அது தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்ததிரு தெய்வ வாக்கு. தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்ததிரு தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கே. அந்த ஒரு வரிய தங்கத்தினால ரத்தனத்தினால அர்ச்சிக்கணும். பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்குரியது போற்றி போத அப்படியே. அதனால அர்ச்சித்தாலும் கூட அந்த வாக்கியத்துக்கு இதெல்லாம் ஈடாகுமா? தங்க ரத்தனம் தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்ததிரு தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கு உரியதை போற்றி போதா என்னாவது என்பீரேல். அது என்ன அப்படி அவ்வளவு உயர்வு அப்படின்னு கேட்கிறீங்களா? என்னாவது என்பீரேல், தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்கான் ஒரு முனிவர் செய்து வைத்தார் இரு முனிவர் சுகமதார். அருமையான பாட்டு. தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்ததிரு தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கு உரியதே போற்றி போதா என்னாவது என்பீரேன், தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்கான் ஒரு முனிவர் செய்து வைத்தார் இரு முனிவர் சுகமதம் என்பது பதஞ்சலி வியாக்கிரவாதம் அவருக்கு. அதனாலே இப்படி தென்னாடாகிய தமிழ்நாடு எத்தனையோ கோடி காலமாக தவம் செய்து நிரம்பி இருக்கிற நாடு, தவம் நிரம்பி உள்ள நாடு. அதனால்தான் மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திடன்னார். மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் பொக்கிட காதல் மாதரும் கட்சியில் நன்னினார் என்பது பெரிய உராணம். அதனாலே இப்படி இந்த நாடு
1: தவம் செய்வதற்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டது.
0: இந்த நாடு தவம் செய்வதற்கு பொருத்தமான நாடு என்பது இந்த நாட்டை தனியா ஒதுக்கு. அதனாலே இந்த நாட்டிலே பல அதிசயங்கள் சிவன் செய்திருக்கிறான், பல அதிசயங்களை செய்திருக்கிறான், அருளாளர்கள் மூலமாக செய்திருக்கிறான், தானே செய்திருக்கிறான். அதனாலே போனங்கள் 224 சிவபெருமானுடைய வீடு தமிழ்நாடு சிவபூசை செய்கிற வீடு, தமிழ்நாடு சிவபூசை செய்கிற பூசை வீடு, பூசை வீடுன்னு வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி 224 போனும் சிவபெருமானுடைய வீடு. நமக்கு போனங்கள் நாடு, அவனுக்கு வீடு. அதனாலே அந்த வீட்டிலே தமிழ்நாடு என்கின்ற ஒரு வீடு பூசை செய்கிற வீடு. அதனால இங்க ஆலயங்கள் அதிகம், அருளாளர்கள் அதிகம், ஆலயங்கள் அதிகம், அருளாளர்கள் அதிகம். அதனாலே இந்த நாட்டிலே அவன் செய்த திருவிளையாடெல்லாம் உயிர்களுக்கு அப்போதைக்கும் பின்னாலே எப்போதைக்கும் அந்த திருவிளையாடலில் நினைந்து நினைந்து கேட்டு கேட்டு அதன் மூலமாக உயிர்களுக்கு பக்தி உண்டாகி உணர்வு உண்டாகி புத்தியை பெறுவது. அந்த முறையிலே மற்றவர்களுக்கெல்லாம் பல வகையான திருவிளையாடலை செய்தார், இவருக்கு விசேடமான திருவிளையாடல், விசேடமான திருவிளையாடல். அது அந்த ஆச்சாரிய மூர்த்தமாக வந்ததே பெரிய ஆச்சரியம். ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து உபதேசிக்கிறான்னா ஐயோ அது இவ்வளவு ஆச்சரியமானது. பரமேஸ்வரன் குருவாக எழுந்தருள் இருந்து ஒரு மனித வர்க்கத்திலே பிறந்தவருக்கு காத்திருந்து உபதேசிக்கிறான்னா அது எவ்வளவு ஆச்சரியம். உங்களுக்கு தெரியுதா இல்லையா, ஆச்சரியமா தெரியுதா இல்லையா, யார் அப்படி சொல்லல. ஆச்சாரிய மூர்த்தமாக பைரவரா வருவான், சன்னியாசியா வருவான், சிவயோகியா வருவான், சாமியாரா வருவான், இப்படி பல அதெல்லாம் அதிசயம் இல்லை, அதெல்லாம் பெரிய அதிசயம். ஞானாசிரியனாக இருந்தருளி இருந்து பார்வதிக்கு உபதேசித்தான், ஸ்ரீகண்ட உருத்தர்களுக்கு உபதேசித்தான், திருநந்தி தேவருக்கு உபதேசித்தான், அகத்தியருக்கு உபதேசித்தான். அதெல்லாம் அந்த வர்க்கங்கள், சிவ வர்க்கங்கள் அங்கே இருந்தவர்கள். மனித வர்க்கத்திலே இருந்தவராகிய மாணிக்க வாசகருக்கு உபதேசித்தான். அது பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அதுக்கும் காரணம் என்னன்னா, நந்தி தேவரா திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகரை வந்தபடினாலும் உபதேசித்தார். இந்த உண்மையில யாரும் சொல்லல. அதுவும் எப்படி மாணிக்க வாசகருக்கு மற்ற பேத்துக்களை உபதேசிக்கல. இப்ப சுந்தரர் ரொம்ப திண்டாட விட்டு கடைசியில கோயிலுக்கு போய் மறைஞ்ச முற்பாடு ஓ சாமி தான் ஆக்கும் அப்படின்னு இவர் உணர அதுக்கு முற்பாடு உணர்த்தினார். முன்பு நீ நமக்கு தோன்றான், முன்னிய வேட்கை ஊர் துன்பு நம் ஏவலாலே பிறந்தார் பிறகு உணர்த்துகிறார். உணர்ந்தார் இவருக்கு அப்படி இல்லை, அப்படி இல்லை. எடுத்த உடனே ஞானபாத உபதேசம், ஞானபாத உபதேசம் ஆகமத்தில் ஆகமத்தில் ஞானபாதத்துக்கு மேல உயர்ந்தது ஒண்ணு. சிவாகமத்திலே ஞானபாதத்துக்கு மேல உயர்ந்தது ஒண்ணு. அந்த ஞானபாதத்தை மாணிக்கவாசகர் உபதேசம், அந்த ஞானபாதம் தான் திருவாசகம். ஆகமத்தில் ஞானபாத சாரம் திருவாசகம் அப்படி சொல்லுவோம். தேவாரம் வேதசாரம் திருவாசக, ஆகமத்தில் ஞானபாத சாரம் திருவாசகம், ஆகமத்தில் ஞானபாத சாரம் திருவாசகம். யாரா சொல்லி கேட்டுக்கீங்களா, இவ்வளோ எழுத்தியா சொல்றேன்னு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுக்குறீங்களா. அதனால சிவாகமத்திலே ஞானபாதம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஜனகாதி பரமதேவனுடைய பிள்ளைகளாகி ஜனகாதி முன்னே கேட்ட முற்பாடு சொன்னாரு, ஞானபாதத்தை உபதேசிக்க ஒன்று கேட்டாங்க. அப்புறம் சொன்னாரு இவர் ஒண்ணுமே இருக்கல, அழுதாரு உடனே உபதேசம். சொல்லாமல் சொன்னாரு இவரு, நிறைய சொன்னாரு, நிறைய பேசினாரு. சொல்லாமல் சொன்னாரு இவருக்கு, நல்லா சொன்னாரு, என்னென்னமோ வகையில பண்ணாரு, அளவே இல்லை இவருக்கு செய்த உபச்சாரம். அதனாலே ஞானிகளிலே மிக உயர்ந்த பரம ஞானி மாணிக்க வாத ஊர் ஐயன்போல் ஞானியுண்டோ, வழங்கியனல் வாசகம் போல் நூலும் உண்டோ, சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வம் உண்டோ, தில்லை போல் தலமும் உண்டோ, பூதிமணி அஞ்செழுத்து போல நல்ல பொருள் உண்டோ, சைவம் போல் சமயம் உண்டோ,
1: சீதமிகு சிறந்த முள்போல் முடியும் என்ற தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை. இது வாத ஒரு வள்ளர் அந்த வாதவூர் ஐயன்போர் ஞானி.
0: அதனாலே இப்படிப்பட்ட ஒரு பரம ஞானியே நம்ம நாட்டுக்கு சிவபெருமான் பரிசாக தந்தது பெரிய ஆச்சரியம், பெரிய பெரிய ஆச்சரியம். அவர் பொருட்டாக இவர் பல திருவிளையாடலை செய்து அவர் மணிக்கவாதகருக்காக ஒரு அடியும் வாங்கினாரு, மண்ணும் சுமந்தார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடல். அதனாலே ஞானிகள் மூலமாக ஞானம் இல்லாதவர்களுக்கும் அருளை செய்தோம். அதே இவர் மூலமாக செய்த திருவிளையாடலும் அருளும் அளவில்லாதது. பாண்டியனுக்கு முதலமைச்சராக ஆக்கினார். பக்குவமாக வந்தது ஆச்சாரியனை எண்ணிக்கொண்டே இருந்தார். எப்பொழுது ஆச்சாரியன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அதுதான் மாணிக்கவாசருடைய வரலாற்றிலே மிக முக்கியமான, வேற எந்த வரலாற்றிலையும் குருவை தேடினாரு, குரு வந்தாரு, உபதேசம் பண்ணாரு வரலாறு. எப்பொழுது குரு வருவான், எப்பொழுது குரு ஒரு ஒரு கன்றுக்குட்டியானது மாற வேளையில தாய்ப்பசுவை நோக்கி இருப்பது போல எப்பொழுது அம்மா வருவா பால் கொடுப்பா, அதுபோல எண்ணிக்கொண்டிருந்தார். எண்ணிய எண்ணியாங்கு எழுவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன் என்றார் போல எண்ணியபடியே குரு வந்தார். அப்படி வந்த குருவானவர் இவருடைய பக்குவம் உயர்ந்த பக்குவமாக இருந்தபடியினாரே சகரதீக்கையும் பண்ணி ஆண்டு கொண்டார். சகரதீக்கையும் ஒன்று பாக்கி இல்லாம ஒரே சமயத்துலப்பா, ஒரே சமயத்துல எல்லா வகையான தீக்கையும் பண்ணி ஆண்டு அப்படி ஆண்டு கொண்டு சிவஞானியாக ஆக்கி விட்டார். சிவஞானியாக ஆக்கிய பிறகு சிவஞானியாக ஆக்கிவிட்டால் சிவனோடு செல்லுவதற்கே தகுதி வந்துருச்சு. சிவனோடு செல்லுவதற்கே தகுதி வந்த முற்பாடு அவர் இங்க பூமியில கொஞ்ச காலம் இருந்து வச்சிருந்தார். சில காலம் இங்க இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வாழ்னார். சிவபெருமானோடு போவதற்கான தகுதி எல்லாம் கொடுத்துட்டார். அங்கிருந்த வந்த கணங்கள் எல்லாம் கூட சென்றது. செல்ல முடியாதவர்கள் அக்னியிலே விழுந்தார்கள். நாயினே என நல்ல முறை தொல்லையில் கோலமாறுதல் உதவியில் வரணும் ஈங்கண்ணை ஒடி. அப்படி இவரை மாத்திரம் நீ அந்த பொய்கையிலே அக்னி தோன்றும், அதிலே எல்லாரும் வீழ்வார்கள், நீ விழாமல் உத்தரகோஷம் அங்க முதலான தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு பிறகு தொலைக்குவா அப்படியே உத்தரவு போட்டார் மாணிக்கவாசர். ஏன் அப்படி செய்தாரு, இவரை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இருக்க வைக்க இருக்க சொன்னார் என்று கேட்டால், இந்த திருவிளையாடல் எல்லாம் இவரை வச்சுத்தான் செஞ்சாகும். குதிரை கொண்டு வருவது, வையையில கங்கை வருவது, மண்ணு சுமக்கிறது முதலான காரியங்கள் எல்லாம் செய்து அதுக்கு மேல பாண்டியனை உய்யக்கொள்வது, புத்த சமயத்தை ஓட்டுவது, இத்தனை காரியங்கள் எல்லாம் இருக்கின்றபடியினாலே இன்னும் சில காலம் இங்கு இருந்து பூமியில இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வாழ்ந்தார். இந்த பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் தித்திக்கும் அடிவார்த்தை இன்னும் சின்னாள் திருச்செவியில் அருந்தவும். அப்பவே கூட்டி போயிருந்தா இவ்வளவு திருவாசம் கிடைக்காது. அப்பவே கூட்டிட்டு போயிருந்தா இவ்வளவு திருவாசம் கிடைக்காது. உபதேசம் பண்ண கூட்டி போயிருந்தா எப்படி திருவாசம் கிடைக்கும்? உபதேசம் பண்ண உடனே கைராயத்து கூட்டி போயிருந்தான்னு வச்சுக்கப்பா, திருவாசம் கிடைக்குமா? இத்தனை திருவிளையாடல நம்ம கேட்க முடியுமா? அதனால தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னாள் திருச்செவியில் அருந்தவும். இன்னும் சில நாளைக்கு திருவாசகம் பாடத்தை கேட்கலாங்கிற ஆசையினாரு. சிவபெருமானுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பேராசை இருக்குதான். சிவபெருமானுக்கு பேராசை, சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார். தேசத்தில் பெரியோர்கள் உண்மை அல்ல, ஆசை இல்லைன்னு சொல்றது உண்மை அல்லவா? சிவனுக்கு பேராசை அதிகம் அம்மா, திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை. புவனத்தில் நமக்கெல்லாம் பொருளிலாசை, புண்ணியனாவாத ஊர் முனிவனுக்கு சிவனுடைய அருளிலே ஆசை என்று சிப்பினான் வாசகந்தான் ஆசைப்பத்தே என்று வாத ஒரு வள்ளலிலே பாடியிருக்கிறார். அதனாலே சிவருமானுக்கு திருமுறையை கேட்பதிலே ஆசை. அதனாலதான் தூது போனான், மண்ணு சுமந்த அடிபட்டான், பாட்டுக்காக பாட்டுக்காக பாடுபட்டான், பாட்டுக்காக அதனாலே இப்படி சிவஞானியாக ஆக்கிய பிறகும் அவர் இங்கு இருந்து சொன்னார். சித்திக்கும் மணி வார்த்தை இன்னஞ்சிருந்தாள் திருச்செவியில் அருந்த உங்கை செம்பொன்னெல்லாம் பத்தி பேரன் பழித்து கவர்ந்து வேண்டும் பணியோடு பாண்டியனைவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும் புத்தை வாது முடித்திடவும் திரு உள்ளம் உன்னம் மீறி எத்தி தொண்டரை கருமன் சிறிதுண்டிங்கே இருத்தியன ஒரு கரந்தான் அடியரோடும் என்பது திருவிளையாடல் புராணம். அதனால் அவரை சில காலம் இங்கு இருக்க செய்தார். அதன் பிறகு அயாலே அந்த பொருளை எல்லாம் திருப்பணிக்கு கொடு, அடியாரிடம் கொடு, ஏழைக்கு கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். அதே மாதிரி உடனே அந்த பொருளை எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்த முற்பாடு திருப்பணியை செய்தார். அப்படி இருக்கும்போது குதிரை வரவில்லை என்று பாண்டியன் ஓலை அனுப்பினான். ஓலையை கொண்டு போய் சாமி கிட்ட காட்டினார். ஒன்றும் பயப்படாது, நேராக மதுரைக்கு போ, இந்த மாணிக்கத்தை கொண்டு போய் அவன் கிட்ட கொடு, பாரு பாண்டியன் கிட்ட கொடு. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரை வந்துருமோ சொல்லு, கவலைப்படாது அப்படின்னு ஒரு மாணிக்கத்தை கொடுத்து போ சொன்னார். அதற்கு முன்னையே மற்ற மந்திரிகள் சேனை வீரர்லாம் சொன்னாங்க, அவர் குதிரையே வாங்கல, சாமியார் ஆயிட்டாருங்க. அங்க ஒரு சாமியார் வந்திருந்தாரு, திருப்பெருந்துறையில ஒரு சாமியார் வந்திருந்தாரு, குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் அவருக்கு காட்டில் வச்சுட்டாரு, குதிரையெல்லாம் வாங்க கிடையாது அப்படின்னு சொன்னார். அவன் கோபமா இருந்தான். அப்புறம் இந்த ஓலை வந்த ஒரு பாடு மறுபடி இவரை மந்திரி வேஷம் எல்லாம் போட்டு விட்டு, மந்திரி அந்த முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மந்திரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரா, வாங்கி வச்சிருந்தாரா, அது பொட்டியில பத்திரமா வச்சிருந்தாரு, இப்போ நீ சாமியார் அங்கே போகப்படாது, யாருக்கிட்ட பாண்டியன்கிட்ட, நீ மந்திரியாக தான் போகணும், அதனால அந்த மந்திரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பழையபடியே மந்திரியாக்கி நீ மதுரைக்கு போனார். போய் அந்த மாணிக்கத்தை முன்னால் வச்சு அப்புறம் கேட்டான் பாண்டியன், எவ்வளோ குதிரை வாங்கினியே என்ன சமாசாரம் அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு குதிரை வாங்கியாச்சு. அதனால் அங்கே இருக்கிற சோதிடர்களை கணித நூறு புலவர்களை கேட்டான், மதுரைக்கு குதிரை போவதற்கு நாள் சொல்லுங்கன்னு கேட்டால், அது ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் தான் நல்ல நாள் சொன்னாங்க, ஆடி மாதத்துலேயே வாங்கியாச்சு குதிரையெல்லாம், அதனால அங்கே குதிரை அங்கே நிற்கிறது எங்கே இருக்கிறது, திருப்பரங்குறையில் குதிரை இருக்கிறது, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் வரும் குதிரை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் இருந்த அந்த மற்றவர்கள் சொன்ன கோபமெல்லாம் போயிடுச்சு. அதன் பிறகு ஆயாலே மறுநாடு ஒரு மந்திரி வந்து சொன்ன, அவர் சொன்னது பொய்யுங்க அப்படின்னு, இந்த மாதிரி குதிரையெல்லாம் வாங்கினா அதுக்குன்னு ஆள்களை தூதர்களை விட்டு பார்த்தா திருப்பெருந்துறை பகுதியை அந்த குதிரையே இல்லை, சுத்தமாக குதிரை. அப்போ அவங்க எல்லாம் சொன்னது நெசந்தான்னு அவருக்கு அதிகமான தண்டனையை தந்தான் அது பாட்டி. அப்படி தண்டனையை தந்தான், தண்டனையை தந்தான் என்று சொன்னால் பாண்டியனால் குற்றம் கிடையாது, பாண்டியனால் குற்றம் இல்லையே, குதிரையை கொண்டாந்துருந்தா அவன் என்ன சொல்ல போகிறான், ஒன்றும் தொந்தரவு ஒன்று விளங்குதா. அதனாலே குதிரை வராமையினாலே அவன் வந்து நம்மை துன்பப்படுத்தான். என் மேலையும் குத்தம் இல்லை, யார் சொல்றது மாணிக்கவாச, நான் குதிரை வாங்கத்தானே நான் போனேன், நம்மளுக்கு குதிரை வாங்கத்தானே போவோம், நீ தானே வழியில உட்கார்ந்துருந்து என்னை சாமியாராக, இப்ப பாண்டியன் இப்ப வருத்தரானே அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா. அங்கு நின்றளை பார்தம்மை ஆண்ட ஆண்ட

சிவபெருமான் சொல்லிட்டாருன்னா மாற மாட்டார், சொல்லணும், சொல்லிட்டாருன்னா மாற மாட்டார். சுந்தரரை பூமிக்கு போனாரு, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். பக்கத்தில் இருக்கிற சுந்தரரை பூமிக்கு போனார், என்னமா இருக்கும், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டருள் புரியன என்று வேண்டினாரு. அப்படியே நான் தடுத்த ஆண்டு அடுகுறேன்னாரு. அதே மாதிரி கல்யாணம் தாடி கட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆளுமர சூழ்கையில இன்கனருள் செய்த, ஆளுமர சூழ்கையில இன்கனருள் செய்த சாலு மொழியால் வழி தடுத்தடிமை கொள்வான். மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலு அயனுக்கும் அறியாறு ஒருவர் வந்தார் என்பது சொல்லியிருப்பார். அதனால சொன்னபடியே வந்துட்டார், சொன்னபடியே தடுத்து ஆண்டுள்ளோம். அதே போல இப்ப ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் சொன்னான். ஆனா மூலத்துக்கு முன்னாடி இந்த வேதனை, இது அனுச நட்சத்திரத்திலே இந்த வேதனையை கொடுத்துட்டான். அனுசன் கேட்டையிலே அந்த மற்றவர் சொன்னதை கேட்டு மூலத்துக்கு முத நட்சத்திரம் கேட்டேன், அதுக்கு முந்தி அனுசம், அனுச நட்சத்திரத்திலே இந்த தண்டனையே. உன்னுடன் உடைய வாழ்க்கை ஒழித்து உனக்கு அடிமை என்று மாநிலம் புகழானுப்ப வந்துணை அடைந்தீர்கள். உலக வாழ்க்கையை உடம்போடு வாழ்கின்ற உலக வாழ்க்கையை வெறுத்து உண்மை அடைந்தீர், நீ ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டதை பற்றி திருவாசகத்துல ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க. ஆண்டு கொண்டான் கலந்து ஆண்டு கொண்டான், ஆண்டு கொண்டான் கலந்து ஆண்டு, கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட. இப்ப நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிற கலந்து ஆண்டு கொண்டது மாணிக்க வாசகரை கலந்து ஆண்டு கொண்டார். கலந்து என்ன புரியுதா, ஊனார் உடல் உந்தாம் உயிர் கலந்தாம் உழம்பு விளக்குதா. மாணிக்க வாசகரை உள்ளம் உயிர் உடம்பு எல்லாவற்றிலும் கலந்து ஆண்டு கொண்டார். இப்ப நம்ம டெம்பரவரியா போடுறோம், அவருக்கு வருமானம் அதனாலே இப்படி ஆண்டு கொண்டாய், ஆண்டு கொண்ட முற்பாடு என்னை மீனவனிடத்திலே போச்சொல்லலாமா, பாண்டியன் போச்சொல்லலாமா, நீ ஆண்டு உண்டு ஒரு மனிதனிடம் மறுபடியும் போடாம என்னை சொல்லலாமா. மீனவன் தன்பால் மீட விடுத்தனை வேலை நீருள் ஆனவின் ஆனவின் அந்நீராற்று நீரனவாவதுண்டோ. ஆற்று நீரானது கடலிலே போய் கலந்து விட்டால் மறுபடி அந்த ஆற்று நீர் திரும்பி ஆற்றுக்கு வருமா, வராது. ஆற்று நீர் கடல் நீர்ல கலந்த ஒருபாடு அந்த ஆற்று நீர் என்று சொல்லுவார்கள், அந்த ஆற்று நீரையும் கடல் நீர் என்றுதான் சொல்லுவார்கள். ஆற்று நீர் ஆவதில்லை. அதுபோல ஆன்மாவானது சிவத்தோடு கலந்து விட்டா ஆன்மா சிவம், மறுபடியும் ஆன்மாவாகாது. கடலிலே ஆற்று நீர் கலந்து விட்டா என்ன ஆகும், ஆற்று நீர் கடல் நீர் ஆச்சு. அதே போல ஆன்மா சிவத்தோடு கலந்து விட்டா சிவமே. அது போல இப்போ உன்னோடு வாழ்வதற்காக என்னினே வந்து ஆண்டு கொண்டாய், மறுபடி திருப்பி என்ன மீனவனிடத்திலே அனுப்பிவித்து விட்டாய். அறத்தனை செல்வாக அன்பிலே நின்பால் என்று வெறுத்திடில் அடியேற்குங்கு வேறொரு துணையும் இல்லை. சிறுத்தவர் புறங்களெல்லாம் செற்றவர் அடியாந்தன்னை நிறுத்தினர் வெயிலின் என்றான் என்பவர் கேட்டவன். வெயில நிறுத்தியிருக்கிறார். வானநாடவர்க்கு மேலோய் வந்துனக்கு அடிமை இப்போதான நான் இடும்பையுற்றால் ஆறு உனக்கு அடிமையாவார். ஏழை இப்பொழுது நான் வந்து துன்பப்பட்டேன், ஆனால் இந்த மாதிரி சிவனுக்கு அடியவனாயிருந்து இப்படி ஏழது சிவம் பேச்ச கேட்டு ஏழு மந்திரி வேலையை விட்டுவிட்டு இப்போ உத்தராட்சம் போட்டுக்கிட்டு சாம்பலை பூஜைனா பாரு அவனுக்கு பாவா அவனுக்கு வந்த கஷ்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தெரிஞ்சு விடுமா, ஒருத்த கூட உனக்கு அடிமை ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி அடிமையானவர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுனா வருவானா, இப்போ இந்த கட்சியில் சேருவானா. பொன் போல மெழிர்வது ஒரு மேனியினி புரிவும் ஜடையில் மெலியும் கலை துன்பே கவலை பிடி என்று இவற்றை நணுகாமல் தொடர்ந்து கறந்து விடி என் போலிகள் உண்மை இனி தெரியாது.
அடியார்.

0: படுவது இதுவே யாயில் அன்பே அவன் அறிவுக்கடியில் விரட்டான் குறையமான அடியா இருந்த பக்கம் இந்த சுகத்தை உனக்கிட்ட வந்து பெறுவதா இருந்தா போதும் சாமி அப்படின்னு எல்லாம் ஒதுக்கிடுவேன், ஏன் போல ஆடெல்லாம் சேர மாட்டான் அப்புறம் சொல்றேன். உண்மையே கவலை கிணி என்றவற்றை நணுகாமல் துறந்து கறந்து என் போலிகளும் உண்மை இனித்தடியா, என் போலி என்ன அன்பு குறைந்தவன் நான், அன்பு குறைந்தவன் ஆகையினாலே இந்த மாதிரி துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லி நான் கட்சியிலிருந்து விலகிடுவேன், நம்ம தலைவர் ஒன்றும் செய்யலை அப்படின்னு கட்சியிலிருந்து நான் விலகிடுவேன். அதே மாதிரி ஆள் நிறையா இருக்கிற, அன்பு குறைந்தவன் நிறையா இருக்கிற, அன்பு நிறைந்தவர்கள் கொஞ்சமாக இருப்பார்கள், அன்பு குறைந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அன்பு நிறைந்தவர்களாக இருப்பவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக இருப்பவர்கள் மாவடுவுக்கு சிந்தி போச்சு அரிசி சிந்து போச்சுன்னு என்ன பண்ணாரு, அன்பு நிறைந்தபடியினாலே தன்னுடைய கொடுத்தவர் நிறைந்தான் சிவன வருக்கல சிவன. அதே மாதிரி புகழ்த்துற நாயனார் பட்டினியா கடந்து தண்ணி உண்டி ஊத்தினார், பட்டினியா கடந்து தண்ணி உண்டி சாமி மேல ஊத்தினார், மயக்கத்துல பசி கலப்புல கண்ணு ரெண்டு காடு தள்ளாடி விழுந்தார். அப்படி விழுந்தபோது லேசாக தூக்கம் வந்துச்சு, அதில் சாமி வந்து திறம் படிக்காசு வைக்கிற எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா பூஜை பண்ணார். அதுவரையிலும் பண்ணார், அன்பு நிறைந்த அன்பினாலே விடவில்லை, நிறைந்த அன்பு இருந்தபடியினாலே அவ்வளவு துன்பம் வந்து சிவனை வெறுக்காமல் பணி செய்தார். நிறைந்த அன்பு குறைந்த அன்பா இருந்தா என்ன பண்ணுவார், பரவாயில்ல போதும் கும்பிட்டது போதும். குறைந்த அன்பு நிறைந்த அன்புடைய அருளாளர்கள் விட்டறியனும் தொடரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உணகடல் தூளுதல் வேன் வாழினும் சாவினும் வருத்தி வீடினும் உணகடல் விடுவீர் அப்படி இருக்கும். உன்னினும் பசிப்பெனும் உறங்கினும் பொன்மலர் அடியலார் உறையாது என்ற வைராஜ். அதனாலே இப்படி அடியார்கள் துன்பத்தை அடைந்தார்களானால் உலகத்தார் என்ன பண்ணுவார்கள், ஏசானு இருப்பார் என்னை உனக்கு அடியான் பிறரெல்லாம் பேசானு யாந்தானும் பேணானு பேணும். அந்த அந்த வாக்கியத்தை பாத்தியா, உலகத்தவர்கள் என்ன இயேசுவார்கள், யாருக்கு என்னமா இயேசுவாங்க, சிவனுக்கு அடியானாவே அப்படின்னு சொல்லி இயேசுவாங்க. இயேசுவானுப்ப என்ன உனக்கு அடியான் என்று நல்ல சாமி உரைக்கிறாப்புல சொல்றாருப்பா, ஏசான் இருப்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லாம் பேசான் இருப்பர் நான் என்ன ஒண்ணு பேணான் பேணும் உன்னுடைய அருளை நினைந்து வெளிப்பட்டு போகுது. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கஞ்சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடு எந்த ஆயித்தானே ரங்காயும் என்பது திருவாசகம். ஆகையினாலே இப்படி நானனா மனத்தா சொல்லும் நல்லுரை அன்றி நின்ற ஈனனாம் ஒருவன் சொல்வது எது மூலத்தில் என்றார். அவத்தொழில் புரியா மேன்மை அன்பருக்கு அன்பு செய்து பவக்கடல் இடைவிடாமற் பரிந்தருட் பார்வையினரில் தவப்பெரு வடிவம் கொண்டு தானளி தாளளித்தருளும் ஐயர் செவிப்புலம் புகுந்த அன்பர் செப்பிய மாற்றமெல்லாம். இவர் வருத்தத்தோடு பாடியதும் ஏழை புலம்பியது எல்லாமே சுவாமியுடைய திருச்செவிக்கு போச்சு. போன உடனே சரி நம்ம என்ன மேலே சும்மா இருக்கப்படாது, மாணிக்க வாசனுடைய துன்பத்தை தீர்க்க வேணும், அது மூலமாக பல அதிசயங்களை செய்து பல காலத்துக்கு பல கோடி ஆன்மாக்களை பத்தியிலே ஈடுபடுத்த வேணும் என்பதற்காக காம்படு தோழி பாகம் கண்முதல் அண்ணல் என்பார் தாம்படு துயரம் அத்துயர் தணிக்க வேண்டி தேம்படும் அலங்கள் மார்பில் தென்னவன் தனக்கு தெய்வ வாம்பரி அளித்தல் சொல்வாம் வல்வினை பகையம்
1: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீ குருணாம் அதிபசியபாலமீம் பிரஜாசுவத்தியம் யமயுக்த வேதிதும் சவர்ணிலிங்கி விதித சமாயயோ யுதிஷ்டிரம் துவைந்தவனே வனேச்சர புராதிரூடஹ சயனம் மகாதனம் விபோத்தியசே யஸ் துதிகீதி மங்களைஹி அதப்ர தர்பாம் அதிசய்ய சஸ்தலீம் ஜஹாசி நித்ராம் அசிவைஹி சிவாருதைஹி. முந்தின ஸ்லோகம் வரைக்கும் திரௌபதி வந்து யுதிஷ்டிரன்ட்ட உன் தம்பிகளுடைய நிலைமையை பத்தி அவ சொன்னா, முன்னாடி அர்ஜுனன் எப்படி அந்த மாதிரி செல்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்தான், அவன் இன்னைக்கு வந்து உனக்கு மர உரிய கொண்டு வந்துறான். பீமன் வந்து அப்படியே ரதத்துல போயிட்டு இருந்தான், அவன் இப்போ வந்து காட்டுல அப்படியே தூசி எல்லாம் அவன் மேல இருக்கு, அதை பார்த்தும் உனக்கு கோபம் வரலையா, நகுலன் சகாதேவனை பார்த்தும் உனக்கு கோபம் வரலையா? நீ உடனே சண்டை போடணும் இல்லையா? அவனை பார்த்து துரியோதனனோட சண்டை போடணும், நீ காட்டுல இப்படி உட்காந்துட்டு இருக்காத. சரி, எல்லாருக்குமே வந்து மற்றவாளை பத்தி சொல்றதை விட இஃப் யூ பாயிண்ட் அவுட் சம் டிஃபிகல்டி தட் தே ஹாவ் அண்ட் தென் சே யூனோ வை டோன்ட் யூ டேக் சம் ஆக்ஷன், தென் உடனே அவன் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவா. அப்போ ஷீ ஸ்டார்ட்ஸ் பாயிண்டிங் அவுட் டு யுதிஷ்டிரன் அண்ட் சேஸ், முன்னாடி நீ வந்து ஒரு பெரிய படுக்கையில படுத்துண்டு நல்ல ஒரு ஸ்துதியும் மங்களமான கீதங்கள் எல்லாம் கேட்டுண்டு நீ எழுந்துப்ப, இப்போ என்னடான்னா நரி ஊழையிடுறது, அதை கேட்டு நீ எழுந்துக்க வேண்டியிருக்கு. அந்த நிலைமையை பார்த்தும் உனக்கு கோபம் வரலையான்னு திரௌபதி கேட்குறா. புறா மகாதனம் சயனம் அதிரூடா யஹா, மகாதனம் ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு படுக்கையில படுத்துண்டு நீ அதிலேருந்து எழுந்துருந்த, சயனம் அதிரூடகா அதினா அதிஷிங் ஸ்தாசாம்னால இங்க வந்து சயனே அதிரூடகான்னு இல்லாத சயனம் அதிரூடகான்னு த்வித்தீயா விபக்தியில இருக்கு. ஸ்துதி கீதி மங்களைஹி விபோத்தியசே. ஸ்துதி அப்படின்னா ஒருத்தரை பத்தி ஒரு விசேஷமான குணத்தை வந்து வர்ணனம் பண்ணி நம்ம சொன்னோம்னா அதுக்கு வந்து ஸ்துதின்னு பேரு, இன் பிரைஸ் ஆஃப் சம்மன். அதே கீதி அப்படின்னா தாளம் லயம் இதெல்லாம் போட்டு பாட்டா பாடுறதுங்கிறது தான் கீதம். இதெல்லாம் யாரு பண்ணுவான்னா, தேர் ஆர் அ செட் ஆஃப் பீப்புள் கால்ட் வைத்தாலிகா ஆர் பார்ட்ஸ். அவ வந்து ராஜாவுக்கு வந்து ஒரு இதுதான் டைம். அந்த காலத்துல வந்து டைமுக்கு கிளாக்குக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வில் ஆல்வேஸ் டெல் தெம் தட் திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு வேக் அப், திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ஈட் அப்படின்னுட்டு அவ வந்து பாடுவா இல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவா. எதர் ராஜாவனுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவா, இல்லைன்னா அந்த அந்த டைமோ சீசனோ அந்த எப்படி இருக்கு சரௌண்டிங்ஸ் அதெல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவா. அவளுக்கு தான் வந்து ஸ்துதி பாடுறவா ஆர் வைத்தாலிகாங்கிற பேர் அவளுக்கு. ஸோ ஸ்துதி கீதி மங்களைஹி, மங்களகரமான ஒரு ஸ்துதி ஸ்தோத்திரம் அண்ட் கீதி பாட்டு இவைகள்னால மகாதனம் சயனம் அதிரூடகா, ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த படுக்கையில படுத்துட்டு இருக்கக்கூடிய நீ யஹா விபோத்யசே எழுந்துப்பியோ, அதாவது நல்ல ஒரு சுகமாக அஸ்வாப்சம் நன்னா தூங்கி நன்னா எழுந்துப்ப நீ முன்னாடி. அவன் இப்போ சஹா நீ அதப்ர தர்பாம் ஸ்தலீம் அதிஷைய, இங்கேயும் அதே அதி இது அதிஷிங் ஸ்தாசாம், தப்ரம்ன அல்பம் அதப்ரம்ன அனல்பம் தட் இஸ் நிறையா ஏராளமான அதப்ர தர்ப தர்ப புல்லு, இந்த தர்ப புல்லு ஏற்கனவே ரொம்பவும் கூர்மையா இருக்கும், அந்த தர்ப புல்லை வந்து கீழே விரிச்சு அது மேல நீ படுத்துட்டு இருக்க, தரையில வந்து தர்ப புல்லை விரிச்சு போட்டுண்டு அதுதான் உனக்கு இன்னைக்கு படுக்க. அதப்ர தர்பாம் ஸ்தலீம் பூமியை அதிசய படுத்துட்டு பூமியில படுத்துண்டு, எப்படி அந்த தூக்கத்தை விட்டு எழுந்துக்கிறன்னா அசிவைஹி மங்களம் இல்லாத, சிவன மங்களம் சிவங்கிற இதுக்கு ஒரு வேர்டுக்கே மங்களம்னு அர்த்தம், அசிவைஹி மங்களம் இல்லாத சிவாருதைஹி, சிவாங்கிறது பெண் நரி, பெண் நரியினுடைய ருதம், ருதம்னா கத்தல் அழுகைன்னு அர்த்தம். சோ சிவாருதைஹி பெண் நரியினுடைய அழுகைகளை கேட்டு அதனால் நித்ராம் ஜஹாசி தூக்கத்தை விடுற, அதாவது இந்த இடத்துல விபோத்தியசேன எழுந்துக்கிறேன்னு போட்டிருக்கு, இங்க வந்து வெறும் நித்ராம் ஜஹாசி, வெறும் அந்த நித்ரா தியாகம் தானே தவிர நிம்மதியா தூங்கி நன்னா எழுந்துண்டங்கிறது கிடையாது. ஏன்னா நரி ஊழையிடுறதுங்கிறதே அமங்கலமான ஒரு வார்த்தைகள் தான், அது அழறது கத்துறது அனிமல்ஸோட இது எல்லாமே வந்து அப்படிதான். ஆனா இந்திரியமோ இல்ல மனசோ நன்னா பிரசாதமா அப்படியே கிளியரா இருந்துட்டு சந்தோஷமா எழுந்துக்கல நீ, யூ ஓன்லி வேக் அப் பை லிஸ்னிங் டு அது என்ன அசிவைஹி சிவாருதைஹி இனாஸ்பீஷியஸ் கிரைஸ், அதுதான் அசிவைஹிங்கிறச்சு சரியா. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல விஷமாலங்காரம், விஷமாலங்காரம்ங்கிறது வேர் யூ ஷோ த டிஃபரன்ஸ் இன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டு த சேம் பர்சன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், முன்னாடி அப்படி இருந்த அதே நீனும் இப்படி இருக்க அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸை காமிக்கிறது தான் விஷமாலங்காரம் ரைட்டா. ஸோ புராதிரூட சயனம் மகாதனம் விபோத்தியசே யஹ ஸ்துதி கீதி மங்களைஹி அதப்ரதர்பாம் அதிஷய சஸ்தலீம் ஜஹாசி நித்ராம் அசிவைஹி சிவாருதைஹி. அடுத்தது புரோபநீதம் நிருபராமணீயகம் த்விஜாதிசேஷேண யதேததந்தசா தததியதே வன்யபலாசினப் பரம் பரைதிகார்ஷ்யம் யசசா சமம் வபுஹு. அடுத்தது வந்து உடம்பு எப்படி இருக்கு, படுத்துட்டு எழுந்துக்கிற, எழுந்துட்டதுக்கு அப்புறம் அந்த உடம்பு எப்படி இருக்கு, உன்னுடைய உடம்பு முன்னாடி வந்து நன்னா அப்படி பிராமணாலாம் சாப்பிட்டு அதனுடைய மிச்சத்தை நீ சாப்பிட்டதுனால உன்னுடைய உடம்பு ஒரு ஒரு அழகா இருந்தது. அந்த உடம்பு இப்ப வந்து ஒரு ரொம்பவும் மெலிஞ்சு போயிடுது, இழைச்சு போயிருக்கு உன்னுடைய உடம்பு இன்னைக்கு. ஏன்னா காட்டுல இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுறதுனால உன்னுடைய உடம்பு இப்படி இழைச்சு போயிடுது. புறா முன்னாடி நிருப ராஜாவே, ஒரு ஒரு இடத்துலயும் அவன் வந்து ராஜான்னு அவனை காமிக்கிறா. ஷீஸ் ரிமைண்டிங் ஹிம் ஆஃப் ஹிஸ் ராயல் ஸ்டேட்டஸ் அட் ஒன் பாயிண்ட். ஸோ நிருப, எது எந்த உன்னுடைய உடம்பானது புறா முன்னாடி த்விஜ அதிசேஷேண அந்தசா ராமணீயகம் நீதம் உபநீதம். த்விஜாதிசேஷேண, த்விஜ அல்ல, த்விஜாதி, இரண்டு முறை பிறக்கிறான் அப்படிங்கிறதுனால த்விஜாதி. த்வே ஜாதி எஸ்ய சஹா த்வே ஜென்மனஹா எஸ்ய ஏஷாந்தே அப்படின்னுட்டு த்விஜாத்தையான்னு பிராமணாளுக்கு. ஒரு பிராமணர்கள் சாப்பிட்டு யாகம் யஜ்யம்னு பண்ணி பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டு அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அனுகிரகத்தினால அந்த ஒரு சேஷத்தை சாப்பிட்டதுனால எந்த ஒரு அந்தசா அரிசியினால், அந்தஸ்னு சாப்பாடு அரிசி, அதனால சிரம் வெகு காலம் ராமணீயகம் உபநீதம் ஒரு அழகு வந்ததோ அந்த உடம்புல. என்னன்னா தளதளான அந்த நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல தளதளான்னு இருக்கிற உடம்பு தது. அந்த உடம்பு இன்னைக்கு அத்திய வபுகு, அந்த உடம்பு அத்திய தே உன்னுடைய வபுகு. உன்னுடையங்கிறதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் எங்க, வன்ய பல ஆசினக, வன்யம் பலம் காட்டு பழங்களை ஆசினகிறச்சு அசி அப்படின்னு சாப்பிட்றவான். வன்ய பல அசி, காட்டு பழங்களை சாப்பிடக்கூடிய உன்னுடைய வபுகு உடம்பானது யசசா சமம் உன்னுடைய புகழுடன் கூட. ஏன்னா அவன் துரியோதனன் அங்க வந்து உன்னோட பேர் வந்து மனுஷாலாம் மறந்து போயிடுவான், அந்த நிலைமைக்கு அவன் வந்து பிரமாதமா ஆண்டு இருக்கான் ராஜ்யத்தை அப்படின்னு அந்த இவன் வந்து சொல்றான், வனேச்சரன் வந்து சொல்றான். அதனால உன்னுடைய புகழும் அழிஞ்சு போயிடுறது, உன்னுடைய புகழும் ரொம்ப மெல்லிசா போயிட்டு இருக்கு. பீப்புள் ஆர் ஃபர்கெட்டிங் யுவர் நேம், ரைட்? ஸோ அலாங் வித் யுவர் ஃபேம் உன்னுடைய உடம்பும் வந்து கார்ஷ்யம். கார்ஷ்யம்னா கிருஷஸ்ய பாவா, கிருஷதா கிருஷத்துவம் கார்ஷ்யம். கார்ஷ்யம்னா மெலிந்த தன்மையை பரைத்தி அடைகிறது. பரம் கார்ஷ்யம் பரைத்தி, ரொம்பவும் மெலிசா ஆயிடுத்து உன்னுடைய உடம்பு இன்னைக்கு, ரைட்? ஸோ புறா எது புறா ராமணீயகம் உபநீதம் தது அத்ய இன்னைக்கு அந்த வப்புசானது யசசாசமம் புகழுடன் கூட பரம் கார்ஷ்யம் உபைத்தி. இது வந்து சகோக்தின் பேர், ரெண்டு விஷயம் ஒரே சமயத்துல நடக்கிறது அப்படின்னு அங்க சகோக்தி. போத் த பாடி அண்ட் த ஃபேம் பிகம் தின் அப்படின்னுட்டு சொல்றதுனால அலங்காரம் வந்து சகோக்தி அலங்காரம். ஸோ புரோபநீதம் ரிபணாமணீயகம் துஜாதிசேஷேன எதேதந்தசா ததத்யதே வன்யபலாசின பரம் பரைதி கார்ஷ்யம் யசசா சமம் வபுஹு. அடுத்து அனாரதம் யௌ மணிபீடசாயினௌ அரஞ்சயத் ராஜசிரஸ்ரஜாம் ரஜஹ நிஷீததஹ தௌ சரணௌ வனேஷு தே மிருகத்விஜாலூன சிகேஷு பர்ஹிஷாம். அடுத்தது உன்னுடைய காலை பத்தி வர்ணிக்கிறாவ. அந்த யுதிஷ்டிரன் வந்து ரெண்டு காலம் முன்னாடி வந்து அழகான ஒரு ஃபுட் ஸ்டூல் அப்படி வச்சுட்டு இருந்தானா, அது எப்படி இருந்ததுன்னா மணிபீட ஷாயினோ. மணிபீட்டம்னா மணிகள்லாம் பொதிக்கப்பட்ட நல்ல ரத்தனங்கள்னால ஒரு பெரிய மகார்கம், ரொம்ப விலை உயர்ந்த இன்வால்யூபிள் பீட்டம் அது ஃபுட் ஸ்டூல். அதுல வந்து ஷாயினோ அப்படின்னா படுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, படுத்துட்டு இருக்குன்னு சொல்றது என்னன்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தானா யுதிஷ்டிரன். முன்னாடி வந்து ரெண்டு காலையும் வந்து அனாரதம் எப்பொழுதும் ஆல்வேஸ் அந்த ரெண்டு காலும் வந்து அப்படி அந்த ஒரு ஒரு ஃபுட் ஸ்டூல் மேல ஷாயினவ் அப்படி படுத்துட்டு இருந்தது, ரிலாக்ஸ்டா ஆயாசம் பண்ணிட்டு இருந்த அந்த ரெண்டு கால்கள். மேலும் ராஜசிரஸ் ரஜாம் ரஜஹா, அவனோட வாசல் கிங்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, அந்த சுட்டு வட்டாரத்துல அவனுக்கு இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு வந்து அடிபணிஞ்சிருந்தா. ஹி வாஸ் சக்கரவர்த்தி அவன், அதனால சுத்தி இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணான். அவ எல்லாரும் நமஸ்காரம் பண்றச்சே அவ தலையில புஷ்பம் இருந்தது. ஆக்சுவலி அந்த காலத்துல வந்து மனுஷாளுக்கும் வந்து மென் ஆல்சோ ஹேட் டு ஹேவ் ஃப்ளவர்ஸ் இன் தேர் ஹெட், அதுவும் ஒரு லட்சணம் அவளுக்கு. அவ அந்த தலையில இருக்கக்கூடிய புஷ்பம், அதுல இருக்கக்கூடிய மகரந்தம், இட் இஸ் போலன் கிரெயின்ஸ். அந்த போலன் கிரெயின்ஸ் உன் காலில் விழருது. அந்த போலன் கிரெயின்ஸ் உன் காலில் விழுந்ததுனால உன் கால் வந்து அப்படியே அரைஞ்சையது, ரெட் கலராக ஆயிடுது உன் கால். ராஜாக்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுறா. ராஜாக்களோட தலையில் இருக்கிற பூ, அந்த பூக்குள்ளே இருக்கிற மகரந்தம், அது உன் காலை வந்து அப்படியே ஷேப் அடிக்கும். யௌ எந்த இரண்டு கால்கள் அனாரதம் எப்பொழுதும் மணிபீட்ட ஷாயினோ, மணிபீட்டம் மணிகள்னால பண்ணப்பட்ட ஒரு பீட்டத்து மேல அப்படி ஆயாசம் பண்ணிட்டு இருக்கிற உன்னுடைய ரெண்டு கால்களையும், அது அது வந்து செகண்ட் கேஸ்ல இருக்கு. கால்கள் கால்களை ராஜ சிரஸ் ரஜாம் ரஜஹா, ராஜாக்களுடைய சிரஸ் தலையில் இருக்கக்கூடிய ஸ்ரஜாம் மாலைகளினுடைய புஷ்பத்தினுடைய ரஜஹா மகரந்தம் அரஞ்சயது ஷேப்பாக அடிச்சதோ, தௌ சரணோ அந்த இரண்டு கால்கள் உன்னுடைய கால்கள் இப்பொழுது எங்க இருக்கு? மிருகத்விஜ ஆலூன சிகேஷு பர்ஹிஷாம் வனேஷு நிஷீததா, அப்படி இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, தர்ப்புல்லுடைய காட்டு மேல உன் கால் இருக்கு. இந்த தர்ப்புல்லுங்கிறது என்னன்னா, அது இயற்கையாவே அந்த புல்லு வந்து ஷார்ப்பு. ஏன்னா இதுல வரும், மூக்க பஞ்சசக்தியில வரும், குஷாக்ரிய ஸ்வாந்தைஹி குஷல திஷனைஹி கவேஷ்யம் காமாட்சி தவச்சரணம் அப்படின்னுட்டு அம்பாளை பத்தி சொல்றச்சு. அந்த அந்த இவாள்லாம் வந்து தபஸ்விகளுக்குலாம் வந்து புத்தி வந்து அப்படியே குஷாகிராஸ், அந்த தர்ப புல்லு மாதிரி அப்படியே தீக்ஷ்ணம் ஷார்ப் இன்டெலெக்ட் அவளுக்கு. ஆனா அவ எதை தேடுறான்னா, அம்பாள் காமாட்சியினுடைய அந்த அந்த சரணத்தை தான் போய் தேடுறாவா, அதுதான் வந்து மோட்சத்தினுடைய காரணம்னுட்டு அதுக்கு போய் விடறா. அந்த மாதிரி அந்த அந்த தர்ப புல்லு வந்து ரொம்பவும் ஷார்ப்பு இயற்கையாவே, பை நேச்சர். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, பர்ஹிஷாம் வனேஷு, அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறாரு அந்த வனேஷுங்கிறச்ச. மிருக த்விஜ ஆலூன சிகேஷு, மேலும் அந்த அந்த முனைகள் சிகேஷு, அது எப்படி இருக்கு, ஆலூன வெட்டப்பட்டிருக்கு. எதால வெட்டப்பட்டிருக்குன்னா, மிருக இந்த மான் எல்லாம் போய் அதை கடிச்சிடும். அந்த மான் கடிக்கிறது அந்த புல்ல, இல்லைன்னா பிராமணாளுக்கெல்லாம் தர்ப்பவனம்னுட்டு அவ வந்து அதை கிளீனா கத்தியால அப்படியே அப்படி வெட்டி வெட்டி எடுத்துட்டு போறான். அப்போ ஏற்கனவே ஷார்ப்பா இருக்கிறது இந்த மான்னால கடிக்கப்பட்டதோ மிருகங்கள்னால கடிக்கப்பட்டதுன்னா, இன்னும் வேற அது வந்து அங்கங்க இட் வில் பி வெரி அன்இவன், அண்ட் இஃப் தே ஹவ் ஆல்சோ கட் இட், இட் வில் பி ஈவன் மோர் ஷார்ப், ரைட்? அதனால அப்படிப்பட்ட அந்த தர்ப்புல்லனுடைய காட்டுல நிஷீததா உன்னுடைய கால் இன்னைக்கு இருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கு அந்த சிச்சுவேஷனுங்கிறத அவ காமிக்கிறா, த டிஃபரன்ஸ் இந்த சிச்சுவேஷன். ஸோ முன்னாடி வந்து அந்த ஃபுட் ஸ்டூல்ல இருந்த கால், இப்போ வந்து அப்படி தர்ப்புல்லு, அதுவும் மிருக த்விஜ மிருக டியர் த்விஜன பிராமணன், அவள்னால ஆளுன வெட்டப்பட்ட சிகேஷு சிகைகளை உடைய பர்ஹிஷாம் வனேஷு, பர்ஹிஸ்னு இது தர்ப்புல்லு, பர்ஹிஸுங்கிறச்சே இதுக்கும் உண்டு, இந்த மயிலினுடைய தோகைக்கும் பர்ஹிஸ்ன்னு பேரு. அந்த பர்ஹிஷாம் வனேஷு காடுகளில் நிஷீததா அப்படி இருக்கு அது. இந்த இடத்துலயும் அந்த விஷம அலங்காரம் தான். இத பார்த்தும் உனக்கு வந்து வரலையா கோபம் வரணுமே உனக்கு, எனக்கு உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து என் மனசு கஷ்டப்படுறதுங்கிறா. அதுதான் இமாமகம் நவேத தாவகீந்தி. பல பேர் வந்து மத்தவாளோட கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுவா, தன்னுடைய கஷ்டத்தை பார்த்தா இன்னும் வேற வருத்தப்படுவா. அதனால ஷி இஸ் பாயிண்டிங் அவுட் தி டிஃபரன்ஸ் இன் தி சிச்சுவேஷன் பிட்வீன் தெம். ஸோ உனக்கு ஏன் இன்னும் கோபம் வரல, நீ ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு அவ கேட்கறா. அனாரதம் யோ மணிபீட்டஷாயினோ அரஞ்சயத் ராஜசரஸ்ரஜாம் ரஜஹ நிஷீததஸ்தௌ சரணௌ வனேஷு தே மிருகத்விஜாலூன சிகேஷு பர்ஹிஷாம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீயக்குருணாம் அதிபசிய பாலினீம் பிரஜாசு விருத்திம் யமயந்த வேதிதும் சுவர்ணிலிங்கி விதித சமாயையோ யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சரா.
4: 41வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். ஸ்ருதமப்யதிகம்ய ஏ ரிபூன் வினயந்தே ந ஷரீர ஜன்மனஹா ஜனயந்த்யச்சிராய சம்பதாம் அயஷஸ்தே கலு சாபலாஸ்ரயம். யார் வந்து படிச்சும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஷட் ரிப்புக்களை வந்து அடக்காமல் இருக்காளோ அவளுக்கு வந்து ஒரு கெட்ட புகழ் தான் வரும். ரொம்ப நாள் வந்து இந்த சஞ்சலமான லக்ஷ்மிங்கிறவ ரொம்ப நாள் இருக்க மாட்டா, ஒரு அபகீர்த்தியை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றார். அண்ட் கோபத்தினால என்ன ஒரு காரிய ஹானிஹி, அதை வந்து இப்போ அடுத்தது சொல்ல போறார். அதிபாதித கால சாதனா.
5: அதிபாதித கால சாதனா வர்க்க தாக்கணி ஜனவன்ன பவந்த மக்ஷமா நயசித்தே
4: அதிபாதித கால. எல்லாமே வந்து அக்ஷமாக்கு அட்ஜெக்டிவா போறது. ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுவுமே நயசித்தேகே அபநேதும் ந அர்ஹதி. ஸோ அதிபாதித கால சாதனா ஸ்வசரீர இந்திரிய வர்க்க தாபனி அக்ஷமா. கோபம் இருக்கிறதுங்கிறதுனால, கோபத்தினால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, அதிபாதித கால சாதனா, ஒரு எந்த ஒரு சமயத்துல நம்ம வந்து சமயம் அண்ட் சாதனம் இது ரெண்டுமே நமக்கு வந்து அதிக்கிராந்தமா போறது. தட் இஸ் வி ஆர் நாட் ஒரு ஒரு சகிஷ்ணுதா இல்லை வச்சுக்கோ. ஏன் அக்ஷமாங்கிறது பொறுமை இல்லாத கோபத்தோட ஒரு இம்பல்சிவா நம்ம பிஹேவ் பண்ணோம்னா, வி ஆர் டிரான்ஸ்கிரிசிங் த டைம் அண்ட் பீப்புள். ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர் டைமோ இல்லை ஒரு ப்ராப்பர் சாதனமுங்கிறச்ச இங்கே வெறும் மீன்ஸ்னு மாத்திரம், வெறும் ஒரு டூல்ஸை மாத்திரம் எடுத்துக்கூடாது. மித்ரன் எந்த ஒரு ஒரு நமக்கு ஃப்ரெண்டே இருந்தால் கூட நமக்கு கோபத்தினால வி மே லூஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப், அதை தாண்டி போயிடுறோம். இல்லை எந்த சரியான சமயத்தில் ஒரு நண்பனோட ஒரு உதவியினால சாதிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாமே சாதிக்காமல் போயிடும். அது வந்து ஒரு நயசித்திக்கு நம்மளை வந்து எடுத்துட்டு போகாமல் இருக்கும். அபநேதும் ந அர்ஹதி நயசித்தேகே அபநேதும் ந அர்ஹத்தின்னா, அந்த ஒன்னை வந்து ஒரு சித்திலேருந்து ஒன்னை விளக்கிடும் அது.
2: ஐ திங்க் யூ ரைட் காமாட்சி, கரெக்ட். ஸோ வந்து ஒரு அக்ஷமா கோபம்ங்கிற ஒரு விஷயம் ஒன்னை ஒரு சாதாரண மனுஷனை போல ஒரு இதை வந்து பலனை அடையணுங்கிற ஒரு பாதையிலிருந்து உனக்கு விளக்கலாமா, விளக்க கூடாதோ இல்லையோ அப்படிங்கிறார். யூ டோன்ட் டிசர்வ் டு பி கண்ட்ரோல்டு பை ஆங்கர், பிகாஸ் அந்த ஆங்கருங்கிறது அந்த அந்த இன்டாலரன்ஸுங்கிறது உன்னை வந்து விளக்கிடும். இஸ் இட் ப்ராப்பர் தட் இட் டஸ் சச் அன் ஆக்ஷன் இல்லையா? ஓகே, ஏன்னா ஜனவது ஒரு சாதாரண மனுஷியன் வண்ணா மற்றவன்லாம் வண்ணா உனக்கு வந்து நய சித்தி நீதி சாஸ்திரம் தெரியாது, இல்லைன்னா நீதி சாஸ்திரத்துல ப்ரொசீட் பண்றதுக்கு உண்டான அவனுக்கு பொறுமை கிடையாது, அதனால அவன் வந்து சடார் சடார்னு ஒரு காரியத்தை பண்ணுவான், அதனால ஒரு பலனை கிடைக்காது அவனுக்கு. ஏன்னா அவனிடத்துல இருக்கிறது கோபம், ஒரு பொறுமை, பொறுமை இல்லாத காரணம், பொறுமை இல்லாத தனம் இருந்ததுன்னா, ஆட்டிடியூட் இருந்ததுன்னா, ஹி இஸ் நாட் கோயிங் டு கெட் சக்சஸ். அந்த மாதிரி ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பாத்ல வை ஆர் யூ லெட்டிங் யுவர் ஆங்கர் புஷ் யூ இன் டு தட் பாத்? யூ டு நாட் டிசர்வ் டு பி இன் தட் பாத். ஓகே, ஸோ இது வேர்ட் பை வேர்ட் இப்போ பார்த்துருவோம். அதிபாதித கால சாதனா, அந்த அக்ஷமாங்கிறது எப்படின்னா, ஒன்று அது அதிபாதித கால சாதனா, காலத்தை மீறினதாக இருக்கு. ஏன்னா எந்த சரியான காலத்தில் பண்ணணுமோ அந்த காலத்தில் பண்ணாத, அதுக்கு முன்னாடியே ப்ரீஎம்டிவாகவே ப்ரிமெச்சியூராகவே நீ வந்து சில விஷயங்களை பண்ணிடுற, அதனால என்ன ஆயிடுறது, அதிபாதித சாதனம். யூ ஃபோர்கோ த ஹெல்ப் தட் யூ. எதுக்காக இந்த சாதனம்ங்கிறத மித்ரம்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா, பின்னாடி அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் இவாளோட அலைஸை பற்றி பேச போகிறான். யாதவ குலம் ஆனது சரியான சமயத்தில், இன்னைக்கு வேணா வந்து துரியோதனனுக்கு அண்டி இருக்கிற மாதிரி இருக்கும்,
4: ஆனா சரியான சமயத்துக்காக நீ வெயிட் பண்ணன்னா தானா அவ வந்து துரியோதனனோட சங்கத்தை விட்டுட்டு ஒன்னிடத்துல வந்துருவா, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு யுதிஷ்டர் வந்து பீமனுக்கு அட்வைஸ் பண்ற. ரைட்டா? அதனால அதிபாதித கால சாதனா இப்ப நீ ஆக்ட் பண்ணா அவளும் கஷ்டப்படுவா, ஒரு டயலமால இருப்பா, உனக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்காது. அலைஸோட ஸ்ட்ரென்த் இருந்தாதான் நீனும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா துரியோதனனுக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட முடியும். அதனால அதிபாதித கால சாதனா மேலும் ஸ்வசரீர இந்திரிய வர்க்க தாபனி, இந்த பொறுத்துக்க முடியாத தன்மைங்கிறது உன்னுடைய சரீரத்தை வந்து வருத்துறது, மேலும் உன்னுடைய இந்திரிய வர்க்கத்தை அது வந்து நாசம் பண்றது. இந்த கோபம்ங்கிறது உள்ள இருந்ததுன்னா இட் இஸ் ஒன்லி அ டெஸ்ட்ரக்ஷன் ஃபேக்டர், இட் டிஸ்ட்ராய்ஸ் த சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் யுவர் பாடி இன்டர்ன். அப்படிப்பட்ட அக்ஷமா இந்த இன்டாலரன்ஸ் இருக்கே, அந்த கோபம்ங்கிறது இருக்கே, அது பவந்தம் உங்களை உன்னை பீமனை ஜனவது சாதாரண மத்தன ஜனங்களை போல் நயசித்தேகே நீத்தியினால சாதிக்கப்பட வேண்டிய ஒரு பலன்லேருந்து, நீதி சாத்தியா சித்திகி நயசாத்தியா சித்திகி நயசித்திகி, நீதியினால சாதிக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்துவிலிருந்து விளக்குவதற்கு ந அர்ஹதி, சரி கிடையாது. It doesn't deserve to push you away from the path of victory. Okay. அதிபாதித கால சாதனா ஸ்வசரீரேந்திரிய வர்க்கதாபனி ஜனவன் ந பவந்தம் அக்ஷமா நயசித்தேர் அபனேதும் அர்ஹதி. நெக்ஸ்ட். ஆமா, உபகாரகம் ஆயதேஹே,
5: உபகாரகம் ஆயதேபிருஷம் பிரசவ கர்ம ஃபலஸ்ய பூரியாக அனபாயி நிபர்ஹணம் த்விஷாம் ந தித்திக்ஷாசம்
4: சமம்
5: தித்திக்ஷாசமம் அஸ்தி சாதனம்.
4: இந்த ந தித்திக்ஷாசமம் அஸ்தி சாதனம்ங்கிறது ஒரு லோகோக்தி மாதிரி யூஸ் பண்றோம் பல இடங்கள்ல. திதிக்ஷா சமம் பொறுமைக்கு நிகரான ஒரு சாதனம்ங்கிறது கிடையாது, ஒரு காரணம், ஒரு டூல். நமக்கு வந்து பொறுமைங்கிறத விட வேற ஒரு டூல் நமக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற
5: பொறுமை.
4: ஆமா, அதே க்ஷமா திதிக்ஷா க்ஷாந்திஹி இதெல்லாம் பரியாயவாச்சி சப்தம். இதுல மல்லிநாதர் வியாக்கியானத்துல போட்டிருக்காரு, க்ஷாந்தி க்ஷாந்திஹி க்ஷமா திதிக்ஷா ச. திதிக்ஷாங்கிறது எப்படி இருக்கக்கூடியது, ஒரு ஆயதேகே பிருஷம் உபகாரகம் பூரிணா கர்மபலசிய பிரசவா அனபாயி த்விஷாம் நிபர்ஹணம் திதிக்ஷா சமம் சாதனம் நாஸ்தி. ஏன்னா இந்த பொறுமைங்கிறது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆற அமர பொறுமையா உட்காந்துட்டு சொல்றது பேசுறது காரியம் பண்றதுங்கிறது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நமக்கு வந்து இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல் இன் த லாங் ரன். அதனால அதை வந்து இப்போல இருந்தே நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்லதுதான். அதனால ஆயதேகே பவிஷ்யத் காலசிய உத்தர காலசிய பிருஷம் அத்தியந்தம் உபகாரகம் நமக்கு வந்து, ஏன்னா ஸ்திர பல ஹேது, இது இதனால வரக்கூடிய பலன் வந்து நம்ம ரொம்ப நாள் நீண்டு இருக்குங்கிறதுனால அதை சொல்ற பொறுமை. இம்பல்சிவா ஒரு காரியத்தை பண்ணிட்டோ அதுல இருந்து வரக்கூடிய பலனும் ரொம்ப ஒரு ஷார்ட் லிவ்டா இருக்கும். வேற பொறுமையா யோசிச்சு தீர ஆராய்ஞ்சு எல்லா விதத்திலயும் நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு காரியத்துல இறங்கினோம்னா அதுல இருந்து வரக்கூடிய பலனும் நமக்கு வந்து ஸ்திர காலம் இருந்துட்டு இருக்கும். அதனால ஆயதேகே பிருஷம் உபகாரகம் எல்லாம் திதிக்ஷா சமம் சாதனம்க்கு விசேஷமா போறது. சோ ஆயதேகே பவிஷ்யத் காலத்திற்கு பிருஷம் மிகவும் உபகாரகம் உபயோகமாக இருக்கக்கூடியது. இந்த வெறும் உபகாரகம்னா உபயோகமாக இருக்கிறதுன்னு நிறுத்திட்டோம்னா இல்ல ரொம்ப சப்புன்னு முடியறது மீனிங். அதனால அந்த இடத்துல வந்து ஸ்திர பல ஹேத்துகூன்னு போடுறதே அழகா இருக்கு. Why is it useful for us in the future? Because it is able to give us a fruit that is long-lasting. அப்புறம் பூரிணா கர்ம பலசிய பிரசவா, வெறும் பலனை கொடுக்குங்கிறது மாத்திரம் இல்ல ஏராளமாக பலனை கொடுக்க போறது, ஏராளமான கர்ம பலனுக்கு நமக்கு வந்து ஒரு காரணமா ஆகிறது. பிரசவஹா, பிரசவஹா காரணம். ஸோ வெறும் ஒரு பலனை மாத்திரம் கொடுத்துட்டு நிற்காது, பூரிணஹா ஏராளமான கர்மபலசிய செயலனுடைய ஒரு சித்தியை பிரசவஹா சித்திக்கு காரணமாக இருக்கு இந்த பொறுமைங்கிறது. ரெண்டாவது, மூணாவது அனபாயி. அபாயி அப்படின்னா நாசம் அடையிறது, அனபாயி நாசம் இல்லாமல் இருக்கிறது. So, it will not get destroyed. இதையே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் இதை சொன்ன மாதிரி இருக்கு இங்க ரெண்டாவது மாதிரி, ஸ்திர காலம் இருக்கும். அதே சமயத்துல இப்ப ஸ்திர காலம் இருக்கும்னா என்னைக்காவது அது டெஸ்ட்ராய் ஆயிடுமோ அப்படின்னா ஆகாதுங்கிறார். அதுதான் அனபாயி, இட் வில் நாட் கெட் டெஸ்ட்ராய்ட் ஆன் இட்ஸ் ஓன். நம்மளா வந்து அதை எதுக்கு கெடுக்கணும், பொறுமையினால வரக்கூடிய ஒரு பலன் வந்து தானே அழிஞ்சுடாது, ரொம்ப நாள் நிற்கும். ஸோ அனபாயி அழிவற்றது, விநாசரஹிதம். த்விஷாம் நிபர்ஹணம், த்விஷாம் நிபர்ஹணம் தான் அழியாதே தவிர எதிரிகளை அழிச்சிடும். பொறுமை ரொம்ப லிட்ரலா எடுத்துட்டோம்னா யுதிஷ்டிரன் மாதிரி, ஐயோ எதுக்குடா இவர் இவ்வளவு பொறுமையா இருக்காருன்னு நம்மள வந்து கொல்றாரேன்னு தோணும் நமக்கு சில சமயம் இல்லையா. அது வந்து இங்க ஆமா ரொம்ப டூ குட்ல ஐனோ. அதனால இவ்வளவு பொறுமையெல்லாம் இருந்தா வந்து மனுஷனுக்கு வந்து இவரோட எப்படிடா டீல் பண்றதுன்னு கோவம் வந்துடும்ல. அதனால ஒரு துஷாம் நிபர்ஹணம், ஸோ தே வில் ஃபீல் மோர் இம்பல்சிவ். அந்த எதிரிகளுக்கு ரொம்ப இம்பல்சிவா வந்து அவ எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிவிடுவா. அப்போ தேவில் தன்னோட அழிவுக்கே காரணமா அவ ஆயிடுவா. ஸோ இந்த இந்த இவாளோட பொறுமைங்கிறது நல்லவனோட பொறுமைங்கிறது எப்படின்னா, அது வரக்கூடிய அந்த ஒரு அது தானா அழிய போறது இல்லை அந்த பொறுமைங்கிறது, ஆனா மத்தவனுக்கு ஒண்ணுடும், மத்தவனுடைய விநாசத்திற்கு காரணமா ஆயிடுறது. ஸோ த்விஷாம் நிபர்ஹணம் எதிரிகளினுடைய ஒரு நாசஹேதுகோ. அப்படிப்பட்ட திதிக்ஷா சமம் பொறுமைக்கு நிகரான சாதனம் நாஸ்தி. இந்த இடத்துல வந்து வெத்திரேக அலங்காரம், வெத்திரேக்கம் சொல்றச்சே யூஸ்வலி நம்ம வந்து உபமானம் உபமேயம்னு ரெண்ட சொல்லி உபமானத்தை விட உபமேயம் வந்து ஒசத்தியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்க வந்து திதிக்ஷா சமம் அந்நியது கிமபி நாஸ்தின்னுட்டு வெத்திரேக்கம் அப்சல்யூட்டா சொல்றோம். அந்த இடத்துல உபமேயம் தான் அப்சல்யூட், இங்க உபமானம் வந்து இல்லவே இல்லைங்கிற மாதிரி வருது ரைட்டா அப்படின்னு மல்லிநாதர் சொல்லியிருக்கார். அண்ட் அதுல வெங்கியமும் வந்து உனக்கு சாதனாந்தர வைலட்சண்யம் தான் உனக்கு வெங்கியமே இல்லையா, வேற ஒரு சாதனம் கிடைக்கவே முடியாது பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது அந்த திதிக்ஷாங்கிறது வசத்தியான ஒரு குணம் சரியா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வேதிரேக்கம்ங்கிறார். ஸோ வேத பிராதான்யே உபமானாது உபமேயஸ்ய ஆதிக்கே விபர்யேச்ச வியதிரேகா. ஆதிக்கே விபர்யே ஐதர் உபமானத்தை விட உபமேயம் வந்து வசத்தியா சொல்றோம் இல்லைன்னா விபர்யம்ங்கிறச்சு மாத்தி சொல்றது இல்லை. நானா ஐ திங்க் அந்த உபமானாந்தர வியவச்சேதாவும் உனக்கு வந்து இதுவாக தான் எடுத்துப்போம், வெத்திரேகமாக தான் எடுத்துக்கணும். உபகாரகம் ஆயதேர் பிருஷம் பிரசவ கர்மபலசிய பூரிணா அனபாய நிபர்ஹணம் துஷாம் ந திதிக்ஷா சமமஸ்தி சாதனம். அடுத்தது பிரணதி
5: பிரவணான் விஹாய நஹ சஹஜ ஸ்நேஹ நிபத்த சேதஸா பிரணமந்தி சதா சுயோதனம் பிரதமே மானம் ஹிருதாம் ந வ்ருஷ்ணயஹ.
4: சோ இப்ப வ்ருஷ்ணி குலம், யாதவ குலத்துக்கு வ்ருஷ்ணி குலம்னு பேரு. சோ வ்ருஷ்ணயஹ ந பிரணமந்தி சுயோதனம் சதா ந பிரணமந்தி. அவன் அந்த யாதவ குலாளோட யாதவ குலத்தோட ஒரு இது நமக்கு வேணும். அவ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து துரியோதனனை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்கிறது கிடையாது. ஏன்னா சகஜ ஸ்னேக நிபத்த சேத்தசகா எல்லாம் விருஷ்ணயாக்கு வந்து இது போறது அட்ஜெக்டிவ். எப்படி சகஜமான ஒரு நேச்சுரல், ஏன்னா சகஜம் சகஜம்னாலே சகஜாயத்தேன்னு ஒரு அர்த்தம். ஸோ கூட பிறந்த ஒரு இதுக்காக பந்துக்கள்ங்கிற ஒரு காரணத்தினால உனக்கு வந்து சகஜ ஆர் நேச்சுரலாக பிராகிருத்தமான நாட் ஒரு கிருத்திரிமமான ஸ்னேகம் கிடையாத வாழ்க்கை. பிரகிருதமான ஒரு ஸ்னேகம் இருக்கு. நேச்சுரலா இருக்கக்கூடிய ஸ்னேகத்தினால நிபத்த சேத்தசகா அவளுடைய மனசானது கட்டுப்பட்டதாக இருக்கு. தே ஆர் பவுண்ட் பை தட் நேச்சுரல் அஃபெக்ஷன் தட் தே ஹாவ் ஃபார் அஸ். ஸோ அதனால சகஜ ஸ்னேக நிபத்த சேத்தசகா விருஷ்ணயா. அடுத்தது மானபிருதாம் பிரதமே விருஷ்ணயா. மானபிருதாம் மானம் உடையவர்களில் உடையவர்களுக்கு நடுவில் பிரதமே முதன்மையாக இருக்கக்கூடிய விருஷ்ணயா யாதவ குலம், யாதவ குலத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள். பிரணதி பிரவணான நகா விஹாய, நமஸ்காரமே நமக்கு வந்து ஒரு பிரவணகான பிரணாம பராகா வயம். அஸ்மானு விஹாய, நம்மளை விட்டுட்டு, ஏன்னா நம்ம வந்து அவளுக்கு அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இந்த விருஷ்ணி குலத்துக்கு, யாதவ குலத்துக்கு. அப்படி பிரணாமத்தை பண்ணக்கூடிய நம்மளை விட்டுட்டு துரியோதனன்ட்டு அவ எப்ப பார்த்தாலும் இருப்பாளா என்ன? சதா ந பிரணமந்தி. துரியோதனம் சுயோதனம் சதா ந பிரணமந்தி. பிரியர்தா இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த சாதனம் அது என்ன உபகாரம் இல்லை. முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோமே அதிபாதித கால சாதனா இருக்கோ இல்லையோ, இத இந்த ஸ்லோகம் வெறும்னா புரிஞ்சா கூட சரிப்பட்டு வராது, வெறும்னா பார்க்க கூடாது. இதை வந்து இன்னொன்னுத்தோட நம்ம சேர்த்துக்கணும், செகண்ட் லைனோடையும் சேர்த்துக்கணும், இதுக்கு முந்தின ஸ்லோகத்தோடையும் சேர்த்துக்கணும். ஸோ அதிபாதித கால சாதனாங்கிறது நம்ம டயத்துக்காக வெயிட் பண்ணணும், கரெக்டான டைம் தாண்டி போயிடுதுன்னா நமக்கு வந்து இந்த டைமும் சரியான டைம் அமையாது, வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக நமக்கு வந்து சேரமாட்டா, அலைஸ் வரமாட்டா. நமக்கு இப்போ யார் பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்னா அந்த யாதவ குலம். சி திஸ் இஸ் எ டைம் வென் தே ஸ்டில் டோன்ட் நோ தட் யாதவ ஆர்மி வந்து அங்கே போக போகிறதுன்னு தெரியாது இல்லையா. இங்கே வந்து இவா என்ன நினச்சிட்டு இருக்கா, இன்னமும் வந்து தி என்டையர் ஆர்மி இஸ் பிஹைண்ட் தெம்ங்கிறது தானே அவளுடைய தாட்டு, ரைட்? அதுக்காக தானே போய் கிருஷ்ணன்ட்ட வந்து யுதிஷ்டிரன் கேப்பார் அந்த துரியோதன மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி இல்லையா. அப்போ இவர் இன்னும் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா, இன்னைக்கு வேணா துரியோதனனோட வந்து சக்கியம் இருக்கிற மாதிரி தோணும், ஏன்னா துரியோதனன் வந்து மோர் பவர்ஃபுல், அதனால அவனுக்கு கப்பம் கட்டின் இருக்காளோ என்னமோ. ஆனா கரெக்டான டைம்னு வர்றச்சு எப்ப பார்த்தாலும் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான பிரீத்தி. மேலும் துரியோதனன்ட்ட இருக்கணும்னா தன்னுடைய மானத்தை வித்துட்டு இருக்கணும்.
5: துரியோதனனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா
4: பண்ண மாட்டாங்கிறார். He says, நம்மள விட்டுட்டு போய் துரியோதனனுக்கு கண்டினியூஸா நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க மாட்டா, சரியான சமயம் மறைச்சு நம்மள்ட்ட வருவாங்கிறார். என்னமோ துரியோதனனுக்கு ஒரு சலாம் போட்டுற மாதிரி தோணும், ஆனா எப்பவுமே துரியோதனன் கிட்டக்கதான் நான் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்கிறது கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல வைப்பர் கரெக்டான சமயம் வர்றச்சு அவன் அவன்டேந்து அந்த இது விலகிடும். தே வில் டிஸ்கனெக்ட் தெம் செல்ஃப் ஃப்ரம் துரியோதனா அண்ட் ஜாயின் வித் அசும்பர். ரைட்டா? ஏன்னா அதுல வை ஷுட் தே ஜாயின் வித் யுதிஷ்டிரா? பிரணதி பிரவணான்னு நகா விஹாய, அந்த பிரவணத்தி பிரவணாங்கிறது முக்கியம். பிகாஸ் நம்ம வந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், அவன் நமக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டான். See, we want their friendship. அவளுடைய ஒரு பலம் நமக்கு தேவைங்கிறதுனால, அண்ட் நம்மளும் வந்து ஒரு ஒரு மரியாதை கொடுப்போம் அந்த யாதவ குலம்ங்கிறதுனால நம்மளை விடமாட்டான். கரெக்டான காரிய காலம் வரைச்சே தியக்ஷியந்தி, இங்க கீழே போட்டிருக்காரு அஸ்மானு விஹாய சுயோதனம் சதா ந பிரணமந்தி ந அனுசரந்திங்கிறார். கிந்து காரிய காலே தியக்ஷியந்தியேவ சதி யாதவ விக்கிரகே ந கிஞ்சித் அஸ்மாக்கம் அசாத்தியம் பவேத் இதி பாவஹா. நம்மளோட வந்து ஒரு யாதவாளுடைய சக்கியம் ஏற்பட்டுருதுன்னா நமக்கு வந்து எதுவுமே அசாத்தியம்னு இருக்காது, எல்லாத்தையும் சாதிச்சுடலாம். அதுதான் யுதிஷ்டிரரோட இது வைக்கிறாருங்க. நீ இப்போ டயத்துக்கு வெயிட் பண்ணல, இன்னைக்கு கத்தி எடுத்துட்டு சண்டை போட போனேன்னா தே வில் பி என்ன டயலமா, அவளால் வந்து ஓ சடார்னு துரியோதனனோட இதை விட்டுட்டு எப்படி வர முடியும் இல்லையா? பொறுமையா பார்த்து தானே பண்ணணும் அதெல்லாம் சிலத அப்படிங்கிறதா. இது காவியலிங்கம்.
5: How can there be a pratham?
4: Pratham. So, prathamaha, first than it is a cardinal number. They are the first among so, people.
5: So, that will have ekavachanam,
4: dvivachanam. Of course, yes. In a cardinal number, he is the first among so many people. They both are the first among the... சொல்லாம இல்லையா உனக்கு ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் சொல்லலாம். அதனால யாதவ குலத்து மனிதர்கள் எல்லாருமே மானபிருதாம் பிரதமே, சோ சர்வஹா சர்வோ சர்வே மாதிரி பிரதமஹா பிரதமௌ பிரதமேன்னு வரும்.
5: கரெக்ட், திஸ் கம்ஸ் இன் இது அஜந்த புல்லிங்கம்.
4: அந்த பிரதமேங்கிறது சப்தமி ஏகவச்சனம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இட் இஸ் இதுக்கு விருஷ்ணயாக்கு அட்ஜெக்டிவ்ங்கிறதுனால உனக்கு வந்து பிரதமஹா பிரதமோ பிரதமே. சரியா? ஆமா, பிரதமே ஹி வித்வாம்சா வையாகரணா இதுல வரும். அப்ப அதாவது துவன்யாலோகத்துல சொல்றச்சு யாரு வந்து வித்வான், யாரு புத்தஹா அப்படின்னு சொல்றச்சு ஆனந்தவர்தனன் சொல்வார், பிரதமே ஹி வித்வாம்சா வையாகரணாக. சோ முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸுங்கிறது வையாகரணாக தான். வியாக்கரண சாஸ்திரம் கையில இருந்துருத்துன்னா எதை வேணாலும் நம்ம வந்து இது பண்ணலாம். துவனிக்கு ஈஸியர், சாகித்யம் வந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். பிரணதி பிரவணான் விஹாயனா சகஜ ஸ்னேக நிபத்த சேதசா பிரணமந்தி சதா சுயோதனம் பிரதமே மானபிருதாம் ந விருஷ்ணயா. ஓகே, நெக்ஸ்ட் படி.
5: சுஹிதா சஹஜாஸ் ததேதரே சகஜாஸ்தேதரே மத்தமேஷாம் ந விலங்கயந்தியே வினயாதீவ யாபயந்தி தே
4: த்ருதராஷ்ட்ர ஆத்மஜம்
5: ஆத்மஜம் ஆத்மஜம் ஆத்மசித்தையே.
4: இன்னொரு காரணமும் சொல்றார், இது வெறும் ஒரு அதாவது இன்னொரு காரணம்னு இல்லாத ஹி இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹிஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். புரியலோ அதை வந்து இங்க கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு உனக்கு. ஏஷாம் சுஹிருதா சஹஜாஹா, இவர்கள்லாம் வந்து ஏ சஹஜாஹா சுஹிருதா ததா இதரே மதம் ந விலங்கயந்தி தே ஆத்மசித்தையே திருதராஷ்டிராத்மஜம் வினயாதிவா யாபயந்தி. வினயாது இவங்கிறார் ஒரு ஏதோ ஒரு அனுகூலமா இருக்கிற மாதிரி யாபயந்தி, யாபயந்தினா காலத்தை போக்குறா அவ்வளவுதான். யாரிடத்துல? திருதராஷ்டிரஜம் அவனிடத்துல. ஆத்மசித்தையே தன்னுடைய வளர்ச்சிக்காக, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டுல இல்ல, நமக்கு ஒரு ராஜ்யம் கூட இல்லை இங்க, அதனால நம்ம அண்டின் இருக்கிறதுனால அவளுடைய ஒரு சித்திங்கிறது ஏற்பட போறது இல்ல யாதவ குலத்துக்கு. ஸோ யாதவ குலம் இப்ப என்ன பண்ணுவா, தே வில் நேச்சுரலி இவனை அண்டி இருப்பா ஆத்ம ஜீவனத்துக்காக. திருதராஷ்டிரனை அண்டி இருப்பது போல் தன்னுடைய காலத்தை வந்து பொழுத போக்கின் இருக்கா. சரியான சமயம் வர்றச்சு அவ வந்து யாதவ குலத்தை சேர்ந்துருவா. இது வந்து சில மெயினா வந்து வண்ண கிருஷ்ணன் அல்லது கிருஷ்ணன் உற்றுங்க வேற யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்துட்டோம்னா இவெல்லாம் வேணா அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முந்தின ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி துரியோதன இடத்துல இப்ப வந்து ஏதோ நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கா, எப்பவுமே நமஸ்காரம் பண்ண மாட்டா. மத்த இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி வாசல் கிங்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாளோ இல்லையோ, ஹூ ஆர் ரிலேட்டட் டு யாதவ குலம், அந்த பர்சன்ஸ பத்தி இங்க சொல்றாரு. சகஜாக விருஷ்ணீனாம் ஏஷாம், இவர்களுக்கு விருஷ்ணீனாம் இந்த யாதவர்களுக்கு, ஏ சகஜாக சுஹிருதா, எவர்கள் சகஜாக பிறப்பிலிருந்தே அல்லது பிரகிருத்தமாவே யாரெல்லாம் வந்து சுஹிருத்தா இருக்காளோ, ஒரு காரியத்துக்காக இவா ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படல, இயற்கையான ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காவா, நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ சகஜாக சுஹிருதா இயற்கையான நண்பர்கள் எவர்களோ ததா இதரே, காரியத்திற்காக யாதவர்களுடன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காளே அந்த காரிய மித்ரனாக இருக்கக்கூடியவனும் காரிய நண்பர்களும் மதம் ந விலங்கயந்தி. மதம்ங்கிறது விருஷ்ணி பக்ஷத்தை தாண்டி அவ போகிறது கிடையாது, யாதவ குலத்தோடையே தான் ஒட்டி இருப்பான். ஸோ யாதவ குலம்ங்கிறது இந்த ஒரு நாலஞ்சு பேரை மாத்திரம் நான் சொல்லலை, அவளுடைய அலைஸும் இருக்குமோ இல்லையோ. அந்த யாதவ குலத்தோட அலைஸ் வந்து சகஜமித்ராக அபி சந்தி, கிருத்திரிம மித்ராக அபி சந்தி, சாரி மித்ராணி அபி சந்தி இல்லையா. ஸோ சகஜ சுகிருதா அண்ட் கிருத்திரிம சுகிருதா இவர்கள் எல்லாமே இதரேங்கிறதுனால உனக்கு வந்து காரியமித்ராணியை சொல்றார். ஒரு காரியத்துக்கு நுட்டும் நண்பனாக ஆகக்கூடியவர்கள் இவர்களும் உனக்கு வந்து விருஷ்ணி பக்ஷம் ந விலங்கயந்தி. இந்த யாதவ குலத்தை தாண்டியவா வந்து போகிறது கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, தே ஆத்மசித்தையே தன்னுடைய ஜீவன யாபனத்துக்காக திருதராஷ்டிராத்மஜம் யாபயந்தி. திருதராஷ்டிரனுடைய பிள்ளையான துரியோதனனுடைய ஒரு பட்சத்துல காலத்தை போக்குகிறார்கள். அவனிடத்துல ஒரு வினயாதிவ, அவனிடத்துல ஒரு இது இருக்கிற மாதிரி, அவுட் ஆஃப் ஹியூம என்ன சொல்றது, ஒரு அவன்கிட்ட சண்டை போட்டுண்டா நமக்கு சரிப்பட்டு வராது, அதனால ஏதோ அவன்கிட்ட ஒரு ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி இருந்துட்டு தன்னுடைய ஒரு ஆத்ம காரியத்தை
5: சித்திச்சுக்கிறான்.
4: சுகிருதா சகஜாக ததா இதரே மதம் ஏஷாம் ந விலங்கயந்தி ஏ. சுகிருதா சகஜாக சகஜமித்ரா, அதுக்கப்புறம் இதரே மத்த காரிய மித்ராணி, ஸோ காரியத்துக்காக வரக்கூடிய ஒரு நண்பர்கள் இவா ரெண்டு பேருமே ஏஷாம் மதம் ந விலங்கயந்தி. இந்த விருஷ்ணி குலத்துல இருக்கக்கூடிய யாதவர்களினுடைய ஒரு மதம் பக்ஷம் அவளுடைய ஒரு என்ன சொல்றது அசோசியேஷனை தாண்டது கிடையாது. விச் மீன்ஸ் தே ஆர் ஆல்வேஸ் எவர் பிரசன்ட் வித் த யாதவா. இன்னைக்கு வனா வினயாதிவ யாபயந்தி திருதராஷ்டிராத்மஜம் ஆத்மசித்தையே. மேபி ஒரு ஒருவேளை அவனுக்கு அனுகூலமா இருக்கிற மாதிரி உனக்கு தோணும். என்னத்துக்காகன்னா ஆத்மசித்தையே. ஓகேயா, இந்த இடத்துல பதார்த்த ஹேதுக்கமா இருக்கணும். ஏர்லியர் ஒன் வுட் பி பெட்டர்னா வினயாதிவ யாபயந்திங்கிறது அதுக்கு வந்து சப்போர்ட்டா அந்த ஆத்மசித்தையே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஷுட் பி பதார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கம். சுகிருதா சகஜாஸ் ததேதரே மதமேஷாம் ந விலங்கயந்தியே வினயாதிவ யாபயந்தி தே திருதராஷ்டிராத்மஜம் ஆத்மசித்தையே. அடுத்ததும் படி.
5: அபியோக இமான் மஹீபுஜோ பவதா தஸ்ய கிருத்தா கிருதாவதேஹ பிரவிகாட்டயிதா சமுத்பதன் ஹரிதஸ்வஹ கமலாகரான்ப.
4: கரெக்டான சமயம் வர்றச்சு அவளை விட்டு விலகி நம்மளோட வந்து சேர்ந்துருவாங்கிறத இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். இது வந்து சரியான காலம் இல்லை, ரைட். கிருத அவதேஹே தஸ்ய அபியோகா இமானு மஹீபுஜா பவதா தஸ்ய கிருதா கிருதாவதேஹே கிருதாவதேஹே தஸ்ய பவதா கிருதா அபியோகா. நீ வந்து கிருத அவதேகே கரெக்டான சமயம், அவன் வந்து ஒரு ஒரு சமயம் குறிச்சிருக்கானோ இல்லையோ துரியோதனன். இது இந்த கிருதாவதேகேங்கிறது துரியோதனனுக்கு போகிறது. ஸோ கிருத அவதேகே தஸ்ய துரியோதனஸ்ய பவதா கிருதா அபியோகா. இந்த காலம் முடியற வரையில் நீ வெயிட் பண்ணி அந்த சரியான 13 வருஷ காலம் முடிஞ்ச பிறகு நீ வந்து துரியோதனனுக்கு தஸ்ய துரியோதனனிடத்தில் கிருதா பவதா கிருதா அபியோகா, பீமனான நீ அவனுக்கு நீ ஒரு ஒரு அபியோகா ஒரு செயலை செய்ய போறியோ இல்லையோ. அபியோகாங்கிறச்சு இன்சல்ட். அவனை நீ வந்து ஏன்னா இந்த ஹோல் திங் ப்ரொசீடட் நான் என்ன சொல்றான், இப்போ தொடையிலிருந்து நான் வந்து அந்த ரத்தத்தை எடுத்து இது பண்ணுவேங்கிற மாதிரி தானே சொல்றான். அண்ட் உன்னை கட்டாயம் நான் கொல்லுவேன் உன அப்படிங்கிற ஒரு இன்சல்டிங் திங் தானே நடக்க போறது துரியோதனனுக்கு. அதனால நீ அவனை சண்டை போட்டு கொல்றச்சே ஆர் அந்த சமயம் வர்றச்சே நீ கரெக்டா அவனுக்கு வந்து ஒரு அடி கொடுப்ப, அந்த சமயத்துல தானா இந்த யாதவ குலம் அவன்கிட்ட இருந்து விலகி வரப்போறது. எப்படி சூரியன் வந்து பிரகாசத்தை காமிக்கிறச்சே மூடி எல்லா பெட்டல்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூ எப்படி வந்து ஒவ்வொன்னா பிரிஞ்சுண்டு வெளில வருமோ, அதுபோல துரியோ நீ அடிக்க அடிக்க ஆஃப்டர் த கரெக்ட் டைம் ஆஃப் 13 இயர்ஸ் வென் யூ ஸ்டார்ட் யூசிங் யுவர் பாலிசி, அந்த சமயத்துல ஒருத்தரா அந்த துரியோதனன்ட்டேந்து விலக ஆரம்பிச்சிருவான். சி, இந்த தாமரப்பூவோட எக்ஸாம்பிள கொடுக்கறீங்க, ஹரிதஸ்வஹா. ஹரிதஸ்வஹான்கிறச்சு ஹரித்து அஸ்வஹா ஹரிதஸ்வஹா. ஹரித்துன்னா ஹரந்தி, தமஹா ஹரந்தி இது ஹரித்து. இருட்டை போக்கக்கூடிய குதிரைகளை கொண்டவன் சூரியன். ஸோ ஹரிதஸ்வஹாங்கிறது சூரியன். சூரியன் வந்து கமலாகரானு இத தாமரை புஷ்பங்களை எப்படி விளக்குவானோ, சமுத்பதன்னு உதயமாகிற தாமரை புஷ்பம். சரி, இப்போ உதயமாகிற சூரியன் வந்து என்ன பண்றான், ஒரே சமயத்துல இப்போ உதயமான உடனே சடார்னு இப்படி சினிமால வர மாதிரி அப்படி வந்து அது திறக்குமா என்ன? அப்படி இல்லையே, நம்ம கதவை திறந்த மாதிரி திறக்காதோ இல்லையா தாமரைப்போ, அது மொள்ளமா தானே அது தெரியும், ரைட்? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனும் பண்ண பண்ண ஒத்தத்தரா அப்படி விலகிண்டே வருவா ஸ்லோவா துரியோதனன்ட்டேந்து. புரியுதா? அதுதான் அங்க உபமானுடைய ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன், ஔச்சித்யத்துக்கு சொல்றேன். இங்க ரொம்ப அழகா போட்டிருக்காரு அத. கிருத அவதேகே தஸ்ய துரியோதனஸ்ய. கிருத அவதேகே எந்த ஒரு டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த துரியோதனனுக்கு, பவதா கிருதா உன்னால் செய்யப்படுகின்ற, இதுல வந்து பிளீஸ் மல்லிநாதர் வியாக்கியானத்தை பார்க்கவே பார்க்காதீங்கோ, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் அண்ட் அந்த உபமா ஃபிட்டே ஆகாத மாதிரி இருக்கும் எனக்கு. பவதா கிருதா அபியோகா, உன்னால் செய்யப்படுகின்ற ஒரு செயல், அபியோகான ஒரு அட்டாக், நீ பண்ணக்கூடிய ஆக்கிரமணமானது என்ன பண்ணும், இமான மகிபுஜா இந்த அரசர்களை ஹரிதஸ்வஹா கமலாகரானு இவ சூரியன் எவ்வாறு சூரியன் சமுத்பதன்னேவ உதயமாகிற பொழுதே கமலாகரானு இவ ஆகரஹான சமூகம், தாமரைப்பூவனுடைய சமூகத்தை எவ்வாறு பிரவிகாட்டிதா பேதம் செய்கிறவனாக ஆகிறானோ அதுபோல், விகடத்தேன பிரியறது, விகாட்டயிதான பிரிக்க வைக்கிறான், காசல் ஃபார்ம் நிஜந்தம். ஸோ சூரியா பேதகா யதா பவதி, கமல சமூகானாம் பேதகா யதா பவதி ததா தவ காரியமபி தேஷாம் பேதகா பவேத். தேஷாம் அது என்ன, யாதவ குல நிருபாணம். புரியுறதா? ஆனா சரியான சமயத்துக்கு வெயிட் பண்ணுங்கிற அதுதான். இப்ப போய் நீ ரெண்டும் கெட்டானா இது பண்ணேன்னா சரிபட்டு வராது, அவ்வளவுதான். சோ அபியோக இமான் மகிபுஜா பவதா தஸ்ய கிருதா கிருதாவதேஹே விகாட்டை பிரவிகாட்டயிதா சமுத்பதன் ஹரிதஸ்வஹ கமலாகரான் இத. புரியுறதா? இந்த இடத்துல வந்து உபமா அலங்காரம் தான் இல்லையா?
1: நம சிவாய சைவம்.ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹதி விஸ்வேஷம், விதாய குரு வந்தனம். பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. சப்ததார்த்தம் திரவிய குண கர்ம சாமானிய விசேஷமாய பகவாக சப்ததார்த்தாக, ஏழு பதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. பதக்கிருத்தியம், பதக்கிருத்தியம் இங்க ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றா தீபிகால, பதசியார்த்தா பதார்த்தா இது விற்பத்தியா விதேயத்துவம் பதார்த்த சாமானிய லட்சணத்தை லட்சியதே லபியதே. பதசிய அர்த்தம் பதார்த்த, பதத்தோட விஷயம் பொருளுடைய விஷயம் அதுதான் பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒற்ற விபாகாதேவ சப்தத்துவே லப்தே சப்த கிரகம் கிமர்த்தம் இது செய்ய, இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாள் எண்ணி பார்த்தாலே ஏழுன்னு தெரியும். சப்த பதார்த்தாக ஏழுதான் பதார்த்தம் சொல்லி சொல்ல வேண்டிய எதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லப்பா, அதிக சங்கியா அதிக சங்கியா அவ்விவச்சேதார்த்தத்வாத், அதிக சங்கியா விவச்சேதார்த்தத்வாத். உனக்கு சந்தேகம் வரக்கூடும் ஏழுக்கு மேல இருக்கலாமோ அப்படின்ட்டு, அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நாம ஏழுதான்னு சொல்லியாச்சு. ஏன் எப்படி ஏழு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வரலாம், நான் உனக்கு சந்தேகத்தை நானே எழுப்பி காமிக்கிறேனே. நானும் அத்திரிக்த பதார்த்த பிரமிதோனவா நான் அத்தியா பிரமிதசிய நிஷேத யோகியாத். இப்போ ஏழாவது பதார்த்தம் ஒண்ணு இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்னு சொன்னா, இருக்க முடியாது அந்த ஏழாவது பதார்த்தம், எட்டாவது பதார்த்தம் ஒண்ணு இருக்கலாம், எட்டாவது ஒண்ணு இருக்கலாம், சரி அது தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, நானும் அதிருப்த பதார்த்த பிரமிதோ நவா பிரமிதாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அத்தியா அது சொல்ல முடியாது. என் பிரமித்தசி நிஷேதா யோகாத, ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, தெரியாதுன்னு சொல்லி சொன்னா பிரதியோகி பிரமிதம் பிரமித்தின் வினா நிஷேத அனுபவத்தை செய்யத, தெரியாத விஷயத்த எதை தெரியாதுன்னு சொல்லாம அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நீ அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. பதார்த்தத்துவம் திரவிய திருப்தான்யதமத்துவம் இது விவச்சேதார்த்தத்வாத், இந்த பதார்த்தம் ஏழுல ஏதாவது ஒண்ணுதான், இதுதான் பதார்த்தம், இந்த ஏழுல ஒண்ணுக்கு பேர் பதார்த்தம்னு சொல்றதுக்கு தான் இந்த ஏழுன்னு சொல்லியிருக்கேன். தவிர

முதல் என்ன திரவியமோ அந்த திரவியத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரவியாணி நவைவை தென்பக திரவியாணி தத்ர திரவியாணி நவைவ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நடுவுல இருக்கிறத விட்டுட்டு அன்பையும் சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். என்னது அங்க திரவியங்கிறது எத்தனை திரவியங்கள் 9 மாத்திரம் அப்படின்ட்டு. ஏவம் தத்ரீதி பதம் சதுர்விம்சதி குணாக இத்தியாதினா அப்படி அன்வேட்டி அப்படி தத்ரா தத்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற இடத்துலயும் இதேதான் புரிஞ்சுக்கணும். குணம் அந்த 7 பதார்த்தத்துல குணம் அந்த 7 பதார்த்தத்துல சாமான்யம் அப்படின்ட்டு ஒன்னு ஒண்ணுத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்க திரவியத்வ ஜாதிமத்துவம் குணமத்துவம் சமவாய காரணத்துவம் வா திரவிய சாமானிய லட்சணம். திரவியம் திரவியங்கிறீங்களா திரவியம்னா என்ன திரவியம்னா என்னன்னு கேட்டா திரவியத்தோட லட்சணம் இதுதான். திரவியத்வ ஜாதிமத்துவம் திரவியத்தன்மையுடைய ஜாதி இருக்கிறதா இருக்கணும். ஜாதிங்கிறது அந்த கூட்டம் திரவியங்கிற கூட்டத்தோட திரவியத்தன்மை இருந்தாலும் திரவியங்கிற கூட்டத்துல சேர்க்க முடியும் நம்ம ஒரு விஷயத்த. அந்த திரவியத்தன்மையுடைய கூட்டத்துல இருக்கிறதா இருக்கணும் ஒரு லட்சணம். இல்லாட்டியும் குணவத்துவம் எது குணமுடையதா இருக்கோ திரவியம் குணமுடையதா இருக்கும் அதனால குணமுடையதா இருக்கலாம். இல்லாட்டி சமவாய காரணத்துவம் சமவாய காரணமா இருக்கணும் பிரிக்க முடியாத சம்பந்தத்துடைய காரணமா இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு திரவியத்துக்கு லட்சணம் கொடுத்தாச்சு. அடுத்தது ரூப ரசகந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிருத்தத்துவ சயோக விபாக பரத்வ அபரத்வ குருத்வ திரவத்வ ஸ்னேக சப்த புத்தி சுக்க துக்கேச்சா துவேஷ பிரயத்ன தர்மா தர்ம சம்ஸ்காரா சதுர்விம்சதி குணா 24 குணம் என்னன்னு சொல்லி சொல்லியாச்சு. 24 குணம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கேயும் ஒரு டீக்கா பதக்கிருத்தியமும் இல்லை. பதக்கிருத்தியம் நேரம் அடுத்ததுக்கு பேர 24 குணம் இதுதான்ப்பா லட்சம். நம்ம உத்தேசம் சொல்லியாச்சு 24 குணம் என்னன்ட்டு பின்னாடி லட்சணம் பரீட்சா பண்ணும்போது பார்த்துப்போம் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி அடுத்தது உட்சேபனா பக்ஷேபனா குஞ்சன பிரசாரண கவனானி பஞ்சகர்மானி இங்கேயும் ஒரு பதக்கிருத்தியமும் இல்ல உத்தேசம் சொல்லியாச்சு. ஆனா அடுத்ததுல சொல்றாரு பரம் அப்புறம் பேச்சேதி த்விதம் சாமானியம் பரம் அப்புறம் அப்படின்னு ரெண்டு வகையான சாமானியம் இருக்கு. பரம் அப்புறம்னு சொல்லி சொன்னா என்ன பரசாமானியம் அப்பரசாமானியம் வித்தியர்த்த பரசாமானியம் அப்பரசாமானியம்னு ரெண்டு வகையான சாமானியம் இருக்கு. சரி பரம்னா என்ன பரம்னா பரத்தன்மை பரத்துவம் அப்படின்னா என்ன பரம்னு சொல்லி சொன்னீங்களே எது பரம்னு சொல்ல முடியும் பரத்தன்மையுடையது பரம். அந்த பரத்தன்மை என்னது அபரத்தன்மை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளக்கணும். அதுக்கு சொல்றாரு பரத்துவம் பரத்தன்மை அப்படின்றது அதிக தேச விருத்தித்வம் அதிக தேசத்துல இருத்தல் உடையது. விருத்தின்னு சொல்லி சொன்னா இருத்தல் விருத்திங்கிறது இங்க இருத்தல் என்னால இல்ல என்ன விருத்திங்கிறது வந்து வேதாந்தத்துல என்னாலைன்னு சொல்லணும். இங்க இருத்தல் அதிக தேசத்துல இருத்தல் இருக்கிறதுக்கு பரத்துவம்னு சொல்லுவோம். நியூன தேச விருத்தித்வம் அபரத்துவம் கம்மி தேசத்துல குறைந்த இடத்துல வந்து இருத்தலுடையதா இருக்கிறதுக்கு அபரத்துவம்னு சொல்லணும். பரத்துவம் அபரத்துக்கும் வித்தியாசம் இதுதான். பரத்துவம்னா அதிக தேச விருத்தித்வம் அதிகமான தேசத்தில் இடத்தில் விருத்தித்வம் இருத்தலுடையது. அபரத்துவம்னா நியூன தேச விருத்தித்வம் குறைந்த இடத்தில் இருத்தலுடையது விருத்தி இருத்தல் புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு சப்தமும் நம்ம இங்க ஏத்துக்கணும். அடுத்தது நித்திய திரவிய விருத்தையோ விசேஷாஸ்து அனந்தா ஏவ நித்திய திரவியத்துல விருத்திக விருத்தினா இருத்தலுடையது நித்திய திரவியத்தில் இருக்கிறதான விசேஷமானது அனந்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. சமவாயஸ்து இயக்க ஏவ சமவாயமானது ஒண்ணுதான். இதெல்லாம் வந்து இங்க பதக்கிருத்தியம் ஒண்ணுமே இல்லை. காரணம் என்ன உத்தேசத்தை சொல்லிட்டே போயிருக்கோம். இங்க லட்சணா பின்னாடி பண்ணுவோம் அந்த லட்சணையில இதெல்லாம் விசாரம் பண்ணுவோம்னு விட்டுட்டாரு. அபாவச்சது விதக பிராகபாவ பிரத்வம்சா அபாவத்தின் தபாவம் அன்யோன்ய பாவச்ச அபாவம் 4 வக பிராகபாவம் பிரத்வம்சபாவம் அத்தியந்தபாவம் அன்யோன்ய பாவம் முன்னின்மை பின்னின்மை நிரந்தர இன்மை ஒன்று மற்றும் இன்மை அப்படின்னு 4 வகையான இன்மை. தத்திர கந்தவதி பிருத்வி இங்கே ஆரம்பிக்கும் பதக்கிருத்தியம் கந்தவதி பிருத்வி வாசனையுடையது பிருத்வி சாத்விதா நித்யா நித்யா சித்யா பிரமாண ரூபா நித்யா காரி ரூபா புனஸ்திருதா ஷரீர் இந்திர விஷய வேதாது ஷரீரமஸ்மதாதீனாம் இந்திரியம் கந்த கிராகம் கிரானம் நாசாகரவர்த்தி விஷயோ மிருத் பாஷானாதி அப்படி கந்தவதி பிருத்வி வாசனையுடையது நிலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த இடத்துல அது ரெண்டு வகையானது நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கிறது. நித்தியம் பரமான ரூபமா இருக்கிறது அனித்தியம் காரிய ரூபமா இருக்கிறது. காரிய ரூபமானது மீண்டும் 3 வகையாருது ஷரீர இந்திரிய விஷயம் அப்படின்னு பேசுறதுனால ஷரீரம்ங்கிறது நம்ம சரீரம் மாதிரி இந்திரியங்கிறது விஷயத்தை அந்த அதை பாக்குறது என்னது வாசனையை அறியறது என்னது கண்ணு இல்ல காது இல்ல மூக்கு அந்த கந்தகிராகமான மூக்கு நுனியில இருக்கிற அந்த சக்தி தான் இந்திரியம். விஷயம் கல்லு மண்ணு முதலிய எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மூலத்தை பார்த்தாச்சு. இப்போ பதக்கிருத்தியம் ஆரம்பிக்கிறார் ததேவிஹி லட்சணம் எது அவ்யாப்தி அதிவியாப்தி அசம்பவ ரூப தோஷத்ரய சூன்யத்வம் லட்சணம்னு சொல்லி சொன்னா என்ன லட்சணத்துக்கு லட்சணம் இதுதான். லட்சணம் என்னது அதிவியாப்தி அவ்யாப்தி

0: அதிவியாப்தி அசம்பவ தோஷத்ரய சூன்யத்வம். இந்த மூணு தோஷமும் இல்லாததுதான் லட்சணம்னு சொல்லி ஒத்துக்க முடியும். யதா எப்படின்னு சொல்லி சொன்னா, கோஹோ சாத்னாதி மத்வம். மாடு அப்படின்னா என்ன? ஆடு தசை உடையது அப்படிங்கிறது இங்க லட்சணம். மாட்டுக்கு லட்சணம், இது சரியான லட்சணம். சரி, தவறான அவ்யாப்தி அவ்யாப்தி அசம்பவம் சொல்லி சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டா, அவ்யாப்திச்ச லக்ஷ்யைக தேசாவிருத்தித்வம். அவ்வியாப்தி என்றது லட்சிய ஏகதேச அவிருத்தித்வம், லட்சியத்தினுடைய ஒரு தேசத்துல மாத்தம் விருத்தி உடையது, இல்ல ஒரு தேசத்துல மாத்தம் விருத்தி இல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ கோர் ந கபிலத்துவம் லட்சணம் தஸ்ய அவ்வியாப்தி கிரஸ்தத்வாத். இங்க கோ அப்படின்னு சொல்லி சொன்னா மாடுன்னு சொல்லி சொன்னா, மாடு என்னது அப்படின்னு கேட்டா, மாடு வந்து கபிலத்துவம், மஞ்ச கலர்ல இருக்கிறது, சிவப்பு கலர்ல இருக்கிறது, வெள்ளை கலர்ல இருக்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்? தஸ்ய அவ்வியாப்தி கிரஸ்தத்வா, அவ்வியாப்தியா இருக்கு. லட்சியத்தோட நீங்க எதை லட்சணம் பண்றீங்களோ, லட்சியம் பண்றீங்களோ, அதனுடைய ஒரு தேசத்துல மாத்தம்தான் விருத்தி உடையதா இருக்குது, முழுமையா அதை கவர் பண்ணல அப்படி இருக்கிறது. அதிவியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னது என்னது? லட்சிய விருத்தி தேசதி அலட்சிய விருத்தித்வம். அதிவியாப்தின்னு சொல்றது லட்சியத்துல விருத்தி இருக்கு, இருத்தல் இருக்கு, நீங்க எதை குறிக்கிறீங்களோ அதுல இருத்தல் இருக்கு. அப்படி இருந்துட்டு நீங்க எதை குறிக்கலையோ அதுலயும் இருத்தல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அதிவியாப்தி. குறிக்கிறதுலயும் இருக்கு, குறிக்காததுலயும் இருக்கு அப்படின்னா அதிவியாப்தி. குறிக்கிறதுல முழுமையா இல்லாம இருந்ததுன்னா அது அவ்வியாப்தி. குறிக்கிறதுலயும் இருந்துட்டு அதுக்கு அடுத்தது மத்ததுலயும் இருந்ததுன்னா அது அதிவியாப்தி. அது என்னது அப்படின்னு கேட்டா, தேவ கோர்ண ஷிங்கித்வம் லட்சணம். மாடு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? கொம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்? மாட்டுக்கு கொம்பு இருக்கு, மாட்டுல எல்லா மாடுலயும் வந்துடுறது. அது மாத்திரம் இல்ல, அது ஆடு மத்த விஷயத்துக்கும் போயிடுறது, ஆடு மான் முதலிய மத்த மிருகங்களுக்கும் போயிடுறது. இன்ஃபேக்ட் மாடுன்னு சொல்லி சொன்னா ஜெர்சி மாட்டு கொம்பே இல்ல, கொம்பு மாதிரி அந்த இடத்த ஒரு இது இருக்கும். இப்ப அந்த மாட்டெல்லாம் நீங்க கணக்கிலே எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் அது அவ்வியாப்தி தோஷமா இருக்குமா இருக்கும். நம்ம ஊர்ல பாக்குற மாடு வந்து கொம்புடையதா எல்லாமே இருக்கு. வெளிநாட்டிலிருந்து அந்த மாடெல்லாம் இறங்கி இறக்குமதியான மாடெல்லாம் கொம்பு இல்லாம இருக்கும். அது அது மாதிரி கொம்புக்கு மாத்திரம் அந்த மேடு மாத்திரம் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அவ்வியாப்தி அதிவியாப்தியா என்ன சொல்லுவோம்மா? சரி, நம்ம மாடுனா கொம்பு இருக்கு அப்படின்னு சாதாரண லட்சணத்தை எடுத்துன்னு பார்த்ததோம்னா அது அதிவியாப்தி தோஷம் உடையதா ஆயிடுறது. அசம்பவ அசம்பவச்ச லட்சிய மாத்திர அவருத்தித்தம். அசம்பவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க என்னத்தை குறிக்க போனீங்களோ அந்த இடத்துல மாத்திரம் இருக்காதுல்ல அந்த லட்சணமானது, அந்த இடத்துல மாத்திரம் ஃபிட் ஆகாது. மத்த எல்லா இடத்தையும் பொருந்தோம், அந்த இடத்துல மாத்திரம் பொருந்தாது. அப்போ அது அசம்பவம் அப்படிங்கிற தோஷம். எப்படின்னா, யதா கோஹோ ஏகசவத்வம் ந லட்சணம் தஸ்ய அசம்பவ கிரஸ்தத்வாத். மாடு என்னது அப்படின்னா ஒரு குழம்புடையதுன்ட்டு, மாடு ஹூஃப் குழம்பு. அப்போ மாடு ரெண்டு குழம்புடையது, அதோட பாதத்துல ரெண்டு பிரிவு இருக்கும், நகம் ரெண்டு வகையா பிரிஞ்சிருக்கும், ரெண்டா பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மாடு ஒரு ஒரு நகம் உடையது அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பு, ரெண்டு நகம் உடையது. அதனால மாட்டுல லட்சணம் போகவே போகாது, அதனால அது அசம்பவம்ங்கிற தோஷம். இந்த மூணு வகையான தோஷம், அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம், இந்த மூணு வகையான தோஷம் இல்லாத இருக்கிறதா நாம பாத்துக்கணும் லட்சணத்துல. நித்தியம்னு சொல்லி சொல்லியிருக்கு, கந்தவதி பிருத்வி நித்யா அநித்யாச்ச அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. நித்தியம்னா என்ன, அனித்யம்னா என்ன அப்படின்றத பாக்கிறாரு. நித்தியம்னு சொல்லி சொன்னா துவம்ச பின்னத்தே சதி, துவம்ச அப்பிரதியோகித்வம் நித்தியத்துவம். துவம்ச பின்னத்தே சதி, துவம்ச அப்பிரதியோகித்வம் ஆரம்பிச்சிட்டாங்க, தலைய நல்லா போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ துவம்ச பின்னத்துவே சதி, துவம்ச அப்பிரதியோகித்வம் நித்தியத்துவம். நித்தியத்துவம்னா லட்சணம் என்னன்னா, திரைக்காலிக அபாத்தியத்துவம் நித்தியத்துவம். திரிகாலத்துல மூன்று காலத்திலும் நிராகரிக்கப்பட முடியாத விஷயத்துக்கு நித்தியம்னு சொல்லிடுவாங்க வேதாந்தத்துல. இங்க என்ன சொல்றான் பாருங்க, துவம்ச பின்னத்துவே சதி, துவம்சம் அழிவிலிருந்து வேறுபட்டதா இருக்கணும். இருந்த நேரத்துல துவம்ச அப்பிரதியோகித்வம், துவம்சத்துக்கு பிரதியோகியா பாத்திரமா ஆகாம இருக்கணும், அழிவுக்கு பாத்திரம் இல்லாம இருக்கணும். அழிவுக்கு பாத்திரம் இல்லாம எது இருக்கோ அது நித்தியம் மாத்திரம் இல்ல, அழிவும் நித்தியம், அழிவும் இல்லாம இருக்கணும். அது ரெண்டு விஷயம் கவனிச்சுக்கோங்க, துவம்ச பின்னத்வே சக்தி அழிவிலிருந்து வேறுபட்டதா இருக்கணும் ஒண்ணு, அதே நேரத்துல அழிவு பாத்திரமா இருக்கக்கூடாது, அழிவுக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது. பிரத்தியோகினா எஸ்சி அபாவ, எதனுடைய இன்மையோ. அப்போ அழிவுக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல அழிவும் இல்லை. ஏன் ரெண்டுத்தையும் சொல்லணும்? அழிவு இல்லை, அழிவுக்கு பாத்திரமும் இல்லை அப்படின்னு ரெண்டுத்தையும் ஏன் ஒரு லட்சணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பதக்கிருத்தியம் பண்ணா இருப்பாங்க. துவம்சி அதிவியாப்தி வாரணாய துவம்ச பின்னத்தே விசேஷணம். இப்போ தானே இருக்கு, துவம்ச பின்னத்வே சதி அப்படிங்கறத விட்டுடுங்க நீங்க. துவம்ச அப்பிரத்தியோகித்வம் அப்படின்ட்டு அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கறத மாத்திரம் லட்சணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கவனிங்க, இங்கேந்தான் விசாரம் புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். துவம்ச பின்னத்வே சத்தின்னு ஒரு பாகம், இன்னொரு பாகம் வந்து துவம்ச அப்பிரதியோகித்வம். துவம்ச பின்னத்வே சத்தினா அழிவிலிருந்து வேறுபட்டதா இருந்து, துவம்ச அப்பிரதியோகித்வம்னா அழிவுக்கு பாத்திரமாகாதது. இப்போ அழிவிலிருந்து வேறுபட்டதா இல்ல இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்து அப்படின்னு சொல்லி அந்த லட்சணத்தை நான் ஏத்துக்கல, அதை விட்டுட்டேன். வெறும் நித்தியம்னா என்ன? அழிவுக்கு பாத்திரமாகாதது. சிம்பிள், நம்ம புரியுமா? அழிவுக்கு பாத்திரம் இல்லாதது அதுதான் நித்தியம் அப்படின்னு சொல்லி ஏத்துண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அழிவு அழிவுக்கு பாத்திரமாகாது. அழிவு நாசமானது திருப்பி நாசப்படுத்த முடியாது, நாசத்தை நாசம் பண்ண முடியாது, அழிவை அழிவு பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதனால துவம்ச பின்னப்பே சதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது பாருங்க, எப்படி யோசிக்கிறான் பாருங்க அவன். துவம்ச பின்னத்வே சத்தி எதுக்கு சொல்லணும்? துவம்சத்தை திருப்பி துவம்சம் பண்ண முடியாது. பானை அப்படின்னு இருக்கு, இந்த பானை என்ன பண்ணீங்க? அடிச்சு உடச்சிட்டீங்க. இப்போ பானை இல்ல, இப்ப கபாலம் துண்டுகள் தான் இருக்கு. அதனால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அழிவு நித்தியம், அதனால அழிவை நீங்க வந்து சேர்த்துட கூடாது. அதனாலதான் என்ன சொல்றான்? துவம்ச பின்னத்வே சதி அப்படிங்கிறான். ஏன்னா அழிவு நித்தியம் ஆயிட்டு, அந்த அழிவு எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அனந்த காலம் வரைக்கும் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அழிவை. அதனால துவம்ச பின்னத்தே சதி. சரி, அடுத்தது சொல்றான் பாருங்க. கடாரோ அதிவியாப்தி வாரணாய விசேஷ தலம் துவம்ச அப்பிரதியோகித்வம் சொல்லியிருக்கு. துவம்ச பின்னத்தே சத்தின்னு மாத்திரம் சொன்னா போதுமே. துவம்ச பின்னத்வம், துவம்ச பின்னத்வே சதி கூட இல்ல, துவம்ச பின்னத்வம். ஏன்னா சத்தி சப்தமி எப்போ இன்னொன்னு சேர்க்கும் போதுதான் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் சப்தமியானது சதி சப்தமியானது யூஸ் பண்ண போடுறோம். இப்போ துவம்ச பின்னத்வம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அழிவுக்கு அழிவிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். லட்சணம் நித்தியத்துக்கு என்ன லட்சணம்? அழிவிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்ப என்ன ஆகும்? கடாதோ அதிவியாப்தி வாரணாய அப்படின்றான். பானை முதலிருந்து பானை முதலில் அது போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம். ஏன் எப்படி போகும் அப்படின்னா, பானை என்னது? அழிவிலிருந்து வேறுபட்டது. பானை அழிவா? அழிவில்லை. பானைங்கிறது ஒரு பதார்த்தம், ஒரு சொல், ஒரு பொருள். அது பானை அழிவில்லை, ஆனா அழிவுக்கு பாத்திரமாக கூடியது பானை. பானை அழிவில்ல, அழிவுக்கு பாத்திரம். ஆனா நீங்க வெறும் துவம்ச பின்னத்வே துவம்ச பின்னத்வம்னு சொல்லி சொன்னீங்கன்னா லட்சணம் என்ன ஆகும்? பானையில போயிடும். பானை அழிவுக்கு பாத்திரமாக கூடியது, அது நித்தியமாயிடும். அப்படி நித்தியமான லட்சணம் அனித்திய விஷயத்துல போயிடுறது. கவனிங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க விஷயத்த. துவம்ச பின்னத்வே சதி முதலு, ரெண்டாவது துவம்ச அப்பிரத்தியோகித்வம் அழிவிலிருந்து வேறுபட்டது முதலு, ரெண்டாவது அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படின்ட்டு ரெண்டாவது மாத்திரம் நான் லட்சணமா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கறத விட்டுட்டு அழிவுக்கு பாத்திரமானது மாத்திரம் லட்சணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. துவம்சமானது அழிவுக்கு பாத்திரமாறது ஆகாது, அழிவை திருப்பி அழிக்க முடியாது. அதனால அழிவுல லட்சணம் போயிடும். நீ அழிவு நித்தியம், அழிவு அங்க போயிடக்கூடாது. அதனால என்ன சொல்றோம்? துவம்ச பின்னத்வேங்கிறோம். சரி, துவம்ச பின்னத்வம் மாத்திரம் லட்சணம் கொடுத்தா, அழிவுல அழிவிலிருந்து வேறுபட்டதுன்னு மாத்திரம் கொடுத்தா பானை முதலியும் நித்தியமாயிடும். பானை நித்தியமா? அழிவுக்கு பாத்திரமாக கூடியது. அதனால அழிவுக்கு பாத்திரமாக கூடியதும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரெண்டுத்துக்கும் அவசியம் என்னன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கேர்ஃபுல்லா தியானம் பண்ணி இங்க பாக்கணும். அடுத்தது துவம்ச பிரத்தியோகித்வம் பிராகபாவ பிரத்தியோகித்வம் வா அனித்யத்வம். அனித்யம்னா என்ன? அனித்தியத்தன்மைன்னு சொல்லி சொல்லுவேன். அனித்தியத்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டா, துவம்ச பிரத்தியோகித்வம் பிராகபாவ பிரத்தியோகித்வம் வா. துவம்சத்துக்கு பிரத்தியோகியா இருக்கணும், பாத்திரமா இருக்கணும், இல்ல பிராகபாவத்துக்கு பிரத்தியோகியா பாத்திரமா இருக்கணும். துவம்சம்னா அழிவுக்கு பாத்திரமா இருக்கணும், இல்லாட்டி முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கணும். அதுதான் அனித்யம். ஒரு விஷயத்த அனித்யம்னு சொல்லணும்னா எப்ப சொல்லணும் அப்படின்னா, அது முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்திருக்கணும், முன்னாடி இல்லாம இருந்திருக்கணும். அப்படிப்பட்டதுதான் முன்னின்மைக்கு பாத்திரம். பானை அனித்யம் அதனால, ஏன்னா எதிர்க்கிறதுக்கும் தத்தது அனித்யம். அதனால முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்தா அது அனித்யம். முன்னின்மைக்கு பாத்திரம் மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றான் என்னது? துவம்ச பிரத்தியோகித்வம் அழிவுக்கு பாத்திரமாவும் இருக்கணும், பின்னின்மைக்கு பாத்திரமாவும் இருக்கணும். முன்னின்மைக்கு பாத்திரமாகவோ இல்ல பின்னின்மைக்கு பாத்திரமாகவோ இருந்ததுன்னா அது அனித்யம். முன்னின்மைக்கு பாத்திரமாவும் இருக்கணும், இல்லாட்டி பின்னின்மைக்கு பாத்திரமா இருந்தாலும் அனித்யம். வேதாந்தியோட அவித்யா எவ்வளவு எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா அனாதி காலமா இருக்குமா, ஆனா அழிவுடையது, அது அனித்யம். எனக்கு ஞானம் இல்ல, சமஸ்கிருத ஞானம் இல்ல, சமஸ்கிருத ஞானம் உனக்கு எப்போல இருந்து இல்ல, அனாதி காலத்துல இருந்து. ஓ சிருஷ்டி உண்டாச்சு அப்போல இருந்து எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்ல. இப்போ சமஸ்கிருத ஞானத்தை நான் அடைஞ்சிட்டேன், அப்ப என்னாது, அந்த இவ்வளவு நாள இல்லாத சமஸ்கிருத ஞானம் அழிவடைஞ்சிருச்சு. அப்போ அனாதிகாலமா ஒரு விஷயம் இல்லாம இருந்துக்கலாம், ஆனா அழிவடைய முடியும், அது நித்தியமாகல, அனித்தியம் ஆயிடுச்சு. ஏன், முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்தது ஆனா இப்போ அழிவடைஞ்சிருச்சு. பாணி இல்ல ஒரு பொருள் பல காலமா இருந்திருக்கு, இப்ப அதை போட்டு அழிச்சுட்டேன் நான், அது பின்னின்மைக்கு பாத்திரமா இருக்கு. அப்படி முன்னின்மைக்கு பாத்திரமாகவோ இல்ல பின்னின்மைக்கு பாத்திரமாகவோ இருக்கக்கூடாது ஒரு விஷயம். அப்படி பின்னின்மைக்கு பாத்திரமாவோ பின்னின்மைக்கு பாத்திரமா இருந்தா அது அனித்யம். எது போகாயதாம் ததைவ சரீரம், சரீரம்னு சொல்லியிருக்கே, சரீரம்னு சொல்லி சொன்னா புனஸ் திரிவிதா சரீரேந்திர விஷய பேதாத் அப்படின்னு சொல்லியிருக்கே. அப்ப சரீரம்னா என்ன அப்படின்னு கேட்டா போகாயத்தனம், போகத்திற்கு அனுபவத்திற்கு ஆயத்தனம் பாத்திரம். எது அனுபவத்திற்கு பாத்திரமா இருக்கோ, அனுபவத்தை அடையத்துக்கு இடமா இருக்கோ, அதுக்கு பேரு சரீரம். இல்லாட்டி என்ன சொல்றாரு, சேஷ்டாசிரயோவா, செயலுக்கு சார்புடையதா, செயல் எதை சார்புடையதா இருக்கோ, உடம்பு இல்லைன்னா ஒரு செயலும் நடக்காது. அப்போ அந்த செயலை சார்ந்ததா இருக்கிறது, செயல் எதை சார்ந்ததா இருக்கோ அதுக்கு சரீரம்னு பேரு. சரீரம் ஒண்ணு அனுபவத்துக்கு அனுபவத்திற்கு இடமா இருக்கிறது, இல்லாட்டி செயலுக்கு சார்பா இருக்கிறது, இதுக்குதான் சரீரம்னு பேரு. இந்திரியம், இந்திரியம்னு சொல்லி சொல்றாங்க, இந்திரியம்னா என்ன, சக்ஷுராதவதி வியாப்தி வாரணை கந்த கிராகம் இது, காலாதவதி வியாப்தி வாரணை இந்திரியம் தி. இந்திரியம் அப்படின்னு சொல்லி சொன்னது, இந்திரியம் என்னது, கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி, இந்திரியத்துக்கு லட்சணம். இங்க இந்திரியம்னா என்னன்னு சொல்றோம், பார்த்திவ இந்திரியம், கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி. இதுல கந்த கிராகம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கிராணம் நாசாகரவர்த்தி, மூக்கு மூக்கு நுனியில இருக்கிறது, அந்த நுகர்ற சக்தி மூக்கு நுனியில இருக்கிறதுன்னு சொல்லிட்டாலே போதுமே, மூக்கிந்திரின்னு வந்துருமே அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆகாது. ஏன், கந்த கிராகம் சக்ஷுராதோ அதிவியாப்தி வாரணாய, கண்ணு முதலியதெல்லாம் இல்லாம போயிடும். அந்த அந்த லட்சணம் சொல்லல அப்படின்னு சொல்ல, கந்த கிராகம் அப்படின்னு சொல்லி சொல்லலன்னா கண்ணு முதலியெல்லாம் லட்சணம் போயிடும், அதனால சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதவத்தி இந்த லட்சணமே, கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு சொல்ல வேண்டிய அவசியமே என்ன இந்திரியத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்ணு முதலியதெல்லாம் இந்திரியம் தான், அந்த இந்திரியத்துக்கு போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு சொல்லியிருக்கு. சரி, அது மாத்திரம் இல்ல, இந்திரியம் அப்ப எதுக்கு சொல்லியிருக்கு, இந்திரியம்னு சொல்ல வேண்டாம், கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு மாத்திரம் சொன்னாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, காலாதவதி வியாப்தி வாரணே, காலம் கூட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு, அதனால காலிக சம்பந்தத்தோட இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கந்த இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. காலம் இந்திரியம் இல்ல, அதனால அங்க ஏன்னா நுகர்றது அந்த நேரத்துல நுகர்றது சக்திக்கு காலமும் சம்பந்தப்பட்டது இருக்கு, காலமும் சமவாய சம்பந்தமா பிரிக்க முடியாத சம்பந்தத்துல காலிக சம்பந்தத்தோட இருக்குங்க, பிரிக்க முடியாத சம்பந்தம் இங்க காலிக சம்பந்தம் தான், எப்ப எல்லாத்தோடையும் இருக்கு, எதெல்லாம் நண்டானதோ அந்த சம்பந்த காலிக சம்பந்தத்தோட தான் இருக்கு எல்லா விஷயமும், அதனால அதோட போயிடும், அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. விஷய தி, ஏன்னா கந்த விஷயத்த நீங்க எந்த விஷயம் வாசனையோ அந்த வாசனையை நீங்க நுகர்றதுக்கு அந்த நிலையானது நுகரும் நிலையில காலமானது சம்பந்தப்பட்டதா இருக்கு, அந்த ஞானத்தை அடையறதுக்கு அந்த பிரத்யக்ஷ ஞானத்தை அடையறதுக்கு காரணமானது காலமும் சம்பந்தப்பட்டது இருக்கு. ஒரு காலத்துல தான் நீங்க ஏதாவது அனுபவிக்கிறீங்க நுகர்றீங்க, இப்ப காலமும் அதோட சம்பந்தப்பட்டது இருக்கு, அதுல இருந்து அதுல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசம் இந்திரியம்னு தனியா சொல்ல வேண்டியிருக்கு. சரி, விஷய தீ பிருத்திவி விஷயம், பார்த்தி விஷயம்னு சொல்லி சொன்ன விஷயம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, ஷரீர இந்திரிய பின்னத்வே சதி உபபோக சாதனம் விஷய. விஷயம்னு சொல்லி சொன்னா என்ன, விஷயம்னா ஷரீரத்திலிருந்தும் இந்திரியத்திலிருந்தும் வேறுபட்டதா இருந்து, அது சரீரமாவும் இருக்கக்கூடாது இந்திரியமாவும் இருக்கக்கூடாது, புலனாவும் இருக்கக்கூடாது உடலாவும் இருக்கக்கூடாது, உடல் புலலிருந்து வேறுபட்டதா இருந்து உபபோக சாதனம், உபபோகத்துக்கு சாதனமா இருக்கணும். ஏன்னா சரீரம் என்ன, போக ஆயத்தனம் உபபோக சாதனம், அதுவும் அதுவும் உபபோகத்துக்கு சாதனம், சரீரம் உபபோக சாதனமே, ஏன்னா வேற ஒரு சரீரத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு துடிக்கிறேன், அப்போ அந்த மாதிரி உபபோக சாதனம் சரீரமும் ஆயிடுறது. இந்திரியம், சில இந்திரியங்களை நான் அனுபவிக்கிறேன், அந்த இந்திரியங்கள் சுகத்தை அனுபவிக்கிறேன், அப்போ அதுவும் உபபோக சாதனமா இருக்கு, அதனால சரீரமும் உடலும் இருக்கக்கூடாது, இந்திரியமாவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருக்கிறது விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்க வந்து சொல்றேன். என்னது விஷயம்? சரீராதோ அதிவியாப்தி வாரணாய் சத்தியந்தம், பரமானதோ அதிவியாப்தி வாரணாய் விசேஷம் தலம். இங்கே லட்சணம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு லட்சணம் கொடுத்தோம். சதிக்கு முன்னாடி இருக்கிறது விசேஷணம், சதிக்கு அப்புறம் இருக்கிறது விசேஷியம். சதிக்கு முன்னாடி இருக்கிறது சிறப்பு, சதிக்கு அப்புறம் இருக்கிறது சிறப்பிக்கப்பட்டது. இப்ப இங்க நான் சக்தி அந்த சிறப்பு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டா, ஷரீராதோ அதிவியாப்தி வாரணம் நிராசாய, ஷரீரம் முதலியதெல்லாமும் கூட உபபோகத்துக்கு சாதனமா இருக்கு அப்படிங்கறதுனால அது நான் நீக்கிறதுக்கோசரம் விசேஷணத்தை கொடுத்தேன், சிறப்பை கொடுத்தேன். சிறப்பிக்கப்பட்டது எதுக்கு அவசியம்? சரீரேந்திரிய பின்னத்தே சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா முடிஞ்சு போயிட்டேன், பின்னத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போயிட்டேன். சரீரத்திலிருந்து இந்திரியத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்லை. ஏன்? பரமாணுவும் சரீரேந்திரியத்திலிருந்து வேறுபட்டது, ஆனா அனுபவிக்க முடியாததான். பரமாணு இந்திரிய விஷயம் இல்லை. யோகி பிரத்யட்சம் ஈஸ்வர பிரத்யட்சமா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய இந்திரிய பிரத்யட்சம் இல்லை. திரணுக் திரணுக் அப்படின்னு எப்ப காரியமாறுதோ காரியம் தான் நமக்கு இந்திரிய பிரத்யட்சம். அதனால பரமாணுவும் விஷயம் ஆயிடும். அந்த பரமாணு விஷயம் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் என்ன சொல்றோம்? பின்னத்வே சதி இந்திரிய உபபோக சாதனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கு, பார்த்தமா இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் விசேஷம் சிறப்பிக்கப்பட்டது. காலாதிவாரனை ஜென்மத்தை சதி தீபிதேயம், அது மாத்திரம் இல்ல, இது கூட பூர்ண லட்சணம் இல்லப்பா. இங்க கூட காலம் திருப்பி வந்துடும். ஏன்னா எல்லா அனுபவத்துக்கும் எல்லா ஜென்ய சம்பந்தத்தோடு எதெல்லாம் உண்டாச்சோ அதுல ஜென்யத்தோட எல்லா ஜென்யத்தோடையும் உண்டானது எல்லாத்தோடையும் காலம் காலிக சம்பந்தத்தோடு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஜன்யத்தே சதி அப்படின்னு சொல்லு, ஜன்யத்தே சதி அப்படின்னு காலிக சம்பந்தத்தை நிராகரத்துக்கோசரம் இந்த ஒரு விசேஷணத்தை தரணும். ஜன்ய அப்ப லட்சணம் என்ன ஆகும்? ஜன்யத்தே சதி ஷரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம் அப்படின்னு இருக்கணும். ஏன்? காலிக சம்பந்தம் ஜன்யம் இல்லை, அது எல்லாத்தோடையும் இருக்கிறது நித்தியம். அதனால தோன்றது இல்லை, அனித்தியம் இல்லது. ஜன்யத்தம்னா அனித்தியத்துவம், காலிக சம்பந்தம் நித்தியம். அதனால அது ஜன்யத்துவ சக்தியில விலகிடும். புரிஞ்சுக்கணும் லட்சணம் என்ன? ஜன்யத்தே சதி ஷரீரந்திர பின்னத்தே சதி உபபோக சாதனம். அதுதான் விஷயம். விஷயம்னு சொல்லி இவ்வளவு சிம்பிளா எடுத்து வந்துட்டோம் நம்ம. அது ஒரு விஷயம்ப்பா, அனுபவத்துக்கு பாத்திரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அனுபவத்துக்கு விஷயம் சொன்னா அந்த அனுபவத்துக்கு விஷயம் எப்ப ஆகும்? ஷரீரந்திர பின்னமா இருக்கணும், சரீரமும் இந்திரியமும் இல்லாம இருக்கணும், ஜன்யமா இருக்கணும், உண்டாக்கப்பட்டதா இருக்கணும், அதே சமயத்துல அது உபபோகத்துக்கு அனுபவத்துக்கு பாத்திரமா இருக்கணும். அப்போதான் அது விஷயம்னு சொல்லக்கூடிய தகுதி அடையிறது. அடுத்தது சீதஸ்பர்ஷீதஸ்பர்ஷவத்தியாபக தாத்விதா நித்யா அனித்யாச்ச, நித்யாக பரமாணு ரூபாக, அனித்யாக காரிய ரூபாக, புனஸ்திரிவிதா சரீரேந்திர விஷய பேதாத் சரீரம் வருண லோகே இந்திரியம் ரசகிராகம் ரசனம் ரிஜுகாகரவர்த்தி விஷய சரித் சமுத்ராதிகி. முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயும் விசாரத்தை பண்ணணும். சீதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, தேஜாதவ் அதிவியாப்தி வாரணாய் சீதீதி. அந்த சீத்தம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸ்பர்ஷவத்திய ஆபக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. தொடு உணர்ச்சியுடையது நீர் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. சீதஸ்பர்ஷவத்திய ஆபகம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? குளிர்மையான தொடு உணர்ச்சியுடையது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குளிர்மையானதுன்னு சொல்லாம இருந்தா நெருப்பும் தொடு உணர்ச்சி உடையது. நெருப்பும் தொட்டா சுடுறது, தொட்டா அனுபவத்துக்கு வர்றது, அதுல லட்சணம் போயிடும். அதுல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம்? குளிர்மையான தொடு தொடர்றதுக்கு குளிர்மையா இருக்கிறது, அதுதான் நீர். சரி, ஆகாஷாத வாரணாய ஸ்பர்ஷேதி. சரி, சீத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சீத ஆபக அப்படின்னு சொல்லிட்டா குளிர்மையானது நீர் அப்படின்னு சொல்லிட்டா போதுமே. அப்படின்னா குளிர்மையானது காற்றும் கூட, அந்த ஆகாசமும் கூட. அந்த ஆகாசத்துல ஸ்பர்ஷம் இல்ல, ஆனா குளிர்மை தன்மை இருக்கு, அதுல போயிடும் லட்சணம். அதனால ஸ்பர்ஷவதி அப்படின்னு சொல்லி சொல்றது. காலதவதி பிரதிவாரணாய சமாய சம்பந்தேனேதி பதம் தேயம். காலிக்க காலம் வந்து எல்லாத்தோடையும் சம்பந்தம் இருக்கு, அதனால என்ன சொன்னோம்? சமவாய சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ இங்க லட்சணம் மூலத்துல என்ன கொடுக்கணும்? சமவாய சம்பந்தேன சீதஸ்பர்ஷவத்திய ஆபக அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் லட்சணம். இல்லைன்னா என்ன ஆகும்? காலமும் அங்க சம்பந்தப்பட்டிருக்கு. காலம் என்ன சம்பந்தத்துல இருக்கு? காலிக்க சம்பந்தத்துல இருக்கு. அதனால சமவாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி சொன்னா காலமானது நிராகரிக்கப்பட்டதாயிடுறது. எல்லாத்தையும் இந்த சம்பந்தம் இந்த சம்பந்தமானது இந்த பதமானது கொடுக்க வேண்டியிருக்கும். இந்திரியம் இது இந்திரியம்னு சொல்லுறது துவகாலவாதிகாரத்தி வாரணாய ரசகிராகம் இது இந்திரியம்னு அங்க சொன்னது முன்னாடி சொன்ன மாதிரி தொக்கு முதல் இதெல்லாம் அதிப்பிரசக்தி வாரணாய அதுல இருந்து அதிவியாப்தி அதிப்பிரசக்தின்னு சொல்லி சொன்னா அதிவியாப்தி அதுல அதிவியாப்தி ஆகாம இருக்கணும். இந்திரியம்னு சொல்லி சொன்னா எல்லாமே இந்திரியம் தான். அந்த பஞ்ச இந்திரியத்திலையும் நிராகரிக்கிறதுக்கோசரம் இங்க ரசகிராகம் சொல்லி சொல்லியிருக்கு. ரச இந்திரியசிய ரச சன்னிகர்ஷாதா சன்னிகர்ஷாதோ அதிவியாப்தி நிராசாய இந்திரியம் டி ரசனேந்திரிய ரச சன்னிகர்ஷா நாக்கு இருக்கு. நாக்கோட அந்த சுவையானது சம்பந்தப்படுறது, நாக்கும் சுவையும் சம்பந்தப்படுறது. அந்த இடத்துல இந்திரிய தன்மை ரசகிராகம் இருக்கு. நாக்கும் சுவையும் சம்பந்தப்படும் போது ரசன கிராகம் இருக்கு, அந்த சுவை அறியற தன்மை இருக்கு. இருந்தாலும் அது இந்திரியம் இல்ல. அதனால அத இந்திரியத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் அத இந்திரியம்னு சொல்ல வேண்டியது தனியா. சரித் சமுத்திராதி சரித் சமுத்திராதி சொல்லுவாங்க ஆதினா தடாக ஹிம கரகாலீனாம் சங்கிரக ஆதினு சொல்லி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தடாகம் ஓடை அப்புறம் ஹிமம் பனி அதே மாதிரி கரக்க கரக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பனி கட்டியான நிலை ஒண்ணு இன்னொன்னு சாஃப்டான நிலை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சாஃப்டான பனியும் தண்ணி தான், கெட்டியான பனியும் தண்ணி தான். ஐஸ்கிரீம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அதே மாதிரி அதை ஃப்ராஸ்ட்ல போட்டு பண்ணிட்டீங்கன்னா கட்டியாயிடும், அதுவும் தண்ணி தான். சாஃப்டா இருக்கிற இந்த நிலையும் தண்ணி தான். சோ ரெண்டு இருக்கு, அதனால ஹீமா கரெக்டான சொல்லி சொல்லியிருக்கு. அடுத்தது உஷ்ணஸ்பர்ஷவ தேஜ தச்சத்வேதம் நித்யம் அனித்யம் ச நித்யம் பிரமாண ரூபம் அனித்யம் காரிய ரூபம் பிரஸ்திதம் சரீரேந்திர விஷய வேதாது சரீரம் ஆதித்ய லோகே பிரசித்தம் இந்திரியம் ரூபகிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி விஷயச்சதுர்விதா பௌமதிவ்ய ஔதர்ய ஆக்ரஜ வேதாத் பௌமம் வன்யாதிக்கம் அபிந்தனம் திவ்யம் வித்யுதாதி புக்தஸ்ய பரிணாம ஹேதுர் ஔதர்யம் ஆக்ரஜம் சுவர்ணாதி உஷ்ணஸ்பர்ஷவ தேஜகன் சொல்லியிருக்கு. திவ்யம் ஜலாதவதி வியாப்தி வாரணை உஷ்ணீதி, உஷ்ணம் சொல்லாம இருந்தா நீரும் தொடு உணர்ச்சி உடையது அதனால அதுல போயிடும், அதனால அதை நீக்கிறதுக்கு உஷ்ணம் சொல்ல வேண்டியது முன்னாடி சொன்ன மாதிரியே. காலதவதி பிரசித்தி வாரணாய சமாயதம் வந்தனே திபி தேபதம் தெய்யம் காலத்துல சம்பந்தம் இருக்கு, காலிக்கு சம்பந்தம் இருக்கு, அதுல நிராகரிக்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்ணணும் சமாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி சொல்லணும். சமாய சம்பந்தேன உஷ்ணஸ்பர்ஷவது தேஜக அப்படின்னு ஆகும் லட்சணம். அப்போ இந்திரியம் இது கிராணாதவதி பிரசக்தி வாரணாய ரூபகிராகம் இது காலதவதி வியாப்தி நிராசனாய இந்திரியம் இது முன்னாடி சொன்ன மாதிரி கிராணம் முதலியதெல்லாம் மத்த இந்திரியங்கள் எல்லாம் போகாம இருக்கிறதுக்கோசரம் ஸ்பெசிபிக்கா ரூபகிராகம்னு சொல்லியிருக்கு. இந்திரியம் மாத்திரம் சொல்லாம இந்திரியம் எதுக்கு சொல்லியிருக்கு, காலத்திலயும் அந்த சம்பந்தம் இருக்கு அதனால அதுல போகாம இருக்கிறதுக்கோசம் இந்திரியம்னு சொல்லியிருக்கு. பேதாதி பேதாதித்தி பதம் பிரத்யேகம் அபிசம்பந்தது பேதாத் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒன்னொன்னத்தோட சம்பந்தப்பட்டது. எது புனஸ்திரிவிதம் ஷரீந்திர விஷய பேதாத் ஷரீர பேதாத் இந்திரிய பேதாத் விஷய பேதாத்னு ஒன்னொன்னு சம்பந்தப்படுத்தி புடிச்சுக்கணும். அதை பௌமேதி பௌமம்னு சொல்லி சொன்னது என்னது ஆதிபதேன கத்யோதகத தேஜ பிரபுத்த பரிகிரக பௌம திவ்யாதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க பௌமம் வன்னியாதிக்கம்னு சொல்லியிருக்கு, பூமியில வர்றது வன்னி முதலியது அப்படின்னு சொல்லி நெருப்பு முதலியதுன்னு சொல்லியிருக்கு. அங்க ஆதின்னு சொல்லியிருக்கு முதலியே அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதலிய என்ன என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மின்னல்ல வர்ற அந்த நெருப்பு முதலியதெல்லாம் எடுத்துக்கணும். அதையும் கூட ஆதி இல்ல அந்த சம்பந்தப்படுத்திக்கணும். பீத்தசிய ஜலசிய பரிணாமோ ஜீரணதா தசிய ஹேதோர் ஔதர்யம் இது நீங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி வந்து செமிக்கணும். சாப்பிடுற சாப்பிடுறது தண்ணி பீத்தசிய ஜலசிய சாப்பிட்டது குடிச்சது எல்லாமே வந்து என்ன ஆகும் நமக்கு அன்னாதேகே புக்தசிய அன்னாதேகே பீத்தசிய ஜலசிய சாப்பிட்ட சாப்பாடும் குடிச்ச நீரும் நமக்கு செமிக்கணும். செமிச்சு அதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்கணும். அதுதான் கீழே மலமும் மூத்திரமாவும் போயிடுறது. அப்போ நேரடியே நம்ம குடிச்ச தண்ணி மூத்திரமாவோ இல்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மலமாவோ வர்றதில்ல, அது அதுல இருந்து என்னென்ன எனர்ஜி தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு மத்தது தான் கழிவு தான் வெளியில வர்றது. அதனால அத அந்த கழிவு ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அது என்னதுன்னு கேட்டா அதுதான் வயிற்றுல உள்ள நெருப்பு. வயிற்றுல உள்ள நெருப்பு தான் அத தக்குவம் பண்றது. தசியேதோர் ஔதர்யம் இது சுவர்ணேதி ஆதினா ரஜதாதி பத பரிகிரக சுவர்ண அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகஜம் சுவர்ணாதின்னு சொல்லி சொல்லியிருக்கே. சுவர்ண ஆதின்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா தங்கம் வெள்ளி இரும்பு முதலியது எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க. அடுத்தது ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு சத்வித நித்திய அனித்யஸ்ச நித்திய பரமாணு ரூப அனித்ய காரிய ரூப பிரஸ்திவித ஜலீனேந்திர விஷய வேதா சரீரம் வாயு லோகே இந்திரியம் ஸ்பர்ஷகாக்கவத்வகு சர்வ சரீரப்ய சர்வ சரீரவர்த்தி விஷய விரக்ஷாதி கம்பன ஹேது சரீராந்த சஞ்சாரி வாயு பிராண சச்சைகோ உபாதி வேதாத் பிராண அபானாதி சஞ்ஞாம் லபதே. இங்க பிராணன் வந்து சரணன பானன் முதலிய பேராடையர்கள் சொல்லி சொல்லியிருக்கு. குருபேட்டி கட்டாதிவாரண விசேஷனம், கட்டம் முதலியதுல இருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் விசேஷம் கொடுத்துருக்கு. ரூபம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன லட்சணம் கொடுத்துருக்கு, ரூபரஹித ஸ்பர்ஷமான்னு சொல்லியிருக்கு. ரூபரஹிதான்னு சொல்லாம ஸ்பர்ஷமான்னு சொன்னா தொட்டா பானை கூட தான் தெரியுது, ஆனா உருவம் இருக்கு பானைக்கு. அதனால உருவம் இருக்கிற பானை முதலிய மற்றதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம், நெருப்பு முதலியும் கூட உருவம் இருக்கு, அதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்றீங்க நீங்க, ரூபரஹிதா உருவம் அற்ற அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, அதுதான் விசேஷம். ஆகாஷாதிவாரணை விசேஷம், வெறும் உருவம் அற்றன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆகாயமும் உருவம் அற்றது, அதனால ஸ்பர்ஷவான் ஆகாயத்துல ஸ்பர்ஷம் இல்ல, அதனால விசேஷத்தை கொடுத்திருக்கீங்க, சிறப்பிக்கப்பட்டதை கொடுத்திருக்கீங்க. சக்ஷுராதி வாரணாய ஸ்பர்ஷ கிராகம் இது, கண்ணு முதலியதெல்லாம் அதுல இருந்து இந்திரியத்துல நீக்கிறதுக்கோசரம் வெறும் இந்திரியன்னு சொல்லாம அந்த ஸ்பர்ஷ கிராகம்னு சொல்லியிருக்கீங்க. காலாதோபாப்தி வாப்தி வரணா இந்திரிய வித்தி, காலம் முதலியத்தர் காலிக்க சம்பந்தத்தோட இருக்கு, அதுல சம்பந்தப்படாம இருக்கணும்ன்றதுக்கோசம் இந்திரியம்னு சொல்லியிருக்கீங்க, அதனால இந்திரியமா இருக்கு அங்க, காலிக்க காலம் இந்திரியம் இல்ல. விரக்ஷேதி விரக்ஷம் சொல்லி சொன்னாமே அது என்னது, கம்பனாதி ஹேது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதிபதினா ஜலாதி பரிகிராக, ஆதிங்கிறதுனால அங்க நீர் முதலிய விஷயம், விரக்ஷம் மாத்திரம் இல்ல நீர் முதலியது கூட அசையறது, அந்த அசையறதுக்கு காரணமும் இந்த வாயு தான். ஷரீராந்திரேதி மகாவாயுவாத அதிபாப்தி வரணாய விசேஷ பதம் விசேஷம், ஷரீர அந்த சஞ்சாரி வர்த்தின்னு சொல்லி சொன்ன எதுக்கு, ஷரீர அந்த சஞ்சாரி வர்த்தின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, மகாவாயு வெளியில இருக்க வியாபிச்சிருக்கிற வாயு வந்து சரீரத்துக்குள்ள இல்ல, அதனால சரீர அந்த சஞ்சார வர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த விசேஷத்தை சொல்லியிருக்கீங்க. மனாதிவாரணாய விசேஷம் அங்க விசேஷம் கொடுத்திருக்கீங்க, என்னது சரீர அந்த சஞ்சாரி வாயு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாயுன்னு சொல்லாம விட்டீங்கன்னா சரீர அந்த சஞ்சார வர்த்தி, சரீரத்துக்குள்ள சஞ்சாரம் பண்றது என்னது, மனசும் கூடதான், மனசு அணு இவங்களுடைய சாஸ்திர பிரகாரம் மனசு அணு மாத்திர பரிமாணம், அணு சைஸுக்கு இருக்கிறது சின்ன சைஸ், இங்க கீழே மேல எல்லாத்தையும் சுத்துறது, அதனால அதுலும் நிராகரிக்கிறதுக்கும் வாயு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. திருப்பியும் தனஞ்சய வாரணாய சஞ்சாரியத்தி, தனஞ்சய பிராணன் சரீரந்திர சஞ்சார வர்த்தி வாயு அப்படின்னு சொல்லியிருக்கேன், சொல்லாம சரீராந்திர வர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே, சரீரத்துக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னா போதுமே அப்படின்னா, தனஞ்சயம்ங்கிற பிராணன் சரீரம் இறந்த பின்னாடி பிராணன் நான் சரீரத்தை விட்டு போன பின்னாடி பிராணன் அந்த சரீரமானது உடனானது நீங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது, ஆனா அது சரீரத்தை சஞ்சாரம் பண்றது இல்ல, அப்படி நீங்கிறது அவ்வளவுதான், அதனால அந்த இடத்துல சரீரத்தை அது போகாம இருக்கிறதுக்கோசம் நீங்க இங்க தனஞ்சயம் அப்படிங்கிற அந்த சஞ்சார வர்த்தி அப்படின்னு சொல்லி பிரயோகம் பண்ணணும். உபாதி வேதா உபாதி வேதத்தினால பல வகையா பேர் அடையிறது என்னன்னு பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வாழாப்பத்து, வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பாடுவினாய் பரந்தயன் பரணி பற்றினான் மத்திய நேர்ந்தார் தீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரையுடன் சிவனின் யாருடன் நோக்கியன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அது புரியாய். என்னை வா என்று அருள் செய்ய வேண்டும். இந்த வாழா பத்துனாலே இந்த சித்திரா பத்துன்னு ஒரு பத்து இருக்கு, அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்னா அது உடனே நான் இறந்து விட வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த தன்மை. இங்கே வாழ வேண்டிய முறையில் வாழவில்லை, ஆகவே என்னை வாழ்க்கை முறையை தெரிவித்துக் கொள்வாய். அந்த வாழ்க்கை முறை என்னன்னு கேட்டா, நான் பட்ட கஷ்டம் போகும் என்னை உடனே வா என்று அடை, கஷ்ட கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆகவேதான் இதுக்கு முக்தி உபாயம்னு தலைப்பு இருக்கு. முக்தி உபாயம்னு சொன்ன முக்தியை பெறுவதற்கு உரிய உபாயம். இங்கே உன்னை விட எனக்கு யாரும் பற்று கிடையாது, அதான் முக்கியம். நம்முடைய தகுதி என்ன நேற்று பார்த்தோமே, அடைக்கம் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன, நீதான் எனக்கு ஒரே கதி, எனக்கு வேறு கதி இல்லை. திருவள்ளுவர் பயிரில் வருது இல்லையா, இந்த நாலாவது பாட்டில், ஆக்கி எவையும் அழித்து ஆகி உடன் அரங்க போக்கும் அவன் போகா புகழ். இந்த போகா புகழ் என்பதற்கு நாம பார்த்துருக்கிறோம். போகா புகழ் என்ன, புகழ்னா அடைக்கணும், போகான்னா அன்பெய்திங் ரெசியூட்டி. இந்த உலகத்தில் அன்பெய்தி, இந்த உலகத்தில் பல பேருக்கு போனோம்னா அவங்களுக்கும் நன்மையா இருந்தா செய்வாங்க. அவங்களுக்கு நன்மை இல்லைன்னு சொன்னா நல்ல பேசி பேசி அனுப்பிச்சுடுவாங்க. அதான் நடக்கிற முறை. நாம போய் கேட்டிருந்தேன், அவர்களுக்கு நன்மைன்னு சொன்னா நமக்கு நன்மை செய்யற மாதிரி செஞ்சுடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு நன்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நல்லபடியா பேசி அப்படியா செய்து விடலாம், ஆனா செய்ய மாட்டோம். ஏன், அவர்கள் நலனும் நம்ம நலமும் ஒன்னா இல்ல. அவங்க வெறுக்காரும் நம்ம வெறுக்கிற ஒன்னா இல்ல. ஆனால் இறைவன் வெறுக்காரும் நம்ம வெறுக்காரம் ஒண்ணு. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவன் எண்ணுகின்றான். ஆகவே நம்ம வெறுக்காரும் இறைவன் வெறுக்காரம் ஒண்ணு. ஆகவே நமக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு தெரியும். ஆகவே உலகத்தில் உள்ள பெரியவர்கள் சில சமயத்தில் அவனை விட்டார் விடுவாங்க. கடவுள் உன்னை என்றும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்று பூமியும் சொன்ன மாதிரிதான். கடவுள் உன்னை என்றும் கைவிட மாட்டார். இதெல்லாம் போகும் புகழ். போகும் புகழ்னா வேண்டும்னா செய்வாங்க, முடியலன்னா செய்ய மாட்டாங்க. இது போகா புகழ். அன்பெய்துங்கிறது நம்பி போகக்கூடிய ஒரே இடம் கடவுள் தான். ஏன்னா அதுக்குன்னா அடிப்படை புரிஞ்சுக்கணும். நம்முடைய இன்ட்ரெஸ்டும் அவருடைய இன்ட்ரெஸ்டும் ஒண்ணு. உலகத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாலும் சில சமயத்தில் வருத்தம். அப்பாவுக்கும் பையனுக்கும் வளரே ஒரு பசங்க இருந்தோம். அப்படி இல்லை, ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஆன்மாவுடைய நன்மைதான் கடவுளுக்கு நன்மை. ஆன்மாவை தவிர்த்து கடவுளுக்கு ஒரு நன்மை தனியாக கிடையாது. அதை புரிந்து கொண்டால் அதான் அடைக்கலாம். அன்ஃபெய்டிங் ரெஃப்யூஜ், அது நாலாவது பாட்டு ரொம்ப அடிக்கடி பார்க்கணும். ஆக்கி எவையும் அழித்து ஆசு உடனடங்க போக்கும் அவன் போகா புகழ். அவன்னா போகாத புகழாக உள்ளவன். அப்படிப்பட்டவன் வருக, எனக்கு அருள் தர வேண்டும் என்று என்னை அழைத்திடு என்று கூறுகிறார். வம்பவேந்தன்னை ஆண்டமாமணிக்கு மற்ற நான் பற்றிவேந்தா. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னா, உன்னை தவிர நான் வேறு யாரையும் பற்றவில்லை. வேறு ஒரே குவாலிஃபிகேஷன் தான், பிஏஎம்ஏலாம் இல்லை. உன்னை தவிர நான் வேறு யாரையும் பற்றவில்லை. ஆகவே எனக்கு நீங்கள்தான் கவனிக்கணும். எனக்கு வேற யாரும் இருக்காங்க? உன்னை தவிர பத்து நான் மத்தியிலே சென்றார். வேறு பற்றி எனக்கு கிடையாது. உங்களும் அறியா ஒருவனே, இருவருக்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செந்தெருமானே. இருவர்ல அந்த மாலயன், நேற்று பார்த்த மாதிரி மாலயன்னா அவன் குறைக்கிறதுக்காக இல்லை. வெறும் செல்வத்தினாலே நாம் இறைவன் திருவருளை பெற முடியாது. வெறும் கல்வியினாலே இறைவன் திருவருளை பெற முடியாது. சீசி வாங்கிடலாம், மூணு நாலு சீசி வாங்கிடலாம், அது குவாலிஃபைட் ஆகாது. உலகத்திலே பெரிய பணக்காரனாக பில்கேட்ஸாக இருக்கலாம், திருவருள் பெறுவதற்கு அது போதாது. அதுதான் வந்து மாறு அயன் அறியாம் பெருமைன்னா அந்த கல்வியினால் மட்டும் அறிய முடியாது. கல்வி தேவை, செல்வம் தேவை நமக்கு. ஆனால் இதை மாற்றம் போதா, திருவருள் தான் அடிப்படை. அதான் இங்கே பத்து நாள் நத்திலேயே கண்டால் மும்பரும் அறியா ஒருவனே, இருவருக்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் சென்றிருந்தானே. அந்த உலகம் முழுவதும் ஊடுருவி இருக்கின்றான். இதாவாசியும் இதம் சர்வம் எக்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத். எக்கிஞ்சன்னா கிஞ்சித்தும் சொல்லணும் இல்லையா? கிஞ்சித்தும் அர்த்தம் சிந்து விடும். இடைவெளி இல்லாமல் இருக்கிறான், இடைவெளி இல்லாமல் இருக்கிறான். நமக்கு மோசமான இடமா இருக்கான் பாத்ரூம், ஆனா இறைவன் அங்கே இருக்கான். ஆகவேதான் எக்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத், உலகம் ஊடுருவும் எம்பெருமானே சிவபுரத்தனகே திருப்பெருந்துறை சிவனே, எம்பெருமானே என்னை ஆழ்வானே என நீ கூவிக்கொண்டே. ஆகவே ரொம்ப அர்ஜென்ட் ஆகிப்போச்சு, இன்னும் உடனே கூப்பிட வேண்டும் என்று மாணிக்க வாசகர் சில சமயத்தில் கெஞ்சி கேட்பார், சில சமயத்திலே கொஞ்சம் ஒரு உறுதியாகவும் கேட்பார். ஆடினால் புகழும் பாதமே அல்லால் பத்தினால் மத்தியிலே கண்டாய் கேடுமே ஆண்டாய் சிவபுரத் தரசே திருப்பெருந்துரையுடைய சிவனி உள்வது உன்னோடு ஒப்பதும் உண்மை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி பாடினேன் என்று வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள்படியாது. இந்த பாட்டை புரிந்து கொள்வதற்கு திருவுந்தியாக ஒரு பாட்டு அது புரிஞ்சு அது புரிஞ்சுக்கலாம். உழவும் வருதும் ஒரு முதலையானால் இழவுண்டோ சொல்லாயின் பழைய காலத்துல அந்த குடியானவர் அவருக்கு ஒரு எஜமான இருப்பார். அவர் எஜமான மாத்தினே இருக்க மாட்டார். எஜமானும் குடியானும் மாற்ற மாட்டார், குடியானவன் எஜமான மாற்ற மாட்டார். அப்படி இருக்கும்போது அது ஒரு குடியானவர் அவர்கிட்ட கடை வாங்கி செய்கிறாரு. சில சமயத்துல பயிர் விளைய விடுவையானால் அவர் பரவாயில்லைன்னு அதிகமாக உடஞ்சினா அது சரிப்படுத்திடுவான். அது மாதிரி இறைவனையே நீ முழுமுதலாக கொண்டால் எப்படி ஒரே முதலாளியை கொண்டு அவர்கிட்ட கடை வாங்கி உங்களுடைய சூழ்நிலை திருத்திக் கொடுக்காவிட்டாலும் பிறகு வரும்போது கூட சொல்றாரு இல்லையா. அது மாதிரி நம்முடைய நன்மையை இறைவன் தான் பார்க்கிறான் என்று எடுத்துக்கொண்டால் நன்மையும் அவன் தான் பார்க்கிறான், தீமையும் அவன் தான் பார்க்கிறான். ஆகவே எல்லாவற்றையும் அவன் தான் பார்க்கிறான். உழைச்சல் நல்லாக இருந்தாலும் அவன் தான் காரணம், அவன் பார்த்துப்பான். உழைச்சல் இல்லாவிட்டாலும் அவன் தான் பார்ப்பான் என்று எல்லாவற்றையும் அவனே நம் பார்த்து போட வேண்டும். அதான் உழவும் கணிசும் ஒரு முதலையானாய். அந்த ஒரு முதலுக்கே நாம ஆட்பட்டு இருந்தால் நல்லதும் சரி கெட்டதும் சரி நாம் பார்த்துக் கொள்வோம். அது மாதிரி அங்க ஊடுவது முன்னோடு நான் கண்ட போறது யாருக்கு போடுறது வேறு போட முடியாது, கபாலீஸ்வரர்கள் போட முடியும். ஞான செய்வ ஆகவே கபாலீஸ்வரர் வெறும் அந்த கருவு இல்லை, அது ஞான பிழம்பு. ஞான பிழம்பாக நாம் என்னால் நம் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த அழுக்குகளை அது தூசாக்கி அது எரிக்கிறோம். உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்குகள் போனதுதான் நமக்கு முக்கியம். விருபேறு பெற வேண்டுமானால் அழுக்காறு அவாதைகள் இன்னாற்றல் நீங்க வேண்டும். அதுக்கு நாம கபாலீஸ்வரரை வழங்கும் போது ஞான பிழம்பாக எண்ணி தீய எண்ணம் வரும்போதே அந்த ஞான பிழம்புன்னா தீய எண்ணம் பொதிக்கிறோம். கபாலீஸ்வரர் வழிபாடு அதுக்கு வழிபடுறது பயன்படலாம், வேற எதுக்கு பயன்படுத்துவது நமக்கு. ஆகவே நம்முடைய வாழ்வு செயல் மாத்திரம் இல்லை, செயல் மூல ஒரு பாகம் தான். செயல் வந்து மூல ஒரு பாகம் தான், மூல ஒரு பாகம் சொல்லு. அதிலே நாம் ஜாக்கிரதையா இருந்து நாம சரிப்படுத்திக்கலாம். அதற்கும் அடிப்படையானது எண்ணம். இந்த எண்ணம் தான் ரொம்ப அடிப்படையான. எண்ணம் நன்றாக நன்றாக சொல் நன்றாகும், சொல் நன்றாக அது செய்கையில் நல்லா. ஆகவேதான் எண்ணம் தான் அடிப்படை. அந்த கெட்ட எண்ணம் வரும்போதே கல்வி எண்ணம். திருவள்ளுவர் சொன்னாருங்க ரொம்ப அழகா சொல்றார், அந்த தீ செடியை ஆரம்பத்திலே இளைதாக முள்மரம் கொள்க, இளைந்தாக முள்மரம் கொள்க. அந்த காட்டு கருவேன்றாங்களே காட்டு கருவேலை அது ஆறு மாதம் ஆச்சுன்னா வெட்டினா போகாது, தூரம் எரிக்கணும். எரிக்கதான் அங்கே வேற என்ன பயன் செய்ய முடியும். அது மாதிரி தீ எண்ணம் வந்து வந்து வந்து பழகப்பட்டு அது வந்து ஆபரேஷன் பண்ண வந்தா இருக்கும், அவ்வளவு மோசமாயிடும். ஆனால் அதை நீக்குவது வரும்போதே தள்ளிட்டோம். அந்த காட்டு கருவைய நேற்றுதான் வளர்ந்தது சொன்னா இன்றைக்கு இடது கையை பிடிச்சி தள்ளிடலாம், வேறொரு எடுத்துடலாம். காட்டு கருவையை இடது கையால் பிடிச்சி நம்ம தள்ள முடியா. அது மாதிரி தீய எண்ணம் வரும்போதே நீக்க பழகி கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் முதல்ல கடினமா இருக்கும், பழக்கமாயிட்டா. அதுவும் சின்ன வயசுல நீங்க 8 வயசு 9 வயசுலேயே பொருள் பழக்கமாயிட்டா நீங்க கொடுக்குற பெரிய செல்வம் தான். பெரிய பெரிய 1 கோடி ரூபாய் வீடு கொடுக்கலாம், 2-3 கோடி கொடுக்கலாம். அதை விட அந்த 1 கோடி ரூபாய் வீடை எவ்வாறு காப்பாற்றுவது என்று புத்தி வேணும். அந்த புத்தி இல்லைன்னா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது பிரயோஜனம் கூடாது. ஆகவேதான் இங்க அந்த இளைதாக முள்மரம் கொள்க சிவஞான முனிவர் எழுதுறார். திருவள்ளுவர் வேற வகையில் பாடுறாரு. வகையாரத்தனை நீ ஆரம்பத்திலேயே வெற்றி விடுகின்றார். அவரு சிவஞான முனிவர் கேட்கிறாரு, ஆன்மாவுக்கு வகை யாரு? தீய எண்ணம் தான், அது விட வகை யாரு நமக்கு? ஆகவே தீய எண்ணத்தை வரும்போதே நீக்கிவிடு. வரும்போதே நீக்கிவிடு எப்படின்னு கேட்டா, அந்த காட்டுக்கருவையில நேற்றுதான் வந்து நீ வேற ஒருத்தருங்க சொல்லலாம். அதுவே 6 மாசம் ஆச்சுன்னா எரிச்சாலும் அது கஷ்டம். அது மாதிரிதான் அங்கே நாம் உடுவதும் முன்னோடு ஊப்பதும் முன்னோடு உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி வாடினேன். ஆகவே இந்த உலகத்திலே எனக்கு போதும் வாழ்க்கை, வாடினேன் இங்கு வாழ்கிலே செல்லாய். ஆகவே என்னை வருக என்று அருள்புரியாது. வல்லவாளனத்தில் புலமறித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்டால் இல்லை வாழ்க்குத்தா சிவபுரத்தரசே திருப்பெருந்துரையரை சிவனே எல்லை உலகம் உறுதி என்று இருவர் காணினால் ஆதி ஈறு இன்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலே கண்டாய் வருகை என்று அருள்புரியாயே. இங்கே அந்த முப்புரத்து அசுரர் அவர்கள் ஒரு நன்மையும் இல்லாமல் பிறகு கருதல் செய்வாங்க. சில பேருக்கு நன்மை வந்து கருதுதான் பரவாயில்ல, முப்பது பேசுனா கோயிலே கட்டி தள்ளி போவோம். ஏன்னா எனக்கு அடிக்கல் தோணுச்சுன்னு அடிச்சேன், இவருக்கு அடிக்கல் தோணுச்சுன்னா அடிக்க முடியாது. அந்த 30 தசை அதான் பண்ணான். 3 பிறந்த அசுரர் போயினே இருப்பான், கொட்டினே அடிப்பான். ஏன்னா எனக்கு தோணுச்சுங்க. ஆகவே உனக்கு தோணுச்சுதான் அழிக்க முடியுமா? ஆகவே அப்படிப்பட்டவர்களை தான் இறைவன் காக்கிறான். வாழக்கர் புறம் எரித்தான் பள்ளி நேர் மொழியால் பங்கனி அல்லால் பத்து நான் மற்ற நேர்கின்றாய். இந்த சக்தியோடு கூடிய சிவன் என்னமே ஆண்டாள் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே எண்ணமே உடல்வாய் பூக்கொடு தேவிகள் என்று இவை எண்களை வைத்து மண்ணின் மேல் அடியே வாழ்கிறே கண்டாய் வருக என்று அருள் புரியார். இது ரொம்ப அழகான பாட்டு. எண்ணமே, எண்ணம் தான் அடிப்படை. மனத்துக்கள் மாசு இளநாதல் அனைத்து அறன். ஆகவே எண்ணத்தை சரிப்படுத்தி விட்டால் சொல்லும் செயலும் தாமாகவே சரிப்படும். ஆகவேதான் எண்ண அடிப்படை, அது ஊற்று. அந்த ஊற்றை சரிப்படுத்தி விட்டால் கணித உள்ளார். எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகள் என்று இவை சிங்கனையை வைத்து அந்த திருவங்கு மாலை பாடுறாருக்கியா, திருவங்கு மாலையில கண்கால் காண்பீங்களோ செவிகால் கேள்விங்களோ மூக்கேறி முரலாய். அது மாதிரிதான் நம்முடைய 5 கோடிகளுக்கு எல்லாமே இறைவன்பால் செலுத்த வேண்டும். இந்த மனை மாற்றம் செய்ய வேண்டும். அது இயல்பா வேலை வகை வேக ஓடுது, வேலை வகையாக ஓடுது. ஆனால் அதை மனை மாற்றம் செய்ய வேண்டும், சப்ளிமேட். அவ்வாறு செய்வது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் பழகிவிடும். ஆகவேதான் எண்ணமே உடல் வாய் மூக்கொரு செவிக்கண் என்று இவை எண்களை வைத்து மண்ணின் மேல் அறியேன் வாழ்கிறேன் தந்தாய். இவ்வாறு உங்ககிட்ட வச்சாலும் என்னால் வாழ முடியல. ஆகவே வேறு பொருள்கள் வைக்காமல் உன்மீது வைத்து நான் வாழ்வதற்கு எனக்கு அருள் செய்வாய் என்று தொடங்கிறார். பஞ்சின் நின்று அறியான் பங்கனி என்றால் பற்று நான் மத்தியிலேன் கண்டாய் தெரியவே அறியாய். சிவபுரத்தரசு திருப்பெருந்துரைகளை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மறுவினால் மறந்த வஞ்சனேன். நீ அருள் செய்கிற, ஆனால் அதை நான் மறக்கிறேன். ஏன்? பொருள் அல்லவற்று பொருள் என்று கொள்ளும் மருள். அந்த பொருள்னு சொன்னா பணம் இல்லை. பொருள் அல்லவற்றை பொருள் என்று காணும் மருள்னா அங்க பணம் இல்லை, சிக்னிபிகன். அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்லும்போது பணக்கார இன்னும் அர்த்தம் இல்லை. அந்த மீனிங் ஃபுல், பொருள் பேர் புகழ் கூட வந்து மீனிங் ஃபுல் தான் அர்த்தம். பொருள் பேர் புகழ்னா அந்த பணம் இல்லாது அறம் பொருள் இல்லை, அந்த பொருள் இல்லை, மீனிங் ஃபுல். அது மாதிரி இங்கே அருளினை மருளினால் மறந்த மருள்னா இங்கே பிரையாரிட்டி. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? கட்டாயம் பொருள் முக்கியம்தான். ஆனால் பொருள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கிய அருள். பொருள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கிய அருள். ஆகவே பொருளை மறக்கக்கூடாது, அருளையும் மறக்கக்கூடாது. ஏன்னா அருளை மறந்தால் நீ இறந்த பிறகு ஒரு பொருள் கிடைக்காது, பொருளை மறந்தால் இந்த உலகிலே வாழ முடியாது. ஆகவே பொருளையும் அருளையும் உரிய வகையிலே மதிப்பு கொடுக்க வேண்டும். தெய்வத்துக்கானும் அதான் சொல்லுது, தெய்வத்துக்கான பொருளை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்ல, பொருள் அவசியம். தீகின்ற வந்த பொருள் தேவை நமக்கு, நல்ல வழியிலே வருகிற பொருள் நமக்கு அறத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். ஆகவே தான் அங்கே பஞ்சின்மென்றால் பஞ்சனியல் தான் பத்துமான் மத்தியே கண்டாய் செஞ்சதே ஆந்தாய் சிவபரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே அஞ்சினை நாயேன் ஆண்டினை அறித்து அருளினை மறுபடியாக மறந்த வஞ்சனேன். நீ அருள் செய்கிறாய், நான் பிரயாரிட்டிஷன் லைஃப் என்பதை நான் சரியா செய்யல, ஆகவே மருள் என்னை பாதிக்கிறது. மருள் வந்து பாதித்த அருள் வந்து எனக்கு கிடைக்காம போகுது. அடுத்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. பருதிவாய் ஒழியாய் பாதமே அல்லால் பத்து நாள் மத்தியிலே கண்டாய் திருவுயர் போல சிவபுர தலசே திருப்பெருந்துரையுடைய சிவனே கருணையே நோக்கி கடிந்துளம் முருகி கலந்து நான் வாழுமாறியான் மருளவேன் உலகின் வாழ்விலே கண்டாய் வருகை என்று அருள் புரியாதே. இங்கே கலந்து நான் வாழுமாறு அறியான் கொள்ளலால் பாட்டு பற்றி பாடும்போது நான் கலந்து பாடுங்கள்னு சொல்வார். நான் கலந்து பாடுங்கள் என்ன அர்த்தம்? ஈடுபாடு அதிகமாக உடையதாக பாட வேண்டும். அது மாதிரிக்க கலந்து செய்ய வேண்டும். அதாவது திருவருள் எந்த வகையிலே இருக்கிறது என்று அறிந்து இந்த திருவருள் திருவாசி சொல்வார் வந்து சித்தன்னு ஏன் என்ன சொல்ல தெரியுமா? ஒத்து செல்லு உபாயமது அறியாம திருவருள் எந்த வழியிலே செல்கிறதோ அந்த வழியிலே ஒத்து செல்லணும் நானு. ஆனா அதுக்கு போக தெரியல, ஆகவே சித்தன்னு சொல்றாங்க. என்ன இந்த கலந்து நான் சொல்லும்போது அந்த வகையிலே கலந்து திருவருளோடு கலந்து திருவருள் ஒத்து செல்ல வேண்டும் அந்த ஒரு பகுதி. இன்னொன்று இங்கே பருதிவாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பத்து நாள் மத்தியிலே கண்டாய் என்பதுல ஒரு முக்கியமான கருத்து சொல்றார். அருக்கநாதான் அவர் ஒரு அல்லவனு சொல்வார். இப்போ சைவர்கள் அந்த சூரியனை வணங்குவதற்கும் பொதுவாக சூரியனை மாற்று பிராமணர்கள் வழங்குவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அதுதான் அருக்கநாதான் அவனூர் அல்லவனு சொன்னா அருக்கன்னா யாரு? சூரியன். சூரியன் சூரியன் வந்து இறைவனுடைய அருள் பெற்றவன். ஆகவே கோள்கள் நாள்கள் தான் சூரியமூர்த்தின்னு பெயர் உண்டு, சிவசூரியன் பெயர் உண்டு. என்ன அதான் அந்த இறைவன் அருள் பெற்றவன் அர்த்தம். இங்கே பொதுவாக மக்கள் எப்படி வளர்ந்தாங்கன்னா சூரியனையே தெய்வமாக இருக்கிறார்கள். கைவர்கள் அப்படி எழக்கூடாது. கைவர்கள் எப்படி எழுமா? இருக்கு நான்மறை இதனையே தொழும் கருத்தினை அறியார் கண்மனவரே பல. இந்த காயத்ரி மந்திரம் சொல்றாரே அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, சூரியனே அது பரம்பொருள் அர்த்தம் இல்லை, சூரியனை இயக்குகின்ற பரம்பொருள், சூரியனை இயக்குகின்ற பரம்பொருள். அதுக்கு அருக்கல் பாதம் வழங்குவது அந்தியில் அந்த திருக்குறுந்தொகையில அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாவான் அவருந்து அல்லணும். அருக்கன சூரியன். நீங்கள்லாம் அந்தி வழிபாட்டில் சந்தியாவ அந்த சந்தியை செய்தீங்களே அப்போது சூரியனை மாத்திரம் நாம் வணங்கவில்லை, சூரியன் இல்லை, சூரியனை இயக்குகின்ற பெருமான் அருக்கன் பாதம் வணங்குவர். அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அது அப்பர் பாட்டு. அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில், அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில். அருக்கனாவான் அவனுக்கு அர்த்தமும் சூரியன் தானே அந்த வலிமை உடவன் அல்லன். இங்கே சம்பந்த பாட்டி பாடுவார் வந்து அந்த பூதங்களுக்கு எல்லாம் எப்படி வலிமை கிடைச்சது என்று கேட்டால் பெருமான் வலிமையை பெற்று வருகிறது. இந்த கேனோபுரத்துன்றது ஒரு உண்டு, அங்கே தேவர்கள்லாம் வந்தாங்களாம் உண்டு. நான்தான் பெரியாடு, நான் தான் பெரியாடு கடும்போது ஒரு சிறு திரும்பு எடுத்து போட்டாங்களாம். அம்மா திரும்ப எடுத்து பார்த்து உங்க வலிமை இதை காட்டுங்க, ஒன்றும் பண்ண முடியுங்க. அப்படின்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னா கேட்டபோது, இப்போ வந்த சிவபெருமான், ஆகவே உங்களுடைய வலிமை எல்லாம் அவரிடந்து பெற்ற கடன், இந்த சூரியன் சந்திரன் பிறகு இந்த ஐம்பூதங்கள் எல்லாம் பெருமானிடமிருந்து பெற்ற கடன் பெற்ற வலிமை, அதான் தேனோபுரத்தில் வருது. ஆகவே அந்த வகையிலே நான் அந்த சூரியனை வணங்குவது, பெருமானை வணங்குவதற்கு பெருமான் தான் சூரியனுக்கு கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம இருக்கு நான் ஈசனையே தொழும், இந்த ரிக்குவேதம் ஈசனையே தொழும், அது இல்லாம ஈசனை தொழாமல் சூரியனை மாத்திரமே வணங்கினால் கண்மணவரே, கண்மணவர்னா கல்மணமுடையவர்கள் தான் அப்படி வணங்குவார். அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாரால் அவர்களும் அல்லனும் இருக்கு நான் வரை இதனையே தொடும். நீங்கள்லாம் ரிக்வேதம் சொன்னீங்களே, ரிக்வேதம் சொன்னா சந்தியாவனம் செய்வீங்க, அந்த ரிக்வேதம் ஏக்கம் சித்ரா பகுதா வசந்தின்னு சொல்லுது. பரம்பொருள் ஒன்றுதான், அந்த ஒன்றான பரம்பொருளை படித்தவர்கள் பரவாயில்ல கொண்டாலும் சொல்லுது. ஆகவே இருக்கு நான் வரை இதனையே தொடும், கருத்தினை அறியார் கண்மணவரே என்று சொல்வதனாலே அந்த பாட்டு நம்ம ஏழு பாட்டோட
3: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நீலநக்க நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஆய செய்கையில் அமர நாள் ஆதிரை நாளில் வேய பூஜனை நிதி விதியினால் ஆதிரை நாள் என்கின்ற திருவாதிரை நட்சத்திர தன்னிக்கு மாசம் ஒரு நாள் திருவாதிரை வரும். நட்சத்திரங்கள்ல திருவாதிர நட்சத்திரம் மிக விசேஷமானது. 27 நட்சத்திரம் இருக்குது அல்லவா, அந்த 27 ரெண்டு நட்சத்திரத்துக்கு இந்த திருங்கிற அடைமொழி வரும். திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். திருவோணம் விஷ்ணுனுடையது, திருவாதிரை சிவனுக்கு உகந்த நாள். அதனாலே சிவனுக்கு ஆதிரையான்னு ஒரு பெயர். அப்படிப்பட்ட அந்த திருவாதிர நட்சத்திரத்துல சிவ வழிபாடு ரொம்ப விசேடம் அதிகமான. அப்படிப்பட்ட அந்த ஆதிரையின் நாளிலே உருட்டிலை செய்கின்ற ஆன்மார்த்த பூஜையை முறையாக நன்றாக செய்தார் கண்ணப்ப நாயனார் குரு. அன்னைக்கு ஆன்மார்த்த பூஜைன்னு நடக்கும், மண்டபத்தில் நடக்கும் இல்ல, பூஜை கல்ல செவ பூஜை உண்டு இல்ல, கல்ல செவ பூஜை நடக்கும். ஒரு 60-70 பேர் செய்வாகன்னு நம்புறேன், செய்வாங்களா? செய்வாங்க. அந்த பூஜையை கண்ணால பார்க்கிறவர்களுக்கு சிவலோகம், சிவ பூஜையை கண்ணால பார்க்கிறவங்களுக்கு சிவலோகம். சிவலோகம்னு கூட சொல்ல வேண்டிய இல்ல, இந்த லோகத்து போல எல்லாமே சிவலோகம்னு ஆறு கண்டா நீங்க சிவலோகம் சிவலோகம் இப்பவே சிவலோகம் சொல்லிவிடு. அதனால கண்ணால பாக்குறவங்களுக்கு யோகம் அப்படி சொல்லணும், கண்ணால பாக்குறவங்களுக்கு யோகம் அப்படி சொன்னாத்தான் சிவலோகம்னா கூட வராம போனாலும் போனாலும். அதனால காண்கின்றவர்களுக்கு யோகம், சிவியால கேட்பவர்களுக்கு யோகம். சிவ பூஜையா அதுக்கு மேல இல்ல, பூஷை அதுக்கு மேல இல்ல. இப்ப மார்க்கண்டையர் வந்து யமன எதனால வந்தாரு, சிவபூஷைனார் தான். இப்ப ராமர் பாவம் போக, ராவணனை கொன்ற பாவம் போக என்ன பண்ணினாரு, சிவபூஷை தான். இந்திரன் பழி தீர என்ன பண்ண, சிவபூஷை தான். எல்லாமே சிவபூஷை தான். இயக்கர் கண்ணர் யமனோட வருணர் எங்கு தீ வழி ஞாயிறு சிங்கள் மயக்கம் மில் புலி வானர நாக மதுக்கள் வாரவர் தானவர் எல்லாம் அயற்பொன் திண்டினும் திருவடி அதனை அச்சித்தாதொரு ஆரோருள் கேட்டு தெகுப்பொன் திண்டினும் திருவடி அடைந்தது செடும்பொழில் திருப்புருளாரே என்பது சுந்தரதேவார். எல்லாம் சௌபூஷணம். விநாயகரு சௌபூஷம் பண்றாருப்பா, விநாயகர் இருந்தார்ல பெரிய சாமி, பெரிய ஒரு பெரிய சாமி. அது ஒரு புலவர் பண்ணாரு, மேருமலையை பார்த்தா கூட பேக்க முடியாத பெரியப்பா விநாயகர் இருந்தார், பேக்க முடியாத பெரியப்பா விநாயகர். அவ்வளவு பெரிய சாமிப்பா, எல்லாம் வந்து தோப்பு கண்ணம் போடுவான். ஆறு விநாயகர் எல்லாம் வந்து ஆறு எல்லாம்னா ஆறு நம்ம இல்ல பிரம்ம விஷ்ணுக்கள். பிரம்மா வந்து குட்டிக்கு வாரு, குட்டிக்கு வாரு விஷ்ணு வந்து குட்டிக்கு வாரு. எவ்வளவு பெரிய சாமி மகாவிஷ்ணு பரமாதம் எல்லாம் வந்து தோப்பு கண்ணம் போடுவாங்க. குற்றதோட இல்லை விநாயகர்கிட்ட மாத்திரம் அது பார்க்க ஒரு அதிசயம். எல்லா சாமியும் கும்பிட கூட சரிப்பா, விநாயகர்கிட்ட மாத்திரம் தலையில குட்டிக்கணும். அதுக்கு மேல அப்புறம் கும்பிடணும், அப்புறம் கீழே விழுந்து போடணும். இத்தனி இருக்குது அவங்களுக்கு, அவ்வளவு பெரிய சாமி. பிரம்மன் விஷ்ணுக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தோப்புக்கரணம் போட அவர் பேசாம வளர்ந்தார். தோப்புக்கரணம் போடுறப்பா நான் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், பேசாம போட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன்.

பார்வதி பூஜை பண்ணுவா. அவ பண்ண கோயில் பல கோயில், பார்வதி சிவபெருமான பூஜை பண்ணுவது, விநாயகர் பூஜை பண்ணியது, அதுக்கு மேல சுப்பிரமணிய சுவாமி பூஜை பண்ணது, பிரம்மா பூஜை பண்ணியது, விஷ்ணு பூஜை பண்ணியது, இந்திரன் பூஜை பண்ணியது, சந்திரன் பூஜித்தது, சூரியன் பூஜித்தது, வருணன் பூஜித்தது, வாயு பூஜித்தது, அக்னி பூஜித்தது, அடே அப்பா அதுக்கு கீழே எறும்பு வரையிலும் பூஜை பண்ணிருக்கு. எறும்பு கடை யானை முதல் ஈசனை பூஜித்தும் பெருந்தறி கண்டும் தேரார் பேய்கள் என்பது முதுமுடைமை வைப்புங்கிற நூல். அதனால இப்படி கடவுளிலிருந்து யானை, எறும்பு, பாம்பு, குரங்கு எல்லாம் பூஜை பண்ணியிருக்கிறேன். குரங்கு பூஜை பண்ண பூஜை தெரியுமா? குரங்காடு குறை, குரங்காடு குறைன்னு இருக்குதுப்பா. வாலி பூஜைத்தான், சுக்ரீவன் பூஜைத்தான் அப்படின்னு. ஆகையினாலே இப்படி அந்த பூஜையை திறந்தோறும் இவர் நயமமாக, நயமம்னு சொல்லுறது நியமம், நயமம்னு சொல்ல அதை செய்யாம சாப்பிடறது இல்லை, பூஜை பண்ணாம. அப்படிப்பட்ட பூஜைய ஆன்மார்த்த பூஜையை செய்தாரு. அப்படி செய்து விட்டு வீட்டுல தூய தொண்டரா திருவாதிர நட்சத்திரத்தை அன்னைக்கு தூய தொண்டனா தொல்லை நீட அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அரிச்சனை புரிந்திட நயந்தார். அப்படி வீட்டுல பூஜை பண்ணிட்டு அது போல திருவாரண நட்சத்திரம் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சுவாமியை பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு சென்றார். அந்த கோயிலுக்கு அயவந்தின்னு வேறு, திருச்சாத்தமங்கல இருக்கிற கோயிலுக்கு அயவந்தின்னு வேறு. இப்ப குளித்தல அங்க இருக்கிற கோயிலுக்கு என்ன வேறு? கடம்பத்து. அது போல அந்த ஊருக்கு பேரு சாத்தமங்கல, கோயிலுக்கு அயவந்தின்னு வேறு. அந்த கோயிலுக்கு பூசைக்க வேண்டிய பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டார். உறையுடாய மனநின்று ஒருமை அன்புற்ற முறமையால் ஒரு பூசனைக்கும் மற்ற வேண்டுவன முற்ற வேண்டுவன குறை வரக்கொண்டு கோயிலுக்கு வேண்டிய பால், பணம், தூப தீபதம், அரிசி, தேங்காய் பழம், மற்ற மலர்கள், இது முதலான எல்லா பொருளையும் கோயிலுக்கு பூசிக்க வேண்டியதில் இருக்கு. இருவரும் கோயிலுக்கு சென்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனது நல்லது. கணவனும் மனைவியுமா சேர்ந்து கோயிலுக்கு போனாலும் நல்லது, சேர்ந்து சினிமாவுக்கு போனாலும் நல்லது. அதை பத்தி பரவாயில்ல, சேர்ந்து போவோம். நீ சினிமாவுக்கு போ, நான் கோயிலுக்கு போறேன்னு போவாமே. அப்படி ஒத்த கருத்தா இருவருக்கு தலைமணினா ரொம்ப விசேஷம். இப்ப ஞானசம்பந்த புராணம் அடுத்தாப்புல வரும் பாருங்க. ஞானசம்பந்த புராணம் அதுல அவர் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் பரம்பரையா சைவ பரம்பரையில வந்தவர்கள், ரெண்டு பேரும் வழிபாடு உடையவர்கள் அப்படின்னு. அதனாலதான் ஒரு நல்ல உள்ள பிறந்துச்சு. என்ன உள்ள? ஞான சம்பந்தம். ஒரு உள்ளையினாலே உலகத்துக்கு எவ்வளவு தெரியும். ஞான சம்பந்தம் வந்து மூணு வயசுலயே பெரிய ஆளாயிட்டார், மூணு வயசுலயே பெரிய ஆளாயிட்டார். அதையினாலே அப்படி மனைவியாரோடு பூசைக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இறைவர் கோயில் வந்து ஈனர் எல்லையில் தவத்தோம். அப்படி அயவந்தியன் சென்ற திருக்கோயிலுக்கு கணவன் மனைவி இருவரும் சென்றார்கள். சென்று அணைய வந்து அயவந்தி அணைய வந்துவுக்கு அயவந்தி நேவிய அமுதின் துணை மலர்கடல் தொழுது பூசனை செய்ய தொடங்கி இணைய நின்றங்கு வேண்டுவ மனைவியார் எந்த உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அக்கனை முறை வைத்தார். பூஜைக்கு வேண்டிய உதவி பிரகாரங்கள் எல்லாம் மனைவி செய்ய சுவாமியே பூஜை பண்ணினார். சிவலிங்கத்தை பூஜை பூஜைங்கிறது அபிஷேகம் செய்யறது, பால் முதலானவர்கள் அபிஷேகம் செய்யறது, அப்புறம் சந்தனம் முதலானது சாத்துவது, மலர் சாத்துவது, வஸ்திரம் சாத்துவது, தூப தீபம் காட்டுவது, அப்புறம் நிவேதனம் பொங்கல் முதலான நிவேதனம் வைப்பது, அதுக்கு மேல அர்ச்சனை சிவாயனம் மகேஸ்வராயனம் சம்பகீரமா பனாயனம் சசிகரன் பகவதேவாயனம் உருவாச்சன அர்ச்சனை பண்றது, அப்புறம் தோத்திரம் பண்றது, சுத்தி வாரது, இந்த மாதிரி அப்படிப்பட்ட பூஜைய நிரம்ப செய்தார். அதற்கு உதவி மனைவி செய்தார். உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை வைத்தார். அப்படி பூஜையை சுவாமிக்கு செய்து நீடு பூசனை நிரம்பிய அன்பினால் நிரம்பார். பூசை முடிஞ்சிருச்சு, அன்பு முடியவில்லைன்னா பூசை முடிஞ்சிருச்சு, அன்பு முடியும். அன்பு முடியவில்லை, சாமியை விட்டு பிரிய மனசு இல்லாம முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு கொடி மரத்துக்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பஞ்சாட்சர ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். மாடு சூழ் உடை வளங்கொண்டு வணங்கி உள்ளே பிரகாரத்துல வள வந்தாரு. முன் வலுத்தி தேடு மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி அந்த கோயில்

0: அந்த மூர்த்திய தெளி உற நோக்குதல் மனத்திலே வைத்து தியானம் பண்றது, அந்த உள்ள மூல தரத்தை பார்த்தம் பாரு சிவலிங்கத்தை அலங்காரம் பண்ணி அப்படியே அந்த சிவலிங்கத்தை மனசுல இருந்து தியானம் பண்றது, கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்றது அகப்பூசைன்னு, அப்படி தியானம் பண்றது அகப்பூசை. அப்படி அந்த அகப்பூசை எல்லாம் ஒருத்தனுக்கு நல்லபடியா நிலைச்சிருச்சுன்னா அவை ஊகி ஆயிடுவான் ஞானி. நமக்கு எல்லாம் நிலைக்காது, என்னென்ன என்ன நிறைய நமக்கு வேலை இருக்கிற காரணத்தினால பெண் ஜாதி உள்ள உருவாது, இன்னும் பல தொல்லைகளை அனுபவிக்க வேணும் இல்லவா, அதனாலே அந்த மாதிரி எல்லாம் சீக்கிரமா யோகம் வராது, சீக்கிரமா யோகம் வராது, கண்ணை மூடுனா என்னென்னமோ வரும் அது வராது. அதனாலே இவர் எல்லாம் நல்ல திறமை உடையவர், இதுல அந்த தியானத்திலே திறமை உடையவர், தியானத்திலே உறுதி உடையவர், தியானத்தில் தியானம் முடிஞ்சது உள்ளே பூசித்த சாமியை வெளியில கண்ட சாமியை உள்ளே காணுது, அதுக்கு தியானம் இருக்கு. அதுல ஒண்ணும் இல்லாதெல்லாம் தியானம் தியானம்னு சொல்லி போய் உட்கார்ந்து இருக்கிறது கண்ணை முடிக்கிட்டு என்னத்த தியானம் பண்ணான்னா அது நம்ம என்னத்த கண்டா உள்ள என்னத்த பண்ணுச்சுன்னு யாருக்கு என்ன தெரியும். இது முறை எப்படின்னா இந்த மூர்த்திய தியானம் பண்ணு, அதுக்கு இந்த மந்திரம் இன்ன வடிவம் அதுக்கு இன்ன மாதிரி சாதனை இப்படி தியானம் பண்ணுதுன்னா நம்முடைய நூல் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியாகம் வைக்க அறியாத சடகையோட மூட்டம் மட்டி அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுற. அந்த மாதிரி தியானம் பண்றது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரமாக தியானம் பண்ணி படலாம், நேரம் கிடைச்சப்போ தொந்தரவு இல்லாதப்போ மனசு உடம்பெல்லாம் சௌரியமா இருக்கப்போ தியானம் இல்லை, எப்ப வேண்டாம் தியானம் பண்ண அதுக்கு காலம் இல்லை நேரம் இல்லை, எப்ப நேரம் கொடுதோ அது நல்ல நேரம், அந்த நேரத்துல தியானம் பண்றது சுவாமியை எப்படி தியானம் பண்றது, நடராஜர தியானம் பண்றது, விநாயகரை தியானம் பண்றது, சுப்பிரமணிய சுவாமியை தியானம் பண்றது, அந்த மாதிரி சிவலிங்கத்தை தியானம் பண்றது, அது எது நமக்கு ஒத்து வருதோ அந்த மூர்த்தியே அப்படி தியானம் பண்றது, எல்லாம் ஒண்ணுதான் வச்சுங்களே அந்த மூர்த்தியே தியானம் பண்ணுறது. அப்படி உள்ள பூசித்தார் சாமியே அலங்காரம் பண்ணினாரு, தோத்திரம் பண்ணினாரு, அப்புறம் வெளியில உட்கார்ந்து தெளிவுரம் நோக்கினார், மனத்திலே தியானம் பண்ணினார், தெளிவுரம் நோக்கி நாடு அஞ்செடுத்து உணர்வுற இருந்து கொண்டிருந்தார், தெளிவுற நோக்கினார், அந்த பொருளை தெளிவுற நோக்கினாரு, அஞ்செடுத்த உணர்வுற வந்தார், அஞ்செடுத்த உணர்வுறனு வந்தார். நம்மளும் நம்ம வாயமும் சொல்றோம்னா அது வேற உணர்வோடு சொல்லுவாங்க, உணர்வோடு காதலாகி கசிந்து கண்ணீர் வலிக்கி ஊதுவாதவன் அந்த குவிப்பது வேதனானது நமச்சிவாயவே என்பது சம்பந்தர் வேதா உணர்வோடு சொல்லுவோம். அப்படி உணர்வோடு அஞ்செழுத்த ஜபம் பண்ணினார், நமஸ்காரம் பண்ணி வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அந்த குடிமரத்துக்கு முன்னாலும் வழிபடுத்துக்கு முன்னாலும் உட்கார்ந்து சுவாமியை மனத்துல தியானித்து அஞ்செழுத்த ஜபம் தொலைவில் செய்த அவர் தொண்டானார் சுருதியே முதலாம் கலையின் உண்மையாய் எடுத்தஞ்சு கணிக்கின்றார். ரொம்ப அழகா சொல்றார் பல கருத்துக்களை
1: சுவாமிக்கு ஏதாவது தொழுதல் இருக்கு பல வகையில ஒரு அனுஷிதமா இருக்கும், அனுஷிதம் சொல்றது அனுஷிதம்னா அதனுடைய இதுகளில் சில அது ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஊறினார்.
0: அதே இந்த நாயனார் பார்த்துட்டார், மனைவி ஓடி சாமி மேல விழுந்த பூச்சியை ஊதுனாங்க, பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துவிந்தனர் போகும், பதைத்த செய்கையால் மனைவியார் முச்சைய பந்தம் சிதைக்கும் மாதவ திருமறையவர். இப்படி ஊதுனா இந்த வாயில இருக்கிற எச்சி பறக்கும், எச்சில் பறக்கும் இல்லையா, சிறுவர் பேசும்போது பறக்கும், ரொம்ப பறக்கும், பயமா இருக்கும். அது போல ஊதுனா சிறுவர் சாப்பாடு போடும்போது பேசிக்கிட்டே ஓடுவாங்க, அது மாதிரிலாம் நீங்க இருக்கு பாட்டீங்க, அதனால சாப்பாடு போடும்போது சில பேர் பேசிட்டே போடுவாங்க, பயமா சாப்பாடு போடும்போது பேசவே படாது, சில பேர் நிறைய பேசிக்கிட்டே போடுவாங்க, என்னமாச்சா உங்களுக்கு தெரியாம போச்சு. இத பார்த்தாரு அந்த நாயனார், பதைத்த செய்கையார் மனைவியார் முடிச்சையோ அங்க முடிச்சு விழுந்துச்சே அந்த முடிச்சுனால சுவாமிக்கு ஏதோ தொந்தரவா இருக்குமே அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி எதையும் யோசனை பண்ணாமே ஊதப்படாதே ஊதலாய்ச்சி வர அப்படி வந்தம் சிதைக்குமாறு தங்கள் புதைப்பு. உங்களதை பார்த்த உடனே ஒரு கண்டபடித்தார்.
2: சாமி நிறைச்சி வரக்கிறாங்களோ உதித்தாளே சாமியில
0: கண்டபடித்தார். சிதைக்கும் மாதவர் திருமறையவர் கண்டு தங்கள் புதைத்து மற்றது செய்ததும் போதிய அறிவில்லாதவரே என்ன சிதை சிலந்தி மேல் விட ஊதி துணிந்தனர்கள் என்றார். சாமி மேல பூச்சி விழுந்துருச்சுங்க அதுக்காக ஊதினே அப்படி என்ன அவ மேல இவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சுக்கோ. சாமி மேல இப்படி ஊதறார். மனைவியார் செய்த அன்பினை மனத்தினும் கொள்ளார். மனைவி என்னமா செய்த அன்பினாலே சுவாமி மேல வைத்திருக்கிற அன்பினாலே அந்த அன்பு என்கின்றதுல இந்த ஆதாரம் மறந்து போச்சு. அன்பிலே இந்த ஆதாரம் சுத்தம் அது மறந்து போச்சு. அந்த மனைவி செய்த அன்பினாலே செய்தாள் என்று சொல்லி இவர் நினைக்கல. மனத்தினில் கொள்ளார். புனையும் நூறு மணி மார்வர்தம் பூசனை திறத்தில் இணைய செய்கை இங்கு அனுஷிதவா என எண்ணும் நினைவினார் அவர் தம்மை விட்டு அகன்றிட நீப்பார். எதனாலே இப்படி சுவாமி எவ்வளவு ஆச்சாரமா நம்ம சுத்தமா பூஜை பண்ணினோம். அப்படி பூஜை பண்ணின பிறகு இந்த மாதிரி சுவாமி மேல இப்படி வச்சு வரக்கிறாப்பு ஊதிட்டாளே அப்படின்னு சொல்லி இவள இந்த மாதிரி வீட்டுக்கு முடிவு போகப்படாது அப்படின்னு தீர்மானம். மனைவி என்ன குத்தம் பண்ணி விட்டா ஒண்ணு இல்லை இல்ல அந்த அளவுக்கு இவர் சுவாமி மேல அன்பு அவளுக்கு அதோட அன்பு இப்படி இப்படி ரெண்டுமே அன்புதன் சரியான அன்பு இருக்கு சாமி மேல வச்சு வரக்கிறாப்பு ஊதுறாவா அப்படின்னு இவருக்கு அன்பு அவளுக்கு பூச்சி விடுதா சாமிக்கு ஏதாவது அரிப்பு உண்டாக்கும் அரிக்க போகும் ஏதாவது விடுதலுக்கு போயிருந்து சொல்லி அவள் அன்புனாலே உதித்தான். ரெண்டு பேரும் அன்புனா. அதனால என்ன பண்ணினாரு மின்னடும் ஜடை விமலர் மேல் விழுந்த நூல் சிலம்பி தன்னை வேறொரு பரிசினால் தவிர்ப்பது தெரியும். பூச்சி விழுந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா வேறொரு பத்திர புத்தகங்களை எடுத்து ஒரு பத்திர புத்தகங்களை எடுத்து அப்படி துடைக்கிறது விட்டுட்டு ஏதாவது ஒரு பத்திரம் உப்பம் ஒரு தூய்மையான பொருளாரே அப்படி நீக்குவது விட்டுட்டு வாயில ஊதலாமா அது எடுக்கிறதுக்குள்ளே இவளுக்கு தாங்கல. இது வேறொரு பொருளை எடுக்கிறதுக்குள்ள உடனே ஊத தள்ளி விடணும்னு நினைச்சான். சொல்றது நியாயம் தான். அதை எடுத்து கொண்டு போய் துடைக்கிறதுக்குள்ள சாமிக்கு ஏதாவது தொந்தரவான்னு சொன்ன அப்படி என்பது அவளுக்கு. அதனாலே நீ வேறொரு பரிசினால் தவிர்ப்பது தவிர முன் அடைந்து வந்து ஊதி வாய் நிற்பட முயன்றாய் வாய் நிற்பட முயன்றாய் உன்னை யானி நீ தொடர்ந்தான இங்கனோ இன்னமேல் நீ எனக்கு மனைவி அல்ல. எவ்வளவோ சண்டை போடுறவளா மனைவியா வச்சுட்டு சுற்றுலா ரொம்ப துறக்க முடியுத அப்படின்னு அப்படின்றா அந்த அம்மா உன்னும் சண்டை போடல மற்ற வேளையில் கதிரவன் மலை விசை மறைந்தான். மாலை கதிரவன் மலை விசை அத்தமனகிரியிலே போய் சேர்ந்தான். உற்ற ஏவலின் மனைவியார் ஒரு வழி நிற்க முற்ற வேண்டுவ பழுதுதே பூஷணி முடித்து மறுபடி புண்ணியாசனம் பண்ணி அப்புறம் பூஜை பண்றது ஆறு அது சிவகோசரியா இருக்கு. இவர் அடுத்தாப்புல வந்து அசுத்தமணி கூறு கடவுளுக்கு என்ன சொல்றதுப்பா மலை விசை மறைந்தான். அந்த குற்றம் நீங்கும்படியாக பூசனை செய்தாரு. தொண்டரும் கடிவனை புகுந்தார். அப்படி பூஜையை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. யாரு அந்த நிலநக்கனாயனார். அஞ்சு உள்ளமோடு அவர் மருங்க அணை உறமாட்டார். நஞ்ச உண்டவர் கோயிலின் நங்கையார் இருந்தார். அந்த அம்மா வீட்டுக்கு போகாம கோயில இருந்தாலும் பரவாயில்ல போ சேவை மேல ஊதுனா என்ன மோசமா போச்சு இதுக்கு போய் என்னைய வந்து இங்க இருந்து அங்க அடிவுற சாமி மேல ஊந்துருச்சேன்னு ஒரு பிரியத்துல ஊதிக்கிட்டேன். அதுக்கெல்லாம் அவர் பூஜை பண்ணிவிட்டா போகுது கழிவுட்டா போகுதுன்னா பெருசா பேசுற அப்படின்னு அந்தம்மா சொல்லல. கடவுளே இந்த வாரம் தெரியாம இருந்திருக்கிறா பாருவ செஞ்சொல் நான்மறை திருநீலக்கராம் இரவு பஞ்சின் வில்லனை பள்ளியில் பள்ளி விழுந்தார். நயனார் வீட்டுக்கு சென்றாரு. வீட்டுக்கு சென்று நயனார் அங்கே வீட்டுக்கு சென்று செய்ய வேண்டிய இடங்களை செய்து விட்டு பள்ளி கொண்டார். பள்ளி கொண்டார் அப்படின்னா குறைந்தார். அப்படி கொண்டாரு. அப்படி கொண்ட போது கொஞ்ச நேரம் ஆன உடனே தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்த உடனே கனவு வந்து தூக்கத்துல என்ன வரும் கனவுல சுவாமி கனவுலே சாமி பள்ளிக்குள் போடுது அயவந்தி பரவர்தாம் கனவில் வெள்ள நீச்சடையோடு நின்று மேனியை காட்டி செடையில தண்ணி ஒழுகுதான். இந்த கங்கை இருக்குது இல்ல செடை அதுல தண்ணி ஒழுகுதான். வெள்ள நீச்சடையோடு நின்று தம் மேனியை காட்டி நாயனார்கிட்ட உடம்ப காட்டினார். நாயனார்கிட்ட உடம்ப காட்டி உள்ளம் வைத்து எமை ஊதி முன் துணிந்தா பால் ஒழிய உள்ளம் வைத்து உள்ள வைத்துன்னு மனத்திலே அன்பு நிறைந்த அன்பு வைத்து அதன் மூலமாக வீட்டுக்காரி இப்படி ஊதுனாவாரு. அந்த ஊதன இடம் போகும் மற்ற இடமெல்லாம் சிறந்து கொப்பளம் ஊட்டிச்சு பாதுகாக்கிறாராம். இந்த ஊதன இடத்துல கொப்பளம் இல்ல மற்ற இடத்துல கொப்பளம் ஊட்டிச்சு பார்த்தாரு. என்ன சொல்றது இந்த அன்பையும் அவர் அருளை அவர் அருள் அன்புக்கு
3: இருப்பதற்கு சைனி
0: சில நாயகிகளும் நம்பனும் காலம் வர காலம் உட்பட அழுத அழுதவர் அழைத்திட கடிது நீலநக்கானார் அழுதவர் அழைத்திட கடிது நீலநக்கானார் வந்து அடிமையின் விழுந்தார். திருநீலக்கநாயனார் கூப்பிட்டாரு. அப்படியே கூப்பிட்ட உடனே வந்து வணங்கினாரு. இப்படி வணங்கிய போது இந்த திருநீலகண்டா பெரும்பாளர் யாழ்ப்பாணர் அவர் தங்கி பள்ளி உள்ள இடம் தயார் பண்ணி கொடுவாரு. அவர் இந்த யாழ்ப்பாணர்னா அந்த தாழ்ந்த குலத்தவர்கள். இவர் அக்னிகாரியம் என்ற பிராமணர். அதனாலே அவர் தங்குவதற்கு பொருத்தமான இடமா கூடுவோம்னு இவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவர் உள்ள அழைச்சிட்டு போனாரு. அக்னிகாரியம் என்ற அந்த குண்டர் இருக்குவாரு, அதுக்கு பக்கத்துல இடம் கொடுத்தார். அக்னிகாரியம் என்ற இடத்துல பக்கத்துல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மனைவி தங்கி இருப்பதற்கு இடம் கொடுத்தார். நடுமனை நெடுமனை நன்று இன்புற்று நடுமனை வேதி என்பாங்க சென்று மற்றவருக்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர். ஆங்கு வேதியில் அறாத சிந்தி வளஞ்சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒருபடி தந்தியே. இந்த அக்னி மாத்திரை நித்திய அக்னின்னு சொல்றது. அந்த அக்னி வந்து முட்டுப்படாத அக்னி சொல்ற அக்னி எப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் அப்படி பண்ண முடியாது. அக்னி இருந்துகிட்டே இருக்கிறதுப்பா. அக்னி இரவும் பகலும் இருந்துகிட்டே இருக்கிறது. அப்படி அந்த மாதிரி இவர் போய் அந்த அக்னிக்கு அந்த குண்டத்துக்கு பக்கத்துல கொடுத்த உடனே அந்த அக்னியானது வளம் குளித்து ஒசந்து இருக்கிறான். யாரு திருநீலகண்ட யாழ்ப்பாண உயிரின பக்கத்துல படுத்த உடனே அப்படி வளஞ்சுழி உற்று இருந்தது. அதற்கு மேலே திருநீலநக்கனாரே பாடி திருநீலநக்க நாயனாருடைய சிறப்பை எல்லாம் சொல்லி திருப்பதிகம் பாடினார். அயவந்தியில் இருக்கிற சிவபெருமானை பதிக நான் மலர் கொண்டு நம்பிரான் கடல் வரவே அதிக நண்பரை நீலநக்கத்துக்கு அடித்தள்ளி எதிர்கொடும்படி வெளியில் எழுந்தருளினார் என்றும் பதிய புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த பூசுரம். புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த பூசுரனார் பிள்ளையார் எழுந்தருளார் தொண்டர்தாம் பின்பு தள்ளு அன்புடன் கேள்மையும் தவிப்பிலை எனினும் வள்ளலார் திருவருளினை வலிய மாட்டாமை உள்ள அன்புடன் போக்கி மென்று ஒருவரை இருந்தார். அதனாலே அதன் பிறகு பல பதிகளையும் வணங்க ஞானசம்பந்தர் சென்றார். இவரை தம்முடைய நீங்கள் உங்கள் மனைக்கு எழுந்தவங்க இவருக்கு விடை தந்தாரு. அதற்கு மேல வழக்கம் போல ஆன்மார்த்த புஷ பரார்த்த புஷ மிக்க சிறப்பாகவும் அதிக பிரியமாகும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு அதிசயம் பண்ணாருன்னு வச்சுருவோம். என்னமா இருக்கும் நம்ம பூஜை இன்னும் ரொம்ப சிறப்பா செய்யும். இல்ல உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா நாளை காலையில வாரு தாண்டவன்ட்ட போ உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு உடனே கொடுப்பாருன்னு சொன்னான்னு வச்சிருக்க போனா அவரும் அந்த மாதிரி ராஜ்ய கனவுல வந்தாருங்க. சாமி உங்களுக்கு பணம் 10 லட்சம் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்க. என்னமா பூஜை பண்ணுவோம் சாமி தெரியுமா உண்டா இல்லையா இதெல்லாம் செய்ய இப்படி அன்பிறகு அன்பு அதிகமா அன்பு அதிகம். ஆனா மெய்ப்பத்தர்கள் நன்மை வந்தாலும் சிலம் வந்தாலும் உன்னினும் பசிப்பினும் உன்னினும் பசித்தினும் உறங்கினும் மலர் அடியாலா குறையா இருந்தான். அப்படி நலந்தீங்கள் உன்னை வெளிப்படுத்தாலே இப்படி உணர்வுடும் பயின்றார் சண்பையாளியார் தாமடுந்தருள் எப்படியும் நன்கு மேம்பட நாளிடை செலவிட்டு நின்று. அதனால ஞான சம்பந்தர் அப்புறம் ஏதாவது பக்கமாக வருகின்ற வரிகளுக்கு சென்று ஞான சம்பந்தரோடு இருந்து கலந்து கும்பிடுவார். வந்தரும் புகழ் அவருடன் பயின்று வந்துரைந்தார். தென்பெரும் தொண்டர் ஆகிய திருநீலநக்கர் பெருகு காதலிப்பின் நெடுநாள் முறை வரங்க வருவருந்தவ மறையவர் வாலி சீகாழி ஒருவர் தரு ஒருவர் தந்திரு கல்யாணத்தினில் உடனே திருமணத்திறன் சேவித்து நம்பர்தான் சேர்ந்தார். அப்படி பல நாள் ஞான சம்பந்தரை தியானித்து வணங்கி அதன் பிறகு திருஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு சென்றிருந்தார். சிவலோகம் சென்றிருந்தார். திருஞான சம்பந்தர் கல்யாணத்திலே வந்தவர்களுக்கு எல்லாம் சிவலோகமா அப்படி அந்த கூட்டத்துல இவரும் சேர்ந்து ஞான சம்பந்தரோடு சிவசூரியிலே கலந்தவர் இந்த ஆச்சாபுரத்துல திருப்பெருமண நம்பி சிதம்பரத்து பக்கத்துல இருக்கிற ஆச்சாபுரத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது. அங்கே கல்யாணத்துக்கு சென்றவர் சிவலோகத்துக்கு சென்றார். தருதுளில் திரு மறையவர் சாத்தமங்கையினில் வரும் உதப்பெரும் திருநீலநக்கரால் வணங்கி அப்படிப்பட்ட திருநீலநக்கநாயனுடைய திருவடியை வணங்கி இருபரப்புடைய அந்தனர் ஏர் உயர்த்தவர்வால் உரிமை உறுப்பினர் நமிநந்தியார் துளிர் உரைப்பார். அதற்கு மேலே நமிநந்தியடிகளுடைய துளிரை சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் சேர்க்கிறார் நமிநந்தி அடிகள் நாயனார். ஆகையினால இப்படி சிவன் இடத்திலே அன்பு மனைவிக்கும் இருந்தது கணவனுக்கு இருந்தது. கணவனுக்கு இருந்த அன்பு 99 மனைவிக்கு இருந்த அன்பு 100 கண்ணப்பரு அன்பு, அவர் ஆசாரம். ஆறு சிவகோசரியார் ஆசாரம், கண்ணப்பரு அன்பு, இவர் அனாசாரத்தோட அன்பு, அவர் ஆசாரத்தோட அன்பு. இதே ஆறாத உபகை கண்ணீர் அனாசார அடியார் செய்த, ஆறாத உபகை கண்ணீர் அடியார் செய்த அனாசாரம் பொறுத்தருளி அவர் மேலிருந்து சீராத பெருமானை என்று அப்பர் சுவாமி தேவர். அனாசாரம் பொறுத்தருளி அவர் மேலிருந்து சீராத பெருமானை என்று பாடுகிறார் அப்பர் சுவாமி. அதனால இந்த அன்புக்கு முன்னாலே இந்த ஆசாரம் எல்லாம் நிற்காது, அனாசாரம் நிற்காது. அனாசாரத்தை அவர் பெருசா எடுத்துக்கல, அன்பை பெருசா எடுத்துக்குவார், அன்பை. அதனால இப்படி அன்பினாலே இப்படி மனைவி செய்தாள், அதை பொறுக்க முடியாம அவர் மனைவியை துறந்தார். உடனே சாமி வந்து கனவுல காட்டி விட்டார், மனைவி ஊதன பக்கம் போக அப்புறம் எல்லாம் கோலமா போட்டுச்சு பாடினாராம், பதச்சு கூடாது. அதனால இப்படி நாயன் மாறுதான் திருப்பி இறைவனை அடைந்து பெருமை பெற்று இறைவனோடு இறைவராக கோயில் இருக்கிறார். அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கோயில் அப்படிப்பட்ட அற்புதமான அதிசய செயல்களை செய்த நாயன்மார்கள். ஆகையினாலே இப்படி திருநிலக்க நாயன சரித்திரன் நிறைவு பெற்றது. அடுத்த வாரத்தில் நெமிஞ்செஞ்சிய சரித்திரம் தவறாமல் எல்லாரும் வந்து கேட்டு திருவருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அறையில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
3: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: கூத்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே, நுணுக்கு அறிய நுண்ணுணர்வே. சரி, எல்லாத்துக்கும் மேற்பட்டு இருக்கிற ஒரு அறிவுன்னு சொல்லீர்களே, அந்த அறிவு இன்னும் கூர்மையாக போகுமோ? இப்ப இருக்கிற அறிவை விட இன்னும் கூர்மையாகுமா? அந்த இறைவனிடத்தில் இருக்கிற அறிவு கூர்மையாகும்னா இன்னும் வளருமோன்னு அர்த்தம். கூர்தல் என்றால் வளர்கள், ஒரு தடுப்ப வளர்ந்துகிட்டே போகுது, அதனுடைய கடைசி முனை இருக்க ஒரு கூர். இன்னைக்கு பார்க்கணும் ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி நீளத்தில் தர்ப்பம் இருந்தது, இன்னொரு நாலஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா மூணு அடிக்கு தர்ப்பம் நீண்டு போச்சு, அந்த கூர் இன்னும் மேல போயிட்டு. அந்த தர்ப்பையினுடைய கூர்மையை அறிவு கூர்மைக்கு ஓமை சொல்வார். அதாவது குசலாக்கரம் முசலாக்கரம்னு ரெண்டு, அறிவில்லாதவனுடைய புத்தி உலக்க கொழுந்துன்னு சொல்றது, புத்திசாலியுடைய அறிவை தர்ப்ப கொழுந்துன்னு பேரு. தர்ப்ப எவ்வளவு கூர்மையா இருக்கோ அவ்வளவு கூர்மையான அறிவு. அப்ப தர்ப்ப கூர்மை வளரும், இறைவனுடைய அறிவு கூறிய அறிவு இன்னும் வளருமானா? வளராது. ஏன்னா அது வளர்ச்சியினுடைய கடைசி எல்லையே போய் நிற்குது. அந்த அறிவுக்கு விட பேரறிவு உலகத்துல கிடையாது. எவ்வளவு வளர வேண்டிய அறிவுண்டோ அவ்வளவு அறிவு அவன்கிட்ட இருக்கு. அந்த அறிவு வளரும்னு சொன்னா இறைவனுக்கு ஒரு குறை வரும். இன்னும் இறைவனுக்கு பாதி அறிவு தான் வந்திருக்கு, இன்னும் நாள நாளைக்கு தான் இறைவனுக்கு அறிவு வளர போகுது. அப்படின்னா குறை அறிவு உள்ளவன் வந்துடும். அதனாலதான் என்ன பண்றாங்க, அவனுடைய அறிவு நுணுக்கறிய நுணர்வு, இனிமேல் அவனுடைய அறிவு கூர்மையாக வேண்டிய அவசியம் இல்லை, கூர்மையாக வேண்டாத அளவுக்கு அவனுடைய அறிவு இருக்கிறது. அதான் பிரஜானம் பிரம்மம், பிறரிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டாத அறிவு அவன் செய்யும். இன்னொன்றினாலே இனி அறிவு வளர வேண்டிய நிலையிலே அவன் இல்லை, முழுமையாக வளர்ந்து விட்டவன். அதனாலதான் முற்றறிவுடையவன், முழுமையான அறிவுள்ளவன் என்றெல்லாம் அவன் சாஸ்திரங்களை நாம் பார்க்கிறான். அதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. அவனுக்கு போக்கு சாக்கார், புணர்வு பிறப்பு. போக்கு சாக்காடு, வரவுனா பிறப்பு, புணர்வு நடுவில் இருக்கிற வாழ்க்கை, சாவதோ மீண்டும் பிறப்பதோ பிறந்தவன் தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவதோ இவைகளெல்லாம் அவனுக்கு கிடையாது. பிறப்பதும் இறப்பதும் நடுவில் வாழ்வதும் என்பதும் அவனுக்கு கிடையாது. புண்ணியனே, தூய சுரூபம் உடையவன். புண்ணியம் என்பது தூய்மை, அவன் எப்போதுமே தூய்மையுடையவன், பாசம் இல்லாதவன். பாசம் உள்ள பொருள்தான் பிறக்கும் இறக்கும் நடுப்பட்டும் இருக்கும். அதனாலே இறைவனுக்கு போக்கும் வரவும் புணர்வும் ஆகிய மூன்றும் இல்லை. காக்கும் எம் காவலனே, எங்களை காவல் காக்கின்ற ரட்சகன், கடவுள் எல்லாரையும் காவல் காக்கிறவன், ரட்சகத்தன்மை. காண்பரிய பேரொழியே, அவன் ரட்சகனாயிருந்தும் அவனை நோக்க முடியாது, பார்க்க முடியாதவனாக இருக்கிறான். அதனால்தான் அந்த இறைவனை திருநாவுக்கரசர் எப்படி காண்கிறார், தோன்றார் துணை. துணை என்றால் பாதுகாப்பு, ரட்சகம், காவல் காக்கிறான். ஆனா கண்ணால் தோன்றுவானோ? தோன்ற மாட்டான். தோன்றா துணை என்பதுதான் இங்க காக்குமென் காவலனே காண்பரிய பேரொழியே. காண்பரிய பேரொழி என்பது தோன்றாமை, காக்குமென் காவலன் என்பது துணை. தோன்றாமையும் துணைமையும் அவன்கிட்ட இருக்கு. தோன்றாமலேயே துணை செய்கிறான். அவன் நமக்கு எதிர வரமாட்டான், ஆனா எப்பவும் நமக்கு காக்கிறவனாக இருப்பான். காக்கும் எம் காவலனே, உயிர் எம் காவலன் என்றால் என்ன மட்டுமல்ல, எம்முடைய இனமாகிய அத்தனை உயிர்களையும் காக்கிறவன். எம் என்பது தன்னுடைய உயிர் வெக்கம் அனைத்தையும் சேர்த்து பேசுகிற இடம். ஆற்றின்ப வெள்ளமே, ஆற்றில் வருகிற வெள்ளம் போல அந்த இன்பம் இருக்கும். ஆற்றில் வருகிற வெள்ளம் இடையராது ஓடி வரும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிற போது நடுவில் விட்டு விட்டு ஓடி வரல, தொடர்ந்து வருது. அந்த ஆற்றில ஓடுகிற வெள்ளம் எப்படி தொடர்ச்சி நீங்காமல் வருகிறதோ, அது போல அந்த இன்பமும் இறைவனிடத்திலிருந்து தொடர்ந்து கிடைக்கிற இன்பம். அத்தா தந்தையே, அத்தா அத்தன் தகப்பன், அது அத்தா தகப்பனே. மிக்காய் எல்லோருக்கும் மேலாயிருக்கிறவனே பரம், அதான் பரம் என்று சொல்லுகிற சொல்லு பிறகு. நின்ற தோற்ற தொடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், நீ நிலைத்த தோற்ற சுடரொளி. சுடர் ஒளி என்றால் விளக்கிலிருந்து வருகிற ஒளி. அந்த விளக்கிலிருந்து வருகிற ஒளி, விளக்கில எண்ணெய் இருக்கிற வரல விளக்கில ஒளி வரும். விளக்கில எண்ணெய் வந்து போச்சுன்னா நின்று போகும். ஆனா கடவுள் இருந்த சுடர்ல இருந்து வருகிற ஒளி நின்ற தோற்றம், நிலையாய் இருந்து கொண்டிருக்கிற ஒளி, அழியாத ஒளி. அதாவது தொடர்ந்து வருகிறது, தன்மையுடையது. மாற்றமாம், மாற்றத்தை உடையதாகிய ஜகத்தின் வெவ்வேறே வெவ்வேறு விதமான வடிவங்கள், யோனி பேதங்கள், அதாவது எழுவகையான பிறப்புகள் சொல்வார். தேவர், மனிதர், அப்புறம் விலங்கு, தாவரம், பரப்பன, ஊர்வன, நீந்துவன, இப்படி ஏழு விதமான பிறப்புகள் வந்து கொண்டிருக்கு. இதான் வெவ்வேறு விதமான. அந்த உன்னுள்ளையும் பல லட்சக்கணக்கான இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கு. மரம்னா அந்த மரத்துல எத்தனையோ ஜாதி மரம், விலங்குன்னா அதுல எத்தனையோ விதமான சிங்கம் புலி கரடி என்று சொல்லிட்டு அநேக விதமானவைகள். ஆகவே மாற்றமா வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே, அப்படி எடுக்கப்படுகிற பிறவி அனைத்து உயிர்களிடத்திலும் நீ அறிவாய் வருகிறாய். இந்த உலகத்துல கோடானு கோடி உயிர்கள் உடம்பு பெற்றிருந்தாலும் அத்தனை உயிர்க்குள்ளும் நீ அறிவாக வருகிறவன். தேற்றனே, தேற்ற தெளிவே, தேற்றம் என்றால் தெளிந்த அறிவுள்ளவன். தேற்ற தெளிவே, இன்னொன்றை தேற்று தேற்றுவிக்கும்படியான அறிவு. தான் மட்டும் தெளிவாயில்லை, மற்றொன்றையும் தெளிவிக்கின்ற தெளிவாக இருக்கிறான். சில பொருள் தான் தெளிவாயிருக்கும், ஆனால் தன்னுக்குள் இன்னொன்று தான் தான் கெட்டுவிடும். முதல்ல பால் பசு பசும்பால் கறந்த உடனே நல்லா தான் இருக்குது, ஆனா வியாபாரி என்ன பண்றான், இல்ல தண்ணீரை ஊற்றிடுறான், அப்ப பால் தன்னுடைய தன்மை கெட்டு போகுது. தாய் தூய்மையா இருந்து எப்பவுமே பாலுக்குள்ள தண்ணீரை விட்டாலும் இந்த தண்ணீரை எடுத்துக்க மாட்டேன் பால் தனியா இருந்துதானா, அது சுயம். தண்ணிக்குள் விடப்படுகிற தண்ணீரை தன்னுக்குள் சேர்த்துக் கொள்ளாமல் தண்ணீரை ஒதுக்கே நிக்கிற திறம் பாலுக்கு இருந்ததுன்னா அது சுயம். அந்த ஆண்டவன் அப்படி சுயம். ஆண்டவன் தன்னிடத்துல எந்த பொருள் மேல மோதனாலும் அதை இழுத்துக் கொள்ள மாட்டான், அவனை இழுக்க அதுவும் போக முடியாது, அவன் இழுக்கவும் மாட்டான். ஆகவேதான் அவன் தேற்றன், தெளிந்த அறிவுள்ளவன். இன்னொரு இரவையும் தெளிவிப்பான், தனக்குள்ள இழுத்துக் கொண்டானா அவன் தெளிந்தவராக ஆவான். தேற்றனே, தெளிந்த அறிவுள்ளவன், தேற்ற தெளிவே, மற்றவரை தேற்றுவதற்குரிய ஞானமும் உள்ளவன். என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அறமுதே, என் அறிவுக்குள் ஊறி வருகிற ஊற்று. அந்த இறைவன் எப்படி அவருடைய உள்ளத்திலே இருக்கிறான், நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான்னா, பாறைக்கல் தண்ணி இருப்பது போல. பாறை கிணற உடச்சு உடச்சு ஆழப்படுத்தினா அங்கேயும் தண்ணி ஊறும். ஆனா நம்ம மாதிரி இருக்கவங்க கிணற இன்னும் நோண்டல, நோண்டுனா தண்ணி ஊறும். மாணிக்க வாசகர் என்ன பண்ணிட்டார், அவர் வச்சாரு மணலாவே இருந்தது, தோன்றினாரு மணற்கேரியில தண்ணி ஊறுறது மாதிரி இறைவன் ஊறி வர ஆரம்பிச்சுட்டான். அதை சொல்றார், ஊற்றுதான மணக்கேரியிலே ஊற்று எப்படி மேலே சுரந்து வருமோ அது போல ஊற்றான உன் ஆர் அமுதே, பருகப்படுகின்ற அமுதமாயிருக்கிறவனே. உடையானே, எனக்கு எஜமான ஆயிருக்கிறவனே. வேற்றி விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்பு ஆற்றேனம் ஐயா, அரணியோ என்றன்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார், பொய்கட்டு மெய்யானார். இந்த மூணு வரியும் ஒரே வரியா படி. இது ஒரு ரொம்ப ஞானிகளுடைய நிலையை சொல்றார். ஞானிகள் மெய்யானார், உண்மையே வடிவமாக மாறிப்போனவர், ஞான சுரூபமாகனவர். பொய்கட்டு, இந்த மாயா உலகத்தினுடைய இயல்புகள் இன்று நீங்கி மாயையெல்லாம் ஒழித்து ஞானியாகி மெய்யானவர் தூய்மை நிலை எய்தினவர். அதுக்கு முன்ன அவங்க எப்படி இருந்தார்கள்? வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப அவங்களும் நம்ம போல மாம்ச உடம்புக்குள்ளதான் ஞானிகள் இருக்கிறார். ஞானிகள்னு தனியா கிடையாது, ஞானிகள் என்பவரும் அவர்களும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்து உடம்பிலே மாம்ச பிண்டமாக வந்தவர்கள். அதான் விடக்கு உடம்பு, விடக்குனா மாம்சம், மாம்சத்தால் ஆகிய உடம்பு. அந்த உடம்பு எப்படிப்பட்டது? வேற்று விகாரம், வெவ்வேறு விதமான வேறுபாடுகள் உடைய, ஒருவர் போல் இன்னொருத்தர் உடம்பு இருக்காது. உலகத்தில் பிறந்த அத்துணை பேருடைய உடம்பும் ஒரே முகம், ஒரே சாயல், ஒரே நிலையாக இருப்பதில்லை. எங்கோ தப்பித்தவரை கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கா, அவங்க இவங்க மாதிரி இருக்காருன்னு சாயல் பார்க்கலாம். தந்தைக்கு மகன் இடத்துல பார்க்கலாம், அண்ணனுக்கு தம்பி இடத்துல பார்க்கலாம், ஒரு தாய் இடத்திலே மகளிடத்திலே கொஞ்சம் சாயலை பார்க்கலாம். அதுவும் அப்படியே ஆயிடாது, முழுமையாகாது. ஆனா எல்லாத்திலையும் வேறுபாடு இருக்கும். அதனாலதான் வேற்று விகாரம் வேறு வேறு வகையாக இருக்கிற விடக்கு உடம்பின் மாம்சமாகிய உடம்பின் முழுக்கிடப்ப இந்த மாம்சமாகிய உடம்புக்குள் ஆன்மாவாக நான் இருக்கிறேன். ஒரு ஞானி சொல்றார், இந்த உடம்புக்குள் ஆன்மாவாக இருக்கிற நான் கிடப்ப ஆற்றேன். பெருமானே, இனிமே இந்த நாத்தமான உடம்புக்குள் எனக்கு இருக்க முடியல, நாத்தம் பொருட்களை இந்த உடம்பை விட்டு நான் ஓடி போகணும் என்று அவர் கேட்கிறார். இந்த வீடு ரொம்ப நாறி போச்சு, வேற இடத்துக்கு நான் குடியேறி ஆகணும் என்று ஒருவன் சொல்லுவது போல இந்த உடம்பை பற்றி அவர்கள் அத்துணையோரும் வெறுத்து போனார்கள். இந்த ஞானி, அந்த ஞானிகள் சொல்ற வார்த்தை, விடக்கு உடம்பின் கிடப்ப ஆற்றேன், இந்த உடம்புக்குள் இருக்க என்னால் பொறுக்க முடியவில்லை. எம் ஐயா, எமக்கு தலைவனே, அரணேயோ, ஏ தெய்வமேனு புலம்பலாம். அந்த அரணேயோங்கிறது அவங்க அழுகை குரல், தாங்க முடியாம உடம்புக்குள் இருந்து படுகிற துன்பம் பொறாமல் இறைவன் அப்படி கூப்பிடுறாங்க, ஓன்னு சத்தம் போட்டு கூப்பிடுறான். அரணேயோ, அழிக்க வல்லவனே. ஏன் அரண்னு கூப்பிட்டார்? அரண் என்றால் அழிப்பவன், என் உடம்பை அழிச்சுடும். முதல்ல அவங்களுக்கு விருப்பம், உடம்போடு வாழ விருப்பம் இல்லை, ஆகவே உடம்பை அழிக்க வேண்டுமானால அரணையோன்னு சத்தம் போட்டார். அரணையோ என்று சும்மா சொல்லி கொண்டிருந்தார். ஹரஹர ஹரஹர ஹரஹர ஹரஹர ஹரஹர என்று சத்தம் தான் அவர்களுடைய வாயிலிருந்து வரும், ஞானிகளுடைய வாயிலிருந்து வருகிறது. எப்பொழுது பார்த்தாலும் ஹரன் ஹரன்கிறதா ஹரஹர ஹரஹர ஹரஹர என்றே சொல்லுவார்கள். அதான் என்றென்று பலகாலம் சொல்லி போற்றி இறைவனை துதித்து புகழ்ந்து விருந்து அந்த இறைவனை போற்றி புகழ்ந்தே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை மறந்தார்கள், இறைவனை மட்டும் நினைக்கிறார்கள். இறைவனுடைய வார்த்தை வாயில வருகிறது. அப்படிப்பட்ட பொய் கட்டுமையானார் இந்த மாயையை நீங்கி ஞான சுரூபமான ஞானிகள். அந்த ஞானிகள் இறைவன் என்ன பண்ண, அந்த ஞானிகளுக்கு மீட்டு எங்கு வாராமே, மீட்டு இங்கு வந்து வினைப்பெருவி சாராமே, மீட்டும் திரும்பல். இப்பொழுது ஞானியாக இருக்கிற போது உடம்பு இருக்கு, இன்னும் உடம்பை விடலை இந்த ஞானிகள். சாமி சித்தராக இருக்கிறார்கள், உடம்பு இருக்க தவிர உடம்பினுடைய உணர்வு அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அந்த உடம்பு திரும்பவும் அடுத்த பிறவி வருமோ, மீட்டு திரும்பவும் இங்கு இந்த உலகத்திலேயே வந்து இன்னொரு பிறவி எடுத்து வினைப்பிறவி சாராமல், வினையின் காரணமாக பிறவி வராமல், வினையெல்லாம் அடுத்து வினை இருந்தா தானே அடுத்த பிறவி வரணும். திரும்பவும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணமாகிய வினை, அந்த வினையினாலே பரவி வாராமல் வினை அறுத்து பரவின்னு அறுக்கிறான். வினைப்பிரிவி சாராமே கள்ளப்புல குரம்பை, கள்ளத்தனமுடைய இந்த குரம்பையாகிய உடம்பை அறுக்க வல்லாம். அந்த ஞானிகளிடத்தில் இருக்கிற உடம்பை அறுத்துவிட்டான். ஞானிகளை உடம்பு வராக்கி ஞானிகளை தன்னுடைய மோட்ச சாதனத்தான் இடத்துக்கு சாம்ராஜ்யத்துக்கு அழைத்து போய்விடுகிறான். அதுக்கு பிறகு அந்த உடம்பு கிடையாது, அந்த உடம்போடு சரி அடுத்த உடம்பு ஞானிகளுக்கு இல்லை. இது ஞானிகளாவார் மோட்சம் பெறுகிற நிலையை எடுத்து விளக்கிறார். பொய் கட்டுமையானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பெருவி சாராமே கள்ளப்புல குரம்பை கற்றழித்த வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. சரி, இந்த ஞானிகளாய் இருக்கிற ஒரு உடம்பெல்லாம் நீங்க அழித்து விட்டு மேலோகத்து சேர்த்துகிறீர்கள். அப்படி ஏற்றுகின்ற போது இந்த உலகத்தின் மற்ற உயிர்கள் என்னாகும்? ஞானிகளா பக்குவப்படுகிற வரையிலும் அவர்களை மறுபடியும் அடுத்த ஜென்மம் கொடுத்துட்டா ஆகும். இப்படியே உடம்ப கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த உயிர்களுக்கு தலைப்பு வராது. எத்தனை ஜென்மம் தான் எடுக்கும்? அருணகிரிநாள் சொல்றா, எழுகடல் மணையில் அளவிடல் எனவிடர் விரல் அவதான். ஏழுகடல் மண்ணை எண்ணி பார்த்தா எவ்வளவு மண் இருக்குமோ அதை விட என் பிறவி அதிகமா நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற. அப்படியானா அந்த பிறவி அதிகமா எடுக்க எடுக்க உயிருக்கு ஒரு இழைப்பு வரும். அந்த இழப்பை ஆக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கும். அந்த ஓய்வு கொடுக்கறதுக்கு தான் சர்வசங்கார காலம் என்ற ஒரு காலத்தை இறைவன் உண்டு கொண்டான். எல்லாத்தையும் அடிச்சிடுவான், உயிர்களை இப்ப சிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அப்படியே துயில்கிற நிலை, ஓய்வெடுத்துக் கொள்ளுகிற நிலை அந்த உயிர்களுக்கு உண்டாக்குறான். கொஞ்ச நேரம் அது துண்ணி இருள். அப்படி உண்டாக்குற நேரத்தை எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு இருப்பதற்காக வருகிற இருள் மிக இருட்டாக இருக்கிற நிலை துண்ணிருள். அந்த துண்ணிருளில் இறைவனும் படுத்து தூங்கிடுவாங்கன்னா தூங்க மாட்டான், எல்லாரையும் தூங்க வைப்பான், அவன் தூங்குவதில்லை, அப்பவும் கூத்தாடி கொண்டே இருப்பான். அவன் அசைபவன். இறைவன் அசையாமல் போனான் கடவுள் அல்ல. அப்ப இறைவனுக்கும் ஓய்வு வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அல்ல, நாம் ஓய்வு வேண்டியவர்கள். நமக்கு ஓய்வு வேணும், கொஞ்சம் தூங்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு கேட்கிறோம். ஆனா ஆண்டவனுக்கு ஓய்வே கிடையாது, அவனுக்கு கலைப்பே வராது. அப்பவும் நடிக்கிறான். துண் இருளில் நல் இருளில் நட்டம் பயின்று ஆடுனா, அதனை பயின்றுதான் தொடர்ந்து ஆடும். உலகம் இருக்கிற போதும் குத்தாடினா உலகத்தாடிச்சு எல்லாம் அழிந்து போச்சு, அழிஞ்சு போச்சே, இனிதான் உலகத்துல வேலை இல்லையே, காக்க வேண்டியதோ படைக்க வேண்டியதோ ஒண்ணும் இல்லையேனாலும் அப்பவும் கூத்தாடி கொண்டுதான் இருப்பான். அந்த ஒரு இலக்கணம் சொல்றேன். துண் இருளில் சர்வசங்கார காலத்திலும் நட்டம் பயின்றாடும் தன் கூத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாதனே தலைவன். அந்த தலைவன் இந்த கூத்தை தொடர்ந்து நடத்துகிறான். ஏன் கேட்டா அந்த இறைவன் என்பவன் அவன் ஆடுகின்ற கூத்தைத்தான் இந்த உலகத்துள்ள எல்லா பொருளையும் அசைவிக்கிறான். அப்படி அசைகிறதுனால தான் உலகமே அசைகிறது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அசைகிறது. அந்த பரமன் கூட சிவமும் சக்தியுமாயிருந்து ரெண்டு பேருமான ஆடுகிறார்கள். அதான் ஒவ்வொரு அணுவும் ரெண்டாம் பிரித்து எலக்ட்ரான் நியூட்ரான் ரெண்டு அணுவாகி ரெண்டுமே துடித்துக் கொண்டே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். இந்த விஞ்ஞானிகள் அணுவை பார்க்கிற போது அணுவை நிறுத்தி பார்க்க முடியுமா? நிற்கிறாப்புல அசைவற்று இருக்கிற அணுவை அவனால பார்க்க முடியுமா? விஞ்ஞானிகள் அணுவை நீக்கமா பிரித்து பார்க்கிற போது அந்த அணு துடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த துடிப்பு எங்கேந்து வந்ததுன்னா அந்த ஆண்டவன் துடிக்கிற துடிப்பு இங்க தாக்குது. அந்த அணுவுக்குள்ள அவன் இருக்கிறான்னு அர்த்தம், அணுவுக்குள் இருந்து அதை துடிக்க வைக்கிறான். அவன் அங்கே துடித்துக் கொண்டே இருக்கிறான், உணவை துடிக்க வைக்கிறான். அது போலதான் நம்ம பல அணுக்களால் சேர்க்க நம்ம உடம்பை உண்டாக்கி நம்மையும் துடிக்க வைத்து இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த அணுவும் துடிப்பட்டு ஓய்ந்து போகிற நிலை இருக்கே அது சங்கார காலம். அப்ப அவன் ஓய்வெடுப்பானா? அவன் ஓய்வெடுப்பதில்லை, அவன் அங்கே கூட்டாக்குற. அதுக்கு புராணத்திலே நமக்கு சில சான்றுகள் உண்டு. இறைவன் சர்வசங்கார காலம் வந்தா எல்லாத்தையும் அடிச்ச பிறகு எல்லாம் சாம்பலா போயிடுது. சாம்பலா போன ஒரு பெரிய மேடு, அந்த சாம்பல் மேட்டுக்குள் ஏறிக்கொண்டவன் கூட்டாக்குறான். சாம்பல் மேட்டுக்கு பேர் பாண்டரங்கம். பாண்டுன்னா வெண்மை, வெண்மையான சாம்பல். அரங்கம் என்றால் மேடை, வெண்மையான சாம்பல் மேட்டு அரங்கம். அந்த அரங்கத்தில் ஒரு கூட்டாடுறான். அந்த கூட்டத்தை கல் தோன்றி மண் தோன்றா கால், அப்புறம் மலை தோன்றி மண்ணாகிய பூமி முதமுதா தோன்றிய போது எந்த உலகத்துல எந்த பாகம் முதல்ல தோன்றிச்சுன்னா பாண்டி நாடு தோன்றிச்சு. ஏன் பாண்டி நாடு தோன்றிச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம், எங்க இருக்குது காரணம்னா பண்டுங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பழமையானது, அதை விட பழமையானது இந்த உலகத்துல எந்த பூமியும் கிடையாது. ஆகவே பழமையாக முதல் முதல் உண்டாகிய நாடு பாண்டி நாடு, அதனால்தான் அதுக்கு பாண்டி நாடு என்று பேரு. அந்த பாண்டி நாட்டுல தண்ணீர் வடிகிற நேரத்துல அந்த பூமியில மக்கள் தோன்றினார்கள். அப்போ அவங்க சாப்பிட்றதுக்கோ ஒண்ணுக்கோ அந்த நீரை சுத்தி இருக்கிற இடத்துல தான் அவங்க வாழ்ந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணீர்ல வளவீசி மீனை பிடிச்சி மீனை பிடிச்சி வாழ்ந்தார்கள். அதனால அந்த பாண்டி நாடு அது பண்டை நாடு. பண்டை நாட்டுல வாழ்ந்தவர் பாண்டியர், அவருடைய வாழ்க்கைக்கே காரணமாயிருந்தது கடற்கரை. கடற்கடல மீன், மீனை தன் கொடியில அடையாளமா எழுதி கொண்டார்கள். கடல்ல கிடைக்கிற முத்தை எடுத்து தங்களுக்கு மாலையா போட்டு, அதான் அந்த காலத்திலிருந்து அவனுடைய ராஜ பாரம்பரியம் இன்னும் பாண்டியனுக்கு வருது. பாண்டியன் பண்டையோ ரொம்ப பழமையானவன், அந்த நாடுதான் முதல் நாடு, அப்புறம்தான் சோழ நாடு சேர நாடெல்லாம். அதனாலதான் இவர் சொல்றார், நள்ளிருளில் கூத்தாடினான், அப்புறம் உலக பிரிச்சுக்காக சொல்லி கூத்தனாகி ஆனந்த கூத்தாடினான். ஆனந்த கூட்டான உலகம் முதல்ல தோன்றது ஆரம்பிச்சது, தோன்ற ஆரம்பிச்சும் போது பாண்டி நாடு தான் வந்தது. அதனாலே பாண்டி நாட்டானே தில்லையூர் கூத்தனே, அதுக்கப்புறம் தென்பாண்டி இல்லாட்டி இந்த வரிசை வராது. இல்லாட்டி எழுதா தென்பாண்டி நாட்டையும் சிதம்பரத்தையும் சொல்ல வேணும். சிதம்பரத்தை பத்தி பேச்சு இல்ல, சிதம்பரத்துக்கு ஆடுகிற கூத்துக்கு முன்னிருந்த கூத்து நிலைக்காக சொல்லப்பட்ட பெயர் அல்லப்பிறத்தி அறுப்பானியோ என்று. என்னுடைய அல்லற் பிறப்பை அறுக்கின்றவனேயோ என்ற அளவிலே சோபுராணம் நிறைவேறு. அதாவது 91வது வரி, அந்த வரியோடு 21வது வரியில தொடங்கி அறுப்பானையோ என்னை அறுக்கிறவனே என் கருவி அடிக்கிற பெருமானே என்று இறைவனுடைய சொருப இலக்கணத்தை சொல்லி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்றார் என்று இதுவாறு இவ்வாறு என்றுதான் இவ்வாறு அறுப்பானையோ என்பதாக சொல்லக்கரியானை சொல்லி சொல்ல முடியாதவனை என் ஆசையாலே சொன்னேன். சொல்ல முடியாதவன் கடவுள் அப்புறம் ஏன் நீ சொன்னேன்னு சொல்லி கேட்பார்கள். சொன்னான் சொல்ல முடியாதவனாச்ச, அப்புறம் எதுக்காக இந்த 21வது வரியிலிருந்து 96வது வரி மாதிரி நீ எதுக்காக கஷ்டப்பட்டீங்க? என் ஆசை வச்ச கேடு, நீ சொன்ன பிறகு மாட்டேங்குது மனசு, எனக்கு ஏதோ சொல்லுன்னு நினைச்ச சொன்னேன். இந்த வார்த்தைக்குள்ள அகப்படுவான்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன இந்த வார்த்தைகளுக்குள் அவன் அகப்பட்டவன்ல, இதுக்கும் மீறி போனவன். அதனால அவன் சொல்லற்கு அறியான். இருந்தாலும் என்ன ஆசைக்காரனாக சொல்லிய இந்த வார்த்தை சொல்லக்கரியானை சொல்லி நான் வார்த்தையினாலே பேசி திருவடிக்கு சொல்லிய பாட்டு. இந்த பாட்டிற்கே யார்கிட்ட சொன்னேன், நான் குருந்த மரத்தடியிலே குருநாதர் மறைஞ்சு போன பிறகு திருவடி ஒன்று செய்து வைத்திருக்கிறேன். அந்த திருவடியின் சன்னதியிலிருந்து இந்த சிவபுராணத்தை பாடினேன். அந்த திருவடிக்கு சொல்லிய பாட்டு அந்த குருநாதருடைய திருவடி சன்னிதானத்திலே சொல்லப்பட்ட இந்த சிவபுராணம். அந்த சிவபுராணம் இங்கே பாடினார் நல்ல தெளிவா வருகிறார். இறைவனுடைய திருவடியை ரெண்டு செஞ்சு திருப்பெருந்துறையில குருந்த வழித்தலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதன் முன்னிலையில சன்னிதானத்திலிருந்து இந்த பாட்டை சொன்னார். திருவடிக்கு சொல்லிய பாட்டு, சொல்லிய பாட்டு என்பது இதுதான் சொல்லப்பட்ட இந்த சிவபுராணம் என்ற இந்த பாட்டு. இங்கே சொல்லப்பட்ட பாட்டு தான் சொல்லிய பாட்டு. பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த பாட்டை அப்படியே ஆரம்பத்தில் கடைசியோட மனப்பாடம் பண்ணவங்க போதாது. இந்த பாட்டை இப்படி அவரவர்கள் தங்கள் அனுபவத்துக்கு ஏற்ற பொருளை சொல்லும். ஏதோ நான் இதுவரை உரை சொன்னேன்னா என்ன அனுபவத்துல, இன்னும் வேற ஒருத்தர் சொன்னா இன்னொரு அனுபவத்துல சொல்வார். ஆகவே இதுதான் பொருள் என்று நிச்சயிக்க வேண்டாம். அவங்கவுங்க எந்த அனுபவத்துல தெரியுமோ அந்த அனுபவத்தில் தெரிந்து பாருங்கள். பொருள் தெரியாம பாடக்கூடாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பொருளை அவரவர் அனுபவத்தினாலே அறிந்து சொல்லுவார். இந்த பாட்டை யார் பாராயணம் பண்ணுகிறார்களோ, தொடர்ந்து இந்த பாட்டை பொருளர்ந்து பாடுகிறார்களோ அவர்கள் செல்வர். இறைவனுடைய செல்வத்துக்கு உரிமையாவா? இறைவனத்துல ஒரு செல்வம் இருக்கு, அதாவது பேரின்பம் என்று சொல்கிற செல்வம். அந்த செல்வத்துக்கு உரியவர் ஆவா? இறைவனத்தில் இருக்கிற செல்வம் என்ன என்றால் பேரின்பம். அந்த பேரின்பம் செல்வத்துக்கு உரியவர் ஆவா? அப்ப அந்த உரியவர் ஆகும் போது என்ன பண்ணுவார்? சிவபுரத்தில் உள்ளார். அப்ப சோபுரத்துக்கு போய்விடுவா? சோபுரம் என்பது இறைவன் இருக்கிற இடம். கைலாயம் என்று சிலர் உரை சொல்வார்கள். கைலாயத்துக்கு அப்பா அதாவது சூன்யம் வெட்டவெளி என்று சொல்கிறனே இறைவன் அருவ நிலையில பரபிரம்மமாக இருக்கிற இந்த பஞ்சபூதங்கள் அதாவது பிரபஞ்சத்தினுக்கு தொடர்ச்சி அற்று இருக்கிற பிரபஞ்சத்துக்கு அப்பால் பட்ட இடம் அத தேவாரம் எல்லாம் அப்பால் அப்பால் என்று சொல்லும். ஞான நூல்கள் முப்பால் என்று சொல்லும். சில பேர் சூன்யம் என்பார்கள். அப்பேற்பட்ட எல்லாம் கடந்த ஒரு இடம் அந்த இடம் மேநிலை என்றும் மீதானம் என்றும் பல சொற்களால் சொல்வார். அதைத்தான் இங்கே சிவபுரம், அத பிரம்மபுரம். சிவபுரம் என்றதை இன்னொரு வார்த்தையா சொன்ன என்ன சொல்லலாம், பிரம்மபுரம். பிரம்மம் என்று சொல்லுகிற சைதன்யம் இருக்கிற இடம், பேரறிவாகிய இறைவன் இருக்கிற இடம், அதுதான் பிரம்மபுரம் சிவபுரம். சிவபுரத்தின் உள்ளார் அந்த பிரம்மபுரம் என்று சொல்லுகிற சைதன்யம் இருக்கிற இறைவனிடத்திலே போய் சேர்ந்து விடுவார்கள். அந்த இடத்திலும் முழுக்க போவார்களானா இல்ல, இறைவனிடத்துல முழுக்க போவடா, இறைவன் முழு இடத்திலும் பரவி இருப்பான். அங்க சிவன் அடித்து அந்த சைதன்யமாகிய இறைவன் இருக்கிற பிரம்மபுரத்திலும் இறைவன் அடியின் கீழ் தான் இருக்க முடியும், திருவடியின் கீழ் தான் இருக்க முடியும். திருவடிக்கு பல்லோரும் ஏத்த பண்பு, பல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களெல்லாம் அவரை வணங்குவது. இறைவனுடைய திருவடிக்கு போயிட்டு அந்த உலகத்தில் இருக்கலாம் அவரை போற்றுவார்கள். மாணிக்க வாசர் இறைவனை அடைஞ்சிட்டார்னா மாணிக்க வாசர் குருபூஜை நாம் எங்கே வணங்குறோம்? இப்போ உலகத்தில் இருக்கிற பலராலும் ஏற்றப்படுகிறார் மாணிக்க வாசகர். இறைவன் திருவடி அடைஞ்சு விட்டால் அடைஞ்சவர்கள் எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற மக்கள் புகழ்வார்கள். அப்படி புகழப்படுவீர்கள். நீங்களும் ஒரு நியாயமாரலாக இறைவன் திருவடியை அடங்கி உலகத்து மக்களாலே ஏற்றப்படுவீர்கள். பல்லோரும் ஏத்த பண்டு உள்ளார், இறைவனுக்கு அடைந்து உள்ளார், இறைவனுக்கு மேம்பட்டு இருக்க மாட்டாய். தான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் ஒரு இடம் என்னவென்றால் இறைவனுக்கு சமமாக போக மாட்டார்கள். இறைவனுக்கு சமம் என்று சொல்லிவிட்டால் வேதாந்தம், வேதாந்தம் ஐக்கியம் ரெண்டும் ஒண்ணே, ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று பேசுவது வேதாந்தம். ஆனா சைவஸ்தான் அப்படி இறைவனும் உயிரும் அந்த ஒன்றா கூடுகிற போது அத்வைதமாகி இறைவன் கீழ்தான் இருக்குமே தவிர இறைவனுக்கு மேல் இருக்காது. அதான் பணிந்து உள்ளார் செல்வர் ஞான செல்வத்தை அனுபவிப்பர் என்று சொல்லி சிவபிரமானமாகின்ற பகுதியை இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன்.
5: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் புராணம், பகுதி ஒன்று. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
6: திருமூமை பொருளும் செல்வமோ எனக்கு உன் சீருடை கடல்களில் ஒருவரே மதியாது பொறாமைகள் செய்து முடியும் வைப்பனால் திருவேன் முருகமர் சோழை சோழ் திருமுல்லை வாயிலாய் வாயிலான்னை பரவிடும் மாட்டியே படுத்துயர் கழகாயே பாசுபதா பரந்துடரே கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டதில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருவே வர்ணப்பணித்து என்னை பாவென்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றிற்கே சென்று ஊதா போத்துண்டே பாலும் அமுதமும் தேனுமா ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போர் என் ஆருயிர் போகமா புறகாட காம புறாந்தனம் சேலம் கயலும் கிழக்கும் நீர் திருவாவடி துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாத செவிக்க வந்த இந்திரன் செங்கல் மாறிங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கியே குழாம் குழாமான்று பூத்தான் ஆவிக்கு அமுத எல்லார்வத்தனத்தினை அப்பனே ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தான் பல ஆண்டு கூறுதுவே மதிபடரு சடைமுடி மன்றுடாரை முன்னா துதி செய்யும் நான் சொல்லுமல பொதி நல நுகர்தரு புனித பெறவேயே விதிமுறையை உலகினில் விளங்கி வெல்வே ஒளியர் போன்று பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி ஆளும் இசை கல்மிதப்பில் அணிந்த வீராணி போற்றி வாழி திருநாவலும் வன் தொண்டர் பாதம் போற்றி கூடி மலி திருவாக ஒரு திருத்தாள் போற்றி வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொழையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உடதறிய விரிப்புரை

ஒன்றொன்றால் திரும்புறார். ஞான நிகழ் குலதெய் பலரும் கொண்டாடனாங்க சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலநிகழ் பிழி மறைத்த சிவஞான யோகி பதம்

శిక్షతే శ్రీ కార్తికేయ నామ సంకీర్తనం శ్రీ బల్లీకాంత స్మరణం హర నమః పార్వతీ పతయే ఎలా వల్ల అన్నై శ్రీ కొడియడి నాయకి అమ్మయ్య సమేత ఎండి శ్రీ మాసురామణేశ్వరుడే పొన్నార్ తిరుపతి మనర్களே அடியே மனமொழி மேகலாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே குடியிருக்கின்ற புண்ணியர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய பிராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. கடந்த பல மாதங்களாக தெய்வ சேத்ரா பெருமானார் ஆகிய அந்த பிரபுவினுடைய அற்புத திருவாக்குகளிலே பல அரிய நாயன்மார்கள் சரித பகுதியை கண்டு ஆன்மலாபம் பெற்று வருகின்ற நாம் இப்பொழுது காரைக்கால அமையார் பணம் என்பது பற்றி இங்கே சிந்தனை செய்ய கூடியிருக்கின்றோம். காரைக்கால அமையார் புராணத்தை சிந்திக்க திருவர் துணையிற்க நாம் இந்த கடமையை தலைப்படுவார். பெரிய புராணத்திலே வருகின்ற பெண்மணிகள் அருள்மிகு நாயன்மார்களே மூன்று பெண்ணடியார்கள் பேசப்படுகிறார். ஆங்காங்கே நாயன்மார்களின் துணைவியர்கள்தான் உயர்ந்த சைவ நெறியில் இருக்கிறார். ஆகினும் குறிப்பாக மூன்று பெருமக்களுடைய திருநாமங்கள் இங்கே பெரிய புராணத்திலே சேக்கரார் பெருமானால் புகழப்பட்டு வருகின்றன. அவற்றிலே முதலாவதாக காணப்படுவது காரைக்கால அம்மையார் புராணம். அதன் பின்னர் நிறைவு கட்டத்திலே நாம் காண்பது மங்கையரசியார் புராணம். நிறைவாக பெரிய புராணம் பூர்த்தியாகிற சமயத்தில் ஒரு அம்மையார், அந்த அம்மையார் இசைஞானியார் புராணம். அங்கு மூன்று பெண்ணடியார் காரைக்கால் அம்மையார், மங்கையரசியார், இசைஞானியார். இடையிடையே நம்முடைய இளையாங்குடி மாறநாயனார் போன்றவர்களுடைய துணைவியர் எல்லாம் உயர்ந்த சைவ பெருமக்களாக பெரிய புராணத்திலே சித்தரிக்கப்படுகிறார். ஆயினும் புராணங்கள் மூன்று அம்மையிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே இன்று நாம் முதலிடையே காண இருக்கின்ற ஒரு அரிய சரித்திரம் காரைக்கால் அம்மையார் புராணமாகும். இந்த அருமையான புராணத்தின் தலைப்பை சற்று சிந்திக்க வேண்டும். காரைக்கால் அம்மையார் என்று சேக்கலார்கள் அம்மையாரை வணங்குகிறார். அந்த அம்மையாருக்கு உயர் பெயராக இருக்கிற புனிதவதியார் புராணம் என்று இங்கே கூறப்படவில்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெயாருக்கும் அடியில் என்று கூறுகிறாரே அந்த பெயார் புராணம் என்றும் கூறப்படல். ஆனால் இங்கே புராணத்தின் தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். அந்த அம்மையார் திருவதாரம் செய்த அற்புத கஷேத்திரம் காரைக்கால். பரமேஸ்வரன் அந்த அம்மையை, அந்த நாயனாரை கைலையிலே வைத்து அம்மையே அழைத்தார். அம்மையும் அப்பனும் இல்லாத பரமேஸ்வரன் அந்த தாயினை அம்மையே அழைத்தார். சேக்கரார் பெருமான் அந்த அற்புத செய்தியை மனதிலே வைத்துக் கொண்டு திருமணத்திலே வைத்துக் கொண்டு காரைக்கால் அம்மையார் என்று அந்த அம்மையாருக்கு திருநாமம் சொல்லுகிறார். இது இந்த நாயனாருடைய பிராணத்தில் உள்ள முக்கியமான செய்தியை நாம் நினைவு கூறும் பொருட்டு அமைந்திருக்கிறது. அது சேக்கரார் பெருமானுடைய கைவண்ணம். இனி இந்த நாயனாருடைய புராணத்தை சிந்திப்பதற்கு முன்னால் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அம்மையாருடைய பாத மலர்களை எவ்வாறு பரவுகிறார் என்று கண்டு நாம் புராணத்தின் முன்னே செல்லலாம்.

நம்பி குலச்சிலை தான் அடியார்க்கும் அடியேன். பெருமழலை குறும்பர்க்கும் பெயார்க்கும் அடியேன். ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன். ஒளிபுலன் சூழ் சாத்தமங்கை நீல நக்கற்கு அடியேன். அரு நம்பி நமி நன்றி அடியார்க்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடேன். ஐரம பார்வதி மகரமகா பெருமழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன். பெருமழலை குறும்பர்க்கும் அடியேன் பேயார்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்மை பேயார்க்கும் பேய் பேய் என்று அம்மை அழைக்கிறார். பலராலும் வணங்கப்படக்கூடிய உயர்ந்த நினைவுடைய பேய் அம்மையார் தன் திருவாக்கரே காரைக்கால் பேய் என்று அம்மையே அழைக்கிறார். சூரியமான் கொடுத்த அற்புத வடிவம் பேய் வடிவம்.

திருமலரை குறும்பற்கும் பேராக்கும் வழியே. பேரே சுந்தரம் சுவாமிகள் வணங்கிய அந்த காரைக்கால் பேயினை, அந்த அம்மையாருடைய அறிய சரித்திர பகுதியை குன்றத்தூர் முனிவராக திருகின்றன நம்முடைய சேக்கரார பெருமான் எவ்வாறு எடுத்துரைக்கிறார் என்பதை நாம் இன்று சிந்திக்க தொடங்கலாம். முதலாவதாக அம்மையாறு திருவதாரம் செய்த காரைக்கால் என்ற கஷேத்திரத்தின் பெருமையினை சேக்கரார பெருமான் படம் பிடித்து காட்டுகிறார். மானமிகு தருமத்தின் படி நின்று வாய்மையினில் உணவில் சீர் பெருவணிகள் குடி துவன்றி ஓங்கு பதிவி கூணல் வளையே தேரை சுமந்து கொண்டு ஏறி மண்டு களி காணல் விசை உலகு பலம் பெருவேங்கே திரு காரைக்கால் பெருவணிகர் குடி துவன்றி ஓங்குபதி காரைக்கால் வணிகர் ஓங்குபதி திரு காரைக்கால் பெருவணிகர் குடி துவன்றி ஓங்குபதி ஊனமில் சீர் பெருவணிகர் வாய்மையில் உணவில் சீர் பெருவணிகர் தருமத்தின் படி நின்று வாய்மையினர் ஊனமில் சீர் பெருவணிகர் குடிதுவன்றி ஓங்கு பதியே மானமிகு தருமத்தின் வழி நின்று. அங்கே வாழ்கின்ற வணிகப்பெரு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம்? மானம் என்று சொன்னால் பெருமை அண்டம், பெருமை மிக்க தர்ம வழியே வணிகம் செய்கிறார். தர்மத்தினுடைய நெறியிலிருந்து சற்றும் கிடையாது வணிக பெருமக்கள் நிறைந்திருப்பது காரைக்கால். என்னென்றால் அம்மையார் திருவதாரம் செய்த குளம் வணிகர் குளம். அந்த வணிகர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தர்மத்தின் வழி இருக்கிறவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வாய்மையிலிருந்து கொஞ்சம் கூட பிறடாதவர்கள், சத்தியத்திலிருந்து பிறடாத உத்தம பெருமக்கள் அந்த வணிகர். அவர்களுடைய வாழ்க்கையில ஊனம் இருக்கிறதா, வளைவு கோணல் இருக்கிறதா? இல்லை. கோணலும் வளைவும் இல்லாத வீடு பெறும் நின்றவர்கள் சிறப்புடைய வணிக பெருமக்கள். அவர்கள் ஓங்கி நின்ற பதி திரு காரைக்கால். அந்த காரைக்காலுடைய அற்புதமான வணிகர் குலத்திலே தலைவனாக இருக்கிறார் தனதத்தனார். வங்கமணி கடல் காரைக்காலின் வாழ் வணிகர் தங்கள் குல தலைவனார் வணிகர் தங்கள் குல தலைவனார் தனதத்தனார். தவத்தால் அங்கு அவர்வால் தவத்தால் அங்கு அவர்வால் திருமடந்தை அவதரித்தாள் என வந்து பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார். நம பார்வதி வலியே ரகரமகாதேவா தனகத்தினாருடைய அருமையான புத்திரியாக புனிதவதியார் அவதாரம் செய்கிறார். யாரை போல? திருமணந்தை அவதரித்தாள் மணந்தை மகாலட்சுமி. அருமையான அன்பர்களை இதயமாக தாமரமிரில் இருக்கிற மகாலட்சுமி பராசக்தி அன்னை உமாதேவியார் அவருக்கு 100 பேர் மகாலட்சுமி. அன்னை உமாதேவியார் வந்து அவதாரம் செய்தது போல காரைக்காலிலே தனதத்தாருக்கு ஒரு அற்புத புத்திரியை அவதாரம் செய்கிறார். எனவே பொங்கிய பேர் அழகு மிக புனிதவதியார் பிறந்தார். எனவே காரைக்கால் அவதார ஸ்தலம் தனதத்தனார் தந்தையார் திருநாமும் அம்மையாருடைய ஏற்பெயர் புனிதவதியார். இந்த அம்மையார் என்று அவதாரம் செய்தார்களோ அன்று முதல் சிவசந்தினர் அற்புதத்தில் வந்தால் இந்த 100 திருப்பாசுரங்கள்ல காரைக்கால் அம்மையார் பாடுகின்ற போது முதல் திருப்பாடலையே பிறந்து மொழிபெயர்ந்த பெண்ணெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் கண்டத்து பானோ பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடருகே. முதல் திருப்பாசுரத்திலேயே பிறந்து மொழிபெயர்ந்து பெண்ணெல்லாம் என்றைக்கு அந்த அம்மையார் அம்மா அப்பான்னு பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுதே சிவசிவா அவ்வளவு அறிவிப்பார். அந்த அம்மையாருடைய திருவாக்கில் முதல்ல வந்தது சிவசிவா. பிறந்து முடிவையின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து செவடியே சேர்ந்த

ஆடுகிறது, பேசுகிறது, விளையாடுகிறது எல்லாம் வண்டல் பயில் வரவெல்லாம் சொல்வார். வண்டல் என்பது சிறுபு மகளிர் விளையாட்டு, விளையாட்டு விளையாடுகிற போதுதான் சிவபெருமான் சொன்னார். அந்த அளவை பாட அம்மையாளர் திருவாக்கே இவர்கள் பிறந்து மொழி பெயர்ந்தோம் என்றுதான் நம்மதான் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சாரம் சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கற முதல் வார்த்தை மம்மி டாடி. இதுதான் நம்ம சொல்றோம் சில சுமாராங்க மம்மி டாடி. நம்முடைய பண்பாட்டுக்கு விரோதமான வார்த்தைகள் தான் முதல்ல பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனா அங்கே அருமையாக அம்மை சிவசிவா சிவசிவா என்று பேசினார். அவ்வாறு பணியணிவார் கடற்கு அடிமை பழகிவரும் பாங்கு பெற பாம்பை ஆவணமாக கொடுக்கிற பரமேஸ்வருடைய திருவடிக்கு நெருக்கமான அடிமை செய்கிற வகையில அம்மையார் அழகாக காதல் ததும்பு முடிவுகின்றார். வண்டல் பயில் வரவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடி அண்டைபிரான் திருவார்த்தை அணைய அண்டைபிரான் திருவார்த்தையா அம்மா பேசுகிறாசி பேசுகிற போது பிறரோடு முடிவுகின்ற போதெல்லாம் அந்த அம்மையாரை திருவாக்கிற முழுக்க முழுக்க பரமேஸ்வரன் புகழே வருகிறது. அது பின்னால் வரக்கூடிய செய்தி முன்னால் நினைவூட்டுகின்ற வகையிலே அந்த அம்மையார் அற்புதமாக வளர்ந்து வருகிறார். திருமண பருவம் நெருங்குகிறது. அந்த சமயத்துல காரைக்கால் அருகே திரு நாகைக்காரணம் நாகப்பட்டினம் அதுவும் வணிகர் கொள்ள நிறைந்தோம். அந்த இறந்து கடற்கரை ஓரமா இருக்கிறது. அவர்களெல்லாம் கப்பலில் சென்று வணிகம் செய்கின்ற வியாபாரிகள். அந்த நாகப்பட்டினத்துல நீதிபதி நீதிபதி என்ற ஒரு வணிகர்களோட தலைவர் அவருடைய அருமையான மகன் பரமதத்தன். தத்தன் என்பது வணிகர்களுக்கு பின்னால் உள்ள ஒரு டைட்டில் பரதத்தன். இங்கே பரமதத்தன் ஆக நீதிபதி என்பால் திரு நாகக்காரணம் நாகப்பட்டினம் அவருடைய சற்புத்திரன் பரமதத்தன். அவர் தன் மகனுக்கு புரிந்தவதியாரை மனம் பேசும் பொருட்டு பெரியவர்களை அனுப்பினார். எங்கே நாகப்பட்டினத்திலிருந்து காரைக்காலுக்கு வருகிறார். அந்த மாதிரி அவர்கள் மூதறிவூர்கள் வந்தவர்கள் எல்லாம் பெரிய சான்றோர்கள். பெண்பார் பெண் வீட்டில இருந்து மாப்பிள்ள வீட்டிலிருந்து பெண்கள் கேட்டு வருகிறவர்கள் மூதறிவோர் அப்படின்னு வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்து அம்மனை புகுந்து

0: கனகத்த பாரு சொல்கிறாள், நீ பயந்த பைந்தொடியை கனகத்தா அருமையான புத்தி இருக்கிறாளே பிரிஞ்சபடியா நீதிபதிதன் காரைக்கால் ஞானாவப்படுத்தன் வர்றோம் நீதிபதி அனுப்பினார் நீதிபதிதன் பரமதத்தன் நீதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு நீ பயந்த பைந்தொடியை நீதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமை நம்முடைய மரபு எழுதும் அந்த மரபை மீறாம மனம் புரிக என்றார். திருமணம் பேசுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர் சம்மதம் இருக்கிறார். உடனே அவர்கள் ஒரு ஒருவர் குணம் பேசி குளம் பேசி அதன் பின்னர் தன்னுடைய இசைமணி தெரிவிக்கிறார். நம்முடைய தனதத்தன நிதிபத்திய நிதிபதி அனுப்பிய மோதறிபோர்கள் மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள். வாதுவை திரு கல்யாணம் பண்ணணும் வாதுவை வினை தொழில் கொண்டார். கல்யாண ஏற்பாடுகள் தான் அழகா நடக்கும். இவ்வாறு காரைக்கால் என்ற அருமையான அற்புத பகுதியில் இருக்கின்ற அம்மையாரை பரமதத்தனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்த அவன் ஏற்பாடு நடக்கும் சேர்க்கிறார் பெருமா. அந்த கல்யாண ஏற்பாட்டை சொல்லி அந்த அம்மையாருக்கு திருமணம் செய்கிற அந்த விஷயத்தை ஒரு பாடலை பார்த்தியா மாப்பிள்ளை பிரிக்கிறாரு பெண்ணை பிரிக்கிறாரு சேர்க்கிறார் பெருமான் ஒரு அழகான ஓமானத்தை மேல சுட்டி காட்ட பரமதத்தனும் புனிதபதி ஆளுக்கு இருக்கிறார்கள் மனக்குளத்துல. அழிவிடைத்தார் தனகத்தன் அணிமானத்துள் புகுந்து தெளிதல் நூல் விதிவழியே செயல் முறைமை செய்து அமைத்து தளிரடி வெண்ணகை மகிழை தளிரடி வெண்ணகை மகிழை தாதவிழ்ந்தார் காணைக்கு கழிசூர் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். நம பார்வதி பதையே நகை மகிழை அம்மாவார் மகிழ்ந்த பரமதத்தன காளைங்கிற ஓமான ரொம்ப அற்புதமான ஜோசியத்துல மணப்பனுக்கு மணப்பவருக்கு பொருத்தம் பார்க்கிற போது ஜோசியத்தில் பதினோரு பொருத்தம் தான் பார்ப்போம். அதுல ஒரு பொருத்தம் மிருக பொருத்தம் கணவனுக்குரிய நட்சத்திரத்துடைய மிருகமும் பெண்ணுக்குரிய நட்சத்திர மிருகமும் ஓரளவுக்கு உடம்பட்ட மிருகமா இருக்கும். ஒரு சிங்கமும் ஒரு நரியும் அப்படின்னு குடும்பம் என்னதுதான் சிங்க வாயில நரிபட்டு அழகா உழந்து வச்சுக்காரு. இது அப்படியே குடும்பம் சொல்றாரு மயிலும் காளை காளை கண்டா மயிலும் அப்படியே மரணம் போடும் காலை கும்பிட்டு ஓடும் மயில் ஓடும் அப்படிதான் அமைப்பு. மயிலை கண்டு காலை வரப்பு அந்த அருமை பாட்டின் முதல் பாடு கல்யாணத்தை நீங்க சொல்ற கல்யாணம் செய்துட்டா. இவ்வாறு இந்த திருமணம் நடக்கிற நிகழ்ச்சிகளை பெரிய புராணத்துல சில அருமையான பாசுரங்கள் ஆங்காங்கே சேர்த்தா இருக்கிற பொருத்தமாக்க அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிற விஷயம். தகிரடிமன் நகை மகிழைக்கு தாதவிட்டார் காளையை காளைக்கு மயிலை கல்யாணம் செய்தார்கள். மயிலை கொண்டு போய் காளகை பின்னால என்ன நடக்கும் பார்ப்பேன். இப்பொழுது தனகத்தனால் தன் ஒரே மகளை நாகப்பட்டினத்துக்கு அனுப்ப விரும்பல் அவரு கூட மனசு அதனால என்ன பண்ணாரு அங்கேயே காரைக்காலிலேயே தனி ஒரு மகளா வீட்டுக்கு முடியுமா தப்புதான் மருமகன் வீட்டை வச்சு தப்பு அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல அதற்காக ஒரு பங்களா அவரு பெரிய கோடிச்சுக்கிறாச்சு தனது பேரை தனதுல அதனால ஒரு அழகான பங்களா கட்டி நம்முடைய பரமதத்தனும் புனிதபதியாரும் இனிமையான இல்லறம் நடத்துகிறார்கள். எந்த ஊர்ல காரைக்கால் அவ்வளவு அருமையான வாழ்க்கை பெறுகின்ற சமயத்துல ஒரு நாள் இந்த அம்மையாருடைய வழக்கம் அடியார் பெருமக்களுக்கு அமுது படைத்த அந்த பாங்கினி கொஞ்சம் கூட வருவாள் சிறந்தாது வாழ்ந்து வருகிற தாய் புனிதபதியார் ஒரு நாள் பரமதத்தன் தன் கடையிலிருந்து ஒரு வேலையாள் மூலமாக தன் மாளிகைக்கு இரண்டு அழகான மாங்கனிகளை கொடுத்து விடுகிறான். ரெண்டு பழம், மத்தியானம் வேலை 12 மணி இருக்கும், ரெண்டு பழத்தை அழகாக கொடுத்து விடுகிறான். அந்த அம்மா அதை வாங்கி பத்திரமா மத்தியானம் சாப்பிடும் போது கம்மனுக்கு படைக்கலாம் என்று அம்மையால் கருகிறார்கள். இந்த புராணத்துல எத்தனை மாம்பழம் வரும் நீங்க எண்ணிக்க வரணும், இப்படி 2 மாம்பழம் இனி எத்தனை மாம்பழம் வரும், கடையில இருந்து 2 மாம்பழம், கைலாயில இருந்து 2 மாம்பழம். ஆக கலை மாம்பழமும் கைலாய மாம்பழமும் இடம்பெற்றிருவன் அழகான சக்தி. இன்றைக்கும் காரைக்கால மாங்கனி திருநாள் என்று பிரமாணம் நடக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே இன்னைக்கு காரைக்கால மாங்கனி திருநாள். அங்க அந்த காரைக்கால் முழுக்க மாம்பழமா அங்க உள்ள அம்மையாருடைய வாழ்க்கையை இன்னைக்கு சித்தரிக்கிற ஒரு அழகான விழா மாங்கனி திருநாள். 2 மாம்பழம் வந்து சேர்ந்த அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு சிவனடியா ஒன்று வந்து முகமெல்லாம் பாதிப்பு, அவர் பசியோட வர கொண்டு வந்து மனை பொழுந்து குலாவ பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனத்தனை வைத்து அர்ச்சனை செய்த பின் அந்த அம்மா உங்களுக்கு திருமணம் தயார் பண்றேன், கொஞ்சம் நேரம் மரமடைந்து இடத்துக்குள்ள போனாங்க. அழகா அற்புதமா அமுத்து அடிஷன் தயாரா இருக்கு. இப்பொழுது சோரா வந்து ரெடி ஆயிடுச்சு, கரிய வந்து தயாராக யாராச்சும் பசியோட இருக்க. அவருடைய பசி குறிப்பை கண்ட அம்மையா இந்த சோரா மீது பால் அடிசனை கொண்டு போய் படைத்து கரிய வந்துக்கு பதிலா கணவனார் கொடுத்து விட்ட 2 மாங்கனிகளை 1 மாம்பழத்தை எடுத்து அழகா ஜோரா அறுத்து பண்ணிட்டு அடியார் அங்கிருந்து அகந்தார். மத்தியானம் 2 மணி வந்துட்டார். பரமதத்தன் இங்கிருந்து திரும்புகிறார், கடையில இருந்து திரும்புகிறார். என்ன செய்றாப்பா எல்லாம் இடையில அவருக்கு திருவம்பது பரிமாறி பண்ணிருக்கிறார் கணவனுக்கு. அப்பொழுது மீதி இருக்கிற 1 மாம்பழம் பத்திரா 2 பழத்துல 1 பழம் அடியாருக்கு போயிடுச்சு, இன்னொரு பழம் மிச்சம் இருக்கு. அந்த பழத்தை மிக அருமையாக அம்மையார் நான் தன கணவனுடைய இடையில காய் கைகளோட அதிகமடைகிறேன். இந்நடிசில் கைகளுடன் எய்து முறையிட்ட கற்பின் மன்னிய சீர் கணவன்தான் மனைவியுடைய முன் வைப்பித்த நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்னமனையார் தாமும் கொடுவந்து கலக்கு அழித்தார். அம்மா 2 கொடுத்தா ஒண்ணுதான் நமக்கு, இன்னொன்னு மிச்சிருக்கலா அதை கொண்டு வா. ஆசைய பாருங்க, 2 தான் சாப்பிட்டு ஒண்ணு மனைவி கொடுக்கூடாதா? அதுதான் காலமாடினார். இந்த காலமாட அசைப்பட ஆரம்பிச்சு அந்த மாம்பழத்தை மனை வைத்திருந்தவங்க சொல்லிருந்தா பிரச்சனையே வராது, இந்த புராணம் பூர்த்தியா இருக்கும். ஆனா அங்கதான் ஆரம்பிக்குது, முடிச்சு போடுறாரு சாமி. இன்னொரு மாம்பழம் மிச்சம் இருக்குதா, அதையும் கொண்டு வாமா, முடிவையே கொண்டு வா. அம்மா என்ன சொன்னாங்க, அப்படியே உள்ள படம் பூஞ்சிடும். அம்மருந்து நின்று அயர்வார் அருங்கனிக்கு என் செய்வார், மெய் மறந்து நினைந்து உற்றவிடத்து உதவும் இடையவர்தாள் தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளார் தாழ் குழலார் கைமருந்து வந்திருந்தது அதி மதுர கனி ஒன்று. நம பார்வதீபடையே அகர மகாதேவா. நம்முடைய பரமேஸ்வரன் எப்படிப்பட்டோர் தெரியுமா? மெய்மறந்து நினைந்தால், சிவருமான மெய்மறந்து நாம் நினைந்தோமானால் உச்சவிடத்து உடை உதவும் விடையோ. ஆபத்து சகாயஸ்வரர் சுவாமி, ஆபத்து சகாயஸ்வரர் ஆபத்துல கை தூக்கி கொடுக்கிற சுவாமி அவர். நாம என்ன செய்யணும்? மெய்மறந்து நினைக்கணும். அந்த அம்மா அம்மருந்து நின்று அறிவார், அருந்தனுக்கு என் செய்வார். இன்னொரு படத்தை கொண்டு வரக்கு என்ன செய்ய முடியும்? சிவனடியாருக்கு படைத்தன்னு சொல்லுது அந்த அம்மா. பசியோடு இருக்கிற கணவனுக்கு படைக்க முடியலன்னு ஆனந்தம். ராஜ முறையில் இருந்து சிவபாட்டு மெய்மறந்து நினைந்த உச்சவிடத்து உதவும் விடையவர்தான் தம் மனம் கொண்டார். சுவாமி இன்னும் காப்பாற்ற மாட்டார். அவ்வாறு உணர்ந்த சமயத்தில் அவர் அருளால் நாள் குழா கை மறந்து அம்மையாருடைய கையில சட்டால் ஒரு அதி மதுர கனி அடைமொழி பத்தினா கையில படுத்தப்படாது. காரைக்கால் விழுந்த படம் அல்ல, கைலாயத்திலிருந்து வந்தது. அவனை எப்படி இருக்கிறது? ஒன்று முப்பத்தன மதுர கனிய அப்படியே சிவமாகிய தேன் சுட்டுகிற படம் அதிமதுரன சுமர ரொம்ப ஸ்வீட்டஸ்ட். இது ஸ்வீட் ஸ்வீட்டஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் அதி மதுர கனி ஒன்று கைவரும். சந்தோஷம் வேண்டுவார் வேண்டுவதே ஜீவான் கண்டார். நம்ம என்ன கேட்கிறோமோ அது சரியான வேண்டுகோள்னா சாமி வேண்டுவார் வேண்டுவதே ஜீவான். வேண்டத்தக்கது அறிவுறுத்தி திருமணிகள் பேசுவது. அவ்வாறு அம்மை வேண்டினால் பணம் சாதாரணப்படவில்லை. சுவாமி கையாயத்தில் மற்றதனை கொடு வந்து மகிழ்ந்திடலும் அகின்றது அகின்றதனில் உற்ற சுவை அமுதினும் மேற்பட்டது மேற்பட உலகா இட இதுதான் முற்றும் முத்தரும் மாஞ்சனி என்று மூ உலகில் பிறர்க்கு அறிந்தார் பெற்றது வேறு எங்கு என்று பெய்வழையா தமை கேட்டான். தெரியும். ஆகவே இந்த பழம் பூலோகத்தில் விளையாத பழம். மதுரை கொடுத்த பழமும் இதுவும் வேறுபட்டு புரிந்தபடியா? எங்க மாதிரி கிடைச்சது? உள்ள காலை மறைச்சது பத்தில மயில. மயில் என்ன செய்யும்? பாவம். திரும்ப இந்த உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? கணம் என்றா பொய் சொல்ல முடியுமா? உண்மையை சொல்லுதான். மற்றவங்கள பொய் சொல்லு. கணம் என்றா மனைவி பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும். அந்த காலத்துல சம்பளத்தை மறைச்சிடும். இத்தனை பேர் வேலை மக்கிற மனைவிகள் தான் கணவன் என்ற அந்த 5% எங்களுக்கு பொய்யே கூட வாழ்ந்து காட்டுகிறார். காரைக்காலமான சரித்திரத்துல நம்ம வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு விஷயங்கள். ஆகவே நம்மையார் கேட்ட உடனே அம்மா என்ன நினைவை பாருங்க. அவ்வுரை கேட்டலும் மடவார் அருடையார் அடித்தருடும் செவ்விய பேரருள் விழும்பும் திறமன்று என்று உரை செய்யார். சுருமான அருள் செய்த விஷயத்தை சொல்லக்கூடாது. அது என்ன சொல்ல வேண்டாம் நினைச்சாங்க. ஆனா கைவரு கற்புரை நெறியார் கணவன் உரை காவாமை மெய்வழி என்று என விளம்பல் விடமாட்டார் விதி கூறுவார். சொன்னாலும் மறுநாள் அதுக்கப்புறம் சாமி நம்ம குழப்பமே வரல சொல்லுங்க. ஆனா கணவனாருக்கு கற்புடைய பெண்மணி இருக்கும், அவருடைய ஒரே மேலாமா இந்த படம் எங்க இருந்து கட்டத்துல படிச்சு விடுங்க. ஆகவே அம்மையா நடுங்கிறார் சொல்லிடுவோம், நடந்தது சொல்லிடுவோம் என்று செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தா மைதடையும் கண்டர சேவடிகள் மனத்துறவனங்கி மெய்தவரும் மெய்த அரும் கனி அடித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்த அரும்பும் குழல் மடவார் புகுந்தபடி தனி ஒடிந்தார். சேட்டார் ஒருவார் நியாயமா சொல்லப்பட்டார் புகுந்தபடி தனிமணி ஒரே வார்த்தை கம்பர் மாதிரி புலவர்களிடம் தூக்க பக்க பாட்டுவோம் அதுக்குள்ள போனேன் ரூமுக்குள்ள போனேன் சுவிட்ச் போட்டேன் அந்த டியூப்லைட் வந்தது படத்தை தேடி பார்த்தேன் இல்ல உடனே ராமரை பார்த்து கிஞ்சின அவர் ஒரு படத்தை கொடுத்தா வேண்டாமா இப்படி நான் ஒரு பத்து பாட்டு அடிப்பேன். புகுந்ததை புகுந்தபடி தனை முடிந்தார் சொல் நயம் சேக்கார் பெருமானத்தவர் யாருக்கும் இல்லை முகுந்தபடியும் நடந்ததான் அப்படி சொன்ன தனது பரமதத்திற்கு நம்பிக்கை இல்லை சூழமா பணம் கொடுக்கறதாவது ஒன்னாது என்ன நம்ம சொல்லுமே யாக்க சரப்படுத்த அப்படியே பரமதத்தை என்ன சொல்ல பரமன் ஈசன் அருள் என கேட்ட இப்ப இறைவன் இல்லை இறைவன் அது தெரியான் பரமதத்திற்கு கேள்வர் வாசமலன் திருவனையார் தமிழ் நோக்கி மற்ற இதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவருளே இன்னமோ ஆசில் கனி அவன் அருளால் அழைத்து அடிப்பார் என முடிந்தான். சோதனை சத்திய சோதனை பண்றான் பார்த்தீங்களா நம்ம சோதனை கொடுத்தேன்னு சொல்றமா போய் இன்னொரு பணம் ஆயிட்டோம் இந்த பணம் சுவர்மான் கொடுத்ததாக சொல்கின்ற பணிபதியே இன்னொரு பணம் இந்த மாதிரி வாங்கிக்குவான் அப்பதான் நம்ம இப்ப இவருக்கு எத்தனை பணம் வந்திருக்கு இனி இன்னொரு பணத்தை கொண்டு வர சொல்லி உத்தரவிடுகிறார் கணவனார். அம்மையார் என்ன செய்வான் இதுவரை சிக்கல் திரும்ப போய் கேட்டா பணம் வந்தா பிழைச்சாங்க பணம் வரையினா சிவருமான பத்தி இறந்து பேசுவான்.
1: சம்பளம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.

0: காட்டி நாயினை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் காரணமானாய். அண்ணாமலையானை பாடுதும் காரணமானாய். அழகம பார்வதி தேவ சிவனே சொல்லுகளே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்டி இருக்கிறதா அல்லது எனக்கு கிட்டி இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. இங்க இருக்கின்ற சிலரை ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர்கள், குறிப்பாக கவிஞர் கந்தவனம் ஐயா அவர்கள். பல ஆண்டுகளாக பல மகாநாட்டிலே நான் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். கனடாவுக்கு நான் இதுதான் முதல் முறை. அவர்கள் அருமையாக ஒரு முன்னுரையை சொன்னார்கள். பொதுவாக சைவ சமயம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சமயம். மற்ற சமயங்கள் எல்லாம் அப்படி கூற முடியாது. அது சைவ சமயம், அது ஒரு அருமையான தமிழ் சொல். மதம் என்று ஒரு சொல் இருக்கிறது. மதம், மதம் என்று சொன்னால் கொள்கைன்னு அர்த்தம். மதம் என்றால் ரிலிஜியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு இணையான சொல்லில் கிடையாது. ஆனால் வழக்கில் மதம் என்று சொல்கிறோம். கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் என்று சொல்லுகிறோம். மதம் என்று சொன்னால் கொள்கை அளவிலே நின்று விடுவது மதம். ரெண்டு சொல்லையும் மாணிக்கவாசகர் வளர்ந்த கையாள்ற சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரற்றி மலைந்தனர். ரெண்டு சொல்லையும் ஒரே வாக்கிய ஒரே வரிகளில் கையாள்ற மாணிக்கவாசகர். சமயம் மதம் இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், எது கொள்கை அளவிலே நின்று விடுகிறதோ அது மதம். உதாரணமாக சொல்ல போனால், கிரேக்க நாட்டிலே தோன்றிய சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள், சில கொள்கை விளக்கங்களை கொடுத்தார்கள். ஆனால் அரிஸ்டாட்டில் மதம்னு ஒரு மதம் வரல, சாக்ரட்டிஸ் மதம்னு ஒரு மதம் வரல, ஒரு சமயம் வந்துதான் வரல. அதனால சமயம் என்றால் மதம் என்றால் ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு. எது ஒரு கொள்கை அளவிலே, இன்னைக்கு கூட சமீப காலத்திலே ஓஷோ என்று ஒருவர் வந்தார், ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவர் வந்தார், ஜே கே, அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. ஓஷோ, ஜே கே இவங்கெல்லாம் அவங்களும் என்ன, அவர் சில கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவைகளெல்லாம் என்ன வரல, ஒரு வழிபாட்டு நெறியை அது சொல்லவில்லை. சமயம் என்பது எப்ப வரும், ஒரு கொள்கை விளக்கமும் செய்யணும், எப்படி நீ வாழ வேண்டும் என்பதையும் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுதுதான் சமயம் ஆகிறது. அதனாலதான் சைவ சமயம் என்றுதான் நம்முடைய ஆண்டோர்கள் ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் ஒரு இடத்துல கூட சைவ மதம் எழுத மாட்டார், சைவ சமயமே சமயம். தாய்மானவர் கூட சொல்லுவார், சைவ சமயமே சைவம் சமயம் அப்படிப்பார். ஆகவே அப்படி உலகத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மதங்கள் தோன்றியிருக்கின. அதாவது பொதுவாக உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வரலாற்றுக்கு உட்பட்ட வரலாறு, வரலாறு சொல்ல முடியாத வரலாறு. வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரலாற்றுக்குள்ளே சொல்ல முடியாது, ப்ரீ ஹிஸ்டாரிக்னு சொல்லிவிட்டாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக், வரலாற்றில் சொல்ல முடியாத வரலாறு. அப்படி அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்லையும் சில மதங்கள் தோண்டி இருக்கின்றன. ஆனால் சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னவென்றால், எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம். யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், சமண மதம், இன்னைக்கு புத்த மதம் கூட புது வடிவத்தை பெற்று ஜென் புத்திசம் என்று ஒரு புதிய புத்த மதத்திலே சில மாறுபாடுகள் செய்யப்பட்டு இன்னைக்கு சைனா போன்ற நாடுகளிலே ஜென் புத்திசம், அது கன்ஃபியூஷியஸ் தோற்றுவித்த, அதாவது புத்த மதம் சைனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பெரிய ஆள் இருந்தார், அவர் பேர் கன்ஃபியூஷியஸ். அந்த கன்ஃபியூஷியஸும் இந்த புத்த மத கொள்கையும் சேர்ந்து ஒரு புதிய மதம் வந்தாச்சு, அதுக்கு பேர் ஜென் புத்திசம் தான். அப்படி இந்த பரிணாமம் என்பது சென்று கொண்டே இருக்கிறது. என்னென்ன மதம் என்ன வருமோ தெரியாது. ஆனால் எப்படி எத்தனை மதங்கள் வந்தாலும் சைவ சமயத்திலேயே வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை. அதோடு இந்த சமயம் என்பதற்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அது கொள்கை விளக்கத்தையும் செய்ய வேண்டும், அதோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்ல வேண்டும். அதன் பின்பு இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது, இந்த உயிர் இறந்த பிறகு என்ன ஆகிறது என்பதையும் அது சொல்ல வேண்டும். வாழுகின்ற வரை வாழ்க்கையை பற்றி எல்லாரும் அதை பற்றி அதிகமா பேசுறாங்க. இப்ப வாழ்வியல் அப்படிங்கிறாங்க, நடைமுறை வாழ்க்கைங்கிறாங்க, எத்தனையோ சொற்கள்லாம் இந்த உயிர் உடம்பிலே ஒட்டி கொண்டு இருக்க வரைதான் அது நிற்கும். எப்பொழுது இந்திய நாட்டை பொறுத்தவரை பொதுவாக எல்லா தத்துவங்களுமே இந்திய நாட்டில் தான் தோன்றுது பெரும்பாலும். அது இந்திய நாட்டுக்கு ஒரு பெருமை என்றும் சொல்லலாம். இன்னைக்கு புத்த மதம் எத்தனையோ நாடுகளிலேயே பரவினால் கூட புத்தா வாஸ் பார்ன் அஸ் எ ஹிந்து ஒன்லி இன் இந்தியா. இப்போ மகாவீரர் அவரும் அவருடைய காலத்திலேயே தோன்றிய ஒரு பெரிய மதம். ஆனால் ரெண்டு மதத்துக்கு வேறுபாடு என்னவென்றால், புத்த மதம் வெளிநாட்டுக்கு போச்சு, ஆனால் சைன மதம் வெளிநாட்டுக்கு போகலை. ஒரு பெரிய விஷயம். ஜெயினிசம், ஜெயினிசம் என்பதுதான் தமிழிலே சமண மதம். தேவாலயத்தில் நிறைய நிறைய இடத்துல வருது, சமணமும் பௌத்தமும் தான் நிறைய பேசப்படுகின்றன. அந்த சமண மதமானது இந்தியாவில் தான் தோன்றியது. அதை தோற்றுவித்தவர் வர்த்தமான மகாவீரன் என்று சொல்வார்கள். அவர் இப்பொழுது அவர் தோன்றிய இடம் தான் பீகார் என்ற ஒரு பகுதி இந்தியாவில், மகத நாடு, வரலாற்றுல மகத நாடுன்னு பேரு, இப்பொழுது பீகார் என்று அழைக்கிறோம். ஆனால் அந்த மதம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவில தோன்றுச்சு, ஆனா ஒரு வெளிநாட்டு கூட போகவே இல்லை. ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வந்து, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதாவது புலால் உண்ணாமையை மிகவும் அதிகமாக வலியுறுத்தியது. புத்த மதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிச்சு புலால் உண்ணுதலை, ஆகினால அது வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. ஆனா சமண மதம் புலால் உண்ணாமையை ரொம்ப வலியுறுத்தியது. இன்னும் சொல்ல போனா அப்படி கூட சமண மதத்துக்கு சென்றதுக்கு அதுதான் காரணம்னு சேர்க்கலாம் சொல்றேன். ஒரு பெரிய சைவ வரலாற்றிலே சைவ பாரம்பரியத்திலே தோன்றிய அப்பர் சுவாமிகள் எதற்காக சமண மதத்திற்கு சொன்ன சென்றார் என்றார், நில்லா உலகியல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார். சேர்க்கலார் தேவாக்கு இந்த கொல்லாமைங்கிற ஒன்று வந்து அவரை ரொம்ப கவர்ந்தது. ஆகவே கொல்லாமை மறைந்து உரையும் அமன் சமயம் குறுகுவார். சமண சமயத்தை என்னுடைய திருமுறைகள்ல சமணம் என்று சொல்வதை விட அமணம், அமன் சமயம் என்றுதான் பெரும்பாலும் வரும். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதுக்கே நம்ம நுணுக்கமாக எல்லா விதத்தையும் எல்லா செய்திகளையும் நான் சொல்ல விரும்பவில்லை, நேரமும் அனுமதிக்காது. பொதுவாக என்னுடைய ரோல், அதாவது நான் வந்து இங்க வந்து உங்களிடத்துல என்ன பணி ஆற்ற வேண்டும் என்பது எனக்கு நானே கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி. அது ஏனென்று கேட்டால், எனக்கு தெரிந்த வித்தைகளை எனக்கு தெரிந்த கலைகளை உங்களிடத்திலேயே கொட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை நான் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதோடு பொதுவாக வெளிநாடுகளிலே வந்து நாம் எதிர்பார்க்காத, எதிர்பார்க்க முடியாத ஒன்று இருக்கிறது. தமிழிலே நம்ம இலக்கண சமய இலக்கண அறிவு, யாப்பிலக்கணம், செய்யுள் இலக்கணம், தர்க்க சாஸ்திரம் போன்றவைகளை நாம் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு வெளிநாட்டிலே சைவத்தினுடைய நிலைகள். இந்திய நாட்டிலேயும் அது குறைந்து கொண்டு வருகிறது. நாவலர் காலத்திலேயோ, நாவலர் காலத்திலேயோ அல்லது நம்முடைய சுன்னார் குமாரசாமி பற்றி இன்னைக்கு டிவியில ஒரு குழந்தை பேசியது எனக்கு ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அந்த டிசி வந்து டிவி ஐயா அப்படிங்கிறது அந்த டிவியில ஒரு குழந்தை சுன்னாகம் குமாரசுவாமி புலவரை பற்றி பேசியது. அதுபோல குழந்தைகள் வந்து அது மாதிரி கேட்பதற்கே ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா தமிழுக்காக சேவை செய்த பெரியவர்களை இன்னைக்கு குழந்தைகள் வந்து அவைகள் உணர முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு நாம டியூட்டர் தான் பண்றோம். அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது குமாரசாமி, ஆனாலும் குமாரசாமி சுவாமி புலவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னாகங்கிற ஊர்ல இருந்தார், அவர் செய்த சேவை என்ன என்று நாம ஃபீட் பண்றோம் குழந்தைக்கு. ஆனாலும் ஒரு பெரிய குழந்தை வாயில வருது இல்லையா, குழந்தையினுடைய வாயினாலே இதை கேட்கும்போது நமக்கு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது. அது போன்று அந்த காலத்துல குமாரசாமி புலவர் போன்ற பெரியவர்கள் அவர்கள் வந்து நம்முடைய மொழியையும் சமயத்தையும் ஆறுமணாவலர், நீர்வேலி சிவசங்கர பண்டிதர், மட்டுவில்ல வேற்பிள்ளை அவர்கள், சதாவதான நாவண்ணா கதிர்வேற்பிள்ளை அவர்கள், இவர்களெல்லாம் தமிழ் படித்த அளவிற்கு நாம இன்னொரு 10 ஜென்மம் எடுத்தாலும் படிக்க முடியாது, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இன்னும் ஒரு 10 ஜென்மம் நமக்கு கொடுத்தா கூட அந்த 10 ஜென்மத்திலேயாவது நம்ம படிப்போமானா படிக்க முடியாது. ஆனா அவர்கள் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் நமக்கு நிச்சயமா வர முடியாது. ஆகவே அவர்களை வந்து நாம் வந்து பின்பற்றுவது என்பது கடினம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஆகவே அது மாதிரி இனிமே வந்து தமிழையும் சைவத்தையும் நம்ம கொண்டு போக முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். உதாரணமாக குமாரசாமி புரவர் சொல்வார், ஒரு செய்தியை சொல்வார், தமிழ் என்ற சொல்லுக்கு பகுபத உருப்பிலக்கணம் என்ன? கவி நாயகர் இருக்கிறார், அதனால சொல்றேன், தமிழை பெருமையை பேசுகிறோம். ஆனால் நீங்க உலகம் முழுவதும் எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனா தமிழ் என்பதற்கு என்ன பகுபத உருப்பிலக்கணம்னு கேட்டா அநேகமா நாட் நாட் நாட் நாட் நாட் ஒன் தமிழன் கூட சொல்ல முடியாது. ஏன்னா குமாரசாமி புலவருக்கு பதில் சொல்ல அப்படியெல்லாம் தமிழை கேட்டார்கள் ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு அந்த பயிற்சி குறைந்து வருகிறது. ஆனாலும் உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், உலக வரலாற்றை புரட்டி பார்த்தா சில செய்திகளை நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, வரலாறு என்பது எதுக்காக படிக்கிறோம்? சரித்திரம், சரித்திரம் படிப்பதனால தரித்திரம் தான் வரும் நான் ஒருத்தர். சரித்திரத்தை எதுக்காக நம்ம படிக்கிறோம் என்றால், சரித்திரத்தை படிப்பதன் மூலமாக சில பாடங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி அந்த நோக்கிலே பார்க்கும் பொழுது உலகத்திலே இன்னைக்கு தோன்றிய சமயங்களை பார்க்கும் பொழுது, இப்போ உதாரணமாக சொல்ல போனால், தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தோன்றிய முதல் மதம் யூத மதம், அதுதான் பரமனிருக்கிற பிதாவிட்ட இருந்து டைரக்டா வந்த மதம் யூத மதம். அந்த யூத மதம் வந்து யூத மதத்தின் கொள்கைகள் எந்த மொழியிலே தோன்றியது என்றால் ஹீப்ரூ மொழியிலே தான் தோன்றியது. யூத மத கொள்கைகள் எந்த மொழியிலே தோன்றியது என்றால் மொழி வந்து யூத மதம். ஒரு கேள்வியை கேட்டா, இயேசுநாதர் என்ன மொழியில பேசியிருப்பார்? கிறிஸ்தவ மதம் உலகம் பூரா இருக்கு, இயேசுநாதர் என்ன மொழி பேசினார் என்றால் ஹீப்ரூ தானே பேசினார். இயேசு என்ன பேசியிருப்பார்? அவர் யூத மொழி அல்லது ஹீப்ரூ மொழியில தான் பேசினார். ஆனால் அந்த ஹீப்ரூ மொழியானது தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த நாடு இன்னைக்கு இஸ்ரேல், இஸ்ரேல் நாடு. ஆனா அந்த இஸ்ரேல் நாட்டுல இன்னைக்கு ஹீப்ரூ இருக்கான்னா இல்ல. ஏன்னா அங்க என்ன இருக்கு? இட்டிஷ். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மொழி வந்து ஹீப்ரூ இல்ல, இட்டிஷ் என்றுதான் பெயர். அப்ப என்ன தெரிகிறது என்றால், இந்த யூத மத கொள்கைகள் வந்து அந்த ஹீப்ரூ மொழியிலே தோன்றினாலும் மொழி அழிந்து விட்டது, ஆனால் மதம் அழியவில்லை. பாடம். அதே போல இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாடுகளிலே, சைனா, தாய்லாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா, எல்லாம் புத்த மதம். அந்த புத்த மதம் புத்தர் கௌதம புத்தர் அவர் என்ன மொழி பேசியிருப்பார்? புத்தர் பேசிய மொழி என்ன? இன்னைக்கு புத்த மதம் எல்லா மொழியிலையும் வருது, அது வேற விஷயம். நீ சொல்ல போனா இன்னைக்கு இஸ்கான் வந்த பிறகு எல்லா மொழியிலையும் வந்தாச்சு வைணவம். வைணவம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றா, இன்னைக்கு பகவத்கீதைய எல்லா மொழியிலையும் படிக்கலாம். அந்த அளவுக்கு இஸ்கான் ஒரு பெரிய சாதனையை புரிஞ்சு நாம கூட பண்ணல. நாங்க சுவிட்சர்லாந்துல போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க முன்னாடி ஒரு டேபிள வச்சாங்க, அது கீதைக்கு விளக்கம் என்ன மொழியில இருக்குன்னா டோச் மொழியில இருக்கு. டோச் மொழியில கீதைக்கு விளக்கம். ஆக கீதையை பொறுத்தவரை எந்த மொழியில வேணாலும் படிக்கலாங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் பிரபுபாதான். உண்மையிலே பாராட்டணும், பாராட்ட வேண்டிய ஒண்ணுதான். அதுபோல எல்லா மொழிகளுக்கும் செல்லலாம், ஆனால் கிருஷ்ணன் என்ன மொழி பேசியிருப்பான்? பகவத்கீதை என்ன மொழியில கொடுத்தாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அது சம்ஸ்கிருதம் தானே. ஆகவே அது போல புத்தரை எடுத்துக்கொண்டால் புத்தர் என்ன மொழியில பேசினார்? புத்தர் பேசினது பாலி மொழி, பாலி. ஆனால் அந்த பாலி மொழி அழிந்து விட்டது, ஆனால் புத்த சமயம் அழியவில்லை. சில பாடம். அதே போல வர்த்தமான மகாவீரன் ஜெய், நீங்க சொல்ல போனா இந்தியாவிலேயே ரொம்ப லீடிங் கமர்ஷியல் கம்யூனிட்டி அவங்க தான். ஜெயின்ஸ் வந்து ரொம்ப இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டா பெரிய கமர்ஷியல் கம்யூனிட்டி. நீங்க அம்பானி போன்றவர்கள், லக்ஷ்மி அண்ட் மிட்டல் போன்றவர்கள், பெரிய உலகத்திலேயே பெரிய பில்லியனர், மில்லியனர். டாடா பிர்லா வந்து பாசி, பிர்லா ஹிந்து, பிர்லா இஸ் ஹிந்து, ஆனா டாடா இஸ் பாசி. ஆனா இன்னைக்கு பெரிய உலகத்திலே லீடிங் கம்யூனிட்டி அம்பானி அண்ட் லக்ஷ்மி அண்ட் மிட்டல், தி ஸ்டாண்ட் அஸ் தி செகண்ட் ஆர் தேர்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான். ஆனா அவர்கள் எல்லாம் அந்த ஜெயின கொள்கை, ஜெயின மதம், அது வந்து அது தோன்றியது என்ன மொழியில தோன்றியது என்றால், அந்த மகாவீரர் பேசின மொழி என்ற என்னவென்றால் அர்த்த மகதி. அந்த மொழிக்கு பேர் மகதியின் பேர். ஆனா இன்னைக்கு அந்த மொழி இருக்கான்னா அது பீகாரிங்கிற ஒரு வடிவத்துல இருக்குது, பீகார் மாநிலத்திலே பேசப்படுகிறது. ஆனால இன்னைக்கு உள்ள இப்ப எப்படி நமக்கு எப்படி இன்னைக்கு சங்க இலக்கியங்களை படித்தா நமக்கு புரியல, தமிழ்ல தான் தோன்றுச்சு இல்லையா. ஆனா இன்னைக்கு அகநானூறு புறநானூறு கலித்தொகை போன்ற நூலை கொடுத்தால் கந்தவனம் ஐயா மாதிரியால் தான் படிக்க முடியும்.
1: சண்முகவேலும் பார்ப்பாரு நீ ஓடிக்க மாட்டீங்களா?
0: அதே போல நம்முடைய திருமுறை இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படையில சில வரிய சொன்னா இந்த எத்தனை தமிழர்களுக்கு புரியும்? பெருமையை சொல்லிக் கொடுக்கிறோம், முருகனுடைய பெருமையை முதன் முதல்ல சொன்ன ஒரு நூல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் திருமுருகாற்றுப்படையை இன்றைக்கு நாம் சொன்னா திருமுருகாற்றுப்படையை படிச்சா என்ன தெரியுதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு தமிழ் வார்த்தைகள் வழக்காறற்று போய்விட்டன. உண்மை நாம இன்னைக்கு நம்முடைய சான்றோர்கள் சங்க சான்றோர்கள் பேசிய தமிழ் வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தைகளை நாம எத்தனை பர்சன்ட் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அது கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தான் சொல்ல
1: வேண்டியிருக்கு. இப்ப எனக்கு ஒண்ணு புரியுது, உங்களை போன்றவர் தான் இந்த மொழியே மாத்திருக்காம
0: காலத்தின் கட்டாயம், இந்த காலத்தின் கட்டாயம் வருதுனால எத்தனையோ மொழியினுடைய தாக்கம். அதாவது இப்ப இஸ்லாமியருடைய ஆட்சி காலத்துல நிறைய தமிழ் மொழியிலே என்ன வந்தது, உருது வார்த்தைகள், அராபிய வார்த்தைகள் அதெல்லாம் வந்தாச்சு. ஜன்னல், ஜமுக்காலம், ஜவுளிக்கடை, என்ன என்ன வார்த்தை எல்லாம், பரவாயில்லை அப்படின்னு சொல்றோம், பரவாயில்லை, பரவாயில்லை இல்லை என்பது தமிழ், பரவா என்பது அராபியன் வேர்டு, பரவா பரவா நகிங்கிற வார்த்தை பரவாயில்லைன்னு ஆயிடுச்சு. ஆச்சரியமா இல்லையா?
1: தமிழ்ல இருந்து போயில,
0: அதாவது தமிழ்ல இருந்து போயிருக்குன்னு சொன்னா என்ன எப்படி வரும் கேட்டா, ஐயா கவிஞர் கேட்க அருமையான ஒரு கேள்வி. தமிழிலே இருந்து போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த பரவா என்ற வார்த்தை வந்து சங்க இலக்கியங்களை எந்த நூல் ஆட்சியில இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அங்கதான் சிக்கல் வருது. சிரிக்கலாம், நல்ல கேள்விதான். ஆனா அந்த வந்து எப்பொழுதுமே நமக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் உண்டு. ஒன்று வந்து நீங்க ஒரு வார்த்தைக்கு இது தமிழ் வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை நிகண்டுல ஆட்சியில இருக்கணும், முதல் கண்டிஷன். நிகண்ட புரட்டுனா நிகண்டுல அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் என்று நம்ம சான்றோர்கள் வகுத்திருக்கணும். அப்படி வந்தா கூட 50% தான் தாண்டுறீங்க. இன்னொரு கடமை வருது என்னன்னு கேட்டா, அதே பொருளில் ஆண்டோர்கள் ஒரு நூல்ல ஆண்டு இருக்க வேண்டும். அதனாலதான் பரிமேலர் உரைக்கு அவ்வளவு சிறப்பு வந்திருக்காரு. திருக்குறளுக்கு பரிமேலர் உரைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு வந்ததுன்னு கேட்டா அதுக்கு ஒரு வயசு அப்படி எடுத்து காட்டுவார், இந்த வார்த்தைக்கு இன்ன பொருள், இந்த பொருள்ல இந்த நூல்ல கையாண்டு இருக்குன்னு காட்டுவார். இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு வார்த்தையை சொன்னேன் பா, இப்ப நான் கவிஞர் இருக்கிறதுனால கொஞ்சம் மொழிகளை பற்றியும் கொஞ்சம் பேசிட்டு சமயத்துக்கு வரும். ஏன்னா எங்களை போன்றவர்கள் சந்திக்கும் போது, கவிஞர் போன்றவர்களை சந்திக்கும் போது எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னு கேட்டா, அவரிடத்துல இருந்து எவ்வளவு கொள்முதல் பண்ணிக்கணும் நான் பண்ணிக்கணும், கொண்டும் கொடுத்தும் குடிகுடி சரிக்கு ஆட்சேமி. அதான அறிஞர்க்கு அழகு, எல்லாவற்றையும் போனா எல்லாரும் படிக்க முடியாது. அப்ப அவற்ற சில செய்திகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னிடத்திலிருந்து செய்திகளை அவர் தெரிந்து கொள்வார். அது போல திருக்குறள் ஒண்ணு வருது, ஒரு ஒரு வார்த்தை வருகிறது, பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு ஒரு சொல்வது திருக்குறள். ஆனா இன்னைக்கு நாகரிகம்ங்கிற வார்த்தை என்ன பொருள் நம்ம கையாள்றோம், அந்த இருக்கு, ஆனா அதை என்ன பொருள் இன்னைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் நினைச்சிட்டுக்கிறோம். சிந்து வழி நாகரிகம், பாரசீக நாகரிகம், வெள்ளைக்கார நாகரிகம் அப்படி, இந்த நாகரிகம் என்று சொன்னால் அந்த பொருள்ல தான் நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம் நாகரிகங்கிற வார்த்தை.
1: அது பேர் ஒன்று மாத்தி நாகரீகம்,
0: ரீகம் அது பேர். ஆமா, அது இன்னொரு பாயிண்ட், ஏன்னா திருவள்ளுவர் ரீகம்னு சொல்லல, நாகரீகம் தான் சொல்றாரு. நம்ம ஒரு ஒரு அது நெடில் ஆக்கிட்டோம் நாகரீகம். ஆனா அந்த நாகரீகம்ங்கிறத திருக்குறள்ல என்ன பொருளை கையாளுகிறார் என்றால், அதுக்கு எழுதுகிறார் ஒரு கண்ணோட்டம். நாகரீகம் என்பது கண்ணோட்டம், மெர்சி. ஒரு உயிர் படுகின்ற துயரத்தை கண்டு நமக்கு வருத்தமோ அல்லது கண்ணீரோ வந்தால் அதுக்கு பேர் தான் நாகரீகம்ங்கிறார். இந்த பொருளை தான் அது நூல் ஆண்டிருக்குன்னு கலித்தொகை ஒரு நூல் வந்து காட்டுவார் திருக்குறள். நனி நாகரிகம் என்பவர் நூறுபா காட்டும், அது அது பெரிய சிறப்பு. அதனாலதான் உரையாசிரியருக்கு ஒரு பெரிய சிறப்பு பரிமையாளர்களுக்கு வந்த காரணம், அது ஒரு காரணம். அப்ப நாகரிகம் என்ற சொல் வந்து கண்ணோட்டம், இன்னொரு உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு நம்முடைய கண்ணில் தண்ணீர் வர வேண்டும், அதுதான் நாகரிகம். அப்ப அந்த வார்த்தை நாகரிகம்ங்கிற வார்த்தை இன்னைக்கு வடக்குல இருக்கு, ஆனா வேற பொருள்ல இருக்கு. இதெல்லாம் தான் அந்த மூல இலக்கியங்களை படிப்பதற்கு நமக்கு எல்லாம் தடையாக இருக்கிறது. நாம் தடம் புரண்டு சென்றிருக்கிறோம் என்பதையும் உணர்கிறோம்.
1: நாற்றம்,
0: நாற்றம், நாற்றம் என்ற வார்த்தை இன்னைக்கு வந்து அதாவது துர்நாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா நாற்றம் என்பது நறுமணத்தையும் குறிக்கும், நறுமணத்தை குறிக்கிற பொருளை தான் திருவள்ளுவர் கையாளுகிற. ஆனா இன்னைக்கு நேர் எதிராக பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஒரு கெட்ட வாசனை வந்தாதான் நாற்றம்னு சொல்றோம், நல்ல வாசனைக்கு நாற்றம்ங்கிற ஒரு சொல்லாட்சி போயில்லை. இதெல்லாம் ஒரு ஏன்னா தமிழர்களாக நாம் சந்திக்கிறதுனால நம்மளை பற்றி நாமளே தமிழரை பற்றியும் தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றி ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்மை நாமே தேடி ஒரு ஆராய்ந்து கொள்வது, அந்த வகையில சொன்ன சில செய்திகளை. எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, என்னையா நீங்க இப்போ தமிழை பற்றி பேச வந்தீங்களா சமயத்தை பற்றி பேச வந்தீங்களா ஒரு கேள்வி நீங்க கேட்ட கூட
1: கேட்க மாட்டாங்க. ரெண்டும் ஒண்ணு அவங்களுக்கு தெரியும், ரெண்டும் ஒண்ணு.
0: ஆகவே தமிழும் சைவமும் பிரிக்க முடியாதவை அப்படிங்கறதுதான் நம்முடைய ஆண்டோர்கள் வகுத்த ஒரு நெறி. ஆனாலும் ஒரு இடத்துல வித்தியாசம், ஒரு செய்தி என்ன வருகிறது என்றால், சமயம் என்பது எப்போ உள்ள வருதுன்னு கேட்டா, தமிழும் சைவமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. எங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆதீனனுக்கு தருமபுர ஆதீனம்னு பேர், அந்த தருமபுர ஆதீனனுடைய கொள்கையை எழுதி போட்டிருப்பாங்க, தமிழும் சைவமும் தலைத்திணிது ஓங்குக, அதுதான் மாட்டோ அவருடைய குறிக்கோள். ஆனாலும் இந்த தமிழ் மொழியிலே தோன்றிய இலக்கியங்கள் என்பது வேறு, ஆனால் தமிழ் மொழியிலே தோன்றிய தத்துவ நூல்கள் என்பது வேறு, ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு, நல்லா புரிஞ்சுக்கணும். இலக்கியம் என்பது வேணும் கட்டாயம், இலக்கியம் தான் ஒரு மனிதனுடைய ரசனை, ஒரு மனிதனுடைய அனுபவம், ஒரு மனிதனுடைய பண்பாடு, எல்லாவற்றுக்கும் இலக்கியம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் சமய நூல்கள் என்று வரும்பொழுது என்ன ஒரு செய்தி வருகிறது என்று கேட்டால், அந்த கருத்துக்கள் தமிழிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அங்கதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இலக்கியத்துக்கும் சமயத்துக்கும் என்ன வேறுபாடு, அடிப்படை வேறுபாடு. சமயம் என்று வரும்பொழுது அந்த கருத்து தமிழிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த கொள்கை தமிழன் அல்லாதவருக்கும் அது வந்து பொருந்தும். தமிழ் பண்பாடு நாகரிகம் என்று சொன்னால் தமிழனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை, அந்த கொள்கை என்று சொன்னால் உதாரணமாக நான் சொல்கிறேன், நான் வினை கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சு, அவன் தமிழனாகவும் இருக்கலாம் தமிழன் இல்லாதனாக இருக்கலாம், அது வேற விஷயம். வினை என்ற ஒன்று ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த நம்முடைய பாவம் புண்ணியம் தான் நமக்கு வந்து சொல்றீங்களே, இதை நான் பிலீவ் பண்ணல, ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கிறங்க. சொன்னால் அப்படி அவன் சொல்லுவதனாலேயே அந்த வினை கொள்கை அவனிடத்துல வேலை செய்யாமல் போயிடாது. ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்றேன், சமயம் எங்க வருதுன்னு தெரியும். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதனால அந்த லா இருக்கு பாருங்க, அந்த லா உங்களுக்கு ஒர்க் பண்ணாம போகுமா? அதுதான் அங்க உள்ள. இப்ப ஐசக் நியூட்டனுடைய புவியீர்ப்பு கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நான் சொல்றேன், அப்ப இந்த பாட்டில தூக்கும் போது ஐசக் நியூட்டன் கொள்கை வேலை செய்யுமா செய்யாதா? இல்லையா, பாட்டில கீழே போட்டேன்னா அங்க கிராவிடேஷன் தானே போடுது. ஐ டோன்ட் பிலீவ் ஐசக் நியூட்டன் நீங்க சொல்லலாம், ஆனா அவன் சொல்ல கொள்கை உங்ககிட்ட வேலை செய்யாம இருக்குமா? இதுதான் ஒரு பெரிய வேறுபாடு. இலக்கியத்துக்கும் சமயத்துக்குள்ள பெரிய வேறுபாடு என்னவென்றால், அந்த ஆண்டோர்கள் வரையறுக்கப்பட்ட கொள்கை இருக்க, அந்த கொள்கையை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டிலும் சரி, அதான் நான் இதை நம்பலன்னு சொன்னதிருக்க அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதுன்னு நான் சொல்வேன். ஐ டோன்ட் பிலீவ், நீ டோன்ட் பிலீவ் சொன்னதுனால அதனால அந்த கொள்கையை உன்னிடத்துல வேலை செய்யாம போயிருமா? சொல்லு, புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன், ஐ டோன்ட் பிலீவ் இன் கார்டியாலஜி, நான் சொல்றேன் ஐ டோன்ட் பிலீவ் இன் கார்டியாலஜி அப்படின்னு சொல்றதுனால ஏன் இருதயம் கார்டியாலஜிக்கு வேறுபட்டு வேலை செய்யுமா? புரியுதா? என்னுடைய இருதயம் இருக்கு, என்னுடைய இருதயம் மெடிக்கல் சயின்ஸ்ல கார்டியாலஜியில எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுதோ அப்படி ஒர்க் பண்ணுமா? நான் கார்டியாலஜியை நம்பலன்னு சொன்னா உன் இருதயம் வேற மாதிரி விளைஞ்சிருமா? புரியுதா நான் சொல்றது? அது போலதான் சைவ சமயம் சொல்லுகின்ற கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு சைவன் சொன்னாலும் சரி, சைவன் அல்லாதவன் சொன்னாலும் சரி, அது யூனிவர்சல். நீ ஏற்றுக்கொள்கிறே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுக்கு இங்க இடமே கிடையாது. அதோடு பண்பாடு சமயம் ஒழுக்கம் இவைகள் வேறுபடுவது போல அது வேறுபடாது. உதாரணமா ஒண்ணு சொல்லுகிறேன், அது சயின்ஸ்ல இருந்தே சொல்றேன், சயின்ஸ சொன்னாதான் எனக்கு புரிஞ்சுக்கிட முடியுது. இப்ப இந்த கார்டியாலஜி அதுக்கே வர்றேன் நான். இப்ப மெடிக்கல் சயின்ஸ் படிக்க போனா மெடிக்கல் சயின்ஸ்ல கார்டியாலஜி ஃபார் ஹிந்துஸ், கார்டியாலஜி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், கார்டியாலஜி ஃபார் இஸ்லாம்னு வருமா? வருமா?
1: மொழியில எழுதினா அப்படி கொடுப்பாங்க,
0: அது மொழியில வரும். ஆனா அந்த அந்த
1: கார்டியாலஜி தமிழ் இருக்கும்,
0: அது அதை மொழியாருக்கும் செய்யலாமே ஒழிய இல்லையா, அந்த கருத்தை மாற்றுவதற்கு யாருக்குமே அதிகாரம். அது எப்படி இந்த ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறது இருக்கு, அதை நம்மளால மாற்ற முடியுமா? அதுதான் சைவத்தினத்துக்கு ஒரு பெரிய பெருமை. சைவ சமயத்துக்கு ஒரு பெருமை என்னவென்றால், நீ ஏற்றுக்கொள்கிறா ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு இங்க இடமே கிடையாது. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது என்ன பண்ணும், அதனுடைய அந்த தன்மையை அது காட்டிக்கொண்டுதான் இருக்கும். அதுதான் வினை கொள்கை, ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை, மறுபிறப்பு கொள்கை. அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்ன செய்தியை சொல்ல வந்தாரு. திருவள்ளுவர் கட்டுப்பாடு என்ன வருதுன்னா, எந்த செய்தியை சொன்னாலும் ஏழு வார்த்தையில சொல்லணும், அவர் பெரிய சிக்கல. அவர் திருக்குறளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடு, என்ன எவ்வளவு பெரிய செய்தியை சொன்னாலும் சரி அத என்ன செய்யணும், ஒன்னே முக்கால் அடியில சொல்லணும். இல்ல, அது குறள் வெண்பாவுக்குள்ள இலக்கணம், அது யாப் இலக்கணத்துல குறள் வெண்பால பாடினா அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டாங்க. அது யாப் இலக்கணம் படிக்கும் போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கட்டளை கலித்துறைக்கு போனீங்கன்னா எழுத்தே வச்சு
1: விட்டாங்க.
0: ஆமா, நேர செய்ய ஆரம்பிச்சா 16 எழுத்து, நிறை செய்ய ஆரம்பிச்சா 17 எழுத்து எல்லாம் இருக்கு. எழுத்தெண்ணிலாம் பாடிக்கலாங்க. மாணிக்கவாசகம் திருமாசகம் வந்து கட்டளை கலித்துறை நிறைய பதிகம் வருது, அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உள்ள ஒரு கவிஞனை கூப்பிட்டு இப்படி பாடணும்னு சொன்னா அவன் அப்படியே ஓடிய போயிடுவான். இந்த கட்டளை கலித்துறைக்குள்ள இலக்கணத்தை அவனுக்கு சொல்லி இப்படி ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா
2: அது கவிஞர் கந்தமனாய் ஒரு கவிஞருக்கு போதான சொல்லணும். கஷ்டம் பாட்டம் தெரியும், அது அது என்னை விட அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா யாப் இலக்கணம் எவ்வளவு கடினம் என்பது மொழி இலக்கணம் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவ்வளவு கட்டுப்பாடை ஏற்றுக்கொண்டுதான் நம்முடைய ஞானிகள் பேசினார்கள். அது எவ்வளவு பெரிய செய்திவா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் அதுக்கு விளக்கம் அப்புறம் சொல்றேன். ஏன் அவர்கள் யாப் இலக்கணத்துக்கு ஏன் கட்டுப்பட்டார்கள்? நம்முடைய சமய ஞானிகள் எல்லாம் இப்ப வைரமுத்து மாதிரியோ கண்ணதாசன் மாதிரியோ பாடிருக்கலாமே, ஹைகூ கவிதைங்கன்னா அதுங்க ஏதோ வருது, எத்தனையோ வருகிறது இல்லையா. அது சில செய்திகளே அது குரல் அன்பாவில அது அது அதே யாப்பை பயன்படுத்திக் கொண்டு இன்னைக்கு வேறு விதமா அதை வேடிக்கையாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு ஒரு திருக்குறள் சமீபத்தில் வந்த திருக்குறள் என்னவென்றால், நீ நோக்குங்கால் அவள் நோக்காவிடில் நோக்கியாவால் என்ன பயன். அப்படின்னா அதுக்கு புது வடிவங்கள் கொடுக்கலாம். ஆனா யாப் இலக்கணம் என்பது ஒரு கடினமான ஒரு செய்தி, அதை பத்தி நம்ம பேசுவோம். இலக்கணம் அது வேற விஷயம். ஆகினால இந்த சைவ சமயத்தை பொறுத்தவரை அந்த அவர்கள் சொன்ன கொள்கை விளக்கம் இருக்கு, அந்த கொள்கை விளக்கம் என்பது மற்ற கொள்கை மாதிரி கொள்கை இல்லை, இட் இஸ் அ சயின்ஸ், அதான் தெரியும். அது கொள்கை என்று சொன்னால் என்ன வேறுபாடு வருது? ஏன் கொள்கைன்னு சொல்லக்கூடாது? கொள்கைனா உங்க கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை, இது ஏன் கொள்கை அது ஓம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கொள்கைன்னு சொன்னா சயின்ஸ் சொன்னா அப்படி சொல்ல முடியுமா? வீட்டுக்குள்ளே கொள்கை வந்தது, மனைவிக்கு ஒரு கொள்கை, கணவனுக்கு ஒரு கொள்கை, மகனுக்கு ஒரு கொள்கை, மகளுக்கு ஒரு கொள்கை, வீட்டுக்குள்ளேயே நாலு கொள்கை இருக்கு. அப்ப கொள்கை வந்து எப்பொழுதுமே வேறுபடலாம், ஆனா சயின்ஸ் வேறுபடுமா? நான் மறுபிறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்க மறுபடியும் பிறக்காம இருக்கீங்களா?
3: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிடித்த பத்து, வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பிடித்த பத்து கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார். ஆகவே பிடித்துக் கொள்வதை பற்றிய பத்து பாட்டு. உங்களுக்கு ஒளிவர நினைந்த யோகமே, ஒற்றையேந்தனுக்கு வந்தனம் பழுத்து என் குடிமுழுது ஆனது வாழ்வார்கள் ஆழ்த்த மருந்து எம்பொருள் துணிமே தீர்வை கடலே செல்வமே நிலவருமானே எம்பொருட்டு உண்மை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அறிவது இங்கே செம்பொருள் அதான் அறிவை பண்ணியிருக்கிறேன். சத் என்ற வடமொழி சொல்லுக்கு திருவள்ளுவர் கொடுக்கின்ற விளக்கம் தான் செம்பொருள். சாந்தோகத்தில் சதேவ சௌமியதும் அது ஆதி ஏகதேவ அதிதீயம் என்று ஒரு பகுதி வருகிறது. சத் ஏவ அக்ர ஆசி அந்த ஒரு பொருள் தான் அப்போது இருந்தது. இந்த சத் என்ற சொல்லை தான் திருவள்ளுவர் பிறப்பு என்னும் பேரமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று பார்த்தது. ஆகவே

நானே என்பவருக்கு உண்மையை சிக்கனப்படுத்தேன் என்று அறிந்தவர்களோடு இல்லை. இங்க வம்பனப்படுத்துன்னு வம்பனப்படுத்து என் குடி முழுக்க ஆண்டு வாழ்வு அற வாழ்த்துதான் வருது. கேட்ட கல்வி மாதிரி வாழ்வு அற நீ கேட்டீங்க இல்லையா, அது வாழ்வு அறன்னா வினை வாழ்வு நீங்க. அதே நேரத்தில் சிவபெருமான் இன்னும் பொருள் வாழ்வு பெற நீங்களும் வாழ்வாரா என்றால் வினை வாழ்வு நீங்க அந்த சிவமாகிய பொருள் செம்பொருள் வாழ்வு பெற வாழ்வு அற வாழ்த்த வாழ்வது. அதோட முக்கியமான வம்பு என பழுத்து என்ன வருது, அது என்ன அர்த்தம் வம்பு? வம்பு என்ன சொல்றது புதியதுன்னு அர்த்தம். புதியது இறைவன் புதியதாக ஏன் வருகிறான்? இவரை மணிக்கோட்டையிலே பண்ணாருங்க, அந்த முன்னை பழம்பவருக்கு முன்னை பழம்பருடைய பெண்ணை புதுமைக்கு கற்பத்தை இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க அந்த கருத்து இல்லை. இங்க புதியதுன்னு சொன்னா இறைவன் குருவாக இருந்தது வெளிப்படுது. உள்ளேயே இங்க உணர்த்துகிறார், உள்ளேயே இருந்து இறைவன் இவ்வாறு செல்ல வேண்டும் இவ்வாறு செல்லக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிவிக்கிறான். என்பா இப்போ நீ அப்படி போகாத, நாம் அந்த வழியே போனோம்னா நமக்கு பக்குவம் வரும்போது அந்த உள்ளே இருந்து நமக்கு தெரிவித்த அந்த பெருமான் தான் வெளியிலே குருவாக வருகிறான். ஆகவே அந்த தொடர்ச்சி இருக்கு, வெளியிலே குருவாக வருபவர் உள்ளே நமக்கு இதுவரை உணர்த்தி வந்த கடவுள் தான். ஆகவே வம்பு என பழுத்தன்னு சொன்னா இதுவரை உள்ளே உணர்ந்து வந்த அந்த பலன்பொருள் தான் இப்போது குருவாகி வெளிப்பட்டு அவர் செய்கிறான். அந்த வெளிப்படுவது புதியது மாதிரி உள்ளது, மாதிரியை தவிர புதியது இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற கடவுள் தான் இங்க வெளியில குருவா வர்றான். குருவே சிவன் என கூறினு வந்தி, குரு வேறு சிவன் வேறு அல்ல. உள்ளே இருந்து நமக்கு உணர்த்து வருகின்ற பெருமான் பக்குவம் பெறும்போது வெளிந்தே குருவாகவும் வந்து தம்முதல் குருவுமாய், ஆகவே வெளிந்தே குருவாகவும் வந்து நமக்கு அழைத்திருந்தான். வந்தன படுத்துன்னா புதியதாக வெளிப்படுகிறது, புதியதாக வெளிப்படுகிறது சொன்னா இறைவன் அந்த சொன்ன நெறியை கடைபிடித்தவர்களுக்கு பக்குவம் வளர்கிறது. பக்குவம் வரும்போது அப்போது குருவாக அவன் எழுந்தெழுவான். குருவாக எழுந்தெழு வருவது புதியது போல இருக்கிறது, உண்மையில் தொடர்ச்சி உண்டு. இதுவரைக்கு உள்ளே இருந்து உடச்சி வந்த கடவுள் தான் இப்போது குருவாக வருகிறான். ஆகவேதான் குரு என்று பல பேர் நம்ம ஏமாத்த வரலாம், அதுல பல நடக்குது. அப்போ இவர் குருவா இல்லையா என்று எப்படி முடிவு செய்ததுன்னா, உள்ளே உணர்த்தி வந்த செய்திக்கும் இதுக்கும் தொடர்ச்சியில்தான் பார்க்கணும். குருவா வந்து சொல்றாரு, குருவாக வந்து அவர் அருள் வாக்கு சொல்வதற்கும் இதுவரை உள்ளே இருந்து உணர்த்தி வந்த கடவுளுடைய அந்த சொல்லுக்கும் தொடர்ச்சி இருக்கா, ஒரு கன்ஃபார்மிட்டி இருக்கான்னு பார்க்கணும். கன்ஃபார்மிட்டி இருந்ததுன்னா இவர் தான் அந்த கடவுள். கன்ஃபார்மிட்டி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அதை கன்ஃபார்மிட்டியை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆகவேதான் குருவை கண்டுபிடிப்பதற்கு முன்பு நமக்கு உரிமை இருக்கு, யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். ஆனால் அதுக்காக வந்து சாகரத்துக்கு பெரிய சொன்னார் வந்து வீட்டை வாங்குறதுக்கு பார்க்குறேங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச குரு மாதிரி தமிழ்நாடு குரு கிடைக்கல அப்படி அப்படியே சொல்லிட்டு பிறகு சொல்லலாங்க வந்து. ஆனால் ஒரு பணிவாக பார்க்கணும், பணிவு தான் அங்கே பணிவோடு இருந்தால் நமக்கு தெரியும், பணிவு இல்லாத இருந்தால் அது நமக்கு அது ஆணவமாயிடும். ஆனால் குருவாக ஒருவரை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கு. இவர் தான் கட்டாயம் உருவாக்குறதுக்கு நமக்கு யாரும் வர வேண்டியதில்லை, நாம் தான் முடிவு பண்ணணும். குருவாக நீ முடிவு செய்ததுக்கு பிறகு உங்க உரிமை அவர் போயிடுது, அவர் சொல்றதான் கேட்கணும். அது அதுதான் தெய்வ குறை. அது அதுல வந்து நமக்கு உரிமை கொடுத்தவங்க செய்யறாங்க. ஆகவேதான் அந்த குரு என்று சொல்லும்போது உள்ளே என்று சொல்வதற்கும் வெளியே வழி சொல்வதற்கும் ஒரு கன்ஃபார்மிட்டி ஒரு தொடர்ச்சி இருக்குதான் பார். தொடர்ச்சி இருந்தால் இப்போ நமக்கு குரு பெரிய பல பேருக்கு பல பேர் குருவா இருக்காரு. குரு வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், எனக்கு இவர் குருவாக நான் தான் முடிவு பண்ணணும், அது பணிவோட முடிவு பண்ணணும். அது அருள் முடிவு என்பதை அறிந்தவர்கள்

0: அவர் முதல்ல அந்த சமையல் வீட்டை வாங்கிட்டார், விசேட் வீட்டை வாங்கிட்டார், பிறகு நிர்வாணம் வீட்டை கொடுக்கறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்காங்க. அவருக்கு அவர் கேட்குறாரு, நான் ரெடி ஆகிட்டான்னு எனக்கு தெரியலையே, நான் தகுதி பெற்றேனா என்று தெரிஞ்ச பிறகுதான் நான் பொருள் வாங்கணும். இதெல்லாம் அப்படி ஏதோ கடையில் கொடுக்குற மாதிரி பொருள் இல்லை. ஆனால் சில பேர் அப்படி ஆகிட்டாங்க, பொருள் வீட்டையா தமிழ் தேசிக்கு உழவு, விசேட தேசிக்கு உழவு, நிர்வாணம் தேசிக்கு அவ்வளவு ஆச்சாரிய தீர்மானம் அவர் அது அப்புறம் இல்லை. அது இது பிஏஎம்ஏ பிஎஸ்பி மாதிரி இல்லை. நீ பிஏ முடிச்சுட்டா என்ன போகிறான், எம்ஏ முடிச்சா அப்புறம் நீ எம்சி சேர்றா, அப்படி இல்லை. இது உண்டு, இது ஏற்றல். ஆமாம், ஆகவே இது என்னன்னா அதை நாமே நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூட, அதான் முக்கியம். அதவே தமிழை செய்யணும்னா வேற யாரும் ஏமாத்துல, நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுற நம்ம மாதிரி கெட்டியா இருக்காரு யாருன்னு நீ எண்ணி பார்த்தா தெரியும். என்ன செய்துக்கு அதுக்கு காரணம் நான் சொல்லுவோம், எண்ணி பார்த்தேன்னா நமக்கே அது தப்புன்னு தெரியும். ஆனா நமக்கு நாலு பேருக்கு நாலு சாரம் சொல்லுவோம், ஆகவே நம்மை நாமே ஏமாற்றி கொள்வதே நம்ம மாதிரி கெட்டியா இருக்கா யாரு அப்படின்னா உண்மையான தத்துவ தான் தெரியும். இது ஒண்ணு நீயே ஏமாற்றி கொள்கிறாய் அப்பா இல்லையா, பெருமான் பார்த்து கொண்டிருக்கின்றான். நீ அவன் மக்களை ஏமாத்துலாம், மனைவியை ஏமாத்துலாம், ஆனால் பெருமானை ஏமாத்து கொள்ள முடியாது. தள்ளவேன் தள்ள தொந்தாய் காலத்தை கழித்து போக்கி கெள்ளியை நாடிருந்து கேள்வி நாடி கண்டு நேற்று சொல்லுங்களே அதை பார்த்து அப்படி தத்துவ அவரே கள்ளத்து சொன்னாரு. என் தொண்டு கள்ள சொல்லுங்கிற அப்பன் தள்ளவேன் கள்ள தொந்தாய் காலத்தை கழித்து போக்கி கெளி மேல் என்ன கெளி வந்தது தேடி மேல் கெளி வந்த பிறகு தேடி மேல் நாடி கண்டு என்ன எல்லாம் முள்ளிருந்த அருவி என்று வழிகிறேன். வெள்ளி நானும் விழாயில சிரிப்பு, ஆகவேதான் அங்கே அந்த தம்மை தற்சோதனை பண்ணும். நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது, சொல்லவும் நம்ம ஏமாற்றோம். நமக்கு தெரியாது, நான் சொல்றது தமாஷ் இல்லை, நமக்கு தெரியாமலே நம்ம ஏமாற்றி கொள்வோம். ரைட்டு என்னும் அதுக்கு நான் தெரிஞ்சா நல்லா சவுண்ட் ஃபீச்சரும் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணி பார்த்தோம்னா கூலி மறுத்தது அது வேறு எண்ணி பார்த்தோம்னா அது நம்மை நாம் ஏமாற்றக்கூடாது. அது அனுபவப்படுவது அது நான் சொல்லக்கூடிய அந்த சிக்னிஃபிகன்ஸ் உழைக்கும். ஏதோ தமாஷ் சொல்கிற மாதிரி இருக்கும், தமாஷு இல்லை. ஆகவே அனுபவத்தில் இருந்தது என்னன்னா அந்த சமய கேட்டிக்கு பிறகு விசேட வெற்றி, விசேட வெற்றி பிறகு நிர்வாண வீட்டில் வாங்குவதற்கு நமக்கு தகுதி உண்டுதா, நமக்கு என்ன கேட்கணும். அவர் கொடுக்கறதுக்கு அஞ்சாயிரம் பேர் ரெடியாக இருக்காங்க. ஆகவே அது எதுவும் வீட்டுக்கு சொன்னால் அதை அது போய் வாழ்க்கைக்கு வர்றது இல்லை. அது வந்து அது வாங்கறதுக்கு முன்னே நம்ம செய்யணும், வாங்கிய பிறகு நாம் என்ன செய்யணும். பழையது வீட்டு என்பது அது கட்டாயம் செய்யணும். ஏன்னா நம்ம நெறிப்படுத்துவது காலையில் வீட்டு செய்யறது காலையில் அந்த வீட்டை செய்யாம சாப்பிட மாட்டாங்க. அது பல வகையாக உடம்புக்கு நன்மை, அந்த நன்மை நம்ம சொல்லவே முடியாது. கட்டுப்பாடாக வாழ்க்கைக்கு முயற்சியை ஒரு முக்கியமான ஒரு இது அவசியம். அதே நேரத்தில் அது எப்படி பெரியவங்க என்னங்களோ அப்படி நம்ம அது வரணும். அதே இங்கே இங்கே அடுத்தது விடைவிடாது உகந்த விண்ணவர் போது அதாவது என்ன என்றாருன்னா நான் கெட்டியா பிடிச்சிருக்கேன். ஆகவே எங்கு எழுந்தருவது என்னன்னா நீ எங்க போக மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஆகவே நீ என்னை விட்டு போகக்கூடாது. நான் கெட்டியா பிடிச்சிட்டேன், உனக்கு நீ இங்க போகக்கூடாது அங்க போகாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா என்னை விட்டு நீ போகக்கூடாது. அவரு இப்ப அவருக்கு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் இருக்கக்கூடியவர் தானே. அதாவது அவருடைய மாணிக்கவாருடைய கருத்து என்னன்னா நான் உன்னை கட்டியா பிடிச்சிட்டேன், தயவு செய்து என்னை விட்டு போகலாம். நீ அப்போ சொல்ற அது எனக்கு மோட்சம் கொடுக்குறதா நரகம் வைக்கிறதா என்ன தொழில் அதிகம் வேலை பார்த்துக்கணுமா? ஆமா குற்றங்களை இன்னைக்கு அது கூப்பிடுவாய் கும்பிட்டே இடுவாய். நேற்று தான் மாத்திரம் எனக்கு மோட்சம் கொடுக்குறதா இல்ல நரகம் கொடுக்குறதா நான் முடிவு பண்ண முடியுமாப்பா? நான் தெரியறேன் நீ முடிவு பண்ண முடியாது அது வந்து. ஆமா ஆகவே இங்கே நானும் இது நான் முடிவு பண்ண விஷயம் இல்லை, நான் செய்யலாம். நான் ஒளி ரைட் எக்ஸாம் நான் எக்ஸாம் தான் எழுதலாம் வந்து மார்க் போட்டு பாஸ் பண்ணி வைக்க வந்து உட்காந்து நான் தேர்வு ஒழுங்காக எழுதுறேன். நான் அது என்ன முடியுமோ இவ்வளோ நான் பார்த்தேன்னா வேலை முழு வேலை பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியதாக இருக்கு. நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன் தேர்வு ஒழுங்காக இருக்கு. ஆனால் அவ்வாறு ஒரு தேர்வு எழுதுன்னா அவருக்கு பார்க்க முடியாது. அது வரும்போது எனக்கு வாழ்வு கொடுக்குறது அதுதான் அது அவர் இருக்காருன்னு அர்த்தம். தீ என்ன வரும்போது அந்த இங்கமே அது அது ஜோதி ஜுவாலி தீ என்ன வரும்போதே இந்த உள்ள இருக்கிற ஜோதியானது அது பொசிக்கணும். ஆகவே அந்த வகையில் நான் ஒரு வெளியாக பேசுகிறேன். நீ என்னை விடாது என்னை காத்துக்கொள்ள வேண்டும். நான் செய்ய வேண்டியது நான் செய்துட்டேன் பிறகு நீ தான் பார்ப்போம். இங்கே இடைவிடாது உன்னை சித்தரித்து தேர்வு நல்ல முக்கியம். இந்த ரெண்டாவது பக்கத்தில் இடைவிடாது உன்னை சித்தரப்படி தேர்வு நாம்தான் சிக்கனம் பிடிக்கிறோம். எப்போ கபாலிச்சனை பார்க்கும்போது பிடிக்கிறோம் கோபுரம் தாண்டி வந்தபோது மறந்துடுறோம். அது அங்கே கோபுரம் தாண்டி வரும் மறந்துடுறோம் தொடர்ந்து தொடர்ந்து அது நான் சொல்கிறேன். அங்கே என்ன அப்படின்னா தொடர்ந்து என்று வரும்போது சைவ சித்தாந்தத்தில் ஒரு அது அழகான அர்த்தம் இருக்கு. அது அப்படியே சொல்லிட்டு வந்தேன். தொடர்ந்து என்பது சைவத்தில் கேட்டல் என்பது முதல் பகுதி. இந்த ஐயா கேட்டல் நல்ல கேள்வி இருக்குது. தொடர்ந்து என்று சொன்னால் கேட்டலை தொடர்ந்துன்னு அர்த்தம். குரு நமக்கு உண்மை கொடுத்ததா ஒரு காதில் கேட்டதை நூறு காதில் விட்டால் அவன் கேடு இல்லை அவனுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காதிலே குரு சொன்னதை நமக்கு உண்மையானது நன்மையானதுதான் உள்ள தழணும். உள்ள தழுதுன்னு அர்த்தம் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்துதான் கேட்டதை சிந்திக்க வேண்டும். நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் சில பேர் எனக்கு ஏற்ற குரு கிடைக்கிறது சொல்லி இருக்கா இல்லையா? வாழ்நாள் முழுவதும் சாகரிக்கும் சிந்திக்குள்ளே இருப்பார். அது பேரும் இல்லை திருக்குள்ளே சொல்றாரு சூழ்ச்சி முடிவு துணிவு என்பது. இந்த பாட்டு காசு தெரியுமா? சூழ்ச்சின்னா ஆராய்தல். ஆராய்தல் என்ற அந்த செயலுக்கு முடிவுக்கு வரணுமா? முடிவுக்கு வராம நீ ஆராய்ச்சி செய்து கொண்டே போவேன் அது பிரயோஜனம் இல்லை. நாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ அத்தியாவசிய சில பேர் வந்து 5-6 வருஷம் செய்வாங்க முடிக்காதே போடுவோம். அப்புறம் இருக்கு நான் டேட்டா கேதர் பண்ணேன்னு சொல்லிங்க பார்த்து முடிக்காதே போயிருக்கு. அது ஆராய்ச்சியை நான் செய்யறது அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க இயல்பாது அவன் திருக்குள்ள சொல்றாருன்னா எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் எஸ்பெஷலி ஆராய்ச்சின்னு சொன்னால் சூழ்ச்சி முடிவு துணிவு எழுந்தது ஒரு முடிவு வரணும். முடிவுக்கு வராமல் நீ ஆராய்ச்சி பண்ணியே போன பிரயோஜனம். ஆகவேதான் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். ஆகவே அந்த துணி மீது தான் தெளிவு. ஆகவே துணி மீது தான் தெளிவு துணிவு. இங்கே வந்து துணிவு எய்தல் துணிவு எய்து கூட பிறகு பல பேர் கோட்டையை விட்டாங்க துணிவு எய்த்தாங்க. ஆனால் அப்போதும் நான் அந்த முடிவான பயனை எய்தாமல் இருப்பதற்கு வழி எடுக்கிறது திருவள்ளுவர் சொல்றார். அது திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்றார். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் ஒரு முட்டாள்கள் தேவைன்னு போட்டால் அதுக்கு தலைவர் யாரை போடலாம்? படிக்காதது இல்லை முட்டாள்கள் பேரவை. இப்ப புரிய பேரவையா சொல்றாங்க யார் போகணும் அவங்க முட்டாள்கள் பேரவையின் போட்ட யார தலைவனா போடலாம்னா படிக்காதவர்கள் இருந்தார் மூன்று பிஎஸ்டி வாங்கணும் தான் முட்டாள்கள் பேரவைக்கு தலைமை யாருன்னா மூன்று பிஎஸ்டி வாங்கணும் ஏன் ஓவி நல்லா தப்பிருக்கார் உணர்ந்து அது உணர்ந்து தப்பு இல்லை பிறப்பு உழைத்து அது எஃபெக்டிவ் டெலிவரி அதையும் தப்பு இல்லை ஓவி இருக்கிறார் உணர்ந்திருக்கிறார் பிறப்பு உழைத்து இருக்கிறார் ஆனால் அதெல்லாம் வந்து கவர் பாக்கி போகிறதுக்கு அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாம் கொடுத்த தூங்குறாங்க இல்லையா அது வாங்கி போவதுன்னு என்ன அவருக்கு அந்த பெரிய ஆளாக இருக்க முடியும் அவன் தான் முட்டாள் முட்டாள்களுக்கெல்லாம் தலைவர் ஏன்னா படிச்சிருக்கிறான் அவரை தான் உணர்ந்திருக்கிறான் உணர்ந்ததை பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த திறமையும் இருக்கு ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையை கடைப்பிடிக்காம ஓவி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா அவர் என்ன பேதையும் பேதையாக அவரோட முட்டாள்காரையாக தமிழ் சொல்லுங்க அவரை விட முட்டாள்காரையாக அப்படின்னு அர்த்தம் பேதையில் முட்டாள்களுக்கு எல்லாம் தலைநகரமான முட்டாள் பேதையில் முட்டாள்களை எல்லாம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா இவன் தான் தலை சிறந்தார் ஆகவேதான் கேட்கலாம் பிறகு சிந்திக்க வேண்டும் பிறகு தெளிய வேண்டும் அது மாதிரி போகாது தெளிந்ததை சில உண்மைகளையாவது இன்றே நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆமா ஆமா கற்றப்பு நிற்க நிச்சயம் தான் நிற்கல் வேற எதுவும் நிற்க நாலாவது சொல்லப்படுமே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நான் தான் நிற்கல் நிச்சயம்னா வேற எதுவுமே இல்ல கற்றவாறு ஒழுகுதல் கற்றவாறு ஒழுகுதல் திருவள்ளுவர் தான் எங்க ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டார் மெய்முணர்தல்ல 356வது பாட்டு கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவர் மற்றும் ஈண்டு வராது கற்றுன்னு கேட்டா அதுக்கு என்ன அதுக்கான பரிணாமர்கள் ஆச்சாரியர்களும் கேட்டு ஆச்சாரியர்களும் கேட்டுன்னு வருவார் கேட்டார் பிறகு ஓர்த்து உணர்ந்து உள்ளது உணரில் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறகு ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்க முடியாதுங்கிறது இந்த ஓராதாருக்கு என்ன அர்த்தம் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்க முடியாமை அங்க வருகிற செய்யாதவர் ஓராதார் ஆராய்ச்சி செய்யாதவர் அதுதான் உடன்பாட்டு முறையில் திருவள்ளுவர் பயன்படுத்தார் மாணிக்கவாசகர் எதிர்மறையிலே பயன்படுத்துவதை திருவள்ளுவர் உடன்பாட்டு முறையிலே ஓர்த்து ஆராய்ச்சி செய்து உள்ளது உணரில் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டாம் 387 அடுத்த பாட்டு கேட்டதற்கு பிறகு சிந்தித்தல் அடுத்த பாட்டு பிறப்பு என்னும் வேதனை நீங்கே சிறப்பு என்னும் சென்று கொள்கிறார்கள் தெளிதல் அடுத்த பாட்டு தெளிதலை வாழ்வினை கடைபிடித்தல் சார்ந்து உணர்ந்து சார்ந்து கடைபிடிக்கும் மற்ற அடித்து சார்ந்ததாக சார்ந்தது ஆகவே மெய்யுணர்தல்ல 356 357 358 359 அது அப்படியே தெய்வத்துல சொல்கின்ற முறை வைப்பை அப்படியே சொல்றாரு அதான் இந்த முயன்று அர்த்தம் கேட்டீங்கல்ல முயன்று என்ன அர்த்தம்னா தொடர்ந்து கேட்டதை தொடர்ந்து சிந்தித்து சிந்தித்தலை தொடர்ந்து தெளிந்து தெளிந்ததை தொடர்ந்து நிச்சயம் நின்று ஆகவே உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேன் ஆகவே நீ என்கிட்ட இருந்து போகக்கூடாது நீ என்கிட்ட இருந்து போகக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு கஷ்டம் வரும்போது நீ கூட இருந்து எனக்கு காப்பாற்றணும் கஷ்டம் வரது இல்லை நீ என்னதான் பெரிய கஷ்டம் அது மேல பெரிய கஷ்டம் இல்லை ஏன்னா தீய செயல் என்னமெல்லாம் நடக்காது எந்த செயலும் எண்ணாம நடக்காது வேகமா இருக்கும் எண்ணத்துக்கும் செயலுக்கும் அந்த இடைவெளி குறைவா இருக்குமே தவிர எந்த செயலுமே எண்ணாம நடக்காது ஆகவே அது ஒண்ணு கவனிச்சா போதும் சாமி உன்னை பிடிச்சிக்கலாமே நீ எங்கிட்ட போகக்கூடாது போகக்கூடாதுன்னு அர்த்தம் அடையாளம் எங்கிட்ட தீ எங்க வந்ததுன்னா நீ இருந்து என்னை பார்க்கணும் அது போதும் எனக்கு அதுதான் சொல்றாரு எல்லா பாட்டு மூணாவது பாட்டு அம்மையே அப்பா வெற்றிடாமையே அன்பினை உழைந்து ஆரம்பே பொய்மையை பெருத்து பொழுதுரை மற்றும் புதுத்தலை உழையதற்கு தென்மையாவே சிவபெருமான் அளித்த செல்வரே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கல் அப்படித்தேன் என்று எழுந்து அறுவது இங்கே இங்கே திருவருள் பயன் 80வது பாட்டு நாம சொல்லுவோம் திருவருள் பயன் என்ற ஒரு நூல் இருக்கு அது 80வது பாட்டில் அது நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டால்தான் அந்த பாட்டினுடைய முழுமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். எந்த பாட்டா சொல்றதுன்னா, இன்பில் இனிமை என்றால் இன்று உண்டே இன்று உண்டாம் அன்பு நிறையே அன்பு. இன்பில் இனிமை என்றால் இன்று உண்டே இன்று உண்டாம் அன்பு நிறையே அன்பு. என்ன சொல்றாருன்னா, இன்பத்தை நீ தேடி போனால் இன்பம் உனக்கு கிடைக்காது, அன்பை செய்தால் அதன் மூலமாக இன்பம் உனக்கு தேடி வரும். உனக்கு இன்பம் வேணுமா வேணாமா, நீ இன்பத்தை தேடி போனால் உனக்கு இன்பம் கிடைக்காது, அன்பை செய்தால் அதன் பயனாக இன்பம் உள்ள தேடி வரும். அப்போ எவ்வளவு காலம் கழிச்சு வரும் சார் அன்பை செய்தா? எப்படின்னா எப்போது செய்கிறாய் அப்போதே கிடைக்கும். திருமுருகாசி படைய அதில் வந்து வந்து திருமுருகாசி படை படித்தான் எவ்வளவு நாள் கழிச்சு எவ்வளவு ஒரு மணி நேரம் கழிச்சு கிடைக்குமா இன்பம்? இன்னைய பெருது நீ முன்னேதனையே எப்போது படிக்கிறாயோ அப்போதே உனக்கு பயன் கிடைக்கும். திருமுருகாசி படையை எப்போது படிக்கிறாயோ அப்போதே உனக்கு பயன் கிடைக்கும். இன்னைதான் இப்பொழுது இன்னே பெருதி முன்னிய விலங்கு அதே கருத்து தான் அங்க இன்பில் இருந்தல்கள். இன்பங்களுக்கெல்லாம் இன்பமானது எது? அது இறைவன் திருவருள் தான். இன்பில் இனிது என்றல் இன்று உண்டே இன்று உண்டான் இன்றைக்கு செய்தால் இன்றைக்கே அவருக்கு கிடைக்கும். இந்த இன்னே பெருதினி என்றதுல இன்று உண்டே இன்று உண்டான் இவர் சொல்றார். நக்கீர பெருமான் இன்னைய பெருதினி முன்னியவனையே சொல்வதை இவர் உமாபுஜிமம் இன்று உண்டே இன்று உண்டான். இன்பங்களுக்கெல்லாம் சிறந்த இன்பமான திருவருள் இன்பமானது இன்னைக்கு செய்தால் இன்னைக்கே கிடைக்கும். அது என்ன செய்யணும்? அன்பு நிறையா அன்பு செய்யும் இறைவரிடம் அன்பு செய்யும். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரம் பூசை கொண்டு மண்ணிற்கு அருளை பண்ணும் எப்படி நீங்க செய்யணும்னா வந்து தாவர சங்கமம் தாவரம்னா அங்கே தவாரிசன கோயில் போன்ற இடங்களில் நிலையாக இருக்க நிற்கும். சங்கமம்னா அறியாத அறிவாது. ஆகவே நீ அந்த தாவர லிங்கத்தையும் வழங்க வேண்டும். அறியாறுகள் பசித்து இருக்கும்போது நீ அங்கே தவாரிசனருக்கு பால் பார்த்து கொடுக்க முடியாது. சங்கம லிங்கம் லிங்கத்தையும் நான் வழங்க வேண்டும். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உரிமை நின்று பெருமானே பிரிச்சுதாரம் என்னப்பா நீ அங்கேயும் வழிபடும் இங்கே வழிபடும். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உரிமை நின்று மாபரன் பெரிய பரம பரம்பொருளாகி சிவருமான் பூசை கொண்டு மண்ணிற்கு அருளை வேண்டும். ஆகவே அந்த தாவர லிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும். நடமாடும் கோயில்களாகிய அடியார்களையும் ஒன்றை வணங்கி ஒன்றை ஒரு பசித்தவனுக்கு கடவுள் புறம் ரொட்டி உருவம் தவிர வேறு உருவத்தில் வருவதற்கு தைரியம் இருக்காதுன்றார். பசித்திருக்கிறான் கபாலீஸ்வரன் காப்பாற்றுவான்னு சொல்லி இல்லை அவனுக்கு. கடவுள் கூட பசித்தவனுக்கு ரொட்டி வடிவம் தவிர வேறு உருவம் எடுத்து வருவதற்கு தைரியம் இருக்காது. நான் கட்டுறேன், நான் நல்ல பிடிப்பகன் அப்படி சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிறத எல்லாரையும் கவனிக்க முடியாது. உன் பக்கத்தில் இருக்கிறது உன் கடமை. ஏன்னா சங்கமம் தாவர லிங்கத்தில் மாத்திரம் இருக்காது. திருநா சித்தியாவது பார்த்து ரொம்ப பெருமை பார்த்து தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று அது ஒரு செய்தி. இந்த சிவஞான சித்தியார் வச்சு நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ரெண்டு ஆண்டுகள் அறுத்து வர்றேன். அது பல பேருக்கு செய்திக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போகிறேன். ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி ஒரு சனி செவ்வாய்க்கிழமை வருது. தொடர்ச்சியாக நேரத்துக்கு வரலாம். அது ரொம்ப அழகான நூல். அதுக்கு ஒரு கட்டணமும் கிடையாது. யூனிவர்சிட்டி நடக்கிறத தவிர அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ தான். தயவு செய்து யாராருக்கு முடியுமோ அவர்கள் வந்து பயன்கொள்ள வேண்டும். வேறு செய்யவும் முடியாதுன்னா செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் கைவசத்தார் துறையுள் இருக்கு, வைராவரத்தம் சொல்லி இருந்தார். ஏன் நீங்கள் பிசி ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே போகலாம். ரெண்டாவது மாடியில் பிசி ஆஃபீஸ் இருக்கு, அங்கே போய் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க 4 மணிக்கு அதான் 4 மணிக்கு ஆச்சு. வேறு செய்ய கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சிவஜான சக்தியார் தான் செவ்வாய்க்கிழமை அது கூட்டிடுவாங்க யூனிவர்சிட்டியை. அந்த 5 மணி ஆனாவே வந்து அங்க இருக்கிற ஆட்கள் அந்த பியூன்லாம் வந்து பெரிய ஆட்களாக இருப்பாங்க. பியூன் தான் இருப்பாங்க, ரேடியில் இருக்காங்க. 5 மணி ஆனால் எட்டி பார்ப்பாங்க அவங்க ஆஃபீஸ் 6 மணிக்கும் கைவசத்தார். இந்த வாரம் நான் ஊருக்கு போறேன், வாரா வாரம் எவ்ரி டியூஸ்டே. அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் அது பெருமாள்கிட்ட நான் வேண்டிட்டேன், யாரா முடியுமோ அவங்க வாங்க. அதாவது எப்போ வர்றேன் அதாவது நான் ரெண்டு ஆறாம் நடத்தி வர்றேன். முதல்ல மடங்கள்ல என்ன மரபுன்னு சொன்னா, ஆமாம் ரெண்டு ஆண்டு அது பெரிய வாய்ப்பு இல்லை. அங்கேயே பல வசதிகள் குறைவு ஜனவரி மாதம் 5, 12, 19 ஏன்னா 26 லீவு செவ்வாய்க்கிழமை 5, 12, 19 மூணு எந்த வேலை எப்படின்னா தெரியும். அந்த வேலையை நடந்தது என்ன, சில வேலைகளை நாயன்மார்கள் ஏன் அவர் பெரியாளர்னா எல்லா வேலையும் செய்ய முடியாது. நமக்குன்னு சில வேலையை வச்சுட்டு அந்த நேரத்தில் எந்த வேலை தான் ஒத்துக்கிறதுல சில நேரத்தில் வந்து முன்கூட்டி தெரிஞ்சா முக்கியமான வேலை போகாமல் தவிர பணம் கிடைக்கிறதுக்காக அந்த வேலையை எடுத்து போகிறது ப்ரையாரிட்டி அதான் முக்கியம். ஆகவே அப்படி எடுத்து நேரம் இருக்கிறது ஒன்று வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5, 12, 19 26 லீவு. ஆகவே அது ஒரு அது படிக்கிறதே ஒரு அதில் வந்து என்னென்ன அதிகமான ஆட்கள் இருக்குமா, இப்போ இவ்வளோ பேருக்கு இருக்க மாட்டீங்க சந்தேக நீங்கள்லாம் கேட்கலாம். அதுக்கு படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வர சந்தேகம் கேட்க முடியும். அது செய்யலாம். அது 8ஆம் மடக்கில் என்னன்னா 8ஆம் சுற்றில் ஆரம்பித்து 11ஆம் சுற்றில் முடிப்பாங்க. பிறகு 1 முதல் 7 வரைக்கும் நடத்துவாங்க. அது பழைய முறைன்னு ஞானப்பிரகாச தேசிய பரமாச்சாரியர் தம்பி சொல்லியிருக்காங்க. அந்த முறையிலே 8ஆம் சுற்றில் ஆரம்பித்து மறுபடி முடிஞ்சு 2ஆம் சுற்றில் வருது. மறந்தான் அது வேறு செய்யவும் வர முடியாது. ஆனால் அந்த தான் வேலை தமிழ் வேலை தண்ணி இப்படி அதை அமைச்சிக்கலாம் இல்லையா, அவங்க வரலாம். ஓய்வு பெற்றவர்கள் தான் வேலையை தான் விருப்பப்படி அமைத்துக் கொள்கிறவர்கள் அவங்க வரலாம். செவ்வாய்க்கிழமை 4 மணி அங்கே
1: அவங்க கேட்டபடி இங்கே வந்தோம்.
0: ஆகவே அம்மையே அப்பா முத்துராமனையே அறிவியல் முறைக்கு ஆரம்பி பொய்மையை பெருக்கி கோயிலை ஒன்றும் கொடுத்தலை வேலையை தடுத்து செல்வனையாக சிவபெருமானுக்கு செல்வமே. சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கலத்திற்கு நெருக்கடி தருவது இல்லையே. அடுத்தபடியாக நான் பல பாட்டு எடுத்து இந்த பாகபேரருக்கும் பழம்பொருள் தன்மையும் வருது இல்லையா, அந்த பாகபேரன்னு சொன்னால் அதுதான் வந்து பாகமான் பக்தருக்கு பாதிக்கும் ஆரியனே. நேற்று நான் விளக்கி இருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கணும். வந்து சிலவற்றை பாதமாம் பத்து அறுத்து பார்த்து மாறியனே என்று வருகின்ற தொடருக்கு என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா, பாதமாம் பற்று அறுத்து பாரிக்கு மாறிய பாரிக்கும் என்றால் வளர்க்கும் முளைப்பாரி. முளைப்பாரி என்ன செய்யணும், முளை வளர்க்க. அது மாதிரி பாதமாகிய பற்றை அறுத்து இறைவன் நம்மை வளர்க்கிறான். இது எதை காட்டுகிறது என்றால் திரோபம் அல்லது மறைத்தல் என்று சொன்னால் இதுதான் வந்திருந்தது. அது விளக்கியிருக்காங்க மறைத்தல் திரோபம், திரோபம் மறைத்தல் சொல்லியே போகக்கூடாது. அது என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு நம்ம கேள்வி கேட்கணும். கேட்டால் அந்த பாகமாம் பற்று அறுத்து பாரிக்கும்னா பாகமாகிய பற்றை அறுத்து நம்மை வளர்க்கிறார். குழந்தையை தாய் வளர்ப்பது போல வளர்க்கிறார். பாரு கேட்டு குழந்தை கேட்டு கொடுத்தா அது தாய் இல்லை. ஆகவே குழந்தைக்கு எப்போது பதில் எடுக்கும் என்று நினைத்து விட்டுகிறாள். ஆகவே பாகவே அறுத்துன்னு வருது. அதுதான் வந்து பாகமாம் பற்று அறுத்து பாரித்து மாறினே என்று வருகின்றேன் திருவிழா குரல். அது உள்ளே இருக்கிறது ஒளி, அதாவது அந்த உள்ளே இருக்கிற ஒளியானது எப்போது பெருகும்? ஒரு ஜுவாலை இருக்கு, அதே மாதிரி குப்பையை போட்டு போட்டா பெருகுமா? இந்த அழுக்காறு அவாத வெளியாற்ற குப்பை கூடம் அப்படி உள்ளே இருக்கிற அந்த ஒளியானது நீங்க ஒண்ணுமே செய்வதில்லை. இந்த குப்பை கூடத்தை போடாதனாலே போதும். நம்ம பக்தி கேமராலேயே அந்த கூவத்திலையும் ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. சரிப்படுத்தாங்கன்னா பிறகு மேற்கொண்டு குப்பை கூட போடப்படாது. அது உள்ளே இருக்கிற வாரை அதுல இந்த அழுக்காறு அவா வெகுடி இன்னாச்சொல் நான்கையே நீங்க போடாம இருந்தாலே ஜுவாரை எரியும். எரிகின்ற ஜுவாலையானது நமக்கு பல வகைகளிலும் புதிச்சு தீய என்ன வரும்போது புதிக்கணும். பிறகு அந்த ஸ்படிகமாக இருந்ததுதான் எதுவும் பெரிய அன்பர் கேட்டார். அது ஸ்படிகமாக இருந்ததுதான் அது அந்த தீ வடிவாக இருந்ததுதான் ரெண்டுமே என்னதான். அந்த திருவண்ணாமலை தீபம் இருக்கு இல்லையா, அந்த வடிவாகவும் என்னதான். அது திருவண்ணாமலை தீபத்தை என்னாலே இங்கே உள்ளே இருக்கிற அந்த அந்த லூசு தும்புகள்லாம் போயிடும். அது போயிட்டு படிக்கமாக நடந்தாங்க. அது அங்கே நினைந்து ஊட்டும் தாயிலும் கால பறிந்து நீ பாக்கியுடைய ஊழியை உறுத்தி உள்ளொளி பெருக்கு. உள்ளொளி பெருக்குவதற்கு ஒரே வழி அழுக்காத அபாரின் இன்னொரு நீக்கி விடலாம். நாங்கள் நீக்கி விட்டாலே அந்த இயல்பாக இருக்கிற ஜுவாலையானது அதனுடைய ஒளி குறையாமல் இருக்கும். நீ வெளியில் இருக்கிறவர்களுக்கு எச்சி எரியுது, அதனால குப்பை கொண்டு கொண்டாத வெளியே எரியும். அது மாதிரி உள்ளே இருக்கின்ற துவாலை அதுமே நீ அழுத்தாறு அபாதுகள் இன்னொரு தாங்கியும் போடாமல் இருந்தாலே அது எரியும். எரிகின்ற துவாலையானது நமக்கு பல வகைகளில் உதவி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கும். அது போன்று நமக்கு வேற என்ன வேணும்? ஆகவே உள்ளொழிவருக்கு ஊரிலை உருக்கி உள்ளொழிவருக்கு உலப்பிடா உலக்குன்னு அழிவு உலப்பிதான் ஆனந்தமாய தேவி. ஏன்னா தண்ணி இல்லாதே முன்ன அந்த வழக்கு தாய்க்கும் சொல்லும்போது தண்ணி அந்த சாப்பிடும்போது எனக்கு விதி இல்லை. ஆகவே ஏன்னா தண்ணி இருந்தார், தண்ணீர் குடிச்சாதான் அந்த விக்க நீங்கும். உப்புமா சாப்பிடுங்க விக்க வந்து இன்னும் கொஞ்சம் உப்புமா சாப்பிட விக்க நிற்காது, தண்ணி தான் குடிக்கணும். அது மாதிரி தான் அங்கே அங்கே தேனன்னு தண்ணி இருந்தாரு. இங்கே தேனியை சொல்லிருந்து புறம் புறந்து செல்வாரு. நான் எங்கே எங்கே போகிறோமோ அங்கே எல்லாம் இருக்கிறார் அப்படின்னா அதான் நீங்கள் சொன்னீங்க கேட்டீங்க. சிக்கனை பிடித்தேன்னு சொன்னால் அவர் விடாது இல்லை. நாம் சிக்கனை பிடித்தால் அவர் நம்மை விடுவதில்லை அப்படியாப்பா. நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத, வேலைக்கு போகிறது அர்த்தம் இல்லை. நாம் பிடித்து விட்டால் நம்மை அவர் விட மாட்டார். அது போதும். அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? தேதியை குறித்து புறம் புறம் பிடித்த செல்வதே சிவபெருமானே யாருமே தொடர்ந்து இருக்கிறது இருக்கேன். நீ தொடர்ந்து தான் தொடர்ந்துன்னு சொன்னால் கேள்வி கேட்கறதோடு கூட அது கேள்வினா இங்கே கேள்வி கேட்கறத கேட்டது ஆச்சாரியன் அனுபவத்தை கேட்டதோடு கூட சிந்தித்தல் ஒன்று, தெளிதல் ரெண்டு, நிச்சயம் மூணு. ஆகவே தான் தொடர்ந்து செய்வதால் கிடைக்கும் நமக்கு. கேட்டதை அப்படியே விட்டால் போகாது. ஆகவே கேட்டதை இங்கு தான் இந்த பக்கம் வருது. தொடர்ந்து சிக்கலை பிடித்தேன் எங்கு எழுதுகிறதும் இல்லை என்று இந்த வகையிலே அடியனுடைய அந்த பேச்சை விட்டு கூறுகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பெருமை தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனநாத அன்பையை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அருளாகவே அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கே நான் வந்து நாலு நாள் வந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
2: Dear listeners of Shaivam.org, the following is Shaivahame Vimarsha, presented by Agora Shivacharya Brahmashti Dr. Arunashundra Gurukkal.
3: इदानीं शैवागमानां तत्र उपदेशः कथम् इत्युक्ते सिद्धान्तसारावलिः इति एकः ग्रन्थः, तम् आधारीकृत्य अहं वदामि. सङ्कल्पात् दशचात्मनः प्रथमतः सृष्ट्वा शिवान् केवलान् तेषां मन्त्रपतिप्रबोधपरतः ज्ञानं तथाभज्य तत् साक्षात् देव उपाधिदेश स शिवः शैवास्ततश्चागमाः रुद्रांश्चाष्टादशावबोध्य कथिताः तैरागमाश्चापरे. अयं विषयः अस्ति. यथा वा अस्माभिः कथनात् प्राक् अस्माकं द्वौ एव अर्थाः अपि सन्ति, यथा वा वैयाकरणसम्प्रदाये बौद्ध अर्थाः स्वीक्रियन्ते, बौद्धः शब्दोऽपि स्वीक्रियते, शब्दः अन्तरः स्फोटः नित्यः इत्येवं रीत्या तत्र प्रचलति. तद्वदेव तत्र कथनात् प्राक् यथा वा अस्माकं बुद्धौ शब्दाः अर्थाश्च सन्ति, तथा एव उपदेशकालात् प्रागेव ईश्वरस्य बुद्धौ अवबोधरूपः इति तादृशशब्दः निर्दिश्यते. अवबोधरूपेण आगमाः आसन्. सृष्टिकाले अवबोधरूपस्य तत् अवबोधरूपः विषयः आगमः, तत्र उपदेशविषयः इत्युक्ते वाग्विषयः वाक्त्वम् आपन्नः इति तथा निर्दिश्यते. शिवः उपदेशार्थं किं करोति इति पृष्टे स्वसङ्कल्पात् दश शिवान् सः उत्पादयति. सङ्कल्पात् दश च आत्मनः प्रथमतः सृष्ट्वा शिवान् केवलान् तेषां तेभ्यः आगमान् उपादिदेश इत्युक्ते उपादिशत्. तेषां नामानि कानि इत्युक्ते प्रणवशिवः, सुधाशिवः, तदनन्तरं दीप्तिशिवः, कारणशिवः, सुशिवः इत्येवं रीत्या तेषां नामानि सन्ति, दश सन्ति. तेषाम् उपनाम शिव शिव शिव इति अस्ति. एवञ्च दश शिवसंज्ञकेभ्यः प्रथमदश आगमान् उपादिशत् इति कारणात् तेषां दश आगमानां प्रथमदश आगमानां शैवभेदाः इति नाम. तेषां मन्त्रपतिप्रबोधपरतः ज्ञानं तथा भज्यतत् साक्षात् देव उपाधिदेश च शिवः शैवास्ततश्चागमाः. एवञ्च कामिकं, योगजं, चिन्त्यं, कारणम्, अजितं, दीप्तं, सूक्ष्मं, सहस्रम्, अंशुमान्, सुप्रभेदः इत्येवं रीत्या दश आगमाः. एतेषां शैव प्रभेदाः इति नाम. तदनन्तरम् एकादशः आगमः विमलम् इति, तदारभ्य वातुलम् इति अन्तिमः आगमः. तावत्पर्यन्तम् अष्टादश आगमान् पुनः रुद्रसंज्ञकान् कांश्चन सृष्ट्वा तेभ्यः उपाधिदेश. अतः तेषां रौद्रभेदाः इति नाम. रुद्रांश्चाष्टादशावबोध्य कथिताः तैरागमाश्चापरे. एतेन किं ज्ञातम्? आगमानां सङ्ख्या तावत् अष्टाविंशतिः. प्रथमदश आगमानां शैवभेदाः, अवशिष्ट अष्टादश आगमानां रुद्रभेदाः इति नाम. कथम् उपादिशत् इति पृष्टे तत्र एकैकं प्रथमशैवभेदान् एकैकम् आगमं त्रिभ्यः उपादिशत् इत्युक्ते शिवः प्रथमम् एकस्मै उपादिशत्, सः अन्यस्मै, सः अन्यस्मै इत्येवं रीत्या प्रथम दश आगमानां कृते प्रति आगमं त्रयः त्रयः श्रोतारः. एवं रीत्या तत्र त्रिंशत् श्रोतारः सम्भवन्ति. तदनन्तरम् अवशिष्ट आगमाः अष्टादश आगमाः, तेषां कृते एकैकम् आगमं तावत् प्रथमं शिवः एकस्मै उपदिष्टवान्, सः अन्यस्मै इति एकैकः अपि आगमः द्वाभ्याम् उपदिष्टः. तद्रीत्या तत्र यदि पश्यामः अष्टादश आगमानां कृते षट्त्रिंशत् श्रोतारः मिलित्वा शैवभेदानां रौद्रभेदानाम् इति मिलित्वा अष्टाविंशति शैवागमानां श्रोतारः कति इति पृष्टे तत्र षट्षष्टिसंज्ञकाः श्रोतारः इत्येवं रीत्या आगमानां श्रोतारः भवन्ति. किमर्थम् एतम् उपादिशते इति पृष्टे अदृष्टविग्रहात् शिवात्, कीदृशशिवात्? अदृष्टविग्रहात् शान्तात् शिवात् परमकारणात् नादरूपं विनिष्क्रान्तं शास्त्रं परम दुर्लभम् इति प्रथमं नादरूपेण अयम् आगमः निष्क्रान्तः. किमर्थं निष्क्रान्तः? किमर्थस्य उपयोगः कः इति पृष्टे अथात्ममलमायाख्य कर्मबन्धविमुक्तये व्यक्तये च शिवत्वस्य शिवात् ज्ञानं प्रवर्तते, சிவாத் ஞானம் கிமர்த்தம் பிரவர்த்தம் இது பிருஷ்டு சைவாகமே சைவாகம சம்பிரதாயே ஏவம் அஸ்தி இதானிம் தாவத் கிஞ்சித் சிவதத்துவம் அதிகிருத்தியாபி கிஞ்சித் வக்தவ்யம் இதி கிஞ்சித் சிவதத்துவம் அதிகிருத்திய வதாமி மத்தியே சைவாகம விஷயான் அபி வதாமி தத்ர சைவாகம கிரந்தாஹ இதானிம் உபலப்யந்தே வா இது பிருஷ்டு சர்வேபி ஆகமாஹ உபலப்யந்தே பரந்து சாகல்யதயா சம்பூர்ணதயா உபலப்யந்தே வா இது பிருஷ்டு ததான சர்வேஷாம் அபி ஆகமானாம் பிரதீகத்வேன கிஞ்சித் கிஞ்சித் உபலப்யதே கேச்சன் சிவாகமானாம் தாவத் கிரந்த சரீரம் பிருகத் வித்யதே கேஷாஞ்சித் ஆகமானாம் அதீவ ஸ்வல்பம் வித்யதே இதி தாதிருஷி ஸ்திதிஹி வித்யதே குத்ர உபலப்யந்தே ஏதே ஆகமாஹ இதி பிருஷ்டே தமிழ்நாடு பிரதேசே சர்வத்ர விசிஷ்ய பாண்டிச்சேரி மத்தியே பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டாலஜி இதி வித்யதே தத்ர பிராயத் பிராயஹ த்ரிம்ஷத் அதவா சத்வாரிம்ஷத் வர்ஷேப்யஹ பிராக் அத்ர தமிழ்நாடு பிரதேசே ஏதேஷாம் சைவாகமானாம் அனுயாயினஹ இதி கேச்சன பிராமணானாம் மத்தியே கேச்சன சந்தி தேஷாம் சிவபிராமணாஹ இதி தேஷாம் நாம வித்யதே அதவா ஆதிசைவாஹ இதி நாம வித்யதே தேஷாம் கிரஹேப்யஹ சர்வான் அபி ஆகமான் சங்கிரஹ்ய பிராயஹ சத்வாரிம்ஷத் வர்ஷேப்யஹ பிராக் சர்வான் அபி ஆகமான் தத்ர பரிரக்ஷிதவந்தஹ கேச்சன வித்வாம்சஹ குத்ர இத்யுக்தே பாண்டிச்சேரி மத்தியே அதஹ சர்வேபி ஆகமாஹ உபலப்யந்தே ஏவ பரந்து ஸ்வல்பம் பவேத் ந கேவலம் ஏதே ஆகமாஹ சைவ சம்பிரதாயஸ்ய ஆதாரபூதாஹ ஏதத் அதிரிச்ய உபாகமாஹ இத்யபி கேச்சன சந்தி உபாகமாஹ சப்தாதிக த்விசதம் உபாகமாஹ இதி தேஷாம் சங்க்யா அஸ்தி கதம் வா ஏ கேன வா ஏதே உபாகமாஹ பிரணீதாஹ இதி பிருஷ்டே சிவாத் ஏயே தத்ர சிவாதயஹ சிவன் சம்யகாஹ கேச்சன ஸ்ருதவந்தஹ அதவா ருத்ர சம்யகாஹ கேச்சன ஸ்ருதவந்தஹ தேப்யஹ பரம்பரயா ரிஷி பர்யந்தம் ஆகதாஹ ஏதே ஆகமாஹ தைஹி கிருதாஹ ஆகமாஹ உபாகமாஹ தைஸ்தைஹி கிருதாஹ ஆகமாஹ உபாகமாஹ மிலித்வா தேஷாம் சங்க்யா சப்தாதிக த்விசதம் ஆகமாஹ இதி தே சர்வேபி உபலப்யந்தே வா இதி பிருஷ்டே சம்பூர்ணதயா நௌ கேச்சன ஆகமாஹ உபலப்யந்தே இதி இதானீந்தன ஸ்திதிஹி கிஞ்ச ஏதே சர்வேபி சப்த அதிக த்விசதம் ஆகமாஹ அன்யத்ர ஏக பிருதக்தயா நௌ உபலப்யந்தே கதம் உபலப்யந்தே கதம் வா நிர்திஷ்யந்தே இத்யுக்தே ஏகைகஸ்யாபி ஆகமஸ்ய ஏதே ஏதே உபாகமாஹ இதி நிர்தேசஹ காமிகாகமஸ்ய ஏதே ஏதே உபாகமாஹ காரணாகமஸ்ய ஏதே ஏதே உபாகமாஹ இத்யேவம் ரீத்யா தர்ஹி மிலித்வா யதி பஷ்யாமஹ தர்ஹி 207 இதி தஸ்ய சங்க்யா ஆகச்சதி ததபேக்ஷயா அன்யோ அன்யேபி கிரந்தாஹ தே கிரந்தாஹ பத்ததி கிரந்தாஹ இதி நாம்னா நிர்திஷ்யந்தே அஷ்டாதிஷ பத்ததயஹ சந்தி தத்ர ஏதேஷாம் ஞானார்த்தம் வைதிக பத்ததி வேத சம்பிரதாயஹ கதம் வித்யதே இதி ஏகவாரம் வயம் பஷ்யாமஹ வேதாஸ் சந்தி சத்வாரஹ ததனந்தரம் வேதே பிரதிவேகம் வேதம் யதி யஜுர்வேதம் தத்ராபி கிருஷ்ண யஜுர்வேதம் ஸ்வீகுர்மஹ தர்ஹி வேதே கிருஷ்ண யஜுர்வேதே தத்ர தத்ர பிரசுதான் சர்வான் அபி விஷயான் கஷ்டன மகர்ஷிஹி சங்கிருஹ்ய சங்கிருஹ்ய சூத்ர ரூபேண பிரயச்சதி தத் சூத்ரம் வயம் கிம் வதாமஹ போதாயன கல்பசூத்ரம் இதி வதாமஹ கல்பசூத்ரே தத்ர த்ரயஹ அதவா சத்வாரஹ பாகா சந்தி தத்ர ஸ்ரௌத பாகஹ கிரஹ்ய பாகஹ தத்வது தர்ம பாகஹ சுல்ப பாகஹ இத்யேவம் ரீத்யா சத்வாரி சூத்ராணி சந்தி ததனந்தரம் யதி பிரயோகே ஏதேஷாம் விஷயானாம் ஆனயனார்த்தம் தத்ர நிபந்த கிரந்தாஹ இதி தர்ஹி மூலபூதாஹ வேதாஹ ததனந்தரம் ரிஷி பிரணீதாஹ ஸ்மிருத்யாதயஹ ததனந்தரம் தாவது நிபந்த கிரந்தாஹ இத்யேவம் ரீத்யா யதா வா அத்ர பரம்பரா வித்யதே ததாபி அத்ராபி ஆகம பரம்பராயாம் பிரதமம் மூலபூதாஹ மூலாகமாஹ இதி தேஷாம் நாம ததனந்தரம் உபாகமாஹ ததனந்தரம் பத்ததி கிரந்தாஹ இத்யேவம் ரீத்யா சந்தி இதி விவிச்ச ஜ்ஞாதும் சக்நுமஹ கிஞ்ச வேதே அத்ர ஆகமே பிரதி பிரத்யாகமம் விபாகாஹ சந்தி சத்வாரஹ விபாகாஹ தேஷாம் கிமர்த்தம் தே விபாகாஹ இத்யுக்தே தத்ராபி வேத சம்பிரதாயம் இதி பஷ்யாமஹ தர்ஹி ஸ்பஷ்டதா பவேத் வேதே பஹவஹ விஷயாஹ சந்தி தத்ர அஸ்மாகம் இத்யுக்தே சாமான்யானாம் ஞானார்த்தம் ஏவம் யதி ஸ்வீகுர்மஹ தர்ஹி சாது பவேத் வேதே பஹூனி கர்மாணி விஹிதானி தானி கர்மாணி தத்ர பிரதானதயா யாகாதி ரூபாணி சந்தி தேஷாம் விஷயே யஹ கிரந்தஹ ஸஹ ஸ்ரௌத சூத்ரம் இதி நிர்திஷ்யதே தத்வத் அத்ராபி கேவலம் தேவதாஹ உத்திஷ்ய சிவம் உத்திஷ்ய பூஜாதிகம் கதம் கரணீயம் இதி தத் பிரதிபாதனபரஹ ஏகஹ அம்சஹ தஸ்ய அம்சஸ்ய சதுர்த்தாம்சஹ இதி தஸ்ய சதுர்த்தஸ்ய அம்சஸ்ய க்ரியாபாதஹ இதி நாம தத்வத் வேதே உபனிஷத் பிரதிபாத்ய தார்சனிக விஷயா சந்தி கில தேஷாம் தத்ர தார்சனிக பாகஹ அஸ்தி உபனிஷத் பாகஹ அஸ்தி தத்வத் அத்ராபி दार्शनिक विषयानां प्रतिपादनार्थं चतुर्थांशः कश्चन विद्यते तस्य ज्ञानपादः इति नाम अत्र अवशिष्टः एकः विद्यते यः अर्चकः विद्यते तस्य शरीर सौस्थ्यार्थं किं क्रियते इत्युक्ते योगादिकं कर्तव्यम् इति योगं योगविषयं प्रतिपादयति एकः चतुर्थः अंशः तस्य योगपादः इति नाम ततः परं वैदिकविषये यः अनुष्ठाता विद्यते यागादिकर्ता विद्यते सः स्वकीयगृहे तेन कर्तव्यानि कर्माणि तानि अधिकृत्य वदति गृह्यसूत्रम् इति तदेव षोडश संस्काराः इति वदामः तद्वत् यः अत्र सम्प्रदाये अर्चकः विद्यते पूजादिकं करोति सः स्वस्य आचारादिकं कथं कुर्यात् कथम् अनुतिष्ठेत् इति तद्विषयप्रतिपादकः चतुर्थः अंशः चर्यापादः एवञ्च एकैकस्मिन् अपि आगमे चत्वारः पादाः तत्र सम्पूर्णस्य चतुर्थः अंशः पादः इति उच्यते एकः विषयः पादयति प्रतिपादयति इति कारणात् पादः इति द्वेधा व्याख्यानं विद्यते एवञ्च ज्ञानपादः योगपादः क्रियापादः चर्यापादः इति विद्यते एते सर्वेपि विषयाः अस्माकं तत्र सर्वदर्शनसङ्ग्रहकारैः शैवदर्शनम् इति तस्मिन् अंशे एते सर्वेपि विषयाः तत्र प्रतिपादितास्सन्ति इदानीं मया तत्र पद्धतिग्रन्थाः इति निर्देशः कृतः तत्र बहवः ग्रन्थास्सन्ति अष्टादशग्रन्थाः इति प्रथमं निर्दिष्टं तदतिरिक्ताः अपि केचन ग्रन्थाः तत्र ज्ञान इत्युक्ते दार्शनिकविषयप्रतिपादकाः ग्रन्थाः तत्र एते आगमाः एते विषयाः न केवलं तमिळ्नाडुप्रदेशे विद्यमानाः अपि तु कश्मीरदेशादारभ्य तमिळ्नाडुपर्यन्तम् उभयत्र सम्बन्धः विद्यते कथम् इत्युक्ते अत्र द्वादशशतके क्रैस्तवीयद्वादशशतके अघोरशिवाचार्यः इति एकः आसीत् सः स्वस्य ग्रन्थेषु एवं निर्दिशति श्रीभोजदेवेन्दुशिवादिभिश्च इति निर्दिशति इत्युक्ते अयं द्वादशशतके तमिळ्नाडु तञ्जावूरुप्रदेशात् कश्मीरं गत्वा तत्र विद्यमानशैवविद्वद्भ्यः शैवसम्प्रदायादिकं पठित्वा अत्र आगतः इति सः निर्दिशति श्रीभोजदेव इन्दुशिवादिभिश्च इति निर्दिशति तत्र कश्मीरप्रदेशे ये विद्वांसः आसन् तैः सिद्धान्तशैवे बहवः ग्रन्थाः प्रणीताः तत्र अष्टौ ग्रन्थाः प्रकरणग्रन्थाः तेषाम् अष्टप्रकरणम् इति तत्र समवायस्य नाम विद्यते तत्र तत्त्वप्रकाशः इति एकः ग्रन्थः तत्र शिवतत्त्वम् अधिकृत्य एवं विद्यते चिद्घनः एकः व्यापी नित्यः सततोदितः प्रभुः शान्तः जयति जगदेकबीजं सर्व अनुग्राहकः शम्भुः अत्र शिवस्य स्वरूपं प्रतिपादितं शिवः कथं विद्यते चिद्घनः इति विद्यते तत्र ज्ञानक्रियारूपः इति अन्यत्र विद्यते एवं च चित्स्वरूपः विद्यते शिवः एकः एकः एव अत्र सम्प्रदाये इत्युक्ते शैवसिद्धान्तसम्प्रदाये त्रयः एव पदार्थाः स्वीक्रियन्ते त्रयः अपि पदार्थाः सत्यभूताः तेषां पदार्थानां पतिः पशुः पाशः इति क्रमेण निर्देशः पतिः इत्युक्ते शिवः एकः एव पतिः पशुः इत्युक्ते पशवः बहवः सन्ति अनन्ताः पशवः पाशः इत्युक्ते पाशः त्रेधा सन्ति एकः पाशः आणवपाशः इत्युच्यते अन्यः पाशः मायापाशः इति तृतीयः पाशः कर्मपाशः इत्येवं रीत्या किमर्थम् एतेषां पतिः पशुः पाशः अयमेव क्रमः किमर्थम् आदरणीयः इति तद्विषये विचारं करोति सर्वदर्शनकारः पतिः त्रयाणां मध्ये तत्र द्वौ तावत् चेतनरूपौ एकः जडः पतिः चेतनः पशुः अपि चेतनः पशवः चेतनाः सामान्यतया एकवचनं प्रयुज्यते पाशः तावत् जडः एवञ्च सः जडः इति कृत्वात् तदपेक्षया चेतनानां प्रथमं निर्देशः अतः पतिः पशुः इति उभयोः प्रथमनिर्देशः पाशस्य अन्ते निर्देशः भवतु उभयोः मध्ये उभयोः चेतनयोः मध्ये पति पशोः मध्ये किमर्थं पतिनिर्देशः प्रथमः इति पृष्टे तत्र विवृणोति उभयोर्मध्ये उभावपि चेतनावेव परन्तु पतिः परमेश्वरः शिवः तावत् मुक्तः अस्ति पशुः तावत् बद्धः अस्ति इत्युक्ते चैतन्यं दृक्क्रियारूपम् इति विवरणं दत्तं विद्यते चेतनः इत्युक्ते चैतन्ययुक्तः चैतन्यं किं रूपम् इत्युक्ते दृक्क्रियारूपम् एवञ्च ज्ञानं क्रिया इति उभयोः समवायः चैतन्यम्। तत्र न केवलं ज्ञानं क्रिया इति उभयोः अपिच्छायाः अपि स्वीकारः कर्तव्यः इति केषुचित् ग्रन्थेषु निर्देशः विद्यते। एवञ्च एतादृशं चैतन्यम् उभयत्र विद्यते, शिवेपि पतिरूपे शिवेपि चैतन्यं विद्यते, पशौ अपि पशुषु अपि चैतन्यं विद्यते। परन्तु पतिः तावत् अनादिमुक्तः, सर्वदा तस्य चैतन्यं चैतन्यं तावत् स्फुरत् विद्यते, स्फुरत् विद्यते। परन्तु पशोः चैतन्यं कथं विद्यते इत्युक्ते बद्धं विद्यते, एवञ्च सः अनादिबद्धः, अयं तावत् पतिः अनादिमुक्तः इति कारणात् प्रथमं पतिनिर्देशः ततः पशुनिर्देशः। एवञ्च शिवस्य अनुग्रहादेव अयं मुक्तः भवितुमर्हति। मुक्तः इत्युक्ते केभ्यः? पाशात् मुक्तः, पाशनिकरात् मुक्तः। पाशनिकरः कथम् आगतः इत्युक्ते तेषु पाशेषु प्रथमः पाशः आणवपाशः, तस्य शैवागमेषु मलम् इति नाम विद्यते, सहजं मलं नीहारः इत्येवं रीत्या तस्य नामानि सन्ति शैवागमसम्प्रदाये। तत् एवञ्च तादृशं मलं मलम् आणवमलं तावत् सदा पशुषु अस्ति। आणवमिति किमर्थं नाम इति पृष्टे वस्तुतः यथा वा पतिः व्यापकः तथा अयमपि व्यापकः, तथापि अनादिकालात् केनचित् मलेन अयं सम्बद्धः इति कारणात् तत् मलम् अस्य सर्वमपि चैतन्यं तावत् आवृणोति। एवञ्च मलावृतत्वात् अयं तावत् अस्य चैतन्यं स्तब्धं विद्यते, अतः तत् मलं सहजं विद्यते। सहजस्य मलस्य निवारणं निवृत्तिः कथं भवति इति पृष्टे प्रथमं शिवः न अनुगृह्णाति, तदर्थं सः पाशद्वयं तावत् पाशद्वाभ्यां पाशाभ्यां एनं पशुं योजयति। द्वौ पाशौ कौ इत्युक्ते एकः पाशः कर्मपाशः, अन्यः पाशः मायापाशः। मायापाशः कः इत्युक्ते तत्र सर्वपञ्चभूतात्मकं ततोपि अतिरिक्त तत्त्वा शैवागमेषु षट्त्रिंशत् तत्त्वानि इति तत्त्वानां निर्देशः अस्ति। तत्र षट्त्रिंशत् तत्त्वेषु प्रकृतितत्त्वपर्यन्तम् इतरदर्शनेषु यानि तत्त्वानि स्वीकृतानि तानि एव तत्त्वानि अत्रापि दर्शने स्वीक्रियन्ते। तदतिरिच्य अन्ये केचन इतोपि अधिकतया सप्त तत्त्वानि, ततोप्यधिकतया पञ्चतत्त्वानि इति मिलित्वा षट्त्रिंशत् तत्त्वानि स्वीकृतानि सन्ति। एवञ्च एतत् सर्वं तत्त्वं मिलित्वा मायापाशः इत्युच्यते। अयं पशुः कर्मबद्धः सन् मायारूपे अस्मिन् प्रपञ्चे कर्मादिकं कुर्यात्। तेन किं भवति? कालान्तरे दीक्षा तस्य कर्तव्या। तत्र दीक्षा इत्युक्ते दीक्षा बहुविधा विद्यते, दीक्षैव दीक्षया एव मोक्षः इति अयं सम्प्रदायः। ज्ञानात् मोक्षः इति एतादृशसम्प्रदायः अत्र न स्वीक्रियते, दीक्षया एव मोक्षः, दीक्षैव मोचयत्यूर्ध्वम् इति एकं शैवागमवाक्यं। मोचयति इत्युक्ते तदा एव मुक्तिं प्राप्नोति इत्यर्थः। एवञ्च दीक्षा शिवशक्तिस्वरूपिणी इति, शिवस्य या शक्तिः सा शक्तिः अनुग्रहरूपा दीक्षारूपेण कार्यं करोति इति एवं निर्देशः विद्यते। दीक्षया किं भवति? येभ्यः त्रिभ्यः पाशेभ्यः मुक्तस्सन् तत्र शिवतुल्यः भवति। लयस्तत्तुल्ययोग्यता, लयः नाम मोक्षः, कथं भवति इत्युक्ते तत्तुल्ययोग्यता, शिवतुल्ययोग्यता यदा भवति तदा स एव लयः, सा एव अवस्था मोक्षः इत्युच्यते। एवञ्च शिवतुल्य अवस्था, परन्तु अयं भेदः तत्रापि मुक्ति अवस्थायामपि अयं भेदः भवेत्। सः तावत् स्वतः मुक्तः, अयं तावत् तत्प्रसादान् मुक्तः इति एतादृशभेदः तदा भवत्येव। तदनन्तरम् अयं किं करोति इत्युक्ते तत्र मलतारतम्यं, मलपरिपाकतारतम्यम् इति स्वीक्रियते। मलस्य इत्युक्ते आणवमलस्य, आणवम् इति नाम किमर्थम् आगतम् इत्युक्ते अणुः यस्य मलस्य सम्बन्धात् व्यापकः अयं पशुः अणुः भवति, व्याप्यः भवति, तादृश अणुसम्बद्धत्वात् अस्य मलस्य आणवम् इति नाम इति तादृशरीत्या व्युत्पत्तिः प्रदर्श्यते। एवं रीत्या एतादृश पाशेभ्यः निर्मुक्तः शिवसदृशः भवति। लयस्तत्तुल्ययोग्यता, मलपरिपाकः इत्युक्तम् अत्र क्रममुक्तिः इति एकः विषयः। यदा तावत् द्वाभ्यां पाशाभ्यां मुक्तः तथापि आणवमलं किञ्चित् अपरिपक्वं विद्यते तदानीं एतान् इत्युक्ते अपरिपक्वमलविशिष्टान् एतान् अणुः इति नाम तत्र जीवानाम् आत्मनाम् अणुः इति नाम विद्यते तान् अणून् तावत् तत्तत् कार्ये नियोजयति शैवागमे शिवः एकः एव देवता तेन सह समवेता शक्तिः विद्यते तद्भिन्ना सर्वे अपि इतरे सर्वे अपि पशुकोटौ एव अन्तर्भवन्ति सर्वेपि अस्माभिः देवतात्वेन देवत्वेन ये ये आराध्यन्ते ते सर्वेपि पशुकोटौ एव अन्तर्भवन्ति परन्तु आणवमलस्य परिपाकविशेषापेक्षया तत्र पाकभेदापेक्षया तेषां तत्तत् स्थानं भवति इत्येवं रीत्या तत्र विवरणं विद्यते चिद्घनः एकः व्यापी नित्यः सततोदितः प्रभुः शान्तः जयति जगदेकबीजं सर्वानुग्राहकः शम्भुः इति प्रथमकारिका तदनन्तरं शिवतत्त्वम् उद्दिश्य विद्यते नोदयति यत् न नश्यति निर्वाति न निर्वृतिं प्रयच्छति च ज्ञानक्रियास्वभावं तत् तेजः शाम्भवं जयति शिवस्य शिवतत्त्वस्य किं विद्यते वस्तुतः अस्मिन् सम्प्रदाये तत्त्वम् इति शब्देन जडं वस्तु स्वीक्रियते तत्त्व अधिपतिः इति शब्देन शिवः स्वीक्रियते एवं तत्र ग्रन्थे सूक्ष्मरूपेण भेदः अस्ति तथापि सामान्यतया शिवतत्त्वम् एवं वयं वदामः शिवतत्त्वम् इति एकं जडं तस्य अधिष्ठाता यदा शिवः भवति तस्य अधिष्ठातुः नाम शिवः इति शक्तितत्त्वम् इति एकं जडं तस्य अधिष्ठाता अधिष्ठात्री भवति शक्तिः सदाशिवतत्त्वम् इति एकं तस्य अधिष्ठाता सदाशिवः एवं रीत्या तत्र तत्त्वविवरणं प्रयच्छति यत् न उदयति शिवतत्त्वं न उदयति न नश्यति न निर्वाति परन्तु किं निर्वृत्तिं प्रयच्छति च ज्ञानक्रियास्वभावं तत् तेजः शाम्भवं जयति तादृशशिवसमवेता एव शक्तिः शक्तितत्त्वम् इति निर्दिशति शक्तो यया स शम्भुः भुक्तौ मुक्तौ च पशुगणस्यास्य पशुगणस्य तत्र जीवसमूहस्य भुक्तौ मुक्तौ च शिवस्य अनुग्रहात् शिवस्य अनुग्रहः इत्युक्ते शक्तिः एव शिवस्य अनुग्रहः इति तादृशरीत्या उपचर्यते शक्तो यया स शम्भुः भुक्तौ मुक्तौ च पशुगणस्यास्य ताम् एकां चिद्रूपाम् आद्यां सर्वात्मना आद्यां सर्वात्मनास्मि नतः लोकानुग्रहहेतोः करुणारसनिर्भरेण चित्तेन तत्त्वप्रकाशः एकः एषः अस्माभिः क्रियते समासेन पुनः अपि शिवम् अधिकृत्य इयं कारिका अनया अहं तावत् एनं पूरयामि शैवागमेषु मुख्यं पतिपशुपाशाः इति क्रमात् त्रितयं तत्र पतिः शिव उक्तः पशवः हि अणवः अर्थपञ्चकं पाशः तत्र पाशः त्रयः पाशास्सन्ति चत्वारः पञ्चपाशास्सन्ति इति तत्र भेदः तथापि मुख्यपाशाः इत्युक्ते त्रयः एव अधिकतया द्वयोः तावत् औपचारिकरूपेण पाशशब्दः अथवा पाशत्वं स्वीक्रियते एवं शैवागमेषु एते विषयाः इति प्रथमं निर्दिष्टं विद्यते अतः उक्तात्मानोऽपि शिवाः इदानीं मया मुक्ति अवस्थामधिकृत्य उक्तं तद्वदति मुक्तात्मानः अपि शिवाः तेऽपि शिवाः शिवतुल्याः किन्तु एते तत्प्रसादतः मुक्ताः सः अनादिमुक्तः एकः विज्ञेयः पञ्चमन्त्रतनुः शिवः पञ्चमन्त्रतनुः इति ईशानः तत्पुरुषः अघोरः वामदेवः सद्यो जातः इति पञ्चमन्त्राः तैः मन्त्रैः तस्य शरीरं प्रकल्पितं विद्यते इति तथा गच्छति तदनन्तरं तस्य कृत्यं किं पञ्चविधं तत्कृत्यं सृष्टिस्थितिसंहृतितिरोभावाः तद्वद् अनुग्रहकरणं प्रोक्तं सततोदिदस्य अस्य वस्तुतः सृष्टिः स्थितिः संहारः इति त्रयः एव विषयाः अस्माभिः अन्यत्र स्वीक्रियन्ते परन्तु शैवागमे तिरोभावः इति एकः अंशः तिरोधानम् इति तदनन्तरम् अनुग्रहः इति कृत्यद्वयं तत्र स्वीक्रियते एते आगमाः आगमविषयाश्च सर्वदा अस्माकं प्रमाणभूताः इत्यत्र एकं श्लोकम् अहं कस्य श्लोकम् इत्युक्ते हरदत्ताचार्याणां श्लोकः चतुर्वेदतात्पर्यसङ्ग्रहे एवम् अस्ति कश्चन श्लोकः तेन समापयामि वेदाः प्रमाणम् इति सङ्गीरमाणः एव यः जनः वेदाः प्रमाणभूताः इति वदति स एव जनः सोऽपि जनः दिव्यं तवागमम् अवैति जनः प्रमाणम् तत्र सः स्पष्टतया न जानाति తథాపి దివ్యం ఆగమం ప్రమాణం ఇది సహ అంగీకరోత్యేవ కథం జ్ఞాతుం శక్నుమః త్వధ్యానవాక్య విషయౌపయికైః పదార్థైః ఆమూర్ధం ఆకలిత విగ్రహం చ ఆచమూలాత్. దానిని వేదే శివ ఇది నామ.

0: ప్రమాణత్వేన సహా అంగీకరోత్యేవ ఇతి వేదాః ప్రమాణమితి సంగిరమాణ ఏవ దివ్యం తవాగమం అవ ఇతి జనః ప్రమాణం తద్ధ్యానవాక్య విషయ ఉపయోగైః పదార్థైః ఏతదాగమ సిద్ధైః పదార్థైః ఆమూర్ధం ఆకలిత విగ్రహం చ ఆచ మూలాత్. ఏవం రీత్యా తత్ర అస్మాకం సర్వేషామపి ఆగమాః ప్రమాణభూతాః సంతి. యద్యపి వయం వైదికాః తథాపి ఆగమ ప్రమాణాః వయం. ఇతి ఏతావతా కించిదివ ఉక్త్వా అహం మమ వాచం ఉపసంహరామి. ఏతాదృశ అవకాశం కల్పితవద్భ్యః బుద్ధేశ్వర షడంగి మహోదయేభ్యః ప్రథమం యథావా ఆదౌ ఉక్తం తద్వత అంతేపి మమ ధన్యవాదాన్ వినివేద్య అన్యేభ్యః శ్రోతృభ్యః విశిష్య సూర్యమణిరథ మహోదయేభ్యః విద్వద్భ్యః మమ నమాంసి నివేద్య విరమామి. నమాంసి.
1: ఓం శివాయ నమః. shaivam.org అన్వాన్ నేర్గలే, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள் தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: நெருப்பு ஒண்ணுதான், ஆனா அந்த நெருப்பை வச்சு அவிக்கலாம், பொறிக்கலாம், வறுக்கலாம், உருக்கலாம், இறுக வைக்கலாம். அதே மாதிரி சக்திங்கிறது ஒன்றுதான், அது காரியப்பாட்டால் தொழில்கள் பலவாகுது. அதனால அந்த தொழில் பேதத்திற்கு ஏற்ப சக்தி பேதமும் சிவபேதமும் ஏற்படுகிறதே தவிர உண்மையிலேயே சிவம் சக்தி எல்லாம் ஒன்றுதான். சக்தியின்றி சிவம் இல்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்பதைத்தான் நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் மிக அழகாக சக்திதான் பலவோ எண்ணில், இவ்வளவு தூரம் அம்பாள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். பலவோ எண்ணில் தான் ஒன்றே அநேகமாக வைத்திடும் காரியத்தால் மந்திரி ஆதிக்கெல்லாம் உய்த்திடும் ஒருவன் சக்தி போல் அரண் உடையதாகி புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாராம் என்று சிவஞான சித்தியார் முதல் சூத்திரத்திலே அதிகரணம் மூன்றிலே சொல்லப்பட்டுள்ளது. மேலும் சித்தியாரிலே எத்திரம் ஈசன் நிற்பன் அத்திரம் அருளும் நிற்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சக்தியை ஒன்றாகவும் இரண்டாகவும் மூன்றாகவும் ஐந்தாகவும் ஏழாகவும் ஒன்பதாகவும் பல வகையாக சொல்வது உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து இரண்டாவது பொருள் வந்து பசு. பச் என்ற அடிப்படையில் இந்த இது சொல் வந்திருக்கு. பச் என்றால் பந்தித்தல் என்று பொருள். பாசங்களினால் பந்திக்கப்பட்டிருப்பதால் உயிருக்கு பசு என்று பெயர். ஆணவமல மறைப்புனால, இந்த முப்பொருளில் ஒன்று வந்து பாசத்தில் மூணில் ஒன்று வந்து ஆணவம், அதனுடைய மறைப்பினால் உயிரின் அறிவு இச்சை செயல் ஆகியவை விளங்காமல் அணுத்தன்மைப்பட்டு இருப்பதால் உயிரை ஆன்மா என்றும் சொல்வது உண்டு. அப்போ பசுதான் ஆன்மா, கட்டப்பட்டிருக்கிறதுனால பசு, ஆனால் அது வந்து அணுத்தன்மைப்பட்டிருப்பதுனால ஆன்மா அப்படிங்கிற பொருளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாம் நம் உயிரை, அதான் நம்மை பற்றிய செய்தி தான். அந்த பசு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை போல அனாதியாக இருக்கின்றது, நித்திய பொருள் தான். கண்ணுக்கு தெரியாத நிலையில இறைவனை எப்படி நம்ம கண்ணால் காண முடியாது அல்லவோ, உணரதான் முடியும். அதுபோல இதுவும் அருவ நிலையில் இருக்கின்ற ஒரு பொருள். உயிரை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இன்னும் விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறினாலும், எவ்வளவு ஸ்கேனும் எவ்வளவு எக்ஸ்ரேயும் எடுத்தாலும் நம்மால் என்ன செய்ய முடியாது, உயிரை நேரில் பார்க்க முடியாது. அடுத்து இறைவனை போல சத்து பொருளாகவும் சித்து பொருளாகவும் இல்லாம பாசத்தை போல அசத்து பொருளாகவும் அசித்து பொருளாகவும் இல்லாம ரெண்டுக்கும் வேறா சதசத்தாகவும் சித்த சித்தாகவும் இருக்கக்கூடிய பொருள் தான் உயிர். பாசத்துக்குன்னு ஒரு நிலை இருக்கிறது, பதிக்கு என்று ஒரு நிலை இருக்கிறது இல்லையா. இது அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம ஒரு இரண்டும் இல்லாத ஒரு நிலையில இருக்கு, ரெண்டுக்கும் வேறா இருக்குது. உயிர் வந்து ஆணவமல மறைப்பினால் எதையும் தானே அறியாததாகவும் தானே உணராததாகவும் இருக்கு. அப்போ அறிவித்தால்தான் அறியும், அடுத்து உணர்த்தினால்தான் உணரும். இது உயிரோட பொது இயல்பு. அடுத்து சார்ந்ததன் வண்ணம் இருக்கும், அது உயிரோட ஒரு ஒரு இயல்பு. பாசத்தை சார்ந்தா பாசத்தோட தன்மையும், இறைவனை சார்ந்தால் இறைவன், அது பதியை சார்ந்தால் பதியுடைய தன்மையும் அதுகிட்ட இருக்கும். அதான் உலக சார்ந்திருக்கும் போது உலகமாக தான், அந்த உலக சிந்தனைகளே தான் உழன்று கொண்டே இருக்கும்னு பார்க்குறோம். அப்போ இந்த உடம்பு காரியப்படுது, அதை அவ்வாறு காரியப்படுத்தும் பொருள் ஒன்று வேணும், அந்த அது உடம்புக்கு வேறாக இருக்குதுங்கிறது நமக்கு பெறப்படுகிறது. காரண காரிய அடிப்படையில் காரியத்தை கொண்டு காரணத்தை நிச்சயிக்கக்கூடிய முறையில் உடம்பை காரியப்பட செய்வது உயிர்.

0: என்ற உயிர் உண்மை நமக்கு தெளிவாக புரிந்திருக்கின்றது. சைவ சம அதாவது சைவ சித்தாந்தத்திற்கு மாறாக பிற மதவாதிகள்லாம் என்ன செய்யறாங்க, உயிர் என்ற ஒரு தனி பொருள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. எப்படி கடவுளை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி உயிர்னு ஒரு பொருள் இருக்குங்கிறத நிச்சயமா பலர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருப்பதால் உயிர் சூனியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் உள்பொருள்தான் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, பதி ஒன்று தான், ஆனால் உயிர்கள் பல, அதான் எண்ணிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அருவமாக உள்ள உயிர் வந்து வினைகள் நிறைய செய்து வினைப்பயனை அனுபவித்து மலபரிபாகம் ஆகிற பொருட்டு இறைவன் உயிருக்கு தோற்றத்தையும் அதாவது உடம்பை கொடுத்து தோற்றம் மறைவு அதெல்லாம் ஏற்பட செய்கின்றார். உயிர் உடலுக்கு ஒரு தோற்றம், அதுக்கு ஒரு மறைவும் ஏற்பட செய்கின்றார். அது நால் வகை தோற்றம் எழு வகை பிறப்பு உடையது. அதாவது அண்டஜம்னு சொல்லுவோம், முட்டையிலேருந்து வரக்கூடியது. சராயுஜம்னு சொல்லுவோம், கருப்பையிலேருந்து வரக்கூடியது. ஸ்வேதஜம்னு சொல்லுவோம், வேர்வையிலேருந்து வரக்கூடியது. உற்பீசம்னு சொல்லுவோம், விதையிலிருந்து வரக்கூடியது. இப்படி எல்லாவற்றிலும் இருந்து உயிர்கள் வரும். அதான் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும்னு சொல்றார் மணிவாசக பிறந்தகு. அப்போ உயிர்கள் வந்து தேவர், மானிடர், விலங்குகள், பரப்பன, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் அப்படிங்கிற எழுவகை பிறவிய மலபந்தத்திற்கு ஏற்ப தத்தம் வினைகளுக்கு ஈடாக இறைவன் அருளால் பெறுகின்றது. அது நம்ம விஷயம் கிடையாது. நம்ம வந்து கொடுத்தா வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குமே தவிர கேட்கக்கூடிய நிலைமையில நம்ம கிடையாது. கேட்கவும் வேண்டாம், சுவாமிக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிந்து வேண்ட முழுதும் தருபவர் அல்லவா. ஆகையால் அவர் நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த பிறவி எப்படி வந்ததுலான்னு யோசிக்காம இன்னார் வீட்டில் இன்னாருடைய குழந்தையா அல்லது இன்னார் வீட்டில் நம்ம வாழ்க்கப்பட்டிருக்கோங்கிற ஒரு சிந்தனையை மட்டும் வச்சுக்கொண்டு நம்ம என்னெல்லாமோ சாதிச்சிட்டோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே கிடையாது. இந்த பிறவி நம்ம கேட்டலாம் நமக்கு கிடைக்கல, இறை அருளால் கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட விஷயம், அதே நமக்கு புரியாம எவ்வளோ காலம் நம்ம காலம் கழிச்சிருக்கிறோம். சரி சரி, அப்ப எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்ததான் என்ன எப்படி சொல்லுவாங்க இந்த எழுவகை பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள் தேவர்கள் பிறப்பு வந்து 11 லட்சம், மானிட பிறப்பு 9 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், ஊர்வன இந்த பாம்பு போன்றதெல்லாம் அதெல்லாம் 15 லட்சம், புழுக்கள் அதெல்லாம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரம் 19 லட்சம், மொத்தம் 84 லட்சம் யோனி பேதம் அதாவது பிறப்பு வேறுபாடு என்று சொல்லப்பட்டிருக்கும். இதை அழகாக சைவ சித்தாந்த நமக்கு எடுத்து அழகா சொல்லுது. சரி, உயிர்கள் பிறவி எடுக்கும் போது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை படிப்படியா மலபந்தத்துக்கு தகுந்தால வினைக்கு தகுந்தால தோன்றுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படியாக வந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த உயிருக்கு அந்த வினைக்கு ஈடாக உடல் கொடுக்கப்படுகிறது. அந்த வினை முடிந்ததும் அந்த உடல் நீங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, உயிர்களும் வகைப்படுகிறது. அதாவது ஒரு வகைதான் நம்ம சொல்ல முடியாது. விஞ்ஞான கலர், பிரளயாகலர், சகலர் அப்படின்னு 3 வகைப்படுகிறது. சரி, அதாவது ஆணவம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஆணவத்தினால்தான் நம்ம பிறவிக்கே வாரோம். அந்த ஆணவங்கிறது அறியாமை, அஞ்ஞானம். அதனால தான் நம்ம தவறு செய்கின்றோம். அதனால் வினை ஈட்டம் இருப்பதால் தான் பிறவிக்கே வருகின்றோம். அப்போ அந்த மலபந்தம் தூலமாக அதாவது ரொம்ப தடிப்பாக கண்மமலமும் மாயாமலமும் பந்தித்திருக்கக்கூடிய உயிர்கள், அதனால் அதாவது ஆணவ மலத்தை சரி பண்ணுறதுக்காக கண்மமலமும் மாயாமலமும் கிடைக்குது இல்லையா, அதனால் மும்மலங்கள் இருக்கு இல்லையா, அப்படி மும்மலம் உடையோர் சகலர் என்று சொல்லப்படுவாங்க. இவங்களுக்கு மும்மலங்களின் தாக்கம் இருப்பதால் இவங்களுக்கு மயக்கம் அதிகம். வேற யாரோ இல்லை, நாம தான். சகலருங்கிறது சகலமும் உடைய நாம் தான். அடுத்து ஆணவ மல பந்தம் வந்து சூட்சுமமா அதாவது குறைந்த அளவிலேயும் அதற்கு ஏற்ப கண்மமும் பந்தித்திருக்கக்கூடிய உயிர்கள் அதாவது இருமலம் உடையவர்கள் பிரளயாகலர் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்களுக்கு மாயா மலத்தினால் வரக்கூடிய மயக்கம் கிடையாது. அடுத்து ஆணவ மலம் மட்டும் அதிசூக்குமமாக அதாவது மிக மிக குறைந்த அளவில் பந்தித்திருக்கக்கூடிய ஒரு மலம் மட்டும் உடைய உயிர்கள் விஞ்ஞான கலர் எனப்படுவர். இவர்களுக்கு கண்மமலம் மாயாமலத்தினால் ஏற்படக்கூடிய மயக்கம் இல்லை. இந்த விஞ்ஞான கலருக்கு இறைவன் வந்து அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்த அவர்கள் அந்த பிறவியிலேயே விஞ்ஞானத்தால் கலை அகன்று முக்திக்கு பெறுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பிரளயகலர்கள் வந்து ஒரு பிரளய காலத்தில் பல பிறவிகளில் கலை அகன்று முக்தி பெறுவார்கள். அவங்க ஒரே பிறவியில் பெறுவாங்க, இவங்க பல பிறவியில் பெறுவாங்க, அந்த கலை நீங்க பின்பு பெறுவாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இவர்களுக்கு இறைவன் வந்து எப்படி இருப்பார்னா, அவங்களுக்கு உள் நின்று அறிவிற்கு அறிவாய், நம்ம ஔவையார் கூட அறிவிற்கு அறிவாய் அப்பாலுக்கு அப்பாலா என்று சொல்லுகின்றார் அகவல்ல, அது மாதிரி அந்த அறிவுக்கு அறிவாய் இருந்து உணர்த்தினா அவங்களால அந்த ஔவையில அந்த பிறவிலேயே முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரளயாகலருக்கு வந்து எப்படி வருவார் சுவாமி அப்படின்னா, மூன்று கண்கள் திருநேத்திரம், காலகண்டம் அந்த நீலகண்டம், சதுர்புஜம் நான்கு தோள்களோடு அந்த தோற்றம் கொடுத்து அவர் அனுக்கிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கும். சகலர் அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பிரளய காலங்கள், அவங்களுக்கு ஒரு பிரளயம்தான், சகலருக்கு பல பிரளய காலங்களில் எண்ணற்ற பிறவிகள் எடுத்து பக்குவமடைய வேண்டிய ஆன்மாக்கள் அவங்க தான் இவர் சகலர். அவங்களுக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் ஏற்பட்ட காலத்தில் இறைவன் ஒரு மானிடரை அதிட்டித்து அல்லது ஆவேசித்து குரு வடிவாய் நின்று உணர்த்துவார் என்று பார்க்கின்றோம். அப்ப சகல வர்க்கத்திலிருந்து படிமுறையில பிரளயகலராகவும் அதன் பின்பு விஞ்ஞான கலராகவும் முன்னேற்றம் அடைந்த உயிர்களும் உண்டு. நேரடியாகவே பிரளயகலராகவும் விஞ்ஞான கலராகவும் இருக்கக்கூடிய உயிர்களும் உண்டு, அதெல்லாம் தவம்தான். சரி, ஆக இந்த அளவிலே இந்த பதியையும் பசுவையும் பற்றி நாம் இன்று சிந்தித்திருக்கின்றோம். இதோட தொடர்புடைய ஒரு பாடலை, இவருடைய பாடலை நாம் இன்று சிந்திக்கலாம். அந்த ஞானப்பால உண்ட மாத்திரத்தை உடனே அருளி செய்தது தான் நாம் முதல் திருமுறையிலே முதலாவதாக பாடக்கூடிய தோடுடைய செவியன் என்ற பதிகம். தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மா நிவனன்றே என்பது பாடல். மேலோட்டமாக பார்த்தா தோடு அணிந்த திருச்செவியை உடைய உமையம்மையை இடப்பாகத்தில் உடையவன் விடை மீது ஏறி, விடைன்னா ரிஷபவாகனம், அதுல ஏறி ஒப்பற்ற தூய வெண்மையான பிறையை முடியில சூடி சுடுகாட்டில் இருந்த சாம்பலை உடல் முழுதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன். இதழ்கள் உடைய தாமரை மலரில் விளங்கக்கூடிய நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி முன்னே நாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை மிக்க பிரமாபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் இவன் என்று சுட்டி காட்டுகின்றார் நமது பாலராவாயர். சரி, இதில் என்ன நுட்பமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் சொற்றொடர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியன். அந்த தோ அப்படிங்கிறது எப்படி தமிழில் பிரிக்கணும்னா இத்து பிளஸ் ஓன்னு இருக்கணும். ஆக அந்த ஓங்காரத்திலே ஆரம்பித்து பனிரெண்டாம் திருமுறை என்றும் இன்பம் அப்படிங்கிற பாடல் உலகெல்லாம் என்று முடிகிறது. அந்த இம் ரெண்டையும் சேர்த்தா ஓங்கிற பிரணவம் வருது. ஆக பிரணவ பொருளா இந்த பன்னெண்டு திருமுறைகளும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்குனா பிரணவம், வெறித்தால் ஐந்தெழுத்து அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இவருடைய இறைவனுடைய உள்ளம் கவர்ந்த கல்வனாகிய இறைவனுடைய சிறப்பு இயல்புகள்லாம் இங்க சொல்லப்படுது. இவர் உலகியல் தந்தையை காணும்னு அழுதாரு குளக்கரையில, சீகாழி குளக்கரையில அப்படிங்கிற மாதிரி. அவர் தந்தை வந்து இந்த அகமர்ஷனம்ங்கிற கிரியை பண்ணுவதற்காக நீரிலே மூழ்கி இருக்கும் பொழுது இவர் வந்து தன்னுடைய தந்தையை காணும் அப்படிங்கிற ஒரு காரணம் பற்றி அழுததாக சொல்லப்பட்டாலும் அவர் உயிர்க்குரிய தந்தையாகிய சிவத்தை பார்த்துதான், கோபுரத்தை பார்த்துதான் அம்மே அப்பா என்று அழுதிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இவருடைய அழுகை வந்து எந்த செவியில கேட்டது இல்லையா? அந்த அழுகை குரல் கேட்ட உடனே திருமுலைப்பாளை அருளை செய்தது அந்த அழுகை குரல் கேட்ட திருச்செவிதாங்கிறதுனால முதல்ல செவியை வைத்து பாடுகின்றார். மற்றும் ஒரு காரணம் சொல்லும் பொழுது இவர் பாடக்கூடிய திருமுறைகள் எல்லாம் எங்கே செல்கிறது? அந்த திருச்செவிக்குத்தான் விண்ணப்பம் ஆகிறது என்பதால். சரி, அதனால முதல்ல தோடுடைய செவி என்று சொல்லியாச்சு, அடுத்து அதை சிறப்பிச்சாச்சு, அடுத்தால என்ன சொல்லியாச்சு? தூவெண் அல்ல விடை ஏறி அப்படின்னு பார்த்தாச்சு. விடை ஏறி அப்படின்னு சொல்றது ரிஷப வாகனத்தை, அந்த அறக்கடவுள் வந்து உலகம் அழியும் போது அறம் அழியக்கூடாது என்பதால் நித்திய பொருளாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்க அவரும் அதற்கு இசைந்து அதை வாகனமாக்கிக் கொள்கிறார் என்று பார்க்கின்றோம். அறவிடைன்னு சொல்வோம், தர்ம விடைன்னு சொல்லுவாங்க. சரி, ஆக அந்த விடை மேலே ஏறி வருகின்றார். மதி, அந்த வெண்மதி, தூய வெண்மதி என்று சொல்லியாச்சு. அதாவது அது தூய்மை இல்லாமல் அவருடைய காலில் வந்து விழுது. சரி, அப்படி விழுந்த அந்த மதியை தூக்கி அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஜடையில் சூடிக்கொள்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சுடலை பொடி பூசி, காடுனா இடத்தை குறிக்கும், காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம நினைச்சோடனே இந்த சுடுகாடு, நமக்கு தெரிஞ்ச சுடுகாடெல்லாம் கிடையாது. சுவாமி வந்து சர்வ சம்ஹார காலத்தில் எல்லாமே அவற்றை ஒடுங்கிருது. அப்போ அவற்றை ஒடுங்கியாச்சு, காரணத்தில் ஒடுங்குது, காரணங்கள் யாவும் இறுதியாக இறைவன்ற ஒடுங்குது. அந்த மகா சம்ஹார காலத்தில் நிவர்த்தியாதி பஞ்ச கலைகளும் அடங்கி எல்லா புவனங்களும் சம்ஹரிக்கப்படுகின்ற சூழ்நிலை. அப்போது எல்லாமே பஸ்பமானதுனால அதுதான் காடுடைய சுடலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த சுடுகாட்டில் இப்போ புணத்தை எரிக்கிறாங்கல்ல, அது வந்து இதில் சொல்லப்படலை. சுவாமி மேலே இருக்கிறது அந்த எல்லா புவனங்களும் பஸ்பமாக இருக்கு இல்லையா, அவற்ற காரண நிலையில் ஒடுங்கினதுக்கப்புறம் அந்த பஸ்பம் அவர் மேலே இருக்குது, அது தங்கிறதுக்கும் இடம் கிடையாது. அதனால் அது அவர் மேனியில் தான் தங்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பேரூளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி சொல்லுது. அடுத்து உள்ளம் கவர்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இதுலேயும் ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் பல பிறவிகளிலே மலர் தூவி இறைவனை வழிபட்டமையால் அவருக்கு அனுக்கிரகம் செய்தார் என்று ஒரு பொருளும், அந்த பிரம்மபுரம் என்று அதற்கு ஒரு பெயர், சீகாழிக்கு 12 பெயர்கள், அது பிரம்மா வழிபட்டதால் பிரம்மபுரம் என்று வழங்கப்படுகிறது. ஏடுடைய மலரான் என்பது பிரம்மனை குறிப்பதாக கொண்டு அவன் இவரை வழிபட்டதால் வழிபட்ட வரலாறு இதிலே பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த உரைகளிலே நமது அருளாளர்கள் அவரவர்களுக்கு இறைவன் உணர்த்தியதை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம், பீடு என்றால் பெருமை, அவர் தானே விரும்பி எழுந்தருளி இருக்கின்றார். ஏன்னா இறைவன் சர்வ சுதந்திரன், நித்திய சுதந்திரன், அவர் எங்கே இருக்கின்றார் என்றால் அந்த தோணிபுரம்ங்கிற தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். பெம்மான் என்பது பெருமான் என்பதோட திரிபு அப்படின்னு பார்க்குறோம். கல்வன் யார் அப்படின்னா, உள்ளம்கவர் கல்வன் யாருன்னா, பெருமானாகிய இவன் அன்றே அப்படின்னு நம்ம கூட்டிக்கொடுக்கணும். கல்வன் பெருமானாகிய இவன், ஏன்னா என் உள்ளத்தை கவர்ந்திருக்கின்றார் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த பாடலுக்கு பலரும் உரை செய்திருக்கின்றார்கள். அதிலே கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் அவர்கள், விடையேறி என்பது நித்திய தன்மையை வேண்டிய அறக்கடவுளை வெள்விடையாக படைத்து ஊர்தியாக கொண்டார், ஆகையால் அது சிருஷ்டி படைத்தல் அதை குறிக்கிறது. மதிசூடி என்பது சந்திரனுக்கு அபயம் தந்து காத்து முடியில் சூடிக்கொண்டார், ஆகையால் அது காத்தல் திதியையும். அடுத்தபடியாக பொடி பூசிங்கிறது சர்வ சம்ஹார காலத்தில் அந்த நிகழ்ச்சியை அறிவிப்பதால் அது சம்ஹாரத்தையும். கல்வன் என்பது இறைவன் எல்லா உயிர்களிடமும் நீக்கமர நிறைந்திருந்தும் வினைப்போகங்கள் நுகர ஒழித்து நிற்கின்றார். இப்போ நமக்கு அவர் காட்சி கொடுத்தா அவரை அனுபவிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை, அதனால் வினைப்பயனை நுகரும் போது தன்னை மறைத்து இருக்கின்றார். இப்போ நமக்கும் இருக்கின்றார், ஆனால் நம்மால் உணர முடியவில்லை. இது திரோபாவம், அப்போ மறைத்தல் தொழில். அடுத்ததாக அருள் செய்த என்பதால் அனைவருக்கும் அருள் செய்யக்கூடிய அனுக்கிரகம், சிருஷ்டி திதி சம்ஹாரம் திரோபவம் அனுக்கிரகம் என்று வடமொழியிலும், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று தமிழிலும் சொல்லப்படுகின்ற ஐந்தொழில்களையும் இந்த பாடலானது விளக்குகிறது. இறைவன் தான் ஐந்தொழிலும் செய்ய முடியும், முழுமுதற் கடவுளாக இருப்பவர் தான் இதை செய்ய முடியும். படைத்து காத்து அழித்து இல்லையா, பின்னால் சொல்வார் படைத்து காத்து அழித்து மும்மூர்த்திகள் ஆகின என்று சொல்வார். நம்ம மும்மூர்த்திகள்னால் யாரோ யாரோ நினச்சிட்ருக்கோம், அதெல்லாமே சுவாமி இல்லாமல் யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது என்பது அப்பட்டமான உண்மை. அதை மிக அழகாக 3 வயதிலே தாம் பாடிய முதல் பாடலிலே மிக அழகாக நமக்கு அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதை நமது சித்தாந்த நூலான திருவருட்பயன் என்ற நூலில் திருக்குறளை போல 2 அடிகளில் 1.5 அடி தான் இருக்கும், 10 அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் அதிகாரம் வந்து பதிமுது நிலை, பதியுடைய முதுமையான நிலை என்று சொல்லப்பட்டிருக்கும். அதில் இறைவனுடைய பொது இயல் சிறப்பு எல்லாம் சொல்லும் போது, பொது இயல்ங்கிறது இறைவன் உயிர்கள் நலமடைய வேண்டும் என்பதற்காக ஐந்தொழில் செய்வதற்கு உயிர்களோடும் உலகோடும் அத்துவிதமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்துவிதமாக இருக்கக்கூடிய ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கனம் அவர் ஒன்றுபட்டாலும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவர் விகாரப்பட மாட்டாரு அப்படிங்கிறத சொல்றோம். இதுதான் பொது இயல் தடத்த இலக்கணம் சொல்லப்படுது. சிறப்பியல்பு என்பது எந்த பொருளையும் சாராது, உண்மை அறிவு இன்பப் பொருளாய், அதாவது சச்சிதானந்த பொருளாய் தனித்து நிற்கக்கூடிய நிலை, அதுதான் சொரூப லட்சணம்னு சிறப்பியல்புன்னு சொல்லப்படுது. உண்மை இயல்னும் சொல்லலாம், தன்னியல்னும் சொல்லலாம். இந்த இரண்டு இயல்களும் பின்னே கூறுகின்றபடி இந்த அதிகாரத்தில் வரிசையா பாடல்கள் நிறைய வருது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். அப்போ அவர் உலகோடும் உயிர்களோடும் அத்துவிதமாக நிற்கும் நிலையிலே உயிர் இல்லாத உலகத்துக்கு எந்த பயனும் கிடையாது, அடையவே முடியாது. இறைவனோ நிறைவுடைய பொருள், அவருக்கு எந்த பயனும் வேண்டாம். அப்போ அனாதியே ஆணவத்தால் பிணிப்புண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் தான் அந்த பிணிப்பிலிருந்து நீங்கி அறிவு விளக்கம் பெற்று இன்பம் அடைதல் அப்படிங்கிற பெரும்பயனை அடைவதற்கு உதவக்கூடிய பொருள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்போ உயிர் அப்படின்னு சொன்னால் அது மாந்தர் தான், நம்மைத்தான். ஏன்னா இந்த நூல் வந்து யாருக்காக என்ன, மாந்தர்கள் தான் படிக்க முடியும், அதனால் நமக்காகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் மிக அழகாக அந்த பதிமுது நிலையிலே அவர் சொல்லுகிறார் அல்லவா, சிவம் என்ன செய்கின்றது என்பதை மிக அழகாக நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இவர் மிக அழகாக அந்த முதல் பாடலிலேயே நமக்கு தெளிவாக இதை உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த பதிமூன்று நிலையிலே சொல்வது போல, தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாத தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்ற குறளுக்கு இலக்கணமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, அப்ப இந்த தோடுடைய செவியன் என்ற பாடல் சிறப்பு நிலையில இருக்கக்கூடிய இறைவன் தனது சமவாய சக்தியோட கூடி பொது நிலையில உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கின்றார் என்பதை குறிக்கின்றது. அது அழகாக அந்த இதை பூரா நமக்கு அதுல வலியுறுத்தி சொல்லி இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பின்னாடி மூன்றாம் திருமுறையிலையும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்வதன் மூலமாக சக்தியோட கூடி பொதுநிலைக்கு வந்து உயிர்களுக்கு வாழ்வளிக்கின்றார் பெருமான். நம் பொருட்டு தான் அவரு சக்தி பின்னமில்லாதவர், நம் பொருட்டு தான் இங்கனம் சக்தியோடு கூடி அருள் செய்கின்றார் என்று நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒன்றாம் திருமுறையிலே, வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரி தோலார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே என்ற பாடலிலே இறைவன் பொதுநிலைக்கு வந்து உயிர்களுக்கு உபகரிப்பதால் அவனுடைய திருவடியே புகழாக கருதக்கூடிய உயிர்களுக்கு கண்மபந்தம், அதான் பாவம் தீர்ப்பார்னு சொன்னதுனால கண்மபந்தம் நீங்கும் என்பது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒன்றாம் திருமுறையிலே நமது கோயில் என்று சிறப்பிக்கக்கூடிய தில்லை பதிகம், கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்ற ஒரு அருமையான பாடலை வழங்கியுள்ளார். முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே, வள்ளுவர் பெருமான் சொன்னதுதான், பற்றுக பற்றற்றான் பற்றினேன்னு சொல்றார்ல, எதுக்குன்னா பற்று விடுவதற்குன்னு சொன்னார், அதே கருத்து தான். அப்ப இறைவன் திருவடியை பற்றாக பற்றி நிற்பவருக்கு வினை பாதிக்காது. அறிந்தோ அறியாமலோ இதுக்கு முந்தின பிறவி வரைக்கும் நம்ம நிறைய வினையை ஈட்டிட்டோம். அப்ப ஈட்டும் போது ஆகாமியமா இருந்தது, இப்ப சஞ்சிதமா இருக்கு. இது தீட்சை பெறுவதால் அந்த சஞ்சிதம் வருத்த வித்து மாதிரி இருக்கு, வருத்த விதம் முளைக்காது, அதனால அது பலன் தராது. பிராரத்தம் முன்பு செய்த வினைக்கு ஈடாக அந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். புண்ணிய பாவத்துக்கு ஈடான உள்ள இன்ப துன்பத்தை நுகர்வதற்காக நமக்கு வழங்கப்படுகிறது. இதுவும் வழி தெரியாமல் அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக ஞானம் வந்து விட்டதுனால நிச்சயமா மனம் மொழி மெய்களால் வழிபாடு தான் செய்வாங்களே தவிர வினை ஈட்ட மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றி தீமையாக பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தீமை பயக்கக்கூடிய செயல்களை செய்ய மாட்டாங்க. அப்போ ஆகாமியமும் ஏறாது. அப்போ இவரை பற்றாக பற்றி கொண்டால் நமக்கு பாவம் பற்றாது என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இது போல பல இடங்கள்ல அவர் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றார் என்று நாம பார்க்கிறோம். சரி, அடுத்து அந்த பதிகத்துல நம்மகிட்ட இப்ப இருக்கிறது சீவபோதம். இந்த சீவபோதத்தை சிவார்ப்பிதம் செய்தால் பிறப்பறப்பற்ற இறைவனை மறவாதவர், அதாவது அந்த சீவபோதத்தை சிவார்ப்பிதம் செஞ்சு பிறப்பிறப்புக்கு வராத இறைவனை மறவாமல் யார் இருக்கின்றார்களோ எல்லாவித மயக்கமும் தீரும் அவர்களுக்கு. அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மல மயக்கங்கள் எல்லாம் நீங்கும், அவற்றிலிருந்து இவர்கள் நீங்குவர் என்பது மிக அழகாக சித்தாந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இவர் மிக அழகாக சிற்றம்பலமேய இறைவன் கழலேத்தும் இன்பம் இன்பமே, சிற்றம்பலமேயம் மேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே, சிற்றம்பலமேய பெருமான் கழலல்லால் பேணாது உள்ளமே, சிற்றம்பலமேய பெருமானை தலையால் வணங்குவார் தலையானார்களே என்று மிக அழகாக சொல்லி நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே. இப்ப நம்ம நோயின்னு சொன்னோடனே உடம்புக்கு வர்றது மட்டும்தான் நம்ம நோயின்னு நினைச்சுக்கிறோம். உடலுக்கு வருவது வினைக்கீடாக வரக்கூடிய நோய், மனசுக்கு கவலை வருதில்ல அது மனநோய். அந்த மனசுல கவலை வந்தோடனே அவங்களுடைய நடவடிக்கைகள் பூரா முன்னுக்கு பின் முரணாக மாறிவிடும், அது மனநோய். இது எல்லாத்துக்கும் மேலே இது ரெண்டே விட மோசமானது உயிருக்குள்ள நோய், அதுதான் பிறவி. அப்ப தீரா நோய்னு சொல்றது பிறவிதான். அப்ப தீரா நோயெல்லாம் பிறவியே தீந்துடும் அப்படின்னு சொல்லும் போது உடம்புக்குள்ள நோயும் மனநோயும் தீருமா தீராத எளிதாக தீர்ந்துவிடும். அடுத்து சேனார் வாழ்தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வாழாமாயுமே என்று சொல்லுகின்றார். அந்த தில்லை சிற்றம்பலத்து பெருமானை சென்று வழிபட்டால் மானா நோயெல்லாம் தீராதுன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய நோயெல்லாம் கண்டிப்பாக மாயும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதுவும் பிறவியைத்தான் குறிக்கின்றது. அடுத்து 10வது பாடலிலே மிக அழகாக பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே என்று சொல்கின்றார். புறச்சமயிகள் சொல்வதை எல்லாம் கேளாதீர்கள் என்று நமக்கு அறிவு தான். முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே, கட்டுக்கதை அதெல்லாம் கற்பனை, அதையெல்லாம் கேட்காதீங்க என்று சொல்கின்றார். ஆனால் இன்று பல வகையான அமைப்புகள் ஆகையால் கவனச்சிதறல்கள் அதிகம், ஆகையால் சைவத்தை விட்டு விலகி எங்கெங்கோ செல்கின்றார்கள். அப்படி செல்லாமல் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதன் அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லைங்கிறத புரிஞ்சு அவரை சிக்குன்னு பிடிச்சு நமக்கு தீஷையெல்லாம் பெற்றதால் சஞ்சிதத்தை நீங்கி அதன் பின்பு பிராரத்தத்தை கவலை இல்லாமல் என்ன பார்த்துக்கிறதுக்கு தாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே, நீ என்ன தாங்கி கொடுனோ நான் உனக்கு பணி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண் பணி அடியார் பணி செய்து கொண்டே அந்த குருலிங்க சங்கம பணியை செய்துக்கிட்டே இருக்கணும். அதனால அப்படி இருந்தா நமக்கு நோய்கள்லாம் வராது அப்படிங்கறது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முட்டை கட்டுரை மொழிவ கேளாதின்னு சொல்லிட்டு சிட்டர் வாழ்ந்தில்லை சிற்றம்பலம் மேய நட்ட பெருமானை நாளும் தொழுவோமே. ஏதோ பிரதோஷத்து அன்னைக்கு வழிபட்டா போதுமா, அல்லது மாத சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டா போதுமா, அல்லனா கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரம் அன்று வழிபட்டால் போதுமான்னு கிடையாது. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். அதனால நாள்தோறும் நமக்கு நன்றா இருக்கணும்னா நாள்தோறும் நம்ம ஈசனை சிக்கனை பிடித்து வழிபட வேண்டும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இதைத்தான் மிக அழகாக சித்தியாரிலே மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காய ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று சொல்கின்றார். அதாவது சமணர்களுடைய பௌத்தர்களுடைய கொள்கைக்கெல்லாம் செவிமடுக்காது இறை நம்பிக்கையோட வழிபட்டாதான் மயக்கம் தீரும். மயக்கம் தீர்ந்தாதான் பிறவி நீங்கும். பிறவி நீங்கினாதான் பாச நீக்கத்துக்கு அப்புறம் தான் சிவப்பேர் என்று சொல்லக்கூடிய வீடு பேரு முக்தி கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும் என்பதை எல்லாம் நமக்கு சித்தாந்த நூல்கள், ஆகம சாரமான சித்தாந்த நூல்கள் அறுதியிட்டு சொன்ன கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக நமக்கு 3 வயதிலேயே தன்னுடைய பதிகத்திலே இறைவனிடம் தான் பெற்ற ஞானத்தை, அந்த திரு ஞானத்தை, அவரோட தொடர்புல இருக்கார் சம்பந்தம் இல்லையா, தொடர்புல இறைவனோட தொடர்புல இருந்து பெற்ற அந்த திரு ஞானத்தை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நமக்கெல்லாம் பாடலாக அருளி தந்திருக்கின்றார். இவையெல்லாம் ஞான களஞ்சியங்கள், ஞான கருவூலங்கள். எப்படி நெல்லை சேமிச்சு வைப்பாங்களோ அது மாதிரி நாம இந்த செய்திகளை எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சரக்கரை, இங்க இந்த சரக்குகளை எல்லாம் நம்ம வச்சுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு ஆகாமியமும் ஏறாது, பிராரத்தத்தை எளிதாக கடந்து விடலாம் அனுபவித்து, அதன் பின்பு சஞ்சீதமும் நமக்கு பிறவிக்கு வருவதற்கு பலம் தராத வகையில வருத்த வித்து போல் ஆகிவிடும் என்பதால் நாம் இறைவன் திருவடி அடைவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை என்பதை சித்தாந்தம் சொல்கின்றது. அதை மிக அழகாக இளமையிலேயே இறையருள் பெற்ற பாலனாக உருவத்திலே இருக்கக்கூடிய ஆனால் ஆச்சாரியனான நமது ஞான சம்பந்த பெருமான் மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து மீண்டும் நாளை இதனை தொடர்ந்து மற்றும் சித்தாந்த கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நமது சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கும் இதை செவிமடுத்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்
1: பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே மார்கழி திங்கள் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியிலே 9வது பாடலை காண இருக்கின்றோம். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உனது உழுப்பொழியோங்கள் மன்னகத்தேவந்து வாழச் செய்தானே, வண் திருப்பெருந்துறையுறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே, விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று 9வது பாடல் திருப்பள்ளி எழுச்சியிலே. இந்த பாடலுக்கு அப்படியே பொருந்தும்படியாக ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறைவனை, இறைவனுடைய கைலாயத்தை தேவர்களும் கூட அணுக மாட்டாமல் இருக்கும் பொழுது விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, பெரிய பொருளாக இருக்கின்ற அவருடைய திருவடியார், உனதொழுப்படியோங்கள், இங்கே நாம் என்பதற்கு பதிலாக இந்த அடியாருக்கு அங்கே எடுத்துக்கொண்டால் உனதொழுப்படியோம், உன்னுடைய அடியாருக்கு அடியாராக இருக்கப்பட்டவர் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, இந்த பூமியிலே வந்து வாழும்படியாக செய்த எம்பெருமான், எம்பெருமானுடைய அருளாலே இங்கே வந்து அவர் வாழ்ந்தார், பிறந்தார்னு சொல்லல, கவனிக்க வேண்டும், இங்கே வந்து வாழும்படியாக செய்தவனே, வன் திருப்பெருந்துறையாய் வடமை பொருந்திய சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடியவனே. இந்த திருப்பெருந்துறை என்பது இந்த இடத்திலே சிவபுராணத்துக்கு உரை சொல்லும் பொழுதும் கூட கோகிழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்லும் பொழுது கோகிழி என்பது திருப்பெருந்துறையாகவும் கொள்ளலாம், திருவாவடுதுறையாகவும் கொள்ளலாம் என்பதாக ஒரு கருத்து உண்டு. அதே போல இங்கே திருப்பெருந்துறையாய் என்று சொல்லக்கூடியது திருவாவடுதுறையாய் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே திருவாவடுதுறையிலே இருந்தார் என்கின்ற கருத்தை எடுத்துக் கொள்ளலாம். வழி அடியும் 4 விதமான மார்க்கங்களிலே ஒரு சிறப்பான மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், 4 மார்க்கங்களையுமே உலகத்திற்கு காட்டி கொடுத்தவர் வழியடியோம் அவர், எல்லாம் அவருக்கு சொல்வதாக. கண் அகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே, அவருடைய கண்ணகத்தே நின்று என்று சொல்லும்படியாக அவருக்கு உள்ளே நின்று ஆனந்தத்தை தரக்கூடியவன், அதாவது யோக நிலையிலே இருந்து அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தவனே கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே, விரும்படியார் எண்ணகத்தா என்று சொல்லும்படியாக அவருடைய சிந்தனையிலேயே, அதாவது யோக மார்க்கத்திலே அவர் இருக்கும்படியாக செய்தவன் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். இந்த உலகுக்கு உயிரானாய் என்பதை நாம் எப்படி எடுத்துக் கொள்ளலாம்னா, இந்த உலகிலே இருந்த ஓர் உடலிலே உயிரானார், உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் என்று நமக்கெல்லாம் பெரிய குருநாதராக வந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனானுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தான், ஆனா இங்கே பொருத்தி நாம் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய கைலாயத்திலே எல்லா தேவாதி தேவர்களையும் வரிசைப்படுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி உள்ளே சென்று எம்பெருமானுடைய தரிசனத்தை கொடுக்கின்றாராம் நந்தியம்பெருமான். அதனால்தான் கோயிலுக்குள்ள போகும் பொழுது நந்தியம்பெருமானை தரிசித்து வணங்கித்தான் செல்ல வேண்டும். அவர் தான் பிரம்பு கொண்டு அத்தனையும். இப்ப நமக்கு இங்கதான் இல்ல, போலீஸ்காரங்க நமக்கு ரொம்ப பண்ற மாதிரி இல்ல, அங்கேயே அப்படித்தான் பண்றாரு. அவர் பெரிய போலீஸ், யாருன்னா நந்தியம்பெருமான். அவருடைய திருவருள் பெற்றவராக நான்கு மறைகளையும் கற்ற ஒரு யோகி. அந்த யோகிக்கு அட்டமா சித்திகளும் அணிமாதி அணிமா நகிமா கரிமா என்று சொல்லும்படியாக அட்டமா சித்திகளையும் கைவர பெற்றவர். கைலாசத்திற்கு சமமாக கைலாசத்திலே அனைவரும் சென்று பார்வதி கல்யாணத்துக்கு செல்லும் பொழுது தென்திலை உயர்ந்து வடதிசை தாழ்ந்த பொழுது குருமுனியான அகஸ்திய முனிவரை அனுபவிச்சாராம் சிவபெருமான். அவர் வந்து இருந்த இடம் எது என்று சொல்லும் பொழுது நற்றமிழின் பொதிய மலை என்று சொல்லும்படியாக பொதிய மலையிலே வந்து அவர் குடிகொண்டார் அகஸ்திய முனிவர். அப்படி இந்திரன்மால் அயன் முதலாம் இமயவர்க்கு நெறி அருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகளில் ஒருவர், யோகிகளிலே ஒருவராக இருந்தவர் நந்தி திருவருள் பெற்றவர். மற்றவர்தான் அணிமாதி வரும் சித்தி பெற்றுடைய அணிமாதியான அட்ட சித்திகளையும் பெற்றவர். அங்கிருந்து குறிமுறி பார்வற்றதொரு கழ்மையினால், இப்ப நம்ம சொல்லுவோம் நம்ம ரொம்ப தெரிஞ்சவர், இங்க ஒருத்தர் இருக்காரு சார் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இவருக்கு ரொம்ப தெரிந்தவராக இவருடைய கேள்மை அவதா இவருடைய நட்பு பூண்டவராக இருக்கப்பட்ட குருமுனி அகஸ்திய முனிவரை காண வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவர்கிட்ட கொஞ்ச நாள் போயிட்டு வரலாம், என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறார் போய் அவர் கூட இருந்துட்டு வரலாம்னு போனேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட் அவருடைய நண்பர் இங்கே இருக்கிறார், யாரு குருமுனியான அகஸ்திய முனிவர், அவரிடத்திலே இருக்க வேண்டும் என்று அவர் கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு அவரோடு இருப்பதற்காக நற்றமிழின் பொதியமலை நண்ணுதற்கு வழி கொண்டார். அப்படி தமிழ் எங்கிருந்து வந்தது என்று சொல்லும்படியாக தென்றலாக தென்றலை மட்டும் தரவில்லை, தமிழையும் தன்ற பொதிகமலை. முருகப்பெருமான் சிவபெருமான் முருகனுக்கு சொன்னான், முருகன் அகத்திய முனிவருக்கு சொன்னார், அகத்திய முனிவர் மூலமாக இந்த தமிழானது வளர்ந்தது என்று பார்க்கிறோமே. அப்படி தமிழுக்கு நாதனான அந்த அகத்திய முனிவரை பார்க்க வேண்டும் என்று கிளம்பினாராம். அப்படி இருந்து கிளம்பி அங்கே கைலாசத்திலிருந்து வரும் பொழுது எதையெல்லாம் பார்த்துட்டு வந்தாருன்னு சொல்லுகிறார். ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார் செக்குலார் பெருமான் அவருடைய சரித்திரத்துல. அங்கிருந்து கேதார்நாத், அங்கே பசுபதிநாத் கேதார்நாத் இருக்கிறதே, கேதாரநாதரை வழிபட்டாராம். அங்கிருந்து பசுபதிநாதரை வணங்கி வழிபட்டார். அங்கிருந்து தன்னுடைய ஜட்டாமுடியிலே எந்த கங்கையை ஏற்றுக்கொண்டாரோ அந்த கங்கை எல்லாருக்கும் புண்ணியம் தரும்படியாக எங்கே சொல்லுகிறதோ அப்படி அபிமுக்த க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய காசியை சென்று கண்டார். அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தாராம். அங்கிருந்து காசிக்கு சமமானதாக சொல்லப்படக்கூடிய அங்கிருந்து எல்லா தலங்களையும் பார்த்து கொண்டு காளஹஸ்திக்கு வந்தாராம். இது நீங்க அப்பர் பெருமானுடைய சரித்திரத்தை பார்த்தாலும் பார்க்கலாம். கைலாயத்திற்கு போகும் பொழுது திருக்காலத்தி மலையில இருந்து காசிக்கு சென்று அவர் கைலாயத்திற்கு சென்றார் என்று சொல்லக்கூடிய குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த காசிக்கு சமமாக இருக்கப்பட்ட திருக்காலத்திக்கு மலை வந்தாராம். அங்கே இருந்து ஆலவனமாக இருக்கப்பட்ட ஆடரங்கு எம்பெருமானுடைய திருவாலங்கடை பார்த்து காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே இருந்து திருவதிக்கைக்கு வந்து திருச்சிற்றம்பலம் எம்பெருமானை கண்டு அந்த ஆனந்த கூத்திலே மகிழ்ந்து அங்கே இருந்தாராம். அவ்வயல் அவ்வியல்விற் கும்பிட்டு அங்கு ஆறாமை அமர்ந்திருந்தார் என்று சேக்கடா பெருமான் பாடார். எதை கும்பிட்டார்னார், ஆனந்த கூத்தை. என்ன ஆனந்த கூத்து, எதுக்காக ஆடுகின்றான் அந்த எம்பெருமான், எவ்வுலகும் உய்ய எடுத்து அருளிய சேவடியாரை. நம்ம போன அவன் கால பிடிச்சுக்க மாட்டான், இந்த பிடிச்சுக்கோன்னு சொல்லி இடது பாதம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறானே, அப்படி உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்த திருவடி, அப்படி எடுத்து கொடுத்த திருவடியை உடைய திருச்சிற்றம்பலம் எடுத்து அருளிய சேவடியாரை செவ்விய அன்புற வணங்கி சிந்தை கழிவர திளைத்து. சிலதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பூர்ண சந்திரனை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனையை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். கடலை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இதுக்கெல்லாம் யாரும் ஆனந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க உண்டா? அதே போலத்தான் இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்கப்பட்ட ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற எம்பெருமானை போய் பார்க்கணும், பரம ஆனந்தமா இருக்கும். போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், பக்கத்துல அப்படியே நாணி கோணி அந்த அம்மை சிவகாமி அம்மை நிற்கக்கூடிய தன்மை இருக்கிறதே, அவர் சிவகாமி அம்மையார் எம்பெருமானுடைய திருப்பாதத்தை தன்னுடைய கண்களாலே பார்த்து கொண்டு எதையும் பார்க்கல, அந்த பாதத்தை பார்த்து கொண்டு நிற்கின்றாராம். ஊன்றிய திருவடியை அப்படியே நாணிக்கொண்டு ஒரு புது மணப்பெண் போல இருக்க இவர் ஆனந்த தாண்டவம் பெரிய அப்படி அப்படி பார்க்கும் பொழுதே நமக்கு ஆனந்தம் வரும். ஆனந்த தாண்டவம் எந்த தாண்டவம் பார்க்கிறோமோ இல்லையோ இங்கே ஆனந்தம் வரும். அப்படி ஆனந்த தாண்டவம் சிந்தை கழிவர திளைத்து வவ்வியே மெய்யுணர்வின் கண் வரும் ஆனந்த கூத்தை, இந்த உணர்விலே வந்து கவ்வுகிறது வவ்வுகிறது அப்படிய வவ்விய பாக திரைவரம் நீன்னு இதே அபிராமிப்பட்டார் பாடுவாரே, அது மாதிரி வவ்வுகின்றதான் இந்த உணர்வு வந்து பார்க்கும் பொழுதே நம்மை கவ்வுகின்றது, அந்த ஆனந்தம் வந்து நம்மை பிடித்துக் கொள்கிறது. அப்படிப்பட்ட உணர்விலே திளைத்து ஆனந்த கூத்தை அவ்வியல்பிற் கும்பிட்டு அங்கு ஆறாமை அமர்ந்திருந்த, ரொம்ப ஷார்ட்டா எப்படி அசந்து போய் உட்கார்ந்துருக்கிறோமோ அது மாதிரி தான் இந்த ஆனந்தம் இருக்கும் பொழுது செயல் செய்ய முடியாது, அப்படியே உட்கார்ந்துருக்கத்தான் தோணும். அதனாலதான் அங்க என்ன பண்றாரு, உட்கார்ந்துருக்கல படுத்துட்டார்னார் யாரு, கோவிந்தராஜர். இத பார்த்து அந்த விஷ்ணுவானவர் இவருடைய ஆனந்த கூத்தை பார்த்து அப்படியே அமர்ந்து விட்டாராம், படுத்தார்னார். ஒருத்தர் அமர அங்க உச்சவமூர்த்தி அமர இன்னொருவர் படுத்தார், ஏன் அந்த ஆனந்த கூத்தை பார்த்த காரணத்தினார். இன்றைக்கும் பார்க்கலாம் தில்லையிலே அதுக்கு எதிர்த்து அது பக்கத்திலேயே என்ன இருக்கிறது, எம்பெருமானுடைய கோவிந்தராஜருடைய சந்நிதி இருக்கிறது. அப்படி அந்த பெரும்புலியூராக இருக்கப்பட்ட திருத்தில்லையை வணங்கி அங்கிருந்து காவேரி நதிக்கு வருகின்றாராம். இந்த காவேரி நதியை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப அழகான ஒரு குறிப்பு சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். இந்த சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல பல குறிப்பு சொல்லுவார், எதனால இந்த பதிகம் பாடினார், எதற்காக இந்த பாட்டு வந்தது, எதற்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு போனார், இப்படி எல்லாம் சின்ன சின்ன குறிப்பு கொடுப்பார். இங்கே காவிரியை பற்றி சொல்லும் பொழுது காவேரி கடலோடு கலக்கவில்லை. ஏன் கலக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு கோபமா, கடல் மேல கோபம், என்ன கோபம்னார், இந்த கடலிலே இருந்துதானே நஞ்சு வந்தது, பகவானுக்கு போயும் போயும் இந்த நஞ்சைய அமுதாக கொடுப்பார்கள், நஞ்ச அமுதா நயந்தாய் போற்றி என்று அவனை பாடலாம். ஆனால் அவனுக்கு அமுதே கொடுக்க வேண்டாத கோதிலா அமுதே குறைவிலா நிறைவே என்று இருக்கக்கூடிய ஆனந்த கூத்தனுக்கு நம்மையே கொடுக்க இருக்க நம்மை காப்பாற்றிக் கொள்ள நஞ்சி கொடுத்ததை இந்த கடல் என்று கோபித்துக் கொண்டாளாம். அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே விடமளித்ததன கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். கடல் வயிறு போகாத கடலுக்குள்ள போகாமல் மேதினிக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காவிரி கரைக்கு போனார். அந்த காவிரியை பாடும்பொழுது இப்படி பாடுவார், அந்த காவிரி எப்படி பிறக்கிறது, அங்கே வந்து அகஸ்தியர் வழிபட்ட இடமாக சிவபெருமானை வழிபட்ட இடமாக உண்டு. இன்னைக்கும் இந்த மடிக்கேரியில இருந்து அங்கே தலைக்காவேர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல சிவபெருமான் அங்கே எழுந்தருடைய இருக்கின்றார். அகஸ்தியகிரியாக இருக்கிறது, பிரம்மகிரி என்று சொல்வார்கள். அந்த சின்ன அந்த பிரம்மகிரியிலே இருந்து காவேரியானவள் பெரிய வருகின்றார், கடலோடு கலக்கவில்லை. ஏன் என்று கேட்டால் இதுதான் காரணம்னு சொன்னார். அங்கே இருந்து பலவிதமான க்ஷேத்திரங்களையும் தரிசித்துக் கொண்டு திருவாவடு தந்துரை அணைந்து என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானுடைய பசுபதி அந்த எம்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று திருவாவடுதுறையில இருக்கின்றாராம். சரி போதும் ஆனந்தமாக அனுபவித்தோம், இப்பொழுதோ போய் பார்க்கலாம் என்று சொல்லி கிளம்பும் பொழுது இறைவனுடைய திருவருளாரே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இது யாருன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும், அங்கே அந்த காவிரிக்கு எதிர்க்கரையில் அப்படியே பார்க்கிறார் பசுக்கள் எல்லாம் கதறிக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றன, ஒரு அப்படியே குழுமையாக பசுக்கள் எல்லாம் கதறிக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றன, அழுகின்றன. இவர் பார்த்த அடடே என்னடா அது, இந்த பிராணிகள் எல்லாம் இப்படி இருக்கிறதே, அந்த ஜீவ தயையினாலே கருணையினாலே யார் என்று பார்க்கும் பொழுது அங்கே சாத்தானூர் என்று சொல்லக்கூடிய அக்ரஹாரத்துல இருந்து இருக்கக்கூடிய பசுக்களை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் மூலன் என்கின்ற பெயர், அந்தனர்தம் சாத்தானூர் ஆமைப்பார் குடித்தோன்றி முந்தை முறை நிறைமேய்ப்பான் மூலன் எனும் பெயருடையான் என்று தன்னுடைய வாழ்நாள் போன காரணத்தினாலே கூற்று உண்ண இந்த நிலத்திலே வீழ்ந்து கிடக்கிறான், இறந்து கிடக்கிறான். அவன் உடம்பை கொக்குலங்கள் வந்தடைந்து சுற்றி மிக கதறுவன சுழல்வன மோப்பனவாக அப்படியே மோந்து கொண்டிருக்கின்றன, கதறுகின்றன, சுற்றி சுற்றி வருகின்றன. பார்த்த உடனே இந்த யோகியர் பார்த்தாராம், பார்த்து விட்டு அடவே இப்படி இருக்கிறதே, நாம் இதற்கு இந்த பசுக்களினுடைய துயரத்தை நீக்க வேண்டுமே நினைச்சாராம். நம்ம வந்து மனுஷன் துயர்பட்டாலே நம்ம பார்க்கறதுல அவன் கர்மாசார் அப்படின்னு சொல்லுவோம். ஜீவகாருண்யமே சிறந்த ஒழுக்கம் என்று சொல்வார் வள்ளல் பெருமான். ஜீவகாருண்யம் இல்லாதவனுக்கு சிவனுடைய கருணையும் கிடைக்காது. அடுத்தவன் கஷ்டப்படுகிறானே என்று சொல்லி எந்த ஜீவ தயை, இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் பொழுது சொல்லுவாரா, அங்கே ஒரு சமாதி நிலையில இருக்கும் பொழுது ஜீவ சேவை என்கின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது கிடையாது, அதாவது ஜீவ தயை என்கின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது ஜீவ தயை கிடையாது, ஜீவ சேவை என்று சொல்லுவாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது மாதிரி சேவை செய்ய வேண்டும், அதற்கு நம்முடைய மனத்திலே அருள் இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும் என்று. அதை இறந்து கிடக்கின்ற அந்த மூலன் என்று சொல்லக்கூடிய இடையனுடைய உடலை பார்க்கிறார். இந்த பசுக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லக்கூடிய கருணையின் காரணத்தினாலே நம்பர் அருளானே ஆ உற்றொதுயர் இவை நீங்க ஒழிப்பன் என்று உணர்ந்தாராம். இந்த பசுக்களினுடைய துயரத்தை நீக்க வேண்டும் என்று யோக நிலையிலே இருந்து தன்னுடைய உயிரை அந்த மூலன் என்று சொல்லக்கூடிய இடையனுடைய உடலிலே சேர்க்கிறார். இந்த சேர்க்கிறத பத்தி எல்லாம் சொல்லுகிறார், தவ முனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து இந்த வார்த்தையை அடிக்கோடிட வேண்டும். ஏன்னா சேர்க்கிறார், ஒரு காரணம் இல்லாம ஒரு வார்த்தையை போட மாட்டார். தன்னுடைய உடம்பை பாதுகாப்பா வச்சுன்னார். ஏன்னா போகுதுன்னு அடுத்தது பார்க்க போகிறோம். தன் உடம்புக்கு அரண் செய்து பாதுகாப்பு செய்து தாம் முயன்ற பவன வழி, அதாவது இந்த காற்றின் வழியாக இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தி தான் யோகம் செய்கிறார்கள் இல்லையா. இந்த பவனம்னா காற்று, அந்த பவன வழியாக காற்றின் வழியாக அவன் உடலில் தம்முயிரை பாய்ச்சினார் என்று, அவனுடைய உடலிலே தன்னுடைய உயிரை பாய்ச்சுகின்றாராம். பாய்ச்சின பொழுது பாய்த்தியவின் திருமூலராய் எழரும் என்று மூலன் என்கின்ற இடையனாக இருந்தவர் இப்ப இவருடைய உயிர் போய் சேர்ந்தது. அதனால தான் நம்ம இங்கே திருப்பள்ளி எழுச்சியிலே பார்க்கிறோம், விண்ணகத்தை வரும் நண்ணவும் மாட்டா விடுப்பருளே உணதொழுப்படியோங்கள். இவருடைய உணதொழுப்படியோங்களாக எப்படி இருக்கிறார், நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர் என்று செக்கிலார் பெருமான் பாட்ட பாடுவார். உணதொழுப்படியோங்கள் மண்ணகத்தையே வந்து வாழச் செய்தானே. இப்ப அடுத்த அந்த சரித்திரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து வாழும்படியாக இவர் பிறப்பு எடுக்கவில்லை, இங்கே வாழும்படியாக இறைவன் செய்கிறான். என்ன செய்தான், அந்த திருமூலராக எழுந்த உடனே பசுக்கள் எல்லாம் அப்படியே வந்து முட்டி மோதுகின்றான். பத்தியா என்னை ஏமாத்திர இறந்தது போலே கடந்தியே என்று சொல்லும்படியாக நாத்தழும்ப நக்கி மோந்து அணைந்து கனைப்பொடு நயந்து வாய்த்தெழுந்த கழிப்பினால் பால் எடுத்து துள்ளி பின் நீந்திய என்று சொல்லும்படியாக அத்தனை அந்த பசுக்கள் செய்கிறதான். இவரை பார்த்து அந்த அகா எழுந்தான் எழுந்தான் தன்னுடைய தலைவன் எழுந்தான் என்று அந்த பசுக்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக இருக்க இவருக்கு ரொம்ப பரவ சந்தோஷமாக இருந்ததா, சரி இந்த பசுக்களை கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்ப்போம் என்று அந்த சாத்தானூர் என்கின்ற இடத்துல ஒவ்வொரு வீடாக சென்று அந்த பசுக்களை எல்லாம் சேர்க்கிறார். இங்கே அந்த மூலன் என்கின்ற இடையனுடைய மனைவி காத்திருக்கிறாள். காலம் தாழ்த்துகிறது, சரி வைகியவின் தாழ்த்த அங்கெல்லாம் போயிட்டு வருவார் என்று நினைத்து பார்க்கிறார். வந்து வந்தாச்சா வாங்க வீட்டுக்குள்ள வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது என்னை தொடாதே என்றபடியாக நகருகின்றாராம். ஈனம் இவருக்கு அடுத்ததன மெய் தீண்ட அதற்கு இசையார் என்னுடைய என்னை தொடாதே என்றும்படியாக அவர் நகர்ந்தார். என்னது இப்படி பண்ணுகிறீரே, நான் உன்னுடைய மனைவி இல்லையா என்று கேட்கிறார். என்னும் பேசாமல் இங்கு உனக்கு என்னுடன் அணைவு ஒன்று இல்லை, நான் உன்னை தொட முடியாது என்று சொல்லும்படியாக அங்கே இருக்கக்கூடிய பொது மடத்திலே சென்று தங்குகின்றாராம் திருமூலர் பெருமான். நம்ம இப்ப உங்களுக்கு தெரிந்திருக்கும் யார் இந்த யோகி என்று. மிகச்சிறந்த நாயன்மாராக நமக்கெல்லாம் 3000 பாடல்களை கொடுத்த, தமிழ் மறையாக கொடுத்த திருமூலர், சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களையும் கொடுத்த யோகி, திருமூலர் மரபில்வர் என்று சொல்லும்படியாக மனோகுருவே என்று தாய்மானவர் தன்னுடைய குருவை சொல்லுவார். அந்த குருவுக்கும் குருவாக ஒரு பெரிய மரபை தோற்றுவித்தவர் திருமூலர் பெருமான். அங்கே அவர் அந்த பொதுமடத்திலே அணை அந்த சேர்ந்திருந்தாராம். இந்த மனைவியானவளும் அங்கே போயிருக்கிறார். இதுல ஒரு குறிப்பு சொல்லுவார் சேக்கலார் பெருமான், அந்த மனைவிக்கு மக்களும் கிடையாது சுற்றத்தான் கிடையாது, புருஷனை விட்ட வேற யாருமே கிடையாது, கதி கிடையாது, அப்பேற்பட்டவள்னர். அங்கிவளும் மக்களுடன் அரும் சுற்றம் இல்லாதாள் தங்கி வெறுவுரமயங்கி என்று அந்த இடத்துல பாடுவார் சேக்கலார் பெருமான். யாருமே இல்லாதவள் அங்கே அவரோட இருந்து பார்க்கிறா. இவ ஒரு விசித்திரமா நடந்து கொள்வதை பார்த்த உடனே பெரியவங்க இடத்துல போய் சொல்லுகிறார், ஊர் பெரியவர் இடத்துல, இது மாதிரி என்னுடைய புருஷன் இப்படி இருக்கிறானே என்னானதுன்னு தெரியல, பைத்தியம் பிடித்ததா பேய் பிடித்ததா என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது வந்து பெரியவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள், இது பைத்தியம் கிடையாது, இல்ல பிசாசு பிசாசு பிடிக்கல, இதெல்லாம் சிவக யோகத்திலே சித்த தன்னுடைய சித்தமாக இருக்கப்பட்ட நம்முடைய சித்தம் இருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் களைந்து இறைவனிடத்தில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மை, பித்துற்ற மயலன்று பைத்தியம் கிடையாது, பிரிதொரு சார்பு உள்ளதன்று, இது மாதிரி பைத்தியம் அதாவது பிசாசு பிடிச்ச மாதிரி வேற ஒன்றும் கிடையாது, சித்த விகற்பம் களைந்து தெளிந்த சிவ யோகத்தில் வைத்த கருத்தினராகி வரம்பில் பெருமையில் இருந்தார். இப்பேற்பட்ட ஒரு பெரிய தன்மையில இருக்கிறார், இதெல்லாம் நாங்க சொல்லக்கூட முடியாதப்பா என்று சொல்லும்படியாக அவர்கள் இவளை விட்டுட்டு நகர்ந்துடுறாங்க. ஏன்னா பெரிய நிலையிலே இருக்கிறோம் அந்த மூலன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் பார்த்தார், சரி இந்த பெண்ணுக்கும் வருத்தம் என்ன, நம்ம நினைச்சது என்ன, பசுக்குலங்களினுடைய துயர் நீக்க வேண்டும் என்று நீக்கினோம், சரி இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் வைத்த இடத்தை பார்க்கிறார். அந்த உடல் வைத்த இடத்திலே இல்லை. அதனாலதான் முதலே சொன்னேன், சேக்கலார் பெருமான் பாடும் பொழுது என்ன சொன்னார், அங்கே தன்னுடைய உடம்பை தவமுனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து என்று சொல்லுவார், பாதுகாப்பா வச்சார். இவர் என்ன பாதுகாப்பு வச்சார்னா, பெரிய கோவணத்தையே திருடக்கூடிய கள்ளர் இது திருட மாட்டாரா, கோவணத்தை திருடினார், அங்கே திருவோட்டை திருடினார், இந்த உடலையும் திருடிட்டார். அதனால தான் இங்க என்ன சொல்லுகின்றோம், மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, வந்த நெறியே சென்று வைத்த காப்பினில் உய்த்த முந்தை உடல் பொறை காணார், அந்த உடலை காணவில்லை. முழுதுணர்ந்த விஞ்ஞான சிந்தையினில் வந்த செயல் ஆராய்ந்து தெளிகின்றார். பார்த்தார் என்னடாது உடம்ப காணவே என்ன காரணம் என்று நினைக்கும் பொழுது, இறைவன் எதுக்காக இங்கே இவரை படைத்தான், தன்னிலவார் சடையார் தாம் தந்த ஆகம பொருளை, மண்ணுமாமலை மகேந்திரமதனின் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று பாடுவார் மணிவாசக பெருமான். அப்படி ஆகமம் கொடுத்தவன் சிவபெருமான், அந்த ஆகமத்தினுடைய பொருளை எல்லாம் மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப, அந்த ஆகமங்கள் வேற மொழியிலே இருக்கும் பொழுது அதை தமிழிலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், திருமூலர் வாக்கிலே வர வேண்டும் என்று நினைத்து கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க அந்த உடலை மறைப்பித்தாராம். எண்ணிறந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். என்ன செய்தாராம், சரி இது ஈசனுடைய திருவருள் என்று உணர்ந்து இந்த உடலிலே நான் இருக்க வேண்டும் என்று வாழச் செய்தான் என்று மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. அடுத்து பார்ப்பேன் என்ன செய்தார், செற்ற முதல் கடிந்தவர்தான் ஆவடு தண்டுவை சேர்ந்தார் என்று திருவாவடுதுறையிலே திருவாவடுதுறையிலே சென்று தங்குகின்றாராம் திருமூலர் பெருமான். அதுதான் அடுத்த வார்த்தை நமக்கு சொல்லும், திருப்பெருந்துறையாய் வன் திருப்பெருந்துறையாய். இந்த திருப்பெருந்துறை என்பது எப்படி கோகழி என்று சொன்னார் திருவாவடுதுறை என்று எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அதே மாதிரி திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடியது இங்கே திரு ஆவடுதுறை என்று சொல்லக்கூடிய தன்மையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே சென்று இருக்கின்றாராம். ஒரு பெரிய அரசமரத்தின் கீழிலே இருந்து சிவயோகத்திலே தலை நின்று அந்த பெருமானை உணர்ந்திருந்தார். அப்போ திருவந்திர மாலையை கொடுக்கின்றாராம். ஊன் உடம்பிற் பிறவிவிடம் தீர்ந்து, இந்த உடம்பு எடுத்திருக்கின்றோம், இங்கே பிறப்பு இப்ப போகணும், இந்த பிறப்பு போகணும், இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு நமக்கு வரக்கூடாது, என்ன என்ன பண்ணணும், அதுக்குதான் திருமூலர் சொன்னார். என்ன, ஊன் உடம்பில் பிறவி விடம் தீர்ந்து, இது ஒரு பெரிய விஷம் மாதிரி இருக்கிறது, நம்முடைய உயிரை பிடித்திருக்கிறது இந்த பிறவி, அது போக வேண்டும் என்றால் உலகத்தோர் உய்ய ஞான முதல் நான்கு மலர் நற்றிருமந்திர மாலை, ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பாடலாக சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய நான்கு பாடங்களையும் ஒன்றொன்றாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஓர் ஆண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் ஏன எயிறு அணிந்தாரை, வராகத்தினுடைய கொம்பை உடைத்து தலையிலே வைத்துக் கொண்ட எம்பெருமானை ஒன்றவன்தான் என எடுத்து பாடினாராம். முன்னியே அப்பொருள் மாலை தமிழ் மூவாயிரம் சாத்தி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை மூவாயிரம் பாடல்களினாலே பாடினார் திருமூல பெருமான். என்ன என்ன பாடினார் என்று சேர்க்கலார் சொல்வர், நலம் சிறந்த நமக்கு நலம் சிறக்கும் முடியாது, ஏன்னா அது வேத ஆகம பொருளை இங்கே சொல்லுகின்றார் திருமூலர் பெருமான் திருமந்திரத்துல. ஞான யோக கிரியா சரியை எல்லாம் மலர்ந்த மொழி திருமூலதேவர் மலர்கழல் என்று பாடுவார் செக்கலார் பெருமான். அப்படி அந்த எம்பெருமான் நமக்காகவே நம்முடைய பிறவியை ஒழிக்க வேண்டும், இந்த ஒழிக்க வேண்டும் என்றால் ஆகம பொருளை திருமந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று திருமந்திர மாலையை கொடுத்தாரே, அப்பேற்பட்ட திருமூலதேவர் தான் இங்கே தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, வந்திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழுதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தா என்று சொல்லும்படியாக அவருடைய சிந்தனையிலே இருந்து சித்தம் அந்த சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி நின்றக்கூடிய அந்த தன்மையை கொடுத்தார் எம்பெருமான். எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்று உலகத்திலே இருந்த அந்த மூலன் என்கின்ற இடையனுடைய உயிராக சென்று இடையனை எழுப்பித்தார், திருமூலராக ஆனார் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை பார்க்கிறோம். இந்த எண்ணகத்தாய் என்று சொல்லக்கூடியதற்கெல்லாம் இன்னும் பல அடியார்களையும் பார்க்க முடியும். பூசலார் நாயனாருடைய சரித்திரத்தை இங்கே பொருத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி மயிலாபுரியிலே இருந்த மயிலாப்பூர்ல இருந்த வாயிலாய் நாயனாருடைய சரித்திரத்தை இங்கே பொருத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி கரும்பே என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல பட்டினத்தாருடைய சரித்திரத்தையும் பொருத்தி பார்க்க முடியும். எத்தனையோ சரித்திரங்கள் அடியார்களுடைய சரித்திரங்கள் இங்கே பொருந்துபுறமாக இருக்கின்றன. இன்றைக்கு தமிழ் மூவாயிரம் சாத்தி என்று சொல்லும்படியாக தமிழ் மாலை சாத்தினாரே திருமூல பெருமான். அந்த எம்பெருமானுடைய சிந்தையை அந்த எம்பெருமானை பற்றி சிந்தித்து இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே திருமூலதேவர் என்று சொல்லக்கூடிய அந்த நாயனாரை கண்டோம். அவருடைய திருமந்திரமானது அவருடைய வாக்கானது நமக்கு அருளட்டும். அவரை வணங்குவோம்.
2: அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய.

திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியார் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளையும் ஸ்ரீ திருமூல தேவநாயனார் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நமக்கு பிறவி மொத்தம் 84 லட்சம். அந்த உறுப்புகள் வந்து வெவ்வேறா இருக்கிற மாதிரி மொத்தம் 84 லட்சம். ஒரு அறிவு ஜீவராசியிலிருந்து 6 அறிவு ஜீவராசி வரைக்கும் நம்ம பிறவி எடுக்கின்றோம். அதான் 4 வகை பிறப்பு, 7 வகை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் நேற்று நம்ம அந்த சித்தியார்ல பார்த்தோம், அண்டசம் ஸ்வேதஜம் அப்படிங்கிற அந்த பாடலை வந்து நம்ம நேற்றும் சிந்திச்சோம். அதாவது 4 வகையான பிறவிகள், அண்டசம் ஸ்வேதசங்கள், உற்பீஷம் சராயுசத்தோடு, எந்தரு நான் 84,000 ஆயிரத்தாய் உண்டு பல்யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான் அப்படின்னு சொல்லியிருக்க. முட்டையில இருந்து சில ஜீவராசி வரும், வேர்வையில இருந்து சில ஜீவராசி வரும், அதுக்கப்புறம் கருப்பையில இருந்து சில ஜீவராசிகள் வரும், விதையில இருந்து சில ஜீவராசிகள் வரும் இல்லையா. 4 வகை, அதான் 4 வகை தோற்றம். 7 வகை பிறவின்னு சொல்றது தேவர்கள், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். இந்த 7 வகை பிறப்புலையும் வெவ்வேறு உறுப்பு பேதங்கள் இருக்கு. அது மொத்தம் 84 லட்சம். 84,000ங்கிறது 84 லட்சம். அந்த பேதங்கள்ல எல்லாம் நிறைய விரிவுகள் இருக்கு ஒவ்வொன்றும். அப்படி அந்த ஒவ்வொரு பிறவியா எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து அடுத்தடுத்த பிறவிக்கு போய், அதாவது ஒரு அறிவு ஜீவராசியில இருந்து தாவர வர்க்கம்னு எடுத்துக்கிடுவோமே, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்றார். புல்லு, பூண்டு, செடி, கொடி, மரம், அந்த மாதிரி எல்லாமே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிறவிகள் எடுத்து எடுத்து மேல இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கோம். 6 அறிவுள்ள இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமுத்திரத்தை, ஒரு கடலை நாம் கையால் நீந்தி கடப்பது போன்றது. சமுத்திரம் எவ்வளவு பெருசு இருக்கும், எவ்வளவு ஆழம் இருக்கும், நீளம் அகலம் எல்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு நீந்தி போறதோ அத மாதிரி இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இது அழகாக நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடிய நூலில் சொன்னது. நமது ஞான சம்பந்த பெருமாள் அம்மையப்பரோட அருளால ஞான பாலை உண்டு, அந்த பாலையே நமக்கு ஞானமாக தந்தவர். அவர் நமக்கு மிக அழகாக உரை சேரும் 84,000 யோனி பேத நிறை சேர படைத்து அவற்றின் உயிர் குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் என்று திருவிழி மிழலை தேவாரத்திலே பாடியுள்ளார். அப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, 84,000 யோனி பேதம்னு இதே கதை. அதாவது தோத்திரத்தலை காலத்தால் முற்பட்டது தோத்திரம், அதுலயும் இருக்கு, பிற்பட்டது சாத்திரம், ரெண்டுலயுமே இந்த கருத்து 84,000 பேதங்கள் இருக்கின்றது ஒரு உயிர் எடுக்கின்ற பிறவியில. நாம என்னதோ 7 வகை பிறப்பணும்னு 7 தடவை மனுஷாலா பிறந்துருவோன்ட்டு தவறாக அறியாமையால் நினைத்துக் கொள்கிறோம். ஆக அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த பெருதற்கரிய பிறவி என்று அந்த முதல் அடியிலே நமக்கு சொல்லுகின்றார் நம்முடைய பெருந்தகை. இந்த பெருதற்கரிய பிறவின்னு சொல்லும் போதுதான் ஔவை பாட்டி சொன்னதை நம்ம இந்த இடத்துல நினைச்சுக்கணும். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுலயும் கூன் குருடு நொண்டி முடம் இல்லாமல் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய தாய்மான சுவாமிகள் என்ன சொல்றாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, என்ன தெரியும் நமக்கு அடுத்த பிறவி மனுஷ பிறவியா இருக்கணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. இந்த பிறவிய முறையாக எதற்காக பிறவி தரப்பட்டதோ அதற்கு பயன்படுத்தாவிட்டால் அடுத்த பிறவி அச்சு மாதிரி. அப்ப சுவாமி நினைக்கிறாரு, 6வது அறிவை நீ பயன்படுத்தவே இல்லை வழிபாட்டுக்கு, அப்புறம் உனக்கு 6 அறிவு எதுக்கு? அப்ப நீ 5 அறிவுள்ள விலங்கு பறவைகள் அல்லது அதுக்கு கீழ் அப்படி 1 அறிவு வரைக்கினாலும் நீ போய் இருப்பே சாம அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அச்சு மாதிரி பிறத்தல் அப்படின்னு நமக்கு சைவ சித்தாந்தத்துல சொல்லுவோம். அழகா இப்ப ஏறு வரிசையில நம்மள அசெண்டிங் ஆர்டர்ல மேல கூட்டிட்டு வந்துட்டாரு, 1 அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும். திருப்பி நம்மளுடைய கவனக்குறைவால் மீண்டும் அது கீழே இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னு அவர் சொல்றார் தாய்மான சுவாமி.
நமது அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றார், வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடும். இந்த பிறவிய மதிக்க கத்துக்கோ. என்ன மதிக்கணும், நான் யாரு, நான் ஆணா பொண்ணாங்கிறதுல மதிப்பா,

இருந்தா இந்த ஆன்மா என்னைக்கு உய்யும், இன்னும் சகல நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு போய் அப்புறம் இறைவன் திருவடியை அடையணும். அப்ப எப்போதுமே இதை பெறுவதற்கு முன்பும் கேவல நிலை, பெற்ற பின்பும் கேவல நிலைனா எப்படி இந்த ஆன்மா உய்ய முடியும்? ஆகையால் நாம் எப்படி உய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு முக்கரண வழிபாடு செய்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு நன்மை என்பதை ஆழமாக நம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி படிக்க வேண்டாத நூல்கள் எல்லாம் படிக்கிறாங்க. விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு ஏற்றால காலத்துக்கு காலம் காலத்துக்கு காலம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியில வருது. அதெல்லாம் பார்த்து வீணா கண்ணு மனசு புத்தி எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாங்க. ஆனா படிக்க வேண்டிய நூல்களை எல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்களே. விலங்கோடு மக்கள் அணையர் ஏனைய இலங்கு நூல் கற்றாரோடு கல்லாதார். படிக்க வேண்டிய ஞான நூல்களை படிச்சாதான் மனிதனா பிறந்தவங்களை மனிதன் சொல்லணுமே தவிர, கண்ட குப்பையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் மனிதன் சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் விலங்குகள் தான் வள்ளுவர் பெருமான் சொல்றாங்க. அப்போ ஆறறிவுள்ள மனித பிறவி எடுத்தா மட்டும் தோற்றத்தால மனித பிறவியா இருந்து பிரயோஜனம் கிடையாது. மனித பிறவியில நம்ம என்ன செய்யணும் இல்லையா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்கும் முன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பற்பாதமும் காணப்பெற்றால் மனிதமுடைய பிறவி வேண்டுவது இம்மாநிலத்தை அப்படின்னா தான் எனக்கு இந்த பிறவியே கொடு இல்லைன்னா வேண்டாங்கிறாரு அப்பர் சுவாமிகள். ஒன்ன வழிபடணும், நடராஜ பெருமானுக்கு ஒரு தியான ஸ்லோகம் மாதிரி இது. அப்படி வழிபடுறதுக்கு தகுந்த பிறவியா இருந்தா இது வேணும், இல்லாட்டா எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்றார். மனித பிறவியனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். சரி, ஆக இப்படி எல்லோருமே நமக்கு பிறவியுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி கொண்டே போகின்றார்கள். அடுத்து பெறுதற்கரிய பிரான் அப்படின்னு சொல்லும் போது அவரை பத்தி நமக்கு அரியானை அந்தனர்தம் சிந்தையானை இல்லை அரியானை அப்படின்னு சொல்லியாச்சு. முதல்ல சொல்லும் போது என்ன சொல்லியாச்சு, அரியானை என்றே சொல்லியாச்சு. அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலைன்னு வருது. அரியானை அறிய முடியாதவன் யாவர்க்கும் அறிவறியாய் என்று மணிவாசக பெருந்தொகையின் சொல்வார். யாராலும் காண்டற்கு அறியவர், அவ்வளவு தூரம் ஒரு மகத்துவம் உடையவர். சரி, அடுத்து அந்த அரிய மானிட பிறவியை பெற்று நாம் இப்படி வாழாவிட்டால் உண்மையான ஒரு அன்பால் அந்த என்னென்ன உபாயங்களை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குமோ அதை செய்ய தெரியாம பெற முடியாம சிவபெருமான் திருவடிய பேணாம இருக்கிறாங்களே, அப்போ விலங்கினங்களை ஒத்த மக்கள் என்று சொல்லுகிறார். அவரை வழிபட்டு உயலேன்னா அவங்க எல்லாம் விலங்குகள். வள்ளுவர் பெருமான் படிச்சா படிக்க வேண்டிய ஞான நூலை படிக்காட்டா விலங்குன்னு சொன்னார். இவரு செய்ய வேண்டிய அந்த உபாயங்களை பின்பற்றாவிட்டால் அவங்கெல்லாம் அந்த இறைவனை பேணாவிட்டால், அதாவது பேணுதல்னா என்ன, வழிபடுதல் தான், அதை செய்யாதவர்கள்னா விலங்கினங்கள் தான் அப்படின்னு சொல்லி. அதனால அவங்களுக்கு என்ன கேடு தெரியுமா, பெறுதற்கு அரியதோர் பேர் இழந்தார்களே அப்படின்னு சொல்லிட்டாரு. இருக்கிறதுலயே கூடிய பேரு புண்ணிய பேரு என்னதுன்னா சிவப்பேர் வீடு பேரு, அதை பெறாமல் சென்று விடுகிறார்களே என்று அவங்க மேல ரொம்ப வருத்தப்பட்டு இறங்கி சொல்றார். இப்போ நமக்கு இந்த பாடலையும் வரும், பின்னாடி இன்னொரு பாடலையும் வரும். அதாவது இப்போ உரறிவு செடிகள் தாவரங்களை எடுத்துட்டீங்கன்னா முள்ளி செடிக்கு நம்ம உமாபதி சிவாச்சாரியார் முக்தி கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அது நிற்பன. அப்புறம் பரப்பனன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈ வழிபட்ட தலம் இருக்குது, ஈங்கோய் மலை இருக்குது. அப்புறம் நாரை வழிபட்ட தலம் திருநாரையூர் இருக்குது. மயில் வழிபட்டது மயிலாடுதுறை மயிலாப்பூர் எல்லாம் இருக்கு. அப்புறம் எறும்பு இந்த சிலந்தி அதெல்லாம் பாம்பு இதெல்லாம் ஊர்வன, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பசுவாக வழிபட்ட தலம் தான் திருவாவூர்துறை. அதுக்கு அடுத்த பார்த்தோம்னா நாகம் வழிபட்டது நாகை காரோணம் எடுத்துக்கலாம். நான்கு தலங்கள் இருக்கிறது, நான் ஒரு இனத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அப்புறம் சிலந்தி வழிபட்ட தலம் வந்து திருவானைக்கா. அப்புறம் பரப்பனை பார்த்துட்டோம், நிற்பனை பார்த்துட்டோம், ஊர்வன நடப்பனன்னு எடுத்தீங்கன்னா எறும்பு, அந்த எறும்பு எறும்பு வழிபட்டது எறும்பியூர். நடப்பனன்னு பாத்தீங்கன்னா யானை திருவானைக்கா. அதற்கு அடுத்தபடியாக அந்த இது பசு அணில் குரங்கு இப்படி போன்ற விலங்கினங்கள் ஜீவராசிகள் எல்லாமே வழிபட்டிருக்கின்றன இல்லையா. குரங்கணில் முட்டம் வடகுரங்காட்டுத்துறை தென்குரங்காட்டுத்துறை இதெல்லாம் பாக்குறோம். இப்ப எல்லா ஜீவராசிகளும் அவங்க வந்து சிவபெருமான வழிபட்டு உய்யும் போது ஏன் ஆறறிவு பெற்ற மனிதர்கள் உய்வதில்லை என்று இறங்கி கூறுகின்றார். அப்படி வழிபடாததுனால அந்த பெரும் பெயரை இழந்து விடுகின்றார்களே அப்படின்னு சொல்றார். ஆர்வ மனமும் அளவில் இளமையும்
ஈரமும் நல்ல நல்ல என்று

0: இன்புறு காலத்து தீர வருவதோர் காம தொழில் நின்று மாதவன் இன்பம் மறந்தொழிந்தார்களே என்று சொல்கிறார். சரி, ஆர்வம் கணத்துக்கு கணம் பெருகக்கூடிய பற்று. அடுத்து, அதாவது ஒரு வெயில் காலத்துல ஒருத்தன் இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான், அவனுக்கு வழியில நீர் கிடைக்குது, கிடைச்சா குடிச்சிட்டு அதோட போதும் அப்படின்னு நினைக்கணுமா, மேல மேல அவன் குடிக்கணும்னு நினைப்பான் இல்லையா? அதை போலத்தான் ஆர்வம் மிகுதி இல்லையா, மேல மேல ஆர்வத்தை பெருக்கக்கூடிய மனமும். அப்புறம் என்னதான், ஆர்வ மனமும் அளவில் இளமையும் இல்லையா, அதாவது இளமையோட சேட்டை. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவு வந்து மூப்போடு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். அது மாதிரி அந்த இளமை பருவம் அளவில் இளமைன்னு உபச்சாரமா சொல்றார். அந்த இளமை சேட்டைகள் அதெல்லாம் செய்கிறது. அடுத்து ஈரம்னா அன்பு, ஈர நெஞ்சினர் வருது இல்லையா, அதனால பிற உயிர்கள் மேல எழக்கூடிய கருணை. அப்ப நல்லதை நினைச்சு நல்லதை செய்யக்கூடிய இளமை பருவத்து, ஈரமும் நல்ல என்று இன்புறு காலத்து அப்படின்னு சொல்றார். மேலும் அடுத்து என்ன சொல்றாரு, இன்புறு காலத்து தீர வருவது, இவை அனைத்தும் அழிய வருவது அப்படின்னு அதை கொண்டு நம்ம முடிச்சிடணும். ஆமா, அதாவது அந்த இளைய பருவம் இல்லையா, அதை பத்தியும் நம்ம இன்னும் கொஞ்சம் மற்றொரு மேற்கோள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம ஞான சம்பந்தம் நாவுக்கரசு பெருந்தகை அவர் சொல்றார், இளைய என்று துவங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடலை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகையால் அந்த பாடலையும் இப்போது நாம் பார்த்து கொள்ளலாம். மேலும் மற்றும் ஒரு பாடலிலே முன்பெல்லாம் என்று துவங்கக்கூடிய ஒரு பாடல், அதிலும் அவர் நமக்கு இங்கனம் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றார். யார், நம்முடைய அப்பர் சுவாமிகள். அந்த பாடலை இப்போது நாம் பார்த்து கொள்ளலாம். ஒரு ஆமா, அதாவது முன்னிய காலங்கள்ல நம்ம வந்து சுவாமிய நம்ம மறந்து இருந்திருக்கோம் அந்த இளமை பருவத்துல அப்படிங்கறத அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த ரெண்டு மேற்கோளையும் வைத்துக் கொண்டு இப்போது இது எல்லாமே அழிந்து விடும் என்பதை மனதில் கொண்டு, அப்ப காம தொழிலால உடல் சோர்ந்து விடும், உடல் சோர்ந்தால் மன எழுச்சி குன்றும், அதனால மாதர் மேல் மனம் போக்குனவங்களுக்கு செற்றமும் தீரா பகையும் குடிகொள்ளும். அவங்க நினைச்சது நடக்கலைன்னா பகை கோபமும் தீரா பகையும் வரும். அதான் ஈரம் தீர வருவதோர் காமம் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். அடுத்து மாதவன் என்பது பெருந்தவம் உடையோன் என்று சொல்லப்பட்டு, பரசிவத்தை தவிர பெருந்தவம் உடையவர் யாருமே கிடையாது, மற்றையவர்கள்லாம் லக்ஷ்மி காந்தன் போல ஆகலாமே தவிர தவமுடையராக ஆக முடியாது. அதாவது மாதவன் இன்பம் அப்படிங்கிறது சிவ போகத்தை இங்கு குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தாற் போல இப்பரிசே இளஞாயிறு போலுரு என்ற பாடலும் இப்போது நம்ம சிந்திக்கலாம். ஒரே ஒரு கணம். இளைய காலம் எம்மானை அடைகிலா துளையிலா செவி தொண்டர்கள் அப்படின்னு விளிக்கிறார் அப்பர் சுவாமிகள் வந்து. இளைய காலத்திலே அதாவது பூமியிலதான் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன்னு காரைக்காலமே சொல்வாங்க. ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் மூலம் மன்னி இல்லையா, மாணிக்கவாசக சுவாமி சொல்றார். அப்போ நம்ம இளைய காலத்திலேயே எப்படி ஞான சம்பந்த பெருமான் 3 வயதிலேயே பெருமானை பாடக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கின்றார், 2 வயதிலேயே அகச்சந்தான குறவரிடம் உபதேசம் பெறக்கூடிய பாக்கியத்தை மெய்கண்ட தேவநாயனார் பெற்றிருக்கின்றார் இல்லையா, அது மாதிரி நம்ம நிறைய சந்தேச நாயனார சொல்லலாம், நம்முடைய குமரகுருபுர சுவாமிகளை சொல்லலாம், குருஞான சம்பந்த பெருமான சொல்ல, எல்லாரும் இளம் பிராயத்திலே ஞானம் பெற்றவர்கள். ஆக அப்படி நம் உடல் வளையும் காலம் வலஞ்சுழி ஈசனை களைகனாக கருதி நீர் உய்மினே. உடம்பு வளையும் போதுதான் இறைவனை வழிபட முடியும், உடம்பெல்லாம் வளையவாம அப்படி நிமிந்துட்டுனா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கறத நமக்கு மிக அழகாக நம்முடைய அப்பர் சுவாமிகள் எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல மற்றும் ஒரு பாடல், அப்பதையே நம்ம சொன்னது மாதிரி முன்பெல்லாம் என்று துவங்கக்கூடிய ஒரு பாடல், அந்த பாடலையும் இப்போது சிந்தித்து விட்டு அதற்கு அடுத்த பாடலுக்கு நாம் செல்லலாம். முன்பெல்லாம் சிலர் மோளமை பேசுவர் என்பெல்லாம் பல பூண்டங்கு உளிதருவர் தென்பராய் துறை மேவிய செல்வனார் அன்பராய் இருப்பாரே அறிவரே. சுவாமிக்கு யார் அன்பரும் தெரியும், அவங்களை அறிந்து அவங்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவாரு. அதனால தேவையில்லாம இந்த தேவையற்றவற்றை பேசி காலத்தை கழிக்க கூடாது என்று மிக அழகாக நமக்கு நாவுக்கரசு பெருந்தகை வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, இப்பரிசே இள ஞாயிறு போலுரு அப்பரிசு அங்கியின் உள்ளுரை அம்மானை இப்பரிசே இப்பரிசேகமலத்துறை ஈசனை மெய்ப்பரிசே வினவாது இருந்தோமே என்று சொல்லுகின்றார். கண்களுக்கு புலனாவதால் இளஞாயிற்றோட உருவை சொல்லி இப்பரிசே என்று சொல்லுகின்றார். நம்ம காரைக்கால் அம்மையாரும் அற்புத திருவந்தாதியில காலையே போன்றிலங்கும் மேனி என்று சொல்லுவார். அதனால அந்த அவங்க எல்லாம் வந்து பொழுதெல்லாம் சிவமா பார்த்தாங்க. யாரு? காரைக்கால் அம்மையாரும் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாரும் பொழுதெல்லாம் சிவமா பார்க்க கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சர்வம் சிவமயமாக கண்டு வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல அதற்கு அடுத்தாற்போல நம்ம அப்பர் சுவாமிகளும் மிக அழகாக காலையில் கதிர்சை மேனி கங்குலில் கருத்த கண்டம் கண்டர் என்று சொல்லுகிறார். காலையில அந்த இப்ப காலையில எப்படி இருக்கும், நல்ல ஜெகஜோதிய பிரகாசம் அது மாதிரி உடம்பு இருக்குது. கங்குல்னா இரவு பொழுது, அப்ப வந்து கருத்த கண்டம் போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மாலையில் மதியம் சேர்ந்த மகுடத்தர், மாலையில அந்த சந்திரன் வரும்ல அப்ப எப்படி இருக்குமோ அது மாதிரி இருப்பாரு அப்படின்னு நமக்கு அழகாக ஒரு பொழுதை காட்டுவதாக அப்படியே சிவத்தை காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அதை அழகாக சொல்லி அப்ப உதிக்கும் செஞ்சுடர் போன்ற உருவை உடையவன் என்று முதலிலே சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக அங்கின நெருப்பு, அந்த நெருப்புக்குள்ள எழுந்தருளி இருப்பவன் என்பதையும் சொல்லி அதற்கு உள்ளுரை அம்மானை என்று சொல்கிறார். அப்புறம் இதய கமலத்து இல்லையா, கமலத்து உரைங்கிறது இதய கமலத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனும் ஆகிய பெருமானுடைய உண்மை தன்மை இல்லையா. பெருமானை உண்மைத்தன்மையோடு இதுவரை விசாரிக்காம இப்படியே இருந்துடும், மெய்ப்பரிசே உண்மைத்தன்மையோட அவரை வினவாது இருந்தோம், அவரை விசாரிக்காம இருந்துட்டோமே, நம்முடைய அறிவீனம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். அழகாக இளஞாயிறு போல கண்ணுக்கு புலப்படுவதாகவும் யோக குண்டலினியா எனக்குள்ள உணரப்படுவதாகவும் இதய கமலத்துக்குள்ள பரம்பொருளாகவும் இருக்கக்கூடிய சிவத்தை ஆராயாமல் இருந்தது எவ்வளவு அறிவீனம் என்று சொல்லுகிறார். மெய்ப்பரிசு என்பது இறைவனுடைய சொரூப லட்சணம் தடத்த லட்சணம் ரெண்டையும் நமக்கு உணர்த்துகிறது. வினவுதல்னா கேட்டு ஆராய்ந்து தெளிதல் அப்படின்னு அழகா அது உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு இதே கருத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு சாத்திர நூல் பாடலையும் இப்போது நாம் பார்க்கலாம். திருக்களிற்றுப்படியார் நம்முடைய காலத்தால் முற்பட்டது சிவஞான போதத்திற்கு செய்தற்கு அரிய செயல் பலவும் செய்து சிலர் எய்தற்கு அரியதனை எய்தினார்கள். ஐயோ நாம் செய்யாமை செய்து செயலறுக்கல் ஆயிருக்க செய்யாமை செய்யாதவாறு அப்படின்னு சொல்றாரு. அதாவது உலகத்துல எல்லாரும் செய்வதற்கு அறிய இயலாத அரும்பெரும் செயல்கள் எல்லாம் வலிய அந்த வலிய தொண்டுகளை எல்லாம் செஞ்சு முன்னை தவமுடைய பெருமக்கள் அவங்க எல்லாம் பெறுதற்கரிய சிவப்பெரும்பொருளை அடைந்து இன்புற்றார்கள். அத்தகு தொண்டுகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை பெறாத நாம் எப்படி இருக்கோம்னா, தன் உணர்வு காரணமாக பயனுள்ள செயல் எதையுமே செய்யாம பயனற்ற செயல்களையே செய்து வினைகள் நம்மை தொடர்ந்து வருத்தி கொண்டே இருக்கும்படி, அப்படி அது வருத்திக்கிட்டே வருது, அதை அறுக்க முடியல நம்மள, அதனால அப்படியே அலமருகின்றோம். அப்ப தன் செயல் நீத்து இறைபணி நிற்றலாகிய அந்த அருஞ்செயலை இன்னும் செய்யாமல் இருப்பது ஐயோ என்று இறங்கத்தக்கது என்று அவரும் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்ப சிவானுபவத்தை பெறுவதற்கு எளிய வழி வந்து தன்முனை பற்று இறைபணி நிற்றல் என்று அதிலே நமக்கு அழகாக சொல்லி இருந்தார். அதே கருத்தை தான் நமக்கு இந்த திருமந்திர பாடலும் அந்த சாத்திர கருத்தை பிரதிபலிக்கின்றது என்று நாம் காண்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கூடகில்லார் குரு வைத்த குறி கண்டு நாடகில்லார் நயம் பேசி தெரிவர்கள் பாடகில்லார் அவன் செய்த பரிசறிந்து ஆட வல்லார் அவர் பேரது வாமே என்று சொல்லுகின்றார். கூடகில்லார் குரு வைத்த குறி கண்டு, குரு வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். அதனால குரு வைத்த குறி கண்டு கூடகில்லார் அப்படின்னு இறங்குகிறார் அவர்களை பார்த்து. அப்புறம் நாடகில்லார் நயம் பேசி திருவார்கள், நயம்ங்கிறது சொல் இன்பம் பொருள் இன்பம் கண்டு புத்தி தெளிய வேண்டிய இவர்கள் என்ன பண்றாங்க, புற அழகாகிய சொல் இன்பத்தை கண்டே இன்புறுகின்றார்கள் வீணாகின்றார்கள், அதான் நயம் பேசி திரிவார்கள் என்று சொல்லுகின்றார். பாடகில்லார் அவர் என்று சொல்லுகிறார். அவன் பாடகில்லார், அவன் செய்த பரிசு இல்லையா, அவன் செய்த பரிசு. அவன் வந்து நம்மளை வந்து நமக்கு என்னெல்லாம் அவர் செய்யறாரு, அதாவது நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை இல்லையா, எல்லாம் திருவடி தீட்சை எல்லாம் பண்ணி நம்மளை வந்து சுத்தமாக்குற பேர் உபகாரத்தை, அதுதான் அவர் நமக்கு செய்கின்ற பரிசு. அதெல்லாம் அறியாம வீணாக ஆடி ஆடவல்லாம் வீணா ஆட்ட ஆடி காலத்தை கழிச்சு கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவபெருமான் வந்து குருநாதனாக எழுந்தருளி வந்து நீ இப்படி இப்படி இருக்கணும்னு நமக்கு உபதேசம் செய்கின்றார். அப்படி காட்டிய அடையாளத்திலிருந்து அவனை அடையவும் மாட்டாங்க. குருநாதன் எங்கே, அவர் காட்டிய சிவம் எங்கே அப்படின்னு தேட, தாயை பிரிந்த கன்று போல தேடவும் மாட்டாங்க. நயமாக வீண் வார்த்தைகளை பேசியே காலத்தை கழிப்பாங்க. அப்புறம் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய பேர் உபகாரங்களை உணர்ந்து அவனுடைய புகழை அமைத்து பாடமாட்டார்கள், வீணா களியாட்டம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இவங்கள் எய்தக்கூடிய பேரு என்ன என்று மிகவும் வருந்தி நமக்கு கூறுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இதத்தான் அழகாக நம்முடைய சிவஞான சித்தியாரிலே இந்நிலைதான் இல்லையேல் எல்லாம் ஈசன் இடத்திலும், ஈசன் எல்லா இடத்திலும் நின்ற அந்நிலையை அறிந்து அந்தக்கரணங்கள் அடக்கி அறிவது ஒரு குருவின் அருளினால் அறிந்து மண்ணு சிவன் தன்னை அடைந்து நின்று அவன் தனாலே மறுவு பசுகரணங்கள் சிவகரணம் ஆக துண்ணிய சாக்கிரம் அதனில் துரியாதீதம் தோன்ற முயல் சிவானுபவம் சுவானுபூதிகமாம் என்று சொல்லுகிறார். சரி, அப்போ அந்த இறைவனை நம்ம என்ன செய்யணும், அகம் புறம் என்ற பேதம் இன்றி எந்த இடத்திலையும் ஏக நிலையாக கண்டு இறைவனோட நிறையில் அழுந்துவது ஆகிய நிட்டையை மேவ பெறாமல் பண்டைய பழக்க வசத்தால புறத்தே பிரபஞ்சம் காட்சிப்பட வந்தா பிரபஞ்சத்தை காணும் போது இறைவன் பிரபஞ்சத்திற்கு உள்ளும் புறமுமாய் நிற்கக்கூடிய நிலையை உடையவன் என்று காண வேண்டும். அதுதான் முக்கியம். அவ்வாறு காண்பது முடியலேன்னா குருவருளால் அகத்தே திரும்பி ஒரு குறியில் அறிவை நிறுத்தி இறைவனை அறிந்து முறையில நிலை பெற்ற அந்த நிலை, அந்த ஒருமை நிலையை அறிந்து அப்படி அறியும் போதே அறியும் கரணங்கள் எல்லாம் சிவகரணமாக பேணி, இதெல்லாம் தான் நமக்கு அனுஷ்டானத்திலையும் பூஜையிலையும் வருது. இவ்வாறு கருவிகளோடு தொழிற்படுகின்ற சகல சாக்கிரத்தில் தானே கருவி ஒன்றினோடும் கூடாத நின்மல துரியாதீத நிலைமை கைகூடும்படி முயல வேண்டும். முயன்றால் அந்த சிவானுபவத்தை சுவானுபவமாக கொண்டு அனுபவிக்கலாம் என்று அழகாக நமக்கு சித்தியாரிலே நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லியிருக்கின்றார். இதே கருத்து தான். இதுல கூட மாட்டக்காங்க, நாட மாட்டக்காங்க, பாட மாட்டக்காங்க, தேவையில்லாம ஆடுறாங்களேன்னு சொல்லி இவர் வருந்துகின்றார். சரி, கேடு கண்டு இறங்குகின்றார். அதற்கு அடுத்தபடியாக குரு வைத்தபடி இருக்கணும் இல்லையா, அதுதான் ரெண்டு பாடமே நமக்கு அழகா இந்த தோத்திர பாடலும் நமக்கு சொல்லுது, அந்த சாத்திர பாடலும் சொல்லுது. குரு காட்டிய நெறியில நம்ம
1: நிக்கணும். வேதம் சொன்ன வழிக்கியமை வளர்ந்துள்ளது எவக்க வழி கிடங்க வழிக்கே சுழந்து பாவங்களை செய்து பாடுவதற்கு கொடிக்கே எழுந்தும் கைவரமும் என்ன கூட்டுகிறீர்கள் எல்லாம் அல்ல இறையவரின் குருவரின் துணையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் ஒவ்வொரு நாயன்மாராக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கூச்சுவ நாயனார் என்ற ஒரு நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாயனார் திருத்துறை பூண்டி அருகே உள்ள திருக்கடந்தை என்ற ஊருக்கு சொந்தக்கார். நாயனார் என்பது பெயர். இந்த விஜய வருடத்தினுடைய நிறைவு நாளான இன்று கூற்றுவ நாயனாரை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பேரு கட்டியிருக்கிறது. அதாவது அடுத்த நாளைக்கு ஜெய வருடம் சித்திரை மாசம் தொடங்குகிறது. இந்த சித்திரை மாதத்துல சித்திரை பரணி நட்சத்திர சிறுவருட நாயனாரும், சித்திரை சித்திரை நட்சத்திரத்துல இசைஞானியாரும், சித்திரை மாதம் ரோஹி நட்சத்திரத்துல மங்கையரசியாரும், சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிரண்மண்ட நாயனாரும், சித்திரை மாதம் சதை நட்சத்திரத்துல திருநாவுக்கரசரும் தோன்றிய சிறப்பு சித்திரை மாதத்திற்கு உண்டு அப்படிங்கிற தகவலை சொல்லி ஐந்து நாயன்மார்கள் தோன்றிய மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்துல எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் இந்த ஆண்டு முழுமையும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை வணங்குதல் மரபும். இது ஜெய வருடம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி கூற்றுவ நாயனார் என்பவர் வேதாளம் திருத்தொண்டை திருத்துறை பூண்டி அருகே முள்ளியாற்றும் கரையில் கூடிய திருக்கலந்தை என்ற ஊரிலே தோன்றியவர். அதாவது ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே தோன்றியவர். இது என்ன காரணம் இந்த நட்சத்திரத்தை சொல்றேன் அப்படின்னா, போன முறை நமக்கு பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் மிகச்சரியாக கணநாதரனுடைய பிறந்த நாளாக அமைந்தது. அன்றைக்கு தான் நட்சத்திரத்தை பார்ப்போம் அப்படின்னு தோணி அந்த பேருடைய நண்பர் சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய நாயன்மாரை எல்லாம் பட்டியலிட்டு அந்த மாதம் தொடங்குகின்ற போது இந்த மாதத்தில் இத்தனை நாயன்மார்கள் இருந்தார்கள் என்று ஒரு தகவல் போய் சேரும். அதை தவிர ஒவ்வொரு நாயன்மாரும் எந்த நட்சத்திரத்தில் தோன்றினார்கள் அவதரித்தார்கள் என்ற தகவலையும் சொல்லியது ஒரு கூடுதல் தகவல் போய் சேரும் மக்களுக்கு. இப்போ ஆடி மாதம் வந்தால் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கூற்றுவ நாயனார் என்ற ஒரு கூடுதல் தகவல் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அடியாதவர் மக்களுக்கு. அதை செய்து விடுகிறேன் என்று என்னுடைய நண்பர் அமைந்தார். எனவே அந்த தகவலையும் சொல்லியிருக்கிறேன் என்பதை சொல்லி கூற்றுவ நாயனார் என்பது பகைவர்களுக்கு கூற்றுவன் போல விளங்கினார். அதனால் அவருக்கு கூற்றுவ நாயனார் என்று பெயர். எல்லா விதமான அரசர்களையும் வெற்றி கொண்டு, சேர சோழ பாண்டிய அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு ஒவ்வொரு தேசமாக கைப்பற்றி போரோச்சி செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசராக உருவெடுத்து வருகிறார் நம்முடைய கூற்றுவ நாயனார். அவர் வரக்கூடிய காலத்துல துண்ணார் முனைகள் தோல் வலியால் வென்று சூழப்படையாளம் நன்னாம் அந்த திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார். மிகப்பெரிய படைகளை எல்லாம் இவர் வெற்றி கொள்கிறாரே, எதன் அடிப்படையிலே இவர் வெற்றி கொள்கிறார் என்று தேடுகிறார்கள். அதற்குரிய காரணமாக சொல்வது என்னவென்றால், துண்ணார் படைகள் பல வென்ற காரணம் சூழப்படையுடையாக நாம் நவிழ்தல் என்று சொல்கிறார்கள். துண்ணார் முனைகள் தோல் வலியால் வென்று சூழப்படையாளம் நன்னாம் அந்த திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார். தினந்தோறும் சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லி பல இடங்களில் வெற்றி வாகை சூடிய கூற்றுவ நாயனார் என்றொரு நாயனார். இவர் அதை வெற்றி கொண்டதற்கான காரணம் சூழப்படையினுடைய சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லியதன் காரணமாக வெற்றி கொண்டார். அப்ப நாம வெற்றி கொள்ளணும் இந்த வாழ்க்கையில என்ன சொல்லணும், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்கின்ற ஐந்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். பன்னாள் ஈஸ்வர அடியாகம் பாதம் பரவி பணிந்து ஏற்றி, பல நாட்கள் சிவபெருமானினுடைய அடியாதர மக்களினுடைய பாதங்களை பணிந்து ஏற்றி. நம்மகிட்ட ஒரு குணம் உண்டு, யாராவது பணிவா பேசினா நாம அவங்களை அதிகாரமா பேசுவோம், யாராவது அதிகாரமா பேசினா நாம அவங்ககிட்ட பணிந்து போயிடும். இது நம்ம கிட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய இயல்பு. ஆனா அப்படி செய்யக்கூடாது. யாராவது அதிகாரமா பேசினாங்கன்னா அவங்களை எதிர்த்து நிற்கணும், யாராவது பணிவா பேசினாங்கன்னா அவர்களை பணிவாக உபசரித்து சிறப்பு செய்யணும். ஆனா இன்றைக்கு உலகம் அப்படி இல்லை. யாராவது ஒருத்தர் பணிந்து நடந்தா அவங்களை முடிஞ்ச வரைக்கும் தேய்க்கிறார்கள், யாராவது கொஞ்சம் படாடோரமாக எதிர்த்து நின்றால் அவர்களிடத்தில் கடவுள்கள் கைகட்டி சேவகம் செய்து வருகிறார்கள். ஆனால் அடியாளர் மக்களை நாளும் பன்னாள் ஈஸ்வர் அடியாளம் பாதம் பரவி பணிந்து ஏற்றி முன்னாள் திருத்தொண்டின் உயர்ந்தார் கலந்தை முதல்வதால். திருத்தொண்டு செய்வதற்கு அடியாளர் மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு சாலச்சிறந்தது. ஈசனுக்கு செய்யக்கூடிய தொண்டை காட்டிலும் அடியாளர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு சாதச்சிறந்தது. நீங்க சுவாமிக்கு ஏதாவது ஒன்றை செய்தால் அது ஈசனுக்கு செய்வது, ஆனா அடியாளர் மக்களுக்கு செய்வது மாகேஸ்வரனுக்கு செய்வது. அன்னம் போடுவதற்கு இல்லையா அன்னம் பார்த்தல் திருவோம் செய்வித்தல் அடியாளர் மக்களுக்கு செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜைக்கு, சிவபெருமானுக்கு செஞ்சா அதுக்கு மகேஸ்வர பூஜைக்கு. எதுக்கு உயர்வு கிடைக்குதுன்னு சொன்னா அடியாளர் மக்களுக்கு செய்வதற்கு தான் உயர்வு கிடைக்கிறது. அடியாளர் மக்களை யார் ஒருவர் பணிந்து ஏற்றி பாதத்தை தொழுகிறாரோ அவர்களுடைய முந்தை விதைகளை எல்லாம் உற்று நீக்குகிறார் சிவபெருமான். அந்த அடிப்படையிலே முன்னாள் திருக்கொண்டின் முயன்றார் கடந்தை முதல்வர் திருக்கடந்தை என்ற ஊரில் தோன்றிய கூற்றுவர் ஆயனார். இவருடைய இயற்பெயர் எந்த பிரியபுராணத்தினுடைய எந்த இடத்திலும் இல்லை. ஏன் அப்படின்னா கடந்தை நாம நாள் அப்படின்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. கூற்றுவ நாயனார் அப்படின்னு அடுத்தடுத்த இடங்கள்ல சொல்லுறாங்க, கலந்தை நாணம் என்கின்ற பெயர்தான் இருக்கு. அவருடைய இயல் பெயர் தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு கேட்டாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய பட்ட பெயர் நினைச்சதுக்கு அப்புறம் இயல் பெயர் மறந்து போயிடும். அதுபோல இவருடைய மூச்சுவ நாயனாருக்கு பட்டப்பெயர் மூச்சுவரை போல விளங்குகிறார் எதிரிக்கு அப்படின்னு சொன்னதுனால இயற்பெயர் மறைஞ்சு இந்த பட்டப்பெயர் நிலைப்பெற்றுவிட்டது. திருவிழாமுக்குள்ளேயே இதே பெயர் தான் சொல்லப்படுது, மூச்சுவ நாயனார் அப்படிங்கிற பெயர் தான் சொல்லப்படுகிறது. வெந்தி மலையின் மிக்கூற வேந்தர் உலைகள் பல உருக்கி எல்லா விதமான போர்க்களங்களிலும் வெற்றி பெறுகிறார். ஒரு போர்க்களத்துல வெற்றி பெற்றாலே நாம் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு முடிச்சுட்டோம்னா ஒண்ணு வெற்றி பெற்றுட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய ஆயாசம் வருது, எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டேன் தெரியுமா அப்படின்னு. ஆனா அப்படி ஒரு ஆயாசம் வந்துடுச்சுன்னு வைங்க நமக்கு வெற்றி அவ்வளவுதான், அந்த உச்சியை போய் தொடவே கூடாது. என்ன சாதிச்சீங்க இன்னும் ஒண்ணு சாதிக்கல அப்படின்னு சொல்றவங்க மேலும் மேலும் சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளவு சாதிச்சுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த இடம்தான் சாஜிடேரியன் பாயிண்ட், வினாக்கள் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு நான் நினைச்சோம்னா அதுக்கப்புறம் சரிதான், இன்னும் நான் தொடல, இன்னும் இருக்கு எனக்கு முன்னேற்றத்திற்கான காலம் இருக்கிறது, கடவுள் இருக்கிறது, நான் வாழ்வாங்க வாழ வேண்டும், வித்தியை தொட வேண்டும். 90 வயசுல நினைச்சா கூட வெற்றி கிடைக்கும். எனக்கு கீதை சொல்லி கொடுத்த திருவாளர் பரமேஸ்வரன் அவர்தான் கீதாச்சாரியர். அவருடைய தந்தையார் 90 வயதில் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார், அதன் பிறகு 10 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தை நடத்தினார். தன்னுடைய 100வது வயதில் தான் அவர் ஓய்வு பெற்றார், 102வது வயதில் தான் காலமாக 100 வயசு 90 வயசுக்கு அப்புறம் ஒரு நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி அவருடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் எழுதுவதற்கு இதை படித்தார். அவருக்கு விழுந்து கூட்டம்னா அவர் வார்த்தையை சொல்லுவார், ஆர் யூ ஹாப்பி, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். இல்ல சார் நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எது சந்தோஷமோ அதை செய்ய, சந்தோஷம் இல்லாத எந்த நிலையும் செய்ய. நான் 90 வயசுல ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கேன்னா எனக்கு 90 வயசுல ஆபீஸ் ஓபன் பண்றது சந்தோஷமா இருக்கு, அதனால செய்ய எது சந்தோஷமா இருக்கோ அதை செஞ்சோம்னா நம்ம வெற்றி கிடைக்கும் அப்படின்றது சிம்பிள் லாஜிக் தான். எது சந்தோஷமா இருக்கோ அதை செய்யணும். சில பேருக்கு சமைச்சா சந்தோஷம் தான் சமைக்கணும், சில பேருக்கு சாப்பிட்டா சந்தோஷம் தான் சாப்பிடணும். தூங்கினா என்னை மாதிரி ஆளுக்கு தூங்கினா சந்தோஷமா இருந்தா தூங்கிடும். எது சந்தோஷம் தருகிறதோ அதை செய்யணும், அதை தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எது சந்தோஷமா ஏன்னா மகிழ்ச்சியா படிக்கிறவங்க வெற்றி பெற்றுவாங்க, படிக்க வேண்டுமே படிக்கிறவங்க வெற்றி பெற முடியாது. நான் வெற்றி பெற்ற மனிதர்கள் பலரை வேண்டி கிடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்பேன், நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னு. நான் லட்சமா விளையாட்டா படிப்போம் சார், விளையாட்டா படிப்போம் அவ்வளவுதான், படிக்கணுமே படிச்சோம்னா மண்டையில ஏறாது. விளையாட்டா படிச்சது எங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகளை தந்திருக்கிறது என்று வெற்றி பெற்றவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி படிச்சுட்டே இருக்கீங்களே அப்ப ஏதாவது பொழுது போக்குறதுக்கு என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். பொழுது போக்குறதுக்காக படிக்கிறது இல்லைங்க, பொழுதுங்கிறதே போக்குவதற்கு இல்லை ஆக்குவதற்கு. நான் சொல்லல வெற்றி பெற்ற மாணவன் ஒரு 18 வயசு மாணவன் சொன்ன வார்த்தை பொழுதுங்கிறது போக்குவதற்கு இல்லை ஆக்குவதற்கு. அதனால பொழுதுபோக்காக படிக்க கூடாது, அது பொழுது போகலேன்னு சொல்லி படிச்சா வெற்றி கிடைக்கும். எக்ஸாம் எழுதி சாமி கோயில சுத்தினா முதல் நாள் கொடுத்துருவாரா? அதற்கு முன்பாக புத்தகத்தை நன்கு படித்திருந்தால் மட்டும்தான் முதல் மதிப்பெண் கிடைக்கும். சில பேர் கோயிலுக்கு வந்து சுத்திட்டா வினையெல்லாம் போயிடுமா, வினையெல்லாம் போகவே போகாது. அந்த வினையை அனுபவிப்பதற்கான சக்தி கிடைக்கும், அந்த வினையை அனுபவிப்பதற்கான சக்தியை இறைவன் தரும். அப்ப எதுக்கு சார் சாமியை கும்பிட்டு, எதுக்கு சாமியை கும்பிடுவோம்? முந்தை வினையெல்லாம் களைய வேண்டும், வென்றி மனையின் மீக்கூற வேந்தர் உலைகள் பல முழுக்கி சென்று தும்பை துறை முடித்து செருவில் வாகை திறம் கழுவி, வினைகள் எல்லாம் முடித்து பல்வேறு விதமான போர்க்கடல்களிலே வெற்றி பெற்று வாகை பூவை சூடி வருகை தரக்கூடிய மூச்சுவ நாயனாரை பற்றி சிந்தித்து இறைவனை வணங்குவது எதற்காக? இந்த வினைப்படிதான் அனுபவிக்க போறேன், எது வினையோ அதுபடிதான் அனுபவிக்க போறேன்னா நான் எதுக்காக சாமியை கும்பிடணும்? இப்படி ஒரு கேள்வி வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வினையை ஒழுங்கா செஞ்சோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பிறப்புகள் ஒழுங்கா இருக்கும். இப்போ இந்த வினையில நான் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, நான் எதுக்காக சாமியை கும்பிடணும், நான் எதுக்காக ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்தடுத்த வினைகள் சரியா நடக்காது. இல்ல சரியா நடக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்தில் பற்று வைத்து இந்த பிறவிக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் வணங்க வரல, அடுத்த பிறவிக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக வழங்க வந்திருக்கோம். சந்தேகமா இருக்கும்ல, இப்ப இருக்கிற ஒரு உடம்பு இருக்கு இல்லையா, இது நேற்று வரைக்கும் சாப்பிட்ட உணவு அதோட எச்சம் தான் இப்ப இருக்கிற நம்முடைய உடம்பு. காலையில என்ன உணவு சாப்பிடுறோமோ அந்த உணவினுடைய சக்தியில இப்ப நாம நடக்கிறோம், நிற்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், பேசுறோம், சிந்திக்கிறோம்.
2: அப்ப நேற்றைய வினை போன பிறவியுடைய வினையில இப்படி ஒரு பிறப்பு கிடைச்சிருக்கு.
1: அம்மா கிடைச்சிருக்காங்க, அப்பா கிடைச்சிருக்காங்க, தாத்தா பாட்டி அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஒரு உறவுகளோட வந்திருக்கிறோம், குழுமி இருக்கிறோம், துணை கிடைத்திருக்கிறது, குழந்தைகள் கிடைத்திருக்கிறது. ஆனா அடுத்த பிறவியில இதெல்லாம் இதை விட இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறவர்கள் இந்த பிறவியை இறைவனுக்கு வழங்கியார்கள். வணங்கினால்தான் வெற்றி கிடைக்கும். இந்த பிறவியும் மட்டுமல்ல, அடுத்த பிறவிக்கும் வெற்றி கிடைக்க வணங்கப்படும். மஞ்சள் மாலையில் நிறைந்தவர்கள் பல நாடுகளெல்லாம் கவர்ந்து வெற்றி மாலை சூழக்கூடிய ஆற்றல் அத்தனையும் பொருந்தி எல்லா தேசத்து அரசர்களையும் வெற்றி கொள்கிறாராம் ஊற்றுவராயினார். அப்படி வெற்றி பெற்றவர் முடி ஒன்றும் அழிய அரசர் திருவெல்லாம் உடையராயினார். ஒரு பேரரசருக்குரிய இலக்கணம் எல்லாம் அவரிடத்திலே போதிருக்கிறது. ஊற்றோராயினார் திருக்கடந்தையிலே தோன்றிய சாதாரண ஒரு போர் வீரர், ஆனால் ஒரு தேசத்துக்கு அரசராகி எல்லா விதமான அரசர்களையும் வெற்றி கொண்டு எல்லா தேசங்களையும் தனதாக்கி ஒரு பேரரசருக்கான இலக்கணத்தோடு இருக்கிறார். இப்ப அரசருக்குரிய எல்லா சிறப்பும் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த இடத்துல சென்றா பெருமான் பதிவு செய்கிறார். ஒரு நாயனாருக்கு எது சிறப்புன்னு கேட்டா தேசம் வேலையில் வெறுவரான சிறப்பு இல்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம் மற்றவர்களை வெற்றி கொள்கிறோம், மற்றவர்களை வெற்றி கொள்கிறோம். மற்றவர்களை வெற்றி கொள்வது மிக மிக எளிது இல்ல சார். அது மற்றவர்களை வெற்றி கொள்வதுதான் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க, அது ரொம்ப கஷ்டம் சொல்றாங்களே. மற்றவர்களை வெற்றி கொள்வது மிக மிக எளிது, வேறு எது சார் ரொம்ப கஷ்டம்? நாமே நம்மை வெற்றி கொள்வது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மால நம்மளை வெற்றி கொள்ளவே முடியாது, இடம் கொடுக்கவே மாட்டோம். ஒரு ஆசை தோன்றும், இது தவறாக இருந்தாலும் கூட செய்யணும். ஆசை தோணும்போது வேண்டாம் நம்ம நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் நம்மையாலே வெற்றி கொள்ளுதல் என்று. ஏன் தப்பு செஞ்ச தெரியாம செஞ்சுட்டேன்? ஏன் தப்பு செஞ்ச தெரியாம செஞ்சு தெரியாம செய்யறதில்ல, எல்லாருக்கும் இது தப்புன்னு தெரிஞ்சு அதனுடைய விளைவுகள் தெரியாம செஞ்சுட்டு. அந்த நேரத்தில் அவரோட விளைவுகள் தெரியாது. மற்றவர் பொருளை எடுத்தால் அடுத்தடுத்த பிறவிகள் அந்த பொருள் இல்லாம கஷ்டப்படும். இந்த பிறவியில மற்றவர்கள் பொருளை எடுத்து அனுபவிச்சோம்னா அடுத்தடுத்த பிறவியில அந்த பொருள் இல்லாம கஷ்டப்படும். அடுத்தவருடைய மனம் நோக்கும்படி பேசினால் உடலில் உள் உறுப்புகளில் வியாதி வந்துடும். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா அல்சர் மாதிரியான வியாதி வந்துடும். அடுத்தவங்களுக்கு உத்தலா பேசுறாங்கல்ல, கொஞ்சம் நக்கலா பேசுறது, எக்காலமா பேசுறது, அவர்களிடம் பெரும்பாலானவர்களுக்கு அல்சர் வந்துடும். சார் எனக்கு அல்சர் இருக்கு சார் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நான் யாரையும் நுக்கலா பேசல, நுக்கலா பேசல, போன ஜென்மத்துல பேசியதனுடைய விளைவா சொல்ல முடியாது. வினை அவ்வளவு வலியது. வெற்றி மலையில் மீட்புள்ள வேந்தர் முறைகள் எல்லாம் என்று ஒரு பேரரசருக்குரிய இலக்கணத்தோடு கூற்றுவராயினார் இருக்கிறார். அற்றை நாளில் அந்த நாள்ல ஒரு வழக்கம் உண்டு. திலேவாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது முதல் நாயன்மார்கள் முதல் முதல்ல இருக்கக்கூடிய நாயன்மார்கள். நீங்க இன்றைக்கும் போய் பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் வரிசையில 63 நாயன்மார்கள் புகையடியார்கள், 9 பேரும் மொத்தம் 72 பேர். அந்த சிலாரூபமாக ஈசன் பிரகாரத்தை சுற்றி அமைந்திருப்பார்கள் மொத்தம் 72 பேர். தொகையடியார்கள் 9 பேர். அந்த தொகையடியார்கள் முதல் நாயனார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திலேவாழ்ந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கும். திலேவாழ்ந்தார்கள் மணியாக்கும் அடியே திருநீலகண்டத்தும் குயவனாக்கடியேன் என்று அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். முதல் நாயனாக பார்த்தீங்கன்னா தொகையடியார்கள் தான் வச்சிருக்கிறாங்க. திலைவாழந்தர்கள், திலைவாழந்தர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. சோழ அரசர்களுக்கு முடிசூட்டக்கூடிய ஒரு பெரும் பேரு திலைவாழந்தர்களுக்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. சோழ அரசர்கள் தாங்கள் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும், அரச பரம்பரையாக வந்து பேரரசனாக உருவெடுக்கின்ற போது அந்த நாட்டை காக்கக்கூடிய திருமுடியினை சூட்டிக் கொள்வதற்கு திலைவாழந்தார்கள் வந்து அந்த திருமுடியை சூட்டி அழகு செய்வார்கள். அந்த அரசருக்கு அப்புறம் அடுத்த அரசர் பட்டமே இருக்கிறார் என்று சொன்னால் மீண்டும் திலைவாழந்தார்கள் வந்து முடிசூட்டுவார்கள். இது காலங்காலமாக இருக்கக்கூடிய மரபு. சேர சோழ பாண்டியர்களை வெற்றி கொண்ட குன்றவராயனார் திலைக்கு போறார். திலைவாழந்தார்கள்ட்ட சொல்றாரு, நான் இந்த தேசத்தை வெற்றி கொண்டு வந்திருக்கிறேன், இப்ப நான் சித்தரசன் இல்லை ஒரு பேரரசன், எனக்கு நீங்கள் முடிசூட்ட வேண்டும் என்று திலைவாழந்தார்களிடத்தில் கேட்கிறார். கூற்றுவனாயினார் கேட்ட உடனே இந்த காலமா இருந்தா உடனடியா அரசர் சொல்லிட்டா உடனடியா செய்யணும்னு மக்களவர்கள் செய்திருப்பார்கள். திலைவாழந்தார்கள் மிகச்சரியா வரையறுக்கிறார்கள், நாங்கள் சோழ பேரரசர்களுக்கு முடிசூட்டுவதை தவிர மற்ற குலத்தில் வந்த அரசர்கள் எவராக இருந்தாலும் நாங்கள் முடிசூட்ட மாட்டோம். குலம் இருக்கு, அதுல ரொம்பவே தவறா நினைச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். நாம் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், நாம் ஏதோ தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் அப்படிலாம் கிடையாது. அப்போ உயர்வு தாழ்வு எங்கேருந்து வந்துச்சு? வள்ளுவர் பெருமையை ரொம்ப அழகா சொல்றாரு.
2: பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரிதான் அமைந்திருக்கிறது. அப்ப சரி என்ன சிறப்பு வருது, சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா, செய்யக்கூடிய செயல்களால் வேற்றுமை வருமே தவிர பிறப்பு எல்லா உயிர்களுக்கும் ஒன்று போலவே அமைந்திருக்கிறது, சரிசமமாக அமைந்திருக்கிறது. செய்யக்கூடிய செயலை வச்சு நம்முடைய பிறப்புல உயர்வு தாழ்வு வந்துருமா, வந்துடும், கண்டிப்பா வந்துடும். நான் ஒரு ஆசிரியர் மகனா இருக்கிறேன், ஆசிரியருடைய மகனா இருக்கிறேன், ஆனா அடுத்தவர் பைக்குள்ள கையை விட்டு பொருளை திருடினேன்னா என்னோட பெயர் என்ன தெரியுமா, ஆசிரியருடைய மகன் என்பது இல்லை, திருடன் பேர், திருடன் பேர். ஆனா அதே நான் ஒரு திருடனுடைய மகனா இருக்கிறேன், அப்பா திருடன் இல்லை சொல்றேன், பேச்சு சொல்றேன், நான் ஒரு திருடனுடைய மகனாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய முயற்சியினால் நான் ஆட்சி பணி தேர்வு எழுதி ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆயிட்டேன்னா அப்ப என்னுடைய பேர் திருடனுடைய மகன் இல்லை, கரெக்டா இருக்கு. அப்ப என்னுடைய செயல்களால் தான் எனக்கு சிறப்பு உரிமையை தவிர நான் பிறந்த குணத்தாலும் சிறப்பு இல்லை. நான் என்ன செயல் செய்யணும் அதுதான் சிறப்பு. அதுபோல நீங்கள் என்ன செயல் செய்ய முடியுங்களோ அதன் வழியாக உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். உயர்ந்த செயல்களை செய்தால் உயர்வு கிடைக்கும், தாழ்வான செயல்களை செய்தால் தாழ்வு கிடைக்கும். நமக்கு நம்ம கையிலேயே முடிவை இறைவன் கொடுத்திருக்கிறான். நல்லதும் இருக்குது தீயதும் இருக்குது, கோயிலுக்கும் வரலாம், திரைப்படம் பார்க்க காட்சி அரங்கத்திலும் போகலாம், அது நம்முடைய விருப்பம். காப்பு வாங்க நான் அங்கே போறேன், பீச்சுக்கு போறேன், கண்களில் பல்வேறு விதமான வேறுவேறு விதமான காட்சிகளை கண்டு மனம் பேதலித்து, ஏன்னா கண்களில் நீங்க என்ன காட்சி பதிவாகுமோ அதுதான் உங்க மனசை விட்டு விட்டு போகும். அது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம கிட்ட இல்லாத எல்லாம் வேண்டும் வேண்டும் வேண்டும் செய்வது இந்த புறங்களில் ஒரே ஒரு புறங்கு கட்டணும். இந்த கண் வழியாகத்தான் பார்த்து உள்ள போகும், உள்ள போய் தான் அந்த மனசு அதை யோசிக்கை பண்ணுது, இது வேணும் அது வேணும், இது இப்படி வேணும் அது அப்படி வேணும்னு கேட்க வைக்கிது. சிதப்பிரஜன்னு பகவத்கீதையில் அதை சொல்லும் போது மனசை அடக்குவதற்கு முதல்ல கண்ணை கட்டணும்னு சொல்றாரு. என் முன்னர் அடிக்கடி சொல்வார், அவர் வீட்டு வாசல்ல ஒரு தண்ணி அடிக்கிற பைப் இருந்ததாம், தண்ணி அடிக்கிறதுக்கு குடம் எடுத்து வந்து தண்ணி குடிச்சுட்டு போறதுக்கு தினங்களும் ஒரு அம்மா வருவாங்க. ஒரு அம்மா வந்த உடனே இந்த அம்மா தண்ணி அடிச்சுட்டு போற வரைக்கும் இந்த அம்மாவை பார்த்துட்டு இருப்பாங்க, வாசல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்ததுனால ஒரு நாள் உங்களுக்கு ஒரு குணாதன் சித்திக்கவும், நீ எங்க அந்த அம்மா வந்துட்டா ஜெபத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்றியா என்ன, அந்த அம்மா தண்ணி அடிச்சுட்டு போற வரைக்கும் அந்த அம்மாவை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ எங்க ஜெபத்துல கான்சன்ட்ரேட் பண்ற அப்படின்னு அந்த குருநாதன் கேட்கவும், ஓஹோ என்னுடைய கவனம் சிதறுதா, சரி இந்த கண்ணு தானே காட்சி பொருளா இருக்குது, இந்த அம்மாவை நான் கண் வழியாகத்தானே பாக்குறேன், அதனால கண்ணை கட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், கண்ணை கட்டிக்கிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிருந்தா அந்த அம்மா அவன் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது அவர்கள் மல்லிகை பூ சூடி வருவார்கள். அவள் மல்லிகை பூ சூடி வர்றது மூச்சு காற்று வழியாக வந்தவுடனே போவோம் அந்த அம்மா வந்துட்டாங்க போறது அப்படின்னு சொல்லி, சரி மூச்சு காத்தும் இல்லை, மூச்சு காத்தையும் நாம் அடக்கி இதை சுவாசிக்காம கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த நேரம் அந்த அம்மா வர சலங்கை ஓசை ஜல் ஜல்னு கேட்டுதான். அப்ப காதையும் அடைச்சு மூக்கையும் அடைச்சு கண்ணையும் அடைத்து எதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணலாம்னு உட்கார்ந்து போது அந்த அம்மா வரல, வந்துட்டு போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு மனசு தேட ஆரம்பிச்சிருச்சான். ஆனா புறப்பொருள்கள ஆசை வைத்து தேடுவதற்கு பெயர் ஞானம் இல்லை, அது போலி ஞானம். யாராவது என்னை புகழ்வார்களா, எங்காவது வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது பணம் கிடைக்குமா என்று தேடி போலி வேஷம் கொண்டு சாமியார் போல இருக்கிறதுக்கு பெயர் ஞானம் இல்லை, அது அதுக்கு சாமியாரா இல்லாம இருந்ததா, சாமியாரா இல்லாமல் இருந்ததா, போலி வேஷம் என்று சாமியாரை போல இருந்து போலி மரியாதை பெறுவதற்கு இல்ல நான் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். என் குணர் அடிக்கடி சொல்லுவார், போலி வேடதாரிகளை காட்டிலும் திருடர்கள் இயல்பானவர்கள் என்று, போலி வேஷத்தோட திருநீர் பூசிக்கிட்டு ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அடுத்தவருடைய பஸ் தந்திருக்கா அதுல இருந்து பணத்தை எடுக்கலாமா என்று போலி சிந்தனையோடு திருக்கோயிலுக்கு வருபவர்களை காட்டிலும் வீட்டுல பிடிக்காம படுத்துட்டு இருக்கிற சோம்பேறி எவ்வளவோ உயர்ந்தவர். நான் சொல்றேன் முன்னாள் சொல்றேன் முன்னாள் போலி சோம்பேறி, சோம்பேறிய கூட ஏற்றுக்கலாம், ஆனால் போலியாக வழிபாடு செய்பவர்களைப் போல களவாட வருபவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக மதம் ஒன்றே கிடையாது, இந்த புறத்துல வந்துட்டோனே அந்த புறத்துல வந்துட்டோனே யாரும் சிந்திக்க கூட தேவையில்லை. ஆனா எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் எல்லாம் வடமொழியும் பேச முடியுமா அப்படின்னு, நீங்க வடமொழியும் பெரிய மொழியே இல்லை, அது நீங்கள் அந்த மொழியை பயிர்ந்தால் நீங்களும் பேசிவிடலாம், அது ஒரு கஷ்டமானது இல்லை. என் முன்னாள் வடமொழி அறிவு இல்லாதவர், ஆனா வடமொழியிலே நீங்கள் சரியாக பேசுவதற்கு ஒன்றரை ஆண்டுகளால் பயிற்சி எடுத்துக்கொண்டு பேச தொடங்கிவிட்டார். பயிற்சி தான் முக்கியம். அதனால பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நீங்களும் பேசிவிடலாம். நிறைய பேர் அது இல்லாம என்னால் அது சொல்ல முடியல, இது சொல்ல முடியல, வடமொழியில பேச முடியல, ஜபம் பண்ண முடியல, மந்திர உபதேசம் இல்லை, இப்படி எல்லாம் சில பேர் வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரியான வருத்தங்கள் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் எந்த குலத்தில் இருந்தாலும் ஓம் நமச்சிவாயே என சொல்லி திருவீரூர் பூசினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிவன் குலத்தை சேர்ந்தவர்களாக இவ்வளவு சிறப்பெல்லாம் சொல்லியும் குல தாழ்ச்சி முயற்சி சொல்லல் பாவம்னு சொன்னாலும் கூட நம்ம கிட்ட இந்த குலத்தை பற்றி பேசக்கூடிய சிந்தனை இருக்கு இல்லையா, அது போதே இல்லை. பழைய காலத்திலேருந்து இருந்திருக்கு, ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே கூட இது இருந்திருக்கு. ஆனா முதல்ல இல்ல, ஆவியில இல்ல, இடையில யாரோ வந்து புகுந்தி இருக்கிறாரு. குல வேறுபாடுங்கிறது நமக்குள்ள கிடையவே கிடையாது. ரெண்டே குலம்னா அமையா சொல்றதாரு, இடா வெளிபுறம் இடாதார் வெளிபுலம். என்ன சாதி, ஆண் சாதி ஒன்று உண்டு, பெண் சாதி ஒன்று உண்டு, அவ்வளவுதான். இதுல இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இந்த ஜாதி உயர்ந்தது, அந்த ஜாதி உயர்ந்தது, எந்த ஜாதியும் கிடையாது. சாமி சம்பிரதாயங்கள்னா திருமணத்திற்காக வைக்கப்பட்டது. ஏன்னா இந்த வழக்கப்படி வாழ்ந்த பெண்ணு இதே வழக்கப்படி வாழக்கூடிய இன்னொரு இல்லத்திற்கு போனால் அவளுக்கு அங்கே இதமாக இருக்கும் என்பதற்காக வைக்கப்பட்ட ஒன்று. இதுவே கூட திருக்கன்றாம்பூர் ஒரு தலம். அந்த தலத்துல இந்த சமய வேறுபாடு வைணவ குடும்பத்தில் தோன்றிய ஒரு பெண், தீவிரமான வைணவ குடும்பத்தில் தோன்றிய ஒரு பெண் சைவ குடும்பத்துல வாழப்படுறாள். திருமணம் செய்தவர்கள் அப்பவே இருந்திருக்கு கலந்தான். சைவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வைணவ குடும்பத்திற்கு வாழப்படுகிறாள். அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க சிவலிங்க வழிபாடு கிடையாது. அவங்க இதுல சிவலிங்க வழிபாடு இந்த தோல லிங்க வழிபாடு கிடையாது. வழிபாடு இல்லைன்னு உடனே இவருக்கு சிவனை வணங்கி வணங்கி பழகும். எதை வழிபாடு செய்வது என்று திரு கன்றாம்பூர்ங்கிற தலம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கன்றாம்பூர்ங்கிற தலத்துல இவளுக்கு எப்படி சிவனை வழிபாடு செய்வது என்று தெரியாமல் கன்றினை கட்டக்கூடிய நுகத்தடி இருக்குல்ல, அந்த கம்பு இருக்குல்ல, அதை சிவலிங்கத்தினுடைய வடிவமாக நினைத்து பூ போட்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இது அந்த குலத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு தெரிய வருகிறது. நீ என்ன வழிபாடு செய்த, நான் சிவலிங்கத்தை வழிபட்டுருக்கிறேன். சிவலிங்கத்தை வழிபாடு செய்த என்னது தெரியுங்களா, கன்றினை கட்டக்கூடிய நுகத்தடி, அதை சிவலிங்கமாக நினைத்து வழிபாடு செய்கிறாள். இன்றைக்கும் அந்த கன்றாம்பூர் தலத்து சிவபெருமானுடைய தலை பிளந்த நிலையில் இருக்கும், தலை பிளந்த நிலையில் இருக்கும். இது சிவபெருமானுக்கு அப்படிலாம் இருக்குமாங்க, வானம் அப்படிலாம் பிளந்திருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு இதெல்லாம் சந்தேகம் உண்டு. இங்க நம்ம சென்னையில வட திருநெல்லை வாய்ந்தது என்று ஒரு தலம், மாசிலாமணீஸ்வரர் சுவாமியோட பேரு. அந்த சுவாமிக்கு சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் மட்டும் தான் அபிஷேகம் நடக்கும், மற்ற நாள் தான் அபிஷேகம் கிடையாது. அன்னைக்கு திருநாவுக்கரசர் பிறந்த நாள், இந்த வருஷம் சித்திரை மாசம் நாளையே தொடர்ந்து சதய நட்சத்திரம் அன்னைக்கு திருநாவுக்கரசர் பிறந்த நாள். அன்றைக்கு அங்க அந்த மாசிலாமணீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கும், மற்ற நாள் தான் அபிஷேகம் நடக்காம என்ன சார் ஆயிருக்கும் அப்படின்னா சந்தனத்தால நோக்கி வச்சிருப்பாங்க. அது தீண்டா தெரிஞ்சு மற்ற நாட்கள் எல்லாம் வெறும் சந்தனம் மட்டுமே சாட்சி இருப்பார்கள். வெற்றி பெற வேண்டும், போர்க்களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையுடையவர்கள் அந்த மாசிலாமணீஸ்வரரை சென்று தரிசித்தார். அப்புறம் அந்த அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறவர்கள் மாசிலாமணீஸ்வரரை சென்று தரிசித்தார். ஏன்னா ஒரு செய்யாத தப்பு நம்ம பேர்ல வந்து அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் அந்த மாசிலாமணீஸ்வரரை அந்த அவப்பெயர், ஏன்னா குற்றம் இல்லாமல் நம்மை ஆக்கக்கூடிய மாசிலா மணி போன்ற ஈஸ்வரன், மாசிலா மணீஸ்வரர் இங்கே கடலூர் வாயு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலை. அது முன்னாள் கோயிலுக்கும் அம்பிகையினுடைய ஆலை. அதை தாண்டி உள்ள போனீங்கன்னா அந்த மாசிலா மணீஸ்வரர் என்ற ஒரு ஆலை, மிக நெந்தியான ஆலை. நாளைக்கு பௌர்ணமி வேற, பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகிறோடு அம்மாவை தரிசனம் பண்ணா சிறப்பு. ஒன்று கொடிவுடை, இன்னொன்று வடிவுடை, இன்னொன்று இடைவுடை. அந்த மூன்று கலங்கள் அதுவும் ஒரு காலம் படதலை வாயும் என்று பெயர். இவ்வளவு குலத்தை பற்றி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கூட குலத்தான் உயர்வு தாழ்வு இல்லை, எனக்கும் நீங்கள் முடிசூட்ட வேண்டும் என்று அரசு நம்மளை கட்டாயப்படுத்த திளைவாழ்ந்தவர்கள் சொல்லிட்டாங்க. நாங்கள் சோழ பேரரசுகளுக்கு மட்டும்தான் முடிசூட்டுவோம், உங்களை மாதிரி வேறு குலத்தை சார்ந்தவர்களுக்கு முடிசூட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு அரசனா இருக்கிறவன் என்ன சொல்லுவான், நீ எங்கிட்ட எங்களே வந்து எதிர்த்து பேசுகிறாயா, நான் யார் தெரியுமா அப்படி ஈசையை முறுக்கல அப்படிங்களாயா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு கரங்களை குவித்து வந்து ஈஸ்வரிடத்தில் வந்து முறையிடுகிறார். ஈஸ்வரிடத்தில் ஒன்றை நுழையிட்டால் அது உடனடியாக நடந்தது, ஈஸ்வரிடத்தில் ஒன்றை நுழையிட்டால் அது உடனடியாக நடந்தது. ஏன்னா மகாஸ்வாமி இடத்துல ஒருத்தர் வந்தார், மகாஸ்வாமி இடத்துல ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, நான் மிகப்பெரிய யாகங்களை எல்லாம் நிறைவேற்றி அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த பிரசாதத்தை பெரியவா எடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படியா, அந்த கணேச கணவாளிகளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப வந்த மகான் உடனே இந்த கதை வந்தது. அதற்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் போது இவர் குடல் நடுக்கத்தோட சொல்றாரு, அவர் சரியாவே மந்திரம் சொல்லல, சரி அவர் சரியா மந்திரம் சொல்லல, நீ என்ன பண்ண? இலையில உட்கார்ந்து இருக்கும் போது பால் விட்டு சர்க்கரை சேர்த்து சாதத்தை குழைத்து சர்க்கரை பொங்கலை கற்கண்டு பொங்கல் சொல்லுவாங்க. அந்த வேதத்தை அந்த யாகத்தையும் நிறைவாக செய்கின்றவருக்கு பெயர் கர்த்தான் பேர். யார் அந்த யாகத்தை செய்கிறாங்களோ அவருக்கு பெயர் கர்த்தா, அவர் தான் செய்யக்கூடியவர் தலைவர்னு பேர். அவர் போட்டுக்கிட்டு வர இவரு உட்கார்ந்து இருக்கிறவர், எனக்கு இது கொஞ்சம் சக்கர பொங்கல் போடுங்களேன், கற்கண்டு பொங்கல் போடுங்களேன், அகார பிரசம் போடுங்களேன் கேள்வியா கேட்டுருவேன். இவரு மந்திரம் சொல்றதுக்கு இல்ல, வாய்க்கு மட்டும் வயலமா கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் போடாம போயிட்டார். இவர் என்ன பண்ணிட்டாரு, நேரடியா யாரிடத்திலும் சொல்ல, மாளிகை சுவாமிகள் அப்படின்னு ஒரு தெய்வம் ஆயிரம் பக்கத்துல இருக்கு, நேரா அங்க போய் மாளிகை சொல்ற பார்த்து பிறப்புல நான் அதிர்வுகளை ஜெபித்து வருகிறேன், ருத்ரா ஜெபம் பண்ணிக்கிறேன், ருத்ரத்தை தினந்தோறும் சொல்லி வருகிறேன், அதிருத்ரத்திலே அமர்ந்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாக வேதத்தை படித்து என் மன சந்தோஷத்திற்காக ருத்ரத்தை ஜெபம் செய்து வருகிறேன். ஒரு இரு ருத்ரத்தை ஜபிச்சு சுவாமி சிவனை பார்த்துட்டோம்னா போதும் நம்முடைய பாவம் விலகிடும். போன நச்சிவாயிரம் சொல்லி பார்த்தாலே போதும் நம்முடைய பாவம் விலகிடும். அதிருத்திரத்துல பங்கேற்று கொண்டு தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் படித்த ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் படித்த அவரை வாயில பல்லெல்லாம் முட்டி போனதுக்கு அப்புறம் மந்திர ஜபம் சரியா சொல்ல வரலைங்கிறதுக்காக இவர் 7 மாசம் சொல்லவும் திருவிடைவர் மகாலிங்க சுவாமியிடத்துல போய் எனக்கு உடம்பு முடிந்து போச்சு, ஆனா நாம் இன்னும் இல்லையே துறைவிட கேட்குதே, நல்ல பேச முடியல, நல்ல மந்திரங்களை சொல்ல முடியல, ருத்ரத்தை சொல்ல முடியல, ஆனா நமக்கு சுவையான அகால பரிசம் கேட்குதே அப்படின்னு வேதனையோடு இருந்து அழுது கிளம்பி போயிட்டாரா. மகாசுவாமியிடத்துல போய் அந்த கர்த்தா கேட்ட உடனே அவர் வார்த்தையை சொல்றான், நீ போய் அவனிடத்தில் கேளு, உனக்கு விமோச்சனம் என்று வந்து இருந்தால் அவன் உயிரோடு இல்லை. அவர் யாரிடத்தில் சொல்லியிருந்தான் தெரியுமா, ஈசனிடத்திலே சொல்லியிருந்தான். யாராவது நம்மை அபச்சாரமாக பேசினால் மீண்டும் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவே வேண்டாம், ஈசனிடத்தில் வந்து சொல்லிவிட்டால் போதும் அவர்களை உரிய நேரத்தில் ஈசன் பார்த்துக் கொள்வான். அப்பாண்டமா சொல்லியிருக்கிறாங்க, நான் அந்த பழியை செய்யவே இல்லையே, என்னை இவர்கள் இப்படி பேசியிருக்கிறார்களே, இப்படி மனநோவை செய்கிறார்களே, நான் என்ன செய்வேன் இறைவா என்று இறைவனிடத்தில் ஒப்படைத்தாலும் போதும். ஆனா நான் சொல்ற நீ வந்து அவனை கேளு, அவனுக்கு இந்த தண்டனையை கொடு, நாம டைரக்ட் பண்ண கூடாது சாமியை, சுவாமி தான் நம்ம டைரக்ட் பண்ணணும், ஆனா நம்ம சுவாமி கிட்ட ஒப்படைக்கலாம், என்னை இவர்கள் இப்படி பேசினார்கள், என்னை இவர்கள் இப்படி மனநோக செய்திருக்கிறார்கள், இப்படி அபாண்டமான என் மீது பழி சுமத்தி என்னை தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், இறைவா இதை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு அவர்களுக்கு ஒப்படைக்கலாம். ஏன் சுவாமிக்கே தெரியாதா, அப்புறம் ஏன் போய் சொல்லணும்? இது சில பேருக்கு சார் அவங்க தான் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவங்களுக்கு பிரசன்ஸ் அவருக்கே தெரியாதா, இதை போய் நான் வேற சொல்லுவான் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்றது உங்க ஆத்ம திருப்தி, உங்க ஆத்மா இங்க பாரு அடிபட்டுருச்சு அப்படின்னு அம்மாட்ட போய் குழந்தை காட்டுறது, அம்மா அப்படி முடி வந்தாலே அதுக்கு தெரியும் என்னடா அடிபட்டுட்டியா காட்டு அப்படின்னு அம்மாவே பார்த்துருவாங்க. ஆனாலும் நம்முடைய ஆத்ம திருப்திக்கு அம்மா எங்க அம்மா வயசு 77, நான் போய் எங்க பள்ளிமுட்டில் நடக்கிறத எங்க அலுவலகத்தில் நடக்கிறத எங்க அம்மா கிட்ட சொன்னா காது நேரம் கேட்காது ஒண்ணுமே விளங்காது, ஆனாலும் நான் எங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், எங்க அம்மா எங்க வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, அவங்களுக்கு அதுவும் இல்லை, அவங்களுக்கு தெளிவாக ஒரு சிந்தனையை செய்து முடிவும் சொல்ல முடியாது, ஆனா அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றீங்களே எதுக்கு? சில நேரங்களில் அம்மாட்ட சொல்றதுனால ஒரு சொல்றதான முடிவு நன்மையா ஆயிடும். அம்மாட்ட போய் முதல்ல சொல்லிடணும், எல்லா விஷயத்தையும் அம்மாட்ட சொல்லிடணும், இது நடந்துச்சு இது தப்பு பண்ணிட்டேன் இதை சரி பண்ணணும் அப்படின்னு தாயகத்திலே எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டால் அது நன்மையாயிடும். இவ்வளவு உலகம் தாழ்த்து உயர்ந்து பாவத்தின் அப்புறம் கூட தினைவாழ்ந்தார்கள் கூற்றுவனாயினருக்கு முடி சுட்டல அரசனும் கட்டாயப்படுத்தல, ஈசனிடத்தில் சென்று முறையீடு செய்கிறார். எனக்கு நிலைவாழ்ந்தார்கள் முடிசூட்ட மறுக்கிறார்கள், இதற்குரிய காரணம் தெரியவில்லை, நான் உயர்ந்த குலத்திலே தோன்றவில்லை என்பதற்காக நிலைவாழ்ந்தவர்கள் எனக்கு முடிசூட்ட மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் என்னையா முடி சுட்டது, அந்த முடினா எதுல இருக்கும், தங்கத்துல இருக்கும் வைரத்துல இருக்கும் வைடூரியத்துல இருக்கும், ஆனால் அவையெல்லாம் ஈசனையுடைய திருவடிக்கு இணையாகுமா, நான் என்னுடைய திருவடியை ஒரு தலைமையில் சுட்டுவேன், நான் தலையா முடி சுற்றேன், தில்லை வாழ்ந்தவர்கள் ஈசனை வழிபாடு செய்து தில்லை வாழ்ந்தவர்கள் என்று சிறப்படுத்தவர்கள், அதனால்தான் கூற்று நாயனாரை வழங்கினால் வெற்றி கிடைக்கும் உயர்வு கிடைக்கும். அதுவரைக்கும் யாருக்கெல்லாம் உயர்வு இல்லை என்று வருத்தப்படுகின்றமோ அவர்கள் உயர்வு வேண்டும் என்று சொன்னால் கூற்றுவ நாயனாரை வழிபாடு செய்வார்கள். கூற்றுவ நாயனாரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இது நாள் வரையிலும் உயர்வு கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் உயர்வு கிடைக்கணும். ஏன்னா நாம் சுட்டல, மனிதர்களால் சுட்டப்பட்ட திருமுடி இல்லை அது. கூற்றுவ நாயனாருக்கு ஈசனே வந்து இல்லை வாழ அம்பலனாகி ஈசனே வந்து முடி சூட்டியிருக்கிறான். எதை முடியாக சூட்டினான்னு சொன்னால் தன்னுடைய திருமணியை முடியாக சூட்டியிருக்கிறான். இது போல வேறு ஒருத்தருக்கு நடந்திருக்கு. திருநெல்வூர் காலத்துல அப்பருக்கு சுவாமி தன்னுடைய திருவடியை தலையிலே வைத்து தீட்சை கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கும் அங்க சடாரி உண்டு. சைவம் கோயில்கள் சடாரி மற்ற கோயில்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. வைணவ கோயில்களில் மட்டும்தான் சடாரி உண்டு. சிவன் கோயில்ல திருநெல்வூர் காலத்துல மட்டும் சடாரி உண்டு. ஏனென்றால் அப்பருக்கு திருவடி காட்சி கொடுத்த தலம் அது. அதுபோல இங்கே கூற்றுவ நாயனாரை படித்தாலும் கூற்றுவ நாயனாரை சிந்தித்தாலும் உயர்வுகள் கிடைக்கும். அந்த கூற்றுவ நாயனாருக்கு திருமுடியை திரைவாழந்தர்கள் சூட்டவில்லை, ஈசன் சிவபெருமானே வந்து சூட்டினான். அற்றை நாளில் இரவின் கண் அடியே தனக்கு முடியாக பெற்ற வேறு மகற்பாதம் பெறவே வேண்டும் என பரவும் பற்று விடாத முன்போர்க்கு கனவில் பால மலரளிக்க உற்ற அருளால் அவைதாங்கி உலகமெல்லாம் தனி புகழ்ந்தார். இந்த உலகமே புகழ்வதற்கு கூற்றுவ நாயனாரை புகழ்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? உலகத்தை வெற்றி கொண்டதற்காக இல்லை, சேர சோழ பாண்டியர்களை வெற்றி கொண்டதற்காக இல்லை. திருமுடியை திரைவாளர்கள் சூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார், ஆனா சூட்டல. என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அவருக்கு இந்த பதவி பட்டம் இதெல்லாம் ரொம்ப ஆசை. ஏதாவது சிறப்பு வரப்படாதா, ஏதாவது ஒரு புகழ் வரப்படாதா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு நான் உடனே சொல்லுவேன். நான் இன்னும் ரெக்கமெண்டேஷன் அளவுக்கு வரலையா, நான் வந்தால் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் இருக்க மயிலாப்பூர்ல, ஒரே ஒரு பெரிய ஆள் எனக்கு தெரியும், ராஜா. அவரிடத்தில் சொல்லிடுறேன், உனக்கு எல்லா விதமான பதவிகளும் பட்டங்களும் கிடைக்க வேண்டும் என்று அவரிடத்துல சொல்லிடுறேன். அவர் நினைச்சா உனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இரண்டு மூன்று முறை சொல்லி அவருக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுகிற போது நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இந்த பட்டத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு வேணும்னு நீ சாமிகிட்ட கேளு, எனக்கு அந்த அதிகாரம் அந்த அடிக்கு நான் அவனுக்கு கொடுத்துருவேன். அவ்வளோதான் செய்ய முடியும். யாராவது எனக்கு வந்து கோடி ரூபாய் வேண்டும் என்றால் எனக்கு கோடி ரூபாய் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கே அந்த கோடி ரூபாய் கொடுத்து விடுவேன். அவ்வளோதான் செய்ய முடியும். பதவி பட்டம்லாம் இருக்கு, அதுக்கு நாம போகவே கூடாது. மரியாதையை தேடி நாம் போகவே கூடாது, மரியாதை தானாக தேடி வரணும். அதுபோல சிவனிடத்தில் முறையீடு செய்தவுடனே சிவன் வந்து தன்னுடைய திருப்பாகத்தை கூற்றுவ நாயனாருக்கு அவராக தந்தார். நீயே நினைவிந்தி ஆண்டு உண்டாய் அபிராமில் பண்ற சொல்வார், நீயே நினைவிந்தி ஆண்டு உண்டாய். என்னை நினைவே இல்லை, எனக்கு அறிவே இல்லை, எனக்கு தெளிவே இல்லை. நாயே நயந்து இன்பொருள் பொருளாக நீயே நினைவிந்தி ஆண்டு கொண்டாய். நாய் போல ஏன் பொருளவே எனக்கு தெரியாமலே என்னை நீ ஆண்டு கொண்டாய், எனக்கு உயர்வு தந்தாய். அதுபோல கூற்றுவ நாயனார் கேட்கல, விளைவாளர்களை முடி சுட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஈஸ்வரத்திலே சொன்னால் ஈசன் வந்து தன்னுடைய திருவடியே திருமுடியாக தருகிறார் என்று சொன்னால் அதுதான் உயர்வின்மை உச்சம் என்பதை சொல்லி அவன் நீண்டும் அமலத்துள்ள ஆறாமுல திருநடம் செய் கம்பிரானால் புவியில் மகள் கோவில் எல்லாம் தனித்தனியே இன்பர் ஞானம் கழிவுடன் எய்தும் பெரும் பூசனை இயற்றி உன்பர் மகிழ அசலித்தே உமையாள் கணவன் அடி சேர்ந்தார். யார் அசல் நடியை கொடுத்தார்களோ அவர்களுடைய திருவடியை இறைவன் அடியை நாயனார் சேர்ந்தால் கூற்றுவ நாயனார் சேர்ந்தால் என்று சொல்லி கூற்றுவ நாயனாரினுடைய புராணத்தை செக்கிழார் பெருமான் நிறைவு செய்கிறார். இந்த புராணத்தை யார் படித்தாலும் கேட்டாலும் சொன்னாலும் உயர்வு கட்டாயம் உண்டு. நீங்கள் வந்து கிரகத்தை தான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கிரகம் சரியில்லையே, இந்த கிரகம் சரியில்லையே, நாலுக்கு வரானே, எட்டுக்கு வரானே, ஏழுக்கு வரானே, அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கோள் நான் நேற்றுக்கே சொன்னேன், கோள் யாரை தெரியுமா பற்றும், யார் கோள் சொல்கிறார்களோ அவர்களைத்தான் கோள்கள் பற்றும். ஒருத்தர் இல்லாதப்போ அவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு பேரு கோள், ஒருத்தர் இல்லாதப்போ அவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு பேரு கோள் பேர். கோள் யாரை பற்றும், கோள் சொல்லுகின்றவர்களை மட்டும்தான் கோள்கள் பற்றுமே தவிர சிவாய நமவென சித்தி திருப்பாறை ஒரு பொருளும் கோள்கள் பற்றாது என்பதை சொல்லி சுந்தர சுந்தர பதியத்தில் அழகா சொல்றாரு. திருநடங்களம் பதியும் திருநெடுங்களம் பதியும் நாம் இருக்கோம் பார்த்தீங்களா, அதே இருந்தாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவருடைய ரைட் ஹேண்ட் சைடு, நம்ம கேர் பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா திரு நெடுங்கலம் பதிகமும் ஒரு பதிகம் இருக்கும். அது ரெண்டாவது பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே, நினைத்து எழுதுகிறவர்களுடைய இடர்களையெல்லாம் தீர்த்து விடுவோம் அப்படின்னு ஞானசம்பந்தபெருமான் ஆணையிட்டு சொல்வார். அப்படியே பின்பக்கம் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதனுடைய கலகரை பக்கம் அதுல ரெண்டாவது பாட்டு, நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே, யாரெல்லாம் சிவபெருமானை நினைத்து எழுதுகிறார்களோ அவருடைய துன்பத்தை எல்லாம் நோக்கிவிடு அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையே நாம ஏற்றுக்குவோம். ஏன்னா ஏழாம் நூற்றாண்டு இன்னைக்கு ஏறத்தாழ 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பின்னால வந்து ஜெய வருஷம்னு ஒண்ணு வரும். அதற்கு முன்பாக விஜய வருஷத்தினுடைய நிறைவுல நினைத்துள்வார்கள் எதிர்கள மேயவரையும் சொல்லுவார் சுந்தரராமன். அதை கேட்கிறவங்க யாராயிருந்தாலும் காலையில ஜெய வருஷத்துல முதல்ல விஷுக்கணி முடிக்கணும் அப்படின்னு நீங்க பொருட்களை எல்லாம் தேடி போக வேண்டாம், தங்கத்தை எல்லாம் தேடி போக வேண்டாம். விஷுக்கணி முடிக்கணும்னா பல பழ வகைகளை எல்லாம் வைத்து தங்கத்தை வச்சு பணத்தை வச்சு கண்ணாடியை வச்சு கண்ணாடியை அழகுபடுத்தி அது வழியாக இதையெல்லாம் பார்க்கணும், பிம்பத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. விஷுக்கணி விழித்தல்ங்கிறதுக்கு இவ்வளவு சாத்திரங்களை சொல்றாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, என்கிட்ட காசு பணமே இல்லை, தங்கம் வாங்குறதுக்கு ஐவேஜ் இல்லை, நான் என்ன பண்றது இல்லை. காலையில வேணும் உணர்ந்த வச்சு வாயு சொல்லி திருநீர் பூசிக்கொள். அந்த ஆண்டு முழுவதற்குள்ளாக நீ மிகுந்த செல்வந்தனாகி போவார். அடுத்த சித்திரை வருட பிறப்பின் போது இத்தனையும் இருக்கும். இப்ப நான் சொன்ன அத்தனையும் உங்கள்கிட்ட இருக்கும். தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், வைரம் இருக்கும், வைகூரியம் இருக்கும், பணம் காசு நிறைஞ்சிருக்கும், கண்ணாடி இருக்கும், நெக்லஸ் இருக்கும். நீங்க போட்டு பார்க்கறதில்ல, கண்ணாடியினாலே அந்த பிம்பத்தை பார்ப்பதற்கு இறைவன் வழங்கி விடுவான். ஜெய வருடத்திலே எல்லா விதமான ஜெயங்களையும் வழங்கி விடும். காலையில எழுந்து எதுவும் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, வாங்குவதற்கு எதுவும் இல்லை, வசதி இல்லை என்றாலும் கூட ஒன்னு சொல்றதுக்கு மனம் இருந்தாலும் போதும். ஒன்ன வச்சு வயல் சொல்லி எழுந்தீங்கன்னா ஜெய வருஷம் முழுமையும் ஜெயம் உண்டாகும் என்பதை சொல்லி பொருட்களை தேடி அலைவதை காட்டிலும் ஈசன் அவரை தேடி அலைந்தால் ஜெய வருஷம் உண்மையான ஜெய வருஷம் என்பதையும் சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் இருந்து கொண்டு செம்படுத்து சிந்தித்த உங்கள் அக்கூடை வரும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சியை நினைந்திருக்க இறைவன் செல்லப்படும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீண்டு ஒழிகின்ற காவல் விளைகின்ற இளர்ந்து வளர்ந்து நிதிகுண்டு முடிந்து மகிழ்ந்து கதிகுண்டு நிறைவுண்டு நிறைவுண்டு ஊருண்டு வேறுண்டு உடைந்து உடைந்து உண்டு உண்டு மகளை உணர்வு சார்ந்தவர்கள் உணர்வுண்டு வளர்ந்து தேர்ந்து கரைந்து பரைந்து மற்றொரு செல்வன்கள் யாரும் உண்டு என சொல்லி நன்றி.
3: ஓம் சிவாயனம். சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
4: சிக்கம்பரம் விச்சதின்றியே விளைவு செய்வாய் விண்ணும் மன்னக முழுதும் யாவையும் வைச்சு

அரணவாதீவதை சொல்றே. சிவஞான போதத்தை நம்முடைய அறிவு செல்லுகின்ற அளவுக்கு ஆண்டோருடைய திருப்பாதங்களை பிடித்துக் கொண்டு உரை காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்று கேட்டால் நம்முடைய முயற்சியும் வேண்டும், ஆனால் இந்த சிந்தனையும் வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? திருவள்ளுவர் சொன்னார், இழுக்கல் உடையுடி ஊற்றுக்கோலத்தே ஒழுக்கமுடைய ஆர்வாய் சொல். ஒரு பனிச்சறுக்கின் மீது ஏறும் பொழுது அது வலிக்கிவிடும், அது வலிக்காமல் இருக்கும் பொருட்டு ஒரு பெரிய ஊன்றுகோலை வைத்துக் கொண்டுதான் அந்த மவுண்டனியரிங் போவாங்க. அதுபோலத்தான் நாம் ஞானவர்களை படிக்கும் பொழுது சில முக்கியமான இடங்களிலே ஞானிகள் எவ்வாறு பொருள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டு அதன் வழியாக சிந்திக்க வேண்டுமே ஒழிய நமக்கு என்ன தோணுகிறது என்று அப்படி சிந்திக்க கூடாது. அதற்காக தான் இதையெல்லாம் சிவஞான போதம் நூல்களை எல்லாம் தக்க பிரமாண உரையாசிரியர்களை வைத்துக் கொண்டு நல்ல குருநாதரிடத்திலே அவற்றை பாடம் கேட்க வேண்டும். அது அந்த காலத்து முதல் அதுதான் பாடம் கேட்டல். அதுபோல பாடம் கேட்டு தெளிய வேண்டிய ஒரு நூல் தான் சிவஞான போதம் என்பது. ஆகையினாலதான் நாம் வந்து அப்படி இருந்தாலும் முழுமையாக அதனுடைய நுட்பங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இருந்த போதிலும் கூட அது ஒரு உயர்ந்த நூல், அதை நம்முடைய புல்லறிவினாலே அணுகிவிடக் கூடாது என்கின்ற ஒரு வரம்பு முதல்ல நமக்கு தெரியும். என ஞானிகள் எல்லாம் தவறடி உனைந்த தலைமையோனை பெரிய தவசிகள் எல்லாம் அவருடைய திருவடிகளை தலையிலே சூடிக் கொள்வார்கள் சொல்லும் பொழுது மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகளை தவசிகளே தவர்களே தங்களுடைய திருவடியில் சூடிக் கொள்வார்களாம். ஆகவே அந்த பாயிரத்தில் படித்த மலர்தலை உலகின் மாய

அப்படி அந்த மெய்கண்டாரை பற்றி ஞானிகளே அணுகுவதற்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னார். நாம் வந்து ஏதோ நம்முடைய அறிவிக்க அது புறனாகிவிட்டது என்று சொல்லிவிட முடியாது, அதற்காக சிந்திக்காமே இருக்க முடியாது. ஆகவே சிந்தனை வேண்டும். ஆனால் சிந்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது வழுக்கி விடாமல் இருக்கும். இல்லை என்றால் மேலே ஒரு அடி ஏறினால் ஏறாட்டிலும் பரவாயில்லை, ஒரு நாலடி சறுக்காம இருந்தா போதும். ரெண்டு இருக்கு இல்லையா, மேலே ஏறுவது வேற, இருக்கிற நிலையில இருந்தாலும் பரவாயில்லை. ஆகவே தவறா நான் அடிக்கடி சொல்றேன், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எ சப்ஜெக்ட் இஸ் நாட் எ சின், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் இஸ் எ சின். அதோட அவற்றை நாம் ஏதோ நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு கூட என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஆனாசூத்திர இப்பொழுது ஒரு இரண்டாவது பகுதியில நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். ஐயா அவர்கள் பரமநாதன் அவர்கள் அவர்கள் திருவாசகத்தை சொன்னாலே அவர்களுக்கு சிவபிரகா சுவாமிகள் சொன்னது அவர்கிட்டதான் நான் பாக்குறேன். வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் காண்கிலேன், திருவாசகம் இங்கு ஒருதால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உகக்கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்தி நீர் வாய மெய்மயில் பொடிப்ப விதிர் விதிருப்பு எய்தி அன்பர் ஆகுணர் அன்றி மண்பதை உலகின் மற்றையறிகளே. துறைமுகம் சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய பாடல் நால்வர் நான்மணி மாலை அப்படி சொல்லுவேன். அது போல அதே போலதான் மாணிக்க வாசகருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா அழுது அடி அடைந்த அன்பன். மாணிக்க வாசகர் அழுதே சாய்ச்சிதா காரியத்தை, அழுதால் உன்னை பெறலாமே என்று அந்த மாணிக்குமார் சுவாமிகள் பல இடங்கள்ல, அதாவது அங்க அப்படிதான் வரும். ஞானத்தினுடைய அந்த உயர்நிலைக்கு போகும்போது நம்முடைய புண்மையும் இறைவனுடைய பெருமையும் தெரிந்து கொண்டே போகும்போது அந்த உருக்கம் தன்னால வந்துடும். நமக்காக இறைவன் செய்த இதுவரை அவன் செய்திருக்கின்ற கருணையை உணர்வது இருக்கு பாருங்க, அதான் செய்ய நன்றி அறிதல். அதாவது இறைவனை ஏன் வணங்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரத்தை நினைச்சு முதல்ல சொல்லணும். அப்புறம்தான் நீ கேட்டு செய்யாத வேற இருக்கு நிறைய. இறைவனோட எத்தனையோ விண்ணப்பத்தை வைக்கிறான், எல்லாம் அவர் செவி சாய்க்கிறது இல்ல. ஆனா இறைவனை வணங்கணும். இன்னைக்கெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படிதான், நான் இறைவன் இருந்து எனக்கு ஒண்ணும் கவனிக்கல, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், கோயிலுக்கு போனேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இறைவன் என்ன ஒண்ணு கையர் எடுத்தும் பாக்கல, கடவுள் நம்பிக்கை எனக்கு குறைஞ்சு கொண்டு வருகிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரம் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா, அதான் செய்ய நன்றி. அது அந்த மூளை இருந்தாலே முற்றத்தை விட்டவர், அது உந்தி அதை சொன்ன, மூளை இருந்தாலே முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தி வர தவற்றி தலைவர் என்று உந்தி வர. நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா அந்த கேவலங்கிற ஒரு மூலையில கிடந்தோம், அந்த மூலையில கடந்தவரை முற்றத்துல விட்டுருக்கார் இப்பொழுது. அதான் அதனுடைய என்ன கருத்து என்றால், கேவலத்துல இருந்த ஆன்மாவை சகலத்துல விட்டுருக்காருன்னு அர்த்தம். அதான் ஞானிகளுடைய பரிபாஷை, மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தியவர தவற்றி தலைவர் என்று உந்தியவர. அப்ப முதல்ல நம்முடைய அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் விளங்காமல் நாம் வந்து கேவல நிலையிலே கிடந்த நிலையிலே இருந்து நம்முடைய அறிவை விளக்குவதற்காக தனு கரண போன போகங்களை கொடுத்து இந்த உலகத்துல கண்ணை திறந்து விட்டுருக்காரு. அதுவே அவருக்கு நாம் வந்து ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆகவே செய்ய நன்றி, செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகிற நன்றி, செய்ய நன்றி என்று வினைத்தொகையில வச்சார் இல்லையா திருவள்ளுவர் நாயனார் அப்படி வச்சார். ஆகவே இறைவன் நமக்கு செய்த நன்றி இருக்கேன், செய்த நன்றி என்னன்னு தெரியாம இருக்கிறோம் அப்படிதானே. கடவுளை அதை தெரிஞ்சா கடவுள் ஏன் சொல்ல மாட்டான். உண்மையை தெரிந்தால் இறைவன் நமக்கு இதுவரை செய்த உபகாரம், அந்த செய்த உபகாரத்தை நினைத்தாலே அவருடைய பெருமையும் நம்முடைய சிறுமையும் தன்னால விளங்கும். ஆறாம் சூத்திரம் வரைக்கும் நம்ம சிந்திச்சோம். ஆறாம் சூத்திரத்தோட என்ன முடியுது, பொது அதிகாரம். இப்போ ஏழாம் சூத்திரம் வந்து சிறப்பு அதிகாரம். இப்போ இந்த இடத்துல என்ன சிந்திக்கணும்னா, பொது அதிகாரம்னா என்ன, சிறப்பு அதிகாரம்னா என்ன,

0: முகக்காட்சியில பார்க்கும்போது சில புது அனுபவங்கள், சில புது காட்சியெல்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த யோக காட்சி வந்து எதையும் அறிகிறோமோ, ஒரு பொருளோட கடவுளை மட்டும் சொல்லல, அவங்க அதான் விஷயம். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம், இந்த மூன்று பொருளுக்குமே ரெண்டு இயல்பு உண்டு. ஒன்னு பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. அந்த மூன்று பொருள்கள், சித்தாந்தம் சொல்லக்கூடிய மூன்று பொருள்களுக்கும் ரெண்டு இயல்பு உண்டு. கடவுளுக்கும் சிறப்பு இயல்பு, பொது இயல்பு உண்டு. ஆன்மாக்களுக்கும் சிறப்பு இயல்பு, பொது இயல்பு உண்டு. பசுவுக்கும் சிறப்பு இயல்பு, பொது இயல்பு உண்டு. மூணு பொருளுக்கு ரெண்டு இயல்பு உண்டு. அப்போ சிறப்பு, இந்த அதிகாரத்துக்கு என்ன சிறப்புன்னா, அது சிறப்பதிகாரம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த சிறப்பு இயல்புகளை அறிவதுதான் சிறப்பதிகாரம். கடவுளுக்கு மட்டும் இல்லை, இந்த மூன்று பொருளுடைய சிறப்பு இயல்பு. அதான் சொன்னாங்க சுரூப லட்சணம். பொது இயல்பு அவன் தர்க்க சாஸ்திரத்தை சான்ஸ்கிரிட்ல என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஸ்தடத்த லட்சணம் என்பது பொது இயல்பு, ஸ்தடத்தம். இப்ப இந்த உலகத்தை நீங்க அறியறீங்க, ஆனா ஞானம் பெற்ற பிறகு உலகத்தை நம்ம பாக்குறது இருக்கு இல்லையா, அது என்ன இயல்பு? ஞானம் வருவதை வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்தது பொது இயல்பை பார்த்தோம். இந்த உலகத்தோட சிறப்பு இயல்புன்னு ஒண்ணு இருக்கே, அது எப்ப பாப்பீங்க? ஞானம் வந்த பிறகு தெரியும். அதனால இந்த உலகம் வந்து எதுல இருந்து வந்ததுங்கிற ஒரு பொருள் நமக்கு தெரியாம இருக்காரு. இந்த உலகம் வந்து எப்படி வந்தது, மாயிலிருந்து வந்தது என்று அறியதுன்னு ஒரு நிலை வருது இல்லையா. ஆகவே அவருடைய சுவாமி அதை விளக்கம் சொன்னார். என்ன விளக்கம் சொன்னார்னா, பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, ஒரு டெபினிஷன் கொடுத்தார். டெபினிஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் சொன்னாரு, அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்படுவது பொது இயல்பு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இட்ட என நான்கு வகையால் உணர்வது சிறப்பு இயல்பு. பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு அதான் அர்த்தம். இந்த சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம், அது உண்மை அதிகாரம்னு சொல்லலாம். அது ஏழாம் யுகத்திலிருந்து உண்மை அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம், சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம். இப்ப ஒரு பொருளோட சிறப்பு இயல்புங்கிறது எப்ப தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து நிம்மத அவத்தைகளை அடையும் போது தெரியும் அப்படி சொல்லலாம். அதாவது சுத்த அவத்தைகள் அல்லது நிம்மத அவத்தைகள். இல்ல இன்னொரு விதமா சொல்ல போனா, எப்பொழுது இந்த ஐந்து அவத்தையில மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு திரும்ப போகாம இருக்கணும். அந்த திரும்ப போகாம இருக்கக்கூடிய நிலைதான் அப்பதான் சுத்தாவத்தைகள் ஆரம்பிக்குது. அதாவது அதுக்கு என்ன சுத்தாவத்தைகள், இப்ப ஜாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம்னு சொன்னோம் இல்லையா, ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் படிச்சோம் இல்லையா. இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸே அந்த யோகம் என்ற நிலைக்கு நான் உள்ள போகும்போது அங்க என்ன ஆயிருமா, அது இந்த அங்க ஒரு அஞ்சு அவத்தை உண்டு. அதுக்குதான் என்ன பேரு, நிம்மல அவத்தைகள் அல்லது சுத்தாவத்தைகள். அப்ப சிறப்பதிகாரத்துக்கு இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதாவது நிம்மல அவத்தைகளை இந்த ஆன்மா அடையும் பொழுது இந்த முப்பொருள்களின் சிறப்பு இயல்புகளை நாம் உணர்கிறோம். அந்த நிம்மல அவத்தைகளுக்கு போகும்போது அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி எப்படி இருக்கும்னா, அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். இருதயம், கண்டம், நாக்கி நடி, புருவ நடு, பிரம்மலந்திரம். அப்ப அதுல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அப்படி பார்த்தோம் இல்லையா. நிம்மல அவத்தைகளை அடையும் பொழுது இந்த அவத்தைகள் எப்படி இருக்கும்னா, அதுல அஞ்சு அவத்தை வரணும் இல்லையா. ஒன்னு இருதயம், ரெண்டாவது கண்டம் கழுத்து, மூணாவது நாக்கின் அடி, நாக்கு அடி நாக்கு, நாலாவது புருவ நடு, அஞ்சாவது பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம், பிரம்மரந்திரம்
1: சிவன், அதிகார சிவன், அவற்றுக்கெல்லாம் வரையறை. ரொம்ப அற்புதமான வேடம் இது வந்து. இந்த பாடல்கள் எல்லாம் அடிப்படையா வச்சுதான் மகாபாரியத்துல இன்னும் விரிவாக விளக்கி சொல்கின்றார்கள். தய சிவன், போக சிவன், அதிகார சிவன் பத்தி எல்லாம். இந்த நூலோட தொடக்க கடவுள் வாழ்த்து பாடல்கள் கூட

0: அறுவகை சமயத்தோர்க்கும் அவவர் பொருளாயின் வர்ற பாடலை கூட அங்க லயம் போகம் அதிகாரத்தை பத்தி எல்லாம் ரொம்ப சுருக்கமா தொகுத்து சொன்னார்கள். இந்த பாடல தான் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லப்படுகின்றது. ஐயா, ஐந்து நிலைகளை சிவபெருமான் மேற்கொள்கின்றார். அந்த ஐந்து நிலைகள் தான் மூன்றாக தொகுக்கப்பெற்று லயம் போகம் அதிகாரம்னு அழைக்கப்படுகின்றன என்று இந்த பாடலிலே அருமையாக சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் பாருங்க, சிவபெருமான் வந்து தன்னுடைய ஞான சக்தியினால இந்த உயிர்களை உய்விக்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுகின்றார் அல்லவா. அப்புறம் திட்டமிட்டபடியே செயல்படுத்துகின்றார் காரியங்களை. தனுகரண புவன போகங்கள், அதாவது உடல் கருவிகள், உலகங்கள், போகங்கள் எல்லாவற்றையும் முதல் காரண மாயையிலிருந்து உருவாக்குகின்றார். அப்படி உருவாக்கும் போது அந்த முதல் காரண மாயையே இரண்டு வகையாக இருக்கின்றதே, சுத்த மாயை அசுத்த மாயைன்னு. அதுல சுத்த மாயையிலிருந்து காரியங்களை சிவபெருமான் உருவாக்குகின்றார். அப்ப அசுத்த மாயையிலிருந்து வேற யார் உருவாக்குறாங்களா அப்படின்னா, அல்ல, அதுவும் சிவபெருமான் உருவாக்குவதுதான். அது வந்து அனந்த தேவர், ஸ்ரீகண்டருத்திரர் போன்றோர் வாயிலாக அசுத்தமாயா காரியங்களை உருவாக்குகின்றார். சுத்தமாயா காரியங்களை தாமே நேரடியாக உருவாக்குகின்றார். அதுதான் அதில் உள்ள வேற்றுமை. எனவே அந்த சுத்தமாயா காரியங்களுக்கெல்லாம் அவையெல்லாம் சிவபெருமானுடைய வடிவம்னு சொல்லப்படும். சிவபெருமானுடைய வடிவம் வந்து ஞானம் தான், அந்த ஞான சக்தி தான், அதுதான் உண்மையான வடிவம். இந்த சுத்தமாயா காரியங்கள் வந்து சிவபெருமான் நேரடியாக உருவாக்குறதுனால அவனுக்கு வடிவம்னு உபச்சாரமா சொல்லப்படும். அப்ப உண்மையில அவ என்னன்னா, சிவபெருமான் அவற்றை நிலைக்களமாக கொள்கின்ற, அந்தந்த இடத்துல வந்து சிறப்பாக தங்குகின்ற, தனக்கு அதிஷ்டானமாக கொள்றார். அதிஷ்டானம் போது நிலைக்களம். ஆகவே உண்மையில சுத்த தத்துவங்கள் சிவபெருமானுக்கு அதிஷ்டானம் தான். அந்த அதிஷ்டானத்தை வந்து வடிவம்னு சொன்னது உபச்சாரமா சொல்லப்படுகின்றது. அதுல வந்து பாருங்க, அந்த அப்படி ஞானசக்தி மயமாகவே சிவபெருமான் இருக்கும் பொழுது, அப்ப இச்சாசக்தி கிரியாசக்தி எல்லாம் விட்டுட்டாரானா, இச்சாசக்தி எப்பவுமே ஒரே தன்மையில இருக்கும். என்ன இச்சைனா விளக்கம் கொடுத்தாரு, என்ன இச்சை உயிருக்கு அருள் நேசமாகும். உயிருக்கு அருள் புரியணுங்கிற எண்ணம் தான் எப்பவும் சுவாமிட்ட ஒரே தன்மையில இருந்துகிட்டு இருக்க. அதுல கூடுதலோ குறைச்சலோ இல்ல, எப்பவும் உயிர்களுக்கு அருள் செய்யணுங்கிற அந்த இச்சாசக்தி ஒரே தன்மையில இருக்கும். அந்த ஞானமும் கிரியையும் தான் வந்து சில சமயம் ஞானம் மேலோங்கி விளங்கும், சில சமயம் கிரியை மேலோங்கி விளங்கும். சில சமயம் ஞானம் கிரியை ரெண்டுமே விளங்கும். ரெண்டுமே விளங்கும் போது மூன்று வகையாக விளங்கும். எப்படி ஞானம் கிரியை ரெண்டும் விளங்கும் போது அந்த ஞானமும் கிரியையும் சரிசமமா விளங்கும் ஒரு சமயத்துல. இன்னொரு சமயத்துல ஞானம் கிரியையும் சரிசமமா விளங்காம ஞானம் மேலோங்கியும் கிரியை கொஞ்சம் கீழே இறங்கியும் இருக்கும். அதே மாதிரி கிரியை மேலோங்கியும் ஞானம் கொஞ்சம் குறைந்தும் அப்படியும் இருக்கும். இப்படி ஐந்து நிலைகள் வருகின்றன. எப்படி சிவபெருமான் ஞானசக்தி மயமாகவே விளங்குகின்றான் ஒரு சமயத்துல, அப்பதான் அவன் வந்து வந்து சிவன் அப்படின்னு வழங்கப்படுகிறான், சிவம்னு சொல்லி. அப்பதான் நாத தத்துவம் தோன்றுகிறது சுத்த மாயையில. சிவபெருமான் அப்படி சிவம் சிவம்னு விளங்கும் போது இந்த நாத தத்துவம் தோன்றதுனால இந்த நாத தத்துவத்துக்கும் சிவம்னு பெயர் வச்சுட்டாங்க, ஆகு பெயரா. நம்ம யாரு அந்த இடத்த வந்து அதிஷ்டானமா கொள்றானோ, இந்த அதிஷ்டானமா இருக்கிறவன், அதிஷ்டானமா கொள்ளுறவன் பேரை அந்த தத்துவத்துக்கு வச்சுட்டாங்க. சிவபெருமான் வந்து அப்படி நாத தத்துவம் தோன்றட்டும் அப்படின்னு சங்கல்பம் செய்து அப்படி ஞானமயமா விளங்குகிறார். சுத்தமாயிலிருந்து நாதம்னு ஒரு தத்துவம் உண்டாகுது. ஆகவே அந்த நாத தத்துவம் வந்து உண்டாகும் போது சிவபெருமான் ஞானசக்தி மயமாய் சிவம் என்று விளங்கியதுனாலே அந்த நாத தத்துவத்துக்கும் அதே பேர் வந்துட்டு சிவம்னு பேர் வந்துட்டு. அப்புறம் சிவபெருமான் வந்து எப்படி விளங்குறார், அப்படி கிரியாசக்தி மயமா விளங்குறார். அப்ப சக்தின்னு அவர் நாமம் பெறுகின்றார். சிவபெருமானுக்கே சக்திங்கிற நாமம் வருது. அப்ப விந்து தத்துவம் தோன்றது சுத்தமாயில. அந்த விந்து தத்துவமும் அந்த சுவாமியினுடைய பெயரை பெறுகின்றது, சக்திங்கிற பெயரை பெறுது. ஆகவே நாதம் விந்து என்று தத்துவங்களை அழைக்கலாம், சிவம் சக்தின்னு அழைக்கலாம். ஆனா சிவம் சக்தி என்பது உண்மையில அந்த தத்துவங்கள் தோன்றும் போது சிவபெருமான் விளங்குகின்ற அந்த நிலைகளுக்கு பெயர். ஆகவே சிவபெருமான் சிவம் என்று விளங்குகின்றார். அப்ப ஞானசக்தி மயமாவே விளங்குகின்றார். ஞானமே ஆனபோது சிவன் தான் சொல்ற அந்த பாட்டு பாடல. ஞானமே ஆனபோது சிவன், ஞானசக்தி மயமாகவே சுவாமி விளங்கும் போது சிவன் என்று நாமம் பெறுகின்றார். அப்புறம் தொழில் ஞானம், தொழிலுங்கும் போது இடத்துல கிரியாசக்தி, கிரியாசக்தி மயமாகவே விளங்கும் போது என்ன பெயர் பெறுறார், ஞானம், ஞானம்னு பெயர் பெறுறார். ஞானம்னு அந்த இடத்துல வந்து சக்தியை குறிக்கும். சக்திக்கு ஞானம்னு இன்னொரு பெயர் உண்டு, இந்த இடத்துல சக்தியை குறிக்கும். அதெல்லாம் சுவாமிகள் உரை சொல்லாட்டா திண்டாட்டம் தான் அந்த பாடலாம். ஞானமயமா விளங்கும் போது சிவம்னு பேர் பெறுதான்னு சொல்லிட்டு அப்புறம் கிரியாமயமா விளங்கும் போது ஞானம்னு பேர் பெறுதார்னா குழப்பமா இருக்கேன்னு சாதாரண மக்கள் நினைச்சுடுவார். அப்ப சுவாமியுடைய உரைதான் அந்த இடத்துல வந்து தெளிவாக்குகின்றது. தொழில்னா கிரியாசக்திப்பா. திரும்ப ஞானம் வந்திருக்க தொழிலுக்கு அப்புறம், அந்த ஞானம் வந்து வேற ஒண்ணும் இல்ல, அது வந்து சக்தியை குறிக்கின்றது என்று சொன்னார். கிரியா கிரியையாகவே சிவபெருமான் கிரியாருமயமாகவே விளங்கும் பொழுது அப்ப சக்திங்கிற நாமத்தை பெறுகிறார், அப்ப விந்து தத்துவம் தோன்றும். ஒக்கின் ஒக்கின்னு அர்த்தம் ஒத்து விளங்கினார், எது ஞானமும் கிரியையும் ஒத்து விளங்கினார், சமமாக விளங்கினார். அப்ப என்ன பெயர் பெறுகின்றார்? ஈனமில் சதாசிவன், குற்றமற்ற சதாசிவன் என்ற நாமத்தை பெறுகின்றார். அப்போ சுத்தமாயிரு என்ன தத்துவம் தோன்றும்னா சாதாக்கியம் என்ற தத்துவம் தோன்றும். தத்துவங்களை பற்றி அடுத்த பாடத்தை சொல்வார், நான் அடியே நினைத்து சொல்கிறேன். சரி, ஒக்கில் ஈனமில் சதாசிவன், ஞானமும் கிரியும் ஒத்து விளங்கினார், சதாசிவமூர்த்தியாக விளங்குவார். சரி, பேர் ஈசனாம் தொழிலது ஏரின், மாத்தி போட்டுக்கிடுவோம், தொழிலது ஏரின் பேர் ஈசனா. தொழில்னா என்ன? கிரியை தான், முந்தினடியிலே சொன்னார கிரியை. ஏரின் அப்படின்னா கிரியை மேலோங்கி விளங்கினார், கிரியை அதிகரித்து விளங்கினார். அப்ப என்ன நாமத்தை பெறுகின்றார்? ஈசன்கிற நாமத்தை பெறுகிறார். பேர் ஈசன், அப்ப மகேசன். அதான் சுவாமி தான் இந்த இடத்துல எழுதுறாங்க, பேர் ஈசன் என்பது மகேசன், அதாவது மகா ஈசன் சேரும் போது மகேசன் ஆகும் வடமொழி புணர்ச்சி படி. மகேசன் என்பதை குறிப்பதற்கு தான் பேரீசன் சொன்னார். ஆகவே ஞானமும் கிரியையும் சமமா இருந்தா சதாசிவனாக விளங்குகின்றார், கிரியை மேலேறி விளங்கினார் அப்படின்னா அப்ப கிரியை ஏறியும் ஞானம் அதனிடம் குறைந்தும் இருக்கின்ற அந்த நிலை பேரீசனாகிய மகேசன். அப்புறம் கிரியை குறைந்து ஞானம் மேலேறி விளங்கணும், அதுதானே மிச்சம் உள்ள ஒரே நிலை. அது அடுத்த சொல்றார், ஊனமேர் கிரியை. ஊனம்னா அந்த இடத்துல குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை, குறைபாடுன்னு அர்த்தம் இல்லை, அளவில் கொஞ்சம் அது அடங்கி இருக்கின்றது, கிரியை கொஞ்சம் அடங்கி இருக்கின்றது, ஞானம் மேலோங்கி இருக்கின்றது. அந்த நிலையில தான் வித்தை, அதாவது சுத்த வித்தை. ஆமா, அந்த கிரியை குறைந்து ஞானம் ஏறி வியாபரித்தால், வியாபரித்தால் வியாபரித்தால் சுவாமி அடிக்கடி எழுதுவாங்க, வியாபாரம்னா தொழில், வியாபரித்தல்னா தொழில், தொழில் பட்டால், வியாபாரம்னா தொழில் அர்த்தம், வியாபரித்தால் அப்படின்னா தொழில் பட்டால். ஆகவே ஞானம் ஏறி கிரியை குறைந்து ஞானம் ஏறி தொழில்பட்டால் அப்ப சுவாமி என்ன நாமம் பெறுகின்றார்? சுத்த வித்தைங்கிற நாமம் பெறுகிறார். அப்ப தோன்றுற சத்துவத்துக்கும் அந்த நாம் சுத்த வித்தை. இப்படி ஐந்து நிலைகளை மேற்கொள்கின்றார் உருத்திரன். யார் மேற்கொள்கின்றார்? உருத்திரன். இப்ப சுவாமிக்கும் உருத்திரன்கிற பேர் உண்டுகிறது இந்த பாடல் சான்று பாருங்க. சரி, உருத்திரன் வேறு, சிவன் வேறு, உருத்திரன் யாரோ எழுதி வச்ச பேர் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்கின்றார். நம்முடைய திருக்கேலா பரம்பரையில வந்த புறச்சந்தான குழுவராகிய மெய்கண்டாருடைய சீடர் மெய்கண்டான் நூல் சென்னையில் கொண்டு சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றாம்னு சொல்லிட்டு நூலை தொடங்கினவர். அவர் சொல்லியிருக்கின்றார் சிவபெருமானை உருத்திரன்னு. நம்ம சுவாமி விளக்கம் எழுதுறாங்க, இன்று உருத்திரன் என்றது மாசங்கார கடவுளாகிய பரமசிவனை. ஐயா, மகாசங்கார கடவுள் இருக்கிறாரே பரமசிவன், அந்த பரமசிவனை தான் இங்க உருத்திரன் சொன்னார். ஏன்னா காரணம் சொல்றாரு பாருங்க, அவனுக்கும் உருத்திரன் என்னும் பெயர் உண்மையில். மூன்றாவது மூர்த்தி, மும்மூர்த்திகள்ல மூன்றாவது மூர்த்திக்கு மட்டும்தான் உருத்திரங்கிற பேர் இல்ல, பரமசிவனாகிய அந்த மகாசங்கார கடவுளுக்கும் உருத்திரங்கிற நாமம் உண்டுன்னு சுவாமிகள் அதுக்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். ஆகவே உருத்திரன் ஆமேன்னு கடைசியில் முடிது பாத்தீங்களா, அதை உருத்திரன் கூட சேர்த்துக்கணும், உருத்திரனாமே. இவ்வாறு ஐவகைப்பட்டு லயம் போகம் அதிகாரம் என்ற மூன்று நிலைகளில் விளங்குவான் யாரு? உருத்திரனாமே. அந்த ஆமே என்பதுல ஏ வந்து அசை விட்டான், ஆம் மட்டும் எடுத்துக்கிட்டு உருத்திரன் கூட சேர்த்துக்கலாம், உருத்திரனாம் என்று இயையும். அதான் எழுதுவாங்க குறிப்பிட, உருத்திரனாம் என்று இயையும் எழுதுவாங்க. ஆக ஐந்து நிலை சொல்றீங்களா, அப்ப லயம் போகம் அதிகாரம்னு மூன்றா சொல்றாங்களே அப்படின்னா, இதுல வந்து ஞானமயமாய் விளங்கும் போது சிவம், கிரியாமயமாய் விளங்கும் போது சக்தி. இந்த சிவம் சக்தி இந்த ரெண்டு நிலைகளும் அருவ நிலைகள். ஆகவே இந்த ரெண்டு நிலைகளும் லயம் சொல்லப்படும். ஆகவே சிவமாகவும் சக்தியாகவும் விளங்கும் போது, பொதுவா சிவம் சக்தி அது வேற, இந்த உலகை படைக்கும் பொழுது சிவமா விளங்குறாருனா ஞானமயமா விளங்குறார், சக்தியா விளங்குறாருனா கிரியைமயமா விளங்குறார். இப்படி ஞானமயமாகவும் கிரியாமயமாகவும் சிவம் என்றும் சக்தி என்றும் இப்படி விளங்கும் போது அது லய சிவன். அப்புறம் ஞானமும் கிரியையும் ஒத்து சதாசிவரா விளங்குறாரு, அப்போ வந்து அருவுருவ நிலை, அதுதான் போகம் என்று சொல்லப்படும். போக சிவன் அவர்தான், சதாசிவன் தான் போக சிவன். அதுக்கப்புறம் கிரியை குறைந்து ஞானம் குறைந்து கிரியை ஏறி விளங்குகிறாரே மகேசன், அதுவும். அப்புறம் வந்து கிரியை குறைந்து ஞானம் மிகுந்து விளங்குற சுத்தவித்தை, இது ரெண்டும் அதிகாரம். ஆகவே ஐந்து நிலைகளிலே முதல் ரெண்டு நிலை சிவமும் சக்தியும் லயம், சதாசிவம் போகம், மகேசனும் சுத்தவித்தையும் அதிகாரம், லயம் போகம் அதிகாரம் என்று இந்த ஐந்து நிலைகள் லயம் போகம் அதிகாரம் மூன்று நிலையா விளங்குகிறது. அருவ நிலை லயம், அருவுருவ நிலை போகம், உருவ நிலையெல்லாம் அதிகாரம். இதை பற்றி இன்னும் விளக்கங்கள் எல்லாம் உள்ளன, மாபாரியத்திலே மிக விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. அது மாபாரிய சிந்தனையிலே திருவருள் நமக்கு உணர்த்த வேண்டும். சுவாமியுடைய உரை, மேற்கூறி போந்த சிவசக்தி மூன்றனுள் யாண்டும் ஒரு வெற்றித்தாய் வியாபரிக்கும். யாண்டும்னா எப்போதும், ஒரு வெற்றித்தாய் ஒரே தன்மையாய் வியாபரிக்கும் தொழில்படும். யாண்டும் ஒரு வெற்றித்தாய் வியாபரிக்கும், எப்போதும் ஒரே தன்மையில் தொழிற்படுவது எது, இச்சாசக்தி. ஆகவே அந்த இச்சாசக்தியை விட்டுருவோம், அது கூடுது குறையுதுங்கிற பேச்சு கிடமில்ல. ஏன்னா இச்சாசக்தி இறை என்னது என்ன, உயிர்களுக்கு அருள் செய்யணுங்கிற எண்ணம், அதுல வந்து எப்பவுமே இறைவனுக்கு மாற்றமே கிடையாது. நாமளாவது ஒருத்தர் நல்ல செய்யணும்னு நினைப்போம், அப்புறம் இன்னொரு நாள் எதுக்கு இவனுக்கு போட்டு அப்படின்னு மாறும். யாருக்கு, சாதாரண மனிதர்களுக்கு. ஆனா இறைவனுக்கு அப்படி கிடையாது. இந்த உயிர்கள் எவ்வளவுதான் வந்து போகாத நெறி போனாலும் இறைவன் வந்து இது அருள் செய்யணுங்கிற எண்ணத்துல மாற்றிக்கொள்ளவே மாட்டானா, அது அவனுடைய கருணை. ஆகவே அந்த அதை சொன்னார், எப்போதும் ஒரு ஒரு தன்மையாய் தொழிற்படும் இச்சாசக்தியை விட்டுருவோம், அதுல கூடுதல் குறைச்சல் கிடையாது. ஒளிந்த ஞான கிரியைகள் இரண்டும் தனித்தனி வியாபரித்தரானும், அதாவது ஞானமயமாகவே விளங்குதல், கிரியாமயமாகவே விளங்குதல், இதுதான் தனித்தனியே விளங்குதல். அப்புறம் தம்முள் ஏறி குறைந்து வியாபரித்தரானும் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒத்து வியாபரித்தரானும், ரெண்டும் சமமாக வியாபரித்தல், ஞானமும் கிரியும் சமமாக விளங்குதல், அது வந்து சதாசிவம். தம்முள் ஏறி குறைந்து வியாபரித்தலானும் அப்படின்னா ஞானம் குறைந்து கிரியை மிகுந்து விளங்குதல், கிரியை குறைந்து ஞானம் மிகுந்து விளங்குதல், அது வந்து மகேஸ்வரம் சுத்தவித்தையும். இது பற்றி சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்தவித்தை என்று ஐவகைப்பட்டு இந்த அஞ்சு வகையும் மூணா அடங்கிருது. லயம் போகம் அதிகாரம் என மூன்றாய் அடங்கும் அவத்தைகளையும், அதான் சொன்னார், லயம் போகம் ஆன பேர் அதிகாரத்தோடு என்ன சொன்னார், அதிகரணத்தனாமே அப்படின்னு முடிக்கிறார். அதிகரணத்தன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகரணம் என்ற சொல்லுக்கு ஆதாரம் என்று பெயர். ஏற்கனவே இறுதியாம் காலந்தண்ணில் முன்னாடி ஒரு பாட்டு வந்தது, அந்த இறுதியாம் காலந்தண்ணில் பாடல்லையே அதிகரணம்ங்கிற சொல் வந்தது. அப்பமே சுவாமிகள் அதுக்கு பொருள் சொன்னாங்க, அதிகரணம் ஆதாரம் இதெல்லாம் ஒரு பொருட்கிழவி, ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள்னு அதை இங்க குறிப்பிட்டாங்க குறிப்புரையில. ஆதாரம் அதிகரணம் என்பன ஒரு பொருட்கிழவி என்பது மேலும் உரைத்தாம். முன்னால் ஒரு பாடலையும் சொல்லியிருக்கின்றேன், கடைபிடிக்க, அதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இங்க குறிப்புரை தருகின்றார்கள். மேலும் உரைத்தாம்னா சொல்றாங்க, எந்த பாடல சொன்னேன்னு வெளிப்படையா சொல்லல. ஏன்னா நாம அதை வந்து அப்படி சொன்னாலே பிடித்துக் கொள்ள வேண்டும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே மேற்கூறி போந்த அந்த சிவசக்தி மூன்ற நூல், இச்சாசக்தி எப்பவும் ஒரு தன்மையாவே இருக்குது, ஏனைய ஞானசக்தி கிரியாசக்தியும் தனித்தனியே விளங்கும், ஒத்து விளங்கும், ஒன்று ஏறி ஒன்று குறைந்து விளங்கும். அப்போது சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்தவித்தைன்னு ஐவகைப்பட்டு விளங்குகிறார் சுவாமி. அந்த ஐவகை நிலைகளும் லயம் போகம் அதிகாரம்னு மூன்று நிலைகளுக்குள்ள அடங்கும்னு சொல்லிட்டு, அப்போ தோன்றக்கூடிய தத்துவங்கள் இருக்கின்றனவே அவற்றைத்தான் அதிகரணங்கள்னு சொன்னார், அந்த ஆதாரங்கள். ஏன்னா அந்த தத்துவங்கள் அதுல வந்து சுவாமி எழுந்தருகிறார், அந்த தத்துவங்கள்ல சுவாமி வந்து எழுந்தருதார். அப்போ அந்த தத்துவங்கள் அதுக்கு ஆதாரம் மாதிரி இருக்கு. உண்மையில எல்லாத்துக்கும் ஆதாரம் சுவாமி தான், ஆனா அதை சுவாமி எழுந்தருகிறதுனால அது அவருக்கு ஆதாரம் மாதிரி இருக்கு. அதனால அந்த தத்துவங்களை தான் அதிகரணம்னு சொல்றார். ஆகவே ஐவகை நிலைகளை கொண்டு அவை மூன்றாய் அடங்கும் இல்லையா, அந்த நிலைகளுக்கு ஆதாரங்களையும் அவன் உடையவன், அந்த தத்துவங்களையும் அவன் உடையவன். அது அஞ்ஞனம் வேறுபட்ட ஆதாரங்களையும் உடையனாய், அவத்தைக்கு ஏதுவாய் அஞ்ஞனம் வேறுபட்ட ஆதாரங்களையும் உடையனாய ருத்திரன் ஒருவனே அவ்வப்பெயர் பெற்று நிற்பன். மகாருத்ரன் சுவாமிக்கு பேரு. மூன்றாவது மூர்த்தியை குனிருத்ரன் சொல்வார்கள், சுவாமிக்கு மகாருத்ரன் பேரு, பாடியத்தின் சொல்றாங்க சுவாமி. ஆகவே அந்த மகாருத்ரன் ஒருவன் தான் சிவன் சக்தி சதாசிவம் மகேசன் சுத்தவித்தைன்னு வெவ்வேறு திருநாமங்கள் பெற்று விளங்குவான். உருத்திரனாம் என இயையும், மூன்றாம் அடியில் வர்ற உருத்திரன் கூட இறுதி சொல்லா இருக்கக்கூடிய ஆம் என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உருத்திரனாம் பதவுரையில பார்த்தா அருமையா சேர்த்திருப்பார்கள். இந்த குறிப்புரையை பார்த்து, சிவஞான சுவாமியுடைய குறிப்புரையை பார்த்துட்டு அந்தந்த இடத்துல பதவுரையை பார்த்தா போதும், நம்ம குருமூர்த்திகள் அந்த குறிப்புரையை கடைபிடித்து அருமையாக அந்த பதவுரை செய்திருப்பார்கள். நமக்கு ரொம்ப வேலை ரொம்ப எளிதா போயிரு. ஈண்டு உருத்திரன் என்றது மாசங்கார கடவுளாகிய பரமசிவனை, அவனுக்கும் உருத்திரன் என்னும் பெயருண்மையின். அவள் அயம்போகம் என சுட்டு அறிவித்து உரைக்க, அவள் அயம்போகம் பதவுரையில பார்த்தா தெரியும், லயம் போகம் பேரான அதிகாரத்தோடு அப்படின்னா, அவ்வளயம் போகம் பேரான அதிகாரம்னா பெரிதாகிய அதிகாரம் என மூன்றாய் அடங்கும் அவத்தைகளையும் பதவுரை சொல்லியிருக்காங்க. லயம் போகம் கூட அந்த அப்படிங்கிற பொருள் தருத சுட்ட சேர்த்துக்கிடணும், அவள் லயம் போகம்னு. அப்புறம் பின்வந்த ஞானம் சக்திக்கு பரியாய பெயராய் நின்றது, அதான் சொன்னார்கள் இல்லையா, கிரியாசக்தி மயமாய் விளங்கும் போது சக்தின்னு வழங்கப்பெறுகின்றான். அப்ப அந்த பாட்டுல எப்படி சொல்லிருக்காங்க, தொழில் ஞானம்னு சொல்லியிருக்காங்க. தொழில்னா கிரியை, கிரியையா விளங்கும் போது என்ன பேர் பெறுகின்றான், சக்தின்னு பேர் பெறுகின்றான். ஆனா பாடல்ல சக்தின்னு சொல்லாம ஞானம்னு சொன்னாங்களே, அதைத்தான் விளக்குறாங்க. ஞானம் என்பது சக்திக்கு இன்னொரு பெயர், அதான் பரியாய பெயராய் நின்றது. பரியாய பெயர்னா இன்னொரு பெயர். அப்புறம் ஒக்கில் என்பதற்கு இவ்விரண்டும் என எழுவாய் வருவித்துரைக்க என்ன அழகா சொன்னாங்க. ஒக்கில் அப்படின்னா சமமாக விளங்கினார். ஐயா எவை சமமாக விளங்கினார் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா, அதனால ஞானம் கிரியை எனும் அவ்விரண்டும் சமமாக விளங்கினார் அப்படின்னு வருவித்து எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. பாடல எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, அப்புறம் வந்து கட்டுரை எழுதுற மாதிரி ஆயிரும், கடிதம் எழுதுற மாதிரி ஆயிரும். பாடல வந்து அப்படி ஓசை நயம் மேலோங்க அப்படி தொகுத்து சொல்வார்கள், வேண்டிய சொற்களை நாம தான் வருவித்துக் கொள்ள வேண்டும். அதனால அங்க அருமையா சொன்னார்கள், ஒக்கீல் என்பதற்கு இவ்விரண்டும் என எழுவாய் வருவித்துரைக்க. ஏன்னா முதல்ல ஞானம் சொல்லியாச்சு, கிரியை சொல்லியாச்சு, அதனால இவ்விரண்டும் ஒக்கீல், இந்த ஞானமும் கிரியையும் ஒத்து விளங்கினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேர் ஈசன் சொன்னது மகேசன்கிற பொருள்ல, பேரீசன் மகேசன் என்னும் பொருட்டு ஆதாரம் அதிகரணம் என்பன ஒரு பொருட்கிழவி என்பது மேலும் உரைத்தாம் கடைபிடிக்க, அதை விளக்கியாச்சுனால. அப்புறம் அற்றே இதுக்கு மேலேயும் ஒரு இதுக்கு மேல விளக்கம் தான் கேட்க, தடை ஒன்னும் எழுப்பல, விளக்கம் தான். நல்ல அருமையா சொன்னீர்கள், சிவபெருமானுக்கு ஐந்து நிலைகளை சொன்னீர்கள், சிவம் சக்தி சதாசிவம் மகேசன் சுத்தவித்தை சொன்னீர்கள், இந்த ஐந்து நிலைகளும் லயம் போகம் அதிகாரம்னு மூன்றாய் அடங்குவதையும் நான் அருமையாக சொன்னீர்கள். அப்பொழுது சுத்த தத்துவங்கள் ஐந்து தோன்றுவன என்று சொன்னீர்களே, அந்த சுத்த தத்துவங்களின் பெயர்களைத்தான் சொல்லிவிடுங்களேன் என்று கேட்கின்றான். அதை சொல்றதுக்குத்தான் வரக்கூடிய பாடல் அடியேன். இந்த பாடலே விளக்கும் போது சுத்த தத்துவங்களின் பெயரையும் குறிப்பிட்டு விட்டேன், ஆசிரியர் வரும்பாடலையும் குறிப்பிடுகின்றார். என்ன, வித்தையோடு ஈசர் சாதாக்கியம் சக்தி சிவங்கள் ஐந்தும் சுத்த தத்துவம், அதே பேர் தான், சுவாமியுடைய பேர் தான் சுத்த தத்துவங்களுக்கும். வித்தை அதாவது சுத்த வித்தை, அப்புறம் ஈசர் அதாவது மகேசர் ஈஸ்வர தத்துவம், சாதாக்கியம் சாதாக்கியம் சதாசிவம் ரெண்டும் ஒண்ணுதான், சதாசிவ தத்துவம். அப்புறம் சக்தி சிவம், சக்தி தத்துவம் சிவதத்துவம். ஆக அந்த சுவாமியினுடைய ஐந்து நிலைகளுக்கு என்ன நாமங்களோ அதே திருநாமங்கள் தான் தத்துவங்களுக்கும். இவை சுத்த தத்துவம், இந்த அஞ்சையும் சுத்த தத்துவம் சொல்வார்கள். 36 தத்துவம் பார்த்தா சுத்த தத்துவங்கள் எவைனா இந்த அஞ்சையும் சொல்வார்கள், சிவம் சக்தி சதாசிவம் மகேசம் சுத்தவித்தை, இந்த அஞ்சும் சுத்த தத்துவங்கள். இவை சிவபெருமானுக்கு சுதந்திர வடிவமாகும், சிவந்தன் சுதந்திர வடிவமாகும், நித்தம் என்று உரைப்பன். நித்தம் தானே சொல்லி ஆகணும், ஏன்னா நீ என்ன சொல்லிட்டீங்க, இந்த ஐந்து தத்துவங்களையும் சிவபெருமானுக்கு வடிவம்னு சொல்லிட்டீங்க. இப்ப சிவபெருமானுக்கு வடிவமாக்கின பிறகு அவை அழியும்னு சொல்ல முடியுமா? எனவே நித்தம் என்று உரைப்பர். காலம் நீங்கிய நிலைமையாலே, அதாவது அழிவதெல்லாம் காலத்துக்கு உட்படுவதெல்லாம் அழியும், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கால தத்துவத்துக்கு உட்பட்டு போய்தான் தோன்றும் அழியும். இந்த சுத்த தத்துவங்களை ஏன் நித்தம்னு சொன்னோம்னா சிவபெருமானுக்கு வடிவம்னு சொல்லியாச்சு, மேலும் கால தத்துவத்தை கடந்து நிற்பன. என்ன அப்படின்னா, கால தத்துவம் வித்யா தத்துவங்கள்ல ஒன்று அல்லவா, சுத்த தத்துவங்கள்லாம் தோன்றிய பிறகுதானே வித்யா தத்துவம் ஆகிய காலம் தோன்றுகிறது. இது காலத்துக்கெல்லாம் முன்னாடியே இருக்கின்றன இந்த சுத்த தத்துவங்கள், அதனால காலத்திலிருந்து நீங்கி இருப்பதனால இவற்றை நித்தம் என்று உரைப்பார் நாங்க. அப்ப வந்து முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க, சிவ தத்துவம் தோன்றும், அப்புறம் சக்தி தத்துவம் தோன்றும், அதுக்கப்புறம் சதாசிவ தத்துவம் தோன்றும், அதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவம், அதுக்கப்புறம் சுத்த வித்தைன்னு முன்னால் தோன்றும் இது இது பின்னர் தோன்றும் சொல்றீங்களே. அப்ப முற்பிற்பாடு கூறியாச்சுனாலே அங்க காலம் வந்து விடுகின்றதே அப்படின்னு சொல்லி ஒரு தடையிடும் அல்லவா. அதனால சொல்றாங்க, வைத்தியர் முற்பிற்பாடு காலத்தை அடிப்படையா வச்சு முற்பிற்பாடு வைக்கிற வருவித்தார் கருமத்தாலே, நமது செயல் அடிப்படையில தான் வைத்திருக்கின்றது என்று பாடலிலே சொன்னார். இது இன்னும் நமக்கு விளங்க வேண்டும். ஆகவே பாடலிலே தொகுத்து இவ்வாறு கூறியிருக்கின்றார், உரையில் தான் அதை விரித்து நமக்கு அற்புதமாக விளக்குகின்றார்கள் சுவாமிகள். மிக அற்புதமான உரை இந்த பாடல் உரை. எப்படி சொல்கின்றார்கள் சுவாமிகள்னா, அவ்வ வியாபாரங்களுக்கு இடமாய், அதாவது அந்தந்த தொழிலுக்கு இடமாய் அழிவகைப்பட்டு மேற்கூறி போந்த அவ்வ பெயரே பெயராக உடையனவாய், பெயராக உடையனவாம் சுத்த தத்துவம் ஐந்தும் அவ்வப்பெயரே பெயராக உடையன. அவ்வப்பெயர்னா இவ பெயர், அந்த சுவாமிக்கு சுவாமியுடைய நிலைகளுக்கு என்ன பெயரோ அதே பெயரே இந்த சுத்த தத்துவங்களுக்கும் பெயரா இருக்குது அல்லவா. அதைத்தான் சொல்றாங்க, அவ்வப்பெயரே பெயராக உடையனவாம் சுத்த தத்துவம் ஐந்தும். என்ன சொல்றாங்க, சிவந்தன் சுதந்திர வடிவமாகும் பாடல் சொல்லுது இல்லையா. இந்த இவன் இந்த தத்துவங்கள் ஐந்தும் அவ்விறைவனுக்கு சுதந்திரமாகிய அதிட்டானமுமா. பாடல்ல வடிவாம்னு இருக்கு, ஒரே அதிட்டானம் தாங்க. ஏன்னா அதிட்டானம் என்ன, நிலைக்களம். சுவாமி அந்த தத்துவங்களை இடமாக கொண்டு அந்த தத்துவங்களை எழுந்துடுறார். ஞானமே மயமாக நாத தத்துவத்தில் எழுந்துடுறார் சிவன்கிற நாமத்தோட. அதே மாதிரி கிரியையே மயமாக சக்தி என்ற நாமத்தோடு விந்து தத்துவத்தில் எழுந்துடுகிறார். அது மாதிரி ஞானம் கிரியை இரண்டும் ஒத்து விளங்கும்படியாக சதாசிவங்கிற திருநாமத்தோடு சாதக்கிய தத்துவத்தில் எழுந்துடுறார். கிரியை ஏறி ஞானம் குறைந்து மகேசங்கிற திருநாமத்தோட ஈஸ்வர தத்துவத்தில் எழுந்துடுறார். அது மாதிரி ஞானம் ஏறி கிரியை குறைந்து சுத்தவித்தைங்கிற திருநாமத்தோடு சுத்த வித்யா தத்துவத்தை எழுந்துவிடுகின்றார். ஆகவே இறைவனுடைய பெயரே அந்த தத்துவங்கள் பெறுகின்றன. மேலும் இறைவன் வந்து அங்க எழுந்துள்ளதுனால அந்த தத்துவங்கள் இறைவன் அதிஷ்டானமாக கொண்டவை. ஆனா அதிஷ்டானமாக கொண்டதை உபச்சாரமா தான சொன்னாங்க வடிவம் நாங்க. அதான் சுவாமிகள் அதிட்டானம் உரையில எழுதிட்டு கீழே குறிப்புல என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அது வந்து வடிவம்னு சொன்னது உபச்சாரம், அதிட்டானம் தான் சொல்லி முதல் குறிப்புகளோட எழுதிட்டாங்க. ஏன்னா மற்ற அசுத்த தத்துவங்கள்லாம் சுவாமி தானே அதிட்டிக்காருனா, தான் நேரடியா தோற்றுவிக்கலையே, அனந்த தேவர் மூலமா தான் வித்யா தத்துவங்களை தோற்றுவிக்கார். அனந்த தேவரை செலுத்தி அவரை கொண்டு ஸ்ரீகண்ட ருத்ரரை செலுத்தி அவர் மூலமா தான் ஆன்ம தத்துவம் பூணங்களை தான் தோற்றுவிக்கிறார். ஆனா அந்த சுத்த தத்துவங்களை வந்து தானே நேரடியா தோற்றுவிப்பதனால, நேரடி அதிட்டானமா இருப்பதனால இந்த சுத்த தத்துவங்கள் சுவாமிக்கு வடிவம்னு உபசரித்து கூறப்படுகின்றன. ஏன்னா நேரடி அதிட்டானம் குறிப்புரை பாருங்க, அனந்த தேவர் முதலியோர் வாயிலாக நின்று அதிட்டிக்கப்படும் ஏனை மாயேயம் போலன்றி, ஏனை மாயேயம் அதாவது அசுத்த மாயாகாரியம் போலன்றி தானே அதிட்டிக்கப்படுதலி, அதாவது சிவபெருமானே நேரடியாக அதிட்டிப்பதனால இவை சுதந்திர வடிவம் எனப்பட்டன. இந்த சுத்த தத்துவங்கள் சிவபெருமானுக்கு சுதந்திர வடிவம் சொல்லப்பட்டன. அப்ப உண்மையில என்னது, இவை சுவாமி அதிட்டானமாக கொள்பவை, நிலைக்களமாக கொள்பவை. எனவே அதிட்டானத்தை வடிவம் என்று உபசரித்தார், உபச்சாரமாக கூறினார். ஆகவே அவர் இறைவனுக்கு சுதந்திரமாகிய அதிட்டானமுமா உண்மை பொருளை உரை அருமையாக எடுத்துரைக்கின்றது. முன்பின்னாக நிகழும் ஞானசக்தி கிரியாசக்திகளின் வியாபார வேதம் பற்றி இவற்றிற்கு முற்பிற்பாடு கூறப்படினும், நாத தத்துவத்துக்கு அப்புறம் விந்து தத்துவம் இல்லையா, சதாசிவ தத்துவத்துக்கு முன்னாடியே விந்து தத்துவம் தோன்றது, ஆனா சதாசிவத்துக்கு அப்புறம் பின்னாடிதான் ஈஸ்வர தத்துவம் தோன்றது, அதுக்கப்புறம் இது சுத்தவித்தை தோன்றதுன்னு இப்படி முன்பின் கூறுதாங்களே அப்படின்னா, அது ஞானசக்தி கிரியாசக்திகளின் தொழிற்பாடு முந்தையும் பிந்தியும் நிகழ்வது பற்றி தான் முன்பின் கூறியிருக்காங்க, ஒழிய காலத்தை வைத்து கூறவில்லை இவற்றுக்கு இல்லையா. ஏன்னா இவை ஐந்தும் தோன்றிய பிறகுதான் கால தத்துவம் தோன்றது. எனவே காலத்தை அடிப்படையா வச்சு நாத தத்துவம் முதல்ல அது அந்த தத்துவம் அடுத்தால இது முன்னால பின்னாலு காலத்தை வச்சு கூறல, காலம் இதுக்கு அப்புறம் தான் தோன்றுது. அதான் சொல்றாங்க, இவ் ஐந்தும் தோன்றிய பின்னர் தோன்றுவதாய கால தத்துவம் இவற்றது தோற்றத்திற்கு ஏது ஆகாமையில், இவற்றது தோற்றத்திற்கு கால தத்துவம் காரணம் இல்லை, ஏன்னா இவை தோன்றிய பிறகுதான் கால தத்துவம் தோன்றுது. எனவே ஏது ஆகாமையில் காலம் பற்றி முற்பிற்பாடு கூறுதல் செல்லாது. காலம் பற்றி இங்க முன்பின் சொல்லல, காலவரையறையை கடந்து நிற்றலா. இந்த ஐந்து சுத்த தத்துவங்களும் காலவரையறையை கடந்து நிற்கின்றன. அது பற்றி இவை சிவனுக்கு நித்திய அதிட்டானம் என்று உரைக்கப்படும். காலத்தை கடந்துட்டதுனால காலத்தை கடந்ததெல்லாம் நித்த பொருள் சொல்லப்படும். எனவே இவை ஐந்தும் நித்தம் என்று உரைக்கப்படும் சொன்னார். ஆகவே இதை ஓரளவு விளக்கிவிட்டார்கள். இன்னும் விளக்கம் இருக்கின்றது, அதை விசேட உரையிலே நமக்கு அருட்குடையாக வழங்குகின்றார்கள் சுவாமிகள். என்ன முதல் குறிப்புரை பார்த்துட்டோம், இவை ஏன் வந்து சிவபெருமானுக்கு வடிவம்னு சொல்லப்பட்டன, சுதந்திர வடிவம்னு சொல்லப்பட்டன. மற்ற அசுத்த கமாயா காரியங்கள்லாம் அனந்த தேவர் வாயிலாகத்தான் அதிட்டிக்கப்படுகின்றன, ஆனா சுத்த தத்துவங்கள் சுவாமியால் நேரடியாக அதிட்டிக்கப்படுகின்றன, அதாவது நேரடியாக நிலைக்களமாக கொள்ளப்படுகின்றன. அதனால இந்த சுத்த தத்துவங்கள் சுவாமியினுடைய சுதந்திர வடிவம் என்று சொல்லப்படுகின்றன. எனவே சுதந்திர அதிஷ்டானமாக இருப்பதனாலே அவற்றை சுவாமிக்கே வடிவம் என்று உபசாரமாக கூறினார்னு விளக்குனாங்க. அடுத்தால சொல்றாங்க, ஒரு தடை எழுப்புறாங்க, என்ன இருந்தாலும் இந்த சுத்த தத்துவங்களும் தோன்றிய அழிவனதான, அவற்றை போய் இறைவனுக்கு சுதந்திர வடிவம்னு சொல்லலாமா அப்படின்னா, சுவாமிக்கு சுதந்திர வடிவம்னு சொல்லிட்டதுனால அவற்றுக்கு தோற்றக்கேடு சொல்லல பாருங்க, நித்தம்னு சொன்னாங்க பாடல்ல, நித்தம் என்று உரைப்பர் அப்படின்னாங்க இல்லையா. நித்தம்னு எப்படி சொல்றா, எதை வச்சு சொல்றீங்கன்னா, கால தத்துவத்தை கடந்து இருப்பதனாலே. ஏன்னா வித்யா தத்துவமாகிய காலம் இவற்றுக்கு அப்புறம் தான் தோன்றது, அதை கடந்து அவற்றுக்கு அதுக்கும் மேல இருப்பதனால இவற்றை நித்தம்னு சொன்னாங்க. அப்ப இன்னொரு கேள்வி வரும், ஐயா காலத்தை கடந்து நிற்கணும்னு சொல்லிட்டீங்க, நித்தம்னு சொல்லிட்டீங்க, அப்போ முதல்ல நாதம் தோன்றுச்சு, அப்புறம் விந்து தோன்றியது, அப்புறம் சதாசிவம் தோன்றியது என்று இப்படி முன்னர் பின்னர்னு முற்பிற்பாடு கூறுதீங்களே, காலத்தை கடந்து விட்டால் முற்பிற்பாடு கூறுதல் எப்படி செல்லுபடியாகும் அப்படிங்கும் போது அப்ப என்ன விளக்கம் சொல்றாங்க, முற்பிற்பாடு கூறியது காலம் பற்றி அல்ல, என்ன ஞானசக்தி கிரியாசக்திகளுடைய தொழிற்பாடு பற்றி. ஞானசக்தி முதல்ல விளங்கி அப்புறம் கிரியாசக்தி விளங்குவதனால அதற்கு தொழிற்பாடு பற்றி தான் சொல்லியதுடைய காலம் பற்றி அல்ல என்றெல்லாம் அருமையாக நூலாசிரியருடைய உள்ள கருத்தை அப்படியே ஒவ்வொன்றாக எடுத்து நமக்கு தருகின்றார். அதுதான் உண்மை உரை. நூலாசிரியருடைய திருவுள்ளத்தை காட்டுவதுதான் உரையாசிரியருடைய வேலை. அதை மிகச்சிறப்பாக செய்தவர்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அதை காட்டுறாங்க பாருங்க, தோற்றக்கேடுகள் உடையன இதுவரை பார்த்த கருத்துகள் அப்படியே சுவாமிகளுடைய திருவாக்கில். தோற்றக்கேடுகள் உடையனவாய தத்துவங்கள் இறைவனுக்கு சுதந்திர வடிவமா மாறி யாஞ்சனம். இறைவன் வடிவம்னா தோற்றக்கேடு இருக்கக்கூடாத, சுத்த தத்துவங்கள் தான் தோன்றி அழிவனாவாச்சே அப்படின்னு கேட்கிறான். தோற்றக்கேடுகள் உடையனவாய தத்துவங்கள் இறைவனுக்கு சுதந்திர வடிவம் ஆமாறு யாஞ்சனம் என்னும் கடாவை ஆசங்கித்து என்ற கேள்வியை வாங்கி சொல்றாராம் பாடல்ல. நித்தம் என்று உரைப்பர் அப்படின்னு பாடல்ல அதனாலதான் சொன்ன, தோற்றக்கேடுன்னு சொல்ல மாட்டாங்க ஐயா, நித்தம்னு உரைப்பார்கள் நாங்கள். அப்போ நித்தம்னா அதுக்கு காரணம், நித்தம் அதற்கு ஏது கூறுவார், காலம் நீங்கிய நிலைமையால். காலம் நீங்கிய நிலைமையால் பாடல வருது. நித்தம் அதற்கு ஏது கூறுவார், காலம் நீங்கிய நிலைமையால் என்றும். அற்றையல் காலம் நீங்கிய வழி இவற்றின் தோற்றத்திற்கு முற்பிற்பாடு கூறுதல் செல்லாது என்பாரை நோக்கி, இன்று முற்பிற்பாடு கூறியது காலம் பற்றி அன்றென்பார் என்ன சொன்னார், வைத்திலர் முற்பிற்பாடு வருவித்தார் கருமத்தால் என்றும் கூறினார். காலம் பற்றி முற்பிற்பாடு சொல்லல, ஞானசக்தி கிரியாசக்திகளின் கருமம் பற்றி, கருமம்னா அவற்றின் தொழிற்பாடு பற்றி அப்படின்னு சொன்னார். இன்று கருமம் என்றது மேலை செயலில் கூறிய வியாபார பேதங்களை, போன பாடல சொன்ன அந்த தொழில் வேறுபாடுகளை, அதுதான் இங்க கருமம் சொன்னார். சரி, அப்போ கலைத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு சிவசக்தியே இருக்கு. சிவசக்தியினுடைய ஒரு அம்சம் கலைத்திரி, கலைத்திரி என்பது. ஏன்னா எப்படியும் வந்து காலம் இல்லாம இது முதல்ல தோன்றியது, அந்த தத்துவம் அடுத்து தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. எப்படியோ அங்க காலம் வந்து விட்டது, சிவம் முதல்ல தோன்றது, அப்புறம் சக்தி தத்துவம் தோன்றது, அப்புறம் சதாசிவ தத்துவம் தோன்றது, இப்படி ஒன்னு ஒன்னும் அடுத்தடுத்து தானே தோன்றுகின்றன. அப்ப வந்து முன்னர் பின்னர் அங்க வந்தாச்சு, வந்தாச்சுனாலே அங்க காலம் வந்தாச்சு. ஆனா வித்யா தத்துவத்தில் உள்ள காலம் வந்து இங்க செயல்படல, அது இந்த மாதிரி தான் தோன்ற போது. அப்போ அங்க காலமாக இருப்பது என்னன்னா சிவசக்தியே காலமாக இருக்கின்றது. அந்த சிவசக்திக்கு என்ன பெயரு, கலைத்திரின்னு பெயர். அது அந்த உண்மை எங்க விளக்குற ஆகமத்திலிருந்து எடுத்து விளக்குகின்றார்கள். அந்த வியாபாரங்களுக்கு காரணம், வியாபாரம்னா தொழில்கள், ஞானசக்தி கிரியாசக்தியினுடைய தொழிலால தானே இந்த தத்துவம் முதல்ல தோன்றுச்சு, அந்த தத்துவம் ரெண்டாவது தோன்றுச்சுன்னு சொன்னாங்க. ஞானம் கிரியை ஒத்திருந்தா சதாசிவம், ஒன்னு ஏறி ஒன்னு குறைஞ்சிருக்கும் போது ஈஸ்வரன் சுத்தவித்தே வருது. ஆகவே ஞானசக்தியினுடைய அந்த தொழில் வந்து அதுக்கு ஆதாரமாக காலம் போல அங்க இருப்பது என்னது, கலைத்திரிங்கிற சிவசக்தி. எனவே காலம் இல்லாமலே எப்படி முற்பிற்பாடு கூறலாம்ங்கிற தடைக்கு அங்க வழி இல்ல. ஏன்னா இந்த சடமாகிய காலம் இல்ல, சிவசக்தியே கலைத்திரு என்ற ஒரு நிலையிலே இருந்து கொண்டு காலமாக அங்கே அருளிக்கொண்டு இருக்கின்றது என்று சொன்னார்கள். அந்த வியாபாரங்களுக்கு காரணம் கலைத்திரி என பெயர் பெற்று காலத்தானமாய் நிற்கும், காலத்தோட ஸ்தானத்துல அது இருக்கு கலைத்திரி, காலத்தானமாய் நிற்கும் சிவசக்தியே அகலின் ஆண்டு காலம் இன்மை பற்றி முற்பிற்பாடு உண்மைக்கு இழுக்குமே.
1: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 93.
2: குரல் எண் 93 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு முத்தர் எங்கும் சிவத்தையே காண்பவர். குரல் எல்லாம் அறியும் அறிவு உரிலும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. கொண்டுகூட்டும் முறை எல்லாம் அறியும் அறிவு உரிலும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அற அறியார். பதவுரை எல்லாம் அறியும் அறிவு உறினும், எல்லாவற்றையும் அறியும் ஞானத்தில் கலந்து நிற்பினும், இங்கு இவ்விடத்து இவர் சிவன் முத்தர் ஒன்று அல்லாது சிவம் ஒன்றையே அன்றி மற்ற ஒன்றையும் அற அறியார் சிறிதும் காணார். குரல் எண் 94.
3: குரல் விளக்க உரையிலே ஐயா அவர்கள், ஏன் அவர்கள் அப்படி ஒன்றையும் காண மாட்டார்கள் என்பதை 4வது 6வது குரலிலே விளக்கம் செய்வார் என்று எழுதியிருக்கிறார். அதை படித்தோம். அதாவது எல்லாம் அறிகிற அறிவிருந்தும் அவர்கள் சிவத்தை தவிர வேறொன்றையும் காணார்கள், அது ஏன் அப்படி காணார்கள் என்பதற்கு நான் 2 குரலிலே விளக்கம் பெறப்போகிறது என்று சொன்னார். அதிலே ஒரு குரல் தான் இனி நாங்கள் படிக்கப் போகிற 4வது குரல்.
2: குரல் எண் 94. குரல் தலைப்பு அவர் விடயங்களை காணாமைக்கு காரணம். குரல் புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக. கொண்டுகொட்டும் முறை தலம் நடக்கும் ஆமை தக புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார். பதவுரை தலம் நடக்கும் ஆமை தக தன் வழி செல்லும் ஆமையானது ஆரவாரம் உள்ள இடத்தில் தன்னுடைய 5 உறுப்புகளையும் உள்ளுக்கு இழுத்து அசைவில்லாமல் கிடப்பது போல புலன் அடக்கி முத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர் போதார் வெளியே விடயங்களில் பொறிகளை போகவிடார்.
3: ஓமியோடு அவர்கள் சிவத்தை தவிர மற்ற விடயங்களை காணார் என்பதற்கு ஒரு ஓமை எப்படி விளங்கப்படுத்துகிறது என்று ஒரு ஓமையை வைத்து அந்த உண்மையை விளங்கப்படுத்துகிறார். ஆமை பல பேர் இருக்கிற இடங்களுக்குள்ளே போகும் அதுதான் தலம் என்கிறார். அதாவது தலம் என்பது மக்கள் வாழ்கிற பகுதிக்குள்ளேயோ எங்கேயோ போய் ஒரு ஆரவார தன்மையை கேட்டுவிட்டால் ஆமையை கடவுள் எல்லாருக்கும் ஒவ்வொரு தகுதியை அவரவர் பிறப்புக்கேற்ப தகுதியை கொடுத்திருக்கிறார். ஆமையினுடைய குறைபாடு என்னென்றால் அது வேகமாக நடக்க முடியாது. அப்போ வேகமாக நடக்க முடியாதது எதிரிகளிடம் அகப்பட்டு விடும். வேகமாக நடக்க முடியாமல் படைத்த ஆண்டவன் எதிரிகளிடம் அகப்படாமல் இருப்பதற்கான ஒரு சக்தியையும் அதற்கு கொடுத்திருக்கிறார். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு அது இருக்கிறது, இவனுக்கு இது இருக்கிறது, எனக்கு இல்லையே என்ற கவலை நமக்கு தேவையில்லை. எனக்கு எதுவும் இல்லாமல் அவனிடம் இருப்பதும் இவனிடம் இருப்பதும் இல்லாமல் என்னை கடவுள் படைத்திருக்கிறார் என்றால் என்னை காக்கக்கூடிய ஒன்றை எனக்குள்ளே வைத்திருப்பார். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு அந்த ஆற்றல் இல்லை இந்த ஆற்றல் இல்லை என்று கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு இருக்கிற குறைபாடுகளை நமக்குள்ளே குறைபாடுகளையும் வைத்து குறைபாடுகளை நீக்குவதற்கான ஏதோ ஒரு ஆற்றலையும் வைத்திருப்பார். ஆமைக்கும் அப்படித்தான் வைத்தார். அது வேகமாக ஓடி தப்ப முடியாது. அதனாலே அது என்ன செய்ய அதற்கு என்ன கொடுத்தார் என்றால் ஆரவாரமான இடங்களை கண்டால் அது உடனே தன் கைகாலை எல்லாம் கால்களை எல்லாம் தலை காலை எல்லாத்தையும் உள்ளே உருவி கொண்டு ஒரு கல்லு போல கிடந்து விடும். ஆமையை பார்த்து திடீரென்று ஒரு அடையாளம் காண முடியாது, கல்லு போல கிடக்கும். இது ஆமையினுடைய தன்மை. இந்த ஆமையினுடைய தன்மையை வைத்துக் கொண்டு சீவன் முத்தர்களுடைய தன்மையை விளங்கப்படுத்துகிறார். அவர்களும் இந்த உலகியலிலே மாட்டிக்கொள்ளாமல் ஆமை போல புலனைந்தையும் பொருள் உள்ளே அடக்கி கொண்டு சிவத்தையே கண்டிருப்பார்கள். அந்த பகுதியை திருப்பி படியுங்கள்.
2: தலம் நடக்கும் ஆமை தக தன் வழி செல்லும் ஆமையானது ஆரவாரம் உள்ள இடத்தில் தன்னுடைய 5 உறுப்புகளையும் உள்ளுக்கு இழுத்து அசைவில்லாமல் கிடப்பது போல புலனடக்கி முத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர்.
3: கவனிக்க வேண்டிய விஷயம். இதிலே புலனடக்கி என்பதை பொறையிலே பொறிகளை அடக்கி என்று எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் கவனித்தீர்களோ என்னவோ தெரியவில்லை. புலனடக்கி என்பதற்கு ஐயா உரை எழுதுகிற பொழுது பொறிகளை அடக்கி என்று உரை எழுதுகிறார். பொறிக்கும் புலனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மெய்வாய் கண் மூக்கு செவி என்பவை பொறிகள், சுவையொடியொரு ஓசை நாற்றம் என்பவை புலன்கள். இங்கே புலனடக்கி என்பது பொறிகளை அடக்கி, அதாவது இந்த பொறிகள் வேறு புலன்களிலே செல்லாதவாறு பொறிகளை அடக்க வேண்டும். அதுதான் பொறியடக்கி என்று உரை செய்கிறார். அது திருப்பி படியுங்கள்.
2: புலனடக்கி முத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி.
3: மனத்தையும் என்பது மனமும் ஒரு பொறியாக கருதப்படுகிறபடியால் மனத்தையும் அடக்கி உள்முகமாக அடக்குவது. நாங்கள் பொறிபுலன்களை வெளியேற்றி கொண்டே இருக்கிறோம். புலன்களை பொறி வழியாக வெளியேற்றி கொண்டே இருக்கிறோம். அவர்கள் உள்ளனுப்புவார்கள். அதனாலேதான் அவர்களுக்கு பொறிகள் அடங்கி விடுகின்றன. அதாவது வெளியிலே போகிறதென்றால் கதவை திறந்து வைத்து விட்டுத்தான் போக வேண்டும். உள்ளே இருக்கிற பொழுது கதவை பூட்டி வைத்து விட்டு இருப்போம். அதுதானே பொதுவான இயல்பு. பொதுவாக இருக்கிற பொழுது வெளியிலே எங்கேயும் போவதானால் கதவை திறந்து கொண்டுதான் வெளியே போவோம். உள்ளே வர வேண்டும் என்றால் உள்ளே வந்து கதவை பூட்டி கொள்வோம். நம்முடைய புலனறிவுகளும் வெளியே செல்லுகிற காரணத்தினால்தான் எங்களுக்கு புலன்கள் எல்லாம் புலன்கள் தள்ள பொறிகள் திறந்து போய் நிற்கின்றன. அவர்களுக்கு புலன்கள் எல்லாம் சிவத்திலே ஒடுங்கிவிடும். தங்களுடைய முதலாகிய அந்த சிவத்திலே புலன் எல்லாம் ஒடுங்கிவிடும். ஆகவே பொறி திறந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அதனாலேதான் ஞானியர்கள் எல்லாம் கண்மூடி பேசாமல் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களை பார்த்து நாங்களும் கண்மூடி உட்கார முயல்கிறோம். ஆனால் எங்களுக்கு புலன்கள் ஒடுங்கவில்லை. பொறிகளை பெயருக்கு மூடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது உண்மையிலே மூடப்படவில்லை. அது கண் முதலிய சில பொறிகளை மூடி காட்டலாம், கண்ணை மட்டும் மூடி காட்டலாம். மற்றைய புலன்கள் பெரும்பாலும் திறந்திருக்கக்கூடியவை. ஆகவே சும்மா நாம கண்ணை மூடிக்கொண்டு ஞானி போல இருப்பதிலே பிரயோசனம் இல்லை. எங்கள் ஊரிலே யோர் சுவாமி என்ற ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவருக்கு முன்னாலே நான் முன்பும் சொல்லி இருப்பேன், அங்கு அந்த திருக்குறள் வகுப்பிலே ஒரு பெரிய நீதிபதி, அவர் போய் அவருக்கு முன்னால் அவர் என்ன செய்வாராம், அவருடைய ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்று வைத்திருப்பார், அவர் உட்கார்ந்திருப்பாராம். ஒன்னும் உபதேசம் ஒன்றும் கிடையாது. பக்தர்கள் போய் அவருக்கு முன்னாலே உட்கார்ந்திருப்பார்கள். இவ்வளவும் தான் அதிலே ஏற்படுற அனுபவம் தான். அதிலே ஒரு நாள் ஒரு நீதியரசர் வந்தாராம். அவர் என்னென்றால் மற்றவர்களோடு நானும் சமமா என்பதை காட்டவன் என்பதற்காக முன்னாலே போய் உட்கார்ந்து இந்த சிவருமான் இருக்கிறது போல கண்ணை மூடி கையை இப்படி பிடித்து கொண்டு இப்படி உட்கார்ந்தாராம். கொஞ்ச நேரம் அவரை பார்த்து கொண்டு வந்து விட்டு யோகசாமி திடுதிருன்னு எழும்பி வந்து முதுகிலே பட்டார் பட்டாருன்னு நான் அடி போட்டாராம். அடி போட்டுட்டு என்னடா மால் பண்ற ஓடுறான்னு கிடைச்சு விட்டார். மால் பண்றதுன்னா மயக்கம் பண்ணுகிறது. அதாவது மற்றவர்களுக்கு நான் ஞானங்களை விட்டேன் என்று காட்டுவதற்கு ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒரு பிரயோசனமும் இல்லை. கண்ணை மூடி கையை பிடித்து இந்த சின்முத்திரை பிடித்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பெரிய ஞானியர்கள் ஒன்றும் பிடிக்க மாட்டார்கள். அது கண் அவர்கள் மூடுவதில்லை, அது மூடப்படும். ஏனென்றால் புலன் வெளியே போக வேண்டிய தேவையில்லை என்றால் பொருள் மூடிவிடும். அதுதான் அவர்கள் நிலை. அவர் அந்த நிலைக்குத்தான் ஆமையை சந்தடி இடத்திலே போன பொழுது ஆமை எல்லாவற்றையும் உள்ளெழுத்து விடுவது போல இவர்களும் சிவத்திலே தங்கள் கவனம் முழுவதையும் உள்ளெழுத்து விடுவதால் இந்த ஆமையினுடைய புற அங்கங்கள் உள்ளெழுப்பது போல இவர்களுடைய அந்த பொறிகளும் அடங்கிவிடும். ஆகவேதான் அந்த புலன் என்ற வார்த்தைக்கு பொறி என்று இங்கே அர்த்தம் எழுதுகிறார். பொறியை அடக்குவதுதான் இங்கே புலனடக்குதல் என்று போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
2: புலன் அடக்கி புத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர்.
3: முதல் என்பது உங்களுக்கு தெரிய வேணும், நமக்கு மூலமாக இருக்கிறவன் கடவுள். வான் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்குள திருப்பள்ளி எழுச்சியிலே வான் முதல் ஆகிய முதலே. அது பல இடங்களிலே வான் முதல் எங்களுக்கு முதலாக இருக்கிறவன் இறைவன். ஆகவே அந்த முதலாகிய இறைவனிலே தன்னை செலுத்திக் கொண்டு புலனடக்கி இருப்பார்கள். எப்படி என்றால் சந்தடியான இடத்திலே ஆமை தன் அங்கங்களை அடக்குவது போல என்கிறான்.
2: தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர். போதார் வெளியே விடயங்களில் பொறிகளை போகவிடார்.
3: போதார் என்ற ஒரு சொல் தனித்து நிற்கிறது. எங்கே போதார் என்றால் தன்னுடைய வெளி வெளி அனுபவங்களிலே மனதை போகவிட மாட்டார்கள்.
2: உரை குறிப்பு: பொறிகளாவன ஞானேந்திரியங்கள்.
3: ஞானேந்திரியங்கள் உங்களுக்கு தெரியும், மெய்வாய் கண்மூக்கு செவி, அறிவை தருகிற கருவிகள்.
2: பொறிகளாவன ஞானேந்திரியங்கள், அவற்றால் அறியப்படும் பொருள் புலன் எனவும் விடயம் எனவும் படும். புலன் அடக்குதலாவது பொறிகளின் வழியாக விடயங்களை அறியாது இருத்தல்.
3: பொறிகள் வழியாக விடயங்களை அறிதல், கண்ணை கொண்டு பார்த்தல், காதை கொண்டு கேட்டல், இது ஒன்றும் இருக்காது என்பதுதான் நீங்க சொல்ல வந்த விடயம்.
2: இங்க ஒரு குறி மேற்குறிப்பு கொடுக்கறாங்க: விஷயங்களாவன பொறிகளுக்கு புலப்படும் மாயை பொருட்கள்.
3: அதுதான் விடயங்கள். அதாவது ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு புலன் உண்டு. அந்த புலன் பொறி வழியாக சென்று வெளி மாயை பொருள்களை பற்றும். அது சாதாரண நிலையிலே இவர்களுக்கு பற்றாது. ஏனென்றால் இவர்கள் அதில இருந்து விடுபட்டு விடுவார்கள். ஆகவே இவர்கள் தம் முதலாகிய சிவத்தையே பற்றி நிற்பார்களே தவிர இந்த மாயை பொருள்களை பற்றி நிற்க மாட்டார்கள்.
2: புலன் நடக்குதலாவது பொறிகளின் வழியாக விடயங்களை அறியாது இருத்தல். பிறவி குருடன் கை காலினால் ஆராய்ந்து காட்சி விடயங்களை மயக்கமாய் அறிவது போல ஆணவ சார்புள்ள மனிதர் ஐம்பொறிகளினால் பொருள்களை மயங்கி அறிவர்.
3: முன்பும் நாங்கள் படித்திருக்கிறோம், குறித்த ஒரு பொறிக்கு குறித்த ஒரு புலன், பொறியில் குறித்த ஒரு புலன் கூர்மை பெற்று நிற்கும். பார்வையாகிய புலன் கண்ணாகிய பொறியிலே நிற்கும். கேட்டலாகிய புலன் செவியாகிய பொறியிலே நிற்கும். இப்படி மிற்ற ஐந்துக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இது இந்த புலனை அறிவதற்கான சிறப்பு கருவியை தவிர, இந்த கருவியை தவிர வேறு கருவியாலே இதை அறிய முடியாதென்று இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார். இப்ப நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், ஒருவன் நீ வருகிறாயா என்று கேட்டால் நான் இப்படி என்கிறேன். என்ன அர்த்தம்? நான் வரவில்லை என்று அர்த்தம். அப்போ நான் இப்பொழுது பேசியது வாயா என்று கேட்டால் இல்லை, கை பேசியது. அது மாதிரி ஒரு ஒரு நடக்க முடியாத நொண்டி, அவன் ரெண்டு காலும் இல்லை, ஏதோ உந்தி உந்தி கையையும் காலையும் கொண்டு உந்தி உந்தி நடக்கிறான். இப்பொழுது நடந்தது அவனுடைய செயற்கருவியாகிய கால் இல்லை, அந்த காலுக்குரிய சக்தி கைக்கு வந்து விடுது, கையை வைத்து உந்தி உந்தி நடக்கிறான். ஆகவே புலன்கள் மாறி வேலை செய்யும். அதை நாங்கள் புரிந்து புலனுக்குரிய பொறியே இல்லாவிட்டாலும் சில புலன்கள் வேலை செய்யும். அதனால்தான் இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குறித்த ஒரு புலனறிவு இல்லை, ஆனால் அவர்கள் அதுவல்லாத வேறு புலனாலே அந்த கருவியை செய்து கொள்வார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்த அந்த அந்த அப்படி அவர்கள் விலகுவது போல அந்த இடத்தை வாசியுங்கள், நான் விட்டுட்டேன்.
2: பிறவிக்குருடன் கை காலினால் ஆராய்ந்து காட்சி விடயங்களை மயக்கமாய் அறிவது போல.
3: அதுல என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் கைகாலால் அறைந்து குருடன் கையாலே காலாலே தட்டுப்பட்டு நடக்கிற பொழுது இப்படி தட்டி தட்டி நடந்து இது கல்ல அப்படின்னு அறிவான். ஆனால் தெளிவான காட்சியாக இருக்கார். கண்ணாலே காண்பது போல மற்ற புலனாலே காண்பது தெளிவான காட்சியாக இருக்காது. வாயாலே பேசுவது போல கை முதலியவற்றால் காட்டுவது என்பது தெளிவாக இருக்காது. அதிலே ஒரு மயக்கத்தன்மை இருக்கும். அதை எடுத்து காட்டுகிறார். அப்படி மயக்கமாய் தெரிவது போல வாசியுங்கள்.
2: பிறவிக்குருடன் கைகாலினால் ஆராய்ந்து காட்சி விடயங்களை மயக்கமாய் அறிவது போல ஆணவ சார்புள்ள மனிதர் ஐம்பொறிகளினால் பொருள்களை மயங்கி அறிவர்.
3: ஐம்பொருள்களின் உண்மைத்தன்மை நமக்கு தெரிவதில்லை. ஆணவ சார்பினால் நாங்கள் எல்லா பொருளையும் ஒவ்வொரு பெயர் வைத்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதுக்குள்ளே அது வேற பொருள், அது மாயை என்பதெல்லாம் நமக்கு விளங்குவதில்லை. காரணம், இதுகும் அது ஊனமுற்றது போல இதுகும் ஊனமுற்றது. அறியும் அறிவியை அறியும் கருவு விடயத்தை அறிய முடியாமல் அதை மறை ஆணவம் மறைத்து நிற்கிறபடியால் அது காணும் பொருள்களை மயங்கி அறிகிறது என்கிறார்.
2: குருடு நீங்குமாயின் அவன் கைகளால் ஆராய்ந்து அறியாமல் கண்ணிற் கண்டு விடயங்களை தடுமாற்றமின்றி அறிவான்.
3: எப்பொழுது குருடு நீங்கினதோ, கண்ணில மட்டும் வைத்து சொல்லுகிறார், குருடாக இருக்கிற பொழுது கைகாலால் தொட்டு ஓரளவு அறிந்தான். குருடு நீங்கின உடனே அந்த பொருள் பற்றிய தெளிவாக அறிய முடிகிறது. அதுபோல
2: மலம் நீங்கிய சிவன் முத்தர் மயக்க அறிவை தரும் பொறிகளால் விடயங்களை அறியாமல் ஞான கண்ணினால் மெய்ப்பொருளை காண்பர்.
3: அவர்களுக்கு இந்த பொறிகள், அவர்கள் இறைவனோடு இணைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த பொறிபலன்கள் அவர்களுக்கு பயன் செய்யாது. அவர்களுடைய காட்சி எதனால் நிகழும் என்றால் ஞான கண்ணினாலே நிகழும் என்கிறார். ஞானக்கண் என்ற உடனே அதுக்கு உடனே ஒரு குழப்பம் இருந்தது, அது எங்க இருக்கு என்று தொடங்கிடுவார்கள். ஞானக்கண், ஞானம் என்றால் அறிவு, ஞானம் என்ற சொல்லுக்கு அறிவு. அவர்களுக்கு அறிவே கண்ணாகும். எங்களுக்கு கண்ணினால் அறிவு வரும், அவர்களுக்கு அறிவே கண்ணாகும் என்றபடியால் அவர்களுக்கு இந்த புலனறிவு புலன்கள் பொறிகள் தேவைப்படாது என்பதுதான் ஞானக்கண் என்பது.
2: ஆரவாரம் நீங்கிய பின் உறுப்புகளை வெளியே நீட்டும் ஆமை போலாது அவர்கள் பொறிகளை என்றும் அடக்கியே நிற்பது என்பதை காட்ட போதார் என்றார்.
3: உவமை சொன்ன உடனே பட்டிமண்டபங்களில் பேசுகிறவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். கண்ணகி போன்றவர்களுக்கு பட்டிமண்டபங்கள் கொண்டு என்ன செய்வார்கள், ஒருவனுடைய தர்க்கத்திலே ஒருவனை மடக்குவதற்கு ஒரு உவமை சொல்லுவான். ஒரு உவமை சொன்னால், ஒரு உவமையை சொல்லி நாங்கள் மடைக்கினால் மற்றவன் என்ன செய்வான், அந்த உவமை விளை என்று காட்டுவான். உவமை விளை என்று காட்டினால் உண்மை விளை என்று ஆகாது. உவமை உண்மையை விளக்குமே தவிர உவமையே உண்மை ஆகாது. ஆகவே உவமையை விளையாக்கிவிட்டால் உண்மை விளையாகிவிடும் என்று நினைப்பது தர்க்கத்திலே இருக்கிற ஒரு குறைபாடு. இங்கேயும் ஆமை போல என்று சொல்லிவிட்டார். புலன்களை அடக்குகிற ஆமை போல என்று சொல்லிவிட்டார். சிவன்முத்தர்கள் அடக்கி நிற்பார்கள். உடனே ஒரு பொறுப்பு கேள்வி கேட்பான், அடக்கிய பொறிகளை ஆமை பழைய வடி வழியிலே விழுந்தானே, அப்படி சீவன் முத்தர்களும் விடுவார்களோ என்று கேட்டால் அவருக்கு ஒரு கைதட்டு விடும். ஆகா பாத்தீங்களா, அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார் என்று சொல்வார்கள். இப்படியான முட்டாள்தனங்களுக்கு தான் இப்பொழுது கைதட்டுகள் அதிகம். உடனே அதுக்கு அதுக்காக இந்த போதார் என்ற சொல்லுக்கு பழக்கம் எழுதுகிறார். உள்ளுக்கு இழுத்தால் இழுத்ததுதான், பிறகு அவர்கள் வெளிவிட மாட்டார்கள் என்று சீவன் முத்தர்களை அடையாளம் காட்டுகிறார். ஆமை இழுத்துட்டு வெளியிலே விடும், இவர்கள் ஆமையை போல இழுப்பார்களே தவிர வெளியிலே விட மாட்டார்கள் என்றார்.
2: ஆரவாரம் நீங்கிய பின் உறுப்புகளை வெளியே நீட்டும் ஆமை போலாது அவர்கள் பொறிகளை
3: போலாது என்ற சொல் உங்களுக்கு புரியும். போலாது என்றால் போலல்லாது என்பதுதான் போலாது.
2: ஆரவாரம் நீங்கிய பின் உறுப்புகளை வெளியே நீட்டும் ஆமை போலாது அவர்கள் பொறிகளை என்றும் அடக்கியே நிற்பது என்பதை காட்ட போதார் என்றார். போதார் என்றால் புகுதார், புகுதவிடார் என்பதன் மறு. குறள் எண் 94 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு
3: ஒரு போதார் வருகிறது. திருவம்பாவையிலே ஒரு போதார் வருகிறது. போதார் அமளிக்கே அந்த போதார், இந்த போதார் இல்லை, அது போது ஆர் அமளிக்கே. அதாவது மலரிலே ஒரு நிலை போது, காலை அரும்பி பகலெல்லாம் போதாகின்ற அந்த போதுகள் நிறைந்த கட்டிலுக்கு என்று அதுக்கு அர்த்தம். இங்கே போதார் என்பதற்கு போக மாட்டார்கள் என்று அர்த்தம்.
2: குறள் தலைப்பு அவர் விடயங்களை காணாமைக்கு காரணம். குறள் புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக. கொண்டு கூட்டும் முறை, தலம் நடக்கும் ஆமை தக புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார். பதவுரை, தலம் நடக்கும் ஆமை தக தன் வழி செல்லும் ஆமையானது ஆரவாரமுள்ள இடத்தில் தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் உள்ளுக்கு இழுத்து அசைவில்லாமல் கிடப்பது போல புலனடக்கி முத்தர் தமது பொறிகளையும் மனத்தையும் விடயங்களில் செல்லாமல் உள்முகமாகும்படி அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் தமது முதலாகிய சிவத்திலே புகுந்து பொருந்தி நிற்பர் போதார் வெளியே விடயங்களில் பொறிகளை போக விடார்.
3: இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். இந்த பத்துக்குறளையும் படித்த பிறகு காஞ்சி பெரியவருடைய நூலை படிப்போம். அதுல கொஞ்சம் சமயம் சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு சமயம் பற்றிய சில விடயங்கள் தெரிய வேண்டும். இந்த நூலை மட்டும் படிக்கிறோம், இதிலே தத்துவம் படிக்கிறோமே தவிர நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை நூல் என்ன, அது சொல்லுகிற முறை என்ன என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நீங்கள் கொஞ்சம் படிக்கிற நல்லது என்று நினைத்தேன். விட்டு விட்டு படிப்பதை விட இந்த நூலை படித்தேன் 8 குறளோ 6 குறளோ இதைதான் இருக்கிறது. இதை படித்து முடித்து விட்டு ஓரிரு வகுப்புகள் அந்த நூலுக்கென்றே முழுதாக நாம் மனம் செலுத்துவோம்.
1: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
4: சித்தம்பலம் சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம் மறையது பாடி பிச்சைக்கு என்று அகம் திரிந்து வாழ்வார் பிறையது சடைமுடிமேல் பெய்வாள் பெய்வளையாள் தன்னோடும் கரையொது கண்டம் கொண்டார் காஞ்சி மாநகரன் உள்ளார் இறையவர் பாடல் ஆடல் இளங்கும் மேற்றளியாரே. திருச்சிற்றம்பலம்.

மாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையம்மெங்கோ வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற பெரு நோக்கிலே ஞானாமிரதத்தை தந்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அகிலமெங்கும் அண்ணல் திருநீரும் அண்ணல் அருளும் பரவுதல் வேண்டும் என்ற பெருநோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்த ஞானாமிரம் என்கின்ற அந்த ஞான நூலினை ஞான சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானாமிரம் என்கின்ற நூலிலே இன்று 61வது அகவலிலே இருந்து அடியோம் சிந்தனையை மேற்கொள்ளுகின்றோம். வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியையே அடியேன் சென்னிமேல் கொண்டு, இந்த 61வது அகவலிலே இருந்து அடியேன் சிந்தனையை தொடங்குகின்றேன். சைவப்பெரியவர்களே, சமயங்களிலே நம்முடைய சைவ சமயம்தான் உயர்ந்தது. சமயங்கள் என்ற சொல்லுக்கு புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுகள், அந்த சமயங்களிலே நம்முடைய சமயம்தான் மேலான சமயம், சைவ சமயமே சமயம் என்று தாய்மான சுவாமிகள் ஏகார தேற்றமாக உணர்த்துவார். அப்படி அந்த சைவ சமயமே சமயம் என்று சொல்லும்படியாக இந்த சமயத்திலே அது மிளிர்வதற்கு காரணம் அதனுடைய கொள்கை. நம்முடைய சைவத்தினுடைய கொள்கையை போன்று எந்த சமயத்திலும் இல்லை. நம்முடைய சைவம் ஒன்றுதான் முப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அந்த முப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்துவது தான் நம்முடைய பிரமாண நூல்களாகிய வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம். இதிலே வேதம் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை பார்த்தால், வேதம் என்ற சொல்லுக்கு வித் என்ற சொல்லில் இருந்து வந்தது வேதம். வித் என்றால் அறிவினை கொடுப்பது ஒன்று. மற்றொன்று மூலம், வித் அதிலிருந்து வந்ததுதான் தமிழில் வரக்கூடிய வித், மூலமாக இருப்பது. இன்னொன்று வித் என்ற சொல்லுக்கு அறியும் கருவி என்று பொருள். அறியும் கருவி, அறியும் கருவி என்றால் உதாரணமாக நம்முடைய உடம்பிலே இருக்கிற உஷ்ணத்தை அழக்க வேண்டும் என சொன்னால் அதற்கு தெர்மாமீட்டர் என்ற ஒரு கருவி வேண்டும். இன்னும் தெர்மாமீட்டர் கருவினாலே உடலில் இருக்கின்ற வெப்பத்தை அழக்க,

வேதம் என சொல்லக்கூடியதற்கு பொருள் அறியும் கருவி. எதை அறியும் கருவி? இறை உயிர் தழை என்று சொல்லக்கூடிய முப்பொருளையும் அறிகின்ற ஒரு கருவி ஒன்றுதான். நம்முடைய சமயமானது உயிரை பற்றிய கொள்கையை கூறியதைப் போல வேறு எந்த சமயமும் கூறவே இல்லை. நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான் உயிரை பற்றிய உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக வியக்கும்படியாக அந்த சைவ கொள்கையை சொல்லும். போல எந்த சமயத்திலும் இல்லை. அந்த சைவ சமயத்தினுடைய இருக்கின்ற உயிரை பற்றிய கோட்பாடை கண்டு விஞ்ஞானிகளே வியக்கிறார்கள். உயிர் என ஒன்று உண்டு. அந்த ஒன்று உண்டு என சொல்லுகின்ற பொழுது அது எண்ணற்றவை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சைவத்திலே ஒரு இலக்கு சொல்லாமல் எண்ணற்றது என்று சொல்லி விடப்பட்டது இந்த உயிரை மட்டும்தான். அந்த எண்ணற்ற உயிர் என சொல்லக்கூடியது அவைகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் அந்த உயிர் என்பதை எவருமே கண்டது இல்லை. தன்னுடைய உயிரையும் தான் கண்டதில்லை, பிறருடைய உயிரையும் கண்டதில்லை. நம் முன்னே ஒருவர் படுத்த படுக்கையிலிருந்து உயிர் உழுவதை கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் அந்த உடம்பிலே இருக்கிற அறிகுறியை வைத்துத்தான் உடம்பில் உயிர் பிரிகிறது என்று நாம் அறிகிறோமே தவிர உயிர் இப்படி போனது என்பதை உயிரை கண்டவர் இல்லை. அந்த உயிரை பற்றிய நல்ல செய்திகளை நம்முடைய சைவம் தான் சொல்கிறது. ஏன் உயிரை காணவில்லை என சொன்னால், எந்த ஒரு பொருளானது கருவி கரணங்களுக்கு புலப்படுகிறதோ அது அனித்தியம். இதுதான் இன்றைய சிந்தனைக்கு வரக்கூடிய பகுதி. எந்த ஒரு பொருளானது ஐம்புலன்களுக்கு புலப்படுகிறதோ அவைகள் அனித்தியம். அவைகள் கண்டித பொருளாக இருக்கும் என சொன்னால் அது அனித்திய பொருளாக மாறிடும். ஆனால் அந்த உயிர் எப்படி ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது என்பதற்கு திருமூல தேவனா என தன்னுடைய திருமந்திரத்திலே 7வது தந்திரத்திலே சீவன் என்ற பகுதியிலே சொல்றார். இந்த சீவன் என்பதனுடைய ஒரு வடிவத்தை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று திருமூலர் சொல்றார். எப்படி சொல்றார்? பசுவினது வால், வாலில் இருக்கிற ஒரு முடி எடுக்கணும். அந்த ஒரு முடியை மேலிருந்து கீழாக ஒரு முடி எடுக்கணும். மேலிருந்து கீழாக அந்த முடியினை மிக நுண்ணிய ஒரு கருவியை வைத்து ஒரு முடியில் 1,000,000 கூறு போடணும். 2 கூறு போடவே நம்மால் இயலாது. 1,000,000 கூறு போடணுமா? அப்படி பசுவின் வாலிலே இருக்கின்ற முடியிலே ஒரு முடியிலே மேலிருந்து கீழாக கீறப்பட்ட 1,000,001 கூறுதான் உயிரினது வடிவம். என்ன அர்த்தம்? கண்ணுக்கு புலப்படாது. கண்ணுக்கு இல்லை இல்லை, கண்ணுக்கு புலப்படாது. இதை அழகாக நம்முடைய திருமூல தேவநாயனார் 7வது தந்திரத்திலே சீவன் என்ற தலைப்பின் கீழ் சொல்றார். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று போன பசு கோவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு மேவிய கூறு அது 1,000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001. ஆக இப்படி உண்மை சொல்லி காட்டப்படும். இந்த உண்மையை கண்டது நம்முடைய சைவம் ஒன்றுதான். அத்தோடு மட்டுமல்லாது இந்த ஆன்மாவானது அச்சு மாறி பிறக்கிறது என்ற உண்மையை உலகோருக்கு உறுத்தியது நம்முடைய சமயம். 4 தோற்றம், 7 பிறப்பு, 84,100,000 யோனி பேதங்கள் இருக்கிறது. இந்த உயிர் வர்க்கம் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் உயிர்கள் எத்தனை வடிவங்கள் என்னென்ன பிறப்பாக பிறந்தாலும் ஆனால் எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொது குணம் உண்டு. அப்பர் சுவாமிகள் சொல்றார், புழுவுக்கு குணம் 4 எனக்கும் அப்படிங்கிறார். அது உயிர்களுக்கு உள்ளது. எல்லா உயிர்களுக்கும் உண்ணுதல், உறங்குதல், இறை தேடுதல், இன்பத் துன்ப நிகழ்ச்சி. இந்த இன்பத் துன்ப நிகழ்ச்சியிலே சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் ஒரு விஷயத்தை சொன்னார். எல்லா உயிருக்கும் இன்பனப்படுவது தான் அமர்ந்து வரும் மேவற்றான் அப்படிங்கிறார். எல்லா உயிர்களும் இந்த ஆண் பெண் இன்பத்தை ரொம்ப எல்லா உயிர்களும் பொதுவாக விரும்புகிறது. இதை வைத்துக் கொண்டு தான் நம்முடைய தமிழிலே அகத்துறையிலே நம்முடைய ஞான நூல்கள் இருக்கிறது. நாயகர்

0: நாயகி பாவனையில வைச்சு. அதிலும் ஒரு உண்மை என்னவென்று சொன்னா, எந்த ஒரு உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னா, உலகிலே இருக்கின்ற எவருமே எனக்கு துன்பம் வேண்டும் என்று கேட்பதில்லை. எல்லோரும் இன்பத்தை தான் கேட்கிறோம், எல்லோரும் இன்பத்தை தான் கேட்கிறோம், எல்லா உயிர்களும் இன்பத்தை தான் வருகிறோம். ஆனால் இன்பமும் துன்பமும் விரவி வருகிறோம். நம்முடைய சைவம் என்ன சொல்லுகிறது என சொன்னா, நீ இன்பத்தை விளைவதை விட துன்பத்தை முதலில் களைங்கிறார். கொஞ்சம் கவனமா நுட்பமா கேட்க வேண்டிய பகுதி, இன்ப விளைவை காட்டிலும் துன்பத்திலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். எப்படி முக்கியம்னு சொன்னான்னா, நீ சிவானுபவமாகிய பேரின்பமாகிய அந்த இன்பத்தை விளைவதை காட்டிலும் நீ பிறப்பு இறப்பு என சொல்லக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து விடுபடு. அதனாலதான் நம்முடைய சைவத்தில் வீடு பேரு. வீடு என்றால் விடுபடுதல், துன்ப நீக்கம், துன்பத்திலிருந்து விடுபடு. பேரு என்றால் சிவப்பேர். முதல்ல வீடுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு என்றால் விடுபடு. இந்த உயிரானது முதன் முதலே துன்பத்திலிருந்து விடுபடணும். அதுதான் நாவுக்கரசு சுவாமிகள் முதல்ல சொல்லி காட்டினார். நீ துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமானா சொல்லிக்கிட்டு நீ உனக்கு இன்பம் வேண்டுமானா முதல்ல துன்பத்திலிருந்து விடுபடு. திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு ஆணைக்கா திருப்பதிகத்துல சொல்லுகின்றது, துன்பமின்றி துயரின்றி என்னும் நீர், துன்பமின்றி துயரின்றி எண்ணும் நீர், இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமின், இன்பத்தை வேண்டுவா என சொன்னால் இராப்பகல் ஏத்துமின், என்பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பன் ஆயிடும் ஆணைக்கால் அண்ணலே. இறைவனை ஏத்துங்கிறார். ஏன் இறைவனை ஏத்து என சொன்னால், அதற்கு காரணம் சொல்ல, ஒருவன் தலையிலே தீப்பிடித்தது என சொன்னால் கொடுமையான தண்ணீர் குளத்தை தேடி அடைவான். துன்பத்திலே உழலுகின்ற ஒருவன் இன்பப் பொருளை தேடி அடைவான் துன்ப நீக்கத்திற்காக. உயிர்கள் துன்பச் சூழலிலே இருக்கிறது இறைவன் இன்ப வடிவன், ஆகையினால் அவனை நாடுகிறான். நாவுக்கரசு சுவாமிகள் திருச்சோற்றுத்துறை திருத்தாண்டகத்திலே சொல்லுகின்ற பொழுது, மூத்தவனாய் உலகுக்கு முந்தினானே முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே. இதான் ரொம்ப முக்கியம். முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே. இந்த முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே என்பதற்கு பொருள், இந்த ஆன்மாவினுடைய மல தடிப்பிற்கு ஏற்ப கண்மத்திற்கு ஏற்ப தனு கரண பூண போகத்தை படைக்கிறான். இன்றைக்கு சிந்தனைக்கு இந்த திருப்பாடல் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே, ஏத்தவனாய் ஏழுலகம் ஆயினானே, இன்பனாய் அவன் எப்படி இருக்கிறாய், இன்பனாய் துன்பம் களைகின்றானே, இன்பனாய் துன்பம் களைகின்றானே. ஆகையினாலே நாம் துன்ப நீக்கத்திற்கு இன்ப வடிவனாக இறைவனை ஏத்துதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுவோம். இந்த இன்பம் என சொல்லுவதை நம்முடைய சைவம் இரண்டாக பிரிக்கிறது. சிற்றின்பம் என்றும் பேரின்பம் என்றும் அங்கே அழகாக நம்முடைய சைவத்திலே சொல்லப்படும். சிற்றின்பம் என சொல்லக்கூடியது கருவி கரணங்களால் ஐம்புலன்களால் நுகரக்கூடிய இன்பம். சிற்றின்பம் கருவி கரணங்களால் இந்த ஆன்மா நுகரக்கூடிய இன்பம் சிற்றின்பம். பேரின்பம் என சொல்லக்கூடியது கருவி கரணங்களை சிவக்கரணங்கள் ஆக்கி தான் என்கின்ற அந்த ஆன்ம போதம் அற்று சிவானுபவ இன்பத்திலே திளைத்து கொண்டிருப்பது. எப்படி மலருக்குள் இருக்கின்ற தேனை உண்டு அந்த வண்டு அப்படியே தன்னை மறந்து இருக்கிறதோ, அதே போல திருவடியாகிய தாமரை மலரில் சிவானுபவமாகிய தேனை உண்டு வண்டாகிய ஆன்மா தன்னை மறந்து இருக்கின்ற பேரின்ப நிலை, இதான் சோபோகம் என்று சொல்லக்கூடியது. எனவே சிற்றின்பம் என்றும் பேரின்பம் என்றும் பிரிக்கப்படுகிறது. அந்த சிற்றின்பத்தை விளைதல் கூடாது. இதை அப்பர் சுவாமிகள் திருவன்காட்டு பதிகத்துல ஐந்தாவது திருமுறையிலே சொல்லி காட்டுகிறார். ஊன் நோக்கும் இன்பம் வேண்டி உழலாதே, கருவி கரணங்களால் நுகரக்கூடிய இன்பத்திலே நீ நாட்டம் கொண்டு துன்புறாதே, ஊன் நோக்கு இன்பம் வேண்டி உழலாதே என்று சொல்லி காட்டுகிறார். எதற்காக இது சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்தை காட்டிலும் பேரின்பம் என்று கொண்டிருக்கிறது. அந்த பேரின்பத்திலே நாட்டம் கொள். அந்த பேரின்பம் எப்படிப்பட்டதன தெரியுமா? நீ சிற்றின்பத்திலே மிகுதியானதை நினைக்கின்ற அவைகளை விட இன்பமாக இருக்கும். அதுக்கு ஒரு திருப்பாடல்ல நாவுக்கரசு சுவாமிகள் வழக்கம் தரான். அவன் எப்படியெல்லாம் அந்த பேரின்பத்தை உயிருக்கு கொடுக்கிறான். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும், இந்த உலகத்துல எது இனியது என்று நாம் சுவைத்து மகிழ்கிறோம், இதை விட மேலான சுவை உடையது. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் கோ பனிமலர் குழல் கோதை பாவை நல்லாரிலும் ஐம்புலனும் ஒன்றொடியின் கண்ணே உழ. வள்ளுவர் சொன்னார், ஐம்புல நிகழ்ச்சி ஒரு பெண்ணிடம், ஆனால் அதை விட இது பேரின்பம் அப்படிங்கிறார். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் போ கோதை பாவை நல்லாரிலும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும், சிம்மாசனத்திலே அமர்ந்து ராஜாங்கத்திலே இருக்கின்ற அந்த கழிப்பை காட்டிலும் இனியன் தன்னடைந்தார்க்கு, இனியன் தன்னடைந்தார்க்கு. ஆகையினால இந்த ராஜாங்கத்திலே ஒரு தலைமையிலே ஒரு பதவியிலே இருப்பதை காட்டிலும் இது பேரின்பத்தை தரக்கூடியதான் சிவானுபவம் இன்பம் பேரின்பம். ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகி தன்னுடைய திருவாக்கிலே கொள்ளேன் புரந்தரன் மா லயன் வாழ்வு குடிகடினும்னார். ஏன் அவைகளெல்லாம் சிறிது காலங்களிலே இருப்பது போல் இருந்து இல்லாமை ஆக்கி நம்மை துன்பத்தில் அமிழ்த்துவது. சுமயானிகளெல்லாம் இந்த சிற்றின்பத்தை இந்திரபதம் முதலான அனைவத்தை துரும்பென கழித்து விடுவார்கள். மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை பறிச்சு பெற்றாலே குறிப்பிட்டு காட்டுகிறார். வல்ல வண்ணம் வாழ் கலசை வானவர்க்கு அடித்தொழில் அல்லும் எல்லும் ஆற்றும் அன்பர் வேண்டில் அஞ்சு பூதமும் ஒல்லை மாற்றி வேறு செய்ய வல்லார். சிவன் ஞானிகள் என்ன செய்வார்களாம்? உம்பர் மால் அயன் தொல்லை வான் பதங்களும் அது துரும்பு என கழிப்பாரே. இந்த பதங்கள் எல்லாம் துன்பத்திலே முடியும். அதனாலதான் உம்பர் மாலையன் தொல்லை வான் பதங்களும் அது துன்பு அது துரும்பு என கழிப்பாரே, துரும்பென கழித்து விடுவார்கள் என சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே தான் நம்முடைய சிவஞானிகள் பேரின்பமாகி அந்த ஒன்றையே விரும்பினார்கள். இதுக்கு எங்கே சொல்லி காட்டப்படுகிறது என சொன்னால், இது ஒரு கதையில் வைத்து சொல்லப்படும். உபமன்யு அந்த குழந்தை வசிஷ்டர் ஆசிரமத்திலே இருக்கின்ற காமதேனு பாலை உண்டவர். அந்த குழந்தை இங்கு வந்து தந்தையாகிய மத்தியந்திர முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்த உடனே உலகிலே இருக்கிற பால் பாலை அதுக்கு புகட்டுகிறார்கள். ஆனால் உபமன்யு முனிவர் அந்த பாலை உமிழ்கிறார். ஏன் உங்கள்கிறார்? இதை விட மேலான காமதேனு பாலை உண்டு விட்டார். எனவே மேலான தேவலோக பசுவாகி அந்த காமதேனு பசுவினை உண்டவர் இந்த யுகத்திலே இருக்கிற பசுவினது பாலின் சுவையை விரும்பாது, அதை உமிழ்ந்தார். இதே போல சிவஞானிகள் இந்த ஆன்மாவினால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை காட்டிலும் கருவிக்கரணங்கள் அற்று சிவானுபவ இன்பத்தில் திளைப்பதை தான் பெரிதாக விரும்பி தனக்கு இருக்கின்ற சிற்றின்பத்தை அவர்கள் உமிழ்ந்து விடுவார்கள். இதை அழகாக திருமூல தேவனா என திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார். கரும்பும் தேனும் கலந்ததோர் காயத்தில் அரும்பும் கந்தமும் ஆகிய ஆனந்தம் விரும்பியே உள்ளம் வெளியுறக் கண்டபின் கரும்பும் கைத்தது தேனும் புளித்தது. கரும்பும் தேனும் அரும்பும் வாசனும் கலந்தார் போன்று இருக்கின்ற காயத்துக்குள்ளே சிவானுபவ இன்பம் என்று வந்ததற்கு பின்பாக கரும்பும் கைத்தது தேனும் புளித்தது. அதுதான் விரும்புவாங்க. இதே கருத்தை நம்முடைய ஆதி குமரகுருபரர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோவையில அழகாக ஒன்றை சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பண்டார மும்மணி கோவையிலே குமரகுருபரர் வாக்கு சைவர்கள் மனதிலே இருக்க வேண்டிய கட்டாயம் பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி, முக்கியமான ஒரு பகுதி. இந்த பண்டார மும்மணி கோயில வரக்கூடிய அது என்ன சொல்றார் பாருங்க, பல்லுயிர் தொகுதியும் பயங்கொண்டு உய்க என குடிலை என்னும் தடவயல் நாப்பன், எல்லா உயிர்களும் பேரின்பத்தை தூய்த்தல் வேண்டும் என்பதற்காக பல்லுயிர் தொகுதியும் பயங்கொண்டு உய்க என குடிலை என்னும் தடவயல் நாப்பன் சுத்தமாயிலே இருந்து அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனை. அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்கின்ற மரத்தை வளர்த்தனை. அவற்றுள் பாதவ மகனில் படுபயன் பலவே, அந்த மரத்திலே எத்தனை பயன்பாடுகள். அவற்றுள் இலை கொண்டு வந்தனர் பலரே, இதெல்லாம் ஒவ்வொரு சமயத்தவர்கள் புறப்புற சமயத்தவர்கள் புறச்சமயத்தவர்கள் அகப்புற சமயத்தவர்கள் அகச்சமயத்தவர்கள் இலை கொண்டு வந்தனர் பலரே. அவற்றுள் தளிர் கொண்டு வந்தனர் பலரே, தளிர் உரிய அரும்போடு மலர் பிஞ்சு அருண் கா என்று இவை விரும்பினர் கொண்டு கொண்டு வந்தனர் பலரே. அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு இருப்ப, அரிசமயத்தவர் இப்படி ஒவ்வொன்றும் வேதத்திலே எடுத்துக்கொண்டு இதுதான் அன்று என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அப்படி இருக்க, ஒரு வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த அந்த உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பேரின்பத்தை, ஒரு வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆறா என்ப அருங்கணி பிழிந்து சாரம் கொண்ட, வேதாந்தத்தின் உச்சியிலே சொல்லப்படுகின்ற அந்த சைவ சித்தாந்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது அருந்தினர் சிலரே, அருந்தினர் சிலரே யாரே. நன்னிலை பெறுதற்கு அந்நியமாயினும் நான் அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சாரத்தை நான் பருகுவதற்குரிய பக்குவம் எனக்கு இல்லாவிட்டாலும், அன்னவர் கமலம் பொன்னடி விளக்கி அந்த சிவானுபவ அந்த உபனிஷத்து சாரத்தை உண்ட சிவ ஞானிகளது திருவடியினை நான் பாதம் துளக்கி உண்டேன். அது எப்படி இருந்தது தெரியுமா, தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை விட இது எனக்கு இனிமையாக இருக்கிறது. சிவஞானத்தால் கிட்டுவது பேரின்பம்னு காட்டுறார். அன்னவர் கமல பொன்னடி விளக்கி அத்தீமூணல் அமுதம் ஆர்த்த பின் அதனால் வேம் என கொண்டனன் விண்ணவர் அமுதே என சிவஞானியர் பேரின்பத்தை காணுகின்ற சிவஞானியருடைய திருவடியினை நான் துளக்கிய பாத நீரினை நான் உண்டதால் தேவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அமிர்தத்தை விட மேலான ஒரு இன்பத்தை நான் பெற்றேன். அதனாலே இந்த உலகிலே சொல்லக்கூடிய பேரின்பம் பேரின் சுவை உடைய தேவர்கள் அமிர்தமும் எனக்கு வேம்பன கசந்ததுங்கிற. ஆக இந்த இடத்துல நம்ம கவனமாக கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, ஒரு ஆன்மாவை சிற்றின்பத்தில் இருந்து திருத்தி பேரின்பத்திற்கு விளைய வைப்பவர் குருமூர்த்தியே. பெற்ற சிற்றின்பமே அங்கே பேரின்பமாய் எது உந்தி திருந்தியால் சொல்றார். ஆக இந்த ஆன்மா விளைகின்ற இந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்திலே நாட்டம் கொள்ளுவோமாடியாக செய்வது இந்த குருமூர்த்தி ஒருவர் தான் அந்த நாட்டத்தை செய்ய வல்லவர். அந்த குருமூர்த்தி செய்கின்ற இந்த உபகாரத்தை தான் ஒரு உபதேச வாயிலாக இறைவன் உயிர்களுக்கு எப்படியெல்லாம் அவன் பரோபகாரம் பண்ணுகிறான் என்பதைத்தான் அழகாக இந்த ஞானாமிர்தம் நூலை சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
0: இன்னும் பல உதாரணம் சொல்றார். எப்படி உதாரணம் சொல்றாருன்னு சொன்னா, எப்பா உன் வீட்டுல குடம் இருக்கு, அந்த குடத்துல தண்ணி தானா வந்துருமா, அது உயிருள்ள தானா செய்யும்னு அந்த குடத்துல அதே போயில தண்ணி எடுத்து வரணும், நீதானே குடத்தை எடுக்கணும், நீதானே விளக்கணும், நீதானே குடத்திற்கு போகணும், நீதானே முகந்தெடுத்து நீதானே கொண்டு வந்து வைக்கணும். எனவே நீரின் பயனை தருகின்ற குடம் தானாக நீரை முகவாது நாம் தான் நகர்த்தி நீருக்குள்ளே அமிழ்த்து நீரை கொண்டு வரும் என சொல்லிக்கிட்டார். பல கேள்விகளை கேட்டு அந்த இறைவன் ஒருவன் உண்டு என்பதை அழகாக ஸ்தாபிக்கிறார். அப்படி ஸ்தாபனம் செய்கின்ற பொழுது அதனுடைய செய்திகளை எல்லாம் நம்முடைய வாகிஷ முனிவருடைய வாக்கிலே வைத்து பார்ப்பார். இப்படி எல்லாம் சொல்லப்பாங்க. மதியோர் வரத ஞானவான்களுக்கு மேலான ஞான குணம் உடையவனே. மதியோர் வரத ஞானவான்களுக்கு மேலான ஞானமுடையவனே. ஞானம் பெறுகின்ற அந்த ஞானிகளுக்கு நீ மேலான ஞானம் உடையவனே. உணர்வோருக்கு உணர்வது ஒரு பொருளினுடைய இயல்பை ஆராய்ந்து அறியும் வேட்கை உடையாருக்கு உணர்வது அனைவகை ஆகலின். எனவே ஒரு பொருளை உண்டும் என நிச்சயிப்பதற்கு ஆறு வகையான அளவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பதி அளவை அளவையின் உணர்த்த உணர்தல் வேட்கையின். அப்படி அளவைகளால் உணரக்கூடிய அந்த பதியினது உண்மையை அறிவிக்க நான் அறிய விரும்புகின்றேன் குருவே. ஆகையினாலே இந்த பதியினுடைய உண்மையை எனக்கு ஆக அளவையின்படி எனக்கு உணர்த்தும் என அங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த பதியினுடைய உண்மை எனக்கு உணர்த்தி காட்டும். ஏன் மாணாக்கர் கேட்பதை போல நமக்கு போதனை பண்றார் நம்முடைய வாயிஷர். உடனே அறிதவன் இந்த உலகத்திற்கு கர்த்தா ஒருவன் உண்டு என்பதை நீ அறிவாயாக அதற்கு விளக்கம் சொல்லுகிறேன். அறிந்தவன் அறிய முற்போடுகின்றே நீ அறியும்படி சொல்லுகிறேன். உலகு அசத்து நாம் காணக்கூடிய நமக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த உடலம் இருக்கிறதே அது சடம் உயிரற்றது. உலகு அசைத்து அறிவனை வினா பேரறிவுடைய ஒரு கர்த்தாவை அன்றி குறிவரல் போதல் கூடாது. அதை இயக்குவதற்கு கர்த்தா ஒருவன் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு தோற்றமும் இல்லை ஒடுக்கமும் இல்லை. இதை முதலில் ஏதுவாக புரிந்து கொள். இது எதை போல உரு தேராதி போல உரு தேர் ஆதி போல வலிமையை உடைய தேர் முதலிய வாகனம் போல. தேர் முதலிய வாகனம் என்னது? தேர் வரும் வீதி சுத்தம் ஆனா தானாவா போகிறது? அதை ஒருவன் நாமெல்லாம் இருந்து இயக்கினால்தான் இழுத்தால்தான் அது வரும். ஏன்னா தேர் என்பது மரம் ஜடம். ஆனா தேராதி போல ஒரு தேராதி போல என சுட்டி காட்டான். அவை இனிதி உயிக்கும் நீதியன் எவன். இதே போல தேரினை ஜடமாக இருக்கின்ற தேரினை மக்கள் அங்கே இயக்குவதைப் போல உயிர்ப்பொருள்கள் இயக்குவதைப் போல அவை இனிதி உயிக்கும் நீதியன் எவன். இந்த உலகங்களை இனிதாக முறைமைப்படுத்தி இயக்குபவன் எவன். கேனோபசனத்தில் உள்ள செய்தி இயக்குபவன் எவன். கேனோபசனத்தில் உள்ள செய்தி அதுக்காகத்தான் இதுக்கு முந்தைய அமர்வுல கேனோபசத்துல இப்படி எவன் எவன் கேள்வி கேட்குங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். பதியாகிய அந்த சிவம் ஏல் கோது அமல் அநேக அந்திகம் என நினைவோடு நின்றது. எனவே இப்படி இறைவனானவன் உண்டும் என சொல்லும்படியாக பல முடிவுகளை கொண்டு இருக்கிறது என சொல்றார். உடனே சாங்கியன் என சொல்லக்கூடியவர் அங்கே ஒன்று சொல்றார். ஜடமா இயங்காதுன்னு சொல்றேன். ஜடம் தானே துளிர் போடும். எப்படி துளிர் போடும்? பால் ஜடம். பால் என்னது? பசுவின் மடுவிலே இருக்கிற பால் என சொல்லக்கூடியது ஜடமாக இருக்கிறது. ஜடமாக இருக்கிற அந்த பால் தானே மடுவில் இருந்து வெளிப்படுகிறது. அவன் சாங்கியன் லேசன சொல்லல, உதாரணத்தை சொல்லி காட்டுறான். மடுவில் இருந்து பால் தானா வருது அப்படிங்கிற எதை வைத்து சொல்லுகிறது என சொன்னா சண்டேஸ்வர நாயனார் அந்த செய்தி சொல்லியிருக்க. நம்முடைய விசார சர்மராகிய அந்த திருக்குழந்தை பசுவை மேய்க்கிறார். பசு மேய்க்கின்ற பொழுது பசுவினுடைய நன்றாக மேய்ச்ச காரணத்தினாலே நல்ல உணவும் நீரும் கிடைத்த காரணத்தினாலே பால் மடு அப்படி கனத்து பெரிதாக இருக்கிறது. இது சேக்கலார் சொல்றார். எப்படி தூய தீம்பால் மடிபெருகி சொரிய முளைகள் சுரந்தனவா. முளைகள் சுரந்தனவா சொன்ன அந்த பசுவினது மடுவிலே நிறைய பால் சேர்ந்து கனமாக இருந்தது என சொன்னார். அதுக்கப்புறம் சேக்கலார் குறிப்பா சொல்றார், எவருமே கறக்காமல் அந்த பசுவின் காம்பிலிருந்து பால் தானே அது சுரந்தது, தானே கறப்பார் என்று சுரந்ததுங்கிறார். அனைத்து திறத்தும் ஆணினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவு இன்றி மனைக்கண் கன்று விரிந்தாலும் கன்று இருந்தாத்தான் பாலை கொடுக்கும், இறக்கும், கன்றினை காட்டி பாலை கறக்கணும். ஆனா கன்று பூரா ஊருக்குள்ள குட்டைக்குள்ள இருக்கிறது. அந்த கன்று இல்லாவிட்டாலும் சிவக்கன்றாகிய இந்த சண்டேஸ்வரராகிய இந்த விசாரசர்மரை கண்டு பாலத்தை செலுத்தினார். எவ்வளவு அருமையான கற்பனை பாருங்க. மனைக்கண் கன்று விரிந்தாலும் மருவும் சிறிய மறைக்கன்று, விசாரசர்மர் சொல்றார் இந்த மறைக்கன்றை, மறைக்கன்றுதனை கண்டு அருகு சார்ந்து உருகும் தாயாம் தன்மையை நிலைமை வாய்க்க கனைத்து சுரந்தும் உலைக்கண்கள் கரவாமலே பால் பொழிந்தனவாள். கரவாமலே பால் பொழிஞ்சுதே, இங்க ஜடம் இயங்காதுன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்களே, ஆனால் இங்க ஜடம் இங்க இயங்குகிறதே சொல்லிட்டார். அதுக்குத்தான் இவர் என்ன சொல்றார், அழகாக சொல்லி காட்டுகிறார். அது சொல்லுகின்ற பொழுது அதுக்கு பதில் சொல்றார், எப்படி சேதனம் ஆதலின் ஈன்கோ சேதலன் சேதனம் ஆதலின். பசு கறக்க இல்லைன்னு சொல்லல, அந்த பால் சுரக்கின்ற மடுவினை உடைய அந்த பசு அறிவுடை பொருள், உயிருடை பொருள், அது இயக்க போய்த்தான், அது உணர்வை கொடுக்க போய்த்தான் சண்டேஸ்வர நாயனாரை தன்னுடைய ஞானக்கன்றாக அது கருந்தி அன்பு பெருகத்தான் தானாக சொல்லுது. அதைத்தான் இங்க சொல்லி காட்டுறார். எப்பவுமே பசுக்கள் வந்து தானாக பெய்யும். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ற, திருநெல்வேலியில ஒரு கதை ஒன்று சொல்வது உண்டு. கங்கை கொண்டான் என்று ஒரு ஊர் இருக்கிற, மதுரை செல்லுகிற வழியிலே திருநெல்வேலி எல்லையில் கடைசியில இருக்கு. அதிலே ஒரு ஆயன் ஒருவன் பசு மேய்த்து கொண்டு வருகிறான். தினமும் அந்த ஆயனானவன் பாலை கறந்து கொண்டு நம்முடைய பாண்டிய மன்னனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த பசுக்கள் எல்லாம் மேய்கின்ற பொழுது அங்கு கங்கை கொண்டான் என்ற தலத்திலே இருக்கின்ற சிவலிங்கம் அங்கே தனித்திருப்பதை கண்டு இந்த பசுக்கள் எல்லாம் சென்று அந்த சிவலிங்கத்தின் மேல் தானே பாலை ஊத்தது. அதன் காரணத்தினாலே மடுவிலே பால் வற்றியது. இந்த ஆயன் பால் கறப்பதற்கு குறைவாக இருக்கிறது, ஆனா நல்லா கண்காணிக்கிறான், யாரும் வரல, கன்றும் குடிக்கல, ஆனா பால் குறையுது. மன்னத்தை சொல்லலாம், பால் குறைஞ்சிருக்கு, நாளைக்கு சரியாக கொண்டு வர்றேன் தினமும் சொல்றார். மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நன்றாக பால் வந்து கொண்டிருந்தார் பா கொண்டு வந்த ஆயன் இப்பொழுது குறைவாக கொண்டு வருகிறான், இவன் வேறு ஏதோ சேட்டை செய்கிறான் என நினைத்து சொல்ல அவன் குடித்து கேட்கிறான், என்ன காரியம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனால் என்ன ஆகிறது, பால் குறைகிறது. ஆனா உண்மை எது, இந்த பசுக்கள் தானாகவே சென்று சிவலிங்கத்தின் மேல் பாலை ஊக்குறது. உடனே என்ன செய்தார், இந்த ஆயனை பிடித்து சிறையிலே போடுங்கள், இவன் ஏதோ ஒரு சூது ஒரு திருட்டுத்தனம் செய்கிறான்னு செயல போட்டாச்சு. அப்ப இந்த பாலுக்கு இன்னைக்கு குறைதா இல்லையான்னு நான் பார்க்கிறேன் என சொல்லி காட்டுக்குள்ளேயே இந்த அரசனை மறைந்து சென்று பசுக்கள் மேய்க்கின்ற இடத்தை பார்க்கிறான். அந்த பசுக்கள் எல்லாம் மேய்ச்சலை முடிந்து திரும்புகின்ற நேரத்திலே அந்த ஆலயத்திலே இருக்கின்ற பெருமான் சிவலிங்க வடிவிலே இருக்கின்ற அந்த பெருமான் மேல பசுக்கள் எல்லாம் சென்று தானே பால் ஊத்து. அப்பொழுது மன்னன் நினைக்கிறான், ஐயோ, இந்த பசுக்கள் எல்லாம் தானே அல்லவோ சிவலிங்கத்தின் மீதே பாலை ஊத்தது, அவன் களவு செய்து விட்டான் என்று அவனை தண்டித்து விட்டேனே என சொல்லி அழுகின்ற பொழுது திடீரென்று கண்ணிலே பார்வை போய் விட்டது, கை செயல் இழந்து விட்டது. கண்ணையும் கையையும் செயல் கொலை செயல் இல்லாமல் செய்து விட்டான். அதான் கண் கை கொண்டான். இந்த கண்ணையும் கையையும் அவன் செயல் இழக்கும்படி செய்து கொண்ட காரணத்தினாலே அந்த தடத்திற்கு கண் கை கொண்டான்னு பேர். அதுக்கப்புறம் பெருமானே உண்மையிலேயாவது நான் செய்து விட்டேன் என சொல்லி என் கண்ணிலே பார்வை கிடைத்தால் உனக்கு ஆலயம் கட்டுகிறேன் என சொல்லி உடனே அரண்மனைக்கு தடவி தடவி வந்து தன்னுடைய பரிசனங்களை வைத்து ஆலயம் சமைக்க சமைக்க கண்ணிலே பார்வை வந்தது. அந்த கண்ணையும் கையையும் திரும்ப கொண்டான் அந்த பாண்டியன். அதனால அந்த தலத்துக்கு பேரே கண் கை கொண்டான். அது இந்த காலத்திலே மருவி கங்கை கொண்டான்னு இருக்கும். கங்கை கொண்டான்ங்கிறது அது அந்த தல புராணத்தின்படி கண் கை கொண்டான். இது எதுக்கு சொல்கிறேன் என சொன்னா, இது இயல்பாகவே பசுக்கள் இப்படி கறக்கும், அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். ஈன்கோ சேதனம் மாதலின், இந்த கன்று உயிரோடு கன்றினை ஈன்ற பசு உயிரோடு இருக்கின்ற காரணத்தினால் அதன் செயல். ஓதிய உயிர் போம் சுரபி தீம்பால் சொரியின் புறையில் தீம்பால் வளர்த்தது அன்று. பசுவிடத்திலே இருக்கின்ற பாலையை சுரக்கும், தானாக சுரக்கும் என சொன்னால் அது ஆண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் இறந்த பசு பால் கூடாது, எனவே பசு தானாக பால் கொடுக்கிறது என்ற கொள்கை ஆண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் ஓதிய உயிர் போம் உயிர் சுரபி தீம்பால் சொரியின் புறையில் தீம்பால் வளர்த்தது அன்று என ஓம்பாது உரையாடினர் இல. ஆகையினால ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரையா அறிவன் செயல் என அங்கே சொல்லப்படுகிற உண்மையான செய்தி என இன்னொன்று செய்தியும் சொல்லுகிறேன் என சொல்றார். எதை? காந்தம் இரும்பை அயல் அற உயிக்கும் என்றே எடுத்துக்கோளும் வாய்ந்தது அன்று. காந்தம் இரும்பினை தானாக இழுக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? காந்தம் இரும்பை அயல் அற உயிக்கும் என்று எடுத்துக்கொள்ளும் வாய்ந்தது அன்று, தானாக அது எழுப்பது இல்லை. இரண்டையும் இயக்கும் முரண்டரு சேதனன், அந்த காந்தத்தையும் இரும்பையும் ஒரு உயிருள்ள பொருள் ஒன்று வந்து இப்படி சேர்த்தால்தான் இந்த காந்தத்தை காந்தமானது இந்த பொருளை ஈர்க்கும், கொண்டு வந்து அந்த எல்லைக்குள்ள சேர்க்கணும். இரண்டையும் இயக்கும் முரண்டரு சேதனன் என்றெனில் அவை சென்று ஒன்றா ஆகலின் சேதனன் செய்து என்று ஓதிடின். ஆகையினாலே அறிவுடைய ஒருவனால் தான் ஜடம் இயங்கும், எனவே இந்த உலகத்தை இயக்குவதற்கு அறிவுடைய முற்றறிவுடைய சிவன் என்று சொல்லி காட்டுகிறார். உயிர்களுக்கு ஏது அளவு அவையே கோதுவாக அமைக்க, உடனே கேட்கிறார், ஓ உயிருள்ள பொருள் தான் இயக்குமா? சிவம் உயிருள்ள பொருள், நான் ஏத்துக்கிறேன். ஆன்மாவும் உயிருள்ள பொருள் தானே, சித்து தானே, அதுப்போம் படைத்தல் காத்தல் செய்யும்லா அப்படிங்கிற, அதுவும் படைத்தல் காத்தல் செய்யும் அல்லவோ என்று அந்த செய்தி அழகாக கேட்டார். உயிர் படைத்த தொழில் செய்யுமான், உடனே உயிர்களுக்கு ஏதளவே அவையே கோதுவாக அமைக்க நாதன் என்னை. எனவே உயிர்களே அறிவுடை பொருள் தானே, அவங்களே படைத்தல் காத்தல் எல்லாமே செய்யலாமே, இதை விட்டுட்டு ஏன் கண்ணில் காண முடியாத சிவம்னு ஒன்று உண்டுன்னு ஏன் சொல்றீங்க? அதை நான் ஏற்றுக்கிட முடியுமான்னு கேட்குறார். அதுக்கு சொல்லி காட்டுறார் உயிர், உயிர் அறியா ஆசுயில், உயிர் அறிவுடையதாயினும் அது முற்றறிவு உடையது அல்ல, முற்றறிவு உடையது அல்ல. அதைத்தான் உயிர் ஆசுயில் தம்முடை செயற்கும். எனவே எந்த உயிர் என்ன வினை ஈட்டி இருக்கிறது, என்ன பலனை கொடுக்க வேண்டும், அதை அனுபவிக்க எப்படி தனுகரண பூணங்களை தோற்றுவிப்பது என்பது முற்றறிவுடைய சிவம்தான் அதை செய்ய முடியும். அதனால உயிர்களுக்கு அது செய்யாது. எதை போல? வெம்முரன் கடம் போல், ஒரு கடம் என சொல்லக்கூடிய குடம் அது எப்படிப்பட்டது? அது ஷடமாகிய பொருள். ஷடமாகிய அந்த பொருளை யாரேனும் நகர்த்த வேண்டும், எடுத்து நீருக்குள்ளே முகந்தால்தான் அது பயன்பெறும். அதனால ஜடமாகிய குடத்தை ஒருவன் இயக்கினால்தான் அதன் பலன் அடைய முடியும். இதே போலத்தான் இந்த ஜடமாகிய அங்கே இருக்க வேண்டும் என சொல்லி காட்டுகிறார். ஜடமாக இந்த பொருளை இயக்க ஒருவன் வேண்டும். ஒருவனை இகல் இருதுணை என மறுவர் என்றார். எனவே இந்த ஆன்மாக்கள் செய்ய இயலாது, முற்றறிவுடைய ஒருவனால் தான் இயலும் என்று இங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்பவுமே இந்த தர்க்கவாதிகள் நம்மளை விட அறிவுடையவங்களாக இருப்பாங்க. உயிர் படைத்தல் காத்தல் அடித்தல் செய்யாதா? நான் உங்க சொல்றேன்மா, அவன் சொல்ற உதாரணம் பார்த்தோம்னா இதா இருக்கும். என்ன உதாரணம் சொல்லிட்டான்னா, ஒத்துக்கிடுறேன், சுந்தரமூர்த்தி நாயனார் இறந்து போட்ட முதலையால் விழுங்கப்பட்ட பாலகனை உயிர்ப்பிச்சு படைச்சு வச்சுட்டாரே, இதுக்கு என்ன சொல்றீங்க? சாம்பராயிருந்த பூம்பாவையே வடிவம் எடுத்து வெளியே வறுபடி செய்து விட்டாரே, அவன் படைத்த தொழிலை செஞ்சாரே. பாம்பு கடித்து இறந்துபட்ட மூத்த நாவுக்கரசை நம்முடைய அப்பர் பெருமான் உயிர்ப்பித்து வரும்படி செய்து விட்டாரே. திருமறிகளிலே இறந்துபட்ட அந்த வணிகனை ஞானசம்பந்த பெருமான் அவரை எழுப்பி உயிரோடு வரும்படி படைத்த தொழிலை செய்தாரே. அப்போ உயிரொழுக்கமா அப்படிங்கிறார். இதற்கு விடை சொல்ற தப்புப்பா, செஞ்சது யாரு? ஞான சம்பந்தரும் அப்புறம் செய்யவில்லை. கொஞ்சம் நுட்பமான கேள்வி. சங்கற்ப நிராகரணத்துல இதுக்கு பதவிகள் இருக்கு. அந்த சங்கற்ப நிராகரணத்துல உமாபதி சிவாச்சாரியார் சொல்றத நான் படிக்கிறேன். ஐந்தொழில் உயிரும் தந்திடல் தகுமே ஆவது என எதிரி கேட்கறான். எப்படி சிவசமவாதி அவன் கேட்கறான். சிவசமவாதி சிவத்துக்கு சமமா இருந்து உயிரும் படைத்தல் தொழில் ஐந்தொழில் செய்யும்னா, ஐந்தொழில் உயிரும் தந்திடல் தகுமே ஆவது என முன்னாள் நாவலர். அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார், முன்னாள் முந்தைய நாளிலே நாவலர் பெருமான் பண்டு ஒரு முதலை உண்ட மைந்தனை வரவழைத்தனன் என்றாய். பண்டு ஒருவனை இங்கே வரவழைத்தனன் சரதானே அவங்க சொல்ற ஏசுகிறானே. ஞான சம்பந்தரும் படைத்தல் தொழில் செய்திருக்கிறார், நாவுக்கரசரும் படைத்தல் தொழில் செஞ்சிருக்கிறார், சுந்தரன் செய்திருக்கிறார். இதுக்கு ரெண்டு விட இருக்கு, கவனமா கொள்ளணும். நம்முடைய நம்முடைய திருக்கழிற்று படியாடுற அதுக்கு விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் சில செயல்களை தன் அடியான் வேண்ட தான் செய்வான், அடியான் வேண்ட சிவம் செய்வான், ஆனால் அதன் பெருமையை எல்லாம் அடியார்க்கே கொடுத்துருவான். எப்படி? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பாலனை எனக்கு உயிர்ப்பு தெழ வேண்டும் என்று என்னை கேட்டான். நான் அவனை முதலை உண்ட பாலனை வெளியே கொடுத்தேன், ஆனா முதலை உண்ட பாலனை மீட்டான் சுந்தரன் என்ற பெயரை அவனுக்கு கொடுத்து விட்டேன். அதான் இறைவன் இது நம்முடைய திருக்கழிச்சு படியாடுன்னு சொல்லி காட்டப்பட்டார். இப்போ இந்த கூற்றுக்கு உமாபதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணத்துல என்ன சொல்றார் பாருங்க. ஐந்தொழில் உயிரும் தந்திடல் தகுமோ ஆவது என முன்னால் நாவலர் பெருமன் பண்டு ஒரு முதலை உண்ட மைந்தனை வரவழைத்தனன் என்றான். பிழைப்பு இலது என்று சொல்ல தப்புப்பா, அது உந்திட வேண்டும் என்றன. அது உந்திட வேண்டும் என்றன. அவன் உயிர்ப்பித்து வர வேண்டும் என்று நாவுக்கு நம்முடைய நாவலர் பெருமான் வேண்டினார். அப்படி வேண்டிய காரணத்தினாலே தான் சிவம் எழும்படி செய்தார். நல்ல கவனமாக பண்ண சுந்தர தேவாரத்துல அந்த புக்கொழியர் அவினாச பெருமான இந்த முதலைவாய்ப்பட்ட பாலகனை எனக்கு திரும்ப தந்து விடும்படி காலனுக்கு உத்தரவு போடுன்றிருக்காரு. எழுந்து வான்னு கூப்பிடல. அந்த தேவார பாடல நான் படிக்கிறேன் பாருங்க. சுந்தர தேவாரத்துல உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லா தங்கள் உச்சியாய் அரை காடு அறவா அடை காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்களியூர் அவினாசியே அவினாசியில் இருக்கின்ற பெருமானே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. தான் கவர்ந்து கொண்ட உயிரை கவர்ந்து சென்ற அந்த யமனுக்கு உத்தரவு போட்டு அந்த பாலனை மீளவும் அதை உண்ட யமன் அந்த முதலை வாயிலே மீளம் வரும்படியாக செய்து அவன் கொடுக்கும்படி செய்யணும் வேண்டினார். ஆகினால் அவர்கள் வேண்டி செய்தனர் என்று இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். இல்லை முத்தான் மகள் செய்வார்கள் அப்படின்னார். முத்தான் மக்கள் செய்வார்கள் என்று இங்கு சொல்லி காட்டார். அப்ப சொல்லு மன்றாடு மானடமாடி ஒன்றோ இல்லை முத்தான்மாக்கள் பூரம் செய்ய முடியும் சொல்லப்பா. முத்தான்மாக்கள்னு சொல்றேன், ஆனா முத்தான்மாக்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று அனாதிமுத்தன், மற்றொன்று ஆதிமுத்தன் என சொல்லக்கூடியல அந்த இது வரும். ஆதிமுத்தன் அனாதிமுத்தன். ஆதிமுத்தன் என சொல்லக்கூடியவர்கள் ஆதிமுத்தன் என சொல்லக்கூடியவர்கள் இயல்பாகவே மலபந்தப்பட்டு விடுபட்டவர்கள். அனாதிமுத்தன் என சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் இயல்பாகவே மலம் பற்றாமல் நீங்க சிவன் ஒருவனையே. எனவே சிவத்திற்கு சொல்லுகின்ற பொழுது அனாதிமுத்தன் என்றும் உயிர்களை சொல்லுகின்ற பொழுது ஆதிமுத்தன். என்ன ஆதினா இதுக்கு ஒரு இருக்கு. ஆகையினால இந்த முத்தன்ல வித்தியாசம் இருக்கு. அந்த முத்தன் ஐந்தொழில் செய்வான் என சொல்லக்கூடியது அனாதிமுத்தனாகிய சிவனை குறித்தது. அனாதி ஆதிகர் சொல்லுக்கு விருத்தம் தெரிஞ்சுக்கணும். கருவறையிலே இருக்கின்ற சிவலிங்கத்திற்கு அங்க என்ன பேருன்னு சொன்னா அதை பூசனை செய்கின்றவர்களுக்கு ஆதிசைவர்கள்னு பேர், ஆதிசைவன். ஆனால் அந்த கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு அனாதிசைவன் பேர், உயிர்கூட்டத்திற்கு ஆதிசைவன், அவன் பெருமானுக்கு மட்டும் அனாதிசைவன் பேர். இதே போல முத்தர்களிலே உயிர்கூட்டத்தில் பக்குவம் பெற்றவர்களுக்கு ஆதி முத்தன் என்றும், இயல்பாகவே பாசம் நீங்க பெருமானை அனாதிமுத்தன் என்று சொல்வது உண்டு, இதை தெரிந்து கொள் அப்படின்னா. அனாதிமுத்தன் செய்வான் என ஆதிமுத்தன் படைப்புத்தொழில் செய்வான் சொல்லி சிவமாம் தன்மை அடைந்தான் சொன்னன்னா, அப்போ அவனை மல நீக்கம் செய்தது அவனுக்கு மேலாக ஒருவன் இருக்க வேண்டும். அதான் கேக்குற, ஒருவருக்கு மல நீக்கம் பெற்று செய்தான்னு அவன் சிவனுக்கு சமம்னா, இது வந்து ஆதி முத்தன் பா, அவனுக்கு மல நீக்கம் செய்தது அவனுக்கு மேலான ஒருவர் உண்டு, மேலான ஒருவன் இருக்கின்ற பொழுது இவனை எப்படி முதன்மை கொள்வது? அந்த மேலான ஒருவனுக்கு ஒரு காலத்திலே அவனுக்கு மலபந்தம் பட்டு அவனுக்கு நீக்க ஒருவன் இருக்கும், இப்படியே போய்கொண்டே இருக்கும்பா. ஆகையினாலே இந்த ஆதிமுத்தன் என்பனை விட்டு விட்டு அனாதிமுத்தனை ஐந்தொழில் செய்ய வல்லவன்னு அடுத்து சொல்லி காட்டார். ஆதியரோ மற்றும் அனாதியரோ, நீ குறிப்பிடுகின்ற ஜீவன் முத்தர்கள் படைத்த தொழில் செய்வார்கள் என சொன்னால், அவன் ஆதிமுத்தரோ அனாமுத்தரோ எண்ணில் ஆதி அன்றியனில் சித்த சாதனம் அனாதிமுத்தர் என கூறுவாய் என சொல்லுவாயானால் அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சவி சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது. எனக்கு அனாதிமுத்தன் என சொல்லக்கூடிய சிவன் ஒருவனையே செய்ய வேண்டும் செய்வான். ஆதிமுத்தன் என்றால் அவனுக்கு மல நீக்கம் செய்தவன் மேலான ஒருவன் உண்டு, அவனுக்கு மல நீக்கம் செய்தால் அவனுக்கு மேலாக உண்டு. ஆகையினால் சித்த சாதனம் அனாதிமுத்தர். ஆதிமுத்தர் ஆதி என்றின் முன்னர் முத்தியது ஈவோ நின்றனாக திகழும். எனவே இந்த ஆதிமுத்தனை ஏற்று அவன் ஐந்தொழில் செய்வானை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் அவனுக்கு மல நீக்கம் செய்தவனை அவனை விட மேலானவனாக ஆகின்றான், ஆனால் அவனை மேலானவன் என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி என்றும் பந்தமின்றி முத்தி என்றாது, ஆனால் உயிர்களானது முற்றிலும் பந்தத்தில் இருந்து எந்த ஆன்மா விடுபடுகிறதோ அது முத்தி மட்டுமே அடையும். ஐந்தொழிலை செய்த முத்தி அடைவது இந்த பந்தத்திலிருந்து விடுபட்ட முத்தி. ஆனா விடுபட்ட முத்தான்மாக்கள் அனைத்துமே ஐந்தொழிலை இயற்றாது, சிவசமமாக அமைந்து அந்த சிவானுபத இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே அப்படியே தன்னை மறந்து தேனை உண்ட அந்த வண்டு போல அப்படியே கழிப்பிரிய கிடக்கும் என சொல்லி காட்டுகிறார். உணர்வோர் உணவில், இப்படி உயிர்கள் பந்தத்தில் கிடக்கின்ற உயிர்கள் ஒரு காலத்திலும் அது சிவமாவது இல்லை, அது நீங்கியதே முக்தி அடையும், முக்தி ஒன்றார். உணர்வோர் உணர்வில் குன்றாதிருந்து பதியுண்மையை நன்றாக தியானிப்பவர்கள் அவர்களுடைய மனத்திலே இருந்து நீங்காதிருந்து இரும்பாசம் சென்ற பெருந்தகை அருளின் அத்தியே பொருந்தும். பதி உண்மையை உணர்ந்த தியானிப்பவர்கள் மனத்திற்கு மட்டும் பாசநீக்கம் பெற்று அவர்களே முக்தி பெறுவார்கள். பசுநீக்கம் நீங்க பெற்றவர்கள், நீக்க பெற்றவர்கள் தான் என்ன மேலான முக்தியை பெறுவார்கள். எனவே நீக்குவதற்கு ஒருவன் வேண்டும், அதை நீக்குவதற்கு இது. ஆகையினாலே இந்த இடத்துல அழகாக சொல்லி காட்டுகிறார், உயிர்களுக்கு பந்தத்தை நீக்கி, உயிர்களுக்கு பந்தத்தை நீக்கி முக்தி கொடுப்பது சிவன் ஒருத்தன் தான் கொடுக்க முடியும். உயிர்கள் என்ன செய்யாது? உயிர்கள் எந்த உயிரையும் ஐந்தொழிலை படைத்து இந்த உயிரை முக்தி நிலைக்கு செலுத்தாது. எனவே வீட்டுக்கு சாதனம் ஞானம், அந்த ஞானத்தையும் கொடுப்பது சிவனே, அந்த ஞானத்தையும் கொடுப்பது சிவன் அன்றி ஞானம் கிட்டாது, ஞானம் என்று வீட்டு நெறி கிட்டாது. ஆகையினாலே தான் சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் சன்னதி முறை மாலையில ஒரு அழகான விண்ணப்பம் பண்றார். கேட்டதெல்லாம் பாலிக்கும் கேடுலா தாதாவும், இல்லை அம்பலவாணன் கேட்டதெல்லாம் கொடுக்கிறான், வீட்டு நெறிகாட்டும் வியன் குருவும், வீட்டு நெறிகாட்டும் வியன் குருவும், வீட்டு நெறியை காட்டுகின்ற ஞானத்தை கொடுக்கின்ற குருவாகவும் அவன் வருகிறான். எனவே அவனால் தான் இந்த ஆன்மா ஞானத்தையும் பெற்று வீடு பெற்று கொடுக்க முடியும். எனவே எந்த ஒரு உயிரையும் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு கொண்டு வந்து தன்னுடைய ஐந்தொழிலை இருத்தி அதுக்கப்புறம் சுத்த நிலைக்கு கொண்டு வந்து முத்தி நிலைக்கு இறைவனே எல்லாவற்றையும் இயக்குகிறான். எனவே பதி என ஒன்று உண்டு என சொல்லி பதியினுடைய தனித்தன்மையை நம்முடைய வாகிஷ முனிவர் இங்கே நிறுவுகிறார் என சொல்லிக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். மழை வழங்குக மன்னவன் ஓங்குக பிழையில் பல் வழங்கெல்லாம் பிறங்குக தலைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம் பழைய வைதிக சைவம் பறக்கவே திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இந்த ரெண்டு பேருடைய கண்கள் அப்படியே தண்ணீர் தாரதாரையா வருது. பிடிச்சுக்கிட்டாங்க, போக போனா மற்றவங்க எல்லாம் அறிவுள்ள அத்தனை பேர் இருப்பாங்க. இல்ல ஞான சம்பந்தர் திருவடி வாழ்க, நாவுக்கரசர் திருவடி வாழ்க, சைவ சமயம் மேன்மேல் சிறக்க என்றெல்லாம் அப்படியாக எங்கே திருப்பூந்துருத்தி போகிறார்கள். ரொம்ப அருமை. இதெல்லாம் ஒளியும் ஒளியுமாகவே காட்டியிருக்கிறார் சத்தியம். இருவருமாக அப்பர்தாம் எங்குற்றார் இப்பொழுது என் அருள் செய்ய செப்பரிய போல் திருநாவுக்கரசு செப்புவார் ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் இப்பொழுது தாங்கி வரப்பெற்று இந்தேன் யான் என்றார். இந்த தவம்னா இது மாதிரி இருப்பதுதான் தவம் வரும். இது நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என. அப்போ சிவாய நம என்ற குருமூர்த்திகளால உபதேசம் பெறணும்னு சொன்னா நானேயோ தவம் செய்தேன் சிவாய எனப்பெண் என்றெல்லாம். அது போல இங்கே நானேயோ தவம் செய்தேன் ஞான சம்பந்தரின் அப்படியே துயில் தாங்குதற்கு என்றெல்லாம் சொன்னாராம். சொன்ன உடனே என்ன செய்தார்? அவ்வார்த்தை கேட்டஞ்சி அவனியின் மேல் இழிந்தருளி. இந்த இழிந்தருளின்னு கேட்டா பொத்துன்னு குதித்துன்னு சொல்றது அவ்வளவு மரபல்ல, அழகல்ல, செய்யுள் அல்லவா. அதனால இழிந்தருளி என்றார் ஈக்குவல் டு குதித்தருளி என்பது பொருள். அப்படி கீழே அப்படியே பொத்து குதிச்சாராம். குதித்தா இவ்வாறு செய்தருட்டு என்னாம் என்றிரஞ்சுதலும் அடாடாடாடாடா நீங்க எவ்வளவு பெரியவங்க எனக்கு அப்பா அப்பரே என்றெல்லாம் சொல்லியிருக்காரு. முதல் முறை சந்திப்பிலே என்னன்னு சொன்னவனே அப்பா அடியேன் என்று சொன்னாங்க. எனவே வயது முதிர்ச்சியினால அப்பா என்று ஞான சம்பந்தர் தான் அப்பர் என்றே பெயர் வைத்தவர், வைத்தல பெயரால் அழைத்தவர். அது நமக்கு எல்லாரும் அப்பர்னு ஆகிப்போச்சு. அதனால் இப்படி இதுவா செய்யறதுன்னு கேட்டாராம். கேட்ட உடனே எரிஞ்சுதலும் செவ்வாறு மொழினாவர் திருஞான சம்பந்தர்க்கு எவ்வாறு செய்யத்தகுவது என்ன இப்படி அப்படின்னு கேட்டாரா. பின்ன ஞான சம்பந்தருக்கு அடியே நான் பிறகு வேற என்ன செய்வது இப்படித்தானே செய்யணும் என்றார். இது ரெண்டும் அடாராடா பரிமாறிக்கொள்கிற அந்த சொற்கள் அருமையான நயமுடையது. வேற என்ன சொல்ல முடியும்? என்ன இப்படின்னு கேட்டார். ஏன்னா என்ன என்ன தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கக்கூடாதுல்ல. அதனால என்ன இவ்வாறு செய்தருளிற்று அப்படின்னு இவர் சொல்ல ஞான சம்பந்தருக்கு அடி பேரு என்ன செய்வது என்று இப்படி சோழ காட்டுது. சிவசிவ இப்படியாக இரண்டு பெருமக்களும் அப்படியே அந்த பரிமாறிக்கொள்ள சூழ்ந்து மிளைத்தருகனையும் தொண்டரலாம் அது கண்டு தாழ்ந்து நிலமுற வணங்க பார்த்தார். எனவே இவர் அவரை வணங்குறார், அவர் இவரை வணங்குறார். நாம என்ன பண்றார்? ரெண்டு பேரையும் வணங்கப்பார். எனவே அடிவர்கள் எல்லாம் இருவரையும் வணங்கினார்லாம். வணங்கி வாழ்ந்து மனக்கணிப்ப மற்றவரை வணங்க பெற்று ஆழ்ந்த பிறப்பு உய்ந்தோம் என்று அண்டமெலாம் உரார்த்தார். அடிவர்களுக்கு என்னன்னா மிகுந்த மகிழ்ச்சியப்பா, இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து சந்திப்பினால ஒரே நேரத்துல இரண்டு பெருமக்களையும் வணங்க முடியாத புண்ணியம் கிடைச்சது. நானேயோ தவம் செய்தேன் என்று இவங்க மகிழ்றாரு யாரு அடிவர்கள் எல்லாம். இது பெரிய வாய்ப்பு, எதிர்பாராத பெருவாய்ப்பு. அப்படி கிடைத்த உடனே திருஞான சம்பந்த திருநாவுக்கரசை பெருகார்வத்துடன் அணிந்து தழி கொள்ள. அதனால அப்படி ஒருத்தர் பேசிட்டு போது என்னன்னா தன்னை மறந்து நடக்கிறது. இவர் அப்படியே அவர் தழுவினார், அவர் இப்படியே தழுவிக்கிறார், ஒருவருடைய தழுவி கொள்கிறார். இருவர் திருமேனியும் இந்த உருதுராக்கமும் இந்த நெஞ்சு மட்டும் படல. ஏன் உருதுராக்கம் இருந்ததுனால? ஏன்னா உருதுராக இருந்தால மற்ற கை மற்ற இதெல்லாம் அதெல்லாம் முழுதும் அப்படியே அப்படி ஆர்வத்தோடும் தடுவ இரண்டு பேரும் தழுவி கொண்டாரலாம். திருஞா திரு தமை பெருக ஆர்வத்தோடும் அணிந்து தழி கொள்ள பிள்ளையார் மறுவாறும் மலரடிகள் வணங்கி உடன் வந்தணிந்தார் ஒருவாறும் புணர்ச்சடையார் மகிழ்ந்த திருப்பூந்துருத்தி. இப்படியாக பல்லக்கு வர்றது என்ன ஆயிட்டு? பல்லக்கு சும்மாதான் வருது. ஏன்? ரெண்டு பேருமே ஒருத்தர் கொடுத்த பேசிக்கணும் அப்படி நடந்தே போறான். ஏன்னா திருப்பந்தூரத்தினுடைய ஊரு உள்ளே வந்துட்டாங்கல்ல, அதனால அப்படியாக திருப்பந்துருத்தி வருகிறார்கள். நேரே சென்றுகின்ற என்ன செய்தார்கள், பெருமானை வணங்குவதற்கு முன்னே என்ன செய்கிறார்கள், அன்பர் குழாத்தொடும் செல்வார் ஆனேற்றார் மயில் கோயில் முன்பு அனித்தாக சென்று, அனித்தாக பக்கத்தில் நெருங்கி சென்று கோபுரத்தை முன்னிறஞ்சி. ஆகவே ஒரு திருக்கோவிலுக்கு செல்லுகின்ற பொழுது முன்னால அந்த கோபுரத்தை வணங்கி பிறகு உள்ளே போகணும். உள்ளே போகின்ற பொழுது நேர உள்ளே போகாம உள்ள அந்த பெரிய பிரகாரம் பலம் வந்துதான் போகணும். இதெல்லாம் நம்முடைய ஆர்ம நாவலர் திருக்கோவில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் எழுதியிருக்க. எங்கே இலங்கையிலிருந்து சிதம்பரம் வந்து அங்கேயே தங்கி ஆரம்ப நாவல் அப்படி இதெல்லாம் செய்யறேன். ரொம்ப அருமையான நூலதெல்லாம், சின்ன சின்ன நூல் அதெல்லாம் இருந்தாலும் அருமையா அதெல்லாம் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன என்பதெல்லாம் எழுதியிருக்கேன். அதனால முன்னே கோபுரத்தை வரை வணங்கி பிறகு செல்லுகின்ற பொழுது பலம் வந்துதான் உள்ளே கோயிலுக்குள்ள போகணும், உள்ள பெருமானத்தை போகணும், பலம் வராம நேரம் உள்ள போகணும். ஆகிய வளம் வந்து அது எல்லா இடங்களையும் குறிப்பிடுறாங்க. மலர் அடிகள் வணங்கி ஆமா அன்பர் குழாத்தொடும் செல்வார் ஆனேற்றார் மயில் கோயில் முன்பு அனித்தாக சென்று கோபுரத்தை முன்னிறஞ்சி துன்பமிலா திரு தொண்டருடன் தொழுது புக்கருளி என் புருக வளங்கொண்டு வளமாக உள்ளே வந்து பணிந்து ஏத்தி இறங்கினார். பொய்யிலியாரை பணிந்து பெருமானாரை போய் வணங்கினார்லாம். போற்றியே புறத்தனைவார் வணங்கி வெளியில வந்தவங்க செய்ய சடையார் கோயில் திருவாயில் முன்னாக மையரு சீர் தொண்டர் குடாம் வந்து புடைசூட உலகு உய்ய வருவார் தங்களுடன் மகிழ்ந்தங்கு இனிதிருந்தார். இப்போ நேர் ரெண்டு பேர் உள்ளே போய் வணங்கி வணங்கிட்டு வெளியில வந்து அந்த வெளிவாயில இருந்து அவர் கொஞ்சம் நேரம் தரலாம். யாரு, நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் இருக்க அறிவரெல்லாம் அப்படியே கூட இருக்காங்களாம். வாக்கின் தனி மன்னர் வன் புகழி வேந்தர் தமை போக்கும் வரவும் வினவ. ரொம்ப அருமை, அடிக்கடி சொல்றது உண்டு. இப்ப பிரிந்தவர்கள் பிரிந்தவர் கூடினால் அப்படி அவர் இங்கேயும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும். சொன்ன ஜன்னி பிறந்துருமா, அதனால எங்கே பிறந்தவர் திருமறை காட்டில் பிரிந்த இருவரும் இந்த திருப்பூந்துருத்தியர் கூடினால் பேசவும் வேண்டும். இல்ல பேசுகிறார், இப்பதான் பேசுறாங்க. என்னன்னா உண்மையிலேயே அவருக்கு என்ன நினைப்பு இருக்கும்னு கேட்டா ஞான சம்பந்தருக்கு போகும்போது இப்படி தடுத்தாரே, தான் வர்றேன் தான் வர்றேன் அல்லது தான் போறேன்னு சொன்னாரே, அதெல்லாம் சொல்லணும் என்று யாருக்கு இப்போ விருப்பம். ஞான சம்பந்தருக்கு எங்கே பாண்டி நாடு போனது, அங்கே இங்கே தங்கினது, அவங்க தீ வச்சது, அது அப்புறம் பாண்டியனுக்கு கொடுத்தது எல்லாம் சொல்லி. ஏன்னா அப்பெல்லாம் தினமலர்லாம் கிடையாது, ஒளியும் ஒளியெல்லாம் கிடையாது, என்னவே இங்கே வந்தாருவே நெருப்பு வச்சாருவேங்கிறதெல்லாம் எல்லாம் இதுதான் பண்ணுறான். இல்லை இல்லை ஒருவேயும் இல்லை. ஆனால் இப்போ சொன்னாதான் தெரியும். அதனால ஞான சம்பந்தருக்கு இவரை பிரிந்ததுலேருந்து வந்த வரைக்கும் சொன்னா தேவலான்னு இருக்கு. நாவுக்கரசருக்கும் அது அத்தனையும் காதில் கேட்டா தேவலான்னு இருக்கு. ஆனால் வந்தவர்கள் கோவிலை வணங்கி வளம் செய்து வெளியில் வந்த பிறகுதான் அதை பேச தொடங்கினார்களே தவிர உள்ளேயே பேசவில்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு அறவுரை, நமக்கு ஒரு அறவுரை. கோயிலுக்குள்ள போன வணங்குகின்ற பொழுது நோக்கம் அங்கே இருக்க வேண்டுமே தவிர பிற சிந்தனையே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம சொல்றோம் வச்சுங்களேன், பாண்டிச்சேரி போறோம், ஏ நீ போய் மார்க்கெட்ல இதெல்லாம் வாங்கிட்டு சொல்றோம், அவர் இதை போய் வாங்கிட்டு வர்றாரு, வந்த உடனே கோயிலுக்கு போனோம்னா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியான்னு பிரிச்சு பார்க்க கூடாது. மூடிவிட்டு கோயில் வணங்கிட்டு வெளியில வந்த பிறகுதான் ஏண்டா நான் சொன்னதெல்லாம் வாங்கினியான்னு கேட்கணும். சிவஜீவ நோக்கம் எது, கோவில் மையம் கோவில், அப்புறம் தான் இது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். இந்த உலகியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆதலால் இவருக்கும் தான் சென்று வந்ததை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது, அவருக்கும் அவர் சென்று வந்ததை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆயினும் திருப்பூந்தூருக்கு கோயில் உள்ளே சென்று பலமாக வந்து பெருமானை வணங்கி வெளியில் வந்து இருந்த பொழுதுதான் சொல்லுகிறார்கள். அப்ப கோயிலுக்குள்ள பேசலாமா, உலகியல் பற்றி தொடங்கலாமா, இதெல்லாம் நடந்து காட்டிய பெரியவர்கள் நம்முடைய நாவுக்கர் ஞானசம்பந்தர். அதை அப்படியே ஒலியும் ஒலியில வைத்து காட்டி சொன்னவர் சேக்கிழா பெரும். நடந்தது 7ஆம் நூற்றாண்டு, பாடினது 12ஆம் நூற்றாண்டு, படிக்கிறது 20ஆம் நூற்றாண்டு. சிவஜீவ எப்படி போகுது பாத்தீங்களா, காலம் சேக்கிழாருக்கும் அந்த நாயன்மாளுக்கு இருக்கிற காலம் 500 நூற்றாண்டு இடைவெளி, நமக்கு 800 நூற்றாண்டு இடைவெளி. ஆயினும் அந்த 7ஆம் நூற்றாண்டு நடந்தது அப்படியே காணுகிறோம். அதுதான் நம்ம சேக்கிழார் சேக்கிழார்னு சொல்றதுக்கு காரணம். எனவே இப்படியாக இப்படி என்ன சொல்கிறாரா பாருங்க. இப்பதான் உட்கார்ந்த பிறகு வாய்க்கின் தனி மன்னர் வன்புகலி வேந்தர் தமை போக்கும் வரவும் வினவ. போக்கும் வரவு என்ன? போக்கும் வரவும் புணரு விழா புண்ணிய நீ. இந்த போக்குவரவுன்னு வந்த உடனே போக்குவரவு புரிய சித்தாந்த சாஸ்திரம் சிவசிவ போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமன்றி நிற்கும் என்று போய் விழுந்துருவேன். நாம போக்குவரவுன்னு வந்த உடனே எங்க போனோம்? போக்குவரவு போகணும். சிவஞான போத்திலையும் போய் விழுந்து அப்புறம் இங்கே போக்கும் வரவும் புணரு விழா புண்ணிய நீ. அப்ப நாமெல்லாம் என்ன? போக்கும் வரவும் புணரும் உடை அஞ்ஞானி என்று தெரியும். ஆமா, நாம போவோம் வருவோம், ஒரு இடத்துல தங்குவோம் பிரிவோம். ஆனா பெருமான் யாண்டும் நீக்கமற இருப்பவர், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கின்றவர். அதனால் பெருமானே உன்னால் தோற்ற உடம்பு கொடுக்கப்பட்ட உயிர்கள் போக்கும் வரவும் புணரும் உடையது. நீ போக்கும் வரவும் புணரு மிலா புண்ணிய நீ, காக்கும் எம் காவலனி ஆனால் புறக்கண்ணால் காண்பரிய பேருணி. சிவபிரானம் சிவபிரானம் தான். ஆதலால் தான் இந்த போக்குவரவுங்கன்னு சொல்லும் போது இங்க போகாம இருக்கக்கூடாதுங்கிறது. எனவே இப்ப போக்கும் வரவும் வினவுகிறாராம். யார்? நம்முடைய இது நாவுக்கரசர் எப்படி பாண்டி நாடு சென்று வந்து என்றெல்லாம் அப்படியே அது வினவுகிறாராம். அப்படி போக்கும் வரவும் பிணவ புகுந்ததெல்லாம் தூக்கின் தமிழ் விறகர் சொல் இறந்த ஞானமறை தேக்கும் திருவாயால் தெப்பி அருள் செய்தார். அதான் ரொம்ப அருமை. இப்ப இவர் கேட்ட உடனே மீண்டும் நான் இங்கே இருந்து போனேன்னா அந்த போனா அப்புறம் வந்து அந்த கோபுரம் தோணுச்சா, அதை பார்த்தவண்ணே மங்கையர்கரசி வளவ அந்த பாட்டு பாடினா என்று இங்கே இருந்து ஆரம்பிச்சு மீண்டும் வர்றதில்லை. இவர் என்ன சொன்னார்? அந்த அவர் பாரு, அவர் கேட்டது போக்கும் வரவும் எப்படி பாண்டி பயணம் இது என்ன இல்லை, ஆமா பாண்டி நாட்டு செலவு எப்படி அமைந்தது என்று கேட்டார். இவர் இப்படி எல்லாம் அமைந்தது என்று சொன்னார் என்று பாருங்க. கேட்டதும் சுருக்கம், சொன்னதும் சுருக்கம். ஏன்? இவை எல்லாம் வெள்ளித்திரையில் ஆண்டு காண்டது. எங்க முன்ன நம்ம பார்த்துட்டோம். எனவே நாம் இந்த மாதிரி படிக்கின்ற நாம் எல்லாம் நமக்கு தெரியுமானதுனாலே அவங்க சொல்லும் போது இவர் கேட்டார் போக்கு என்ன ஆச்சுன்னு, அவர் தாம் எல்லாம் சொன்னார். இதுதான் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். இங்க ஒரு 20 பாட்டு போட்டு நான் இங்க இருந்து போனோம்னா ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு மீண்டும் வரதை சொன்ன அந்த 50 பாட்டு. எனவே கேட்கின்றவரும் பெரியவர், விடை தருகின்றவரும் பெரியவர். அந்த போக்கு வரவும் விணர்வ தாம் சென்றதெல்லாம் சொன்னார். இப்படி இருக்கணும்னு இப்படி இருக்கணும். ஆகவே நமக்கு எல்லாரும் தெரியும் என்ன நடந்தது என்ன தெரியும். தந்த கவுனியரிடம் போரேற்றை ஆடிமிசை கல்மிதப்பில் வந்தார் அடிவணங்கி வாடி திருத்தொண்டென்னும் வான் பயிர்தான் ஓங்குதற்கு சூழு பெரும் வேலியானீர் என தொடுதார். இதை நிறுத்தி படிக்கணும். அது மாதிரி இவர் போக்கு சென்றதும் வந்ததும் இதையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த நேர அவர் வாயினாலேயே கேள்விப்பட்ட உடனே உடனே நாவுக்கரசர் வணங்கி ஒரு பெரிய புகழ் மாலை சூட்டுகிறார். புகழ் மாலை இல்ல என்ன புகழ் மாலை? வாழி திருத்தொண்டென்னும் வான்பயிர்தான் ஓங்குதற்கு சூடு பெரும் வேலியானி. அப்படியே ஒரு அருமையான இது நற்சான்றிதழ் சான்றிதழ் கொடுத்த மாதிரி இல்ல. ஆனா நாமெல்லாம் கொடுக்க கூடாது நற்சான்றி கொடுக்க யோகியது இல்ல. நாவுக்கரசர் கொடுக்கலாம், ஞானசம்பந்தருக்கு ஞானசம்பந்தர் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் ஒத்தவர். அதனால இந்த திருத்தொண்டு என்று சொல்வது என்னன்னு கேட்டா சைவமாம் சமயம் சார்ந்து வாழும் மெய்நெறி. அந்த மெய்நெறியிலே திளைப்பதற்கு ஏற்ப அந்த மூன்று பேரையும் யாரே பாண்டி மன்னனை அவ்வாறெல்லாம் ஆக்கி அதன் வாயிலாக மங்கையர்கரசியார் குலச்சரியாருக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி ஏற்படுமாறு செய்து நாடு முழுதும் சைவ நாடாகவே ஆக்கினார் அல்லவா. அப்படி சைவ நாடாக ஆக்கியதை கேட்ட நம்முடைய நாவுக்கரசர் திருத்தொண்டு என்னும் ஒரு திருத்தொண்டுன்னு ஒன்று இருக்குமானா அது ஒரு பயிர் என்று வைத்துக் கொண்டார். அந்த திருத்தொண்டுங்கிற பயிர் வளர்வதற்கு நீங்க தான் தாங்கள் இருவருமே வாடி திருத்தொண்டு என்னும் வான் பயிர்தான் வளர்வதற்கு சூடு பெருவேலியானீர் என்று இருவர் காலையும் விடணும். அவருடைய திரு பெருமை தன்னுடைய பெருமையை குறைத்து அவரை பாராட்டியது யாரே ஞானசம்பந்தர். நாம் இருவரையுமே வேலியாக அமைந்துள்ள என்று பாராட்டும். ஏன் ஏன் இவர் எவ்வாறு பாண்டி நாட்டை இருந்த சமன் சமயத்தை நீர்த்து அந்த அரசனையும் மீண்டும் கொண்டு வந்து பாண்டி நாட்டை சைவமாக ஆக்கினாரோ அது போலத்தான் நாவுக்கரசரும் பல்லவ மன்னன் அந்த சமன் சமயத்தில் இருந்தவனை அவனு அந்த தாமே நீங்குமாறு செய்து வாதில் வென்றார். அவர் வாதில் வெல்லல, நாவுக்கரசர் வாதில் வெல்லாமலேயே ஆனா வெல்லாமல் வென்றவர் வென்று அந்த பல்லவ நாட்டை முழுதும் தமிழகத்தை முழுதும் அருமையாக மீண்டும்

இப்படி சொன்ன உடனே, எனவே நாவுக்கரசருக்கும் பெரியவர் ஞான சம்பந்தர் என்றெல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. வாய் நெருப்புலதான் போகணும், வாய் நெருப்புலதான் போகணும். ஆமா, சும்மா எதையும் வந்து பேசக்கூடாது. ரொம்ப பெரியவங்க, சித்தாந்தம் படிச்சவங்க தான். என்ன பண்றது, இவருடைய பெருமையினாலே அவர் சொன்னார். எப்படி இந்த பாண்டி மன்னனை உருவாக்கி பாண்டி நாட்டை இந்த மாதிரி உருவ கொண்டு வந்தது ஞானசம்பந்தருக்கு உரியதோ, அது போல பல்லவ மன்னனை உருவாக்கி அவனை மீண்டும் பணியை செய்து கோயில் கட்ட செய்த பெருமை யாருக்கு உரியது? நாவுக்கரசு உரியது தானே, தெரியுதில்ல. அதனால் நாம் எப்படி வணங்குன ரெண்டு பேரையும், இரண்டு பேரையுமே வேலியாக நாம் கருதி வணங்கும். இதுல கொஞ்சம் அப்படி மேல சொன்னா வாய் புழுத்துரும். சிவசிவ இதோட இருக்கணும், அதுக்கு மேல சொல்ல வேண்டாம். நல்ல இடம், ஆனா கோபம் வருது. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்க இருக்காங்க, ரொம்ப பெரியவங்கன்னு வேற பேரு கேட்ட கேடு. ஆயா உட்காரியாங்க வேண்டியதான். வாடி திருத்தொண்டும் வான்பயதான் ஓங்குதற்கு சூடு பெரும் வேலியானீர் என்ற ஒரு அருமையான இந்த புகழுரை நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் கொடுத்தாரேனும், நாம் இருவரையுமே அமர வைத்து இந்த புகழுரைக்கு நீங்கள் இருவருமே உரியவரானவர்கள் என்று நாம் வணங்கி வாழ்வார். அப்படிப்பட்ட அருமை. இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை என்றால் நிச்சயம் சைவம் இல்லை. ஏழாம் நூற்றாண்டு நல்ல வேலையா, இங்க ஒரு சனியம் பிடிச்சது பல்லவ மன்னனுக்கு, அங்க ஒரு சனியம் பிடிச்சது பாண்டி மன்னனுக்கு. ரெண்டு பேரும் அரசன், அரசன் எப்படி குடிகள் எப்படி அப்படி ஆயிட்டது. அதனால நல்ல வேலையா இந்த புலத்துக்கு நாவுக்கரசரும் அந்த புலத்துக்கு ஞானசம்பந்தருமா சென்று வென்றதுனால மீண்டும் சைவ நெறி தெளித்தது. அதனாலதான் இப்ப இருக்கிற நிலைமை கூட தீங்கு நீங்கணும்னா நிச்சயம் இது மாதிரி ஒருத்தர் அவதாரம் பண்ணாதான் தீங்கு நீங்கும். இல்லைன்னா வேற நம்ம புலம்பல தான் புலம்பிட்டு இருக்கோம். அதுதான் வேண்டணும். இந்த ஜோதிடம் எல்லாம் ஒரு பாடமா வைக்க போறானா உடனே இப்ப அதுக்கு என்ன தெரியுமா மற்ற இதெல்லாம் என்னது, என்ன காவி உலகம், காவி என்ன காவி உலகமா என்ன இளவ பண்ணுங்க. இப்ப ஜோதிடத்தை ஒரு பாடமா வைக்கணும்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. இவனுக்கு இங்க இருக்க இந்த சுத்துவதெல்லாம் இருக்கிறத இப்படி எல்லாம் சொல்லிட்டா எல்லாம் சாமியார் உலகம் ஆயிடும், காய உலகம் ஆயிடும் அப்படின்னு. இவனுக்கு என்ன கருதுறான்னு கேட்டா, மடையர்கள் என்ன கருதுறான்னு கேட்டா, இந்த ஜோதிடம் இந்த மாதிரி இறை வழிபாடெல்லாம் இவங்களுக்கு தான் உரியதுன்னு கருதுறான். மடையன் இவங்களுக்கு தான் உரியதுன்னு கருதுறான். அது நம்ம கிட்ட கொண்டாந்து தெரிகிறான். மக்கு பயிரோடா நம்ம தமிழனுக்கு உரியதுரா, தமிழனுக்கு உரியதுரா. தொல்காப்பியத்தை படிச்சு தொலைங்கடா, தமிழனுக்கு உரியது. நாளும் புல்லும் பிறவற்றின் நிமித்தமும், தொல்காப்பியத்துல இந்த நாளோ அல்லது புல் பறவைகளோ இந்த தீச்சகனும் பார்த்தாங்கன்னா ஐயோ இப்படி ஒரு கேடு வருமே என்று சொல்லி அந்த மன்னனை வாழ்த்தினாரலாம். வாழ்த்தினார் எங்க இருக்குது, சங்க இலக்கிய தொல்காப்பியத்தில் இருக்குது. ஆகவே இந்த ஜோதிடம் பாக்குறது போறது இத்தியாதிகள் எல்லாம் தமிழனுக்கு உரிய பழமையே தவிர இங்க இருந்து வந்ததில்லை. முட்டாளா இங்க இருந்து வந்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு உரியது இங்க நம்ம கிட்ட வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழனுக்கு உரியதுல தொல்காப்பியம் படிச்சிய. இன்னொரு புலவன் புறநா நூட்டுல, நாளன்று போய் புள்ளிடை தட்ப பதனன்று புக்கு திறனன்று முடியணும் வருது பெயர் சங்க இலக்கியத்தை படித்தொலை. தமிழருடைய வாழ்வியல் அங்க இருக்கு. ஒருத்தன் எங்க பாரிக்கிட்டயோ ஓரிக்கிட்டயோ பரிசுக்கு போனான்னா நாளன்று போய், நாளுன்னா அன்னைக்கு அஷ்டமி நவமி 60 நாளையும் மரண யோகம் இல்ல, அந்த நாள்ல போறாராம். நாளன்று போய் புள்ளிடை தட்ப, இவன் போகும்போதே ரெண்டு பூனை குறுக்க ஒடியானது. கருடன் வளம் இருந்து இடமா போனா நல்லது, இடம் இருந்து வளமா போனா கொஞ்சம் தடைதான். இடம் இருந்து வளமா போச்சு. ஆர்த்தி உன்னிடம் பரிசு பெற வருகின்றவர்கள் மரண யோகம் முழுதிருந்து அஷ்டமி நவமியா இருந்து அந்த மாதிரி கரி நாளாவும் இருந்து அந்த நாள்ல புறப்பட்டு இந்த மாதிரி பூனை குறுக்கிட கருடன் குறுக்கிட இருந்து அப்படி வந்தாலும் நீ பரிசளிப்பாய் என்று புறநானூற்ற வருது. ஜோதிடம் எல்லாம் ஏமே வந்தான், அவன் தான் வந்தானே மக்குகளா சின்னமும் பூசா கண்டுபிடிச்ச மாதிரி பலாப்பன சங்கலுக்கு தொழில் அதை படிச்சாதான் விளங்கும். தமிழனுடைய வாழ்வியல் என்னன்னு தெரியும், விளங்க மாட்டேங்குது உங்களுக்கு. இன்னொன்னு ஸ்தான பிரசனம் பண்றோம்ல, ஸ்தான பிரசனம் பொண்ணு மாப்பிள்ள புறப்படுறது சரியா, நாளைக்கு 5:30 புறப்படுறதுன்னு சொல்லிருந்துச்சு. 5:30 புறப்படுறதுக்குன்னா அன்னைக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் யாராவது வந்துட்டாங்க, அல்லது வந்து இவங்க கொஞ்சம் நம்ம லேட்டா எந்திரிச்சிட்டோம், என்ன பாப்பா குளிக்கல மாப்பிள்ளையும் குளிச்சுட்டு இருக்கா, மணி 5:30 ஆச்சுன்னு வச்சுங்க. ஆனா 5:30 புறப்படுறதுனா என்ன பண்ணோம்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம புறப்பட முடியலன்னா அதுக்கப்புறம் மற்ற மரணம் மற்றதெல்லாம் வந்ததுன்னா அந்த 5:30 பொண்ணு மாப்பிள்ள பெட்டியை தூக்கி ரெண்டு வீடு தாண்டி வச்சிடறது, அதுதான் ஸ்தான பிரசனம். உண்டா இல்லையா அன்னைக்கு, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? உண்டல்ல, நம்ம பெட்டியை தூக்கி வச்சிடறது அந்த நேரத்தில் வச்சிருக்கோம். 5:20 வச்சுட்டா அப்புறம் அவங்க 5:30 கொஞ்சம் அப்புறம் மரணத்தில் போட்ட அப்புறம் இருக்கா இல்லையா. இது தமிழனுடைய பழக்கம்னு என்னைக்கு தொல்காப்பியத்தில் இருக்குது. ஆளுக்கு கொள்ளாது என்ன செய்வேன், நாளை கொண்டு இருக்கேன் கொள்ள இது கொள்ளும் நினைச்சிருவாங்க. அதுக்கு விளக்கழுதுனா ஒருத்தன் அந்த உரையும் படிக்க மாட்டான். மக்கு பேழ்வோ நாட்கோள்னா என்ன அர்த்தம், நாட்கோள் கொடை நாட்கோள் கொடை நாட்கோள். ஏன் உரையே வேணாம் வேணாம்,
ஒண்ணு பிடிக்கலடா, நான் தம்

0: இவனுடைய பண்பாட்டையும். இவனுக்கு ஜோதிடம் வேணாமா? இப்ப நாட்கோள் கொடை நாட்கோள் என்ன அர்த்தம்? தொல்லாப்பித்தில இருக்குது கொடை நாட்கோள் வாழ் நாட்கோள் தான் இருக்கு. ஒரையே வேணான்ட்டான். இது கூட மேலச்சூபுரி கல்லூரியில பேசும்போது என்னமோ என்ன பானம் பண்ணீங்களாப்பா, எம்ஏ எத்தனை பேர் இருக்கீங்க? 40-60 பேர் இருக்கிறேன்னா. தேர்ட் இயர் எத்தனை பேர் இருக்கீங்க? 100 பேர் இருக்கிறேன். 200 பேர் இப்படி தமிழ் புலவராகவும் எம்ஏவும் வரப்போறீங்களேப்பா, வரப்போறீங்களே. ஒரு உரையும் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஒரே பாடமா வைக்கல. என்ன தெரிய போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டது. அது மாதிரி நாட்கொள் என்றால் என்ன? தொல்லாப்பிய சொல் அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு உரை எழுதுனா யாரு? நச்சினார்கிணியர் தான் உரை எழுதுனார் நாட்கொள்ளல்னா. அதுல ஒரு எழுத்து குறைந்தா கூட அந்த உரை சரி வராது. எழுத்து குறைந்தா கூட சொல்லல காதல வாங்கி போடுங்க. தேவலான்னு எனக்கு மேங்கிரியே மேங்கிரியே கத்திரி ஆடு மாதிரி வாங்கடா பாடி படிங்கடாப்பான். நாளும் ஓரையும் தனக்கு ஏற்ப கொண்டு செல்வொழி. தமிழ் இதுயா? ஆமா, கண்டாச்சு நின்னாச்சு நடந்தாச்சு, அது தமிழ்ல கொலை, தமிழ் கொலை அதெல்லாம். நாளும் ஓரையும் தனக்கு ஏற்ப கொண்டு செல்வொழி. அந்த காலத்தில் அரசர்கள் நாளும் தன்னுடைய நாளையும் பார்ப்பாங்களாம். ஓர லக்னம், இந்த நேரத்திலே இந்த லக்னத்திலே நாம அடுத்த நாட்டு மேல போடுறது போவோம் என்று வைத்திருந்தாங்கன்னா, அப்படி ஒரு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, தனக்கு தமக்கு ஏற்பன்னாரு, தான் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தன்னுடைய அந்த நாளும் கோளுக்கு ஏற்ப நாளைக்கு நம்ம எந்த நேரத்துல நாம் படையெடுக்க வேண்டும் என்று வரையறுப்பாங்கன்னா, நாளும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்வ ஒரு வரையறுத்த போது அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி, சரி 5:30 நாளைக்கு நாம போர் தொடுப்பதற்கு புறப்பட போகிறோம். ஏ சரியா 5:25 அதெல்லாம் நிக்கணும் மார்க். அந்த 5:30 ஆகுதுன்னா ரைட் லெப்ட் அடிப்போம் தெரியுதான். அப்படி உத்தரவு அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்து அந்த 5:30 முன்னால 5:15 எதிர்பாராத ஒரு வேற்று நாட்டில இருந்து ஒரு பெரிய தூதர் வந்துட்டார். எதிர்பாரான் வந்துட்டா அரசரோ புறப்பட்டு இருக்காரு, மெல்ல புறப்படுது வந்துட்டார். ஆனா வந்தவனும் முக்கியமான ஆளு, என்ன பண்றது? அப்ப அரசர் பேசிட்டு இருக்காரு. மணி என்னாச்சு? ஒலியும் ஒலி அதெல்லாம் 5:15 சார், 5:20, 5:25 ஆச்சுங்க. அரசர் யாரோ தூதுவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, என்ன பண்றது? சரியப்பா, அந்த 5:30 நம்முடைய கொடை நம்முடைய வாள், ஏன்னா அரசனுக்கு வேண்டியதுன்னா வெண்கொற்ற கொடையும் வாழும், இந்த ரெண்டையும் ஒரு 4 வீடு தாண்டி ஒண்டி வச்சிருங்கப்பா 5:30, ஏன்னா அரசன் அந்த 5:30 மேலதான் வருவாராட்டிருக்கு என்று வச்சிருந்தது. அதான் நாளும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்வடி, அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி. என்ன இடையூறு? இந்த மாதிரி வேற்றுநூட்ட தூர் வந்துட்டா என்ன செய்யணும்? தமக்கு இன்றிமையாதனவற்றை, நச்சினார்கினி நச்சினார்கினி இல்ல விடுங்களா கால, லட்சம் பேர் ஆனாலும் நச்சானே ஆக மாட்டான், தமக்கு இன்றிமையாதனவற்றை. அப்ப அரசனானால் அந்த நேரத்துல எதை விடணும்? கொடையையும் வாழையும். நம்ம வீட்டு பொண்ணு மாப்பிள்ளையான நகையும் பட்டு துணி வச்சிருக்கிற பொட்டி வைக்கணும். பரீட்சைக்கு போறவனா இருந்தான்னா பேனாவும் இதையும் சரியா பண்ணி அல்ல அந்த புத்தகத்தையும், ஓதுவாரா இருந்தாங்கன்னா தாளத்தையும் அந்த திருமுறையும் எடுத்து ஒரு பையில வச்சு கொண்டு எட்ட தனக்கு இன்றிமையாதனவர். இன்டர்வியூக்கு போறவனா இருந்தா தன்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் மற்றதை எல்லாம் பேக் எடுத்து வச்சு அடுத்த ரெண்டு அந்த தனக்கு இன்றிமையாதனவற்றையும் எழுதினானே அது எல்லாருக்கும் பொருந்தும். உண்மையா சொல்றேன், படிச்சீங்கன்னா பழைய ஒரே படிச்சவன் படிச்சவன் இல்லைன்னா மக்கள் இல்லன்னா சொல்லு எனக்கு விளக்கம் சொல்லு, நான் தான் உனக்கு 100,000 தரலாம். இந்த நாட்குழல்ங்கிறது அவன் நச்சினி உரை படிக்காம நீ மட்டும் சொல்லிட்டுனா 100,000 என் வீட்டையே வித்தான் கொடுக்குறேன். சும்மா மக்கு உரை வேணாம் உரை வேணான்னு. தமக்கு ஏற்ப கொண்டு செல்வுடி, நாளும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்வுடி. செல்வுழி உழின்னா இடம், செல்லும் இடத்துன்னு அர்த்தம். 7வது உருபு படிக்கணும் படிக்கணும். அது என்ன உழி இருக்கு? என்ன நீ விழி இருக்கு உனக்கு? படிய செல்வுடி, அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி தனக்கு இன்றிமையாதனவற்றை. அப்ப ஓதாமூர்த்தி என்ன தாளமும் மற்றதும், பரீட்சைக்கு போறவன் சொன்ன பேனாவும் புஸ்தகமும், இப்படி இன்டர்வியூ போறது என்ன ஒரிஜினல் சர்டிபிகேட் மற்றதும், அரசன் என்ன அப்படி பொண்ணு மாப்பிள்ளை என்ன பெட்டி செட்டி எடுத்து வைக்கணும். இன்றிமையாதனவற்றை அக்காலத்தே, எக்காலத்தே அந்த 5:30 அத்திசை நோக்கி, அது வேறு அத்திசை அத்திசை கிழக்கு அவங்க போறதுன்னு சொன்னா கிழக்குமா 2 வீடு தாண்டி, அவங்க மேற்குமா போறதுன்னா மேற்கு 2-3 வீடு தாண்டி, வடக்க போறதுன்னா அத்திசை நோக்கி முன்னே செல்ல விடுத்தல். எதுக்கு? நாட்கொழல் 2 சொல்லுக்கு உரையது. இதெல்லாம் தொல்லாபதியில் இருக்கேடா, இதெல்லாம் எழுதணும் பிச்சு உதறலாம். எனவேதான் வாழி திரு தொண்டென்னும் வான் பயிர்தான் ஓங்குதற்கு சூடு பெருவேலியானீர் என்ற அருமையான அந்த போடுரை பாராட்டுரை நாவுக்கரசர் ஞானசம்பந்தருக்கு வணங்கியது. ஆனால் நாம் இருவருக்குமாகவே சூட்டி போயிட வேண்டிய அருமையான முறை இது என்பதை தெரிந்து அல்லவா. இப்படியாக வளர்ந்துட்டு பிள்ளையார் தாமும் அவர் முன்தொழுது பயரன்பின் வெள்ளை அணை வெள்ள மனைய புகழ் மானியார் மென்மையும் பாருங்க. உடனே அவர் கேட்ட அப்படி ஒவ்வொன்னா கேட்டாங்க, என்ன பாண்டியன் அப்புறம் சம்பந்த சொன்னாராம், குலச்சிறையின்னு ஒரு அமைச்சர், நல்ல அமைச்சர், என் நாவுக்கரசர் அப்படியா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, சோழ நாட்டு பொண்ணும் அங்கே இருக்கிறது அப்படியா, எல்லாம் யாரு, ஞான சம்பந்தர் திருவாக்கினாலே சொல்லப்படுகிறது சிவ சிவ, யாருக்கு, நாவுக்கரசருக்கு. எனவே மானியார் மேன்மையையும் கொள்ளும் பெருமை குலச்சிறையார் தொண்டினையும் உள்ள பரிசெல்லாம் முடிந்து போனதுல இருந்து இங்கிருந்து நம்ம திருமறைக்காட்டை விட்டு புறப்பட்டேனா, ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆமா ஆமா நீங்க அழுதுட்டீங்க, எனக்கு ரொம்ப அழுகதான், நானும் அந்த பாண்டிய நாடு போற வரைக்கும் அழுதுகிட்டேதான் போனேன், நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்களே அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன் என்று அங்க புறப்பட்டதுல இருந்து மீண்டும் இந்த திருப்பூந்துருத்தி வருகின்ற வரையிலும் ஒழியாது சொன்னார். ஏன் அவ்வளவு நெருங்கிய நடு அந்த அத்தனையும் சொன்னாரு, யார்த்த நாவுக்கரசர், இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அருமைன்னு நடந்தது, நடந்த மாதிரி இருந்தது, நடந்தது நடந்த மாதிரி இருந்த. ஒழியாது அவர் சொன்ன உடனே இவரும் தென்னற்கு உயிரோடு நீரடித்து பாருங்க, அப்புறம் இவர் சும்மா இருப்பாரா, சரி அந்த பிணி வந்த உடனே தாங்கள் தான், ஆமா அடியன் தான், மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு, சிவசிவா சிவசிவா சிவசிவா. இவர் என்ன பண்ணிருப்பாரு, ரெண்டு பேரையும் ஒளிய ஒளியில் வச்சு அதுக்கெல்லாம் நடிக்கிறது உடனே ஆள் இல்ல, சிவாஜி சிவாஜி எல்லாம் வேணா ஏதாவது நடிக்கலாம், நல்ல பழைய நாகையா நடிக்கலாம், இதெல்லாம் என்ன பண்றது, இதுலதான் இருக்குது நாரியே இல்லை. இது சொல்ல அப்படியே சொன்ன உடனே மந்திரம் அப்படியா சொன்ன உடனே அது என்ன பண்ண, சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா. அரே 32 பல்லு, அப்பெல்லாம் அவங்க எல்லாம் பல்லு எல்லாம் எப்பவும் வச்சிருந்தாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணும் பல்லு போயிருக்காது, எனவே 30 சிரித்து சிரித்து அப்புறம் அப்படிங்களா அப்படியா அப்படியான்னு கேட்டு கேட்டு அவர் சொல்லியிருக்கார். பா ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம். எனவே அமைச்சு சொல்லின் பெருவேந்தர் இப்படி சொல்லி நீரழித்து செங்க வளர்த்து அன்னமனையார்க்கும் அமைச்சர்க்கும் அன்பருளி துண்ணு நெறி வைதிகத்தின் தூ நெறியே ஆக்குதலால் மண்ணு புகழ்வாகீசர் கேட்டு மனமகிழ்ந்தார். இதெல்லாம் அப்படியே அவருக்கு சென்றதுல இருந்து மீண்டும் வந்த வரைக்கும் சொல்ல முடிதுன்னு சொன்னாலும் சொன்னு கேட்டார். உடனே சொல்லின் பெருவேந்தர் இவர் என்ன, உடனே இவர் கேட்டிருக்கார், யாரு, ஞான சம்பந்தர், தாங்கள் அந்த திருமறைக்காட்டுல இருந்து என்ன அர்த்தம், நீங்க எங்க சேர்ந்து எங்க வந்தீர்கள் அர்த்தம் திருமறை, ஏன்னா முழுமையா அந்த வினாவை முடிக்காம காரணம் ரொம்ப பெரியவங்க கிட்ட ரொம்ப பேசப்படாது, அதனால திருமறைக்காட்டுல இருந்து என்னன்னா தாங்கள் எழுந்தருளி எங்க போய் வந்தீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அல்லவா, திருமறைக்காட்டுல இருந்து அப்படியா அடியேன் இது உடனே சொல்லுது, நம்ம எது இங்க இருந்து திருமறை காட்டுல அவரோட பிரிந்ததுல இருந்து எங்க சென்று வந்தாராம், தொண்டை வள நாடு எய்தி அடியேன் தொண்டை நாட்டுக்கு சென்று அப்படியா, இவர் இப்ப சிரிப்பார் அல்லவா, இவர் வள நாடு எய்தி மல்கு புகழ் காஞ்சி ஏகாம்பரமன்னும் செல்வர் கலல் பணிந்து காஞ்சிபுரம் சென்றேன் அங்க பெருமானை வணங்கினேன் சென்றதெல்லாம் செப்புதலும், அது அப்படித்தான் படிக்கணும், சென்றதெல்லாம் ஏன்னா தொண்டை நாட்டு தலையாத்திரை முழுவதும் சொல்லியிருக்காரு, சென்றதெல்லாம் விடாது இவச்சி நல்ல ஏன் இழப்பா, தமிழடா நம்ம தமிழா, அது நம்ம வரலாறு நம்ம நாடு நம்முடைய சமயம் துடிக்க வேணா, சென்றதெல்லாம் செப்புதலும் இங்கிருந்து பிரிந்து தொண்டை நாடு போய் மீண்டும் இங்க திருப்பூந்துருத்தி வந்து இந்த மடங்கட்டி தங்கின வரைக்கும் சென்றதெல்லாம் செப்புதலும் புல்கு நூல் மார்பரும் போய் போற்ற மனம் புரிந்தார். இப்படி சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் விருப்பம், இவருக்கு நாவுக்கரசருக்கு, நம்ம பாண்டி நாடு ஒரு தரம் போய் வந்துடணும், மங்கையர்க்கேத்தா குலச்சரியார் தொக்கனாரெல்லாம் பார்த்துட்டு வந்துடணும் நினைப்பு, இவருக்கு தொண்டை நாட்டு சொன்ன உடனே நாம திருவோத்தூர் இதெல்லாம் காஞ்சிபுரம் எல்லாம் நம்ம போயிட்டு வந்துடணும் சரிங்களா, அது போய் திருவொற்றியூர்லாம் வழிபாடு செய்து வந்துடணும், இவருக்கு துடிக்குது, இவர் சொன்னதுனால அவருக்கு துடிக்குது, அவர் சொன்னதுனால, எனவே இங்கிருந்து எப்படி பெறுகிறார்கள், ஞான சம்பந்தர் சென்று வந்த பாண்டி நாட்டிற்கு நாவுக்கரசர் செல்லுகின்றார், நாவுக்கரசர் சென்று வந்த தொண்டை நாட்டிற்கு ஞான சம்பந்தர் செல்கிறார், மேலே சொல்றேன் சேக்கிடா தவிர இருந்தாலும் சரி வந்துட்டேன். இன்னமும் அந்த பெரிய புண்ணியமானது அப்படியே அந்த வரலாற்று கண்ணாலியானும் கண்டேன் காண இந்த அளவாறு. அப்படி ரெண்டு பேருக்கு விருப்பம் வந்ததான். விருப்பம் வந்த உடனே என்ன செய்தாரலாம், சொல்லின் பெருவேந்தர் தொண்டை வளநாட்டு மல்கு புகழ் காஞ்சி ஏகாம்பரமன்னும் செல்வர் கடல் பணிந்து சென்றதெல்லாம் செப்புதலும் புல்கு நூறு மார்வரும் போய் போற்ற மனம் புரிந்தார் அங்கனரை போற்றி எழுந்து ஆண்ட அரசு அமர்ந்த பொங்கு திருமடத்தில் புக்கினி அமர்ந்து பத்திகளா. இது வரைக்கும் எங்க பேசினது, கோயிலுக்கு வெளியில வந்து பேசினது. அப்போ இந்த திருப்பூந்துருத்தியில வரவேற்ற பொழுது இருந்து பெருமானை வணங்கி மீண்டும் கோயிலுக்கு வெளியில வர்ற வரைக்கும் உலகியல் பேச்சல்ல, திருப்பூந்துருத்தி பெருமானை பற்றிய பேச்சு. தேசில் தான் தேசில் தான் திருவாசகம் தெரியுது ஞாபகம் இல்லையா, வரமாட்டேங்குது. ஈசனே எந்தா எந்த பெருமானே என்றே பேசி பேசி பூசில் தான் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மையாண்டானே அவா வெள்ள கல்வனேனே. அப்படியெல்லாம் பெரியவர்களை ஆண்டனி இந்த அவா வெள்ள கல்வனையும் ஆண்டியப்பான மணிவாசர் பாடுகிறார். அதனால பேசில் தான் ஈசனி எந்தா எந்த பெருமானி என்றென்றே பேசிப்பே. அதனால் அந்த கோயில் போய் வருகின்ற வரையிலும் அதுவே பேசினார்கள். அந்த வெளியில் அமர்ந்த பிறகுதான் ரெண்டு பேரும் கலந்துகிட்டாங்க. கலந்து கொண்டு இப்ப மீண்டும் எங்க வர்றாங்க, இடங்கூறி வளர்க்கிறாருன்னு. ஆமா இடங்கூறி வளர்க்கிற மீண்டும் தான் திருமடத்துக்கு வர்றாங்க. எங்க திருப்பூந்துருத்தி மடத்துல இவர் கட்டண மடத்துக்கு வர்றாங்க. யாரே ஞானசம்பந்தர் அப்புறம் எனவே மடத்திற்கு வந்தார்கள். அருமை அருமை அல்லவா. அதனால் பொங்கு திருமடத்தில் புக்குனி தமர்ந்து திங்கட்பகவனியும் சென்னியர் சேவடி கீழ் தங்கு மனத்தோடு தாழ் பரவி செல்லினால். அப்படி சில நாள் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இருந்தாங்களாம். இருந்த உடனே பாகீசமாமுனிவர் மண்ணு திரு ஆலவாய் நாகம் மறைக்கசித்த நம்பர் கடல் வணங்க போகும் பெருவிருப்பு பொங்கும் புகழியின் மேல் ஏகும் பெருங்காத பிள்ளையார் ஏற்றெடுவார். உடனே ரெண்டு மூணு நாள் அப்படி உடனே அடியேன் அப்போ மதுரை திருவாலவாய் வணங்கிட்டு வரையினர். ஆமா அடியேனும் தொண்டை நாடு போகணும் அப்படின்னார். சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு அப்படி புறப்படுது. அருமை ரெண்டு நாள் தங்கி இருந்த பிறகு புறப்படுறாங்களாம். பாகீசமாமுனிவர் மண்ணு திரு ஆலவாய் நாகமரைக்கசித்த நம்பர் கடல் வணங்க போகும் பெருவிருப்பு பொங்க புகழியின் மேல் ஏகும் பெருங்காதல் பிள்ளையா. இவருக்கு என்னன்னு கேட்டார், இவர் நேர இப்ப எங்க போகணும், ஆனா திருக்கடவுர் வரும்போது என்ன நினைச்சாருன்னா நேர சீர்காழி போயிட்டு அப்புறம்தான் சீர்காழி போய் தங்கணும்னு நினைச்சிருக்காரு. இந்த இடையில இந்த மாதிரி திருப்பூந்துருத்தி ஞாபகம் அவருக்கு வந்த உடனே நேரம் அங்க பல்லக்கு விட்ட உடனே இவர் தொண்டை நாடு போய் சொன்னது அவர் போனது உடனே இப்ப என்ன பண்றார், நேர காழிக்கு போகணும், ரெண்டு நாள் தங்கணும். ஏன்னா அப்பா வேற தேடிட்டு வந்துட்டாங்க. அப்பா தேடிட்டு வந்தாங்களா அந்த யாத்திரில, தேடிட்டு வந்தாங்களா இல்லையா? நான் ஞான சம்பந்தர் சென்ற செலவு நயப்பில் தந்தையார் அவரை இடையில் பார்க்க வேண்டும் என்று வந்த யாத்திரை பாண்டி நாட்டு யாத்திரை. நம்ம அதெல்லாம் படிச்சுட்டுமே மடத்துல இருக்கும் போதுதான் தம்பி போய் ரொம்ப நாளாச்சு பாண்டி நாட்டுக்கு அப்படின்னு பார்க்க வந்தார். வந்த உடனேதான் ஆலவாய் பெருமானை பார்க்க வந்து இங்க அந்த மடத்துக்கு வந்த உடனே இந்த அப்பாவை கண்ட உடனே அந்த அப்பா அவருக்கு ஞாபகம் வர மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் வைகளும் இதெல்லாம் என்ன படிச்சுட்டுமே. அதனால காழிக்கு சென்று கொஞ்ச நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு நேர தொண்டைநாட்டு யாத்திரை மேற்கொள்ளும் என்ற நினைப்பு அவருக்கு வந்து ரெண்டு பேருமா பிரிந்தாரலாம். தொண்டருடன் ஏகினார் பூந்துருத்தி மேவும் புனிதரமை புக்கிரஞ்சி போந்து திருவாயில் புறத்தணிந்து நாவினுக்கு வேந்தர் திருவுள்ளம் மேவ விடை கொண்டருளி ஏந்தலார் எண்ணிறந்த தொண்டருடன் ஏகினார். அவர் அங்கே பெருமானை வணங்கி சென்று விட்டார் ஆலவாய்க்கு. மாடு புனல் பொன்னிடிந்து வடகரையின் நீடுதிரைத்தார். இவரும் அந்த பூந்துருத்திலிருந்து புறப்பட்டாராம். புறப்பட்டா மாடு புனர் பொன்னி இழிந்து வடகரையில் நீடு திருநைத்தானும் ஐயாறு நேர்ந்திரஞ்சி பாடு தமிழ் மாலைகளும் சாத்தி பரவி போய் ஆடல் ஆடல் புரிந்தார் திருப்படனும் சென்றணிந்தார். இதெல்லாம் ஞானசம்பந்தர் வந்தாராம். செங்கன் விடையார் திருப்படனும் சேர்ந்திரஞ்சி பொங்கிய காதலின் முன் போற்றும் பதிபிரவும் தங்கி போய் சண்பேநகர் சார்ந்தார் தனி பொறுப்பின் மங்கை திருமுலைப்பால் உண்டரலும் வல்லலார். இவர் என்ன எல்லாம் பாயிண்ட் பாயிண்ட் எல்லாம் திருப்படனும் மற்றதெல்லாம் அப்படி வணங்கி கொண்டு தென்னாட்டவன் மத செலுத்து திருநீரே அந்நாடு போட்டுவித்தார் வந்தனையும் வார்த்தை கேட்டு என்னால் பணிவதனை ஏற்றெழுந்த மாமரையோர் முன்னாக வேதம் முழங்க எதிர்கொண்டார். சீர்காழியில் இருக்கிறவங்க தம்பி போய் ரொம்ப நாளாச்சு அவங்க பார்த்தே நம்ம கண்ணிலேயே நிக்குது என்று சொல்லிவிட்டு சீர்காழி பெருமக்கள் எல்லாம் எல்லாம் வரவேற்கிறதுக்கு நிக்கிறாங்களாம். சீர்காழியில நிற்க அவர்களை எதிர்கொள்ள இவரும் என்ன செய்தார், போந்தனீடு மாறையவர் எதிர்கொள்ள புவலி காவலரும் தம் சீதமுத்தனி சிவிகை நின்றிணிந்து எதிர் செல்வர் திருத்தோணிநாதர் கோயில் முன் தோன்றிட நகை மலர் கரங்குவித்து இறங்கி போய் ஓத நீரின் மேலு ஓங்கு கோயிலின் மணி கோபுரம் சென்றுட்டார். எத்தனை ஆண்டு கழித்து போனாலும் கூட முதல்ல வழிபாடு எங்கே, கோவில் வழிபாடு, பிறகுதான் வீடு. வீடு அது நல்ல நியதியா வச்சிருந்திருக்காங்க. எனவே கோவிலுக்கு சென்றாராம். சென்று அங்கம் மாநிலத்து எட்டுற வணங்கி எட்டு உறுப்புகளாலையும் வணங்கினது, எட்டு உறுப்புகளாலும் பெருமானை வணங்கினான். வணங்கி புக்கு அஞ்சலி முடி ஏற பொங்கு காதலில் புடை பலம் கொண்டு முன் பணிந்து போற்றெழுது பணிந்து போற்றெடுத்து ஓதி துங்க நீள் பெறும் தோணியாம் கோயிலை அருளினால் தொழுதேறி மங்கையோடுடன் வீட்டிருந்து அருளினார் மலர்கடல் பணிவுற்றார். ரொம்ப அருமையா அங்க பார்த்தான். முற்று மெய்யலாம் புலகங்கள் முகிழ்த்தல முகந்து கண்களி ஊற பற்றும் உள்ளம் உள்ளளைத்தெழும் ஆனந்தம் பொழிதர பணிந்து ஏத்தி உற்றுமை சேர்வது எனும் திரு இயமம் உவகையால் எடுத்தோதி வெற்றியாக மீனவன் அவை எதிர்நது மிசைவருகரன் என்பார். அப்பொழுதுதான் ஒற்றுமை சேர்வது மெய்யினை என்ற பாட்டு பாடன். ஒற்று இல்ல உற்று உற்று மெய் சேர்வது உற்றுனா பொருந்தி. அதனால இப்ப வரையும் சொல்லி அதன் பிறகு அங்கிருந்து பெருமானை வணங்கியவர் ஆறும் இன்னருள் பெற்று மீண்டனைபவர் அங்கையால் தொழுதேத்தி ஏரின் மல்கிய கோயில் முன் பணிந்து போந்து இறைஞ்சினர் மணிவாயில். மீண்டும் அந்த கோயிலுக்கு வெளியில வர்றதாம். தாதையாரும் அங்குடன் பணிந்து அணிந்திட அப்பாவும் தன்பையுள் ஏதேறு மூதையில் திருவாயிலை தொழுது போய் போய் மலர் குழலார்கள் ஆதரித்து வாழ்த்துறை இருமருங்கு எட அணிமருகடை சென்று காதலித்தவர் கழு செய்து தம் திரு மாளிகை கடை சார்ந்தார். எல்லாரும் வரவேற்க தன்னுடைய இல்லத்திற்கு சென்றார். நரவம் மார்படில் புகழியில் நன்னிய தெரிஞான சம்பந்தர் விரலியாருடன் நீலகண்ட பெரும்பானர்க்கு மிக நல்கி உரை உலாம் அவர் மாளிகை செலவிடுத்து அருமை அருமை சரியா. இதெல்லாம் சொல்றாரு. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவார். அந்த திருமாளிகைக்கு அப்படி சென்ன உடனே கூடவே யார் வர்றா, குடும்பத்தோடு வரவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தான். முன்னே சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து எங்கேயாவது தலையாத்திரை போகும்போது குடும்பத்தோடு வர்றவங்களுக்குன்னா கொஞ்சம் உள்ளேயே பாத்ரூம் அட்டாச்சு இருக்க அந்த ரூமை கொடுத்துடணும். தனிக்கட்டையாக வந்தால் நாம வெளியில் படுத்துக்கலாம் சிவசிவ. அதனால குடும்பத்தோடு வந்தவங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் வெளியில் அதிகமாக வராங்க. இப்போ சொல்லியிருக்க முன்னே திருப்பனந்தாளில் நாங்கள் எல்லாரும் போகிறோம் ஒரு முறை, நாலஞ்சு முறை போயாச்சு காசிக்கு. அதில் ஒரு முறை போன போது வீட்லேயும் அழைச்சிட்டு போனேன். நாங்கள் கொஞ்சம் பின்னால் தான் வரோம், எல்லாரும் முன்ன போட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற யஜமான் தான் நீ வெளியில் நின்னாங்க. நின்னவுடனே நாங்க பின்னால வந்தேன். என்ன நடக்க முடியலையாட்டுக்கு உங்களுக்கு பெட்டி தூக்கிட்டு அப்படின்றது இல்ல. நீங்க மேல் மாடியில அந்த ஏய் இந்த அறைக்கு இவங்களை அழைச்சி கொண்டு விட்டுறேன். ஏன்னா குடும்பத்தோட போனதுனால கீழே அருமையா பறந்த வெளி இருக்குது, அதை பொட்டி சட்டை வச்சு அப்படியே படுத்துக்கலாம். ஒன்னு வெளியில ஒன்னு எங்கேயும் போகாது. ரொம்ப அருமை. அப்படி தனியா வருகின்றவர்களுக்கு ஒரு விதமா இருக்கலாம், கூட மனைவியோடு வந்தா அதே நம்ம தனியா போயிருந்தா வேற மாதிரி தான்.
1: நம சிவாய் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: இங்க ஒரு அருமையான அறம் சொல்கிறார். நிறைந்த தென்கடல் ஆடி நீள் நெறியடை செல்வோர்க்கு அறம் தெரிந்த பொற்பொதிந்த சோர விற்பன தாழை. அருமை. இந்த தாழை இருக்க அது தான் வந்து அந்த பூவை பூக்கும். அது எது போல இருக்கும்னா சோறு மாதிரி இருக்கும், சோறு மாதிரி இருக்கும். அப்படி சோறா இருக்குமா? எதுக்காக செஞ்சது செய்தனாரு, கடல்ல பலரும் நீராடுகிறார்கள், நீராடி தூய்மையாக போயின்றவர்களுக்கு ஐயா நீராடினீங்க கொஞ்சம் சாப்பிட்டு தான் போங்களேன் என்று வச்சு ஏந்துதான் தாழ். நீராடினீங்கங்களா, நீராடிட்டு தான் சாப்பிட்டு போங்களேன் என்று எது ஏந்துகிறது, தாழை ஏந்துகிறது. தாழை ஏந்துகிறது. சிறந்த முத்தோடு பசும் பொண்ணும் பவளமும் திரட்டி புறந்தெரிந்திட கொடுப்பன மலர்ந்த பூம் புண்ணை. தாழை அந்த மாதிரி சோறு போடுதான். புண்ணை மரம் என்ன பண்ணிச்சினாரு, நல்ல தன்னுடைய காய்கள் அந்த கனிகள்லாம் கொடுத்து அதெல்லாம் நல்ல கலர்னா நிறம் பவுன் கலரா இருக்குமா, நீங்க சாப்பிட்டா மட்டும் போதுமா, இந்த பொண்ணை எடுத்துட்டு போங்க வீட்டுல சௌரியமா நீடு ஓடி வாழுங்க, வீடு கட்டிலேயே வீடு கட்டிங்க நீங்களே.
2: வீட்டுல டிவி இல்லையா வாங்கிக்கிங்க என்று சொல்லி அது பொண்ணா கொடுக்கலாம். எனவே இயற்கைகளும் கூட அந்த கடல் நீராடி செல்கின்றவர்களுக்கு சோறும் பொருளும் கொடுத்து உதவுகின்றன. இது இயற்கை, அதை கொண்டு அண்ணாருங்க. அப்ப என்ன தெரியுது, கடல் நீராடி செல்வது ஒரு பெரிய புனிதம். அப்படி புண்ணியமான செயல் செய்து போனவர்களுக்கு இவையெல்லாம் கொடுப்பது அறம் என்று கருதி செய்தான். எது, தாழையும் புன்னையும் மரங்கள், இவையெல்லாம் அருமையான பகுதி அல்லவா. கொன்று மீன்பகர் பரதவர் குரம்பைகள் தோறும் சென்று தாவி மேல் படுவன திரைப்படு பவளம். அருமை. இந்த பரதவர்கள் வந்து பல நாள் மீன் வித்து கூட ஒரு குடிசை கூட கட்டிக்க முடியல, பாவம் கஷ்டப்படுறாங்க. பார்த்துதான் பவளக்கொடி பார்த்துதான் இவ்வளவு நாள் பாவம் செஞ்சு வெறும் சோதுக்கு தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பவளக்கொடியை அப்படியே அந்த குடிசை மேல படந்துதான். வேணுங்கிற பவளம் எடுத்துக்கிட்டு இனிமே நல்லா அருமையா இருங்க, ஏன் இதெல்லாம் வித்துக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, போதும் நீங்க கடினப்பட்டதெல்லாம், இனிமே பெரிய செல்வம் தராருங்கன்னு சொல்லி படறதுதான், தானா படறதுதான். இவை இவை பவளம் மன்றம் தோற்றம் போக்குவ அவர் விடித்துணை கணக்கயல் மீன். இல்ல இல்ல அதுக்கு முன்னால மன்றல் வார்குடல் நுழைச்சியர் மனையில் மீன் உணக்கம் உண்டில் சீப்பன கடலிடு முழுமணி குப்பை. பாவம் இந்த பெண்பாளாரும் இந்த வலைஞர்களுக்கெல்லாம் கூட இருந்து உதவி மீன் பிடிக்க காய வைக்கிறது போறது எல்லாம் உதவுறதுனால வீடு குப்பையா இருக்கான். பார்த்துதான் கடல் தன்னுடைய அலைகளை அலைகளால நல்ல முத்துக்கள் பவளம் எல்லாம் வருதா, இந்த முத்துக்கள் பவளத்தை போட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் குப்பையெல்லாம் அப்படி கூட்டி தள்ளுதான். ஏதோ நம்மளான உதவி பெண்பாளாருக்கு செய்யறோம். அது வந்து இனிமே இப்ப அங்கெல்லாம் இருந்துட்டு அப்புறம் இங்க வந்து கூட்டிக்கிட்டு அப்புறம் சமையல் பண்ணணும், அதை நம்ம கூட்டியாவது ஒப்புமே அப்படின்னு செய்யணும். இப்படியாக அலைகள் செய்கின்றன. இதெல்லாம் தான் நாம் என்னணும் உள்ள இருக்கிற செய்தி சும்மா நாலு வரியில சொல்லிட்டு போடலாம். ஆய பட்டினத்து ஒருவன் மேல் ஆற்றிய தவத்தால் தூயவானவர் தம்மினும் தூயனாய்ச்சிறிது தீய தீவினை செய்தியால் திண்டில் திண்டிமிழ்வானர் மேய சாதியில் பிறந்துளான் மேம்படும் மனையான். அந்த மாதிரி வலைஞர்களுக்குள்ள ஒரு ஆள் அவன் ரொம்ப என்னன்னு கேட்ட தோன்றுகிறாள். யாரு, நம்ம உமையம்மை. அதனால இது நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா பிறந்த பிறந்த குடும்பம் என்னமோ மீன் பிடிக்கிற குடும்பம் வதக்கிற குடும்பம் அந்த மாதிரி குடும்பம். அதனால ஏதோ கொஞ்சம் தவம் செஞ்சதுனால இந்த ஒரு மீனவனிடத்துல நம்ம அம்மா தோன்ற போறாங்க. அது சேக்கலார் பெருமான் பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே தவமா கொள்வான். கண்ணப்பர் வரலாற்றுல யார, தத்தன். தத்தன் பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் எவ்வளவு தவம் செய்தானோ இந்த தின்னனாரை கண்ணப்பரை தன் வயிற்றுல பெறுவதற்கு. அப்படிப்பட்டவன் தான் இருந்தாலும் அவன் குலம் என்ன குலம், குறவர் குலம். அதனால குற்றமே குணமா வாழ்வான் என்று அந்த தவத்தையும் குறித்து இந்த தாழ்வையும் குறித்தார். அதுபோல இங்கே தவமும் இப்ப அம்மை வந்து தோன்ற போகிறாள். ஆனா குறை மீனவராக இருந்து மீன் பிடிக்கிறது போறவர் அல்லவா. இது எப்படி ஒப்பிடாமல் இருக்கிறது, எப்படி ஒப்பிடாமல் பெரியவிராணம் படிச்சிருக்கிற நமக்கு இதுல இங்க சொன்னாதான் போகுது. அப்ப பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமாக கொள்வான். அதுவேதான் இப்படிப்பட்ட மீனவர் இங்கே. அந்த மீனவனுக்கு தெரிய காருடல் பரதவர் திண்டிமில் நடந்தால் நெடிய ஆடியில் படுத்த மீன் நிறைகொடு நிறைக்கும் கரிய வாயிலோன் அவர்கெல்லாம் காவலோன் ஏற்று கொடிய வானவர் அடிக்குமை என்பு சால் குணத்தோன். ஆனா அவனுக்கிட்ட என்ன இருந்ததுன்னு கேட்டா தான் தொழிலாளர் இப்படி இருந்தாலும் கூட பெருமாண்டத்தில் மிகுந்த அன்புடையவன் இறைவன் பால் நல்ல அன்புடையவன். ஆதலினாலே மகவிலாமையால் ஆற்ற நாள் மறுமையோடிம்மை புகழிலான் என வருந்துவான். என்னது, ரொம்ப நாளா குழந்தையும் இல்லை அவனுக்கு, அதனால ரொம்ப காலமா வருந்திட்டு இருக்கான். நமக்கு ஒரு குழந்தைன்னு இல்லை இருந்தா தேவலாமே என்று கருதி இருந்த உள்ளத்தனாய் அவனும் அவனுடைய மனையாளம் இருக்க வருந்துவான். ஒரு பகற்போது தகவு சால் பெரும் கிடையோடும் தளரி மீன் படுப்பான் அகலவார்களுக்கு ஏகுவான் அதன் கரை ஒரு சார். தானும் போறான், தன் முனைவியுமா கூட போறாங்க, கையில வலையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகின்ற பொழுது அப்படியே கடற்கரை ஓரத்துல ஒரு இடத்துல என்ன, தக்க மேருமா மலை மகள் ஓடையில் தவத்தால் மிக்க மீனவன் வேள்வியில் விரும்பிய மகவாய் புக்க நாயகி தன்பதி ஆனையால் புலவு தொக்க மீன்வலை வளைஞன் மேல் தவப்பயன் துறப்ப புன்னை நன்னீழலில் கிடந்தாள். ஒரு புன்ன மரத்தின் நடல், அதுல இப்படியே கையை விட்டு ஆட்டிக்கிட்டு காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம். இதுவும் விட மாட்டேங்குது நம்மள, இவ்வளவு படிச்சா இது பண்ணு இந்த பண்ணு, அது அப்படியே புண்ணிய மரங்கள் அப்படி போனோம்னு என்னமோ ஒரு சின்ன குழந்தை இருக்குது. ஆனா அவள் யார் அப்படின்னா ரொம்ப அருமையா நம்முடைய பரிஞ்சோதி முனிவர் மலையத்து சிவனுக்கு இங்க இதுல இமவானுக்கு ஒரு ஓடையில் தோன்றினார் இந்த அம்மை. அதான் வளர் திமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே குரல் சுவாமி. அந்த மலையரசன் இருக்கு, அவனுக்கு போகும்போது தானும் தன்னுடைய மனைவியும் போகும்போது ஒரு சுனையின் இடமாக அந்த தோன்றினாலாம் நம்ம அம்மா, அது ஒரு தளம் தோன்றினான். அதனாலதான் மலைய அவனுடைய இமவான் மக மகளாக தோன்றினார் என்று சொன்னாங்க. இரண்டாவது முறை இந்த மலையத்துசன் எங்க பாண்டியன் நம்முடைய பாண்டி நாட்டுல அவனுக்கு பல நாள் மக்கள் பல ஆண்டுகள் மக்கள் பெறலாமினால வேள்வி செய்து அந்த வேள்வியினிடமாக தோன்றினார் எங்கள் பெருமாட்டி. எனவே முன்னே இரண்டு பேரரசருக்கு விண்ணில் ஒருவருக்கும் சொன்னவனே, அப்பொழுது நம்முடைய உமையம்மை எவ்வப்பொழுது யார் யாருக்கு மகளாக தோன்றினாள், ஒன்று எங்கே இமவான் மகளாய் தோன்றினால் சுனையில், மலைத்துச பாண்டியனுக்கு வேள்வியில் தோன்றினால், இந்த மீனவனுக்கு புன்னைமர நிழலில் தோன்றினாள். மூன்று அந்த மாதிரி இரண்டு முறை தோன்றியவள் இப்பொழுது மூன்றாம் முறையாக இங்கே தோன்றுகிறாள். அவ்வளவுதான், அதான் செய்தி. இப்படி செல்லும் போது புன்னை நிழலில் தோன்றினாள். தோன்ற உடனே அதை போய் வலைஞனும் இந்த மனைவியும் பார்த்தாரலாம். பார்த்த உடனே எப்படி இருக்கும், தனக்கோ குழந்தை இல்லை, இந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது கார்கொள் நீர் திருமாதுகொள் இது அப்படியே பார்த்தா சக்கச்சுவேன் அப்படியே திருமுகள் போல இருக்கலாம் சின்ன குழந்தையா. நீர் உரையும் பார்கொள் பூன்முலை மடந்தைகொள் வனத்துறை வாழ்க்கை தார்கொள் பூங்குழல் அணங்குகொள் தடங்கனும் விவிப்ப ஆர்கோலோமகவாகி மீண்டிருந்தனல் என்ன, யார் விட்டு குழந்தையோ தெரியலையே அப்படின்னு முதல்ல நினைச்சுட்டு அப்புறம் பார்த்தாங்க நம்ம இதுல நம்ம வேற நம்ம விட்டு யார் நம்ம ஊருக்கு வந்துட முடியும், நம்ம கடற்கரையில நம்ம இல்லாம நம்ம தான் இப்ப இத்தனை பேர் குடிசேர் வச்சிருக்கிறோம், இத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம இல்லாம எப்படி ஒரு குழந்தை வந்துடும், சரி ஆண்டவன் தான் நம்ம கொடுத்துருப்பாண்டி என்று கருதி பிள்ளை இன்மைக்கு பிள்ளை இன்மையேற்கு இறங்கி எம்பிரான் தமிழ்கூடல் வள்ளல் நல்கிய மகவிது, இது ஆண்டவன் கொடுத்தது நீ வேற யாருமே இதுன்னு இல்லை என்று சொல்லி எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்து பலத்தோல் துள்ள அன்பு கூர்ந்து எடுத்து இரு தோடுறப்புள்ளி தல்லரும் தகை கற்பினால் தனது கை கொடுத்தான் அவனிடத்து, பிறகு தன்னுடைய மனையாளத்தை கொடுத்தானான். அந்த அம்மா பிறவி அந்தகன் தெரிந்து கண் பெற்றன, ரொம்ப நாளா பிறக்கும் போதே கண் இல்லாத ஆளு, திடீர்னு ஒரு நாள் 15 வயசுல கண் அப்படியே பளிச்சுன்னு தோணுச்சுன்னு எப்படி இருக்கும், அது போலவும் இவளுடைய மகிழ்ச்சி யாருக்கு இந்த அம்மாவுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்காளே அது சொல்றது. அது போலவும் கழிந்த வரியன் நீல் நீதி பெற்றன, நேற்று வரைக்கும் சோத்துக்கே லாற்றி 1 ரூபா கொடுத்து வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி கிழிச்சு போட்டான், ஏன் வல்ல பாருங்க திடீர்னு பார்த்தவொடனே 5 கோடி ரூபா 5 கோடி ரூபா வந்தது. அப்படி ரொம்ப சாப்பாட்டுக்கே கவலையா இருக்கவனுக்கு 5 கோடி வந்தா எப்படி இருக்குமோ அது போல இந்த அம்மை மகிழ்ச்சி படுத்தாள். 2 வாங்கினால் வலைஞர் எரியும் வேலை இன்னார்த்தனர் கையெறிந்திரட்டி, அந்த கூட இருக்கிற வலைஞர் எல்லாம் ஏய் உனக்கு அருமையா கிடைத்த பரிசுப்பா அப்படி எல்லாம் கிடைக்கணும், கொடுக்கிற தெய்வம் கூடைய பொத்துக்கிட்டு கொடுத்ததுன்னா இப்ப கொடுக்கிற தெய்வம் பொன்னிமர நீர்லயே கொடுத்துட்டு போறோம், அருமை அருமை வாங்கி உண்டு. பிழையில் கற்புடை மனைவியும் பெறாது பெற்றெடுத்த குழவியை தடம் கொங்கையும் கண்களும் குளிர தழுவி முத்தமிட்டு உச்சி மோந்து அன்புளம் ததும்ப அழகிதாகிய மணி விளக்காமன வளர்ப்பான். என்ன அதுக்கு போட்டாங்க நகை, அவன் என்ன எங்க போவான் நுழையம், அதனால வலை மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ண, புலவு மீன் வேலை பசும் போனால் செய்த பல் பூணும், ஆனா தன்னுடைய இந்த மீன் வியாபாரத்தினால ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கிடைச்சது, கிடைச்சது ஏதோ 1 ரூபா 2 ரூபா கிடைச்சுன்னு வச்சுங்க, ஒரு ரூபாய்க்கு 2 பவுன் வாங்கி போட்டிருப்பான். என்ன சொன்ன? ஆமா,
3: ஏன் இல்ல?
2: இப்ப என்ன ஐயாவுக்கு எல்லாம் தெரியுமே, நம்ம காலத்துல பவுன் 16 ரூபா வச்சது நமக்கு தெரியும், வெறும் 16 பவுன். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது வந்து 18 ஆகி 20 ஆச்சு. 20 ஆனவுடனே ஐயோ பவுன் விலை உயர்ந்து போச்சு. இப்ப 4 நாளைக்கு முன்ன 150 ரூபா 300 ரூபா உயர்ந்து போச்சு, கொண்டு போட்டது 1000 கணக்கில் போட்டது. அப்பெல்லாம் 16 வித்தது, இப்ப நமக்கே தெரியுது. அதனால இந்த காலத்துல ரூபாய்க்கு 2 பவுன் 3 பவுன் கூட வந்திருக்கும். ஆனா ரூபாய் கிடைச்சாதானே, ரூபாய் கிடைக்காது. அதான் இருக்கு, ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால ஏதோ அந்த மீன் வியாபாரத்துல வந்ததுனால ஒரு 8 ரூபாய் கிடைச்சது இல்ல வச்சு அதுல வாங்கின பவுன் தான் போட்டானா பத்தி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, அறத்தாறு ஈட்டிய பொருளை கொண்டுதான் நாம் வரவு செலவு பண்ணும் அல்லவா. நம்முடைய அறவழி வந்த பொருளை கொண்டுதான் நம்ம நினைக்கணும். தீபாவளி வருதுன்னு சொன்னவன ஒருத்தன் வந்து 10,000 5,000 எடுக்கிறாங்கிறதுக்காக போய் சாதாரண ஒரு சாதாரண ஆளு எடுக்க முடியுமா? பிறகு வந்து வீக்கம் இவன் என்ன எடுக்கலாம்? ஒரு 350 ரூபா நீ எடுத்துக்க, ஒரு ஜாக்கெட் எடுத்துக்க 400 அல்லவா, நான் ஒரு 200 எடுத்துக்கிறேன், 600 போதும் தான் சொல்லணும். பக்கத்தில் 100 சைபரை போட்டா முடியுமா? அது போல அந்த விலையை கொண்டு வந்த ஒரு அணியை போட்டான் பாவம் அந்த மீன் விலையினால. அது மட்டுமல்லாமல் இலகுமாரமும் பாசியும் காசிடையிட்டு, இந்த பாசி ஈசி இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த நுழையலுக்கு இருக்கிற நாகரிகம், அதை வச்சு கழுத்துல போட்டு எங்கயோ இருக்க வேண்டிய அம்மா இதை போட்டு உட்கார்ந்துருக்கு. இவையெல்லாம் கொடுத்தாலும் இருந்து அழகினுக்கு அழகு செய்தான் அறிந்த சரி விளையாடிச்சான். தொண்டை வாய் வளை சிறுமிய தொகையோடும் துறை போய் வண்டலாடியும், சின்ன பொடுசுகள்லாம் சேர்ந்தது போய் அருமையா விளையாடிச்சான். வண்டலாடியும் நித்தில மாமணி கொடித்தும் விளையாட்டு, கண்டல் ஞாடல் சூழ் காணலம் கடிமலர் கொய்தும், மலர்கள் கொய்தும், இப்படியெல்லாம் பூவல்லி கொய்யாமோ தென்னேனும் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருமுறைகளில் விளையாட்டு வகையால் வந்த திருமுறை திருவாசகத்தில் மட்டுமே இருக்கிறது தனித்தன்மை. இது மாதிரிதான் சொல்றேன் நான், ஒவ்வொரு திருமுறையிலும் காணும் தனித்தன்மைகள் என்று எடுத்து 12 பேர் எடுத்துக்கலாம் ஆராய்ச்சி. முதல் திருமுறையில் காணும் தனித்தன்மைகள், அதாவது அதில் இருக்கிற கருத்து மற்ற 11 இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட தன்மையா எடுக்கணும், எடுத்து ஆலோசனும். இரண்டாம் திருமுறையில் காணும் தனித்தன்மைகள் அப்படி என்பது திருவாசகத்தில் காணும் தனித்தன்மைகள். 10 விதமான விளையாட்டுகள் சொல்லப்படுகின்றன. அது மாதிரி 10 விதமான விளையாட்டுகளை அழகாக சொல்லி வைத்த திருமுறை 8ஆம் திருமுறையில் திருவாசகம் தான். பூவல்லி கொய்யாமும் பொன்னூசல் ஆடாமும் தெள்ளேனும் கொட்டாமும், வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தீபர ஒருங்குடன் வெந்தவாருந்தீபர உந்தீபரத்து, இதெல்லாம் திருவாசல இருக்கு. ஆகவே இந்த விளையாட்டுகள் எல்லாம் இந்த பெருமாட்டி விளையாடினாலாம். இப்படி போனா என்னைக்கு போறது இப்ப முடியுமா தெரியாது. 11 ஆண்டுகளுக்கு பின், ஆமா உண்மையாவே சொன்ன அடுத்த பாட்டு தெரியும்ல. இப்ப விளையாடி இருந்தா இப்ப என்ன, 11 ஆண்டுகளுக்கு பின், ஆமா என்ன அவங்களுக்கு மட்டும் தெரியாது என்ன ஆச்சுன்னா, தளர்ந்த பைங்குடி மருங்குலாம் தன்னுயிர் தலைவன் அளந்தவைகளும் குறைபட அவனிடத்தார்வம் கிடந்த அன்புகள் கொங்கையும், ஒரு பெண்ணுக்குரிய உறுப்புகள்லாம் வளர்ந்துட்டுதான் என்ன 11 ஆண்டு. அதனால அவனிடத்து ஆர்வம் கிடந்த அன்பு முன் கொங்கையும் கிளற நாட்சிதில் வளர்ந்து வைகினால் வைகளும் உயிரலாம் வளர்ப்பாள். பாருங்க இப்படி வளர்ந்தாலாம் யார் வீட்டுல, அந்த மீனவர் வீட்டுல. யா வளர்ந்தாலாம் சொல்றதுக்கு பரிஞ்ச மீனவருக்கு ஒரு மனசு இல்லை, நம்ம எல்லாம் வளர்க்கிறவ அங்க போய் வளர்ந்தாள். ஆம் ஆமா, நீங்க என்ன நம்ம வீட்டு பிள்ளையாது, அதனால அவருக்கு கவனம் இருக்குல்ல, நம்ம எல்லாம் வளர்க்கிறவள் அங்க போய் வளர்ந்தா 11 ஆண்டுனர். நம்ம எல்லாம் வளர்ப்போம்னு சொல்லும் போது நமக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வராம இருக்கலாமோ, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாதத்தி ரம்பாடி ஆடியலோர் எம்பாவாயி வருது, மாரளி மாசம் வருது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் நம்மை என்றார், எல்லா உயிரினங்களையும் வளர்த்தெடுத்த பெருமை நம்ம அம்மாவுக்கு அம்மை அம்மை. அப்படி நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்த அம்மை பாவம் அந்த கடற்கரையில போய் மீனவர் வீட்டுல தான் வளர்ந்துதான். எப்படி சொல்லாமல் இருப்பாரா? இப்படியாக வளர்ந்தால் அப்போ வயது வந்த பெண்ணாக ஆனால் ஆரவாயுடைய நாயகன் ஏவியவாறே மாலை தாளில மதிச்சடை மகுடமும் கரங்கள் நாளுமாகிய வடிவுடை நந்தியும் சுரவ கோலமாகிவன் திரைக்கடல் குனித்து நிதிருந்தான். அதே போல இப்ப என்னன்னு கேட்டா அந்த கடல்ல இந்த நந்தியம் பெருமான் சுறாமீனாக இருந்தாராம். சுறாமீன்னா பெரிய மீன். யா இந்த மீன் பார்த்தவன இந்த மீனவர்களுக்கெல்லாம் ஏ இதை பிடிச்சணும்னு பார்த்தா பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா இது நந்தியம் பெருமான்ல அதெல்லாம் பிடிக்கல. ஆனாலும் ஏன் இப்படி இருந்துட்டு சும்மா இருக்கிறது இல்ல, மற்ற மீன்லாம் உழட்டுது ஆழ்த்துது இருந்தது, மற்றதையும் பிடிக்க முடியல இதையும் பிடிக்க முடியல, இதே ஒரு கவனமா என்ன பண்றதப்பா அப்படின்னு பார்த்தாங்களா? அதை பத்தி ஒரு பார்த்தது நாலஞ்சு பாட்டு, அதெல்லாம் இப்ப சொல்லல நேரம் இல்லவா. அதனால இப்படி இப்படி எல்லாம் உழக்கணும் உடனே பார்த்தான், நம்மால முடியல என்ன செய்யலாம்னு பார்த்தான். அதான் அந்த இந்த சூழ்நிலை எப்படி கொண்டாடணும் அப்படி இல்லை, ஏன்னா இந்த பெருமாட்டியை மணக்கணுமே. அதனால சரி எங்கள் குலத்துல தோன்ற யாராவது ஒரு வலைஞன் இந்த சுறாமீனை பிடிச்சிட்டா நம்ம பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படின்னா எந்த ஆள் வருவான் சொக்கநாத தவிர? அந்த ஆள் தான் கல்யாணம் பண்ணிக்கிறது பிட்டு மறதெல்லாம் எங்க யோகியது இருக்க. அதனால இது மாதிரி சொல்லிட்டான், யாரையுமே என் மகளிர் தரணும்னு சொன்னா அந்த சுறாமீனை பிடிச்சாதான், ஏன்னா இது கொட்ட மடக்கணும் எங்கால முடியலன்னு சொன்னான். இது மாதிரிலாம் வர வேண்டும் என்று தானே அந்த எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் அப்படி கூட்டி வைக்கிறார். அதனால் இது பெருமானுடைய அமைப்பில் வந்தது. வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னார், புறப்பட்டார். எப்படி அவர் எல்லா வேடமும் போட தெரியும் இல்லைங்களா, இந்த வேடமும் போட தெரியும். என்ன செய்தனார்? ஆமா பல பாட்டு போயிட்டு இவன் என்ன செய்துட்டான், யாவரே இது படுப்பவர் என்று இரும் காணல் காவலாளனும் பரதரும் கலைஞர் உழந்தார் இடுங்கணிந்து எவன் பிடிப்பவன் அவன் யான் இன்ற மங்கை மங்கள கிடான் என மனம் வலித்திருந்தான். ஊரெல்லாம் சொல்லிவிட்டான், இந்த சுறாமீனை பிடிச்சவனுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் என்று சொல்ல உடனே இந்த இந்த செயல் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். தெரிஞ்ச உடனே பெருமான் பெருமான் பார்த்தாராம், என்ன ஆனார் அப்படின்னு. கருகீருள் முகந்தன கண்ண கச்சினன் கச்சோடார்த்த கச்ச கரிகையன் தோல் மேலிட்ட துகிலினன் குஞ்சி சூட்டும் முருகு கொப்பளிக்கும் நெய்தர் கண்ணியன். இங்க வரும்போது என்னன்னு கேட்டா மீனவனால வரணும், இந்த நெய்த கடற்கரையில என்ன பூ இருக்கும், நெய்தல் பூ இருக்கும், அந்த நெய்தல் பூவை கூந்தல வச்சுட்டு வர்றான். ஏன்னா அந்த வேடம் போட்டா பக்கா மற்ற வலைஞன் தோட்டம் இந்த ஆளு. அது போல அந்த மண் எடுக்கிறதுக்கு வந்தாருன்னு வச்சுங்கீங்களா, மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்க நம்மனாய். அன்னைக்கு வந்துட்டா அருமையா ஒரு மண் தட்டு கூட ஒரு மண்வெட்டி தோல்ல வச்சுக்கிட்டு அசல் அந்த மண் மண்வெட்டியாக அந்த கரையிட போனான். வந்த அவருக்கா தெரியாது. ஆதலால் இப்படிப்பட்ட வேடத்தோடு பெருமான் வந்தாரன். முழுதுலகேந்த சேர்க்கன் முதல்வியை அருளிலார் போல் இழி தொழில் வளைமாதாக தவித்தவாரின் என்றும் பழிபடு சாபம் ஏறார் பரதராய் வரவும் வேண்டிட்டு அழகிது நன்று நன்றியும் ஆளவாய் அடிகள் செய்கி. கவிஞருக்கு பொறுக்கல பரிஞ்சது முனிவருக்கு. எப்படி இருக்கிற அம்மாவை போய் கைலாயத்திலேயே இருக்கிற அம்மாவை கொண்டு போய் இந்த கைதை தாடையெல்லாம் இருக்கிற மீனவர் மகளாக அங்க இருக்கிற பாசியும் இந்த சோனியும் ரெண்டு கழுத்துல போட்டு வச்சு இப்படி 11 வயசு வளர்த்தாரு இந்த ஆளு என்றுங்க. சரி அப்படி வளர்த்தார், இன்னைக்கு இந்த கோலத்தை வச்சுக்கிட்டு எது மீன் பிடிக்கிறவரா ஒரு வலையும் கையில தொல்லை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வர்றாரு என்னமோ, இதெல்லாம் அவருக்கு தான் கொடுத்து வச்சது இல்ல. அந்த அம்மாவை அப்படி பண்ணவும் வேணாம், இந்த ஐயா அப்படி பரவும் வேணாம். வருகிறார், அதுதான் விளையாட்டு, அதான் விளையாட்டு. எனவே இப்படியாக வராறோம். வந்தவர் இந்த பாக்கம்புக்கான் பெருந்தகை அமுதன்னாளை பெறாது பெற்றெடுப்பான் நோற்ற அருந்தவ வலைஞர் வேந்தல் அதிசயம் அகத்துள் தோன்ற வருந்தகையுடைய காலை வலைமகன் வரவு நோக்கி திருந்தழகுடைய நம்பி யாரை நீ செப்புகின்றான். இந்த வலைஞன் என்னையா எந்த ஊருக்காரியா நீ நம்ம ஊருக்காரர்ல வாட்டிருக்க, ஆனா மீன் பிடிப்பி ஆட்டிருக்கேன்னு. நான் அந்த ஊர் தானுங்க, எந்த ஊரு நமக்கு சொந்தம் தானுங்க. ஆமா சொந்தம் தானே அவருக்கு. யார் விட்டு பிள்ளைன்னாரு, எங்க தாயும் இலி தந்தை இலி தாந்தனியன் காணீரி. அப்பா அம்மா அட்ரஸ் இல்லாத ஆளுப்பா. ஆகவே இவர் என்ன சொன்னார்னா, சந்தனான் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. சந்தனான் மறைகள் ஏறா தனி ஒரு வடிவாய் தோண்டி வந்த மீன் கோலைஞன் வேணும்னு பறிஞ்ச முடிவார். வந்த மீனம்னு சொல்லப்படாதோ, வந்த மீன் கொலைஞன். ஏன் அழித்தற் கடவுளாதலின் கொலைஞன் என்றார். சங்கார காரணம் இல்ல. ஆக்கிற வேலை யாருக்கு? பிரம்மாவுக்கு. காக்கிற வேலை திருமாலுக்கு. அழிக்கிற வேலை தனக்கு. அதனால் கொலைஞன் என்ன எழுதுறதுக்கு ஒரே எழுதும் போது என்ன எழுதிருக்காங்களோ, கொலைஞன் தீவிரமான எழுதியிருப்பாங்க. ஆனால் என்ன எழுதணும்? பரிமையாளர் கொண்டு எழுதியிருந்தாங்கன்னா என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா, வந்த மீன் வலைஞன் என்னாது கொலைஞன் என்றார் அழித்தற் கடவுளாதல் பற்றி. அவ்வளவு போதுமே, போதுமே. வந்த மீன் வலைஞன் எருக வேற இருக்கு, நல்லா இருக்கு. வானா வானா நமக்கு அதான முக்கியம் இப்போ. ஆமா, நம்ம கவிதையிலேயே முக்கியம் என்னன்னா அதான் முக்கியம். வந்த மீன் வலைஞன் என்னாது வந்த மீன் கொலைஞன் என்றார் அழித்தற் கடவுளாதல் பற்றி. போதுமே. அந்த ஒரு குறிப்பிருந்த பரிமையாளர் கொண்டு வந்ததுனா அப்படி ஒரு எழுதியிருப்பாங்க. கொடுத்து வைக்கல அல்லவா, நாம் சொல்லி வைப்போம், சொல்லி வைப்போம். அதுல கோலைஞன் கூறு மாது மதுரையில் வளைஞர்கெல்லாம் தந்தை போல் திறந்துலானோர் தனிவலை உழவன் அல்ல மைந்தன் யான். இந்த மதுரையிலையா வளைஞருக்கெல்லாம் நான் தான் தலைவன். இவன் அந்த ஊருக்காரன் தான், ஆனா இவனுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கெல்லாம் தலைவன். இவர்களுக்கு மட்டுமா தலைவன்? உயிர்களுக்கே ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவர். அடாடாடா, ஏன் ஆதி முதல்வன் முதற்றே தமிழகம்னு சொல்லலையே? ஆதிபகவன் முதற்றே இந்திய பெருநாடுன்னு சொல்லிய, ஆதிபகவன் முதற்றே ஆசிய கண்டம் சொல்ல, ஆதிபகவன் முதற்றே உலகு. உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் இல்லடா, உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் தான். அவனைத்தான் முதலாக கொண்டிருக்கிறது முதல் குரலே அது. இந்த உலகமே ஒன்னால என்னாலும் இல்ல, மக்கு பெயருல ஆதிபகவனை முதன்மையாக கொண்டிருக்கிறது என்று அறிமுகப்படுத்தினார் முதல் குரலிலேயே. அல்லது அது மட்டுமல்ல, வான் மீன் எல்லாம் அகப்பட வலை கொண்டோச்ச வல்லவன் ஆவேன். நீங்க இங்க இருக்கிற மீன் மட்டும் இல்லப்ப, மேல இருக்கிற வானத்துல இருக்கிற மீன்கள் எல்லாம் கூட நான் வந்து எல்லாம் வலை கொண்டு என்னால பிடிக்க முடியும். ஆமா, அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, மேல போற கதிரவனுக்கே ஒளி தந்தவன் வந்தானி, மேலே எங்குகின்ற திங்களுக்கு ஒளி தந்தவன் வந்தானி, அதனால வானத்து மீனெல்லாம் கூட அகப்படும் என்று ஒரு ஒரு சிலையடையாக அவன் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா சொல்லி வச்சார். நாம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால வல்லவனான் வல்லவனாவேன் என்ன மற்றவன் வலைஞன் கோலம் புள்ளிய மகன் கொல் முன்னும் புகந்த சொல் ஒன்னு. அப்ப இன்னொன்னு பாருங்க, தனிவலை உழவன் என்ன மைந்தன் யான் படைத்து காத்து துடைக்கவும் வல்லன் ஆவேன். என்னால படைக்கவும் தெரியும், காக்கவும் தெரியும், துடைக்கவும் தெரியும். இப்படி ஒரு வலைஞர் இது மாதிரி பேசி எங்கேயுமே கண்டதில்லை. ஆனா நான் இந்த இங்க இருக்கிற மீனையும் நீ பிடிக்கணுமா, நான் பிடிச்சிட்டேன். அவன் பார்த்தான், ஏன்னா இந்த மாதிரி பேசின ஒரு வலைஞனை நமக்கு இத்தனை வயசு ஆகுது, 50-55 வயசு ஆச்சு, ஒரு ஆளை கூட பார்க்கலையே, புது ஆளா இருக்கு என்ன. பின்னை புதுமைக்கும் பேர்த்து பெற்று ஏனே, எப்படி இந்த புதுமைன்னு சொன்னா வராம இருக்கிறது, வந்தாவனுமே கொண்டுரைகின்றதைய தொண்டுரை மனத்துக்கான துறைமகன் அகதியில் இந்த தண்டுரை இடத்தோர் வன்மீன் தடலென கறந்து சீற்றம் கொண்டுரைகின்றது ஐய. இங்க ஒரு மீன் இருக்கப்பா, சுறா மீன், எங்களால நாங்களே எத்தனையோ பேர் சேர்ந்து சேர்ந்து பிடிச்சு பார்த்தோம். இல்ல, அதை பிடித்தியேல், நீ பிடிச்ச என்ன வன்துரை கோதை மாதிரி மனம் செய்து தருவேன் என்றான். எனக்கு ஒரு பாப்பா இருக்கிறா, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப தெரியும் பார்த்தான் பெருமான் வலையெடுத்து விசேர்றான். எப்படி இருந்தது? கிங்கரனான காலை வர என கிளைத்த தோல் மேல் தொங்கலில் கிடந்து ஞாண்ட தொகுமனை வலையை வாங்கி. அப்படி தோல்ல போட்டுருந்தாரா, நடிப்பு அவ்வளவு அல்லவா, அது அப்படியே எடுத்துருது. என்னவோ பாரம்பரியமா வலைஞரா இருந்து மீன் பிடிச்சிட்டு வர மாதிரி. ஆமா, தோல்ல தானே போட்டுருவாங்க. அது எப்படி எடுத்தார்? எடுத்து அவரு இறங்கினாரா, சிங்க வீரனையான் இறங்கிட்டு தொங்கலில் கிடந்து ஞாண்ட தொகுமணி வலையை வாங்கி செவ்விதின் நோக்கி ஆகம் திருக நின்று எரிந்தான். பக்கம் கவ்விய மணிவில் வீச விசையொளி கரங்கி பை விரித்து உயிர்த்தினாகம் விழுங்கவாய் பட்டமீன் போல் வெவ்வினை கூற வெவ்வினை சுரவேறையன் விடுவலைப்பட்டதன்றே அப்படின்னு மெய்யை வாங்கி விரித்தனா. அது மெய்யை வாங்கினா பரஞ்சோ பாருங்க, இந்த வலையை விசிறும் போது எப்படின்னா இந்த உடம்பு இப்படி இப்படி வாங்கணும் இல்ல, இப்படி எடுத்து அப்படி விசிட்டு இருக்காரு அல்லவா, இந்த மெய்யை இப்படி இப்படி உடம்பு இப்படி வளைச்சு அப்படி விசிறாராம். அதை கூட காட்டார் விசிறாராம். விசிறனா ஒரே முறை தான் அவருக்கு, எதுவுமே ஒரே முறை தான். இரம்பு கண்டீலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர. எங்க பெருமாள் அந்த சொன்ன அப்படி, ஏண்டி முப்புறத்தை ஒரே அம்பல நம்ம செய்தார்னாரு, நீ உன்னுடைய ஒன்றும் பேரு மிகை உந்தி அது ஓட வேண்டியது நம்மளுக்கு அப்படி ஓடுதான் அப்படி விசிறுனா இருப்பாரு. அப்படியே ஆகுது. ஏன் வந்தது யாரு? நந்தி எம் பெருமான் பாதம் நகை மலர் முடி மேல் வைப்பாம். யாரு? பரஞ்சோதி பெருமான் அல்லவா. அதனால எப்ப இந்த வலை விசிறுவான்னு நினைச்சது அந்த வந்த நந்தி. அதனால பெருமான் கைப்பட வந்ததுனால அப்படியே உள்ள உணஞ்சது வந்துட்டு எடுத்தா மேலே என்ன கொண்டது போட்டான். மாசர கேளிரன் வலைப்படும் வலைஞர் கொண்டாய் வீசிய வலையில் பட்ட மீனினை சுருக்கி வாங்கி காசரி தரங்க முன்னீர் கரையிட இட்டான் கல்வாய் மூசு தேன் என்ன வார்த்து மொய்த்தன பரதச்சாதி. அப்படி தூக்கி அந்த கரையில போட்டு அந்த வலையை எடுத்துட்ட உடனே அப்படியே இருக்குது உடனே அந்த பரதர்கள் எல்லாம் ஊரே கூட்டிட்டு தான். ஏண்டா நம்ம நான் இன்னைக்கு ஒரு நாள் போற பார்த்தனே, நான் கூட தான் நான் பார்த்தேன் ஒரு நாள். இந்த ஆள் எப்படிப்பா ஒரே இடத்துல பிடிச்சா அப்படின்னாரு. ஒரே கூட்டம் கடற்கரையில் இப்படியாக அந்த மாதிரி வலிச்சு போட்டானா. போட்ட உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் அழிய நன்குலத்தோர் பாருங்க, ஒரே விசையில விளையவன் இளையவன் ஒருவன் தானே ஒரு விசை எரிந்தான். ஒரு தரம் தான் எரிஞ்சா அதுல அம்மீனா போட்டு போச்சு என்று வேந்தாங்களாம். பார்த்தா தெய்வ மகனிமன் ஆகும் என்றான். நம்ம மாதிரி மனுஷன் இல்லப்பா, இது ஏதோ எங்கேயோ வந்த தெய்வ மகன் சொன்னாங்களாம். சொல்லிவிட்டு உடனே அவ்வளவுதான். கைதேசு உள்துறைவன் மோகி கைமிக பம்பை எங்க நொய் தினம் முதுத்தல் கல்வாய் நுழைச்சியர் குறவி தூங்க பைதலை பகுவாய் கச்சை பரதவர் கலங்கள் ஞானல் செய்த பூங்கோதை மாதிரி திருமணம் புணர்த்தினானே. கல்யாணம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன் உடனே அவ்வளவுதான், முடிஞ்சா கல்யாணம் புற அவத்துல பாக்குங்கிற மாதிரி. ஏன்னு பரதவர் தான் எல்லாம் சூழ்ந்திருந்தாங்க இந்த மீனை பார்க்க வந்தவங்க. ஏய் மீனை பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு அருமையடா கல்யாணம் பண்ணாங்க சரிங்கன்னாங்க. அடி போடு அல்லவா, அங்க என்ன வளையப்பட்டு இருந்ததோ தெரியல, ஏ கே சேனராஜன் இருந்தாங்க தெரியல, எல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு அடிச்சு முடிஞ்சுட்டாங்க. அதனால இப்படி திருமணம் அந்நிலை வதவை கோலமாயின மருகனாரும் மின்னிலை வேர்க்கனாரும் மின்னிலை விடை மேற்கொண்டு தன்னிலை வடிவாய் தோன்ற
3: வீரவேள்வி தன்னுடைய உடலையும் உயிரையும் பணயம் வைத்து செய்த வீரவேள்வியை இறைவனை மகிழ்ப்பதற்காக சூரபத்மாதி அசுரர்கள் செய்தார்கள். இறைவனும் மகிழ்ந்தார், சூரபத்மனை எழுப்பினார், வேண்டிய வரங்களை கொடுத்தார். அளவற்ற வரபலங்களை கொண்ட சூரபத்மன் உலகங்கள் நடுங்கும்படியாக வருகிறான். அவனை பார்த்த உடனேயே சுக்கராச்சாரியர் அவரும் உபதேசிக்கிறார் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று. அசுரர்கள் எல்லாம் தேவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பெரிய சைன்யத்தோடு கிளம்புகிறான். முதல்ல வடக்கே சென்றான். வடக்கே இருப்பது குபேரனுடைய நகரம். வடக்கு திக்குக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அழகாபுரியிலே குபேரன். அங்கே போனா அவன் பார்த்தான் இவனை எதிர்கொள்வது கஷ்டம் என்று வந்து வணங்குகிறான். ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு வேண்டப்பட்ட செல்வத்தை கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே கொள்ளையடித்தார்களாம். இந்த செல்வத்தையும் வாங்கி கொண்டான், கொள்ளையும் அடித்தார்கள். பிறகு தென்திசை ஈசான வேதிக்கு செல்லுகிறான். சிவனைப் போலவே இருக்கின்ற காரணத்தினாலே ஈசானனை விடுத்தான். கிழக்கு திக்குக்கு செல்லுகிறான். கிழக்கு திக்கிலே இந்திரன் இவன் வருவதை கண்டுவிட்டு ஓடிவிட்டான். அடுத்தது தென்கிழக்காக இருக்கக்கூடிய அக்னி உலகத்திற்கு செல்லுகிறான். அக்னியும் இவனும் மிக கொடூரமான யுத்தத்தை செய்கிறார்கள். அப்பொழுது யுத்தத்தை செய்யும் பொழுது தாரகாசனோடு சண்டையிடுகிறார் அக்னி பகவான். ஆனால் உலகத்தையே அழிக்கும்படியாக இறைவனுடைய அஸ்திரத்தை எடுத்தவுடனே சிவாஸ்திரத்தை தாரகாசுரன் எடுத்தவுடனே அக்னி நினைக்கிறான் வரபலமும் மிகச்சிறந்த தபோபலமும் உடையவர்கள், இவர்களை நாம் எதிர்க்கக்கூடாது என்று வந்து வணங்கி நிற்கிறான். உடனே அடுத்த திக்கான தெற்குக்கு செல்லுகிறார்கள். அங்கே அது யமனுடைய திக்கு. யமனும் இவனுடைய ஆற்றலுக்கு அடிபணிந்து செல்வத்தை கொடுத்து அனுப்புகிறான். பிறகு அவர்கள் தென்மேற்குக்கு செல்லுகிறார்கள். அங்கே நிருதி என்று சொல்லும்படியாக அவன் வருகிறான். என்ற பார், நானும் உங்களுடைய குலத்தவன், இங்கே இந்த திசையை காவல் காக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அவ்வளவுதான், ஆதலினாலே என்னை விட்டுவிடு என்கிறான். பிறகு வருணனுடைய உலகத்திற்கு செல்லுகிறான், அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தையும் அடைகிறார்கள். வாயுனுடைய உலகத்திற்கு வடமேற்காக இருக்கக்கூடிய உலகத்திற்கு செல்லுகிறார்கள், அங்கே அவனுடைய செல்வத்தையும் சூறையாடுகின்றார்கள். நாகலோகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அமிர்தத்தை அவன் உண்டு மிக கழித்தவனாக மேலே இருக்கக்கூடிய உலகங்களுக்கெல்லாம் செல்லுகிறான். இந்திரபுரிய எல்லாம் அடித்து கொளுத்துகிறான். பிரம்மாவினுடைய பிரம்மலோகத்துக்கும் செல்லுகிறான். அங்கே பிரம்மலோகத்துக்கு செல்லும் பொழுது பிரம்மா வந்து, நான் உன்னுடைய பாட்டன் முறையாக வேண்டும், காசியவர் என்னுடைய மகன், ஆக நீ உனக்கு நான் தாத்தா, உன்னிடத்திலே வணிந்தேன் என்று சொல்லும்படியாக சொன்ன உடனே, என்னுடைய தாத்தா முறையாகின்ற பாட்டன் முறையாகின்ற காரணத்தினாலே உனக்கு ஒரு வேலை கொடுத்தோம், வேற எந்த வேலையும் கிடையாது, வந்து என்னிடத்திலே பஞ்சாங்க படிக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக சொல்லி அனுப்புகிறான். அங்கே இருந்து பார்க்கடலுக்கு வருகிறான். இந்த சைன்யங்கள் வருவதைக் கண்டு மிகவும் பயந்தவர்களாக ஸ்ரீதேவியும் பூதேவியும் எம்பெருமானை தழுவி கொண்டு, இறைவா இப்படி வருகிறார்கள் என்று சொல்ல கோபத்தோடு திருமால் வந்து எதிர்க்கிறார். அவரை தாரகாசுரன் எதிர்க்கிறார். இரண்டு பேருக்கும் மிக கொடுமையான யுத்தம் நடக்கிறது. தன்னுடைய சக்கராயுதத்தை அங்கே வீசக்கூடிய சமயத்தில் தாரகாசுரனுடைய மார்பிலே அது பதக்கமாக வந்து விழுகிறது. எந்த அஸ்திரங்களும் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினாலே திருமாலும் கூட அவர்களுக்கு அஞ்சு நடுங்கி, வரங்களை எல்லாம் கொடுத்தேன், என்னை விட்டுவிடு என்று சொல்லும்படியாக அடிபணிகிறார். அந்த திருமாலிடத்திலிருந்து வேண்டப்பட்ட வரபலங்களை பெற்றவனாக வருகிறார்கள் தாரகாசுரனுடைய அத்துணை அசுரர்களும். மேலே ஒரு உலகமும் மீதமில்லாதபடியாக எல்லா உலகங்களையும் தன்னுடைய சைன்யத்தின் மூலமாக அடிபணிந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு மீண்டும் கைலாசத்திற்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய கைலையங்கிரிக்கு வருகின்றான். அங்கே வந்தவுடனேயே அந்த கைலையங்கிரியிலே வாயில் காப்போராக இருக்கக்கூடிய நந்தியன் பெருமானை வந்து வணங்கி நிற்கிறான். நீ எதற்கு இங்கே வந்த, உனக்கு அப்பொழுதே வரவணங்களை இறைவன் கொடுத்து விடவில்லையா, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, நான் ஆட்சியை தொடங்க வேண்டும், தொடங்குவதற்காக நான் முதன் முதலாக அவரிடத்திலே வந்து ஆசி பெறுவதற்காக வந்திருக்கிறேன், அவருடைய அருள் இல்லாமல் என்னுடைய ஆட்சி இல்லையே என்று சொல்லுகிறான். அரசியல்வாதிகள்லாம் அப்படித்தான். இந்த போர் எடுப்புல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், எடுத்த உடனே அவன் செல்வத்துக்கு தான் குறிவித்திருக்கிறான். இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் அப்படித்தான் இருக்கும், எப்பொழுதுமே எங்கே பணம் வரும் என்று சொல்லித்தான் முதல்ல ஒரு புதிதாக ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்கள் எங்கே பணம் கிடைக்குமோ அதுக்கு தான் குறிவைப்பார்கள், முதல் விஷயம். அடுத்தது அவன் அழிவே இல்லாதபடியாக இருக்கும்படியாக எப்படி நாகலோகத்துக்கு சென்றானோ அதே போல எல்லாவற்றையும் வென்று கொண்டவர்கள் தான் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு காரியத்தை செய்வார்கள். அடுத்தது நீங்க பார்த்திருக்கலாம், இவர் தான் என்னை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லி, யாராவது ஒரு பெரிய ஆளா, யாருக்கு மக்களுடைய பலம் இருக்கிறதோ, யாருக்கு மக்களுடைய மதிப்பு மரியாதை இருக்கிறதோ, அவரிடத்துல போய் வணங்கி என்னுடைய ஆட்சியை தொடங்க போகிறேன், ஆட்சி தொடங்குவதற்கு முன்னாடி சொல்லிவிடுவார்கள், அவ்வளவுதான். இங்க ஆட்சியை தொடங்குவதற்காக இறைவனிடத்திலே செல்லுகிறான். நந்தியன் பெருமாறு இறைவனிடத்துல கேட்டார், உள்ளே வரவிடுவதா என்று. வரச்சல் என்ற உடனே இங்கே செல்லுகின்றாராம். இத ஸ்காந்தமானது மிகச்சிறப்பாக சொல்லும், எந்த அட்ட ஐஸ்வர்யங்களையும் எந்த எம்பெருமான் கொண்டிருக்கிறானோ, எவன் மகாதேவனாக சர்வேஸ்வரனாக இருக்கின்றானோ, இவன் திரியம்பகன் என்று சொல்லும்படியாக நெற்றிக்கண்ணனாக இருக்கின்றான், மூன்று கண்களை உடையவனாக இருக்கின்றானோ, சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடிய உருவமாக ஞானானந்தமயனாக சத்தியஸ்வரூபனாக எவன் இருக்கின்றானோ, அந்த சத்திய ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய சுரூபமாக கொண்டிருக்கவனும், மோட்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவன், ருதம் என்று சொல்லும், ருதகம் சத்தியம் பரம் பிரம்மம் என்று சொல்லும்படியாக, ருதம் சத்தியம் பரபிரம்மம் என்று இருக்கக்கூடிய பரமபுருஷன் நீலகண்டனாக எவன் இருக்கிறான், மிகச்சிறந்த சிவந்த மேனியனாக எவன் இருக்கிறானோ, இந்திரிய நிகரம் எவன் செய்திருக்கின்றானோ, யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்று எவனை, எந்த ஒரு பரம்பொருளை இந்த மனமும் வாக்கும் எட்ட முடியாதபடியாக இருக்கிறதோ, எந்த வேதங்கள் எல்லாம் அறிய மாட்டாமல் வேத வேதாந்தங்கள் எல்லாம் அவனுடைய திருவடி தாமரைகளிலே வணங்கி கொண்டிருக்கிறதோ, அப்பேற்பட்ட திருவடி தாமரைகளை கொண்டிருக்கக்கூடியவன், நடராஜனாக இருக்கக்கூடியவன், எல்லாராலும் சாபரங்கள் சத்திரசாபரங்களாலே விசிரப்பட்டு அவர்களாலே போற்றி துதிக்கப்பட்டிருக்கக்கூடியவன், சிவ சாம்ரூபியம் பெற்றிருக்கக்கூடிய பல முக்தர்களும் சித்தர்களும் இருக்கக்கூடிய கைலங்கிரிசியிலே வாசம் செய்யக்கூடியவன், பல கண நாதர்களினாலே வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன், முனிஸ்ரேஷ்டர்கள் பக்த சிரேஷ்டர்கள் சித்தர்கள் எல்லாம் யோகிகள் எல்லாம் அங்கே இறைவனை எப்பொழுது பார்த்தாலும் அனந்த காலமும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்ற அவனை பரமேஸ்வரனை பார்க்கின்றான். இவ்வளவு சொல்லுகின்றது, எங்க பார்த்தாலும் சிவபெருமானுடைய ஸ்தோத்திரம் ஏராளமாக வரும். இந்த ஸ்காந்தத்துல இவனுடைய சூரபத்மனுடைய ஸ்தோத்திரம் மிகச்சிறப்பானதாக இருக்கும். எவன் ஒருவன் பஞ்சகிருத்தியங்களுக்கும் காரணமாக இருக்கின்றானோ, எவன் ஒருவன் படைத்து காத்து அழிக்கக்கூடிய செயல்களை செய்கின்றானோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனே உனக்கு நமஸ்காரம். எவன் பக்தவசலனாக இருக்கின்றானோ, இவன் உலகங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கின்றானோ, இவன் உலகமே வடிவமாக இருக்கின்றானோ, இவன் மங்களஸ்வரூபியாக இருக்கின்றானோ, இவன் எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு அளிக்கின்றானோ, இவன் அகோர ரூபான் கோர கோரதரேபியா என்று சொல்லும்படியாக பயங்கர வடிவத்தையும் அழகிய வடிவத்தையும் கொண்டவனாக எவன் இருக்கின்றானோ,

நீதன் இவ்வளவு தூரம் அந்த விராலிமலை திருப்புகள்ல பாடுகிறார். கரி புராரி காமாரி, புராற முப்புறங்களை அழித்தவன், மன்மதனை அழித்தவன், கரி புராரி காமாரி திரு புராரி தீயாடி. அவனை கர உதாசனாச்சாரி என்று, உதாசனன்னு சொன்னா அக்னி அர்த்தம், கரத்திலே அக்னியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் வேணுமனம், அதாவது திருநெல்வேலியில மூங்கிலே தோன்றியவன். அப்படி அவன் எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை சிவபெருமானை, இது ஒரு பாடல் அல்ல, திருப்புகள் அல்ல, எத்தனையோ பாடல்கள்ல சொல்லுவார். இந்த ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் இந்த இடத்துல வரும். அது மாதிரி அந்த இறைவனை சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். செய்த உடனேயே அவரும், நீ அங்கெங்கே இருந்து ஆட்சி செய்து நல்லபடியாக செய்து வா என்று சொல்லி அவனுக்கு ஆசி வழங்கி அனுப்புகிறார். சூரபத்மன் மிகச்சிறப்பாக இறைவனிடத்திலே ஆசி பெற்றவனாக வருகிறான். வரக்கூடிய சமயத்தில் அவனை அசுரேந்திரன் முதலிய அந்த அசுரர்களுக்கெல்லாம் அதிபதியான அசுரேந்திரன் முதலியவர்கள் எல்லாம் அவனை வரவழைக்கிறார்கள். வரவழைத்த உடனே அவனிடத்தில் கேட்கிறான், அசுரேந்திரன் தானே பாட்டார், பாட்டன் பாட்டன் இடத்துல கேட்கிறான், எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இல்லை இந்த தேவர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடிபணிய செய்ய வேண்டும், நம்முடைய குலமானது மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக அசுரேந்திரன் சொல்ல, சரி என்று எல்லா தேவர்களையும் பார்க்க வேண்டும் என்று எல்லா அண்டங்களுக்கும் 1008 அண்டங்களுக்கும் இன்றையால தேரிலே செல்லுகின்றானா, அங்கெங்கே பார்க்கிறான். ஒரு இடத்துல போகும் பொழுது பார்த்தா சிவபெருமானாக இருக்கிறார்கள். ஒரு சிவபெருமான் இல்ல, ரெண்டு சிவபெருமான் கிடையாது, கோடிக்கணக்கான சிவபெருமான் நடுங்கி போயிட்டான். சிவபெருமான் என்னது இது, சிவபெருமானை ஒரே ஒரு சிவபெருமானை கைலையங்கிரியிலே பார்த்திருக்கிறேன், அவன் ஒருத்தன் தானே இருக்க முடியும், இத்தனை பேர் இருக்க முடியுமா, இத்தனை சிவபெருமான் இருக்க முடியுமா என்று சொல்லும் பொழுது அப்பொழுது வந்து சொல்லுகிறார்கள் சூரபத்மனிடத்திலே வந்து பிரம்மா சொல்லுகிறாராம், அப்படி கிடையாது, இவர்களுக்கு பேர் ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள் என்று ருத்ர புவனத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆஹா அப்படியா, இவர்கள் எப்படி வந்தார்கள் என்று கேட்கின்றான். அதுக்கு மிகச்சிறப்பான ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஒரு கல்பகாலத்துல பிரம்மா என்ன பண்ணாராம், தன்னுடைய செருக்கினாலே நான் தான் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன் என்று நினைத்து நானே பரபிரம்மம் என்று தன்னுடைய அகங்காரத்தினாலே தருக்குற்று நின்றார். நின்ற உடனேயே சிவபெருமானை மறந்தார், அந்த ஆணவத்தினாலே சிவனை மணந்தார், வளர்ச்சி தடைப்பட்டது, வேதம் மறந்து விட்டது, எல்லா இடத்திலேயும் படைப்பு தோழி நின்று விட்டது. நினைத்து வருந்தி கதறி கண்ணீர் விடுகின்றானாம் பிரம்மர், இப்படி நான் தவறு செய்தேனே என்று சொல்லி இறைவனை நினைத்து தவம் புரிகிறார். புரிந்தவுடனே அவருடைய கனவிலே தோன்றியவராக, கவலைப்பட மாட்டா, நீ தவறு செய்தாய், உனக்கு உதவுவதற்காக என்னை போலவே என்னுடைய மனத்திலே இருந்து தோன்றியிருக்கக்கூடிய ருத்ரர்களை அனுப்புவோம் என்று சொல்லி 11 ருத்ரர்களை தன்னுடைய நெற்றியிலே இருந்து அப்படி வெளிப்பட்டு அனுப்புகிறார். அவர்கள் பிரம்மனுடைய நெற்றியிலே இருந்து தோன்றுகின்றார்களாம். அப்பொழுது கேட்கின்றார்கள், பிரம்மா கேட்கிறார், என்னுடைய நெற்றியிலே ஏன் தோன்றினீர்கள் என்று சொல்லும் பொழுது, படைப்பு தொழிலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய கட்டளை, ஆதலினாலே உன்னுடைய நெற்றிலே இருந்து தோன்றினோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, சிருஷ்டி தொழிலை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவ்வளவுதான், கண மாத்திரத்திலே தன்னை போலவே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ருத்ரர்களை, ருத்ர கணங்களை படைத்து விடுகிறார்கள். பிரம்மா நடுங்கி போயிட்டார், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள்னா, ஏன் இவ்வளவு, எங்க பார்த்தாலும் ருத்ரகணங்கள் இருந்தா உலகம் இந்த பிரபஞ்சம் தாங்காது, இவர்களுக்கு தெரிந்தது நல்ல விஷயம், நல்ல விஷயத்தான் பண்ண முடியும், இப்ப நம்ம பண்ணா எப்படி இருக்கும், இப்ப நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா நம்ம தகுதிக்கு தகுந்தபடிதான் செய்ய முடியும், அவர்களுக்கு தெரியாது. பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய கோடீஸ்வரர் இருப்பார், அவரிடத்துல போய் கேட்டா அவருக்கு வந்து சின்ன அந்த 5 ரூபா 10 ரூபா விவகாரமே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் லட்சம் கோடியில தான் பேசிட்டு இருப்பார். அதே போலத்தான்

மிகச்சிறந்த தன்மையில இருக்கக்கூடிய ருத்ர கணங்கள் எல்லாம் அவர்கள் படைக்கும் பொழுது பிரம்மா மாதிரி படைக்க முடியுமா? அவர்கள் கோடீஸ்வரர் மாதிரி. அந்த ஏகாதச ருத்ரர்களும் கூட தங்களை போலவே படைத்தார்கள். பிரம்மா அவரை மாதிரி தான் படைக்க முடியும், நம்ம போல இருக்கிறவங்களை தான் படைக்க முடியும். ஆனா ருத்ர கணங்கள் எல்லாம் அவர்களை போலே படைத்து விட்டார்களாம். படைத்த உடனேயே நிறுத்துகின்றார். அந்த ஏகாதச ருத்ரர்களும் ஒவ்வொரு கோடி ருத்ரர்களை படைத்தார்களாம். அதாவது 11 கோடி ருத்ரர்கள், அவர்கள் வரபலங்களினாலே தேவ சைன்யத்தோடு 33 கோடி தேவர்கள் என்று அட்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர்னு இப்படி 33 தலைவர்கள். அந்த 33 தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கோடி சைன்யம். இப்படி ஏகாதச ருத்ரர்களுக்கு இத்தர் ஏகாதச ருத்ரமாக அந்த கோடி சைன்யம், 11 கோடி சைன்யமானது இருந்தது. சிவ சாரூபியம் இதுவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனே அப்படியா என்று வணங்கி செல்லுகின்றானாம். எல்லா இடத்திலையும் பார்க்கிறான். பார்த்த உடனேயே அவனுக்கு தான் ஆட்சி செய்வதற்கு ஒரு நல்ல நகர் வேண்டும் என்று சொன்ன உடனேயே தேவதச்சன் வந்து நின்றானா. அவன் நின்ற உடனே தென்கடலிலே வீரமகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நகரத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். அது மட்டும் கிடையாது, அதுக்கு பாதுகாப்பாக 8 திசைகளிலேயும் ஹேமபுரம், இமயபுரம், லங்கா, நீலபுரம், ஸ்வேதபுரம் என்று சொல்லும்படியாக 8 விதமான புறங்களை, 8 விதமான தீவுகளை அமைத்து அங்கேயும் குடியேற்றுகின்றான். அசுரர்களை எல்லாம் குடியேற்றுகின்றான். அதே போல வடகடலிலே ஆசுரம் என்று சொல்லும்படியான ஒரு நகரத்தை வடகடலிலே ஏற்படுத்துகின்றான். அதே போல ஹேமகூட மலைக்கு அருகிலே மாயமாபுரம் என்று சொல்லும்படியாக மாயமாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை ஏற்படுத்துகின்றான். வீரமகேந்திரபுரத்திலே சூரபத்மன் ஆட்சி செய்வதற்கு செல்லுகின்றான். ஆசுர நகரத்துக்கு சிங்கமுகன் செல்லுகின்றான். மாயாபுரிக்கு தாரகாசுரன் செல்லுகின்றான். இதெல்லாம் நம்ம பழைய கதையை வியாழ பகவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம முருகப்பெருமானுக்கு அவர் சொல்லுவதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல நாளிலே குடிபுகுந்தானா பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுகின்றான். எல்லோரும் அவனுக்கு வணங்கி வாழ்த்து சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்களாம். அந்த சூரபத்மனுடைய அந்த அத்தனை பேர் சொன்ன உடனே, அசுரர்கள் சொன்ன உடனேயே காளாஞ்சியை தேவராஜனாகிய இந்திரன் பிடித்துக் கொண்டு வருகின்றான். அதே போல அவனுக்கு சாமரம், சத்திர சாமரங்களுக்காக வாயு சாமரம் வீசிக் கொண்டு வருகின்றானா. அவனுக்கு தாம்பூலம் அடைப்பை பையை குபேரனானவன் பிடித்துக் கொண்டு வருகின்றான். அவன் பாட்டான் அசுரேந்திரன், அவன் பார்த்தான் இதற்கு முன்புன்னு உடைவாளை பிடித்துக் கொண்டு வருகின்றான். என்ன பக்கத்திலே கத்தி வச்சுட்டு வேற யார்ட்டையும் தேவர்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது, நம்பிக்கையான இடத்துல கொடுக்க வேண்டும் இல்லையா. அவனுடைய பட்டத்து கத்தியை, பட்டா கத்தி இல்ல பட்டத்து கத்தியை அவனிடத்திலே கொடுத்து இருக்கின்றான் அசுரேந்திரன். இடத்திலே சந்திர சூரியர்கள் எல்லாம் குடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருணன் முதலிய அத்தனை பேரும் ஆலவட்டம் வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். இசை பாடுகின்றார்கள் சித்தர்கள், திந்தர்கள், கிம்புரோடர்கள் என்று சொல்லும்படியாக எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றார்களாம். பிரம்மா முதலிய தேவகுரு அசுரகுருவான சுக்கராச்சாரியார் எல்லாரும் ஆசி கூறி எப்பொழுது பார்த்தாலும் அட்சதை தூவி கொண்டிருக்கின்றார்களாம். அப்படியாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றான். பட்டாபிஷேகம் செய்து கொண்டது மட்டும் கிடையாது, அவன் என்ன செய்தான், இந்த அதிகாரம் வந்துட்டா என்னைக்குமே பணம்ங்கிறது ஒண்ணு, பணம் இருந்தா மட்டும் போதாது, அதிகாரம்ங்கிறது அடுத்தது உண்டு. அதைத்தான் மாயை சொன்னாள். அந்த அதிகாரம் வந்த உடனேயே அந்த அகங்காரத்தினாலே எல்லா தேவதைகளையும் அங்கே அழைத்தானான். உடனே பார்த்தான், ஒவ்வொருத்தராக கேட்கிறான், நீ யார் யார் யார் என்று அவரிடத்துல கேட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கிறான். இதை ரொம்ப அழகா வாரியார் சுவாமிகள் அவருடைய குரல்ல கேட்கணும், அவ்வளவு அழகா சொல்லுவார். இது அருணகிரிநாதர் பாடும் பொழுது நெறி தவறி அலறி மதி மகபதி என்று சொல்லும்படியாக எல்லாரும் இவனிடத்துல சூரன் அரிசி அரசுரிமை செய்ய இவர்களெல்லாம் நடுங்கி கொண்டு அங்கே ஏவல் செய்கின்றார்களாம். திருமால் எப்பொழுது பார்த்தாலும் அவனுக்கு வரம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். பிரம்மா எப்பொழுது பார்த்தாலும் அவனிடத்திலே பஞ்சாங்கம் அவன் சொன்ன பொழுது வந்து பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். சூரியனோ எப்பொழுதும் அந்த இடத்திலே சுடக்கூடாது, தன்மையான கிரணங்களை கொடுக்க வேண்டும். சந்திரன் எல்லோருக்கும் காமத்தை தூண்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அக்னியோ சின்ன குழந்தைகள் அல்லது மிருகங்கள் கை வைத்தாலும் கூட, மிருகங்கள் அதிலே பட்டாலும் கூட சுடக்கூடாது, அவனுடைய தன்மை மாறி இருக்க வேண்டும். வருணனோ எப்பொழுது பார்த்தாலும் தூசி வராதபடியாக அந்த நகரத்தை சுற்றியும் அவன் பன்னீர் தெளித்துக் கொண்டிருக்க வேண்டும். யமனானவன் யாரையும் யாருடைய உயிரையும் பறிக்க கூடாது. வாயுவானவன் அந்த தூசியை நீக்கியவனாக அவன் பெருக்கக்கூடிய தொழிலை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் எல்லாருக்கும் அந்த இடத்துல வேலை கொடுக்கின்றார்களாம். நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவதச்சனுடைய மகளாக இருக்கக்கூடிய பதும கோமலை என்று சொல்லக்கூடியவளை இங்கே சூரபத்மனானவன் மனம் செய்து கொள்கின்றான். யமனுடைய மகளாகின்ற விபூதை என்று சொல்லக்கூடியவளை சிம்மபக்தரனான சிங்கமுகன் மனம் செய்து கொள்ளுகின்றான். நிருத்தி முதலே பார்த்தோம், தெற்கு திக்கு அதிபதி யமன், தென்மேற்கு அதிபதி நிருத்தி. நிருத்தியினுடைய மகளாகின்ற சௌரியை தாரகாசுரன் மனம் செய்து கொண்டிருக்கின்றான். இப்படியாக எல்லாருக்கும் அவரவர்களுடைய
இடத்திற்கு தகுந்தபடியாக அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடியாக அசுரர்களை எல்லாம் ஆட்சி இடத்திலே அமர்த்தி தன்னுடைய பாதுகாவலாக அமர்த்தி, இதை தவிர பதுமகோமலையை தவிர எல்லாருமே பலவிதமான மனைவிமார்களை மணந்து கொண்டு தேவர்களை அடிபணிய வைத்து ஆட்சி செய்கின்றார்கள். இவர்களுடைய ஆட்சியை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டானா சூரபத்மன் தேவராஜனாக தேவேந்திரர்கள் முதற்கொண்டு தேவர்களை எல்லாம் அழைத்தான். ஊனமுற்றோர் போல் இவ்வாறு அலைகின்ற காலத்தில், ரொம்ப அழகான வார்த்தை போடுறார் கச்சியப்ப முனிவர், ஊனமுற்றோர் போல் அலைகின்ற இவ்வாறு அலைகின்ற காலத்தில் ஒரு நாள் சூரன் வானகத்து தலைவனையும் அமரனையும் வருகவனா வலித்து கூவி, எல்லாரையும் இந்திரன் முதற்கொண்டு தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அயங்கிவா அப்படின்னா அத்தனை பேர் வந்து நிற்கின்றார்களா. தானவருக்கு தம்பியர் நீர், அவர் பணி நும் பணி என்றோ, இந்த எங்களுக்கெல்லாம் நீங்கள் தம்பிமார்கள் மாதிரி இல்லையா, அதனால எங்களுடைய வேலைங்கிறது உங்களுடைய வேலை மாதிரி இல்லையா, தரங்க வேலை மீன் அனைத்தும் சூரை கொண்டு வைகளும் உய்த்துடுதிர் என விளம்பினானால் என்ன பண்ணணும், கடல்ல போய் மீனெல்லாம் பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலாம். நடுங்குகின்றார்கள் தேவர்கள் எல்லாம், உரைக்கும் வழி அது கேளா அனையரெல்லாம் உள் நடுங்கி உயங்கி வெழுகி திரைக்கடலின் மீன் தனக்கு தருகின்றான், இதற்கு இனி நாம் செய்வதேதோ, விரைக்கமல தனிக்கடவுள் இப்படியும் நம் தலையில் விதித்தான் என்ன. அவங்களுக்கு அவன் சொல்றதை மறுக்க முடியாது, என் தலையில இப்படி பிரம்மா எழுதி வச்சிட்டாரே என்று சொல்லி அவர்கள் பொறுமி ஏங்குகின்றார்களாம். எவ்வளவோ பாடல்கள் இதுல கச்சியப்பரி வரை பற்றி சொல்லுகின்றார்கள். பழி வந்து நமக்கு சேர்ந்து விட்டது. வானகத்திலே மிகச்சிறந்த தேவர்களாக இருந்த நாம் இப்பொழுது மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இங்கே வந்து வலையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோமே, இது நம்முடைய தகுதிக்கு தருமா, சாக வேண்டும் என்றாலும் சாக முடியாது, ஏன் அமுதத்தை குடித்திருக்கின்றோம் சாகவும் முடியாது, இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கின்றோமே, இந்த வேலை பாதகம் என்று பூவுலகத்திலே இருக்கின்ற மனிதர்கள் கூட சொல்லுகின்றார்கள் உயிர்குறை பாதகம் என்று. பூ உலகம் தன்னில் பொருந்துகின்ற மானுடரம் பாவம் என நூலில் பகர்கின்ற இத்தொழிலை எவர் புரிகின்றார், எமக்கோ வந்து எய்துமதோ தேவ கதியின் நிறையன் சிறைப்புடைத்த அடேப்பா என்ன தேவர்கள்ப்பா, தேவர்கள்லாம் எப்படி இருக்கிறோம் பார், மனிதர்கள் கூட இதை செய்ய மாட்டார்கள், அப்படிப்பட்ட தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே என்று சொல்லும்படியாக, நாம் செய்திருக்கக்கூடிய வினை வசத்தினாலே இப்படி வந்தது என்று வேத நெறியை விளக்கினேன், மிக்குள்ள போத நெறியாம் அதற்கு புறம்பானேன், தீதுடைய வெஞ்சூரன் சிற்றத்தால் செப்புகின்ற வேதநெறி செய்வேன். இப்ப சூரபத்மன் என்ன சொல்றானோ அதுதான் வேதநெறி, என்ன வேதமோ அதெல்லாம் முடிந்துட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாசகத்துக்கு காரணம் என்னன்னா, இந்திராதி தேவர்கள் எல்லாம் நாரணனிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், நாங்கள் இப்படி கட்டப்படுகிறோமே, இதற்கு காரணம் என்ன, அவனுடைய வரபலம் தான் அது மட்டுமா, தப்போபலம் தானா, வீர வேள்விதானா என்று கேட்கும் பொழுது, கிடையாது, நாமெல்லாம் ஒரு தவறு செய்தோம். என்ன தவறு, தக்ஷன் இறைவனை நிந்தித்து இறைவனை விலக்கி செய்திருக்கக்கூடிய அந்த யாகத்திலே நாம் கலந்து கொண்டு அவிர்வாகத்தையும் உண்டோம், உண்ட காரணத்தினாலே தண்டிக்கப்பட்டோம். ஆனால் அது மட்டும் போராது, ஏன்னா சிவநிந்தனை என்கின்ற குற்றமானது மிக கொடிய குற்றம், அந்த குற்றத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய தண்டனை இப்படி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர்கள் நாராயணன் சொன்னாராம். அதைத்தான் இப்ப தேவர்கள் சொல்லுகின்றார்கள், தேனுலாவும் தாரும் திரு நிழற்கு இன்பமுறும் வானவர்களென்றே மதிக்கும் தகைமையினோம். அங்கே கற்பக தரு இருக்கிறது, சுராபானம் சோமபானம் எல்லாம் இருந்து கொண்டு தேவ அறம்பெயர்களோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனந்தமாக, இப்பொழுது தேவர்கள் என்று அத தேஜஸ் உடையவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் ஈனமோடு மீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்கத்தானவர் முன் செல்வதிலும் சாதல் மிக நன்று நன்றே. இந்த தானவர்கள் அசுரர்களுக்கு முன்பாக மீன் சுமந்து செல்வதை விட இறக்கலாம், நாங்கள் இறந்து போகலாம். என்னைக்குமே ஒருத்தனுக்கு வந்து செல்வம் இருந்து பதவி இருந்து கீழே இறங்கிட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதை நம்ம வாழ்க்கையிலே பரவையில் பார்க்குறோம், இந்த அரசியலில் ரொம்ப சகஜமாக இருக்குதெல்லாம். அரசியல் அரசாங்கத்தில் ஒரு பதவியில இருந்து அவ்வளவு அதிகாரம் இல்லாத இன்னொரு பதவிக்கு மாற்றினாலே போதும், அவ்வளவுதான், மதிப்பு இருக்காது அவனுக்கு, பதவிதான் மதிப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஆக இங்கே தேவர்கள் என்று மதித்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீன் பிடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவிதியை நொந்து கொண்டு பணி ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்ம யோசித்து பார்க்கணும், இது இறைவனாலே தேவர்களாக்கப்பட்டு தேஜஸ் உடையவர்களாக வானுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பதவி அந்த தன்மை எல்லாம் போனது. வான் சுமந்த மீனவர்கள் மீன் சுமந்து கொண்டிருந்தார்கள், வானிருந்த மேல்
வானவர்களெல்லாம் இன்றைக்கு மீன் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சாஸ்வதமானதா? நம்ம முதலே பார்த்தோம், அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே என்று. அதே போலத்தான் நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவனே போய் நிறை போய் செவி.

பிறகு மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய்ப் பெருகு மலர்த்தாட்கம்.

நம்ம நிலையான பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நிலையாத உடல் மட்டுமில்லை, இந்த செல்வம் சரி செல்வம் தான், செல்வம் செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்குமா? பதவியோ செல்வமோ எதுவுமே நிலையாத பொருள். இந்த நிலையா இன்னொரு பழனி திருப்புகள் சொல்லுவார், அதை வந்து ஒரு முறை நம்ம ஒரு நாள் முழுக்க பார்த்தோம். அருமையான பாடல், அதுல அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். வெறும் அந்த திருப்புகளை மட்டும் சொல்லுகின்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த திருப்புகள்ல சொல்லும் பொழுது, தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரச

0: நம்ம வந்து தமர் நம்முடைய சுற்றத்தினர் இருக்கக்கூடிய வீடு செல்வங்கள் இதெல்லாம் பெரிய நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவும் கிடையாது.
1: தரு கண் மரணி மூடு கயிறு தடகை வளைய ஏறியாதே.
0: அவன் வந்து யமன் கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல எது கூட வரும்?
1: எதுவும் கூட வராது.
0: எதுவும் சாஸ்வதமான பொருள் அல்ல. இந்த சரித்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தேவர்களுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம யோசிக்க மறந்து விடுகின்றோம். அதான் முக்கியமான விஷயம். தேவர்கள் இங்க புராணங்கள் படிக்கும் பொழுது நமக்கு இதுதான் தலையில ஏற வேண்டும், நம்முடைய புத்திக்கு உரைக்க வேண்டும். என்ன, தேவர்களாக இருந்தவர்களும் கூட, இந்திராதி சந்திராதி அவர்கள் தேவர்களும் கூட, தேவேந்திரனாக இருந்தாலும் அடிபணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வம் போய், பதவி போய், அவர்களுடைய மரியாதை போய், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அல்லல் பட்டிருக்கிறார்களே, இது நிலைத்ததா? நிலைத்தது அல்ல. எது நிலைத்தது? இந்திரன் பின்னாலே உணர்கின்றான். எது நிலைத்தது? இறைவன் ஒருவனே நினைத்தவனாக இருக்கின்றான்.

வாழ. அருமையான பாடல். நம்ம வந்து எதெல்லாம் சாஸ்வதம் நம்ம காப்பாற்றும் இல்லை நம்ம கூட வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய படிப்பு, நம்முடைய உடல், நம்முடைய அழகு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, அதிகாரங்கள், சொத்து, உறவினர்கள், மனைவி, மக்கள், எதுவுமே வருவதில்லை, எதுவுமே வருவதில்லை. அந்த சமயத்துல அந்த மரலியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. அந்த மர, இதுவும் திருப்புகள் தான், அந்த மரலியோடு உகந்த மனிதன் நாமதன்பன் இவன் என்று மொழிய வருவாயே. சிந்தை மகிழமலை மங்கை நகிலினைகள் சிந்து பய மகிழும் அகில் வீரா. திருச்செந்தூர்ல திருப்புகள், அருமையான திருப்புகள். அந்த சமயத்துல வந்து என்னை காப்பாற்ற வேணும்டா அப்படின்னு கேட்கிறார். அதே போலத்தான் அப்ப என்ன இருக்கும், எதுவுமே இருப்பதில்லை, தனித்தவர்களாக இருக்கின்றோம், தனிமை நம்மை வாட்டும், யாருமே கிடையாது. உயிரை கொண்டு போகக்கூடிய சமயத்துல

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் வெந்துயர் தோன்றியோர் வெறிபுரினோ எந்தாயுன் அடியலால் ஏத்தாயின் ஐந்தலை அரபு கொண்டு அரைக்க செய்த

பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் மன்றுண்டர் பதம் போற்றி, ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி.

போர் மெஞ்ஞான பானுவாய் குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சகிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைக மாதோ சில நிகழ் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம் வராது ஞால நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சால நிகழ் சமவாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பால நிகழ் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்வித்து தண்டமிழ் நூலோடு சிவனோல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடோழி தழைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஸ்ரீ ஒப்பிலாமுலையம்மை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடிமல்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சிறில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியை வணங்கி இப்புனிதமான சிந்தனையை செய்ய இருக்கின்றோம். கச்சியப்ப முனிவர் பிரான் அருளி செய்த விநாயக புராணத்தில் முதல் காண்டமாகிய உபாசன காண்டத்தில் நாம் பாயிரம் கடவுள் வாழ்த்து நாட்டு சிறப்பு நகர சிறப்பு எல்லாம் பார்த்துட்டு இப்ப சோமகாந்தன் வனம்புக படலை பார்த்தோம். தான் வனம் புகும் பொழுது தன்னுடைய மகனுக்கு சோமகாந்தனாகிய மன்னர் பிரான் எப்படியெல்லாம் நீ அரசியல் பண்ண வேண்டும், உன்னுடைய அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய படை வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படியெல்லாம் அவர்களையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் மகனுக்கு ஒரு மன்னராகவும் ஒரு தந்தையாகவும் இருந்து அவர்களுக்கு அவருக்கு அறிவுரை வழங்குகிறார். அதுதான் இந்த அரசியற்கை படலம். அரசியற்கை படலத்துல நாம் 114 திருப்பாடல்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய சிந்தனையில் 115வது திருப்பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் தொகைபடு செஞ்சொல் இலக்கண சொல்லே சூண்டிடும் குறிப்பு சொன்னூன்றின் வகையறிந்து உயர்ந்தோர் ஒத்தவர் தாழ்ந்தோர் மறுவோம் மூன்றவர்

நகைபடு தாழ்வின் ஒன்றையோ மொழியார் நவைபடா சொற்பொருள் ஆய்ந்தோர். இப்ப மன்னர் பிரான் சொல்றாரு ஏமகண்டனுக்கு, சோமகாந்தன் ஆகிய மன்னர் பிரான், இலக்கண சொல் அதாவது குற்றம் அல்லாத சொற்கள், பிழையில்லாத சொற்களை சொல்ல வேண்டும், குறிப்பிடும் சொன் மூன்று. அந்த சொல்ல பகையறிந்து யாருக்கெல்லாம் நீ சொல்லணும்? உயர்ந்தோர், ஒத்தவர், தாழ்ந்தோர், மருவோம் மூன்று அவையும் ஆராய்ந்து, இந்த மூணு பேரையும் நீ ஆராய்ந்து எப்படியெல்லாம் நடக்க வேண்டும். நகைபடு தாழ்வின் ஒன்றையும் மொழியார் நவைபட சொற்பொருள் ஆய்ந்தோர், அதாவது அந்த சொற்கள் வந்து பிழை இல்லாத சொற்களாக இருக்க வேண்டும். நீ எப்படி உன்னுடைய அரசவையில எந்த ஒரு சொல்லுனால ஒரு குற்றம் வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் அறிவுறுத்துகிறார். வல்லவர் அவையுட்கற்ற அஞ்சாது வகுத்துரைத்த வறுமைக்கான நல்லவை கேட்பார் கற்றவர் தம்முன் நன்குர மதித்திடப்படுவார். சொல்லவை அஞ்சி கற்றன செலுத்தா சோர்வின கற்றும் கல்லாத புல்லையேர் இருந்தும் பொன்றினரதனார் போற்றுக அவை அஞ்சாதவரே. இது மட்டும் சொல்லல, பா நீ சாதாரண அமைச்சர்களாக இவர்களை நடத்தக்கூடாது. எப்படி? நல்லவை கேட்பார் கற்றவர், நல்லதை கேட்டுட்டு கற்றவர் தம்முன் நன்குர மதித்து, நல்ல நல்ல செயல்களை செய்பவர்களை, நல்ல சொல்ல இலக்கண பிழை இல்லாமல் நல்ல சொற்களை சொல்கின்றவருடைய பேச்சை நீ கேளு. ஆனா அவங்களை நல்லபடியாக நீ மதிக்க வேண்டும். உன்னுடைய சபையில சொல்வதற்கு அஞ்சி, நம்ம கற்றதை சொல்லாம பயந்துகிட்டு இருக்கிறவங்க இறந்தவங்களுக்கு சமமானவர்கள். தைரியமா சொல்லணும், எதை சொல்றாங்களோ அப்படி தைரியமா சொன்னா தான் உன்னால ஒழுங்காக உன்னுடைய சபையை நடத்த முடியும். அப்படி இல்லாதவர்கள் சொல்லவை அஞ்சி கற்றன, அவை அஞ்சி அவங்க கற்றன சொல்லாதவர்கள் இருந்தால் அவர்கள் கற்றும் கல்லாத புல்லையர் இருந்தும் பொன்றினர், பொன்னர் இறந்தவர்கள் என்று கூறுகிறார். அவை அஞ்சாதவரே, இப்படிப்பட்டவங்களை நீ வச்சுக்காத. இருபுனல் வாய்ந்த மலைவரும் புனலும் இடவிய நகர்களும் உடைத்தாய் பெருகைய பொருளோ மொழிவர விளைக்கும் பெரும் குடிகளோ கலங்கான பொருள் பல வீட்டும் செல்வரோ மறையோர் உறைதவத்தினர் துறவோர் மருளுரு கலைஞராதியோர் பலரும் மன்னி வாழ்ந்திருப்பது நாடே. இந்த நாடு எப்படி இருக்கணும் தெரியுமா? இருபுனல் உயர்ந்த மலைகளை உடைய புனல் அருவிகள் எங்கும் நிறைந்ததாக எப்பொருளும் மொழிவர விளைக்கும், எல்லா பொருள்களும் உன்னுடைய நாட்டுல விளைய வேண்டும். அது விளைந்தால் மட்டும் போகாது, பெரும் குடிகளும் கலங்காளா, எந்த குடி உன்னுடைய மக்களுக்கெல்லாம் கலங்காமல் அவர்கள் தொழிலை செய்வதற்கு பொருள் பல வீட்டும் செல்வரு மறையோர், அப்ப எல்லா செல்வங்களும் கொடுக்கிற அளவுக்கு பொருள் விளைக்கணும். நீ அது அந்த உன்னுடைய நாட்டுல யாரெல்லாம் செழித்து வாழ்ந்திருக்கணும், மக்கள் மட்டும் இல்ல மறையோர்கள், மறையோர்கள் என்றால் அந்தணர்கள், வேதநெறிதழை தோங்கவும் மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயிற் புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று ஞான சம்பந்த பெருமானை பத்தி நமது தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்வது போல இங்கே இவர் சொல்றாரு, மறையோர்கள் அந்தணர்களை நல்ல உன்னுடைய நாட்டுல எந்த குறையும் இல்லாம அந்தணர்களுக்கு எந்த ஒரு இடஞ்செல்லாம் பார்த்துக்கோ. அவர்கள் மட்டுமல்ல, புரை தவத்தினர் தவம் செய்கின்ற பெரியவர்கள் துறவிகள் துறவோர், அது மட்டும் இல்ல மருளரும் கலைஞராதியோர் நல்ல ஒரு உயர்ந்த படித்தவர்கள் பலரும் மன்னி வாழ்ந்து இருப்பது நாடு. அப்படிலாம் இருந்தா உன்னுடைய நாடு மேன்மையாக இருக்கும். எப்படி நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் அருமையாக ஆட்சி பண்ணார்கள் அந்த காலத்தில். சேர நாட்டு ஆண்ட சேரமான் பெருமாள் நாயனாரை பத்தி சொல்லவே வேண்டாம். எப்படிப்பட்ட ஆட்சி பண்ணார் பாத்தீங்களா? சுவாமியினுடைய அந்த சிலம்பு ஓசை கேட்டாதான் அவர் பூஜையினுடைய நிறைவு பகுதியை அடைவார். ஆனா சிலம்போசை கேட்க தாமதமானது,
எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேரமான் பெருமானையும் இணைக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிரிஞ்சு அவர் இருக்க மாட்டாம அவருக்கு முன்னாடி ஓடுறாரு, இவர் கைலைக்கு கிளம்புறாரு சேரமான் பெருமான் நாயனார். அப்ப அவங்களுடைய நட்பு எப்படிப்பட்ட நட்பு, அப்படிப்பட்ட அரசர்கள் வாழ்ந்தது நமது நாடு. சோழ பரம்பரையா கேட்க வேண்டாம், நமது ராஜராஜ சோழன் புகழ்ச்சோழ நாயனார் வாழ்ந்த நாடு நமது நாடு. புகழ்ச்சோழ நாயனார் மாதிரி நம்ம நாயனாருக்கு இப்பொழுதெல்லாம் நாட்டை நமக்கு ஆள்றதுக்கு நமக்கு கிடைக்கணுமே. எப்படிப்பட்ட அடியார் பெருமக்கள் ஆண்டிருக்கிறார்கள், மூர்த்தி நாயனார் ஆண்டாரு. எதுவுமே வேண்டான்னு அப்படியே அரச அலங்காரமே வேண்டாம விபூதிய ருத்ராட்சத்தையும் போட்டு ஆண்டாங்க. அது ஒரு காமம். இங்கே ராஜராஜ சோழன் ஆண்டுகிறார், எப்பேற்பட்ட பிரகதீஸ்வர பெருமானுடைய ஆலயத்தையும் அருமையாக யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ விழா எடுக்கிறோம். நமது ராஜராஜ சோழன் மாதிரி சோழ மகாராஜாவுடைய திருநாமத்தோட நமது எத்தனை எவ்வளவு மக்கள் மறக்காம இருக்கிறதுக்கு நம்ம எத்தனையோ இடத்துல அவருக்கு பெயர் வைக்கலாம், அவருக்கு நினைவு சின்னங்கள் வைக்கலாம். அப்படிப்பட்டவது நம்ம ராஜராஜ சோழ மகாராஜா. பாண்டிய மன்னன் ஆகிய இந்திரசீர நெடுமாற நாயனார் கேட்கவே வேண்டாம். அவர் மங்கையர்கரசி அம்மையார் அவருக்கு வழிக்கு துணையாக இருந்து சைவத்துக்கு சைவ சமயத்துக்கு மாறி நமது பாண்டிய நாடு அப்படியே திருநீற்று ஒளியில குளச்சிறை நாயனாரும் நல்ல ஒரு அமைச்சர், அப்படிப்பட்ட அமைச்சர் தான் வேணுங்கிறாரு நமது சோமகாந்தன் மன்னன் ஏமகண்டனுக்கு சொல்றாரு. அமைச்சரானவர் மன்னர் விரானையும் நல்லபடியா வழி நடத்தணும், மக்களையும் வழி நடத்துறதுக்கு நல்ல ஒரு அமைச்சர் வேணும். அப்ப குளச்சிறை நாயனார் நமக்கு நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தார். இப்ப நம்ம நாடு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அப்படி ஆண்ட நாடு நமது நாடு. இங்க அந்த மாதிரி நாட்டுல மறையோர்கள் செல்வ செழிப்பா இருக்காங்க, தவத்தினர்கள் இருக்கின்றார்கள், துறவிகள் வாழ்கின்றார்கள், படித்த கல்வி அறிஞர்கள் கலைஞர் ஆதியோர் பலரும் மன்னி வாழ்ந்திருப்பது நம்ம நாடு. அந்த நாட்டை நீ நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும். பழுது சீர் நாட்டுக்கு அமரர்கள் சாதி பற்று சங்கேதத்தின் நீண்டோம் குழுவு மாரழைக்கும் கல்வர் பொய் குரலை கூறுவோர் பன்றி மான் முதலாய் கெழுவு முற்பகையும்

இந்த நாடு எப்படி இருக்கணும், உயர்ந்த நாடாக இருக்கணும். அமரர்கள் சாதி பற்றி சங்கேத்தின் இந்த நாட்டுல கல்வர்கள், பொய் சொல்றவங்க, இழுத்து விடுதவங்க, பன்றி மான் முதலாய் கெழுவு முற்பகையும் எதுவும் எல்லாருக்கும் பகையோ இந்த நாட்டுல இருக்கவே கூடாது. பகை இல்லாம, கல்வர் இல்லாம, மழையும் வேணும், மழை ரொம்ப இல்லாமலும் போயிடவும் கூடாது. எலி கிளி விட்டின் இங்க இவங்கெல்லாம் வந்து உனக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு நீ மக்களையும் உன்னுடைய அரசையும் காப்பாற்ற வேண்டும். ஆதலிற் குடிகள் ஆதியோர் தகவும் அழிவு செய் குழுமுதல் நகன்று போதவும் காவல் உரிவிணியின்மை புகழ்ந்திரு விளைவு இன்பம் அனைத்தோம் கோதர நாளும் மிக உளதாகும் குழைந்து அயன் நாடுகள் உரினோ மேதக தாங்கும் மருந்துராதவையோ வேண்டுரி அழித்திடோ அமைந்தா. அந்த குடிகள் ஆதியோர் அவங்களுக்கு, குடிகள் ஆகிய மக்களுக்கு அழிவு செய்தவர்கள் யாதாகவும் இருக்கக்கூடாது. அவர்களை நீ உடனே அவரை அப்புறப்படுத்தி அவர்களை நீ காப்பாற்ற வேண்டும். மக்களுக்கு காவல் புரி, பிணியின்மை நோய் நொடி இல்லாம இந்த நாட்டை நீ காப்பாற்ற வேண்டும். புகழ் திரு விளை இன்பம் அனைத்தும் திருவாகிய செல்வம் மக்கள்கிட்ட எப்பவும் நிறைஞ்சிருக்கணும். கஷ்டப்படவே கூடாது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். கோதர நாளும் மிக உள்ளதாகும் குழைந்து அயன் நாடுகள் பக்கத்துல நாடுகளை விட நீ காப்பாற்றுவதற்காக அகழி போன்ற பெரிய அகழியை ஏற்படுத்தி வருந்துராதவி மக்கள்லாம் வருத்தமே படக்கூடாத அளவுக்கு நீ மக்களையும் உன் நாட்டையும் காப்பாற்றுக. மருங்கு நீர் கிடங்கு வெள்ளிடை காண மலையற அகன்று உயர்ந்து உறங்குண்டு ஒருங்குபல் பொறியும் அணிந்து வேறிடத்தாய் உரு சிறு காப்பினல் வீர நெருங்குபல் பொருளோ தழுவிய திறத்தோ நேரலர் கொலப்படாதாகி சுருங்கை ஆதிகளோ பொதிந்து அகத்துறைவோர் தொழிலினி ஆற்றுவது அரணே. இது மட்டும் இல்லை, உன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கு மலைகளை பாதுகாத்து வரணும். பாதுகாப்பு அரணாக சுற்றி இருக்கின்ற மலைகளை நீ கவனித்துக் கொள், வீரர்களை கவனித்துக்கொள். ஏன்னா வீரர்கள் தான் எப்பவும் அந்த அரண்மனையில அந்த மேல இருக்கிற மதில் சுவர்கள்ல யார் யார் எங்கெங்க இருக்காங்க, எப்படியெல்லாம் படையெடுத்து வரப்போறாங்க அப்படிங்கிறத காவல் காத்து நிக்கணும் வீரர்கள். நெருங்குபல் பொருளும் தழுவி எத்துரத்தும் எந்த பக்கத்துல கூடி யாரும் எப்போதும் எதையும் எடுத்துட்டு போக கூடாது, அப்படி அலாட்டா இருக்கணும்ப்பா நீயே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு, அதுதான் அவங்கவங்க அவங்கவங்களுக்கு நீ என்ன செய்யணுமோ செஞ்சு உன்னுடைய தொழிலை, அவர்களுடைய தொழிலை அவர்கள் காப்பாற்றுவதற்கான வேண்டிய ஏற்பாடுகளை நீ செய்ய வேண்டும். அருள் கொடு புறக்கப்படும் குடி அன்போடு அழித்திடும் மாறினில் ஒன்று இருநிலத்தெடுத்த பழம்பொருள் உரிமை இன்றியே இறந்தவர் பொருளும் அருவிய சுங்க பொருளும் ஒட்டலரை ஆட்டிய பொட்டலர் மொட்டலரை ஆட்டிய பொருளும் நீட்டுகையில் பொருள் அறம் இன்பம் புகழ் தரும் வகையை புரட்டும் எவ்வினைகளோ முடிக்கும். அருள் இப்படிப்பட்ட அருளோட அன்போட குடியாகிய மக்கள் இருக்கிறாங்களே அவங்க ஆறில் ஒரு பங்கு அழித்திடும் ஆறினில் ஒரு பங்கு இரு நிலத்தெடுத்த பழம் பொருள் உரிமையின்றியே இறந்தவர்கள் அவங்களுடைய வருமானத்துல ஆறில் ஒன்று கொடுக்க வேண்டும். அத நீ வரிக்காகவும் மொட்டலரை நீ வருகிற அந்த கஷ்டங்களுக்காகவும் வச்சுக்கிறனும். பொருள் அறம் இன்பம் புகழ் பகையை புரட்டும் எல்லா வினைகளையும் முடிப்பதற்காக நீ வைத்துக் கொள்ள வேண்டும். கரிபரி கிரந்தானையும் அமைந்து கருதுமூர் அஞ்சுராதிகள் வேந்து திரிதர பொருதோ வெல்வதே படைதான் எய்து கூலிப்படை நாட்டு பரிபடை காட்டு படைதுணை படைகை படை கைப்படை மூலப்படை எனபாராம் தெரிபடை இவற்றுள் சிறந்த மூளையே சிறந்த மூலப்படை எதிர் சிறந்தவர் வீர கரி யானை குதிரை பரி இறந்தானையும் எல்லா படை வீரர்களும்
எத்தனை படை இருக்குது? 6 படைகள். கூலிப்படை, பரிப்படை, காட்டுப்படை, துணைப்படை, கைப்படை, மூலப்படை. இந்த 6 வீரர்கள்லையும் இந்த மூலப்படையில் இருக்கின்ற வீரர்களே சிறந்த வீரர்கள். அவர்கள் எப்பவுமே உன்னை காப்பாற்றுவதற்காக உனக்கு பக்கத்திலே இருப்பாங்க. விரையவன் வகையை வெல்லுவன் கண்மை, வேந்து தாளா வகை காக்கும் புறையரு மானம் போரி நஞ்சினரை பொறுதடா ஒளியரே போகா வரையறு தேற்றம் உடையரே யானோ வறுமையோ சிறுமையோ வெறுப்போ நிறைதரின் எல்லா தலைவரில் வழியோ நேர்ந்து இரும் பகைவரை வெல்லார். இப்படிலாம் நீ பக்கத்துல வீரர்களை வச்சிருந்தா அவங்க பகையை வெல்லும் பக்கத்து நாட்டு பகைவனரை வெல்ற திறமை படைத்தவர்கள், உன்னை காப்பாற்றுவர்கள். மானம் போரின் அஞ்சினரை போருக்கு அஞ்சாதவர்களே, வரையறு தேற்றம் உடையரேயானோ அவங்க மட்டும் கஷ்டப்படவே கூடாது. வறுமையும் சிறுமையும் வெறுப்பும் அப்படி அவங்களையெல்லாம் நீ கண்டிப்பாக காப்பாற்றி அவங்களை வைத்துக்கொள். மேலதீர்வரினும் பிழித்த கண்ணிமையே இமையா வீருமையோரு காணாமே ஆளிய சினத்தின் ஒளிலாட்டயரும் ஆண்மையும் அழியின் நல்லாது சீல வஞ்சினம் செய்யாது அமையாத தீரமும் வேந்து சீரினும் சொல் வேந்து சீரினோ செல் வாழிய மரமும் முன்கணி இருகப்ப மின் முன்கணி இருகுப்ப மடிதலும் படைச்செருக்காகும். அவங்க ராஜா கோபப்பட்டாலும் அவங்க வந்து அதை பெருசா எடுத்துக்க கூடாது. அந்த வீரர்கள் படை வீரர் தன்மைகளை பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. விழித்த கண்ணிமை, கண்ணை வந்து மூடவே கூடாது, எப்பவும் உஷாரா இருக்கணும். மெய்யூறு காணாமே சினத்தில் கோபத்தாலவோ ஆட்டையரும் ஆண்மையின் அழியின் அல்லாது கோபப்பட்டோ இது பண்ணியோ வரக்கூடாது. சீல வஞ்சினம் செய்யாது அமையாத தீரமும் அவர்களுடைய தீரத்தை வேந்து சீரனும் சீல் வேந்தாகிய மன்னர்வீரனாகிய நீ கோபப்பட்டா கூட அவங்க அதை வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. வாழிய மரமும் கண்ணீருகுப்ப மடிதலும் படை செருக்காகும். எதிரிய வெல்றதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் வேணும். உன்னுடைய கோபத்தையோ அவங்க உன்னுடைய இதையோ பொருட்படுத்தாம அவங்க போருக்கு அழகாக போர் புரிய வேண்டும். அழிதரே நெறிய செலவினை விளக்கி ஆம்பளே செலுத்தி ஊழ்வினையா அழிவு வந்தடை.

வலயம் போல களிமயில் நாளும் பயிரரும் வளர கலப்பதே நட்பனப்படுமாள். இந்த இடத்துல நட்பை பத்தி சொல்றாரு. அந்த நட்பு எப்படி இருக்கணும்? ஆக்கமான நட்பாக இருக்க வேண்டும். அழிகின்ற நட்பு இருக்கக்கூடாது. அழிதரு நெறிய செலவினை விளக்கி, நீ ஏதாவது தப்பான நெறியில போனேன்னா நீ போற வழி தவறு அப்படின்னு சொல்லி அதை விளக்கி ஆக்கமான வழியில் விளக்கியாம் வழி செலுத்தி ஊழ்வினையால் அழுவி வந்து அடுப்பின் அதற்குடன் நல்லா. இப்படி ஏதாவது நட்பால அழிவு வந்துடக்கூடாது இல்லையா? ஆக்கை வேறூன்றி ஆறுயிர்கள் ஒளிவகை இன்றி உணர்ச்சி ஒத்தரு நூல் உணர்ந்து ஒரு நயம் போல. அந்த நட்பு எப்படி இருக்கணும்? புது புதுசா தண்ணி வர்றது போல அந்த நட்பு வந்து அப்படியே ஆத்மார்த்தமான நட்பாக போனோம். சேரமான் பெருமானும் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எப்படி ஒரு நட்புல இருந்தாங்க? ரெண்டு பேருடைய நட்பும் பிரிக்க முடியாத நட்பு. அந்த மாதிரி அவர் வந்ததுனால இவருக்கு ஆக்கமான செயல்கள் நடந்திருக்கின்றது இல்லையா? சுந்தரர் பெருமானான சேரமான் பெருமானுக்கு சேரமான் பெருமானான சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் நட்பு போல ஒளிவகை இன்றி உணர்ச்சி ஒத்தரும் நூல் உணர்தரும் ஒரு நயம் போல. அந்த நூல் இருக்கின்ற நயம் போல புதுசு புதுசாக கழிமகில் நாளும் பயிரரும் வர அப்படியே புதுசு புதுசா சிந்திக்கணும். கலப்பதே நட்பெனப்படுவாள் நவிழ்வரும். எப்ப பார்த்தாலும் நல்லதே சொல்லி நல்லவுடைய நட்பு, ஆக்கமான நட்பு, ஏதாவது புதுசு புதுசாக செயல்படுத்துவதற்கு நல்ல ஒரு வழியில போறதுக்கு செய்யற நட்பு தான் ஆக்கமான நட்பு. சரி, அப்ப நட்பு கூடாதுங்கிறதையும் சொல்றாரு. அடுத்ததாக யார் கூட நான் நட்பு கூடாது? தன்மதி உடைமை குடிகுணங்குற்ற நல்லினத்தானும் எத்திரத்தும் பன்முறை ஆய்ந்து நட்பினை கொள்க பாம்போடும் பழகினும் பிரித இன்மையாம் அதனால் ஆய்ந்தலால் ஒருவரிடத்து நட்புரேலோரினவர் செய் உண்மையோ பழியோ புணர்ந்திரு பயனோ போக்குவது உண்மை புத்திரனே. நான் தன்மதி உடைமை அறிவு, நல்ல ஒரு அறிவுடைமை, நல்ல குடிகுணங்கள், குற்றம் நல்லினத்தானும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கின்றார்கள். எத்திரத்தும் பன்முறை ஆய்ந்து நட்பினை கொள்க. அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பாகணும்? பாம்போடு பழகினோம் பிரிதல். பாம்பு கூட நட்பா வச்சிருந்தா அது எப்ப இது பண்ணும் நமக்கு தெரியாது இல்லையா? அப்படிப்பட்ட நட்பா இல்லாம அதனை ஆராய்ந்து ஒருவரிடத்தில் நட்பு செய்யணும். யாருடன் நட்பு கலக்கக்கூடாது? அப்படி தவறானவர்களுடைய நீ நட்பு கலந்து விட்டால் உனக்கு உண்மையும் பழியும் புணர்ந்து இருபயனும் பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு கிடைக்கும். போக்குவது உண்மை புத்திரனே. கெடுதியில் உதவ வல்லவ நட்பா கிளந்திடா ஒன்றனை செய்யினோ கெடும் வகை செய்தல் வேண்டின் தாமே கெழுவுதல் பணிவச்சம் பணி அச்சமின்மை படுதரும் மூலில் புரியினும் அவற்றை வழமையென்றிறந்துளம் உவப்பில் நெடுநில முழுதோ கேண்மையா அமைந்தா நேரல நேரலார் தாமும் கேழாவார். கெடுதியில்லாதவர் நட்பு நட்பார் கிளந்திடா ஒன்றனை செய். நல்ல ஒரு துன்பவராத நட்பு, எந்த ஒரு கெடுதலும் இல்லாத நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்பு வந்து நல்லதைத்தான் செய்யும். கெடும் வகை செய்தல் வேண்டின் தாமே கெழுவுதல் பணி அச்சமின்மை. நம்ம ஊழில செஞ்ச புரியினும் இந்த என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தக்கனதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு ஆகும். பழமை என்றிருந்து உளமுகப்பில் நெடுநிலம் முழுதும் கேண்மையாம் ஐந்தா சுற்றத்தார்களை பகைக்காத நேலர் தாமும் கேழாவார். அவங்கள வந்து பக்கத்துல வச்சுக்கோ. காதலரேனும் விடுவிலை மாதர்கள் வெறித்தம குரல் குறிப்போர் பேதையர் கெடுதியற்றுளியுதவார் பெரும் பொருள் நகுவித்து பறிப்பா ஆதரு கருந்தம்

0: படி வேதமையே. இப்போ காதலரேனும் மாதர்களுக்காகலே விலை மாதர்கள் அவங்கள ஏறிட்டு கூட நீ பார்க்காத, பெரும்பொருள் நகுவித்து பறிப்பார் அவங்க உங்ககிட்ட இருக்க பொருளையெல்லாம் பறித்து விடுவார்கள். நடிப்பவர் உன்கிட்ட பாசமா இருக்கிறது போல, உன்கிட்ட அன்பா இருக்கிறது போல நடிப்பார்கள். அவர்களை நம்பாதே. நீ அப்படி அவங்க நம்பி ஏமாத்தினா பழிப்பார் இவர் தம்மையே. உன்னைய மக்களெல்லாம் உன்னைய பழித்து விடுவார்கள். நல்லன பல நூல் கற்பினும் கூடா நட்பின மனநல மெய்தார் சொல்லின் முன் வணங்கோ வணக்கமோ தொழலோ சொரிந்த கண்ணீரோ தப்பாது. கொள்ளும் அன்படையாம் ஆதலேர் பகையும் கொண்டவர்க்கு அவரன நீயும் ஒல்லுவது ஒல்லுக அது நீ குறா காலம் முற்றுளி அல்லது வேண்டாம். அப்படி அந்த மாதிரி இருக்க அந்த விலை மாதர்கள் பின்னாடி போயிடாத. பல நூல் கற்பினும் கூடா நட்பின, யாரு கூட நட்பு வச்சுக்க கூடாதோ அவங்க கூட நீ நட்பு வச்சுக்கணும், யாரு கூட நட்பு வச்சுக்க கூடாதோ அவங்க கூட வச்சுக்க கூடாது. அது எல்லாத்துக்கும் நல்லது. கூடா நட்பு எப்படி மனநலன் நெய்தார் சொல்லின் முன்பணங்கோ.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதியில் சைவ சித்தாந்தம் பகுதி ஒன்று. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பெருமதிப்பிற்குரிய ஆன்மீக சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த சிறுவனின் அன்பான வணக்கங்கள். திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிவீர ராமபாண்டியர். அதிவீர ராமபாண்டியர், அதிவீர ராமபாண்டியர். ஆனா இந்த நூலை வந்து எல்லாரும் குட்டி திருவாசகம்னு சொல்லுவாங்க. சைவ பெரு வழக்கில் குட்டி திருவாசகம்னு சொல்லுவாங்க. இந்த நூல் வந்து தென்காசியை ஆண்ட அந்த வரதுங்க பாண்டியன் அதிவீர ராமபாண்டியனுடைய சரதியை சொல்லுகின்ற வகையாக அவர் எழுதியிருப்பாரு. பின்னாடி வருகின்ற போது இவர் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலிருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கரிவளமந்தநல்லூர். இந்த நூலில் பாடப்பட்டிருக்கக்கூடிய பாட்டுடை தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் பெயர் பால்வண்ணநாதர். என்னநாதர்? பால்வண்ணநாதர். அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் வந்து வெள்ளையா இருக்கும், அதனால அதுக்கு பேர் என்னது? பால்வண்ணநாதர்னு பேரு. ஆனா இந்த அதிவீர ராமபாண்டியர் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷனாக தான் இருக்கிறார். சராசரி மனுஷனாக இருக்கிறார். காசிகாண்டம், நைடதம், கொக்ககம் முழுக்க முழுக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முழுக்க சிற்றின்பம் பற்றி பாடுவது கொக்ககம் சொல்லக்கூடியது. இப்ப அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய வரதுங்க பாண்டியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தம்பி நீ இந்த உலகியல் இன்பத்தை பாடாதே, பொய்மையாளரை பாடாதே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவர் கோவம் வந்து அண்ணனை அடிக்க ஓடுறாரு. உடனே அடிக்க ஓடணும்னா, ஏப்பா இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, பரதனையும் ராமனையும் நீ பார்ப்பாயாக. பரதனையும் ராமனையும் நீ பார்த்தேயானால் அவர்கள் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதை போலே நாமும் இருக்க வேண்டுமே தவிர நீ இப்படி சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய மனம் கொஞ்சம் மாற்றம் பெறுகிறது. இவருடைய மனம் மாற்றம் பெற்று 3 நூல் எழுதுறார். ஒன்று திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, திருக்கருவை வெண்பா அந்தாதி, திருக்கருவை களித்துறை அந்தாதி. 3 வெண்பாதான், 3 வெண்பா நூல். அதாவது திருக்கருவை பதிற்று பத்து 1, 2 திருக்கருவை வெண்பா அந்தாதி, 3 திருக்கருவை களித்துறை அந்தாதி என 3 நூல்கள் பாடுகிறார். இன்னொன்று வெற்றி வேர்க்கை, வெற்றி வேர்க்கை, வெற்றி வேர்க்கை. இந்த 3 நூலும் பாடுறாரு. இப்ப நம்ம பாடுறது, நம்ம பேசுறது ஒரே நூல் மட்டும்தான், திருக்கருவை, அவ்வளவுதான். ஏன் அதுக்கு கருவைன்னு பேர் வந்துச்சு அந்த கோயிலுக்கு? ஏன்னு கேட்டீங்கன்னா, யானை வளம் வந்ததால், கறி வளம் வந்ததால் அதற்கு கறி வள வந்த நல்லூர். எது வளம் வந்தது? கறிக்கு, யானைக்கு மோட்சம் கொடுத்த தலம், யானைக்கு மோட்சம் கொடுத்த தலமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது கறி வள வந்த நல்லூர் அப்படின்னு பேரு. இதனுடைய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். அந்த 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். ஆனா திருவாசகம் எத்தனாம் நூற்றாண்டு, மாணிக்க வாசகருக்கு சரியான காலம் சொல்ல முடியல, 8, 9, 10 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு தோராயமா 9ஆம் நூற்றாண்டு வச்சுக்கிடுவோம். ஆனா 9ஆம் நூற்றாண்டுல தொடங்கிய திருவாசகம், 657 பாடல்களை கொண்ட அந்த திருவாசகம், ஒரு 600-700 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன நூல் அந்தாதியில இடம்பெறுகிறது என்று சொன்னால், அது என்ன செஞ்சிருக்குன்னு ஒருவேளை அதிவீர ராம பாண்டியரை ரொம்ப கவர்ந்து இழுத்திருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு படைப்பாளி எதை சார்ந்து இருக்கிறாரோ அதை சார்ந்து வருவர் தான் அவருடைய படைப்பிலக்கியம். மாணவன், ஒரு மாணவனுடைய நடத்தை அவருடைய குருநாதரை வழிவந்து வருவதைப் போல, இந்த திருவாசகத்தின் மீது அவர் கொண்ட பற்று, அதன் மீது கொண்ட ஈடுபாடு, பின்னர் வந்த அவருடைய இலக்கியங்களிலே அது பதிவு செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி வந்த இந்த திருக்கருவியில் அவருடைய மாணிக்கவாசகருடைய பதிவுகள் அப்படியே இடம்பெறுகிறது. 100 பாட்டில் 657 பாட்டை கொண்டாந்து எனக்கு சொல்கிறார். இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய தளம், சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிவளம், மூர்த்தி பால்வண்ணநாதர், இறைவி ஒப்பனையம்மாள், ஒப்பனையம்மை, அங்கே இருக்கக்கூடிய தளமரம், கலாமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாமரம், அங்கே ஒரு 4 தீர்த்தங்கள் இருக்கிறது. அந்த 4 தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா, கலா கலாமரம், ஆக இந்த நிலையில் எனது சுக்கிர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சூல தீர்த்தம், கங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 தீர்த்தங்கள் அங்க இருக்கிறது. ஆனா நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா அங்க தீர்த்தம் எங்க இருக்காது. ஏன்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குளம் மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த கதையினுடைய வரலாறு வருவதற்காக, எனது அசுரகுலு சுக்கராச்சாரியார் வழிபட்டதனால் சுக்கர தீர்த்தமும், அக்னி தேவன் தன்னுடைய பாவம் தீர்ப்பதற்காக அங்கு முங்கியதால பாவ தீர்த்தம், எனது அக்னி தீர்த்தமும், கங்கை தன்னுடைய பாவங்களை போக்க திரிகூடமலை வந்து கரிவள வந்தனால் இருக்கக்கூடிய பால்வண்ணநாதரை வழங்கியதால் அதற்கு கங்கை தீர்த்தமாகும். ஆக எனது ஒரு 4 தீர்த்தங்களை இங்கு அடிப்படையாக சொல்றாங்க. இந்த 4 தீர்த்தங்களை அடிப்படையாக சொல்லிட்டு என்ன செய்யறான், அப்படியே வர்றான். முத எழுத்தது பார்த்தீங்கன்னா, நைடதம், காசிகாண்டம், கூர்ம புராணம், கொக்ககம், இப்படிலாம் பாடின ஒருத்தர் திடீர்னு எப்படி உள்ள வர முடியும், நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப அவர் பெரிய ஞானியா, அப்படிலாம் இல்லை. அப்ப ஞானியல் என்னது, உலக பற்றுடையாளர், சிற்றின்ப வேட்கையாளர். ஆனா தன்னுடைய அண்ணன் அறிவுறுத்தியதற்கு பின்பு கொஞ்சம் லேசா மனசு மாறுறாரு. இப்படி மனசு மாறி பாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப மனசு மாறி பாட ஆரம்பிக்கின்ற போது எடுத்ததுமே ஞானத்தினுடைய கைவரப்பெற்ற பாடலாம் வந்துருமா? திடீர்னு கோயிலுக்கு போக சொல்ற, போற அன்னைக்கே அப்படியே என்னது காய் வேஸ்ட் கட்டி அப்படின்னது இங்க இருந்து இங்க வரைக்கும் நமச்சி வாயின்னு சொல்லிட்டு பட்டை அடிச்சு போவாங்களா? வேற வேலையில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, போயிட்டு வருவோம். மாணிக்க வாசகர் மாதிரிதான், நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து தான், இங்கேயும் இவர் நடித்து தான் உள்ள வர்றாரு. இவர் ஞானி இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆரம்ப படிநிலையில் உள்ள வந்த அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சில குறைபாடுகள் இருக்குது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுகின்ற போது ஒரு குறைபாடு ஏற்படும். அதே குறைபாடு இவரிடம் ஏற்படுகிறது. இவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா, இறை தரிசனம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவார், சில இடத்துல கிடைக்கலைன்னு சொல்லுவார், சில இடத்துல முக்தி பெற்றாச்சுன்னு சொல்லுவாரு, சில இடத்துல முக்தி பெறலைன்னு சொல்லுவார். இப்ப ஏன் இந்த முரண்பாடு இல்லா முரண், நல்லா தெரிஞ்சுக்கணும், இதே முரண்பாடு இல்லா முரண் திருவாசகத்துல மாணிக்க வாசகர்கிட்ட இருக்கு. ஏக்கம், அதுக்கடுத்து முக்தி பெற்றாச்சு, முக்தி பெறவில்லை, இந்த மனம் என்பது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இங்கேக்கும் அங்கேக்கும் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊசலாட்டத்திலே இருக்கு. இந்த ஊசலாட்டத்தினுடைய பதிவு இந்த 100 பாடல்களும், ஊசலாட்டத்தினுடைய பதிவு தான் இந்த 100 பாடல்களும். ஆனால் சிற்றிலக்கியத்தில் வந்து ஏதாவது ஒரு பொருளை மட்டுமே எடுத்துக்கொண்டு பாடுவது மரபு. அருளாளராக இருந்தாலும் சரி, படைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு பாடுவது. அப்ப அப்ப இந்த நூலை எதை எடுத்துக்கொண்டு அவர் பாடுகிறார் சொன்னீங்கன்னா, இறைவனுடைய பெருமையை முழுக்க சொல்லணும். இறைவனுடைய பெருமையை, பதியினுடைய பெருமையை முழுக்க சொல்லணும். அத்தோட சேர்ந்து தனக்கான நன்றி, தனக்கான ஏக்கத்தையும் பதிவு செய்யணும், தனக்கான ஏக்கத்தையும் பதிவு செய்யணும். இந்த ரெண்டு நிலையில தான் வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதே ஏக்கம் இதே அழுகை மாணிக்க வாசகர்கிட்ட இருக்கும். நீங்க வைஷ்ணவத்துல போயிட்டீங்கன்னா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்லையும் இதே நிலை இருக்கும். ஆக வைணவத்துல திருமங்கை ஆழ்வார்கிட்டையும் சைவத்துல மாணிக்க வாசகர்கிட்டையும் பின்னர் பதினேழாம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் வந்த அதிவீர ராம பாண்டியருடைய குட்டி திருவாசகத்திலும் இந்த நிலையை காண முடியும். ஒரு ஏக்கம். இதற்கு நான் சில புத்தகங்களில் தேடுகின்ற போது அதுக்கு என்ன அவங்க விட சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, அருளாளர்கள் எப்போதுமே தன்னை அருளாளராக எண்ணிக்கொள்ளாமல் தன்னை கீழ்நிலைப்படுத்தி உலக மக்களோட உலக மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பாடுதல், உலக மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பாடுதல், இதுதான் உண்மையான அருளாளருக்கான இலக்கணம். எடுத்ததுமே தான் ஞானியாகவோ தான் இறைவருள் கைவர பெற்றதாக நினைச்சு பாடிட்டா அது உண்மையான இயக்க பதிவாக இருக்காது. இப்ப உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு சில நிகழ்வுகளை திரைப்படமோ தொலைக்காட்சியை பார்த்தா என் வீட்டில் நடக்கிற மாதிரியே நடக்குது, என் வீட்டில் செய்யற மாதிரியே செய்யுது, என் பிள்ளைங்க பண்ற மாதிரியே பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை போலதான் இந்த அருளாளர்களும் என்ன சொல்றாங்க, உலகியல் இருக்கக்கூடியவனுக்கு என்னென்னலாம் இடர்பாடுகள் இருக்கும், என்னென்ன இயக்கம் எல்லாம் இருக்குமோ அதே இயக்கங்களை எல்லாம் அப்படியே பதிவு செஞ்சுக்கிட்டு இதை சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எளிமையான ஒரு நூல், பெரிய உரையெல்லாம் இதுக்கு கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமை, எல்லாம் மனப்பாடம் செய்யக்கூடிய எளிய பாட்டுகள் தான். அதனாலதான் இது என்னது தோத்திர வரிசையில அடங்குது. என்ன வரிசையில அடங்குது? தோத்திர வரிசையில அடங்குது. இப்ப நான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இவருடைய அந்த பதிவுகள்ல இருந்து இறை தரிசனம் பெற்றாச்சுன்னு சொல்றாரு, இறை தரிசனம் பெறலைன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை மனம் முதிர்வு அல்ல. ஏன்னா ஒரு நைடதம் ஒரு காசிகாண்டம் ஒரு கொக்ககம் பாடின ஒருத்தங்கிட்ட திடீர்னு அண்ணன் கண்டிச்ச உடனே அவன் இறை இன்பத்தை பாடணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப அது குழந்தை மனமாகத்தானே இருக்க வேண்டும். நான் புரிந்து கொண்டது அந்த குழந்தை மனத்தோட அவன் பாடுறான். பாருங்களேன், கிடைத்த பொருள் கரத்திருந்தும், இறைவனுடைய அருள் கரத்தில் இருக்குது, கிடைத்திலார் போல் என்னது படைத்து நினது அருள் பெற்றும் பெற்றிலார் போர் பறிவுற்றேன். இறைவனுடைய அருள் கையில இருக்கு, கிடைச்சிருச்சு, ஆனா கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு ஏங்குறேன். இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இப்ப திடீர்னு ஓடியாந்து நான் ஒரு பெரிய ஒரு பாசல கொடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்றேன்,

இதே தாதா யார்கிட்ட இருக்குது? அதிகாரம் அம்மாவாட்டி இருக்கு, கொடுத்தாச்சு. கரத்தில் இருக்கிறது, கிடைத்த பொருள் கரத்திருக்க. அவர் கையில் அந்த பொருள் இருக்கின்ற போது என்னது, கிடைக்காதவர் போல் பறிபுற்றேன். அப்ப இந்த நிலை பாருங்களா, இறைவனுடைய தரிசனம் கிடைத்தும் கிடைக்காதவர் போல் நான் பறிபுற்று இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது யாவும் காட்ட கண்டேன். அப்ப இறை அனுபவத்தை நான் எனது காட்ட நான் கண்டுவிட்டேன். ஆனால் கண்டாலும் என்னிடம் என்னது, காணாத ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இனி மற்றொரு காட்சி உண்டோ? ஏற்கனவே ஒருக்கா காட்சி கொடுத்தாச்சு, ஆனா அந்த காட்சியில் அவருக்கு என்ன வரல, மன நிறைவு வரல. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தை மனம். இந்த குழந்தை மனத்தில் இருக்கக்கூடிய அடியவருக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்குது, கிடைச்சதை மறுபடியும் என்ன செய்யறாரு, கிடைக்கலையோன்னு ஏங்குறாரு. அதனாலதான் என்ன சொல்றேன்னு முரண்பாடு இல்லா முரண். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது கண்டனன் கலா ஈசன் திருக்கருவையில் இருக்கக்கூடியவன், அவனுடைய அருளை நான் கண்டேன், ஆனால் காணாதது போல் என் மனம் பறிவுறுகிறது. அதாவது என்னது, இறை தரிசனம் கிடைத்தும் கிடைக்காது போல் என் மனம் பறிவுறுகிறது. அதனாலதான் என்ன செய்யறாரு, முரண்பாடு. அந்த குழந்தை மனத்துக்கான இயக்கம் இவருடைய பாடல் பதிவுகளே என்ன செய்கிறது, அதிகமாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இது ஏன் குட்டி திருவாசகம் நம்ம சொல்லணும்? ஏன்னா திருவாசகத்துல 657 பாடல் இருக்கிறது, இதுல ஒரு 100 பாடல் இருக்கிறது. இந்த 100 பாடல்களுக்கு எப்படி இந்த 657 அப்படின்னு நமக்கு யோசனை வரும். ஆனா இந்த தோத்திர பாடல்களே, மாணிக்க வாசருடைய பாடலில் இருக்கக்கூடிய ஏக்கமும் உருக்கமும் இவருடைய பாடலில் இருக்கிறது. இன்னொன்னு, அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அதே தொடர்களை, அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அதே சொற்களை இவர் கையாண்டு இருக்கிறார். ஏன்னா ரெண்டு பேருமே என்னது, அழுது அழுதழுது அடியடைந்த பெருமான் இவர். ஆனா இவர் என்னது, தன்னுடைய பாடலை உருக்கமாக சொல்லி செல்கிறார். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா, திருவாசகத்தால் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவேன் மிக பெரிதும் விரைகின்றேன். இத்திருவாசகம். ஆனா இங்க சொல்றாரு பாருங்களே, நடித்தேன் பொய்க்கூடு எடுத்து அவமே நன்னால் கழிய இந்நாளில் படித்தேன் உனது திருநாமம். நான் என்ன செஞ்சேன், நடித்தேன். என்ன, நான் சிற்றின்ப பிரியனாக இருந்தவன் அண்ணன் வரதுங்க பாண்டியன் சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய அந்த போக்கை மாற்றிக்கொண்டு கருவையில் இருக்கக்கூடிய அந்த பால்வண்ணநாதர் மீது பற்றுக்கொண்டு நான் என்ன செய்தேன், என்னுடைய ஞானம் கைவரப்பற்ற நிலையில் வந்தேன். அப்ப நானும் ஆரம்ப காலத்தில் எனது நடிக்கின்ற ஒரு மனநிலை தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அஞ்செழுத்தின் புனை பற்றி புனை பிடித்து கிடந்தேனே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடந்தேனே. இங்க சொல்லுவாரு, பெருமை சான்ற நின் திரு எழுத்து ஐந்துமே பெரும் புனை என பற்றி அருமை சான்ற இப்பட பவக்கடல் கடக்குமாறு ஆசையால் துணிகிறேன். இங்கு இவருக்கு என்னது, ஆசை. சீக்கிரம் இறைவனுடைய அருளை பெற்று வர வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆக என்ன செய்கிறேன், இந்த பிறவி பெருங்கடலை வேகமாக கடப்பதற்கு உன்னுடைய திரு ஐந்தெழுத்தை நான் பற்றி கொண்டேன். அதே மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய அதே நிலையிலே இங்கே சொல்றார், ஞானமான பள்ளியிலே நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியிலே காணலாம் இறைவனை. சிவவாக்கியர் சொல்றார், என்னது, ஞானமான பள்ளியில். இவருக்கு ஞானமான பள்ளி யாரு, வரதுங்க பாண்டியன் சொன்னது. இவருக்கு தீட்சை வச்சு கொடுத்தவர் யாரு, அகோர சிவாச்சாரியார். அதிவீர ராமபாண்டியருக்கு அண்ணன் சொன்னதுக்கு பின்னாடி என்ன செய்யறாரு, அகோர சிவாச்சாரியார்கிட்ட போய் தீட்சை பெறுகிறார். அந்த தீட்சை பெற்றதுக்கு பின்னாடி வந்து என்ன செய்யறாரு, திருவாசகத்தின் மீது அதிகமாக பற்றுக்கொண்டு அதன்பால் இழுக்கப்பட்டு மீண்டும் அப்படியே உள்ள வர்றாரு. அது மட்டுமல்ல, அல்லல் பிறவி அறுப்பானே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஆண்ட குறவன் ஆவானை அல்லல் பிறவி அறுப்பானே. என்னை ஆண்ட குறவன், என்னை ஆண்ட குறவன் யாரு, கரிவளவந்தன் உள்ள இருக்கக்கூடிய அந்த லிங்கம் முகலிங்கன். அந்த லிங்கன் என்ன செய்யறா, எனக்கு இருக்கக்கூடிய அந்த அல்லல் பிறவியே அறுக்கக்கூடியவன். இப்படி பல தொடர்கள் எங்கது, திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தொடர்களுமே இவருடைய பாடலில் என்ன செய்கிறது, இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் பின்னாடி வந்த சைவ பெருமக்கள் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல் கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இதனுடைய எளிமை கருதி இந்த 100 பாடல்கள் என்ன செஞ்சாங்க, மனப்பாடம் செய்து இது

0: என்னது அந்த திருவாசகத்தினுடைய கருத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுக்கு குட்டி திருவாசகம் ஒரு அடை கொடுத்தார்கள். இந்த குட்டி திருவாசகம் என்பது என்னது சிவ சைவ பெருமக்களோட தோத்திர பாடலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கடுத்து பாருங்களா, தில்லை மன்றில் அடி போற்றி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஆனா இவர் சொன்னாரு, கடி நடம் புரியும் கடவுள் போற்றி, தில்லை மன்றில் களி நடம் புரியும் கடவுள் போற்றி. ஆனா மாணிக்கவாசனுடைய பாடல்ல சிவபுராணத்திலையும் போற்றி திருவாகவல்லையும் தான் இவருடைய போற்றி பாடல்கள் இருக்கும். ஆனா அதிவீர ராமபாண்டியருடைய கடைசி இருக்கக்கூடிய 10 பாடல்களுமே ஒவ்வொரு பாடல்களிலும் குறைஞ்சது ஒரு 5 இடத்துல அவர் தன்னுடைய என்ன செய்கிறார், அந்த போற்றியை பதிவு பண்ணுகிறார். அந்த நூறுடைய பயன் வருகின்றது மாதிரி இங்க தொடக்கத்துல சொல்லுகின்ற போது என்னது சிவபுராணத்திலையும் போற்றி திருவாகர்லையும் சொல்லி வரக்கூடிய அந்த போற்றி மரபை இவர் தன்னுடைய கடைசி பாடல்ல சொல்லி வருகிறார். ஆகவே திருவாசகத்தில் இருக்கக்கூடிய உருக்கமும் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அதே தொடர்களையும் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அதே இயக்கமும் இந்த குட்டி திருவாசகத்தில் இருக்குது. அதனாலதான் இது என்னது குட்டி திருவாசகம் என்று மக்கள் மத்தியிலே என்ன செய்யப்படுகிறது, சைவ பெருமன்றத்திலே அழைக்கப்படுகிறது. அப்ப இப்ப ஒரு ஞானி அல்ல, ஒரு சாதாரண ஒரு அருளாளர், அந்த அருளாளருக்கு ஏற்கனவே என்னது ஒரு முரண்பட்ட நிலையிலே ஒரு குழந்தை மனத்திலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கமும் பற்றின்பயமாக சொல்லப்பட்டது. அதற்கடுத்து திருவாசகத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிவீர ராமபாண்டியருடைய கருத்துக்களும் மேற்போக்கான இடங்களில் எங்கெங்கெல்லாம் தொட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெருமையை முழுக்க இது சொல்லக்கூடியது. ஏன்னா இங்க உயிர் பாசம் இது ரொம்ப கம்மி, ஆனா பதினுடைய பெருமையை முழுக்க முழுக்க சொல்லுகிறதாகவே இது அமைக்கப்பட்டுள்ளது. அது என்ன சொல்லப்போனா இந்த போற்றி பாடல்ல இறைவனுடைய பராக்கிரமங்களையும் பெருமைகளையும் சொல்லுவது. அப்படி இந்த பராக்கிரமங்களையும் பெருமைகளை சொல்லுகின்ற போது இறைவனுடைய சொரூப லக்கணத்தை தான் அதிகம் சொல்லியே வர்றாங்க. ஒரு 2 சீர் 3 சீர்கள் இறைவனுடைய சொரூப லக்கணம் மட்டுமே அதிகமாக சொல்லப்படுகிறது. இறைவனுடைய சொரூப லக்கணம் எப்படி, என்னது பெயர் குணம் குறி அருவம் உருவம் இல்லா நிலை மனம் சொல் மெய், இந்த என்னது மூன்றும் அறியப்படாத ஒரு நிலை. இறைவன் பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய அந்த பெருமைகளை சொல்லுவதாகவே இருக்கிறது. அப்ப இந்த நிலை என்ன செய்வோம், சிவசத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சிவசத்துன்னு சொல்லுகின்ற போது இறைவன் ஞானத்து உருவானவன், இறைவன் ஞானத்து உருவே, பேரொளி பிளம்பே, காண்டற்கரிய பேரொளியே, அதாவது காண்பதற்கரிய பேரொளி. யாரெல்லாம் காண முடியல, தேவர்களும் பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத அந்த பேரொளி பிளம்பு இவன் என்ன செய்கிறான், தனக்கு காட்டக்கூடிய அந்த வடிவத்தை சொல்வதற்கு முன்னாடி என்னது இறைவன் பேரொளி பிளம்பாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, சாதாரண மானிடன் நான், ஆனால் அது முழுக்க முழுக்க நான் எனது பிறவியிலே திருவுடையவன் அல்ல. பின்னாடி அருளனுபவம் வாய்க்கப்பட்டு இருக்கின்ற போது என்னது என்னுடைய அருளனுபவத்தை, அருள் அனுபவத்தால் உன்னுடைய பெருமைகளை, உன் பெருமை தன்னை எவ்வாறு நான் சொல்வேன், உன்னுடைய பெருமைகளை என்னால் சொல்ல எவ்வாறு சொல்ல முடியும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அளவில்லா பொருளே கருணைமா கடலே. ஆக இறைவனுடைய அந்த நிலைப்பாடு என்னது, அவன் கருணாமூர்த்தி, அது மட்டுமல்ல ஞான நாயகனாக இருக்கக்கூடியவன். அப்ப ஒவ்வொரு இடங்களிலையும் இறைவனுடைய அந்த பேரொளி பிளம்பாகவும் ஞான சுரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த நிலைகளையே பதிவு பண்ணிக்கிட்டே வர்றார். உண்டென மறைகள் போதும் ஒரு தனி முதல்வா, வேதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தனி முதல்வன் நீ. அது மட்டுமல்ல நாளும் அண்டரும் முனிவரும் தாமும் காண்கிறார். அப்ப நீ யாருக்கு எளிமையாக ஆட்படக்கூடியவனாக இருக்கிறாய், அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மாமலையாக இருக்கிறாய். அப்ப நீ பேரொளி பிளம்பாகவும் ஞான சுரூபமாகவும் இருக்கக்கூடிய இறைவன் அடியவருடைய அன்புக்கு அவன் என்ன செய்கிறான், கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய தடத்தலக்கணம் சொல்றான். இறைவனுடைய தடத்தலக்கணம் சொல்லுகின்ற போது இங்க இறைவனுடைய 5 தொழில்கள், இறைவனுடைய உருவத்திருமேனி. இறைவனுடைய உருவத்திருமேனின்னு சொல்லுகின்ற போது அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அரு உருவத்திருமேனி. ஏன்னு கேட்டீங்கன்னா சாதாரண அருளாளர்கள் ஞானிகளுக்கு இருந்த நிலையில இருந்து கொண்டு இறைவனை உணர்ந்து விட முடியும். சாதாரண அளவுக்கு ஒரு குறியீடு தேவை, படிமம் தேவை. அப்படி அந்த படிமத்தின் வழியாக இருந்துதான் என்ன செய்ய முடியும், இறைவனுடைய அருளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய உருவ திருமேனி, அதாவது முதல்ல அருவம், அதுக்கடுத்து உருவம், அதுக்கடுத்து அருவுருவம். இந்த அருவம் என்பது கண்ணிற்கு புலனாகாத நிலை. என்ன நிலை அது? கண்ணிற்கு புலனாகாத நிலை. முழுக்க முழுக்க சக்தி சொரூபமாக இருக்கக்கூடியது. என்ன சொரூபமாக இருக்கக்கூடியது? சக்தி சொரூபமாக.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: மனித பிறவி கிடைத்தது, அது ஒரு சோழ நாட்டிலே கிடைத்தது. சோழ நாட்டிலே கிடைத்து சைவ சமயத்தில் சேர கிடைத்தது. சைவ சமயத்தில் சேர கிடைத்ததோடு அல்லாமல் அவனுடைய புகழை கேட்க கிடைத்தது. இவ்வளவு இந்த சிவியினால அசுத்த வாக்கியங்களே கேட்போது. இந்த செவிக்கு இந்த வாக்கியங்கள்லாம் எத்தனை ஒரு ஜென்மங்களுக்கு கிடைக்கல, இல்லை உங்களுக்கெல்லாம் கிடைச்சது. செவிகால் என் மின்களோ சிவனம் மிர சிம்பவள எரிபோல் மேனிப்பிராந்தரம் எப்போதும் செவிகால் மின். அதனாலே இப்படி சமய விஷேட நிர்வாண தீக்கையை பெற்று அதன் பிறகு சரியகிரிய யோக நெறிகளை செய்து அதன் மூலமாக சங்கரனை அடையும், சங்கரனை அடையும். அதனாலே அதற்கான அந்த சரியகிரிய யோகத்தை உபதேசிக்கிறார். சரியைனா என்ன, கிரியைனா என்ன என்று மாணிக்கவாசகருக்கு சௌகரமாக உபதேசிக்கிறார். அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் நமக்கு சகாயமா போச்சு. யாருக்கு? ஞான சம்பந்தர் முதலானவர்களுக்கு செய்தது நமக்கு. அவர் பால் குடிச்சாரு, யாரு? ஞான சம்பந்தர் பால் குடிச்சாரு, நமக்கு பாட்டா கிடைச்சது. பால் குடிச்சாரா? அது என்ன, அது என்ன வந்துச்சு? பாட்டாக வந்தது. நாளைக்கு அது உபதேசம் பண்ணாரு, பாட்டாக நமக்கு வந்தது. நமக்காகத்தான் அவருக்கு பால் கொடுத்தாரு. ஞானசந்தர் பால் கொடுத்தது யாருக்காவ? நமக்காக. மாணிக்க அது உபதேசம் பண்ணது யாருக்காவ? நமக்காக. அதுவும் சிவபெருமான் எல்லா நாடுகளும் அவனுக்கு சொந்தம். இப்ப நம்ம கூட இந்த ஊரு சொந்தம்னு சொல்றோம். உனக்கு சொந்த ஊர் எதுன்னு கேட்கறோம்ல? சொந்த ஊர் எதுன்னு கேட்கறோமா? குளித்தறைன்னு சொல்றோம். எவ்வளவு நாளைக்கு குடுத்தல இருக்க போறான்? குடுத்தல சொந்தமான வந்த ஊர். சொந்த ஊர் அல்லப்பா, வந்த ஊர். அதே போல வந்தாரு, அப்புறம் இருப்பாரு. சொந்த ஊர் அல்ல, விளக்குதா? சிவருமானுக்கு எல்லாம் சொந்த ஊர். ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுமா? கைலாயத்தில் இருந்த அந்த அருளாளர்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தான், தமிழ்நாட்டுக்கு தான் வரச்சு. சுந்தரர் இங்க வர சொன்னான், ஜப்பர் இங்க வர சொன்னான், சம்பந்தர் இங்க வர சொன்னான், மாணிக்கவாதர் வர சொன்னான். இன்னொரு சாமர்த்தியம் பாரு, ஒரு ஆளு நேரா புதிய மலைக்கு போலாம்னு போனாரு விமானத்துல. புதிய மலைக்கு போலாம், கைலாயத்திலிருந்து புதிய மலைக்கு போய் அங்க அகத்தியரை பார்த்து கொஞ்ச நாள் அவரோட பேசிக்கிட்டு இருந்துட்டு வரலாம். கற்றவனுக்கு யார பிடிக்கும்? கற்றவனைத்தான் பிடிக்கும். கல்லாதவனுக்கு யார பிடிக்கும்? கல்லாதவனைத்தான் பிடிக்கும். சீட்டாடுறவனுக்கு யார பிடிக்கும்? சீட்டாடுறவனும். அது போல அகத்தியரை போய் தரிசனம் பண்ணி அவரோட கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தார் ஐயா. அவரை வந்து நமக்காக திருவாவூதுரையில் இறக்கி விடுவாரா? தெரியுதா? கைலாயத்துக்குலேருந்து பொதிய மலைக்கு போனவர் திருவாவூதுரையில் இறக்கி அங்கே இருக்க வச்சு 3000 பாட்டு பாட வச்சு அந்த பாட்டை நம்ம கொடுத்துருக்கார். அதான் திருமந்திரம். அவன் அங்கே பொதிய மலைக்கு போக விடலப்பா. இதெல்லாம் யார் செய்தது? யாருக்காவ? அது எவ்வளவு கருணை! இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அழகில்லாத ஆகையினாலே இந்த கருணையை நினைந்து அவனுக்கு பிரியமான தொழிலை செய். அவனுக்கு பிரியமான தொழிலை செய். அப்படி பிரியமான தொழிலை செய்யும் போது அவன் என்ன பண்ணுவான்? அவனோடு சேர்த்து கொள்வான். அதனாலதான் இந்த சரியை கிரியை யோகம் நெறி என்கின்ற 4 மார்க்கங்களை நமக்கு சிவபெருமான் அருளி செய்திருக்கிறார். அது ஆதியார் தாளினை அருளுடைய வழிபடும் நீதியாம் நீரினால் நிலமையாய் நின்றிடும் பாத 4 அவர் வரும் 13 அதனுள்ளே ஓதியார் வருவதே உயர் வரும் கதியதே என்பது கந்தபுராணம். ஆதியார் தாளின், ஆதியார்னா சிவபெருமானுடைய திருவடியை, ஆதியார் தாளினே அருளோடே வழிபடும் நீதியாம் நீரினார் நிலைமையாய் அதுலவர் இந்த இது வழி இதுக்கு அருமையா வருதுவார். நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்று அந்த நீர் வருதுவார். ஆதியார் தாளினை அருளோடே வழிபடும் நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்றிடும் பாத நான்கு சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம். நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்றிடும் பாத நான்கு அவர் வரும் பதமு நான்கு அதனுடைய ஊதியார் வருவதே உயர் வருங்கிறது என்பது கந்தபுரம். தக்கனுடைய புள்ளுகளுக்கு நாரதர் முனிவர் இப்படி உபதேசம் பண்றார். அதனாலே இப்படி சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் என்று சொல்றார். அதுல சரியாபாதத்தை பத்தி சொல்றார் முதல்ல. அந்த சரியாபாதம் தான் சரிய சமய தீட்சை பெற்றவர்கள் செய்யறது. சமய தீட்சை பெற்றவர்கள் பல பேர் தீட்சையை வாங்கிட்டு ஒண்ணும் செய்யறது அனுட்டானங்களும் ஒரு முடியா போடுறது இல்லை. சமய தீட்சை வாங்கினா அந்த தொண்டெல்லாம் செய்யணும். காலேஜுக்கு போனா அந்த படிப்பு பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? படிச்சுக்கிட்டு இருக்கணும், பாடம் கேட்கணும், படிக்கணும், பாடம் கேட்கணும், மார்க் அதிகம் வாங்கணும். விளங்குதா? காலேஜில் போய் உட்காந்து தூங்கினான்னா பாஸ் போடுவார? என்ன போடுவார்? ஃபெயில். அதுபோல சமய தீட்சை பெற்றவர்கள் என்ன பண்ண வேணும்? சரியையை செய்யணும், சரியையை சரியா செய்யணும். கிரியையை விசேட தீட்சை பெற்றவர்கள் என்ன பண்ணணும்? கிரியையை செய்யணும், கிரியையை ஒழுங்காக செய்யணும். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சரியையும் செய்யணும், கிரியையும் செய்யணும், யோகமும் செய்யணும். சரியையை சமய தீட்சை பெற்றவர்கள் சரியை மாத்திர உரிமை, விசேட தீட்சை பெற்றவர்கள் சரியையும் கிரியையும் உரிமை, நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் மூன்று உரிமை. அந்த சரியையை துண்டு கிரியை துண்டு யோகம் எல்லாமே நிர்வாண திசையில் நிர்வாணிச்சப்பட்டவர்கள் உரிமை. அதனாலே சமய தீட்சை பெற்றவர்கள் சரியை துண்டு செய்ய வேண்டும். அந்த சரியையை சொல்ற சரியை தான் ஆவாளால் எமக்கு ஆமலர் மரங்கள். ஆவாளால் பிரியத்தோடு எமக்கு ஆமலர் மரங்கள் அக்கட்ட நந்தனவனம். அதனாலே மலர் தான் முதல்ல வரும். அதிகபட்சம் மலர் தான் முதல்ல ஒரு சிவப்பணியிலே சிவபூசையிலே தன்மார்த்த பூசை பரார்த்த பூசை எல்லாவற்றிலும் மலர் தான் பூணு இருக்கு. பூணு ஒரே எழுத்து தான் பூணு. பூ இல்லைன்னா பூ அவ்வளவுதான். பூ இல்லைன்னு வச்சுக்க பூசை இல்லை. இப்ப சாப்பாட்டுக்கு முக்கியமான ஒரு எழுது சாப்பாட்டுக்கு முக்கியமான முதற் பொருள் அரிசி. அரிசி இல்லைனா சோறு இல்லை. அரிசி இல்லைனா சாப்பாடு இல்லப்பா. மிளகாய் புளி பருப்பு முட்டைக்கோசு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சீரகம் மிளகு கொத்தமல்லி வெந்தயம் சகலமான பொருள் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்குமானு. அரிசி இல்லையனா சாப்பாடு இல்லை, பூ இல்லைனா பூசை இல்லை. நல்ல மனசுல எல்லா பொருளும் இல்லையனாலும் அரிசி இருந்தா சாப்பிடலாம். புரியுதா? ஒரு பொருள் இல்லைன்னா பூசை இருந்தா பூ இருந்தா போதும் பூசை பண்ணிக்கலாம். அதனாலே பூ அவசியமானது. அதனால பூசைங்கிற சொல்லுல முதல்ல என்ன சொல்லு இருக்குது, என்ன பொருள் எழுத்து இருக்குது? பூசைக்கு முதல் எழுத்து என்ன? பூ. என்ன மத்த வச்சானப்பா? பூ சா. சான்னா என்ன? சலம். சா சலம் பூ. அது பூஜான்னு வடம்பி சொல்லு. பூசைங்கிறது தமிழ்ல மறிவு வந்தது. வடமொழி தான் அதுக்கு பூஷா பலம் அப்படின்னு சொல்லுவோம். பூஜா பூஜா பலம் பூ சா பூஜா. ஆமா, அந்த சா சலம். அதனாலதான் சலம் பூவோடு தூபம் அறந்தறியேன். சலம் பூவோடு தூபம் அவர் என்ன சொன்னார் திருமொழி? புண்ணியம் செய்வாருக்கு விளக்குதா? அதனாலே பூ இல்லைன்னா பூசை இல்லை. நூல்களில் பூவை பத்தி சொல்றது அளவே விளங்குதா? புத்தனே முதல்வா முக்கானா முனிவா மொட்டாரா மலர் பதித்து இறங்கி பத்தியாய் நினைந்து பரவுவார் நமக்கு பரகதி கொடுத்தவர் செய்யும். அதனாலே மலர் தருவதற்கான மரஞ்செடி கொடி அது கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூன்னு நாலு வகை. கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ. கோட்டுப்பூங்கிறத மரத்தில் பூப்பறிக்கிறதுக்காகவே ஒருத்தர் நல்ல பூப்பறிக்கிறதுக்காகவே கையுங்காலும் புலிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு வாங்கிக்கிட்டார். பூப்பறிக்கிறதுக்காக, பூப்பறிக்கிறதுக்காக விடியற்காலையிலே வண்டெல்லாம் போய் மொய்ப்பதற்கு முந்தி நல்ல மலர்களை, அதான் மொட்டாரா மலர், அப்படிப்பட்ட பூக்களை பறிப்பதற்காக என்ன பண்ணாரு, விடிந்தால் வண்டு ஊதிவிடும், எச்சில் பிடித்துவிடும், இரவிலே கண் தெரியாது, அதற்காக பெருமானே எனக்கு புலிக்கு இருக்கிறாப்புல நகங்கள் கையிலையும் காலிலையும் நகங்கள் மரத்தை பற்றி பறிக்க அதுல கண்கள், கண்கள் நகங்களும் கண்கள் அப்படி வேணும்னு ஒருத்தர் பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய்ய வேண்டும், புத்திரர்களாகி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உய்யவனு என்கிற கருணையினாலே சிவபெருமானுக்கு பூசையில் ஆசையா, ஆசையே இல்லாதவருக்கு பூசையில் ஆசையா, பூசையில எதுக்கு அவருக்காக புள்ளக ஒரு குடி ஆகட்டும், பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய்ய வேண்டி பூசையில் ஆசை என்று பூங்கொடி உமைக்கு சொன்னார், பூங்கொடி உமைக்கு பூசையில் ஆசையுள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார், பூசையில் ஆசையுள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார், பூசையில புலி அவர் யாரு, பூசையில புலி, நல்ல புரியுதா, அவ அந்த காரியத்துல கட்டிக்காரன்னா என்ன சொல்லுவா, அதுல புலி அந்தாடு, அது மாதிரி பூசையில புலி யாரு, வியாக்கிரபம், பூசையில் ஆசையுள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார், வாசவா மலரின் உள்ளார் மாணிக்க மலமேலும் என்றார் என்பது மாணிக்க மலை போற்றி போவார், அருமையான பாட்டு, பாட்டு புரியுது இல்லையா, நீங்களும் சொல்லுங்க அருமையான பாட்டு, பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய்ய வேண்டி எண்ணிலாகமை எம்பி இறைவராம் விரும்பு உண்மையாவது பூசணி என உரைத்தவர், பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய்ய வேண்டி, பூசையில் ஆசை என்று பூங்கொடி உமைக்கு சொன்னார், பூசையில் ஆசை உள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார், அந்த மூணு வரி வருவார் பூசை ஆசை வாசமா மலரின் உள்ளார், அந்த அந்த வரியும் பாரு, அந்த வரியும் பாரு, எதுல இருக்கிறார சாமி மலர் இருக்கார, வாசமா மலரின் உள்ளார் மாணிக்க மலை, அருமையான பாட்டு விளங்குதா, மாணிக்க மலை போற்றி போமான், ஆகையினாலே இப்படி பூசைக்கு சிவப்பணிக்கு மிக முதன்மையாக இருப்பது நந்தனவனப்பணி மலர்பணி, அதனால்தான் பூவார் மலர் உண்டு அடியார் தொடுவார், பூவார் மலர் உண்டு அடியார் தொடுவார், ஒருத்தர் தினந்தூரும் பூ பறிச்சுக்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்து கட்டி போட்டு வகையா மாலையை கட்டி சாமிக்கு சாத்திக்கிட்டு இருந்தார், சாத்திக்கிட்டு இருந்தார், ஒரு நாள் என்ன பண்ணாரு, பூ பறிச்சுட்டு வரும்போது யானை, அரசனுடைய யானை வந்துச்சு, அந்த யானைக்கு கொஞ்சம் பக்கத்தில் விட்டாரு, துதிக்கையில் அந்த பூக்குடைய பிடுங்கி சிந்தி பிடிச்சு, யானை பிடுங்கிச்சுன்னா சும்மா வச்சிருக்கோமா, சிந்தி பிடிச்சு, சிந்திருச்சுன்னு சொன்னால் அது அரசனுடைய யானை, சரி சிந்தி பிடிச்சு நம்ம தள்ளி போயிருக்கணும், நம்மளால தான் குத்தம், நம்ம இதுக்கு பக்கத்தில் போனோம் அப்படின்னு தன்னை அப்படி வந்து உள்ளவன் அப்படி இல்லாமல் போய் சிந்தி போச்சு, சரி போயிட்டு போகுது, ஏதோ இன்னைக்கு அண்டமா அருள் பண்ணலை, சரி நாளைக்கு பறித்து ஜாத்தி போடுவோம், அல்லது வேற பூ ஏதாவது பறித்து கொண்டு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கல, அப்படித்தானே நினைக்கணும், நம்ம தள்ளி போயிருக்கணும், சரி எப்படியே செஞ்சு போச்சு, இன்னைக்கு ஆண்டவே ரூல் பண்ணல, நம்ம ஆண்டவை மேல போட்டுவோம் ஜாக்க, உண்மையிலேயே அந்த மாதிரி தான் போடுவோம், இப்ப நம்ம எல்லாம் என்ன விட்டுருவோம், நான் என்ன பண்ணுவேன் சாமி, நீ அருள் பண்ணல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சாமி மேல சாக்க போட்டுவோம், நீ கூட்டி வச்சாதான் நாங்கள் அப்படி உருண்டு உருண்டு கத்துறாங்க, சாமி கொண்டு வரப்போ இன்னைக்கு கொண்டு போக முடியலையே பூ போச்சேன்னு உருண்டு உருண்டு கத்துறாரு, யாரு, சிவகாமி ஆண்டார், சத்தத்தை கேட்டு வந்துட்டாரு எரிவசராயனார், விஷயத்தை கேட்டாரு, இந்த மாதிரி யானை பிடிக்க சிந்தி போச்சுனாரு, அவர் என்ன சொல்லிருக்க, ஐயா நீ தள்ளி போயிருக்க வேண்டியதானே, ஐயா நீ யானை கிட்ட போன, ஐயா போய்யா பக்கத்துல போன சிந்தி விடாதா, தள்ளித்தானே போயிருக்கணும் அப்படின்னு அவரு அவரு சொல்லிவிட்டு, சரி போய்யா அந்த செடி இருக்குது அந்த பூ பறிச்சுக்கிட்டு போய் சாமியை கொடுக்கும் அப்படி சொல்லல, அந்த யானை எந்த பக்கம் போச்சுன்னாரு, அந்த யானை எந்த பக்கம், இந்த பக்கம் தான் போச்சுன்னா, அது எங்க இன்னைக்கு பிழைக்க போகுது அப்படின்னாராம், அது எங்க இன்னைக்கு பிழைக்க போகுது அப்படின்னு போனாரு, யானையை கண்டாரு, ஒரு குதி குதிச்சாரு ஓங்கி ஒட்டி விட்டார், துதிக்கி ஓட்டி அந்த மேல வந்த பாகர் பக்கத்துல போன எல்லாத்தையும் ஒட்டி விட்டார், அஞ்சு பேர்த்த ஒட்டி விட்டார்,
3: எதுக்கு அந்த பூச்சந்தனத்துக்கா இவ்வளவு பண்ணணும்? பூச்சந்தனத்துக்கா இவ்வளவு பண்ணணும்?
2: அவன் விட்டுன உடனே அந்த தகவல் போச்சு, யானையை பட்டத்து யானை வெட்டி விட்டான்னு புகழ்ச்சோழருக்கு போச்சு. போச்சே இல்லையா, அவ உடனே ஜனல் ஊத்துறப்பட்ட யானை பட்டத்து யானை வெட்டுறன்னா சாதாரண ஆள் வெட்டுவானா? என்ன அரசனுடைய பட்டத்து யானை வெட்டுறனா சாதாரண ஆள் வெட்ட முடியுமா? நீ அதனால அரசு நமக்கு எதிரியா இருக்கிற அரசன் வந்து செய்துட்டான்னு உடனே சேனல் ஊத்துற போட்டார். நாலு சேனலும் புறப்பட்டது. பார்த்தா அங்க அந்த யானை கிடக்கிற இடத்துல இந்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. கழுத்துல உச்சராட்சி போட்டிருக்காரு, திருநீர் பூச்சிருக்காரு, கோடாளி வச்சிருக்காரு. சிவனடியார் மாதிரி ஒரு குற்றம் இல்லாம வெட்டி இருக்க மாட்டார். யானை பாகர்கள் ஏதோ குற்றம் செய்து அதனால வெட்டி குற்றத்தினாலதான் வெட்டி இருக்கிறார் அப்படின்னு உடனே சேனல் எல்லாம் அரண்மனைக்கு பூச்சிட்டாருப்பா. பூச்சிட்டு பக்கத்துல போய் கும்பிட்டாரு. என்ன சாமி என்ன செஞ்சதெல்லாம் கேட்கல, இந்த யானையும் பாகரும் செய்த குற்றத்துக்கு இது போதுமானு கேட்டார். பத்தாது அடியேனையும் கொல்ல வேணும்னு தன்னுடைய வழக்கு. யானைக்கு உரிமை நான் தான், பாகர்களுக்கு உரிமை நான் தான். என்னுடைய யானையின் மூலமாக பூ சாமிக்கு பசுபதி ஒரு பூ கொட்டி போச்சு. அதனாலே இந்த வாளினாலே என்ன வெட்டுங்க, நீங்க வச்சிருக்கிற வாழ்ல வெட்டுறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை. அதனால ஏன் வாழிலே என்ன விட்டுங்கன்னார். மங்கள மலுவாள் கொள்ளை வடக்கும் என்று இதுவாம் என்று செங்கையால் உடையவாங்கி கொடுத்தரர் தீர்வு நேர்வார் அப்படின்னு வாழ கொடுத்தாருப்பா. யாருகிட்ட? இருபத்தி நாயனார்கிட்ட. கொடுத்த போது என்ன பண்ணிருக்கண்ணா? அவரு வாங்கக்கூடாது, வெட்டஜிருப்பு வாங்கலைனா தன்னையே வெட்டிக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கினார். வாங்கி என்ன பண்ணார் இருபத்தரு? இவ்வளவு பெரிய பக்தன், இவ்வளவு பெரிய அன்புடையவனுடைய யானையை வெட்டி விட்டது. நம்ம இருக்கப்படாது இல்ல, அவருடைய கழுத்தம் இருக்க போனார். அப்போது இவர் புகழ்ச்சோழர் பிடிச்சுக்கிட்டாரு. இவர் பிடிக்க அவர் பிடிக்க இவர் பிடிக்க அவர் பிடிக்க அப்போது சுவாமி அசரி தொழுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேற் காட்ட செடுந்திரு மலர இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொடுந்தனி வேணி கூத்தர் அருளினார் கூடிற்றன்றங்கு எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்தது அன்றே. பாட பாத்தியா? துளுந்தவை அன்பின் மிக்கே துண்டினை மண்மேற் காட்ட இந்த மலர்பணியாகிய துண்டு மிக உயர்ந்தது. அது சிவபெருமானுடைய அருளை எளிதாக வாங்கி கொடுப்பது சிறந்தவனி அந்த அருமையை காட்டுவதற்காக அப்படி அப்படி அப்படி துளுந்தவை அன்பின் மிக்கே துண்டினை மண்மேற் காட்ட செடுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்கட் கொழுந்தனி வேணி கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினார் கூடிற்றன்று அங்கு எழுந்தது அசரி எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்ததன்று. யானை எழுந்தது, பாகரன் எழுந்தார்கள். அந்த வாக்கு எழுந்த உடனே இவ்வளவு பெரிய அதிசயம் செய்வதற்கு எது காரணமாக இருந்தது? பூதான். அதனாலே பூ இல்லையானால் பூ செய்து அதனாலதான் முதல்ல சரியிலே கட்டார்ந்தடி சேர்த்து கருப்பரியலூர் என்பது சுந்தரதேவா. அதான் நிறைய இருக்கு. ஆகவே இப்படி சரியையிலே ஆவாலாலம காமலர் மரங்கள் பூ கொடுக்கிற மரங்கள் அதுக்கு மேல செடி கொடி கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிரப்பும் கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிரப்பும் நாயன்மார்களில் இந்த மலர்ப்பணி செய்து பேறு பெற்றவர் முருக நாயனார். கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ. ஆமா, அதனால இப்படி ஆவலாலம காமலர் மரங்கள் அக்கல் மரங்கள் அக்கல் பூ மரங்கள் வைத்தார். மலர் பறித்து அம்மலரால் தாவிலா வகை தார்வல சமைத்தார். அந்த மலரை பறித்து குற்றமில்லாதபடி தாவிலான குற்றமில்லாதபடி மலர் வெட்டுவது அதான் துண்ணிய பனை மலர் கையினர் உருவாகின்ற நல்ல மலர்களை நல்ல முறையாக ஆசாரத்தூடு நன்றாக கட்டுவது. துண்ணிய பனை மலர் துண்ணியன நெருக்கமாக இந்த திருவிட்ட பகுதியில எத்தனையோ பேத்த ஏமாத்தன திருடை இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டேன் இவ்வளவோ காலமா தேடிக்கிட்டு இருந்த திருடன் கிடைச்சிக்கிட்டேன், இவ்வளவோ கெட்டிக்காரெல்லாம் தேடியும் கிடைக்காத திருடன் இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டேன். கிடைச்சிக்கிட்டானா? அப்படி கிடைச்ச திருடன் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கட்டி போடணும். இந்த உலகத்திற்கு திருடன் எல்லாம் சங்கிலியில கட்டி போடணும், இந்த திருடனை பூமாலையில கட்டி போடணும். இந்த திருடனை பூமாலையில கட்டி போடணும். திசைமுகன் என்று தேடினர் குளித்து முறையொழியொற்று முயன்றவர் குளித்து ஒற்று நுகர்ந்து நோக்கம் உள்ளது குற்றவர் வந்து உரைப்பவர் ஒழித்து மறைத்தர நோக்கி வருந்தனர் குளித்து இத்தந்திரத்தில் காண்டு மென்றிருந்திருக்கு அத்தந்திரத்தின் அப்பையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆனன தோன்றி அரியன பேர்ந்து வாழ்முகற்பண்ணன ஒளித்தஞ்சியன்மையின் ஐம்பொலஞ்சல விடுத்து அறுவரை துரும்போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்க அருந்தவர் காட்சியில் திருந்த ஒழித்தும் பண்டைய விருதரும் இன்றைய விருதரும் ஒழிக்கும் ஜோரனை கண்டனன் ஆர்மன் ஆர்மன் ஆர்மன் ஆர்மனா கட்டுங்கள் கட்டுங்கள் விட்டுவிடாதீங்க. ரொம்ப காலமா அந்த திருட கிடைக்காம எத்தனை பத்த ஏமாத்தனை இன்னைக்கு கிடைச்சுக்கிட்டா விடாதீங்க விடாதீங்க கட்டுங்கள் ஆர்மன் ஆர்மன் எதுல நார்மல் அர்ப்பணையடி சங்கிலியில கட்டிட்டு போனா அத்துக்கிட்டு போயிருவேன், பூமாலையில கட்டுங்க அத்துக்கிட்டு போவானே. அகவல் நாளிலே ஆகம பொருளை அள்ளி தந்திருக்கிறார். அகவல் நாலு பாடிக்கிறார்ல, அதுல ஆகம பொருளை அள்ளி தந்திருக்கிறார். அதனாலே அப்புறம் திருமால் தேடினாரான் சிவபெருமானே, சிவபெருமான தேடினாராம். தேடின போது கையில பூவை வச்சுக்கிட்டு தேடினாராம், பூவை வச்சுக்கிட்டு தேடினாராம். அப்பா சிவபெருமானே முழுவதும் கண்டவனை படைத்தார் குடி சாய்த்து முன்னால் செடுமலர் கொண்டங்கும் தேட அப்பாலன் இப்பால் என்கிறான். கழுதோடு காற்றடை நாடகமாடி கதியிலியாய் உருவையன் தோருடுத்து உண்மத்தவையில் ஒன்று ஒளிதருமித்து பூவை வச்சுக்கிட்டு தேடினாராம். இது மாதிரிலாம் வேற நூல் இல்லை இல்ல. தேடினா தேடினவன் கையில பூவை வச்சுக்கிட்டா இடுவான். ஆனா பூவை வச்சுக்கிட்டு தேடினாக்கா இந்த திருடன் சிக்குவானா? அதுக்காக முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செடுமலர் குண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பாலும். ஆகையினாலே மலர்பணி அவ்வளவு சிறப்புடையது. அதே நல்ல மாலையா கட்டி சாமிக்கு சாத்தி பார்த்தா ஐயோ இப்ப மாலை கட்டி தூங்குதா தூங்குதா அப்ப பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போவோம். அதை சாமிக்கு சாத்தி பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கும். சாமிக்கு சாத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பட்டு செயல் இருக்குது, சும்மா இருக்கும்போது பரவாயில்ல பட்டு நல்லா சிவப்பா இருக்குது பச்சையா இருக்குன்னு போவோம். அது ஒரு நல்ல பொண்ணு கட்டுனான்னு வச்சுக்கோ. அது போல அது போல. அதனாலதான் மாலை கட்டி சாத்துறது விசேஷம். ரொம்ப மாமல்லர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாவதம் அணிந்து பணியேனே இத்தனை அடம்பு சொல்றாரு. அதுவும் இன்னொரு பாட்டுல சொல்றாரு பழனி திருப்பூர்ல, உலை வர விருப்பாக உலைவு அற மனசு நல்ல நிம்மதியா இருக்கும். ஒலை வர விருப்பாக நீலாவின் வாச மலர் வகை வகை எடுத்தே தொடா மாளிகாபரணம் உனதடி சூடவே நாடும் அதவர்கள் இருவாதம் மாளிகாபரணம். அந்த மாலைக்கு மாளிகாபரணம் ஆபரணம் ஆபரணம் மாலையினால செய்யப்பட்டதுனால மாளிகாபரணம் மாலை. நீ எத்தனை வைர நகையே தங்க நகையை சாத்தினா கூட மாலை சாத்திராப்பில் அழகு தெரியுமா சாமி? நிறைய தங்க நகை அதெல்லாம் போடுப்பா மாலை சாத்திரமா இருக்கும். அதனாலதான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும். பொண்ணை வைக்கிற இடத்துல அதனால உலை வர விருப்பாக நீலாவின் வாச மலர் வகை வகை எடுத்து தொடாம அலிகாபரணம். இப்படி வகை வகையான மலர்களை எடுத்து வகை வகையா மாலை கட்டி அந்த மாலையை உங்களுடைய திருவடியில சாத்துகிற அன்பர்கள் இருக்கிறார்களே அந்த அன்பர்களை வணங்குறதுக்காக நான் ஆசைப்படுறேன், அதுக்கு நீ வந்து மயில் மேல ஏறி வந்து அருகணும் அப்படிங்கிறார். அதுக்கு அந்த அடியாரை வணங்குறதுக்கு நீ மயில் மேல ஏறி வரும். உலை வர விருப்பாக நீலாவின் வாச மலர் வகை வகை எடுத்தே தொடா மாளிகாபரண உனதடி நிச்சுடவே நாடும் ஆதவர்கள் இருபாதம் உளமது தரித்தே வினாவோடு பாடியருள் வளமமா வழிபட எனக்கேதை தயா தயா உடுதாடுத உரகமது எடுத்தாடு மேகாரம் எதின் விசை வர வேணும் பழுது போ. அதனாலே இப்படி அவலாலம கமலர் மரங்கள் ஆக்கல் அம்மலர் பறித்து அம்மலரால் தாவிலா வகை சார்பல சமைத்தல். எதை அப்பர் சாமி வண்டுலா மலர் கொண்டு வளசடை சிண்டை மாலை புனைந்து மீரா பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டம் ஆளவும் வைப்பராரூரே. அதனாலே ஆவலால் காமலர் மரங்கள் ஆக்கலம் மலர் பரித்தலம் மலரால் தாவிலா வகை தாறுபல சமைத்தல் தனப்பிலும்புகள் சாற்றல். அதனாலே இப்படி சரியை தொட்டு சொல்லுகிறார். அதில் உள்ள பாக்கி இருக்குது. அதனாலே சரியை கிரியை யோகம் நான்கு வழிகளெல்லாம் சிவபெருமானை அடைய முடியும். அதற்கு தகுதியை தருவது உரிமையை தருவது தீட்சம். தமயம் விஷயிடம் நிர்வாணமாகிய தீக்குகளை பெற்று சரிய கிரிய யோகங்களை செய்து அதன் மூலமாக சிவனைச்சார். சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நார். சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நார் வழங்குகிறார். அதனால இந்த உண்மைகளை எல்லாம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உபதேசிக்கிறார் வழங்குகிறார். அவர்களை கேட்க வேணும், கேட்டு அதன்படி முடிந்த வரையிலும் நாம் நடக்க வேணும் என்று சொல்லி அதற்கு திருவருள் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சிவ சிவ சிவ

0: ஓம் நம சிவாய். ஷைகுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய்.
1: ஒன்று கேட்டிருக்கின்றார்கள், இந்த எமது கடவுள் எல்லோருக்கும் ஏன் இந்த வாகனங்கள்? ஒவ்வொருவரும் பார்த்தால், முருகனுக்கு பார்த்தால் மயில் வாகனம், பிள்ளையாருக்கு மூஷிக வாகனம், மற்றது சிவனுக்கு நந்தி காளை இடப வாகனம், அம்பாளுக்கு சிங்கம், சில இடங்களிலே புலியும் கூட சொல்லுவார்கள் வாகனம். ஏன் இந்த வாகனங்கள் என்ற கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. இந்த வெஹிக்கிள், இந்த கோட் கான்சன்ட்ரேட்டில் பொதுவாக பார்த்தால் இந்த வாகனங்கள் வந்து மிருகங்களாக இருக்கின்றது. இப்படி பார்க்கிற பொழுது ஒரு பொதுவான விளக்கம் என்னென்று கேட்டால், அந்த வாகனங்களை மீது அமர்ந்து அதை அடக்கி அதை வருகின்ற இறைவன் He is the controller of our animal instincts.
2: Oh, animal instinct.
1: Animal instincts. எங்களுக்கு தெரியும், மனிதன் ஒரு சிறப்பு விலங்கு. Man is a specialized animal. அப்போ எவ்வளவுதான் நாங்கள் மானிடம் பேசினாலும், மனிதநேயம் பேசினாலும், ஆன்மீகம் பேசினாலும், நமது அடிப்படையிலே ஒரு அந்த மிருக உணர்வும் அந்த மிருக இயல்புகளும் ஆள் மனத்திலே அவை இருக்கின்றன. அப்போ இந்த அடிப்படையில் இருக்கின்ற அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அல்லது மிருக உணர்வுகள், மிருகத்தன்மைகளை அடக்கி வருபவன் இறைவன். அதை அடக்குவதற்கு இறைவன் தேவை. வி கேனாட் கண்ட்ரோல் பை அவர் செல்ஸ் என்றது ஒரு பொதுவான ஒரு விளக்கம். அது ஒன்று. ரெண்டாவதாக, இந்த மிருக உணர்வுகளை அடக்கும் பொழுது நமது மனித பண்புகள், மனித நேயம், மானுட நேயம், மானுட பண்புகள் மேலிடுகின்றது. அப்போ மனிதனை அந்த ரைசிங் அவர் செல்ஸ் ஃப்ரம் த அனிமல் லெவல் டு த ஹியூமன் லெவல் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ எல்லாரும் பெரிதாக ஆன்மீகம் கடவுளுடன் சென்றடைகிறது முத்தியெல்லாம் கதைக்கிறதுக்கு முதல், ஃபர்ஸ்ட் லெட் த ஹியூமன் டு பி
2: ஹியூமன்,
1: ourselves to raise above the animal level to become humans. அதுதான் அடிப்படை. நாங்கள் தேவர்களாவதை பற்றி பிறகு யோசிப்போம்,
2: முதல் மனிதனாக இருப்போம்,
1: மனிதனாக இருப்போம். அப்போ இறைவனுடைய இந்த வாகனங்கள் இவ்வாறு அமர்ந்திருப்பது எமக்கு இந்த அடிப்படை உண்மையை விளக்குவதாக இருக்கின்றது. நான் நினைக்க எமது சமயத்திலே தான் இந்த உருவங்கள், இந்த உருவங்களுக்குரிய வாகனங்கள், மற்றது இதுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த வகையிலே இதை சொல்லுவோம். இனி ஒவ்வொரு மூர்த்திக்குரிய வாகனத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கம் உண்டு. உதாரணமாக சிவனுக்கு இடப வாகனம் சொல்லுவார்கள், வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி, வெள்ளை எருது, வெள்ளை எருதில் இடப வாகனத்திலே வருவார். அவருடைய இடப வாகனம் வந்து வெள்ளை நிறம். ஏனென்றால் வெள்ளை வந்து தூய்மையானது, தி பியூரிட்டி. ஸோ ஹி கம்ஸ் ஆன் பியூரிட்டி. ரெண்டாவது வந்து அந்த இடப வாகனம் எதை குறிக்கிறது? தர்ம தேவதை, தர்மம். அந்த தர்மத்தின் மீது இறைவன் வருவான். இப்போ இறைவன் வரணுமெண்டா ஒன்று தூய்மை வேணும், மற்றது தர்மம் வேணும். தர்மம் வேணும், ரெண்டும் வந்தால் தான் அங்கே இறைவன் வருவான். அதுதான் அவருக்கு வெஹிக்கிள். ஸோ வி ஹேட் டு வென் வி வாண்ட் டு வாண்ட் த காட் டு கம் கம் டு அஸ் கம் டு அவர் ஹோம் கம் டு அவர் நேஷன் கம் டு அவர் கம்யூனிட்டி, வி ஷுட் ப்ரொவைட் த ப்ராப்பர் வெஹிக்கிள் ஃபார் ஹிம் இல்லையா? இப்போ உங்களை ஆசிரியரை நாங்கள் அழைக்க வேணுமென்றால் ஒரு விழாவுக்கோ ஒரு இதுக்கு அழைக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்வன்? தகுந்த போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்குறோம் இல்லையா? அதே தானே. இப்போ இறைவனுக்கு என்ன போக்குவரத்து செய்து கொடுக்க வேணும்? நாங்கள் தூய்மை, தர்மம், இந்த வெள்ளை நிறம் எருது. இந்த தர்மம் தான் இறைவனை தாங்குகின்றது. தர்மம் என்றால் தரு என்ற அந்த வடமொழி சொல்லுடைய வேர்ச்சொல், தர்மத்தினுடைய வேர்ச்சொல் வந்து தரு. அந்த தரு என்றால் தாங்குதல் என்று, தட் விச் சஸ்டெயின்ஸ் இஸ் தர், தட் விச் சஸ்டெயின்ஸ் இஸ் தர். அப்ப சஸ்டெயின் இறைவனையே தாங்குகின்றது தர்மம் தான், எங்களையும் தர்மம் தான் தாங்குகின்றது. தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவோம். தர்மம் போனா நானும் இல்லை நீங்களும் இல்லை. அப்ப ஒவ்வொருவரும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் தர்மத்துக்கு பல விதமான சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப குடும்பத்துல இல்லறத்துல இருக்கிறவர்களுக்கு இல்ல சொல்லுவார்களா, கணவன் சொல்லுவார் இல்ல இப்படி செய்ய வேண்டாம் அப்பா இப்படி செய்வோம், அல்லது மனைவி சொல்லுவா, அல்லது பிள்ளைகள் சொல்லுவார்கள், பெற்றோர் சொல்லுவார்கள். இப்பொழுதும் தர்மம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப அவ சொல்றார் இவ சொல்றார், அம்மாக்காக செய்கிறேன், அப்பாக்காக செய்கிறேன், என்னுடைய அன்பு மனைவிக்காக செய்கிறேன், அன்பு காதலனுக்காக செய்கிறேன், ஐயோ பிள்ளைகளுக்காகத்தானப்பா என்றெல்லாம் சொல்லி தர்மத்தை காத்திலே பறக்க விட்டால் நீங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் காத்திலே தான் பறக்க வேண்டும். நீங்கள் தர்மத்தை பிடித்து கொண்டால் நீங்களும் வாழலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களும் வாழலாம். என்றால் தரு என்பது தட் விச் சஸ்டெயின்ஸ், அதுதான் எங்களை தாங்குகின்றது. எங்களை மட்டுமல்ல உலகத்தை தாங்குவதன் தர்மம். இப்ப உலகத்தை தாங்குவது தர்மம், எங்களை தாங்குவது தர்மம், இறைவனை தாங்குவதன் தர்மம். அந்த தர்ம தேவையின் வடிவம் தான் அந்த இடப வாகனம். அப்ப அதுல இருக்குது. இன்னொன்று இருக்கு, இந்த இடப வாகனத்துக்கு நான்கு கால். இந்த தர்மத்துடைய நான்கு கால்கள் எங்களுடைய நான்கு வேதங்கள் இருக்கு. ஜசு சாம மதர்வனம் அதை இன்னும் சிறப்பாக சொன்னால் தமிழ் முறைப்படி அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த நான்கு புருஷார்த்தங்கள், மனித வாழ்க்கையின் நோக்கங்கள். இப்ப இது மிகவும் ஆழமான சிவனுக்கு ஏன் இடப வாகனம் என்பதற்கு இது ஒரு வினை விடை. அடுத்தது பார்த்தால் கேட்பார்கள், முருகனுக்கு ஏன் மயில் வாகனம்? மயில் ஓங்கார வடிவம், மயில் தூக விரித்திருந்தால் தூக விரிக்கிற மயிலை பார்த்தீங்கன்னா ஓம் என்ற எழுத்தை தமிழில் எழுதுவது போல இருக்குது. ஓம் என்ற நாதம், பிரணவ நாதம், தொடக்கம், இந்த உலகத்தின் தொடக்கம், உலகத்தின் முடிவு, உலகத்தின் இருப்பு, த கஸ்மிக் சவுண்ட், இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுதே இருநாத வெடிப்பினூடாக தோன்றியது, தி பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். அந்த வெடிப்பின் நாதம் வந்து இந்த ஓம். அதுக்கு அப்பாலையும் இருக்கு, எங்கட உலகத்துக்கு முதலே வேற உலகங்கள் வந்துட்டுது. இந்த ஓம், இந்த ஓம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை, பிரணவஸ்வரூபம், இறைவனுடைய ஸ்வரூபம், அந்த ஓம்கார வடிவம். அதிலே இறைவன் மயில் மயில் வாகனத்திலே இறைவன் வருகின்றான். இந்த ஓம் என்பது சொல்லுவார்கள் சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் என்று சொல்லுவார்கள். சமஷ்டி என்றால் சேர்ந்திருக்கிறது, வியஷ்டி என்றால் பிரிந்திருக்கிறது. அந்த சமஷ்டி பிரணவம் என்றது தான் ஓம், வியஷ்டி விருந்திருப்பது ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய நம. அப்ப இந்த மந்திரம் மிகவும் அற்புதமான மந்திரம். இதை பற்றி அது அது ஒன்று எல்லாம் சரி. பிள்ளையாருக்கு ஏன் மூஞ்சுறு வாகனம், இந்த மவுஸ்? பிள்ளையாருடைய வாகனம் எலி வாகனம், அந்த எலியிலேயே ஒரு சிறப்பாக மூஞ்சுறு. ஆனால் ஆசிரியர் தான் கேட்கணும், இந்த மூஞ்சுறு எலிக்கு என்ன ஆங்கில வார்த்தை உண்டு? பொதுவாக மவுஸ் என்று சொல்லுவோம் மூஞ்சுறு. ஊரிலே மூஞ்சுறுவை பார்த்தா அது வெளியிலே மிகவும் சிறிய வகை, மிக சிறிய கண். ஊரில் கிராமத்தில் அதுக்கு கண் தெரியாது என்று கூட சொல்லுவார்கள். ஏனென்றால் அது ஒரு அடியாக நேர ஓடி போகாது, அது ஒரு ஒரு நாலடி போகும். பிறகு பிறகு அப்படி நின்று கொண்டு அப்படி இப்படி தலையை அங்கு மிங்குமாக இப்படி ஆட்டும், தலையை அங்கேயும் ஆட்டி ஏதோ பார்ப்பது போல, ஏதோ தேடுவது போல, முகந்து முகந்து இப்படி நின்று பிறகு திருப்பி கொஞ்சம் தூரம் போகும். அப்படி நின்று அந்த நின்று தடக்கி தடக்கி ஆடி ஆடி போவார். அதுதான் மூஞ்சினுடைய ஓட்டம். ஊரில் பார்த்துருப்பவர்களுக்கு தெரியும். இந்த மூஞ்சுறு வந்து என்னென்னு கேட்டால் பிள்ளையார் வந்து பிள்ளையாருடைய வடிவமே ஓம். அது ஓம் அது விஷயம். இந்த ஓம் என்ற மந்திரத்தினூடாகத்தான் எங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்பப்படும். இந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் சொல்லி செவித்து கொண்டு வர இந்த குண்டலினி சக்தி எழும்பும். இது அனுபவம், உண்மை, விவேகானந்தரும் சொல்லி இருக்கின்றார். அப்ப இந்த ஓம் என்ற மந்திரத்தினூடாக மூலாதாரத்தில் இருந்து, மூலாதாரம் என்பது எமது அடிப்படை ஆதாரம், சக்கரங்களில் ஒன்று, அது வந்து எங்களுடைய பெல்விக் ரீஜன், பெர்னியல் ரீஜனில் இருப்பது, அதாவது எங்களுடைய ஜெனிட்டல்ஸ் அண்ட் ஏனஸ், அதுக்கு இடையில இருப்பது, புறப்புறுப்புக்கும் குதத்துக்கும் இடையில இருப்பது. மூலாதார சக்கரத்துக்கு இதில் வந்து ஸ்கேன் பண்ணி காட்ட முடியாது, டிசெக்ட் பண்ணி காட்ட முடியாது. இதெல்லாம் ஆதார சக்கரங்கள், சுத்தமாய வடிவங்கள். அதனுடைய எங்களுடைய பிரகிருதி மாய உபகரணங்களினாலேயோ அல்லது கண்களினாலேயோ கருவிகளினாலேயோ அவற்றை ஆராய்வதோ அறிவதோ அளப்பதோ முடியாது. இந்த மூலாதாரத்திலே இருக்கின்ற குண்டலினி சக்தி, அந்த மூலாதாரத்தின் வடிவம் முக்கோண வடிவம், மூலாதாரத்தினுடைய கடவுள் அதிதேவதை விநாயகர், அதனுடைய மந்திரம் அந்த மூலாதார சக்கரத்துக்கு மந்திரம் ஓம். ஓம் என்று சொல்லுகின்றோம், பிராணாயாமத்தை செய்கின்றோம், மூச்சு பயிற்சி பிராணாயம் செய்கின்றோம். அந்த விநாயகர், அந்த குண்டலினி சக்தி, அது வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் காயில்டு எலக்ட்ரிசிட்டி வேர் மாதிரி இப்போ டபுள் கோயில் தான் எங்களுக்கு தெரியும், சிங்கிள் கோயில் எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது மூன்றரை சுற்று சுருண்டு இருக்கும். நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை போய் பார்த்தால் இந்த பிரகாரம் வந்து மூன்றரை சுற்று. காஞ்சி நகரத்தினுடைய வடிவமே ஸ்ரீசக்கர வடிவம் என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். எங்களை சங்க இலக்கியங்களிலேயும் சொல்லியிருக்கின்றது. அதை மதில் வந்து தாமரை இதழ்களை போன்ற மதில் வடிவம் என்று சங்க இலக்கியத்திலே வருகின்றது. ஸ்ரீசக்கரத்தினுடைய அவுட்டர் பெரிய பெரிஃபரி வந்து அப்படி இருக்கின்றது. இந்த காமாட்சியா அந்த இந்த மூன்றரை சுற்று வடிவில் அந்த குண்டலினி சக்தி எழுந்து வருகின்ற பொழுது அது ஒவ்வொரு நாடியினோட நடுநாடியினோடாக போக வேண்டும். வடி ஆதாரத்தில் இருந்து உச்சம் சிரச வரைக்கும் பார்த்தால் எங்களுக்கு மூன்று முக்கிய நாடிகள் இருக்கின்றன. நாடி என்கின்ற பொழுது இரத்த குழாய்கள் அல்ல, நரம்பு நான்கள் அல்ல, முதுகுத்தண்டு அல்ல, இவையும் சுத்தமாய தத்துவங்கள், கண்ணுக்கு தெரியாது, படம் பிடித்து காட்ட முடியாது. இதில் இடப்பக்கத்தில் இருக்கிற நாடி இடகலை, வலக்கத்தக்கத்தில் இருக்கிற நாடி பிங்கலை, நடுவில் இருக்கிற நாடி சுஷும்னா அல்லது சுழுமுனை. இந்த இடகலை பிங்கலையினுடாக மூச்சு பயிற்சியை செய்து பிறகு கடைசியாக சுழுமுனையினுடாக செய்ய வர வேண்டும். அந்த பயிற்சி வர இந்த சுழுமுனையின் ஊடாக இந்த குண்டலினி சக்தி மேலெழுந்து செல்லும். இது மேலெழுந்து செல்லுகின்ற பொழுது அதனுடைய பயணம் மூஞ்சுறு போகிறது போல இருக்கும். அப்படி நின்று அப்படி கொஞ்ச தூரம் போய் நின்று பிறகு அங்கால கொஞ்ச தூரம் போய் நின்று பிறகு கொஞ்ச தூரம் போய் நின்று இப்படி ஆடி ஆறாது. குண்டலினி சக்தி எப்படி சுஷும்னா நாடியில் ஆதார சக்கரங்களோட ஏறுகின்றதோ அதே மாதிரியாகத்தான் அந்த மூஞ்சுறு வாகனமும் பிள்ளையாருக்கு மூஞ்சுறு வாகனம் ஓமன்ற வடிவம். இப்போ விளங்குதா? இப்படி கடவுளுடைய ஒவ்வொருவருடைய வாகனங்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கங்களும் உண்டு. இதுதான் அந்த எமது சமயத்திலே இந்த ஏன் கடவுளர்களுக்கு இந்த மிருக வாகனங்கள் அல்லது அனிமல்ஸ் அல்லது பேர்ட்ஸ் அது ஏனப்படுகின்றதுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்தோம்.
3: அந்த நேயர் வருகிறார் நினைக்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம்
5: வணக்கம். நான் துளசி கதைக்கிறேன்.
3: துளசி
5: ஓமோம். நான் ஒரு கேள்விகள் கொடுக்கலாமல் இரண்டு கேட்டால் கலெக்ட பூசை இல்லாட்டி கும்ப பூசைக்கு ஏன் தேங்காய் உடைப்பார் அந்த சாயப்படி? இதை எனக்கு ஒரு வேட்டு இன்னும் ஒரு எங்களை இடத்துல இடத்துல இன்னும் ஒரு மொழி ஒரு அதை கேட்டபடி எனக்கு சொல்லிடலாம் போயிட்டு அதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்போம்.
6: கலச பூசை அல்லது கும்ப பூசைக்கு தேங்காய் உடைப்பது ஏன்?
5: ஓமோம் நன்றி.
6: பொதுவாகவே எல்லா பூசைகளிலும் அந்த தேங்காய் உடைத்தல் என்ற மரபு இருக்கின்றது. அதாவது தேங்காய் உடைத்தல் எங்களுடைய மங்களமான மரபு. இப்போ தேங்காய் இல்லாத நாடுகளெல்லாம் இப்போ தமிழர்கள் குடியேறி இருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகள் மற்றது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேங்காய் இருப்பதில்லை. அதனால இறக்கம செய்யப்பட்ட தேங்காய் நாங்கள் பூஜைகளிலே பாதிக்கொண்டுதான் இருக்கின்றோம். சமீபத்திலே பிரான்ஸ் நாட்டிலே லாச்சப்பல் நகரிலே அந்த திருவிழாவிலே தேங்காய் சிதற தேங்காய் உடைத்தலை வந்து
3: விமர்சனமாக
6: போட்டு பல பேர் விவரித்திருந்தார். தேங்காய் உடைப்பதிலே ஒரு சிம்பாலிசம் இருக்கின்றது என்று கேட்டால் தேங்காய்க்கு எங்களோட சமயத்திலே என்ன முக்கியத்துவம்? கலச பூஜை மட்டுமல்ல எந்த பூஜையிலேயும் தேங்காய் உடைக்கலாம். பூஜை தொடங்கும் போது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து வைப்பது வழமை. அதுக்கு பிற்பாலும் திருமண வழக்கில் எல்லாம் பார்த்தீங்க என்றால் காப்பு கட்டுதல் மற்றது தாலி கட்டுதல் எல்லாத்துக்குமே தேங்காய் உடைப்போம். அப்ப இந்த தேங்காய் உடைப்பது என்ன என்று கேட்டால் தேங்காயினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டால் தேங்காய்க்கு ஐந்து வகையான தோல்கள் உள்ளன.
3: ஐந்து?
6: முதலாவதாக வெளிப்பக்கமாக வலுவழுப்பான ஒரு தோல் இருக்கு. முழு தேங்காயை சிந்திக்க வேண்டும். உடைத்து கடையில் இருந்து வருகின்ற தேங்காய்க்கு வெளிப்பக்கமாக அந்த வலுவழுப்பான தோல் இருக்கும். இது கியூட்டின் லேயர் என்று சொல்லி நாங்கள் தாவரவியல்லே சொல்லுவோம். அது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக அந்த நேர் அல்லது பொச்சு என்று சொல்லுவோம், அந்த நேர் வந்து இரண்டாவது படையாக இருக்கின்றது.
3: ஃபைபர்.
6: அதற்கு அற்புறமாக உள்ளே இருக்கிற ஷெல் அந்த சிரட்டை
3: இருக்கின்றது.
6: அந்த சிரட்டையின் உட்புறமாக அந்த வெள்ளை பருப்புக்கும் சிரட்டைக்கும் இடையிலே ஒரு பிரவுன் கலர் டார்க் பிரவுன்ல ஒரு மெல்லிய தோல் ஒன்று
3: இருக்கிறது.
6: அது நான்காவது. அதற்கு அற்புறமாக வெள்ளை பருப்பு இருக்கின்றது ஐந்தாவது. ஐந்து வகையான தோல் இருக்கின்றது. இது மிகவும் அற்புதமான ஒரு படைப்பு. தேங்காய்க்கு ஆங்கிலத்திலே ஆங்கிலத்தில் இல்லை சமஸ்கிருதத்தில் பேர் நரிகேளம்.
3: நரிகேளம்
6: நரிகேளம் என்று தான் தேங்காயில் சொல்றது. இந்த தேங்காய் அந்த அமைப்புக்கு உள்ளுக்கே இருப்பது இளநீர்.
3: ஆமாம்.
6: இந்த தேங்காய்க்கு இருப்பது மூன்று கண்.
3: முக்கண்.
6: முக்கண் மூன்று கண். இந்த மூன்று கண்ணிலே ஒரு கண் தான் அந்த திறக்கக்கூடியதாக
4: உடைக்கூடிய
6: தத்துவம் என்னன்னு கேட்டால் இப்ப சொல்லி போட்டோம். அடுத்தது
3: அமைப்பு சொல்லியாச்சு.
6: நாங்களும் தேங்காய் தான் ஐயா. அவர் சொல்லுவார்கள் தெரியாது, பாடசாலையில மாங்காய் மடையன்னு சொல்றோம்.
4: தேங்காய்
6: எங்களுக்கும் தேங்காய்க்கு உள்ளது போல ஐந்து கோஷங்கள், கோஷம்ண்டா உரை
3: உரை
6: அந்த தோள்கள் உண்டு. அந்த ஐந்து தோள்களால் அந்த ஐந்து சரீரங்களுக்கு உள்ளேதான் இந்த ஆன்மா இருக்கிறது. எங்களுக்கு ஞானமாகிய நெட்டிக்கன் திறபட அந்த ஆன்மா இறைவனிடம் சேரும். ஆன்மா இறைவனிடம் சேரும். அப்ப என்ன நடக்குது என்று கேட்டால், எங்களுக்கு இருக்கிற ஐந்து சரீரங்களாவன வெளியில இருக்கிற சரீரம் வந்து அன்னமய கோஷம்,
3: அன்னமய கோஷம்,
6: அன்னமய கோஷம். அப்ப அன்னமய கோஷத்தில் எடுத்து பார்த்தால் என்ன நடக்கும்னு கேட்டா, வெளியிலே இருக்கின்றது, வெளியிலே இருக்கின்றது. அந்த வெளியில இருக்கிற அன்னமய கோஷம் தான் நாங்க பாக்குற இந்த உடம்பு. சோறு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு,
4: அன்னத்தால
6: சோத்துடம்புன்னு சொல்லுவாங்க. அன்னம் என்றால் சோறு, சோறு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. இந்த உடம்பு தான் எங்களுக்கு இறப்பின் போது நாங்கள் விட்டு
3: செல்ற இடம்.
6: ஆனால் இறப்பின் போது என்ன நடக்குது, இந்த உடம்பில இருந்து இதற்கு உள்ளாக இருக்கிற அடுத்த நுண்ணுடம்பு, அது பார்க்க தெரியாது, படம் பிடிச்சு காட்டையில அந்த உடம்பு வெளிக்கிடுது. அதுக்கு பெயர் பிராணமய கோஷம். அதுதான் ஒருவர் இறந்தோடனே பிராணன் போயிட்டுது, பிராணன் போயிட்டு தானே சொல்ற இறந்தோடனே. பிராணன் என்றால் இதற்கு உள்ளாக இருக்கின்ற அடுத்த கோஷம் பிராணமய கோஷம். இது சூட்சும சரீரம். இந்த பிராணமய கோஷத்துக்கு உள்ளாக அடுத்த உடம்பு இருக்குது, அது மனோமய கோஷம்.
3: அதான் கோட்டிங் அந்த உள்ள.
6: இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அன்னமய கோஷம் எங்கட கிராஸ் பாடி ஓ பிசிக்கல் பாடி,
3: ரைட்.
6: செகண்ட் வந்து பிராணமய கோஷம், ஆங்கிலத்துல சொல்றேன்டா வைட்டல் பாடி,
3: வைட்டல்
6: வைட்டல்ஸ் என்று சொல்லுவோம். வைட்டல்ஸ் என்று மெடிக்கல்லையும் வைக்கல் அவருடைய ப்ரீதிங் ரேட் ஹார்ட் ரேட் எல்லாம் பார்க்க வைட்டல்ஸ் என்று சொல்லுவோம். மாட்டது மனோமய கோஷம் என்றது அதுக்குள்ளால இருக்கிறது, அது சைக்கிக் பாடி. அதுக்கு உள்ளாக இருப்பதுதான் எங்களுடைய விஞ்ஞானமய கோஷம், அது இன்டெலெக்சுவல் பாடி. இது ஆங்கிலத்துக்கு ஒரு அன்னளவான டிரான்ஸ்லேஷன் தான். அடுத்தது ஆனந்தமய கோஷம் தான் உள்ளுக்கு இருப்பது, அது கோஷல் பாடி. இப்படி ஐந்து சரீரங்கள் இருக்குது, அதுக்குள்ளேதான் இந்த இது இருக்குது. இந்த கிராஸ் பாடி அன்னமய கோஷத்துல என்னென்ன இருக்குன்னு கேட்டா, பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு தான் இது. தொல்காப்பியத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஐந்து செயற்கருவிகள் இருக்குது, கை கால் நாக்கு சனனங்கம் கழிவங்கம் என்று ஐந்து செயற்கருவிகள் இருக்கு. ஒரு ஒன் செல் அமீபாக்கு கூட
3: இருக்கு
6: கை என்ற செயற்கருவி இருக்குது. கையுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் கரம். கர என்றால் செய்வது, அந்த ரூட் சொல் வந்து சொல் வந்து கர, கர என்றதை செய்யறது. இப்ப அதுல இருந்தான் கர்மா, செய்வது கர்மா, செயற்பாடுல
4: கர்மாடு,
6: தொழிலும் கர்மா,
4: கர்மம்.
6: சிங்களத்துல சொல்லுவார்கள் கரண்டத செய்தாச்சோ,
4: கரணவாது
6: செய்யறது. அமீபா இருந்தா கையிருக்கோணும், அது ஒரு செயற்பாடு செய்தால் அது கரம் தான், அதான் அந்த கர்மையும்
3: தெரியும்.
6: பாத என்றால் அவருடைய இடப்பெயர்ச்சியை குறிக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அசைகிறது, அதுகள் எல்லாம் பாதை. இதுல இருந்துதான் கல சொற்கள் இங்க இருந்தான் வெளியில வந்தது. பாதத்துல இருந்துதான் போடா, போடா என்ற சொல்லு கிரேக்க சொல்லு
4: போடா,
6: ஆத்ரோ போடா என்றால் முட்டுக்காலிகள்,
4: முட்டுக்காலிகள்
6: பாதம்,
3: பாதம்
6: ஆத்ரோண்டா மூட்டு, இது பாதம் என்றா கால். அப்ப மூட்டுக்காலிகள் ஆத்ரோ பாதவ போடா, பாத வைத்தியர் என்ன சொல்றோம், போடியாட்ரிஸ்ட்,
3: போடியாட்ரிஸ்ட்.
6: பாதத்துக்கு போற பிளட் வெசல் என்ன, பீடல் பிளட் வெசல், பீடல் சர்க்குலேஷன், பீடல் நியூரோலஜி, பீடல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் எங்க ரூட்ல இருந்தாலும் அங்க போனது,
3: அங்க போனது
6: அது பாதம்,
3: அங்க
6: அவருடைய பா. அப்ப அது அங்க இருக்குது. அதே மாதிரி நான் இப்ப நான் என்ன செய்யேன், கம்யூனிகேட் பண்ணேன். அமீபா கூட கம்யூனிகேஷன் இருக்குதான்,
4: இருக்குது.
6: ரெண்டு அமைப்பா ஒன்றுடன் கம்யூனிகேட் பண்ணி சேருதா
4: இல்லையா, நடக்குது,
6: லவ் சிக்னல்ஸ் அனுப்புதுதான். அது
4: வேலண்டைன்
6: ரெட் ரோஸ் கொடுக்குதோ தெரியாது, அமீபா ரெண்டு சேர்றது. அப்ப கம்யூனிகேஷன் இருக்குது, எக்ஸ்கிரீஷன் இருக்குது இல்லையா, எக்ஸ்கிரீஷன் இருக்குது, ரீப்ரொடக்ஷன் இருக்குது, இல்லாட்டி உயிரதண்டையிலா. அப்ப இதெல்லாம் ஒன் செல் ஆர்கானிசத்திலேயும் இருக்கு, தலைவருக்கு பின்னா அதுகளுக்கு எல்லாம் கைகால் இருக்கும்.
3: இதுதான்
6: விளக்கம். அதே மாதிரி அரிகருவிகளும் அஞ்சு இருக்குது, அடுத்த சரீரம் பிராணமய கோஷம், அதுல மூன்று சாமான்கள் இருக்குது. மனம், எங்க மைண்ட் நாங்க பறக்கும் பொழுது எங்களோட வருது, மைண்ட் வருகிறது, அது பதிவுகள், ஆசைகள், மோகங்கள் எல்லாத்தோடையும் ஆன்மா போகுது. அதான் இறந்த ஆன்மாவுக்கு நாங்கள் படைக்கிறோம், இறந்த ஆன்மாவுக்கு பிரியமான விஷயங்களை செய்கிறோம். மனம் இருக்குது, அது அங்கலாக்கும், அது ஆசைப்படும், அது வருந்தும். என்னையா என்ன ஃபியூனரோமில போட்டுட்டு அந்த பாடி ஒரு வகைக்கு இருக்கும், அதுக்கிடையிலே இங்க வீட்டுல இருந்து டிவி பாக்குறான், மேட்ச் பாக்குறான்றதையும் பார்த்து அங்கலாக்கும் நடக்கிறது தானே. அப்ப அந்த மனம் இருக்கு, புத்தி இருக்குது, அகங்காரம் நான் என்ற உணர்வும் அதுக்கு இருக்குது. அதை விட அந்த பிராணன்ல இருக்கிறது ஃபைவ் சப்டில் எலிமெண்ட்ஸ், பவர் ஆஃப் டேஸ்ட், பவர் ஆஃப் விஷுவல் பெர்செப்ஷன், பவர் ஆஃப் ஹியரிங், பவர் ஆஃப் டக்டைல் பெர்செப்ஷன், பவர் ஆஃப் ஸ்மெல்லிங், பார்த்தாலும் கூட செய்ய இயலாது, பிராணமய கோஷம். இதுக்குள்ளாக இருப்பது வந்து நாங்க சொல்றது அடுத்ததாக இருப்பது மனோமய கோஷம், அங்கதான் சித்தம் இருக்குது, அல்ட்ரா கான்சியஸ் என்று சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும் கான்சியஸ் என்றது இந்த நினைவு நிலையில் இருக்கிற மனம். எங்களுக்கு கனவில வரும் தன்னறியாத கோபம், தன்னறியாத வெறுப்பாக சில பேரை பார்த்தோன்ன மனதுக்குள்ள ஆழ்மனதிலே எங்களை அறியாமலே இருக்கு.
3: அதுல டாக்டர் அந்த முற்புறவியில இருந்ததும்
6: அது வேறு. நான் சொல்வது இப்ப இருக்கிறது அந்த தன்னறியாது, தன்னறியாது வந்து இந்த பிறவியில இப்ப சின்னனா இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆசிரியரோ அல்ல என்னுடைய தாயாரோ இருந்து என்ன நல்லா வெறிட்டி வைத்திருந்தார், அடித்து வைத்திருந்தார் என்று வைத்தால் எனக்கு அவர்கள் ஒரு வெறுப்பு அல்ல பயம் இருக்கும். அதெல்லாம் மறந்து போய்விட்டாலும் அவர்கள் மாதிரியான உருவமைப்புள்ள ஒருவரை வந்தால் எனக்கு தன்னறியாமலே ஒரு வெறுப்பு பெறப்பாக்கும், ஒரு கோபம் பெறப்பாக்கும், அதனுடைய பேஷண்டாக கூட இருக்கலாம். இது ஆள் மனதிலே நான் அறியாமலே புதைந்திருக்கின்ற விஷயங்கள் கனவில வரும். இது சப்கான்சியஸ். சப்கான்சியஸை விட அல்ட்ரா கான்சியஸ் இன்னொன்று மிகவும் ஆழமானது. அது சப்கான்சியஸ், இது இந்த பிறப்பு மட்டுமில்லை, பிறவிதோறும் வருகின்ற விடயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய யூஎஸ்பி போர்ட் மாதிரி, கம்ப்யூட்டர் யூஎஸ்பி போர்ட் மாதிரி இருக்குது அல்ட்ரா கான்சியஸ். இது அதுக்கும் அங்கால அந்த சித்தம் இருக்கிறது, மூன்றாவது சரீரத்தில் இருக்குது, அது அதுதான் உள்ளுக்கு இருக்குது. இது ஜெக்கெட் மாதிரி, இப்ப எல்லாம் இன்றைக்கு ஒரு ஜெக்கெட் குறைஞ்சிட்டு கொஞ்சம் வருகிற மாதிரி, அப்ப இது மூன்றாவது ஜெக்கெட். நாலாவது உள்ளுக்கு இன்னொரு ஷர்ட் ஒன்று இருக்குது, அதைத்தான் சொல்லுகிறோம் நாங்கள் விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்துல வந்து

0: கோஷம், இந்த கோஷல் பாடி என்று சொல்றது, இந்த வெறி உள்ளுக்கு, அதுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த இது எல்லாத்துக்கும் காரணமா இருப்பது மாயா. மாயா ஏண்டா ஒன்றும் இல்லை, இந்த பெர்செப்டிபிள் வேர்ல்டு இருக்குத்தானே, இந்த பெர்செப்டிபிள் வேர்ல்டுக்கு முந்தி இருந்த இம்பெர்செப்டிபிள் கோர்ஸ் ஆஃப் திஸ் பெர்செப்டிபிள் வேர்ல்ட் இஸ் மாயா.
1: இருந்தது
0: The current world came from the primal matter. Primal matter is the perceptible avara than in the particles. Before that, it was in a subtle form imperceptible. And the imperceptible than engaludaiya inda
2: maayai.
0: இது அழகாக சொல்லப்படுகின்றது. அந்த சிவப்பிரகாசத்தில் அழகாக சொல்லுவார்கள், நித்தமாய் ஏக நிலையதாய் என்ற ஒரு பாட்டு வருகின்றது சிவப்பிரகாசத்தில். அந்த நித்தமாய் ஏக நிலையதாய் என்ற கருத்திலே அந்த அழகாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மாயையினுடைய கருத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. இது சிவப்பிரகாசம் என்றுதான் நினைக்கிறேன், அல்லது சிவஞான சித்தியரகம் இருக்கலாம். நித்தமாய் ஏக நிலையதாய் விவலனுக்கோர் சக்தியாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று அந்த பாடலில் வருகிற இந்த மாயினுடைய கருத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மையாக சிவஞான சித்தியாருடைய பாடல், 49வது பாடல் நினைக்கின்றேன். இந்த மாயையினுடைய இயல்பு எது மாயை என்று சொன்னால் அழகாக அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மாயையினுடைய இயல்பை சொல்லுகின்றார்கள், நித்த மாய் இட் இஸ் பெர்மனன்ட்
2: லைக் காட்
0: ஏக அறிவாய் ஏக நிலையதாய் இஸ் ஒன் உலகத்திற்கோர் வித்தா இட்ஸ் a seat for the perceptible world.
1: ஓ அதிலே தான் எல்லாம்
0: வந்தது. அசித்தா இட் இஸ் அன்இன்டெலிஜென்ட் இனர்ட் எங்கும் வியாபியா இட் இஸ் எவ்ரிவேர்
2: ஒன்னஸ்
0: விமலனுக்கோர் சக்தியாய் இன் எ வே இட் இஸ் a concert for சிவன்
2: மாயா சக்தி
0: காட் சொல்ற இந்த சக்தியை சொல்றது பின்ன பரிக்கிரக சக்தி இறைவனிடமிருந்து பிரிப்பாக நிற்கின்ற சக்தி விமலனக்கோர் சக்தியாய் இந்த உலகங்கள் எல்லாம் ஆல் தி காஸ்மிக் வேர்ல்ட்ஸ் போக இந்த உலகங்களில் அனுபவப் பொருட்கள் எல்லாம் தனு இந்த உலகங்களில் உள்ள பல்வேறு வகைப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் உடல் கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மனம் புத்தி சித்தம் கைகால் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உயிர்காய் இந்த உயிர்களுக்கு வைத்ததாய் இப்போ இந்த அண்ட சராசரங்கள் அண்ட சராசரங்கள் இருக்கிற அனுபவப் பொருட்கள் அங்கிருக்கின்ற பல்வேறு வகையான உயிர்களுக்கான உடல்கள் கருவி கரணங்கள் எல்லாம் உயிர்காய் வைத்ததோர் மலமாய் இஸ் எ டேர்ட் இவ்வளவும் இருந்தாலும் இட் இஸ் எ டர்ட் மலமண்டால் தமிழ்லேயே மலமண்டால் பல கருத்து இருக்குது. இங்கே நாங்கள் சைவத்திலே மலமண்டு சொல்வது ஆணவங்கன்மம் மாயை. இந்த மலம் வந்து உயிருக்கு இருக்கிற ஆளுக்கு உடலுக்கு இருக்கிற ஆளுக்கு அல்ல உயிருக்கு இருக்கிற ஆளுக்கு இதைத்தான் மலம் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சொல்வார் ஸ்பிரிச்சுவல் டர்ட் ஸ்பிரிச்சுவல் சுவாய சுப்பிரமணிய சுவாமிகள் அதை சொல்லுவார் ஸ்பிரிச்சுவல் டர்ட் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே It dilutes you. ஆனால் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு எப்படி யூஸ்ஃபுல் என்று கேட்டால் ஊரில் நாங்கள் கறிச்சட்டி கறிப்பாத்திரம் ஒவ்வொரு நாளையும் காலையில் விளக்குவோம். அந்த சாம்பலை எடுத்து வச்சு தான் தேய்ப்போம். இந்த சாம்பல் மாதிரி தான் இந்த மாயையும் அழுக்காய் அழுக்காய் நீக்குவதென்று இருக்கிறதானே அப்படி அந்த சாம்பல் தேய்ப்பது மாதிரி இந்த மாயை அது எங்களுக்கு மயக்கமும் செய்யும். முதல் மறைத்து இருக்குது உள்ளதையும் மறைத்து தான் இருக்கும். மினுக்கும் பொழுது சாம்பல் போட்டு மினுக்கணும் அதுவும் சேர்ந்து கரியாத்தான் இருக்கும். தண்ணி போட்டு கலவை முன்னாடி இருந்தாலும் கூட இது எப்படி இது பார்த்தீங்களா இதுதான் அந்த மாயை. இந்த மாயையில இவ்வளவோ பெரிய மாயை இருந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் இறைவன் இந்த படைப்புக்கு பயன்படுத்துகிறான். Only a fraction of the primal matter is manifested as the existing world and solli current cosmology solludhu only a fraction of the primal matter is manifested as appa engada idhila enna solradhu maayila irivan oru chiru pagudhiye solvara kalakunda bhagam undu oru chinna ne ipdi kalakku koduvaram adhil irundhu kunda ulagangal ellam vandhuthu

0: இவ்வளவு ஒற்றுமை பாருங்கள் இந்த விஞ்ஞானத்துக்கு
1: விஞ்ஞானத்துக்கு.
0: இந்த மாயை இருப்பது, இந்த பா அந்த கிழக்குண்ட பாகம் என்று சொல்லுவேன், அந்த அந்த பாவிக்கப்பட்ட மாயை இருப்பது இந்த ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்தாவது உடம்பு. இந்த ஐந்து உடம்பும் தேங்காய்க்கும் இருக்குது. இப்போ ஏன் தேங்காய் உடைக்கிறோம் என்றால், எங்களை நாங்கள் இறைவனுக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்கின்றோம். ஐந்து சரீரங்கள் உள்ள அந்த இதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை இறைவனுடன் சேர்ப்பதற்காக நாங்கள் உடைத்து அந்த இளநீரை வெளிப்படுத்தி அவருக்கு நிவேதனப்படுத்துகின்றோம். அதுதான் தேங்காய் உடைத்தருடைய தத்துவம். ஐயப்ப சுவாமிகள் தேங்காயில் நெய் நிரப்பி கொண்டு போய் அந்த நெற்றி கண்ணை திறந்து, ஞான கண்ணை திறந்து அந்த நெய்யை ஐயப்பனுக்கு
1: அபிஷேகம்
0: அவர்கள் ஆன்மா இறைவனுடன்
1: சேருகிறது.
0: சரீரங்களையும் விட்டு ஆன்மா. தேங்காய் தத்துவம் ஏன் இந்த சைவர்கள் இந்த தேங்காய போற இடமெல்லாம்
1: தெரிகிறார்கள்
0: என்றால், இதுதான். இதற்கு ஒப்பான வேற ஏதாவது
1: இருக்குன்னு
0: இந்த ஐந்து கோஷங்களோட இருந்தா நாங்கள் தேங்காய்க்கு மாற்றீடு செய்யலாம்.
1: அறிந்தால்
0: சொல்லுங்க.
1: அபிஷேகம்
2: எங்களுடைய முன்னோர் வேற்றெல்லாம் அறிந்து அந்த நாட்கள்லேயே பயன்படுத்தி இருக்கிறார்.
0: ஐந்து சரீரங்களையும் தட்டி தைத்திரிய உபனிஷத்துல இருக்குது.
2: உபனிஷத்
0: தைத்திரிய உபனிஷத்துல இரண்டாம் அதிகாரம், அதுல இருந்து இரண்டாம் அதிகாரத்துல வந்து அங்க அந்த இரண்டாம் அதுல வந்து பிறகு இரண்டாவது காரணத்துல அந்த ஆறாம் வசனத்துல இந்த கோஷங்கள் என்று சொல்லி இந்த தைத்திரிய உபநிஷத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மரணம் என்பது இந்த உயிர் வந்து அதுக்கு அடுத்த உடல் பிராணமய கோஷமும் அதற்கு உள்ளாக இருக்கிற மற்ற உடலும் சேர்ந்து வெளியேறுவது தான் இந்த இது. டிபார்டிங் ஆஃப் சோல் ஃப்ரம் த கிராஸ் ஆஃப் பிசிக்கல் பாடி வித் வித் அதர் இன் இட் சப்டில் பாடி பிராணமய கோஷ, அதுதான் அந்த இதுக்கு அந்த சப்டில் பாடி உள்ள மனோமய கோஷ, விஞ்ஞானமய கோஷ, ஆனந்தமய கோஷ.
3: என்ன ஆகுமோ என்னமோன்னு ஒரு பயம் அட் த டைம் ஆஃப் டெத் என்னாச்சு. அப்ப என்ன பண்ண போற ஆஃப்டர் டெத் என்ன பண்ண போற? இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. எப்ப தெரியாதோ தெரியாத பத்தி கவலைப்பட்ட என்ன லாபம்? நீங்க இப்ப தெரிஞ்சிருந்தா மட்டும் அதை போக்க முடியுமா? முடியாது. ஆனா என்னன்னா எல்லோரும் பயப்படுறோம், டாக்டர்கிட்ட போய் பாருங்க எப்படியாவது பழக வைக்கிறது, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எதானாலும் எடுக்க தயார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க தயார். அம்மா அப்பா சொன்னது இப்படி சொன்னீடா, ஒரு நாளாதான் நீங்க சொன்னபடி நான் கேட்கிறேன்னு ஒரு நாளா சொன்னீடா, ஆனா டாக்டர்கிட்ட மட்டும் சொல்றோம் இல்லையோ? அவர் நடங்குற காலம் இந்த நடங்குற நடக்காத காரியத்தை நடங்குற கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 20 தரம் சாப்பிடுங்கிறேன். அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். சொல்றதுக்கு முன்னாலேயே பழனி சாப்பிட்டே இருந்தோம், மறுபடியும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே வாடம் முழுக்க. ஆனா வேதம் முதல்லயே சொல்லிட்டு சத்யம் பதா தர்மம் சரா சுவாத்தியாயமா பிரமதா இதெல்லாம் நடத்திட்டோமா? ஏன் வேதம் சொன்னா நமக்கு பிடிக்கல? ஏன்னா இப்ப மரணத்தை இவர் தடுத்துடுவாரோங்கிற ஒரு ஒரு ஆசை. பிரதமோதயம் யோகிஷது அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்ணல, அவர் தான் முதல் முதல் டாக்டர். அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பிறவி இல்லாதான நிலை கொடுப்பார், மரண பயத்தை தடுத்துடுவர். திரம்பகம் இதாமே சுகந்தம் பொட்டி வர்த்தனம் ஒரு வாரமே வந்தனான் மிருத்யோர் மொற்றிய மா அமிர்தாது. முதல்ல இருந்து என்ன மரணத்துல இருந்து தவிர்த்து விடு அப்படி இருக்கிற அவரை கேட்கலாம். வந்து அதை விட்டுட்டு இந்த டாக்டரை கேட்டுட்டே இருக்கோம். விவகாரம் என்ன? மரணம் வரப்படாதுங்கிறேன். ஆனா மரணம் வேணாத நிலை உங்களுக்கு வேணுமே, ஆனால் மரணத்துல நீங்க ட்ரை பண்ணி லாபமே இல்லை. மாயை தாண்டன மாயக்கால விழுந்து என்ன லாபம்? மாமே பயப்பிரபத்தியே மாயாமே தான் சிதே. பகவானுடைய திருவடி பிடிங்கோ, மாயை தானா ஓடி போயிடும். மாயக்கே அதிபதியா இருக்கா கூடியதான பகவான பிடிச்சால் மாய போகும். மாயே பிடிச்சோம்னா ஏமாத்திட்டே இருக்கும். இதுக்குள்ள இந்த சூழல் தான் மாட்டிட்டு இருப்பேன். அதே போல பகவான பிடிச்சிருக்கேன்னா இதெல்லாம் போயிடும். ஆகையால் பிறவி கடல்ல தாண்டினவர் உங்களுக்கு மறு பிறவிய கொடுக்காதவர். பிறவி இல்லைன்னா மரணம் இருக்காது. பிறந்த பிறகு மரணத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன ஆகும் மரணம்? ஒண்ணும் ஆக போறது இல்ல. கண்ணு காது மூக்க நாக்கங்க மனசுக்குள்ள போறது, மனசு பிராணனுக்குள்ள போறது, பிராணன் இதயக்குள்ள போறது. ஒரே செகண்ட் தான் மரண வேதனை. ஞாபகம் அதுக்கு முன்னால நாங்க 6 மாசம் படுத்துட்டு இருக்கா, 10 வருஷம் கோமாசம், இதெல்லாம் பிராரம்ப கர்மம். அது ஒத்தராலும் திறக்க முடியாது. மரணங்கிறது ஒரே செகண்ட் தான். இதயத்தில் இருக்கக்கூடியதான 101 ஓட்டையில ஒரே ஒரு ஓட்டம் பிரியும் அவ்வளவுதான், ஒரு செகண்ட். எப்ப பிரிஞ்சதோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீங்க எங்க இல்ல வேலைக்கோ போயிட்டு. ஆனா அதுக்குள்ள ஆனா அவ்வளவுதான். விவகாரம் என்ன, இதுதான் மரணம் இல்லை சாஸ்திரம் சொல்றது. அதை விட்டுவிட்டு என்ன ஆகுமோ, என்னமோ, எங்க அழிச்சுன்னு போராடோ, நம்மளை புழிச்சு தரதரான்னு இழுத்துன்னு போராடோ, அதுக்காக எந்த தானம் பண்ணணுமோ முதல்லயே பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்து இருக்கணும். இந்த மரண ஞானம் வந்த பிறகுதான் இவனுக்கு தானங்கள்லாம் ஞாபகம் வருது. கொடை தானம் கொடுக்கட்டுமா, செருப்பு வாங்கி கொடுக்கட்டுமா, யாருக்காவது ஒண்ணும் வாங்கி கொடுக்க வேண்டாம், பகவான் மேல ஒரு பில்லு தவறு வச்சா போதும். அதே போலயே திருமால இருக்க அவர்கள திருத்துல ஒரு துளசிய தளத்தை வச்சுட்டு அப்பா காப்பாத்த சொன்னா போறோம், அம்பா அடிய நாமா சொன்னா போறோம், நாமா பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி போல நாமாவை சொல்லுங்க, ஒரு நாளைக்கு மனசு உருங்கி சொல்லுங்க போருமே. இந்த தானங்கள் இது பண்ணினா பண்ணுங்க, நாம வேண்டான்னு சொல்லல, ஆனா விவகாரம் என்ன, அந்த பகவான நம்பினா போட்டோம். ஆகையா நமக்கு மரணம் வேண்டாம், மரணம் இல்லாம இருக்கணும்னு பரவி வேண்டாம், பிறவி வேண்டாம இருக்கணுமே, ஆனால் பகவத்ஞானம் வேணும், பகவத்ஞானம் வேணும், பகவத் பக்தி வேணும். ஆகையால் பிறவி இறப்பு இல்லாதான பகவான நாடுங்கள். நபதி அதனிம அமிர்தரூபம் சாம்பமீதம் பஜந்தே, பிறவி இல்லாதவரும் மரணமே இல்லாதவரும் அமிர்த ரூபம் சாம்பம் அம்பாளோடு கூடினவர். என்ன இவர் தன்னையே மனது தான் உட்கார்ந்து இருக்கார், நம்மளை என்ன காப்பாத்து பாருங்க, கவலைப்படாதீங்க, அம்பாள் பக்கத்துல இருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்கார், அப்பப்ப இந்த பக்கத்தை இது பண்ணினார், இந்த பக்கத்தை இது பண்ணினார், ஞாபகப்படுத்தே இருக்கார். இவரை காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோ அப்படின்னு தானே காப்பாத்தலாம், இருந்தாலும் அவர் வழியா வரணும் அப்படிங்கிற சாம்பமீதம் பஜந்தே எய்க பரம சௌக்கியம் தன்யாதபந்தே. இப்படிப்பட்டதான பரம சௌக்கியம் இவாளாலதான் கிடைக்கும். ஆகையா மிக உயர்ந்தது வாழ்க்கையில பரமேஸ்வருடைய பூஜை, தினந்தோறும் காலம் எழுந்து ஸ்நானம் பண்ணி ரெண்டு புட்பங்கள், எவ்வளவு ஒரு புட்பம் இருக்கோ அதை எடுத்து பகவான் மேல போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க போறோம். உங்க மனச பகவானுக்கு கொடுங்க, அவனு விசேஷமாக லட்சாப்தனம் பண்ணணும், போட்டி அர்த்தம் கேட்டாரா, மனசுருகி அவன் என்ன காப்பாத்துன்னு சொன்னா போறோம், ஒரு நமஸ்காரம் போறோம் பகவானுக்கு. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திகரே தேவி நாராயணே நமஸ்தே. ஆனா அதைத்தான் பண்ண மாட்டேங்கிறோம், இது பண்றோம் இது பண்றோம், ஊரெல்லாம் எங்கெங்கயும் போடுறோம், அந்த சமயத்துல மட்டும் ஞாபகம் இல்லை. ஆகையா உங்களுக்கு பரமசௌக்கியம் வரணுமே ஆனால் பண்ண வேண்டியது பகவானுடைய பூஜை. அது விஸ்தாரமா பண்றதா குறைச்சதா பண்றதா அபாவாழ்ந்து ஏற்றம் டைமர் தான் விஸ்தாரமா பண்ணுங்க, இல்லைன்னா சாதாரணமாக அவர் பஞ்சபூஜை பண்ணுங்க போருமே, பகவானுக்கு சந்தோஷப்படுறார் அவர். ஆகையால் முன்னால தானங்கள்னு சொன்னேன், என்ன தானம், படதானம், செருப்பு தானம், பூதானம், ஸ்வர்ணதானம், இப்படி நிறைய தானங்கள் சொல்றது. தானங்கள்ல நிஜமான தானம் உயர்ந்ததான தானம் என்ன, ஒருத்தர் அன்னதானம். அன்னதானம் எதுல வசத்தி, ரொம்ப பசியா இருக்கிறவளுக்கு அந்த பிராணனை காப்பாத்துறது, பிராணம் சரியில் விட்டு போகக்கூடியதான் நிலையில இருக்கும்பொழுது அவளுக்கு அன்னத்தை கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம், உயிரை கொடுத்ததான ஒரு பலமானது கிடைக்கிறது. அதோட இல்லாம அன்னதானம் என்ன, சத்திய திருப்திகரம், இதெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இவருக்கு என்ன சார் இன்னும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா விவகாரம் என்ன, அன்னதானம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க போரும், இனிமேல எனக்கு வேண்டாம் இந்த அண்ணனே போரும், அவனே சொல்றான் வேண்டாம் போரும் அப்படிங்கிறான. ஆகையால் திருப்தியை கொடுக்க கூடியது அன்னதானம், ஆகையால் அன்னதானம் வசதி அப்படிங்கிற. இன்னும் சில பேர் என்ன சார், நிதானம் தான் படப்படான ஓடி இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம், இருந்தது நிதானமா யோஜனை பண்ணி பண்ணினா அதே உயர்ந்ததானே, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தா மாதிரி யாராவது வந்து கேட்டதுமே வள்ளுன்னு விழாம, இப்ப என்ன வந்தது, இப்பதான் உனக்கு டைம் கிடைத்ததா என்ன கேட்கறதுக்கு, எப்ப போனாலும் அப்படி கேட்கிறார். நிதானமா இருந்தாலே போறோம்னா ஒருத்தர், இது எல்லாத்தோட உயர்ந்ததான தானம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஞான தானம்னு அர்த்தம், அறிவு கொடுக்கறது, அது ரொம்ப வசதி. ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப வசதியான ஒரு தானம் என்ன, கன்னியாதானம். ஒரு பெண்ணை கொடுக்கற பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா மற்ற தானங்களுக்கெல்லாம் பலம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கு. என்ன தானம், பூதானம் கொடுத்தாலோ கோதானம் கொடுத்தாலோ இவைகள்லாம், கோதானம் எதுக்கு கொடுக்கற, மரணானந்தரம் இவ வைத்தரணி நதி தாண்டி விட்டு சொகலோகத்துக்கு அந்த நரகலோகத்துக்கு போனோம் யமன் இருக்கிற இடத்துக்கு. இந்த வைத்தரணி நதம்னா அந்த நதியில சல்பர் போடிண்டே இருக்கு, அதை பிடிச்சி இழுத்துன்னு போவா, உடம்பெல்லாம் எரியும். அதற்காக கோதானம் கொடுத்தா அந்த பசுமாண்டிய வாழை பிடிச்சிப்பான், அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு பாருங்க. அந்த நதி என்ன பண்ணுமா, கோ இந்த பக்கம் அந்த பக்கம் போனா அதை ஒன்றும் பண்ணாதான், அதை பிடிச்சுண்டு நீங்க வாழை பிடிச்சுண்டு நீங்க போனீங்களையானால் உங்களுக்கு உடம்பு ஒன்றும் ஆகாது. ஸோ சந்தோஷமா நதியை கிராஸ் பண்ணிவிடலாம், இதுக்காகத்தான் கோதானம் கொடுக்குற. ஆகையால் கோதானத்தை கொடுக்குறவா யாரும் கொம்பை பிடிச்சி கொடுக்க மாட்டான், வாழை பிடிச்சதான் கொடுக்குறான். என்னன்னா கோவுக்கு வாழ்ல தான் மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு இருக்கு. ஸோ இப்ப கோதானம் இது கொடுக்குறது. அதே போலயே செருப்பு தானமாக கொடுக்குற எதற்கு தெரியுமா, அங்கே போற காலத்துல ரொம்ப எரிஞ்சுட்டே இருக்குமா, வெயிலா இருக்கும், காலுக்கு செருப்பு இல்லாதன்னா போறது கட்டம். ஆகையால் செருப்பு தானம் கொடுக்குற, கொடை தானம் கொடுக்குற, தீர்த்த தானம் கொடுக்குற. என்னன்னா தாகமே இல்லாம நம்ம போகணும். மரண சமயத்துல மரணானந்தர ஒரு வருஷம் டெய்லி நீங்க போக வேண்டி இருக்க, அப்ப உங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல இந்த தானங்கள்லாம் கொடுக்குறா. ஆனா இந்த கன்னியாதானம் எதுக்கு கொடுக்குறேன், அஜிவாதனம் பண்ணணும். கன்னியாதானத்துக்கு என்ன பலம்னா, கன்னியாதானத்துக்கு பலம் பிரம்மலோகம். மீதி சாதாரணமா இல்ல, பிரம்மலோகம் பலம். என்ன சுவாமி பெண்ணை கொடுத்தா அவ்வளவு விசேஷமான, பெண்ணை கொடுத்தா அவ்வளவு விசேஷம். என்ன பெண்ணா, உபய குல சம்பர்த்தினி. அந்த பெண்ணு மட்டும் நினைப்பானா, நான் பிறந்த வீடும் சௌக்கியமா இருக்கணும், புகுந்த வீடும் சௌக்கியமா இருக்கு, இது அவளுடைய நினைப்பு. ஏன் சார் அப்படியா, பையனுக்கு இருக்காதான் சார், பையன் நான் இருக்கிற வீடுதான் வச்சிருந்திருக்கேன், நம்ம சௌக்கியமா இருக்கோம் அப்படி சும்மா சொல்றது. ஆத்துக்காரருக்கு பக்கத்துல சௌக்கியமா இருக்கணும், ஆனா கடைசியில என்ன, நானு என் வீடு என் ஃபேமிலி இவ்வளவுதான் கொடுக்க. ஸ்திரீகள் என்ன நினைக்கிற, நாம சௌக்கியமா இருக்கணும், நம்ம பிறந்த வீட்டுல இருக்கிறவாளும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வாழ்க்கைய சுபாவம். பெண்ணா பிறந்த வாழ்க்கை சுபாவம் அது. ஆகையா அதை சரி பண்ணணும்னா ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணும்னா, இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கள் தானே இருக்கா, மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை, மாமனார் மாப்பிள்ள சண்டை. எப்ப பார்த்தாலும் ஓர்படிகளை கொண்ட சொல்ல, ஓர்படினா ஒரு படி என்னை விட மேல இருக்கணும் எப்பவுமே. இப்படித்தானே ஒரு விவகாரம் வச்சுருக்கா, விவகாரம் என்னன்னா இப்படி இந்த சண்டையே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரணுமையானால் அதற்காக என்ன வழின்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்கா, என்னன்னா தர்ம வழியா இருக்கு. அதுக்காக தான் இன் ஜெனரல் ஸ்திரீகளா இருக்கிறவளுக்கு பக்தி வளரும். எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி யாரையும் கோபிச்சுக்காம தவிச்சுட்டு போறதுங்கிறது அங்கிருந்து கத்துக்கணும். விவகாரம்னா ஸ்திரீகளுடைய ஒரு சுவாவம் என்னன்னா, சமயத்துக்கு சமயானிக்கு தகு மாட்டல் ஆடுன்னு இதோ அட்ஜஸ்ட் பண்ணி சண்டை போடாம இவா ரெண்டு பேருக்கு வராம அழிச்சிட்டு போகணும். ஏன் ஜாத்துக்காரர் ஒரு முரடம், அதே மாதிரி மற்றவர்களும் அப்படித்தான் இருக்கா. ஏன்னா யாருடைய தேவை எப்ப வருமோ தெரியாது, அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாளோ. இப்படிப்பட்டதான குணம் இருக்கக்கூடியதான ஒரு பெண்ணை கொடுத்து அந்த பெண்ணால தர்மத்தை நடத்தி வச்சு அந்த பெண்ணு தர்மம் தாமட்டும் பண்றதில்ல, அதுக்காரையும் பண்ண வைக்கிறான். ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம பரமநாஸ்திகனா இருக்கிறவன கூட தேடு கொட்டுற போல கொட்டி கொட்டி இந்த கட்டம் வந்தது. நீங்க காயத்ரி பண்ணாததுனால உங்களுக்கு ராஜயோகம் இருக்குன்னு சொன்ன ஜாதகத்துல நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ஏன் நீங்க பண்ண வேண்டிய காயத்ரி பண்ணல இப்படி நூறு தடவை சொல்லி சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்றாங்கல்ல, காயத்ரி காயத்ரி பிராணம் வாங்காதேன்னு காயத்ரி சொன்னாங்க. விவகாரம் என்னடா இப்படி ஏதோ விதமாக பண்ண வைக்கிறாளோ இல்லையோ. இந்த தர்மத்துல மனுஷனை ஈடுபடுத்துறதுங்கிறது ஒரு பெண்ண. அதனால அப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாத்து ஞாபகம். ஒரு ஆணை படிக்க வச்சோன்னா அவருக்குத்தான் படிக்கும், ஒரு பெண்ணை படிக்க வச்சால் அந்த ஃபேமிலிக்கு படிப்பு ஞாபகம். என்ன பையனுக்கு பண்ணுக்க ஹோம்ஒர்க் யார் எழுதி கொடுக்குற, நீங்களா? ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே காபி சாப்பிட்டு அப்படியே சேர்ல விழுந்துட்டார், எதுக்குன்னு டிவி பாக்கிறது எல்லா இடத்துல நடக்கிறது தானே. அப்ப விவகாரம் என்ன, ஒரு அழகான குணங்கள் இருந்து இந்த குடும்பத்தை முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான நோக்கத்திலேயே இருக்கக்கூடியதான ஒரு பெண் இருக்கிற, அந்த பெண்ணை கொடுத்தா அந்த குடும்பம் முன்னுக்கு வரணுமா இல்லையா? அதுக்காகத்தான் கன்னியாதானம் வசதி, தானங்களுக்குள்ள வசதியது கன்னியாதானம். இந்த கன்னியாதானத்தை ஏ பரமேஸ்வர நான் உனக்கு பண்றேங்கிற, எந்தெந்த குணங்கள் வேணுமோ அப்படிப்பட்டதான குணங்களையோட கூடினதான ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ஆகையால் நீங்க அதோட சௌக்கியமா இருக்கோம் எங்க என் இதயத்து விவகாரம். நான் உங்களுக்கு அழகான ஒரு பெண்ணை கொடுக்கறேன், அந்த பெண்ணோட சௌக்கியமா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடும் கொடுக்கறேன், இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறேன்.

0: ಸಾಧಯ ಕರದಯ ಹೇ ಸರ್ವದಾ ಸಂಭಗತ್ವಂ ಹೇ ಪರಮೇಶ್ವರ ಸದಯ ದಯೆಯೋಡು கூடி இருக்காயப்பா நீ தயன்னா என்ன இன்னொருத்தர் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவளுக்கு சகாயம் பண்றது தயான்னு நீங்க எனக்கு என்ன பண்றேங்கிறத எதிர்பாராமல் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது பண்ணணும் எனக்குடியதான எண்ணம் இருக்க இதுக்கு தயான்னு பேர். இந்த தயா கிருபா எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கே பரமேஸ்வரா, அப்படிப்பட்டதான உங்களுக்கு நான் அழகான ஒரு பெண்மணியை கொடுக்கிறேன், அதை வச்சுண்டு நான் எதிர்பார்க்கறது என்ன, நீங்க என்னுடைய இதயத்துல இருக்கணும். சதய கிருதய கேஹே இதயம் எனக்குடையதான இடத்தில் சர்வதா சம்பதத்வம் எப்பொழுதும் நீங்க இருக்கோ. ஏன் இதயம்? அத ஏதம் பிரம்மபுரே தஹரோஸ்மிந்தரா காதா. இந்த சரீரம்ங்கிறதுக்கு பிரம்மபுரம்னு பேரா. இதுக்குள்ள தஹராஸ்தர் வேஷ்மா ஒரு சின்னதான ஒரு இடவழி இருக்கு. அந்த இடவெளிக்குள்ள இதயம்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்னதான ஒரு இடவெளி இருக்கு, தஹராகாசம். அந்த ஆகாசத்துல நீங்க இருப்பா, என்னுடைய தஹராகாசம் எனக்கு தோணுப்பா. இதுக்கு நீங்க ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயே அர்ஜுன திஷ்டதி. ஆனா எனக்கு தோணலையே, எனக்கு தோணும்படி இருக்கு. சதய ஹிருதய சர்வதா சம்பதத்வம் என்னப்பா பண்ண போற நீ? சிவ தவ பரிதரியா சன்னிதானாய கௌரியா பவ மம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாசிய. என்னுடைய புத்தி எனக்குடையதான ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பிரதாசிய பிரகர்ஷன தாசிய. என்ன கொடுத்து விட, நான் கொடுத்தேன் கொடுத்தேன் நூறு தரம் சொல்ல மாட்டேன். கன்னியாதானம் பண்ணவர நான் இவருக்கு கன்னியாதானம் பண்ணினேங்கன்னு சொல்லிட்டு இருக்கோமா? கிடையாது. என்ன அவாசல நம்ம அந்த பொண்ணு இருக்கா? அந்த பெண்ணை பிறந்ததுமே கொடுத்துட்டோமா? அந்த பொண்ணை பிறந்ததுமே அவளுக்கு எல்லாம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் மூணு மாசத்துக்கு தான் இன்ஜெக்ஷன் போடணும், அது போடணும் இது போடணும் எல்லாம் அவளே பண்ணிக்கிட்ட பிறந்தமே. எங்க காத்துல பிறந்தா உங்க காத்துக்கு கொடுத்துட்டோமா? இல்லையே. அந்த பெண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து நல்ல வளர்த்து நல்ல புத்திகள்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நல்லா உபயோகப்படும் படி பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்கேன்னா. அதனால தான் புத்தி கன்யாம் பிரதாத்தியே. எப்படி குணதுரியாம், எல்லா குணங்களும் அவடத்துல இருக்கு. எப்படி இன்னொருத்தராத்துல பழகணுங்கிறது இந்த அம்மா சொல்லி கொடுக்குற. வீட்டுல என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை, சமையல் எப்படி பண்ணணும், பெரியவர்களை எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், யார் இடத்துல எப்படி பேசணும், இவைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியாமலேயே, இத ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுக்கறது இல்ல, சின்ன வயசுல இருந்தே எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், காலம்பரம் எழுதுமே என்ன பண்ணணும், இவைகள்லாம் அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் ஆத்துல போனா அவளும் சௌக்கியமா இருப்பான், மற்றவர்களையும் எப்படி சௌக்கியமா வைத்துக் கொள்வார், எனக்குடையதான குணங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து பெரியவர்கள் தான் எதிர்ந்து நிலப்படாது. அவ கேட்டா ஒரு மூல இருந்து பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்ட வினயம்னா என்னது, மரியாதைன்னா எப்படி எப்படி இருக்கணும், யாராவது இருந்தா முதல்ல என்ன பண்ணணும், தீர்த்தத்தை வேணும்னு கேட்டா எப்படி தீர்த்தத்தை கொடுக்கணும், யாராவது வந்து கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாம சாப்பிடணும்னா ஒரு பாட்டில் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொண்டு போய் டக்குன்னு டேபிள்ல வச்சோம்னா, இது நம்ம நாட்டு பெண்ணா கிடையாது. ஒரு செம்பு நிறைய தீர்த்தம் பக்கத்துல ஒரு டம்ளரையும் கொடுத்து அங்கே கொண்டு போய் வைக்கணும். கையில கொடுக்க கூடாது யாருக்கும், தீர்த்தத்தை பக்கத்துல வைக்கணும். இதுல யாரு சொல்லி கொடுத்தா உங்களுக்கே தெரியுமா? தெரியாது, ஸ்திரீகளுக்கு தான் தெரியும். அப்ப சத்குணங்களோட எப்படி பேசணும், எதிர்த்து பேசக்கூடாது. அவ சொன்னது எப்படியோ அது காதால கேட்டுட்டோம்னா தனியா இங்கே வந்து இந்த தர பதில் சொல்ல சொல்லணும். இப்படி எல்லாம் அம்மா சொல்லி கொடுக்குறாளா அந்த பெண்ணுக்கு? ஏன்னா நாளைக்கு அவளும் சௌக்கியமா இருக்கணும், போற இடத்துல அவளும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி புத்தி துரியாம் குண துரியாம் புத்தி கன்யாம் பிரதாசே, நல்ல குணங்களோட நல்ல வளர்த்ததான ஒரு பெண்ணை நான் கொடுக்கிறேனப்பா. எதற்காக? தவ பரிச்சரியா சன்னிதான, தவ பரிச்சரியா உங்களுக்கு பரிச்சரிய பண்ணணும். பரமேஸ்வர உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து ஹெல்ப் பண்ணணும். நனாந்தரி சம்ராஜ்ஞி பவ சம்ராஜ்ஞி அதிஜே புருஷு, விவாகம் பண்ற காலத்திலேயே வேதம் சொல்லி தருது. சம்ராஜ்ஞி சுதுருவான் பவா, மாமனார் இருக்கா மாமியார் இருக்கா அவள் இடத்துலலாம் நீ பரிசுத்தியை பண்ணி பண்ணி அவள் வந்து எப்பொழுதும் உன்னை கேட்கறா போல உன்னை வச்சுக்கணும். எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் இவ்வளவு பண்ணும். ஏன்னா இவளுக்கு சொன்னா நிச்சயமா அந்த காரியம் நடக்கும் எனக்குடையதான நம்பிக்கை அவளுக்கு வரும்படி அவ மனசுல நீ ராணி மாதிரி இருக்கணும். அப்படிங்க அப்ப என்னாச்சு, ஒரு பெண்ணாவல் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி பரிசோதிக்க பண்றாள். பரிசரியா அதோட மட்டும் இல்ல, சன்னிதா நாய கௌரியா, கௌரி மாதா இருக்கா, அந்த கௌரி மாதாவுக்கு பக்கத்திலே இருந்தது சன்னிதானம், அவளுக்கு பரிச்சரிய வேண்டாம், பக்கத்துல இருந்தாலே போறோம். என்ன ஸ்திரீகள்லாம் தான் பண்ற வேலையை என்னது கொடுக்க மாட்டான், மாட்டு மண்ணு வந்தாலும் சமையல் கட்ட விட மாட்டாள், வரபட நீ வேணா வெளி வேலை பண்ணு, உள்ளூர நான் தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ. அதனால பரிச்சரியான்னு வேண்டிய சமயத்துல பண்ணிக்கலாம். சன்னிதானாய, சன்னிதானம்னா பக்கத்துல இருந்தா போறோம், நல்ல வார்த்தை பேசினா போறோம், சொன்ன பேச்சு கேட்டா போறோம், எல்லாம் ஒரு பரிச்சரியும் வேண்டாம், வேண்டிய சமயத்துல கேட்டுக்கலாம். ஆனா பரமேஸ்வரனுக்கு பரிச்சரியை நீங்க பண்ணணும். ஆகியால் சிவசம பரிச்சரியா சன்னிதானாய கௌரியா பவமம குணதுரியா புத்தி கன்யாம் பிரதாசியே, ஹே பரமேஸ்வரா என்னுடைய புத்தி கன்யா, புத்தி எனக்கூடியதான கன்யையே பிரதாசியே. என்ன நம்ம புத்தியை கொடுத்துட்டா என்னன்னா, இதுல ரகசியம் ஒண்ணு இருக்கு. நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில முன்னேறணுமே ஆனால் அவனவன் அவன் செயல அவன் பண்ணிட்டே இருக்கான், எப்படின்னா அவன் மனசு எப்படி போறதோ அப்படிதான். நீங்க இப்படி பண்ணனா அப்படி பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 100 கோடுங்க, அவனுக்கு எப்படி தோன்றதோ அதான் பண்றான். அவனா திருந்தணும், அவனுக்காக நம்ம இப்படி பண்ணுவோமேன்னு எனக்கூடியதான எண்ணம் எண்ணிக்கை உதிக்கிறதோ அன்னைக்குத்தான் அவன் நல்ல காரியத்துல ஈடுபடுறானே ஒழிய, அது வரைக்கும் என்ன அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கோ அப்படித்தான். நின்றுட்டு தீர்த்தத்தை குடிக்காது, 100 தடவை சொன்னாலும் நின்று அதான் தெக்கதுக்கு பார்த்துட்டு நின்றுட்டு தீர்த்தம் குடிக்கிறான். இதை மட்டும் பாட்டில் அப்படியே பாதி குடிச்சு பாதி வைக்கிறான். இதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், வேண்டாம்னு சொன்னா கேட்கறது இல்லை, அது என்னைக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அவன் அறிந்து கொள்ள வேண்டியதான காலம் வரும், அவன் மனசு அவனுக்கு சொல்லணும், அப்பதான் அவன் பண்ணுவான். ஆனால் நம்மளை மாத்திக்கொள்ளணும்னு எப்படி சார் மாத்திக்கொள்றது, அவனவன் அவனுடைய கர்மாவத்தாவது பிரவர்த்ததே, அவன் சுவாவம் எப்படி இருக்கோ, அவன் மனசுல போன ஜென்மால இருக்க சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அப்படித்தானே பழகிறான். அவனை எப்படி மாத்தறதுன்னு, அவரை மாத்தறதுக்காகத்தான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை சொல்லிட்டே இருந்தோமையானால் சாஸ்திரம் எங்க போறதுன்னு புத்தியில போய் விழறது. என்ன விழறது, இப்படி பண்ணினா நல்லது, இப்படி பண்ணினா நல்லது, இப்படி பண்ணினா நல்லதுன்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அந்த புத்தியில போய் விழறது. அந்த புத்தி என்ன பண்றது தெரியுமா, நான் மனசு வீக்கா இருக்கிற நாளைக்கு பார்த்து மனசுக்கு மேல போறது. சாதாரணமாக மனசு தைரியமா இருக்க எதையும் கேர் பண்றது இல்ல, உடம்புல பலம் இருக்க, கையில காசு இருக்கு, 4 பேர் சொன்ன பேச்சு கேட்கிற, அது போல தருணம் வரும்பொழுது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது கவனிக்கிறதே இல்லை, பெரியவா என்ன சொல்றது கவனிக்கிறதே இல்லை. எப்ப சார் ரியலா கவனிக்க ஆரம்பிக்கிறாள், உடம்பு கொஞ்சம் தளறினால், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை நாம நம்மளுடைய உபாயத்தினால போக்க முடியாததான நிலை வந்து பொழுது. நானே ஏதோ கஷ்டம் வந்ததுன்னு அதை சரி பண்ணிட்டேன் சார்னா அப்பவும் போகாது. எப்ப நம்மளால முடியலையோ அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிறோம், அப்ப என்ன பண்றோம், அப்ப ஏதோ இன்னொருத்தருடைய சகாயத்தை நாடுறோம், உடம்பு சரியா இல்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம், காசு இல்லைன்னு சொன்னா வேற ஏதோ இடத்துக்கு போறோம், இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன நம்ம கூடியதான ஒரு முயற்சி பண்றோம். இந்த முயற்சிகள் எல்லாம் சரியான ஒரு பலத்தை எண்ணிக்கை கொடுக்கலையோ அன்னைக்கு சாஸ்திரத்தை நாடுறோம். அன்னைக்குதான் பெரியவர்களை கேட்கிறோம், சார் இப்படி இருக்கே என்ன பண்றது, ஒன்றும் தெரியலையே, கவலையா இருக்கே, கவலை போக்காததுக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப என்ன பண்றா தெரியுமா, நான் இந்த சாஸ்திரத்தை சொல்றேன். இந்த சாஸ்திரமானது அவளுடைய புத்தியில போய் ஒரு மூலையில நிக்கிறது, இன்னும் வேலை செய்யல, இப்படி இருக்குமா அப்படி இருக்கணுமா சரி. ஆனா ஒரு நாளைக்கு நிஜமாக தீவிரமா ஒரு வைராக்கியம் வந்த அன்னைக்கு சரி நாளையில இருந்து இப்படி இருப்போமே அப்படின்னு அவனுடைய புத்தி சொல்றது, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சார். ஆனா அந்த 100 தடவை உங்க பையனை சந்தியாவதனம் பண்ண சந்தியாவதனம் பண்ணலன்னு அவன் பண்ணல, என்னென்ன விளையாட்டு புத்தியா இருக்கான், ஒரு நாளைக்கு அவனுக்கே தெரியாது மாறுறான் சார். ஆனா மாறினா டக்குன்னு மாறிவிட்டான். எத்தனையோ மனுஷியார் எப்படியோ இருந்தவா வேற விதமா மாறிட்டு பார்த்துட்டு இருக்கமோ இல்லையோ, காரணம் என்ன, அந்த புத்தியில சொல்லப்பட்டதான பதார்த்தங்கள் ஒரு நாளைக்கு நல்ல வழியை கொடுத்தது, அதனாலதான் நான் அந்த புத்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேங்கிற புத்தி கன்யாம் பிரதாசே பவமம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாசே சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ. என்ன நீங்க ஒத்தருக்கு மட்டும் பந்து இல்ல, பந்துன்னா ஹெல்ப் பண்றவன் அர்த்தம், நாங்க நல்லதை கொண்டு வந்து கொடுத்தவன் அர்த்தம், நீங்க புவனங்கள் எத்தனை பேர் இருக்கா? 174 புவனங்கள், அத்தனை புவனங்கள்ல இருக்கிறவா எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவா. சகலா புவன பந்தோ. அதோட மட்டுமல்ல, நீங்களே ஆனந்தமா சச்சிதானந்த சிந்தோ சத்து சித்து ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்க. இது நரம்ப என்னதான் இருந்தாலும் உள்ளூர ஒரு மூலையில மனசுல அது அடையலையே, இது அடையலையே, அது பண்ணலையே, இது பண்ணலையே, ஒரு கவலை இருக்கோ இல்லையோ, ஒரு கவலையும் இல்லாம ஆனந்தமா குதிச்சுட்டு இருக்கிறது சச்சிதானந்த சிந்தோ. சைத்தன்ய வடிவமா ஆனந்தமா இருந்துன்ற கேள சாதாயா. ஹே பரமேஸ்வர தய பண்ணி என்ன பண்ணு, ஹிருதய ஹே ஹே சம்பதத்துவம் என்னுடைய இதயத்துல இருக்கோ. நானும் இருக்கேன்னு இருக்கேள், அப்படி இல்ல சர்வதா சம்பதத்துவம். எப்படிப்பட்டதான கட்டம் எனக்கு வந்த போதிலும் அந்த கட்டத்துல நீங்க இருக்கணும், நீங்க இருக்கிறதே எனக்கு தெரியணும். அப்படி எனக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான் நிலைய கொடுத்தா என்ன கொடுங்கறது இந்த புத்தி. அதை உங்களுக்கு கொடுத்துடுறேன். முன்னாலேயே கல்யாணினம் சரசதி திரகதிம் சவேகம் சர்வைக்கி தக்யமனகம் திருவரட்சணாட்டியம் அப்படின்னு என்னுடைய மனசை கொடுக்கிறேன்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதே போலே இந்த புத்தி கன்யாம் பிரதாத்தே, புத்தி எனக்கூடியதான ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப கல்யாணம் பண்ணி உங்க பெண்ணை சிறக்க கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நமது இல்லைன்னு விட்டிடும். உங்களுக்கு எல்லா பண்டிகைக்கும் முதல்ல அந்த பெண்ணு வரும். முதல்ல எது இருந்தாலும் அவளுக்கு தான் எல்லா மரியாதையும் பண்றேன். பையன் இங்கே இருக்கான், அவன் பாட்டுக்கு ஏதோ சம்பாதிச்சிருக்கான், கொடுத்துட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், அவன்கிட்ட இருக்கான், அவ்வளவுதான். அவன் மேல ஆனா இன்னொருத்தராத்துல போயிட்டு இருக்கா பாரு பொண்ணுங்க. அந்த பெண்ணுக்கு நம்ம அதுல எந்த ஒரு பண்றேன்னா முதல்ல ஒரு மரியாதை பண்றாளோ இல்லையோ, லோகத்துல விவகாரம் இருக்கோ இல்லையோ. ஏ பெண்ணு நம்மளை விட்டு அந்த ஆத்துல போனாலும் உங்களுக்கு அபிமானம் எல்லாம் அங்கேதான் இருக்கு. அதே போலயே இந்த புத்தியை நீங்க பரமேஸ்வரனுக்கு கொடுத்தாலும் அது நல்ல சமயம் வேணும் பொழுது அந்த புத்தியை நீங்க எடுத்துக்கிறேன். மீதி தானங்கள்லாம் பண்ணும் பொழுது என்ன பண்றேன்னு தெரியுமா, நான் சம்பிரதே பிராமணனான உங்களுக்கு நான் இதை கொடுக்கிறேன், நமமா எனதில்லை அப்படின்னு தானே கொடுக்கிறேன். இரண்ய கர்ப்ப கர்ப்பத்வம் ஹேமவேஜம் விபாவதோ அனந்த புண்ணியவலம் அதஷ்டாந்தே பிரயத்தமே துப்யமஹம் சம்பிரததே நமமா நான் உங்களுக்கு இதை கொடுக்கிறேன், இதுமே திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு தானே கொடுக்குறேன். ஆனா கன்னியாதானம் பண்றப்ப பாத்துக்கிடும் கிடையாது, அப்படியெல்லாம் கேட்கல. விவகாரம் என்னன்னா நமமான சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எதுக்கு நர், அவ சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. ஏ எங்க ஆத்துல சௌக்கியமா இருக்க மாட்டாளா, எங்க ஆத்துல இருந்தாலும் சௌக்கியமா இருக்கா, உங்க ஆத்துலயும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணை மட்டும் கொடுக்கற காலத்துல கம்ப்ளீட்டா கொடுக்கல. அதே போல எனக்கு வேண்டிய சமயத்துல வேதாந்தம் வாசிக்கணும் சமயத்துல அந்த புத்தியை கேட்டுப்பேன், தர்மசாஸ்திரங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் அந்த புத்தியை மதியம் வாங்கிப்பேன். அது வரைக்கும் அதை காப்பாற்ற வேண்டியதான பொருள் உங்களுக்கு. அதே மாதிரியே கல்யாணம் பண்ற காலத்துல கன்யா கன்யே மம அக்ரதோ பூயாக கன்யா மே தேவி பார்ஸ்வத கன்யே மே சர்வதோ பூயாது மோட்சமாப்ரியாம் அப்படின்னு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப இந்த மந்திரத்தை சொல்லித்தான் கொடுக்கறேன். ஏ இப்ப கன்னியே உன்னை நான் கொடுக்கறதுனால எனக்கு மோட்சம் வரணும்னு கொடுக்கறேன். அதே போலயே நான் இந்த புத்திங்கிற ஒரு கன்னியை உங்களுக்கு கொடுக்கறேன், ஆகையால் எனக்கு மோட்சம் வரட்டும், மோட்சாந்த சுகம் வரட்டும் அப்படின்னு ஒரு பெண்ணை பெத்து அவளை இன்னொருத்தராத்துக்கு அனுப்பி அந்த அனுப்புற அன்னைக்கு ரெண்டு கண்ணு ஜலம் கண்ணுல இருந்து ரெண்டு சொட்டு ஜலம் விடுற பத்தல அதான் புண்ணியம்னு சொல்றது. அது அந்த அவஸ்தை அனுபவிக்கணுமா, அது இல்ல அது பண்ண வாழ்க்கையா அது விவகாரம் அப்படின்னு சில பேர் சொல்ற. அப்படி விசேஷமாக இந்த புத்திங்கிற பெண்ணை நான் கொடுக்கிறேன்னு விசேஷமாக இங்க சொல்லியிருக்க. அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்துல பகவானுடைய ஆபரணங்கள் அவருடைய ஆடைகள் இது அவருடைய உருவம் இவைகள்லாம் சொல்லக்கூடியதான அழகான ஒரு ஸ்லோகம்.
1: ஓம் நம சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரி ஓம். அப்போ திரவியத்தை பார்த்தோம், திரவியத்துல பிருத்வியை பார்த்தோம், திரவியத்துல பிருத்திவிபாதம் இல்லாட்டி இப்படி பண்ணிடுவோமே, திரவியத்துல பிருத்திவி பார்த்தோம்னா.
3: சரி, அடுத்தது
2: நீர் ஜலம்.
3: ஆபாக்கு லட்சணம் சீதஸ்பர்ஷவதி,
2: சீதஸ்பர்ஷவத்யா ஆபஹ.
3: சீதஸ்பர்ஷவத்யா அப்படின்னு சொல்லி
2: வத்யா அப்படின்னு ஏன் சொல்றது அப்படின்னா, பகுவச்சனத்தை சொல்றது. ஆப சப்தம் வந்து எப்பவுமே நித்திய பகுவச்சனார்த்தம்,
3: அதனால சீதஸ்பர்ஷவத்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலயும் நித்தியம் அனித்தியம், இதுலயும் நித்தியம் பரமாணு ரூபம், அனித்தியம் காரிய ரூபம், அனித்தியம் திருப்பியும் ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணு வகையா பிரியறது.
2: ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணா பிரியறது.
3: ஆபக சீதஸ்பர்ஷவத்தி,
2: குளிர்மையான உணர்ச்சி கொடுப்பது, குளிர்மையான குளிர்மை உடையது,
3: அதுதான் ஆப. நீர், நீருடைய லட்சணம். நித்தியம் அனித்தியம் ரெண்டு வகைப்படுறது, நித்தியம் ஷரீரம் இந்திரிய,
2: நித்தியம் பரமான ரூபம், ஷரீரேந்திரிய
3: விஷயமா
2: அனித்தியம் மூணு வகையா ஆறுது.
3: சரீரம் எங்க அப்படின்னு கேட்டா வருணலோகே,
2: வருணலோகே வருணலோகத்துல பிரசித்தமானது சரீரம். இங்க நம்ம பார்க்க முடியாது, நீர்மயமான சரீரம் அங்கதான் பிரசித்தம், தண்ணியாவே சரீரம் இருக்கிறது அங்கதான், இங்க தண்ணியில சரீரம் இருக்கு. அதனால அடுத்தது
3: இந்திரியம் ஜிஹ்வாக்ரவர்த்தி,
2: ஜிஹ்வாக்ரவர்த்தி,
3: ஜிஹ்வாக்ரவர்த்தி தான், வர்த்தி இல்ல,
2: ஜிஹ்வாக்ரவர்த்தி, நாக்கு நுனி. விஷயம் சரித் சமுத்திராதி,
3: சரித் சமுத்திராதினா
2: ஏரி குளம் கடல் முதலியது எல்லாமே இதுக்கு விஷயம்.
3: திரவியத்துல பிருத்திவி பார்த்தோம், அதே மாதிரி திரவியத்துல நீர், நீர் எப்படிப்பட்டது, பிருத்திவி கந்தவதி. நீர் எப்படிப்பட்டது,
2: நீர் குளிர்மையானது. என்ன
3: அதுல நித்தியம் அனித்தியம் ரெண்டு வகை, நித்தியம் பரமான ரூபம் அதே மாதிரி, அனித்தியம் வந்து
2: காரிய ரூபம். காரிய ரூபமான அனித்தியமானது எப்படிப்பட்டதா இருக்கும், சரீரம் இந்திரம் விஷயம்னு மூணு வகையா பரியிறது. சரீரம் என்னது, வருண லோகத்துல
3: நீர்மகையான சரீரம்
2: வருண லோகத்துல பிரசித்தம்.
3: இந்திரியம்
2: சுவைக்கிறது, எது, நுனி நாக்கு.
3: விஷயம்,
2: இதுதான் டேஸ்ட் பட்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல.
3: விஷயம்
2: சரித் சமுத்திராதி, நீர்நிலைகள் எல்லாமே அதோட விஷயம்தான். அடுத்தது
3: தேஜ, என்ன பண்ணிடலாம்,
2: இதை அப்படியே வச்சுக்கலாம்.
3: பிருத்திவிக்கு அப்புறம் ஆப, அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது தேஜ,
2: தேஜ என்னது, அது சீதஸ்பர்ஷவதி,
3: இது உஷ்ணஸ்பர்ஷவதி,
2: உஷ்ணஸ்பர்ஷவத்து,
3: ஏன்னா இது வந்து ஆண்பால், உஷ்ணஸ்பர்ஷவத்து. அதுவும் நெருப்பும்,
2: நெருப்பு என்னது, சூடானது.
3: நெருப்பும் நித்தியம் அனித்தியம் ரெண்டு வகை, நித்தியம் பரமான ரூபம், அனித்தியம் காரிய ரூபம்.
2: காரிய ரூபமான அனித்தியமான நெருப்பு எப்படிப்பட்டது, மூணு வகை திருப்பியும், சரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்ட்டு. சரீரம் எங்க இருக்கு, நெருப்புமயமான சரீரம் எங்க இருக்கு,
3: ஆதித்ய லோகம், வருண லோகத்துல மாதிரி, அது ஆதித்ய லோகத்துல,
2: ஆதித்ய லோகத்துல பிரசித்தமானது
3: சரீரம்.
2: இந்திரியம் நெருப்பு, நெருப்புக்கு இந்திரியம் என்னது, நெருப்புக்கு இந்திரியம், நெருப்புன்னா ரூபம், விஷயம், விஷயத்துக்கு ரூபத்துக்கு இந்திரியம் இது கண்ணு, அதான் சொல்றாரு.
3: கிருஷ்ண தாராகிரவர்த்தி அப்படிங்கிறாங்க,
2: கிருஷ்ண தாராகிரவர்த்தி, கண் நடுவுல மத்திய பாகம்ல கருப்பு பாகம், அந்த பாகத்தோட நடுவுல இருக்கிறது, அங்கதான் இந்திரியம் இருக்கு. விஷயம் ரூபத்துக்கு விஷயம் என்ன, எல்லாமே தான். இங்க வந்து தேஜஸ்க்கு நெருப்புக்கு விஷயம் வந்து நாலு வகையா பிரிக்கிறாங்க,
3: பௌம நாலு வகையா பிரிக்கிறாங்க. விஷயம் இங்க எழுதின தனியா, இது மாத்திரம் பௌம,
2: அப்புறம்
3: அபிந்தன, அப்புறம் உதரிய,
2: அப்புறம்
3: ஆக்கரஜ. பௌம அபிந்தன உதரிய ஆக்கரஜ
2: அப்படின்னு நாலு வகையா பிரிக்கிறாங்க. பௌமன்னா பிருத்வி தன்மையுடையது, பூமியில கிடைக்கிறது அப்படிங்கிறது.
3: பௌம அப்படிங்கிறது நெருப்பு, வன்னி முதலியது,
2: வன்னி முதலிய இவைகள்லாம் பௌமத்துல நேரடியாவே அடையப்படுறது. வன்னி
3: பௌமத்துக்கு,
2: அபிந்தனத்துக்கு, அபிந்தனத்துக்கு
3: வித்யுதாதி, அப்பு இந்தனம்,
2: அப்பு இந்தனம் நீர், அப்புன்னா நீர், நீர் எதற்கு எரிபொருளாக இருக்கிறதோ, வித்யுத் அப்படின்னு சொல்லிச்சுனா மின்னல் முதலியவை. என்ன
3: இப்போ உதரிய, உதரியனா ரெண்டும் சேர்ந்தது, பௌமமும் அபிந்தனமும் சேர்ந்தது
2: என்னது, உதரியம். வயிற்றுக்குள்ள ரெண்டு வகையானதும் இருக்கு, நீர் நெருப்பும் இருக்கு, நெருப்பு நெருப்பும் இருக்கு. நீர், நீர் காரணமாகவும் எரியிறது, ஆசிட் தானே அது, அதனால அது எப்படிப்பட்டது,
3: புக்த பரிணாம ஹேத்து,
2: சாப்பிட்டது ஜீரணம் ஆறதுக்கு காரணமா இருக்கிறது. அடுத்தது ஆக்கரஜம், ரெண்டு வகையாவும் இல்லாதது ஆக்கரஜம். ஆக்கரஜம் அப்படின்னு சொல்லி சொன்னா தோன்றதுனால உண்டாகிறது என்னது,
3: சுவர்ணாதி,
2: சுவர்ணம் முதலியது, தங்கம் முதலியது, பூமியிலேருந்து கிடைக்கிறது தங்கம் முதலியது, இதெல்லாம் வந்து
3: இது நாலாவது வகை. அப்படி நெருப்பு நாலு வகையா, நெருப்போட விஷயம் இது, பௌம அபிந்தன உதரிய ஆக்கரஜ.
2: உதரியங்கிறது ஔதர்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்
3: பொதுவா, இங்க ஏன்னா பௌமன்னு சொல்லியிருக்குல்ல, பௌம அபிந்தன ஔதர்ய ஆக்கரஜ அப்படின்னு நாலு வகையா பிரிச்சுப்பாங்க. ஔதர்யனா வயிற்றுக்குள்ள இருக்கிறது, பௌமன்னா பூமியில அடையப்படுறது, அபிந்தனன்னா நீர் எதற்கு எரிபொருளாக இருக்கிறதோ அது, ஆக்கரஜம்னா கனனத்தினால தோன்றதுனால அடையப்படுறது, இப்படி நாலு வகையா பிரிக்கிறாங்க. அடுத்தது
4: ஆப்பக்கப்புறம் தேஜியும் பார்த்துட்டோம், அடுத்தது வாயு.
3: அடுத்தது வாயு, வாயுக்கு என்ன லட்சணம், ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயு, ரூபம் இல்லாம வெறும் ஸ்பர்ஷம் அனுபவம் மாத்திரம் இருக்கிறது
4: வாயு. இது எத்தனை வகைப்பட்டது, நித்தியம் அனித்யம் ரெண்டு வகைப்பட்டது, நித்தியம் பரமாணு ரூபம், அனித்யம் காரிய ரூபம். இது திருப்பி மூணு வகைப்பட்டது, சரீரம் இந்திரியம் விஷயம். சரீரம் வாயு லோகத்துல,
3: வாயு லோக சரீரம், இந்திரியம்
4: துவக்கு
3: சர்வ சரீரவர்த்தி, எல்லா உடம்பு முழுவதும் இருக்கிறதான தொடு உணர்ச்சியை அனுபவிக்கிற தோல், அதுதான் வந்து இந்திரியம். விஷயம், வாயுக்கு விஷயம் என்னது, வாயு இதுதான், வாயு இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், மரம் கொடி எல்லாம் ஆடுறது இல்ல,
4: அதுதான் விருக்ஷாதி கம்பன ஹேத்து,
3: விருக்ஷாதி கம்பன ஹேத்து, மரம் கொடி எல்லாம் ஆடுறதுக்கு காரணமா இருக்கிறது. அப்படி மூணு வகையா ஆறுது, ரூபம் இல்லாத ஸ்பர்ஷம் மாத்திரம் உடையது வாயு, நித்தியம் அனித்யம் ரெண்டு வகை, நித்தியம் பரமாணு ரூபம், அனித்யம் காரிய ரூபம். அந்த அனித்யமான காரிய ரூபம் சரீரம் இந்திரியம் விஷயம்னு மூணு வகை. சரீரம் வாயு லோகத்துல பிரசித்தம், இந்திரியம் தொடு உணர்ச்சியுடைய தோல், விஷயம் மலை மரம் முதலியது ஆடுறதுக்கு காரணமா இருக்கிறது
4: வாயு. முடிஞ்சு போச்சு,
3: அடுத்தது வாயு, அடுத்தது ஆகாசம். இந்த வாயுவே வந்து உபாதி பேதத்தினால, சரீரத்தில் இருக்கிற வாயு வந்து பிராணன், சரீர சஞ்சாரி வாயு வந்து பிராணன், பிராணன் ஒன்று தான், இருந்தாலும் அது செய்கிற செயல் உபாதின்னு சொல்லுவோம். அந்த உபாதினால அஞ்சு வகைப்படுறது, பிராண அபான வியான உதான சமானன் அப்படின்னு சொல்லிட்டு. சரீர சஞ்சாரியில சரீரத்தில் இருக்கிறது பிராணன், அந்த வாயுவும் அதுவும் வாயு தான், அந்த பிராணன் அஞ்சு வகைப்படுறது, பிராண அபான வியான உதான சமானன், பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அப்படின்னு அஞ்சு வகைப்படுறது. இது வாயுவோட இன்னொரு பிரபேதம் சரீரத்துக்குள்ள. ஆகாசம் இது அழிச்சிருக்கலாம் புலித்தியம்,
4: ஏன்னா ஆகாசம் காலம் திக் ஆத்ம மனசு இந்த நாலுத்துக்கும் என்ன அப்படி வித்தியாசம் அப்படின்னா, நித்தியம் அனித்யம் ரெண்டு ரூபம் இல்லை, ஏன்னா ஆகாசம் எல்லாம் நித்தியம்தான், இவங்களுடைய சித்தாந்த பிரகாரம் ஆகாசம் எல்லாம் நித்தியம்தான்.
3: அதான் சொல்றாரு
4: ஆகாசம்,
3: ஆகாசம் எப்படி விட்டது,
4: சப்த குணகம் ஆகாசம்,
3: சப்தம் சப்தத்தை குணமாக உடையது ஆகாயம், சப்தத்தை குணமாக உடையது, சப்தம் தான் அதுக்கு குணம், அந்த சப்தத்தை குணமா உடையறதுக்கு பேரு
4: ஆகாயம்.
3: அந்த ஆகாயம் எத்தனை வகை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி
4: சொன்னா, ஏகம் விபு நித்யம்,
3: மூணு வகையா பிரிக்கிறாங்க. அந்த ஆகாயத்துல பிரபேதம், ஆகாயத்துல பிரபேதம் இல்ல, ஆகாயத்துக்கு என்னென்ன குணங்கள் உடையது அப்படின்றத சொல்றாங்க. ஏகம் நித்யம் விபு, ஆகாயம் ஒண்ணுதான், அதனால ஆகாயத்துக்கு ஜாதி நீங்க கொண்டு வர முடியாது, வியக்திரவேதஸ்துல்யத்துவம் அப்படின்லாம் ஜாதி பேதத்தை பிரிப்பாங்க, ஆகாசத்துவம் அப்படின்னு ஜாத்தியா கொண்டு வர முடியாது. மாடு மாட்டுக்கு கோத்துவம் அப்படின்னு ஜாத்தி கொண்டு வர முடியும், சமானத்தன்மைக்கு ஜாத்தின்னு சொல்லுவோம், அதான் சாமான்யம்னு சொன்னோம். ஆகாயம் வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆகாயம் அதுல ஜாத்தி இருக்க முடியாது. ஏகம் விபு, விபு அப்படிங்கிறதுக்கு சர்வ மூர்த்த திரவிய சயோகி அப்படின்னு பேர், விபுனானது சர்வ மூர்த்த திரவிய சயோகி, உருவுடைய எல்லா பொருளோடும் சம்பந்தப்படுறதுக்கு பேர் விபு. விபு அப்படின்னது சர்வ மூர்த்த திரவிய சயோகி, உருவமுடைய எல்லாவற்றோடும் சம்பந்தப்படுவது, எல்லா இடத்தையும் பறந்து வியாபிச்சிருக்கிறதுனால உருவமுடைய எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது விபு. நித்தியம்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், துவம்ச அப்பிரதியோகித்தும், துவம்சத்துக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கிறது நித்தியம். சரி, இப்போ ஆகாசத்தையும் பார்த்தாச்சு,
4: ஆகாசத்துக்கு அடுத்தது காலம்.
3: காலம், காலத்துக்கு என்ன லட்சணம் கொடுக்கறாங்க,
4: அதீதாதி விவகார ஹேது,
3: அதீதாதி விவகார ஹேது, ஹேது அதீதம் அப்படின்னு சொல்லி சொன்னா கடந்த, கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலம், இந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு பேரு காலம்.
4: இந்த காலமும் எப்படி பண்றது, ஏகம் விபு நித்யம்,
3: ஏகம் விபு நித்யம், ஏக விபு நித்யம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்.
2: மேல சப்த குணகம் ஆகாசம் ஏகம் விபும் நித்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இது ஏகா விபு நித்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதீத
4: அதீதாதின்னு சொல்லி சொன்னா
2: அதீத வர்த்தமான அநாகத அப்படின்னு மூணு வகையா பிரிக்கணும். அதீத வர்த்தமான அநாகத, கடந்த வர்த்தமான நிகழ், அநாகத்தான எதிர்காலம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூணு வகையான விவகாரத்துக்கும் காரணமா எது இருக்கோ அதுக்கு பேர் காலம். இதுவும் ஒண்ணுதான், எல்லாத்தோடையும் சம்பந்தம் உடையது, எல்லா பொருளோடையும் சம்பந்தம் உடையது, நித்தியமானதும் கூடது. அதே மாதிரி அடுத்தது காலத்துக்கு அப்புறம் திக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸையும் டைமையும், திக் அப்படிங்கிறது டிரெக்ஷன்,
4: கால, அடுத்தது திக்கு.
2: திக், திக்னா திசை.
4: திசை என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா,
2: அங்க அதீதாதி
4: அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, இங்க பிராச்சியாதி விவகார ஹேத்து.
2: பிராச்சி முதலிய விவகாரத்துக்கு காரணம்.
4: இது ஏகா ஸ்திரீலிங்கம்ங்கிறதுனால ஏகா விபுவி நித்யா.
2: ஏகா விபுவி நித்யாச்ச அப்படின்னு சொல்லி சொல்லணும். பிராச்சியம் அப்படி பிராச்சி அப்படிங்கிறதுனால பிராச்சி அர்வாச்சி பிரதீச்சி உதீச்சி அப்படிங்கிற நாலு திசையும் எடுத்துட்டுருந்தோம். பிராச்சி அர்வாச்சி பிரதீச்சி உதீச்சி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமாக இருக்கிறது காலம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமாக இருக்கிறது திக்கு, காலம் இல்லை திக்கு.
4: அந்த திக்கு ஒன்று
2: விபு நித்தியமும் கூட. ஸ்திரீலிங்கமாக இருந்தால ஏகா விபுவி நித்யா அப்படின்னு சமஸ்கிருதம் சொன்னோம். தமிழில் சொல்லும்போது ஒன்று விபு நித்தியமானதும் கூட. அடுத்தது இதில் ஆத்மா முக்கியமானது. இங்கே நான் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல, அவங்களுடைய அதே கிரமத்தில் தான் கொண்டு வரேன், எழுதுறேன் நான் இதை.
4: அடுத்தது
2: ஆத்மா. ஆத்மா, ஆத்மாவுக்கு லட்சணம் என்ன?
4: ஞானாதிகரணம். ஞானாதிகரணம்
2: ஒரு மக்காரம், புள்ளியல் கூடாது, மக்காரம் எழுதணும்.
4: ஞானாதிகரணம்,
2: ஞானாதிகரணம், ஞானத்துக்கு அதிகரணமா இருக்கிறது ஆத்மா. அதிகரணம்னா ஆதாரம், ஞானம் அடையிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. ஆத்ம மன சயோகம் உண்டாச்சுனாதான் ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஞானத்துக்கு அதிகரணமா இருக்கிறது ஆத்மா.
4: அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா.
2: ஒன்னு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா.
4: ஜீவாத்மா என்னது? பிரதிஷரீரம்.
2: பிரதிஷரீரம் பின்னம், ஒரு ஒரு சரீரத்துக்கும் வேறுபட்டது ஜீவாத்மா. ஜீவாத்மா ஒரு ஒரு சரீரத்துக்கும் தனித்தனி. அந்த ஒரு ஒரு சரீரத்துக்கும் தனித்தனியா இருக்கிற அந்த ஜீவாத்மா இப்ப எத்தனை? ஒரு ஒரு சரீரத்துக்கும் தனித்தனியா இருக்கிறது அந்த ஜீவாத்மா. பிரதிஷரீரம் பின்னம், விபு நித்யம்.
4: பின்னம் விபு நித்யா. ஜீவாத்மா ஒரு ஒரு சரீரத்துக்கும் பின்னமா இருக்கிறது, விபுவா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறது.
2: அந்த ஒரு ஒரு சரீரத்துல இருக்கிற ஜீவாத்மாவும் விபு வியாபிச்சிருக்கிறது. அந்த ஒரு ஒரு சரீரத்துல இருக்கிற ஜீவாத்மாவும் நித்தியம். பரமாத்மா, பரமாத்மா பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க?
4: பரமாத்மா யாரு? ஈஸ்வரன்.
2: ஈஸ்வரன் தான் பரமாத்மான்னு சொல்றாங்க.
4: அந்த பரமாத்மா எத்தனை வகைப்பட்ட? எத்தனை? ஏக, ஒண்ணுதான், சர்வஜ்ஞன்.
2: சர்வஜ்ஞன் அந்த பர ஈஸ்வரன் ஒருத்தர் தான், ஒருத்தர் மாத்திரம் இல்ல, சர்வஜ்ஞன், எல்லாமே தெரிஞ்சவர். இந்த ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது நித்திய ஞானவான், நித்திய கிரியாவான், நித்திய இச்சாவான்.
4: ஞான, இச்சா, கிரியா,
2: இந்த மூணுமே ஈஸ்வரன்ல நித்தியமா இருக்கிறது. இந்த மூணுமே ஜீவன்ல அனித்தியமா இருக்கும். ஞானம், ஆசை, செயல், இந்த மூணுமே ஜீவன்ல அனித்யம். இந்த மூணுமே ஈஸ்வரன்ல நித்தியம், நிரந்தரமா இருக்கிறது. அடுத்தது மனசு,
4: கடைசி திரவியம் மனசு.
2: மனசு என்னது? சுகாதி உபலப்தி சாதனம் மனஹ.
4: சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம்.
2: சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம்,
4: மனசுக்கு லட்சணம் இதுதான். சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம்,
2: சுகம் முதலிய விஷயங்களை அடைவதற்கு, உபலப்தினா அடைவதற்கு கருவியாக, சாதனம்னா கருவி, கருவியான இந்திரியம் புலன் எது? மனது.
4: சுகம் முதலிய விஷயங்களை அடைவதற்கு கருவியான இந்திரியத்துக்கு பேரு மனது.
2: மனத கருவின்னு ஒத்துக்கிறாங்க இவங்க.
4: இந்த மனசு எத்தனை அப்படின்னு கேட்டா,
2: அங்க ஜீவன் பின்னம்னு சொன்னோம், அதே மாதிரி பரமாத்மா ஏகா, ஆகாசம் ஏகம், இதெல்லாம் சொன்னோம். மனசு எத்தனை அப்படின்னு சொல்லி
3: சொன்னா அனந்தம்,
2: மனசு அனந்தம், ஒன்னும் இல்லை பலது. ஏன்னா பின்னம் பல ஜீவன் இருக்கு, ஒரு ஒரு ஜீவனுக்கும் தனித்தனியான மனசு இருக்கணும், அதனால அனந்தம்
3: பின்னம் அர்த்தம்.
2: அடுத்தது இந்த மனசு சின்னதா பெருசா அப்படின்னு கேட்கணும்.
3: இவங்க என்ன சொல்றாங்க, பரமாணு ரூபமா ஒத்துக்கிறாங்க.
2: பரமாணு ரூபம் ரொம்ப சிறுசது, சரீரத்தை எங்களா இடத்துக்கும் போய் அனுபவிச்சுட்டு வர்றது. காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்கு, அந்த அனுபவத்தையும் தலையில ஒரு இடி இடிச்சது எதையோ, அந்த ரெண்டு அனுபவத்தையும் ஒரே நேரத்தில் எப்படி அனுபவிக்கணும்னா அவ்வளோ வேகமா போகும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பதில் கொடுப்பாங்க இவங்க. மனசு பரமாணு ரூபம்,
3: அதே மாதிரி மனசு நித்தியம்,
2: மனசு நித்தியமும் கூட அனந்தம், பரமாணு ரூபம், நித்தியம். அப்போ திரவியம் எத்தனை வகை பார்த்துட்டு,
3: ஒன்பது, பிருத்திவி, அப்பு, தேஜ, வாயு, ஆகாஷ, கால, திக், ஆத்மா, மனசு,
2: மொத்தம் ஒன்பது வகையும் பார்த்துட்டோம் நம்ம. அடுத்தது குணம் 24 வகை. இந்த குணம் 24 வகைய பின்னாடி பார்ப்போம். ஹரிஹி ஓம்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சி.

திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளையும் ஸ்ரீ திருமூல தேவ நாயனாரையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு நாள்தோறும் அனைவருக்கும் ஒரு சைவ உணர்வுகளை நல்கக்கூடிய நிகழ்வுகளை திறம்பட ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். தானவனாகிய தற்பரம் தாங்கினோன் ஆனவை மாற்றி பரமத்தடைந்திடும் ஏனை உயிர் வினை கெய்தும் இடம் சென்றும் வானும் நிலனும் புகுந்தும் வருந்துமே என்று சொல்லுகிறார். பரிபாகியோட நிலை என்ன? அல்லாதார் எய்தக்கூடிய பிறவி வேறுபாடுகள், வினை அனுபவ வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத அது எடுத்து சொல்லுது. அவனே தானே ஆகிய அந்நெறியில் நிற்பவர் பரிபாகி. அப்படி நின்ற பரிபாகி வந்து பசு கண்மங்களுக்கு உரியனவான ஆணவம் கண்மம் மாயைகளை எல்லாம் நீக்கி பரமுத்தியை அடைவார். அங்கன பரிபாகம் எய்த பெறாத ஆன்மாக்கள் செஞ்ச வினைக்கு தகுந்த இடத்துக்கு போய் இன்ப பூமி ஆகிய வானத்திலையும் கன்ம பூமி ஆகிய மண்ணிலையும் பிறந்து வருந்தும். பாடல் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, தான் அவனாகிய தான் என்பது ஆன்மாவையும் அவன் என்பது சிவத்தையும் குறிக்கின்றது. தற்பரம் என்பது அவனையன்றி அறிவானாகிய தன்னையும் அறிய இடம் தரும் இந்த உலகத்தையும் காலத்தையும் அறிகின்றேன் என்ற வினையையும் அறியாம அவனே ஆகி, அதாவது ஏகனாகி நிற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல பத்தாம் சூத்திரத்துல சொன்னது போல பரம் அப்படிங்கிறது பாரம் அப்படிங்கிற பொருள் துணிக்க நிற்குது. அதனாலதான் தாங்கினோன் அப்படி தற்பரம் தாங்கினோன் அப்படின்னு கொடுக்கிறார். அதாவது இந்த நிலை வந்து வாழ் நுனில நிற்பது மாதிரி மிகவும் அரிய செயல். அதனால தாங்கின சுவாமி தாங்கினாதான் நிற்க முடியும் என்று சொல்லி, ஆண் அவை பசுவுக்கு உரியனவாகிய பசு குணங்கள் இல்லையா, நம்ம எல்லாம் பசுக்கள், அதனால நம்மகிட்ட பசு குணங்கள் தான் மிகுதியாக இருக்கும். அதாவது பித்த நிலை, நம்முடைய பித்த நிலை, அதை மாற்றி பரமத்து, பரமம்னா மேலானவற்றுக்கெல்லாம் மேலான பரமுத்தி, அதை அடைய வைப்பதற்காக என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அப்போ சிவத்தோடு அத்துவித பாவனையில நின்று பழகிய ஆன்மா சிவத்தோட ரெண்டர கலந்து பேரின்பத்தை எய்தும். அங்ஞனம் இல்லாத உயிர்கள்லாம் பிறப்பு இறப்புல பட்டு விண்ணும் மண்ணும் நரகும் அப்படிங்கிற எல்லா இடங்கள்லையும் சென்று வருந்தும் இல்லையா. புண்ணியம் செய்திருந்தா சொர்க்கலோகத்துக்கு போய் இன்பத்தை அனுபவிக்கும், பாவம் மிகுதியாக இருந்தா நரக லோகத்துக்கு போய் துன்பத்தை அனுபவிக்கும். ரெண்டும் இல்லை அப்படின்னா பிறவிக்கு இந்த ரெண்டையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மண்ணுலகத்திலையும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியான முக்திக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா பரிபாகி ஆனால்தான் முக்தி அடைய முடியும் என்பதை நமக்கு இப்பாடலின் மூலம் உணர்த்தியுள்ளார். அடுத்து, ஞானிக்கு காயம் சிவமே தனுவாகும், ஞானிக்கு காயம் உடம்பே அதுவாகும், மேனிற்கும் யோகிக்கு விந்துவும் நாதமும், மோனிக்கு காயம் முப்பால் கெட்ட முத்தியே அப்படின்னு சொல்ற. அதாவது காயம் அப்படி தனு உடம்பு இது எல்லாம் ஒரே பொருளைத்தான் குறிக்கின்றன என்றாலும் பகுதி பொருட்களால் அதெல்லாம் வேறானது. காயம் என்பது அழியக்கூடியது, தனு அப்படின்னு சொன்னா விஸ்தரித்தலை உடையது, அது வந்து வடசொல். உடம்பு அப்படின்னா உயிருக்கு உடனாக இருப்பது. இதை இடமறிந்து எந்தெந்த சொல்ல எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிதான் நம்ம ஞானிகள் பயன்படுத்தியிருப்பாங்க, அதை நாம் அறிந்து இன்புற வேண்டும். அப்போ ஞானிக்கு காயம் என்று சொல்லும் போது ஞானத்தில் சரியை உடையவர்களுக்கு, சரியையில் சரியைன்னு சொல்லி சரியையில் ஞானம் வரைக்கும் நாலு, கிரியையில் சரியைன்னு சொல்லி கிரியையில் ஞானம் வரைக்கும் நாலு, யோகத்தில் சரியைன்னு சொல்லி யோகத்தில் ஞானம் வரைக்கும் நாலு, ஞானத்தில் சரியை துவங்கி ஞானத்தில் ஞானம் வரைக்கும் நாலு, இப்படி நமக்கு தவம் விரிந்து இருக்கும்னு நம்ம பாக்குறோம். அதுல ஞானத்தில் சரியை உடையவர்களுக்கு சிவமே தனுவாகுனா சிவ உடல் தம் உடல் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து
ஞானிக்கு காயம் உடம்பே அதுவாகும் அப்படின்னு. அப்படின்னா ஞானத்தில் கிரியை உடையவர்களுக்கு உளவாகக்கூடிய உடல் வந்து சிவபெருமானுடைய அருள். இவங்க ரெண்டு பேருக்கும் மேலாக, அதான் மேல் நிற்கும் யோகி, அதான் விசுப்தியில நிற்கக்கூடிய ஞான யோகிக்கு, ஞானத்தில் யோகம் என்ற நிலையில் இருப்பவருக்கு விந்துவும் நாதமும் உடலாக இருக்கும். ஞான வரம்பாகிய மோனத்தில் நிற்பவர்க்கு, அதாவது ஞானத்தில் ஞானம் அப்படிங்கிற நிலையில் இருப்பவர்களுக்கு முப்பாலும் கெட்ட முக்தி தான் உடலாகும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். விந்து மூன்றாவது வரியில யோகிக்கு சொல்லும் போது அது விந்துங்கிறது சிவசக்தியையும் நாதம்ங்கிறது சிவத்தையும் குறிக்கிறது. இந்த முப்பால் அப்படின்னா என்னதுன்னா ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூணும் தான் ஆன்மாவை பால் செய்யக்கூடிய மூன்று மலங்கள். அதத்தான் முப்பால், முப்பால் வேற முப்பால் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சிறப்பு லகரம் அது எப்படி கெடும் அப்படின்னு பார்த்தா அதோட வலிமை குன்றினால் அது கெட்டு ஒழிந்து விடும் என்பது நமக்கு அதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்படி உடல் இருக்கும் என்று நமக்கு இதிலே உணர்த்தி இருக்கின்றார். அடுத்தபடியாக விஞ்ஞானத்தோர்க்கு ஆணவமே மிகு தனு, எஞ்ஞானத்தோர்க்கு தனு மாயை தான் என்ப, அஞ்ஞானத்தோர்க்கு கண்மம் தனுவாகும், மெஞ்ஞானத்தோர்க்கு சிவதனு மேவிடுமே மேவுமே என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது மலங்கள் எத்தனை, அதாவது எத்தனை மலங்களால் நம்ம பீடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆன்மா என்பதை பொறுத்து விஞ்ஞான கலர் என்றும் பிரளயா கலர் என்றும் சகலர் என்றும் அழைக்கப்படுவார்கள். அது நம்முடைய ஞான நூல்கள்லாம் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டிக்கொண்டே வருகின்றன. ஆக சகலர் முதல்ல, சகலமும் உடையவர்கள் சகலர், அதாவது கண்டிப்பா அவங்களுக்கு மாயை இருக்கும். ஆணவம், கண்மம், மாயன, மாயை உடையவர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ அவங்க வந்து அசுத்த மாயையின் காரியமான கலை முதலிய தத்துவங்களோடு கூடியவர்கள். ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும்

உங்களுக்கு யாருக்கு சகலருக்கு மிக பருமையாக இருக்கும், ஆனா பிரளயாகலருக்கு பருமையாக இருக்கும். அப்புறம் எல்லாம் ஒடுங்கக்கூடிய பிரளய காலத்துல சிவபெருமான் தானே குருவாக நின்று முன்பு முன் நின்று உணர்த்துவதால் கலை நீங்கக்கூடிய உரிமை உடையவர்கள். அடுத்து விஞ்ஞானாகலர், அதுதான் விஞ்ஞானகலர்னு நம்ம சொல்லுவோம். ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள். விசேடமான ஞானத்தால், விசேட ஞானத்தால், அதான் விஞ்ஞானத்தால், அதாவது அறிவுக்கு அறிவாக சிவபெருமானால் உணர்த்த பெற்று முக்தி பெறுபவர்கள். பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அறிவுக்கு அறிவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்ணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, அது மாதிரி இவர்களுக்கு வந்து ஆணவமல பிணிப்பு வந்து நுட்பமாக நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலை அப்படிங்கிறது மாயையுடைய தொடக்கு. ஆக இந்த மும்மலங்கள் உடையவர்கள், இருமலங்கள் உடையவர்கள், ஒருமலம் உடையவர்கள் என்று அவர்களை பற்றி இப்போது நாம் என்ன என்று பார்த்தோம். இப்போது பாடலோட கருத்தை பார்க்கலாம். இதற்கு நமக்கு சித்தியாரிலும் சிவஞான போதத்திலும் மிக அருமையான பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களின் கருத்தை சிந்தித்த பின் இதை சிந்திக்கலாம். மெஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலர்க்கு அஞ்ஞானம் அச்சகலர்க்கு குருவாய் மெஞ்ஞானம் பின்னுணர்த்தும் அன்றி பிரளயாகலர்க்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் முன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை விரும்பக்கூடிய உயிர்களுக்கு பருவம் வந்த போது உள் நின்று உணர்த்துவார் முதல்வர். அந்த முதல்வனே ஞான குருவோட அறிவுல வேறற கலந்து கலந்து நின்று சிவஞானத்தை உணர்த்துவார். அப்போ அந்த விஞ்ஞானகலருக்கு அந்த மெய்யறிவு இல்லையா, அதுல இறைவன் வந்து உள் நின்று உணர்த்தும் போது தானே உண்டாகும். பிரளயாகலருக்கு அவ்வாறு இல்லாம தெய்வ வடிவையே குரு வடிவாக கொண்டு முன் நின்று அந்த சிஷ்யனுக்கு ஞானத்தை உணர்த்துவார். அறியாமையை உடைய சகலருக்கு அவர் வடிவு போலும் வடிவுடைய குருவாகி வந்து அந்த குருவின் பின்னாக மறைந்து நின்று அந்த மெய்ஞானத்தை நல்குவார். அப்ப விஞ்ஞான கலர்ங்கிறது விஞ்ஞானத்தால் கலையற்றவர், பிரளயா கலர்ங்கிறது பிரளயத்தால் கலையற்றவர், சகலர்ங்கிறவங்க கலையோடு கூடினவர்கள். அது அவிஞான கலரை ஒருமலம் உடையார் என்றும், பிரளயா கலரை இருமலம் உடையார் என்றும், சகலரை மும்மலம் உடையவர்கள் என்றும் சொல்வது நமக்கு சித்தாந்தத்திலே வழக்கம். அதற்கு அடுத்தபடியாக சித்தியாரிலே ஒரு அருமையான பாடல், அதையும் இப்போது இதை தொடர்ந்து சிந்தித்த பின் பாடலின் கருத்துக்குள் நாம் செல்லலாம். உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரில் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலகலர், மன்னிக்கவும் சகலர், விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர். நிறையில் மலம் மலம் கண்மம் மலம் கண்மம் மாயை நிற்கும் முதல் இருவருக்கும் நிராதாரம் ஆகி கரையில் அருட்பரன் விதா சந்நிதி பாதத்தால் கழிப்பன் மலம் சகலர்க்கு கண்ம ஒப்பில் தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒளிப்பன் மலம் சதுர்த்தா சத்தினி பாதத்தால் என்பது நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியாரின் சித்தியார் பாடம். எட்டாம் சூத்திரம் முதல் அதிகரணத்துல குருவாக வந்து இறைவன் நமக்கு செய்யக்கூடிய அனுக்கிரகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். இப்போ ஆன்மாக்கள் எண்ணிறந்தன பசுக்கள் 11. இந்த ஆன்மாக்கள் 10 அடைவதற்கு உரிமை உடையன. ஆராயும் போது இந்த ஆன்மாக்கள் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன, விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என்று. அந்த நம்ம சொன்னது போல அதுல கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி விஞ்ஞானகலர் ஒரு மலம் உடையவர்கள், அதாவது ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள். பிரளயாகலர் ஆணவ மலமும் கண்ம மலமும் உடையவர்கள். சகலர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் உடையவர்கள். அவர்கள்ல இந்த மும்மலங்களும் உடைய சகல வர்க்கத்து உயிர்கள் வந்து இருவினை ஒப்பால மந்ததரம் மந்தம் தீவீரம் தீவீரதரம் அப்படிங்கிற 4 வகையான சத்தி நிபாதத்தை பொருந்துவதற்கு உரியவர்கள். அதனால சகல வர்க்கத்து உயிர்களுக்கு இருவினை ஒப்பு வந்த போது பொருந்திய சக்தி நிபாதத்துக்கு ஏற்ப உணர்த்த வேண்டுவது முறை. அவ்வாறு உணர்த்துவதற்கு இந்த உலகில் இறைவன் குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு தோன்றி சாதார தீட்சை செய்து மலத்தை நீக்குவன்.
அடுத்து.

0: கலராகிய உயிர்கள் தீவிர தீவிர தர சத்தினி பாதத்தை பொருந்துவதற்கு உரியவர்கள். அவங்களுக்கு இறைவன் வந்து மான் மழு நான்கு தோள்களை உடைய திருமேனியோட தோன்றி நிராதார தீக்கை செய்து மலத்தை நீக்குவார். விஞ்ஞான கலராகிய உயிர்கள் வந்து தீவிர தர சத்தினி பாதத்தை பொருந்துவதற்கு உரியவர்கள். அதனால அவங்களுக்கு அளவிடுவதற்கு அரிய கருணை வடிவாகிய இறைவன் அவர் அறிவின் உள்ளீடாக நின்று உணர்த்தி உணர்த்தும் முறையில நிராதார தீக்கை செய்து மலத்தை நீக்குவார். எவ்வளவோ பெரிய உபகாரம் பாருங்க. சுவாமி வந்து ஆன்மாக்களை மூன்று வகையாக பிரித்து அவங்களுக்கு எப்படி எல்லாம் உணர்த்துறாருன்னு பாருங்க. ஆனா அந்த ஆன்மாக்கள் உணர வேண்டும் என்ற அந்த ஒரு கடப்பாடு இருக்குங்கிறத கண்டிப்பா உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ சகலர் பிரளயகலர் விஞ்ஞானகலர்னு ஆன்மாக்களை எதற்காக வகுத்தார் என்றால், கலர் அப்படின்னா கலையை உடையவர்ங்கிறது பொருள். அப்படி அந்த பொருள்படவே கலை முதலிய தத்துவங்களோடு கூடிய ஆன்மாக்களை சகலர் என்றும், கலை முதலிய தத்துவங்கள் பிரளயத்தில் நீக்கப்படக்கூடிய ஆன்மாக்களை பிரளயாகலர் என்றும், கலை முதலிய தத்துவங்களை விஞ்ஞானத்தால் நீக்கப்பெறும் ஆன்மாக்களை விஞ்ஞானகலர் என்றும் பிரித்து கூறியுள்ளார். விஞ்ஞானாகலர் அப்படிங்கிறது தான் அந்த நெடிலா இருக்கிறதா விஞ்ஞான கலர்னு செய்யுள்ள நிக்குது. பிரளயத்தால கலையற்றவர்கள் பிரளயாகலர்னு சொன்னது போல, விஞ்ஞானத்தால் கலையற்றவர் விஞ்ஞானகலர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது நம்ம பாடல் கருத்தை சிந்திக்கலாம். விஞ்ஞானத்தோர்க்கு இல்லையா, அதான் இதே தான் சொல்றாரு. விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர்னு சொல்லி அவங்களுக்கு ஆணவமே மிகுதனு இல்லையா, அவங்களுக்கு ஆணவம் மட்டும் ஒரு மல்லம் மட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்தால பிரளயாகலருக்கு வந்து ஆணவமும் கண்மமும் இருக்கும். சகலருக்கு வந்து ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் இருக்கும் என்று மிக அழகாக சொல்லி, உண்மையான ஒரு சிவஞானிக்கு சிவ சரீரமே சரீரமா இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆணவம் கண்மம் மாயையால் ஆன சரீரம்தான் இருக்கும் என்பதை நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து, மலம் என்று உடம்பை மதியாத ஊமர் தலமென்று வேறு தருத்தமை கண்டீர், நலமென்று இதனையே நாடி இருக்கில் பலமுள்ள காயத்தில் பற்றும் இவ் அண்டத்து என்று சொல்கிறார். இந்த உடல் வந்து மாயா காரியம் என்று உணர்ந்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிறப்பு குறைந்து கொண்டே வரும். ஆனா இந்த உடம்பு தான் நாமன்னு நினைக்கிறதுனாலதான் நமக்கு பிறவி கூடிக்கிட்டே போகுது. அதை அழகாக எடுத்து காட்டுகிறார். மலம் அப்படிங்கிறது அதோட காரியமாகிய மாயேயத்தை, அப்ப தான் எடுத்த இந்த உடம்ப மாயா காரியம் அதனால அது மலம்னு வெறுக்காத ஊமர்கள், அதாவது வாய் பேசுதல் காதால கேக்குறது ரெண்டையும் இழந்த அறிவியினர்கள். ஏன் ஊமர்னு சொல்றான்னா, அவங்களால தன்னோட அனுபவத்தை சொல்லவும் முடியாது, பிறரோட அனுபவத்தை கேட்டு உய்யவும் முடியாது. அந்த வகை அற்றவர்கள், அதனால அவர்களை ஊமர்கள் என்று அழைக்கின்றார். சரி, அப்ப மலம்னு மதிக்க தெரியணும் இந்த உடம்ப. அதற்கு அடுத்தபடியாக உலகியல்ல சொன்னது போல, அந்த வாய் பேசுறதும் காது கேட்கறது தன்மையும் இல்லாதவங்களால தான் நினைச்சத சொல்லவும் முடியாது, எதிராளி சொல்றத கேட்டு உய்யவும் முடியாது. அத மாதிரிதான் உடம்ப மலம்னு உணராதவங்களால சிவானுபவ ஞானத்தை இழப்பார்கள் அப்படின்னு கூறுகிறார். அதுக்கப்புறம், இந்த உடலே நமக்கு சிறந்த இடம் அப்படின்னு சிறப்பாக அதனையே தாங்கி இருப்பதை காணுங்கள் என்று சொல்கிறார். தலம்னா இடம், இதுதான் நமக்கு ரொம்ப சிறந்த ஸ்தலம் அப்படின்னு கொள்வார்களாம் அந்த உடம்பையே நம்பிக்கொண்டிருப்பவர்கள், அத மலம் மாயை என்று உணர தெரியாதவர்கள். ஆக பலகாலம் பல அண்டத்துல பலம் பலமுள்ள உடலோட மீண்டும் மீண்டும் தோன்றுவதற்கு நேரும் என்று சொல்லுகின்றார். அப்ப உடலை வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய சாராம்சம். இதை நம்பியே இருந்து இந்த உடலுக்காகவே வாழ்ந்துகிட்டே இருந்தான்னா மேல மேல பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கருத்து. அடுத்தபடியாக, நல்ல வசனத்து வாக்கு மனாதிகள் மெல்ல விளையாடும் விமலன் அகத்திலே அல்ல செவி சத்தமாதி மனத்தையும் மெல்ல தரித்தார் முகத்தே பசித்தே என்று சொல்லுகிறார். முக்கரணங்களும் தூய்மையா இருக்கணும், ஆனா அழுக்கு இருக்கு. ஆன்மாவில அழுக்கு இருக்குங்கிறத நீக்கிறதுக்கு முக்கரண வழிபாட்டுக்கு முக்கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுவே தூய்மை இல்லைன்னா அதுவே நமக்கு பிறவிக்கு ஏதுவாகிவிடும். ஆக அவர் என்ன சொல்கிறார், நல்ல வசனத்து வாக்கு என்று சொல்லுகின்றார் இல்லையா. சிவபெருமானை பற்றிய இப்ப பேசுறோம்ல இந்த மாதிரி சிவபெருமானை பற்றி பேசக்கூடிய சொற்கள், பாடக்கூடிய பாடல்ல இருக்கக்கூடிய சொற்கள் அதெல்லாம் தான் அந்த வாக்கு. வசனத்து வாக்குங்கிறதுனால பேசக்கூடிய வாக்கு. மனாதிகள்னு சொல்லும் போது மனம் முதலியவற்றை உடையவர்கள். அப்படிப்பட்ட மனாதிகளுடைய அகத்திலே விமலன் விளையாடும் அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடணும். அப்படி அல்லாதனவாகிய செவியையும் அல்லாதனவாகிய சத்தத்தையும் மனத்தையும் தரிசித்தவர்கள் பசித்த முகத்தவர்கள் போல இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? பசியால கரங்கி போயிருப்பாங்க. அப்போ தூய கருவி கரணங்களை உடையவர்கள் நிறை செல்வர் என்று அழைக்கப்படுவர். அதாவது சிவனருட் செல்வர், திருவருட் செல்வர் என்று அழைக்கப்படுவார்கள். அஞ்ஞனம் இல்லாதவர்கள் பசியால் வருந்துபவர் போல இருப்பார்கள் என்று உணர்ந்ததான். என் செய்வார் ஏழை அப்பைகளின்னு சொல்வாங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம யூகித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப தூய்மையான சொற்களையும் வாக்கையும், தூயனவற்றையே நினைக்கக்கூடிய மனசையும், தூயனவற்றையே செய்யக்கூடிய உடம்பையும் உள்ளவங்க உள்ளத்துக்குள்ள அநாதி மல்ல மலரகிதனாகிய பரமசிவன் எழுந்தருளி மெல்ல மெல்ல விளையாடல், அது மெல்ல விளையாடல், மெல்ல மெல்ல திருவிளையாடல் புரிவார். அப்படி இல்லாம சத்தத்தை நுகரக்கூடிய செவி முதலிய கருவிகளையும் மனம் முதலிய கருவிகளையும் மெல்ல தாங்கிய மெல்ல தரித்தார். மெல்ல தாங்கிய ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா பசியால கரங்குன மாதிரி முகத்தை உடையவர்கள். அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும், நாமளே அந்த வருத்தத்துல இருப்பாங்க அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போது இந்த எட்டாம் தந்திரத்திலே முதலாவது அதிகாரம் உடலில் பஞ்சபேதத்தை முடித்து அடுத்து உடல் விடல் என்ற இரண்டாவது அதிகாரம். உடலின் கண் உள்ள பற்றை விட வேண்டும். திருப்பி திருப்பி திருப்பி அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாதனமாகி அந்த இது வந்து சாதனம் தான், சாதனமாகி அந்த உடம்பால சாதிக்க வேண்டியவற்றெல்லாம் சாதிக்க இந்த உடல் பற்று இடையூறா இருக்கு. இப்போ நம்ம ஒண்ணு செய்யணும்னு நம்ம மனசு வந்து அறிவுறுத்துது, அதை செய்ய வேண்டான்னு உடம்பு தடுக்குது. அப்படி அது வந்து இடையூறா இருந்தா அதை ஒழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடம்பு நமக்கு தேவையில்லை என்று அது சொல்றாருல. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனிதமுடைய பிறவி வேண்டுவது இம்மாநிலது. இதெல்லாம் செய்யறதா இருந்தா எனக்கு இந்த பூமியில உடம்ப கூட இல்லைன்னா எனக்கு இந்த மனுஷ பிறவிய வேண்டான்னு அப்படி சுவாமி சொல்றாங்க. ஆக இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பண்ணாகும் காமம் பயிலும் வசனமும் விண்ணாம் பிராணன் விளங்கிய சத்தமும் உண்ணாம் உடலில் பொருந்து மனத்தையும் அண்ணாந்து பார்க்க வழியும் உடம்பே என்று சொல்லுகிறார். இந்த உடல் பற்றி எப்படி ஒழியும் என்று சொல்லுகிறார். இசை போல இனிமை பயக்கக்கூடிய இச்சையை வளர்க்கக்கூடிய வசனங்கள், தேவையற்ற வசனங்கள். ஆகாயத்துல வீசக்கூடிய வாயுவையும் அதன் கண் தாங்க பெற்று விளங்கிய ஒலியையும் இந்த ஊன்மயமான உடலில் பொருந்தும் மனத்தையும் நிமிர்ந்து நோக்குனா அந்த உடம்ப பத்தனா பற்று விடும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாந்து பார்க்கனா நிமிர்ந்து பார்க்க. பண்ணாகும் காமம் பயிலும் வசனம் இல்லையா, அப்படியே இந்த காம இச்சை மிகும்படியான வசனங்கள். பிராணன்னா வாயு நமக்கு தெரியும், சத்தத்தை சுமந்து வருவது வாயுங்கிறதுனால பிராணன் விளங்கிய சத்தம்ங்கிறது புரிஞ்சுக்கிடணும். புண் என்பது ஊனை குறிக்கிறது. மற்றதன் புண்ணென்று உணர்வார் பெரின் இல்லையா, மற்ற நம்ம இதை சிந்திச்சிருக்கோம். உடலில் பொருந்தும் மனம், அகக்கருவியாக உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனம். அப்ப உடம்பு அழியும்னு ஏன் சொல்றாருன்னா உடல் பற்றானது அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உடம்பு, வசனம், வாயு, ஒலி, மனம் இது இந்த கூட்டத்தால் ஆனதுதான் இல்லையா. அந்த உடம்பு இதை பிரிச்சு தனிய ஆராயலுற்றால் உடல்னு ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சா உடல்னு ஒண்ணுமே கிடையாது. அதனால இத ஒரு பிரதானமா நினைச்சு வாழாதீங்க, இது மேல இருக்க பற்ற விட்டுருங்க. உடல் விடல் அப்படின்னா அதுக்கு அதிகாரத்துக்கு தலைப்பே கொடுத்திருக்கார். அழிகின்ற ஓருடம்பாகும் செவிகண், கழிகின்ற கால விரதங்கள் தானம், மொழிகின்ற வாக்கு முடிகின்ற நாடி, ஒழிகின்ற ஊனுக்கு உறுதுணை இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இந்த அழிய போற உடம்புக்கு யார் தோண, எது சாஸ்வதம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மை பார்த்து கேட்கின்றார். அழிந்து படக்கூடிய இந்த உடம்பாகல செவி கண்ணு இதெல்லாம் செயலற்று கழியக்கூடிய காலத்துல செய்யப்படும் அந்த விரதங்களும் தானங்களும் மொழிகின்ற தோத்திரங்களாகிய வாக்குகளும் நாடிகளும் முடிவெய்தும் இல்லையா. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வயது ஆக ஆக முதுமை வர வர செயல் இழந்துகிட்டே வரும். அப்ப நம்மளால இளம் பிராயத்துல இருந்தது போல விரதத்தை அனுட்டிக்க முடியாது. தானங்கள் அப்புறம் தோத்திரங்கள் பாடுறதுக்கு உடம்புல ஒரு தெம்பும் வலுவும் இருக்கணும், அந்த வாக்குகள் இல்லையா அதெல்லாம். அப்ப நாடி எல்லாம் தளர்ந்து போச்சுன்னா அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இறங்கிட்டே வந்து முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நேரத்துல இந்த உடம்புக்கு எது உறுதுணையாக இருக்கும் என்று கேட்கின்றார். அழிகின்ற உடம்புக்கு உயிர் செய்யக்கூடிய தான தர்மங்களும் விரதங்களும் பயன்பெற உடம்புக்கு கிடையாது. நாம இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கும் போது எனக்கு துன்பமே வரக்கூடாது, இது பூரா எனக்கு நிவர்த்தி ஆறதுக்கு எந்த ஜோசியரிடம் கேட்டு என்ன பரிகாரம் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு காமிய பக்தியில் தான் இன்னைக்கு வாழ்க்கையோடாக கோயிலுக்கு செல்வதே உடல் சம்பந்தமான விஷயத்துக்கு தான் தப்பான ஒரு புரிதல் இருக்கிறது, அது கலிகாலமாக இருப்பதால். ஆக நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாம செய்யற எந்த ஒரு விஷயமும் நம்ம உடம்புக்கு பலனே தராது, அது எல்லாம் நம் உயிருக்குத்தான் பலன் தரும். அதனால அங்கமாகிய கண் முதலியதும் நமக்கு உயிருக்கு வந்து ஒன்னும் இந்த உடம்பு வந்து இந்த உயிருக்கு வந்து துணையாக ஆகாது, நாடிகளும் துணையாக ஆகாது என்று சொல்லுகின்றார். அப்ப நம்ம வந்து இந்த நிஷ்காமிய பக்தி தான் செய்யணும். உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரோன்னு கேட்கிறார் இல்லையா அப்பர் சுவாமி. நமக்கு எப்போதும் கேவல நிலையிலையும் சகல நிலையிலையும் சுத்த நிலையிலையும் முத்தி நிலையிலையும் நமக்கு சுவாமி ஒருத்தர் தான் துணை, என்ன கார் துணை நீ அல்லதே இல்லையா அப்படின்னு கேட்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணை ஆவன திருமுறைகள்ல பல இடத்துல பார்க்கலாம் சுவாமி தான் நமக்கு துணை என்பது. இலையாம் இடையில் எழுகின்ற காமம் உலைவாய் நெஞ்சத்து மூழ்கும் உளத்து தலையாய மின்னுடல் தாங்கி திரியும் சிலையாய சித்தம் சிவமுன்னிடைக்கே இல்லையா. உடல் பற்று உடையவர்களுடைய இயல்போ அந்த பற்றை விட்டவர்களுடைய இயல்பையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இல்லை என்று சொல்லும்படியாக உள்ள இடையை உடைய மாதர்கள் அவங்க மேல ஏற்படக்கூடிய இந்த காம இச்சையால வருந்தக்கூடிய உள்ளம் வந்து துன்பத்துல மூழ்கி வருந்தும். ஆனா சிவபெருமான் திருமுன்பு பக்திமையால கல் போல அசையாத உள்ளம் அப்படி இருக்கக்கூடிய உள்ளம் வந்து நல்ல ஒளிவிடும், அந்த உடலை தாங்கி அழியாது உலவும் என்று உணர்த்துகிறார். அப்போ மனத்தால் சிறந்த ஒளி உடம்பு அப்படின்னு சொல்றது தேவ சரீரத்தை. சிலையாய சித்தம்னு சொன்னா கல் போன்ற காம புயல் தாக்குனாலும் அசையாத வலிய மனம். சிவபெருமான் திருமுன்பு நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது காமம் போன்ற எண்ணங்கள் மனசுல வராது அப்படிங்கறது நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம்.
1: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். வழங்குபவர் பாலரா வாயர் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பேசும் புயல் தானாக பாடும் என்று நமக்கு தெரியும். நாகனவாய்ப்புள் பேசவும் பாடமும் வல்லது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நன்றாக பாடும், குயிலை காட்டும் நன்றாக பாடும். அதனால அந்த பாட திருப்பலிகைகளை எல்லாம் பண்ணோடு பாடுவதை கேட்டு கேட்டு கிளிகள் பாடுகின்றன. பாடுகிற பொழுது கேட்பது யார் என்ற நன்றாக பாடுகின்ற நாகனவாய்ப்புக்கு, பூவை என்ன நாகனவாய்ப்புக்கு அது கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது உள் முதல்ல தெள்ளும் மோசை திருப்பதிகள் சொன்னது. அதுக்கு முன்னே இருக்கிறவரி உள்ளம் ஆர் உருகாதார் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் கேட்கிறார். உள்ளம் ஆர் உருகாதார் தெள்ளும் மோசை திருப்பதியங்கள் கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள் பதிகங்களை எல்லாம் கிளைகள் பாட கேட்கின்ற அளவுக்கு இருக்கின்ற இந்த திருவாரூரிலே அந்த பாடலை பாடினால் உள்ளம் யார் உருகாதவர்கள் எல்லாம் உருக வேண்டியதாரே என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்றால் சேக்கிழாருக்கு மணிவாசக பெருமானை எல்லாம் பல இடங்களிலே சொல்ல வேண்டும் என்ற ஒரு நினைவு அவர் அவருடைய வரலாற்றை அவர் சொல்ல முடியாது என்றால் திருத்தொண்ட தொகையே சேர்க்கப்படவில்லை. எனவே திருவாசக சிறப்புகளை எல்லாம் மனசில் அவர் வைத்துக் கொண்டு பல தொடர்களை அவர் சொல்லுகிறார். திருவாசக தொடராக பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். அந்த பார்வையிலே பார்த்தால் பல தொடர்கள் அவருக்கு கிடைக்கும். அதுபோல அவர் காலத்திலேயே திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்ற பழமொழி இருந்திருக்கலாம். அந்த நினைவோடு அங்கே திருவாசகம் மட்டுமல்ல திருப்பதிகங்களும் அல்லவா நமக்கு சொந்தம் என்று அந்த பழமொழியை இணைப்பது போல உள்ளமார் உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகாதார் திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கு உருக மாட்டார்கள் என்று சொல்கிற அந்த பழமொழி கருத்தை எடுத்து சொல்வது போல உள்ளமார் உருகாதார் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி திருவாசகத்தை படித்தால் அந்த சொன்னேன் உங்களுக்கு தொடக்க நேரத்தை சொன்னேன் உங்களுக்கு ஒரு கால் ஓதின் இங்கே திருவாசகம் இங்கே ஒரு கால் ஓதின் மெய்மையில் பொடிப்ப விதிர்விதிப்பெய்து அன்பராகுனர் என்று மண்பலை உலகில் மற்றையினரே என்று சிவபிரகாசர் சொன்னார். அப்படி ஒருமுறை படித்தாலே நமக்கு அன்பு வழியை காட்டி அருணரி செலுத்தும் என்பது திருவாசகத்தினுடைய சிறப்பு என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில் இன்று திருவாசகத்திலே சில பகுதிகள் முக்கியமாக திருச்சரகப்பதிக பகுதிகளை சொல்லுமாறு என்னை படித்திருக்கிறார்கள். ஒரு கருத்து முதலே சொல்ல வேண்டும். நால்வர் பெருமக்களில் அப்பர் பெருமான் துறவியாக வாழ்ந்தவர். ஞானசம்பந்த பெருமான் திருமணம் ஆனவுடனே அவர் பெருமானுடைய திருவிழியை அடைந்தவர். சுந்தர பெருமான் இங்கு இல்வாழ்க்கையிலே இருந்தவர் என்று நமக்கு தெரியும். தோழமையோடு அவர் உரிமையோடு பலவற்றை கேட்டு பெற்றார் என்று நமக்கு தெரியும். மணிமாசக பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் துறவியா இல்லறத்தாரா என்று இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. துறவி என்று சொல்லுகின்ற கருத்தும் நமக்கு இருக்கிறது. ஆனால் என்னுடைய தந்தையாருடைய கருத்து அவர் இல்லறத்தாராகத்தான் இருந்திருக்கிறார் என்பது கருத்து. என்றால் அவர் துறவியாக போவதற்குரிய சூழ்நிலை இல்லை. முதல்ல அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறார். ஒரு கருத்து சொல்லுவார்கள், திருமணமாகி நீண்ட நாள் அவர் மன வாழ்க்கையில் இல்லை, குறிப்பிட்ட நாள் கொஞ்ச நாள் தான் இருந்து உடனடியாக பெருமாளுடைய திருவருள் பெற்று அங்கே பெருந்துறையிலே ஆள பெற்றிருக்கிறார் என்று தெரியும். அந்த ஒன்றுதான் அவருக்கு தடையாக இருந்திருக்கிறது என்று தந்தையார் சொல்லுவார். என்ன காரணம் என்றால் நமக்கு பெருமான் அடியார்கள் மூலமாக அருளாளர்கள் மூலமாக பலவற்றை நமக்கு தருவதாக சிந்தனை செய்கிறார் அருள்கிறார். அப்பர் பெருமாள் கைலாயத்திற்கு போகிறார் என்றால் வேண்டாம் என்று திருப்பி அனுப்புகிறார். காரணம் இன்னும் நிறைய பாட வேண்டும், இந்த மக்களுக்கு பல பாடல்கள் பதிகங்கள் பாட வேண்டும் என்று மண் தீர்ந்தவள் பின்னும் வழுத்த நீ செல்வாய் என்று அனுப்புகிறார். மூன்று வயதிலேயே ஞான சம்பந்த பெருமானை ஆட்கொண்டு பதிகங்கள் பாடும்படியாக அந்த உணர்வை தருகிறார். நாவுக்கரசர் கூட முதல்ல அவர் அந்த பதிகம் பாடுகிற போது உரை மாலையில் சாத்து உணர்வு வருகிறது என்கிறார் சேர்க்கிறார். வயிற்று நோயை தீர்ப்பதற்கு சூளையை தீர்ப்பதற்கு ஒரு பதிகம் பாடலாம் என்று எண்ணுகிறார். பதிகம் பாடி முடித்தவுடனே ஒரு அசரீரி கேட்கிறது, உனக்கு திருநாவுக்கரசும் நாமும் நயப்புறம் மண்ணுக என்று சொன்னதாலே பெருமானுடைய திருவருள் நமக்கு இனிமேல் பதிகங்கள் பாட வேண்டும் என்று ஆணையிடுகிறார் என்று எண்ணித்தார். அதற்கு பின்னாலே நிறைய பாடல் பாட வேண்டும் என்று எண்ணுகிறார். முதல்ல தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் முதல்ல பதிகம் தொடங்கி இருக்கிறார். ஆனால் பின்னாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார். அப்படி மக்களுடைய துயரெல்லாம் போக வேண்டும் என்று பதிகம் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். திருமணத்திற்கு சென்ற சுந்தரனை தடுத்தாக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். இப்படி நால்வர் பெருமக்களையும் நமக்காகத்தான் இந்த உலகத்திலே அவரை பிறக்கச் செய்திருக்கிறார் என்பதும், அவர்கள் ஏற்கனவே தவம் செய்து போனவர்கள் தான். திருஞான போதத்தினுடைய முறைப்படி முன்னாலே தவம் செய்து தவலோகம் சார்ந்தவர்கள் மீண்டும் இங்கே பிறப்பது அந்த விட்ட குறையை நீக்குவதற்காக இங்கே கொஞ்ச நாள் இருந்து செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வகையிலே ஆட்பாளவருக்கு அருள் சென்ற வண்ணம் இவர்களுக்கெல்லாம் எப்படி என்றால், மணிவாசகருக்கு அப்படி குதிரை வாங்க போன இடத்திலே அப்படி அவருக்கு ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அவரும் அரசியல் அரசு வாழ்க்கையாகத்தான் குதிரை வாங்குவதற்காகத்தான் பொருளை கொண்டு செல்கிறார் என்று பார்க்கிறோம். பெருந்துறைக்கு செல்லுகிற பொழுது அங்கே முற்றிலும் அவர் மாறுகிறார், அவருடைய நிலை மாறுகிறது. குடும்பவரத்திலே அடியிலே இருந்து ஒரு குரு பிரானை பார்க்கிற பொழுது வந்த நோக்கம் எல்லாம் மறந்து போய் அங்கே இறந்து விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் அவர் உபதேசம் பெற்று உடன் வர வேண்டும் என்ற எண்ணம் பெருமானுக்கு இருந்து கூப்பிடுகிறார். ஆனால் உடனே போகாமல் அவர் கொஞ்சம் தயங்குகிறார் என்று வருகிறது. அப்படி ஏன் என்றால், பெருமான் நினைத்தால் அழைத்துக் கொண்டு போகலாம், அவருக்கு தெரியும் வரமாட்டார்னு தெரியும். அதான் என்றால் இந்த ஒரு உணர்வை உண்டாக்கினால்தான் திருவாசகம் உலகத்திற்கு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே அவருக்கு உபதேசம் செய்து வருகிறாயா என்று கேட்பது போல கேட்டு விட்டு செல்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்னால் அந்த காட்சி மறைகிறது. அடியார்கள் எல்லாம் பல பேர் அவரோடு சென்று விடுகிறார்கள் என்று சொன்னால் தனித்து விடப்படுகிறார் என்ற ஒரு ஏக்கம். அதற்கு பின்னால் அவர் தன்னுடைய நிலை தெரிந்து நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று அழுகிறார், புலம்புகிறார். அதுதான் நமக்கு இங்கே திருவாசகமாக வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் அகச்சான்றுகளாகவே நமக்கு உள்ளன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஏதோ பொதுவாக திருவாசகம் புராணத்திலிருந்து சொல்வதாகவும் அதெல்லாம் என்னாகும். அவருடைய பாடலையே நமக்கு பார்த்தால் நமக்கு முதல கீர்த்தி திருவாசகத்திலேயே அவருக்கு ஆரம்பிக்கிறார்கள். அதாவது நாயினேனை கோலமான பொதுவினில் வருக என்று சொன்னார். இங்கே வேண்டாம், பொதுவினை தில்லையிலே வர வேண்டும், நலமிகு தில்லையுள் நீ வர வேண்டும் என்று சொன்னார் என்று வருகிறார். அப்படி சொல்லிவிட்டு அடுத்து ஒன்று சொல்லுகிறார், அன்று உடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்து அருளையும் என்கிறார். அப்போ எல்லாம் கூட்டமா இருந்திருக்கிறார், கூட்டம் இருந்திருக்கிறது. அதிலே கோலமார் பொதுவினை வர வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னாலே கூப்பிட்டிருக்கிறார், கொஞ்சம் தயங்கியிருக்கிறார். எனவே சரி, தில்லைக்கு வா, அதை பார்த்துக்கலாம் என்று சொல்லிட்டு அடியாரோடு மறைகிறார் என்று பார்க்கிறோம். அந்த காட்சியை அவர் பாடுகிறார், அன்று உடன் சென்று அருள் பெறும் அடியவர் ஒன்று உடன் கலந்து அறிகிறார்கள். அப்புறம் சில பேர் அது போல இல்லாமல் தயங்கியிருக்கிறார் என்று தெரிகிறது. அப்புறம் அதை உண்மை உணர்ந்து அவர்கள் எரியிலே புகுந்திருக்கிறார்கள், எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் என்று பாடுகிறார். தீக்குளித்திருக்கிறார்கள் பல பேர் என்று பார்க்கிறோம். சில பேர் நாத நாத என்று அரைத்து பாடம் போய் புரண்டிருக்கிறார்கள் என்று புரண்டிருக்கிறார்கள் என்றால், குருந்தவரத்திற்கே இருந்த அடியாரும் அந்த அடியாரும் பார்த்த காட்சியை பார்த்து அதை பெற முடியாமல் போன அந்த வருத்தத்தை அங்கே திருவாகரத்திலே பதிக்கிறார் என்று பார்க்கிறோம். தன்னையும் அப்படி கோலமார் தில்லையிலே வர வேண்டும், புதுகிலே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்ற குறிப்பு நமக்கு தெரியும். அதற்கு பின்னால்தான் அவர் சிதம்பரத்திற்கு வர வேண்டும் என்று அங்கே வருகிறார். வருகின்ற வழியிலே பல பாடல்களை பாடுகிறார் என்று பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பதிகங்கள் பாடினார், எந்தெந்த பாடல்கள் பாடினார் என்பதை பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த பெருந்துறையிலே பின்னாலே அது அம்மானையை பாடுகிற போது பேரு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி ஆட்கொண்ட நாயே நாயரை கண்ணார் கடல் காட்டி ஆட்கொண்டான், அப்படிப்பட்ட அண்ணாமலையானை பாடுவதுதான் என்று பெருந்துறையிலே என்னை ஆட்கொண்டான் என்று பல இடங்களில் அவர் சொல்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதுக்கு பின்னால் திருச்சடகம் அடைத்தான் எங்கள் முதல்ல உங்களுக்கு அகச்சாந்தரை மட்டும் முதல்ல சொல்லலாம் என்று எனக்கு எண்ணம். திருச்சடகத்தில் பேரை இந்த பாட்டுக்கெல்லாம் வேறு மாதிரி நம்மால் பொருள் கொள்ள முடியாது. அதுக்காகத்தான் அந்த பின்னணியை முதல்ல உங்களுக்கு சொன்னேன். வினை என்போல் உடையார் பிறரா என்று ஆரம்பிக்கிறார். என்னை மாதிரி வினை செய்தவர்கள் யார் இருக்கிறார்கள், இது எல்லாம் சொல்றதுதான், எல்லாரும் வினையன்னு பாடுறதுதான். ஆனால் இவர் பாடுவதிலே வேறுபாடு இருக்கிறது. உடையார் பிறரார் உடையார் அதி நாளையில் திரையின் போதும் திரையின் பாதமும் பிரிவது குறிப்பது திருக்குறிப்பது. கொஞ்சம் கூட என்னை விட்டு போவதாக அதற்கு எண்ணமில்லை, அதனால்தான் என்னை ஆட்கொள்ள எண்ணினான். பெரிய

0: ஜனகம் என்றால் ஜனகம் 100 பாட்டு. பின்னாலே அறநூல்களிலே நமக்கு நிறைய ஜனகங்கள் வந்திருக்கின்றன. அறப்பழிந்தர் ஜனகம், தந்தலையார் ஜனகம், குமரேஸ்வரன் நிறைய ஜனகங்கள்லாம் உண்டு. அந்த காலத்திலே அடிப்படையாக படிக்கிற போது கதகப்பாடுகளை படிக்க வேண்டும் என்று சொல்வார். இன்றைக்கெல்லாம் அந்த பாடல் முறை போயிருக்கு. கதகப்பாடுகளை படித்தால் பல அரிய கருத்துக்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அது குழந்தைகள்லாம் அதை படித்தால் ஒழுக்கம் நன்றா வரும் என்றால் முதல்ல சொல்றது. அதனால இது திருச்சலகம் என்பதாலே 100 பாட்டு நமக்கு 100 பாட்டு அடைஞ்சினால் அந்த பகுதி சதகம். இது 100 பாட்டு முதல்ல. 100 பாட்டுக்கு பின்னாலே நீங்கள் விண்ணப்பம் என்று 50 பாட்டு என்று இருக்கு. அப்ப 100 பாட்டு 50 பாட்டு, அதனால் திருவம்பாவை திருவம்மாவை போன்றவையெல்லாம் 20 பாட்டு, அதற்கு பின்னாலே 10 பாட்டு என்று அடைக்கல பத்திர குடும்பத்தினால 10 பாட்டு என்று அந்த தொகுதி அப்படி வைத்திருக்கிறார். எண்ணிக்கை வைத்து அவர் வைத்திருக்கிறார்கள் அந்த தொகுதி என்று நாம் பார்க்கிறோம். அதிலே நமக்கு இந்த 100 பாடல்கள், இதுல பாடல் முறைகள் யாப்பு முறைகள் மாறுகின்றன. கலித்துறையை பாடுகிறார், கட்டளை கலித்துறையை பாடுகிறார், விருத்தத்தில் எண்ணீர் விருத்தம் பாடுகிறார், அறுதீர் விருத்தம் பாடுகிறார். இதெல்லாம் நமக்கு அந்த பாட்டு யாப்பு முறைகள் நமக்கு மாறி இருக்கின்றன. எல்லாத்தையும் ஒரே சமயத்திலே அவர் பாடியிருக்கிறார் என்பதும் கிடையாது. அப்பப்போ அவர்கள் தோன்றி போது அவர் பாடியிருக்கிறார், அது பின்னாலே நமக்கு கிடைத்திருக்கின்றன என்பதால் உண்மை. இதிலே இன்னொரு கருத்தை நாம் சொல்ல வேண்டும். மாணிக்கவாசகர் மூவருக்கு முந்தியா பிந்தியா என்ற ஒரு கால வேறுபாடுக்கு ஆராய்ச்சி நமக்கு உண்டு. அது ஒரு தனி விஷயம். இருந்தாலும் தந்தையாக ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. திருவாசகம் முழுமையாக கிடைத்திருக்குது நமக்கு, ஆனால் திருப்பதிகின் தேவாலயம் முழுமையாக நமக்கு கிடைக்கல. எனவே கிடைக்காத பாடல்களிலே பெருமான் மாணிக்கவாசகர் பற்றி அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று ஒரு கருத்து சொல்வார். ஏன்னா தந்தையாருக்கு மூவருக்கு முந்தி என்ற கருத்து உள்ளது. மரபேதிகளாகவும் அது கருத்தாகும். எனவே மாணிக்கவாசகருக்கு பின்னாலே முக்கியமானவர்களாக தோன்றினார்கள். ஞானசம்பந்தரன் ஆமுக்கரசரும் அப்படி அடியார்களை வரிசைப்படுத்தவில்லை, அந்த நோக்கம் அவர்களுக்கு இல்லை. சுந்தரருக்கு வரிசைப்படுத்த நோக்கத்திலே திருத்தூர் கோவில் பாடுகிறார். அப்படி பாடுகிற பொழுது விட்டுட்டார் என்பதால் ஒரு பெரிய கேள்வி வருகின்றது. அது நமக்கு நியாயமான கேள்விதான். அடியார்களைதான் சொல்றவர், இங்கேயே அவர் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது. அதுதான் அப்பா சொல்லுவாங்க, சரி அப்படி இருக்கட்டும். மாணிக்கவாசகர் பின்னாலன்னு சொன்னா, மூவருக்கு பின்னாலன்னு சொன்னா, மூவரன் பற்றி அவரையான்னு குறிக்கல என்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி வருது இல்லையா? மூவரும் பின்னால வாழ்ந்தாங்க, அதை சுந்தரர் ஏன் மாணிக்கவாசகர் முன்னாள் சொல்லல என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி இருக்குங்க, மாணிக்கவாசகர் பின்னால வந்தா வைத்திருக்க, அப்ப மூவரை பத்தி யாரும் சொல்லுங்கள. எங்கேயாவது இருக்குதா மூவரை பற்றி? முக்கியமான ஒரு விஷயம் சீர்காழியை பற்றி பாடுகிறா. கழுமல மதனில் காட்சி கொடுக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஞான சம்பந்த பெருமாள் அற்புதத்தை எப்படி பாடுவார், பாடி இருப்பார்கள் இருந்தா இல்லையா? யார் யாரோ எழுத வந்த உடம்பெரும் அடியாரெல்லாம் பாடுறவங்க இங்க எப்படி பாடி இருப்பார் அப்ப சொல்லல என்கிற பொழுது அப்ப அந்த கேள்விக்கு என்ன நாம என்ன பதில் சொல்றோம்? எனவே இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றா இருந்தா சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில திருப்பதிகங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை, அதிலே ஏதாவது குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கலாம் என்று அவங்க சொல்றது. திருவாசகம் முழுமையாக கிடைக்கிறது நமக்கு, அதுல ஒரு குறிப்பு நமக்கு இல்லாததுனால அவர் உண்மையேதான் இருப்பார் என்பது ஒன்று. இன்னும் ஒன்று, காலத்தினால முந்தைய காலத்தினால்தான் இதை புத்தத்தை பற்றி குறிப்பிருக்கிறது, மாயாவாதம் பற்றி குறிப்பிருக்கிறது, ரோகாயனம் பற்றி குறிப்பிருக்கிறது, சமணத்தை பற்றியும் குறிப்பு கிடையாது என்று பார்த்தோம். பல்லவரை பற்றியும் குறிப்பு கிடையாது, விநாயகரை பற்றியும் குறிப்பு கிடையாது. இதெல்லாம் கால பழமையை காட்டுவது என்றும் அந்த முதல்ல அந்த நான்கு சொன்ன இல்லையா, நம்ம சிவபுராணம் கீர்த்தி அதுவெல்லாம் சொல்லியா நீள நீளமாக பாடியிருக்கிறார் என்று சொன்னால் அது வேத முறை. வேதங்கள் அப்படி நீள நீளமான தோத்திரங்கள் நமக்கு இருந்திருக்கிறது. எனவே தமிழ் வேதமாக தமிழ் நூலாக செய்ய வேண்டும் என்கின்ற பொழுது அந்த வேத வடிவாக இருக்கின்ற அந்த வடிவத்தை, இந்த ஃபார்மட் என்ற இல்லையா, அந்த வடிவத்தை எடுத்து முதல்ல அவர் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த விருத்தங்கள் எல்லாம் நமக்கு சிலப்பதிகாரத்திலேயே வருகின்றது. நேரடியாக விருத்தம் வரலை தவிர இந்த அமைப்புகள் எல்லாம் ஏற்கனவே அங்கே இருக்குது. எனவே சொல்றேன், இந்த விருத்தம் போன்றவைகள் பிற்காலத்திலே தோன்றியது, எனவே அதற்கு பாடியிருப்பதாலே அவர் பிற்காலத்தில் என்று யாப்பு முறையை வைத்து சொல்கிறார்கள். அது அல்ல என்பது தந்தையாருடைய கருத்து. இப்படி நிறைய கருத்து வேறுபாடு இருக்கின்றன. என்றாலும் வெளிவாசகர் கால பழமை வாய்ந்தவர் என்பதைத்தான் பெரியவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திருவாசகம் முழுமையாக அவருக்கு கிடைத்தது என்பது ஒரு காரணம். அந்த வகையில் அங்கே பாடிய பாடல்களையெல்லாம் பின்னாலே அவர் தொகுத்திருக்கிறார்கள். தொகுத்து நமக்கு பெருமாள்
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: தெய்வாளந்தரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோகிழாரடி போற்றி
1: திருச்சிற்றம்பலம் பாடிளம் கோதத்தினாலும்

கருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே என்று பெரிய புராணத்திலே நமினிந்திடிகள் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நமினந்தியடிகள் நாயனார் ஏமப்பேரூரிலே அவதாரம் பண்ணினவர். திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏமப்பேரூரிலே அவதாரம் பண்ணினவர். நாயன்மார்கள் இந்த லோகத்துக்கு அவதாரம் பண்ணினது இந்த லோகத்துக்கு பெருமை தேடி தருவதற்காக, அது மனித குலமாகிய நமக்கு பெருமை தேடி தருவதற்காக. அவர்கள் தன்பொருட்டாக பற்றி செய்யாமல் உலகம் வாழ்வதற்காக பற்றி செய்தவர்கள், உலகம் வாழ வேண்டி பற்றி செய்தார்கள். அந்த பத்தியினாலேதான் உலகம் இப்பொழுது பக்தியை கடைபிடித்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் செய்த அரிய பெரிய தொண்டின் காரணமாக. அப்படி தொண்டு செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள், மற்றவர்களை வாழ வைத்தார்கள். வாழ்வது எதற்காக? மற்றவர்கள் மற்றவர்களை வாழ வைப்பதற்காக. அப்படித்தான் பெரியவர்கள். அவர்கள் எதற்காக வாழ்கிறார் என்றால் மற்றவர்களை வாழ வைப்பதற்காக அவர்கள் வாழ்வு. மற்றவர்களை வாழ வைக்கும் போது அவர்கள் எப்படி ஆகின்றார் என்றால் அவர்கள் பேரின்ப பெருவாழ்வில் அவர்கள் சென்று விடுவார்கள். இவர் மற்றவர்களுக்காக தொண்டு செய்தார் என்று சொல்லி சுவாமி அவர்களுக்கு உயர்ந்த வாழ்வு, அழிவில்லாத பெருவாழ்வை தந்து விடுகிறார். அதனாலே மனிதன் வாழ்கின்ற காலத்திலே பிறருக்கு உபகாரமாக வாழ்வது, நல்ல செயலை செய்து அதன் மூலமாக தனக்கும் பிறருக்கு நன்மையை தேடிக்கொள்வது, அந்த நிலையில வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார்கள். வையம்புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமல தடம்பனையும் செழுநீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல போலதனால் இதும் பெருமை என்று செய்யும் ஏரூர் எமப்பேரூரார். வளவனாகிய சோழன் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த சோழ நாட்டிலே பொன்னி திருநாட்டிலே, இந்த நாட்டை பொன்னி திருநாட்டுன்னு கூட இந்த பாடல்ல சொல்றாரு. கமலத்தடம்பனையும், கமலத்தடம்பனை என்கிறது தாமரை நிறைந்திருக்கின்ற குளங்களும் அதற்கு மேற்பட்ட மற்றைய நீர்வளங்களும் உடையதாயிருக்கின்ற இந்த பொன்னி நாட்டிலே வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழதனால் வேதங்களை படித்து அதன் மூலமாக நாட்டுக்கு நன்மை செய்கின்ற மறைவூர்கள் வாழ்கின்ற புகழாலே பெருமை உடையது அந்த ஏமப்பேரூர்ங்கிற ஊர். திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிறது. மாலை பயிலும் தோரணங்கள், மருங்கு பயிலும் மணி மருகு, வேலை பயிலும் புனல் பருகு, மேகம் பயிலும் ஆடங்கள், சோலை பயிலும் குளிர்ந்த இருள், சுரும்பு பயிலும் அரும்பூவம், காலை பயிலும் வேத ஒலி, கழுநீர் பயிலும் செடுநீர் பொய் செடுநீர் செய். இதனாலே மாலைகள் நிறைந்த தோரணங்களை உடையதும் மாடங்களை உடையதும், மேகம் வந்து ஒரு ஆய்ந்து செல்லுகின்ற மாடங்களை உடையதும், சோலைகள் சூழ்ந்ததும், அதற்கு மேலே காலையிலே வேத ஒலி அங்கே முடங்குமா. காலையிலே வேத ஒலி, காலை பயிலும் வேத ஒலி, காலை வேலைதான் இந்த வழிபாட்டுக்கு சிறப்பானது. காலையிலே வேதம் முதலான நூல்களை பாராயணம் செய்வது, ஓதுவது என்பது மிக அவசியமானது. அது காலையில வந்து பரமேஸ்வரனுடைய புகழை பாடுவதினாலே ஓதுவதினாலே அந்த நாள் முழுவதும் அவனுடைய அருள் துணையாக இருக்கும். அதற்கு வந்து திருவருள் துணை செய்ய போனோம். எல்லாரும் காலையில ஓத முடிவதில்லை, காலையில ஓத முடிவதில்லை. அது ஓதாமல் ஒரு நாடு இருக்க வேண்டாம் என்று உலக நீதி, ஓதாமல் ஒரு நாடு இருக்க வேண்டாம் என்பது உலக நீதி. ஓதுவது ஒளியல் என்பது அவைவாக்கு காட்சி. ஓதுவது ஒளியல், ஒளியல்னா ஓதிக்கொண்டே இருக்க வேணும். அதனால இந்த ஓதுவது என்பது மிகச் சிறந்தது. ஓதுவார்தமை நன்னறி குறிப்பது. ஓதினாலும் உன்னை ஏற்று என்னை வினை அவளை பாதியாமே வந்து
சம்பந்த வாக்கு. மாதுபாகர் வாழ்வே ஏனான குருகாரும் சீதகல ஓதிப்பணியாரும் தீநரகம் மீதி செய்வார் என்பது அருணகிரிநாதர் பாட்டு. இப்படி ஓதுவதை பத்தி நிறைய அதனாலே அந்த ஊரிலே வாழ்கின்ற மறையவர்கள் காலையிலே வேதங்களை ஊதுவார்கள். அந்த ஒலி ஊர் பக்கம் பயில்வது. அதற்கு மேலே அந்த நீர் வளத்தினாலே விளைந்த நெல் வளத்தை சொல்லும் போது வயல்களிலே நெல் விளைந்திருக்கிறது, வெண்ணெல் வெண்மையான நெல் விளைந்திருக்கிறது, வெண்மையான நெல் விளைந்திருக்கிற வயல் நிறைய இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வயல் நெல் வயல். அது விளைந்திருக்கிறது அல்ல, வெண்மையாக இருக்கிறது. இந்த நெல் வெண்மையாக இருக்கிறது. இடையடைய தாமரை பூத்திருக்கிறான், இடையடைய தாமரை பூத்து சிவப்பாக இருக்கிறது நெல் வயலுக்கு இடையில. அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே வந்து அது எப்படி இருக்குதுன்னா, வேதியர்கள் மணல் பரப்பி அதிலே அக்னி குண்டத்தை வச்சு அக்னி வளர்ப்பது போல யாகம் வளர்ப்பது போல இருக்குது. யாகம் வளர்ப்பது போல இருக்கிறது. யாகம் வளர்க்கிறது இல்ல சிவப்பா இருக்குமல்ல நெருப்பு, மணல் வெண்மையா இருக்குமா, நெல் வெள்ளையா இருக்குதா, தாமரை சிவப்பா இருக்கு. அப்படிப்பட்ட வளமுடைய ஊர் அந்த பகுதி எல்லாம் நம்ம பொன்னி வளர்ந்தான். எந்த பொன்னி? இந்த பொன்னி தான். பெருமை விளங்கு அப்பதீர் பேணும் நீற்று செய்வ நெறி உருமை நெறிவாள் அந்தனரும் ஓங்கு குலத்தின் உள்வந்தார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே திருநேற்றை செய்வ நெறியிலே வாழ்கின்ற அந்தனர் குலத்திலே வந்தவர். இருமை உலகம் ஈசர்களால் இறங்கி ஏற்ற பெற்றதவத்து அருமை புரிவார் நமிநந்தி அடிகள் என்பார் ஆயினார். சிவபெருமானுடைய திருவடியே தினந்தோறும் இறைஞ்சி உவர். இறைஞ்சுதல் என்றால் வழிபாடுன்னு சொல்றது. போற்றுதல், கும்பிடுதல், போத்தனம் பண்ணுதல், இறைஞ்சுதல், வழிபாடு, வழிபாடு செய்தல். அவருடைய பெயர் நமிநந்தி அடிகள்னு பெயர். பராமண குலத்துல வந்தவர். தவஞ்சிவதற்கு யோக்கியமான குலத்துல வருவதற்கு அதற்கு முன்ன பிறவியில புண்ணியம் இருக்கணும். அதை வந்து சித்தியாரில் தரையி நீர் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணணும். அதனால பிராமணர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து அதிகபட்சம் பக்தியுடையவர்களாகத்தான் இருப்பாங்க. சாமி இல்லைன்னு சொல்றாங்க இருக்க மாட்டாங்க. இயல்பாகவே அவர்களுக்கு அந்த பரம்பரையான அந்த பழக்கம். அதனாலே இவர் வேதத்தை ஓதியவர், வேதத்திலே சொல்லப்பட்டபடி தவத்தை செய்வார். வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தங்குவார். தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்றதையும் தூங்கினார். திருநீற்று நெறிதான் உண்மையான நெறி. திருநீற்று நெறி என்றால் செய்வ நெறி. செய்வத்துக்கு முதல் பொருளாக இருக்கிறது திருநீறு. செய்வ சமயத்துக்கு முக்கியமானதாக இருப்பது எது என்று கேட்டால் திருநீறு. அப்படிப்பட்ட திருநேற்று நெறியை நன்றாக நூல்கள் மூலமாக அறிந்து அதனுடைய பெருமையை உணர்ந்து தரிக்கின்றவர்கள் வேறு, அது உணராமல் ஆயாலே அவர்கள் பூசுகிறார்கள் என்று பூசுகின்றவர்கள் வேறு. அவர்கள் பூசியிருக்கிறாங்க, நாமும் பூசுவோம் பூசுகிறவங்க வேறு. நூல்கள் மூலமாக அதை உணர்ந்து பூசுகிறோம். திருநேற்றுக்கு பஸ்ம சாபால உபகரணத்தினே உபகரணத்தில் பஸ்ம சாபால உபகரணம். திருநேற்றை பற்றி சொல்லுகின்ற நூல்கள் நிறைய இருக்கு. வடமொழியிலே இருக்குது, தென்மொழியிலே இருக்கு. தென்மொழியில திருநேற்று பதிகம்னே ஒரு 11 பாட்டு ஒரு புண்ணியவாம் பாடியிருக்கிறான். அவர் அவதாரமே திருநேற்றை நிலநிறுத்துவதற்காக. அவர் எதற்கு பிறந்தார்னா திருநேற்றை நிலநிறுத்துவதற்காக. பாண்டி நாடு முழுவதும் ஆயாலே பூஜி பூசாம இருந்துதான். அரசன் உத்தரவு, யாரும் பூஜை பூசக்கூடாது. அப்படி உத்தரவு, யாரும் திருநீர் பூசக்கூடாது. அவனுக்கு திருநீர் கொடுத்தார். யாரு? தெரிஞ்சார். அவன் பூசணும் இருக்காங்க. அவன் பூசினான்னு சொல்லி எல்லாரும் வாங்கி பூஜித்தார். அவன் பூசினான்னு சொல்லி மன்னன் நீர் அணிந்தான். வைகக்கரையில திருநீர் கொடுத்தார். வைகக்கரையில திருநீர் கொடுத்தார். மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் முதலை வாழ்வார் துணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் என்பது ஞானதம்பர் புராணம். அதனாலே திருநீர் என்பது சிவபெருமானுடைய அடையாளமாக இருப்பது. இவர் சிவபக்தர் என்பது எதை காட்டும்?
எதிராக தெரிந்து கொள்வது திருநீற்றினாலே. திருநீர் நெற்றியில பூசிட்டான்னா அவன் சிவனுக்கு அடியவன் ஆகி விடுகிறான். திருநீர் பூசிட்டான்னா அவன் வந்து பாவியா இருந்தாலும் அவன் வந்து புண்ணியத்தை பெற்று விடுகிறான். அதனால பாவம் அறுப்பது நீர்னு வாடினார். பாவம் அறுப்பது நீர், பாவத்தை சாம்பல் ஆக்குவதனாலே அது சாப்பிடு, பாவத்தை சாம்பல் ஆக்குவதனாலே அதுக்கு சாப்பிடு. அதனால திருநீர் மிக அவசியமானது. இன்னும் பல பேர் பூச தெரியாத நிறைய பேர் தான், பூச தெரியாதவர்கள் நிறைய பேர். மாணிக்கவாசகர் திருநீரை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, பல இடங்கள்ல திருநீரை பத்தி சொல்றாரு. திருவாசகத்துல பல இடங்கள்ல திருநீரை பத்தி சொல்றாரு. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு வகையாக சொல்றாரு. உன்னுடைய அடியவர்கள் எல்லாம் பேசினா உன் பெருமையைத்தான் பேசுவாங்க, பேசினால் உன்னுடைய பெருமையைத்தான் பேசுவார்கள், பூசினால் திருநீரத்தையே பூசுவார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களை ஆண்டு கொண்டாய் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல உன்னாலே நான் திருநீர் பூசப்பட்டேன்கிறார், உன்னாலே திருநீர் பூசப்பட்டேன்கிறார். சொன்ன வெந்நீர் அணிவித்துன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் பிறப்பு இறப்பு வியாதி இதுகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், திருநீர் பூசாத நான் கண்டா பயப்படுவேன். தினியலாவரின் மஞ்சேன்

0: அம்மனா மஞ்சுமாரே என்பது அச்சபத்து. திருவாரத்துல அச்சபத்துன்னு படி அச்சபத்து இன்னொன்னது பயப்படுவது. யாரு சொல்றா வேடிக்கை? சிவருமான தவிர வேற தெய்வங்களை கடவுள்னு சொல்றவனை கண்டா பயப்படுவேன். ஆனா அந்த திருவாரத்துல அது அவருடைய தனி சிறப்பாகும். அதனாலே இவர் வந்து வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி திருநீரே மெய்ப்பொருள் என்று அறிகின்ற உறுதியுடையவர். சாம கண்டர் செய்யகளல் வழிபட்டுழுகும் தலைமை நிலை. சாம கண்டர்னு ஒரு சிவருமானுக்கு சாம அது என்னது? சாம கண்டர்ன சாம வேதத்தை கண்டத்துல வச்சிருக்கிறவரு. சாமம்னா இருக்கு நடிச்சாமம். நீலகண்டர் சாமகண்டர், காலகண்டர், நீலகண்டர், சாமகண்டர், கரைக்கண்டர் என்றெல்லாம் அந்த கண்டம்ங்கிறது கழுத்து. சாம கண்டர் செய்ய கடல் வழிபட்டுழுகும் தலைமை நிலை யாவ இரவும் பகலும் உணர்வுடியா என்றும் எழுதினார். அப்படி சிவபெருமானுடைய திருவடியே இரவும் பகலுமா வழிபடுகின்றவர், சிந்திக்கிறவர். அபூர் என்றும் திருவாரூரதனை அடைவார். அந்த நவீனந்தியடிகள் தன்னுடைய ஊரிலிருந்து திருவாரூருக்கு வந்தார் ஊர் நாள். அப்படி திருவாரூருக்கு வரும்போது எவ்வூரகற்றும் பெருமாண்டன் பிரசூல் மலர்த்தால் பணிவுறுதல் எவ்வூதியமும் எனக்குள்ளு என்னுடையார். அதாவது ஊதியம் என்றால் ஆதாயம், ஊதியம் என்றால் பொருள் ஆதாயம். அது அவருக்கு என்ன ஆதாயம்னா சாமியை வந்து வணங்குகிறதே ஆதாயம் என்று கொள்ளையுடையவரா. சாமியை வணங்குறதே ஆதாயம் என்று கொள்ளையும். வணங்கினால் என்ன ஆதாயம்னு தானே நம்ம நினைப்போம். வணங்கினால் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்றுதான் நாம நினைப்போம். இப்படிதான் நினைக்க முடியா இருக்கு. நாம என்ன ஒண்ணு வேண்டியதா இருக்கு இல்லவா? வணங்கினால் என்ன கிடைக்கும் என்பது நம்முடைய எண்ணம். அவர் வணங்குவதே ஆதாயம் என்று எண்ணம். சாமியே வணங்குவதே ஆதாயம் அதை சொல்றாரு. பணிவூர்தல் விரைசூல் பெருமாண்டன் விரைசூல் மனத்தால் பணிவூர்தல் எவ்வூதியமும் எனக்குள்ளு என்னுடையார். பல நாடும் திருவூரறித்த வரைச்சிடையார் திருப்பாதங்கள் வணங்கினார். பல நாள் இப்படி திருவாரூருக்கு சென்று சிவருமான வணங்குவார். திருவாரூரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது பூலோக விலாயம், பிருத்திவிஸ்தலம், அதற்கு மேலே மகாவிஷ்ணுவானவர் தேவர்களிடத்திலே ஒரு ஏமாற்றத்தை செய்ய அதற்கு மேலே அவர் இங்கு திருவாரூருக்கு வந்து வில்லை ஊன்றி நிற்க தேவர்கள் எறும்பு ஒடி கொடுத்து வில்லினுடைய நகனை அறுக்க அது தெரித்து தலை அத்து போச்சு மகாவிஷ்ணு. அப்படி அற்று போன பிறகு மகாலட்சுமி விவகாரம் தவஞ்சீக மறுபடி திருமாலை எழுப்பி சிவபெருமான் கொடுக்க பெற்ற தலம் அந்த திருவார். மகாலட்சுமி தவம் பண்ணியபடியினாலே அவள் பெயராலே அந்த ஊரு குளம் கோயில் எல்லாமே அமைந்தது. ஊருக்கு கமலைப்பதியின் திருவாரூருக்கு கமலை கமலம்னா தாமரை, தாமரையில இருப்பவளாகிய மகாலட்சுமி தவம் பண்ணபடியினாலே கமலைப்பதியின் வேறு, ஆலயத்துக்கு கமலாலயம்னு வேறு, தீர்த்தத்துக்கு கமலாலய தீர்த்தம்னு வேறு. சுவாமியே வந்து சோமாஸ்கந்தரை மார்பிலே வச்சு ஊஞ்சலாட்டிட்டு இருக்கிறாரு. ஆறு மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்திருக்காரா? பார்க்கடல் எப்படி ஆடிக்கிட்டே தானே இருக்கார். அது மேல கொடுத்திருக்காரு, அது மேல பாம்பு, பார்க்கடல் மேல பாம்பு. பாம்பு வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறா, சத்தம் கொடுக்குல, அதுல ஒரு அசைவு. அதுக்கு மேல மகாவிஷ்ணு படுத்திருக்காரா, அவரு மூச்சு விடுக்கிறார் அசைவு. இப்படி மூணு ஆசை. அதுக்கு மேல மார்பில வச்சிருக்கிறார் பார்வதி பரமசிவன் முருகன் மூணு பேர்த்தி சோமாசுகந்தர். சோமாசுகந்தர மார்பில வச்சிருக்கிறார். யாரு? மகாவிஷ்ணு மார்பில வச்சிருக்கார். அப்படி இந்த அசவு அந்த அசவு எல்லாம் இருந்து ஆடிக்கிட்டு இருக்காரான் சிவபெருமான். இருந்தாடு அழகர். சிதம்பரத்தை நின்றாடு அழகர், திருவாரூர்ல இருந்தாடும் அழகர். இருந்து ஆடுகிறார், இருந்தாடும் பார்க்கடல் அசைவு, அந்த பாம்பு அசைவு, மகாவிஷ்ணு அசைவு, அந்த அசைவர் அவர் ஆடி வச்சிருந்தார், ஆடியே வைகனார் மார்பில வச்சிருக்கிறாரா சிவருமானு, பண்டரிய மரத்துல தலையில வச்சிருக்கிறார் சிவருமான் சிவலிங்கத்தை, திருவனந்தபுரத்துல கையில வச்சிருக்கிறார் சிவருமான். இப்ப திருவனந்தபுரத்துல இந்த வலது கையில சிவலிங்கம், பண்டரிபுரத்துல தலையில சிவலிங்கம் மகாவிஷ்ணு, பக்தர்கள தலைமையான ஒரு வகை, சிவபக்தர்ல தலைமையான எத்தனை கோயில்ல பூஜை பண்ணியிருக்காரு. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய ஊர் திருவாரூர். அது பெருமை நிறைய இருந்து இந்த சக்கரவர்த்தி இருந்து தேவரோகத்திலிருந்து இருந்து வந்த சோமாஸ்கந்தர் சிவலிங்க எல்லாம் பிரதிஷ்ட பண்ணிய ஊர் திருவாரூர். திருத்தொண்ட தொகை பிறந்த ஊர், நாயன்மார் நிறைய அவதாரம் பண்ணிய ஊர், பல வகையில சிறப்புடைய திருவாரூர். அதனால திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடி என்று பாடினார்கள். திருவாரூர் பிறந்தா முக்தி, இன்னும் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஊருக்கு அடிக்கடி வருவாரு, புற்றுல இருக்கிற மாணிக்கத்தை கும்பிடுவாரு, புற்றுல இருக்கிற மாணிக்கத்தை கும்பிடுவார், புற்றுதானே சுவாமி. அதை சொல்றாரு, செம்பர்புற்றின் மாணிக்க செடுஞ்சோதியை நேர்தொடும் சீலம் தம்பற்றாக நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து. அப்பா, அந்த செம்பூற்றிலே மாணிக்க செடுஞ்சூரியே புழுகின்ற அந்த தவத்தை தம் பற்றாக, அதே தம்முடைய பற்றாக வைத்துக் கொண்டு நினைந்தாரு, அணைந்தாரு, தாழ்ந்தாரு, பணிந்தாரு, வாழ்ந்தாரு. அப்படி போ வாழ்ந்து அம்பர் புரிசை திருமுந்தில் அணைவார். அப்படி சுவாமியை கும்பிட்டுட்டு புற்றில் இருக்கிற சுவாமியை கும்பிட்டு இந்த பக்கம் வந்தாரு. பாம்போர் அறநெறியின் நம்பர் கிடமான் கோயிலுக்கு வணங்க நினைந்தார். திருவாரூர் கோயில அறநெறின்னு ஒரு கோயில் இருக்குது, திருவாரூர் கோயில் பெரிய கோயிலுக்குள்ளேயே திருவாரூர்ல இருக்கிற சிவலிங்கம் நிறைய. கோயிலை சுத்தி நல்லா கும்பிடணும்னா 3 மணி நேரம் வரும், கோயிலை சுத்தி நல்லா கும்பிடணும்னா 1-3 மணி நேரம் வரும். அதனால அந்த அறநெறியில இருக்கிற அப்பனை கும்பிட போனார், அறநெறியில அப்பனை அப்படி கும்பிட போனாரு. மாலை வேலை நன்னி இறஞ்சி அன்பினால் நயப்பூற்று எழுந்து காதலுடன் அன்னலாரை பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் துண்டின் பாங்கு பல பயின்று பரவி வரவுவார். அப்படி சாமியை கும்பிட்ட உடனே அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த இடத்துல என்ன என்ன வந்துச்சுன்னா, எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கரத்தில் சென்றுவிடுவார். சாமி கோயில்ல விளக்கு நிறைய போட வேணும் என்று எண்ணினார், விளக்கு போட வேணும்னு எண்ணினார். இது ஏதாவது ஒரு வகையில சாமிக்கு பணி செய்து தொண்டு செய்து சாமி பிரியப்படுறாப்புல நடக்கிறது, கையில தொண்டு செய்து சாமிக்கு பிரியமுடையவனாக, சாமிக்கு பிரியமுடையவனாக. சும்மா கும்பிட்டு போறவனே விளக்கு எழுதுவாரு, இவன் இன்னது செய்தான்னு கணக்கு எழுதுவார்ல இல்லையா. இப்ப நான் இந்த புராணம் சொல்றேன்ல, அதுவும் கணக்கு புராணம் சொல்றான் புரியும். எனக்கோ நாளைக்கு புராணம் கேட்க வந்த அதையும் கணக்கு எழுதுவாரு, தெனா வந்த அதையும் கணக்கு எழுதுவாரு. எவருமானுக்கு கணக்கு எழுதுறதா வேலையா, தொழுது தூமரர் தூவி துரித்திருந்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரை பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுங்கள் கணக்கு இன்னும் மனுஷன். எல்லாரையும் கணக்கு எழுதுறான், எல்லாரையும் கணக்கிடுறான். அதனாலே இவர் அந்த அறநெறியில இருக்கிற சுவாமியை கும்பிட்டாரு. கும்பிட்ட உடனே அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாச்சு, ஒரு நினைவு உண்டாச்சு, சுவாமி கோயில்ல நிறைய தீபம் எத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதினார். தீபம்ங்கிறது இருளை ஓட்டுவது, தீபம் ஏத்தனை என்ன போகுது, ஒரே பொருளை உண்டு இல்லை என்று சொல்லுகின்ற அத்தி நாத்தின்னு பிறகு வழக்கம். அத்தி அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை உடையவர்கள் அந்த நெறி பொறை நெறினார். பொறை நெறினா குற்றம் புரும்பியும் நெறி. இது சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப மனச செலவா போய் ஏண்டா இங்க வந்து நம்ம கேட்ட அப்படித்தானே இருக்கும். இந்த ஒரு சாமிகாரிகம்னு நம்ம போய் கேட்கறேன், மதிப்பா அங்க பெரிய புராணம் பாடுறவருக்கு 10 பவுன் வச்சு கொடுக்கலாம் கேட்கறீங்களா, இந்த நம்மளுக்கு 1 பவுன் கொடுத்துட்டானா தேவலாம், 1 பவுன் பெரிய புராணம் சொல்ல 10 பவுன் கொடுக்க மாட்டாவா கொடுத்தாரு. சரி அவருக்கு 10 பவுன் வச்சு கொடுக்கணுங்க, நீங்க எவ்வளவு தாரியது கேட்டா பரவாயில்ல போய்யா, நமக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா எவ்வளவு இருக்கும், எப்படி இருக்கு நமக்கு. அதனாலே இவ என்ன சொன்னாருன்னா, நீங்க இல்ல ஐயா வேற வீட்டுல பாருங்கன்னு இருந்தாலும் தொந்தரவு இல்லை, அதுல கூட அவ்வளவு வருத்தம் வரா. முதல்ல என்ன சொன்னா, நெருப்பு வச்சிருக்க சாமிக்கு விளக்கு இருக்குன்னு கேட்டா, கையில நெருப்பு வச்சிருக்காரு நம்ம சாமி இவ்வளவு புசுக்கிறது விளக்கு இருக்குது கேட்ட, அதுக்கு மேல வந்து விளக்கு எரிக்கணும்னு சொன்னா நீங்க தண்ணியை முகர்ந்து ஊத்தி எரியணும். அதனாலே ஒரு ரொம்ப மனசு சஞ்சலமா போச்சு. ஏண்டா கேட்டாங்க, கருமை எரியாதவட்ட வந்து கேட்டுட்டேன், சமணன் விடும் தெரியாம போச்சு அப்படின்னு ரொம்ப வருந்தினான். அருகர் மரியாதை உரைத்தவரை ஆற்றாராகி அதை பொறுக்க முடியல. அப்பொழுதே பெருகமனத்தில் வருத்தமுடன் பயர்ந்து போந்து தரையணிந்த முருகு விரியும் மலர்கொண்டை முடியார் உயில் முன்னை சாமி கோயிலுக்கு முன்னாரே ஊழி உருவ அன்பர் பணிந்து விட உருவாக்கிடுந்தது உயர் சிந்தி. இந்த வார்த்தையை கேட்டு வருத்தமடைந்து சாமிக்கு முன்னால ஊழி நின்று சுங்குட்டு அழுதாரு, இப்படியும் எனக்கு எண்ணத்தை கொடுக்கலாமா, என்னத்தை கொடுக்கறதுக்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல இடத்தை காட்டப்படாத ஒரு எதிரி விட்ட காட்டி அவ இந்த மாதிரி பரியாசம் பண்ணி விட்டாளே, இல்லேன்னு சொல்லிதோட விடாமே இப்படி ஜெயராமா சுவாமி அப்படின்னு சொல்லி உருகினார் அழுதார். அப்படி அவர் உருகிய போது அழுத போது சுவாமி அசதீரியா சொன்னார், அன்பனே கவலையை விட்டு விடுனார், கவலைய விட்டு விடுனார், நீ விளக்கு ஏற்ற வேண்டும் என்று எண்ணினாய் அல்லவா, அதனால நம்முடைய குளத்துல இருக்கிற நக நீரை முகந்து வந்து விளக்கு ஊற்றி உன் மனம் போல விளக்கு ஏற்றுனார், தகழியில விட்டு மகனம் போல விளக்கு ஏற்றுனார் சாமி உத்தரவு கொடுத்தார். அவ ஒரு சொன்னாளா பரியாசமா சொன்னாளா, அவ இவர் நெசமாவே சொல்லி விட்டார் சாமி. வந்த கவலை மாற்றி இனி மாறா விளக்கு பணிமாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடு வந்து ஏற்றும் என அந்தி மதியும் அணிந்தவரா, அந்தி மதிய அணிந்தவரான் அருளால் எழுந்த முடிகளா சிந்தை மகிழ்ந்து நமினியடிகள் செய்வது அறிந்திரா, சென்னி மிசை நீர் தரித்தவரான் அருளே சிந்தை செய்திருந்தார் நன்னீர் குய்கள் நடுப்புக்கும் ஆதரநாமன் அவிந்தேத்தி. சாமியை சொல்லிட்டாருல்ல, அப்புறம் அதை செய்யாம எப்படி இருக்க முடியும், தண்ணியை ஊத்தினா எரியுமா எரியாதான் அப்புறம் யோசனை பண்ணிட்டு இருக்க முடியுமா சாமி சொல்லி. அதனாலே குளத்துக்கு போனாரு, சுவாமியுடைய திருநாமத்தை சொன்னார், பஞ்சாட்சரத்தை சொன்னாரு, தண்ணீரை ஒரு குடத்துல முகந்தாரு, கொண்டு வந்து அதால அகல்ல ஊற்றினார். நுண்ணீர் உலக அதிசயிப்ப முறுக்கு திரிமேல் நீர் வார்த்தார், தெரிந்து கொண்டிருக்கிற விளக்குல
1: தண்ணீரை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு தா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: மேடம், நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருச்சதகம்.
3: வந்த பத்து பாடல் முன்னே பகுதிக்கு மாறுபட்டதாக அமையும். வந்த பத்து பாடல் பார்க்க போகிற பாடல்கள் தரவு கொச்சகம் என்று சொல்லப்படும்.

0: என்னுடைய அச்சார்களெல்லாம் உண்மையானதோடு உனக்கு பணி செய்கிறார்கள். ஆனால் நான் என்ன செய்கிறேன், உண்மை இல்லாமல் பொய்யாக வேடம் தரித்து நடித்து என்று தன்னை பற்றி அவர் சொல்லிக் கொள்கிறேன். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், பெரும்பாலானவர் உலகத்தில் இப்படித்தான் இருக்கிறார்கள். தன்னை அடியார்போல் வெளிவேற்றத்தில் காட்டிக் கொள்கிறார்களே தவிர உள்ளபடிக்கு அவர்கள் அடியாராக இருப்பது இல்லை. அதை தன்மேல் வைத்து இப்படி பேசி காட்டுகிறார். உன் அடியார்வால் உங்க அடியார்கள் எப்படி உத்திராட்சம் போடுகிறார்கள், நூல் தரிக்கிறார்கள், கோயிலுக்கு போடுகிறார்கள், பூஜை பண்ணுகிறார்களோ அது போலவே நடித்து நானும் செய்கிறேன். ஆனால் செய்வதானது உண்மை அல்ல, போலித்தனமாக இருக்கிறது. அதனால்தான் நடித்துங்கிறேன். வெளிவேஷத்திலே தான் உத்திராட்சம் அணிவதும் பூஜை பூசுவதும் பூஜை பண்ணுவதும் முதலியன இருக்கிறதே தவிர உள்ளம் தொட்டு செய்யக்கூடியதாக அவைகள் அமையவில்லை. ஆகவே நான் நடித்து நடுவே வீடகத்தே நானும் மோற்றம் போக வேண்டும் என்பதற்காக மிக பெரிதும் விரைகின்றேன். மிகவும் ஆசைப்படுகிறேன், வேகப்படுகிறேன், மோற்றத்துக்கு சீக்கிரம் போகணும், மற்ற அடியாரை விட சீக்கிரம் போய்விட வேண்டும் என்று நான் இப்படி செய்கிறேன் என்று அப்பர் சுவாமிகள் கூட இப்படி பொய் தேடதாரியாக இருக்கிற சில பேரை தம்முடைய செய்யுக்களை சொல்லியிருக்கிறார். துக்கம் மிக்கவர் பூவும் இருக்கட்டு நட்பு நிற்பன் அவர் நம்மை நான்கே. பொய்யா பூஜை பண்ணுகிறவர்கள் எல்லாம் எதிரே இருந்து அந்த பூஜையை பார்த்துக் கொண்டிருக்கிற இறைவன் என்ன செய்வான், சிரிப்பான். ஆஹா, எப்படி இவன் பூஜை பண்ணுகிறான், அடியாரை போல வெளிவற்றி செய்கிறான், மனம் தொட்டு செய்யவில்லையே என்று அவன் சிரிப்பானா. அதுமாதிரி இந்த அடியார்கள் சிலர் செய்வதை தன்மையெடுத்து இப்படி பேசி காட்டுகிறார். ஆடகச்சி மணிக்குன்றே இடையரா அன்று உனக்கு என் ஊடகத்தே நின்றுருகத்தந்தருகு. ஆகவே நான் நாடகத்தில் நடிக்கிறேன், இந்த நடிப்பு ஒழிந்து உண்மை அடியாராக நான் மாற வேண்டும். உண்மை அடியாராக மாற வேண்டுமானால் என் மனத்துக்கும் அன்பு வர வேண்டும். அந்த அன்பும் இடையரா அன்பாயில் விட்டுவிட்டு வருகிற அன்பா இருக்கூடாது, தொடர்ந்து அன்பா இருக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஆடகச்சி மணிக்குன்றே ஆடகம் என்ற ஒரு வகை உயர்ந்த பொன்னால் செய்யப்பட்ட வழிபதிக்கப்பட்ட மலை போன்று விளங்குகின்ற திருமானே, இடையரா அன்பு விட்டுவிடாத அன்பு தொடர்ந்து வருகிற அன்பு எனக்கு வேண்டும். உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத்தந்தது, என்னுடைய மனத்தில் உன்னுடைய இடத்திலே உருகிற அன்பை தந்த ரூபாயாக எனக்கு தர வேண்டும். எம் உடையானே எமக்கு எஜமானனாக இருக்கிற பெருமானே என்று கேட்கிறேன். காரைக்கால் அம்மையாரும் கைலைக்கு போன போது இறைவன் என்ன வர வேண்டும் என்று கேட்ட காலத்திலே அவர் கேட்கிறார், இரவாத இன்ப அன்பு வேண்டி, இரவாத இன்ப அன்பு வேணும்னு கேட்டார். அன்புதான், ஆனா அன்பு அவர் என்ன அடைமொழி கொடுக்கிறார், இரவாத, அதாவது செத்து போகாதன்னா இடையிட்டு போகாது, தொடர்ந்து இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிற அன்பாக என் மனத்திலே அது இருக்க வேண்டும். அந்த அன்பைத்தான் இவர் இடையரா அன்பு என்று சொல்ற. இந்த இடையிட்டு போகாத சிறந்த அன்பை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்கிற. அப்படியானால் பொய்யடிமை எண்ணத்தில் இருக்கு, இந்த பொய்யடிமை நீங்க போனுமானால் இடையரா அன்பு வேண்டும். இது யாருக்கா சொன்னது, இது மற்றவருக்கான தன்மையில் இவரிடத்திலே நிறைந்த அன்பு இருக்கிறது. இருந்தாலும் மற்றவர் பொருட்டு இறைவனிடத்திலே இப்படி வேண்டிக் கொள்கிறார். யானேதும் பிறப்பு அஞ்சே இறப்பதனுக்கு என்கடதே. சுவாமி, நான் இறப்பதற்கு நான் பயப்படவில்லை, அடுத்தா போல் பிறப்பதற்கும் பயப்படவில்லை என்று சொல்ல வருகிறார். யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், இதை பிறப்போகிற பிறப்பு இருக்குதே, அது எத்தனை பிறப்பு வந்தாலும் சரி அதற்காக நான் அஞ்சவில்லை என்று ஒரு தைரியமாக பேசுகிறார் இறைவனிடத்திலே. இறப்பதனுக்கு பிறப்புக்கே அஞ்ச மாட்டேன் நான், அப்படியானா இறப்புக்கு அஞ்சுவேனோ என்று கேட்டால், இறப்பதனுக்கு எங்கடவே, இறப்பதற்கு என்ன செய்யப்படும், அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். எப்படி நான் இத்தனை பிறப்பு பிறந்தாலும் அஞ்சவில்லையோ, அதுபோல் இனிமேல் எத்தனை இறப்புகள் எனக்கு வந்தாலும் அதற்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்றேன். இந்த இரண்டாவது வரியை தான் கொஞ்சம் கவனமாக உரை செய்து கொள்ள வேண்டும். இறப்பதனுக்கு எங்கடவேனா பிறக்கிறதுக்கு நான் பயப்படல, சாகறதுக்கு பயப்படுறேங்கிற மாதிரி இருக்கும் அந்த இரண்டாவது வரி. இறப்பதனுக்கு எங்கடவேனா இறப்பதற்கு நான் ரொம்ப பயப்படுறேங்கிறது போல அர்த்தம் ஆகும். அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. இறப்பதற்கு பிறப்பதற்கே நான் பயப்படல, இறப்புக்கும் நான் பயப்பட போகிறேன், இறப்பதற்கு நான் என்ன செய்ய போறேன், அதுக்காக பயப்பட போறேனா, இல்லை அதற்கும் பயப்பட மாட்டேன். வாணியையும் பெரில் வேண்டேன், ஆட்சியை கொண்டு வந்து கொடுத்தது வச்சுக்கோன்னு சொன்னா கூட அதே நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன். கேவலோகம் வேண்டாம், பூலோகத்திலே ஒரு ராஜாவா இருக்கிற ஒரு பதவி தர்றேன் அப்படி சொன்னா அதுவும் நான் வாங்க மாட்டேன். மன்னாழ்வான் மதித்து மீறேன், இந்த பூமியிலே நீ ஆண்டு கொண்டு ராஜாவா இருன்னு எனக்கு அந்த பதவியை கொடுத்தாலும் நான் அதை ஏற்க மாட்டேன். இதுதான் உண்மையான இறைவனிடத்திலே பக்தி வைத்திருக்கிற அடியாரிடத்திலே காணப்படுகிற குணம். ஞான சம்பந்தன் இதை சொல்றார், சிறந்த அடியார்களாய் இருக்கிறவர்கள் சொர்க்கத்தை விரும்ப மாட்டார்கள். தேனியையும் மலர்கொன்றை தொங்கலான் அடியார்க்கு சொக்கங்கள் பொருளவே. ஞான சம்பந்தர் தேவாரம், தேனேயும் தொங் கொன்றை தொங்கலான், தேன் கட்டும் கொன்றை மாலை அணிந்த சிறுவருமானது அடியார்க்கு அடியவர்களுக்கு சொர்க்கங்கள் பொருளல்ல. சொர்க்கம் ஒரு முக்கிய பொருள் அல்ல, சொர்க்கத்தை முக்கிய பொருளாக அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் என்று ஞான சம்பந்தர் சொல்றார். அப்பன் சுவாமி இடத்துல போய் கேட்டால் அவர் என்ன சொல்றார், சங்க நிதி பத்ம நிதி இரண்டும் தந்து தரணியொரு வாராள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். சங்க நிதி பதிமதியை கொடுத்து தரணியொடு வான், இந்த பூலோகத்தோடு தேவலோகத்தினே ஆள் என்று சொன்னா கூட அதை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று திருநாவுக்கரசரும் பேசுறேன். அதே போலத்தான் இங்கே நம்முடைய மணிவாசகரும் வாணியையும் பெற வேண்டேன், தேவலோகம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், மன்னாழ்வான் மதித்துமரே பூமியையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, சைவாதியார்கள் தான் இப்படி சொல்றார்களா, வைணவரடியார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்தா அவங்களும் இப்படியே தான் பேசுகிறார்கள். தொண்டருடைய பொது ஆழ்வார் 12 ஆழ்வார்கள் ஒருத்தர், அவர் சொல்றார், பச்சைமா மலர் போல்மே மலை போல்மே நீ பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். இந்திரலோகத்தை ஆடுகிற பதவியை எனக்கு கொடுத்தா கூட எனக்கு அது வேண்டாம். அரங்கனே அரங்கனேன்னு இங்க கோயில்ல இருந்துட்டு கும்பிடுற அந்த சுகம் தான் எனக்கு பெருசு. பச்சைமா மலைபோல் மேனி என்றோ அல்லது பவளவாய் கமலச்சங்கன் என்றோ சொல்லுகின்ற அந்த வாயில் வருகிற சுவையானது தேவலோகத்தில் கிடைக்காது, அதனால தேவலோகம் எனக்கு வேண்டாம் என்று அவரும் சொன்னார். ஆகவே சைவர்களாகட்டும் வைணவர்களாகட்டும் எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் அந்த பக்தியிலே இருக்கிறவர்களுக்கு தேவலோகத்தில் இச்சை இருக்காது, பூலோகத்து அரசியலும் இச்சை இருக்காது என்பதை நாம் பார்க்கிறோம். தேனியையும் மலர்கொன்றை சிவனே, தேன் சொத்தும் மலர்கொன்றை சிவன் உன் அருள் பெருநாள் என்றே உன் திருவடியைச் சேருகிற நாள் என்றைக்கு என்று அதற்குத்தான் நான் வருந்துகிறேன், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். வருந்துவன் என் மலர்பாதம் அவை காண்பான், உன் மலர்பாதம் அவை காண்பான், உன் திருவடியை பார்க்க வேண்டும் என்பதற்காக வருந்துகிறேன். மலர்பாதம் என்பது மோட்சம்தான், திருவடி என்பதும் வீடு பேர் என்பதும் வேறல்ல. இறைவன் திருவடி அடைந்தார் என்றால் என்ன அர்த்தம், மோட்சம் அடைந்தார் என்றுதான் பொருள். ஆகவே திருவடியை பார்க்க நான் விரும்புகிறேன் என்றால் மோட்சத்தை நான் வீடு பேர் அடைய விரும்புகிறேன், அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நாயடியேன் நல மலர் புனையேன், ஆனா வீடு அடைய வேணுமானால் இறைவனுக்கு தொண்டு செய்திருக்கணும், பூ கட்டி பூ எடுத்து மலை மலர மாலையா தொடுத்து மாலை இறைவனுக்கு சாட்டி இருக்கணும். ஆனால் நல மலர் புனையே, நல்ல மலரை எடுத்து நான் மாலையாக இறைவனுக்கு போடவில்லை. ஏத்தேன் நா தழும்பேற, நாவில் ஒரு முறுக்கு ஏறும்படியாக தழும்பு ஏறும்படியாக இறைவனை நான் பாடலும் பாடவில்லை. பொருந்திய பொற்சிலை குனித்தாய், பொச்சிலை பொன்னாகிய மேர்மலையை வில்லாக நீ வளைத்தவனே, அருள் அமுதம் புரியாயேல் நீ உன் திருவுருள் அமுதத்தை எனக்கு நீ கொடு. ஒரு கருங்கல் மலையை நீ வில்லா வளைச்ச, ஆனா என் மனமும் ஒரு கருங்கல், இந்த மனமாகிய கல்லையும் நீ ஒரு மலை வளைக்கப்படாதா, இந்த மனம் இன்னும் திரும்ப மாட்டேங்குது என்னுடைய மனம். அதுக்காக சொல்ல வர, பொச்சிலை குனித்தாய் பொன்மேறு மலையை வளைத்த ஆற்றுள்ள நீ என் மனத்தையும் குழைக்க வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துகிறேன். அருளமுதம் புரியாயேல் உன் திருவருளாலே அந்த மனத்தை குறைக்கும்படியான ஒரு திருவருளை நீ செய்யாது போவாயானால் வருந்துவன் அத்தம் ஏன் மற்றே நானாமாரே. ஆகவே நான் வருந்துவேன், கவியே தனித்திருக்கிறேன், எனக்கு துணை இல்லை, உன்னைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை, அதனாலே என்னை நீ காக்க வேண்டும், என்னே நானாமாரே நீ காக்காதுவிட்டால் நான் என்னாய் விடுவேன், என்னை ஆதரிப்பாரில்லாமல் வீணாய் விடுவேன் என்று இறைவனிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறார். இன்னும் அடுத்த பாட்டில்தான்
1: இறைவன் அடைவதற்கான தொண்டுகள் பலவற்றையில் சொல்லி

முடித்தாலே ஒரு திருவடி அடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சதுர்னா சாமன், குறுக்கோள். இறைவன் திருவடியை அடைவதற்கு ஒரு குறுக்கோள் ஏதாவது கிடைக்காதா என்று நான் எதிர்பார்க்கிறேன். சதுர், சதுர்னா சாமர்த்தியம். சதுராலே சார்வான், குறுக்கோயிலே அடைவதற்காக. அது மாதிரி குறுக்கோயில இறைவன் திருவடியை பார்க்க முடியுமா? ஒருத்த பார்த்துட்டான், அவன் பெரிய கெட்டிக்கார், அவனுக்கு தெரியாது. அவன் என்னவோ குறுக்கோயில போனா இறைவன் திருவடி அவனுக்கு கிடைச்சிச்சு. இறைவன் திருவடியை பார்க்க போகிறோங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையாது. இறைவன் திருவடியை பார்க்கணுங்கிற ஆசை அவனுக்கு கிடையாது. தற்செயலா ஒருவனுக்கு குறுக்கோயில போய் திருவடி கிடைச்சு போச்சு. யாரு? திருக்கடையூர்ல சிவலிங்கத்தை மார்க்கண்டேயர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 16 வயசு ஆகி போச்சு. வயசு பூர்த்தியான ஒரு உயிரை கொண்டு போவதற்காக யமன் அங்கே வர்றான். யமன் வந்தவன் மார்க்கண்டேயர் மேலே அந்த மாசத்தேரை வீசணும். ஆனா மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை இறுக்கி பிடிச்சு விட்டான். இவன் வீசன கயிறு மார்க்கண்டேயர் மேல் விழாமல் மார்க்கண்டேயரின் லிங்கத்தையும் சேர்த்து விழுந்துவது. அப்படி விழுந்ததினாலே லிங்கத்துக்குள் இருந்து பெருமான் என்ன, நீ எப்படி மாசத்தேர் வீச முடியும் என்று லிங்கத்திலிருந்து வெடிச்சு வெளியில வந்தார். வெளியில வந்து தன் காலை தூக்கி ஒரு உத உதைக்கிறார் யமன்ல. யமன் பார்த்தான், ஆஹா, இறைவன் திருவடி பார்த்துட்டேன், இறைவன் திருவடி கிடைச்சு போச்சு. நான் இறைவன் திருவடியை எதிர்த்து எதிர்பார்த்து வரவில்லை, எதிர்பார்க்காமலே இறைவன் திருவடி எனக்கு சாக போறான். சாக போகிறவனுக்கு அவன் என்ன நினைக்கிறான்? இறைவன் திருவடி எதிர்பாராமல் கிடைச்சு ஒரு ஒரு பூசையும் பண்ணல, இறைவன் திருவடி பார்க்கணுங்கிற ஆசையும் இல்ல. மார்க்கண்டேயன பிடிக்க போன குறுக்கோயில யமனுடைய திருவடி, இது இறைவன் திருவடி அவனுக்கு கிடைச்சு. அதான் குறுக்கோயில். அதாவது இறைவன் திருவடியை பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு போகாமல் மார்க்கண்டேயன் உயிரை கவரப்போன வேறொரு குறுக்கு வழியில அவனுக்கு இறைவனுடைய திருவடி கிடைச்சு. அது போல நானும் சதுராலே சார்வேன், உன்னை திருவடியை பார்ப்பதற்கு ஒரு குறுக்கு வழியை நான் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். இது போலவே இந்த கருத்தை இதே திருச்சதகத்துல பின்னே 45 செய்யுள்ள சொல்ற, போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்றா ஆற்றல் மிக்கவன் அன்பார் அழைக்கின்றேன் ஏற்று வந்து எதிர்ந்து தாமரைத்தாலும் உறும் கூற்றம் அன்னதோர் கொள்கையின் கொள்கையை தாமரைத்தாள் உறும் கூற்றம் தாமரைத்தாளை கண்டுகொண்ட குறுக்கோழியால் கண்டுகொண்ட கூற்றம் அன்னதோர் கொள்கை. யமன் எப்படி அந்த திருவடியை குறுக்கோழியை கண்டானோ அதுபோன்ற கொள்கை என் கொள்கை. என்னுடைய கொள்கையும் குறுக்கோழியில இறந்து வெளியே பார்த்துக்கணும் என்பது என்னுடைய கொள்கை என்பது இது பின்னே 45 பாட்டுல இதே திருச்சது சொல்ற. அதனால இங்கே சதுராலய சாதம் என்பது அதாவது நேர்வழியில் இல்லாம குறுக்கு வழியில போறேன். அப்ப நேர்வழி என்னென்ன, அந்த வழி ஒண்ணு கூட நான் செய்யலைங்கிறதுதான் அந்த பாட்டுல வரிசையா வருது. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன், திருவடிக்கே உன் திருவடிக்கு ஆமாறு. நூல்களில் சொல்லப்பட்ட முறைப்படி எது தக்கதோ தக்கபடி, ஆமாறுன்னா பொருந்தியபடி, தக்கபடி நூல்களில் சொல்லியவாறு அகங்குழையேன், மனம் இழகவில்லை, அன்பு உருகேன், அந்த மனத்திலிருந்து அன்பை உருகி வெளிப்படுத்தவில்லை. பூமாலை புனைந்து ஏத்தேன், பூக்களை பறித்துக் கொண்டு வந்து உனக்கு மாலையா கட்டி நான் கொடுக்கவில்லை. புகழ்ந்து உரையேன், புகழ்ச்சியான பாடல்களையும் உன் திருமுன் பாடவில்லை. புத்தேழு கோவான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, நின் திருக்கோயில் தூவேன் மெழுகேன் கூத்தாடேன். உன் திருக்கோயிலை நான் கூட்டவில்லை, திருக்கோயில் மெழுகேன், திருக்கோயிலுக்கு மெழுகிடவில்லை, திருக்கோயில் கூத்தாடேன். திருக்கோயில இருந்து கொண்டு இறைவனை உனக்கு முன் நான் கூட்டம் ஆடவில்லை, ஒன்றும் நான் செய்யவே இல்லை. இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அப்பர் கட்டளையிட்டிருக்கார். அப்படி கட்டளையிட்டு இருந்தும் நான் செய்யவில்லை என்கிறேன். அப்பர் சுவாமிகள் திருவாரூர் தேவாரத்துல சொல்றார்,

வேண்டும் கூட்ட வேண்டும். அதை சொல்றார் தூகேன் திருக்கோயில் தூகேன். திருக்கோயில் நான் கூட்டல. அவர் அடுத்தபடி என்ன சொல்றார் அப்பர், திருக்கோயில் அலகிட்டு மெழுக்கும் கிட்டு அவரை மெழுக வேண்டும்ங்கிறார். மெழுகேன், நான் இன்னும் கோயில்ல மெழுக்கும் இடவில்லை, சாணமிட்டு கோயில்ல மெழுகினதும் இல்லை. பூமாலை துணைந்து ஏற்றி, அவர் சொல்றார் பூ எடுத்து அந்த பூவை புனைந்து மாலையா கட்டணும். பூமாலை புனைந்து ஏத்தேன், அவர் சொன்னபடி நான் பூமாலை

புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்ற இவர் இங்கே புகழ்ந்து உரையேன், நான் புகழ்ந்து பாடவில்லை என்கிற. அப்புறம் தலையார கும்பிட்டு சங்கரா

அவர் சொல்லியிருக்கார், தலையினாலே தலைக்கு மேலே கையை எடுத்து கும்பிட்டு வேண்டும், அந்த பெருமானுக்கு முன் கூத்தாட வேண்டும் என்று. அதுவும் செய்யவில்லைன்னு சொல்றார். கூத்தாடேன். அப்ப அப்பர் சுவாமிகள் என்னென்ன மனசுக்கு விடி கட்டளை இட்டாரோ அந்த கட்டளையில் நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று அந்த பாடல் பாடலுடைய சொற்றொடரும் அந்த கருத்தும் முழுவதும் இந்த பகுதியிலே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறேன். இதெல்லாம் நான் செய்யவில்லை, நான் சதுரால் சாடுகிறேன் என்கிற இதில் இன்னொரு வித்தியாசம் பார்க்க வேண்டும். உள்ளபடிக்கே மாணிக்கவாசகர் கோயிலுக்கு சென்று அவர் பூமாலை தொடுத்ததே கிடையாது, முழுகனதும் இல்லை, கோயிலுக்கு முன் கூத்தாடியதும் இல்லை, ஆனால் புகழ்ந்து மட்டும் பாடியிருக்கிறார். அங்கங்கே பாடல் பாடியிருப்பது உண்டு. ஆக ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால் அவருடைய மார்க்கம் வேறு. இதெல்லாம் தூகுதல் மெழுகுதல் பூமாலை புனைதல் இதெல்லாம் சரியை தோன்றும். மாணிக்கவாசருடைய மார்க்கம் ஞான மார்க்கம். அவர் என்ன பண்ணிட்டார், சரியைக்கு மேலே கிரியை, அபிஷேகம் முதலிய நைவேத்தியம் எல்லாம் செய்யறது, அந்த கிரியையும் தான் நான் யோகம், யோகத்துக்கு மேலே போனா ஞானம். இவர் ஞான மார்க்கத்தில் இருந்து அந்த தியானத்திலேயே இறைவனை வழிபடுகிறவர். அப்படி ஞானத்தில் இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆகவே இத்தனையும் சொல்லி இது மாதிரியான வழிகளில் நான் போகவில்லை, ஆனால் சதுரால் சார்வேன்னார் பாருங்க, சதுர் என்பது ஞான மார்க்கம், சாதுரியம், சாதுரியமான ஞான மார்க்கத்தில் இருந்து தியானத்தாலேயே உன்னை நான் அறிந்துவிட பார்க்கிறேன் என்று தன்னுடைய மார்க்கத்தை தெரிவிக்கிற என்னுடைய உண்மை பொருள் பார்க்க போன நான் சரியை நெறியில வரல, கிரியை நெறிக்கும் வரவில்லை, அதற்கெல்லாம் மேற்பட்டதாகிய ஞான நெறியில் இன்று சதுர் என்ற சாமர்த்தியமாகிய ஞான நெறியில இருந்து உன்னை நான் அடைய முயல்கிறேன் என்று தன்னுடைய உண்மை கருத்தை வெளிவிக்கிற. பார்வையில பார்த்தோம்னா மேலோட்டமா பார்க்கிற போது நான் ஒண்ணுமே செய்யல என்று சொல்வது போல் இருக்கும். ஆமா, ஒன்னும் செய்யவில்லை, ஏன்னா இவர் சரியில் இருந்தா செய்யணும், கிரியையில் இருந்தா இதெல்லாம் செய்யணும், இவர் அதெல்லாம் தாண்டி ஞான மார்க்கத்துக்கு போனதுனாலே இதெல்லாம் தாண்டி விட்டு நான் சதுர்ல இருக்கிறேன், ஞான நிலையில இருந்து உண்டு.

இம்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூட்டாட்டுவானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவனே. பெருமானே, நான் ஒரு சரியத் தொண்டு செய்யணும்னா நீ கோயிலுக்கு இருக்கிறேன், கோயிலுக்கு வந்து சரியத் தொண்டு செய். அல்லது கிரியை செய்வானவனாலும் கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு வந்து அந்த லிங்கத்தை பார்த்து தொட்டு அபிஷேகம் பண்ண. நீ கோயில்ல மட்டுமா இருக்கிற, வானத்தில் இருக்கிற, மண்ணில் இருக்கிற, காற்றில் இருக்கிற, ஒளி என்ற வெளிச்சத்தில் இருக்கிற, ஊன் என்ற என் உடம்பில் இருக்கிறாய், உயிர் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறாய். ஆகவே நான் எங்கும் பார்க்கிறேன், உன்னுடைய நிலையை நான் பார்க்கிற பார்வை வேறு. நான் ஞான நிலையில் இருக்கிறேன். சரியக்கிரியில இருக்கிறோம்னா கோயில்ல இருக்கிற லிங்கத்துல இறைவன் இருக்கிறான் அங்க மட்டும் போய் பார்ப்பார்கள். மற்ற இடத்தில் இருப்பதை பற்றி அவர்களுக்கு சிந்தனை இல்லை. ஆனால் ஞானியாய் இருக்கிறவனுக்கு எங்கும் கடவுள் இருக்கிறான் நினைவு வரும். ஆகவே நான் ஞானியாய் இருப்பதனாலே வானாகி நீ ஆகாயமாகியும், மட்டாகி இந்த பூமியாகியும், வழியாகி காற்றாகவும், ஒளியாகி சூரிய சந்திர அக்னி என்ற பிரகாசமாகியும், ஊனாகி என் உடம்பாகியும், உயிராகி அவ்வுடம்புக்குள் இருக்கிற உயிராகவும் இருக்கிறாய். அது மட்டுமல்ல, கடவுளை பற்றி ரெண்டு தரத்தார் உலகத்திலே பேசுகிறார்கள். ஒருத்தர் கடவுள் உண்டுன்னு பேசுகிறவர், இன்னொருவர் கடவுள் இல்லைன்னு பேசுகிறவர். உண்டுங்கிறவர் ஆஸ்திகர், இல்லைங்கிறவர் நாஸ்திகர். அஸ்தினா உண்டுன்னு அர்த்தம். அஸ்தி அஸ்தின்னு சொல்லுகிறவனாலேதான் அவனுக்கு ஆஸ்திகன் என்று பெயர். கடவுள் உண்டு, வேதம் உண்டு, பிறப்புண்டு, உயிர் உண்டு, புண்ணியம் உண்டு, பாவம் உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு என்று இத்தனையும் உண்டுன்னு ஒத்துகிறோம்.

இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவன். ஆகவே இல்லை இல்லை என்று சொன்ன நா அஸ்தி நாஸ்தி இல்லைன்னு அர்த்தம். நாஸ்தி என்பது இல்லை, நாஸ்தி நாஸ்தி நாஸ்தின்னு சொல்லிக் கொண்டே இருப்பதனாலே அவருக்கு நாஸ்திகர்னு பேர். வேற ஒண்ணும் இல்லை. நாஸ்திகர் என்றால் இல்லை என்று சொல்கிறவர், ஆஸ்திகர் என்றால் இருக்குன்னு சொல்கிறவர். ஆகவே கடவுள் என்ன பண்றான், உள்ளவன் உண்டுன்னு சொல்றவனுக்கோ வெளிப்பட்டவனுக்கு அனுகிரகம் செய்யறான், இல்லை என்று சொல்றவனுக்கோ ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான், வெளிப்பட மாட்டேன், அவனுக்கு வரமாட்டேங்கிறான் வெளியில. உண்மையுமாய் இன்மையுமாய் ஆஸ்திகருக்கு நீ உள்ளபடியா வெளிப்பட்டு தெரிகிறாய், நாஸ்திகருக்கு இன்மையுமாய் இல்லை என்று சொல்றவனுக்கு நீ இல்லைங்கிற மாதிரியே இருந்துடுற, அவன்கிட்ட போய் நீ காட்சியே கொடுக்கறதில்ல. அப்படியும் இறைவன் இருக்கிறார். ஆகவே அப்படி இருந்தாலும் இந்த ஆஸ்திகர் நாஸ்திகர் ரெண்டு பேரையும் கயிறு பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான் மேல. கோனாகி யான் எனது என்று அவர் அவரை, அந்த நாஸ்திகர் ஆசிரியர் ரெண்டு பேரையும் யான் என்றும் எனதென்றும் பேசிக் கொள்ளுகின்ற அவர்களை கோனாகி ரெண்டு பேருக்கும் ஒரு தலைவனாயிருந்து கூத்தாட்டுவான். நீ கூத்தாட்டி வைக்கிறாய், அவனையும் கூத்தாட்ட வைக்கிறாய், இவனையும் கூத்தாட வைக்கிறாய். இந்த உலகத்துல ரெண்டு பேரையும் நீ நடிக்க வைக்கிறாய், அவர்களை விட்டு விடுறதில்லை. நாஸ்திகர்களையும் இறைவன் விட்டு விடுவதில்லை, அவர்களையும் நடிக்க வைக்கிறான், அவர்களையும் வாழ வைக்கிறான், ஆஸ்திகளையும் வாழ வைக்கிறான், நாஸ்திகளையும் வாழ வைக்கிறான். ஏன்னா கடவுள் நடுநிலையானவர், வஞ்சகம் உள்ளவன் அல்ல. ஒருவனை காப்பாற்றி இன்னொருத்தனை கைவிட்டு விட மாட்டான், எல்லாரையுமே காப்பாற்றும். நாசிகனையும் கொஞ்ச நாள் நாசிகத்துல விட்டு அவனை பிறகு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொண்டு வந்து விடுவான். அதுக்கப்புறம் அவனையும் காப்பாத்துறான், எல்லாரையுமே காப்பாத்துறவன், அவன் பொதுவில் இருக்கிறவன், நடுவில் இருக்கிறவன், ஓரவஞ்சனை இல்லாதவன். கடவுள்கிட்ட ஓரவஞ்சனையே கிடையாது. அதனால்தான் கடவுள் எங்கே கூத்தாடுறான், அம்பலத்தில் கூத்தாடுறான். அம்பலம் என்பதற்கு என்ன பொருள், பொது சபை. சபை என்பதும் பொது என்பதும் பொதுவான இடம் என்பதும் ஒன்றுதான். ஆகவே கூத்தாட்டுவானாகி கூத்தாட்டுகின்றவனாகவும் நின்றாயை, இப்படி எங்கும் நிற்கின்ற உன்னை நான் என்ன தனிப்பட உனக்கு என்ன சொல்லி வாழ்த்துறது. உனக்கு தலையில கெங்க வச்சிருக்கேன்னோ, மூணு கண்ணு இருக்குன்னோ, எட்டு கை இருக்குன்னோ, மற்ற மாதிரி மற்றவர்கள் சொல்றது மாதிரி ஒரு அடையாளம் சொல்லி நான் எப்படி பாடுறது. நீ எங்கும் இருக்கிறியே, எல்லாமா இருக்கிறியே. அப்படி ஞான நிலைக்கு வந்தவர்களுக்கு தனியா பேச தெரியாது, அவரை பத்தி சொல்ல தெரியாது, எந்த வார்த்தை சொன்னாலும் அவனுக்கு ஏத்துக்காதே என்று பேசுவார். அதனால உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவேன், மற்றவர்களைப் போல தோளுடைய செவியன் விடையேறி தோவன்மதி சூடி என்று நான் பாட முடியுமா? அது அவர்கள் கிரியை மார்க்கத்தில் போனவர்கள், இறைவன் இப்படி இருக்கிறான். அவர்கள் பார்த்தார்கள், ஞான சம்பந்தர் பார்க்கிறார், அந்த ரிஷபத்துல ஏறி வர்றதையும் பக்கத்துல பெண்ணோடு இருக்கிறதையும் காதுல தோடு கொண்டு வர்றதையும் இறைவனை பார்த்துட்டார். பார்த்ததுனாலே அவர் அந்த அடையாளத்தை சொல்றார். நான் எப்படி பார்க்கிறேன், உலகம் முழுவதும் பார்க்கிறேன். அதனால எனக்கு அந்த இறைவன் ஒரு பெரிய ஞான சுரூபமாக பிரம்ம வஸ்துவாக எங்கும் இருக்கிறவனா இருக்கிறதுனாலே அவனை நான் என்ன தனிப்பட வார்த்தையாலே வாழ்த்த முடியும் என்று சொல்லி வாழ்த்துவேன். எந்த வார்த்தையாலும் அவனை என்னாலே வாழ்த்த முடியாதே என்று சொல்றேன். இதை ஞானிகள் சொல்லுகிற ஒரு நிலை. அதனாலதான் இந்த திருவாசகம் படிக்கிறது இருக்குதே, அது ரொம்ப மேம்பட்ட நிலை. சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவன்லாம் படிச்சான்னா அவனுக்கு ஏத்துக்காது, அவனுக்கு புரியாது. அதனாலதான் திருவாசகத்தை வயசானவங்க படிக்கணும்னு முன்னோர்கள் சொல்லி விட்டாங்க. வயசானம் படிக்கணும் அர்த்தம் இல்ல, இளமையிலேயே படிச்சவன் திருந்தலாம், இருந்தாலும் அவனுக்கு இந்த பொருளைதான் இப்ப நான் சொல்றேன், இந்த பொருள் விளங்கணும், இந்த பாட்டை படிச்சா விளங்கணும்னா அவனுக்கு ஓரளவுக்கு வயசாகி பக்குவம் வந்தாதான் தெரியும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இது வயசானவன் படிக்கிறது அப்படின்னா ஒதுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, இது மற்றவர்களுக்குரியதல்லாம தனிப்பட்ட ஒருத்தருக்குன்னு ஒதுக்கிறதா அர்த்தம் இல்ல, இது உயர்ந்த நூல், இது ஞான நூல் என்பதை புலப்படுத்துவதற்காக வைத்தார்கள்.

அருட்டுள்வான் யானும் முனை பரவுவனே. பெருமானே, உன்னை தேவர்களும் வந்து வணங்குகிறார்கள், நானும் உன்னை வந்து வணங்குகிறேன். அவர்கள் வணங்குறதுக்கும் நான் வணங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அவர்கள் காமியத்தோடு வணங்குகிறார். காமியம்னா பற்று, உலகப் பொருள் ஆசை வச்சு அந்த உலகப் பொருள் எல்லாம் தனக்கு வேண்டும் என்ற ஆசையாலே இரவு இடத்துல வேண்டுகிறது. என் பிள்ளை பாஸ் பண்ணணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்.

0: காற்றம் கேட்கிற. அதனாலே மாணிக்கவாசகர் இறைவனிடத்திலே வேண்டுவது நிஷ்காமியம், தேவர்கள் இறைவனிடத்திலே வேண்டுவது காமியம்.
1: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் புராணம், பகுதி 3. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவகோசரியாரை சேக்கலார் பெருமான் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அந்த பாடலை என்ன சொல்லார்ப்பாங்க? சிவகோசரியார் அருமையாக பூஜைக்கு, நித்திய பூஜைக்கு வருகிறார். அந்த வருகிற அந்த செய்தியை சொல்ல போந்த சேக்கலார் பெருமான் மிக அருமையா சொல். திருப்பாடல் 135. எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப, எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டு அணிந்தார். ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப, எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டு அணிந்தார். மைதடையும் கண்டத்து மலை மருந்தை, மலை மருந்தை மருந்தீஸ்வரர் திருவாங்க, மலை திருக்கழு குண்டத்துல மலை மருந்தார்கிற, இங்கேயும் மலை மீது நமக்கெல்லாம் மருந்தார்கள். மைதடையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். ஆகவே சேக்கலாறு பெருமான் அந்த நாயனார் அந்த முனிவர் பெருமானை எப்படி வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா? வாயில வந்து அவர் சொல்லப்படார். சிவகோசரியார் கண்டார், கலக்கம் கொண்டார், இந்த அனுசரத்தை நீக்கினார், ஆகம மறுபடியும் மீண்டும் பூஜை செய்தார், தன்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பிட்டார். இரண்டாம் நாள் அவர் சென்ற கொஞ்ச நேரத்துக்குள்ள இவர் வந்தாச்சு. என்ன சாமி, யாரோ பூ எடை முன் மேல செதறிக்காங்க, என்ன இப்படி நடக்கு, யாரு சென்று போறா தெரிய என்று இவர் வேலையை பார்க்க அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் சந்தோஷம் இரவு காவல் மிச்சம். ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள் அவருக்கு மகிழ்ச்சி, இவருக்கு வருத்தம். என்ன நாளுக்கு மகிழ்ச்சியான பூஜை? சிவகோசரியாருக்கு வருத்தமான பூஜை. தினமும் மாமிசம் துண்டு கிடக்கு, தினமும் எலும்பு கிடக்கு, தினமும் ரத்தம் இருக்கு. என்ன செய்ய, இந்த காட்டுக்குள்ள யாரு இதை செய்ய? அழுகிற இவரு சாப்பிடல, அவரு சாப்பிடல, சிவகோசரியாரும் உணவு இருந்தது. அஞ்சு நாள் ஏன் சாமி புத்தி கொடுக்க மாட்டேன்? சிவகோசரியார் வருந்துற உணவு இருந்த மறுக்கிற, இவரோ சந்தோஷத்துல குச்சி குச்சி குச்சி தன்னை வளர்த்துட்டு. ரெண்டு விதமான பூஜை பத்திலா, ரெண்டு அன்புதான், ரெண்டும் அன்பு பயமா இருந்தது. இது பெருசு அது சிறுசுன்னு சொன்னார் பெருமான் சொல்லல. சிவகோசரியார் பூஜை விட தென்னார் பூஜை தான் மேலானது, ஒரு இடத்துல இல்லை. சிவபெருமான் சிவகோசரியார் உள்ளத்தை, உள்ளத்துல இருக்கிற அந்த சோகத்தை, அதிர்ச்சிய, வருத்தத்தை நீக்க போற. ஐந்தாம் நாள் இரவு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் நாள் இரவு நடக்க போற காட்சியை பாருங்க. சிவகோசரியாரை பரண்டு பரண்டு படுக்கிற, என்ன இப்படி ஆயிடுச்சு, அஞ்சு நாள் ஆயிடுச்சு, அப்படியே அழுகிற படுக்க. சற்று கண்ணா இருந்த அவ சுவாமி காட்சி கொடுக்கிற கணவன் சிவகோசரி.

வருந்திருக்க, பகலிலே நீ சென்ற வந்த சென்று திரும்பிய பிறகு நமக்கு பூஜை செய்கிறவர் யார் தெரியுமா? அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும் அவனுடைய செயல் எல் அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிணி என்று அருள் செய்வார். அற்புதமாக சிவகோசரியார் கனவுல சூர்மான் வந்தவரியார் தெய்வம் பூஜை பண்றது. அவனுடைய வடிவெல்லாம் அந்த திண்ணனாருடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்பக்கள் அன்பு அன்பு அன்பு அன்பு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய ஞானம் உலக விஷயங்களை திரும்பவே இந்த நம்மீதே படித்திருக்கிறது. எனவே யாக்கை இப்பொழுது அறிவு. அதுக்கப்புறம் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவர் என்ன செய்யறார் பூஜையில அவ்வளவு நமக்கு இனிமையா இருக்குது. வாயிலிருந்து அப்படியே அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, எனக்கு இன்பமா இருக்கு. அழகாக அங்கே மாமிசத்தை படைக்கிறார், அது இனிமையா ஏற்றுக்கிறார். செருப்பு காலால என் மீது வீத்து அந்த பழைய பூக்களை நிர்மாலயத்தை அகற்றுகிறார், சந்தோஷமா இருக்கு. அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிணே என்று அருள் செய்தார். அவருடைய பெருமை இப்படிப்பட்டது. நாளைக்கு அந்த பெருமைய நீரே கண்டுகொள்ளும். ஆறாம் நாள் சுவாமி பிரச்சனையை தீர்க்க போறார். அது தீர்வு வரக்கூடிய நாள் ஆறாம் நாள் நடக்குன்னு பார்க்கலாம். ஆகவே நாளைக்கு நம்முடைய சன்னதியில மறைந்திருந்து அவர் செய்கிற பூஜைய பாரு, அதுக்கப்புறம் உண்மை விளங்கும் என்று சிவகோசரியாருக்கு சிவபெருமான் அருளி செய்தாரானால் சிவகோசரியார் சாதாரணப்பட்டவர் அல்ல. சிவபெருமானே கனவுல வந்து அவர் சொல்லணும்னா அவர் இவளுடைய மாபெரும் தாம் செய்யும். எனவே எரிபத்து நாயனார புகழ்ச்சோழ நாயனாரை அங்கே எரிபத்து நாயனாரை எப்படி அன்பிலே ஒருவருக்கு ஒரு தன்னுடைய அன்பினாலே தன் உயிரை இழக்க அங்கே தயாராக இருந்தார், அதுபோலதான் இங்கே சிவகோசரியாரும் என்னன்னாலும் அவர் பெரியவர் இவர் பெரியவர் என்று சொல்லி பட்டிமன்றம் போடாது. சிவகோசரியார் இடித்து பேசு, இடி நரகத்துக்கு ஆளாக கூடாது. சேக்கிரார் பெருமான் திருவுள்ளத்துக்கு மாறாக பேசக்கூடாது. பெரிய புராணம் என்ன சொல்லுறதோ அதுதான் பேசக்கூடாது. உன்னால இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு பேசக்கூடாது. அத்தனையோ சொற்படி வாழ பெரிய படம் பேசுறாங்க மாதிரி பேசுறாங்க. சிவகோசரியாருடைய கனவுல வந்து திண்ணனாருடைய அடையாளம் காட்டுவார், ஆனால் இவர் பெருமையும் கவனிக்கும். ஆனா நாள் காலையில வழக்கம் போல மலைக்கு சென்றார், பூஜை நிறைவு செய்தார், ஒரு ஓரத்துல மறந்துட்டார். என்ன நடக்கும் பார்க்கலாம். அப்பொழுதுதான் ஒரு செயற்கரியை செய்ய திண்ணனார் செய்ய போறார். அங்கிருந்து வரார், வேகமா வரார். தலையில தேக்கு இலையில அருமையாக தலையில பூக்களையும் தேக்கு இலையில ஆமிச நைவேத்தியத்தையும் வாயிலே அருமையாக கங்கை நீர் புனித நீரையும் கையிலே அற்புதமான வில்லையும் அம்பையும் தாங்கிக் கொண்டு வேகமா வர்றார். என்ன வரும்போது தூரத்தில் பார்த்து நெருங்கி நெருங்கி பார்க்கார். அப்பொழுது என்ன நடக்குன்னு பார்த்து அவ்வாறு வருகிற சமயத்துல வருகும்போதெல்லாம் கொஞ்சம் கெட்ட சதனமா தெரிஞ்சு சில இடங்கள்ல கிட்ட சகன சில பறவைகள் ஆந்தைகள் கழுதுனா ஒவ்வொன்று சத்தம் போட்டு அது கிட்ட சகனம்னு சொல்லுவாங்க. அந்த சகனம் எல்லாம் இவருக்கு திண்ணனாருக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி நிலைய சரியில்லையேன்னு சொல்லி வர வந்த உடனே இத்தனை பொழுதும் தாழ்த்தேன் என்னென விருந்து ஏகுவார் முன் மொய்தபல் சகுனம் எல்லாம் முறைமுறை தீங்கி செய்ய இத்தகைய தீய புற்கள் உஜிரம் காட்டும் அத்தனுக்கு அத்தனுக்கு என் சொல் கெட்டேன் என்று எடுத்து அணையும் போதில் தூரத்தில் பார்க்கிற பலது கண்ணீர் வரும், கண்ணீர் வர புண்ணீர் வரும், நீர் பார்க்க
அவரை குடும்பத்தவருடைய திருமுகத்துல வலதுகளை நிறுத்த முடியாது. ஐயோ, இந்த மிருகம் இவருடைய தன் தந்தையினுடைய கண்களை சிதறிச்சோ அழைச்சுவார். அண்ணலால் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட. இதுக்காக நடக்குது. முனிவனார்க்கு சிவகோசரியார் தின்னனார் பரிவு காட்ட, தின்னனாருடைய அன்பையினுடைய முதிர்ச்சியை அவர் காட்டுவதற்காக. அண்ணலால் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம் பாய இருந்தனர் தூரத்தே அங்கு தூரத்தே அவ்வண்ணவின் சிலையார் கண்டு வல்விழைந்து ஓடி வந்தார். ஓடியார் வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் செதறி வீழ கொந்தலர் பள்ளித்தாமம் குஞ்சு நின்று அலைந்து சோர பைந்தளை அலங்கல் மார்பர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். இப்படி பாருங்க, கை இருக்கிற அந்த வில்லு அம்பு இறைச்சி எல்லாம் வந்துச்சு. அப்படியே உருள்றார். ஐயோ, எங்களுடைய குடும்பத்தவர்கள் கண்கள் தவறுகிறதேன்னு அப்படியே உருகி விழுந்தார்கள். விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர். குருதி வீழ்வது ஒழிந்திட காணாரு குபுகுணம் வந்துட்டு இருக்கு. தொடங்கி தொடங்கி செய்வது அறிஞர் உயிர் திமீழ அடிந்து போய் விழுந்தார். தேரி யார் இது செய்தார் என்ன எழுந்தனர் திசைகளெங்கும் பார்த்தனர் எடுத்தார் வென்றும் சுத்தி சுத்தி யாராவது செய்தவங்க நிற்காங்க அம்பளத்து சுத்தி ஓடுங்க. மாடியும் தெரிந்து கொண்டு இம்மலையினை எனக்கு மாறா மீளும் வெம்மரவர் செய்தார் உலர்கோலோ. என்னை தவிர வேடந்த மலையில வர முடியுமா? விலங்கின் சாதி ஒருவேளை விருது செஞ்சிருக்குமா? ஆடி முன்னாகி உள்ள விழைத்தவோ அறியேன் என்று நீரிலும் குன்றன் சாரல் நெடியடை நேடி சென்றார். இங்கேயாவது மிருகங்கள் இருக்குதா? வேடர்கள் மறைஞ்சிருக்கிறார்களா? கேடி தெரிய பார்க்கிறார். யாரைங்கள் வேடரை காணார் தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார். மீள நாயனார் தம்பால் வந்து நீடிய சொகத்தோடும் நிறை மலர் பாதம் பற்றி மாடுற கட்டி கொண்டு கதறினார் கண்ணீர் வார. எத்தம் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் கூட நிற்கிறேன். அப்படியே கட்டி அழுதோ இந்த ரத்த வடிதே நான் என்ன செய்வேன்? என் செய்தால் தீரும். இது எப்படி தீரும்? இதுக்கு என்ன வழி? பார்த்தேன் அங்கங்க கிடக்கிற மூலிகைகளை கொண்டதார். என் செய்தால் தீரும் என்று ஏற்றிருமோதான் எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தார் தம்மை காணும் மொய்கடல் வேடரின் இன் செய்வார் பகழி புண்கள் தீர்க்கும்மையும் அருந்து தேடி பொன் செய்தாழ்வரையில் கொண்டு வருவனான் என்று போனார். பச்சளை எங்க கிடைக்கும் பாரு? அந்த பச்சளையை நல்லா பிடிஞ்சி கண்ணில் ஊத்திட்டா ரத்தம் நின்றும் சொல்லி அவங்க பெரியவங்க சொல்றாங்க. அந்த பச்சளை கிடைப்பார கிடைச்சிருச்சு. வந்த நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வளங்கள் எங்கும் இணைத்துட பிரிந்த செங்கே நேரன பெருக்கொண்டு ஓடும் குணத்திடை பறித்து கொண்டு பூதநாயகன் வாழ் வைத்த மனத்தினும் கடிது வந்து மருந்துகள் பிழிந்து அப்படியே மறந்த அப்படியே பிழிஞ்சு பிழிஞ்சு பிழிஞ்சு மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாது எளிய கண்டு இச்சையில் நமக்கு என்னோ இச்சை இச்சையில் என்று பார்ப்பார். உற்றனோ தீர்ப்பதனுக்கு ஊருக்கு